0: அவங்க எடுத்துருவாங்க. அதாவது அந்த ஒரு சட்ட பிரச்சனை கேட்டா அது மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து இந்து அரசமய ஆணைக்கிட வராது, அதாவது ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க எடுத்துருவாங்க. இப்ப தஞ்சாவூர் கோயிலே பாத்தீங்கன்னா சிலவற்றை மாற்ற முடியாது. தஞ்சாவூர் கோயில் ரெண்டு டியூவல் HRN சீட்டை ஒண்ணு இருக்கும், ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், அது நடைமுறையில அது வேண்டியது இருக்கு. சில சமயங்கள்ல அந்த தொல்பொருள்களை பாதுகாப்பது என்று அது ஒண்ணு வச்சிருக்கிறாங்க, ஆர்காலஜிக்கல் சர்வே. அது வந்து தஞ்சாவூர்ல ரெண்டு டியூவல் கண்ட்ரோல் வந்துடும். இந்த கோயில் தஞ்சாவூர் கோயில் வந்து இந்த அளவுக்கு விஷயம் தொடவே கூடாது, வெள்ளை அடிக்கவே கூடாது, கேட்காம ஈவன் ஒயிட் வாஷ் கூட தே கேனாட் டூ தஞ்சாவூர் கோயில்ல. ஏன்னா அது ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். அதுபோல சில நடைமுறை சிக்கல்களும் இருக்கு, அதையும் பார்க்கணும். சூழ்நிலைகளும் காரணம், அதாவது நல்ல ஆலயங்கள் வரணும், ஆனா இது மாதிரி வரும்போது எப்பொழுதுமே செல்வந்தர்கள் இல்லாம ஒரு காரியத்தை செய்ய முடியாது, பிராக்டிக்கலா அது ஒரு கஷ்டம் இல்லையா. அது தல்லா விளையிலும் தக்காரும் தாழ்விழா செல்வரும் சேருவது நாடுன்னு திருவள்ளுவர் வெளியிட்டார். வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குப்பூடமும் வாழ்க செல்வே ஏரிய மங்கை வாழ்க யானை நனந்து வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம்
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: நேர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு, தலைப்பு காரைக்கால் அம்மையார் புராணம். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அருளுடையார் அளித்தருளும் செவ்விய பேரருள் விளம்பும் திறமன்று. சிவபெருமான பற்றிய செய்திகளை அடியார்கிட்டதான் பேசணும், அடியார் அல்லாதார்கிட்ட பேசி அவன் கொச்சப்படுத்தும். இதுவும் நான் பார்த்துட்டேன். ஊருக்கு போயிருந்தேன், அங்க தண்ணி வரல, ஆனைக்கா தேவாரம் பாடி தண்ணி வந்தது, அதை யாருமே கொண்டாடல. உடனே எம்சியில் இந்த ஒட்டுறதுக்கு ஒரு கருவி இருக்குமே போந்த மாதிரி, அதை பாராட்டினாங்க. எம்சியில் போட்டோம், தண்ணி வந்ததுன்னு ஒரு ஊர், அது எங்கேயோ வெளியில இருக்கிற ஊரு, இந்த அகமதாபாத் பக்கத்துல பவநகர்னு ஊர் பக்கத்துல அங்க சொன்னாங்க. வருத்தப்பட்டேன். ஐயா இதை சொல்றேன்னா, சிவனடியாருக்கு தான் அருளுடைய திறங்கள் அறிய வரும், அல்லாதார் என்ன பண்ணுவான் தெரியாது. அங்க சிவனடியார் நிறைய பேர் இருந்தான், அவனுக்கு வேடிக்கைதான் பார்த்தான். அந்த கொந்தளிப்பு ஏற்பட்டு அதை மறுத்தவை அங்க இல்ல, அதையும் நான் சொல்லுவேன். அப்ப சிவனடியார் வந்து என்ன, இப்போ புரியுற மாதிரி சொல்றேன். இவன் தான் மாநிலத்துல முதலாவதா தேறி இருக்கிறார். இவர் இவரை சொல்லாம அவரை காமிச்சு இவர் தான் மாநிலத்துல முதலாவதா தேறினார்னா, இந்த மெய் உணர்வுடைய திருத்தம் என்னங்க இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்குங்கிறதுக்காக உண்மையை மறைக்காதீங்க. உண்மையா தேர்ந்தது இவர் தானே அப்படின்னு சொல்லணும். என்ன அவரவே காட்டுறீங்களேன்னு சொல்லணும்ல. அவரும் வாய்மொழி இருந்தாருன்னா என்ன பொருள்? அவர் நயவஞ்ச அதெல்லாம் நான் பார்த்து பார்த்து எனக்கு அழுத்து போயிடுது. என்ன சொல்லிருக்கணும்? மத்தவங்க கிளந்து எழுந்து என்னங்க இப்படி சொல்லிருங்க? சிறபுர செல்வருடைய திருப்பதியத்தினால விளைந்த தண்ணீர ஏதோ ஒரு உலக சடக்கில் இருக்கிற ஒரு ஒட்டும் பொருள் கொண்டு வந்ததுன்னு சொல்றீங்க, இதெல்லாம் நியாயமா? ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தை பாடினதனால் அல்லவோ வந்தது தண்ணீர். அந்த மாதிரி பேசக்கூடிய அடியார நான் இன்னும் சந்திக்கவே இல்லை. எதுக்கு சொன்னா, இத்தனைக்கும் காரணம் ஒண்ணுதான், அருளுடையார் அளித்தருளும் செவ்விய பேரருள். அப்ப சிவனடியாருக்கு தெரியறது மத்தவங்களுக்கு தெரிய வராது. அவங்க உலக வாக்கை தான் வச்சு பேசுவாங்க, உலகத்தை தான் முன்னிலைப்படுத்துவாங்க, சிவனடியாருக்கு தான் தெரியும். ஒரு டாக்டரே மருந்து கொடுத்துருக்கலாம், ஆனா மெய்யடியார் இருந்தா சொல்லுவாங்க, எங்கள் விமலனுடைய நற்கருளையினால் இவர் உயிர் பிழைத்தார் அப்படிதான் சொல்லுவாங்க. சிவனடியாரா இருந்தா உலகத்தான் இருந்தா என்ன சொல்லுவான்? டாக்டர்கிட்ட போனோம், மருந்து கொடுத்தாரு, சரியா எடுத்து அப்படி சொல்றவன் சிவனடியார் அல்ல. சிவனடியார் சிவன் பெருமான் புகழத்தான் பேசணும், பேசுவது அவனுடைய நாம கீர்த்திகளை தான், அவன் தான் சிவனடியார். செவ்விய பேரருள் விளம்பும் திறமன் உரை செய்ய கைவரு கற்புடை நெறி, கனவு பயிற்சி கட்டு பண்ணணும்னு ஒரு விதி. அதனால கணவனுடைய காவாமை மெய் வழி அன்று. அவன் பேச்ச கேட்கறது கடப்பாடு, விளம்பல் விடமாட்டார், சொல்லாம இருக்க முடியல, விதிர்ப்புருவார், நடுக்க வரவர். சாமியை பத்தி பேசுறமே அவச்சாரமா பேசியதை எடப்பாடாயுமே பயமும் இருக்கு, சொல்லாம இருக்க முடியும். செய்தபடி சொல்லுவதே கடன் என்னும் செயலத்தார். இப்ப சாமியை நினைச்சுக்கிறார், நீங்க அன்னைக்கு நெஞ்சு உண்ட மாதிரி நீங்க நான் செய்யற பாவத்தை நீங்க மன்னிச்சிடணும், நான் உங்களை பத்தி காட்டி கொடுத்து பேசுற மாதிரி இருக்கு, அந்த குற்றம் வராம என்ன காப்பாற்றணும். அதான் மைதடியும் கண்டர். முன்னால சொல்லும் போது விடையவர் தாழ்னு சொன்னார், இங்க மைதடியும் கண்டர். மைதடியும் கண்டர் சேவடிகள் மனத்துறை வணங்கி எய்தவரும் கனியளித்தார் யார். அவன் கேட்டது என்ன, பெற்றது வேறுங்குன்னு. இது அவர் எப்படி மொழிபெயர்த்துக்கிறார், எய்தவரும் கனியளித்தார் யார் என்னும் கணவனுக்கு மொய்தரு பூங்குழல் மடவார் புகுந்தபடி தானே நடந்தது நடந்தபடி சொல்லிட்டார். என்ன சொன்னார், ஒரு சிவனடியார் வந்தாங்க, அவங்களுக்கு நான் திருமணம் பண்ண இந்த பழத்தை செலவு பண்ணிட்டேன், அதான் காணா போச்சு, வேற ஒரு பழம் நீங்க கேட்ட உடனே சாமிகிட்ட வாங்கி கொடுத்தேன் என்ன உள்ளது சொல்லிட்டேன். இவன் அப்பயே வணங்கிட்டு அம்மா நல்லா கும்பிட்டுட்டு பேசாம இருந்திருக்கலாம். யாரு மகாபாவி, அந்த உணர்வே கிடையாது. அதனால என்ன பண்ணான், ஈசனருள் என கேட்டு இல்லிருவன் சொல்லிட்டான். இல்லத்துக்குரிய இறைதன்மை இல்லாதவன் இன்மை இம்மையை உடைய அது தெளியா அவனுக்கு தெளிவு பெறல. சில மட்டி அப்படிதான் இருக்கும், சாமியே செஞ்சாலும் கூட நம்பாது, வேற எதையா ஒன்று சொல்லும், உலக பொருளை தான் சொல்லும். அந்த மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துட்டேன். அவனுக்கு ஆமாஞ்சாமி போறான்னு சொல்லி பார்த்துட்டேன். அவன் சொல்லும் போது மறுக்க மாட்டான், மறுக்கணும் இல்லை, மறுக்காத போது குற்றமா அது இல்லை. மறுக்காம சொன்னவன விட குற்றம் அதிக குற்றம் யாருக்கு வரும், உடந்தையா இருக்கிறவனுக்கு இல்லையா. அந்த மாதிரி நிறைய செஞ்சிருக்கான வாசமலர் திருவனையார் தமிழ் நூல் அம்மா பார்த்து சொல்லுவான். மற்ற இதுதான் தேசுடைய சடப்பெருமான் திருவுருளை இன்னமும் ஓர் ஆசிர்கனி அவனருளால் அடைத்தடி. இன்னமும் அது எடுத்து காமிக்கலாம். அந்த மாதிரி கேட்கறது சிவபெருமானோட சவால் விடுற மாதிரி செய்யும். அதனாலதான் பிரிவே சிவபெருமான போய் சவால் விட அவர் செய்வார். தண்ணீர் கொடுத்த அன்னைக்கு நீங்க ஏ வேண்டி கொச்சையே பொம்மனார் கும்பிட்டு மறுநாள் வேற எந்த வேலைக்காரனும் வர வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணி அப்படியே அபரிமிதமா அமிர்த வர்ஷினியா பொழிஞ்சிருக்கும். உங்களுடைய துடுக்குத்தனம் அந்த கர்வம் கீழ்படியாம சிவனை நம்பாம காரணமா அந்த தண்ணியை வெற்றி போற நிலவு. புரியுதா தப்பு, இதெல்லாம் உடந்தே இருந்தது உங்களுக்கும் பிரச்சனை வரும். தண்டனை வந்து சாந்திருக்கிறவாளுக்கு கொடுப்பார் சாமி, அது பின்னால வராம போவாது. என்ன சிவபெருமானுக்கு செய்யற துரோகம் விருட்சம் மாதிரி வளரும். பாங்கவென்று மனைவியார் படியணிவார் தலை பறிப்பு சொல்ற, நீங்க கொடுக்கறேன்னு என்னோட உரை பொய்யா போயிடுமே, உரை பொய்னா என்ன பொருள். அப்ப கணவனுடைய சந்தேகம் ஊர்ஜிதமான. அதான் அந்த குறிப்பில் அப்படி சொல்ற, என்ன சாமி கைவிடுவாரா, சத்தியமா காப்பாத்து, சத்தியமா காப்பாத்து. இப்படிதான் நாங்கெல்லாம் வேண்டோம். ஒரு உயிர் போக மாதிரி இருந்ததுன்னா சாமிகிட்ட போய் ஒரி பண்ணிட்டே, அப்புறம் நாங்க விச்சையாவதும் வேட்கமையாவதும் நிச்சய நீரணிவார் நினைப்பதேன்னு சொல்றோமே, நிறைய நீரணிவார் இது செல்லலேன்னு சொல்றோமே, இந்த வாக்கெல்லாம் பொய்க்கலாமா, மெய்யாகாம போலாமா, நீங்க கைவிட்டா என்ன. உடனே சாமி எடுத்துக்கிறார், நாங்க வேண்டுவதும் என்ன பண்ணுவோம், நாயனார்க்கு தான் வேண்டுவோம், சாமிகிட்ட வேண்ட மாட்டோம். சாமிகிட்ட போய் நம்ம வேண்டது நமக்கு யோகிதை கிடையாது. நாயனார்ட்ட போய் என்ன போச்சோ நாயனாரே இப்படி பண்றேன், பொன்னிநதி புறவுளரே பொங்கிவுளர் திருத்தணி உண்மையுடன் செயல்படுகிற உத்தமரே கேட்டோம்னா அந்த உயிர் போற உயிர் அப்படியே இருக்கிற சத்தியமா நடக்கு, சத்தியமா நடக்கு. அவன் வந்து அருளுடையார் அளித்தருளும் செவிய பேரர்கள் உணர மாட்டான். அவன் உலகம் தான் அவனுக்கு, உலகத்தை தான் நம்புவான். ஆனா உண்மை அது, அது உணர்ந்தவனா இருக்கிறவன் அதை பின்னாடிக்கிட்டே இருக்கும் சொல்லிட்டு அப்பதான் அந்த அருள் நிச்சயம் நீடித்திருக்கும். சொல்லல என்ன நீடிக்காது, அங்கோட அருளை பெற்றுட்டு சொல்லணும்ல. எனக்கு நிறைய செஞ்சிருக்காரு, மாங்கனி உண்டு அருளால் வந்து எதிரும் ஆங்கதனி மற்றதனி ஆங்கபந்தியை கொடுத்தது அதிசயத்து வாங்கினான், கையில கொடுத்தார் வாங்கினான். அவன் காட்டிருந்தானு சொன்னான், அவன் சாப்பிடணும்னு சொல்லல. அதனால வந்த பழம் என்னாச்சு, அந்த உடனே மறைஞ்சு போச்சு. இதோட அம்மா வாழ்வுலையும் உலக சார்பு அழிய போகுது. இது வரைக்கும் கொச்சகத்துல போன பாடல் இப்ப அரிசி விருத்தமா மாறுது. அம்மாவுடைய உலக கட்டுங்கிற யாப்பு நீங்கிற இடத்துல செய்யுளுடைய யாப்பு மாறுது. வணிகனும் கண்கை புக்க மாங்கனி பின்னை காணான், தனிவரும் பயம் மேற்கொள்ள உள்ளமும் தடுமாறி. சிவனருளை கேட்டவங்க அது விருப்பம் காட்டுவாங்க, அந்த அஞ்ஞான உடையவங்க அது பயப்படுவாங்க. அதை வச்சு கூட கண்டுபிடிக்கலாம், சிவனருள் கேட்டா மகிழ்ச்சி அடைகிறவங்க சிவனடியார், பயப்படுறவங்க அல்லாதா விளங்குதா. தண்டிடிகள் அப்படிதான் திருவாரூர்ல சொல்லுவார், இங்கு ஈசனருளால் என் கண் பெற்றால் என்ன செய்வேன். அவன் என்ன சொல்லியிருக்கணும், உங்க திருவடியை வணங்கி நான் சிவனடியார் ஆகிறேன்னு சொல்லணும். ஆனா என்ன சொல்லுவான், ஊரை விட்டு போறேமோ. அப்ப என்ன தெரியுது, அவன் அடியாருக்குரிய தகுதி அவன்கிட்ட சில பேர் அப்படித்தான் நான் பாக்குறேன். உடனே கோச்சுருவான், ஊரை விட்டு போறேமா, உங்க தொடர்பு அறுத்துக்கிறேமா, அந்த மாதிரி ஆட்களை தான் நான் பாத்துக்குவேன். அதுக்காக சொல்லு, பணிகளும் தந்தை புக்க மாங்கனி பின்னை காண. அப்படிதான் ஒரு அடியாரு சொன்ன, அடியாரெல்லாம் வணங்கி திருநீர் வணங்க அவன் பராபாடு படிச்சுட்டான். தனிவரும் பயம் ஏற்கொள்ள உள்ளமும் தடுமாறை, அணிகுணல் அவரை வேறு அணங்கின கருதி நீங்கள் துணிவு கொண்டு எவருக்கும் சொல்லலாம் தொடர்பு கொண்டு போகலாம். என்ன பண்றான், அந்த அம்மாவோட வாழ விருப்பம் இல்லை, ஏன் பயம், சைவத்திரு நிரம்பி அம்மாவோட வாழ்க்கு அவனுக்கு பயமா இருக்கு, அவங்களை விட்டு பிரியணும். அந்த நேர்மையை அப்பவே சொல்லியிருக்கலாம், நேர்மையை சொல்லியிருந்தா அம்மா அப்பவே சைவ திரு பெற்று சிவகணமா மாறியிருக்காரு. இப்ப ஏமாத்துறான் அம்மாவை, சில புரியா அப்படிதான் மனசுல வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு பொம்மனடி ஏமாற்றம் குற்றம் இருக்கும். விடுவதே எண்ணமாக மேவிய முயற்சி செய்வான், விடுவதே எண்ணமாக மேவிய முயற்சி செய்வான். படுதிரை பறவை மீது படகலம் கொண்டு போது நெடுநிதி கொணர்வேன் என்று நிறந்த போல் கலைஞராகும் வடிவில் சீர் வணிகமாக்கள் மறைக்கலம் சமர்ப்பித்தார்கள். நான் போய் பணம் எடுத்துன்னு வரேன், பொருள் தீட்டின்னு வரேன், திரைகடல் ஓடியும் திறவியும் தேடின்னு வரேன் அப்படின்னு சொந்தக்காரன் சொல்றான். அவங்க எல்லாம் வந்து இங்கேயும் சொல்ற பாருங்க, மாக்கள்ங்கிற வணிக மாக்கள் அவங்க அறிவு செயல்படல. அவங்க கொஞ்சம் வச்சு பார்த்தா என்ன வச்சிருப்பாங்க, இவ்வளவு செல்வத்தை மாமனாரே கொடுத்திருக்காரு யாரு, தனதத்தன். இவன் வெளிநாடு போக வேண்டிய அவசியமே அதை யாரும் யோசிக்கல. ஏன், அதனாலதான் மாக்கள்னு. அது அறிவில்லாத ஜடம். எது இந்த சொந்தம் எல்லாம், சில உடல சொந்தம் எல்லாம் எப்படி இருக்கும், ஜடம் மாதிரி உட்காந்துரும். சொல்ல உங்களுக்கு புரியுதோ புரியல? இப்ப மூச்சு விட கஷ்டப்பட்டு இருப்பான், அவனுக்கு முதலுதவின்னு சொல்லிட்டு தலானியால மூக்க போட்டு அனுப்பான். அவனே கஷ்டம் தான், அதான பட்டு இருக்கான். அது மாதிரிதான் பண்ணு, அதான் சொன்ன அறியாம ரொம்ப கிடையாது. அப்ப என்ன பண்ணு தெரியுமா, அங்கனா அரணே அருளா ஈஸ்வர கூப்பிடணும், திருநீர் அணிவிக்கணும். அப்ப ஒருவர் நெடுநிதி கொணர்வேன் என்று நிறந்த போல் கலைஞராகும் வடிவில் சீர் வணிக மக்கள் மரக்கலம் சமர்ப்பித்தார். கலம் சொன்ன மரக்கலம் கப்பல், கலம் சமைத்ததற்கு வேண்டும் கம்மியருடனே. கம்மியர்னா மாலுமி, மீகாமல் அதாவது கப்பலை செலுத்துவோம். புலங்களில் விரும்பு வண்டம் பொருந்தும் நிரம்பேற்று வியாபார திறன் உடையவன். எந்த நாட்டில் என்ன விற்கணும் நல்லா தெரியும், ஜாவா பர்மா அந்த மாதிரி தீவுகள் என்ன விலை போகும்னு அவனுக்கு தெரிஞ்சு அதை எடுத்துன்னு போறான். அந்த அளவுலாம் நுட்பமா இருக்கான். சிவநெறியில தான் அவனுக்கு ஒன்னும் தெரியல. சலம் தரு கடவுள் போட்டு, இவனுக்கு பெரிய கடவுள் வருணன் தான். சலம்னா நீர், நீருக்குரிய கடவுள் வருணன். அந்த கடவுளை போட்டினா யார கும்பிட்டுருக்கணும், காரகாலமாவே கும்பிட்டுருக்கலாம், அவளே தெய்வ தொழுகலம் தான். யார கும்பிட்டான், வருணன். அவனோட அறிவு அவ்வளவுதான். சலம் தரு கடவுள் போட்டு இவன் அதான் வருணனை கும்பிட்டு போறான். வாமி மிக்க மாதரசியார வீட்டுல இருக்காங்க, அவங்கள கும்பிடாம என்ன போய் சாதிக்க போறான். நாயகன் தான், நாயகன் தலைமை உடைய நலம் தரு நாளில் ஏறி நளிர் திரை கடலே போறான். நளிர்ன குளிச்சு குளிர்ந்த கடல்ல ஏறி போறான். கடல் மிசை வங்கம் ஓட்டி, வங்கம்னா கப்பல், கருதிய தெய்வம், தெய்வம்னா நாடு. அடைவுரை சென்று சேர்ந்தங்க அலைமைப்பல் வளங்கள் முட்டி நிறைய சொத்து சேர்க்கிறான், பொருள் ஈட்டுறான். இடைசில நாட்கள் இங்க மீண்டும் மக்களை தெரியுது படப்புற கண்ணி நாட்டு பட்டியல் மொழி பாண்டிநாட்டுக்கு வந்துடும். திருப்பி அவன் காரைக்கால் வரல. இந்த இடம் குலசேகரப்பட்டினம்னு அறியும், குலசேகரப்பட்டு அப்பதி தண்ணில் ஏறி அலைமைப்பல் பொருள்களாக்கும் ஒப்பில்மான நிதியம் எல்லாம் ஒரு வழி பெருக வைத்து மெய்ப்புகள் விளங்கும் ஒவ்வொரு விரும்புவோர் வணிகம் பெற்ற செப்பரும் கண்ணி திருமலை விருந்து. அந்த ஊர்ல ஒரு வணிக பின்ன கல்யாணம் பண்ணி ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்கிறத மறைச்சு பிறலரும் திருவினால. ஆனா அந்த அம்மையை பத்தி சேக்கிர சங்கம் வருவதா தான் சொல்றாரு. ஏன்னா காரைக்கால இடத்துல வர்றார் ரெண்டாவது கொண்டாட்டி, அவள் பிறலரும் திருவினாள் அப்படிங்கிறார். பெருமணம் புடங்கு முன்னே அரளிய நிருமன் கூந்தல் அணங்கனா திறத்திலட்டம் புறமுறை வெளியிடாமல் புதிந்த சிந்தனையோடு புறமையின் வடாமை வைகி முகமலர்ந்து ஒழுகும். பிறலரும் திருவினாள் பெருமணம் புணர்ந்து முன்னே அரளிய நிருமன் கூந்தல் அரள்னாக்க கரும் மணல், கருமணல் மாதிரி கருத்து இருக்கிற கூந்தல். அப்ப என்ன தெரியுது, காரைக்கால அம்மா சின்ன வயசுலயே அவன் கைவிட்டு போனாங்கிறதுக்காக சொன்னான். சின்ன வயசுல அம்மாவுடைய கூந்தல் நடக்கவே இல்லை, அதுக்குள்ளேயே வேற கல்யாணம் பண்ணிட்டான். யாரு இந்த கணவன், அரளே நறுமன் கூந்தல் அனங்கனார் திறத்தி லட்சம் புறமுறு வெளியூறாமல் புதிந்த சிந்தியோடும் புறமின் வராமையை முகமலன் முருகல சோலை மூதூர் அதன் முதல் வணிகரோடும் இருநிதி கிழவன் என்ன எழுதிய திருவின் வைக்கு பொறுகடர் கலங்கள் போக்கும் புகழினான் மனைவி என்பார் பெருகில் விளக்கு போல பெண்குடி அறிந்து பெண் குழந்தையும் பெற்றுக்கிறான். அம்மாவை வணங்குறான்னு தெரியுது, அதனால அம்மா பேரை அந்த குழந்தைக்கு சுட்டுறோம். குழந்தைக்கு அந்த பேரை சுட்டுவது மூலமா என்ன தெரியுது, இவர்களை தெய்வமா அவன், அதுதான் நம்ம செய்வ வழக்கு. நம்ம யாரா அதுதான் திருநாவுக்கரசர் பேரை வச்சார் அப்பூதியார். அப்பூதியார் ஏன் எப்படி வச்சார், காண்டகமே இன்றையும் உன் கலந்து பெறும் கேண்மையினர் அல்லவா, அதனால அவருக்கு பார்க்காம கூட அவர் மேல அவ்வளவு அன்பு. நீங்க அந்த மாதிரி அன்பு பார்க்கறது ரொம்ப அபூர்வமா இருக்கு. மடமகள் தன்னை பெற்று மங்களம் பேடி தான் முன் உடன் உறவு அஞ்சி நீத்த ஒரு பெரும் மனைவியாரு தொடர்வர நினைந்து நினைச்சுட்டு தான் இருக்கான். நினைந்து தெய்வ தொழுகலும் என்றே கொண்டு தெய்வமா நினைக்கிறான். கடனமைத்து அவர்தம் நாம் காதலை மகவை வைத்தான். பெண் குழந்தைக்கு அம்மா பேரை வச்சான். இந்நிலை இப்ப சரிதான் திருப்பி இங்க அம்மாட்ட வருது, காரைக்கால வருது. இந்நிலை இவனுங்க எழுதி இருந்த நிப்பால் நேரும் தன்னிகர் கடந்த செல்வ தனதத்தன் மகளாதான் அவன் தான் இவங்களை தெய்வமா பாக்கிறான். அதனால பரமதத்த மனைவிங்கிற நிலை மாறி பழையபடி தனதத்தன் மகளாருன்னு அது இன்னும் நுட்பம் சொல்றார். அம்மாவுடைய கன்னித்தன்மை மாறலைங்கிறது ஒரு நுட்பமா சொல்றார் ஆசிரியர். அம்மாவை பத்தி பேசாம அந்த ஊரை வச்சே சொல்ற கன்னிமாமதி சூழ் மட அரைக்கால் வணி அந்த அம்மா கன்னின்னு ஒரு நகர கன்னின்னு சொன்னா என்ன பொருள்னா பகைவரால படை எடுக்கப்படாத ஊர கன்னி ஊர்னு சொல்றாரு. எதுக்காக சொல்றாருன்னா அந்த அம்மையினுடைய தன்மையை அந்த மாதிரி இருக்கு இருக்கிறார். தண்ணீர் கடந்து சென்ற தனதத்த மகளார் தான் மன்னியகர் மனையாரம் புரிந்து அந்த அம்மா வந்து நேரம் புரிஞ்சு இந்த கற்பு மாறாம இருக்கும். இப்ப இந்த செய்தி கொஞ்சமா பரவுது, இந்த ஊர்ல இருக்கிறவாளுக்கெல்லாம் அவன் கல்யாணம் ஆவான். அவன் பண்ணிட்டு இந்த அம்மா விட்டுவிட்டு வேற ஊருக்கு போயிட்டான். அப்புறம் அந்த செய்தி எல்லாரும் தெரியும். அதை உறுதி பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் அவனுடைய சொந்தக்காரங்களை அனுப்புறாங்க. கரைக்கலம்மாவுடைய

வந்து வீட்டை விட்டு வெளியில போறவங்க கிடையாது, சின்ன வயசுலயே போறவங்க கிடையாது. அதனால ஒரு சிவிகை ஒன்று ஏற்பாடு பண்ணி பட்டு சீலையினால தொங்க விட்டு கூட கன்னி பெண்களை துணை காய்ச்சிட்டு காரைக்கால் இருந்து குலசேகர பண்ணுவாங்க. சில நாள் அந்த சிவிகையில நடந்து போய் அந்த ஊருக்கு போறாங்க. அது சாமி பாடல சொல்லிட்டு வர, பிழைவளம் பெருக்க வங்க மீது போம் பரமதத்தன், வளர்புகள் பாட்டி நாட்டு பட்டினம் தண்ணில் மண்ணி அளவில் மா நிதியமாக்கி அமர்ந்திருந்து இருந்தான் என்று தொலைவிசி கணவனாருக்கு சொல்லி முன் செல்ல விட்டார் இல்லையே. கிழவிலை மயக்கும் முன்னார் கிளைஞர் தான் கேட்டார் என்று அளவில் மா நிதியமாக்கி அமர்ந்திருந்து இருந்தான் என்று அம்மொழி கேட்ட போது அனங்கனா சுற்றத்தாரும் கும்மூர் கிளைஞர் போக்கி அவனிலே தாமும் கேட்டு மம்மர்கள் மனத்தை மம்மர்ன மயக்கம் மற்றவர்கள் இருந்த வாங்க கொம்மை முளைகளை கொண்டு போய் விடுவதென்றார். மாமணி சிவகை தண்ணில் மடநட மயிலினரை தாமரை தவிவிடும் தனித்திரு எண்ணெய் ஏற்றி அம்மா வந்து திருப்பி பராசக்தி மேலாட்சியம் போறான். காமர் கழினை வைத்து காதலத்தை சுற்றத்தாரும் தேமொழியவரும் தேமொழியவர சேடி பெண்கள் கூட சேர்ந்து கழிந்து சென்றார். சிலவகை கடந்து சென்று செந்தமிழ் திருநாள் எய்தி மலர்புகள் பரமதத்த மாநகர் மருந்து வந்து குளமுதல் மனைவியாரை கொண்டு வந்து அணிந்தன்மை தொலைபேசி கணவனுக்கு சொல்லி முன் சொல்ல விட்டு வந்தவர் அணிந்த மாற்றம் இல்ல வந்தவர் அணிந்த மாற்றம் கேட்டலும் மணிகன்தான். இங்கே மாற்றம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். பின்னால் 48 மாட்டிலே மாற்றம்னு சொல்லுவார். ஒரே சொல்ல பயன்படுத்த கருத்து இவங்க வந்ததை கேட்டு அவன் போயிருக்கான், அவருடைய வார்த்தையை கேட்டு இவங்க மாறினான். அதுக்காக ஒரே சொல்ல பயன்படுத்துற சிந்திய லட்சமேதி யாரு கணவன் செழுமணம் பின்பு செய்த பைந்தொடி தனையும் கொண்டு இந்த 2வது மனைவி பயந்த பெண் மகவினோடு பெற்றெடுத்த அந்த பெண் குழந்தையோட முந்துர செல்வன் இருந்து முய்குழல் ஒருபால் வந்தான். இந்த பெண்டாட்டியும் பெண் குழந்தையும் ஆச்சுக்கிட்டு கணவன் வர்றான். இவங்க வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டு தானும் மனைவியோடும் தலநடை மகவினோடும் மாநிலம் பிணைப்போல் இந்த மனைவியார் அடியில் தாழ்ந்து யானமது அருளாழ்வாருக்கு எழுந்து வணங்கினான். இவ்விளங்குழுவிதான் இளம் குழவிதானும் பான்மையோர் முதலானும் என்று முன் பணிந்து விழுந்து திருப்பூர் தூரம் விழுந்து வணங்குறான். இந்த குழந்தைக்கு உங்க பேரை வச்சேன். கனவு வணங்கினோட அம்மாவுக்கு ஒரு தடுமாற்றம் வணங்கலாம். கணவர் தான் வணங்க கண்ட காமூர் பூங்குடியாரும் அனைவரும் சுற்றத்தார்பால் அச்சமோடு ஒதுங்கி நிற்பார். உணர்வு கிளைஞர் கிளைஞருக்கு இப்பதான் உணர்ச்சியே வருது. அது வரைக்கும் ஜடம் மாதிரி இருந்தான், இப்பதான் உணர்ந்தான். ஏன்பா உன் மனைவி நீ வணங்குற அப்படின்னு கேக்குறான். மெதுவா முதல் தூங்கி முடிச்ச மாதிரி சக்கர ஒரு தும்மல போட்டு எழுந்துக்கிறான். எவ்வளவு மட்டமா இருக்கும் உணர்வரும் கிளைஞர் வெளியே உன் திரு மனைவி தன்னை மனமலி தாரினாய் நீ வணங்குவது என்பது சொல்றான். மற்றவர் தம்மை நோக்கி மானுடம் இவர்தான் அல்ல நற்பெரும் தெய்வமாத நானறிந்த அகன்ற கண்டு பெற்றை மகவுதன்னை பெயரிட்டு நாதலாலே பொற்பதும் மணிந்து நீர் போற்றுதல் செய்வேன் என்றான். இதை பத்தி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி எல்லா வரலாறையும் சொல்றான். படம் இவங்க படம் கொண்டு வந்தது எல்லாத்தையும் சொல்லி இவங்களை கண்டு அஞ்சுதான் வெயிலுக்கு போனேன், அதனால தான் கல்யாணம் பண்ணிட்டேன், நான் இவங்களை கும்பிடுற தெய்வமா, அதனாலதான் என் பெண் குழந்தைக்கு இவங்க பேரை வச்ச எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்றேன். கேட்ட உடனே இவங்க சொந்தக்காரங்களே தெரியல அம்மாவோட பெருமை இவ்வளவு பெரியவளா நம்ம விட்டு பொண்ணு அப்பதான் அவங்களுக்கே தெரியும். நீரும் படி அப்படின்னு அவன் வேற சொன்னான். அம்மா பார்த்தாங்க என்ன இவனுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, சொந்தக்காரர்களுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, இந்த அழகெல்லாம் எதுக்காக சுமந்திருந்தோம், புருஷனுக்காக, புருஷனே வேண்டான்ட்டு தெய்வம்னுட்டான். இனிமே இருக்கு இந்த அழகு, சாமிகிட்ட போறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. அப்பா நீ எனக்கு உனக்கு கும்பரத்திலான சிவகனை வடிவக்கூடிய கேட்க போற என்னும் சுத்தத்தாரும் இது என் பொருள் என்று நின்றார். மண்டலம் கொள்ளினாலும் வணிகன்மார் மாற்றம் கேளா ஒன்றைவார் தலையினாலும் குறைகள் போட்டு சென்று ஒன்றிய நோக்கி மிக்க உணர்வு கொண்டு வருகிறது. இவருடைய உணர்வெல்லாம் சாமியை நோக்கி வந்திருக்கு, வேற பேச்சு வேற எண்ணங்கள் உள்ளத்துல இல்ல. நாம இல்லாம அப்படி மாறணும். இந்த உலக வாழ்வே மாட்டிக்கிட்டு இந்த சடக்கிலேயே தப்பிச்சுக்கிட்டு இதுலேருந்து விடுபடத்துக்கு ஆசைப்படணும். சாமி அருள் பண்ணுவாருன்னு நம்புறேன். இங்கிவன் குறித்த கொள்கை இது, இனி இவனுக்காக தாங்கிய வனப்படிந்த தசைப்பதை கழிந்து முன்பார் ஆங்கனின் தாள்கள் போற்றும் பேய் வடிவு அடியேனுக்கு வாங்குற வேண்டும் என்று பரமதால் பரவி நின்றார். பரவினாதான் பரவுவார் பற்றாய் சாமி நிற்போம், பரவ அடித்தளம் கொடுப்பார். இன்னொரு இடத்துல சொல்வார் கருத்துவார் புராணத்துல காளையா தமை கண்டு தொடப்பெறுவது என்றென்று தாளை நாளும் பரவ தருவார்பால் சாருகின்றார். தாளை திருவடிய நாளும் பரவினா கொடுப்ப, அப்ப திருவடியை பெறணுங்கிறவங்க என்ன பண்ணணும், நாளும் திருவடியை பரவணும். ஆங்க பொழுது மன்றுள்ளாடுவார் அருளினாலே மேல்நெறி உணர்வு கூற, அது அவங்க உணர்வு மேல்நெறியா இருக்கு. இந்த உலக வாழ்வை நினைச்சுக்கிட்டு இதுதான் எனக்கு முக்கியம், நான் திருக்கூடத்துக்கெல்லாம் வரமாட்டேன், வேலை தான் எனக்கு முக்கியம் சொன்னா அந்த பணம் சம்பாதிக்கலாம், அது எங்கேயோ வேற இடத்துக்கு போகும், தப்பான இடத்துக்கு போகும். அதுதான் அவங்க விருப்பம்னா அப்படியே காரியகாலம் மாறு பண்ண போறான். என்ன வேணும் உங்களுக்கு, டாக்டர்கிட்ட போனா எளிதா பணத்தை கொடுத்துட்டு வந்து போயிட்டு வரலப்பா. மெய்யில் ஊனடை வனப்பையெல்லாம் உதறி எப்புடம்பே ஆக வானமும் மண்ணும் எல்லா

0: இருக்கிறவங்க எல்லாம் இன்பத்தை ஈட்டுபவர்கள், கீழுள்ளத்துல இருப்பவங்க எல்லாம் துன்பத்தை ஈட்டுபவர்கள். அந்த கீழுள்ளவங்க சொல்லாம எல்லாமே மங்கள சொல்லாத குறித்தார். கீழுள்ளவங்க துன்பத்துக்கு இடமா, துன்பத்தை கொடுக்கற இடம். காரிகாலமாவுடைய புராணத்தை சொல்லும் போது துன்பத்தை பத்தி பேச வேண்டாம் என்பதனால மங்கள சொல் கொண்டு அதை அப்படியே அமைதி காட்டி செல்கிறார் ஆசிரியர் பெருமான். எல்லா வணங்கும் பேய் வடிவமா, அப்ப எல்லாருமே காரைக்காலமா வணங்கிதான் அருள் பெறணும்னு தெரியுது. காரைக்காலமா வணங்காதவ திருவருக்கு தொலைவில் இருப்பான். நம்ம என்ன செய்யலாம்? திருவர் தொலைவில் இருக்கலாமா கிட்டக்க இருக்கலாமா? நீங்கதான் முடிவு பண்ணிக்கணும். உற்பவை தெரிந்து ஞான தோன்மை. உற்பவம்னா மேல் தோன்றி வருவது, பவம்னா தோன்றுவது, மேல் மேல எழும்பி கிளம்புவது. உற்பவி தெரிந்து ஞான தோன்மை தானே அற்புத திருவந்தாதி அப்பொழுது அருள் செய்வார். மலர்மழை பொழிந்ததெங்கும் வான துண்டுபியினால் உலகலாம் நினைந்து மங்கள சொல்ல கையால் உலகலாம் கும்பரும் முனிவர்தான் குழுவினர். இன்னும் அம்மாவுடைய தவத்துக்கு இவ்வளவு பரிசு கிடைக்கும் போது எல்லாருக்குமே மகிழ்ச்சி. நம்ம கத்துக்கிறோம், நம்மளும் தவம் பண்ணணும். அம்மா வந்து அடியார் நோக்கி பண்ண, நம்ம அம்மாவை நோக்கி பண்ண, காரைக்கால அம்மாவை பண்ணணும். ஒவ்வொருத்தரும் வீட்டுல இருக்கிற மாதரிசை எல்லாம் திருவது பண்ணும்போது காரைக்கால அம்மாவை நினைச்சிட்டு பண்ணும்போது உங்களுக்கு அருள் செய்ய விரும்புறீங்களா? என்ன முடிஞ்சாலும் செய்யலாம். இன்னதுதானே ஒண்ணும் திட்டவட்டமா நான் அதுவும் சொல்லல. உங்களுக்கு என்ன முடியுதோ இந்த படையங்கோ அடியாருக்கு. அடியாருக்கு படைக்கும் போது எப்படி படைக்கிறீங்க? காரைக்கால அம்மா திருவடியை வணங்கிட்டு படைங்கோ, உங்களுக்கு அம்மாவுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். வீட்டுல இருந்து செய்யணும், வெளியில எல்லாம் ஓடிடாதுங்க. அந்த நேரத்துல அடியார் வரும்போது அடியாரை வணங்குவது பெரிய கடமை உண்டு. அப்பதான் வேடிக்கை பண்ணிக்கிட்டு மற்ற காரியங்களை கவனத்தை செலுத்திக்கிட்டு தயவு பண்ணி இருக்காதீங்க. வீட்டுக்கு நாயகர் அதுக்கு துணையா இருந்து வேற இடத்துல எல்லாம் கவனத்தை செலுத்திக்கிட்டு அலட்சியப்படுத்தாதீங்க. அடியார ஒரு முறை அலட்சியப்படுத்தினீங்கன்னா ஒரு கோடி ஜென்மத்துக்கு நீங்க அடியாரே பார்க்க முடியாம பண்ணிடுவார். பரவாயில்லையா? பரவாயில்லையா? அடியார் அவமதிக்காதீங்கோ, அலட்சியப்படுத்தாதீங்கோ, வேண்டி கேட்டுக்க. அற்புத திருவந்த அப்போது அருள் செய்வார். பொற்குடை செய்ய பாத புண்டரிகங்கள் போட்டு நற்கணத்தில் ஒன்றானே நான் என்று நயந்துப்பார். அப்புறம் வர ஆய்ந்தசி இரட்டை மாலை அந்தாதி எடுத்துப்பார். ரெண்டுமே இந்த குலதேரப்பட்டத்துல வர அடைத்தரப்பட ரெண்டுமே அற்புத திருவந்த. அற்புதம்னா என்னன்னு கேள்வி இடம். இறைவருடைய அருட்செயல்கள் தான் அற்புதம். அந்த சில பாடல் மட்டும் சொன்னேன். ஒரு பாட்டு அடியார பத்தி வர்ற பாட்டு, அடியார கும்பிடுன்னு காரைக்காலமா சொன்னேன். மறித்து மடநெஞ்சே வாயாலும் சொல்லி குறித்து தொழு தொண்டர் பாதம். குறித்தொருவர் கொள்ளாத திங்கள் குறுங்கண்ணி கொண்டாட மாட்டு உள்ளாதார் கூட்டம் உருது. அடியார வணங்காதவன் கிட்ட போகாத, அடியார வணங்குறவன் கிட்ட போய் சேரு. அம்மா சொல்லுங்க. இன்னொரு பாட்டு, பணிந்தும் படதடையான் பாதங்கள் போதா அணிந்தும் அணிந்தவர் ஏத்த துணிந்தும் என்றும் எந்தையார் காட்பட்ட இதுகொள்ளோ என்னுடைய சிந்தையாருக்குள்ளே செரு. நான் சிவனு காட்பட்டவன், அடியாறு காட்பட்டேன், வேற எவனை பத்தி கவலைப்பட மாட்டேன். அந்த செருக்கு ஏன்னா அம்மாவுடைய வாக்கு. சொல்ற மகிழ்ச்சி மடநெஞ்சிய மானுடரில் நீயும் திகழ்ந்தி பெரும் சேமம் சேர்ந்தாய் திகழாது யாரென்பே என மணிந்து உள்வார் காட்பட்ட பேரன்பே இன்னும் பெருக்கு. ஒன்றே நினைந்திருந்தேன், ஒன்றே துணிந்துருந்து, ஒன்றே என் உள்ளத்தில் உள்ளது. நிறைய பாடல்கள் நீங்க அற்புதத்தில் வந்து படிக்கலாம். படிச்சீங்கன்னா பேராத காதல் பிறக்கும். அம்மாவுடைய திருக்கடை காப்பு அப்படிதான் சொல்றாங்க. பேராத காதல் பிறந்து சாமி ஏத்துவாங்க. இப்ப கைலைக்கு போனோம் நமக்கு ஆசை. அந்த சரீரம் வந்து எலும்பு சரீரம், வாயு சரீரம் அல்ல, எலும்பு சரீரம். அதனால வேகமா போகக்கூடியது, கண்ணுக்கு தெரியும். சில இந்த பிஜாதல புளிமத்துல உட்காந்துருக்கு, அந்த சரீரம் இல்ல, அது வாயு சரீரம். அது ராத்திரி அடைய இப்படியே ஆடும், போர்வைகள் வந்து உண்டவன கழுத்திருக்கும். அது வேற. இவங்க எலும்பு சிறுமேனி சிவகணம். இவங்க அந்த வார்த்தையில சொல்லக்கூடாது, இவங்க சிவகணம்னு சொல்லணும். இவங்க யாரு? நமக்கு எல்லாம் அடுத்ததான் கிடைக்க போகுது. உங்களுக்கு வேணுமா? அம்மாவுடைய திருவடிகளோ காண்டுவோம். ஆலங்காட்டி செட்டு அம்மா இருப்பா, அம்மா கிட்ட நம்ப இருக்கும். ஆசை இருந்தா கிடைக்கும். கண்டவர் வியப்புட்டு கையை கண்டு விடுவார். பார்த்துட்டு எல்லாம் பயப்படுறான். என்ன சொன்ன சிவனருக்கு உள்ளவனுக்கு தான் தெரியும். இந்த உத்தரகாத பழைய காலத்துல சமணம் என்ன பண்ணுவான்? எல்லா குழந்தையும் பயமுட்டுவார். பூச்சாண்டி போறா சடைய தரித்து போவாங்க. அடியாரு சடையை பார்த்து அந்த குழந்தைய பயமுட்டுவான், பூச்சாண்டி பூச்சாண்டின்னு. அதனால குழந்தைகள்லாம் சிவனா சிவனடியார் பார்த்தா இன்னைக்கும் அப்படிதான். அதனாலதான் திருமூலர் சொன்னார், ஆண்டான் அடியார் யாருக்கும் விரோதிகள், ஆண்டான் அடியார் ஐயமேற்று உண்பவர், ஆண்டான் அடியாரை வேண்டாது பேசினார் தாம் தாம் வீழ்வது தாழ் நரகாம் என்ன. யாரு திருமூலர்? என்ன பொருள்? ஆண்டவனுடைய அடியார்கள் உலக போக்குக்கு விரோதமா தான் இருப்பாங்க. உலகையில அவங்க ஒட்ட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு கல்யாண நரகம் வீபதியை பூச்சின்னு வாசல உட்காந்துருவான். பகவதி பிக்ஷாந்தேகின்னு சிவனுடைய நிலை யாருக்கும் அறிய வாராது. புரியுதா? விலங்குதான் சொல்றது. இந்த உலக காரணக்கு அது விலங்க. ஆகவேதான் அடிகள் பெருமான் சொன்னார், நாட்டவர் நம் தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப, நாமும் அவர் தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப. அவன் என்ன செய்வான், என்ன செய்வான், பரிகாசம் பண்ணுவான், பட்டையும் கொட்டையும் போட்டு ஊரை சுத்தறான். அப்ப சொல்லுவாங்க அது நமக்கு என்ன அணிகலன், நமக்கு அது என்ன சொல்றவன் யாரு, சழக்கன். சழக்கனுடைய வார்த்தை நமக்கு என்ன, அந்த இரும்புது வரணும். இதை கேட்டு எல்லாம் பயப்படுறோம் அம்மாவுடைய வேடத்தை கேட்டு, ஏன்னா அறியாதவன். நமக்கு அம்மா வந்து தெய்வம், உலகத்தானுக்கு பயம். அண்டர் அம்மா சொல்றா, அண்டர் நாயகனார் என்னை அறிவரே, சாமி என்ன பத்தி தெரியும், அறியாவாமை எண்டிசை மாக்களுக்கு யார் எவ்வளவு வாய், இந்த பய வாய்மை அறியாத எண்டிசை மாக்கள் மான விலங்கு. இந்த விலங்குக்கு நான் எப்படி இருந்தா என்ன, அவன் மனுஷ உருவத்துல இருக்கான், ஆனா குணம் எப்படி இருக்க, விலங்கு மாதிரி குணத்தை வச்சுக்கிட்டு இவன் மனுஷ ரூபத்துல சுத்திட்டு இருக்கான். அவன் என்னை பத்தி என்ன நினைச்சா எனக்கு என்ன, இந்த உணர்வு நமக்கும் வரும். நம்மனா சிவனடியார், சிவ சாம்ராஜ்யத்துக்குரியவர்கள். ஈசனுடைய திருவடி நமக்குரியது, ஈசனுடைய தொண்டு நமக்குரியது, நாம தொண்டு செய்யும் உரிமை உடையவர்கள். அந்த உணர்வு நமக்கு வரும். வந்தா நம்ம காரைக்காலமா நம்முடைய நற்பெரும் தெய்வம், நம்முடைய தெய்வ தொழு குலம், அந்த உணர்ச்சி அது நமக்கு ரொம்ப அவசியம் வரும். அடியார்களே நமக்கு சொந்தக்காரங்க, அதெல்லாம் நம்ம நல்லா கத்துக்கணும். வட திசை தேசம் எல்லாம் மனதிலும் கழுதி சென்று படத்தொடையவழி தேவி மாலை சூழ பாணியனார் மேவும் படருளை கையிலே விற்பின் பாங்கணிந்த ஆங்கு காலின் நடையினை தவிர்ந்து பார்மே தலையினர் நடந்தது. அங்க நடக்கிறதா தலையார நடந்து ஈசர் இருக்கிற இடம் கைலாயம். கைலாயம் வந்து ஈசருக்கே உருவம், ஒரு நுட்பம் சொல்ற மாதிரி. ஏன் தலையார் நடந்தாரு காரணம், கைலை மலையினுடைய அடிவாரம், கைலை மலையினுடைய அடிவாரம் சாமியினுடைய திருவடி. திருவடியில போய் கால் வைக்கலாமா, திருவடியில தலையதான் வைக்கணும், அதனால தலையார். கைலை மலை சாமியுடைய திருவுருவம், அந்த திருவுருவத்துல கைலை மலையுடைய உச்சி சாமியுடைய திருமுடி, கைலை மலையுடைய அடிவாரம் தாழ்வாரம் சாமிக்கு ரெண்டு திருப்பாதம். அப்ப திருப்பாதத்துல கால வச்ச அது அருள் வராது அல்லவா, அது அம்மாவுக்கு எவ்வளவு உச்சரிக்கிறான் நமக்குலாம் யாருக்குமே தெரியல. போறோம் மலையின் மேல் ஏறும் தலையெல்லாம் நடந்து போறா, முதல் பார்வை யாரு தெரியுமா, அம்மா யாரு, கரகலம்மாவுடைய மருமகள் உமா பார்வதி பாக்குறான். கலையிலும் திங்கள் கண்ணி கண்ணுதல் ஒரு பாகத்து சிறைநுதல் இமயவல்லி திருக்கண்ணோ குற்றதல். இவன் அம்மா வாழ்றதுனால அம்மா வாழ்றதும் மொழப்படுது. சாமி இப்படிதான் பண்ணுவார், அற்புதம் பண்ணுவார். சில இடங்கள்ல பொம்னாட்டிகள் தான் சொல்லுவா, இமயவல்லி திருக்கண்ணோ குற்றதல், நானும் யாருக்கும் விரோதிதான். அம்பிகை திருவுள்ளத்தின் அதிசயத்தை அருளித்தாழ்ந்து அம்மாவுக்கு தெரியும், அதாவது உமா பார்வதிக்கு தெரியும். உமா பார்வதி சாமி கிட்ட கேக்குறாங்க, அதான் வழக்கம். பொம்னாட்டிகள் யார்கிட்ட கேட்கணும், புடிச குட்டிகிட்ட கேட்டுதான். அம்பிகை திருவுள்ளத்தின் அதிசயத்தை அருளி தாழ்ந்து, அம்பிகை திருவுள்ளத்தின் அதிசயத்தை அருளி தாழ்ந்து தம்பெருமானை நோக்கி சிலைனா நடந்தீங்கிறோம். எம்பெருமான் ஒரு எற்பின் ஆக்கி அன்பு சொல்ல பாருங்க, எற்பின் யாக்கை அம்மாவுடைய வடிவத்துக்கு இங்க விளக்கம் வருது. எம்பு எலும்பு திருமே பிரமாணம் இருக்கு, எலும்பு மடிமா நீ எப்படா சொல்ல, நீங்க என்ன கேப்பீங்க, இருக்கு பாருங்க. எற்பின் யாக்கை, எற்புனா எலும்பு, யாக்கைனா உடம்பு, கட்டப்பட்டது யாக்கை, யாக்கப்பட்டது உடம்பு. தம்பெரு நம் பெருமாட்டிக்கு அந்த நாயகன் அருளிச்சிடும், அம்மாவுக்கு அறிவுறுத்தது மூலமா நமக்கும் அறிவுறுத்தணும். அம்மாண்ணா யாரு,
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

திருப்புகளூர் உயிர்கள் இறைவன் திருவடியை புகழாக அடைந்த ஊர், எனவே திருப்புகளூர் ஆயிற்று என்பது வரலாறு. இத்திருத்தலத்திற்கு புன்னாகவனம், சரண்யபுரம், ரக்தாரண்யம் என்பன வேறு பெயர்கள். அக்னி, பாரத்வாஜர் முதலியோர் பூஜித்த பதி. பாணாசுரன் தோண்டிய அகழியே நாற்புறமும் தீர்த்தமாக உள்ளது. இத்திருத்தலத்திருந்த முருகநாயனார் திருமடத்தில் திருஞான சம்பந்த மூர்த்திகள், திருநாவுக்கரசு சுவாமிகள் கூடியிருந்த செய்தி சேக்கிழார் திருவாக்கால் அறியலாம். மேலும் இவர்களுடன் சிறுத்தொண்ட நாயனார், திரு நீலநக்க நாயனார், திரு நீலகண்ட யாழ்ப்பாணர் போன்றோரும் இருந்து உடன் உறைவில் பயன் துய்த்த பாங்கு நலம் எண்ணி எண்ணி பார்த்து இன்புறத்தக்க நிகழ்வு அல்லவா? அப்பர் பெருமான் சித்திரை சதயமாம் திருநாளில் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் எனப் புகன்று நன்னறிய சிவானந்த ஞானவடிவுற்ற வைபவம் கண்டு தரிசிக்க வேண்டிய கவினார் காட்சியாகும். திருப்புகளூர் பெருமான் கருவறையடுத்து இடப்பாகத்தில் திருப்புகளூர் வர்தமானீஸ்வரர் எழுந்தருளியுள்ளார். எதிரில் முருகநாயனார் திருமேனி உள்ளது. நலச்சக்கரவர்த்திக்கு இங்கு சனியின் அனுகிரகம் கிடைத்து திருநள்ளாரில் விடுதலையாயிற்று என்பது புராணம். இறைவர் கோணப்பிரான் வானாசுரன் பெயத்தெடுக்க ஒண்ணாது போகவே சுவாமி பெயருக்கு ஏற்ப சற்று வடக்கு நோக்கி சாய்ந்து உள்ளார். இத்திருத்தலத்து அம்பிகையை கருந்தார் குழலி சூளிகாம்பாள் என்று அழைப்பர். வர்தமானேஸ்வரர் ஆலய அம்பிகை மனோன்மணி ஆவாள். திருத்தல மரம் புன்னை தனி மேடையில் உள்ளது. தீர்த்தம் அக்னி தீர்த்தம். மூவர் தேவாரமும் பெற்ற திருத்தலம். சந்திரசேகரமூர்த்தி இத்திருத்தல விசேடமூர்த்தியாக போற்றப் பெறுகிறார். அக்னிமூர்த்திக்கு இரண்டு முகங்கள், ஏழு கரங்கள், மூன்று திருவடிகள், நான்கு கொம்புகள், ஏழு ஜுவாலைகள் உள்ளன. மூகாசுர சம்ஹாரமூர்த்தி சிறப்பான மூர்த்தமாகும். திருநாவுக்கரசரை குளிச்செழுந்த நாயனார் என்றும், முருகநாயனார் மடத்தை நம்பி நாயனார் திருமடம் என்றும், திருநீலகண்ட யாழ்ப்பாணரை யாழ்மூரி நாயனார், தருமபுரத்து நாயனார் என்றும் கல்வெட்டு வாசகங்களில் குறிப்பிடப்பெற்றுள்ளமை அறிய வேண்டிய ஒன்று. பங்குனி உத்திர பயன்தரு விழாவிற்கு பறவை கொடைக்கு பொன் வேண்டுமே என்று நினைத்த சிந்தையராய் செங்கற்கள் சிலவற்றை தமது தலைக்கு அணையாக கோலி புகழூர் திருமதிர்புரத்தை சார்ந்து சற்றே கண்ணயர்வார் ஆயினர். சுந்தரர் பெருமான் விழித்தெழுந்து கண்ணுற்ற பொழுதில் செங்கற்கள் யாவும் பொற்கட்டிகளாய் இருந்தன. இறைவர் திரம்பியந்து கோயிலுட்புகுந்து கரமலர்களை உச்சிமேற்குவித்து குறிப்பில் அடங்கா பேருணர்வு மண்டு காதலுர பேரன்பு வாய்க்கப் பெற்றவராக விளங்கிய நம்பிகள் பண்தங்கு இசையில் தம்மையே புகழ்ந்து என்று பாடித் துதித்தனர். மதுரமொழி மாலை என்று சிறப்பிக்கப் பெறும் இத்திருப்பதிகத்தில் பொய்மையாளரை பாடாது புகழூர் பெருமானை பாடுங்கள் என்று புலவோர்க்கு அறிவுறுத்துதல் காணலாம். உண்ண உணவு, உடுக்க உடை மற்றும் செல்வங்கள் பெற ஓத வேண்டிய திருப்பதிகம் தம்மையே புகழ்ந்து எனத் தொடங்கும் பாடல் பன் கொல்லி.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நமஹ. Shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ்.
2: நடுநாட்டு தலமாக விளங்கக்கூடிய திருச்சோபுரம் என்ற திருத்தலத்தை இன்றைய சிவாலய தரிசனமாக நாம் மேற்கொள்கிறோம். இத்தலம் கடலூரிலிருந்து தெற்கில் சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. சிதம்பரம் செல்லும் சாலையில் ஆலப்பாக்கம் என்ற ஊரிலிருந்து கிழக்கில் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் தியாகவல்லி என்ற பெயருடன் இந்த தலம் விளங்குகிறது. இது ஒரு கடற்கரை தலம். ஒரு காலத்தில் இத்தலம் மணலினால் மூடப்பட்டிருந்தது. சுமார் 150 வருடங்களுக்கு முன் தலையாத்திரையாக வந்த 2 தம்பிரான்கள் இந்த திருத்தலத்தை கண்டுபிடித்து திருப்பணி செய்வித்தார்கள். ஆதலால் இந்த தலத்துக்கு தம்பிரான் கண்ட தலம் என்று கூட ஒரு பெயர் உண்டு. இவ்வூரை சுற்றிலும் உயர்ந்த மணல் குன்றுகள் இருக்கின்றபடியால் அவ்வாறு நேர்ந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இது அகத்திய பெருமான் பூஜித்த சிவஸ்தலம். மேற்கு பார்த்த சன்னதி தியாகவல்லி என்ற ஒரு அரசகுமாரி பூஜித்த திருத்தலம். அவளுடைய உருவமும் திரிபுவன சக்கரவர்த்தியினுடைய உருவமும் பிரகாரத்தில் உள்ளதை காணலாம். மூலவர் சுயம்புலிங்கமாக அருட்காட்சி வழங்குகின்றார். சோபுரநாதர் என்றும் அம்பிகை சோபுரநாயகி என்றும் வழங்கப்படுகின்றனர். ஸ்தலவிருட்சம் கொன்றை மரம். தீர்த்தம் சோபுர தீர்த்தம். உள்பிரகாரத்தை வளமாக வரும்பொழுது விநாயகப் பெருமானையும் முருகப்பெருமானையும் லக்ஷ்மியையும் வீரட்டேஸ்வரர் கண்ணப்பர் நவகிரகங்கள் ஆடல்வல்லான் லிங்கோத்பவர் ஆகிய மூர்த்தங்களையும் தரிசிக்கின்றோம். இந்த திருத்தலம் தெஞ்ஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரால் பாடப்பெற்றது. பங்குனி உத்திரத்தில் விழா கோலம் கொள்ளும் திருத்தலம் இது. இந்த தலத்தின் மீது ஞானசம்பந்த பெருமானார் உடைய திருப்பதிகத்தில் இறைவனுடைய செயல்களையெல்லாம் வியந்த வண்ணம் பாடும் முகமாக அமைந்துள்ளது. நீ யானையை உரித்தவனாயிற்றே, அது எவ்வாறு சாத்தியமாயிற்று? மங்கை பாகம் வைத்து உகந்தாயே, அந்த மாண்பை என்னவென்று சொல்லுவது? மழு கையில் ஏந்தி மா வீரனாக திகழ்கின்றாயே, கங்கையை தாங்கியது என்னை? அரக்கர்கள் அழியுமாறு முப்புறங்களையெல்லாம் அழித்து வானவர்களாகிய தேவர்களை காத்தது என்னை? வெள்ளை ஏற்றை பாய ஏறுகின்றாயே, புலித்தோலையும் உடுத்த அருட்காட்சி வழங்கக்கூடிய வள்ளலே, தூய வெள்ளை நீற்றினானே, நீ ஒவ்வொரு இல்லந்தோறும் சென்று பிக்ஷைக்காக இவ்வாறு செல்வது என்னை? வெண் நெடுங்கொண்ணியோடு ஒன்றாக நிற்பவனே, ஊழிதோர் ஊழியம் நீ விளங்குகின்றாய். கொன்றை மதியம் ஆகியவற்றை நீ சிரத்தின் மேல் வைத்திருக்கக்கூடிய காரணம் என்ன? காலம் தன்னை உதைத்த காரணமாகி இருக்கும் செயலை வைக்காமல் என்ன செய்வது? குற்றமில்லாத நீ, உண்மையே வடிவாகிய நீ என்றெல்லாம் உன்னுடைய அடியார்கள் பணிவார்கள். கற்ற கேள்வியும் நீ, ஞானமும் நீ, இப்படி எல்லாமாகி நிற்கும் செயலை என்ன என்று சொல்வது? ஆமை ஓட்டினை பூண்டிருக்கிறாய், அறவும் பூண்டிருக்கிறாய், அயனுடைய வெண்தலையில் பலியேற்று ஊர்தோறும் செல்கின்றாய். இவற்றை கொள்கையாக கொண்டவனே, உன்னுடைய செயலை எவ்வாறு வியப்பது? உனது இருப்பிடமாகிய கைலை மலையை அசைப்பேன் என்று ஆணவத்தோடு வந்த இலங்கை மன்னனை எழில் விரலால் ஊன்றிய செயலை என்ன என்பது? தேவர்களும் அசுரர்களும் மால் வரை கொண்டு வாசுகியை நானாகவும் கொண்டு கடையும் பொழுது எழுந்த விஷம் நஞ்சை நீ உண்டு உகந்த காரணம் என்னை? மண்ணை உண்ட மாலும் மலர்மேல் இருக்கக்கூடிய அயனும் தொடர்ந்து இன்னமும் காணமாட்டா சோபுரம் மேயவனே? புத்தர்களும் சமணர்களும் பொய்யே உரைத்து உன்னை போற்றாது விலகி நிற்க பக்தர்களுக்கு அருள் செய்தவனே, மத்த யானையின் உருவியை போர்த்து வளர்ச்சடை மேல் துத்தி நாகம் சூடிய பெருமானே என்றெல்லாம் பெருமானுடைய அருட்செயல்களை வைக்கின்றார் ஞானசம்பந்த பெருமான். அப்படிப்பட்ட திருப்பதியத்தை கோலமிக்க மாலை என்று அவரே குறிப்பிடுகின்றார். இந்த பதியத்தை பாராயணம் செய்பவர்கள் கூடுவர் வானுலகே என்பது திருக்கடைக்காப்பில் அவர் அருளி செய்துள்ள ஒரு அருளுரை. வெங்கணை போர்த்து விளங்கும் மொழி மங்கை பாகம் வைத்து உகந்த மாண்பது என்னை கோலா

துயனிற்றாய் சோபுரம் மேயவனே, விடையமர்ந்து வெண்மழு ஒன்று

அனல் உள்ளழுந்த தொடை நெகிழ்ந்த வெம்சிலையாய் சோபுரம் மேயவனே, சோபுரம் மேயவனே. தியராய வல்லரக்கர் செந்தழலுள்ளழுந்த சாயையெய்து வானவரை தாங்க

பாய் புலித்தோல் உடுத்த தூய வெள்ளை நீற்றினானே சோபுரம் மேயவனேயே. பல்லில் ஓடு கையில் ஏந்தி பல்கடையும்

நெடுங்கண்ணியோடும் தொல்லை ஊழியாகி நின்றாய் சோபுரம் மேயவனே. குற்றம் இன்மை உண்மை நீ என்று உன்னடியார் பணிவார்.

வாழறவும் பூண்டு அயன் வெண் தலையில் துற்றலான கொள்கையானே சோபுரம் மேயவனே. புத்தரோடு புன்சமணர் பொய் உரையே உரைத்து பித்தராக கண்டு உகந்த பெற்றிமை என்னை கொள்ளாம். மத்தையானை இருவை போர்த்து வளர்ச்சடை மேல் துத்தி நாகம் சூடினானே சோபுரம் மேயவனே. சோலை மிக்க தன் வயல் சூ சோபுரம் மேயவனை சீலமிக்க தொல் புகழார் சிறபுறக்கோ நலத்தால் ஞானம் மிக்க தன் தமிழான் ஞான சம்பந்தன் சொன்ன கோலமிக்க மாலை வல்லார் கூடுவர்வான்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் உயிர்கள் உய்வடையும் பொருட்டு நம் பெருமான் செய்யும் ஐந்தொழில்கள் மற்றும் அடிமுடி தேடிய கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
2: திருச்சிட்டம்பலம் கொஞ்சா, இப்ப ஆட்சி கதைச்சல வந்துட்டேன். ஆட்சி கதை நேரம். சரி, இன்னைக்கு கதை என்ன தெரியுமா? இதுல சாமி என்ன வேலை பாக்குறாரு, சாமி என்னெல்லாம் செய்ய முடியும், இதெல்லாம் வந்து இன்னைக்கு கதையில பார்க்க போறோம். இன்னைக்கு கதையில கதை மாத்திரம் இல்ல, கூடையே ஒரு கருத்தும் இருக்குது. பெரிய ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு கருத்து இருக்குது. அதனால இன்னைக்கு கதைய ரொம்ப கவனமா கேட்கணும், சரியா? சரி, நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? தினமும் காலையில இருந்துக்கிறோம், படிக்கிறோம், பள்ளி கொடுத்துட்டு போறோம், அம்மா கிச்சன்ல வேலை செய்யறாங்க, ஆபீஸ் போறாங்க, அப்பா வெளியில போய் வேலை செஞ்சுட்டு வராங்க, அப்புறம் ஆபீஸ் போறாங்க. இப்படி எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? சாப்பிடுறோம், தூங்குறோம், படிக்கிறோம், விளையாடுறோம், எதுவும் செய்யறோம். இதெல்லாம் நம்ம செய்யற வேலைகள். இது மாதிரி சாமியும் வேலை செய்யறாரு. சாமி எத்தனை வேலை செய்யறாரு? 5 வேலை செய்யறாரு. அது என்ன 5 வேலை? 1 படைத்தல். எழுதி வச்சுக்கோங்க, பாட்டி சொல்றதெல்லாம் எழுதிக்கணும். படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல். வார்த்தையில எழுதிட்டீங்களா? சரி, இப்ப இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பாக்கலாமா? படைத்தல் அப்படின்னா என்னன்னா, ஒரு உயிருக்கு சாமி இந்த உடம்ப படைச்சு அந்த உடம்புக்குள்ள அந்த உயிரை போட்டு நம்மளை ஒரு பிறவிக்கு அனுப்பி விடுறாரு இல்லையா? அப்போ அந்த உடம்ப படைக்கணும் இல்லையா, அந்த தொழிலுக்கு பேரு படைத்தல். இந்த தொழில் படைத்தல் தொழிலுக்கு ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இருக்காரு. அவர் யாரு? பிரம்மா. இந்த பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? பிரம்மாக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. படைத்தல் தொழிலுக்கு பிரம்மா, சரியா? இப்ப காத்தல். காத்தல்னா என்ன அப்படின்னா, ஒரு உயிர் ஒரு உடம்புக்குள்ள எவ்வளவு காலம் இருக்கணுமோ அவ்வளவு காலம் வரைக்கு மட்டும் அந்த உயிரை அந்த உடம்புக்குள் பாதுகாத்து வைப்பது காத்தல். கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கா? இதை திரும்ப திரும்ப கேட்டு உங்க அம்மா அப்பாட்டையும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும், சரியா? ஒரு உயிர் ஒரு உடம்புக்குள்ள எவ்வளவு காலம் இருக்கணுமோ அவ்வளவு காலம் வரைக்கும் மட்டும் பாதுகாத்து வைக்கிறது தான் காத்தல் தொழில். இந்த ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் யாரு இதுக்கு? திருமால், சரியா? விஷ்ணு. அடுத்து ஒடுக்குதல். ஒடுக்குதல்னா என்னன்னா, ஒரு உயிர் எப்போ ஒரு உடம்ப விட்டு போகணுமோ அப்போ சரியா அந்த உயிரையும் உடம்பையும் பிரிச்சு எடுத்துட்டு போறதுல ஒடுக்குதல் டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட் யாரு? உருத்திரல், சரியா? எல்லாரும் அதை வந்து சிவன் சிவன் சொல்லிடுவாங்க, அது இல்லை, அது நிஜம் இல்லை, சரியா? ஒடுக்குதல் தொழில்ங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட் யாரு? உருத்திரல். அடுத்து மறைத்தல் தொழில். அது என்ன மறைத்தல் தொழில் அப்படின்னு பார்த்தா, இப்ப நம்ம ஒரு கடைக்கு போறோம், ட்ரெஸ் வாங்க போறோம் இல்லையா? ட்ரெஸ் வாங்க போகும்போது என்ன பண்றோம்? ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்து, நான் இந்த ட்ரெஸ் அழகா இருக்கே, இந்த குழந்தைக்கு இதை வாங்கலாம் அப்படின்னு நினைச்சு அதை வாங்கிட்டு வந்துடுறோம். வந்து பார்த்தாதான் தெரியுது அந்த ட்ரெஸ் அந்த குழந்தைக்கு பத்தல. அப்ப என்னாச்சு? நம்ம கண்ணுல பார்த்து தானே வாங்கணும், இந்த குழந்தைக்கு இந்த ட்ரெஸ் சரியா இருக்கும்னு நினைச்சு தானே வாங்கணும், ஆனா பத்தல. இப்ப என்னாச்சு? சாமி உண்மைய நம்ம கண்ணுல இருந்து மறைச்சிட்டாரு, மறைச்சிட்டு அந்த ட்ரெஸ்ஸை நம்மள வாங்க வச்சுட்டாரு. இந்த தொழிலுக்கு பேரு மறைத்தல். இது வெறும் ட்ரெஸ் வாங்குறதுல மாத்திரம் இல்லை, வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள்ல இப்படித்தான் நம்ம ஒண்ணு நினைக்க போய் அது இன்னொன்னா வந்து முடிஞ்சிடும். இதெல்லாமே சாமி நம்ம கண்ணில இருந்து மறைக்கணும். இந்த மறைப்பலை அவர் செய்யறதுனால நம்ம ஒரு ஒரு உயிரும் ஒரு லெசன் கத்துக்கிறோம். ஒரு ஒரு மறைத்தல்லையும் ஒரு லெசன் இருக்குது, சரியா? அதனால மறைத்தல் தொழில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உயிர் நல்லா ஆகுறதுக்கு, சரியான பாதையில போறதுக்கு மறைத்தல் தொழில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா? இந்த மறைத்தல் தொழிலுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட் யாரு? மகேஸ்வரன், சரியா? அடுத்து அஞ்சாவது தொழில் என்ன? அருளல். அது என்ன அருளல்? பிளஸ்ஸிங். சாமி எல்லா நேரமும் நமக்கு பிளஸ் பண்ணிட்டே தானே இருக்காரு. அவரைய செய்யற எல்லாமே பிளஸ்ஸிங் தான். அவர் செய்யற படைத்தலும் பிளஸ்ஸிங் தான், காத்தலும் பிளஸ்ஸிங் தான், ஒடுக்குதலும் பிளஸ்ஸிங் தான், மறைத்தலும் பிளஸ்ஸிங் தான், அருளலும் பிளஸ்ஸிங் தான். அஞ்சுமே அவர் செய்யற எல்லாமே பிளஸ்ஸிங் தான், சரியா? இந்த அஞ்சு அஞ்சு டிபார்ட்மெண்ட் போல வச்சிருக்காரு. இந்த அருளல் டிபார்ட்மெண்ட்டுக்கு யாரு ஹெட்டு? சதாசிவர், சரியா? இப்ப அந்த அஞ்சு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் யாருன்னு சொல்லுவோமா? படைத்தலுக்கு பிரம்மா, காத்தலுக்கு திருமால், ஒடுக்குதலுக்கு உருத்திரன், மறைத்தலுக்கு மகேஸ்வரன், அருளலுக்கு சதாசிவர். இந்த அஞ்சு பேரும் அஞ்சு ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டா இருக்காங்க. இவங்க யாருக்கு அடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க? காலேஜுக்கு பிரின்சிபல் மாதிரி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் பிரின்சிபல் இருப்பாங்க. இல்லை காலேஜ்லாம் இந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்லாம் யார் கடையில் ஒர்க் பண்ணுவாங்க? பிரின்சிபல் கடையில் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா? அந்த பிரின்சிபல் யாரு? அதுதான் சிவபெருமான், சரியா? இந்த சிவபெருமான் மற்ற எல்லாரும் விட பெரியவர், த சுப்ரீம், சரியா? இப்போ இந்த கருத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கதைக்கு போகலாம். இந்த கதையில என்னன்னா, இந்த படைத்தலுக்கு ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், காத்தலுக்கு ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சொன்னோம் இல்லையா? இந்த பிரம்மாவும் திருமாலும் ஒரு தடவை நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன்னு சண்டை பிடிக்க ஆரம்பிச்சாங்க, சரியா? பிரம்மா சொன்னாரு, நான் படிக்கிறதுனாலதான் எல்லாமே நடக்குது, அதனால நான் தான் பெரியவன் அப்படிங்கிறார். திருமால் சொல்றாரு, நான் காக்குறதுனாலதான் உலகமே இயங்குது, அதனால நான் தான் பெரியவன் அப்படிங்கிறார். இவங்க ரெண்டு பேரும் நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன்னு போட்டி போடுறாங்க. ரெண்டு பேரும் சரி சரி வா, நம்ம ரெண்டு பேரும் சிவபெருமான் கிட்டே போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட போய், சாமி எங்க ரெண்டு பேருக்கு ஒரு போட்டி, இந்த போட்டிக்கான பதில் நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்பாங்க. அப்போ சிவருமான் சொல்வாரு, ஓ இதுதான் உங்க போட்டியா, சரி சரி இப்போ நான் சொல்றேன். சிவபெருமான் தான் என்ன பண்ணாரு, தன்னுடைய முடியையும் அடியையும் யார் போய் பார்த்துட்டு வராங்களோ அவங்கதான் வின்னர் அப்படின்னு சொல்லிடுவார். அதன் முடி அடி, அடினா சாமியுடைய திருப்பாதம், முடினா சாமியுடைய முடி தலை, சரியா? தலைமுடி, தலைமுடியுடைய உச்சி. இதை போய் யார் பார்த்துட்டு வராங்களோ அவங்கதான் வின்னர்னு சொல்லிடுவாரு. அப்போ சாமி என்ன பண்ணிடுவாரு, அப்படியே ஒரு பூமிக்கு வானத்துக்குமா நீளமா உயரமா நின்றுவாரு. பிரம்மா என்ன பண்ணுவாரு, ஒரு அன்ன பறவையா மாறி மேல பறந்து பறந்து பறந்து பறந்து பறந்து போய் சாமியுடைய முடியுடைய உச்சியை பார்த்தணும்னு போயிட்டே இருப்பாரு. சாமினா நீண்டு போயிடுவாரு. விஷ்ணு என்ன பண்ணுவாரு, பன்றி அவதாரம் எடுத்து பூமிய குறைஞ்சி குறைஞ்சி குறைஞ்சி குறைஞ்சி உள்ள போய் போய் போய் போய் சாமியுடைய திருவடியை பார்த்துடணும்னு போவார். போவார் போவார் போவார், போயிட்டே இருப்பாரு. சாமியோட திருவடியை காணவே காணும். அங்க பிரம்மா பறந்து மேல போயிட்டே இருக்காரு, போயிட்டே இருக்காரு, சாமியோட திருமுடியை காணவே காணும். கண்ணே பிடிக்க முடியல, சரியா? ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணனே தெரியல. அப்போ விஷ்ணு என்ன பண்ணுவாரு, சாமி என்னால முடியல சாமி, உங்க திருவடியை பார்க்க முடியல சாமின்னு வந்து தன்னோட தோல்வியை ஒத்துக்குவார். ஆனா பிரம்மா என்ன பண்ணுவாரு, அங்க மேல பறந்து போயிட்டே இருந்தார் இல்லையா, அப்போ சாமியுடைய திருமுடியில இருந்து ஒரு தாளம்பூ எப்பயோ கீழே விழுந்த தாளம்பூ மெதுவா வந்துட்டே இருக்கும் பூமியை நோக்கி. ஏதாவது ஒண்ணு மேல மேல இருந்து கீழே போட்டு அப்படியே கீழே வரும் இல்லையா, அப்படி அந்த தாளம்பூ எப்ப இருந்தோ கீழே வந்துட்டு இருக்கும். அந்த தாளம்பூட்டு சொல்லுவாரு, நான் உன்னைய அவரோட திருமுடியில இருந்து தான் எடுத்தேன்னு நீ சொல்லணும், போய் சொல்லணும் சரியா அப்படின்னு சொன்னே தாளம்பூ சரி சரி அப்படிங்கும். இந்த தாளம்பூவும் பிரம்மாவும் பேசி வச்சு போய் சொல்லிட்டு சாமிக்கு வந்து, உங்க திருமுடியை நான் பார்த்துட்டேன் பாருங்க, உங்க திருமுடியில தாளம்பூ எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க அப்படின்னு காமிச்சிருவாரு. அப்ப சாமிக்கு தெரியாதா என்ன, நம்ம பண்ற எல்லாத்தையும் சாமிக்கு பார்த்தானே இருக்காரு. அவர் சொல்லுவாரு, நீ போய் சொன்னதுனால உனக்கும் இனி பூலோகத்துல கோயிலும் கிடையாது வழிபாடும் கிடையாது. இந்த தாழம்பூ போய் சொன்னதுனால இனி சிவபூசையில தாழம்பூ கிடையாது, நான் தாழம்பூவை ஏத்துக்க மாட்டேன் இனிமே அப்படின்னு சொல்லிடுவாரு. சரியா? விஷ்ணு உண்மையை ஒத்துக்கிட்டாரு இல்லையா, அதனால விஷ்ணுக்கு வந்து வழிபாடு உண்டு உலகத்துல. அதனால பெருமாள் வழிபாடு உண்டு, விஷ்ணு வழிபாடு உண்டு. பிரம்மாவுக்கு பாரு கோயிலே இருக்கார், ஏன்னா அவர் போய் சொன்னார். அதுல என்ன தெரியுது, சாமிக்கு போய் சொன்னா பிடிக்கவே பிடிக்காது. அது போக நான்தான் பெரியவன் போட்டி போட்டுட்டு நம்ம அறிவால இறைவனை காண முடியும் நம்ம நினைச்சோம்னா நம்ம சூப்பரா ஃபெயிலியர் ஆயிடுவோம், அட்டர் ஃபெயிலியர். சரியா? அதனால அப்படி நினைக்கவே கூடாது. எது நடந்தாலும் சாமி நம்மளை செய்ய வச்சாருன்னு நினைக்கணும், சாமி நமக்கு காமிச்சு கொடுத்தாருன்னு நினைக்கணுமே தவிர நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் படிச்சுட்டேன், நான் வின் பண்ணிட்டேன்னு நினைச்சுக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. இது ஞாபகம் வச்சுப்பீங்களா? சரி, இந்த அடிமுடி தேடிய இடம் எது, இந்த வரலாறு நடந்த இடம் எது தெரியுமா? நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஊர் தான் திருவண்ணாமலை. சரியா? அங்க திருவண்ணாமலையில் ஒரு பெரிய மலை இருக்கு இல்லையா, அந்த மலை வந்து சாமி இப்படிய பெரிய காலம் ஆஃப் ஃபயரா நின்னாரு இல்லையா, பூமிக்கும் வானத்துக்குமா ஒரு காலம் ஆஃப் ஃபயர் போல நின்றுட்டாரு. அந்த நின்று அந்த ஃபயர் காலம் தான் அப்படியே குளிர்ந்து குளிர்ந்து மலை ஆயிடுச்சு. அதுதான் இன்னைக்கு இருக்கிற திருவண்ணாமலை. அதனால திருவண்ணாமலை போனா அந்த மலையே சிவம், அந்த பெருமான். அதனாலதான் கிரிவலம் வந்து மலையிலே வணங்குறாங்க இல்லையா, ஏன்னா அந்த மலையே சிவம். அதனால இப்ப என்ன தெரிஞ்சிட்டோம், நல்ல பிள்ளைகளா இருக்கணும், போய் செல்லக்கூடாது, அப்புறம் நான்தான் பெரியவன் போட்டி போட்டு ஃபெயிலியர் ஆகக்கூடாது. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி நாளை பார்க்கலாமா? திருச்சி கம்பளம்.
3: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7.

0: குடுமித்தேவரை நோக்கி அன்போடு விரைந்து வருகின்றார் திண்ணனார்.
1: இடம் திருக்காலத்தி குடுமித்தேவர் திருக்கோயில்.
0: குடுமித்தேவரைக் கண்ட திண்ணனார், இறைவன் மிகவும் பசியால் இழைத்து விட்டனரோ என்று வருந்துகின்றார். சிவனார் மேலிருந்த நிர்மால்யத்தை தமது அழகிய செருப்பினாலே விலக்கி தம் புனித வாயில் இருந்த திருமஞ்சன நீரை விளைந்த அன்பினை உமிழ்வாரைப் போல விமலனார் திருமுடியின் மேல் விட்டார். தலைமிசை கொண்டு வந்த திருப்பள்ளித்தாமத்தை காலத்தியப்பரை வணங்கி அவர்தம் திருமுடியின் மேல் சாத்தி தான் அன்போடு கொண்டு வந்த ஊனமுதை ஏற்று அருளுமாறு வேண்டுகின்றார்.
2: நாயனீரே, கொழுப்பினையுடைய தசைகளையெல்லாம் தெரிந்து அறிந்தெடுத்து கோலினில் கோத்து நெருப்பினில் பதம் பொருந்த காய்ச்சி பின் பல்லினால் அதுக்கி நாவினால் இனிய சுவையை ஆராய்ந்து பார்த்து படைத்தை இறைச்சி சாலை இனிது நாயனீரே அமுது செய்து அருளும்.
0: இன்னவாறு இனிய மொழிகளைச் சொல்லி அமுதூட்டிய திண்ணனார் இரவு வரவும் கொடிய விலங்குகளால் குடிமித்தேவருக்கு ஆபத்து நேரிடும் என்று அஞ்சி உண்மையினின்றும் வேறுபடாத செம்மையாகிய அன்பினை மனத்துள் தாங்கி திருக்கையிலே வில்லையும் தாங்கி இறைவரின் அருகே கரிய மலைபோல் நீங்காது நின்றனர். உலகையெல்லாம் காக்கின்ற பரம்பொருளாகிய அந்த பரம்பொருளின் மீது இந்த திண்ணனாருக்கு இருந்த அன்பின் காரணமாக உலகம் எல்லாம் காவல் பூண்ட அந்த பெருமானுக்கு அசையாது காவல் பூண்டு நிற்கின்றார் நம் திண்ணனார். தேவர்களும் காணுதற்கரிய சிவபெருமானை ஆசை பெருகு ஆறாத அன்பினாலே கண்டுகொண்டபடியே நேர்வர நோக்கி நின்றார். நீண்ட இருள் நீங்கும்படியும் நின்றார். சிவந்த தீச்சுடரின் ஒளிபோல மிக்க ஒளிவீசும் பெரிய சோதி மரங்களாலும் மந்திகள் கற்பொந்துகளில் வைத்த முத்துமணிகளின் ஒளிகளாலும் ஐம்புலன்களையும் அடக்கிய அருமுனிவர்களின் அரிய பெருஞ்சோதியாலும் எந்தையா திருக்காலத்தி மலையில் இரவு என்று ஒன்று இல்லையாகும்.
3: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
0: கருங்கடல் என நின்ற கண்துயிலாத வீரர் திண்ணனார் அருணன் தோன்றியவுடன் திருக்காலத்தி அப்பரின் திரு அமுதிற்காக வேட்டைக்குச் சென்றனர். அப்போது உயிர்கள் உய்வதன் பொருட்டு சிவபெருமான் தாமே தம்மை வழிபட்டு வழிபடும் முறைகளை அருளிச் செய்த அன்பினை வெளிப்படுத்தும் சிறப்புமிக்க சிவாகமங்களின் விதிப்படி கொய்த மலர்களும் நரும் புனலும் முதலான பூசை பொருட்களைக் கொண்டு காலத்தினாதரை நியதியாய் வழிபாடு செய்து வரும் தவமுடைய சிவகோச்சரியார் என்ற ஆதிசைவ முனிவர் அணைந்தனர். ஆசாரம் மிக்கவராக இறைவனை அன்பினால் வழிபடும் சிவகோசரியார் காலத்தியார் முன்னிருந்த இறைச்சியையும் எலும்பையும் கண்டு தூரத்தே தாண்டி ஓடினர், பதைபதைக்கின்றனர்.
4: சிவசிவா, ஓ கெட்டேன், யார் இந்த அனுசரத்தை செய்தது? இதனை யாருக்கும் அஞ்சாத வேடவர்களே செய்திருக்க வேண்டும். தேவதேவா,

ஈசனே, உமது திருமுன்பு இவ்வனுசிதத்தை செய்து போவதா? இவ்வண்ணம் அனுசிதம் வந்து புகுவதற்கு தேவரே திருவள்ளம் செய்வதா? உரிய காலத்தில் தேவருக்கு பூசனை செய்ய வேண்டுமே. முதலில் இதனை சுத்தம் செய்துவிட்டு பொன்முகலில் ஆற்றில் மீண்டும் பொன்னாடி வருவேன்.

0: செம்பொருளாக இருந்து உலகத்து உயிர்களின் அழுக்கை எல்லாம் நீக்குகின்ற பரம்பொருளாக விளங்குகின்ற சிவபெருமானின் திருமுன்னர் இவ்விறைச்சிகளைக் கண்டு பதைக்கின்ற சிவகோசரியார் காலத்தியார் முன்னிருந்து இறைச்சி மற்றும் எலும்புகளுடன் கிடந்த அடிச்சுவடுகளையும் திரு அலகினால் சுத்தம் செய்து தூய்மையாக பொன்முகலி ஆற்றில் மீண்டும் நீராடி முன்னே அனுசிதத்தால் ஏற்பட்ட பழுது தீர பவித்திரமாகிய செயல்களை செய்து ஆகம விதியின்படி சிவபூசனை செய்து திரு காலத்தி முதல்வனார் கழல் பணிந்தார்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: மனிதர்கள் செய்ய வேண்டிய அவசியமான காரியங்களை பற்றி இப்பொழுது விரிவுரை நிகழ உள்ளது. மனிதர்கள் என்று சொன்னால் அசுத்தமாயினாலே இந்த உடம்பை பண்ணி தந்திருக்கிறான். அசுத்தமாய் என்று சொன்னால் முழுவதும் அசுத்தம்தான். அது தத்துவங்கள் 36 குற்றமுடையதே, 36 தத்துவங்களுமே குற்றமுடையது. அதனாலே அவன் என்னமா இருக்கான, தத்துவங்களை கடந்து இருக்கிறான். தத்துவங்களை கடந்து இருப்பதனாலே அவனுக்கு குற்றம் இல்லை. தத்துவங்களுக்குள்ளே கட்டுப்பட்டு இருப்பதனாலே நமக்கு நாம செய்த ஒரு புண்ணிய பாவத்துக்கு தகுந்தவாறு நமக்கு சரீரத்தை கொடுக்கிறார். புண்ணிய பாவங்களுக்கு தக்கவாறு சரீரம், சுத்தமாயிலே சரீரம், சுத்தாசுத்தமாயிலே சரீரம், அசுத்தமாயிலே சரீரம். அதை சுந்தரமுர் சுவாமிகள் அழுக்கு மெய் கொடுவும் திருவடி அடைந்தேன் என்று பாடுகிறார். அதனாலே அசுத்த தத்துவமாயிருக்கிற பிரிதி முதலாக புருடதத்துவ ஈராக உள்ள 24 தத்துவமும் ஆன்ம தத்துவம். இந்த ஆன்ம தத்துவம் 24 அசுத்தம். அதுக்கு மேல இருக்கிற வித்யாதத்துவ 7 சுத்தா சுத்தம். அதுக்கு மேல இருக்கிற சிவதத்துவ 5 சுத்தம் சுத்தம். அது 5 அதுலதான் அவர் வங்கி தங்கி இருந்து அருள் பண்ணுகிறாராம். அதுக்கு கீழே இருக்கிற சுத்தா சுத்தம் அந்த சுத்த தத்துவ வித்யா தத்துவத்தை அந்த சுத்தா சுத்த தத்துவத்தை இயக்க, சுத்தா சுத்த தத்துவம் இந்த அசுத்த தத்துவத்தை இயக்குவது. அப்படிப்பட்ட அசுத்த தத்துவமாயிருக்க பிருதிவி அப்பூதேயு வாயு ஆகாயம் வாக்கு பாதம் பாணி பாயு ரூபத்தம் மெய்வாய்கண் மூக்கு செவி அது ஞானேந்திரியம் மனம் புத்தி சுத்த அகங்காரம் சத்தம் பரிசோர் ரூப ரசகந்த் ஆக 24. இந்த 24 அசுத்த தத்துவம் பிருதிவி அப்பூதேயு வாயு ஆகாயம் சத்தம் பரிசோர் ரூப ரசகந்தம் மெய்வாய் கண் மூக்கு செவி வாக்கு பாதம் பாணி பாயிரும் 4 மனம் புத்தி சுத்த அகங்காரம் ஆக 24. இந்த 24 அசுத்தது. இதெல்லாம் தத்துவங்கள், மெய் வாய்கண் மூக்கு செவி எல்லாம் தத்துவங்கள் சொல்றது. அதனால இந்த அசுத்த தத்துவங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு உதவியாகவும் இருக்கிறது, உபத்திரமாகவும் இருக்க. அதை சரி பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தா உதவியா தெரியும். அந்த தத்துவங்களை எல்லாம் சரி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே எல்லாமே அப்படித்தானே. இப்ப வீடு நமக்கு உதவியா இருக்குது, அது குப்பை கூட முதலான மற்ற இதுகள்லாம் இருந்தா அது உபத்திரம், அது சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தா அது உதவியா இருக்கு. அதே போலதான் இந்த வீட்டையும் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், வீட்டையும் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கூட்டையும் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சுத்தம் பண்ணலன்னா அசுத்தம் விளங்குதா. இது மற்ற பிராணிகளுக்கு இல்லை, அதுதான் ஒரு ஆச்சரியம். யானை குதிரை ஆடு மாடு நாய் கோழி முதலான எந்த பிராணிகளும் இந்த வேலையெல்லாம் இல்லை. உடம்பை சுத்தம் பண்ணிக்கிற வேலை கிடையாது, அது பாட்டு சுத்தமாவே இருக்கு, சுத்தமாவே இருக்கு. நமக்கு இந்த 6வது அறிவை கொடுத்திருக்கிற அம்பாரு, அதனால நான் இப்படித்தான் கொடுப்பேன், நீ அந்த அறிவை வச்சு சுத்தம் பண்ணிக்கிட்டுறா அப்படின்ட்டு. அதனால காலையிலே மலசல விசர்க்கத்திலிருந்து மற்ற புறச்சுத்தி முதலானது அத்தனையும் நீரினாலே அமையும். அதுக்கு விதிகள் சொல்றாரு நிறைய, அது அந்த விதிப்படி எல்லாருமே நடக்க இயலாது, எல்லாருமே அந்த மாதிரி நடக்க இயலாது. ஆகவே அப்படி அந்த உடம்பை செய்கின்ற சுத்திக்கு புறச்சுத்தின்னு பேரு. புறம் தூய்மை நீரானவையும் அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும். அப்படி நீரினாலே புறச்சுத்திகளை முறையாக செய்வது. அதற்கு மேல தந்த சுத்தின்னு சொல்றாரு, தந்த சுத்தின்னு சொல்றாரு. அந்த தந்த சுத்திங்கிறது எப்படிப்பட்டது என்று கேட்டால், தந்தத்தை சுத்தி பண்ணுவது, பல் விளக்குதல். அது பல் விளக்குதல் இப்ப ரொம்ப நாகரிகம் குறைஞ்சு போச்சு, அநாகரிகமா போச்சு. பல் விளக்க புகுந்தால் எந்த இடத்துல சுத்தம் பண்றதுக்கு தீர்த்தம் இருக்கிறதோ அந்த இடத்துல நின்று பக்கத்துல நின்று பல்ல துளக்கி விட்டு வாயை கொப்பிளித்து சுத்தம் பண்ணிக்க வேணும். அது கிழக்கு முகமாக நின்று பல் துளக்க வேணும் என்பது விதி. அது தந்த காஷ்டத்தினாலே பல் துளக்குவது முன்ன காலங்கள்லாம். தந்த காஷ்டம்னா வந்து ஆளும் வேலும் பல்லு குருதி அந்த மாதிரி ஆலம் வேல் கருவேலம் குச்சி அதுக்கு மேல வேப்பம் குச்சி இதுல சொல்றாருன்னா பல. அதெல்லாம் நமக்கு ஒத்து வராதது, அதெல்லாம் இப்ப எல்லாம் பிரஸ்ஸா போச்சு, எல்லாம் பிரஸ்ஸரா போச்சு. அதனாலே அதெல்லாம் ஒத்து வராம இருக்கும். அகையினாலே முடிந்தவரையும் தந்த சுத்தி எப்படி என்று கேட்டால், ஒரே இடத்துல நின்று அந்த இடத்துலயே பல்ல துளக்கி சுத்தம் பண்ணி கொள்ளணும். வெகுவேறு விளக்கிட்டு போய்கிட்டே இருந்துட்டு இருப்பான், வாயில வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பான், வாயில வச்சுக்கிட்டே போய்கிட்டே வந்துகிட்டு இருப்பான், பார்த்தா அசுத்தமா இருக்கும். பெண்கள் எல்லாம் கூட என்ன பண்றான்னா பேசிக்கிட்டே விளக்கிக்கிட்டே பயங்கரமா இருக்கும், பார்க்க சகிக்க முடியாம இருக்கும். அதோட அதான் பேச்சுகள் வார்த்தைகள் தண்ணி குடிக்கிறது எல்லா வேலையும் பண்றாங்க. இப்படி எல்லாம் இல்லாம சைவர்களாக இருப்பவர்கள் நாம் இருந்து எல்லாவற்றிலும் நமக்கு செய்வோம், எல்லாவற்றிலும் செய்வமா இருக்க வேணும். அதனால பல் துளக்குது என்றால் ஒரு இடத்துல நின்று கிழக்கு முகமாக நின்று பல் துளக்கி விட்டு அதனால சுத்தம் பண்ணி கொள்ள வேண்டியது. தந்த சுத்தி அது நிறைய சொல்றாரு. அந்த இதெல்லாம் நமக்கு செயலுக்கு ஊத்து வராது, நம்ம செயல்பாட்டுக்கு ஊத்து வராது. மகிழ்ச்சி எல்லாம் நிறைய சொல்றாரு, அதெல்லாம் நம்மளே படிக்கலாமே தவிர அந்த மாதிரி நடக்க முடியாது. அதனால இப்ப எந்த இதுல பல் விளக்கி உங்களுக்கு பழக்கமா இருக்கோ அதுல விளக்கிக்க வேண்டியதான், பல்லுக்கு கெடுதல் வராம விளக்குதா. அதனாலே எதுல பல் துளைக்கு பழக்கமாக இருக்கிறதோ அதுல, ஆனா அதிகபட்சம் உவர்ப்பு உள்ளதாக இருக்கணும், துவர்ப்பு உள்ளதாக இருக்கணும். அப்படி உள்ள பொடிகளால பல் துளைக்கு கொள்வது நல்லது. இந்த பிரச்சனை எல்லாம் அவ்வளவு விசேஷமா தெரியல, அதெல்லாம் அவ்வளவு இதா தெரியல, எது நமக்கு தெரியல. அதான் உலகத்துல அதிகமா புழங்குது, என்னமோ மை மாதிரி எடுக்கிறேன், எடுக்கிறா போட்டு அதுல பல்லு சுத்தமாகாது அதிகபட்சம். அது ஒரு மாதிரின்னு வச்சுக்கோ, அதை போட்டு அப்புறம் தேய்க்கணும், இந்த பிரசம் போட்டு தேய்க்கணும் இருக்கு. அதனால அதிகபட்சம் தந்த காஷ்டத்தினால விளக்குவது நல்லது. வேம்பு, கருவேலங்குச்சி, ஆலமிடுது, இவைகளால நல்லது. இதுல பல இது சொல்றாரு, அதெல்லாம் வந்து அதிகபட்சம் நமக்கு இயலாம இருக்கும். ஆகவே அப்படி தந்த காஷ்டத்தையும் காலையில அந்த மலசல சுத்தி இவைகளையெல்லாம் வந்து நாகரிகமாக செய்து கொள்ள வேண்டியது அப்படி அதை சொல்லி முடிச்சுக்கிறேன், அவ்வளவுதான். அதற்கு மேல ஸ்நானம் பண்ணும் முறைமை இரண்டு திருக்குறளால் உணர்த்துகின்றார். ஸ்நானம் பண்ணும் முறைமை இரண்டு திருக்குறளால் உணர்த்துகின்றார். ஸ்நானம் என்பது அவசியமானது, ஸ்நானம் என்பது அவசியமானது, அது சுகாதாரத்துக்கு நல்லது. அதற்கு மேல வழிபாட்டுக்கு புறம் தூய்மை, தூயாராய் ஐயுத்தி செய்து அகம்புறம் இரண்டின் நேயராய் என்பது திருவிளையாட புராணம். அதனாலே புறத்தை சுத்தி செய்வது ஸ்நானம். அந்த ஸ்நானத்துக்காக 20 பாட்டும் திருவம்பாவை பாடியிருக்கிறார். எங்கள் பிராட்டியும் எங்கோனும் ஒன்று சேர்ந்த பொங்கும் முடிவில் புகப்பாய்ந்து வாய்ந்தனம் சங்கஞ்சலம்ப சிலம்பும் கலந்தார்ப்ப கொங்கைகள் உங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூங்குணல் வாய்ந்து ஆடையலூர் எம்பாவாய் என்பது அது வந்து ஸ்நானத்தை குறிப்பது. அது ஸ்நானத்தை குறிப்பது என்று சொன்னால் வந்து புறந்தூய்மை அகந்தூய்மை, புறந்தூய்மை அகந்தூய்மை இரண்டுக்கும் உதவுவதாக இருப்பது. ஸ்நானம் இடு புறந்தூய்மை எதற்காக செய்கிறோம் என்றால் அகந்தூய்மை செய்வதற்காக புறந்தூய்மை செய்வது, அகந்தூய்மை செய்வதற்காக புறந்தூய்மை. பெரும்புலர் காலை மூழ்கி, அது பெரும்புலர் காலை மூழ்கி புறந்தூய்மை, அப்புறம் அகந்தூய்மை, புறந்தூய்மை அகந்தூய்மைக்காக புறந்தூய்மை செய்தல். அது இல்லாவிட்டாலும் கூட எல்லாருமே வந்து ஸ்நானம் பண்ணுவது முக்கியம். வழிபாடு உள்ளவனும் சரி இல்லாதவர்களும் ஸ்நானம் அவசியமாக. கூழானாலும் குளித்து குடி என்பது பழமொழி, கூழானாலும் குளித்து குடி என்பது பழமொழி. அதை குளிக்காம சாப்பிட்டாலே அது சாப்பிட மாதிரி இருக்காது. அதனால அதை பத்தி ஸ்நானத்தை சொல்றாரு. ஒப்பரே நாயினுக்கங்கு ஊனுடலின் மண் பூசி முப்பொழுதும் மூழ்கார் முயன்று, முப்பொழுதும் தசை உருந்திய சரீரத்திலே நவதுவாரத்தினும் புறப்படுவன மலமாதலால் அரம்பாவென்னு அருங்கையற்றார் கட்டி புலந்தோல் ஒருத்தங்கும் புழுவெடுக்கு மூடி மலஞ்சோறு ஒன்பது வாயிற் குடிலை. ஒன்பது வாயிலையும் மலை ஒழுகுதில்ல, மலஞ்சோறு ஒன்பது வாயிற் குடிலை மலங்கப்பலம் என்று வஞ்சனை செய்ய அருமையான சரீரம். அதையினாலே மொய்ப்பால் நரம்பு கயிறாக மூளை என்பது தோல் ஒருத்த குப்பாயம் விடைந்தெலும் ஊத்தை மிக்கடுக்கு ஊரல் வீரிலில் நடக்கும் திருவாசன். அதனால சீவா இருந்து ஈ முய்த்து அழுக்குடு திரியும் சிறுமுடியும் என்றெல்லாம் திருவாசகத்துல ஆசைப்பத்துல சொல்லுகிறார். ஆகையினாலே இப்படிப்பட்ட சரீரத்தை ஸ்நானம் பண்ணும் போது மண் பூசி குளிக்க வேணுங்கிறார். பத்தி அதுக்கு பதிலாக சோப்பு போட்டுக்கிறோம் செம்மண்ணுக்கு பதிலாக. ஆனாலும் இந்த வில்வத்தினுடைய அடிமண்ணை எடுத்து அதை ஒரு டப்பாவில் வச்சுட்டு குளிக்கும் போது கொஞ்சம் பூசி குளிச்சுட்டா அந்த கடமை சரியா போயிடும். அது வந்து மலை அருகு, அப்படி மண் பூசியை சுத்தி பண்ணவில்லையானால் அவர் நாய்க்கு ஒப்பாவார்கள். மண் பூசி ஸ்நானம் பண்ணாதவர்கள் நாயினுக்கு ஒப்பாவார்கள் அப்படிங்கிறாரு. மலையருகு ஆற்றங்கரை புண்ணிய பூமி பிரம்ம விருட்சத்தின் அடி, பிரம்ம விருட்சம்னா அரசமரம், தருப்பையின் அடி முதலிய சுத்தஸ்தானத்திலே எட்டங்குல அளவின் கீழே அசரமந்திரத்தினால கருகத்துக் கொண்ட மிருத்தியே ஸ்நானம் முதலியவற்றில் கூறியது. இந்த மாதிரி இடங்கள்ல எட்டங்குலத்துக்கு கீழே உள்ள மண்ணை எடுத்து பத்திரம் பண்ணி வச்சுக்க வேண்டியது. குளிக்கும் போது கல்லு அதிகம் இல்லாம பார்த்து செழிச்சு வச்சுக்க வேண்டியது. கொஞ்சம் அப்படி உடம்புல பூசி குளிச்சுக்க வேண்டியது. இது சாஸ்திர விதி. மற்ற நூலொல்லி சொல்லுது, நிசிதனில் நீராடற்க, அதாவது இரவிலே வாரண ஸ்நானம் பண்ணாது ஒழிக. இரவிலே ஸ்நானம் பண்ணக்கூடாது. இரவிலே ஸ்நானம் பண்ண வேண்டிய அவசியமாக இருந்தால் பண்ண வேணும். இதை விட இல்லை ஏனால் பண்ண வேண்டியது இல்லை. இரவுன்னா ஆறுல இருந்து காலையில ஆறு வரல. இரவுன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல விடியற் காலங்கிறது நாலு மணி வரையில. இரவு நாலு மணிக்கு மேலதான் ஸ்நானம் பண்ணலாமே. நாலு மணி வரல ஐம்பத்தஞ்சு நாளிகை. அதனால இரவிலே ஸ்நானம் பண்ணாது ஒழிக. சந்திரகரகணவரின் ஸ்நானம் பண்ணுதலுமா, ஆனால் அந்த இரவே சந்திரகரணம் வந்தா அந்த கரகணம் முடிந்த பிறகு ஸ்நானம் பண்ண வேணும். அதற்கு மேல யஜ்யம் ஆசப்பிறப்பு மகப்பேறு என்பவற்றிலும் ராத்திரி ஸ்நானம் ஜெயரப்பால் இருந்து தருக. அதனால ராத்திரியில குளிக்க வேண்டிய சில சமயங்களும் வரும். அவசியமா குளிச்சுட்டா அது செய்யணும்னா அப்படித்தான் செய்யணும். ஆக இரவுல வந்து ஸ்நானம் பண்ணக்கூடாது. அவசியமா பண்ண வேணும்னா பண்ணணும். இரவிலே நீர் எடுக்கும் முறைமை மூன்று திருக்குறளால் உணர்த்துகின்றார். பகல் எடுத்த நீர் நிசையில் பானாதிக்காகும் பகலடாத அற்குறைப்பாம்பாங்கு. பகலில் எடுத்த நீரை இரவிலே பானம் பண்ணுதல் பாகம் பண்ணுதல் சிவபூசமுதியவருக்கு குறித்தாகும். அதனால தீர்த்தத்தை பகலிலே எடுத்து கொடுத்து வைத்து எடுத்துக் கொள்ள வேணும். இரவிலே எடுத்த நீர் ஆகாது. அதனால பகலில் எடுத்து வைத்துக் கொண்ட நீர் தான் ராத்திரியிலே பருகுறதற்கு சிவபூசைக்கு மற்ற பாகம் பண்ணுதல் சமையலுக்கு எல்லாமே பகல் எடுத்த ஒரு நீர் தான் வந்து உரிமை. பகலில் எடாதவருக்கு உபாயம் சொல்லலாம். அப்படி பகலில் எடுக்க நேரம் இல்லைன்னு வச்சுக்கோ, சாயங்காலம் வரல ஆறு மணிக்கு தான் ஆபீஸ் இருந்து வந்தோம்னா என்ன பண்றது அப்படின்னா அதுக்கு சொல்றாரு, காட்டி புனன் முன் கடலின் நீர் கொள் செம்பொன் காட்டியும் கொள் பொன்னுமிலாக்கால். அதாவது இரவிலே சல சமீபத்திலே விளக்கை காட்டி அவ்வொளியின் சன்னதியிலே நீர் எடு, விளக்கை காட்டிட்டு நீர் எடுக்கலாம். விளக்கு இல்லையாயில் பொண்ணை காட்டிடு, தங்கத்தை சங்கிலி அப்படி காட்டி விட்டு எடுத்துக்க வேண்டியது காட்டி விட்டு. ஆமா ஆமா ஆமா. பொண்ணு மிலாக்கால் என்பது மேல் விருந்து இருக்கிறோடு சேர்த்து பொருள் உரைக்கப்படும். பொண்ணும் இல்லையாயின் பதினோரு மந்திரங்களையும் வாயினாலே உச்சரித்து மூன்று தரம் பிராணாயம் பண்ணி இரவிலே சலம் எடுக்கலாம். அது நமக்கு ரொம்ப இலவா பெறும். பதினோரு மந்திரங்களை உச்சரித்து பிராணாயாமம் பண்ணி கொண்டு நீர் எடுக்கலாம். பிராணாயாமம் என்பது ஆயாமம் என தலை குறைந்து நின்றது. பிராணவாயுக்களை தடுத்தலே பிராணாயாமம். பிராணவாயுக்களை தடுத்தலே பிராணாயாமம். தடுத்தல் ஆயாமம் தடுத்தல். அது ரேசகம் பூரகம் கும்பகம் என மூன்று பகுதியை உடைத்து அவற்றுள் ரேசகமாவது அகத்துள்ள அசுத்த வாயுவை புறத்தே கழித்தல். ரேசகம் எடுத்து உள்ளே நிறுத்தி கழிக்கிறோமா, உள்ள இருக்கிற வாயு வெளியில விடுறோம் கழித்தல். பூரகமாவது புறத்துள்ள சுத்த வாயுவினாலே எந்த மட்டும் சரீரத்தை நிறைத்துக் கொள்ளுதல். கும்பகமாவது கழித்தலையும் உட்கொள்ளலையும் ஒழித்து உள்ளே உள்ள வாயுவை தடுத்து நிறுத்தல். இது பிராணாயாமம். அதைத்தான் செய்யறோம் பிராணாயாமத்துல. இந்த முறையில் கொளா நீர் ரத்தமீசனுக்கு அந்தனருக்கும் ஆகாதது. இந்த முறையில் கொளா நீர் ரத்தம் இரவிலே நதியும் நதி பாய்ந்த குளம் முதலியவும் உருத்தராசுரனுடைய ரத்தமாம் என்று சிவாகமன் சொல்லுகையினால். இரவிலே நதியும் நதி பாய்ந்த குளம் முதலியனவும், குளம் முதலியன மற்றைய தீர்த்த நிலைகளும் சரி முதலியனவும் உருத்தராசுரனுடைய ரத்தமாம் என்று சிவாகமன் சொல்லுகையினால் அது ஈசனுக்கு அந்தனருக்கு ஆகாது. ஆகையால் அது சிவருமானுக்கும் பிராமணருக்கும் ஆகாது. எனவே இந்த விதிப்படி எடுக்கும் ஜலம் ரத்தமாகாது, சுசிவிரதம் என்பதாயிற்று. விருத்தராசனுடைய ரத்தமாயிருத்தல் பொழுது அடங்குதல் தொடங்கி விடிய ஐந்தே கால் நாளிகை வரைக்கும் என்றது. விடிய ஐந்தே கால் நாள்னா ஐம்பத்தி நாலே முக்கால் நாளி, ஐம்பத்தி மூணே முக்கால் நாளிகை, அதாவது மூன்றரை மணி வரையிலும். விடியற் காலம் மூன்றரை மணி வரையிலும் ஆறு மணியிலிருந்து விருத்தராசனுடைய ரத்தமாக இருக்குமா அந்த தீர்த்தம் அப்படின்னு சொல்லி. அது அவசியத்தின் அவசியத்தியமா அவசியமா இருந்தா தவிர்க்க முடியாது. ஸ்நானம் செய்வதற்கு அஞ்சிய வழிபடும் குற்றம் உணர்த்துகின்றார். குளிக்கிறதுக்கு பல பேர் பூசுவார்கள் அல்லவா, குளிக்கிறதுக்கு பூசுற ஆளு இருக்குது. அதனால அந்த ஆளுகளுக்கும் சொல்றாரு, போர்க்கஞ்சும் பூபதி போல், போர்க்கஞ்சும் பூபதி போல் கீழ்ப்புகுவரே குளிர்ந்த நிற்கஞ்சும் மாதவரும். அது எப்படின்னு கேட்டா, யுத்தம் செய்வதற்கு அஞ்சுகின்ற அரசனை போல. யுத்தம் செய்வதற்கு அரசன் அஞ்சப்படாது, யுத்தம் செய்வதற்கு ராஜா பயப்பட்டு இருந்தா என்ன ஆகும். அரசனை போல சீதள தலத்தினாலே ஸ்நானம் பண்ணுவதற்கு அஞ்சுகின்ற பெருந்தபத்தினரும் நரகத்திலே விழுந்து உருகுவார்கள். அதனாலே சீதள தலத்தில குளிக்க பயப்படக்கூடாது. சீத புனலாடி சீற்றம்பலம்பு ஆடி, அருமையான பாட்டியம். சீத புனலாடி அப்புறம் என்ன பண்றது, சீற்றம்பலம்பு குளிச்சு போட்டு டிஃபன் சாப்பிடாது. குடிச்சுட்டு என்ன பண்ணு, சிற்றம்பலத்தை பாடு. சீத புனலாடி சிற்றம்பலம் பாடு, இது உருவாக்கியம் பத்தாத. சீத புனலாடுதல் புறச்சுத்தி, சிற்றம்பலம் பாடுதல் அகச்சுத்தி. சீத புனலாடுதல் புறச்சுத்தி, சிற்றம்பலம் பாடுதல் அகச்சுத்தம். அழகியார் பாடாரோ நம் சிவனை. அதனாலே சீதளசலம் சீதனா குளிர்ந்த நீரிலே குளிக்க பயப்படக்கூடாதுங்கிறது. அது சரீரத்தை அனுசரித்து வைத்துக் கொள்ள வேண்டியதா, சரீரத்துக்கு ஒரு உபத்திரவம் காய்ச்சல் முதலியனா இருந்தா அப்படி செய்வ சொல்லிருக்குன்னு காய்ச்சலோட போய் சேர்த்து பச்சை குடிக்கக்கூடாது வழங்குற. அதனால எல்லாமே சரீரத்தையும் அனுசரிச்சுக்கணும். என்ன நூல்களை படிக்கிறோம் என்றால் சமயோசித புத்தி, சமயோசித புத்தி, சரீர தர்மம், இருக்கின்ற சூழல் நிலைகள் எல்லாவற்றையும் அனுசரித்துக் கொள்ளவும், எல்லாவற்றையும் அனுசரித்துக் கொள்ளவும். ஆகையினாலே அப்படி சீதள நீரிலே குளிக்க அஞ்சக்கூடாது என்று பேசுகிறார். வியாதியாள ஸ்நானம் பண்ணும் முறை இரண்டு திருக்குறளால் உணர்த்துகின்றார். யாரும் சீதள நீர்ல குடிக்க சொல்லிட்டீங்களே, உடம்பு சௌரியம் இல்லாதவன் எப்படி சீதள நீர்ல குடிக்கிறது அப்படின்னு கேக்குறீங்களா, அதுக்கு ஒரு வழி சொல்றேங்கிறார். அது எப்படி வழின்னு கேட்டா, பொன்னினை வெந்நீர் அதனீர் போட்டு அதனின் மூழ்க உடல் இன்னலுடையார் பிணிகள் நெய்ந்து, பிணிகளை சரீரத்திலே வியாதிகள் பொருந்த பெற்று அதனால துன்பத்தை அனுபவிக்கின்றவர்கள் உட்டணசலத்திலே பொண்ணை போட்டு அதிலே ஸ்நானம் பண்ண கிடவார்கள். அதில் உஷ்ணசலமாக இருக்கிற வெந்நீரிலே தங்கத்தை போட்டு அந்த நீரினால ஸ்நானம் பண்ணுவார்களாக சுடுதலில். ஏகாதச மந்திரத்தை மந்திரிக்க, மந்திரிக்க ஏகாதச மந்திரந்தனை பின் சந்தியினை செய்க தவறாது. அதன் பின் 11 மந்திரங்களையும் உச்சரித்து பின் சந்தியாவந்தனத்தை தவறாது பண்ண கிடவார்கள். அப்படி ஸ்நானம் பண்ணிவிட்டு சந்தியாவந்தனமாகி அனுஷ்டானத்தை தவறாது பண்ண வேணும். ஒரு காலத்தும் சந்தியாவந்தனம் விடலாகாதாதலால் தவறாது என்றார்கள். சந்தியாவந்தனம் விடப்படாது. சமையை ஒரு வேளையும், சமையை விசேடம் பெற்றவன் இரு வேளையும், நிர்வாண தீர்க்கக்காரன் 3 வேளையும், ஆச்சாரியம் 4 வேளையும் பண்ண வேணும் அப்படின்னு சொல்றாரு. ஆகையினாலே ஒரு காலத்தை அனுஷ்டானத்தை விடப்படாதுங்கிறார். அதுக்கு மேல எழுதுறாரு நாவலரு, ஒரு காலத்தும் சந்தியாவந்தனம் விடல் ஆகாததால், ஆகாததால் தவறாது என்றார். அதனாலே தவறாது செய்யணும். சந்தியாவந்தன் அனுஷ்டானம் பூசையே தவறாது செய்யணும். ஸ்நானம் செய்தற்கு அஞ்சலாகாது என்பதை மேலும் வற்புறுத்துகின்றார். ஸ்நானம் செய்தற்கு அஞ்சலாகாது என்பதை மேலும் வற்புறுத்துகின்றார். ஆதலினார் சீதத்துக்கு அஞ்சாது நீராடன் மாதவர்க்கு என்றும் வரம். அதனால் இப்படி வியாதியாளருக்கு மாத்திரமே உட்டணசலசானம் விதிக்கையால், விதிக்கையால் எக்காலத்தும் குளிர்கஞ்சாமல் நீராடுதலே பெருந்தவத்தினருக்கு சிறந்ததா. அது குளிக்கும் போது குளிரா தெரியப்பா, முள்ள முழுகும் போது முடிக்கிட்டா குளிரெல்லாம் ஒடிக்கிறோம், முடிக்கிட்டா குளிரெல்லாம் ஓடி போய் குளிச்சா என்ன, எப்படி கங்கையில குளிச்சா சரி. ஈரந்து ஓட்டு முறைமை உணர்த்துகின்றார். ஈரந்து ஓட்டு முறைமை உணர்த்துகின்றார். குளிச்சுட்டு துவட்டுறது எல்லா சைவத்துல ஒண்ணு கூட வந்து மந்திர விதி இல்லாம முறை இல்லாம எதுவும் கிடையாது. எல்லாம் மந்திரத்தோடு கூடிய முறையோடு கூடிய செயல்களாக இருக்கும். தீட்சை பெற்று விட்டாங்க பெறாதவனுக்கு அது மிருகமும் அது ஒண்ணுதான். அது இஷ்டம் போல குளிக்கும், இஷ்டம் போல சாப்பிடுங்க, இஷ்டம் போல இருக்கும். இதுக்கு அதுக்கு வித்தியாசமே கிடையாது. இது பிராணிகளுக்கு அவனுக்கு வித்தியாசமே கிடையாது. எந்த சடங்கும் கிடையாது, மந்திரம் கிடையாது, முறை கிடையாது. எப்படி வேணாலும் சாப்பிடுவான், எந்த நேரம் வேணாலும் சாப்பிடுவான், குளிக்காமையும் சாப்பிடுவான், எது வேணாலும் பண்ணுவான், முறையே கிடையாது. இதுக்கு வந்துட்டா இந்த முறையெல்லாம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். சைவ தீட்சையை பெற்று விட்டால் சைவ ஆசாரங்களை தெரிந்து கொள்ளும். இதுக்கு சைவாசாரம்னு வேறு. அவன் பழையபடியே எப்படி வேணாலும் இருக்கலாம்னு இருக்க முடியாது, இருக்கப்படாது. இருந்தா இவன் பெற்ற தீட்சையினால பலன் இல்லை. வழங்குதா, இப்ப காலையில எல்லாரும் என்ன பண்றாங்க, காப்பி குடிக்க, காப்பி குடிச்சு விட்டு பல்லு விளக்குறாங்க. பல்ல விளக்கிக்கிட்டு காப்பி குடிச்சா அதுக்குள்ள பசி வந்து மயக்கம் வந்து பாசுபத்திரிக்கா போயிருவேன். அதாய்யா விளக்கிக்கிட்டு பெட்டில உட்காந்து குடி, காப்பிதான் பல்ல விளக்கிக்க பெட்டில உட்காந்துக்க குடி, நீ வேற சேருக்கு வெளியிடத்துல வர வேண்டாம், அது பெட்டு காப்பின்னு வச்சுக்க. அநியாயமா வேணும்னு பல்லு விளக்காம குடிக்கிறேன். என்ன சொல்றது, அதுக்கு மேல வேண்டாம். அதனால ஈரம் தோட்டுதற்கு முறைமை உணர்த்துகிறார். குளிச்ச உடனே மாற்றுக மெய் நீர், மாற்றுக மெய் மெய்ன உடம்பு நீர் உலர்ந்த வஸ்திரத்தை துகிலான், உலர்ந்த வஸ்திரத்தினாலே உடம்பை ஈரத்தை மாற்றிக்கொள்ளவன், உலர்ந்த வஸ்திரத்தினாலே காய்ந்த வஸ்திரத்தினாலே முதல் நாளே அந்த வஸ்திரத்தை துவைத்து பூட்டு விடுவோமா, அந்த வஸ்திரத்தினாலே தூட்டி கொள்வது. மாற்றுதல் என்றும் வடும் ஈரத்துயிலால் வஸ்திரத்து, ஈரத்துயிலால் மாற்றுதல் என்றும் வடும். சரீரத்தில் உள்ள ஈரத்தை துவைத்துலர்ந்த வஸ்திரத்தினாலே துவட்ட கடவர். ஈரவஸ்திரத்தினாலே தோட்டுதல் எப்போதும் குற்றமா, ஈரவஸ்திரத்தினாலே தோட்டம். சில வேளையில ஈரத்தினாலே தோட்டு முடியாக இருக்கும், அந்த நேரத்துக்கு சில வெளியில போயிருந்தோம், அந்த நேரத்துக்கு வேற வஸ்திரம் துவைத்த வஸ்திரம் இல்ல, அந்த வஸ்திரத்தை தண்ணியில் நினைச்சு புளிஞ்சு விட்டு அதே தோட்டி முடியா இருக்கும், இருக்கும்ல. ஆனா ஈரத்துணியில தோட்டக்கூடாது. ஈரத்துகில் நாயின் நாவுக்கு இணை, ஈரத்துயிலானது நாயினுடைய நாவுக்கு இணை, உடல் ஈரத்தை மாற்றும் இடம். அதனால ஈரத்துணியினால தோட்டக்கூடாது. அப்படி தோட்டினா அது நாய் நாயினுடைய நாவுக்கு சமானங்கிறார். ஈரவஸ்திரம் தரித்து கொண்டு சந்தியாவந்தனம் செவ்வசி முதலிய கர்மம் செய்துன்னு குற்றமா. வெகு பேர் ஈரவேட்டியோட சாமி கும்பிடணும் நல்லதுன்னு சொல்றாரு இல்லையோ, ஈரவேட்டியோடவே ஒத்த வேட்டியோட வேலையில துண்ட கட்டிக்கிற அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஈரம்னா சுத்தமா அவன் நினைக்கிறது. ஈரவஸ்திரம் தரித்து கொண்டு சந்தியாவந்தனம் செவ்வசி முதலிய கர்மம் செய்யணும், இக்குற்றங்கள் மீளவும் ஸ்நானம் பண்ணில் நீங்கும் என்பதையும். அப்படி பண்ணிட்டு மறுபடியும் குளிக்கணும். ஈர துயில் உடுத்து செய் கரும நிற்பலமே, நித்திய கரும நெறின்னு ஒரு சொல்லுதான். ஈர துயில் உடுத்து செய் கரும நிற்பலமே, பலன் இல்லையா. வாரியின் மூழ்கி சுசியாவர், மறுபடி குளித்தால் அவர்கள் சுத்தமாவார்கள். ஈர துணியோடு அனுஷ்டானம் பூஜை முதலீடு செய்தால் சுத்தம் இல்லை, பலன் இல்லை, மறுபடியும் குளிக்கணுமா. காய்ந்ததோர் கோபணம் கை கொண்டு தரித்திடுக, காய்ந்த கலிங்கத்தனையுமே என்னும் திருக்குறளால் உணர்க. நைத்திகனும் சன்னியாசியும் முற்றும் யாசகராய் வேறு வஸ்திரம் இல்லாதிருக்கில், வேறு வஸ்திரம் இல்லாமல் இருக்கில், நைத்திகனும் பரமச்சாரியும் சன்னியாசியும் ஈரவஸ்திரத்துக்கு சூரிய குரூர மந்திரத்தினாலே உலர்ந்ததாக அபிமந்திரி, சூரிய மந்திரத்தினாலே ஈர துணியவே உலர்ந்ததாக பாவித்து, சூரிய மூல மந்திரம் இருக்குது அல்லவா, அந்த மூல மந்திரத்தை சொல்லி சூரியனிடம் காட்டி பஞ்சாச்சரத்தினாலே புரோச்சித்து, கவசத்தினாலே தலையில் போட்டு, மகர முத்திரை மகாமுத்திரையும் தேன் முத்திரையும் காட்டி, அத்திரத்தினாலே தலையையும் இருதயத்தினாலே மற்ற அங்கங்களையும் துவட்டி குற்றமில்லை என்று. இவ்வளவு சிரமத்துக்கு உலர்ந்த வஸ்திரத்தை தோட்டிட்டா காபில ஸ்நானம் இது என்பது உணர்த்துகின்றார். காபில ஸ்நானம்னு ஒரு ஸ்நானம், அது எப்படின்னு கேட்டா காவிலமா தானம் தலை தொடங்கி காலளவும் இரவு ஈர உடை ஆற்று வட்டினே வியாதியினாலே ஸ்நானம் பண்ண மாட்டாதார், ஈர வஸ்திரத்தினாலே தலை தொடங்கி கால் வரைக்கும் துவட்டில் அது காவில ஸ்நானம் என்று சொல்லப்படும். அதனாலே உடம்பு அசௌக்கியமா இருக்கிறவர்கள் ஈர வஸ்திரத்தினாலே உடம்பை துவட்டி கொண்டா அதுக்கு காவில ஸ்நானம்னு பேர். அப்படி துவட்டி கொண்டு பூஜை பண்ணலாம். உடம்பு கொஞ்சம் கத கதப்பா இருக்கு, உடம்பு சரியில்லைன்னா நீ தண்ணியில குளிச்சா தொந்தரவா இருக்கும்னா குளிக்காத. ஈர துணியினால தோட்டி இப்ப இது ஒரு வஸ்திரம் தரிக்கலாக காலங்கள் உணர்த்துகின்றார். இப்போ ஒத்த வயசிய கட்டிக்கிட்டே எல்லா வேலையும் பண்றாரு இல்லையா. அன்னைக்கு ஒரு ஆள் பார்த்து இடுப்புல துண்டும் பத்தல, அதை கட்டிக்கிட்டு பத்திய பொறுத்துக்கிட்டே இல்லை, ஒரு துண்டு இடுப்புல கட்டிக்க ஈர துண்ட ஆளு பெரிய ஆளு சந்தியாவந்தனம் செய்யும் போதும் நீராடும் போதும் இரண்டு வஸ்திரம் நீராடும் போது இரண்டு வஸ்திரம் செய்யலாம்.
1: ஆயினும் ஒரு துண்டு இடுப்பில் கட்டி கொள்வது நல்லது.
0: நீராடும் போதும் சந்தியாவந்தனம் செய்யும் போதும் செவ்வு செய்யும் போதும் ஒரு வஸ்திரம் தரிக்கலாகாது என்று அறிவு. அவசியமாக இரண்டு வஸ்திரம். எனவே இரண்டு வஸ்திரம் தரித்தல் வேண்டும் என்றாயிற்று. முடிந்த பொருளோடு ஒன்ற பவையின் மொழியாததனை முட்டின்று முடித்தல் என்னும் உத்தியால் போஷணம் பண்ணும் போதும் யோகம் புரியும் போதும் இரண்டு வஸ்திரமே தரித்தல் வேண்டும் என கொள்கை.
1: சாப்பிடும் போதும் ரெண்டு வஸ்திரம் இருக்கணுமா? சாப்பிடும் போதும் இரண்டு வஸ்திரம் இருக்கணுமா?
0: வஸ்திரம் ரெண்டும் சுத்தமாய் கிளியாதனவாய் வெள்ளியரவாய் உலர்ந்தனவாய் இருக்க வேண்டும். நக்னனாயும் கௌவீர மாத்திரமுடையனாயும் ஒரு கர்மம் செய்யலாம். கௌவீர மாத்திரத்தோடும் கர்மம் செய்யலாம். ஆக இரண்டு வஸ்திரம் தரிக்கணும், வேற ஒன்றும் சொல்ல வேண்டியது. இரண்டு வஸ்திரம் இருக்கணும். கூர்மாதனம் செய்யும் முறைமை நான்கு திருக்குறளால் உணர்த்துகின்றார். ஆதனம் ஸ்நானம் முதலானது முடிந்த பிறகு இருக்கை, அதை வந்து என்ன சொல்றாரு? ஆதனம் உட்கார்ந்து உண்டு பூஜை பண்ணுகின்ற ஆதனம். இருப்பை கருங்காலி வில்வாதியினார் செய்ய தருப்பணம் ஊர் கூர்மாதனம். இருப்பை இருப்பைன்னு ஒரு வகை மரம் இருக்கு. இருப்பை இருப்பைன்னு இருக்கு, இருப்பையாகவும் இருக்கலாம். அது கருங்காலி வில்வ முதலிய மரங்களினாலே கூர்மாதனத்தை கண்ணாடி போல செய்ய கடவுள். கூர்மாதனம் என்று சொன்னால் வந்து ஆமை போன்ற பார்த்திருக்கிறீங்களா? அதே பார்த்திருக்கீங்களா? ஆமை போல வடிவம் இருக்கும், முகம் ஆமை போல இருக்கும். ரெட்டு முளம் தான் வஸ்திரம்னா, ரெட்ட வேஷ்டி தான் அதிகபட்சம். அதுதான் முக்கிய காலங்களிலே பூஷா காலங்களிலாம் இரட்ட வஸ்திரம் தான் தெரியும். உன்னதம் நாலங்குலம், உன்னதம் நாலங்குலம் என்று உணர்ந்திடுக. பன்னிரண்டு என்றே விரி வைப்பார். ஆசனத்துக்கு உயரம் நாலங்குலம் என்று அறிக. இந்த ஆசனம் நாலங்குலம் உயரமாகும். விரிவை பன்னிரண்டு பார், விசாலம் பன்னிரெண்டு அங்குலம் என்று அறிக. விசாலம் பன்னிரெண்டு அங்குலம், விசாலம்னா அகலம். முகமும் பதினான்கு முட்டி அளவிற்சி அகமதனுக்கு குக்குடி போலாக்கு. அவ்வாசனத்தின் முகத்தையும் கால்கள் நான்கையும் ஒவ்வொன்றும் முட்டியாக பிடித்தால் எவ்வளவு உண்டோ எவ்வளவு உண்டு அவ்வளவுனதாக செய்யும். முட்டி முக்குடியாக பிடித்தால் எவ்வளவு உண்டோ அவ்வளவுனதாக செய்யும். இது முட்டியின் வீறு. இந்த அளவாக கால் அடி செய், அதனுக்கு அதனுக்குள்ளே குடி போல தோண்டும். அது குடி போல தோண்டும்னா அந்த அடியில ஒரு பள்ளம் கொடுக்கறது. அந்த ஆதனத்துக்கு அடியில லேசா பள்ளம் கொடுக்கறது. கூர்மாதனை நீங்க பாத்துருக்கலாம், சில இடங்கள் நீ பாத்தியே பெரியவன. முன்னாடி ஆமை மாதிரி முகம் இருக்கும், இப்படி இப்படி வட்டமா இருக்கும். ஆமை இருக்குல்லவா, ஆமையதான் கூர்மம். கூர்மம் என்றால் ஆமை. சொல்லப்பட்ட முட்டிகளவாக செய்யப்படும் ஐந்து உறுப்புகளுக்கும் சுற்றுப்பெருமை ஏழங்குலமா. இதற்குரிய அங்குலம் மானாங்குலம் என்றது. இதுக்கு மேல அனுட்டானத்துக்கு திக்கு நயம இரண்டு திருக்குறளாக நடத்துகின்றார். இப்படி ஆதனம் வந்து உங்களுக்கு நீல இரண்டு பங்கு, இருபத்தி நாலு அங்குலம், இருபத்தி நாலு அங்குலம், பன்னெண்டு அங்குலம் அகலம், முட்டி நாலங்குலம் உயரம். ஆசனம் வந்து இன்னும் வேறையும் சொல்றாரு. அதனால ஆசனம் வந்து அதிகபட்சம் வந்து பலாப்பலகை, பலாப்பலகை தேக்கு, அப்புறம் மாம்பலகை, இவைகளிலே ஆசனம் அமைத்துக் கொள்வது நல்லது. பலாப்பலகை விஷயம் அதற்கு மேல தற்பயை விரித்துக் கொள்வது, தற்பாசனம், தற்பய அந்த அளவுக்கு ஆசனமாக பின்னி அது மேல உட்கார்ந்து செய்வது. அதுக்கு மேல தூய வஸ்திரத்தை விரித்துக் கொள்வது, பெண்மையான வஸ்திரத்தை விரித்துக் கொள்வது. அது இந்த ஆசனத்தினாலே எந்த விதமான தொந்தரவு இருக்கப்படாது. உட்கார்ந்து இருக்கணும், சாவு சௌரியமா இருக்கணும், தாராளமா இருக்கணும், அழுந்தல் இருக்கப்படாது, உறுத்தல் இருக்கப்படாது. அந்த மாதிரி
2: ஓம் நமசிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org. அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: காரைக்கால் அம்மையார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: கண்கள் முடிந்த விரான் மெய்த்தொண்டர் நிலை கண்டு அவர் ரொம்ப பசியோட வந்தார். நான் அதன் அடியாரை பசி தீர்ப்பேன் என நன்னி பாதங்கள் விளக்க நீர் முன்னடித்து வரிகலம் வைத்து ஏதந்தீர் நல்விருந்தார் இன்னடிசில் சிவபெருமானுடைய அடியாரை காண்பது அவசியம் மிக அரிது. அவர் இல்லத்திற்கு எழுந்துருவ அதனும் அரிது. அவருக்கு உணவு படைப்பதும் அந்த நேரம் ஒத்துக்கொள்வதும் அரிதுன்னு அரிது. அதனால இறைவனுடைய அடியார் உண்டால் மூன்று உலகங்களும் உண்டதுக்கு சமம். பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மூன்று தேவர்களும் உண்டதுக்கு சமம். தண்டது தண்டரு சிந்தை தபோதனர் உண்டது மூன்று புவனமும் உண்டது. இதனால மூன்று புவனங்களும் உண்டதுக்கு சமம். அத்தன் அயன்மால் அருந்திய வண்ணமா அவருக்கு வந்த அடியாருக்கு பவர் உபசாரம் பண்ணி பாத பூஜை பண்ணி நல்ல தண்ணீர் எடுத்துக்கொண்டு பாதத்தை விளக்கி அர்ச்சனை பண்ணி நல்ல ஆசனத்தில் அமர வைத்து உணவு ஊட்டுவதற்கு முயற்சி செய்தார். அப்ப வந்து சமையல் ஆகல. வழக்கமா 12:30 தான் சமையல் ஆகும். இப்ப 11:30 சாப்பாடு மட்டும்தான் தயாராயிருந்தது. இன்னும் காய்கறிகள் குழம்பு ரசம் இதெல்லாம் தயார் ஆகல. உடனே கணவனார் கொடுத்த 2 மாங்கனி இருந்ததுனால ஒன்றை அறிந்து இவருக்கு படைக்கலாம் என்று சொல்லி முயற்சி. கரியமுதங்கு உதவாதே. கரியமுதுன்னா காய்கறிகள். கரியமுதங்கு உதவாதே திருவமுது கைகூட. சேக்கிடார் வந்து உணவை அடியார்களுக்கு ஊட்டுகின்ற உணவை சொல்லும் போது அமுது அமுதுன்னு சேர்த்துக்குவார். ஏன்னா அதுதானே இறந்த உயிரை எடுக்கக்கூடியது அமுதம். பூம்பாவை இறந்து போனால் சாம்பலா கிடந்தார். எலும்பும் சாம்பலுமா இருந்த குடத்துல ஞானசம்பந்தர் என்ன செய்தார்? மாகேஸ்வர பூஜையினுடைய பெருமையை சொல்லிதான் எழுப்பினார். மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடு அன்னதாகமை அமுது செய்தித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் உண்மையானில் உலகர் முன் வருகன உரைப்பார். அடியார்களுக்கு அமுது செய்விக்கின்ற நிகழ்ச்சியும் திருவிழாக்களை காண்பதுமே உண்மையாக இருந்தால் இந்த உலகத்திலே பிறந்தவருடைய பயன் இந்த இரண்டுமே இருப்பது உண்மையாக இருந்தால் இந்த எலும்பும் சாம்பலும் பெண்ணாக எனட்டும் இல்லையான சாம்பலாக கிடக்கும் அப்படின்னு பாடினார்.

கட்டித்தம் கொண்டான் கபாலீச்சரம் மர்ந்தான் உட்டிட்ட பண்பில் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டித்தல் காணாதே ஒரியோ கும்பாவாய். அடியார்களுக்கு சமைத்து அறுத்துகின்ற அந்த மாகேஸ்வர பூஜையை காணாமல் போய்விட்டாயே கும்பாயா கும்பாவாய் என்று பாடினார். மாகேஸ்வர பூஜைன்னு சொன்ன உடனே எதும்பு பெண்ணாக இருந்தது. இறந்த உயிர்களை எடுப்பிக்கின்ற ஆற்றல் இந்த மாகேஸ்வர பூஜைக்கு உண்டு. தினந்தோறும் மாகேஸ்வர பூஜை செய்பவர்களுக்கு அகால மரணம் வராது, வியாதிகள் வராது. அதனால அதுக்கு அமுது அமுதுன்னு சேர்க்கிறார், எல்லா இடத்துலயும் சொல்லுவார் அமுது. கரி அமுதம் உதவாது திரு அமுது கைகூட வெறிமலர் மேல் திருவனையார். மகாலட்சுமியை போல அழகுடையவள், வெறிமலர் மேல் திருவனையார் விடையவன் அடியாரே பெறலறிய விருந்தானால். ரிஷப வாகனத்திலே ஆரோகணிக்கின்ற சிவபெருமானுடைய அடியார்களே பெருதற்கரிய விருந்தாக இருக்குமானால் இதைவிட வேறு என்ன பேர் இருக்கும், வேறு என்ன பேர் இருக்கும் கிடையாது என்று சொல்லி, வெறிமலர் மேல் திருவனையார் விடையவன் அடியாரே பெறலறிய விருந்தானார் பேர் இதன் மேல் இல்லை என அறிவினராய் அவர் அமுது செய்வதனுக்கு ஆதரிப்பார். இல்லாதன் வைக்க என தம்பக்க நுண்ணிருந்த நல்ல நறு மாங்கனிகள் இரண்டில் ஒன்றை கொண்டு வல்விரைந்து வந்தடைந்து படைத்து மன மகிழ்ச்சியினால் அல்லல் தீர்ப்பவர் அடியார் தமதை அமுது செய்வித்தார். அந்த சாப்பாட்டில் கொஞ்சம் தயிர கலந்து உணவு கொடுத்து அதோடு மாங்கனிகளை பக்குவமா அறிந்து வைத்தார். சோழெல்லாம் நீக்கிட்டு சாப்பிடணும். பெரியவர் வயதானவர் சாப்பிட்டுட்டு, அம்மா உணவு ரொம்ப நல்லா இருந்தது, உங்களுக்கு சர்வ மங்களமும் உண்டாகுங்க என்று சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு கொடுத்தார். மூப்புறும் அத்தளர்வாலும் முதிர்ந்து முடுகிய வேட்கை தீப்பசியின் நிலையாலும் அயர்ந்தடைந்த திருத்தொண்டர் வாய்ப்புறுமின் சுவை அடித்தில் மாங்கனியோடு இனிது அருந்தி பூப்பயின் குழல் மடவார் செயலு வந்து போயினார். அவர் போய்விட்டார். அதன் பிறகு 12 மணி ஆச்சு. கணவனார் வந்தார். இன்னடிசில் கரிகளுடன் எய்து முறை இட்டதற்பின் மன்னிய சீர் கணவன் தான் மனையிடை முன் வைப்பித்த நன்மதுர மாங்கனியில் இருந்ததனை நறுங்கூந்தல் அன்னவனை யார்தானும் கொண்டு வந்து கலத்தளித்தார். உச்சி வேளையில வீட்டுக்கார் சாப்பிடும் போது சாப்பாடெல்லாம் தயாராச்சு, எல்லா உணவுகளும் பதார்த்தங்கள் ரெடிய மாங்கனிகளை கொண்டு வந்து வச்சு. ஒரு மாங்கனி அவருக்கு கிடைச்சா, ஒரு மாங்கனி இருந்தது, அதை கொண்டு வந்து அதை எடுத்து சாப்பிட்டவன், இந்த மாங்கனி ரொம்ப சுவையா இருக்குது, இன்னொரு மாங்கனியும் கொண்டு வாங்க, இரண்டு கொடுத்தேன் ஒன்று இருக்கு, இன்னொன்றையும் கொண்டு வா அப்படின்னு சாப்பிடும். பரவாயில்ல, நான் சாப்பிட்டது நீ அதை சாப்பிடுன்னு சொன்ன என்ன, அதையும் கொண்டு வாங்கினான். அங்க போன உடனே கேட்ட உடனே அம்மையார் கொஞ்சம் திகைத்தார். வீட்டுக்காருடைய அனுமதி இல்லாம தர்மத்தை செய்யறத கூட கணவனுடைய அனுமதி பெற்று தான் செய்யணும், அப்பதான் முழு பலன். அதனால அடியாருக்கு படைச்சிட்டேன்னு சொல்லக்கூடிய நிலைமை இல்லை அந்த இடத்துல. அவர் கொஞ்சம் பக்குவம் குறைந்தவர். அதனால பூஜைக்குள்ள போய் தொழுதார். சிவபெருமான நோக்கி வணங்கினார். அம்மருங்கு அருங்கணி கங்கு என் செய்வாரே மெய் மறந்து நினைந்துற்றவிட துதவும் இடையவர்தான் தம்மனங்குண்டு உணர்தலுமே அவர் அருளால் தாழ் குழலாரே கைம்ம
மருங்கு வந்திருந்தது அதிமதுர கனி ஒன்று. பெருமானே, இப்பொழுது நான் என்ன செய்வேன்? இப்பொழுது நான் மாங்கனை கொடுத்தாக வேண்டும், தேவரீர் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று தொழுது அழுது உருகினான். உடனே இறைவனுடைய அருளினாலே ஒரு மாங்கனி அவனுடைய கைக்கு கிடைத்தது. அதை கொண்டு போய் உடனடியாக கணவனுக்கு வைத்தார், பரிமாறினாள். அதை சாப்பிட்டு பார்த்தவன், முன்ன இருந்த கனியை விட இது ரொம்ப சுவை மிக்கதாக இருக்கிறது. புனிதா இந்த கனி எங்க பெற்ற? புனிதா ஒரு கனிதா இன்னொரு கனிதான், உற்ற சுவை அமுதினும் மேற்பட்டதாய் உள்ளது. அமுதத்தை விட சிறந்ததாக இருக்கிறது இந்த கனி. முற்றது மாங்கனி என்று நான் இவ்வளவு காலத்துல எத்தனையோ மாம்பழங்கள் சாப்பிட்டிருக்கேன், இது மாதிரி சாப்பிட்டதே கிடையாது. இது மாங்கனியா இருக்குமான்னு எனக்கு சந்தேகமா இருக்குதுன்னா, முற்றது மாங்கனி என்று மூவுலகில் பெறக்கரிதார். மூன்று உலகத்திலும் இது போன்ற கனி கிடைப்பது ஆச்சரியம். கிடைக்குமா இது மாதிரி கனி? கிடைக்கும். பெற்றது வேறு எங்கிருந்து பெய்வடையார் தமை கேட்டார். புனிதா இந்த கனி எங்கிருந்து பெற்றாய் என்று கேட்டார். அவ்வூரை கேட்டலும் மடவார் அருளுடையார் அடித்தருளும் செவ்விய பேர் அருள் விளம்பும் திறமன்று என்று உரை திறம் என்று உரை செய்தார். இந்த கனியை சிவபெருமானுடைய அருளாலே பெற்றேன். தாங்கள் கொடுத்த இரண்டு கனிகளில் அடியாருக்கு ஒன்று படைத்து விட்டேன். இப்பொழுது நாங்கள் கேட்கவும் சிவபெருமானை வேண்டி பெற்றேன், இறைவன் கொடுத்த கனி என்று சொன்னான். சொன்ன உடனே ரொம்ப ஆச்சரியம் அடைந்தான், திகைத்தான். செய்தபடி சொல்லுவதே கடன் எனும் சீலத்தார் மைதழையும் கண்ட தேவடிகள் மனத்துற வணங்கி எய்தவரும் கனி அடித்தார் யார் என்னும் கணவனுக்கு மொய்தரு பூங்குழல் மடவார் புகுந்தபடி தனை முடிந்தார். ஈசன் அருள் கேட்ட இல்லிறைவன் அது தெளியான் கணவனுக்கு நம்பிக்கை வரல. சாமி வந்து மாம்பழம் கேட்டாலாம் அவர் உடனே கொடுத்தாராம் உள்ளூர், நம்பிக்கை வராது இல்லையா? அதனால நீ சொல்வதிலே நம்பிக்கை இல்லை. சிவபெருமானாவது கனி தருவதாக வாசமலர் திரு அணையார் தமை நோக்கி மற்றிதுதான் தேசுடைய தடைப்பெருமான் திருவருளே இன்னமும் ஓர் ஆசி கனி அவனருளால் அழைத்து அடிப்பாய் என முடிந்தான். நீ சொல்லுவது உண்மையானால் மீண்டும் ஒரு கனி கேட்டு கொண்டு வா பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் பிடிவாதம் முடிச்ச வீட்டுக்காரன் திரும்பவும் ஒரு கனி கேட்டான். அப்பவும் அவர் சொன்னதை மறுக்காம இறைவனை போய் மீண்டும் வணங்கினார். வாங்க கண்டு மனைவியார் பணியணிவார் தமைப்பரவி ஈங்கு இது அடித்தருளீரேன் என்னுரை பொய்யான். பெருமானே, முன்னே கொடுத்தது பெரிதல்ல, இப்பொழுது கனி கொடுக்கவில்லையானால் நான் சொன்ன வார்த்தை பொய்த்து விடும். அதனாலே இப்பொழுது தாங்கள் அவசியம் எனக்கு கனி தந்தருள வேணும் என்று வேண்டினால் மீண்டும் ஒரு கனி கிடைத்தது. வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய். அந்த அளவுக்கு அந்த அம்மையார்ட்ட தமம் இருந்தது. கேட்ட உடனே சிவபெருமான், நம்மளும் போய் கண சிவபெருமான்கிட்ட வேண்டணும், கேட்கணும், உடனே கொடுக்கணும். இப்படி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னும் நிறையவே கொஞ்சம் பொறுத்து கொடுக்குறாரு நமக்கு, அல்லது வேறு வகையில கொடுக்குறாரு, நேரா சிவபெருமான் வந்து கொடுப்பாரா நமக்கு? அந்த அளவுக்கு பக்குவமா இருக்கு. அதனால பக்குவம் உள்ள ஆன்மாக்களுக்கு நேரடியா கொடுக்கிறார், பக்குவம் குறைந்த ஆன்மாக்களுக்கு வேறொரு மூலமா கொடுக்கிறார், பல வகையில கொடுக்கிறார். இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாம் அவன் தானே கொடுக்கிறான். அதனால அங்க கேட்ட உடனே அடுத்த கனியும் கிடைத்தது. மாங்கனி ஒன்று அருளால் வந்து எய்தரு மற்றதனை ஆங்கவன் கை கொடுத்தருமே அதிசயித்து வாங்கினான். கனி கிடைத்தது. உடனே கணவன் கையில கொண்டு வந்து பணிந்து கொடுத்தாள். அதை வாங்கினார். பார்த்த உடனே கனி மறைஞ்சு போச்சு. ரொம்ப வியந்தான் பயந்தான்.
இந்த நிகழ்ச்சியை கண்டு ரொம்ப வியந்து போனான், பயந்து போனான். வணிகனன் தன் கை புக்க மாங்கனி பின்னை பின்னை காணான். தனி வரும் பயமேற்கொள்ள உள்ளமும் தடுமாறி அணிகுழல் அவரை வேறோர் அணங்கென கருதி நீங்கும் துணிவு கொண்டு எவர்க்கும் சொல்லான். இந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே உள்ளத்திலே நடுக்க எரியது. இவள் சாதாரண மாறுட பெண் கிடையாது, தெய்வ பெண்ணாக இருக்கும் போல என்று உள்ளத்திலே எண்ணி பயந்தார். கனியை கொடுத்தான், கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை, கைக்கு எட்டுச்சு வாய்க்கு எட்டவில்லை. அப்பர் சுவாமிகள் சொல்றார், அன்பர்களே இங்க வாங்க, நான் ஒரு கனி தருகிறேன், இந்த கனியை உங்களால சாப்பிட முடியுமான்னு கேட்கிறாரு. நல்ல ஒரு கனி தருகிறேன், இதை உங்களால சாப்பிட முடியுமான்னு கேட்கிறாரு. என்னையா கனி சாப்பிடாதவன் இருப்பானா உலகத்துல? டாக்டர்லாம் நல்லதுன்னு சொல்றாங்கல்ல, பழங்கள் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. கடையில முட்டா என்ன வாங்கி சாப்பிடாம நல்ல கனிகள், வாழைப்பழம். நம்ம ஊர்ல நிறைய முக்கனிகளும் கிடைக்கக்கூடிய ஊரை. அதனால அந்த கனி ஞானக்கனி. அப்பர் சொல்லுது, மனிதர்கள் இங்கே பம்மொன்று சொல்லுகிறேன், கனி தந்தால் கனி உண்ணவும் அல்லிதே. என்ன கனி? புனிதன் பொற்கடல் ஈசன் எனும் கனி, இனிது சாலவும் ஏதற்கவர்கட்கே. இது ரொம்ப சுவையுடையது, சித்திப்பாக இருக்கும், சாப்பிட்டா பிறவி நோய் நீங்கும், ஆணவம் கண்மம் மாய் என்கின்ற மும்மரங்களும் இல்லாமல் போகும். ஆனா நீங்க சாப்பிடணும், எளிமையா சொல்றார் அப்பர் சுவாமி. மனிதர்கள் இங்கே வம்முன்று சொல்லுவேன், கனி தந்தால் கனி உண்ணவும் வல்லிரே, புனிதன் பொற்கடல் ஈசன் எனும் கனி, இனிது சாலவும் ஏதற்றவர்கே. திருமூலர் அந்த கனியை தின்று பார்த்தார். நான் அந்த கனியை தின்று பார்த்தேன், ரொம்ப திட்டி பார்த்ததுன்னு சொல்றார். ஒன்று கண்டி உலகுக்கு ஒரு கனி, ஒன்று கண்டி உலகுக்கு உயிராவது. என்ன பழம் தெரியும்? நன்று கண்டேன் நமச்சிவாய பழம், தின்று கண்டேற்கு இது தித்தித்தவாறு. நமச்சிவாயம் என்கின்ற கனியை நான் சாப்பிட்டேன், ரொம்ப தித்திப்பா இருந்தேன். உலகத்துக்கெல்லாம் ஒரே கனி, யார் வேணாலும் அருந்தலாம். அப்படிப்பட்டது. இப்ப முதல்ல கொடுத்த கனி சுமாரான சிவபெருமான்கிட்ட பெற்ற கனி, இரண்டாவது கொடுத்த கனி பூரண ஞானம் என்கின்ற கனி. அதை பக்குவம் உள்ளவர்கள் தான் அருந்த முடியுமே தவிர எல்லாரும் சாப்பிட முடியாது. அம்மையார் கொடுத்த உடனே அந்த கனி இவருக்கு சாப்பிட முடியுது. ரெண்டாவது கொடுத்த கனியை சாப்பிட்டிருந்தான்னா அப்பவே அவனும் ஒரு நாயன் மாறவன். அதனால அந்த சாப்பிடக்கூடிய வாய்ப்பு அதிசயித்து ஆச்சரியப்பட்டு, இந்த பெண்ணோடு நாம் வாழ்வது சரி இருக்காது, தெய்வ பெண்ணை வணங்க வேண்டிய பெண்ணோடு நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது நல்லதல்ல என்று சொல்லி உள்ளத்திலே திட்டமிட்டு, யார்கிட்டையும் சொல்லாம புரிதா சாயந்தரமா சமையல் நல்லபடியா பண்ணி வை, அந்த உருளைக்கிழங்க பொரியல் பண்ணு, கீரையை பொறிச்சு வச்சிரு, நான் வந்து ஒரு நண்பரை பார்க்கணும் போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லி பார்த்தான். சொல்லிட்டு போனவன் தான் வரவே இல்லை. நாலு நாள் ஆச்சு, பத்து நாள் ஆச்சு, ஆறு மாசம் ஆச்சு, ஆள் வரவே இல்லை. தந்தையாற்ற இந்த விஷயம் போனது. உங்க அப்பா நான்கு திசைகளிலும் ஆட்களை விட்டு தேடினார். கடல் மிசை வங்கம் ஒட்டி கருதிய தேயந்தண்ணில் அடைவுற சென்று சேர்ந்தங்க அளவில் பல் பழங்கள் முற்றி இடை சில நாட்கள் நீங்க மீண்டு அக்களத்தில் ஏறி படர்புணர் கண்ணி நாட்டோர் பற்றினம் அறிந்து சேர்ந்தார். ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆச்சு. ரெண்டு வருஷத்துக்கு பிறகு மதுரை பக்கம் போயிட்டான், அங்க குடியேறிட்டான். அங்க குடியேறின உடனே அங்க தங்கி இருந்து சில காலம் இருக்கிறான். விஷயத்தை கேள்விப்பட்டு
தனதத்தனும் இந்த புனிதவதி யாரும் போறாங்க. அப்பாவும் மகளும் மதுரைக்கு கணவன் இருக்கின்ற இடத்தை தேடி போறாங்க. அப்படி தண்ணீர் ஏறிய அழகில் வன் பொருள்களாக்கும் உப்பின்மா நிதியம் எல்லாம் ஒருவழி பெருக வைத்து மெய்ப்புகள் விளங்கு ஆகூர் விரும்பவோர் வணிகன் பெற்ற செப்பரும் கண்ணீரனை திருமலி வதிவை செய்தான். அங்க போய் அவர் அஞ்சி நீத்த ஒரு பெரு மனைவியாரை தொடர்வர நினைந்து தெய்வ தொழுகுளம் என்றே கொண்டு கடன்மைத்தவர்தம் நாமம் காதத்தை மகவை இட்டான். அவனுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்ததான். அந்த பெண் குழந்தைக்கு புனிதவதினே பேர் வச்சுட்டான். இந்த அம்மையாருடைய பேரை வச்சான். வந்தவர் அணைந்த மாற்றம் கேட்டலும் வணிகன் தானும் சிந்தையில் அச்சம் எழுதி செடுமனம் பின்பு செய்த பைந்தொடி தனையும் கொண்டு பயந்தமன் மகவினோடு முந்துறச் செல்வேன் என்று முய்குடல் அவர்பால் வந்தான். தானும் அம்மனைவியோடும் தளர்நடை மகவினோடும் மாநிலம் பிணை போல் நின்ற மனைவியார் அடியில் தாழ்ந்தே யான் உமது அருளால் வாழ்ந்தேன், தெய்வமே தங்களுடைய அருளினாலே நான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். யான் உமது அருளால் வாழ்ந்தேன், இவ்விழவின் இளம் குளவி தானும் பான்மையான் உமது நாமம் என்று முன் பணிந்து விழுந்தான். உங்களுடைய திருநாமத்தை தான் இந்த மகளுக்கு சூட்டியிருக்கிறேன், கும்பிட்டுக்குமா என்று சொல்லி மீண்டும் வணங்க வைத்தார். கணவனார் வணங்க கண்ட காமர்வும் கொடியனாரும் அனைவரும் சுற்றத்தார்வார் அச்சமோடு ஒதுங்கி நிற்ப உணர்வுறு கிளைஞர் வெள்ளி மின் திரு மனைவி தன்னை மனமளி தாரினாய் நீ வணங்குவதென்கொள் என்றான். என்ன உங்க சம்சாரத்தை போய் நீங்க வணங்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க இருக்கிறவங்க எல்லாம். அப்படி சொன்ன உடனே அப்படிதான் சொல்லாதீர்கள், இவள் தெய்வ பெண், நம்முடைய குலத்துக்கு எல்லாம் இவள் குலதெய்வம், எல்லாரும் வணங்குங்கள், வந்து வணங்குங்கள் என்று சொல்லி நடந்த நிகழ்ச்சியை சொன்னான். முன்பு நடந்த நிகழ்ச்சியை எல்லாருக்கும் அறிவித்தான். எல்லாரும் வணங்கினார்கள். அவங்க எல்லாம் ஒரு மாதிரியா பார்த்தாங்க. அப்பொழுது முன்னை உணர்வு வந்தது, ஞானம் வந்தது. காரைக்காலம் புனிதவதியாருக்கு பழைய நினைவு வந்தது. உலகத்தில் இருக்கின்ற பற்று, ஏற்கனவே பற்று இல்லாதவள், இப்பொழுது சுத்தமான பற்று, சிவஞானம் வந்துவிட்டது. ஆன அப்பொழுது மந்துள் ஆடுவார் அருளினாலே மேநெறி உணர்வு கூற வேண்டித்தே பெறுவார் மெய்யில் உன்னுடை வனப்பையெல்லாம் உதறி எற்புடம்பேயாக வானமும் மண்ணும் எல்லாம் வணங்கு பேய் வடிவம் ஆனா. சிவபெருமானை எண்ணினால் பெருமானே நான் இந்த உலகத்திலே வாழ்ந்தது போதும், இப்பொழுது நான் உன்னுடைய சிவகணத்திலே இருக்கின்ற அந்த சிவகண பேய் வடிவம் பெற எண்ணுகிறேன் என்று எண்ணினால் உடம்பை உத்தறினால் தசைகளெல்லாம் உதிர்ந்து விட்டன, எலும்பு கூடாக நின்றாள், பேய் வடிவமாக மாறினாள். பேய்னா சாதாரண பேய் இல்லை, தடையறதல்ல. வானமும் மண்ணு வணங்கு பேய் வடிவமானாள். தேவர்களும் பூதலத்தோறும் வணங்குகின்ற அந்த பேய், அது வந்து அளவில்லாத பக்தி உடையது சிவகன்.

0: மலர்மலை பொழிந்ததெங்கும் வான துந்துபியின் நாதம். தேவர்கள் எல்லாம் மலர் மாலை மலர் சிந்தினார்கள், மலர் மலை பொழிந்தார்கள், துந்துபிகள் ஆர்த்தன, எல்லாரும் அரகர அரகர என்று முனிவர்கள் வானத்திலிருந்து போற்றி வணங்கினார்கள். அம்மையாருடைய பக்தியை கண்டு உணவினர் கணங்கள் எல்லாம் உணலையிட்டன. ஏற்கனவே இருந்த சிவகணங்கள் எல்லாம் உணலையிட்டன, சப்தம் ஆரவாரி. முன்னின்ற தொலைவில் பல் சுற்றத்தாரும் தொழுது அங்கி அகன்று போயினர். பார்த்தவர்கள் எல்லாம் பயந்து ஓடினார்கள். உண்மையிலேயே இறையருள் பெற்ற மெய்யடியார் இவள் என்று எல்லாரும் வணங்கி ஒதுங்கினார்கள், பயந்தார்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

0: धूमम जनयत् परुच्छेवोभ्यवदत्सो अग्निमजनयत्
1: ऋक्ष इत्यब्रवीत् व्यय्याकरणः एव अर्थं जानाति. ऋक्ष इत्यब्रवीत् यत् समावद्विद्वकथा त्वमग्निमजी जनो नाहमिति सामिधेनैवाहं वर्णं वेदेत्यब्रवीत् यत् घृतवत्पदमनोच्यते स आसां वर्णः. இது விஸ்வரூப வித்வாக்ஷாவில் அஞ்சாம் மூணாம் காண்ட அஞ்சாம் பிரஷ்னத்தினுடைய வியாக்கியானம். சமிதையில் ரெண்டாம் காண்ட அஞ்சாம் பிரஷ்னம் ஆறாம் பிரஷ்னம். பெரிய ரகலை இங்கே கிருஷ்ணயஜுர்வேதம் என்னால் தான் பேர். நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட் பணத்தில் மட்டும் இல்லை, வேதத்திலே பிளாக் அண்ட் ஒயிட். ஃபோட்டோவில் மட்டும் இல்லை, பிளாக் அண்ட் ஒயிட் இங்கே வேறு. அதை பிளாக்கை ஒயிட் பண்ணுங்கிற அப்படிலாம் இல்லை இங்கே. இங்கே பிளாக்னா என்ன, ஒயிட்னா என்ன? சுக்லயஜுர்வேதத்தில் மந்திர பாகங்கள் தனியாக இருக்குது, பிராமண பாகங்கள் தனியாக இருக்குது, குழப்பம் இல்லை. நம்ம கிருஷ்ணயஜுர்வேதத்தில் மந்திரம் கொஞ்சம் இருக்குது, பிராமணம் கொஞ்சம் இருக்குது, மறுபடியும் பிரம்மணம் வருது. பிராமண கிரந்தத்தில் மந்திரம் இருக்குது, மந்திர கிரந்தத்தில் பிராமணம் இருக்குது. இது ஏன்னா அவ்வளோதான், இது மிக்ஸ் ஆகிடுது, மிக்சர் மாதிரி ஆகிடுது, கலந்துக்கிட்டே இருக்குது. எள்ளையும் அக்ஷயத்தையும் நம்ம ஆவணியாவட்டத்தில் காண்டேஷ் தர்ப்பணத்துக்கு எள்ள தனியாக அக்ஷய தனியாக வச்சுக்க மாட்டான், ரெண்டையும் கலந்துருவாங்க. அது ஜாரியில் போடு விடு, காமும் காண்டேஷன் தர்ப்பியாமி அக்னிங்கா எள்ளையும் அக்ஷயத்தையும் கலந்து விடுறது. இந்த சுக்லகிருஷ்ணம் சுக்லகிருஷ்ணே கதி ஹே தே ஜெகத சாஸ் அங்கேயும் அங்கேயும் சுக்ல கதி கிருஷ்ண கதி பிளாக் அண்ட் ஒயிட் எங்க பேர் தூம மார்க்கம் அர்ச்சர் மார்க்கம். அப்போ இந்த கிருஷ்ணயுர்வேதம் மாத்தி மாத்தி அடிக்கும் போட்டு கரெக்டே அடிக்கும். அடிக்கும் போதோ கேட்டான் இது அங்க அஸ்மின் தாரோ இது ஏகவச்சனம் அவிவட்சிதம் குத்தஹா மயா உச்சது ஏகஸ்மின் தாரோ அனேன உக்தே தூமே உற்பன்னே அனந்தரம் தஸ்மின்னேவ தாரோ வதச்சியே தஸ் சௌலபியம் அஸ்தி. இப்போ நான் என்ன சொன்னேங்கிறது சொல்லிவிடுறேன். இப்போ அங்கே என்ன பண்ணால் டெஸ்ட் பண்ணு வந்து அனுப்பிச்சு இந்த ரெண்டு பையங்களும் இந்த மந்திரத்தை நான் நீ ஜபிப்போம். அங்கே ரெண்டு ஈர விறகு கட்டை இருக்கு, பச்சையாக கொட்டி போட்டிருக்கான். அப்போ தான் தாருன்னாக்கா ஆர்திர தாருன்னு வச்சுக்கணும், ரெண்டு வெட்டி போட்டிருக்கங்க. இவன் ஜபிச்சான், ஓ ஆரம்பிச்சு சொல்லே வரான், பஞ்சாயம் முடிஞ்சுது, லேசாக புக வருது. இப்படி வருது, தூமம் அஜனயது சஹா தூமம் அஜனயது. அன்னூறு பையன் என்ன பண்ணா அதே மந்திரத்தை ஜபிச்சான், அக்னியை உண்டு பண்ணா ஒரு கட்டையிலேன்னு இருக்கு. ஒரு கட்டையில உண்டு பண்ணா இது ஒத்துக்க முடியாது, ஏன்னா தூமம் வந்தப்பறம் புக வந்தப்பறம் நெருப்பு வருது சொல்லணும். அதுக்காக தான் ஏகவச்சனம் அவிவக்ஷிதம் அனையோர் தார்வோ. ரெண்டு கட்டை கிடக்குங்க, ஒரு கட்டையில பார்த்து இவன் அதை தொட்டுன்னு சொன்னான், புக வந்தது. அடுத்த பையன் பரிச்சேபன் சொன்ன உடனே குப்புன்னு அக்னி பிடிச்சி கொடுத்து, இவன் என்ன பண்ணான், நல்ல பையனாக இருக்கிறதுனால அசையப்படாம, அரே யத் சமாவத் வித்வ நானும் நீயும் சமாவத்து சமானமேவ வித்வ அறிஞ்சிருக்கோம், ரெண்டு பேரும் ஒரே மாதிரித்தானே பஞ்சாயத்து சொன்னோம், ரெண்டு பேரும் ஒரே மாதிரித்தானே படித்தோம், ஒரே மாதிரித்தான சொரம் சொன்னோம், ஒரே மாதிரித்தான வாத்தியார் சொல்லிக் கொடுத்தார், நான் சொன்னேன் புகையிறது நீ சொன்ன எரியறது என்ன.

எரி எறுதுங்கிறது ரொம்ப தப்பு வேற இடத்துல. பாஞ்சதுன்னா ஓடி போல. இருந்தாலும் இந்த இடத்துல டெஸ்டில் தப்பா இருக்க. கதாத்வம் அக்னிமஜி ஜனோ நாகமிதி. இந்த வேதத்துல கதா கதான்னு வர இடத்துல ஸ்டோரின்னு அர்த்தம் இல்ல, கதம்ங்கிற அர்த்தத்துல கதா. இது சூத்திரங்கள்ல கதா கதானா கதம் ஹவு. நான் சொன்னேன் புகைதான் வந்தது, நீ சொன்னே எப்படி அக்னி வந்ததுன்னா, அவன் சொன்னா வாத்தியார் சொல்லும் பொழுது கவனமாக இருந்து இந்த மந்திரங்கள்ல என்னென்ன சூக்ஷம் இருக்குங்கிற அர்த்தத்தை கவனிச்சு தியானத்தோட நான் சொன்னேன், நீ வெறுன பாராயணம் பண்ணேன்ட்டான். என்ன சாமி தேனீனா மேவாகம் வர்ணம், வர்ணம்னா ரகசியம் அர்த்தங்க. சாமிதேனி மந்திரங்கள்ல உள்ள ரகசியமான விஷயம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அதை தியானம் பண்ணிட்டே சொன்னேன். இதனாலதான் தியானத்தோட காயத்ரி ஜபம் பண்ணா அது பலனே வேற. நாம் ஒரு நிமிஷம் ஓடிண்டே இருக்குது, ஓடுறது மட்டும் இல்லை, அதுவும் காயத்ரி ஜபத்தினி பார்த்தேன்னா கையில் ஒன்று வச்சுக்கிறான் அமுத்தின்டே இருக்கான். இங்கே பத்து காயத்ரி தான் இருக்கா, இல்லை 200 ஆயிடுத்த நம்பர் டக் டக் டக் டக் டக். இதுக்கு நடுப்புற 4-5 செல்போன். என்னடா காயத்ரி ஜபம் ஆச்சா, 1.5 மணி நேரம் உட்காந்துட்டு இருந்து 1000 1100 ரூபா வருஷத்துக்கு ஒரு நாள்லேயே திண்டாடுறது. மகான்கள் எல்லாம் காவேரி கரையில் உட்காந்து பண்ணினா. இதை பற்றி இன்றைக்கு ஒரு புஸ்தகம் கொண்டிருக்காரு, வேற எங்காவது சைக்கிள் படல்னு இது பிரசக்தமாக சொல்லிவிடும். மகாபிரிவா சைக்கிள் படல் தமிழ் பாஷா நஜாயுது. திசக்ரிகாயாக ஏவம் பத்தாம் கரணார்த்தம் சாதனம் தத்திர கிமுச்சதே. நாமெல்லாம் இன்றைக்கி ரொம்ப சௌக்கியமாக இருக்கோம், எல்லாம் நல்லா இருக்கோம்னு நினச்சுனா நீங்கள் எதுவும் நிம்மதியாக இருந்துடாங்கோ. நம்ம தலைமுறையில் மகாமகா பிதாமகா பிரபிதாமகா எல்லாம் பண்ண ஜபத்தினுடைய பலமாகவும் ஓடின்னு இருக்கு. சைக்கிளை சுற்றி விட்டு அதுவும் இந்த பெங்களூரில் பாதி இடம் பண்ணலாம் போயிட்டே இருக்கச்சோ, வண்டி போயிட்டே இருக்கும் சர்த்தம் போயிட்டே இருக்கு. நீ கால ரெண்டையும் சிவனேன்னு வச்சுருந்தேன்னா அங்கே போய் முட்டிடுவேங்கிற அதுக்கு அருமையாக இருக்காரு. எல்லாரும் வாங்கி இங்கே கொண்டுருக்காரு. இதை வந்து பாலப்பிரிவா கொடுத்தனுச்சு எல்லாருக்கும் சொல்லுங்க. அதில் ஒன்று ரெண்டாம் நாள் படிக்கணும் என்ன கொடுத்தமிச்சிருக்கான். அரசாங்கத்தில் அநேக பரீட்சைகள் வைத்திருக்கிறார்கள். அந்த பரீட்சைகளில் பிராமணர்கள் அநேகமாக முதன்மையாக தேர்கிறார்கள். யோக்கிய எல்லாம் வெளியில் சொல்லப்படாத சில விஷயங்கள். யோக்கியத்தையை அனுசரித்து சிலரை கலாசாலைகளில் சேர்த்துக் கொள்வோம் என்று அரசாங்கத்தில் சில காலம் அங்கீகரித்திருந்த போதும் அந்த யோக்கியதாம்சத்தில் பிராமண சிறுவர்களை அநேகமாக முன்வந்தனர். இப்படி பயின்றே இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டான். இன்றைக்கு 3 தலைமுறைகளுக்கு முன்னிருந்த அந்தன பெரியோர்கள் தாங்கள் கிருதார்த்தர்களாக வேண்டியதற்கு எவ்வளவு பிரம்ம தேஜஸ் வேண்டுமோ அதைவிட அதிகமாகவே தம் புனித வாழ்க்கை என்னும் சைக்கிளை தீவிரமாக பெடல் செய்து விட்டிருக்கிறார்கள். இன்று நாம் ஒரு அனுஷ்டானமும் செய்யாமல் அவர்கள் பெயர் என்னும் கைப்பிடியை மாத்திரம் பிடித்து கொண்டிருப்பதால் பாஸ் செய்கிறோம் அப்படின்னு பல விஷயம் சொல்கிறார். அது ஓடிக்கிறதுங்க நீங்க வந்து சுத்தி வைக்கணும். பானகம் வச்சிருக்கான்னா எல்லாரும் குடிச்சுன்னு டம்ளர் காலி ஆயிடும், வேற பானகம் கொண்டு விட்டாங்க. வாதாசனாக ரிஷயா, இந்த ரிஷிகள் எல்லாம் காத்த மட்டும் சாப்பிட்டு அவ்வளவு பட்டு கிடந்திருந்தாலும் வாத ரசனான்னு வேதத்துல இந்த இடத்துல வருடங்கள்லாம் வாத அசனம், அசனம்னா ஃபுட், வாத்தன்னா காத்து, நாமும் தான் காத்துன்னா வாத்தையே அசனம். அங்கெல்லாம் சாவதாரணம் அபக்ஷாக வாயுபக்ஷா இத்தியாதி வந்து ஜலத்தை சாப்பிட்டு இருக்காங்கன்னா நாமும் தான் ஜலம் குடிக்கிறோம், இளநீரா குடிச்சுட்டு இருக்கான், ஜலத்தை மட்டும் சாப்பிடணும். வாயுபக்ஷம்னா என்னன்னா வாயு மட்டும் இல்லை, வாயு மட்டும் சாப்பிட்டு இருக்கணும். சார் இவர் பழம் மட்டும் சாப்பிட்டு இருக்காரு இன்னைக்கு என்ன, ஏன்னா முன்னாடியே டின்னர் முடிஞ்சு போச்சு, அங்கே பஃபே போயிட்டு வந்துட்டாருங்கண்ணா. பஃபேல 77 ஐட்டத்தை நொறுக்கிட்டு இங்கே வந்து மலைப்பழம் 4 உள்ள தள்ளுறான். இவன் வந்து பலபக்ஷம்னு பேர் இல்லை, பலாகாரம் இல்லை, பல மட்டும் ஆகாரத்தில் நிறுத்தணும். நம்ம ஒன்று மட்டும் நிறுத்துற வழக்கமே இல்லை, எல்லாம் 88-77 ஐட்டம் தோசையில 88ங்கிறான் ஃப்ராடு. அதனால வாத்தரசனாகாரிஷயா கேதவஹான்னு சில பேர், அருணாசகான்னு சில பேர், அதனாலதான் அருணகேதுகம்னு பேர். இதுல பலவிதமான விஷயங்கள் இருக்கு. சயின்டிபிக்கா நான் இருக்கு, நான் 5-15 கட்டாயம் ஒரு ஆரம்பிக்க வச்சுடுறேன், அப்புறம் பாக்கி பேசிக்கலாம். அவர் என்ன பண்றார், இந்த வாத்தரசனாகாரிஷய சிரமணா அவள்லாம் சிரமணாள்னு பேரு, ரொம்ப சிரமப்பட்டு பார்த்துருக்கான். மயா லௌகிக பாஷையா வச்சு சிரமப்பட்டு வந்தவாளுக்கு சிரமணாள்னு பேர். சிரமம் சோற்று ஆகதாக சிரமணாக, இது விஷ்ணுமூர்த்தி சாஸ்திரம் நிருக்தம் இதா. அவ ரெண்டு பேரும் இதை கண்டுபிடிச்சு பண்ணினா, அது பண்ணது இருக்கட்டும், இது பண்ணிட்டு இருக்கச்சு. இதுல பல விதமான கேள்வி பதில்கள் இருக்கு. இப்போ எல்லா சிட்டிஸ்லயும் வண்டிகள்லாம் ஜாஸ்தியா போச்சு, ரோட்ல பெரிய 4 போடுறான், மேலே ஒரு இது போடுறான், மெட்ரோ 1 போடுறான், குறுக்கு நடுக்க 5-6 ரோடு போடுறான்,
இருந்தாலும் நமக்கு வண்டி ரொம்ப ஜாஸ்தியா போய் ஸ்பீடு ஜாஸ்தியா போய் ஒன்னோட ஒண்ணு மோதறது, ஆக்சிடென்ட் மோதறதும் இல்லையா, மோதறதும் இல்லையா, எல்லா இல்லையா. மெட்ராஸ்ல இருந்து காஞ்சிபுரம் போறதுக்குள்ள நாலு நாளைக்கு எல்லாம் க்ளோஸ், ஒரு நாளும் ஒண்ணு உண்டு. இது என்னத்தினாலே இது ஸ்பீடு ஜாஸ்தியா போச்சு, இதுக்கு பவர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அது வேகமா தேவையா இருக்கு, ஆனா இவனும் அவனும் மோதறான், அதுக்கு ஏதோ தத்திங்கிறான், அது வேற விஷயம், அது விஷயம் இருக்கட்டும். அப்போ இப்போ ஒரு கேள்வி கேட்கிறார் பாருங்க, இந்த சூரிய நமஸ்கார பிரச்சனத்துல தியாவா பிருத்திவி சஹா, இல்ல இல்ல அது இல்லை,

சுபே கேள்வி. ஒரு பெரிய செமினார், அதுல சயின்டிஸ்ட் எல்லாம் வந்திருக்கா. சயின்டிஸ்ட்ங்கிறதுக்கு சம்ஸ்கிருத வார்த்தை ரிஷின்னு பேர். ரிஷின்னா தாடி வச்சிருந்து ஷேவ் பண்ண தெரியாத ஆளுங்கிறான். ரிஷ தர்ஷனே, நியூட்டன் லா கண்டுபிடிச்சான்னா அவன் போட்டப்படம் தான் பந்து கீழே விழுந்தான்னு. பந்தோ கல்லோ மேல போட்டு விழுது. இவன் காமனா ஒரு லா கண்டுபிடிச்சா அவன் சயின்டிஸ்ட்ங்கிறான். இவன் என்னத்தை கண்டுபிடிச்சாங்கிறான், என்னத்தை கண்டுபிடிச்சான்னா கண்டுபிடிச்சான் என்னத்தை புதுசா கொண்டுதான் கேட்கிறேன். அதனாலதான் ஆல் ஆர் சயின்டிபிக்ல வரக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் டிஸ்கவரியே உள்ள இன்வென்ஷன் கிடையாதுன்னு ஒரு தியரி இருக்கு. இன்வென்ட் பண்றது கிடையாது, அதுல இருக்கிறத இவர் கண்டுபிடிச்ச லா பண்ணார். வியாக்கரணத்தையே எடுத்துங்க, இருக்கிற பாஷைக்கு தான் லட்சணம் எழுதினார் மகானவர். அவர் சொன்னதுனால இது வந்து கங்கா பிளஸ் உதகம்னா ஆத்குணஹா இது சூத்திரேன கங்கோதகம் இது ரூபம்னா. அதுக்கு முன்னாடி என்ன ரூபம் இருந்தது? அனேனைவ ரூபம் வந்ததா? ரூபம் வந்தது இவர் சொன்னார். இவர் சொன்ன வியாக்கரணத்துக்கு அத்தாரிட்டி இவர் ஒண்ணு, மகாபலேஸ்வர பட்டர் ஒண்ணு, ரெண்டு பேரும் சூர்யா சந்திரன் மாதிரி பெங்களூர்ல இருக்கா. நிஜமா சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், ரொம்ப பெருமையா உள்ள விஷயம். இந்த வியாகரணத்துக்கு சாந்தோக்கிய உபனிஷத்துல வேதத்துல என்ன பேர் கொடுத்துருக்கு தெரியுமா உங்களுக்கு? என்ன இவர் அப்புறம் இல்லைன்னு அதை சொல்லிவிடணும். இந்த நாரதர் என்ன பண்ணார், ஊர்லாம் சுத்தினார், விமானம் இல்லாமலே போவார். அவருக்கு காலெல்லாம் செலவு கிடையாது, புரியுறதா இல்லையா? தேவலோகத்தை நினைச்சா இங்கே வந்துடுவார். என்ன பிரம்மச்சாரி வேற, ரொம்ப ஃப்ரீ, பெரிய இடத்து பிள்ள, பிரம்மாவனுடைய பிள்ளை. அங்கங்கே போயிட்டு இருக்கா, ராம் ராம் ராம் ராம் ராம் தான் நாம சங்கீர்த்தனத்தினால ஓடுறாருங்க தான், ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கட்டும். அவர் வாசிக்காத புஸ்தகம் கிடையாது, வாசிக்காத சயின்ஸ் கிடையாது, தெரியாத ஜோசியம் கிடையாது. இவ்வளையும் கற்றுன்னு விட்டு செத்த ஏதோ படுத்துண்டா நிம்மதியா இல்லை சாருங்கிறார் அவர். சோஹம் பகவ சோச்சாமி தம்மா பகவான் சோகஸ்ய பாரம் தாரயது இது பகவந்தம் சனத்குமாரம் உபசசாதா. எனக்கு ஏதோ மனசுல ஒரு கிரீவன்ஸ் இருக்கே சார், எல்லாருக்கும் இருக்குன்னா. பிரைம் மினிஸ்டருக்கு இல்லையான்னு தூங்கவே முடியாது அவரால், ராஷ்டிரபதிக்கு இல்லையான்னு இருந்து சார். என்ன லௌகிக வசதி இருந்தாலும் நம்ம மனசுல நிம்மதியா இருக்கேன்னா அங்க ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்கு. உங்களுக்கு இருக்கிறது நாரதருக்கே இருந்தது. அவர் என்ன சொல்றார், தர்த சோகம் ஆத்ம விருதி சுதம் ஹேவமே பகவத் ரிஷேபியா. பெரியவாள்லாம் சொல்றா ஆத்ம ஞானியா இருந்தாலும் ஒரு சோகம் கிடையாது, நிம்மதியா இருக்கலாம்னு சொல்றா. நம்ம பெரியவாள்லாம் இருக்காளோ இல்லையோ, எனக்கு அது சொல்ல தெரியாது. அவங்க அப்பாட்ட கேட்கறதானே, அப்பாட்ட படிக்கிறது ரொம்ப குறைச்சல். அதுக்காகத்தான் இந்த ஊருக்கு வந்துட்டாரு. என்ன செல்லம் ஜாஸ்தியா, பிரம்மாவே கேட்டிருக்கலாமோ இல்லையா? இந்த பிரஜாபதிட்டு தானே போனானே எல்லாரும், இந்திரன் விரோச்சனம் மயா ஏவம் கல்பனா கிரியத்தேன். வீட்டில் புள்ள அப்பா சொல்லி படிக்க மாட்டேன், ஏன்னா இவனுக்கு இந்த பெருமை தெரியாது. இது அந்த காலத்துலேருந்து உள்ளதான ஒரு ப்ராப்ளம். அவர் நேரு சுத்தின் வந்து சனத்குமார்கிட்ட வந்தார், கேட்டார் உங்களுக்கு என்ன வேணும் தெரியும்னா. ஏன் என்ன தெரியும்னா, என்ன தெரிஞ்சிருக்கோ அது மாதிரி பாடுங்க. ஒண்ணுமே தெரியாத வந்தான்னா, எழுத்தே தெரியாதுன்னா உனக்கு போய் வாகரசாவசம் பொறுத்து ஆரம்பிக்கலாமோ? ஈன்னு ஆரம்பிக்கலாம். அதனால இவர் என்ன பண்ணான்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தார். கொடுத்த உடனே சனத்குமார் இருக்கு நடுக்கமா போச்சு. உங்களுக்கு என்ன தெரியும்? ரிக்வேதம் பகவோத்யேமி ஜுர்வேதம் சாமவேதம் அதர்வாங்கிரசம் இதிஹாசம் புராணம் வாக்கோ வாக்கியம் வேதானாம் வேதம். அங்க வந்துருச்சு, இவர் வந்துட்டாருங்க. வேதத்தையும் படிச்சா, வேதங்களுக்கெல்லாம் வேதத்தை படிச்சார்னார். என்ன சார்னார், ஆதிசங்கர் அர்த்தம் எழுதுறார், வேதானாம் வேதா வியாக்கரணம்னு எழுதியிருக்கார். நான் இவர் ஸ்தோத்திரம் பண்றதுக்காக சொல்லல, பட்டபுத்திர வியாக்கரணம் ஸ்வஜன ஸ்வஜனோ மாபு இல்லையா, சக்ருத் சக்ருத்து. அந்த கிராமரோட வேதானாம் வேதம்னு ஏன் சொன்னார்? வேத சப்த ரூபமா இருக்கிற வேதத்துக்கு என்ன பதத்தை எப்படி பிரிச்சா என்ன அர்த்தம் வருங்கிற பிரகிருதி பிரத்யே விவேகத்தை கொடுக்கறது வியாக்கரணம். அது இல்லாம சொன்னா என்ன பிரயோஜனம்? நான் ஏன் சொல்றேன்னா, சில பேர் பஜகோவிந்தத்தை வச்சுன்னு வியாக்கரணத்தை கிண்டல் பண்றான். நகை நகை ரக்ஷதி டுக்கரிங்கரணி, அது ஸ்மிருதி வாக்கியம், அங்க அர்த்தம் வேற. நீ பிரகிருதி பிரத்திய விவேகத்தோட நில்லாம சப்தாதீதமான பிரம்மத்துக்கு போங்கிறதுக்காக சொன்னது. அதனால என்ன, பிரம்ம இது பிரதமா ஏகவச்சனே நவக்தவியம் அத்வைத சித்தாந்தே குதஹா சு இது பிரத்தியே சதி காரகமாக பிரதமச காரகத்துவம் நாஸ்தி உச்சத கர்த்தகாரகத்துவம் தத்து நபதி பிரம்மணி தஸ்மா பிராதிபதிகார்த்த மாத்திர பரத்துவம் கண்டார்த்தம் பாணினி ரத்தசகல தர்க்க சமயஜா வஷ்டி வச்சசோ ரணதரி. இது எங்க ரெண்டு பேருக்கு மட்டும் பிரகிருதி என்ன அர்த்தம் சொல்றதோ அதே பிரத்தியும் சொல்லுவான்னா பிராதிபதிகார்த்த மாத்திரே பிரதமா தஸ்மாத் பிரம்மன்னு சொல்லணும்.
ஆனா பிரயோகம் பண்ணி அவர் அடிக்க வருவார். கேவலா பிரகிருதி பிரயோக்தவியா நாபி பிரத்யயா அஸ்தீதி லகாரஹா சாதுத்வார்த்தம் பிரயோஜதே திபா அர்த்தம் நாஸ்தி. அதே சித்தம். எதுக்கு எவ்வளவு தூரம் சொல்றேன்னா, வேதானாம் வேதம்னு கொண்டாடப்பட்டதான ஒரு இது, அதையும் தெரிஞ்சுட்டு இருக்கேன்னார். பின்ன ஏங்கன வருத்தப்படுறீர்னா, அதான் எனக்கு தெரியலன்னார். எதை தெரிஞ்சாக்க வாஸ்தவமா தெரிஞ்சதாகவும் அந்த ஆத்மஸ்வரூபத்தை நான் சொல்றேன்னு ஒரு உபதேசம் பண்றான்னு வச்சுங்க. எதுக்கா அவ்வளவு தூரம் சொன்னேன், அவ்வளவு தூரம் சமாச்சாரம். இங்க அனவர்ணே இமே பூமி இயஞ்சா சௌச்சரோதசி கிக்கிஸ்விதத்ராந்தரா பூதம் ஏனேமே உதிர்த்தே உபேனு. ரிஷிங்கிறதுக்கு அவ்வளவு தூரம் போச்சு. என்ன ரொம்ப பெரிய கேள்வி பண்றான், ரிஷி என்ன தாடி வச்சிருந்தவெல்லாம் ரிஷிங்கிறான். நீ உண்மை சொல்லலங்கண்ணா போய் இங்க எனக்கு தட்டுக்கிட்ட வந்து அது இல்லை. அந்த நேத்திக்கு ஒரு விட்டு சொன்னேன், வியாசர் ரொம்ப வயசானவர் சிரஞ்சீவி, அவருக்கு தாடி வலுப்பாத்தானே இருக்கணும். இந்த படத்துல பாருங்க எங்க இருக்க யுவா வியாசா. அப்போ என்ன வருது, அனவர்ணேயுமே பூமி. பூமின்னு சொன்னா பூமி, பூமின்னா தியாவா பிருத்திவின்னு ரெண்டும், எல்லா பிளானட்ஸும். இந்த பிளானட்ஸ் எல்லாம் நீங்க கண்டுபிடிக்கிறது முன்னாடி வரலாறு சுத்தின்றே இருக்குங்கண்ணா. அதாவது வேகமா சுத்துறது, பூமி சுத்துறது, எல்லா பிளானட்ஸும் சுத்துறது, அந்தந்த கிரகங்கள் சுத்துறது, நட்சத்திரங்கள் சுத்துறது, அதாவது அந்த ஆர்பிட்ல சுத்துறது. இப்போ ரோட்ல பல வண்டி வேகமா போச்சுன்னா மோதினா என்ன ஆறுது தெரியுது. இது கொஞ்சம் அசைஞ்சு ஏதாவது மோதாம எப்படி இருக்குன்னு கேட்கணும். இந்த பிளானட்ஸ் எல்லாம் கரெக்டா இயங்குறதே கிக்கிஸ்வித் அத்ர அந்தரா பூதம். அந்தரா இது ரெண்டுக்கும் நடுப்புற மோதாம யார் தடுத்து நிக்கிறா, யாரால தடுத்து நிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்றா பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து. அங்க என்ன பண்ணார், வத்சர்னு ஒரு சயின்டிஸ்ட் பேரு கூட சொல்லியிருக்கு, டேட்டு பேரெல்லாம் இருக்கு, இதெல்லாம் ஃப்ராடுங்கிறான். எங்கும் நிறைந்ததான ஒரு பரமாத்ம ஸ்வரூபம் அதை அப்படி தாங்கிட்டு இருக்கு தன்னுடைய ஸ்பெஷல் எனர்ஜினால. இது வந்து வேதம், அதனால தாங்கப்பட்டிருக்குன்னு சொன்னார். இதே வேதத்தை நம்ம சஹஸ்ரநாமத்தில் பலஸ்ருதியில் வியாசர் சொல்றார். என்ன சொல்றார்?

இது சம்மித்தையில் வாணும்னா கூட இப்ப இருக்கு, இன்னைக்கு நீங்க கேள்வி கேட்ட இடத்துல இருக்கு. தாதார ஏகாரலோபேன்காஷ்யம் அதிரமணியம் ஏகாரோ லுப்தா ஏகஸ்மை தேவாய ஏகாரலோபேன கஸ்மை விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யே பாஷ்யகாரே லிக்யதே குத்ரபி நாஸ்தி அந்யத்ர கஷப்தஹ ப்ரஜாபதி வாசகஹ சர்வநாமத்வே காயா இது வக்தவ்ய கஸ்மை இது சாந்தசம் ஏதத் வியாக்கியானம் திஷ்டது அயந்து ஏகார லோபேன சாகா ஏவமே மயா கிஞ்சித் உக்தம் அஸ்தி தனம் நாமே சாகார லோபேன தனம் தத் சாதனம் சர்வம் சாத்தியம் தர்மார்த்த காமாஹ மோட்ச பர்யந்தம் சாத்தியம் தனேன இதம் து சாதனம் அத்யத்வே சாதனம் தனம் சாத்தியம் ஜாதம் மகதே அனர்த்தாய் தனம்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி சேர்த்துக்கணும். சாதனம்னா டிவைஸ் அர்த்தம். பணம் என்பது எல்லாவற்றையும் அடைவதற்கு சுக சாதனம். இப்ப அதுதான் கோல் ஆயிடுத்து. பசங்கள்லாம் சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, ஆத்துக்கா சுத்துறார் முண்டாட்டு சுத்துறா பணத்தை சுவிட்சர்லாந்து பேங்க்ல சேர்த்துருக்கான். எதுக்குடான்னா செத்து போன அப்புறம் யார் எடுத்துக்க போறான்னு தெரியாது. இல்லைன்னா 2G போட்டு மாட்டின்னு முடிக்கும், எல்லாருக்குமே பிரிச்சு குடும்பம். சாதனம் சாத்தியமாச்சுன்னா பெரிய ப்ராப்ளம். அதனால என்னுடைய கண்டுபிடிப்பு இதை நான் நிச்சயமா சொல்லுவேன். தனசப்தா சாகார லோபேன ஏகஸ்மைன்னு சொல்ல வேண்டிய இடத்துல கஸ்மை சொன்னது ஏவம்மையா ஆலோச்சதே அத்தியத்வே மகான் சிரமஹா அஸ்தி யுஜ்ஜதே மகான் சந்தோஷம் அத்திய மாம கோட்டிசோ ராஜ்யம் லப்தம் பவத்தே மகதே அனர்த்தாய அனுபவாம. சிங்கேரி மதத்தில் ஒருத்தர் சொன்னா ஒருத்தரோட ஒருத்தர் குறுக்க கேட்கணும். இப்போ அவர் சொல்றார் அனவரன் இதை யார் அங்க சொல்லு தேவசந்திரார்க்க நட்சத்திரா எல்லா நட்சத்திரங்களும் அதுகளும் இதுகளும் அப்படியே இயங்கின்றிருக்கு. யாருப்பா தாங்கிறான்? இங்க விஷ்ணுதான் இருக்கு, அங்க வாசுதேவன் ரெண்டு ஒண்ணு தானே. வாசுதேவ சவீரியேன விதிர்தானி மகாத்மனஹ. அது மட்டும் இல்ல, ஆட்கள்லாம் சசுரா சுரகந்தர்வம் சயக்ஷோரக ராட்சசம் ஜெகத் வசே வர்த்ததே தம் கிருஷ்ணஸ்ய தஸ்ய வசே வர்த்ததே அச்சராச்சரம். அப்போ என்ன கேள்வி? இதுக்கு அந்தண்ட கேட்டாம என்ன சார் நீங்க சொல்ல நம்ப முடியுமா? ரெண்டு குழந்தைகள் பேரம் பேத்தி சண்டை போட்டுன்னா தாத்தாவும் பாட்டியும் பிடிச்சாலே பிடிச்சி இழுக்க முடியல. இந்த பிளானட்ஸ் எல்லாம் சுத்தறதான் விஷ்ணு பிடிச்சி தாங்கிறாரா? விஷ்ணுக்கு என்னங்கன்னா அவ்வளவு பலம்னு கேட்டான். கிம் தத் விஷ்ணோர் பலமாஹு மேல கேக்குறான். கேட்க தெரிஞ்சது இந்த காலத்துல, பழைய காலத்துல கேட்க தெரிய மண்டுங்கிறான். என்ன என்ன எத்தனை கேள்வி, எத்தனை கொஸ்டினர். குவேதம் அப்ரண்ணி விசதே குவா யக்னம் சம்பத் சர்வோமிதா குவாஹ குவேயம் தேவராத்ரி குவமா சாரதவஸ்ருதா. இந்த மாதிரி கேள்வி கேட்டே போறான். கொஸ்டினர் 15 கேள்வி கிக்யசிதாசி எல்லா சமாச்சாரமும் இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்? அப்போ கேட்டான் கிந்தத் விஷ்ணோர் பலமாகு. இங்க பின்னாடி பார்த்தே வாதாத் விஷ்ணோர் பலமாகு வாத ஹிரண்ய கர்ப்பாத் இது தாத்திர வியாக்கியா. மாம தூ இதம் தூ தத்ர நிர்தாரணே பஞ்சமி வாதாதபி விஷ்ணோ பலம் அதிகமாகு ஹனுமாதபி பலவத்தர ஹனுமதோபி பலவான் இத்தியுக்தோ. இதானியம் வாத்தசிய கீதிசம் பலம், புயல் காத்துக்கு எவ்வளவு பலம் பாருங்க. மெட்ராஸ்ல கிளம்பினா இந்த ஊர்ல மழை பெய்யும், லேசா கிளம்புறதுங்கிறான். இந்த காத்துக்கு உள்ள பலத்தை உங்களா நமஸ்தே வாயோ துவமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி பிரத்யம். அப்போ வாத்தகாங்கிறது யாரு? இந்த காற்றுங்கிறது யாரு தெரியுமோ? இந்த நாராயணருடைய பேரன் ஆத்மன ஆகாசம்பூத ஆகாஷாத் வாயு. இப்போ ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, நிரூபணமா. பேரனை விட தாத்தாவுக்கு பலம் ஜாஸ்தினா இங்க இருக்கிற எல்லா தாத்தாவும் ஒத்துக்கிறேன். ஏன்னா இதுகளுக்கு எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியல, விருத்தாக ஏவ பலவத்தரா. அதனால பேரனை விட தாத்தாவுக்கு நான் உனக்கும் பயப்பட மாட்டேன், உங்க ஒப்பனுக்கும் பயப்பட மாட்டேன்னு சொல்லுவா. அப்பெல்லாம் தாத்தனுக்கும் பயப்பட மாட்டேன், என்ன தாத்தா பலசாலின்னு ஆயிடுத்தோம் இல்லையா? ஸோ இந்த புயல் காத்துக்கு இந்த பலம் இருந்ததுன்னா, மலையை பெரட்டுற பலம் இருந்ததுன்னா, இவருடைய பலத்தை தடுக்கிற பலம் அவருக்கு இருக்கு. அது கேன உபநிஷத்துல இருக்கு. திருணமபி ந சலையித்தும் பிரபு ராசித் வாதாதபி இது பஞ்சமி அத்திர அபாதானேன நிர்தாரணே. எனக்கு வாதாத் விஷ்ணோர் பலமாகு அப்படின்னு சொல்லி சொல்றார். இது மட்டும் இல்ல,
என்னவோ கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சாங்க இப்போதான் கண்டுபிடிச்சாங்க, தண்டர் போல்ட்டுன்னு மின்னல் அடிக்கிறது போல இதை கண்டுபிடிச்சானோ ஒருத்தர்.

ஒருத்தர் வசிஷ்டா கோத்திரத்தில் வந்த ஒரு ஆள், இவங்க ரெண்டு பேரும் உள்ள உட்காந்துருக்குச்சு. இவாத்து ரூம்க்குள்ள கிடுகிடுன்னு சத்தம் கேட்டு முத முதல்ல கேட்கும். கோந்தரிக்ஷே கோந்தரிக்ஷே பண்ணாதீங்கன்னா பேசாம இருங்கன்னு அர்த்தம் வைதிகத்தில், வைதிக பரிபாஷாயா தத்திர கோந்தரிக்ஷே மாஸ்துன்னா சத்தம் போடாம இருங்கன்னு அர்த்தம். கோந்தரிக்ஷே சப்தம் கரோ தீதி, யார் நாங்க சத்தம் போடுறான், சைலன்ஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, யார் சத்தம் போடுறான்னு கண்டுபிடிச்சான். ஒன்றும் தெரியல வாளுக்கு, கிர்னு வெளியில் வந்தா மீமாகும் சாஞ்சக்கரே மீமாகும் சாஞ்சக்கரேன்னா சர்ச் பண்ணான்னு அர்த்தம். சர்ச் பண்ண அப்புறம் தான் ரீசர்ச் வரும், புரியுது இல்லையா, முதல்ல சர்ச்சிங் அப்புறம் ரீசர்ச்சிங். இந்த ரீசர்ச்சில் தான் இப்பெல்லாம் போயிட்டு இருக்கு, சர்ச் முதல்ல ஆயிடுச்சு. அதனால வாசுட்டரும் ரோகிணரும் மீமாம்சம் பண்ணா ரிசர்ச் பண்ணா என்ன வந்தான்னு வாசல் வந்து பார்த்தா, அடே தஸ்யா பவதி அவா ரிசர்ச் பண்ண என்னையா சொன்னான்னார். தஸ்ய அவ ரெண்டு பேருடைய சமுதாயத்தினுடைய ஏஷா வக்ஷமான இருக்கு பவதி வாஸ்ரேவ வித்யுதிதி. அந்த வித்யுத் மின்னல் மேகங்கள் இடிக்கும் பொழுதும் ஒரு மாடு கத்துறா மாதிரி பா அப்படின்னு ஒரு சத்தம் வருது போல மின்னல் இடி தண்டர் போல் இருக்குன்னு கண்டுபிடிச்சாலும், இதை பெருசா கண்டுபிடிச்சான்னு பெரிய சமாச்சாரம். அது மட்டும் இல்ல, சூரியன் எத்தனை பேர்னு கேட்டான், ஒரு சூரியன் இல்ல நூத்துக்கணக்கான சூரிய மண்டலங்கள் இருக்கலான்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்கான். அங்க எட்டு பேர் பேரை சொல்லி ஏழு காமனா தெரியும்னு சொல்லி, எட்டாவது தெரிஞ்சவருக்கு கஷ்யபர்னு பேர் சொல்லி, அதுக்கப்புறம் 100,000 சூரியன் இருக்குங்கிறத சொன்னதோடு முடிக்க போறேன். வியாகரண சூரியருடைய உபன்யாசம் அப்புறம்

కశ్యపోష్టమః స మహామేరున్న జహాది. ఎట్టు పేరుకు పేరు చొల్లిరు, ఒవ్వొత్తరుడే పేరు చొల్లిరు వేదం. ఆరోగహ భ్రాజహ పటరహ పతంగ, இந்த எட்டு பேருடைய ஸ்தானத்தில் நாம் போய் புண்ணியத்தினால சௌக்கியமா இருக்கணும்னு பின்னாடி இருக்கு. ஆரோக்கியஸ்தானே ஸ்வதேஜசாபானி, பிராஜஸ்யஸ்தானே ஸ்வதேஜசாபானி, படரஸ்யஸ்தானே ஸ்வதேஜசாபானி, பதங்கஸ்யஸ்தானே ஸ்வதேஜசாபா. ஸ்வதேஜசா ஏம்பட்டான் தெரியுமே இல்லையா? சில பேர் ரெண்டு மூணு நிறைய செலவு பண்ணே இருப்பான், ஏண்டான்னு அவன் கடன் கொடுத்துருக்காங்கண்ணா, ஊரா விட்டு பணத்தை நம்ம கையும் பண்ண முடியாது. ஸ்வதேஜசாபானி ராமன் சொல்றார். இதனுடைய விளக்க ராமாயணத்தில் ஆரண்ய காண்டே இந்த சரபங்காசிரமத்துக்கு போனார். இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். குழந்தைகள்லாம் அப்பா சொத்துல இவன் வாழப்படாது. சர்வகோ சுவாலம்பன் ஸ்வதேஜசாபானிக்கு வியாக்கியானம் பார்த்தாங்க. என்ன அது? ராமர் சரபங்காசிரமத்துக்கு போனார், சர்வங்கர முனிவர் எக்கச்சக்கமாக தபஸ் பண்ணி இந்திரலோகத்தில் இந்த நேர இன்விடேஷன் இந்திரனே வந்து ஏறுங்கன்னா முடியாது, இங்கே ராமனை பார்க்கணும்னு சார். தான் ராமனை பார்த்தார். ராமரை பார்த்து அவருக்கு உபச்சாரங்கள்லாம் பண்ணார். ராமா நீ காட்டில் இருக்க, என்கிட்ட சர்ப்ளஸ்ஸாக நிறைய இருக்குது, என்ன இருக்குன்னா பணம் இல்லை புண்ணியம் இருக்குது, நான் அதெல்லாம் உனக்கு கொடுத்துட்றேன், நீ சின்ன பையனாக இருக்க என்னார். அவர் சொன்னார், ஸ்வயமே வாஹரிஷ்யாமி புண்ணியலோகான் இமான் பிரபோ. இந்த புண்ணியலோகங்கள்லாம் நீர் கொடுத்து நான் என்னங்கண்ண வாங்கிக்கிறது இல்லை புரியலையா? நாம் நோட்ஸ் கொடுத்து பையங்கள்லாம் ஒப்பிச்சுட்டு கோல்டு மெடல் வாங்குற மாதிரி இங்கேருந்து வாமிட் பண்ணுறான், இங்கேருந்து கோல்டு மெடல் வாங்கி வரான், என்ன வாத்தியார் கொண்டு வந்து தெரியாதுங்கிறான். இதெல்லாம் ரெண்டாங்கிட்டான் டேப் ரெக்கார்ட். ஒவ்வொரு சூரியனுடைய ஸ்தானத்துலையும் நாம் பண்ணுற தபஸ்னால ஸ்வதேஜசாபானி இது எவ்வளவோ இடத்துல இருக்கு. ஐ மே ஷைன் ஆஸ் அரோகா பிராஜா பட்டரா பதங்கா வித் மை எஃபர்ட்ஸ், வித் மை பெனன்ஸ், வித் மை அனுஷ்டான். அது வேணும். அந்த அரோகா பிராஜா பட்டரா சொல்லி ஏழு பேரை சொல்லி, ஏழு தான் இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க, எட்டு ஒன்று இருக்கு, அது எங்களுக்கு தெரியல, ஏன்னா மேருமலையே சுற்றின்னு இருக்காது, இந்த ஊரில் கண்ணப்படாதது. சில கிரகணம் நம்ம ஊரில் கண்ணப்படாது, இங்கே கண்ணப்படுங்கிறான் இல்லையா, சூரியனே கண்ணப்படலை அப்புறம் தான் கிரகணம் கண்ணப்பட போகிறது அப்படின்னு சொல்லி அவர் யாருடான்னா நான் பார்த்தேன்ட்டு வருவார். கஷ்யபோஷ்டமஹ கஷ்யப பஷ்யகோ பவதி, அவர் தான் பார்த்தாரா அதை. இது ஒரு நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அது மட்டும் நிறுத்தலைங்க, மேலே போயிட்டு வருவேன். ஏதையை வாவிருதா சஹஸ்ர

0: இது வரைக்கும் மந்திரம் இதிங்கிறது என்று அர்த்தம். என்னத்தினால ஏதையைவ ஆவர்த்தான், ஒவ்வொரு நாள்ல ஒவ்வொரு விதமான சூரிய கிரணங்களுடையதான உஷ்ண தாரதமியம் இருக்கு, அதனுடைய ரிசல்ட் தாரதமியம் இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்த்தா வெவ்வேறு சூரியன்கள் இருக்கலாம், அநேகமா 1000 இருக்கலாம் அப்படின்னு சொன்ன ரிஷிக்கு என்ன பேர் தெரியுமா? வைஷம்பாயனர்னு பேரு. ஸ்வரத்துக்கு அப்படி வரும் சங்கீதத்திலயும் அப்படித்தான். ஒரு தினம் அங்க நிறுத்தி இங்க இழுப்பான், இழுத்தா தான் சரியா வரும் இல்லையா? அங்க ஹிரண்யா யனமஹா ஹிரண்யலிங்கா யனமஹாங்கணும். யனமஹான்னா தான் அந்த ஸ்வரம் இருக்கும். ஹிரண்யலிங்கா என்ன அப்படி நின்று கூடும். அது அது நிகாதம் வேற, உதாத்த ஸ்வரித பரசு சன்னதரகா வேற இருக்க. அதனால சுவர்ணா யனமஹா சுவர்ணலிங்கா பரமாயன்னு பிரச்சயமா இருக்கிறது. நமஹங்கிற உதாத்தத்தை பார்த்தோன்னே கீழே இறங்கும், இறங்கினா பரமாயனமஹ அப்படி ஆறு. இப்போ இது மாதிரி அந்தந்த சமாச்சாரங்கள்ல ஸ்வரத்தை வைஷம்பாயனாங்கிற சயின்டிஸ்ட் சேஸ் ப்ரொக்ளைம்ஸ். என்ன ப்ரொக்ளைம் பண்றார்? ஐயா ஆயிரக்கணக்கான சூரியன் இருக்குங்கிறார். இதெல்லாம் என்ன சார் இதெல்லாம்? இதெல்லாம் என் தத்கிங்கிறது வேற விஷயம். அதனால இன்றைய தினம் நமக்கு 12வது வருஷம் தாவஹாரிக நூதன வத்சரகம். அபிநந்தனத்தில் அந்த சூரியன்கள் எல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள், இதில் இருக்கக்கூடிய அவநம்பிக்கைகளெல்லாம் போக்கி நல்லபடியாக இந்த வருஷம் மட்டுமில்ல வர வருஷங்களும் நன்னா இருக்கணுங்கிறதாக இப்போ பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அடுத்தபடியாக அவளுடைய உபன்யாசம் இன்றைய தினம் பஞ்சே ஹாலுக்கு ஆரம்பித்து 1 ஹவர் உண்டோ, அது வரைக்கும் அவளுக்கு எல்லாரும் கேட்டு அற்புதமான விஷயங்கள்லாம் ரொம்ப நன்னா சொல்லக்கூடியதில் ஒரு கிரேட்டஸ்டில் பல பேரில் இவர் ஒருத்தர். அதனால் நான் ரொம்ப நாளாக அனுபவிச்சிருக்கேன், எனக்கு பெரிய பாக்கியம். பாக்கி நம்முடைய உபன்யாசம் கீத ஒரு அத்தியாயம் ஆனதுக்கு அப்புறம் 6:45 8:30 மறுபடியும் செகண்ட் செஷன். நம பார்வதி பதே அத்தனை
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவாலய வழிபாட்டு முறையும் அதன் தத்துவங்களும். வழங்குபவர் திரு ஸ்ரீதர் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அஷ்டமி, சதுர்தசி, பஞ்சதசி, திருஆதிரை போன்றதான நாள்களில் செய்யக்கூடியதான பிரதட்சிணத்திற்கு பயன் யாது என்பதை பார்க்கலாம். அடுத்தபடியாக திதி விசேஷம், நட்சத்திர விசேஷம் போன்றதான விஷயங்களை காண்போமாக. அஷ்டம்யாம் சதுர்தஷ்யாம் பஞ்சதஷ்யாம் த்ரிஜன்மணி. அஷ்டம்யாம் அஷ்டமி திதி, சிவனாருக்கு அஷ்டமி, சதுர்தசி, பஞ்சதசி போன்றதான திதிகள். அஷ்டமி அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் அடுத்து இருக்கக்கூடியதான 8வது நாள், அதற்கு அஷ்டமி என்று பெயர். அடுத்தது சதுர்தசி, வளர்ப்பிறைக்கும் தேய்பிறைக்கும் அடுத்து இருக்கக்கூடியதான 14வது நாள். விசேஷமாக அமாவாசைக்கு முந்தி இருக்கக்கூடியதான ஒரு நாள். இதனை நாள்காட்டியில் பார்த்தீர்கள் என்றால் மாச சிவராத்திரி என்று குறிப்பிருக்கும். அந்த சதுர்தசி திதியிலோ, இந்த சதுர்தசி என்பது மாதா மாதம் வரக்கூடியதான அமாவாசைக்கு முந்தின நாள் மாச சிவராத்திரி என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். அன்றைய தினமும் சிவராத்திரியில் எந்த அளவுக்கு பக்தி ஸ்ரத்தையுடன் சிவனை பூஜிப்போமோ அன்றைய திதியிலும் சிவனாரை பூஜிக்கலாம், அதுவும் மிகுந்த பயனை கொடுக்கும். மாசி மாதம் வரக்கூடியதான சிவராத்திரி மகா சிவராத்திரி என்று பெயரிடப்படும். எனவே மாச சிவராத்திரியிலோ அல்லது வளர்ப்பிறை பௌர்ணமிக்கு முந்திய நாளிலோ அல்லது மற்ற சுபதினங்களிலோ சிவனாரை பூஜிக்கலாம். சதுர்தஷ்யாம், பஞ்சதஷ்யாம், பதினைந்தாவது நாள், அதாவது அமாவாசை அல்லது பௌர்ணமி. த்ரிஜன்மணி, ஒருவருடையதான ஜன்ம நட்சத்திரம், அனுஜன்ம நட்சத்திரம், த்ரிஜன்ம நட்சத்திரம் என்றெல்லாம் சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. அதன்படி அந்த ஜன்ம அனுஜன்ம த்ரிஜன்ம நட்சத்திரங்களிலோ அடுத்தபடியாக ஆர்திராயாம், திருஆதிரை, சிவனாருக்கு மிக மிக உகந்த நட்சத்திரமாக கருதப்படுவது திருஆதிரை என்று சொல்லக்கூடியதான திருவாதிரை நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் கூடிய சுபதினத்திலோ சிவனாரை பிரதட்சிணம் செய்யலாம். அர்க்கவாரே, ஞாயிற்றுக்கிழமை, மிக மிக மிக எளிமையான ஒன்று. அனைவரும் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை எனக்கு அலுவலக பணி இருக்கிறது என்றெல்லாம் கூறிக்கொள்வார்கள். நமது இந்து மதமும் முழுமுதல் கடவுளான சிவனாரை ஞாயிற்றுக்கிழமையில் பிரதட்சிணம் செய்தல் உச்சிதம் என்று கூறுகிறது. எனவே எவரேனும் இந்து மதத்தில் அனுதினமும் கோவிலுக்கு வர வேண்டும் போன்ற நியமங்கள்லாம் இருக்கின்றது என்றால் அது அல்ல. இந்து மதத்திலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவனாரை தரிசனம் செய்யலாம் என ஆணித்தனமாக நாம் அடித்து கூறலாம். ஆர்திராயாம் அர்க்கவாரேச்ச கரணே விஷ்ட சம்யகே, விஷ்ட என்று பெயர் கொண்டதான ஒரு கரணம், திதி வார நட்சத்திர லக்ன கரணம் என்றால் ஜோதிஷ சாஸ்திரத்தில் கூறுவது உண்டு. அதில் விஷ்ட என்ற பெயர் கொண்டதான ஒரு கரணம் கூடியதான சுபதினத்தில், அடுத்தபடியாக அயனே, உத்தராயண தட்சிணாயன புண்ணிய காலத்திலோ, விஷுவே, விஷு புண்ணிய காலத்திலோ, ஐப்பசி மாத முதல் நாளும், சித்திரை மாத பிறப்பும், ஐப்பசி மாத பிறப்பும் விஷு என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. சைவ சமய நெறி என்பதான நூலில் இதற்கான குறள் காணப்பெறுகிறது. இருவிடுவுக்கு முன்பின் எவ்வெட்டாம் கண்ணல் கருதுக இக்காலங்களில், இதன் பொருள் சித்திரை மாத பிறப்பு சித்திரை விஷு என்றும், ஐப்பசி மாத பிறப்பு ஐப்பசி விஷு என்றும், இவற்றில் மாதப்பிறப்பிற்கு முன் எட்டு நாழிகையும் பின் எட்டு நாழிகையும் புண்ணிய காலங்களாகும். இதனை நித்திய கர்ம நெறி என்ற புஸ்தகத்தில் 223 பக்கத்தில் 127 குறள் பாவாக காணப்படுகின்றது. எனவே இந்த விஷு காலங்களில் கிரகணே சந்திர சூரிய யோகோ, சூரியன் மற்றும் சந்திரனுடையதான கிரகண காலங்களிலோ, சங்கிரமே மாத பிறப்பிலோ, ச உற்சவே செய்வ உற்சவ காலங்களிலும் திருவிழா காலங்களிலும், துத்வா கிருத்வா பிரதட்சிணம், இறைவனை துதி செய்து பிரதட்சிணம் செய்தல் வேண்டும். பிரணமேத்ய சிவம் பக்தியா சர்வான் காமான் அவாப்ய சஹா லபேட் சதகுணம் புண்ணியம் கேவலம் நாத்திர சம்சயா ஏவ முக்தேஷு காலேஷு பக்தி ஸ்ரத்தா சமன்விதா. மேற்கூறியதான நாள் விசேஷங்களிலோ, திதி விசேஷங்களிலோ, வார விசேஷங்களிலோ, நட்சத்திர விசேஷங்களிலோ அல்லது கரண விசேஷங்களிலோ, உபராகம் போன்றதான கிரகண சமயங்களிலோ எவன் ஒருவன் சிவனாரை பிரதட்சிணம் செய்கிறானோ அவன் அனைத்து விதமான விருப்பங்களையும் அடைந்தவனாக இருப்பான். மேலும் அவன் பல மடங்கு புண்ணியத்தை பெற்றவனாக இருப்பான். லபேட் சதகுணம் புண்ணியம், 100 புண்ணியம் அதனை பெற்றவனாக இருப்பான். அதில் ஐயம் என்பது கடுகளவும் கிடையாது. ஏவ முக்தேஷு காலேஷு பக்தி ஸ்ரத்தா சமன்விதா. ஆனால் மேற்கூறியதான காலங்களில் பக்தியுடனும் மிகுந்த ஈடுபாடுடனும் பிரதட்சிணம் செய்தல் வேண்டும் என்பதை மட்டுமே மனதில் கொள்ளுதல் வேண்டும். அடுத்தபடியாக முன்பு கூறியதை போல சூரியோதயம் சமாரப்ய யாவதஸ்தம் ரவேர்பவேத்து தாவத் பிரதட்சிணம் கிருத்வா சர்வான் காமான் அவாப்னுயாத். சூரியோதயம் தொடங்கி சூரிய அஸ்தமனம் வரை எவன் ஒருவன் பிரதட்சிணம் செய்கிறானோ அவன் அனைத்து விதமான விருப்பங்களையும் அடைவான் என்பதாக மேற்கூறிய செய்யுள் நமக்கு விளக்குகிறது. அத அகோராத்திரகம் வாபி காலேஷ்வேதேஷு யோ நரஹ பிரதட்சிணம் பிரகுர்வீத்த சஹா அத்தியந்த பலமஸ்னுதே. எவன் ஒருவன் இரவு பகல் பாராமல் யாண்டும் சிவனை வளம் வந்து வணங்குகிறானோ அவன் மிகச் சிறந்ததான ஒரு பலனை அடைவான். அதாவது, எனது தேகம் முழுவதும் இறைவனுக்கே அர்ப்பணித்து விட்டேன் என்பதான ஒரு மனோபாவனையில் உடம்பில் இருக்கக்கூடியதான இன்னல்கள் எதனையும் பொருட்படுத்தாமல் எவன் ஒருவன் பிரதட்சிணம் செய்கிறானோ அவன் அளவற்றதான பலனை அடைவான் என்பது மேற்கூறிய செய்யுள். தூரமார்க்காத் சமாகம்ய பலாசாரஹிதோபியா கிருத்வா பிரதக்ஷிணீகிருத்ய பிரணமே சிவமவ்யயம் தஸ்ய மார்க்காத் சமுத்பூதா யாகதிஷ்சாபி கேசவ பிரதக்ஷிணம் பலம் ரீணாம் ததாத்யேவன சம்சயா. சிவனாரானவர் சாக்ஷாத் நாராயணரிடம் கூறுவதைப் போல் இந்த செய்யுளானது அமைந்துள்ளது. இது யாதெனில், ஹே கேசவனே, எவன் ஒருவன் வெகு தூரத்திலிருந்து வந்து எந்தவித பதனும் எதிர்பாராமல் எக்குறைவற்றவரான சிவபெருமானை வளம் வந்து வணங்குவானே எனில் அவனுக்கு வருகின்ற வழியில் தீங்குகள் இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கி பிரதட்சிணத்தின் முழுமையான பலனை அவன் சிவனிடத்திலிருந்து பெறுவான் என்பதில் ஐயமேதும் இல்லை. சிவனாரை பிரதட்சிணம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே அனைத்து விதமான இன்னல்களையும் போக்கடிக்க வல்லவராக சிவபெருமான் திகழ்வார். பிரவாசி பதிகிருத்வாது சிவலிங்க பிரதட்சிணம் நமஸ்கிருத்வாது பூர்வோக்தம் பலம் பஞ்சகுணம் பவேத். பிரயாணம் செல்கின்றவன் போகும் வழியில், அதாவது மார்க்கத்தில் இருக்கும் சிவபெருமானை நமஸ்காரம் செய்தால் அவன் முன்கூறியதான பலனை விட 5 மடங்கு அதிகமான பயனை பெறுவான். இன்றும் நமது தமிழகத்தில் பல இல்லத்தில் இந்த பழக்கம் காணப்படுகின்றது. அவர்கள் வெளியூருக்கு கிளம்புவதற்கு முன்பு அவ்வாலயத்தினுடையதான கோபுரத்தை பார்த்துவிட்டு கிளம்புவார்கள். குறிப்பாக பூஜை செய்யக்கூடியதான அர்ச்சக சுவாமிகளின் இல்லத்திற்கு அருகாமையிலேயே திருக்கோயில் இருக்குமே எனில் அவர்கள் வெளியூருக்கு கிளம்புகிறார்கள் என்றால் அந்த கோபுர தரிசனத்தை செய்துவிட்டே கிளம்புவார்கள். சாமான்யமான பக்தர்கள் திருக்கோவிலுக்கு அருகாமையில் இருப்பாரே எனில் அவர்கள் அச்செயலை செய்யலாம். பெரும்பாலும் அர்ச்சகர்கள் ஆலயத்திற்கு அருகாமையிலேயே இருப்பதினால் அவர்களது இல்லத்தில் இந்த பழக்கம் இருக்கும். அவ்வாறு அவர்கள் செய்துவிட்டு கிளம்புவதினால் பல மடங்கு பயனை அதிகமாக நற்பயனை அதிகமாக பெறுவார்கள் என்பதில் ஐயமேதும் இல்லை. அடுத்தபடியாக திருவிழா காலங்களிலும் ஸ்ரீபலி என்று சொல்லக்கூடியதான ஆலயத்தில் பலியிடுதல் என்பதான ஒரு வைபவம் நடக்கும். அச்சமயத்தில் பலியிடுதல் என்றால் ஏதோ மிருகங்களை பலியிடுதல் என்று நினைத்தல் கூடாது. அன்றாட பூஜையில் ஓர் அங்கம், அதற்கு திரவியங்கள் ஆகம சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளபடி ஆலயத்தில் தயார் செய்து வைத்திருப்பார்கள். அந்த சமயத்தில் இறைவனுடன் சேர்ந்து பிரதட்சிணம் செய்தல் அனைத்து விதமான நற்பயன்களையும் கொடுக்கும் என்கிறது. உற்சவே பலி காலே தூ யக்கரோதி பிரதட்சிணம் பதே பதேஸ்வமேதஸ்ய பலமாப்னோதி மாணவாக. உற்சவே உற்சவ காலங்களிலும் பலிகாலே தூ பலி இடக்கூடியதான சமயத்திலும், அன்றாட பூஜையில் பலி என்பது ஒரு நிகழ்வு, அந்த பலி போடக்கூடியதான சமயத்திலும் எவன் ஒருவன் பிரதட்சிணம் செய்கிறாரோ அந்த பலியிடக்கூடியதான பூஜையில் ஸ்ரீபலி நாயகர் என்று சொல்லக்கூடியதான ஒரு உலாத்திருமேனியுடையதான ஆலய வளமானது நடைபெறும். இவை அந்தந்த திருக்கோவிலின் பழக்கத்திற்கு அனுசரித்தார் போல் இருக்கும். அந்த சமயத்தில் எவன் ஒருவன் பிரதட்சிணம் செய்கிறானோ அவன் சஹா அஸ்வமேத யாகசிய பலம் ஆப்னோதி. அந்த மனிதனானவன் அஸ்வமேத யாகம் செய்தால் யாதொரு பயன் கிட்டுமோ அந்த பயனை அவன் அடைவான் என்பதில் ஐயமேதும் இல்லை. பிரதட்சிணஸ்தானம், பிரதட்சிணம் எந்தெந்த இடத்தில் யார் யார் செய்தல் வேண்டும் என்பதை பற்றி மிகச் சுருக்கமாக ஸ்ரீமான் அப்பைய தீட்சிதருடையதான சிவார்ச்சனா சந்திரிகையில் கூறப்பட்டுள்ளது. அது கர்ப்பகிருகத்தில் அர்ச்சகர் மட்டும் பிரதட்சிணம் செய்யலாம், அதற்கு அடுத்த அடுத்த இடத்தில் தீட்சை பெற்றவர்கள், சாமானிய மனிதர்கள், மற்ற அனைவரும் பிரதட்சிணம் செய்யலாம் என்பதான குறிப்பு காணப்படுகிறது. அவை அனைத்திற்கும் மேலாக எவன் ஒருவன் அந்த ஊரினுடையதான எல்லையில் இருந்து பிரதட்சிணம் செய்கிறானோ அவன் எண்ணற்றதான பயனை அடைவான். இதனை மனதில் கொண்டுதான் அந்த ஊரையே வளம் வருதல், அதாவது மாடவீதியை வளம் வருதல் போன்றதான வைபவங்கள் எல்லாம் இன்றும் பல சிவஸ்தலங்களில் நடைபெறக்கூடியதை நாம் பார்க்கிறோம். கர்ப்பகிருகே பிரதட்சிணம் அர்ச்சகஸ்யேவ, அந்தர்மண்டலே பிரதட்சிணம் தீக்ஷிதானாமேவ, அந்தர்ஹாராதிஷு சர்வேஷாம் தத்ர அந்தர்ஹார பிரதட்சிணம் ஏககுணம், மத்தியஹாரே த்ரிகுணம், மரியாதாயாம் சதுர்குணம், மகாமரியாதாயாம் பஞ்சகுணம், க்ஷேத்ராவதௌ ஷட்குணம். இந்த அந்தர்ஹாரம் மத்தியஹாரம் போன்றவைகள் அனைத்தும் ஆலயத்தில் இருக்கக்கூடியதான ஒரு ஒரு பிராகாரங்களுக்கு பெயர். பஞ்ச பிராகாரம் என்றால் ஐந்து பிராகாரங்களை கொண்டதான ஆலயமாக இருந்தால் அதற்கு இந்த பெயர்கள் அனைத்தும் வரும். ஆனால் அனைத்து விதமான ஆலயங்களுக்கும் க்ஷேத்ராவதி, அவதி என்றால் எல்லை என்று அர்த்தம். க்ஷேத்திரம் என்றால் அந்த ஊரினுடையதான எல்லை, அதாவது அந்த ஊரின் எல்லையில் பிரதட்சிணம் செய்வானே எனில் அது ஆறு மடங்கு அதிகமான பயனை கொடுக்கும். இதனை கருத்தில் கொண்டுதான் முன்பு கூறியதை போல அந்த ரத வீதியில் பிரதட்சிணம் செய்தல், மலை வீதியில் பிரதட்சிணம் செய்தல் என்பதான பழக்கம் எல்லாம் இருந்திருக்கக்கூடும் என்பதை நம்மால் உணர முடிகிறது. பிரதட்சிணங்களின் எண்ணிக்கை மற்றும் பயன் மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு. இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் ஆகமங்கள், புராணங்கள், ஸ்மிருதி நூல்கள், ஆத்மார்த்த பூஜா பத்ததி என்றதான நூல் போன்றவைகள் மிக முக்கியமாக பல கருத்துக்களை கூறுகின்றது. அதனை நாம் கவனிப்போமாக. ஏகவிம்சதி சங்க்யாதம் உத்தமந்து பிரதக்ஷிணம் ஏகஹஸ்த நமஸ்காரம் ஹந்தி புண்ணியம் புராதனம் சதம் சஹஸ்ரமயுதம் நியுதம் பிரயுதந்து வா கோட்டிம் வா காரயேத்யஸ்து சித்யர்த்தந்து பிரதக்ஷிணம். 21 முறை பிரதட்சிணம் செய்தல் உத்தமம் எனப்படும். ஒரு கையால் நமஸ்காரம் செய்தல், நாம் இன்று பல தருணங்களில் பல நபர்களை பார்த்தால் ஒரு கையால் நமஸ்காரம் செய்கிறோம், அது இறைவனுக்கு செய்தல் கூடாது என்பதான பிரமாணம் நமக்கு இங்கே காணப்படுகின்றது. ஏக ஹஸ்த நமஸ்காரம் ஹந்தி புண்ணியம் புராதனம், ஒரே ஒரு கையால் மட்டும் செய்யக்கூடியதான நமஸ்காரம், இறைவனுக்கு செய்யக்கூடியதான நமஸ்காரம் முன்பு செய்ததான புண்ணியங்கள் அனைத்தையும் அழித்துவிடும். அடுத்தபடியாக 100, 1000, 10,000 என்ற எண்ணிக்கைகளில் தொடங்கி கோடி முறை வரை பிரதட்சிணம் செய்தல் அனைத்து விதமான காரிய சித்திகளையும் அளிக்கும் என்பதாக சுவாயம்புவம் என்ற ஆகமத்தில் கூறப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக லிங்கத்தினை சப்தவிதம், 7 விதங்களாக பிரிப்பார்கள். ஸ்வயம்பூ, தெய்விகம் என்பெல்லாம் பிரிப்பார்கள். அதன் அடிப்படையில் எந்தெந்த லிங்கத்தினை பிரதட்சிணம் செய்தால் யாது பயன் என்பதாக கூறப்பட்டுள்ளது. மானுஷஸ்ய துலிங்கஸ்ய பலமுக்தம் பிரதக்ஷிணம் நமஸ்காரேண தஸ்மாத் வை த்ரிகுணஞ்சார்ஷிகோ பவேத். த்ரிகுணம் தெய்விகே லிங்கே ஃபலம் கணேஸ்வரே ச தத். சதுர்குணம் சமுத்திஷ்டம் ஃபலம் பஞ்சகுணம் பவேத். ஸ்வயம் பூதஸ்ய லிங்கஸ்ய ததா சம்ஸ்பர்ஷனே சனைஹி என்பதாக கூறப்பட்டுள்ளது. மேற்கூறியதான பிரதட்சிணங்கள் அனைத்தும் முன்பு கூறினோம் அல்லவா, க்ஷேத்ரா அவதிகிருதம், அது அனைத்தும் மானுஷலிங்கத்திற்கு கூறப்பட்டுள்ளது. அதனை காட்டிலும் அடுத்து அடுத்து வரக்கூடியதான லிங்கங்களுக்கு அதன் பிரதட்சிண பயனானது அதிகப்படியாக இருந்து கொண்டே இருக்கும். மேற்கூறிய பிரதட்சிண பலன்கள் அனைத்தும் மானுஷம் என்று சொல்லக்கூடியதான மனிதர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட சிவலிங்கத்தை பிரதட்சிணம் செய்வதால் ஏற்படக்கூடியதான பலன்கள். இந்த பிரதட்சிணை முறைகளை கொண்டு ஆர்ஷம் என்று சொல்லக்கூடிய ரிஷிகளால் பூஜிக்கப்பட்ட லிங்கத்தை பிரதட்சிணம் செய்தால் பலன் இருமடங்காகவும், அதாவது மானுடலிங்கத்திற்கு ஒரு ஆறு மடங்கு என்றால் ரிஷிகளால் பூஜிக்கப்பட்டதான லிங்கத்தின் இருக்கக்கூடியதான திருக்கோவிலின் எல்லைகளில் பிரதட்சிணம் செய்தால் 12 மடங்கு பலனை கொடுக்கும் என்பதாக நாம் கற்பிக்க வேண்டும். பலன்கள் இருமடங்காகவும், தெய்வீகம் என்று சொல்லக்கூடியதான தேவியால் பூஜை செய்யப்பட்டதான லிங்கம், உதாரணத்திற்கு திருமயிலை கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடியதான சிவனாரை பிரதட்சிணம் செய்தால் 3 மடங்கு பலன் கிடைக்கும் என்றும், அதன் அடுத்தபடியாக கணேஸ்வரம் என்று சொல்லக்கூடியதான கணங்களால் பூஜிக்கப்பட்ட லிங்கத்தை பூஜனை செய்தால் 4 மடங்காகவும், ஈற்றாக ஸ்வயம்பூ என்று சொல்லக்கூடியதான தானாக தோன்றியதான லிங்கத்தை பிரதட்சிணம் செய்தால் 5 மடங்காகவும் பலன்கள் கிடைக்கும் என சாஸ்திர நூல்கள் சொல்கின்றன. நானா தேவதா பிரதட்சிண சங்கியா, எந்தெந்த தெய்வங்களை எத்தனை எத்தனை முறை பிரதட்சிணம் செய்தல் வேண்டும் என்பதை ஸ்மிருதி சங்கிரகம் என்ற நூலானது நமக்கு முதல் படியாக கூறுகின்றது. அது யாதெனில், ஏகம் விநாயகே குர்யாத் த்வே சூர்யே த்ரீணி சங்கரே சத்வாரி தேவ்யாஹ விஷ்ணோஸ்ச சப்தாஸ்வத்த பிரதட்சிணம். ஏகம் விநாயகே குர்யாத், விநாயகரை ஒருமுறை பிரதட்சிணம் செய்தல் வேண்டும். த்வே சூர்யே, சூரிய பகவானை தனியாக கோவில் இருக்குமே எனில் 2 முறை பிரதட்சிணம் செய்தல் வேண்டும். த்ரீணி சங்கரே, சிவனாரை 3 முறை பிரதட்சிணம் செய்தல் வேண்டும். சத்வாரி தேவியாக விஷ்ணோஸ்ச, அம்பாலையும் தேவியையும் விஷ்ணுவையும் 4 முறை வளம் வருதல் வேண்டும். சப்தாஸ்வத்த பிரதட்சிணம், அஸ்வத்தம் என்று சொல்லக்கூடியதான அரச மரத்தினை 7 முறை பிரதட்சிணம் செய்தல் வேண்டும் என்பது ஸ்மிருதி சங்கிரகம் என்ற நூலின் வாயிலாக நாம் அறியலாம். இதற்கு அடுத்தபடியாக அம்சுமான் என்ற ஆகமத்தில், ஏகம் விநாயகே குர்யாது த்ரீணி வை சங்கரஸ்ய தூம் துரியம் பிரதட்சிணம் புரோக்தம் சக்தீனாம் ச சமாசரேத் விஷ்ணோஸ்சைவ து சத்வாரி பத்ரகாள்யஷ்டமேவ ச ஷட்சங்க்யம் ஷண்முகே சைவ த்வயம் சூர்யே பிரதட்சிணம் ஷாஸ்துஸ்ச பஞ்சமம் பஞ்சசங்க்யம் ச க்ஷேத்ரபாலே ததைவ ச துர்காயாஸ்ச அஷ்டசங்க்யம் ச சக்தி பீட்டே ததைவ ச என்று கூறப்பட்டுள்ளது. இதன் பொழிப்புரையை சற்று விரைவாக காண்போமாக. விநாயகரை 1 முறையும், சிவபெருமானை 3 முறையும், சக்தியை 4 முறையும், விஷ்ணுவை 4 முறையும், பத்ரகாளியை 8 முறையும், ஷண்முகரை 6 முறையும், சூரியனை 2 முறையும், சாஸ்தாவை 5 முறையும், க்ஷேத்ரபாலகர் என்று சொல்லக்கூடியதான பைரவரை 5 முறையும், துர்கையை தனியாக சந்நிதி இருக்குமே எனில் 8 முறையும் பிரதட்சிணம் செய்தல் வேண்டும். மேலும் ரௌரவம் என்ற ஆகமமானது பிரதக்ஷிணம் என்பதை பற்றி மிகவும் விரிவாக கூறியுள்ளது. அதன் அர்த்தத்தினை மட்டும் இச்சமயத்தில் நாம் சிந்திப்போமாக. ஒருமுறை பிரதக்ஷிணம் செய்தல் மூதாதையர்களுக்கு உகந்ததாகும். இரண்டு முறை ஐயப்பனுக்கும், விநாயகருக்கு மூன்று முறையும், சூரியனுக்கு நான்கு முறையும், சிவபெருமானுக்கு ஐந்து முறையும், முருகப்பெருமானுக்கு ஆறு முறையும், திருமாலுக்கு ஏழு முறையும் பிரதக்ஷிணம் செய்தல் வேண்டும். எட்டு முறை பிரதக்ஷிணம் செய்தால் ருத்ரலோகத்தை அடையலாம். இவை அனைத்தும் அந்த முக்தியில் இருக்கக்கூடியதான தாரதமியங்கள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஒன்பது முறை பிரதக்ஷிணம் சதாசிவரின் நிலையை அடையலாம். பத்து முறை பிரதக்ஷிணம் செய்தல் சாலோகம் என்று சொல்லக்கூடியதான சிவனார் வீற்றிருக்கக்கூடியதான கைலாயத்தை அடையலாம். வலது புறம் மற்றும் இடது புறமாக செய்தல் என்று சொல்லக்கூடியதான பிரதக்ஷிணம், இதனை சோமசூத்திரம் என்று சொல்வார்கள். அவகாசம் இருக்குமே எனில் அதை பற்றி சிந்திக்கலாம். சிவபெருமானுக்கு உகந்ததாகும். அங்க பிரதக்ஷிணம் செய்தல் இறைவனோடு ஒன்றர கலந்திருக்கும் பேரானந்தத்தை கொடுக்கும். மிக முக்கியமான விஷயம் அங்க பிரதக்ஷிணம். நமது சைவத்தில் மிக சிறப்பாக கூறப்பட்டுள்ளது. அது பேரானந்தம் என்று சொல்லக்கூடியது முதல் நாளே நாம் பார்த்தோம். அழியாத ஆனந்தம் என்றால் முக்தி என்பதை கொடுக்கக்கூடியது என்ற ஒரு கருத்தினை நாம் பார்த்தோம். அடுத்தபடியாக நிகமஞான தேசிகர் என்று சொல்லக்கூடியதான பதினாறாவது நூற்றாண்டில் வாழ்ந்ததான ஒரு சைவ ஆசிரிய பெருமகனார். இவர் தனது ஆத்மார்த்த பூஜா பத்ததி என்பதான ஒரு நூலில் மிகச் சிறப்பாக பிரதக்ஷிணங்களை பற்றி கூறியுள்ளார். அவைகள் பின்வருமாறு. மூன்று முதல் எண்ணிக்கைகளில் ஆரம்பித்து 101 முறை வரை இறைவனை பிரதக்ஷிணம் செய்யலாம். அவைகளின் பயன் யாது? நேரத்தின் அருமை கருதி சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை சொல்லாமல் அதன் தமிழ் அர்த்தத்தை மட்டும் இச்சமயத்தில் சிந்திக்கலாம். 3, 51, 101 என்ற எண்ணிக்கையில் சிவபெருமானை பிரதக்ஷிணம் செய்யலாம். 3, 5, 7 ஆகிய எண்ணிக்கைகளில் பிரதக்ஷிணம் செய்தல் முறையே ஆயுள், பொருள் மற்றும் புகழை வளர்க்கும். 9 முறை செய்யக்கூடியதான பிரதக்ஷிணமானது செல்வ அபிவிருத்தியையும், 11 முறை செய்யக்கூடியதான பிரதக்ஷிணம் தானிய அபிவிருத்தியையும் கொடுக்கும். 13 முறை பிரதக்ஷிணம் செய்தல் சௌபாகியம் என்று சொல்லக்கூடியதான அனைத்து நன்மைகளையும், 15 முறை செய்யக்கூடிய பிரதக்ஷிணம் வெற்றியையும், 17 முறை செய்யக்கூடியதான பிரதக்ஷிணம் வசியத்திற்காகவும் செய்தல் வேண்டும். 19 முறை செய்யக்கூடியதான பிரதக்ஷிணம் எதிரிகளை வீழ்த்தவும். எதிரிகள் என்றால் புறத்தே இருக்கக்கூடியதான எதிரிகள் என யாரும் நினைத்தல் வேண்டாம். நம் அகத்தே இருக்கக்கூடியதான காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் என்ற இவை ஆறுதான் மிக முக்கியமாக இருக்கக்கூடியதான எதிரிகள். காமம், ஆசை, குரோதம், கோபம், களவு என்பதென்றால் அவைகள்தான் எதிரிகள். இவைகள் அனைத்தும் அழிந்துவிட்டாலே நமக்கு புறத்தே எந்த ஒரு எதிரிகளும் இருக்க மாட்டார்கள். எனவே சிவபெருமான் எதிரிகளை அழிப்பார் என்றால் நம் மனதில் இருக்கக்கூடியதான தீய எண்ணங்களை அவர் அழிப்பார் என்ற எண்ணம் நம்மிடமே இருத்தல் வேண்டும். 21 முறை செய்யக்கூடியதான பிரதக்ஷிணம் ஆரோக்கியத்தை தரும். 23 முறை செய்யக்கூடியதான பிரதக்ஷிணம் நோய்களை போக்கும். நற்கல்வியை விரும்புபவர் மிக முக்கியமானது. மாணவர்கள் சிவனாரை 25 முறை பிரதக்ஷிணம் செய்தல் வேண்டும். முக்தியை விரும்புபவர் 27 முறை பிரதக்ஷிணம் செய்தல் வேண்டும். போகங்களை அடைய 29 முறையும், 31 முறை நற்புத்தியை அடையவும், 33 முறை நல்ல சந்ததிகள் தழைக்கவும், 35 முறை அனைத்து விருப்பத்தினை அடையவும், 37 முறை அனைத்து செழுமையை நல்கும், 39 முறை பசுமாட்டினை தானம் செய்த பலனையும், 41 முறை தங்கத்தை தானம் செய்த பலனையும் கொடுக்கும். கோடி பசுக்களை தானம் செய்த பலனானது 43 முறை பிரதட்சிணத்தின் மூலமாக அடையலாம். 45 முறை பிரதட்சிணத்தின் மூலம் பூமிதானம் செய்த பலனை அடையலாம். 47 முறை செய்யக்கூடியதான பிரதட்சிணங்கள் தீயவைகளின் அழிவையும் 49 முறை அனைத்திலும் வெற்றியை கொடுக்கும். இந்த பேரிடர் காலங்களில் சிவனாரை 47 முறை பிரதட்சிணம் செய்யலாம் என்பது நமக்கு இதன் மூலம் புலப்படுகிறது. 51 முறை செய்யக்கூடிய பிரதட்சிணமானது கன்னியாதானத்தின் பலனை கொடுக்கும். அனைவருக்கும் தானத்தில் அனைத்திலும் மிக மிக சிறந்த தானமாக கருதப்படுவது கன்னியாதானம் என்பது அந்த கன்னியாதானத்தின் பலனையே கொடுக்கக்கூடியது சிவனாரை 51 முறை செய்யக்கூடியதான பிரதட்சிணம். 53 முறை செய்யக்கூடிய பிரதட்சிணமானது விஷ்ணு லோகத்தில் இருக்கும் தன்மையை அடையும். 55 முறை செய்யக்கூடிய பிரதட்சிணமானது வெற்றியையும் 57 முறை செய்யக்கூடிய பிரதட்சிணம் சூரியலோகத்தில் இருக்கும் தன்மையையும் கொடுக்கும். 59 முறை சந்திரலோகத்தில் இருக்கும் தன்மையையும் 61 முறை பிரம்மலோகத்தில் இருக்கும் தன்மையையும் கொடுக்கும். 63 வரை

இருக்கும். 73 எண்ணிக்கைகளில் செய்யக்கூடிய பிரதட்சிணம் அனைத்து உலகத்திலும் போற்றப்படும். 75 முறை செய்யக்கூடிய பிரதட்சிணம் மூலமாக யானையினை தானம் செய்த பலனை அடையலாம். 77 முறை செய்யும் பிரதட்சிணம் எள் தானத்தின் பயனையும், எள் தானம் ஆயுள் அபிவிருத்தியின் பொருட்டு செய்யக்கூடிய ஒரு தானம், அதை அந்த பலனை சிவனாரை 77 முறை தான பிரதட்சிணம் செய்தாலே அடையலாம். 79 முறை குதிரை தானத்தின் பலனையும், 81 முறை அஸ்வமேத யாகத்தின் பலனையும், 83 முறை செய்யும் பிரதட்சிணம் இராஜசூய யாகத்தின் பலனையும், 85 முறை செய்யும் பிரதட்சிணம் அனைத்து யாகத்தின் பலனையும், 89 முறை செய்யக்கூடியதான பிரதட்சிணம் அனைத்து தானத்தின் பலனையும் அடையலாம். 85 அனைத்து யாகம், 89 அனைத்து தானத்தின் பலனையும் அடையலாம். 91 முறை செய்யக்கூடிய பிரதட்சிணம் ஸ்வர்கலோகத்தில் இருக்கும் தன்மையையும், 93 முறை செய்யக்கூடிய பிரதட்சிணம் ருத்ரலோகத்தில் இருக்கும் தன்மையையும், 95 முறை செய்யக்கூடிய பிரதட்சிணம் முக்தியில் முதல் நிலையான சாலோகம் என்பதையும், 97 முறை செய்யக்கூடியதான பிரதட்சிணம் முக்தியில் இரண்டாம் நிலையான சாமீப்யம் என்ற நிலையையும், 99 முறை செய்யக்கூடியதான பிரதட்சிணம் முக்தியில் மூன்றாவது நிலையான சாரூப்யம் என்பதையும், 101 முறை செய்யக்கூடிய பிரதட்சிணமானது முக்தியில் மிக மிக மிக உயர்ந்த நிலையான சாயுஜ்யம் என்பதான நிலையினையும் கொடுக்கும் என்பதை 16வது நூற்றாண்டை சேர்ந்ததான நிகமஞான தேசிகர் என்பவர் தனது ஆத்மார்த்த பூஜா பத்ததி என்பதான நூலில் மிக மிக விரிவாக கூறியுள்ளார். எனவே மானுடராகிய நாம் அனைவரும் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையில் உற்று நோக்கினோமே என்றால், பசுக்களாகிய உயிர்கள் தனது பந்தங்களிலிருந்து பாசங்களிலிருந்து விடுபட்டு பதியாகிய சிவனாரை அடைதல் என்பதே மிக உயர்ந்ததான ஒரு குறிக்கோளை கொண்டது. அப்பேற்பட்டதான குறிக்கோளை அடைவதற்கு உலகில் சிவ வழிபாடு இன்றி வேறு எதுவும் உயர்ந்த சாதனமாக கிடையாது என்பதை சிவஞான போதம் போன்றதான நூல்கள் நமக்கு மிக ஆணித்தனமாக எடுத்துரைக்கின்றது. என்னதான் அவன் ஞானம் பெற்றிருந்தாலும், அவன் பஞ்சாட்சர ஜபம், சிவாலய தரிசனம் என்று சொல்லக்கூடியதான இரண்டினையும் அவனுடையதான ஆயுள் காலம் முழுதல் செய்தே தீர வேண்டும் என்பதான கொள்கையினை உடையது மிகச் சிறந்ததான உயர்ந்ததான சைவ சித்தாந்தம் அல்லது சித்தாந்த சைவம், வைதிக சித்தாந்த சைவம் என்றெல்லாம் சொல்லக்கூடியதான நமது மதம். இதன் அடிப்படையில் எல்லாம் வல்ல பலம் பரம்பொருள். நாம் வாழ்க்கையில் மங்களம் அடைய வேண்டும் என்றால் மங்களமாக இருக்கக்கூடியதை தொழுதல் வேண்டும். சிவம் என்றாலே அதற்கு மங்களம் என்று பொருள். சிவம், சங்கரம், ஸ்வம், ஸ்ரேயசம் என்றால் அவை அனைத்தும் மங்களங்களை குறிக்கக்கூடியதான சொல். எனவே மங்களத்தினை கொடுக்கக்கூடியவராக சாக்ஷாத் சிவபெருமான் இருக்கிறார். அப்பேற்பட்டதான சிவபெருமானை பாடல் பெற்ற ஸ்தலங்கள், வைப்பு ஸ்தலங்கள், அபிமான ஸ்தலங்கள் என்றெல்லாம் பலவாறாக நமது புண்ணிய பூமியில் நாம் சிவனாரை காண்கிறோம். அப்பேற்பட்டதான சிவனாருடையதான தரிசனத்தை பெற்று வாழ்க்கையில் அழியாத இன்பமான முக்தியினை நாம் அனைவரும் பெறுதல் என்பதை இச்சமயத்தில் பார்வதி சமேத பரமேஸ்வரருடையதான திருக்கழல்களில் எனது பிரார்த்தனையாக வைக்கிறேன். இச்சமயத்தில் எனது ஞானத்தினை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த shaivam.org என்ற அமைப்பினருக்கும், ஆன்மீக மெய்யன்பர்களுக்கும், சிவனடியார்களுக்கும், சைவ பெருந்தகைகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இதி ஷம் ஸ்வஸ்தி பிரஜாப்யஃ பரிபாலயந்தாம் ஞாயேன மார்க்கேன மஹிம் மஹீஷாஹ கோப்ராமணேப்ய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வான்முகில் வழாது பெய்க மணில் வளம் சுரக்க மன்னன் கோல்முறை அரசு செய்க.

0: உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்குக, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மை கொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஹர ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இதி சம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: இப்போ நூற்பாவுக்குள்ள போவோம். காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல், காண உள்ளத்தை கண்டு காட்டலின், அயரா அன்பின் அறங்களல் செலுமி. அயரா அன்பின் அறங்களல் செலுமி. ஆக இறைவன் நமக்கு செய்கின்ற உதவியை இரண்டாக சொல்லுகிறார். இரண்டு வகையான உதவிகளை இறைவன் நமக்கு செய்கிறான். ஒன்று காட்டும் உதவி, காட்டும் உபகாரம், காட்டும் உதவி, காணும் உதவி. காட்டும் உதவி என்பது, காட்டும் உதவி என்பது இறைவன் நாம் ஐந்தாம் நூற்பாவிலே படித்ததுதான். ஐந்தாவது நூற்பாவிலே படித்தோமே, ஐந்தாவது நூற்பா உணர்த்தும் முறை கூறுவது. உணர்த்தும் முறை, நானே கேள்வி கேட்டு நானே விடை சொல்லிடணும். உணர்த்தும் முறை என்ன? இறைவன் ஆன்மாக்களுக்கு பின்னிருந்து அறிவிக்கின்றான். இறைவன் அறிவிக்கின்றான். இறைவன் அறிவித்தால்தானே உயிர்கள் அறியும். எனவே தானே அறிய மாட்டாத உயிர்களுக்கு இறைவன்தான் உடனிருந்து எப்பொழுதும் அறிவித்துக் கொண்டு இருக்கிறான். ஆக இறைவனுடைய அறிவித்தல் அந்த உதவிதான் காட்டும் உதவி. காணும் உதவி என்பது அவ்வாறு இறைவன் அறிவித்தால் மட்டும் போதாது. இறைவன் அறிவித்தால் மட்டுமே உயிர்கள் அறிந்துவிட மாட்டான். அறிவித்ததோடு நில்லாமல் இறைவன் தானும் உடனிருந்து அறிய வேண்டும். ஆன்மா எதை அறிகிறதோ அதை இறைவனும் உடனிருந்து அறிய வேண்டும். இறைவன் அறிந்தாலன்றி உயிர்கள் தாமாக அறிய மாட்டார். இறைவன் அறிவிக்கவும் வேண்டும், அதே நேரத்தில் அதை அறியவும் வேண்டும். எனவே இறைவன் அறிவிக்கின்றான், உடனிருந்து அறியவும் செய்கின்றான். இந்த காட்டும் உதவி நமக்கு விளங்குகிறது இல்லையா? காட்டும் உதவி ஓரளவு நமக்கு விளங்குது. இந்த காணும் உதவி, அவனும் உடனிருந்து அறிகிறான் என்றால் அதைத்தான் நம்மால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் ஏன் அறிய வேண்டும் உடனிருந்து? அறிவித்தால் போதாதா என்றுதான் நமக்கு நினைக்க தோன்றுகிறது. இறைவன் ஏன் அறிய வேண்டும்? அதற்கு ஒரு உதாரணம், ஓமை மூலம்தான் இந்த கருத்தை விளக்க முடியும். இப்ப ஓர் அறையில, இருட்டு அறையில நுழைந்தால் பொருள் ஒன்றும் புலப்படவில்லை. அப்பொழுது ஒரு கை விளக்கை ஏற்றி எடுத்து வந்தால் அந்த விளக்கு ஒளி கண்ணிலே படுகிற போது அந்த கண்ணொளியானது காணுகிற தன்மையை பெறுகிறது. விளக்கு ஒளி கண்ணோடு சேருகிற போது, கண்ணோடு பொருந்துகிற போது கண்ணானது காணுகிற ஆற்றலை பெறுகிறது. சரி, அந்த விளக்கு ஒளி காண வேண்டிய பொருளிலும் சென்று படாமல் இருந்தால், அதாவது காண வேண்டிய பொருள் இருளிலே இருந்தால், இந்த கண் ஒளி பெற்றாலும் விளக்கொளியை பெற்றாலும் காண முடியுமா பொருளை? கண்ணுக்கு காணும் தன்மை வந்துவிட்டது, ஆனால் பொருள் இருளிலே இருக்கிறது. எனவே காட்டும், இதுதான் காட்டும் உதவி. எனவே காட்டும் உதவி மட்டும் செய்தால் போதாது. அப்படியானால் அந்த பொருளை காண வேண்டுமென்றால் விளக்கு ஒளி கண்ணோடு பொருந்தி கண்ணுக்கு காட்டியதோடு நில்லாமல் அந்த விளக்குளி எங்கே செல்ல வேண்டும்? அறிய வேண்டிய பொருளிலும் சென்று கலந்து பொருந்த வேண்டும். கண்ணோடு பொருந்தினால் மட்டும் போதாது, காண வேண்டிய பொருளிலும் பொருந்த வேண்டும். அதுபோல இறைவன் ஆன்மாவோடு பொருந்தி அறிவித்ததோடு நில்லாமல் எதை அறிய வேண்டுமோ அந்த பொருளையும் உடன் சென்று அறிய வேண்டும், அந்த விளக்கொளி போல. ஆக இந்த காட்டும் உதவி நாம் ஐந்தாம் நூற்பாவிலே பார்த்தோம். காணும் உதவியை இந்த பதினோராம் நூற்பாவிலே தான் சொல்லுகிறார் மெய்கண்டார். காணும் உதவி பதினோராம் நூற்பா கூறுகிறது. எனவே நாம் அறிகின்றவற்றையெல்லாம் இறைவனும் உடனிருந்து அறிந்து கொண்டுதான் இருக்கிறான். நாம் அறிகின்ற நல்லன தீயன எல்லாவற்றையும் இறைவனும் அறிகிறான். ஆனால் நாம் அறிவதற்கும் இறைவன் அறிவதற்கும் என்ன வேறுபாடு? ஆமா, நாம் அந்த நல்லன தீயனவற்றை அறிந்து அவற்றாலே ஆமா பாதிக்கப்படுகிறோம், அவற்றிலே அழுந்துகிறோம். ஆனால் இறைவன் எதை அறிந்தாலும் அதிலே அழுந்த மாட்டான், அதை சாரமாட்டான். இதைத்தான் திருவாசகத்திலே செய்யானை திரு அம்மானையில செய்யானை வெண்ணீரு அணிந்தானை சேர்ந்து அறியா கையானை எங்கும் செறிந்தானை என்று ஒரு பகுதி வருகிறது. செய்யானை வெண்ணீரு அணிந்தானை சேர்ந்து அறியா கையானை எங்கும் செறிந்தானை. சேர்ந்து அறியா கையானைன்னு என்ன அர்த்தம்? சேர்ந்து அறியா கையானைன்னு சிவபெருமானே சொல்லுகிறார். சேர்ந்து அறியா கையான்கிறாரு. சிவபெருமான் யாரையும் கும்பிட மாட்டான்ங்கிற பொருளா? அப்படி நினைக்கவாவது மனசு வருதா நமக்கு? அப்படி சொல்லலாமா இறைவன் யாரையும்? எனவே சேர்ந்தறியா கையான் என்பதற்கு அது பொருள் அல்ல. அடுத்த வகுப்புல அது நடத்துவோம். அதுக்கு அடுத்த தொடர் என்ன இருக்கு? சேர்ந்தறியா கையானை சேர்ந்தறியா கையானை அடுத்த தொடர் எங்கும் செறிந்தானை. அதை முதலிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்கும் செறிந்தானை, எல்லா இடங்களிலும் இறைவன் பொருந்தி நின்று அறிகின்றான், எல்லாவற்றையும் அறிகிறான். எங்கும் செறிந்தானை, எங்கும் செறிந்தானை, எவ்விடத்திலும் பொருந்தி எல்லாவற்றையும் அறிகின்றவனை. அப்படி எல்லாவற்றோடும் பொருந்தி நின்றாலும் அந்த பொருள்களுடைய தன்மையை இவன் அடைய மாட்டான். அதைத்தான் முன்னாலே சேர்ந்து அறியா கையானை, அந்த பொருள்களுடைய இயல்பு தன்னை சேர்ந்தறியாத கையானைன, கை என்றால் ஒழுக்கம் தன்மை, தன்மை அத்தகைய தன்மை உடையவனை சேர்ந்தறியா அந்த பொருள்களினுடைய தன்மையை பொருந்தி அறியாதவன். எல்லா பொருள்களையும் அறிந்தாலும் அந்த பொருள்களுடைய தன்மை அவனை சேராது. சேர்ந்தறியா கையானை, கை என்ற சொல் அத்தகைய தன்மை உடையவனை, ஒழுக்கம் உடையவனை. திருவாசகத்துல கூட அந்த திருச்சதகத்துல மெய்தான் அரும்பி என்ற பாட்டுல கடைசி வரி என்ன? கைதான் நெகிழவிடேன் உடையா என்னை கண்டுகொள்ளேன் வருகிற அந்த கைதான் அந்த ஒழுக்கத்தை கைவிட மாட்டேன். கை என்ற சொல்லுக்கு ஒழுக்கம் என்று அப்படி பொருள் கொள்ள வேண்டும். எனவே இறைவன் உயிர்களுக்காக எல்லாவற்றையும் அறிகின்றான், ஆனால் அவற்றின் தன்மைகளை அவன் சாரமாட்டான். எனவே இந்த இரண்டு விதமான உதவிகளிலே காணும் உதவியை இந்த 11 நூற்பாவிலே கூறுகிறார். பொதுவாக நம்முடைய திருமுறைகளிலே காட்டும் உதவியை பல இடங்களிலே கூறியிருக்கிறார்கள். காட்டும் உதவி பல இடங்களிலே பரவலாக கூறப்பட்டிருக்கிறது. காணும் உதவி ஒரு சில இடங்களிலே தான் கூறப்படுகிறது. இப்போது நூற்பாவை பார்க்கலாம். நூற்பாவிலே நான் இந்த காணும் உதவியை விளக்குவதற்கு என்ன ஓமை சொன்னேன்? விளக்கோழி, விளக்கோழி என்ற ஓமையை வைத்து விளக்கினேன். ஆக விளக்கோழியானது கண்ணிலே பொருந்தி கண்ணுக்கு காட்டியதோடு நில்லாமல் எந்த பொருளை அந்த கண் காண வேண்டுமோ அந்த பொருளிலேயும் பொருந்துகிறது அந்த விளக்கொழி. அதுபோல இறைவன் ஆன்மாக்களுக்கு அறிவித்தலை செய்வதோடு அறிவிப்பதோடு அந்த ஆன்மா அறிய வேண்டிய பொருளையும் உடன் சென்று அறிகிறான் என்ற உவமை. ஆனால் மெய்கண்டார் வேறொரு உவமை சொல்லுகிறார். மெய்கண்டார் சொல்லுகிற உவமை கண்ணுக்கு காட்டுவது எது? கண்ணுக்கு பொருள்களை காட்டுவது எது? ஆன்மா உடனிருந்தால்தான் கண் உடனிருந்து காட்ட வேண்டும். கண் காண்பதற்கு ஆன்மா உடனிருந்து காட்ட வேண்டும். ஆன்மா காட்டவில்லை என்றால் கண் விழித்திருந்தாலும் பொருளை காணாது. இந்த அன்றைக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன் அல்லவா, வீதியிலே நடந்து செல்லுகிற போது எதிரே நமக்கு வேண்டியவர் ஒருவர் வருகிறார். ஆனால் அந்த நேரத்திலே நம்முடைய சிந்தனை வேறு இடத்திலே சென்றிருந்தால், அதாவது ஆன்மா அந்த நேரத்திலே கண்ணுக்கு காட்டவில்லை என்றால் கண் திறந்திருந்தாலும் எதிரே வருகின்றவருடைய உருவம் தெரியாது. இது எதை காட்டுகிறது என்றால் ஆன்மா உடனிருந்து காட்ட வேண்டும், அப்பொழுதுதான் கண் எதையும் காண முடியும். அவ்வாறு ஆன்மாவானது கண்ணுக்கு காட்டியதோடு நில்லாமல் தானும் அந்த கண்ணோடு சென்று அந்த பொருளை அறிகிறது. ஆன்மாவும் உடன் சென்று அறிகிறது. இந்த ஐம்பொறிகளிலே கண் சிறந்தது என்று ஒரு நாள் கூறினேன் அல்ல வகுப்பிலே, ஐம்பொறிகளிலே கண் சிறந்தது என்று. எதனாலே? ஆமா, கண்ணானது சென்று பொருளை பற்றுகிறது. மற்ற பொறிகள் எல்லாம் நின்ற இடத்திலே நின்று தன்னிடம் வந்தால் அறியும். ஆனால் கண் மட்டும் அறிய வேண்டிய பொருள் இருக்கிற இடத்திலே சென்று அறியும். அதுதான் கண்ணினுடைய சிறப்பு. கண் சென்று அறியும், ஏனைய பொறிகள் நின்று அறியும். எனவே கண் அப்படி சென்று அறிகிற போது ஆன்மாவும் உடன் சென்று அறிகிறது என்ற ஓமையை இங்கே அமைத்திருக்கிறார். காணும் கண்ணுக்கு அதாவது காணும் தன்மை உடைய கண்ணுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்கிறது? காட்டும் உளம்போல் என்று இருக்கிறது அல்லவா, அங்கே சொற்களை கொஞ்சம் மாற்ற வேண்டும். காணும் கண்ணுக்கு காட்டி காணும் உளம்போல் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். காட்டி காணும் உளம்போல், காணும் கண்ணுக்கு காட்டி காணும் உளம்போல். அந்த கண்ணுக்கு காட்டி பொருள்களை காட்டி தானும் காணுகின்ற உளம்போல். உளம் என்றால் ஆன்மா. உள்ளம் என்ற சொல் ஆன்மாவை குறிக்கும். காட்டி காணும் உளம்போல், இது உவமை. அடுத்து காண உள்ளத்தை கண்டு காட்டலின், அங்கேயும் மாற்றிக்கொள்ள வேண்டும். காண உள்ளத்திற்கு அடுத்து என்ன இருக்கு? கண்டு காட்டலின், அதையும் மாற்ற வேண்டும். காட்டி காண்டலின், கண்டு காட்டலின் என்று இருக்கிறது, அதை காட்டி காண்டலின். காண உள்ளத்திற்கு காட்டி காண்டலின், காணும்படியாக உள்ளத்திற்குனா ஆன்மாவுக்கு, ஆன்மாவிற்கு இறைவன் ஆன்மாவிற்கு காட்டி பொருள்களை காட்டுவதோடு காட்டி காண்டலின் தானும் உடன் சென்று காண்பதனால் அறிவதனால் காண உள்ளத்திற்கு காட்டி காண்டலின். எனவே முதல் இரண்டு அடிகளை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். என மறுபடியும் சொல்லுகிறேன், காணும் கண்ணுக்கு காட்டி காணும் உளம்போல் காண உள்ளத்திற்கு ஆன்மா, ஆன்மாங்கிற சொல்ல சேர்த்துக் கொள்ளலாம், காண உள்ளத்திற்கு ஆன்மா காட்டி காண்டலின். ஆக இப்படி மாற்றினால்தான் பொருள் விளங்குகிறது. அடுத்து கடைசியிலே, எனவே இந்த இரண்டு அடிகளிலே இறைவன் செய்கின்ற காணும் உதவி சொல்லப்பட்டது. இறைவன் ஆன்மாக்களுக்கு செய்கிற காணும் உதவி காட்டி காண்டலின். இப்படிப்பட்ட உதவியை இறைவன் செய்யாவிட்டால் ஆன்மா எதையும் அறிய முடியாது. இறைவன் அறிவித்ததோடு நில்லாமல் தானும் உடனிருந்து அறிவதனால்தான் ஆன்மாக்கள் அறிவு பெறுகின்றன. இந்த இப்படிப்பட்ட கைமாறு கருதாத இறைவன் செய்கின்ற உதவியை மறவாமல் நினைக்கின்றார்கள் அருளாளர்கள். ஆக மறவாமை என்று திருமுறைகளிலே பல இடங்களிலே பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் காரைக்கலம்மையார் வேண்டுகிறார். மறக்குமாறிலாத என்னை மையல் செய்து மறக்குமாறி இல்லாத என்னை, யாரு சொல்றது? ஞானசம்பந்தருடைய வாக்கு. மறக்குமாறிலாத என்னை மையல் செய்து மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய். ஆக பெருமானே, நான் உன்னை என்றும் மறவாத நிலையிலே இருந்தேன், அப்படிப்பட்ட என்னையும் பிறக்குமாறு வைத்து விட்டாயே என்கிறார். பெரிய புராணத்துல வாயிலார் நாயனார் புராணத்துல ஒரு அருமையான பாட்டு வாயிலார், உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். அந்த அக வழிபாடு மறவாமையான் அமைத்த மனக்கோயிலுள் இருத்தி. அவருடைய மனம் எப்படிப்பட்டதாம்? மறவாமையான் அமைத்த மனமாம் மனக்கோயிலாம். மறவாமையான் அமைத்த மனக்கோயிலுள் இருத்தி உறவாதிதனை உணரும் ஒளிவிளக்கு சுடரேற்றி இரவாத ஆனந்தம் எனும் திரு மஞ்சனமாட்டி அறவாணர்க்கு அன்பு என்னும் அமுது அமைத்து அரிச்சனை புரிவார். எனவே அப்படிப்பட்ட வரவாமையான் அமைத்த மனக்கோயிலான், அதிலே ஏற்றிய ஒளி விளக்கு சுடர் ஏதான், ஒளி சுடர் விளக்கு எது, அதில் ஏற்றிய விளக்கு எது, எந்த விளக்கை ஏற்றுகிறார்? மறவாமையான் அமைத்த மனக்கோயிலுள் பெருமான இருத்தி, மனக்கோயில் உள்ள இருத்தி உறவாதி தனை உணரும் ஒளி விளக்கு சுடருங்கிறாரு. என்ன பொருள்? உறவு. உறவு என்ன உறவு? அத்துவித உறவு. ஆமா, அத்துவித உறவு. நாளைக்கு நான் போயிருவேன், அவ்வளவுதான் நமக்கு உறவு. இந்த உறவை மறக்க கூடாது, அத்துவித உறவு. அதுதான் அதை உணர்வு, அதுதான் ஞானம். இறைவனுடைய அத்துவித உறவை எப்போதும் மறவாதிருப்பதுதான் ஞானம், வேறு என்ன? எனவே உறவாதிதனை உணரும், அதுதான் ஞானமாகிய விளக்கு. உறவாதிதனை உணரும் ஒளி விளக்கு சுடரேற்று. அந்த வழிபாட்டிலே பொங்குகிற ஆனந்தம் இருக்கிறதே, அந்த ஆனந்தம் அதுதான் பெருமானுக்கு திருமஞ்சன நீர். ஆனந்தம் என்ற திருமுழுக்காட்சி. அன்புதான் நைவேத்தியம், நிவேதனம் அன்பு என்று பாடிய பாட்டு. இப்படி பல இடங்களிலே மறவாமை, என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரந்தாள் மறவாமை பொருள். எனவே மறவாமைதான் அருளாளருக்கு உரிய சிறப்பு. நமக்கும் அவர்களுக்கும் அதுதான் வேறுபாடு, மறவாமை. அதைத்தான் இந்த 11வது நூற்பா வலியுறுத்துகிறது. இறைவன் நமக்கு செய்கின்ற உதவியை மறக்கலாமா? என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு. இது இங்கேயும் பொருந்தும். உலகியலுக்கு மட்டுமல்ல, அருளிலே அருளியலிலும் இறைவன் செய்கின்ற அந்த நன்றியை மறவாது போற்ற வேண்டும். அதைத்தான் கடைசி வரியில அயரா அன்பின் அயராமையென மறவாதிருத்த, அயராமையின மறவாமை, அயரா மறவாமல், அயரா அன்பின். அப்படி இறைவனை மறவாது இருப்பதனாலே உண்டாவது எது? அவன் மீது பேரன்பு. மறவாமையினால் உண்டாவது ஆறாத அன்பு. மறவாமையால் உண்டாவது அன்பு, அதான் அயரா அன்பு. அயராமையால் உண்டாகின்ற அன்பு. எனவே அன்பு எப்படி உண்டாகும் என்றால், இறைவன் செய்கின்ற உதவியை மறவாமல் நினைக்க நினைக்க அந்த அன்பு மிகும், மேலோங்கும் மீதூறும். அதான் அயரா அன்பின். அவ்வாறு அன்பு மிக மிக என்ன உண்டாகும்? அன்பினால் அறன்களல் செலுமே, அன்பினால் அறன்களல் செலுமே. அறன்களல் செல்லுதல் என்றால் அவனிடத்திலே அழுந்தி நிற்றல். அறன்களல் செலுமே என்றால் அந்த ஆன்மா அந்த சிவபெருமானிடத்திலே, சிவபெருமானது திருவடியிலே அழுந்தி நிற்கும். அந்த நிலைக்கு பேர் தான் நிட்டை. அந்த நிலைக்கு பெயர் தான் நிட்டை. இறைவனிடத்தில் அழுந்தி நிற்கின்ற நிலைதான் நிட்டை நிலை எனப்படுகிறது. நிட்டை என்ற சொல்லுக்கு நிலைத்து நிற்றல் என்பது பொருள். நிலைத்து நிற்றல், அதாவது ஆன்மாவினுடைய அறிவு வேறு எதையும் அறியாது, இறைவனையே அறிந்து நிற்றல். இறைவன் ஒருவனையே அறிந்து அவனிடத்திலே அழுந்தி நிற்பதுதான் நிட்டை. எனவே அந்த நிலையில தன்னை பற்றிய நினைவு இருக்காது, உலகத்தை பற்றிய நினைவு இருக்காது, இறைவன் ஒருவனையே அறிந்து நிற்கிற நிலை. நிட்டை, நிட்டை என்பது காரியம். அதற்கு காரணம் எது? நிட்டை கூடுதல் காரியம். அந்த காரியத்திற்கு எது காரணம்? அன்பு. நிட்டைக்கு காரணம் அன்பு. அந்த அன்பிற்கு காரணம் அயராமை. அயராமை காரணம். இப்படி ஒன்றுக்கு ஒன்று இவை காரண காரிய முறையிலே அமைந்திருக்கின்றன. அயராமை என்பது காரணம், அதனாலே உண்டாகிற காரியம் அன்பு. பிறகு அன்பு என்பது காரணம், அதனாலே உண்டாகிற காரியம் நிட்டை கூடுதல். எனவே 10வது நூற்பாவிலே ஆன்மா திருவருளோடு ஒற்றுமைப்பட்டு நின்றது. இங்கே 11வது நூற்பாவிலே ஆன்மாவானது அந்த திருவருளின் உதவியினால் சிவத்திலே அழுந்தி நிற்கின்ற நிட்டை கூறப்படுகிறது. எனவே முந்தன 10வது நூற்பா அருள்நிலை, 10வது நூற்பா அருள்நிலை எனப்படும். 11வது நூற்பா ஆனந்த நிலை, அருள் நிலையை கடந்து ஆனந்த நிலை. இதை இந்த நிலையை பட்டினத்தார், பட்டினத்தார் எப்படி சொல்லுகிறார்? தாயுடன் சென்று, தாயுடன் சென்று தாதையை கூடி, தாயுடன் சென்று முதலிலே அருளோடு பொருந்தி அவளுடைய உதவியினால் தந்தையை அடைந்து, தாயுடன் கூடி தாதையை அடைந்து பின் தாயை மறந்து, பின் தாயை மறந்து அருளையும் மறந்து, தாயை மறந்து எய்யும் அதே நிட்ட என்றான் கச்சி ஏகம்பனி. இப்படி தாயாகிய திருவருளோடு சென்று தந்தையாகிய சிவத்தைச் சேர்ந்து பிறகு அந்த தாயையும் மறந்து தந்தையோடு கூடி நிற்கிற நிலைதான் நிட்டை என்று விளக்கம் தருகிறார். எனவே இது இந்த உடம்போடு கூடியிருக்கிற போதே, இந்த உலகத்தில் வாழுகிற போதே இறை இன்பத்தை அனுபவிக்கிற நிலை. அவர்களுக்கு பெயர்தான் ஜீவன் முத்தர், அணைந்தோர் என்றெல்லாம் திருவருள் பயனிலே படித்தீர்கள். உலகத்தில் வாழும்போதே, இவ்வுடம்போடு கூடியிருக்கிற போதே எல்லாவற்றையும் மறந்து எல்லாவற்றையும் இழந்து சிவபெருமானாகிய தலைவனோடு கூடி இன்புறுகிற நிலை. எனவே அந்த பேரின்ப நிலையை இங்கேயே பெறலாம், இப்போதே பெறலாம், தயாராக இருந்தால். அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். எனவே இதுதான் பரமுத்தி, மேலான முத்தி, பரமுத்தியை இப்பொழுதே பெறலாம். இது ஜீவன் முத்தி எனப்படும். இது ஜீவன் முத்தி, உடம்போடு கூடியிருக்கிற போது அடைகிற ஜீவன் முத்தி, உடம்பு நீங்கிய பின் அடைவதுதான் பரமுத்தி. உடம்பு நீங்கிய பிறகு அந்த பேரின்பத்திலே மீண்டும் பிறவாத நிலையில எப்போதும் அவனோடு கூடி அந்த ஆனந்தத்திலே திளைத்திருக்கிற நிலை பரமுத்தி. பரமுத்திக்கும் ஜீவன் முத்திக்கும் என்ன வேறுபாடு? என்ன வேறுபாடு என்றால், அங்கே உடம்பு இல்லை, இங்கே உடம்பு. உடம்பு என்று வந்துவிட்டால் என்ன? உடம்பினாலே ஆமா அந்த ஆனந்தத்திற்கு இடையூறு வரும், அந்த ஆனந்த இடையீடுபடும், மீண்டும் உலக நினைவு வர வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு உபாயநிட்டை என்ற பெயர். மீண்டும் உலகிற்கு வருவது உபாயநிட்டை என்பார்கள். உபாயநிட்டை, உண்மை நிட்டை. எனவே இந்த 11வது நுற்பா சிவப்பேறு எனப்படுகிற முடிந்த பயனை நமக்கு விளக்கி காட்டியது. அடுத்து முடித்து விடலாமா? 12வது நுற்பா நாளைக்கு உண்டு. நீங்கள் 12வது நுற்பா இப்ப கடைசியாக சொன்ன அணைந்தோருடைய தன்மையை கூறுவது 12வது நுற்பா, அணைந்தோருடைய தன்மை. அப்படி இந்த உலகத்தில் வாழுகிற போதே இறைவனை சார்ந்த அந்த அடியவர்கள் இந்த உலகத்திலே வாழுகிற காலத்திலே எப்படி வாழ்வார்கள் என்ற நிலையை சொல்லுவதுதான் 12வது நுற்பா. அப்படி வாழ்ந்தவர்கள்தான் யாரு? இந்த உலகத்திலேயே ஜீவன்முத்தராக வாழ்ந்தவர்கள் தான் நம்முடைய நாயன்மார்கள். நாயன்மார்கள் எல்லாம் ஜீவன் முத்தர்கள். எனவே அந்த பெரிய புராணம் 12வது திருமுறை, அதை நினைத்துக் கொண்டுதான் இந்த 12வது நுற்பாவை மெய்கண்டார் அமைத்திருக்கிறார். நாயன்மார்களுடைய வரலாற்றை நினைந்து அதனுடைய கருத்தை இந்த 12வது நுற்பாவாக வடித்திருக்கிறார். என்ன தொடக்கம்? செம்மலர் நோன் தாள் சேரல் ஒட்டா அம்மலம். இன்னும் அந்த மலை உடவில்லை பாருங்கள். 12வது நுற்பா இங்கேயும் உடவில்லை மலை வாசனை. அம்மலம் களி அன்பரோடு மறி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமே. ஆக இந்த 12வது நுற்பாவினுடைய விளக்கத்தை நாளைக்கு வைத்துக் கொள்வோம்.
3: ஓம் நமசிவாய்.
4: யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் Shaivam.org.
3: ஓம் நமசிவாய்.

பிறகு அந்த நாலு வகை மார்க்கங்களை சொல்லி இருக்கிறார். அந்த சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்குக்கும் வேறு பெயர்கள் என்ன? சரியைக்கு இன்னொரு பெயர் தாசமார்க்கம், தாசமார்க்கம். கிரியை புத்திரமார்க்கம், யோகம் சகமார்க்கம், ஞானம் சன்மார்க்கம். இப்ப தாசமார்க்கம் என்றால் தமிழில் என்ன சொல்லுவார்கள்? தொண்டு நெறி. தாசமார்க்கம் என்பது தொண்டு நெறி, அதுதான் சரியை. சரியை என்பது தொண்டு நெறி. கிரியை என்பது மகன்மை நெறி, மகன்மை நெறி. யோகம் என்பது தோழமை நெறி, தோழமை நெறி. சன்மார்க்கம் என்பது தமிழிலே நன்னெறி, நன்னெறி. இந்த நாலு வகையான நெறிகளின் பயன் என்ன? தாசமார்க்கமாகிய தொண்டு நெறியிலே நின்றவர்கள் என்ன பயனை அடைகிறார்கள்? அவர்கள் சிவனுடைய உலகிலே சென்று அங்குள்ள இன்பத்தை நுகர்கிறார்கள். சிவன் உலகிலே சென்று இன்பத்தை நுகர்தல், அதற்கு சாலோகம் என்ற பெயர். அங்கே சா உலகம்தான், உலகம் என்பது சிவன் உலகம். அங்கே இருக்கின்ற நிலை ச உலகம், சாலோகம். பிறகு அங்கே அனுபவித்து அடுத்து எங்கே வருடியும் வந்து பிறக்க வேண்டும். இது இடைநிலை பயன். இது இந்த சாலோகம் என்பது இடையில வந்த ஒரு பயன். முடிவான பயன் என்ன? அந்த ஞானத்திற்கு வழியாக அமைகிறது. ஞானம் பெறுவதற்கு படி வழி, அதுதான் முக்கியமான பயன். பிறகு இரண்டாவது, அந்த புத்திர மார்க்கம், மகன்மை நெறி, அதனுடைய பயன் அந்த சிவனுடைய உலகத்திலே இறைவனுக்கு பக்கத்திலே அணுக்கத் தொண்டராக இருக்கிற நிலை பெறுவார். சிவன் உலகத்தில் இறைவனுக்கு அருகிலே இருக்கின்ற உரிமை, அது சாமீபம். பிறகு இது அடுத்து மூன்றாவது, தோழமை நெறி எனப்படுகிற என்னது? தோழமை நெறி, சகமார்க்கம், சகமார்க்கம். சகமார்க்கத்திலே நிற்பவர்கள் பெறுகிற இடைநிலை பயன், இடைநிலை பயன் இறைவனுடைய உருவத்தை இவர்களும் பெறுவார். இறைவனுடைய உருவத்தை பெறுதல் சாரூபம். நான்காவதாகிய சன்மார்க்கமாகிய நன்னெறியிலே நின்றவர்கள் அடையக்கூடிய பயன் சாயுச்சியம், அது முடிவான பயன். இது பரமுத்தி, பரமுத்தி, முடிவான முத்தி. ஏனைய மூன்று பேரும் அங்கே பயனை துய்த்து மீண்டும் நில உலகிக்கு வந்து ஞானாசிரியனால் ஞானத்தை பெற்று வீடு பெற்று அடைந்தார். இந்த நாளுக்கும் நம்முடைய நால்வரை சொல்லுவார்கள் எடுத்துக்காட்டாக. இப்ப திருநாவுக்கரசரை தொண்டு நெறிக்கும், ஞானசம்பந்த பெருமானை கிரியைக்கும் அதாவது மகன்மை நெறிக்கும், சுந்தரரை யோக நெறியாகிய அந்த சகமார்க்கத்திற்கும், மாணிக்க வாசகரை நன்னெறியாகிய ஞான நெறிக்கும் சொல்லுவார்கள் எடுத்துக்காட்டாக. ஆனால் இது எந்த அளவுக்கு பொருந்தும்? நாவுக்கரசர் அந்த முதுக்கீழ் நிலையில இருந்தவரா? அதாவது தங்களுடைய பாடல்களிலே நாவுக்கரசர் அந்த தொண்டு நெறியை பற்றி மிகுதியாக பாடியிருக்கிறார். நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா என்றெல்லாம் பாடுகிறார் இல்லையா? அதே போல ஞானசம்பந்த பெருமான் அந்த கிரியையின் நெறிகளை பாடல்களிலே விளக்கியிருக்கிறார்.
நம்ம சுந்தரமுரு சுவாமிகள் யோகா, அவர் அந்த சிற்றின்பத்தையே யோக முறையிலே பேரின்பமாக அனுபவித்திருக்கிறார். மாணிக்க வாசக பெருமான் அவர் அந்த நாயகராகி பாவம் எல்லாம் சொல்லுவார்கள், அதெல்லாம் சைவத்திற்கு கிடையாது. நாயகராகி பாவம் என்பது வைணவத்துக்கு மட்டும்தான் உரியதை தவிர சைவத்திற்கு அதெல்லாம் கிடையாது. அதாவது தன்னை பெண்ணாகவும் எது மாணிக்க வாசகரா தன்னை பெண்ணாகவும் இறைவனை தலைவனாகவும் வைத்து பாடுகிற முறை வைணவத்தில்தான் சிறப்பாக உரியது. சைவத்தில ஆன்மா என்பது பெண் அல்ல, வைணவத்திலே உயிர்கள் எல்லாம் பெண்கள். வைணவ கோட்பாட்டின்படி எல்லா ஆன்மாக்களும் பெண் இயல்பு உடையவர்கள். இறைவன் ஒருவன் தான் புருடோத்தம், அவன் ஒருவன் தான் தலைவன் என்று அங்கே வைத்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் கருத்துப்படி ஆன்மா பெண் இயல்பு உடையது, எனவே தங்களை தலைவியாக வைத்துக் கொண்டு பாடியிருக்கிறார். நமக்கு அந்த கொள்கை கிடையாது. எல்லா உயிர்களிடத்துல எந்த வேறுபாடும் கிடையாது. எனவே திருவருள் பயனில இதை மறுத்திருக்கிறார், திருவருள் பயனில இந்த கருத்து. எனவே தலைவன் தலைவி என்ற அந்த நாயக நாயகி பாவம் சைவத்திற்கு கிடையாது. அப்படியா, தன்னை நாயகி நாயகின்னு சொல்றாரா? எந்த பாட்டில அவர் தலைவன் தான் சொல்லுகிறான். ஒரு தலைவன் தன்னுடைய மனநிலையை உணர்வை வெளிப்படுத்துகிறான். எல்லா பாட்டு அப்படித்தான் அமைந்திருக்கிறது. திருக்கோவையார்ல இன்னாருடைய கூற்றுன்னு தானே வருது. இப்ப ஞானசம்பந்த பெருமான் அந்த கிளியை பார்த்து தூது விடுகிறார் இல்லையா, என்ன சிறையாரும் மடக்கிளியே இங்கே வா என்றெல்லாம் பாடுகிறார். கேட்டால் அது படர்க்கிதானே. அதாவது இப்ப சங்ககால புலவர்கள், சங்ககாலத்துல புலவர்கள் ஒரு தலைவியை கற்பனை செய்து அவளுடைய கூற்றாக பாடுகிறார், அவளை ஒரு பாத்திரமாக வைத்து பாடியிருக்கிறார். அதே போல நம்முடைய அருளாளர்களும் இந்த தலைவியினுடைய கூற்றாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அவ்வளவு, தங்களை பெண்ணாக தங்களை தலைவியாக வைத்துக் கொண்டு பாடவில்லை. ஒரு தலைவியை கற்பனை செய்து கொண்டு அந்த தலைவியினுடைய நிலையிலே வைத்து பாடியிருக்கிறார், சங்ககால புலவர்களைப் போல. எனவே இப்படிப்பட்ட நேரம் ஆயிற்று, இந்த ஒரே ஒரு பாட்டோடு முடித்துக் கொள்வோம். 280 கேட்டல், 280 சூரியகாந்த கல்லினிடத்தே. சூரியகாந்த கல், இந்த சூரியனுடைய ஒளிபட்ட மாத்திரத்துல அந்த கல்லிலே நெருப்பு தோன்றும். சூரியன் தோன்றாத போது அதன் இடத்திலே நெருப்பு தோன்றுமா? அதுபோல ஞானாசிரியர் தோன்றுகிற போதுதான் இந்த மாணவனுடைய ஆன்மாவில அறிவில ஞானம் உதிக்கும். நெருப்பு தோன்றுவது போல சூரிய காந்த கல்லினிடத்தே செய்ய சுடர் தோன்றியிட, செய்ய சுடர் சூரியன், சூரியன் தோன்றியிட சோதி தோன்றுமாவோ, நெருப்பு தோன்றுவதைப் போல ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற, ஆரியனாம் மேலானவனாகிய ஞானாசிரியர் வந்து அருளால் தோன்ற, அடிஞானம் அடிஞானம் சிவஞானம் ஆன்மாவில் தோன்றும். அப்படி தோன்ற தூரியனாம் சிவன் தோன்றும் தானும் தோன்றும் தொல்லுலகமெல்லாம் தன் உள்ளே தோன்றும். அதாவது முப்பொருள் இயல்புகளும் அந்த ஆன்மாவினிடத்திலே தோன்றும். அதாவது தூரியனாம் சிவன் தோன்றும் என்றால் சிவபெருமானுடைய இயல்பு அந்த மாணவனுக்கு விளங்கி தோன்றும். சிவனை தோன்றும் என்ற அர்த்தம் அல்ல, சிவன் தோன்றும் என்றால் சிவனுடைய இயல்பு புலப்படும். சிவம் தோன்றும் தானும் தோன்றும்
இங்கே தன்னுடைய அது ஆன்மாவினுடைய இயல்பும் தோன்றும், தன்னுடைய இயல்பும் தெரியும், தொல்லுலகமெல்லாம் தன் உள்ளே தோன்றும். இந்த உலகத்தினுடைய இயல்பு பாசத்தினுடைய இயல்பும் அவர்களுக்கு விளங்கித் தோன்றும். நேரியனாய் பரியனுமாய் உயிர்க்குயிராய் எங்கும் நின்ற நிலையெல்லாம் முன் நிகழ்ந்து தோன்றும். எனவே இது கேட்டல் என்ற இந்த நிகழ்ச்சியினாலே, ஞான உபதேசத்தை கேட்டலினாலே முப்பொருளினுடைய இயல்பும் அந்த மாணவனிடத்திலே நிர்விகற்பமாக தோன்றும். நிர்விகற்பமாக தோன்றும். நிர்விகற்பமாக என்ன அர்த்தம்? பொதுவாக தோன்றுகிற முதல் நிலை கேட்டல். அடுத்து சிந்தித்தலிலே அந்த முப்பொருள் இயல்புகளும் எப்படி தோன்றும்? சிந்திக்க சிந்திக்க இரண்டாவது நிலை ஐயமாக தோன்றும். பொதுவாக தோன்றி பிறகு ஐயமாக தோன்றி மூன்றாவது தெளிதல் என்ற நிலையிலேதான் முப்பொருள் இயல்புகளும் தெளிவாக விளக்கமாக தோன்றும். பிறகு நிட்டை கூடுகிற நிலையிலேதான் அந்த ஆன்மா பாசச்சார்பை உதறி விடுத்து அந்த சிவச்சார்பை அடைகின்ற, சிவத்திலே அழுந்துகின்ற நெட்டை நிலை அது நான்காவது. எந்த ஒரு பொருளையும் நாம் உடனே விளங்கிக் கொள்ள முடியாது. ஒரு பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் அதை அறிவதிலே பல படிநிலைகள் இருக்கின்றன. சிறிது சிறிதாகத்தான் ஆன்மா அறிய முடியும். எந்த பொருளாக இருந்தாலும் சரி, எடுத்த உடனேயே முழுதுமாக முழுமையாக அறிய முடியாது. சிறிது சிறிதாக படிப்படியாகத்தான் அறிந்து அறிந்து கடைசியிலே அந்த பொருளை முழுமையாக அறியும். இது ஆன்மாவினுடைய இயல்பு, படிமுறையிலே அறிதல், சிறிது சிறிதாக அறிதல். அந்த முறையிலே உலக பொருள்களை நாம் நான்கு படிநிலைகளிலே வைத்து அறிகிறோம் என்று படித்திருக்கிறோம். என்னென்ன படிமுறைகள்? முதலிலே பொதுவாக அறிதல், அதற்கு என்ன பேரு? நிர்விகற்பமாக அறிதல், பொதுவாக அறிதல். அதற்கு துணை செய்கிற கருவி எது? ஐம்பொறிகள். ஐம்பொறிகள் அதற்கு உதவி செய்கின்றன. பிறகு இரண்டாவதாக பொதுவாக அறிந்த பின்னர் இரண்டாவதாக ஐயமாக அறிதல், ஐயமாக அறிதல். அதற்கு உதவுகிற கருவி எது? மனம். மனம் ஐயமாக அறிதல், அது மனத்தினுடைய துணையினாலே. மூன்றாவதாக தெளிவாக அறிதல், தெளிவாக அறிதல். அதற்கு உதவுகிற கருவி எது? புத்தி. புத்தி என்ற கருவி தெளிவாக அறிய உதவுகிறது. பிறகு நான்காவது படிநிலை அனுபவமாக அறிதல், அனுபவித்து அறிதல், அழுந்தி அறிதல். அனுபவமாக அறிதல் தான் கடைசி நான்காவது படிநிலை, அனுபவமாக. அவ்வாறு அறிவது எது? ஆன்மா. அது என்ன காட்சி? தன்வேதனை காட்சி, தன்வேதனை காட்சி. அதற்கும் கருவிகள் உண்டு. தன்வேதனை காட்சி ஆன்மா அடைவதற்கும் கருவிகள் இருக்கின்றன, அவற்றை சொல்லவில்லை. அவற்றுக்கும் கருவிகள் உண்டு. அதாவது அந்த வித்யா தத்துவத்திலே கலை வித்தை அராகம் என்று பார்த்தோமே, அந்த கருவிகள் இங்கே தன்வேதனை காட்சியிலே துணை செய்யும். எனவே எந்த இடத்திலும் ஆன்மாவுக்கு கருவி இல்லாமல் அறிவு நிகழாது. எந்த இடத்திலும் கருவி வேண்டும். அந்த முறையிலே இந்த சிவஞான சித்தியாரை இப்போது நீங்கள் முதன்முறையாக கேட்கிற போது என்ன விளக்கம் உண்டாகிறது? பொதுவாகத்தான் அறிந்து கொள்ள முடியும், அது உங்க இயல்பு.
உங்கள் மேல குற்றம் கிடையாது. பொதுவாக அறிந்து இதுவே போதும் என்ற அந்த அளவில் இல்லாமல் மேற்கொண்டு இதை கேட்டலினாலே கேட்டல் பொதுவாக அறிதல், பிறகு சிந்தித்தல் இரண்டாவது நிலை. சிந்தித்தல் சிந்தித்தல் தான் அப்போதுதான் ஐயமாக அந்த பொருள் ஐயமாக நமக்கு தோன்றும். இதுவா பொருள், இது சரியான பொருளா அது சரியான பொருளா என்ற சிந்தனை உங்களுக்கு உண்டா? சிந்திக்கிற போதுதான். அப்படி சிந்திக்க சிந்திக்கத்தான் மூன்றாவதாக தெளிவு நமக்கு வரும். அந்த பொருள் நூல் பொருள் தெளிவாக நமக்கு விளங்கும். தெளிவு வந்த பின்னர் தான் அனுபவமாக அந்த பொருள் நமக்கு வாய்க்கும். அனுபவம், அந்த அனுபவம் என்பது அந்த பொருளோடு நாம் ஆன்மாவினுடைய அறிவு ஒன்றுபட வேண்டும். ஆன்மா அறிவு அறியப்படுகிற பொருளோடு ஒன்றுபட்டால்தான் அனுபவம் கிடைக்கும். ஒன்றுபடாமல் விலகி இருந்தால் அது முதல் மூன்று, பொதுவாக அறிதல், ஐயமாக அறிதல், தெளிவாக அறிதல். அனுபவமாக அறிய வேண்டுமானால் அந்த பொருளோடு ஒன்றுபட வேண்டும். அதுபோல இந்த உண்மை இறைவனை அறிவதற்கும் பொருந்தும். உலகப் பொருளை அறிவதற்கும் இந்த நான்கு படிநிலைகள் உண்டு, அதே போல இறைவனை அறிவதிலும் இந்த நாலு படிநிலைகள் உண்டு. எனவே இறைவனை அறிவதுதான் எது? ஞானம். ஞானம் பெறுதல் என்பது இறைவனை அறிதல், அதுதான் ஞானம். ஞானம் என்பது இறைவனை பற்றிய அறிவு. எனவே அந்த ஞானத்திலே, ஞானத்தை பெறுவதிலே பல படிநிலைகள் உண்டு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஞானத்திலேயும் பல படிநிலைகள் இருக்கின்றன. அந்த எட்டாம் நூற்பா சூத்திரத்திலே பார்த்தபடி ஞானாசிரியர் அந்த முப்பொருளை பற்றிய உண்மைகளை மாணாக்கனுக்கு உணர்த்துகிறார், ஞானத்தை தருகிறார். அந்த உபதேசத்தினாலே ஆன்மா பாசமாகிய அந்த தலைகளினுடைய இயல்புகளை கேட்டு அறிகிறது முதலிலே. அதேபோல பசுவாகிய தன்னுடைய இயல்பை ஞானாசிரியர் முகமாக கேட்டு அறிகிறது. அதுபோல பதியாகிய இறைவனுடைய இயல்பையும் ஞானாசிரியர் உணர்த்த கேட்டு அறிகிறது. இது கேட்டல் ஞானம். இந்த மூன்று பொருளை பற்றியும் முதலில் கேட்டு அறிதல், கேட்டல் ஞானம். அந்த பாசமாகிய பொருள்கள் என்பவை ஆணவம் கண்மம் மாயை. இவற்றை பற்றி கேட்டு அறிவதிலே மூன்று படிநிலைகள் இருக்கின்றன. அதாவது பாசத்தை பற்றி அறிந்து கொள்வதிலே மூன்று படிநிலைகள். என்ன படிநிலைகள்? அந்த பாசத்தை பற்றி முதலிலே பொதுவாக அறிதல் என்பது ஒரு படி, அடுத்தபடி ஐயமாக அறிதல் இரண்டாவது படிநிலை, பிறகு பாசத்தை தெளிவாக அறிந்து கொள்ளுதல் மூன்றாவது படிநிலை. அப்படி தெளிவாக அறியும் போதுதான் இந்த பாசங்களாகிய தலை இவை எனக்கு வேறானவை என்ற உண்மை உள்ளவாறு விளங்கும். அந்த முதலாவது படிநிலையை தத்துவ ரூபம் என்று சொல்லுவார்கள். தத்துவம் என்பவையவை அந்த 36 தத்துவங்கள், அதாவது உலகம் உடம்பு முதலியவை, அவைதான் தத்துவங்கள். நமக்கு தெரிகின்ற உலகம் உடம்பு இவைதான் தத்துவம், 36 தத்துவம். இவற்றை சாத்திர நூல்கள் சொல்லுகின்றன விரிவாக. உண்மை விளக்கம், சிவஞான சித்தியார், சிவப்பிரகாசம் போன்ற நூல்கள் இந்த தத்துவங்களை பற்றிய செய்திகளை விரிவாக சொல்லுகின்றன. எனவே ஆசிரியர் முகமாக இந்த தத்துவங்களை பற்றி முதலிலே பொதுவாக தெரிந்து கொள்ளுதல்,
இந்த தத்துவங்கள் ஒவ்வொன்றும் என்ன வேலை செய்கின்றன, எந்த வகையிலே நம்மோடு தொடர்பு கொள்ளுகின்றன என்பதை முதலிலே பொதுவாக நூல்களிலே சொல்லியுள்ளபடி தெரிந்து கொள்வது தத்துவ ரூபம். பிறகு அவ்வாறு தெரிந்து கொண்டால் அடுத்த படிநிலை சிந்தித்தல், முதலிலே கேட்டல், அடுத்து சிந்திக்கின்ற காலத்திலே இந்த தத்துவங்களை பற்றி சிந்திக்க வேண்டும். பலகாலம், ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல, பலகாலம் சிந்திக்க சிந்திக்கத்தான் இந்த உடம்பு உலகம் என்ற தத்துவங்களெல்லாம் உண்மையிலே ஜடப்பொருள்கள். இப்போது நாம் இவற்றோடு ஒன்றாக அல்லவா கூடியிருக்கிறோம், இவையே நாம இருக்கிறோமே. எனவே இவையெல்லாம் வேறு, இவை ஜடப்பொருள்கள், அறிவற்றவை என்ற உண்மை சிந்திக்கிற காலத்திலேதான் உண்டாகும். அது இரண்டாவது படிநிலை, தத்துவ தரிசனம். தத்துவ தரிசனம், தரிசனம் என்றால் என்ன பொருள், காட்சி, காட்சி, காணுதல். தத்துவங்கள் ஜடப்பொருள் என்று காணுதல், தத்துவ தரிசனம். பிறகு மூன்றாவது படிநிலை, சிந்தித்த பிறகு உண்டாகிற தெளிவு நிலையிலே இந்த தத்துவங்களாகிய உடம்பு உலகம் இவற்றின் மீது வைத்த பற்றை அறவே விட்டு நீங்கும் அந்த ஆன்மா, அது மூன்றாவது படிநிலை, தத்துவ சுத்தி என்ற பெயர். சுத்தி என்றால் நீங்குதல், சுத்தி என்றால் நீங்குதல். ஆக உடம்பு வேறு என்ற தெளிவு வந்துவிட்டால் அவர்கள் உடல் பற்றற்று இருப்பார்கள். உடம்புக்கு என்ன நோய் வந்தாலும் என்ன துன்பம் வந்தாலும் அவர்கள் தாமரை இலை தண்ணீர் போல ஒட்டாமல் இருப்பார், உடம்போடு ஒட்டாமல் இருப்பார், எந்த துன்பமும் அவர்களை பாதிக்காது. நமக்கு ஒரு சின்ன கல்லு முள்ளு குத்தினாலும் கூட என்ன கூச்சல் போடுறோம். ஆனால் அந்த ஞான நிலை வந்துவிட்டால் கை கால போனாலும் கூட அவர்கள் அந்த துன்பத்தை உணர மாட்டார். ஆக உடல் வேறு, நான் வேறு. ஆக இந்த நிலை நாம் நினைத்து பார்க்க முடியாது. அந்த பக்குவ நிலையிலே நாலாம் சத்தினிபாதம், அதிதீவிர சத்தினிபாதத்திலே, அந்த தீவிரமான சத்தினிபாதத்திலே நிற்கின்ற மாணாக்கனாதலாலே அவன் அப்பொழுதே இந்த உடம்பை வேறாக கண்டு நீங்கிவிடு. அடிப்படையிலே அந்த பக்குவம் வர வேண்டும், அதற்கு பிறகுதான் எல்லாம். முதலிலே பக்குவத்தை பெற வேண்டும். எனவே தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி என்றால் இந்த மாயா காரியங்களாகிய உலகமும் உடம்பும் ஜடம், அறிவற்றவை, நானல்ல என்று அவற்றின் மீது வைத்த பற்றுதலை விடுதல். இது இந்த மூன்றும் எதனுடைய படிநிலைகள், பாசத்தை பற்றிய அறிவிலே உள்ள மூன்று படிநிலைகள், பாசத்தை பற்றிய அறிவு, பாசத்தை பற்றிய ஞானம்.

0: கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: ஏற்பகை நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: அதுக்கு ஒரு வடிவம் வேணும்னா இந்த அம்மா தான். இந்த அம்மா அதுக்கு ஒரு சொல்லால படிச்ச அது ஒரு வடிவு கொள்ளணும்னா இந்த அம்மா தான். கற்பில் மேம்படு. சரி சார், நல்லதுதான். 30 வருஷம் ஆயிப்போச்சு. ஒரு 4 வருஷமா ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கச்ச கச்ச. காதலியாரை அது வேணும்ல. ஒவ்வொரு எழுத்தும் முக்கியம், ஒவ்வொரு எழுத்தும் முக்கியம். தம்மனை வாழ்க்கை கல்யாணத்தை காட்டணும். அப்புறம் 35 ஆண்டு அப்படி லேசா பல நிகழ்ச்சிகளை காட்டணும். இதெல்லாம் எங்கிட்ட சொல்லி காட்டணும். இது எங்க காட்ட போறான், இதெல்லாம் காட்ட மாட்டான். காட்டினா அப்படி காட்டணும். சேர்க்கிறார அப்படி மனசுல வைத்து காட்டணும். தம்மனை வாழ்க்கை யாரு? கற்பில் மேம்படு. எப்படிப்பட்டவங்க? காதலியாரை. எல்லாருக்கும் கணவர்க்கும் எது ஒன்றாகணும்? நெஞ்சு ஒன்றாகாது. அதான் காதல். நெஞ்சு ஒன்றாதல் தான் காதல். அப்படிப்பட்ட காதலியாரை. கொஞ்சம் எனக்கு கேள்வி அப்படின்னா என்ன? எல்லாம் சார்தான், 4 பேர் அறிய கல்யாணம் பண்ணிக்கலையாமில்ல. ஏதோ இவங்க திருவண்ணாமலை போயிச்சாட்டு, அதுவும் திருவண்ணாமலை வந்ததுங்க, அப்படி வந்ததுன்னு. மக்கு பயல 7 நாள் கல்யாணம் விடா. விதி மனக்குல மடந்தை. விதி மனக்குல மடந்தை. அந்த ஒரு சீன். ஏன்னா நீங்க என்னதான் இருந்தாலும் கூட அப்படி இல்லைன்னா அதுக்கு ஒரு ஒரு தாழ்வு உண்டு. தாழ்வு உண்டு. ரொம்ப நீ இப்ப சொன்னதெல்லாம் உண்மையாவே. அந்த பெண் வேற யாரையும் விரும்பாம, இவரையும் யாரையும் விரும்பாம திருவண்ணாமலை பார்த்து 2 பேர் வந்திருந்து அப்படியே கண்ட விட யாராவது ஒரு கசகம் ஒரு என்ன சார்தான் சார், எல்லாம் சரி, 4 பேர் அறிய இது போயிச்சு, அது வந்து அப்படி வந்துட்டு. இது ஒரு இழுக்கு. அந்த இழுக்கும் வாராதென்பார் விதி மனக்குல மடந்தை. அதனால 7 நாள் கல்யாணம். அப்ப இல்ல, ஒரு நாள் ரத்தில வருவார், ஒரு நாள் குதிரையில வருவார், ஒரு நாள் யானையில வருவார். அடாடாடா மாப்பிள்ள வர்றது, பொண்ணு இருக்கிறது. அமோம திருமண மண்டபத்தில் நடந்ததுன்னா நீங்க வாடகை கொடுத்துட்டு 3 நாள் சாயந்தரம் போகணும், மறுநாள் 11 மணிக்கெல்லாம் காலி பண்ணிட்டு வரணும். அவங்கவுங்க வீட்டுல நடந்த காலம் அப்படி கேள்வி இல்லவன். திருமணம் என்பது அவர்கள் இல்லத்தில் நடந்ததாக கேள்வி. எல்லாம் திருமணம் பண்ணுவோம் போச்சு. அதனாலதான் 7 நாள் நடத்த முடிஞ்சது கல்யாணம் எல்லாம். நீங்க முடிக்க முடியுமா? இப்ப நடத்த முடியுமா? முடியாது. அது மட்டுமல்ல, பரஸ்பரம் இருந்தது. ஒரு வீட்டுல கல்யாணம்னா தெருவே தெருவே எல்லாம் சேர்ந்து வந்துடும். ஒன்னு பாயசம் வைக்கும், ஒன்னு இதடிக்கும், ஒன்னு கை காய்கறி எறியும், அப்படி எறியும். சமையல்காரனா வர்றது சிவ சிவ. உடல் ஆற்றலும் இருந்தது. ஊர்ல எல்லாம் கட்டுக்கோப்பு இருந்தது. அது போல அவங்க கல்யாணத்துக்கு இவங்க நிற்பாங்களே 4-5 நாள் கல்யாணத்துக்கு. அடுத்த 3வது வீட்டுல கல்யாணம். அதனால அந்த மாதம் நம்ம போனோம்னா அழகு நமக்கு நமக்கு கல்யாணம் தின்னாரு. அதனால நான் 1 வாரம் லீவ் போட்டேன். இவன் போய் நிற்பான், என்ன வேணுங்க, என்ன சாமம் போட்டீங்களா, மளிகை சாமம் போட்டீங்களா, நான் வாங்கிட்டு வரேன்னு அப்படின்னு. நீங்க இல்ல இல்ல, நீங்க போட்டு கொடுங்க, ஆடாடாடா என்ன பந்தலுக்கு என்ன ஆச்சு தானே. இவன் போய் நிற்பானு. அப்படி எல்லாம் பரஸ்பரம் இருந்ததாக கேள்வி. கேள்வி யாதும் ஊரே யாவரும் கேளு. மொழி மட்டும் இருக்கிறது, உணர்ச்சி போய்விட்டதே. தமிழனுடைய அறிவு சிந்தனை எங்கேயோ இருக்குது, ஆனால் நம்ம எங்கேயோ மாறி வந்துட்டுமே. இறைவன் தான் காக்கணும். அதனால விதி மனக்குல மடந்தை இவ்வளவு வேண்டியிருக்கு. அதனால கது மேனச்சென்று தம்முடைய தொண்டின் பெருமை இல்லைங்களா. தம்மனை வாழ்க்கை கற்பில் மேம்படு காதலியாரை விதி மனக்குல மடந்தை. இவ்வளவு அடைமொழியும் தேவை. இவ்வளவு தேவை. இதுக்காக நம்ம பாடம் நடத்தணுங்கிறது. சொற்பொழிவு இப்படிலாம் பேச முடியாது சாமி. ஒரு காலத்துல இருந்தது. இதே இயற்கையார் கொடுத்தீங்கன்னா கூட என்ன 20 நிமிஷம் கொடுப்போம், அதுலயே தான் போகுது. எப்படி அதெல்லாம் பொதுவா தமிழகம் இப்ப ரொம்ப அருமையாவே ஐயா பாடமாவே இருக்கு. பரவாயில்ல, நேரம் ஈரோடுல 10 பதியம் நடத்திட்டு இருந்தோம். 10 பதியம் ஒரு நாளைக்குங்க முற்றோதல். இவர் வர்றது திருநெல்வேலூர் பக்கத்துல 25 பதியம் நடத்துறோம் ஒரு நாளைக்கு முற்றோதல். அங்க 10 பதியம் நடத்திருந்தோம் ஈரோட்ல. போனதான சொன்னாங்க, ஐயா 10 பதியம்னா நீங்க அடிக்கடி கிடையாரத்தை பாக்குறீங்கய்யா, 5 பதியம் போதியா ஒரு மாசத்துக்கு. இப்படியே சொல்லிட்டாங்க. ஓதாமூர்த்தி ஒரு பதியத்தை பாடணும் அந்த அந்த பண்ணல. முதல் பாடலும் அந்த திருக்கடை காப்பும் அந்த பண்ணல இருக்கணும். நடுப்புற சுத்தாங்கமா பாடணும். பாடி முடிச்ச பிறகு விளக்கம் சொல்லலாம். அப்படி சொன்னா காலையில 9 தொடங்கிடுறோம், மத்தியானம் 1:30 முடிக்கிறோம். 5 பதியம் போதும். போதும் ஐயா இப்படி சொன்னா நீங்க 25 பதியம் சொன்னாலே 7.5 ஆண்டு ஆகும். திருவையை மட்டும் நான் பார்த்துட்டேன் இல்ல. நீங்க இந்த 5 பதியம் பதினா எந்த காதுன வேண்டாம். ஆயுள் இருக்கிற வரைக்கும் திரு ஈரோடு ஒரு நாள் எங்களை விட்டுருங்க. இப்படி வந்துட்டு

0: அந்த பிரிவில ஒண்ணுதான் செய்ய முடியும், அதுல என்ன இருக்கும். அப்படி என்னைக்கு நடத்துறது, என்னைக்கு முடிக்கிறது, அதையே நீங்க கவலைப்படுறீங்க. முடிக்கிறத பத்தி கவலைப்படுவோம். ஆனா நல்ல அழகா தமிழகம், திருச்சி, அங்கே லால்குடி, ஈரோடு, கோவை, ஆரஸ்புரம், நம்ம இங்க இருக்கவே இருக்குது, எல்லாமே அருமையா இருக்கு, அழகா சிவம். அதனால விதிமான குல மடந்தை இன்று உனையும் மைத்தவர்க்கு நான் கொடுத்தனம் என்ன. அப்பா, இது அவருடைய பணி முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. இனிமேதான் அந்த அம்மாவை நாம் உடைத்து பார்க்கணும். பெருமைக்கும் ஏனை சிறுமிக்கும் தத்தம் கருமையை கட்டளைக்கள் என்றார் திருவள்ளுவர். இப்ப அந்த அம்மா என்ன ஆகணும்? இது ஆனா இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஒரு நெருக்கடி நேர்ந்தது என்பது எந்த பெண்ணுக்குமே நேர்ந்திருக்கு. அதனால என்ன அந்த பண்றாங்க, மது மலர்கூடல் மனைவியார் கலங்கி. அப்பா கலங்கி என்ன கலக்கமும், இதுக்கு ஒரே மேம் போக சொன்ன கலங்கி கலங்கி, இதுதான் இருக்கவே இருக்கு, இருக்கவே இருக்குது. இதுக்கு நீ உற வேணுமா தாத்தா? கலங்கி இதுகாரம் நடத்திய மனை வாழ்க்கையில இவருக்கு வேண்டியதெல்லாம் செய்ய என்றது, இனி அந்த பணியை செய்ய முடியாதென்று கலங்கி இவர் ஒரு குறிக்கோள் வைத்திருக்கிறார். யாதும் ஒன்றும் என்பக்கள் உண்டாயின் அது அடியவர் உடைமை என்று சொன்னார். அதுக்கு மறுதலையாயிருந்தால் தவறாயிற்றே. கலங்கி இந்த மெய்த்தவர் இந்த மாதிரி ஒன்றை வேண்டும் என்று கேட்கிறார். இவருக்கு வாழ்க்கையில என்ன நடந்ததோ என்னமோ பாவம். காலங்கி இப்படி போகணும், போகணும் கலங்கி கலங்கி, இதுதான் இருக்கவே இருக்கு. தலைவனோட இங்க தனமான செய்வர்கள் என்னமோ கொஞ்சம் அதெல்லாம் நம்ம இவர்த்த ஊவேசாமானவர் ஊவேசாட்ட பயந்தவர் இல்லை, நம்ம தனமான செய்தியுடைய ஆசிரியர் தான் அவர் வந்து படித்தவர். ஏதோ அவங்க எல்லாம் தந்த பிச்சை ஒன்று ரெண்டு, இப்படி வேற ஒன்றும் இல்லை. அது போல டிவி கோபாலையர் தொல்காப்பியம் எடுத்தார், சிங்கம் மாதிரி எடுத்தார். தொல்காப்பியம்னா இங்க தொல்காப்பியம்னா இங்க நன்னூல் பிரயோகம் வந்து இலக்கண கொத்து, இலக்கண சூத்திர விருத்தி, அப்புறம் இப்ப இளம்பூர்ண கூட, நச்சினாபி கூட, சேனாவரையர் கூட, பேராசிரியர் கூட, ஆடார் ஆடார் எப்படி இருக்கும், அப்படி இருக்குமே, அப்படி இருக்குமே. அவர்கள் தந்த பிச்சைகள் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அவங்க பேரிலே நாங்கெல்லாம் பெற முடியும். அவர் அதான் சொல்லல, ஒரு ஒரு காலமும் ஒரு உரை சொல்லி பழக்கமே இல்லை. தண்டமான செய்வர் மீனாட்சி பிள்ளை தமிழ் தான் நடத்தினார். ஒரு காலமும் ஒரே சொல்ல மாட்டேன், ஆனா ஒரே அப்படியே அழகா விளங்கும். அதாங்க இருக்கிறது, இந்த வினாவும் விடயமா சொல்லி சொல்லியே அந்த சொல்லி அந்த இலக்கிய சொல்லி சொல்வார். என்னமோ அவங்களை எந்த எம்எட்டு எந்த பிஎட்டு படிச்சாங்க, ஒரு எட்டும் இல்லை, ஒரு எட்டும் இல்லை. ஆனால் இந்த எட்டுக்கெல்லாம் லட்சம் அல்ல, கோடி அல்ல, மேலே எவருக்கு. அதனால கலங்கி மனம் தெளிந்த பின் ஆனாலும் எண்ணி துணிய கருமம் இல்லவா, முதல்ல எண்ணணும், என்ன பிறகு ஒரு துணிவு கோரணும். சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது ஆறார் திருவள்ளுவர். எந்த ஒரு காரியத்தையும் முதல்ல ஆராயணும், ஆராய்ஞ்சிக்கிட்டே இருந்துடக்கூடாது. முடிவு சூழ்ச்சி முடிவு முடிவு பண்ணணும், முடிந்த பிறகு துணிஞ்சு செய்யணும் துணிவு. அப்படி செய்ய தொடங்கும் போது நீங்க கொஞ்சம் காலம் தாழ்த்தீங்கன்னா அந்த காரியம் உருப்படாது. சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாட்சியோல் தங்குதல் தீது, நீங்க அதை பார்த்த தெரியும். நீங்க எப்பாவது நீங்க ஒண்ணு மேல ஒயிட் வாஷ் பண்றதுக்கு சித்திரை மாசம் இது பொங்கலுக்கு பண்றது அந்த பீரோ அது கடந்துட்டு போகுது, போ ஒரு ஒரு வாரம் கழிச்சு பாத்துக்கலாம். நாளும் ஆகிப்போச்சு, இப்ப ஒரு ஒயிட் வாஷ் பண்றதுனாலே 10,000 ரூபா ஆகுது. சித சிவ இந்த 10,000 ஒரு காலத்துல இருந்ததுன்னு சொன்னா ஒரு மனை வாங்கி கட்டி குடிச்ச கட்டிடுவான். இப்ப வெறும் சுண்ணாம்படிக்க சீக்வல் டு 10,000. அப்படி பார்த்துட்டு இந்த ரெண்டு பேரும் இருக்கட்டுப்பா பரவாயில்ல, நீ இதெல்லாம் உனக்கு நாளாச்சு, வந்து அடுத்தரம் பார்த்துக்கலாம். சரி அந்த அடுத்தரம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் தான், அது அடிக்கவே மாட்டோம். தங்கின வேலை தங்கியே போடும். இதை நம்ம இல்லறத்துல பார்க்கணும். சூட்டோட சூட்டா செஞ்சிருந்தா செஞ்சிருக்குமே தவிர இல்லைன்னு போச்சு. திருவள்ளுவன் சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாட்சியுள் தங்குதல் தீது அப்படி ஒத்தி போட்டுறாரா முடிச்சுறாங்க. அவர் மாதிரி இனி ஒரு நீதி நூல் ஆசிரியர் இனி தேவையும் இல்லை, நமக்கு தேவையில்லை. என்ன அவர் சொல்லலை, மேம் புதுசாக சொல்ல போறான் நமக்கு வந்து ஒன்றும் கிடையாது. அழகா சொல்லிட்டு ஆகவே தெளிந்து மனம் தெளிந்த பின் மற்றது முடிவார் பாய் திறக்கிறாங்க. இப்பதான் இது வரைக்கும் உள்ளம் சொல்லப்பட்டது, இனி பாயிலிருந்து வருகிற வெளிச்சொற்களை எடுக்கிறார் அல்லவா. இன்று நீர் எனக்கு அருள் செய்தது இதுவேல் பெருமானி, நீங்கள் உங்களுடைய ஆணை இப்படி இருக்குமானால் உயிர்கொரு நாத அங்கே கற்பின் மேம்படு காதலியாரை என்றாரே,
1: இவர் மட்டும் அனுபவிச்சிருந்தது, இது உருப்படாதாச்சு, இது எப்பவுமே இப்படித்தான் பண்ணும், ஏதாவது ரெண்டு கட்டானா பண்ணும்னு சொல்லி சொன்னான். இல்ல, என் உயிர் கோருநாத, என் உடலுக்கு மட்டும் நீ நாதன் அல்ல, உயிருக்கும் நாதன்.

0: இந்த யாவதும் மாற்றா உள்ள வாழ்க்கையேன் சிலம்பு, இல்லாட்கும் கணவர்க்கும் நெஞ்சு ஒன்று ஆகாவழி திருக்குறள். பெருமையில் உரை, நீர் உரைத்தது ஒன்றை யான் செய்யும் அத்துணை எல்லால் உரிமை வேறு உளதோ. நீங்க சொன்னதை நான் மாற்றி எதுக்கு செய்யுது என்று சொல்லி என்ன செய்கிறாள், தன் தனி பெரும் கணவரை வணங்க. இனி ஒரு முறை இந்த கணவனை வணங்க முடியாது. தன் தனி பெரும் கணவரை வணங்க, இதுக்கு ஒரே வேணும், தன்னுடைய தனி தனியான பெரும் பெரிய கணவரை கணவரைனா வேணும். வேண்டாமே சுவாமி, அழகா இருக்குது. தன் தனி பெரும் கணவரை வணங்க, இது யார் உள்ளத்தை காட்டியது? அம்மா உள்ளத்தை. இவர் உள்ளத்தை காட்டுது உடனே, தாமும் எதிர் வணங்க. ஏன், எப்பொழுது அந்த அடியவர் கொடுத்து விட்டோமோ, கொடுத்த பிறகு அடியவரும் அடியவருடைய பத்தினியும் அப்படியா இன்னும் தாம் எதிர் வணங்க. இது இவருடைய உள்ளம். இறைவன் காட்சியும் இயற்பகையும் மாட்சியும் பேசினாரே, இங்க எல்லாம் உட்கார்ந்துருந்தோம். உட்கார்ந்துருப்பார், உட்கார்ந்துருக்கணும். நானே உட்கார, அவர் உட்கார இருப்பார். மிகப்பெரியவராச்சு வரதஞ்ச பிள்ளைன்னு பேர். அப்படிலாம் இருந்த சேக்கலா பெரியபுராணத்தை அலங்கரித்த காலத்துல இந்த அலங்கோலமா எதேன்னு ஒண்ணு ரெண்டு சொன்னா நமக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கு, எங்களுக்கு எல்லாம் போறது கஷ்டமா இருக்குது. காரணம் அந்த மரபு நிலையும் கொஞ்சம் கூட குறையக்கூடாது, பக்தி நிலைமையும் குறையக்கூடாது. ஆமா, என் அது தன் தனி பெரும் கணவரை வணங்க தாழ்ந்து தொண்டனார் தாம் எதிர் வணங்க. இவரும் அந்த அம்மையை வணங்க சென்று மாதவன் சேவடி பணிந்து, உடனே அந்த அடியவரை அந்த அம்மா பணிந்து, பெண் பெண்தானே, திகைத்து நின்றனள் திருவினும் பெரியாள், திகைத்து நின்றனள். இந்த இதை காட்டும்னு சொன்னா இந்த பெண்மைன்னா என்னங்கிறத முழுமையா தெரிஞ்சவன் தான் இதை ஒளிய வழியில காட்டலாம். அச்சமும் நானும் மடனும் வந்துருத்தல் நிச்சமும் பெண்பார்க்குரிய என்ப தொல்காப்பியம். அவங்களுக்கு இயல்பிலேயே ஒரு அச்சம், இயல்பிலேயே ஒரு வெக்கம் இருக்கும். இயல்பிலேயே தான் தினமும் பழகிற கணவனுக்கு தண்ணி கொண்டு வரையா அப்படின்னு சொன்னா கூட, தண்ணி கொண்டு வரும்போது இங்க கீழே வைக்கும்போது கொஞ்சம் இப்படி கையை இப்படி இப்படி இப்படி அப்படி இருக்கும்னு சொல்றாங்க. அதான் அதுக்கு பேர் அச்சமும் நாணம். எத்தனை வயசு வரைக்கும் நிச்சமும் தொல்காப்பியம் சுவாமி, அச்சமும் நானும் மடனும் முன் துருத்தல் நிச்சமும் பெண்பார்க்கு உள்ளாபியம் இல்லை, இந்த மண் இல்ல, இந்த மண் இல்ல. அதனால அந்த திகைத்து நின்றனல் திருவினும் பெரியாள், அவ்வளவுதான். ரொம்ப நம்ம நேரம் ஆயிடுதுல்லவா. உடனே இவர் என்ன கேட்டார், பெருமானி இனி நான் என்ன செய்யணும்னு கேட்டார். ஒண்ணும் இல்ல, இங்க நீங்க கொடுத்துட்டீங்க, ஊரல்ல தாண்ட வரைக்கும் நீங்க துணையா வாங்கன்னு. ஏன்னா ஊர்க்காரங்க, இப்ப ஊர்க்காரங்களுடைய கட்டுக்கோப்பு அப்படிதான் கிராமம் இருந்தது. நீங்க ஒரு கிராமம் எப்படி இருந்து சொன்னா, ஏதேன்னு ஒண்ணு இந்த மாதிரி ஏதே நடந்துட்டு சொன்னா ஊர்க்காரங்க தன்னுடைய வீட்டில் நடந்த மாதிரி நினைச்சுக்குவாங்க. அப்படி இருந்த காலம், ஒரு காலம் கிராமங்கள்ல ஏதேன்னு ஒன்று கூட நடக்காம அப்படி கட்டுக்கோப்பு தன்னை தன்னிறைவாக இருந்த காலம். அதனால இவர் என்ன பண்ணார்னா, நான் இப்பொழுது நீ கொடுத்துட்டப்பா, நான் இந்த அம்மாவை அழைச்சிட்டு போறதுக்கு எனக்கு இந்த ஊரல்ல கிடக்கிற வரைக்கும் நீ துணை வரணும்னு சொன்ன. இதுல இருந்து என்ன தெரியுது, கிராம கட்டுக்கோப்புன்னு தெரிகிறது. இப்படிலாம் நம்ம என்னன்னா பெரிய பிராணம் பெரிய சமுதாயத்துக்கு என்ன தருது அப்படின்னா இதெல்லாம் தருது. உடனே இவருக்கு என்ன பெரிய வருத்தம், என்ன இந்த அடியவர் இது மாதிரி சொன்ன பிறகுல நம்ம செய்யணும், இது நம்ம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு கேட்டா, பெருமானே இதோ இதே கொடுத்துட்டேன், அடியே நான் கூட வர்றேன் சுவாமி இந்த எல்லை கிடைக்கிற வரைக்கும் என்று நான் அல்லவா சொல்லியிருக்கணும். அவர் சொன்ன பிறகு இல்லை அல்லவா அப்படி. சரி, இப்பொழுது போகிறார் அவர் முன்னே, அடுத்து மனையாள் முன்னே இவர் பின்னே போகிறார். போனா ஊர் விடுமா, ஊர் விடுமா, ஏ என்னடா என்னமோ அந்த வந்தாரு முன்னால போற ஒரு ஆளு, நம்ம ஊர் ஆள் இல்லடா, நெத்தியில திருநெல்லாம் இருக்குது. ஆ, இது மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க, நம்ம இயற்பைய மனைவிடா. ஆமா, என்னது பின்ன போறா அந்த பொண்ணு பின்னால போறா, இவ அட இவர் இருந்தாலும் போறாருப்பா, என்ன ஏ என்னடா போறாரு பேசிட்டீங்க, எடுங்கடா வாங்கருவா, நல்லா ரெண்டு பக்கம் நல்லா சூழ்ந்துருக்கு. இதெல்லாம் ஒளிய ஒளியில காட்டலாம். அந்த அந்த கிராமம் பேச்சா பேசி அப்படி எல்லாம் வந்து வந்தால் இப்ப என்ன பண்ணும், இங்க ஒரு நாடகம் இங்க ஒரு நடக்குது. என்ன நாடகம்னா, இவர் வந்து பயப்படுற மாதிரி இதெல்லாம் வாங்கிருவா அங்கிருவா குச்சி குச்சி எல்லாம் எடுத்துட்டு வர்றான். அதை கண்டு இவர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுறாரு. அப்ப இந்த பெண் என்ன சொல்றாருன்னா, பெண் என்ன சொல்றாருன்னா, சுவாமி அஞ்ச வேண்டாம், இயற்பகை வெல்லும், கவலையே பட வேணாம், இயற்பகை வெல்லும், கணவன் பெயர் சொன்னதாக கேள்வி மூன்றடங்கள் மூன்றடங்கள் சொல்லி தொலைக்கணும். இதெல்லாம் தெரியாம என்ன பண்றது? ஆட்டனத்தியை காணீரோ என நாட்டின் நாட்டின் ஊரின் ஊரின், அதாவது கரிகால் மகள் ஆதிமந்தின்னு பேரு. ஆட்டனத்தியன் கூட காதல் கொண்டாள். அந்த காதல் கொண்டவள வந்து எங்கேயோ கடல்ல குளிச்சுட்டு இருக்கும் போது கொஞ்சம் அலை அடிச்சிட்டு போச்சு. போன உடனே இந்த அம்மா அந்த மனைவி என்ன, அம்மா என் கணவன் ஆட்டனத்தியை பாத்தீங்களான்னு கேட்கிறா. கணவன் பெயர் சொன்னவள் முதல் முதல் கரிகாலன் மகள் சங்கலிக்கத்தில் இது சங்கலிக்கம். நாட்டின் நாட்டின் ஊரின் ஊரின் கடல் கொண்டன புனல் ஒளி தண்டன. கடல்ல போனி குளிச்சாங்க போது போயிட்டாங்களோ அல்லது ஆத்துல போயிட்டாங்களோ, அம்மா நீங்க பாத்தீங்களாமா அவங்க பேர் ஆட்டனத்திமா ஆட்டனத்திமா என்று சொன்னவள் ஒரு பெண் முதல் முதல் இன்னைக்கு இருக்கிற இலக்கியங்கள்ல. இரண்டாம் அவள் கண்ணகி. யாருமானி அப்படின்னா சரி, கோவலன் மனை நின்பால் கொலை கலப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என் பெயரே தெரிஞ்சவர். இரண்டாவது மூன்றாவது இயற்பகை வெல்லும் மூன்றாவது அநேகமா இது தவிர இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்த சொல்லுங்க, அதுக்காக ஒண்ணு தப்பு இல்ல. நம் தமிழ் இலக்கியங்களில் கணவன் பெயர் சொன்ன காரிகையார் இதெல்லாம் தான் நம்ம இலக்கிய இதழ் இருந்துன்னு சொன்ன போடணும். கணவன் சென்ன பெயர் சொன்ன காரிகையார் யாவர் விடை வந்து அங்கேயே போடப்படாது. 25 பக்கம் பார்க்க போட்டு போடணும். அப்படி இலக்கிய நடமுடியான ஒரு தாள் இல்லவே இல்லையே. எனவே மூன்றாம் அவள் சொன்னாள். அப்ப முதல் எப்ப சொன்னா, கணவன் பிரிந்து எங்கு சென்றாரோ என்று தெரியாத அவள நிலையில் சொன்னாள். இரண்டாவது பெண் கணவன் இறந்த பிறகையே சொன்னாள். மூன்றாம் அவள் கணவன் தன்னை துறந்த பிறகு சொன்னாள். அப்ப இறத்தலும் துரத்தலும் நிகழ்ந்த பிறகுதான் கணவன் பெயர் சொல்லப்பட்டதே தவிர உடனாக இருக்கின்ற பொழுது சொல்லப்படவில்லை. அதுக்காகத்தான் நாங்க இலக்கணி தான். இறந்த பிறகும் துறந்த பிறகும் சொல்லப்பட்டதாக வரலாறு இருக்கிறதே தவிர இருவரும் ஒருங்கு வாழுகின்ற பொழுது சொல்லப்படும் சொன்னா என்ன போச்சு? அதுதான் இருக்கவே இருக்குது. நான் ஒன்னும் போயிடலாம் போகல. ஆமா சரி, இப்ப சென்சர் எடுக்க வந்தாங்க வீட்டுல நீ அம்மா தான் இருக்கிறாங்க, உங்க கணவன் பேர் என்ன பண்ணி இல்லைன்னா சொல்ல முடியும்? சொல்ல ஒரு காலத்துல இருந்தது தெரியுமில்ல, நம்ம வைசரன் கோயிலுக்கு ஆனதாண்டபுரத்துல டிக்கெட் எடுத்தாங்கன்னா அடுத்த ஸ்டேஷன் தான் வைசரன் கோயில். ஆனதாண்டபுரத்துக்கு அடுத்த ஸ்டேஷன் டிக்கெட் எடுத்தாங்கன்னா பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கார்த்திகைக்கு அந்த ஆனந்தாண்டபுரத்துக்கு அடுத்த ஸ்டேஷனுக்கு டிக்கெட் கொடுங்க. ஏன்னா வைத்தியநாதன் பேர் கணவனுக்கு, அதனால வைத்தியநாதன் கணவன் பேர் இருந்ததுன்னு சொன்னா டிக்கெட் கேட்கும் போது கூட என்ன சொல்லுவாங்கன்னு கேட்கணும், இந்த ஆனந்தாண்டபுரத்துக்கு அடுத்த ஸ்டேஷனுக்கு பாருங்க அதுக்கு டிக்கெட் கொடுங்க. அப்ப இருந்தாலும் ஸ்டேஷன் மாஸ்டர் தான் அதெல்லாம் தெரியாது. இவன் பேர் சொல்லுவேன் தெரியாது அப்படிங்கறது இல்லை, இவன் சொல்லுவான் அப்ப இருக்கிற இப்ப சொல்லுவான் அல்லவா அவன் அந்த பண்றது அப்படியாமா ஆனந்தாண்டபுரம் அப்படி எடுத்து. எனவே இயற்பகை வெல்லும் இயற்பகை வெல்லும் என்று சொன்னார். சரி, அப்படி கொஞ்சம் போனார். இதோ இப்பொழுது பூம்புகார் நகரம் மீண்டும் வருக. வணக்கம். எல்லை முடியுது, எல்லை முடியுது. திருச்சாய்க்காடு போயிட்டாங்க, அது பூம்புகார் எல்லை முடிஞ்சு போயிடுச்சு. இவர் சொன்னது என்ன, எல்லை கிடக்கிற வரைக்கும். அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா, அது ஒரு கட்டுக்கோப்பு. இந்த ஊர்ல இருக்கிறவங்க இந்த ஊர் எல்லை வரைக்கும் இவன் காத்துக்கிட்டா அடுத்த ஊருக்காரன் அடுத்த ஊருக்காரன் ஏத்துக்குவான். அப்ப இடையில என்ன பண்ணானாரு, வந்தாங்க இருந்தாங்க எல்லாம் சொன்னாங்க இது பண்ணாங்க இவர் எல்லாத்தையும் எடுத்து அதெல்லாம் அது சொன்னார். அந்த இயற்பகை எல்லாம் எடுத்து அவர்கள் எல்லாம் அழித்து விட்டாரலாம். யாரு அந்த போருக்கு வந்தாரோ அவர்கள் எல்லாம் அழித்தார்கள். அது நிறைய ஒரு 10 பாட்டுலாம் இருக்கு. இப்பொழுது ஏதோ பூம்புகார் நகரத்தினுடைய எல்லை நகர எல்லை நிறைவு பெறுகிற இடம். அதனால மீண்டும் வருக வணக்கம்னு வந்துட்டு வந்தாச்சு. இப்ப மூவரும் இருக்கிறார். அப்புறம் உடனே இவர் என்ன அப்படி நிக்கிறார், ஏன்னா நகர எல்லை வருக வானாரு வந்துட்டோம், இனி என்ன படிக்கிறாரோ செய்யணுங்கிறது தவிர அதுக்காக வேற இல்லை. என்ன அப்ப என்ன சொல்லுகிறார், ரொம்ப அருமையான பெண் நடுப்பிறகுலாம் சிலதான் விட்டுட்டேன், என்ன பண்றது நேரம் ஆகுதே என்று கருதி. அதனால நடுப்புற ஓலம்லாம் கூட சொல்றார், அதை நான் விட்டுட்டேன். என்ன பண்றது அவசரம்னா அப்படிதான் போடுது. இவர் என்ன செய்யறார், நீ வந்து போகலாம்னு சொல்ற, நீ போகலாம் என்று சொல்ற. யார அந்த இயற்பகை யாரு, இந்த போகலாம்னு சொன்ன உடனே இங்கதான் எடுக்கணும், இங்க ஒளி ஒளி எடுக்கணும். இடத்துலதான் முக்கியமான இடங்கள் போகலாம் சொன்ன அந்த நிமிஷமே அப்படி திரும்பி போயிட்டு வச்சுக்கலாம். வருமா மனம், மனம் வருமா? சாதாரண ஒரு பேனா நமக்கு 10 எழுதிட்டு உடத்த தொலைஞ்சு போனா கூட என்ன பாடுபடுது சார், 10 சார், 10 என்னென்னமோ எழுதிச்சு சார். நல்ல பேனாங்க, ராசி பேனான்னு உயிரை விடுறோமா? கற்பின் இங்க இங்க பிடிக்கணும் எப்படி, கற்பின் மேம்பாடு காதலியாரை விதி முனக்குல மடந்தை என்றெல்லாம் இருந்த அந்த பெண் இப்ப போகும்போது போகலாம் சொன்னேன். அப்படியே பெருமான் ஒரு வார்த்தை சொல்றாராம். என்ன சொல்றாரு, ரொம்ப அருமையான வார்த்தை. பொய்தவன் உள்ளமில்லான் பார்க்கிலன் போனான். அந்த வார்த்தை ரொம்ப அருமையான, அந்த மகிழ்ச்சியான அந்த வார்த்தை தான் நமக்கு இருப்பதுல மிக அருமையான வார்த்தை. யாரு சொல்றார்? பார்க்கிலன் போனான். அட, ஒரு தரமாவது சரி, இனிமே இந்த மனைவியை நம்ம எங்க மனைவியு சொல்லக்கூடாது, இந்த பெண்ணை எங்க பார்க்க போறோம், என்னமோ நம்மோட வாழ்ந்தா இருந்தா இத்தனை நாள் இருந்தா சரி, எந்த எண்ணமெல்லாம் வந்திருந்தால் அரியராகார், அரியராக அல்லது பொய்தரும் உள்ளம் இல்லான். எப்படி படிக்கணும்? பார்க்கிலன் போனான். இது யாரு கைப்பசுகிற இடம்? மனுஷன் இல்ல, கொண்ட இறைவனே கைப்பசுகிற இடம். ஒரு ஒரு செகண்ட் பார்த்துட்டு கூட போகலையே, அவ்வளவுதான். மேலே அருமையாக ஆணையத்தில் ஏறி தானும் தன் கையலுமாய் பெருமான் காட்சி கொடுக்க, இந்நிலையே நீங்கள் வருக, இங்க இதெல்லாம் இடைவெளி இல்லவே இல்லை, கூடவே வருகிறார். இப்ப நகரில் வருகிறது, நீ போலான்னார், போலான்னு சொன்ன அப்படி அப்படி திரும்புறார். உடனே பார்க்கிலன் போனான், தோருடைய செவியன் விடையேறியோர் அப்படி வந்துட்டு, ஒரு ஆள் உள்ள நுழைய முடியாதுங்க. அந்த காட்சி கொடுத்து கணவன் முடியுமாக இருவரையுமே செல்வர் சிவபுரத்தின் உள்ளார், சிவன் அடிக்கீழ் உள்ளார், பல்லோரும் ஏத்த பணிந்து உள்ளார். இப்படி ஒரு அருமையான வரலாறு தான் நாம் இந்திய நாளிலே ரத்திரகிரியிலே எல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்து நினைக்கிறோம். அதனால் தான் இவரை இதுவரை கேட்ட செய்திகளின் சாரம் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன். இதுவரை கேட்ட செய்திகளின் சாரம் இல்லையே என்னால் எந்த ஒன்றையும் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் என்று சுந்தர பெருமான் ரொம்ப அருமையாக தொடக்கி வைத்தார். இந்த வரலாற்று இந்த அருமையான நிகழ்ச்சி எல்லாம் நாம் கணிப்பதற்கு ஏதுவாக பெருமானுடைய திருவருள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: இன்றைய சைவ சித்தாந்த ஞானசாஸ்திர சிந்தனையிலே ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள திருவருட்பயணிலே 7 அதிகாரமாகிய உயிர் விளக்கம் என்ற அதிகாரத்திலே நம்முடைய சிந்தனை இருந்து வருகின்றது. அதனை இன்று தொடர்ந்து செய்வதற்கு குருவருள் பாலித்துள்ளது. இன்றைய சிந்தனையாக விளங்கக்கூடிய 7 அதிகாரம் உயிர் விளக்கம் என்ற இந்த அதிகாரத்திலே சிவத்தோடு ஒன்றுபட்டு ஏகனாகி நிற்கின்ற ஆன்மா தன் செயலெல்லாம் சிவன் செயலே என்ற தெளிவுணர்ச்சி கொள்வதனாலே அவ்வாறு அந்த ஆன்மா ஏகனாகி இறைவனில் இருப்பதனாலே அந்த ஆன்மாவிற்கு மலப்பற்று முற்றிலும் நீங்கி அதற்குரிய உண்மையான வியாபகத்தன்மை வெளிப்படுகின்றது. அவ்வாறு மல இருள் நீங்குவதுதான் உயிர் விளக்கம் பெறுதல். விளக்கம் என்றாலே இருள் நீங்கினால்தான் விளக்கம். அதனாலே மல இருள் நீங்கியது, அதனாலே ஆன்மா சுத்தமடைகின்றது. ஆன்மா சுத்தமடைந்து அந்த ஆன்மா தன்னுடைய வியாபகத்தன்மையை பெறுகின்றது. ஆயினும் அது திருவருளில் அடங்கியே இருக்கின்றது. ஏனென்றால் மலம் நீங்கிய பிறகும் சிவபெருமான் தன் திருவருளாலே அறிவித்தால்தான் அந்த உயிர் அறியும். அதில் மாற்றமே கிடையாது. பெத்த நிலையிலே பிறவி எடுத்து வாழ்ந்து வருகின்ற நிலையிலே திருவருள் உணர்த்தினால்தான் உயிர் உணரும். அதுபோல மல இருள் முற்றிலும் நீங்கி முத்தி அடைந்த பிறகும் கூட சிவபெருமான் திருவருள் உணர்த்தினால்தான் ஆன்மா உணரும். எனவே உணர்த்த உணரும் என்பது ஆன்மாவிற்கே உரிய பண்பு. அந்த பண்பு முத்தி அடைந்தாலும் மாறாது, இயற்கை என்பது மாறாது. அப்ப பெத்த நிலைக்கும் முத்தி நிலைக்கும் என்ன வேறுபாடு? பெத்த நிலையிலே திருவருள் சிவத்தை உணர்த்தினாலும் பெத்த ஆன்மா உணராது. ஆகதான் ஆகையினால்தான் திருவருள் பெத்தான்மாக்களுக்கு சிவத்தை உணர்த்தாமல் அந்த ஆன்மாக்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவிலே உலகத்தையே தான் உணர்த்தி வருகின்றது. ஆனால் புத்தி நிலையிலே ஆன்மா மலையிருளில் இருந்து நீங்கியதனாலே சிவபெருமான் தன்னை உணர்த்தினால் அந்த ஆன்மா உணரும். ஆகையினாலே அதுதான் அந்த பெத்தத்துக்கும் முத்திக்கும் வேற்றுமையை உடைய, மற்றபடி ஆன்மா உணர்த்த உணரும் இயல்பினது என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஆகையினாலே அத்தகைய ஆன்மா ஏகனாகி இறைவனி நிற்கின்ற அந்த ஆன்மா தன்னுடைய வியாபகத்தன்மையை பெற்று முத்தி இன்பத்தை அனுபவிப்பதற்கு தகுதியாகின்றது. ஆகவே ஆன்மா தன்னுடைய வியாபகத்தன்மையை பெற்று விளங்குதலாகிய அந்த செய்தியை விளக்குகின்ற அந்த உயிர் விளக்கம், அப்படிப்பட்ட ஆன்மா முத்தி இன்பத்தை அனுபவிக்கும் ஆகையினாலே அடுத்த அதிகாரத்திலே இன்புறு நிலை என்று முத்தி அனுபவத்தை விளக்குகின்றார். இந்த உயிர் விளக்கத்திலே முதற்குறளிலே சென்ற அதிகாரத்திலே சொன்னபடி ஓராதே ஒன்றையும் முற்று உண்ணாதே நீ முந்தி பாராதே பார்த்ததனை பார் என்று அருளி செய்தார்களே, அதன்படி ஆன்மா தன்னறிவால் அறிகின்றோம் என்ற உணர்ச்சியோடு உலகத்து பொருள்களை எல்லாம் பெத்த நிலையிலே அறிந்து வந்தது. அருளோடு கூடியிருக்கின்ற இந்த முத்தி நிலையிலே அந்த தன்னால் அறிகின்றோம் என்ற அந்த உணர்ச்சி இருக்கக்கூடாது. ஏனென்றால் அருளை உணரும் தகுதி இல்லாமையினாலே பெத்த நிலையிலே உயிர் தானாக அறிகின்றோம் என்று கருதியிருக்கலாம். ஆனால் முத்தி நிலையிலே அருள் அனுபவம் உயிருக்கு கிடைத்து விடுகின்றபடினாலே அந்த நிலையிலும் தன்னால் அறிகின்றோம் என்று கருதக்கூடிய எண்ணத்தை கைவிட்டு அருளால் தான் நாம் அறிகின்றோம், அருளின்றி நமக்கு அறிவு விளங்குதல் இல்லை என்ற தெளிவுணர்ச்சியோடு அந்த அருளிலே அடங்கி அருள்மயமாய் நின்று நியாயமாகிய சிவத்தை தரிசிக்க வேண்டும் என்று உபதேசிக்கின்றார். அதான் நீ முந்தி பாராதே சொன்னால் நான் என்ன அறிவால் அறிகின்றேன் என்ற உணர்ச்சியோடு நீ சிவத்தை அறியாதே, அவன் அருளால் அவனை அறிகின்றோம் என்ற உணர்ச்சியோடு அறிவாயாக. அருளிலே அருள் என்பது சிவபெருமானுடைய அறிவு சிவஞானம், அந்த சிவஞானத்திலே உனது ஆன்ம ஞானம் அடங்கப்பெற்று சிவத்தை தரிசிப்பாயாக என்று சொன்னார். அப்படி தரிசித்து அந்த சிவத்தோடு ஒற்றித்து நில் என்று அடுத்த குரட்பாவிலே கூறினார். அந்த ஞான ஒளிக்குள்ளே நீ ஒளிந்து கொள், நீ ஒரு தனித்த முதலாக, நாம் ஒரு தனித்த முதலாக இருக்கின்றோம் என்ற உணர்ச்சியையும் கைவிட்டு சிவத்திலே அடங்கி நில், ஒற்றித்து நில் என்று சொன்னார். அருளை தாரகமாக கொண்டு சிவத்தை தரிசிக்க வேண்டும், அப்புறம் அந்த சிவத்தோடு ஒற்றித்துவிட வேண்டும். ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு என்றால் அவன் அருளாலே அவனை அறிகின்றேன், என் அறிவால் அறியவில்லை அவன் அருளாலே அறிகின்றேன் என்றுதான் அந்த ஆன்மா கருதுகின்றது. அந்த கருத்தும் அந்த கருத்தையும் கடந்துவிட வேண்டும். அறியப்படும் பொருள் சிவம், அறிகின்ற பொருள் ஆன்மா, எனக்கு துணை செய்யும் பொருள் திருவருள் என்ற அந்த பேத உணர்ச்சியும் அகன்று, அதாவது இன்னொரு குணத்திலே சொல்ல வேண்டும் என்றால் ஆன்மா சிவத்தை மட்டுமே கருதி நிற்க வேண்டும், அதுதான் ஏகனாக நின்ற தான் ஒரு பொருள் இருக்கின்றோம் என்ற எண்ணத்தையும் விட்டுவிடுதல். ஆன்மாவினுடைய இயற்கை என்னவென்றால் ஒரு பொருளை அறியும் பொழுது அந்த ஒரு பொருளைத்தான் அறியும், அது எப்பவுமே அப்படிதான். முத்தி நிலையிலும் இல்லை பெத்த நிலையில் எடுத்துக்கொண்டாலும் பெத்த நிலையிலே பொறிகளின் துணை கொண்டு விடயங்களை ஆன்மா அறிந்து வருகின்றது. இப்போ பெத்த நிலையிலே ஆன்மா கண் என்ற பொறியின் துணை கொண்டு ஒரு உருவத்தை காண்கின்றது என்றால் அந்த சமயத்தில் செவியை கொண்டு கேட்டலோ மூக்கை கொண்டு முகர்தலோ ஏனைய அறிதல் நிகழ்ச்சிகள் நடைபெறும். காணும் பொழுது காண மட்டும்தான் செய்யும், கேட்க முடியாது. கேட்டதென்றால் கேட்டலே தான் செய்ய முடியும். தொலைக்காட்சியெல்லாம் பார்த்து காண்கின்றோம் கேட்கவும் செய்கின்றோம் என்றால் என்று சொன்னால் அது விரைவாக அடுத்தடுத்து நிகழ்கின்றது. ஆகவே ஏதாவது ஒன்றைத்தான் ஆன்மா அறிய முடியும். அதான் சென்ற விடத்தால் செலவிடாது தீதுரியை நன்றின்பால் விப்பது அறிவு என்று திருக்குறள் சொல்லும்பொழுது அதற்கு உரையாசிரியர் பரிமேலழகர் எழுதுவார், சென்ற இடம் என்றால் மனம் செல்லக்கூடிய புலன்கள், அந்த புலன்கள் ஐந்து இருக்கின்றன, சுவை ஒளி ஊறு ஓசை மனம் என்று புலன்கள் ஐந்து இருக்கின்றன. அப்ப சென்ற இடங்களால் அப்படின்னு பன்மையில் சொல்லியிருக்கவேன், ஏன்னா ஐந்து புலன்கள் இருப்பதனாலே, புலன்கள் பன்மையாக இருப்பதனாலே அந்த புலன்களை இடம்னு சொல்லும்போது இடங்கள்னு பன்மையில சொல்லியிருக்கணும், சென்ற இடங்களால் செலவிடாது. ஆனா இடங்களால பன்மையில சொல்லாம ஐந்து புலன்கள் இருந்தும் இடத்தால் ஒருமையில சொன்னாரே என்றால், புலன்கள் ஐந்து இருந்தாலும் ஒரு புலனை அறியும் போது இன்னொரு புலனை ஆன்மா அறிவது இல்லை, ஆகையினாலே இடத்தால் என்று ஒருமையார் கூறினார் என்று அருமையாக எழுதுவார். ஆகையினாலே பெத்த நிலையானாலும் சரி முத்தி நிலையானாலும் சரி, ஒரு பொருளை அறியும் பொழுது அந்த ஒரு பொருளைத்தான் ஆன்மாவால் அறிய முடியும். அப்ப இன்னொன்றையும் அது அறிய முற்பட்டது என்றால் அதற்கு தெளிவான அறிவு அங்கே நிகழாது. அப்ப ஆன்மா தன்னையும் அறிந்து சிவத்தையும் அறியும் என்றால் அதான் அறிகின்றவன் தான் அறியப்படும் பொருள் சிவம் என்ற அந்த நிலை. அந்த நிலையில வந்து ஆன்மா அறிபவன் என்ற முறையிலே தன்னையும் அறிந்து நிற்கின்றது, அறியப்படும் பொருள் என்ற முறையிலே சிவத்தையும் அறிந்து நிற்கின்றது. நீ உன்னை பற்றிய எண்ணத்தையே விட்டுவிடு, சிவத்திலேயே உன்னுடைய சிந்தையை முழுக்க வைத்துவிடு என்று சொல்லுகின்றார்கள். அதுதான் ஏகனாக நின்ற, மற்றபடி இடப்பயிற்சி இல்லை. சிவத்தை பிரிந்து ஆன்மா இருப்பதாகவும் பிறகு சிவத்தோடு கலப்பதாகவும் அப்படி அர்த்தம் என்று. அதனால் கடலோடு போய் நீர் போய் கலப்பது மாதிரி சொல்வது எதற்குன்னா, திருப்பி மீட்சி இல்லை என்பதை உணர்த்துவதற்கு தான். முதல்ல ஆற்று நீர் கடலில் வெற்றி பிரிந்து இருந்தது, அப்புறம் அது ஆற்று நீர் வந்து ஓடோடி சென்று கடலிலே கலக்கின்றது என்று முற்றிலுமாக அதை போல அந்த ஓமையை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. கடலை சேர்ந்த ஆற்று நீர் அதனை விட்டு பிரியாது என்பதற்காகத்தான். அது மாதிரி சிவபெருமானை அடைந்து விட்டு அந்த முத்தி நிலை அடைந்து விட்டான்மா மீள அந்த சிவச்சாரு நின்று நீங்காது என்பதை, அந்த மீட்சி இல்லை என்பதை காட்டுவதற்காகத்தான் முன்னிறு நீர் சிறைமுறைய முடுகி ஓடி முன்னீர் சேர்ந்து அந்நீராய் பின் நீங்கா முறை போல் என்று அந்த கடல் நீரோடு ஆற்று நீர் கலத்தல் ஓமையாக கூறப்பட்டது. மற்றபடி ஆன்மா சிவம், சிவம் எப்போதுமே தன் வியாபகத்தன்மை குன்றாமல் குறைவிலா நிறைவாக இருக்கக்கூடிய சர்வ வியாபக பொருள் சிவம். ஆன்மாவும் அருளை சார்ந்து மலத்தை நீக்கிக் கொண்டபடியினாலே அதனுடைய உண்மை வியாபகத்தை ஆன்மா முத்தி நிலையிலே பெறுகின்றது. அப்படி ஆன்மாவும் சிவம் அப்படி வியாபக பொருளாக இருக்கின்ற பட்சத்திலே போக்குவரவு புரிதல் என்பது அங்கே இருக்க முடியாது. ஏன்னா ஆன்மா முழுக்க சிவம் கலந்திருக்கின்றது. அப்போ ஆன்மா சிவத்தை விட்டு பிரிந்து வேறெங்கோ இருந்தால் அல்லவா அது திருப்பி சிவத்தை வந்து சேர்ந்து ஏகனாக நிற்கும் சொல்ல முடியும். ஆகவே ஏகனாக நிற்றல்னா அறிவு, அறிவு நிலையில வச்சுதான் சொல்கின்றார். அந்த அறிவு சிந்தனை செய்கின்றதே அந்த ஆன்மா அறிவு, அது எதை மட்டுமே சிந்திக்க வேண்டும், சிவத்தை மட்டுமே சிந்திக்க வேண்டும். அதாவது தான் ஒரு பொருளாக இருந்து கொண்டு சிவத்தை சிந்திக்கின்றோம் என்ற உணர்ச்சியும் நீத்து, அதான் தன்னை விடுத்து, அதான் நான் கெட்டவா பாடின்னு சொல்றதுன்னா அதான் தான் கெடுதல். என்ன ஆன்மா என்ன அழிந்தா போகின்றது கெடுதல் சொல்வதற்கு இல்லை. நம்முடைய அருளாளர்கள் எந்த கருத்திலே சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் அதை சாத்திர கண் கொண்டு பார்த்தால்தான் தெரியும். நான் கெட்டவா பாடி செல்லேனம் கொட்டோமோ, ஊன்கட்டு உயிர்கட்டு ஒவ்வொன்னா சொன்னாங்க. தத்துவ சுத்தியெல்லாம் அடைந்து விடுதல் தான் ஊன்கெடுதல் உயிர்கெடுதல். உயிர்கெடுதல் அடுத்த உயிர் என்பதை பிராணவாயுன்னு கொள்ளலாம். பிராணவாயு போன்ற தாத்துவங்கள் இருந்து நீங்குதல், தத்துவங்கள் இருந்து நீங்குதல், உள்ளமும் போய் அப்படிங்கும் போது அந்த மனதால் எழக்கூடியது பசுஞானம். பசுஞானத்தை மனம்னு சொல்லுவாங்க, உள்ளம்னு சொல்லுவாங்க. அந்த பசுஞானமும் கெட்டு அப்புறம் நான் கெட்டுங்கும் போது அதான் அறிபவனாக நான் இருக்கின்றேன், அறியப்படும் பொருளாக சிவம் இருக்கின்றது, அவன் அருளின் துணை கொண்டு அந்த சிவத்தை அறிகின்றேன், அருளின் துணை கொண்டு அறிகின்றேன் அப்படின்னு சொன்னாலும் அறிகின்றவனாக நான் இருக்கின்றேன் என்ற கருத்தும் அங்கே நீங்க வேண்டும். சிந்தனை சிவத்தில் மட்டுமே இருக்க வேண்டும். தன்னை பற்றி கூட அங்கே ஆன்மா சிந்திக்காமல் சிவத்தையே சிந்திக்கின்றது. இப்படி ஆன்மா தன்னை இதான் ஆன்மா தன்னை இழத்தல் சொல்வதுதான். இப்படி தன்னை இழந்து விடுவதனாலே தான் கெடுவதனாலே ஆன்மாவிற்கு பெரிய லாபம் தான். அதுதான் ஆன்மா லாபம்னு சொன்னாங்க. ரொம்ப நமக்கு ஆச்சரியமா இருக்கு. தன்னை இழந்து விடுதல் ஆன்மாவுக்கு பெரிய லாபம் தான். அப்படி தன்னை இழந்தாதான் சிவம் கிடைக்கும். அதான் மணிவாச பெருமாள் சொன்னபோது தந்தது உன் தன்னைன்னு சொன்னாங்க. எப்போ தாரா தந்தது உன் தன்னை, சிவபெருமானே நீ எனக்கு என்ன பொருளை தந்தா என்றால் உன்னையே தந்து விட்டாய். அப்ப தந்தது உன் தன்னைன்னு பார்க்கும் போது நமக்கு என்ன விளங்குது, சிவபெருமான் மாணிக்க வாசகருக்கு தம்மையே தந்து விட்டார், அனுபவ பொருளாக தம்மையே தந்து விட்டார். எப்ப தாரார் அடுத்த வார்த்தையை பார்க்கணும், கொண்டது எந்த என்னை கொண்டுதான் உன்னை தாரம். ஆகவே கொண்டது எந்த அண்ணை, அதான் அங்க வந்து என்னை கொண்டு நீ என்னை நீ ஏற்றுக்கொண்டு உன்னை தருகின்றாய் என்று சொல்லும் பொழுது என்னை கொண்டு உன்னை தருகின்றாய் என்றால், அந்த என்னை கொண்டு என்பதிலே, கொண்டது எந்த என்பதிலே, நான் வந்து நான் என்ற உணர்வை, நான் ஒரு பொருள் இருக்கின்றேன் என்ற உணர்வு, நம்ம மாதிரி நான்கிற உணர்வுனா நம்ம நான் என்னை விட்டு ஆள் கிடையாது, அந்த உணர்வை இருந்து நீங்கிக் கொள்ள வேண்டும்னு நாம் அதிலிருந்து நீங்குவதற்கே போராடி வருகின்றோம். ஆனால் முத்தி நிலையுள்ள ஆன்மா வந்து அதிலெல்லாம் கடந்ததுதான், அதுக்கு செருக்கு கிடையாது. அவன் அருளால் தான் அவனை அறிகின்றேன் என்ற தெளிவு வந்துவிட்டது. என் அறிவால் அறிகின்றேன் அது கருதல, திருவருளால் தான் சிவத்தை அறிகின்றேன் அப்படின்னு தான் அது இருக்கு. அது மிகச்சிறந்த நிலைதான். ஆனாலும் திருவருளால் நான் ஒரு பொருளாக இருந்து சிவத்தை அறிகின்றேன் என்று, அறிபவனாக நான் இருக்கின்றேன் என்று அந்த தன்னை பற்றிய எண்ணத்தையே விட்டுவிடுதல் தான் மிக மேலான துறவு அதுதான். அப்ப அதான் தன்னையே துரத்தல், தன்னையே இழத்தல் என்றெல்லாம் சொல்வது, நான் கெட்ட வாபாடின்னு சொல்வதெல்லாம் அதுதான். இந்த மாதிரி இடங்கள்லாம் நாம் இந்த பொருளை கொள்ள வேண்டும். அப்படின்னாலே அதுதான் அப்பர் சுவாமியிடம் சொல்லு, முன்னன் அவன் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் என்று சொல்லும்பொழுது ஒவ்வொன்றாக அவள் இழந்து தன்னையும் இழந்தாள் என்ற கருத்திலே சொல்வார்களே, எல்லாம் தான் ஒரு பொருள் இருக்கின்றோம் என்ற எண்ணத்தையே விட்டுவிட்டு சிவத்திலேயே அந்த அறிவானது அழுந்தி இழுத்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலை அதான் ஏகனாக நின்றது. அப்படி நிற்பதற்கு யாரும் சொல்ல வேண்டாம், சிவ தரிசனம் செய்கின்ற ஆன்மாவுக்கு யாரும் வலியுறுத்த வேண்டாம். ஏன்னா பிறவி துன்பம் அதற்கு நன்றாக தெரியும், சிவ பேரின்பம் அதன் மீது அதற்கு மிகவும் ஆர்வம் இருக்கும். ஆகையினாலே வெயிலிலே வருந்திய அந்த வருத்தம் அறிந்தவன் நிழலை நெருங்கிவிட்ட பிறகு அவனுக்கு அந்த நிழலை சேருன்னு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அதுபோல பிறவி துன்பத்தை நன்கு உணர்ந்து அந்த பக்குவான்மா சிவபுண்ணியங்களை ஏற்றி இந்த சிவம்தான் வேணும், இந்த சிவமே எனக்கு வேண்டும் வேண்டும்ங்கிற கருத்தோட தான் பல பிறவிகள் அது சிவபுண்ணியங்களையே செய்தது. மற்ற உலக பெயர்கள் எல்லாம் உதறி தள்ளி நாயன்மார்கள் நின்றார்களே, எது வந்தாலும் சிவபுண்ணியத்துக்கு தடையாக இருந்தால் எதுவானாலும் சரி, சங்கநிதி பத்மநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானால தருவாரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போமல்லோ நின்றார்களே. சிவச்சாரியினர் அல்லாதவர்களுடைய சார்பு அது எவ்வளவு உலகியல் பயன்களை தந்தாலும் அது தேவையில்லை, எல்லாத்தையும் உணவு உதறிவிட்டு சிவபுண்ணியமே கதின்னு சிவபுண்ணியங்களை ஏற்றி நின்றார்களே, எதற்காக ஏற்றி நின்றார்கள் என்றால் இந்த சிவத்தை பெறுவதற்காக தானே. அந்த சிவம் இப்போது அவன் அருளாலே அந்த சிவமானது தன்னை காட்டி நிற்கின்றது, தரிசனம் தந்து நிற்கின்றது. அந்த சிவமே தரிசனம் கிடைத்த பிறகு அந்த சிவத்தோடு ஒற்றித்து கலப்பதற்கு, ஒன்றாக கலப்பதற்கு இந்த ஆன்மாவுக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா இந்த சிவம் வேண்டும் வேண்டும் என்றுதான் இது பல பிறவிகளிலே சிவபுண்ணியங்களை செய்தது. இப்போது அந்த சிவமே தரிசனம் தருகின்றது, எனவே இது சிவத்தோடு ஒன்றாக கலந்து நிற்கிறோம். அப்போது அந்த சிவமானது அதற்கு எப்படிப்பட்ட இனிய அனுபவ பொருளாக, இன்ப பொருளாக விளங்கும் என்று சொன்னால், பிறவிகளிலே இருந்தவரை சிவம் எப்படி விளங்கியது அந்த ஆன்மாவுக்கு, இது ஆன்மா வினையை செய்கின்றது. எப்பவும் பிறவியில இருக்கும்போது யான் எனதுங்கிற உணர்வோடு இருந்து கொண்டு அது நல்வினை தீவினைகளை எல்லாம் செய்கின்றது. அப்ப சிவம் எந்த நிலையிலே விளங்குகின்றது அந்த ஆன்மாவுக்கு, செய்த வினைக்கு வினையினுடைய வன்மையை அறிந்து அந்த வினையினுடைய வன்மைக்கு தகுந்த அளவு சரியா துல்லியமா பலனை அளந்து கொடுக்கணும். கடையில போனா எவ்வளவு விலை கொடுக்கமோ அந்த அளவுக்கு பொருள் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு தொடர்பு தான் சிவத்துக்கும் நமக்கும். ஏன்னா நமக்கு தான் சிவத்து மேல ஒரு அன்புன்னு இல்லையே, நமக்கு அன்பு உலக பொருள்கள் மேல. அப்போ இறைவன் இருப்பதை ஆனா ஒத்துக்கொள்கின்றோம், ஆனா அந்த உலக போகங்களை பெறுவதற்கு என்ற அளவிலே இறை வழிபாடை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதனை நாம் நேர்த்தி கடனாக கொண்டு அதனை அடைய வேண்டும், இதனை அடைய வேண்டும், அதற்கு நீ துணை செய்ய வேண்டும் என்ற அளவில் மட்டுமே சிவ வழிபாடு செய்தோம் என்றால் அப்ப சிவபெருமான் என்ன நமக்கு தருகின்றார், நாம் செய்த புண்ணியத்திற்கு தகுந்த அளவு அந்த பலனை தருகின்றார், நடந்து கொடுக்கின்றார். அதே சமயத்தில் தீவினை செய்தால் அதன் பலன் நாம விரும்பாவிட்டாலும் நமக்கு ஊட்டி விடுகின்றார் இல்லையா. அப்ப நாம் அவரை ரொம்ப கண்டிப்பான ஒரு தலைவனாகத்தான் நாம் அந்த சிவபெருமானை அறிந்து வந்தோம். சில சமயம் நாம் சிலவற்றை எதிர்பார்ப்பதில்லை, ஆனாலும் சிவபெருமான் நாம் எதிர்பாராத அனுபவங்களை எல்லாம் நமக்கு தந்தும் விடுகின்றார். அப்போல்லாம் நமக்கு வந்து அந்த சிவபெருமானிடத்திலோ அருளிடத்திலோ நமக்கு அவ்வளவு இனிமை இல்லை, என்ன இறைவன் இப்படியெல்லாம் பண்றாரு, திருவருள் இப்படியெல்லாம் என்னை எங்கெல்லாமோ தள்ளுகின்றதே படுத்துகின்றதே என்று என்னை போன்றவர்கள் பக்குவம் இல்லாமல் சொல்லி வருகின்றார். அப்போ அந்த பெத்த காலத்திலே திருவருள் இனிமை தராமல் இந்த ஆன்மாவுக்கு இருந்தது. ஆனா அந்த முத்தி காலத்திலே அதே திருவருள் தானும் மிகுந்த இனிய பொருளாக பேரின்பம் தரும் பொருளாக விளங்குகின்றது. அப்ப திருவருள் வந்து இப்படி இரண்டு நிலைகளை மேற்கொள்கின்றதா சொன்னால் அதைத்தான் ஓமை மூலமாக விளக்குகின்றார். இந்த செய்தியே சொல்லவில்லை, ஓமையிலே வைத்து முடித்து விடுகின்றார். என்ன, சித்திக்கும் பால் தானும் கைக்கும். பாலுடைய இயல்பு என்ன, பால் சித்திப்பும், அதான் அதனுடைய இயல்பு. ஆனா அந்த பால் எப்படி இருக்கின்றது, கைத்து கைத்து இருக்கின்றது. சித்திக்கும் பால் கைத்து விடுகின்றது. அதற்கு காரணம் என்னவென்றால் அது பாலினுடைய குற்றம் அன்று, பாலிலே எந்த திரிவும் இல்லை. நாவிலே உள்ள பித்தம், இவனுக்கு நாவிலே பித்தம் ஏறி இருப்பதனாலே சித்திக்கின்ற பால் இவனுக்கு கைப்பாக உள்ளது. அந்த நாவானது பித்தத்தில் நின்றும் நீங்கி திருந்தி விட்டது என்று சொன்னால் அப்போ அந்த பாலினுடைய உண்மையான சித்திப்பை அந்த நாக்கு உணரும். அது மாதிரி அருளுடைய இயல்பு எப்பவுமே இனிமை தருவதுதான், பேரின்பம் தருவதுதான். ஆனால் ஆன்ம அறிவு அந்த அருள் அனுபவத்தை பெறக்கூடிய தகுதியிலே இல்லாமல் அந்த நாக்கு பித்தத்திலே இருந்தது போல இந்த ஆன்ம அறிவு மலச்சார்பிலே இருந்தது, ஆணவ மலச்சார்பிலே இருந்தது. ஆகையினாலே ஆணவ மலச்சார்புற்று கிடந்ததனாலே அந்த ஆன்ம அறிவு திருவருளுடைய இனிமையை உணராமல் இருந்தது. பெத்த நிலையிலே திருவருளை வேண்டாமல் அது உலகத்தையே வேண்டி நின்றது. அப்போ ஏன் அந்த அருள் வந்து அதுக்கு இனிக்கல அப்படின்னா, சுவாமி என்ன கருதுகின்றார், உலக சார்பு தீயது என்று நாம் உணர வேண்டும். உணர்ந்து அந்த உலக சார்பை விடுத்து இந்த ஆன்மா சிவச்சார்பை வேண்டி நிற்க வேண்டும் அப்படின்னு சுவாமி எதிர்பார்க்க. ஆனா நாம என்ன எதிர்பார்க்கோம், இந்த உலக சார்பு மிக சிறப்பாக நமக்கு வேண்டும், உலகத்தில் உள்ள இன்பங்கள் எல்லாம் வேண்டும், துன்பம் எதுவும் வேண்டாம். இன்பமும் துன்பமும் சேர்ந்துதான் உலகம் இருக்கின்றது. அதற்காக துன்பமும் இருக்கு என்பதற்காக நான் உலகம் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். எனக்கு உலக சார்பு வேண்டும், அதில் உள்ள இன்பம் மட்டும் வேண்டும், துன்பம் வேண்டாம் என்ற அளவிலே நான் நினைக்கின்றேன். ஆனால் சிவபெருமான் நினைக்கின்றார் என்றால், இந்த ஆன்மா உலக சார்பை நாடாமல் தன்னை நாடி நிற்க வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார். அப்ப சிவசங்கல்பம் ஒரு மாதிரி இருக்கின்றது, என்னுடைய விருப்பம் வேற மாதிரி இருக்கு. ஆனா யாரு விருப்பம் வந்து மேலோங்கும், என்ன இந்த உலக பிறவியே தந்தவர் சிவபெருமான், என்னை உலகத்திற்கு தந்தவன் அப்படி நினைக்கும் போது அவன் அருளாலே இந்த உலகத்தில் வந்துகிட்டு நான் அதற்கு மாறாக நினைத்தேன் என்றால் அப்போ என்னுடைய எண்ணம் எவ்வாறு கைகூடும். அதனாலதான் வந்து நமக்கு அந்த மாதிரியான இறை அனுபவத்திலே இறைவன் என்ன நமக்கு ஏற்றார் போல காரியங்களை செய்வதில்லையே என்று நாம் கருதுகின்றோம். ஏன்னா அவனுடைய எண்ணம் தான் உயர்ந்த எண்ணம், நேரிய எண்ணம். அந்த எண்ணத்தின் வழி நான் நின்றால் அது எனக்கு நன்மை. சிவசங்கல்பத்துக்கு மாறாக நான் வந்து இந்த உலகத்தையே வந்து நான் வந்து அனுபவ பொருள், சிவம் வந்து என்ன உயிர்களாகிய உனக்கு நான் தான் அனுபவ பொருள், நீ சித்து பொருள், நானும் சித்து பொருள், ஓரினம். எனவே உயிராகிய உனக்கு நான் தான் அனுபவ பொருள், இதை நீ உணர்வதற்காக வேண்டி இந்த பிறவியை உனக்கு கொடுத்திருக்கின்றேன். உயிராகிய உனக்கு நான் தான் அனுபவ பொருள், நீ என்னைத்தான் அனுபவிக்க வேண்டும். ஆனால் சிவமாகிய என்னை அனுபவிப்பதற்கு உனக்கு இன்னும் தகுதி வரவில்லை, அந்த தகுதியை வளர்த்துக் கொள்வதற்காக இந்த பிறவியை உனக்கு கொடுத்திருக்கின்றேன். சிவானுபவமாகிய அந்த முத்தி இன்பமாகிய தகுதியை நீ வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உனக்கு இந்த பிறவியை தந்திருக்கின்றேன். எப்படி வளர்த்துக் கொள்ள வேண்டும், வழிபாட்டின் மூலமாக வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஆகவே நீ நம்மை வழிபட்டு நீ முத்தி இன்பத்திற்கு தகுதி பெறுவாயாக என்ற கருத்திலே உனக்கு பிறவியை தந்திருக்கின்றேன் என்று சிவபெருமான் கருதுகின்றார். ஆனால் நாமோ இந்த உலகம்தான் அனுபவ பொருள், சிவம் அனுபவ பொருள் அப்படிங்கிற சிந்தனையே இல்லை. இந்த உலகம்தான் அனுபவ பொருள், இந்த உலக அனுபவத்தை அறவழியிலாயினும் சரி அல்லது அறத்தை கடந்தனாயும் சரி எப்படியாவது இந்த உலக அனுபவத்தில் நாம இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது அப்ப சிவபெருமான் இந்த எண்ணம் தவறு என்பதை எனக்கு உணர்த்துகின்றான். அதனாலதான் மரக்கருணையை செலுத்துகின்றான். அதுதான் அது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். என்னவென்றால், சில சமயம் யாருக்கும் தெரியாமல் ஒரு ஆன்மா ஒரு தவறை செய்கின்றது, சிவபெருமானும் விட்டுட்டார் அப்படின்னா தன்னுடைய மரக்கருணையை அந்த ஆன்மாவிடம் காட்டிவிட வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்னா அது கருத்து. எத்தனையோ பேர் எவ்வளவோ தவறுகள் செய்யறாங்க ஐயா, ஆனா இறைவன் கண்டிக்க வாசிதார் உடனே உடனே அப்படின்னு கேட்கிறோம் சிலர் வந்து இல்லையா. அப்ப என்னன்னா அந்த மரக்கருணையை அவர் காட்ட வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார். என்ன சித்தாந்த நோக்கில் நம்ம பார்க்க வேண்டும், உலகியல் நோக்கில பார்த்துட்டு இருந்தா அது வளர்ச்சி என்று. யாருக்குமே தெரிய வேண்டாம், ஒருத்தரும் தெரிய வேண்டாம், ஒருத்தருக்கும் தெரிய நான் ஒரு தப்பு செஞ்சுட்டு மகிழ்ந்துக்கிடுதேன், எல்லாரையும் ஏமாளி ஆக்கிட்டப்பார் அப்படின்னு நான் மகிழ்ந்துக்கிடுறேன். ஆனால் அந்த வினை, அந்த தவறான வினை என்ன ஆனது? புத்தி தத்துவத்திலே அது பாவம் என்ற பெயரிலே சஞ்சிதமாக கிடக்கின்றது. அது எங்க போயிட்டது? அழிஞ்சா போயிட்டது? இல்ல, அது புத்தி தத்துவத்திலே கிடக்கின்றது. கிடந்து அது உரிய காலம் கூட்டி வைக்கும் பொழுது அது பிராரத்த துன்பமாக வந்துவிடும் அல்லவா. ஆக நூல்களை படிக்கும் பொழுது இந்த உணர்ச்சி தோன்றினாலும் எப்பொழுதும் கூடவே இருக்கின்ற அந்த ஆணவ மறைப்பானது இவற்றை இந்த உணர்ச்சியெல்லாம் மேலோங்க விடாமல், சித்தாந்த உணர்ச்சியை மேலோங்க விடாமல் கீழான விடயங்களிலேயே தள்ளுகின்றது. அதனால தான் அந்த ஆணவ மனசக்தியை அதோ நியாமக சக்தின்னு சொன்னார்கள், கீழேயே தள்ளும். அப்ப கீழே தள்ள தள்ள அந்த மலச்சக்தியின் காரணமாக இந்த ஆன்மா வினைகளை செய்து அந்த வினைகளின் பலனை உணர்ந்து ஏன் துன்பத்தை கொடுக்கின்றார் பாவத்துக்கு, அந்த துன்ப அனுபவம் தான் ஒருவனை திருத்துகின்றது. அதான் எவ்வளவு நூல்களை கற்றாலும் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும்னு சொன்ன மாதிரி அந்த வினைக்கீடாக விளங்கக்கூடிய அறிவே விளங்கிக் கொண்டு அதன் மூலமாக வேண்டாத நெறியிலே நெறியெல்லாம் நெறியிலே சென்று வந்தான் என்றால், அப்ப ஏன் தண்டம்னு ஒண்ணு வச்சிருக்கின்றார் என்றால், எதனாலும் நெறிக்கு வராத ஆன்மா அதனாலே நெறிக்கு வந்துவிடும். அதான் நெறியிலிருந்து தப்பியவருக்கு நெறிஞ்சியை வைத்தான்னு கூட திருமந்திரம் சொல்லும் அந்த கருத்தை. அப்ப பாருங்க, எப்படியாவது நீ நெறிக்கு வந்துரு. அதான் நெறிய வந்து தப்புனா அங்க நெறிஞ்சு குத்தும்னா, அப்ப அந்த நெறிஞ்சு குத்து அந்த சுண்பம் இருக்க முடியாம என்ன செய்வான்? திருப்பி நெறிக்கு வருவான். எப்படியாவது நெறிக்கு வர வேண்டும், எப்படியாவது முத்தி பேரின்பத்தை இந்த ஆன்மா பெற்றுவிட வேண்டும், அதுக்கு எது எதெல்லாம் தடையோ அந்த தடையெல்லாம் நீக்க வேண்டும் என்ற பரங்கருணையோடு தான் இறைவன் செயற்பட்டு நம்முடைய நெறியெல்லாம் நெறிக்கெல்லாம் நம்மை வன்மையாக தண்டித்து இந்த அருளானது நமக்கு இன்பத்தை தராமல் துன்பத்தை தருவது போல் விளங்கியது. ஆனால் ஏன் அந்த துன்பத்தை தந்தது என்றால், உலகமே நமக்கு சார்பு என்ற கருத்திலிருந்து நாம் நீங்கினால்தான் சிவச்சார்பை நோக்கி செல்ல முடியும். ஆகவே அந்த உலகச்சார்பு உலகப்பற்றை நீக்குவதற்காகத்தான் நாம் பிறவியிலே வாழ்ந்தது காரும் அந்த அருள் நமக்கு கைப்பது போல் தோன்றுகின்றது. ஆனால் இப்பொழுதுதான் தெரிகின்றது, எதற்காக அருளானது என்னை பேதித்து வளர்த்து எடுத்தது, எதற்காக அடித்தடித்து என்னை வந்து இப்படி நெறிக்கு உய்வித்தது என்றால், எப்படியாவது அந்த தீய நெறியை விட்டு நன்னெறியிலே ஞான நெறியிலே வந்து சேர வேண்டும் என்ற கருணையினால்தான். அந்த கருணையோடு இந்த அருளானது தன்னுடைய அந்த ஆன்மா தகுதி பெற்று விட்டதனாலே நோயோடு இருந்தவரை உணவையே ஊட்டாமல் மிகுந்த கண்டிப்போடு, கசப்பான மருந்தாக இருந்தாலும் அந்த மருந்தை கண்டிப்போடு கொடுத்து வந்த தாய் போல இருந்த அந்த அருளானது நோய் நீங்கிவிட்டபடியினாலே அன்பை வெளிப்படுத்தி இனிய உணவை ஊட்டுவது போல ஆணவ நோய் நீங்கிய முத்தான்மாவுக்கு சிவமாகி அமுதத்தை ஊட்டி அந்த அருளானது தன்னுடைய உண்மையான இனிமையை அந்த ஆன்மாவுக்கு தருகின்றது என்ற கருத்தை இந்த இரண்டாவது குரட்பாவிலே வைத்திருக்கார். தித்திக்கும் பால்தானும் கைக்கும் திருந்திடும் நா பித்தத்தின் தான் தவிர்ந்தபின் என்று அமைத்திருக்கின்றார். திருந்திடும் நா பித்தத்தில் தான் தவிர்ந்தபின் கைக்கும், பால்தானும் தித்திக்கும் அதனை தானும் அறியும் என்றெல்லாம் சொற்களை கூட்டி உரைப்பர். இதனை நிரல் நிறையாக வைத்தே உரைக்கலாம். பித்தத்தின் தித்திக்கும் பால்தானும் கைக்கும். நா பித்தத்தின், நா என்பது நாக்கு, நாக்கு பித்தத்தில் உள்ள போது தித்திக்கும் பால்தானும் கைக்கும், இயல்பாக தித்திப்பை உடைய பால்தானும் கைக்கும். எப்பம் கைக்கும்? நா பித்தத்தில் உள்ள போது கைக்கும். தான் பித்தத்தில் தவிர்ந்தபின், அந்த நாக்கானது பித்தத்திலிருந்து நீங்கிய பின் திருந்திடும், அந்த நாக்கு திருந்தி அது பாலினுடைய உண்மையான சுவையை அறியும் என்று பிரிதுமொழிதர் அணியிலே வைத்து சித்தாந்த பொருளை நாம் வருவித்து உணர்ந்து கொள்ளும்படி அருமையாக வைத்துள்ளார். குரல் வெண்பாவிற்கே அந்த பிரிதுமொழிதர் அணி மிகச் சிறப்பானது. பல குரட்பாக்களை வள்ளுவ பெருமான் அமைத்து உலகியல் கருத்துக்களை விளக்குவது போல இங்கே மெஞ்ஞான கருத்தை அவ்வாறு விளக்குகின்ற அந்த சீலம் நாம் உணர்ந்து போற்றத்தக்கதாக விளங்குகின்றது. அடுத்த குரட்பாவிலே சொல்கின்றார், உயிர் விளக்கம் என்ற அதிகார பெயர். அப்ப உயிரானது தன்னுடைய வியாபகத்தை அது பெறுகின்றது. பிறவி எடுத்து வாழ்கின்ற நிலையிலே சூக்கும உடலிலும் தூள உடலையும் பெற்று அணுத்தன்மை பெற்று கிடந்து மாயாகாரிய உலகத்தை எல்லாம் மிகப்பெரிய பொருள் என்று போல கருதி வந்தது. ஆனால் முத்தி நிலையிலே 36 தத்துவங்களையும் கடந்து தத்துவ சுத்தி அடைந்து அருளை சார்ந்து சிவத்தை தரிசித்து சிவத்தோடு ஏகனாகிவிட்ட அந்த நிலையிலே அந்த ஆன்மாவானது அந்த எடுத்துக்கொண்ட அந்த உடல் இருக்கின்றதே, அந்த உடல் எப்போது நீங்கும் என்றால் பிராரத்தவினை நீங்கும் அளவும் உடல் நீங்காது. ஒரு பிறவி எடுத்திருக்கோம்னா இந்த பிறவியை வந்து என்னென்ன வினைகளை எல்லாம் அனுபவிப்பதற்காகத்தான் இந்த பிறவி அப்படின்னு வரையறுக்கப்பட்டது. எல்லாமே பேரிழவு துன்பமோடு பிணிமூப்பு சாக்காடு, பேரிழவு இன்பமோடு பிணிமூப்பு சாக்காடு என்னும் ஆறும் முன் கருவுட்பட்டதுன்னு சொன்னார். ஆகவே ஒரு பிறவியில என்னென்ன வினை அனுபவங்கள் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. உடல் வாயிலாகத்தான் அந்த அனுபவம் உயிரை வந்து அடைகின்றது. ஆனால் இங்க உயிர் சிவபெருமானோடு ஏகனாகி நிற்பதனாலே அந்த சிவன் முத்தர்களுக்கு உடல் அளவிலே பிராரத்தம் வந்து உடல் ஊழாய் கழிந்துவிடும் என்பார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே அந்த பிராரத்த அனுபவம், அதாவது இந்த பிராரத்த சார்பு இருக்கும் வரை அந்த உடல் இருக்கும் ஆகையினாலே உடல் அளவிலே அந்த பிராரத்தம் வந்துட்டு போகும், உயிரை ஒன்னும் அது பாதிக்காது. உயிர் சிவத்தோடு ஏகனாக நிற்கின்றது, உயிர் அந்த பிராரத்தத்தால ஒன்றும் செய்ய முடியாது, உடல் அளவிலே அந்த பிராரத்தம் வந்து போகும். அப்படிப்பட்ட நிலையிலே அந்த உடல் இருப்பதனாலே இந்த முத்தி அனுபவமானது இப்போது பெற்றிருந்தாலும் உடலை சார்ந்து பிறவியிலே உழன்ற அனுபவம் தான் அந்த ஆன்மாவுக்கு மிகுதி. அப்ப பண்டை பயிற்சி வயத்தினாலே ஒரோ வழி சிவச்சார்பிலே பிறழ்ந்து அதான் ஆசையுடன் அங்கும் இங்கும் ஆகி அலமருவோர்.
3: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: உயிர் தன்னை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 11.
1: தைசத அகங்காரம், வைகாரிக அகங்காரம், பூதாதி அகங்காரம் ஆகிய மூன்றும் அகங்காரத்தின் கூறுகள் என்பது நாம் அறிந்தது. ஆதலின் அவை தாத்துவங்களாம். அது பற்றியே அவை தத்துவங்களோடு வைத்து எண்ணப்பெறவில்லை. பல்வேறு வகையான உடம்புகளும் அவ்வுடம்புகளின் புறத்தும் அகத்தும் உள்ள உறுப்புகளும் தத்துவங்களின் காரியங்களாகும்.
2: இந்த இடத்துல நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். சும்மா ஒரு ஒரு கற்பனையிலே கட்டி எழுப்பப்பட்ட ஒரு கோட்டை அல்ல இந்த இந்த நம்முடைய 36 தத்துவம் என்பது. எவ்வளவு இப்ப நாங்கள் முதல் தரமாக படிக்கிறோம், தாத்விகத்தை தத்துவத்தை முதல் தரமாக படிக்கிறோம், எங்களுக்கே ஓரளவு புரிகிற மாதிரி இருக்கிறது. இதை ஊறி திளைத்தவர்கள் தான் இதை பிரிக்கிறார். இவை தத்துவங்கள், இவற்றினுடைய கூறுகள், இவற்றினுடைய விளைவுகள், தாத்விகங்கள் என்று பிரிக்கிறார்கள். இப்ப நாங்கள் அதை மட்டும் விளங்க வேண்டும். பிறகு அந்த கூறுகள் அதனுடைய பிரிவுகள் என்ன செய்கின்றது என்பதை விளங்கப்படுத்துவார். இப்போ நாங்கள் முதல் என்ன செய்கிறோம் என்றால் அகங்காரத்தினுடைய மூன்று கூறுகள், அது அகங்காரத்தினுடைய பிரிவாக இருக்கிறபடியால் அது தத்துவம் அல்ல, தாத்விகம். அப்ப மூன்று தாத்விகத்தை 60 மூன்று படித்து விட்டோம்.
1: அவை தத்துவங்களோடு வைத்து எண்ணப்பெறவில்லை. பல்வேறு வகையான உடம்புகளும் அவ்வுடம்புகளின் புறத்தும் அகத்தும் உள்ள உறுப்புகளும் தத்துவங்களின் காரியங்களாகும். ஆதலால் அவை தாத்விகங்கள் எனப்படும். உடம்பாக
2: என்னென்ன சொல்லுங்க?
1: பல்வேறு வகையான உடம்புகளும் அவ்வுடம்புகளின் புறத்தும் அகத்தும் உள்ள உறுப்புகளும் தத்துவங்களின் காரியங்களாகும். ஆதலால் அவை தாத்விகங்கள் எனப்படும்.
2: உடம்பு காரியம், தத்துவ காரியமும் தத்துவ பிரிவும் தான் தத்துவிகம் என்போம். அதைத்தான் அவர் சொல்லிக் கொண்டு போகிறார்.
1: உடம்பாக அமையும் தாத்விகங்கள் 60 ஆகும். பின்வரும் அட்டவணையில் அவற்றை காணலாம். 49 பக்கம். அட்டவணையை படிச்சிடறேன். அப்படியா? தாத்விகம் 60. பிருத்திவியின் கூறு 5.
2: நிலத்தினுடைய கூறாக உடம்பிலே என்னென்ன பகுதி இருக்கிறது என்று சொல்லுகிறார். நிலம் என்பது தத்துவம். அந்த தத்துவ கூறாக உடம்பிலே இருக்கிற விஷயங்களை வகுக்கிறார்கள். அப்படித்தான் இன்னைக்கு கீழே சொல்ல போற எல்லாம் சொல்ல போகிறார்கள். நிலத்தினுடைய கூறாக உடம்பிலே இருப்பது
1: பிருத்திவியின் கூறு 5. எலும்பு, தசை, மயிர், தோல், நரம்பு. அப்புவின் கூறு அதாவது நீர் 5. சிறுநீர், ரத்தம், சிலேத்துமம், வியர்வை, சுக்கிலம் அல்லது சோனிதம்.
2: இந்த சிலேத்துமம் என்பது என்ன? சளி. அப்படியா?
1: சளி, சளி.
2: சுக்கிலம் என்பது விந்து, விந்து. நீர்த்த நீரினுடைய விளைவாக இருக்கக்கூடிய உடம்பின் கூறுகள். அது உங்களுக்கு ஓரளவு புரியும். முதல் சொன்னவை திண்மம், திண்மம் சார்ந்தவை. எலும்பு, தசை போன்றவையில திண்மத்தன்மை கொண்டவை, அவை நிலத்தின் தன்மை. அடுத்தது நீரின் தன்மை, திரவத்தன்மை கொண்டவை என்று சொல்லுகிறார்கள். இது அந்த நீரினுடைய தன்மையாக உடம்பிலே இருக்கிற பகுதிகள்.
1: தேயுவின் கூறு அதாவது அக்னியின் கூறு 5. இருதயத்தில் வெப்பம், பசித்தி, கண்ணில் வெப்பம், உடம்பில் வெப்பம், கபால வெப்பம்.
2: இந்த 5 நெருப்பினுடைய கூறு. எவ்வளவு தூரம் அவர்கள் சிந்தித்திருக்கிறார்கள் அறிவியல் துறை சார்ந்து. இதுல இருந்து மேலே போனால் நாங்கள் இன்னும் எவ்வளவோ தூரம் போகலாம். இது இதுக்குள்ள இவர் இந்த பின்னே சொன்ன இந்த 5 ஒரு வெப்பத்தன்மை உண்டு. கபால வெப்பம், வெப்பம், இதெல்லாம் ஒரு ஒரு பகுதியில இருக்கக்கூடிய வெப்பங்கள். வயிற்றிலே இருக்கிற வெப்பம் தான் நம்மை சமிக்க பண்ணுகிறது என்று முன்பு நான் சொல்லியிருக்கிறேன். உத்ராக்கினி என்று அதற்கு பெயர்.
1: வாயுவின் கூறு அதாவது காற்று 10, உதானன், பிராணன், அபானன், சமானன், வியானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன் என்னும் வாயுக்கள்.
2: 10 வாயுக்கள் தான் எங்கள் உடம்பை இயக்க துணை செய்கின்றன. பெரிய பெரிய வானங்கள் எல்லாம் என்னமோ சொல்லுகிறார்கள், என்ன கேஸ் சிஸ்டம் என்று, அதனுடைய பிரேக், அதனுடைய இது, அதிர்வு, அதிர்வு இல்லாமல் போடுவது, எல்லாத்துக்கும் காத்தை வைத்துக் கொண்டு செய்யறது போல இறைவன் நம்முடைய உடம்பை 10 காத்துகளினாலேதான் இயக்குகிறான். இதுல சில காற்றுகள் எங்களுக்கு அந்த பெயர்கள் பரிச்சயம் இல்லை, முந்தியும் படித்திருக்கிறோம் தசவாயு என்று படித்திருக்கிறோம். இங்கே அந்த பெயர்கள் 10 தரப்பட்டிருக்கின்றன. பெரிய பரிச்சயமானவை என்னவென்று கேட்டால் பிராணன். பிராணன் என்ற வாயுவினுடைய வேலை ஆன்மாவை உடம்பு முழுவதுமாக கொண்டு செல்வது. அன்றைக்கு அதாவது அன்றைக்கு சொன்ன கையிலே அடிபட்டாலும் நோகிறது, காலில் அடிபட்டாலும் நோகிறது, நோவை உணர்கிறது ஆன்மா. அப்ப ஆன்மா எங்கே தங்கி இருக்கிறது உடம்பிலே என்று கேள்வி வரும். உடம்பு பூராகவும் இருக்கிறது. உடம்பு பூராகவும் ஆன்மா இருப்பதற்கு துணை செய்கிற காற்றுக்கு பெயர் பிராணன். அது அதனாலே பிராணன் என்ற சொல்லே நம்முடைய ஆன்மாவை குறிப்பதாக கொண்டு அவருக்கு பிராணன் போய்விட்டது என்று சொல்லுகிறோம். பிராணன் என்பது காற்று போவதில்லை, உயிர் போவதுதான். ஆன்மா அந்த உடம்பை விட்டு கழுவதுக்குத்தான் பிராணன் போவது என்று உண்மையிலே பெயர். அதை தாங்கி கொண்டிருக்கிற காற்று என்றபடியால் அந்த காற்றுக்கும் பிராண ஆன்மா என்கிற பெயர் நாம் பரிச்சயத்திலே வந்துவிட்டது. அந்த காற்றினுடைய வேலை உயிரை உடம்பு முழுவதும் கொண்டு செல்வது. இது ஒரு அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அது மாதிரி

0: காட்ட வேண்டும். இதற்கு பயன்படுகிற வாயு அபானன் என்று பெயர். அதுபோல நாங்கள் அபானம் வந்து பழைய காலத்திலேயே கிராமங்கள்லயே இந்த கேஸ் என்று சொல்றோமே வாயு போறதே அந்த காலத்திலே அபான வாயு போகிறது என்று பெரியவர்கள் சாதாரணமாக அந்த சொல்லையே பயன்படுத்துவார். அபானன் என்பது கீழே தள்ளப்படுகிறது. ஒரு குழந்தை வயிற்றிலே இருக்கிற பொழுது அது வெளியிலே வர வேணுமானால் ஏதாவது ஒன்று கீழே தள்ள வேண்டும். அப்படி தள்ளுகிற வாயுவுக்கு அபானன் என்று பெயர். அது மாதிரி மேலே தள்ளுகிற வாயுவுக்கு உதானன் என்று பெயர். சிறது கீழே தள்ளப்படுற சில எங்களுக்கு இப்போ கேஸ்ட்ரிக் ட்ரபிள்ன்றது பெரும்பான்மை எல்லாருக்கும் உயிரேற்ற ட்ரபிளா போய்விட்டது. அதுக்கு பல காரணம் டென்ஷன் முதலிய விட்டு சொல்லுகிறார்கள். அது என்னவென்றால் இப்ப உணவு உண்டால் அதை கீழே தள்ளுகிற காற்று தள்ள வேண்டும். சில நேரத்தில் மேலே தள்ளுகிற காற்றுக்குள்ளே அம்பிட்டு விட்டால் அது சமித்து கீழே தள்ள வேண்டுவதற்கு பதிலாக சமித்து மேலே வரும். இதைத்தான் அபானன் உதானன் வாயுவினுடைய அந்த விளைவுகளினுடைய மாறுதலை. அது என்னென்றால் அது பாவம் அது நமக்கு ஒன்றும் துரோகம்னு நினைக்காது. நாம நம்ம உடம்புக்கு எடுத்துக்கொண்டு அதுகளை குழப்பமாக்கி விடுவோம். ஆனால் அது கீழே தள்ள வேண்டியது மேலே தள்ளும், மேலே தள்ள வேண்டியது கீழே தள்ளும். இந்த குழப்பங்களை இதெல்லாம் மருத்துவத்துக்கு துணை செய்கிற சிந்தனைகள். இதை அடிப்படையில் புரிந்து கொள்ளுங்கள். மற்றைய காத்துகள் என்ன என்ன வேலை செய்கின்றன என்று எழுதியிருக்கிறார் நம்முடைய எங்களுடைய அச்சுவேலி குமாரசாமி குருக்கள் என்று எங்களுடைய ஊரிலே எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் அச்சுவேலி என்று ஒரு ஊர் இருக்கிறது. அந்த அச்சுவேலியிலே குமாரசாமி குருக்கள் என்று ஒரு பெரியவர் வாழ்ந்தார். ஆகமங்கள் முதலியவற்றிலே ரொம்ப அறிவுள்ளவர். இன்றைக்கும் பிள்ளையார்பட்டி போன்ற இடங்களிலே இருக்கக்கூடிய குருகுலங்களிலே அந்தணர்களுக்கான குரங்களிலே குருகுலங்களிலே அவருடைய நூல்களில்தான் பாடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப தெளிவாக ஆகமங்களை தேர்ந்தெடுத்து விஷயங்களை தமிழிலே சொல்லி இருக்கிறார். அவர் மகோற்சவ விளக்கம் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். எப்படி கோயில்களிலே இந்த மகோற்சவங்களுக்கான விளக்கம், அந்த நூலிலேயே இந்த பத்து வாயுவும் செய்கிற வேலைகளை பிரித்து பிரித்து எழுதியிருக்க. என்ன வாயு என்ன செய்வ, கண் சிமிட்டுவதற்கு ஒரு வாயு காரணம் என்பார். அது வேணுமானால் அடுத்த வகுப்பிலே நான் குதந்தத்தை எடுத்து வைத்து இந்த பத்து வாயுவும் என்ன செய்கிறது என்று அது காட்டுகிறேன். சரி.
1: ஆகாயத்தின் கூறு பத்து. அத்தி, அலம்புடை, இடை, பிங்களை, சுழுமுனை, காந்தாரி, குகுதை, சங்கினி, சிகுவை, புருடன் என்னும் நாடிகள்.
0: நாடியிலே பத்து ரச நாடிகள் இருக்கிறது. அந்த நாடிகளுடைய பெயரை தான் இங்கே சொல்லுகிறார்கள். எனக்கு இந்த நாடி விஷயத்திலே இன்னும் பூரண தெளிவு வரவில்லை. அது நான் தேடிக்கொண்டு இருக்கிறேன். நரம்பு வேறு நாடி வேறு, அது உங்களுக்கு தெரிய வேணும். நரம்பிலே ஓடுகிற ஒரு சக்தியைத்தான் நாடி என்கிறார்கள். அந்த நாடியினுடைய பத்து வகையான நாடி இருக்கிறது, அது பத்து இயக்கங்களை செய்கிறது என்று சொல்கிறார்கள். இப்போதைக்கு இந்த அளவிலே படிப்போம். மேலே மேலே நூல்களே விளக்கம் செய்யும் அல்லது நான் விளங்கினால் உங்களுக்கு தெரியும், நீங்கள் விளங்கினாலும் சொல்லலாம். ஐயப்பாடான செய்திகள் சொல்லப்படக்கூடாது. இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் என்பதெல்லாம் அது இப்போ நவீன கல்வியிலே தான் அது தெளிவு வந்த பிறகுதான் அதை பற்றி பேச வேண்டும். இப்போதைக்கு எங்களுக்கு இது போதும். அதாவது நாடி வகை பத்து, வாயு வகை பத்து, அதைத்தான் நாங்கள் இப்போ படித்துக் கொண்டிருக்கிறோம்.
1: ஞானேந்திரிய
0: ஆகாய பூதத்தினுடைய விளைவுகள் என்கிறார்கள். அதனாலேதான் இந்த நாடி விஷயத்தையும் விளங்க கஷ்டமா இருக்கிறதுக்கு காரணம் என்னவென்று கேட்டால், ஆகாய பூதம் எப்படி ரொம்ப சூக்மமா இருக்கிறதோ இந்த நாடியை விளங்குகிற விஷயமும் அவ்வளவு சூக்மமாக இருக்கிறது என்பதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள்.
1: ஞானேந்திரியங்களின் விடயங்கள் ஐந்து. சப்தம், பரிசம், ரூபம், ரசம், கந்தம்.
0: பாருங்க, ஞானேந்திரியங்கள் எங்களுக்கு தெரியும். அதற்கும் இதுதான் பெயர். இல்ல இல்ல, ஞானேந்திரியங்களுக்கு உறுப்புகள், அந்த உறுப்புகளினுடைய செயற்பாடாக இருக்கிற விஷயங்கள் இந்த ஐந்தையும் சொல்கிறார். சுவை, ஒளி, உருவாசை, நாற்றம். மூக்கு, செவி என்கின்ற அந்த ஞானேந்திரியங்களுடைய செயற்பாடு. ஆகவே அதுவும் தாத்விகத்திலே தான் சேர்க்கப்படுகிறது.
1: கண்ணேந்திரியங்களின் விடயங்கள் ஐந்து. வசனம், கமனம், தானம். அதாவது வசனம் பேச்சு, கமனம் நடை, தானம் கொடை, விசர்க்கம் போக்கு, ஆனந்தம் இன்பம்.
0: இந்த ஐந்தும் கண்ணேந்திரியங்களுடைய உபகாரமாக நமக்கு கிடைப்பவை.
1: அகங்காரத்தின் கூறு மூன்று. தைசதம், வைகாரிகம், பூதாதி.
0: நாங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு

0: முதல் படித்தது அந்த மூன்று மூன்று அகங்கார கூறுகள்.
1: குற்றம் ஐந்து, காமம், குரோதம், உலோபம், மோகம், மதம், மாச்சரியம், குரோதத்துள் அடங்கும். ஐந்துதான், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம்.
0: சரி,
1: குணத்தின் கூறு மூன்று, சாத்விகம், ராஜதம், தாமதம். வாக்கு நான்கு, சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி.
0: நம்முடைய பேச்சு என்று சொல்கிற வாக்கு இருக்கிறதே, அது நான்கு கூறுகளாக பிரியும். அதெல்லாம் விளக்கமாக முன்பும் படித்திருக்கிறோம், இனியும் படிக்க போகிறோம். ஆகவே அது நாலு வித வகமான வாக்கு உண்டு. இவ்வளவற்றையும் கூட்ட 60 வரும். இவ்வளவத்தையும் கூட்ட 60 வரும் கூட்டி காட்டியிருக்கார். இந்த 60க்கும் தாத்விகங்கள் என்று பெயர். தத்துவங்களினுடைய வெளிப்பாடாக காரியங்களாகவும் நிலைக்களமாகவும் இருக்கிற விஷயங்கள் என்ற அளவிலே அதை தாத்விகம் என்று சொல்லுகிறோம்.
1: பிரகிருதி தன் முக்குணங்களால் மயக்குதல். இவ்வாறு பிரகிருதி மாயை 24 தத்துவங்களாக விரிந்து ஆன்மாக்களோடு பொருந்தி உலக நுகர்ச்சியை தருகிறது. காரணத்தில் உள்ளது காரியத்திலும் இருக்கும் என பார்த்தோம். முதற்காரணமாகிய பிரகிருதி முக்குண வடிவானது. ஆகவே அதன் காரியமாக தோன்றும் தனு, கரண, புவன போகங்களும் முக்குணமயமாயிருக்கும்.
0: இது விளங்குதுங்களா? அதாவது பிரகிருதி தத்துவமாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை, ஆனால் அந்த மாயை அதுல இருந்துதான் மற்ற எல்லாமே தனு, கரண, புவன போகங்கள் எல்லாமே பிறக்கின்றன. இது அடிப்படையிலே நாம் விளங்க வேண்டியது. அனுகரண போன போகங்களை தருவதாகிய பிரகிருதி மாயையிலே முக்கோணம் உண்டு. எப்படி உண்டு என்று படித்தோம். அவை வெளிப்படாமல் நிற்கும், மயில் முட்டத்தின் முட்டையில் நிறம் போல வெளிப்படாமல் நிற்கும். அடுத்ததாகிய குணதத்துவம் அல்லது சித்தத்திலே வெளிப்பட்டு சமமாகி நிற்கும். அதுக்கு பிறகு புத்தி தத்துவத்திலே சாத்விகம் கூடும். அப்படி ஒவ்வொன்று கூடுவது அடுத்தடுத்த தத்துவங்களிலே நிகழ்வு. ஆகவே மூன்று நிலை பிரகிருதியிலே வெளிப்படாமல் நிற்பது, உள்ளே இருக்கும் மன வெளிப்படாது, அதுதான் அந்த அரும்பும் வாசனையும் சொல்வார்கள். பிறகு குணதத்துவத்திலே வெளிப்படாமல் நிற்கிற வழிவு சமப்பட்டு நிற்கும், வெளிப்படும் ஆனால் சமப்பட்டு நிற்கும், எல்லாம் சமமாக நிற்கும். அதுக்கு பிறகுதான் ஒன்று கூடி ஒன்று குறைகிற நிலைமை வரும். இதை புரிந்து கொள்ள
1: முதற்காரணமாகிய பிரகிருதி முக்குண வடிவானது. ஆகவே அதன் காரியமாக தோன்றும் தனு, கரண, புவன போகங்களும் முக்குணமாயிருக்கும். இவற்றை பொருந்துகிற ஆன்மாக்களும் முக்குணமயப்பட்டு இன்ப துன்ப மயக்க உணர்வுகளை அடையும். பிரகிருதி தனது முக்குண வேறுபாட்டான் உயிர்களது உள்ளத்தை பலவாறு மயங்க செய்யும். இவ்வகையில் பிரகிருதி மயக்கும் தன்மையுடைய ஒரு பெண்மகளை போன்றது. அவள் தன் ஆடை அணிகடன்களாலும் குணங்களாலும் ஆடவனை மயக்குவது போல பிரகிருதி தன் காரியமாகிய முக்குணங்களால் ஆன்மாக்களை மயக்குகிறது என்று சொல்லப்படுகிறது.
0: எளிமையா சொல்லுகிறார்கள் பண்பிடுதலைக்காரர்கள். உடனே கோவித்து கொடி பிடிக்க போகிறார்கள். என்ன என்றால், அதை ஒரு அந்த பிரகிருதி மாயை மோகினி என்று அதற்கு பெயர் நாங்கள் முன்னே படித்தோம். மயக்குவது, ஏனென்றால் முக்குணங்களும் அதிலே இருந்துதான் தோன்றுகின்றன. அதுக்கு மேற்பட்ட தத்துவங்களுக்குள்ளே முக்குணம் இல்லை, இதிலே இருந்தான் முக்குணம் தோன்றுகிறது. முக்குணத்தை உட்படுத்தி வைத்திருக்கிற காரணத்தினால் பிரகிருதி மாயையிலே இருந்து தோன்றுகிற தனுகரண போன போகங்கள் எல்லாவற்றிலும் முக்குண கலப்பு உண்டு. நாங்கள் எங்களுடைய உடம்பு, எங்களுடைய கருவி, நாங்கள் வாழுகிற நிலம், நாங்கள் அனுபவிக்கிற இன்ப துன்பம் எல்லாம் முக்குணத்தினுடைய விளைவு. ஆகவே இந்த முக்குணங்களை கொண்டு அவையெல்லாம் முக்குணங்களை கொண்டிருப்பதற்கு காரணம் மூலமாகிய பிரகிருதி முக்குணத்தை கொண்டிருப்பது. அப்போ மூலமாகிய பிரகிருதி முக்குணத்தை தனக்குள்ளே வைத்து இந்த விஷயங்கள் ஊடாக நம்மை மயக்குகிறபடியால் அதற்கு மோகினி என்று பெயர்.
1: மேற்கூறிய தத்துவம் 24 ஆன்மாக்களுக்கு போக சாதனமும் போக்கியமுமாய் அமைகின்றன. ஆதலின் அவை போக்கிய காண்டம் என்று சொல்லப்படும் போக்கியம், அதாவது நுகரப்படுவது, காண்டம் தொகுதி.
0: போகமாகவும் இருக்கும், போக்கியமாகவும் இருக்கும், அனுபவமாகவும் இருக்கும். அனுபவத்தினுடைய அனுபவம் என்ன, அனுபவம் தருகின்ற விஷயங்களாகவும் இருக்கும். அதுதான் போக போக்கிய சொல்றது. இதை போக்கிய காண்டம் என்று சொல்வார்கள். சொன்ன அந்த அந்த அந்த கலை சொற்கள் போகம் போக்கியம், போகம் போக்கியம், இதில் குறித்து அகராதியில சரியா பொருள் பார்த்து படிக்க வேண்டியது உங்கள் கடமை. வாத்தியாருக்கு வேலை குதிரையை கொண்டு போய் குளத்தடியில நிப்பாட்டுவதுதான். குதிரையினுடைய வேலை அதை குடிப்பது.
1: ஒன்றும்
0: வாத்தியார் என்று சொல்லவில்லை. நான் உங்களோட ஒரு ஆளா தான் படிக்கிறேன். எங்களுடைய தேடலுக்கும் கொஞ்சம் இடம் இருக்கிறது என்று சொல்றேன்.
1: ஆன்ம தத்துவம் பெயர் காரணம். இத்தத்துவங்கள் 24 ஆன்ம தத்துவம் எனப்படுகின்றன. இப்பெயருக்கான காரணம் அறிதற்குரியது. ஆணவம், கண்மம், மாயை என்னும் மும்மலங்களாலும் கட்டுண்ட ஆன்மாக்கள் சகலர் எனப்படுவர். சகலராகிய ஆன்மாக்களுக்கு தலைவர் ஸ்ரீகண்ட ருத்ரர். அவரே இறைவனது ஆணை வழியெல்லாம்
0: நிறைய நிறைய கலைச்சொற்கள் அனுபவமாகிறது. அதிலே ஒன்று சகலர் என்ற வார்த்தை. ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களும் உள்ளவர்கள் என்று எழுதுவதை விட அவர்கள் அந்த மூன்று மலங்களும் உள்ளவர்களுக்கு ஒரு பெயர் கொடுத்திருந்தால் சுருக்கமாக எழுதலாம். தமிழ்லையும் நீங்கள் விஞ்ஞானத்திலையும் எழுதுகிறீர்கள். சில சொற்களுக்கு விளக்கத்தோடு எழுதுவதென்றால் நீண்ட வசனங்கள் எழுதப்படும். அதற்கு ஒரு பெயர் கொடுத்து விட்டால் அந்த பெயர் இதுதான் என்று விளங்கிவிட்டால் வசனங்களை சுருக்கலாம். சுருக்கமாக படிப்பதற்கான முறைதான். அப்படித்தானே அறிவியல் துறையிலே கலைச்சொற்கள் பிறந்தன. அப்படித்தான் இங்கேயும் சகலர் என்றால் யார் என்று கேட்டால் ஆன்மாக்களுக்குள்ளே மூன்று வகை சகலர், பிரளாய கலர், விஞ்ஞான கலர் என்று மூன்று பகுதியினர். சகலர் யார் என்று கேட்டால் மும்மலங்களும் உடையவர்கள். ஆணவம் இருக்கும், கண்மவம் இருக்கும், மாயை இருக்கும் என்று தெளிவாக சொல்வதென்றால் எங்களை போன்றவர்கள் மும்மலங்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்கள். அடுத்தவர் பிரளாய கலர். பிரளய காலத்திலே முத்தி அடைகிறவர்கள் என்று அவர்களுக்கு விளக்கம் சொல்வார்கள். அது பிரளயகலர் என்பது ரெண்டாவது. அவர்களுக்கு இரண்டு மலங்கள் தான் இருக்கும். அடுத்தது கடைசியாக இருக்கக்கூடியவர்களுக்கு விஞ்ஞான கலர் என்று பெயர். அவர்களுக்கு ஒரு மலம்தான் இருக்கும். ஆன்மாக்களுக்குள்ளே பிரிவுகள் உண்டு என்கிறார்கள். அதைத்தான் இப்ப இந்த பந்தியிலே வாசிக்கிறோம்.
1: ஆணவம், கண்மம், மாயை என்னும் மும்மலங்களாலும் கட்டுண்ட ஆன்மாக்கள் சகலர் எனப்படுவர். சகலராகிய ஆன்மாக்களுக்கு தலைவர் ஸ்ரீகண்ட ருத்ரர். அவரே இறைவனது ஆணை வழி நின்று பிரகிருதி முதல் நிலம் ஈராக உள்ள தத்துவங்களை தோற்றி ஒடுக்குபவர் ஆவார்.
0: ஒரு குரூப்பை இயக்குவதற்கு இறைவன் தன் சக்தியை பதிப்பித்து சில பேரை பிரித்து அந்த வேலைக்கு விடுகிறான். இப்போ ஒரு ஒரு கிராமத்தை பாதுகாத்துக் கொடுக்கிற பொறுப்பு, அந்த கிராமம் என்ன என்ன சொல்வீங்க, அந்த கிராமத்தை பாதுகாக்கிற பொறுப்பு
2: கிராம
0: நிர்வாகி என்று ஒருவர் இருப்பார் அல்லவா. அவர் எப்படி நிர்வகிக்கிறார் என்று கேட்டால், நாட்டினுடைய பிரதமர் தன்னுடைய சக்தியை செயலாளருக்கு கொடுத்து அதன் மூலமாக ஒரு மாநிலத்துக்கு கொடுத்து மாநிலத்திலே இருக்கக்கூடிய பிரதமருக்கு தலைவருக்கு கொடுத்து பிறகு அவருக்கு உடைய செயலாளருக்கு கொடுத்து அப்படி அப்படி இந்த ஆற்றல் பிரிந்து பிரிந்து வந்து அங்கே அந்த அந்த வேலையை பார்த்ததுக்கு ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுக்கப்படும். அப்படித்தான் இறைவனும் இந்த ஆன்மாக்களுடைய இந்த நாங்கள் சொல்லுகிற நிர்வாகம் எல்லாம் இறை நிர்வாகத்திலே இருந்து பயின்ற விஷயங்கள் தான். ஒன்றும் நாம புதுசா பண்ணினது இல்லை. அவன் என்ன செய்கிறான் என்றால், மும்மலங்கள் உள்ள ஆன்மாக்கள் என்று ஒரு பகுதியில் இருக்கிறார்கள். அவர்களை நிர்வகித்து அவர்களை வழிநடத்து அவர்களை கொண்டு போக வேண்டும். அந்த அதை ஒரு என்ன செய்வான் என்றால், இறைவன் ஆன்மாக்களுக்குள்ளே தத்துவப்பட்ட ஒரு ஆன்மாவிலே தன்னுடைய சக்தியை பதிப்பான். அப்படி சக்தியை பதிக்கிற பொழுது அந்த ஆன்மா இறைத்தன்மை பெறும். இறைத்தன்மை பிறந்து ஐந்தொழில் செய்கிற ஆற்றலை பெறும். அப்படி அது நேரடியாக இறைவன் செய்வதில்லை. ஒரு ஆன்மாவுக்கு அந்த சக்தியை தன்னுடைய ஆற்றலை பதித்து இறைவன் கொடுப்பான். இந்த மும்மலங்கள் உடையவர்களை அப்படி மேலே கொண்டு வருகிற பொறுப்பு ஒரு ஆன்மாவுக்கு இறைவனுடைய அருளாலே கொடுக்கப்படும். அவர் கடவுளாக கருதப்படுவார். அவருக்கு ஸ்ரீகண்ட ருத்ரர் என்று பெயர். அதுபோல மேலே பிரளாய கலருக்கு வருகிற பொழுது அனந்த தேவர் என்று ஒருவர் பெயர். இதெல்லாம் இடப்பட்ட விஷயங்களில் எவ்வளவு தெளிவா பெயர் கொண்டு சொல்லுகிறார். கீழே இருக்கிறவருக்கு காப்பாத்துறவருக்கு ஸ்ரீஹண்டர், மேலே இருக்கிறவருக்கு அனந்த தேவர், அதுக்கு மேலே இருக்கிறவருக்கு நேரா அவனை பொருள் கொள்வான். அப்போ அதை படித்துக் கொள்ற பொழுது நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த அமைப்பிலே மூவருக்குமான மும்மலங்களும் உள்ளவர்களை மேலே கொண்டு வருகிற பொறுப்பு ஸ்ரீகண்டரத்திரம் உடையது. அதை வாசிக்கிறார்.
1: அவரே இறைவனது ஆணை வழி நின்று பிரகிருதி முதல் நிலம் ஈராக உள்ள தத்துவங்களை தோற்றி ஒடுக்குபவர் ஆவார். ஆன்ம தத்துவம் என்பதில் உள்ள ஆன்மா என்ற சொல் சகலராகிய ஆன்மாக்களை முதலில் குறித்து பின்னர் அவர்களுக்கு தலைவராகிய ஸ்ரீகண்டருத்ரரை குறித்தது. அவரால் செயற்படுத்தப்படுதலின் அத்தத்துவங்கள் ஆன்ம தத்துவம் என பெயர் பெற்றன.
0: புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது இந்த பெயருக்கு இந்த தத்துவங்களுக்கு என்ன ஆன்ம தத்துவம் என்று வந்தது என்றால், ஒன்று மும்மலங்களை கொண்டதாகி ஆன்மாக்கள் செயல்படுகிற பகுதிகள், பிறகு அந்த ஆன்மாக்களுக்கு செயல்படுவதாகிய இறை சக்தி பெற்ற ஒரு ஆன்மாவினுடைய செயல்பாட்டிலே இயங்குகிற பகுதிகள் என்றபடியால் இந்த தத்துவங்களுக்கு ஆன்ம தத்துவம் என்று பெயர் வந்தது என்பது இது நூலாசிரியருடைய கருத்து.
1: ஆன்ம தத்துவம் என்பதில் உள்ள ஆன்மா என்ற சொல் சகலராகிய ஆன்மாக்களை முதலில் குறித்து பின்னர் அவர்களுக்கு தலைவராகிய ஸ்ரீகண்டருத்ரரை குறித்தது. அவரால் செயற்படுத்தப்படுதலின் அத்தத்துவங்கள் ஆன்ம தத்துவம் என பெயர் பெற்றன. இது மரபாக சொல்லி வரும் விளக்கம். இவ்வாறன்றி சகலராகிய ஆன்மாக்களுக்கு சிறப்பாக உரியனவாய் நிற்றல் பற்றி இத்தத்துவங்கள் ஆன்ம தத்துவம் எனப்பட்டன என்று கூறுதலும் அமையும்.
0: புரியுதானே உங்களுக்கு? இந்த தத்துவங்கள் சகல ஆன்மாக்களுக்கு துணை செய்து நிற்கிறபடியால் இந்த தத்துவங்களை ஆன்ம தத்துவம் என்று சொன்னார்கள் என்று சொல்லுகிறார்.
1: இதுகாரும் நாம் விரிவாக அறிந்த செய்திகளை பின்வருமாறு தொகுத்து கூறலாம். உலகுக்கு முதற் காரணம் மாயை. அது சுத்த மாயை அசுத்த மாயை என இரு பகுதியாய் நிற்கும். அசுத்த மாயையிலிருந்து தோன்றும் காரியமே பிரகிருதி மாயை. நாம் வாழும் உலகுக்கும் நமது உடம்புக்கும் நேரே காரணமாயிருப்பது இப்பிரகிருதி மாயையே ஆகும். பிரகிருதியிலிருந்து முதலில் அந்தக்கரணங்களும் பின்னர் ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும் அவற்றின் பின்னர் தன்மாத்திரைகளும் அவற்றிலிருந்து ஐம்பூதங்களும் தோன்றும். பூதங்களின் பரிணாமமே இவ்வுலகம்.
0: பாருங்கள், ஒரு விஷயத்திலே தெளிவு கூட கூட கூட அதை சொல்லுகிற தன்மையிலே சுருக்கம் உண்டாகிறது. நாங்கள் பல விஷயங்களை நிறைய பேசுகிறோம் என்றால் என்ன அர்த்தம் என்றால் தெளிவு உண்டாகவில்லை என்று அர்த்தம். நூலாசிரியர் இதை ரொம்ப படித்து எழுதினபடியால் பாருங்க, நாங்க இவ்வளவு நேரமும் சொன்ன அவ்வளவுத்தையும் ஒரு பந்தியிலே சொல்லிவிட்டார். இதைத்தான் நாங்கள் இந்த முன்னே சொல்லுகிற சுருக்க முறை படிக்கிற பொழுது பின்பற்ற வேண்டியது இதுதான். அதாவது ஒரு விஷயம் தெளிவாக தெளிவாக தெளிவாக, அதனாலதான் சிவபெருமானுக்கு ரொம்ப தெளிவாகி விட்டது, கேட்கிற இவர்களுக்கும் ரொம்ப தெளிவான வார்த்தையே இல்லாமல் விளங்கி. என்றால் நாங்கள் நியாயத்தின்படி தெளிவாக தெளிவாக தெளிவாக சுருங்கும் என்றால் ரொம்ப தெளிவு வந்துட்டால் வார்த்தையே இல்லாமல் போய்விடும். அந்த நிலையிலே அந்த நிலை நோக்கி நாம் நகர வேண்டும். ஒரு பந்தியிலே இதுவரை படித்ததை அவர் சொல்லிவிட்டார். அப்படி நீங்களும் படிக்க பழகுங்கள். இப்போ என்ன எனக்கு என்ன ஒரு ஆசை நம்பிக்கை என்றால், ஒரு 10 சித்தாந்த ஆசிரியர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அதை எப்படி நான் எப்படி நினைக்கிறேன் என்றால், பாடம் அல்ல சித்தாந்தம், அனுபவம் தான் சித்தாந்தம். உங்களிலே ஒருவருக்கு இறை அனுபவம் ஏற்பட்டு உங்களிடம் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அது ஒரு பேராக நான் கருதுவேன். அது நீங்கள் நினைக்கலாம் இது ஒரு தன்னடக்கத்துக்கு சொல்லுகிற விஷயம் என்று, அப்படி இல்லை என்பதற்கு சான்று இந்த சந்தானாச்சாரியர்களுடைய வாழ்வே அப்படி இருந்திருக்கிறது. தந்தையினுடைய குரு பிள்ளையிடம் பாடம் கேட்டிருக்கிறார். தந்தையினுடைய குரு என்பது அருணந்தி சிவாச்சாரியாருடைய மாணவன் தான் மெய்கண்ட தேவருடைய அப்பா. மெய்கண்ட தேவர் என்று அந்த முதல் குரு இருக்கிறாரே, அவருடைய அப்பா அருணந்தி சிவாச்சாரியாருடைய சிஷ்யன். பாடங்கேக்கு மன்றத்துல இந்த பிள்ளையும் தெரியாம கூட்டி கொண்டு போய் அது பெரிய ஞானத்தோடு இதை உணர்த்துகிற அவர் வந்து இவருக்கு சீடனாக மாறி. தந்தையினுடைய குரு பிள்ளைக்கு மாணவனாக மாறினார். என்றால் என்ன என்று கேட்டால், பாடத்துல கெட்டிக்காரர் அவர் ஏ எடுத்துட்டார் இவர் சி எடுத்தாரா என்றால் அது இல்லை. அந்த அனுபவத்தை உள்வாங்குகிற ஆன்ம பக்குவம் பெற்ற உடனே ஆர் என்றாலும் அதை போய் பெற வேண்டியதுதான். அந்த நிலையிலே உங்களிலே யாராவது ஒருவர் உயர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அப்படி இல்லை கடவுள் எனக்குத்தான் அதை தருவாரா என்றால் அதுவும் சந்தோஷம்தான். அப்படி ஒரு நிலையை இட முயற்சிப்போம். யாராவது ஒருவர் ஆன்ம விடுதலை பெற்றால் தத்துவம் படிப்பதனுடைய பயன் அதுவாகத்தான் இது. சந்தோஷம். இன்றைய வகுப்பை இந்த அளவிலே நிறுத்துவோம்.
2: உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.
3: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
4: திருச்சி திரம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போத மாபாடியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகமையா அவர்கள், திருச்சி திரம்பலம்.
5: நாம சிவஞானம் கண்ணாக கொண்டு ஆன்மா யாரு சிவம் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அப்படி வந்த காரணத்தால் என்ன செய்யறோம்? அதனால என்ன நடக்கு? அது தெரிஞ்சனால என்ன பயன்? என்ன பயன்? மயர்வு அறுதல். மயர்வு அறுதல், மயக்கம். மயக்கம், மயக்கம் நீங்குது. தெளிவுன்னு அர்த்தம். மயக்கம் நீங்கிட்டான தெளிவு பிறக்கிறது. மயர்வு அறுதல், மயர்வர. எனவே மயக்கமும் நீங்குகிறது. விளங்குதா? இப்போ தெளிவு ஏறுகிறது. எனவே இந்த உடம்பை கொண்டு, ஏன்னா இந்த உடம்பை வச்சு எப்படி ஆன்மாவை பார்க்கறது, ஜீவான்மாவை பார்க்கறது, பரமான்மாவை பார்க்கறது, எப்படி பார்க்கறது? புஸ்தகத்தை துணை கொண்டு ஆராயணுங்கிறோம், நூலை கொண்டு எப்படி ஆராயிறது? அதான் மூணாம் நூற்பாவில் வருது இல்லையா. மூணாம் நூற்பாவில் இந்த உடம்பை வச்சு தான் இல்லையா, மெய்யின் வழியது உயிர் தோன்றும் நிலையே சூத்திரமே அதானே சொல்கிறாரு இல்லையா? அப்படிதானே ஐயா, தொல்காப்பியமே அப்படிதானே சொல்லுது. ஆ, எனவே உடம்ப வச்சு தான் உயிர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கிட்டோம். அப்படிதானே, உயிர் இல்லையே இருக்கா இல்லையான்னு பார்த்தா இருக்கான்னு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்போ என்ன செய்கிறோம்? போயிட்டானா இருக்கானான்னு பாரு அப்படின்னா என்ன செய்யும்? உடம்ப தான் ஆராய்ச்சி பண்ணதான். விளங்குதா? அதை வச்சு தானே. எனவே இந்த உடம்பை கொண்டு, இந்த உடம்பு இருக்கிறது, இந்த உடம்பு சடம், அதில் எத்தனையோ செயல்கள், வெவ்வேறு விதமான செயல்கள் நடக்கிறது. எனவே அதில் உள்ள இருந்து அதை இயக்குகின்ற ஒரு அறிவுடைய பொருள் இருக்கணும் அப்படிதானே கருதுறோம். அந்த ஆனால் அந்த உடம்புல கொண்டு அப்படி நடக்கிறதுனால உடம்பு தோறும் வெவ்வேறு விதமான உணர்வுகள் நிகழ்கின்றன. ஒருத்தன் சந்தோஷமா இருந்தா இன்னொருத்தன் அழுதுகிட்டு இருக்கான், இருக்கானா இல்லையா? ஒருத்தன் தெளிவா இருந்தா ஒருத்தன் ஒண்ணுமே மயக்கம், பெருமயக்கத்தில் இருக்கான். இப்படி வெவ்வேறு விதமான உணர்வுகள் நடக்கிறதுனால என்ன அர்த்தம்? உடம்புதோறும் வெவ்வேறு விதமான ஆன்மாக்கள் இருக்கின்றன. ஒரே ஆன்மா எல்லா உடம்புலையும் இல்லை என்பது பெறப்படுகிறது. விளங்குதா? இதெல்லாம் ஆன்மா பற்றி செய்தானே. எதை வச்சு அறிகிறோம்? உடம்பை வச்சு. உடம்பை ஏதுவாக கொண்டு ஆராய்ச்சி எதுல இருந்து தொடங்குது? உடம்புல இருந்து தொடங்குது. விளங்குதா? ஆ, சரி. இப்போ இதை வச்சு கடவுளை எப்படி பார்க்க? சரிதான், இந்த உடம்பு நமக்கு கொடுத்துருக்கான். இந்த உடம்பு வேலை செய்யுதுன்னா அது உள்ள இருந்து ஒருத்தன் ஆடிக்கிட்டு இருக்கான்னு தெரியுது. ஆனா இவன் சொன்னபடி ஒன்றும் கேட்க மாட்டேக்க. சாப்பிட்டு வந்தா பாடம் பாடியம் பாடியம்னா அது பாட்டு கணக்கு இருக்கு, அப்படியே தூக்கம் தான் வருது. சாஞ்சி உட்காராமே நிறைய பேர் ரொம்ப உஷாரா அப்படி இருக்காங்க, ஏன்னா சாஞ்சா ஒரேடியா சாஞ்சுதாங்க. விளங்குதா? பாருங்க நிறைய பேரை ஆள பார்த்தீங்கன்னா காலையில இருந்த மாதிரி இல்லை. இப்ப எல்லாம் இப்படி, ஏன்னா அந்த பேனையும் போட்டு விட்டு கீழே உட்கார வச்சாச்சுன்னா எப்படி இருக்கு? பாடம் நடத்த நடத்த நல்லா கிருகிருன்னு இருக்கு சார். எனவே பாத்தீங்கன்னா, நாம இந்த உடம்பு நமக்கு இறைவன் கொடுத்திருந்தாலும் இந்த உடம்பு நம்ம கண்ட்ரோல்ல இல்லை, நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. இந்த சத்தத்தை கேட்க கூடாதுன்னா அப்பதான் அது ரொம்ப கேட்கு காது. இந்த நாத்தம் மோசமா இருக்குது, முகராதேன்னா மூக்கு முகராம இருக்கா? ஒன்னும் சொன்னோட கேட்க மாட்டான். விளங்குதா? அப்போ இந்த உடம்பு, உடம்புக்கு கர்த்தாவாக நாம இருந்தாலும் நம்முடைய கண்ட்ரோல் அது இல்லை. அது 10:2 முதல் பாட்டு என்னது? நாமல்ல இந்திரியம் நம் வழியில் அல்ல, வழி நாம் அல்ல, நாமும் அரணுடைமை. ஆம் எண்ணில் எத்தனை விண் என்றும் இறைவனியாருக்கு இல்லை வினை, முச்சை வினையும் தருவான் முன் சொல்றானா இல்லையா? எனவே இந்த கருவிகள் நம்மகிட்ட இருந்தாலும் நம்ம கண்ட்ரோல்ல ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம கண்ட்ரோல்ல இல்லைன்னா வேற எவனும் ஒரு சூத்திரதாரி இருக்கான், அவன் ஆட்டுதபடி தான் அது ஆடுது, நாம சும்மா பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் கயிறை. விளங்குதா? சின்ன பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி எழுதுவாங்க, அது தான் எழுதுதான் நினைக்கும். எழுதுனது யாரு? அவங்க பெற்றோர் பிடிச்சி. அது மாதிரி நாம செயல்படுதாம நம்ம ஒருத்தன் வந்து என்ன செய்யறான், ஆடிக்கிட்டு இருக்கான், நாம பொம்மை மாதிரி ஆடிதான் இல்லையா? ஆனா நாமே ஆடுவதாக நினைத்து கொண்டு. அப்போ அவன் நினைச்சபடிதான் இது செயல்படுதே தவிர நம்ம நினைச்சபடி இது ஒன்றும் செயல்படல என்று இறைவனுடைய இருப்பை எது கொண்டு அறிகிறோம்? இந்த உடம்பை வச்சு அறிகிறோமா இல்லையா? எனவே ரெண்டையும் அறிவதற்கு இது ஏதுவாக இருக்கிறது. விளங்குதா? அதே மாதிரிதான் இந்த இது வந்து நமக்கு இந்த ஞான நூல் ஆராய்ச்சி செய்து அதனால இந்த ஆணவ மலம் தேஞ்சிட்டா நாம நாம யாரு, இறைவன் யாரு என்பதை அனுபவமாக காண்போம் இல்லையா? அப்போ ஜீவான்மாவை பரமான்மாவை பற்றி அறிவதுனா ஆன்ம தரிசனம் சிவ தரிசனம், ஆன்ம தரிசனம் சிவ தரிசனம். ஆன்ம தரிசனம்னா என்னது? உங்களை பார்த்துருக்கீளா? உங்க பேர் என்னையா? ஆனந்தராஜன். எப்போ? ஆனந்த ஆனந்தன் ஆனந்தரையா? உங்களை பார்த்துருக்கீங்களா நீங்க? உங்களை பார்த்துருக்கீளா இல்லையா? பார்த்தேன், பார்க்கல, பார்க்கல. ஏன்னா நாம பார்ப்பதெல்லாம் இந்த உடம்பை, உடம்ப. ஆனா இந்த உயிரை நாம பார்க்கறது முடியாது. அப்போ ஆன்மாவை தரிசனம் பண்றதுனா என்னது? ஆன்மாவை தரிசனம் பண்றதுனா, தரிசனம்னா காட்சி தானே, ஆன்மாவை பார்க்கறதுனா என்னது? ஆன்ம தரிசனமாவது. ஆன்ம தரிசனம்னா என்னன்னா, நமக்குன்னு சுதந்திரமான அறிவில்லை, நமக்குன்னு சுதந்திரமான தொழில் இல்லை, செயல் இல்லை, அறிவில்லை, எல்லாம் பெருமான், நமக்கு ஒன்றும் இல்லை, நாம வெறும் டம்மி, நாம வெறும் இதை உணர்ந்து கொள்வதுதான் தரிசனம். இதை உணர்ந்து கொள்வதுதான், இதை உணர்ந்தாதான் பெருமான்கிட்ட அடங்குவான். அதை உணராத வரைக்கும் என்ன சொல்லுவான்? நான் நான் என்ற முனைப்பு தான் இருக்கும். விளங்குதா? எனவே அதுதான் நம்மை உணர்தல். தம்மை உணர்தல்னா என்னது? நமக்கு அறிவையும் செயலையும் விளக்கி கொண்டிருப்பவன் இறைவன் என்பதை உணர்வதுதான் தரிசனம். விளங்குதா? சிவ தரிசனம், சிவ தரிசனம் என்பது அவனுடைய உபகாரத்தை உணர்வது. ஆக இந்த இரண்டையும் நாம எப்படி பார்க்க முடியும்? சிவஞானம் கிடைச்சாதான் பார்க்கலாம். ஆன்மாவை தரிசனம் பண்றதுன்னா இந்த கருவியை கொண்டு பார்க்க முடியாது. அது நமக்கு பின்னால சூத்திரங்கள்ல வருது. அதனால இந்த இதை ரெண்டையும் உணர்ந்ததுனால நாம் நாம்னு சொல்லக்கூடிய அந்த தற்போதமும் போயிருது, வாசனை மல வாசனையும் போகிறது. முதல்ல தீர்ந்தது எது? மலம். இப்போ கடைசியில போறது வாசனை. சரி, மலம் போறதுன்னா நம்ம பார்த்துருக்கோம், ஆணவம் கண்மம் மாயைன்னு சொல்றோம், இதெல்லாம் போகுது. வாசனைன்னா என்னது? எல்லாரும் சொல்றாங்க மல வாசனை போகுது, மலம் போகுது, வாசனை போகுதுன்னு. எல்லாம் மோந்து மோந்தா பார்க்க முடியும். ஆணவம் எப்படி வாசமா எப்படி இருக்கும், கண்மம் எப்படி இருக்கும்னு யாருக்கா தெரியுமா? பெரியா வாசனை வாசனைங்க அங்க. என்னையா? பெருங்காய டப்பா மாதிரி சரிதான், அது வாசனை தானே, காயம் வாசனை தானே. இங்க வாசனை என்பது என்ன? அந்த சொல்லால் குறிக்கப்படுவது என்ன? வாசனையாவது பற்று. பொருள் போனாலும் பொருள் பற்று போகாமை. பொருள் போயிடும், ஆனா என்ன போகாது? பற்று போகாது, அதுவும் போகணும். இப்போ உங்ககிட்ட ஒரு அருமையான பேனா இருக்குன்னு இங்க பக்கத்துக்காரரு எழுது வாங்குறதுக்காக எழுதுறாரு, வாங்குறாரு எழுதுறதுக்காக வாங்குறாரு. ஐயோ வாங்கிட்டாரே, இது திருப்பி தருவாரோ மாட்டாரோ அப்படின்னு நினைக்கிறாள் இல்லையா? பொருள் போனாலும் உங்களுக்கு அங்க பற்று போகல, அந்த பற்றும் போகணும், விளங்குதா? அப்போதான் நீங்கனதா அர்த்தம் இல்லையா? அதனாலதான் வறுமைன்னா என்ன சொல்லுது இலக்கணம், என்ன சொல்லுது வறுமைன்னா என்னது? ஐயா வறுமைனா தெரியாதா? ஆ வறுமைனா ஏழ்மை இல்லை, பொருள் இல்லாமை வறுமை அல்ல, பொருள் இல்லாமை வறுமையாவது அனுபவிக்கப்படாத பற்றுள்ளமேங்கிறார். ஆ அதாவது வறுமைனா என்னன்னா பொருள் இல்லை ஆனா பற்று ரொம்ப இருந்தா அது பேர் தான் வறுமை. பொருளும் இல்லை பற்றும் இல்லைன்னா நிறைவுங்கிறாரு. பொருளும் இல்லை பற்றும் இல்லைன்னா அதுக்கு என்ன பேரு? நிறைவு. பொருள் இல்லை ஆனா ரொம்ப ஆசை இருக்குன்னு அது பேர் தான் வறுமை, விளங்குதா? ஆ அப்படி நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதனால இந்த பொருள் அந்த ஆணவம் என்பது நீங்கினாலும் என்ன போய் நீங்காது, பற்று அதுவும் நீங்கணும், அதான் மயர்வு வாசனைங்கிறது, அதுவும் நீங்கினாதான் முழுதான் நீங்கினதா அர்த்தம். எனவே அதுவும் நீங்கினவே தெளிவு கிடைக்கிறது. ஆ பொருள் இல்லை அப்படின்னா இப்ப துறவிகள் இருக்காங்க, அதான் துறவு. பொருளை துறக்கிறது மட்டுமில்லை அதனுடைய பற்றையும் துறந்தாதான் துறவு இல்லையா? ஆ இப்போ வந்து நிறைய கடன் வாங்கிடுது சாமியாரா பேர் தான், அவன்லாம் துறவியா இல்லையா? அதான் பிச்சை எடுக்க போட்ட வேஷங்கள் எல்லாம் துறவல்ல என்பார். பிச்சை எடுக்க போட்ட வேஷங்கள் எல்லாம் துறவல்ல இல்லையா? பெருமான் மீது வைத்த பற்று காரணமாக உலகப்பற்றி துறப்போதான் துறவு. பெருமான் மீது பற்று உலகம் ரெண்டு இருக்கு, இவன் மீது உள்ள பற்று காரணமா இந்த பற்ற விட்டா அதுதான் துறவு இல்லையா? அப்புறம் வீட்டு பெண்டாட்டிக்கு பயந்து, புள்ளேடுக்கு பயந்து, கடனுக்கு பயந்து அதெல்லாம் துறந்தா அது துறவு அல்ல. எனவே இங்கே இந்த ஞான நூல் ஆராய்ச்சி பண்ணதுனால கண்ணிருள் தீர்ந்துதுன்னு சொன்னமல்ல, அது எப்படி தீருதுங்கிறத வரிசையா காட்டுகிறார், விளங்குதா? முதல்ல நாடுறோம், நாடின காரணத்தினால தீர்கிறது, தீர்ந்த காரணத்தினால சிவஞானம் காண அனுபவமாக காண்கிறோம், அனுபவம் காணதுனால மயக்கமும் போய்விடுகிறது நீங்குகிறது, விளங்குதா என்ற செய்தியை இங்க சொல்கிறார். அப்போ இங்க இந்த சிவஞான போத நூல் ஆராய்ச்சி நமக்கு என்னெல்லாம் தருகிறது? ஆன்மா ஜீவான்மா பரமான்மாவை பற்றிய ஆராய்ச்சி அறிவை தருகிறது, அனுபவ அறிவையும் தருகிறது. அப்போ நமக்கு அந்த தெளிவை தந்து, தெளிவு தான் ஞானம், அந்த ஞானம் தான் நமக்கு வீடு பேருக்கு தருவது, அப்போ ரெண்டையுமே அது தருகிறது என்று சொல்கிறார், விளங்குதா? அப்போ இப்படி சொல்லிட்டு அடுத்தாப்புல என்ன சொல்றாருன்னா, இந்த ஆசிரியர் எப்படிப்பட்டவர், இது நூலு ஆசிரியர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அங்க நந்தி முனிகணத்து அழித்த, நந்தி முனிகணத்து அழித்த, இதெல்லாம் நடப்பதற்காக, இந்த நாளும் நடப்பதற்காக நந்தியம்பெருமான், நந்தியம்பெருமான் எந்த நந்தி? ஆ இங்க நந்தி என்பது அந்த ஏழு வகை நந்தியில எதை குறிக்கிறதுன்னு சொன்னா, அபர பரமேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அதிகார நந்தியை குறிக்கிறது, அதிகார நந்தி. எனவே இந்த நந்தி, நந்தியம்பெருமான் நம்முடைய முதல் குரு நந்தியம்பெருமான், முனிகணத்து அழித்த, முனிகணங்கள் அவங்க யாரு? கணங்கள் 12 கணங்கள்ல முனிவர்கள் இருக்காங்களா இல்லையா? ஆ அந்த முனிவர்கள் யாருன்னா ஜனகாதி முனிவர்கள், சனகர், சனத்குமாரர், சனந்தனர், சனாதனர் என்று சொல்லக்கூடிய இந்த 4 பேர்கள். இந்த முனிகண அவங்க யாரு? கற்ற கேள்வி வல்லார்கள், கற்ற கேள்வி வல்லார்கள், வேத ஆகமங்களை எல்லாம் நந்தியம்பெருமானிடத்திலே உபதேசமே கேட்ட ஞானிகள். எனவே அந்த நந்தி முனிகணத்து அவர் அளிக்க, நந்தி இவங்களுக்கு சொல்ல, அது எங்க வந்து சேர்ந்திருக்கு? மெய்கண்டாருக்கு, அது சத்தியஞான தரிசினிக்கு வந்து, சத்தியஞான தரிசியிலிருந்து பரஞ்சோதிக்கு வந்து, இவருக்கு வந்து சேர்ந்திருக்கு. அப்படி நந்தி முனிகணத்தை அழித்த உயர் சிவஞான போதம், சிவஞான போதம்னு சொல்லல, என்ன சொல்றாரு? உயர் ஒரு அடை கொடுக்கிறாரு, உயர் சிவஞான போதம். ஏன் அப்படி சொல்றாரு உயர்னு? என்ன சிறப்பு? மற்றது சிறப்பு இல்லையா? அப்புறம் ஏன் இதுக்கு மாத்திரம்? அதாவது இங்க உயர் என்றதாவது ஏனைய சரியை கிரியை யோகத்தை பற்றி சொல்கின்ற நூல்களின் மேலான ஞானத்தை பற்றி சொல்கின்ற நூலானமையான் அது உயர் என்று விசேடித்தார். விளங்குதா? சரியை பத்தி கிரியை பத்தி யோகத்தை பத்தி சொல்லக்கூடிய நூல்கள் இருக்கா இல்லையா, அதெல்லாம் என்னது? எல்லாம் என்னது? அது பத்ததி. அது என்னது? பத்ததிகள். எனவே இந்த பத்ததிகள் 18 பத்ததிகளின் மேலான 18 பத்ததிகளின் மேலான ஞானத்தை பற்றி சொல்கின்ற நூலானமையால் உயர் சிவஞான போதம் என்றார். ஏன் ஞானம் ஞானம் அதை உயர்த்தி சொல்றாரு? எதனால எதனால சொல்றாரு? எதுனாலன்னா இந்த ஞானம்தான் வீடு பெற்றுக்கு நேர்வாயில். வீடு பெற்றுக்கு நேர்வாயில் எது? ஞானம். ஞானம் கிடைத்தாலன்றி என்ன கிடையாது? முக்தி கிடைக்காது. ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொட ஆகலான். விளங்குதா? எனவே அந்த வீடு பேர் அடைவதற்கு ஞானம்தான் வாசல். அது இல்லாம வேற எந்த வழியிலையும் போக முடியாது. அதனால இந்த ஞானத்தை பற்றி சொல்கின்ற இதுக்கு உயர் என்ற அடை கொடுத்து சொன்னார். உயர் சிவஞான போதம் உரைத்தோன். எப்படி உரைத்தார் அவரே? நாம முதலே பார்த்தோமே, அவர் கேட்டத நமக்கு எப்படி தந்தாரு? எப்படி சொன்னார்னு பார்த்தோமா இல்லையா? முதல்ல உரை உரை வகைகளெல்லாம் பார்த்தோமா இல்லையா? இவர் எப்படி சொன்னாரு? அந்த அவர் கேட்ட அந்த சூத்திரத்தோடு கூட வாத்திக பொழிப்போடு ஏது திருட்டாந்தத்தால் இன்று கடைசி பாட்டில் சொல்வார். அதெல்லாம் சேர்த்து கருணையோடு நமக்கு அதை செய்திருக்கிறார். அதான் உரைத்தோன். உயர் சிவஞான போதும் உரைத்தோன். அவன் யாரு? பெண்ணை புனல் சூழ் வெண்ணை சுவேதவனன். அந்த செய்தவ ஆசிரியர் யாரு? பெண்ணை புனல் சூழ். பெண்ணை யாரு சூழ்ந்திருக்கின்ற? வெண்ணை. வெண்ணைன்னு என்ன? திருவெண்ணை நல்லூர். இவர் திருவெண்ணை நல்லூர்ல பிறந்தாரு. பெண்ணாகடம் பிறையா இதை சொல்லிட்டு இருக்காரு? மாமா ஊர்னா சொல்லலாமா? உங்க ஊர் எதுன்னு கேட்டா மாமா ஊரை சொல்வீளா? அதாவது ஒருவர் பிறப்பதிலும் ஞானம் பிறத்திலே பிறப்பாம். பிறந்த பயன் எங்க கிடைக்கோ அதான் இல்லையா? அப்போ அவரு அவருக்கு ஞானம் விளைந்த இடம் எது? அதனால சொல்றாரு. விளங்குதா? அவங்க ஞானத்துக்கு தான் அங்க முக்கியம். அதனால இங்க அந்த வெண்ணெய் நல்லூர் சொல்றாரு வெண்ணெய் ஸ்வேதவனன். ஏன் ரெண்டு பேரையும் சொல்றாரு? மெய்கண்டார்னு சொல்றாரு, ஸ்வேதவனன் சொல்றாரு. இதை இங்க மட்டும் சொல்லலை. உண்மை விளக்கத்துல அந்த 45வது பாட்டு என்னது? 54வது பாட்டு. 54வது பாட்டு என்ன? வாழ்ந்தேன் அருட்கடலே. பெருமானை பார்த்து சொல்றாரு குருவை. அருட்கடலேங்கிறாரு குருவை. எப்படி சொல்றாரு? அருட்கடலே என்று மெய்கண்டாரை பார்த்து சொல்றார். வாழ்ந்தேன் அருட்கடலே வற்றா பவக்கடலில் வீழ்ந்து அலையாமல் மேதினியில் மேதினியில் சூழ்ந்து விடா வெண்ணெய் ஸ்வேதவன மெய்கண்ட நாதனே. வெண்ணெய் ஸ்வேதவன மெய்கண்ட நாதனே உண்மை தவப்பயனே உற்று அப்படின்னு சொல்றாரா இல்லையா? எனவே அது காப்புச்சிகளை சேர்த்தா சேர்க்காம சொன்னா 53 சேர்த்து சொன்னா. அதனால இந்த ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா மெய்கண்டார் என்றார் மெய்யை கண்ட ஞானிகளுக்குரியது. மெய்யினா அது சிவம். சிவத்தை கண்டவரெல்லாம் மெய்கண்டவர் தான். ஆனா இங்க அந்த ஞானிகளை குறியாது. யாரை குறிக்கணும்? மெய்கண்டார் என்ற அவரை குறிக்கணுமா இல்லையா? அதனால ரெண்டையும் சேர்த்து சொல்றாரு. ஸ்வேதவன பெருளாள் என்ற ஸ்வேதவன மெய்கண். அதனால பெண்ணை புனல் சூழ் வெண்ணை ஸ்வேதவனன் என்ற அந்த இயற்பெயரை சொல்லி பொய்கண்டு அகன்ற மெய்கண்ட தேவன். பொய்கண்டு அகன்ற. இதுக்கு ரெண்டு விதமா பொருள் சொல்றார். பொய்கண்டு பொய் எது? உலகமெல்லாம் பொய் தான், அதை கண்டு அகன்ற அதன் சார்பிலிருந்து நீங்கிய மெய்கண்ட சிவத்தை கண்ட மெய்ப்பொருளை கண்ட தெய்வத்தன்மை பொருந்தியவன். இன்னொன்று என்னன்னா, இந்த வேதத்தில் சொன்ன அத்துவிதம் என்ற அந்த வாக்கியத்துக்கு மெய்ப்பொருளை கண்ட ஏ யார் சொன்னதெல்லாம் பொய் என்று கண்டு அதுக்கு உண்மை பொருளை கண்ட எனவே பொய்கண்டார் காணாத பொய்கண்டார் காணாத என்று அங்கே சங்கரரு ராமானுஜரு மாத்துவாச்சாரியார் எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டார். காணாத புனிதம் எனும் அத்துவித மெய்கண்ட நாதந்தாள் சேர்நாள் என்ன ஆளோன்னு சொல்றாரா இல்லையா? எனவே அதையும் குறிக்கும், விளங்குதா? எனவே பொய் கண்டு அகன்ற அதை முதல்ல சொன்னார். இதுல உண்மை விளக்கத்துல பொய்காட்டி பொய்யகற்றி, பொய்யை காட்ட வல்லவர் அவர், பொய்யை வீட்ட வல்லவர், காட்டவும் வீட்டமும் வல்லமை உடையவர் யாரு? மெய்கண்ட தேவர். விளங்குதா? எனவே பொய்கண்டு அகன்ற மெய்கண்ட தேவன் அவரை என்று இங்க ஆசிரியருடைய சிறப்பை சொல்லிட்டாரு. அது மட்டுமா ஐயா? அது மட்டுமா சிறப்பு? இன்னும் சிறப்ப பாருங்க அப்படிங்காரு. என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, பவன் அணி வன்பகை கடந்த தவர். எதை கடந்தவங்க? பவம். பவம் நானது பிறவி இல்லையா? பிறவி, பிறவி இது நமக்கு நமக்கு பகை. இது நமக்கு இந்த பிறவி நமக்கு ஏன் பகைங்கிறாரு? பகைன்னா நமக்கு ஆகாததெல்லாம் பகைதானா? நமக்கு தான், நம்ம தவிர மற்ற எல்லாம் பகைதான். பகைன்னு பகையாவது, அதுக்கு இந்த பகைன்ற சொல்லுக்கு பகுதி எதுன்னா பகு, பகு பகுதி, பகு என்பது பகுதி. எது நம்மை நம்முடைய இயல்பிலிருந்து வேறுபடுத்துகிறதோ அதெல்லாம் பகைதான். எது நம்முடைய இயல்பிலிருந்து திரிய செய்கிறதோ அதெல்லாம் பகை. நம்முடைய இயல்பு இது பெருமான் திருவடியில் ஆனந்தமா இருக்கணும், அதான் இயல்பு. அதிலிருந்து திரிய செய்கிறதெல்லாம் பகைதானே, விளங்குதா? எனவே பிறவி நமக்கு இயல்பன்று, பிறவி நமக்கு இயல்பன்று. அப்போ நமக்கு வீட்டில் இருக்கிறது தான் இயல்பை தவிர மருத்துவமனையில் இருக்கிறது இயல்பல்ல. அதனால பகையினர் பகை இல்லையா? பவம் அது எப்படிப்பட்டது? ஏன்னா அத பவம்னு ஏன் சொன்னாரு? கடலா சொன்னாரியா? பிறவிய கடலா சொல்றாரு. ஏன் கடக்கப்படுவதாயினும் கரை தெரியாதது பற்றி, கரை தெரியாதது பற்றி கடல் என்றார். எனவே அது பவம், அது கடல் போன்றது, அது பகை. நமக்கு இயல்பல்ல பகை. எப்பேற்பட்ட பகை? வன்பகை, வலிய பகை, வன்பகை. ஏன் வன்பகை என்றார்? பகை இந்த பிறவியில இருந்து நீங்கிறதுக்கு அருமை பற்றி. லேசில பிறவியிலிருந்து நீங்கிற முடியுமா? முடியாத. அதனால அதை வலிய பகை என்றார், வன்பகை. எவ்வளவு வலிய பகை? நனி வன்பகை. நனி பாருங்க, எல்லாம் இந்த பிறவிக்கு கொடுக்காட ஒன்னா ரெண்டா? இவ்வளவு சொன்னும் நமக்கு விளங்க மாட்டேங்குது. நமக்கு என்ன, பெரியவங்களே சொல்றாங்க. பட்டணத்தார் என்ன சொல்றாரு? இழைக்குமாரிலே நாயேன், இத்தனை பிறவி வந்தாலும் எனக்கு இந்த பிறவியில சலிப்பு தட்ட மாட்டேக்க ஐயாங்கிறார். விளங்குதா? எனவே இந்த பிறவி நமக்கு பகை, வலிய பகை, மிகப்பெரிய வலிகை, வலிமையுடைய பகைங்கிறார். நனிவன் பகை. எனவே இப்பேற்பட்ட இந்த பகை எது பிறவின்னு சொன்னவரு இதை கடந்தவர் அப்படின்னா, இதை கடந்துட்டோம்னா எப்பேற்பட்ட ஆளா இருப்பான்? சப்சே பலகில்ல இல்லையா? இதே கடந்துட்டோம்னா பெரிய திறமைசாலி தானே. எனவே இதை கடந்தவன் யாரு? ஞானிகள். கடந்தவன் யாரு? ஞானிகள் கடந்துட்டாங்க. எதனால கடந்தாங்க? தவத்தினால், தவத்தினால் கடந்தவர். விளங்குதா? எனவே தவறினர் இல்லையா? எனவே பவ நனி வன் பகை கடந்த தவர். எனவே அந்த தவத்தின் காரணமாக, தவத்தை ஏதுவாக கொண்டு இதையெல்லாம் கடந்தாங்க. அவங்க தான் பிறவியை கடந்து போயாச்சே. எதை கடந்தாச்சு? துன்பம் பிறவி, அதை கடந்தாச்சு. எங்க போயாச்சு? இன்பக்கரை ஏதியாச்சு. கடலை கடந்தாச்சுன்னா, துன்ப கடலை கடந்தாச்சுன்னா எங்கே ஏறியாச்சு? இன்பக் கரையில, இன்பம் என்பது கரை, அதில் ஏறியாச்சு, ஏறியாச்சுல. பிறவு என்ன, அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? ஆ, தூக்கணுமா? உங்களை தூக்கத்துக்கு வரணும் கீழோ. அப்போ வன்பகை கடந்த தவர், இப்பேற்பட்ட தபசீலர்கள், ஞானிகள், பிறவியை கடந்த ஞானிகள், அவங்க என்ன செய்கிறாங்களா, இந்த மெய்கண்டாருடைய திருவடியை சூடிக்கிடுதாங்களாம் அப்படின்னு அந்த ஆசிரியருடைய பெருமையை உச்சிக்கு கொண்டு போயிட்டார். விளங்குதா? எனவே இந்த பிறவியை கடந்த ஞானிகளே அவருடைய தூடிக்கொள்ள, அவருடைய திருவடியை சூடிக்கொள்ளக்கூடிய தலைமைப்பாடு உடையவர் யார்? இந்த மெய்கண்டார் என்கிறார். ஏன் சூடிக்கிடுதாங்க? சூட வேண்டிய அவசியம் என்ன? மெய்கண்டாருடைய திருவடியை சூட வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா அந்த பிறவியை கடந்தவர் மீளவும் தடுமாறி பிறவியில அந்த ஆத்துக்குள்ள கடலுக்குள்ள விழாம இருப்பதுக்கு. விளங்குதான்? அதற்காகவும் ஏற்கனவே பெற்ற அந்த இன்பத்தினுடைய அளவு பெருகுதற் பொருட்டும் இவர் தலையில இவருடைய திருவடியை வச்சுக்கிட்டா என்ன செய்தான், ஏற்கனவே கிடைச்ச இன்பத்தை அது மிகுதிப்படுத்துகிறது. எனவே இந்த இரண்டு காரணங்கள் பற்றி அவரும் சூடுவர். அப்பேற்பட்ட தலைமைப்பாடு உடையவர் யாரு? இந்த மெய்கண்டார் என்று இதை சொல்கிறார். இதுக்கு அது போக இதுக்கு நிறைய செய்திகள் இருக்கு. நமக்கு இந்த அளவில் நாம் போக வேண்டிய இடம் வேறல்ல. அதனால் சுருக்கமாக பார்த்துட்டு போவோம். இந்த சொல் அமைப்பு இதெல்லாம் பற்றி நிறைய விளக்கம் இருக்கு. அதெல்லாம் பார்த்தா இந்த பத்து நாளும் இந்த ஒன்று தான் பார்க்க முடியும். அதனால் நாம் சிறப்பு பாயிரத்தை மட்டும் தனியாக பார்க்கும்போது விரிவாக பார்க்கலாம் என்று சொல்லி, இப்போ இந்த சிறப்பு பாயிரத்தில் இந்த நூலினுடைய தன்மையை சொல்கிறார். பெருமை எப்படிப்பட்டதுன்னா, அந்த சூரியனைப் போல நமக்கு நம்முடைய அகையிருளை நீக்கி ஆன்மா சீவான்மா பரமான்மாவை பற்றிய பொது அறிவை தருகிறது, அப்புறம் அனுபவ அறிவையும் தருகிறது என்று சொன்னார். இப்படிப்பட்ட இந்த நூலை தந்த அந்த மெய்கண்டவர், மெய்கண்ட தேவநாயனார், அவருடைய சிறப்பு எப்படிப்பட்டதுன்னா, பிறவியை கடந்த ஞானிகளும் தன்னுடைய சிரசின் மேல இவருடைய திருவடிகளை சூடிக்கொள்ளக்கூடிய தலைமைப்பாடு உடையவர் என்று சொன்னார். விளங்குதா? விளங்கிச்சா? விளங்கிச்சுன்னா அடுத்த போக்குல தொடர்ந்து சிந்திப்போம்.
6: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு கொடிக்கவி, பாடல் ஒன்று. தொடர்ச்சி வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திரோகம் என சொல்லக்கூடியது சக்தி, அருள். அந்த அருளாகிய சக்தி சிவாயனமா என்று இருக்கிறதுலே வா என்று சொல்லக்கூடிய இரண்டாவது எழுத்து தான். நாலாவது எழுத்து ஆகிய நாவாக மாறி வாவும் நாவும் ஒண்ணுதான். வா அருள் சக்தி. நான் என்ன சொல்லக்கூடியது, உயிர்கள் பரிபக்குவத்திற்காக மாயையை அமுத்து கண்மத்தை புசிக்க செய்வது, அந்த செயலை அந்த அருள் சக்தி செய்கிறது. இப்படி கண்மத்திலும் மாயையிலும் தொடர்பு எடுத்துகின்ற அந்த நேரத்தில் அந்த சக்தியானவள் திரோதான சக்தி என அழைக்கப்படுகிறார். அப்படி அழைக்கப்பட்ட பின்பு, இது மாயையை அமுத்துக்கொண்டு கண்மத்தை புசித்த பின்பு, இந்த உயிர் பக்குவப்பட்ட பின்பு, இந்த உயிரை சக்தியானது சிவத்தோடு கொண்டு போய் சேர்க்கிறது. அப்படி சிவத்தோடு கொண்டு போய் சேர்த்த பின்பு இந்த சக்தியானது தன்னை காட்டாது பின்னோக்கி செல்லும். அப்பொழுது உயிரும் சிவமும் மட்டும் இருக்கும். அப்பொழுது இந்த உயிரானது யான் எனது என்பதை அற்று சிவமயமாகி ஷீ என்பதை மட்டுமே அங்கே இருக்கும். ஷீ என்பது மட்டும்தான் அங்கே என்ன செய்திருக்கும், எஞ்சி இருக்கும். இந்த ஒரு தத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே இது எப்படி வருகிறது என்பதை, இந்த கொடியை வைத்து, இந்த கொடியை வைத்து நாம் இது பார்க்கின்ற பொழுது இது நன்றாக நமக்கு தெரிய வரும். இது கொடிக்கவியிலே வைத்து எப்படி பேசப்படுகிறது என்றால், சிவாலயத்திலே திருவிழாவின் தொடக்கத்திலே கொடியேற்றப்படுகிறது. இந்த கொடியேற்றத்தின் போது இந்த கொடிக்கவி பாடப்படுகிறது. இந்த கொடியேற்றம் என்ன தத்துவத்தை உணர்த்துகிறது என்றால், இதை கவனமாக கேட்டால்தான் இந்த கொடிக்கவியினுடைய சாஸ்திரங்களுடைய ஒரு பயன் தெரியும். கொடிமரம் சிவம். கொடிமரத்திலே அங்கே ஏற்ற இருக்கின்ற திரைச்சீலையிலே இருக்கின்ற இடமம் உயிர். திரைச்சீலை திரோதான சக்தி, மறையுள். அந்த திரைச்சீலையின் கீழே தர்ப்பக்கயிறு கீழே தொங்கப்பட்டிருப்பார்கள். கீழே வாயை கட்டி தொங்கப்பட்டிருப்பார்கள். அது பாஷம், நம்மை கீழ் நோக்கி தள்ளக்கூடிய பாஷம். அந்த கொடிக்கயிரினை ஒரு வெள்ளை நூல் கயிறிலே மேலே ஏற்றி அந்த இடமமாகிய உயிர் இருக்கின்ற அந்த திரைச்சீலையினை கொடிமரத்தோடு சேர்த்து கட்டுவார்கள். இதனுடைய தாத்பரியம் என்னவென்று சொன்னால், இடமமாகிய அந்த உயிரானது திரைச்சீலையாகிய மலையுருளிலே அமிழ்ந்து கிடக்கிறது. அதை தர்ப்பையாகிய பாசம் கீழ் நோக்கி இருக்கிறது. அப்பொழுது நம்முடைய அருள் என சொல்லக்கூடிய வெள்ளை கயிறு, அருள் என சொல்லக்கூடிய வெள்ளை கயிறு அந்த இடமமாகிய அந்த திரைச்சீலை இருக்கு, திரைச்சீலையை உயரே எழுப்பி அந்த இடமமாகிய அந்த உயிரினை கொடிமரமாகிய சிவத்தோடு பிணிக்கிறது. எனவே இந்த கொடியேற்றத்தினுடைய தத்துவம், ஆன்மா மலையிருளில் அழிந்து கிடக்க பாசத்தால் கீழ் நோக்கி தள்ளப்படுகிறது, அல்லானது உயர்த்தி சிவத்தோடு சென்று அருள் உயிரை பிடிக்கிறது. இதுதான் இந்த கொடியேற்றத்தினுடைய அருமையான ஒரு தத்துவம். இந்த கொடியேற்றத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு உண்மை என சொன்னார், எப்பொழுதுமே ஒரு கொடி என்றால் மன்னர்களுக்கு உரியது. இங்கே ஆலயத்திலே கொடியேற்றப்படுவது எதை என்று சொன்னால், நமக்கல்ல எல்லா உயிர்களுக்கும் ராஜாதி ராஜன் சிவம். உயிர்களாகிய நாம் அனைவரும் அவனது அடிமைகள், உயிர்கள். எனவே ஒரு நாட்டினுடைய வெற்றி கொடி அங்கே ஏற்றப்படுகிறது. எனவே சைவ சமயம்தான் அனைவர்களுக்கும் உரியது. நம்மை ஆளுகின்ற ஒரே ஒரு அரசன் சிவபெருமான் ஒருவனே. ஆகையினாலேதான் நம்மை ஒரு உயர்ந்த சிம்மாசனத்தில் ஆளுகின்ற ஒரே ஒரு அரசன் சிவம் என்பதை பொருள்படத்தான் தாய்மான சுவாமிகள் ராஜாங்கம் அமர்ந்த வைதிக சைவம் அழகு இது அந்தோ என்று அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். இப்படி அங்கே இருக்கின்ற பொழுது நம்முடைய இந்த கொடியேற்றத்தின் போது இந்த திருப்பாடல்களிலே என்னென்ன வகையிலே அமைந்திருக்கிறது என்பதை நாம பார்க்கணும். இந்த கொடிக்கவியிலே வரக்கூடிய ஒவ்வொரு பாட்டும் ஒரு பாடலுக்கு ஒன்று தொடர்பு இல்லாமல் தனித்தனி செய்திகளாக சொல்லப்படுகிறது. தனித்தனியாக வரும் ஒரு பாடல் ஒன்று தொடர்பு இல்லாமல் தனித்தனியாக இருக்கிறது. இதிலே வருகின்ற பொழுது அதாவது ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் கொடி என்று வரும். அந்த கொடி என்பதற்கு பின்பே நாம் கட்டினேன் கட்டினேன் என்ற வார்த்தையை வரிவித்துக் கொள்ளுதல் வேண்டும். நான்கு திருப்பாடல்கள் மட்டுமே உள்ளது. ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம் என்று சொல்லக்கூடிய முதல் பாடல், பொருளாம் பொருளேது என்று தொடங்கக்கூடிய இரண்டாவது வெண்பார், வாக்காலும் மிக்க மனத்தாலும் என்று தொடங்கக்கூடியது மூன்றாவது வெண்பார், ஐந்தெழுத்தும் எட்டெழுத்தும் என்று தொடங்கக்கூடியது நான்காவது பாட்டு. இந்த பாட்டை எல்லாம் ஏன் சொல்லுகிறீர்கள் என்று உங்கள் மனதிலே ஒரு சிந்தனை எழக்கூடும். இந்த நான்கு பாடல்தான் கொடிக்கவி என்று கூறியதற்கு காரணம், இந்த நான்கு பாடல்களே சில ஆராய்ச்சியாளர்கள் ஒரு பாடலை நீக்கிவிட்டு வேறொரு நூலிலே இருக்கின்ற ஒரு பாடலை இங்கே பொருத்தி நம்மை அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். அது எந்த பாடல் என சொன்னால், நம்முடைய இந்த கொடிப்பாடலே ஒரு பாடலை எடுத்தோ அல்லது ஐந்து பாடலோ ஆக்கி இதுவும் கொடிப்பாட்டு என்று வேறு நூலிலே இருக்கின்ற ஒரு பாடலை பொருத்தி காட்டுகிறார்கள். அந்த பாட்டு எது என்று சொன்னால், அதாவது துகளறு போதத்தில் ஸ்ரீநாடி சித்தம்பர நாடிகள் நூறாவது திருப்பாடலாக ஒரு நூல் பயனை சொல்றார். அந்த மலமறுத்து இங்கு ஆன்மாவை காட்டி அதற்கு அந்த அறிவை அறிவித்து ஆங்கு இந்த அறிவை மாறாமல் மாற்றி மறுவு சிவப்பேர் என்றும் கூறாமல் கூற கொடி. அந்த பாடல்கள் கொடி என்று முடிகிறது. எனவே இதுவும் கொடி பாட்டு என்று சொல்கிறார்கள். ஆனால் நம்முடைய சைவ திருமடங்கள் வெளியிட்டிருக்கின்ற நூலின்படி அந்த பாடல் தொடர் போதத்தில் உள்ள பாடல்தான். நமக்கு ஒழிக்கும் இருளுக்கும் பொருளாம் பொருளையது வாக்காளமிக்க மனத்தாலும் அஞ்செழுத்தும் எட்டெழுத்தும் என்று தொடங்குகின்ற இந்த நான்கு பாடல் தான் கொடிக்கவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இந்த கொடிக்கவியை வைத்து இறை மையமாக வைத்து இந்த சாஸ்திர நூல் ஏன் எழுந்தது என்ற சிந்தனையை தெரிந்து விடும். ஏன் இந்த கொடி ஏற்று வந்த இந்த இதிலே ஏன் இதை தத்துவமாக வைத்து சொன்னார். திருவம்பாவை சொல்லுகின்ற பொழுது மணிமாசக பெருந்தகை அந்த காலையே எழுந்து நீராட செல்லுகின்ற பெண்கள் மேல் ஏன் ஏற்றி இந்த திருவம்பாவை கூறினார் என்பதற்கு ஒரு விளக்கம் இருக்கிறது. இதே போல உமாபதி சிவாச்சாரியார் தன்னுடைய ஞான செய்திகளை ஏன் இந்த கொடியேற்ற செய்திகளை வைத்து கூறினார் என்று பார்க்கலாம். அதாவது இது நம்முடைய தமிழ் இலக்கிய மரபு. தமிழ் இலக்கிய மரபு என்னவென்று சொன்னால், பழைய காலத்திலே நல்ல புலமை பெற்ற புலவர்கள் தன்னோடு தருக்குவாதம் செய்வதற்கு யாரேனும் உடராயின் அவர்களை நான் வெல்வேன் என்று உணர்த்தும்படியாக என்னுடன் வாதிட தயாரா என்று அழைப்பதை போல தன்னுடைய இருப்பிடத்தின் மேலே கொடி கட்டி வைத்திருப்பார்கள். யாராவது என்னிடம் ஜெயிக்க முடியுமா, என்னுடன் வாதிட தயாராக என்று அங்கே வாதுக்கு அழைப்பதை போல கொடி கட்டி வைத்திருக்கிறார்கள். இது பட்டினப்பாறையிலே இந்த செய்தி வருகிறது. பல் கேள்வித்துறை போகிய கொல்லானை நல்லாசிரியர் உரம்போழ்ந்து எடுத்த உருகெழு கொடியும். இதற்கு நச்சினார்க்கினியர் உரையெழுதுகிறார். பலவாகிய கேட்டல் தொழிலை உடைய நூல்களை முற்றும் கற்ற ஆக்கினை உடைய நல்லாசிரியர் வாது செய்ய கருதி கட்டின அச்சம் பொருந்திய கொடிகள் அங்கு இருந்தது என சொல்லி காட்டுகிறார். எனவே நானே வல்லமை பொருந்தியவன், என்னுடைய கருத்தே மேலானது என்று அங்கே புலவர்கள் வாதிடுவதை போல நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் சைவ சமயமே சமயம், சைவ சமயம்தான் இங்கு கூறப்படுகிற சித்தாந்தம் தான் முடிந்த முடிவு என்று உலகோருக்கு காட்டுவதற்காக கொடியை காட்டுகிறார். ஆக நானே வல்லமை உடையவன் என்று புலவன் அங்கே கொடி காட்டுவதைப் போல சைவ சமயமே மேலான சமயம், இதுதான் முடிந்த முடிவு என்று சில கருத்து வேறுபாடு கொண்டிருக்கின்ற புறச்சமயம் புறப்புறச்சமயம் புறச்சமயம் அகப்புறச்சமயம் அகச்சமயங்களுக்கு சில கருத்துக்களை தவறு என்று சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் சைவ சமயமே சமயம் என்று உணர்த்துவதற்காகத்தான் இந்த வெற்றி கொடியினை ஏற்றி காட்டுவதை போன்று இந்த இலக்கிய அந்த நீதியிலே இந்த சாஸ்திரங்களை அமைத்திருக்கின்றார். இதிலே ஏறு, இந்த ஏறு என்பது மிடுக்கு உடையது என்றால் சைவத்தினுடைய ஒரு உண்மையான தன்மை. ஏறு என்பது ஒரு மிடுக்கு உடையது. இந்த ஏறு என சொல்லக்கூடியது எப்படிப்பட்டது என சொன்னால், மற்ற எல்லா உயிர்களை காட்டிலும் இந்த ஏறு என சொல்லக்கூடியது மிகுந்த மிடுக்கமும் கம்பீர நடையும் உடையது, என்றைக்கும் இளமையை உடையது. இது சைவத்தினுடைய உண்மையை காட்டுவதற்காகவே ஏற்றினை காட்டுவது. ஒருவனுடைய பெருமையை உயர்த்தி காட்டுகின்ற பொழுது அவனை ஏறு என்றே உயர்த்தி சொல்லுவர். திருக்குறளை எடுத்துக்கொண்டால், படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. எனவே நம்முடைய சைவ சமயம் எல்லா சமயத்திலும் மேலானது என்று காட்டுவதற்காகத்தான் இங்கே இடமக்குடி. திருக்குறளிலே இன்னொரு இடத்திலே, புகழ் புரிந்த இல்லோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோர் பீடு நடை. எனவே சைவ சமயம் சொல்லுகின்ற பொழுது அது பீடு நடையுடைய ஏறு போன்றது என்று அங்கே சொல்லி காட்டுகிறார். இதே இதை சொல்லுகின்ற பொழுது இது வெற்றிப்பாடு உடையது என்பதை காட்டுவதற்காக மாதவ சிவஞான சுவாமிகள் காஞ்சி புராணத்திலே அகத்தியர் அட்டகம் என்று சொல்லக்கூடிய எட்டு தோத்திர பாடல் என்று சொல்லி காட்டுகிறார். ஆனேறு உயர்த்தருளி அன்பினார் புறம் வைத்த செவருமான் தானே வெற்றிப்பாடு உடையவர் என்பதை காட்டுவதற்காக இடபக்கொடியை தூக்கி பிடித்துக் கொண்டு அங்கே திரிபுரத்தை தன்னுடைய புன்சிரிப்பாரே தகனம் செய்தாராம். ஆனேறு உயர்த்தருளி அன்பினார் ஊரெய்த போனே உன்னை குலதெய்வமாம் பேற்றார். யானே பெருஞ்செல்வன் யானே பெருஞ்செல்வன் யானே பெருஞ்செல்வன் எல்லா உலகினுமே. இடபக்கூடிய உயர்த்தி இருக்கின்ற வெற்றிப்பாடை உடைய அந்த சிவபெருமானே என குலதெய்வமாயிருக்கின்ற காரணத்தினாலே உலகிலே நான் தான் பெருஞ்செல்வன் என்று மிகுந்த களிப்போடும் அதை சிவஞான சுவாமிகள் துதித்து காட்டுகிறார். இதில் வரக்கூடிய

உள்ளுயிர்க்கு உயிராய் தெளிக்கும் அறிவு திகழ்ந்துள்ளதேனும் திருமலத்தே குளிக்கும் உயிர் அருள் கூடும்படி கொடி கட்டினனே. இந்த அருமையான இந்த திருப்பாடலுக்கு முதல்ல பதவுரையை சொல்லிக் கொண்டு அதற்கு மேல் சிறு விளக்கத்தை பார்ப்போம். நம்முடைய சைவத்தின் கண்ணே சில சொற்கள் பரிபாசைகள் போற நமக்கு பயன்படும். எப்படி என சொன்னால், ஒளி என்ற சொல்லானது நம்முடைய சைவத்திலே சிவஞானத்திற்கும், இருள் என்று சொல்லக்கூடியது ஆணோமனத்திற்கும் காட்டும். சைவ சமயத்திலே மொழி அறிவு வேறு, சமய அறிவு வேறு. இப்படி உதாரணமாக எடுத்துக்கொண்டால், கண் என்று சொன்னால் நாம் எல்லோருமே நம் முகத்திலே இருக்கின்ற கண்ணை நினைப்போம். ஆனால் சைவ சித்தாந்தத்திலே கண் என்ற சொல் உயிரை காட்டும். காற்று என்ற சொல் உயிரை அங்கே குறிக்கும். என சில நேரங்களிலே சில சொல் எதை குறிக்கிறது என்பதை கவனமாக கொள்ளுதல் வேண்டும். இந்த கண் என்பதற்கு ஒரு உயிரை குறிக்கும் என்பதற்கு நாம் சிந்திக்க இருக்கிற கொடிக்கவிலே பின்னாலே வருகிறது. அங்கே கண் என்றுதான் இருக்கும், ஆனால் அது உயிரை குறிக்கும். அது எப்படி என்பதை அந்த திருப்பாடல் வருகின்ற பொழுது சொல்கிறேன். எனவே நம்முடைய சித்தாந்த ரீதியிலே ஒளி என்று சொல்லக்கூடியது சிவத்தை காட்டக்கூடிய சிவஞானம். இருளுக்கும் ஆணோமலத்திற்கும் ஒன்றே இடம், ஆன்ம வர்க்கமாகிய ஒன்று மட்டுமே தங்குமிடமாகும். நம்முடைய ஆன்மாவில் என்ன இருக்கிறது? ஆணவமலம் இருக்கிறது. ஆணவமலம் தங்கி இருக்கிற அந்த உயிரில் தான் சிவஞானம் உதித்து சிவத்தை காணுகிறது. அப்போ ரெண்டு எதிர்பொருள்கள் ஒரே இடத்தில் இருக்கிறது. அதான் ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், ஒன்று மேலிடின் ஒன்று ஒளிக்கும். சிவஞானம் ஆணவமலம் ஆகிய இரண்டு ஒன்று மேலிட்ட காலத்தில் மற்றொன்று மறைந்துவிடும். எனினும் இருள் அடராது. அதாவது உயிரிலே ஆணவமலமும் சிவஞானமும் இருந்தாலும் ஆணவமலம் சிவத்தை சிவஞானத்தை பந்திக்காது, அதை தொடக்கு உண்ணாது. ஆகையினாலே இருள் அடராது. உயிர்க்கு உயிராய் உள்தெளிக்கும் அறிவு, எல்லா உயிர்களுக்கும் உயிராகி அவைகளின் அறிவினை விளக்குகின்ற சிவஞானமானது திகழ்ந்து உள்ளதேனும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தினாலே குருவருளினால் அந்த சிவஞானம் திகழ்ந்தாலும், ஆன்மாவில் திகழ்ந்தாலும் உயிர் திரிமலத்தையே குறிக்கும். சிவஞானம் ஆன்மாவில் உதித்தாலும் இந்த ஆன்மா அந்த மலத்தொடக்கிலேயே பட்டுத்தான் இருக்கும், உயிர் திரிமலத்தையே குறிக்கும். எனவே சிவஞானம் உதித்தாலும் கூட இந்த உயிரானது அந்த மலத்தினுடைய தாக்கத்தில் இருக்கத்தான் செய்யும். அருள் கூடும்படி, இந்த அருள் கூடும்படி என்பதுதான் முக்கியமான ஒரு பகுதி. அருள் என்பது தீட்சையை குறிக்கிறது. தீட்சா கிரமத்தினாலே மலநீக்கம் பெற்று திருவருளை பெறும்படி கொடி கட்டினேன், நான் இந்த கொடியினை கட்டுகிறேன் என்று இங்கே சொல்லி காட்டுகிறார். இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சம் விளக்கத்தை பார்ப்போம். ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். ஒரு இடத்திலே இரண்டு வேறுபட்ட எதிர்பட்ட பொருள்கள் எல்லாம் இருக்க இயலாது. எதெல்லாம் இருக்கிறது? தட்பம் வெப்பம் இருக்கிறது. ஒன்று நீர் தட்பமாக இருக்கும், இல்லை என்றால் வெப்பமாக இருக்கும். ஒரு இடத்துல ஒன்று இருள் இருக்கும் அல்லது ஒளி இருக்கும். ஆனால் ஆன்மாவில் மட்டும் ஒரு இடத்திலே இரண்டுமே தங்கி இருக்கிறது. ஆக இதை சொல்லுகின்ற பொழுது ஒளிக்கும் இருளுக்கும் இரண்டே இடம் என சொல்லுகின்ற பொழுது ஆன்மாவிடத்து அங்கே சிவஞானமும் இருக்கிறது, ஆனால் பந்தித்திருக்கின்ற அங்கே ஆணவமலம் என்றும் ஒன்று இருக்கிறது. இந்த சிவஞானம் என சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது, இதுதான் சிவத்தை காட்டும். இது என்ன பொருள் என சொன்னால், உயிரானது என்று உள்ளதோ அன்றே சிவம் உண்டு. என்று நீ அன்று நான், தாய்மான சுவாமிகள் என்று நீ அன்று நான். எனவே உயிரென ஒன்று இருக்கின்ற பொழுது அந்த உயிரோடு ஏந்து சிவம் இருக்கிறார். இது பின்னே வருகின்ற பாட்டிலும் வரும். ஆனால் அதே நேரத்திலே உயிர் என்று உண்டோ அன்றே செம்பிருந்த போதே அதிலே கழிவும் அனாதியாக இருப்பதைப் போல ஆணவ மலமும் இருக்கிறது. ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஆணவ மலமானது

0: இந்த உயிரோடு பந்தித்திருக்கிறது, சிவமும் உயிரோடு இருக்கிறது. ஆனால் இந்த ஆணவர பந்தத்தினாலே உயிரான் சிவத்தை காண முடியாதபடி திரை போட்டு மறைத்து இருக்கின்றது. எனவே இந்த சிவமானது உயிரை விட்டு ஒருபோதும் நீங்குவதில்லை. கேவலத்திலும் சுவாமி கூட இருக்கிறார், சகலத்திலும் உயிரோடு இருக்கிறார், சுத்தத்திலும் இருக்கிறார், முத்தி நிலையிலும் இருக்கிறார். ஆகினாலே ஒன்று ஒரே இடத்தில் இரு பொருள்கள் இருக்கிறது. இதிலே இன்னொரு செய்தியும் சொல்லப்படுகிறது. நான் சொல்லக்கூடியது கொஞ்சம் கிரகிக்கிற சிரமப்படும், ஆனால் தெரிந்து கொள்ளணும். நமக்கு புறத்தே காணுகின்ற கண் போல உள்ளே ஞானேந்திரியமாக கண் ஒன்று இருக்கிறது. அந்த ஞானேந்திரியமாக கண்ணிலேயும் ஒளியும் இருக்கிறது, இருளும் இருக்கிறது. இது ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு பகுதி. எப்படி என சொன்னால், நம்மை இயக்கிக் கொண்டிருப்பது அகங்காரம் மூன்று, சாத்விக அகங்காரம், ராசத அகங்காரம், தாமச அகங்காரம். இந்த அகங்காரம் மூன்றிலே இருக்கின்ற பொழுதும் ஒரு அகங்காரம் மேலோங்கி இருக்கின்ற போது மற்ற இரண்டு அகங்காரம் அடங்கி இருக்கும். அதான் ரொம்ப முக்கியமானது. அப்படி அடங்கி இருக்கின்ற பொழுது சாத்விக அகங்காரம் மேலிடும்போது சத்துவ குணம் மேலிட்டிருக்கும். இந்த சத்துவ குணம் மேலிட்டு இருக்கின்ற அந்த நேரத்திலே, சாத்விக குணம் அடங்கி இருக்கின்ற அந்த நேரத்தில் இந்த கண்ணாகிய ஞானேந்திரம் இருளாக இருக்கும். இதே போன்று தாமச அகங்காரத்தில் இருக்கின்ற பொழுது, தாமச குணம் மேலிட்டு இருக்கின்ற பொழுது அங்கே இருளாக இருள் மாறி அங்கே ஒளியாக கண் திகழ்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஒளியானது இருக்கின்ற பொழுது கண்ணுக்கு விளக்கம் செய்யும், இருள் பந்தித்து இருக்கின்ற பொழுது மறைப்பையும் செய்யும். எனவே நம்முடைய ஞானேந்திரியத்திலும் அப்படி இருக்கின்றது. உயிரிலும் அங்கே இருபொருள் இருப்பதைப் போல ஞானேந்திரியமாகிய கண்ணிலும் இருபொருள் இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற பொழுது ஒன்று மேலிடின் ஒன்று ஒழிக்கும். அதான் ரொம்ப முக்கியம். சிவனை நம் உயிரை பந்தித்திருக்கின்ற பொழுது அங்கே சிவமும் இருக்கிறார், ஆணவமும் இருக்கிறது. ஒரு இடத்திலே இரண்டு பொருள் இருக்கிறது. உதாரணமாக வானம் என்று ஒன்று இருக்கிறது. வானமாகிய அந்த இரண்டு பொருளிலே பகலும் உண்டு, இரவும் உண்டு. ஆக ஒரு இடத்துல அங்கு இரண்டு பொருள் இருக்கிறது. இன்னொரு இடத்திலே பகலிலும் இரவும் உண்டு. பகலில் இரவு இருக்கிறது. எந்த இடத்தில்? மரத்தடியில் இருட்டாக இருக்கிறது, ஒரு கட்டடத்திற்குள் இருட்டாக இருக்கிறது, குகைக்குள் இருட்டாக இருக்கிறது. இரவிலும் ஒளி உண்டு. கார்காலத்திலே மின்னல் வருகின்ற பொழுது ஒளி பிறக்கிறது. எனவே இந்த இடத்திலே பகலிலே அந்த ஒளி மேலிடுகின்ற பொழுது இருள் மடங்கி இருக்கிறது. இருள் அங்கே மிகுந்திருக்கின்ற பொழுது ஒளி தன்னை காட்டாது மடங்கி இருக்கும். இதை சொல்லுகின்ற பொழுது, இதைத்தான் சொல்லுகின்ற பொழுது சிவம் மேலிடுகின்ற பொழுது ஆணவ மலம் வலிகடும். ஒன்று மேலிடும், ஒன்று கெடுக்கும். சிவம் மேலிட்ட பொழுது ஆணவ மலம் என்ன செய்த பொழுது அது வலி இழந்து விடும். எப்படி? அங்கே சூரிய ஒளி முன்னே அங்கே இருள் தன்னுடைய செயலை காட்டாது போல, ஆணவ மலம் மேலிட்டுகின்ற பொழுது சிவம் தன்னை காட்டாதிருக்கும். ஆனால் பந்திக்காது, சிவம் தன்னை மறைந்து கொள்கிறார். ஆணவரத்தின் மேல சிவம் மறைந்து விடும் சொல்லிட்டு போச்சு, சித்தாந்தம் போச்சு. என சிவத்தை பந்திக்காது. அந்த ஆணவரம் மேலிடுகின்ற பொழுது சிவம் தன்னை காட்டுவது இல்லை. ஆக இந்த ஒன்று மேலிடின் ஒன்று ஒழிக்கும். இருள் அடராது. இருள் அடராது என்றால் ஒளிய சிவம், இருள் மலம், கண் என்று சொல்லக்கூடியது உயிர். எனவே இந்த இடத்திலே சிவம் என சொல்லக்கூடியது எப்படிப்பட்டது என்றால் நிலை பெற்ற ஞானத்தை உடையது. அதற்கு விளக்கம் கிடைக்க சிவத்திற்கு எந்த கருவியும் தேவையில்லை. சிவத்திடம் இருக்கின்ற ஞானம் சூக்குமம். ஆகையினாலே அந்த சிவத்தை என்ன செய்வதில்லை, ஆணவமலம் பந்திப்பது இல்லை. ஞாயிறு கதிர் எழ எழ இருள் செயலற்று போகிறதோ அதே போல இருள் தன்னுடைய வலிமையை கெடுத்து விடுகிறது. இதே போல சிவத்தின் முன்பாக அந்த ஆணவமலம் அங்கே தொழிற்படுவது இல்லை என்று சொல்லப்படுகிறது. இதற்கு உதாரணம் நம்முடைய சைவ சமய நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய சமயத்திலே கடல் என்ற சொல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். தமிழ்ல சில சொற்கள் சித்தாந்த பரிபாஷையில் மாறும். கடல் என்பது ஆகாயத்தை குறிக்கும். அந்த கடலிலே இருக்கின்ற நீரிலே உப்பு கலந்திருக்கிறது. உப்பு என்பது நீரைத்தான் வந்திக்குமே அன்றி அந்த உப்பு கலந்த நீருக்கு இடம் கொடுத்து தன்பால் அடக்கி இருக்கின்ற வானத்தை பந்திக்காது. இதே போலத்தான் எனவே உப்பு நீரை மட்டும் பந்தித்து வானத்தை பந்தியாததை போல ஆனமரம் உயிரைத்தான் பந்திக்கும், சிவத்தை பந்திக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர்க்கு உயிராய் உள்தளிக்கும் அறிவு திகழ்ந்துள்ளதேனும் திரிமலத்தையே குறிக்கும். இந்த ஆன்மாவானது ஞான விளக்கம் பெற்றாலும் கூட அதற்கு மரவாசனை வந்து தாக்கும். எப்பொழுதுமே ஒன்று சொல்லுவார்கள், இந்த கடனை வந்து முழுசா தீக்கணும், 2000 ரூபாய் கொடுக்கறதுக்கு 1500 ரூபாய் கொடுத்து 500 ரூபாய் தள்ளுன்ட்டு போயிடுவான். ஆனால் அவன் தள்ளுபடி பண்ணாம அந்த 500 ரூபாய்க்கு வட்டி போட்டு வட்டிக்கு குட்டி போட்டு குட்டிக்கு வட்டி போட்டு வட்டி குட்டி போட்டு நாளைக்கு அது 1000 கணக்கில் வந்துடும். எனவே கடனையும் பாம்பையும் தீயையும் முழுதாக அழிக்கணும். அழிந்தால்தான் அது ஒழியும். பாம்பை அரைவரையே அழிச்சிட்டு போனால் அது காற்று குடித்து உயிர் பெற்று வரும். தீயை நன்றாக அணைக்காவிட்டால் காற்று பட்டு மீளமும் பரவிவிடும். இதே போல ஆணவமரம் எப்படிப்பட்டது என சொன்னால் அது அழியாது. என்ன செய்திருக்கும்? ஆணவமரம் நித்திய பொருள். அது நித்திய பொருளாக இருக்கின்ற காரணத்தை ஆன்மாவை பந்தித்துக் கொண்டேதான் இருக்கும். அப்படி ஆன்மாவை பந்தித்துக் கொண்டே இருக்கின்ற பொழுது இந்த ஆன்மாவானது தொன்றுதொட்டே ஆணவமரம் பந்தமுடைய காரணத்தினாலே பெருங்காய டப்பாவிலிருந்து பெருங்காயத்தை எடுத்தாலும் அந்த வாசனை இருந்து கொண்டிருப்பதை போல ஆனமரம் வரிகட்டாலும் அந்த ஆனமரத்தினுடைய வாசனை உயிரை தாக்கும். இது இன்னும் எதை போல என சொன்னால், இது இன்னும் நம்முடைய நூல்களிலே இந்த வேம்பு தின்ற புழு என்று சொல்வார்கள். வேம்பு மரத்திலே இருந்த புழுவினை எடுத்து கரும்பிலே விட்டாலும் அது வேப்ப மரத்தை தான் நினைத்துக் கொண்டிருக்கும். எனவே இந்த உயிரினை ஆணவமரமான வாசனை தாக்கிக் கொண்டே இருக்கும். அந்த உயிருக்கு அருள் கூடும்படி, இந்த அருள் கூடும்படி என்பதற்கு தீட்சா கிரமத்தினாலே மரணீக்கம் பெற்று திருவருளை பொருந்தும்படி. எப்பவுமே அருள் என்ற சொல்லு தீட்சை செய்து என்ற பொருளை நாம் சேர்த்துக் கொள்ளலாம். இது எங்கே சொல்லப்படுகிறது என்றால் சிவபிரகாசத்திலே இறுதியிலே நூல் உபதேசிக்கு முறையை சொல்லுகின்ற பொழுது திருவருள் கொடுத்தும்பார். திருவருள் கொடுத்து என்பது தீட்சை செய்து இந்த நீலை நூலை உபதேசம் செய். எனவே அருள் கூடும்படி. எனவே ஒரு ஞானாசிரியின் மூலமாக தீட்சையை பெற்று, எனவே தொன்றுதொட்டே பந்தித்திருக்கின்ற ஆணவமரத்தில் வயப்பட்டிருக்கின்ற உயிருக்கு குருவினால்தான் அங்கே விமோச்சனம் கிடைக்கும் என்று குருவினது பெருமை இங்கே பேசப்பட்டு விட்டது. ஆகையினாலே அருள் கூடும்படி கொடி கட்டினனே. கொடி கட்டினே என்பது திருக்கோவில வாசலில் கொடி கட்டினேன் என்று பின்பாடலிலே வருகின்ற சொற்களை வலியுறுத்திக் கொள்கிறான். ஆக இந்த திருப்பாடலிலே நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என சொன்னால், பண்டுதொற்றே சிவமானது உயிரோடு அங்கே சேர்ந்தே இருக்கிறான். சிவம் சேர்ந்திருக்கின்ற உயிரிலே ஆணவ மரமும் சேர்ந்தே இருக்கிறது. இது ஏன் சொல்லுகிறார் என சொன்னால், வீர செய்வர்கள் என்றிருக்கிறார்கள், அவர்கள் ஆணவ மரத்தை உடன்பட மாட்டார்கள். எனவே ஆணவ மரம் என ஒன்று உண்டு என்பதை காட்டுவதற்கும் அதனுடைய வாசனாமலம் தாக்கிக் கொண்டே இருக்கும் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் அந்த வீர செய்வர்களுடைய கருத்துக்கு ஒரு மறுப்பு சொல்லி நம்மை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த ஆணவ மரத்தினுடைய தன்மையை சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த உயிரோடு பந்தித்து இருக்கின்றது, அங்கே சிவமும் இருக்கிறது ஆணவ மரமும் இருக்கிறது. இது ஆணவ மரத்தால் பந்திக்கப்பட்ட காரணத்தினாலே தான் உயிருக்கு பசு என்று ஒரு வார்த்தை வருகிறது. சித்தாந்த சாஸ்திரத்தில் உயிர்களை குறிக்கின்ற ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் இருக்கிறது. உயிரை ஏன் பசு என சொல்லுகிறோம்? பச்சு என்ற வடமொழியில வந்தது, பந்திக்கப்பட்டது கட்டப்பட்டது. இதற்கு தெளிவாக எளிதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என சொன்னால், நம் இல்லத்திலே இருக்கின்ற பசுவானது எப்பொழுதுமே கட்டப்பட்டிருக்கும், அதற்கு சுதந்திரம் இல்லை. இதே போல உயிரானது ஆணவ மரத்தால் பந்தப்பட்டிருக்க, அதனாலே பசு என்று பெயர். அந்த மரமானது ஆணவ மரமானது உயிரை மட்டும் பந்திக்கும், சிவத்தை பந்திக்காது. இந்த உயிரானது தான் பக்குவப்பட்டு மேலோங்கிய காலத்திலும் கூட அது வேம்பு தின்ற புழு போல இந்த உயிரினை அந்த மரம் பந்தித்துக் கொண்டே இருக்கும், மரவாசனை தாக்கிக் கொண்டே இருக்கும். இப்படி அந்த வலிமை உடைய அந்த மரவாதனை தீர வேண்டும் என சொன்னால், குரு மூலம் தீட்சை பெற்று அருளோடு உயிர் கூடுதல் வேண்டும். எனவே எல்லா உயிர்களும் மரணாதனை தீர்ந்து குரு மூலம் தீட்சை பெற்று அருளோடு கூடும்படியாக நான் கொடி கட்டுகிறேன் என்று அங்கே சொல்லப்படுகிறது. எனவே இந்த திருவிழாவினது நோக்கமானது இந்த உயிர்களெல்லாம் சிவத்தை சென்று அடைகின்ற முறைமையை உணர்த்துவதற்காகத்தான் அங்கே கொடியேற்றம் என்று ஒன்று வைக்கப்படுகிறது என கூறிக்கொண்டு இந்த அருமையான ஒரு சிந்தனையை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற shaivam.org அந்த அமைப்பாளர்களுக்கும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்து நாளை இதே 6 மணி அளவிலே இரண்டாவது வெண்பாவிற்கு நான் இரண்டாவதாக வருகின்ற அந்த வெண்பாவிற்கு நாம் பொருளை காண்போம். திருவருள் கூட்டி வைப்பதாக நன்றி வணக்கம். திருச்சித்தம்பரம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: நம்முடைய அருள் திரு அம்பலவான தேசிகர் அவர்கள் அருள் செய்த ரசகாரியத்தை தொடர்ந்து சிந்திப்பதற்கு ஒருவருள் கூட்டி வைத்துள்ளார். சைவ சமய சாத்திரங்களை இரு வகையாக விஞ்ஞான மாபாடியம் பாகுபடுத்துகின்றது. பொது நூல்கள், உண்மை நூல்கள் என்று இரண்டு வகையான சைவதான் சாத்திரங்கள் எடுத்துக்காட்டுகளும் மாபாடியத்திலே தரப்பட்டுள்ளன. ஞானாமிர்தம் போன்ற நூல்கள் பொது நூல்கள். திருவுந்தியார், திருக்கழிச்சுப்படியார் போன்ற நூல்கள் உண்மை நூல்கள். சிவஞான போதம், சிவஞான சித்தியார், சிவப்பிரகாசம் ஆகிய நூல்கள் பொதுவும் உண்மையுமா என்று இவ்வாறு மாபாடியம் தெரிவிக்கிறது. அதே சமயத்தில் பொது என்றால் என்ன பொருள், உண்மை என்றால் என்ன பொருள் என்பதையும் மாபாடியம் செம்மையாக நமக்கு விளக்கியுள்ளது. பொது என்பது உயிருக்குரிய செத்த நிலையை குறிக்கும், கட்டு நிலை என்பார். உண்மை என்பது முத்தி நிலையை குறிக்கும். ஆகவே பெத்த நிலையை பற்றிய விளக்கிச் சொல்லக்கூடிய சாத்திரங்கள் பொது நூல்கள் என்றும், முத்தி நிலையை பற்றிய செய்திகளையே விளக்கிச் சொல்லக்கூடிய நூல்கள் உண்மை நூல்கள் என்றும், பெத்தம் முத்தி இரண்டையுமே விளக்கிச் சொல்ந்த நூல்கள் பொதுவும் உண்மையுமா. சிவஞான போதம், சிவஞான சித்தியார், சிவப்பிரகாசம் ஆகிய நூல்களை பார்த்தோம் என்றால் பொது அதிகாரம், உண்மை அதிகாரம் என்ற இரண்டு பிரிவுகள். அதிலே பொது அதிகாரத்திலே 6 சூத்திரங்கள் சிவஞான போதத்திலும் சித்தியாரிலே, உண்மை அதிகாரத்திலே 6 சூத்திரங்கள். அந்த முதல் 6 சூத்திரங்கள் பெத்த நிலை பற்றி விளக்குவன, அடுத்த 6 சூத்திரங்கள் முத்தி நிலை பற்றி விளக்குவன தெளிவாக பகுத்து வைத்துள்ளார்கள். ஆகவே அந்த நூல்கள் பெத்தம் முத்தி என்னும் இரண்டையும் பேசுகின்றன. எனவே அவை பொதுவும் உண்மையுமா. திருவுந்தியார், திருக்கழிச்சுப்படியார் ஆகிய சாத்திரங்களை பார்த்தோம் என்றால் அங்கு முத்தி நிலை பற்றிய செய்திகள் தான். ஆகவே அவை உண்மை நூல்கள். ஞானாமிர்தம் போன்ற சாத்திரங்களை பார்த்தோம் என்றால் அவை பெத்த நிலை பற்றி தான் விளக்கிச் சொல்லும். ஆகையினாலே அந்த வகையிலே நாம் இந்த தசகாரிய நூலை பார்க்கும் பொழுது இது முத்தி நிலையை பற்றி மட்டுமே சொல்லக்கூடிய நூல், உண்மை நூல். இங்கே பெத்தத்தை பற்றிய செய்திகள் இருக்க மாட்டோம். அந்த முத்தியிலும் கூட அந்த முத்தி நிலையினை 10 படிநிலைகளாக பகுத்துக் கொண்டு அந்த 10 படிநிலைகளை மட்டுமே குறிப்பாக விளக்கிச் சொல்லக்கூடிய நூலாகும். அந்த 10 படிநிலைகளுக்கும் தேவையான செய்திகளை, அவற்றை புரிந்து கொள்வதற்கு நமக்கு இயல்புடைய செய்திகளை மட்டும் சேர்த்து சொல்லி, மற்றபடி அந்த முத்தி படிநிலைகளாகிய அந்த 10 காரியங்களை மட்டுமே விளக்கமாக சொல்லக்கூடிய நூலாக நம்முடைய 3வது பட்டத்து அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்த இந்த நூல் வந்திருந்தது. அந்த வகையிலே நாம் இந்த நூலை பார்க்கும் பொழுது முத்தி நிலைக்குரிய அந்த தசகாரியங்களை மட்டுமே சொல்லக்கூடிய நூல் ஆகையினாலே ஏற்கனவே மெய்கண்ட சாத்திரங்களிலே சிறிதளவு பயிற்சி உடையவர்கள், அதாவது தசகாரியம் என்ற ஒரு கருத்து சைவ சித்தாந்தத்திலே இருக்கின்றது என்பதை அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகும். அந்த தசகாரியங்கள் தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம் என்பது என்பன முதலாக சொல்வார்கள். அந்த பெயர்களை மாத்திரமாவது அறிந்து வைத்திருப்பவர்களுக்கு அவை என்னதான், அவை தத்துவ ரூபம் என்ன, தத்துவ தரிசனம் என்ன என்ற ஆர்வம் இருக்கும். ஆகவே அந்த பெயர்களை மாத்திரம் அறிந்து வைத்திருப்பவர்கள் அல்லது அவற்றுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்காமல் எங்கு கிடைக்கும் என்ற ஒரு தாகத்தோடு இருப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த நூல்கள் மிகவும் துணை செய்கின்றன. நம்முடைய ஆதீனத்து பண்டார சாஸ்திரங்களாகிய இந்த தசகாரியங்களை நாம் பார்த்தாலன்றி தசகாரியங்களை பற்றி நாம் விளக்கி இதுதான் தசகாரியம் என்று சொல்வதற்கு நம்மால் இயலாது. ஏனென்றால் நெய்கண்ட சாஸ்திரங்களுள் ஒன்றாகிய உண்மை நெறி விளக்கமும் தசகாரியத்தை மட்டுமே சொல்லக்கூடிய நூல்தான், அது ஒன்றும் ஐயமில்லை. ஆனால் ஆறே ஆறு பாடல்கள், இந்த ஆறு பாடல்களிலே மிகவும் சுருக்கமாக தெளிவாக தசகாரியங்களை பேசுகின்றது உண்மை நெறி விளக்கம். ஆகவே அந்த ஒரு நூலை மட்டும் வைத்துக் கொண்டு நாம் உணர்வது மிக மிக அரிது. நம்முடைய பண்டார சாஸ்திரமாகிய தசகாரியத்தில்தான் தசகாரியத்திற்கு போற்றுவாயாக சொல்லத்தக்க செய்திகளை எல்லாம் கூறி, அவற்றை நன்கு விளக்கமாகவும் கூறி, முடிவான சிவபோகம் என்ற அந்த 10வது காரியத்தை கூட எவ்வளவு விளக்கி சொல்ல முடியுமோ ஒரு நூலிலே அந்த அளவிற்கு விளக்கி சொல்லியிருக்கின்றார்கள். ஆக இயல்புடைய செய்திகளையெல்லாம் சொல்லும் பொழுது பாசஞானம், பசுஞானம், சிவஞானம் ஆகிய அந்த செய்திகளையெல்லாம், இதுதான் பாசஞானம், இதுதான் பசுஞானம், இதுதான் சிவஞானம் என்று சொல்வது எல்லோருக்கும் எளிதன்று. சைவ சித்தாந்தம் கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கே அத்துணை எளிதன்று. மிகவும் சிந்தித்து மிக விளக்கமாக பலபட கூறி கேட்போரை மயங்க வைக்கக்கூடிய நிலையினரைதான் பார்க்கின்றோம். ஆனால் சைவ சித்தாந்த ஆசிரியர்கள் நெய்கண்ட சாஸ்திரங்களை படிப்பதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் நம்முடைய பண்டார சாஸ்திரங்களையும் அவர்கள் கற்று வருவார்களே. ஆனால் இந்த தசகாரியத்தை அவர்கள் பார்க்கும் பொழுது இதுதான் பாசஞானம், இதுதான் பசுஞானம், இதுதான் சிவஞானம் என்று தெளிய வரையறுத்து கூறுகின்ற அந்த இயல்பினை அவர்கள் காண்பார்கள். அவர்களுக்கும் பாசஞானம், பசுஞானம், பரிஞானம் ஆகியவற்றை விளக்கிச் சொல்வது எளிதாக இருக்கும். மேலும் சத்தினிவாதம் என்றால் என்ன, இருவினை ஒப்பு என்றால் என்ன போன்ற அந்த விளக்கங்களை எல்லாம் நம்முடைய பண்டார சாஸ்திரமாக இந்த தசகாரியம்தான் தெளிவாக நமக்கு வரையறுத்து சொல்கின்றது. ஆகவே நாம் மெய்கண்ட சாஸ்திரங்களை படித்த அளவிலே இப்படியெல்லாம் இருக்கின்றன, இருவினை ஒப்பு என்று இருக்கின்றது, மலபரிவாகம் இருக்கின்றது, சத்தினிவாதம், தசகாரியங்கள் ஆகிய தத்துவ ரூப தரிசனம், தத்துவ சுத்தி போன்றவை, அப்புறம் அந்த பாசஞானம், பசுஞானம், பரிஞானம்லாம் இருக்கின்றன. அவை என்ன என்று ஒவ்வொன்றையும் கேட்டால் இதுதான் பாசஞானம், இதுதான் பசுஞானம் என்பது முதலாக திட்டவட்டமாக வரையறுத்துச் சொல்லக்கூடிய ஒரு தெளிவு உணர்ச்சி எப்பொழுது நமக்கு வாய்க்கும் என்றால் நம்முடைய அருள் திரு அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் நம் பொருட்டு மிக கருணையோடு அருள் செய்துள்ளார்களே. அதைத்தான் அது எது மெய்கண்ட சாஸ்திரங்களை படிப்பவர்களுக்கு அவர்களுக்கு எந்த இடத்துலலாம் ஐயம் இருக்கும், எந்தெந்த கருத்துக்களை எல்லாம் திட்டவட்டமா விளக்கி சொல்ல முடியாது, வார்த்தைகளாக மாத்திரம் தெரிந்து கொண்டு விளக்கம் தெரியாம எந்தெந்த பகுதிகளெல்லாம் மாணாக்கர்கள் இடர்படுவார்கள், கருணையுள்ள ஆசிரியனுடைய கடமை என்ன, எந்தெந்த இடத்துலலாம் மாணவன் இடர்படுவானோ அந்த இடத்துலலாம் அவனுடைய இடர்பாடை நீக்கணும். அது எவ்வளவு செம்மையாக நம்முடைய 3வது பட்டத்து குருமூர்த்திகள் நம்முடைய அருள் திறத்தினாலே அருள் செய்துள்ளார்கள் என்பதை பார்த்து வருகின்றோம். சென்ற சிந்தனையிலே பாசஞானத்தை எவ்வாறு அவர்கள் வரையறுத்தார்கள், பசுஞானத்தை எவ்வாறு வரையறுத்தார்கள் ஆகியவற்றை பார்த்தோம். சிறிதே அவற்றை நினைவுபடுத்திக் கொள்ளலாம். பாசஞானம் என்பதை எவ்வாறு சொன்னார்கள் என்று சொன்னால், பிறவியிலேயே ஒருவன் குருடன், அவன் எதையும் பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட பிறவி குருடனுக்கு ஒரு ஊன்றுகோல் கிடைத்தால் அவன் அந்த ஊன்றுகோலின் வழியே நடப்பான். அதுபோல எப்போதுமே தன்னுடைய அறிவு ஆணவ வளத்தாலே மறைக்கப்பட்டு கிடப்பது ஆன்மா. பிறவி குருடன் அவன் கண்ண என்ன இருக்கு, என்ன கோளாறு, அந்த விழி படலமானது அவன் கண்ணை அப்படியே காண விடாமல் மறைச்சிருக்கான், அதனாலதான குருடன். ஆகவே காணந்தன்மையுடைய கண்ணை அந்த படலமானது அப்படி முழுமையாக மறைத்துவிட்டது. அது மாதிரி ஆன்மாவுக்கு அறியந்தன்மை உண்டு, அறிவு உண்டு. அந்த அறிவை முழுமையாக அந்த கண்ணை படலம் மறைச்ச மாதிரி இந்த ஆன்மாவின் அறிவை அப்படி முழுமையாக ஆணவ மலம் மறைத்துக் கொண்டது. எனவே படலத்தால் தடுக்கப்பட்டு பார்வை இழந்து தவிக்கின்ற கண்ணை போல இந்த ஆணவ மலத்தாலே அறிவு தடுக்கப்பட்டு, அங்க உதாரணத்துல பார்வை தடுக்கப்படுது, பொருள்ல வந்து அறிவு தடுக்கப்படுது, ஆன்மாவின் அறிவு ஆணவ மலத்தால் முழுமையாக தடுக்கப்பட்டு அப்படி பிறவி குருடன் போல அறியாமையிலே இருக்கின்றது நான். அது நல்லா நாம ஞாபகம், பிறவி குருடனுக்காக அந்த பார்வை தான் அவனுக்கு தடைப்பட்டிருக்கு, மற்றபடி செவிப்புலனால் கேட்பதற்கோ வாயால் சுவைப்பதற்கோ தடை இல்லை. ஆனால் அறிவே தடுக்கப்பட்டது என்றால் எந்த விதமான உணர்ச்சியும் இருக்கிறான். ஆனா அறிவு இல்லையா ஆன்மாவுக்கு, நல்லா இருக்கு, ஆனால் அது ஆணவ மலம் அப்படியே மூடி மறைத்து விட்டது. அந்த ஆன்மாவுக்கு எம்பெருமான் திருவருளாலே கேட்கக்கூட தெரியாத ஆன்மாவுக்கு எம்பெருமானா கருணையா என்ன பண்ணார், தனுகரணாதிகளை கொடுத்தார், உடல் கருவிகள் உலகம் இவற்றையெல்லாம் கொடுத்து சிற்றறிவை விளக்கினார். அது எதை மாதிரின்னா அந்த பிறவி குருடனுக்கு ஊன்றுகோல் கொடுத்தது மாதிரி. அந்த பிறவி குருடன் என்ன பண்ணுவா, அந்த ஊன்றுகோல் வழியிலேயே தடுமாறி தடுமாறி போற மாதிரி இவனும் இந்த ஆணவ மலத்தின் சக்தி அந்த அந்த குருட்டுத்தன்மைய கொஞ்சம் வந்து அந்த குருட்டுத்தன்மையிலிருந்து ஓரளவுக்கு அந்த ஊன்றுகோல் அவனை காப்பாற்றும். இந்த ஊன்றுகோலும் இல்லாம கூட நடந்தான் ரொம்ப சங்கடம். அவனுக்கு நிராதரவு ஒண்ணுமே தெரியாது, ரொம்ப துன்பப்படுவான், எங்கேயாவது விழுந்து கிடப்பான். ஆனாலும் அந்த ஊன்றுகோல் அவனுக்கு முழுமையா துணை செய்தானா இல்ல, ஏதோ கொஞ்சம் அவன் தடுமாறி குழுமான வரைக்கும் தடுமாறி விடாத அளவுக்கு ஓரளவுக்கு துணை செய்து, அந்த மாதிரி இந்த ஆணவங்களத்தாலே மறைப்புண்டு கிடக்கின்ற ஆன்மாவுக்கு சிறிதே சிற்றறிவு விளங்கத்தக்க வகையிலே இந்த ஊன்றுகோல் போல இந்த தத்துவங்கள் துணை செய்கின்றன. அந்த தத்துவங்களின் வாயிலாக இந்த ஆன்மாவுக்கு விளங்குகின்ற அறிவுதான் பாச ஞானம் என்று பாச ஞானத்தை எவ்வளவு சிறப்பாக வரையறுத்துள்ளார், உதாரணம் கூறி வரையறுத்துள்ளார். அதுதான் அந்த சிறப்பு. மேலும் ஊன்றுகோல் இருக்க அதை ஒரு இடத்துல ஊனுவான், அந்த இடம் வந்து சமதளமா இருக்கலாம், ஆனா அதுக்கு பக்கத்தில் உள்ள இடம் பள்ளமா மேடா தெரியாது. அந்த ஒரு இடத்துல ஊனதை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான், இந்த நிலம் இப்படிதான் நினைச்சு முயற்சி பண்ணுவான். முழுமையா அவன் முன்னால உள்ள நிலப்பரப்ப ஊன்றுகோலின் கொண்டு அறிய முடியாது. அது மாதிரிதான் இந்த உடலை கொண்டு அறியுது அறிவு இருக்க, இது வந்து நிலையில்லாத ஒரு உலகத்தை வந்து நிலையானதாக காட்டி மயக்கி உண்டு. ஆகவே மேடு எது பள்ளம் எது என்பதை தெரியாமல் அங்கே கோலை கொண்டு நடக்கின்ற குருடன் தடுமாறுவது போல உடலை கொண்டு அறிகின்ற இந்த ஆன்மா நிலையானது எது நிலையற்றது எது என்பதை உணர முடியாமல் தடுமாறுகின்றது. இத்தகைய ஞானம்தான் பாச ஞானம் என்றார்கள். ஆக அதிலே சிறந்த நயம் சொன்னார்கள் பார்த்தோம். அந்த சகலாவத்தையில கூட உடலோடு இவ்வாறு சேர்ந்து ஆன்மா வாழ்கின்ற அந்த சகலாவத்தையில் கூட அறிவு நிகழ்ந்தாலும் அது வந்து செம்மையான அறிவா நிகழ, கீழான அறிவா நிகழும். ஆன்மாவை கீழ்நறிக்கு தள்ளக்கூடிய விபரீத அறிவாகத்தான் நிகழும். எதையெல்லாம் விடணுமோ அதையெல்லாம் ஆன்மா வந்து விரும்புது, எதையெல்லாம் மேற்கொள்ளணுமோ அதை மேற்கொள்ளதில் ஆன்மாவுக்கு ஊக்கம் இல்லை. அப்போ இந்த சகலாவத்தையிலும் ஆணவ மலத்தினுடைய அந்த விபரீத தன்மையை, விபரீதத்தன்மை உனக்கு தோணுது அப்படின்னாலே அது காரணம் என் அறிவை மறைத்திருக்கின்ற அந்த ஆணவ மலம். அது என்ன முழுமையாவா கெட்டுட்டு இல்ல, முழுமையா கெட்டுட்டு அது முக்கிய நிலையாச்சு. ஏதோ இந்த உடல் தத்துவங்களாலே மிகச்சிறிதளவு தான் அதன் சக்தி கெட்டிருக்கு. கை விளக்கின் துணை கொண்டு ஓரளவு தானே இருட்டை வந்து இருளை வந்து நீக்க முடியும் அந்த மாதிரி. ஆகையினாலே அப்படி எஞ்சி இருக்கின்ற அந்த மலச்சக்தி தான் விபரீத உணர்வை தருகின்றது. ஆகவே கேவலாவத்தையை பார்த்தால் முழுக்க ஆணவ மலத்தின் ஆதிக்கம் தான், அம்மாவுக்கு அறிவே விளங்கல. சகலாவத்தையில மட்டும் என்ன விசேஷமா நடக்குது, ஒண்ணும் கிடையாது. கொஞ்சம் சிற்றறிவு ஆன்மாவுக்கு விளங்கினாலும் அந்த அறிவு நிலையில்லாதவற்றை நிலையானதாக கண்டு மயங்கக்கூடிய அறிவாகத்தான் உள்ளது. பற்று வைக்கக்கூடாத உலகத்திலே பற்று வைக்க தூண்டுகின்ற அறிவாகத்தான் விளங்குகின்றது. எத்தனை எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் ஆன்மாவுக்கு எளிதாக பக்குவம் வருகின்றதா? அப்ப அந்த விபரீத உணர்ச்சி தானே மேலோங்கி மீள மீள இந்த பிறவியில விளங்குகிறது ஆன்மா. அப்ப இந்த சகலாவத்தையிலும் ஆணவ மலத்தின் ஆதிக்கம் தானே மேலோங்கி இருக்கிறது. கேவலாவத்தையிலும் ஆதிக்கம் ஆணவ மலத்தின் ஆதிக்கம் தான், முழுக்க ஆணவ மலத்தின் ஆதிக்கம் தான். சகலாவத்தையில கொஞ்சம் அறிவு விளங்கினாலும் இங்கும் ஆணவ மல ஆதிக்கமே மேலோங்கி விளங்குகிறது. எனவே சகலாவத்தையும் கேவலாவத்தையும் சொல்லிடலாம் என்று மிக அருமையாக மிக நயமாக சொல்கின்றார்கள். இதன் மூலம் பாச ஞானம் எல்லாம் ஒரு ஞானமாகுமா, உடலை கொண்டு அறிகின்ற அறிவெல்லாம் ஒரு அறிவாகுமா, கேவலாவத்தைக்கும் இதுக்கும் ஒன்றும் பெரிதாக வேற்றுமை இல்லை என்று சொல்லி சிவஞானம் பெறுவதே செம்மையான நெறி என்று சொல்லி நமக்கு அறிவுறுத்திருந்தார்களே, அந்த உபதேசத்துக்கெல்லாம் ஈடு இணை நாம் எதுவும் சொல்ல முடியாது. அவ்வளவு சிறப்பாக கூறியுள்ளார்கள். அடுத்தார் கூட நாம் பார்த்தோம் என்றால் பசுஞானம் என்பது என்ன? பசுஞானம் என்பது முக்தி நிலையை அடையக்கூடிய ஒரு தருணம் தான், அந்த நேரத்துல ஒரு தெரிவித்து வருது. அது ரொம்ப வந்து நம்ம நினைச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப சங்கடமானதா இருக்கும். ஆனா அதுல இருந்து குருமூர்த்திகள் காப்பாத்திதான், குருமூர்த்திகள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய உபகாரம் அதுதான். அந்த முக்தி அடைகிற தருணத்திலையும் அந்த 10 படிநிலைகள் பார்க்க இருக்கின்றோம் ஒவ்வொன்றாக. அதுல ஒரு 3 படிநிலைகளை கடந்து 4வது படிநிலைக்கு இந்த ஆன்மா போகும்போது அப்பந்தான் அவனுக்கு என்ன வந்துருது, நான் பிரம்மங்கிற ஒரு உணர்ச்சி வரும்னு உறுதி இல்லை. ரொம்ப தீவிரதர சத்தினிபாதம் உடையவர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் அது வராது. மடமடன் அவங்க 10 காரியங்களுக்கும் 10வது காரியம் சிவபோகத்தில் செய்வாங்க. துணையான திருவடியின் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் புறந்துடைந்ததுலாம் தீவிரதரமான சத்தினிபாதம். அப்படி இல்லாம படிநிலையில வரக்கூடிய ஆன்மாக்களுக்கு வந்து அந்த 3 காரியங்கள், தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, 3 காரியங்களும் தாண்டி 4வது காரியம் ஆன்ம ரூபம்னு ஒரு இடம் வரும்போது அப்பந்தான் இந்த பசு ஞானம், அகபிரம்ம ஞானம், நான் பிரம்மங்கிற எண்ணம் வருது. ஏன்னா அவன் தத்துவங்களை பார்க்கிறான், அதுல உள்ள 224 ரூணங்களையும் அண்ட கோடிகளையும் பார்க்கின்றான், தன்னையும் பார்க்கின்றான். ஆகா, இத்தனை கோடி அண்டங்களை விட நான் எவ்வளவு பெரியவனாக இருக்கின்றேன், ஆன்மாவாகிய நான் வியாபகம், ஆன்மாவாகிய நான் சித்துப்பொருள் என்று தன்னை மதித்து அவன் நிற்கின்றானே, அதுதான் பசு ஞானம் வான். பசு என்பது என்ன என்றால் பசுத்துவம் உடையது பசு. அப்ப பசுத்துவம்னா என்ன அடுத்த கேள்வி. ஆணவ மலத்துக்கு இன்னொரு பேர் தான் பசுத்துவம், பேர ஒன்று. ஆணவ மலத்துக்கு பல பெயர்கள் சொல்றாங்க நூல்கள்ல. சிவஞான மாவாடியம் பார்த்து பார்த்தீர்கள் என்றால், சிவஞான மாவாடியத்திலே நான்காம் சூத்திரத்திலே ஒரு உதாரணம் என்பார். அது எப்படி தொடங்குதுன்னு கேட்டா, மாயா தனு விளக்கா அப்படின்னு தொடங்குது. சிவஞான போதம் நாலாம் சூத்திரத்துல மாயா தனு விளக்கா அப்படின்னு ஒரு வெண்பாடு. அந்த உதாரண வெண்பாவுக்கு உரை சொல்லிட்டு அதுக்கப்புறம் விளக்கமா சொல்லுவாங்க சுவாமி, சிவஞான சொல்லுவாங்க. ஆணவமலத்தினுடைய வேறு பெயர்கள் எல்லாம் அப்படியே அடுக்குவாங்க. ஆகமங்கள்ல சொன்னது நம்ம இன்னைக்கு ஆகமங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரி உலகிற்கு மாதவ சிவஞான சுவாமிகள் கொண்டு இருக்கின்றதே ஈடு நீர் சொல்லி ஆணவமலத்துக்கு என்னெல்லாம் பெயர்கள் ஆகமம் சொல்லுது அப்படியே காட்டுவாங்க. அதுல ஒரு பெயர் பசுத்துவம். ஆகவே பசுத்துவம் வேற ஒண்ணுமில்ல, ஆணவமலத்துக்கு இன்னொரு பெயர். ஆகவே அந்த பசுத்துவம் இந்த ஆன்மாவுக்கு இன்னும் நீங்கல. இது தத்துவ சுத்தியெல்லாம் அடைஞ்சவும் பசுத்துவம் நீங்கல, நம்ம அந்த ஆணவமல வாசனை நீங்கல. அதனாலதான் தன்ன பிரம்மம் தான், தன்னை சிவபெருமானுக்கு அடிமைன்னு முற்றிலும் முழுமையா எப்போ தன்னை சிவபெருமானுக்கு அடிமைன்னு இந்த ஆன்மா உணருதோ அப்பந்தான் அதுக்கு ஆணவமல முற்றிலும் நீங்கியாச்சுன்னு அர்த்தம். இது தன்ன பிரம்மம் நினைச்சா அப்ப இந்த மல வாசனை இன்னால இன்னும் அதுல தொத்திக்கிட்டு தான் இருக்கு அந்த ஆன்மாட்ட. ஆகவே அது அந்த அந்த ஆன்மாவின் அறிவை நம்ம சாத்திரங்கள் மதிக்கல, அது பசு ஞானம் தான். நீ பாசத்தை விட்டு நீங்க இருக்கலாம், அதாவது பாசக்கருவிகளாகிய 36 தத்துவங்களையும் நீ கடந்து அதில் உள்ள 224 புவனங்களையும் அண்டங்களையும் எல்லாவற்றையும் நீ கடந்து மேல போயிருக்கலாம். ஆனா சிவபெருமான் திருவடியை அடைஞ்சாதான் உன்னுடைய ஞானம் முழுமையாகும். அதை அடைவதற்கு முன்பு எடைப்பட்ட ஒரு நிலையில இருந்துகிட்டு நான் பிரம்மம் சொல்றேன், இது பசு ஞானம் தான் போகுது. ஆகவே அடுத்து இந்த பசுஞானத்துக்கும் மேலானது என்ன சிவஞானம், அதை சொல்கின்றார்கள். ஒற்றிடும் மலமகற்றி உயிரினை அணைத்து தம்பால் வைத்திட இச்சா ஞான செய்தியை வைத்து ஞான பித்திட மலங்களெல்லாம் பெயர்ந்திட பின்னமற்று சத்துடன் இச்சை மேவி தரிப்பது சிவஞானம்தான். சிவஞானம் என்பது என்ன? பாசஞானம் சொல்லிவிட்டார்கள். பிறவிக்குருடன் ஊன்றுகோளின் துணை கொண்டு அவன் நடப்பது போல அறிவு தடைப்பட்ட ஆணவனத்தால் அறிவு தடைப்பட்ட ஆன்மா பாசக்கருவிகளின் துணை கொண்டு அந்த ஆன்மா பெறுகின்ற அந்த சித்தறிவு தான் பாச ஞானம் என்று தெளிவாக சொல்லிவிட்டார்கள். பசுஞானம் என்பது அந்த பாசக்கருவிகளை கடந்து அந்த பாசக்கருவிகளை கடந்து முத்தி அடையக்கூடிய நிலையிலே வளர்ந்து வரும்போது ஒரு இடைப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு தன்னை பிரமமாக கருதுதல் பசுஞானம். அந்த பசுஞானம் தான் நிம்மல நனவு என்றும் சொல்லியிருக்கிறார்கள். எந்த நூலையும் நாம் அப்படி வெளிப்படையா பார்க்க முடியாது. முத்தி நிலையை அடையத வந்து 10 காரியங்களாகவும் சொல்லுவார்கள், தத்த காரியம்னு 5 நின்மல அவஸ்தைகளாகவும் சொல்லுவார்கள். நின்மல நனவு, நின்மல கனவு, நின்மல உறக்கம், நின்மல பெயருறக்கம், நின்மல உயிர்ப்படங்கள். அதுல நனவ சாக்கிரம் சொல்லுவார்கள். அந்த நின்மல சாக்கிரம் என்பது என்னவென்றால் இந்த பசுஞானம் தான் என்று மிகத் தெளிவாக நம்முடைய தத்த காரியம் தெரியும். இப்போது சிவஞானம் என்பது என்ன என்று கேட்டால், ஆன்மாவினுடைய ஆணவ மலத்தை அகற்றி அந்த ஆன்மாவை சிவத்தோடு சேர்த்து ஆன்மாவினுடைய இச்சை ஞானம் கிரியை எல்லாம் வேற எங்கையும் செல்லாம ஆன்மாவினுடைய இச்சையும் சிவத்திலேயுமே பொருந்த வேண்டும், ஆன்மாவின் ஞானமும் சிவத்திடமே பொருந்த வேண்டும், கிரியையும் சிவத்திடமே பொருந்த வேண்டும் என்பது போல் அந்த ஆன்மாவை சிவத்துக்கு பித்து கொள்ளுமாறு செய்து, சிவத்திடம் பித்து கொள்ளுமாறு செய்து அந்த ஆன்மாவுக்கு நிலையான பெரும்போகத்தை, இறப்பு இறப்பிலே கடந்து தடுமாறாமல் அந்த ஆன்மாவுக்கு நிலையான பெரும்போகத்தை வழங்குவது எதுவோ அதுவே சிவஞானம் என்று சொன்ன. சிவஞானம்னா என்ன என்பதை அந்த சிவஞானம் செய்கின்ற செயலை வைத்து சொன்னார். இப்படி ஒரு செயலை செய்கின்றதே அதுதான் சிவஞானம் என்று சொன்னார். இவ்வளவு அருமையாக சொல்லியிருந்தார். முதல்ல என்ன செய்து, முத்திக்கு தடையாக இருப்பது ஆணவ மலம், அந்த ஆணவ மலத்தை அகற்றுகிறது சிவஞானம். இந்த பசுஞானத்துல கூட அந்த வாசனையா இருக்க அந்த ஆணவ மலம் தன்னை பிரமம்னு சிவபெருமான் அருளால் அல்லவா இந்த தத்துவங்களை நான் கடந்து வந்தேன். ஆகவே அவன் அருளுக்கு நான் அடிமை என்று உணர்வதற்கு பதிலாக இடையில வந்த ஒரு மயக்கம் சடுதியில் வருமா சாமி எழுதுவான் மாவாடி. சடுதி எப்படி வந்ததுனே தெரியாது. திடீர்னு ஒருவரை கொண்டு போய் ஒரு பெரிய பதவியில வச்சா மயக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வராவிட்டால் ரொம்ப சிறப்பு, ஆனா வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. அது மாதிரி இந்த தத்துவங்கள் எல்லாம் கடந்தும் ஆன்மாவுக்கு அறிவு விளங்கும் போது அது யாரால விளங்குது? திருவருளால விளங்குது. அதை மறந்தாச்சு, திருவருளை மறந்தாச்சு. தன்னையும் தத்துவங்களையும் மட்டுமே ஒப்பிட்டு பார்த்து தாம் மேலும் நினைக்கும். அப்போ அந்த இடம் அந்த பசுஞானம் இருக்க அங்கேயும் இந்த மல வாசனை தானே காரணமா இருக்கிறது. அந்த மல வாசனையையும் அகற்றி ஒத்திடும் மலம் அகற்றின்னு சொன்னாங்க. ஒத்திடும் என்பதுல பெரிய விஷயம் இருக்கு. நம்ம சுவாமிகள் அம்பலவான தேசிய சுவாமிகள் இந்த ஒத்து விளங்குதல் ஒத்திடும் ஒத்தல் என்ற சொல்லை அடிக்கடி பயன்படுத்துவார்கள். மிக நுட்பமான கருத்தை அந்த சொல்லிலே வைப்பார்கள். அவர்களுக்கு மிக மிக அவர்கள் அங்காங்கு மிக மிக நுட்பமான ஒரு கருத்தை அவர்களால் பயன்படுத்தக்கூடிய சொற்பொழு ஒன்று இந்த ஒத்திடல் ஒத்து என்ற அவருடைய சாத்திரங்களை படிப்பவர்கள் ஆணவ மலத்தை சொல்லும் போது ஒத்திடும் மலம்னு சொல்வார்கள். ஏன்னா உயிர் உயிருடைய வியாபகம் முழுக்க ஆணவ மலமும் ஒத்து விளங்கி அந்த உயிர் அறிவை அப்படியே முழுக்க மறைக்கும். ஒரு உயிரை ஒரு இடத்துல உயிரோட அறிவை ரொம்ப மறைக்குது, இன்னொரு இடத்துல உயிரறிவை குறைய மறைக்குதுன்னு. உயிர் வியாபக பொருள், உயிர் வியாபகம் முழுக்க ஆணவ மலம் விளங்கிட்டு இருக்கு. ஒரு வெள்ளை துணியை எடுத்துக்கிடும் உதாரணத்துக்கு, இதெல்லாம் வந்து அரிய செய்தி. ஆகவே கண்ணுக்கு புலப்படுகின்ற ஒரு விஷயத்தை உதாரணமாக காட்டி சொல்வோம். வெள்ளை வெள்ளையேன்னு ஒரு துணி இருக்கு, அதுல வந்து அழுக்கு படிந்திருக்கிறது. அந்த ஒரு இடத்துல கூட அதனுடைய வெண்மை நிறமானது வெளிப்பட்டு விடாமல் அப்படியே அது முழுக்க அந்த அழுக்கு வந்து மூடி இருந்ததுன்னு வைக்கும். அப்ப அந்த சட்டையின் வியாபகம் முழுக்க அந்த அழுக்கும் வியாபித்து ஒரு இடத்துல கொஞ்சம் அந்த அழுக்கு இருக்கு, ஒரு இடத்துல அதிகமா இருக்குன்னு சொல்ல முடியாதபடி அந்த சட்டையுடைய தூய்மை முழுக்க அந்த அழுக்கினால் மறைக்கப்பட்டு கிடப்பது போல உயிருடைய வியாபக பொருளாகிய உயிரின் அறிவு முழுமையாக இந்த ஆணவமலத்தினாலே மறைக்கப்பட்டிருக்கிறது. எனவே உயிரின் வியாபகம் முழுவதும் ஒத்து விளங்கி அறிவை தடை செய்யும் மலம், ஆகவே ஒத்திடும் மலம். ஒத்திடும் மலமாகிய அந்த ஆணவ மலத்தை அகற்றி உயிரினை அணைத்து தம்பால் வைத்திட, உயிரினை வந்து அந்த ஆணவ மலத்திலிருந்து மீட்டு தம்பால் சிவத்தின்பால் அணைத்து வைத்திட, அப்ப சிவத்திடமே அந்த ஆன்மா நிலைச்சு விளங்கணும்னா அந்த ஆன்மா வேறொன்றை அறியக்கூடாது, சிவத்தையே அறியணும். அந்த ஆன்மா வேறொன்றை விரும்பக்கூடாது, சிவத்தையே விரும்பணும். அந்த ஆன்மாவுடைய செயல்பாடும் வேற எந்த பொருளையும் நடக்கக்கூடாது, ஆன்மாவுடைய செயல்பாடும் சிவத்திடமே நிகழும் இல்லையா. அதான் ஆன்மாவுடைய விருப்பம்னா இச்சை. ஆகவே ஆன்மா வேறொன்றை விரும்பக்கூடாது, அதன் இச்சை சிவத்திடமே இருக்கணும். அது வேற எதையும் இச்சை கொள்ளக்கூடாது. அன்மாவுடைய ஞானம் வேற எதையும் அறியக்கூடாது, சிவத்தை அறியணும். அன்மாவுடைய கிரியையும் சிவத்தின் பாலே செல்ல வேண்டும். அப்போ சிவபெருமான் எப்படிப்பட்ட உபகாரத்தை உனக்கு செய்கின்றான், இன்னைக்கு இந்த முத்தி நிலையில இல்ல, அவன் எப்போதுமே செய்கின்றான், அதை காணும் உபகாரம் சொல்வார்கள். அது பின்னாலதான் அவன் பின்னால சொல்வார்கள். நம்முடைய தட்சிணாமூர்த்தி தேசிய சுவாமிகள் அதை காணும் உபகாரத்தை மிகச்சிறப்பாக நமக்கு சொல்ல இருக்கின்றார். இந்த இடத்துல ஒரு செய்தியை போலித்தான் ஆகவேன். இந்த காணும் உபகாரம் என்ற கருத்து இருக்கின்றதே, இது நம்முடைய திருவாவளவை ஆதினத்து அருளாளர்களை தவிர வேறு எவர்களின் எவர் எந்த ஆச்சாரிய துணை கொண்டும் நாம் காணும் உபகாரத்தை அறிந்து கொள்ள முடியாது. நாம் மெய்கண்ட சாத்திரங்களுக்கு சில ஆச்சாரியர்கள் எழுதிய உரைகளை பார்த்தோம் என்றால் 11 உத்தரத்திலே காணும் உபகாரம் வருகின்றது. வேறு எந்த உரையாசிரியர் உரையிலும் காணும் உபகாரம் என்பது கூறப்படவே இல்லை. மாதவ சிவஞான யோகிகளுடைய உரையில் மட்டுமே காணும் உபகாரம் என்பது தெளிவாக கூறப்பட்டுள்ளது. மற்றவர்கள்லாம் அந்த இடத்துல காட்டு உபகாரத்தை தான் சொல்றாங்க. காட்டு உபகாரத்தை போய் 11 சூத்திரத்துக்கு சொன்னா அது கூறியது கூறல் என்னும் குற்றம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா காட்டு உபகாரம் 5 சூத்திரத்திலே சொல்லியாச்சு. ஒரு ஏற்கனவே ஒரு இடத்துல சொன்னதை மீளவும் சொன்னா கூறியது கூறல். காணும் உபகாரம் 11 சூத்திரத்தில் வருகிறது, மாதவ சிவஞான சுவாமிகளுடைய உரை மட்டுமே காட்டுகிறது. எப்படி அது காட்ட முடிந்தது எண்ணி பார்க்க வேண்டும். அவர்கள் எந்த குரு பரம்பரையிலே அருவுபதேசம் பெற்றார்கள், வேறு வேற பிரதேச அவர்களிடம் அவர்கள் அருவதேசம் பெற்றார்கள். அவர்கள் யார்? நம்முடைய ஆதினத்து குரு பரம்பரையிலே வந்தவர்கள். நம்முடைய ஆதீன குரு முதல்வர் அருள் திரு நமச்சிவாய மூர்த்திகளுடைய நேரடி மாணாக்கராகிய அருள் திரு தட்சிணாமூர்த்தி தேசிகர் நம்முடைய தசகாரியத்திலே காணும் உபகாரத்தை விளக்கியுள்ளார். அந்த குரு பரம்பரையிலே அந்த ஞான செய்தியை மாதவ சிவஞான சுவாமிகள் பெற்றவர்கள். ஆகையினாலே அதை 11 சூத்திரத்துக்கு உரை கூறும் போது அதற்கு ஏற்றபடி அவர்கள் கூறினார்கள். நம்முடைய பண்டார சாத்திரங்கள் இல்லாவிட்டால் நமக்கு அப்படிப்பட்ட மாபாடியம் கிடைத்திருக்குமா நான் சிந்திக்கிறேன். பண்டாரசத்தினுடைய தலைமை பாட்டினை எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு தருணத்திலே நாம் இருக்கின்றோம். சித்தாந்தத்திலே தெளிவு, பிடிப்பு, உறுதிப்பாடு பண்டார சாத்திரங்களை மிகண்ட சாத்திரங்களை கற்பதோடு மட்டுமல்லாமல் பண்டாரசத்திரங்கள் கற்கும் பொழுதுதான் அந்த உறுதிப்பாடு நமக்கு நன்கு புலப்படும். ஆகவே சிவஞானம் என்ன செய்கின்றது? ஆன்ம வியாபகம் முழுக்க ஒத்து விளங்கும் ஆணவ மனத்தை அகற்றி அந்த ஆன்மாவை அணைத்து தன்பால் வை நிலையாக அந்த ஆன்மா இருக்கும் பொருட்டு இந்த ஆன்மா அறிவு வேறு விடயங்களில் செல்லவிடாமல் தன்னிடமே நிலை பெறுமாறும், அதன் இச்சை வேறெங்கும் செல்லவிடாமல் தன்னிடமே நிலை பெறுமாறும், அந்த ஆன்மாவின் கிரியையும் வேறெங்கும் செல்லாமல் தன்னிடமே நிலை பெறுமாறும் வைத்து ஞான பித்திட, அந்த ஆன்மாவிற்கு ஞான பித்து, அதாவது சிவத்திடம் பித்து கொள்ள வைத்து, அதான் மணிவாசக பெருமான் அந்த அனுபவத்தை பெற்றவர்கள். அவர்கள் திருவாக்கில் அறியலாம், பெரும் பெருமான் என் பிறவியை வேறறுத்து பெரும் பிச்சு தரும் பெருமான் என்றார் சொன்னார்கள். அடைக்கல பத்திரை சொன்னார்கள், அடைக்கல பத்திரையை மூன்றாவது பாடல். ஆகவே அந்த ஆணவ மனம் நகன்று உண்மையான ஞானம் ஆன்மாவுக்கு விளங்கும் போது சிவபெருமான் எப்படிப்பட்ட கருணையாளன் என்பதை உணரும் போது அவன் மீது அந்த ஆன்மா பித்துக் கொள்கிறது. அப்படி சிவத்திடம் பித்துக் கொள்ள வைப்பது பின்னமற்று வேற்றுமையற்று சிவத்தோடு சிவத்தை போலவே சத்தாக அந்த ஆன்மாவை சிவத்திடம் அன்பு விளங்கும்படியாக இச்சை மேகும்படியாக வைப்பது சிவஞானமாகும் என்று சிவஞானத்தை சொன்னவர்கள் இந்த சிவஞானத்தை எப்பொழுது ஆன்மா பெறும் என்று சொன்னால் சத்தினிபாதமுற்ற நிலையை அந்த ஆன்மா அடையலாம். அந்த சத்தினிபாதனாக அந்த ஆன்மா விளங்கினால் அந்த ஆன்மாவுக்கு சிவஞானம் சித்திக்கும். சரி, ஆன்மா சத்தினிபாதமுற்ற ஆன்மாவா விளங்கியாச்சு, அதுக்கு சிவஞானம் எப்படி சித்திக்கும்? எப்படி சித்திக்கும் என்றால் சிவபெருமானே குருவாக எழுந்தருளி வந்து அந்த சிவஞானத்தை உணர்த்துவார். ஆகவே அந்த அப்போதுதான் அந்த ஆன்மாவுக்கு சிவஞானம் சித்திக்கும். அந்த செய்திகளை சொல்ல இருக்கின்றார்கள். ஆகவே இந்த பாசஞானம் பசுஞானம் சிவஞானம் என்று சொன்னார்களே, இந்த மூன்றிலே தசகாரியங்கள் பத்தும் அடங்கும். அதுக்காகத்தான் இந்த மூன்றையும் முதலே சொன்னார்கள். அடுத்தார்போல் இந்த சிவஞானத்தை பெறுவதற்கு ஆன்மா எப்போது தகுதியாகும் என்று சொன்னால், இந்த ஆன்மா சத்தினிபாதம் அடைந்தால் இது சிவஞானத்தை பெறுவதற்கு தகுதியாகும். எப்போ சத்தினிபாதம் அடையும் அதையும் சேர்த்தே சொல்கின்றார்கள். சிவ வழிபாட்டை செய்யும். அப்ப எல்லாத்துக்கும் அடிப்படை என்னது? சிவான் சிவ வழிபாடுதான், சிவாலய வழிபாடு, சிவ பூசை, பராத்த பூசை கலந்து கொண்டு அங்கு வழிபடுதல், ஆலயத்தில் வழிபடுதல், ஆன்மார்த்த பூசையை ஏற்றுதல், அந்த பயிற்சியினாலே அக வழிபாடு, யோகம யோக நெறியாகிய அக வழிபாடு, அது சைவ நூல்களிலே சொல்லப்பட்டுள்ளபடி யோகத்தை பயில வேண்டும். யோக நெறி பலராலும் பேசப்படுகிறது. சைவ நூல்களிலே திருமந்திரம் போன்ற சிறிய நூல்களை கற்று முறையான உபதேசத்தினாலே கற்று, அதற்காகத்தான் எப்பொழுதுமே சிலர் என்று கேட்டிருந்தால் யோகத்திற்கு சைவ சமயிகள் வந்து சைவ சமய ஆசிரியர்கள் போதுமான அளவுக்கு யோகத்தை பரப்பாததனால்தான் இன்று பல்வேறு யோக நிறுவனங்கள் முளைத்து விட்டன சொல்றாங்க. அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஏனென்றால் நம்முடைய ஆதீனத்திலே எப்பொழுதுமே யோக சிவயோக நூலாகிய திருமந்திரத்தை மீண்டும் மீண்டும் வெளியிட்டு சிவயோகத்தினுடைய பெருமையினை உணர செய்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து வருகிறார்கள். அவற்றை சைவ ஆசிரியர்மார்கள் கற்று அவற்றை முறையாக பரப்பி வர வேண்டும். அந்த கடமையினை சைவ ஆசிரியர்மார்கள் செய்து வருவார்கள் என்றால் சிவயோக நெறியானது மேலோங்கும் என்பதிலே ஐயம். சரி, எப்பொழுது ஆன்மாவுக்கு சத்தினிபாதம் ஏற்படும் அதை சொல்கின்றார்கள். சிவ வழிபாடுதான். சிவ வழிபாடு என்றால் என்ன என்பதை இத்துணை சிறப்பாக எவரும் சொன்னது? அவ்வளவு சிறப்பாக சொல்கின்றார்கள் நம்முடைய அம்பலவான தேசிகள். எப்படி சொல்கின்றார்கள்? திருந்திய கருணையாலே திரு உரு மூன்றதாகி, திருந்திய கருணையாலே திரு உரு மூன்றதாகி இருந்திடும் ஈசர் நோக்கும் இயைந்திடும் உயிர்கள் நோக்கும் தெரிந்த புண்ணியமும் சற்றும் தெரிந்திடாதனவும் ஒத்து விரிந்திட அறிவு மேலாய் விளங்கின் நற்பாதமாமே. நற்பாதம்னா சத்தினிபாதம். அறிவு மேலாய் விளங்கின் நற்பாதமாமே, நல்ல சத்தினிபாதமாமே. இதுதான் சத்தினிபாதம்னு வரையறுத்து சொல்றாங்க. முதல்ல எது ஒத்து விளங்கணுமா சத்தினிபாதத்துக்கு? ஈசன் நோக்கும் உயிர்கள் நோக்கும் ஒத்து விளங்கணும். இவ்வளவு அரிய கருத்து. நமக்கு துன்பத்துக்கு காரணமே அதுதான் இல்லையா? குழந்தைகள் எப்ப வந்து வீட்டிற்கு சங்கடம் நினைக்கும்? பெற்றோர்கள் தாய் தகப்ப வந்து தான் குழந்தை நல்லா வர்றதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு வருவாங்க. அப்ப குழந்தைகள் என்ன உணரணும்? நம்முடைய தாய் தகப்ப நம்முடைய முன்னேற்றத்துக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் செய்து வருகின்றார்கள். ஆகவே அவர்களுடைய எண்ணம் போல நாம் இருந்தால் நாம முன்னேறலாம் சொல்லி அந்த எண்ணத்தோடு பெற்றோருடைய எண்ணத்தோடு குழந்தையும் ஒத்து இருந்தால் அது அந்த குழந்தை முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும்.
3: வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
4: சைவம் டாட்டாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவஸ்திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
5: ஒற்றுமை சேர்வது மெய்யினையே. ஒற்றுமை அம்மா உடம்புல சாமியுடைய உடம்புல சேர்ந்து ஒற்றுமை சேர்வது மெய்யினையே. அம்மாவும் அப்பாவும் சேர்ந்திருக்கிறாங்க இடப்பாரி வரப்பாரியா, அதை பார்த்தா உணர்வது நின்னருள் மெய்யினையே. அத்தனாதீஸ்வரனாக இருக்கக்கூடிய சாமியை பார்த்தா, மாரியலும் பாகனாக இருக்கிற பார்த்தா, உமையொரு பாகனாக இருக்கிற பார்த்தா, நீ அருள் மெய்யை உணர்க. உணர்வது நருள் மெய்யினையே. ஆணும் பெண்ணுமாக வாழ்கிற வாழ்க்கை தான் கைலாச காட்சி. அந்த உண்மையை தெரிந்து கொள்ளுங்க. தெரிந்த பிறகு ஆணும் பெண்ணுமாக வாழ்கிற வாழ்க்கையில அளவு மீறி இருக்கக்கூடாது. கற்றவர் காய்வது. இந்த வாழ்க்கையிலிருந்து உணர்ந்த உணவினாலே பெறக்கூடிய மெய்யறிவினாலே நீ செலவத்தை ஒதுக்கிவிடணும். கட்ட

கற்றவர் காய்வது காமறிவு. இந்த பய அதை இழந்துட்டான். அதனால கள்ளு குடிச்சாத்தான்யா மயக்கம் தள்ளாட வைக்கும், காமம் நினைச்சாலே கட்டுடுமையா. வள்ளுவர் கருத்தெல்லாம் சொல்றாரு. அந்த பாட்டெல்லாம் விளக்கம் சொல்ல முடியாது, ஏன்னா கொஞ்சம் நிறைய நேரம் இல்ல. ஆகவே அப்படி செஞ்சா தாயையும் அழைத்துக் கொண்டு பொருளையும் எடுத்துக்கொண்டு வேறு இடத்துல போய் போகிறான். கொலைப்பழி பத்தி விட்டது. எந்த உயிரை நீங்க கொன்றாலும் அதனுடைய உயிர் துடிப்பு உங்களை துடிக்க வைக்கும். ஆனா தான் கொல்லா விரதமே இந்த குவலயத்தில் இருக்கணும். எந்த உயிருக்கும் அது சிறியது பெரியது என்றெல்லாம் பார்க்காதீங்க. எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாதீர்கள். உன்னை வெச்சிடுவேன்னு வாய்னால சொல்லாதீங்க, அவனை வெச்சிடணும் மனசுல நினைக்காதீங்க, செயல் செய்தாதீங்க. அதனால வள்ளுவர் மிகச்சிறந்த நிலையில அதை வச்சார். அபிசொரிந்து ஆயிரம் வேட்டல் ஒன்று உயிர் செய்து உண்ணாமை நன்றினார். கொல்லான் புலால் மறுத்தான எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் சொன்னார். சைவ வாழ்க்கையில மிகச்சிறந்த வாழ்க்கை கொல்லுதலும் புலால் உண்ணுதலும் இல்லாத ஒரு வாழ்க்கை என்று பெரியவர் கருத்தார். அதுக்கு பேர் சைவம் பிடிக்கிறது பேர். அதுக்கு பேர் சைவம் பிடிக்கிறது. எந்த வயசுலேயும் சைவம் பிடிக்கலாம். முடிஞ்ச காலத்துல உங்களால முடிஞ்ச போது சைவம் பிடிக்கும். அதுக்காக உடனே இன்னைக்கே நாளைக்கே திருவிழா கேட்டீங்கன்னு சொல்ல முடியாது, வரவேற்க முடியாது. வாழ்வியல் பங்குகளை வர வர கண்டு ஆய்மனமே நம்ம இடத்துல வந்து பொருந்தி பொருந்தி வர வர வர வர நமக்கு ஆராய்ச்சி பண்ணும். அதுல அந்த நிலையில அழைத்து கொண்டு போகிற போது அங்க வேடர்கள் வந்தாங்க. செல்வமும் அடிச்சு போனா அழகான பெண்ணு அடிச்சுட்டு போயிட்டான். இப்ப தனியா நிக்கிறான். அப்போ தனியா இருக்கிற பிள்ளைக்கு துணையா இருக்கணும்னு அவங்க அப்பா வந்து பிரம்மக தோஷியா வந்து அப்புறம் இந்த பெத்த பாசம் இருக்கு பாருங்க. ஒரு தாய் அடிச்சுட்டான் புள்ள, அவன் அந்த வேகத்துல போகும்போது கீழே விழுந்து துடித்துக் கொண்டிருக்கிறான். அப்ப அவன் அடித்த வேகத்துல போய் தடுக்கி விழுந்தான். துடிக்கிற உயிர்ல ஒட்டி இருக்க உடம்புல இருக்கக்கூடிய இருதயம் துடிக்குது. என் பிள்ளை தடிக்க வந்துட்டான் என்று அடித்த மகனை நினைக்கல, சொல்ல தடித்த ஒரு மகனை என்று அப்ப நம்முடைய ராமலிங்க சுவாமிகள் சொல்வார். ஆகவே இந்த பாசம் இருக்க, புத்திர பாசம் இருக்க, அது எவ்வளவு காலால எட்டி உதச்சா கூட பிள்ளைகள் மேல நம்முடைய உயிர் பாசங்களை வைக்கிறோம். அதை உணர்கிறவர்களா இல்ல, நாமும் உணர்ந்தவர்களா இல்ல, சின்ன வயசுல இருக்கிறவர்கள் ஒரு பிள்ளைகளை குற்றம் சொல்லக்கூடாது. நாமும் கூட நாம இளமையா இருக்கிற போது பெற்றோர்கள் என்ன ஈடுபாடு வச்சோம்னு எனக்கு தெரியல, என்ன அரியணை பொறுத்தவரைக்கும். ஆகவே அந்த தந்தை வந்து பத்தி நின்னா ஐயோ ஐயோன்னு வருதான். வந்து ஐயோ என்று சொல்ல சில இடங்கள்ல உபயோகிக்கணும், சில இடங்கள்ல உபயோகிக்க கூடாது. ஐயோ ஐயோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறு அப்ப சாமி ஐயோ ஐயோ ஐயோ என்று சொல்ல சில இடங்கள் தான் சொல்ல. அப்ப சாமிகள் பெருமானுடைய திருக்கருணை எப்படி இருக்கு, அந்த மாதிரி திருக்கருணை இருந்த இடங்கள்ல ஒன்று இது. இந்த மாபாதகம் கீர்த்தன் வந்தான், எங்கயோ அழைஞ்சிட்டு வந்தா சாமியும் அம்பாளும் இவங்களுக்காக வேடுவனும் வேடு வச்சியா வந்து முந்தில நிக்கிறாங்க. சொக்கட்டா விளையாடி சாமி ஒருத்தனுக்காக வருவாரணும். ஒவ்வொரு உயிர்கள் தோறும் அவர்கள் இருக்கிற இடங்கள் தோறும் போகிறார் பெருமாள், எழுந்தருள்கிறான். ஏன்னா அந்த உயிர்களுடைய குற்றங்களை கோராட்டி குணம் கொண்டு வாழ்விக்கிற வாழ்வியல் இறைவன் ஆதலினால அவன் வந்து சொக்கட்ட மலையிட்டான். தாபாரங்க ஒருத்தன் வர்றான் பாரு, இறங்கி போய் வர்றான் பாரு, எந்த இடம்னு தெரியாம வர்றான் பாரு. ஆமா பாரு, என்ன என்ன என்ன நடந்த விஷயத்த சொன்னார். என்ன விஷயம்னா இப்படி தப்பு பண்ணிட்டான், தந்தையை கொண்டு விட்டான், தாய்க்கு படிச்சுட்டு விட்டான், இப்ப இறங்கி வருகிறான். இவனெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கலாமா சாமி கேட்டார். அங்க அம்மா அம்மாவை ஏன் பார்க்க சொன்னாருன்னா, அம்மா பார்வைப்பட்டார்தான் இவர் அருள் செய்ய முடியும். இப்ப உங்களோட வீட்டுல அங்க இருந்து வந்து நம்ம ஹால்ல உட்காந்துன்னு வச்சுங்க, உள்ள இருந்து நம்ம இட்டு வந்து அப்படி செய்யணும்னா காப்பி வச்சிருக்கேன் கொண்டு போங்கன்னு அர்த்தம். நாம இங்க இருந்து காப்பி கொண்டு வான்னு சொன்னோம்னா அது அவ்வளவு குற்றமா இருக்காது. அதான் அந்த குறிப்பு அவங்க காட்டுவாங்க. அவங்க பார்வை வந்த விருந்தினர் மேல படுமானா நாம உபச்சாரம் பண்ணலாம், படலைன்னா நம்ம உபச்சாரம் பண்ணாம வாய் உபச்சாரம் பண்ணி ஆகா எங்கோட்டி எல்லாம் காப்பி விடாங்க சொல்லி அனுப்பிச்சிடலாம் வெளியே. ஆகவே சாதாரணமாக உலகிலே வந்த உறவினர்களையும் நண்பர்களையும் நாம் உபசரிக்கிறது கூட அவங்க குறிப்பு, அவங்க பார்வை, அவங்க மேல படணும், அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும். இந்த அறிமுகப்படுத்துற வேலை தான் திருவருடைய வீழ்ச்சின்னு பேர் இருந்தது. அந்த நிலையில அந்த தத்தினிவாதம் வந்த நிலை அந்த பாதகம் செய்தவனுக்கும் கூட இருவனை ஒப்புவது பாருங்க. அந்த உயிர்களுடைய நிலைகள்ல செயல்களை வச்சு நம்ம முடிவு பண்ணிடக் கூடாது. அந்த பல பிறவிகள்ல செய்தது ஒரு அடியில ராவணன் வந்து எத்தனையோ பண்ணான், கடைசி ஒரு பாதகத்துல பெறுவானுங்க. அந்த மாதிரி இங்க அம்மா பார்க்க சொன்னாரு. பார்த்த உடனே இது உருக்கெல்லாம் இருக்குங்க. அப்ப சொன்னாரு,
இவனை காப்பதுதானே காப்பாடு. இவனை காப்பாத்து, அதாவது நல்ல உடம்பு நல்ல சென்டா இருக்கு, அவனை போய் டாக்டர் காப்பாத்தினா காப்பாத்தினாரா? ஒரு உறுப்பும் சரியில்லை, எல்லாம் நஞ்சு போய் கிடக்கும், பிஞ்சு போய் கிடக்குது, அதை தூக்கி வச்சு எந்த சுக்காந்துட்டே போட அப்படின்னு சொன்னா அவன் தான் டாக்டரு, அவன் தான் மருத்துவன். சாமி சொன்னார், இவனை காப்பாத்து உடல்லவா காப்பாத்து. அங்க இருந்து வந்தான் சாமி, தப்பு பண்ணிட்டேன், நம்முடைய குற்றத்தை வாய் விட்டு சொல்லிட்டாலே நம்முடைய பாவங்கள் குறையுது, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. நம்மளை வந்து பேப்பர்ல போடுறான், வாக்கு மூலம் கொடுத்து விட்டார் சுந்தரராமன், இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாரு. மறுநாள் நல்லது சொன்னா யாரும் பேப்பர்ல போட மாட்டான், கெட்டது சொன்னா உடனே போட்டுவான், உடனே எனக்கு ஆபத்து. ஆனா எங்க போய் சொல்லலாம்? பெருமானுடைய சிந்தனையில வழிபாட்டுல சாமி, இன்னைக்கு உரையினில் வந்த பாவம் இது, உணர்வில வந்த பாவம் இது, செயலில வந்த பாவம் இத்தனை, எத்தனையோ நான் தப்புகள்லாம் பண்ணிருக்கேன் சாமி, இந்த தப்பெல்லாம் இல்லாம என்னை மீளவும் நல்ல திருத்தி பணிபொள்ளவானும் சாமின்னு கண்ணீர் விட்டு வழிபாடு செய்தால் நம்மளை திருத்துவான், உருவாக்குவான், உயர்த்துவான். அந்த மாதிரி இந்த பெருமான் முன்னிலையிலிருந்து வேடம் என்று கருதாமல் வந்தனே, அதாவது தங்களை ஒட்டார இடத்துல சொல்லணும், உயர்ந்தார இடத்துல சொல்லணும், இவனுடைய அந்த பாவ சுமை இருக்கிறது பாருங்க, அது வந்து வேடன் என்று பார்க்காமல் அவனிடத்துல ஒப்பிக்கிறான். சாமி நீ செஞ்சதுக்கு எங்க போனாலும் நடக்காதுடா. ஆனா ஒண்ணு நீ என்ன செய்யணும் தெரியுமா? அதிகாலையில எழுந்திருக்கணும். ஒழுக்கம் எப்படி வரும்னா, உடம்பின் பால் பட்டு வருவது. உயிர் ஒழுக்கம் என்பது உடல் ஒழுக்கத்தினாலே வருவது. பல பேர் நான் சொல்றேன், நான் உயிர்ல ஒழுக்கேன், எனக்கு உடம்பு பத்தி கட்டுப்பாடு இல்லைன்னா அதனால அழிந்து போடுவான். அதிகாலையில் எந்திரிக்கணும், எந்திரிச்சோம்னா அருகம்புல் எங்க இருக்குன்னு பார்த்து பசுக்களுக்கு கொடு தர. அதுக்கப்புறம் புறத்தீட்டி திட்டத்துல போய் காலை உச்சி மாலை மூன்று நேரம் குளிக்கணும், இல்ல இரண்டு நேரமா குளிக்கணும், தண்ணி இல்லையே சார், அது வேற விஷயம். இப்ப புறந்தொட்டி தீர்த்தத்துல அந்த அபிஷேகம் வந்து விழுந்துட்டு பாருங்க, அந்த அபிஷேக தீட்டுக்கு பேர் புறத்தொட்டி திட்டம். உள்ளே இருக்கிற தொட்டியில போய் தீராகக்கூடாது, வெளியில ஒன்று இருக்கு, அந்த புறத்தொட்டி திட்டத்தில் நீராடி ஒருவேளை பிச்சை எடுத்து சாப்பிடணும். இந்த பிச்சை எடுக்கிற போதுதான் மானாபிமானம் விட்டு தானாகி நின்றவருக்கு தேனாகி வந்திருப்பார் பெருமாள். இந்த மானம் என்னால முடியும்னா ரொம்ப பேர் மானம் பெற்று மானம் எந்த வயசு வரைக்கும் மானத்தை பார்க்கறது? 90-95 வயசுக்கு பேரன் பேரனுக்கு பேரன் வந்தாச்சு, அவங்ககிட்ட போய் மானம் பார்த்துக்கிறது என்ன இருக்குது? ஒரு அளவுக்கு மேல எல்லாம் இழந்து போகிறது தான். 20-30-30-60 ஆண்டுகள் கடந்த பிறகு கொஞ்சம் விட்டுடணும் எல்லாத்தையும். அங்க நீ வந்து உருள் வளம் செய்க. இந்த உருள் வளம் இருக்கு பாருங்க, அதுக்கு என்ன, இந்த உருண்டு வர்றது இருக்காங்கள உருள் வளம், இந்த தேர் ஓட்டுறதுக்கு சமானம். இந்த தேர் வீதி சுற்றி வந்து பாருங்க, அது மாதிரி சாமி ஒரு தேரை படைச்சிருக்கலாம். இந்த தேர், இந்த உடம்பாகிய தேர், இந்த உடம்பாகிய தேர்ல இறைவனாகிய பெருமானை எழுந்துடலை பண்ணி அவன் வளம் வருகிற அந்த வீதிகளில் வந்தா உருள் வளம், அருள் வளம். உருள் வலம் வந்தால் அருள் வளம் நமக்கு, அருள் வலிமை நமக்கு கிடைக்கும். அதுக்கு பேரு நம்ம பரிப்புச்செம்மல் மெய்யப்பனார், மெய்யப்பனாருடைய தகப்பனார் குங்கிலியம் செட்டியார் அவர், அவர் சிதம்பரத்துடைய வீதிகளில் அந்த உருள் வளம் வந்தவர். அந்த பேருன்னு சொல்லுவார், ஒரு பேரு அப்பசாமிகள் உருள் வளம் வந்திருக்கிறார். அங்க பிரதட்சணம், அங்க பிரதட்சணம் உருண்டு வருவது. இப்ப திருப்பதியில போனீங்கன்னா அங்க பிரதட்சணம், சில சில நேரங்களில் மதுரை கோயில்ல அங்க பிரதட்சணம் பண்றாங்க. ஏன்னா யார் என்ன கவனிக்கிறாங்கிறதெல்லாம் இல்லாம வருகிற நிலை, அந்த உயர்ந்த அனுபவ நிலையில வருகிற போது அப்படி கைத்தாங்களா வருவார். அந்த உருள் வளம் வருகிறதுன்னு சொன்னா பெருமானே எங்க உடம்புல எழுந்து வருகிறார். அது நடமாடும் கோயில், நடக்கிற கோயில், உருள்கிற கோயில். இது தேர் நடக்கிற கோயில் இல்ல, தேர் வந்து உருள். அந்த காலத்துல நடக்க தெரிஞ்சவன்னா விரைவா போகிறதுக்கு இந்த உருள், இந்த உருள்கிற அந்த சக்கரத்தை கண்டவன் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. மற்ற நாடுகள் எல்லாம் உருள்கிற சக்கரங்கள் தெரியாது, நம்ம நாட்டுல உருள்கிறான். இந்த உடம்பையே உருட்டி உருட்டி உருட்டி விட்டுருவார். அந்த உருள் வளம் செய்கிறார் அப்படி 108 முறை செய் அப்படின்னு சாமி அந்த வழி காட்டினார். சாமியே வந்து இவனுக்கு வழிகாட்டுறதுனா அவன் என்ன புண்ணியம் பண்ணிருக்கான்னு பாருங்க. மாணிக்க வாசகருக்கு அந்தணனாக வந்து காட்டினான்னா இந்த காட்டாரு வந்து இங்க வேடனாக வந்து காட்டுற அப்படியே பின்பற்றினா. அப்ப சொன்னா என்ன இப்படி எல்லாம் இவனுக்கு போய் யோசனை சொல்லி புரிஞ்சு சொல்லி அப்படின்னா, இதெல்லாம் இவனை தான் காக்கணும் அப்படின்னு சொன்னார். படுபழி 5 பாதகம் செய்த பாதகத்தோட கொண்டு எங்கு விடுவகை இன்றி வேறு கழுவனும் இன்றி கடவனை காப்பதன்றோ காப்பு கருணை மூட்டி உன்னருள் விளையாட்டு. அப்ப அம்மா சொன்னாங்க, உன் விளையாட்டுக்கு நான் என்ன சொல்ல முடியும், நீ விளையாடுற விளையாடு, அதான் அருள் விளையாடு. அடாரணம் செய்தார்க்கும் செய்த அருள். அதே மாதிரி அங்கம் வெட்டியது ஒன்று. இவனுக்கு தம்பி ஒன்ன சித்தன்னு பேர், நல்ல பேரெல்லாம் வச்சிருக்காங்க. சித்தன்
எந்த தொழிலையும் ஆற்றல் மிகு பயிற்சிகளை எல்லாம் சிந்தை ஒன்றி கற்று வல்லவர்களாக ஆவார்கள். அந்த வல்லமையினாலாகிய நல்லவையே அவர்கள் செய்ய மாட்டார்கள். வல்லபம் பெறுவார்கள், நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள். நல்லவர்களாக சில பேர் இருப்பாங்க, வல்லவர்களாக இருக்க முடியாது. வல்லவர்களாக இருப்பார்கள், நல்லவர்களாக இருக்க முடியாது. புராண கதைகள் இருந்து நாம் இதை தெரிஞ்சு கொள்ளணும். நல்லவனாக இருக்கணும், வல்லவனாக இருக்கணும். இந்த சித்தன் வந்து மதுரையில ஒரு வாணாசிரியன், வெளிநாட்டில இருந்து வந்தவன், முதியவன், குடும்பத்தோட வந்து கணவனும் மனைவி பிள்ளை இல்ல, கணவன் மனைவன் வந்து பொழப்புக்காக ஒரு விட்டை கூடம், வாழ் பயிற்சி கூடம் விட்டான். சிலம்ப கூடம்னு சொல்லுவாங்க, வாழ் பயிற்சி கூடம் விட்டான். அதுல மன்னவருடைய பிள்ளைகள் எல்லாம் வந்து பயிற்சி பெற்றார்கள். பெனாடுடைய பெரும் கோக்கிழார்களுடைய மக்கள் எல்லாம் வந்து பயிற்சி பெற்றார்கள். அதுல ஒரு வாழ் பயிற்சி வேண்டும் என்ற வீரன் ஒருவன் வந்து பார்த்தான். அதுல எல்லாருலயும் அவன் சிறந்தவனா இருந்தான். அவன் தான் சித்தன், ரொம்ப தேர்ச்சி பெற்றுட்டான். ஆசிரியர் ஒன்றுன்னு சொன்னா ஆயிரம் ஆயிட்டான். அதான் அவர் கோஷ்டியை சேர்த்தான். இதாங்க ஞானிகளுக்கும் சரி, அரசியலும் சரி, அதிகாரத்திலும் சரி, வியாபாரத்திலும் சரி, என்னன்னா தனியா பிரிஞ்சு போறதுங்கிறது இயல்பு உலகத்துல. சேர்வதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சேர்ந்து இருக்கை ஆயிற்கை. இந்த சேர்ந்து இருக்கிற நிலையிலிருந்து இவன் ஆசிரியர் மாணவன் அவர் காலம் வரைக்கும் சொன்னான். அப்ப எதிர்த்து கீரைக்கடைக்கு எதிர்க்கடை போடுறதுன்னு, நல்லதுக்கும் போடுறது உண்டு, நல்ல விஷயங்களுக்கும் போடலாம். இவன் என்ன நினைக்கிறான், இந்த ஆசிரியரை விட நாம வல்லவன், இவனை விட ஆற்றல் உடையவன், ஆகவே நாம ஒரு உடனே ஒரு பயிற்சி கொடுத்து அமைத்தான். மாணவர்கள் எல்லாம் இழுத்து இழுத்து சேர்த்தான். சேர்த்த பிறகு அவரை பத்தி குறைவு சொல்ல ஆரம்பித்தான். என்ன நினைச்சா, நாம ஒருத்தனா இருந்தா இந்த இரண்டு பேருக்கு வருகிற சம்பாதிச்சிட்ட நாமே பெறலாம்னு நினைச்சான் அந்த பேராட்டம். அதுக்காக என்ன பண்ணணும், இவனை மூட விட்டு கிளம்பிடணும். இவனை வெளியூர்ல இருந்து வந்தவன், நம்ம உள்ளூருக்கான உழைக்க வந்தவன் விளையாடுறது எளிமை என்ன நினைத்து என்ன செய்யணும், வீட்டுக்கு போனான். அந்த அம்மா கற்புடைய அம்மா, இடம் உண்டா இடம் உண்டான்னு கேட்டான். அந்தம்மா ஒன்னும் பேசாம இருந்துட்டாங்க. ஒரு நாள் செம்மலர் போன்ற கையை பற்றி அடாறு செய்தான். உடனே அம்மா தள்ளி விட்டு கருவை தாப போட்டுட்டு கணவன் சொல்லல, கணவனிடத்தை சொல்லாம இங்க இறைவன் இடத்துல உயிருக்கு உயிரா இருக்கிற இறைவன் இடத்துல வேண்டுகிறார். அதான் எப்பவுமே சொல்லத்தக்க இடத்துல சிலர் சொல்லி சண்டை வந்தது. முந்தா நாள் பேப்பர் பாத்தீங்கன்னா, ஒரு தகராறு பண்ணான்னு சொல்லி கணவன் இடத்துல சொன்ன உடனே அவன் இரு பொருள் சொன்னா ரெண்டு பேருமே அங்க தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டாருன்னு பார்க்கிறோம். அது எங்க சொல்ல வேணுமோ அங்க விண்ணப்பம் போடணும். அம்மா விண்ணப்பம் போட்டா என்ன, அறங்கடை நின்றாருள்ளும் ஆத்தவும் கடையனாகி. இவன் பொறுமைக்கு தோண்ட தோண்ட தாங்குகிற நிலம் போல உடையவன் இந்த வாழாசிரியன். இவனா கேவலமானவன், அறங்கடை நின்றாரு புறங்கடை பிறங்கடை நின்ற பேதை இவன் ஆதலினாரே. வள்ளுவருடைய கருத்துக்களை தான் எடுத்து மிக அழகா சொல்றார். அறங்கடை நின்றாருள்ளும் ஆத்தவும் கடையனாகி புறங்கடை நின்றான் செய்த புலைமை புலைத்தன்மை. இத போய் அம்மாட்டு உயிர்கள் தோறும் நிறைந்த நான் மாட கூடல் நிமலனை நினைந்து நொந்தாள், தெய்வத்தை நினைச்சு நொந்தாள். இப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கு வந்தது. நோவு யாருக்கு தெரியணும்?

அஞ்சு நிமிஷம் ஒருத்தர் காடு காடு வச்சு மாதிரி தகராறு பண்ணிட்டு உலகத்துக்கு தெரியாது. பேப்பர் காரன் வரமாட்டான், டிவி காரன் கேமரா அப்படிங்கிற வரமாட்டான். ரொம்ப நேரம் கலாட்டா நடந்தா தான் படம் எல்லாம் படிக்க முடியும். அதனால சாமி 24 நேரம் சண்டை போடுறாராம். எல்லாரும் வந்து பாக்குறாங்க, நம்ம வானாசிரியரும் அவருடைய வானவர்களும் சண்டை போடுறாங்கன்னு மாணவர்கள்லாம் வந்து பாக்குறாங்க, ஊராடெல்லாம் வந்து பாக்குறாங்க. கடைசெல்கன்னா இந்த குரத்தியை குறித்த நாவு முதல்ல நாக்க விட்டினாரு. நீதானே இடம் தான் கேட்டு நாக்கு நாக்க இழுத்த வச்சு விரண்மண்டனாயினார் அவரு. அந்த நாக்க குறைச்ச வச்சுட்டா இருக்கிற மாதிரி வாழ் வீசி இந்த நாக்க துவிக்கிறார். பார்த்த கண்ணு, நினைத்த நெஞ்சு, தொட்ட தோல் கரங்கள் எல்லாம் ஒவ்வொரு அங்கத்தையும் வெட்டி வெட்டி வெட்டி இந்த இவன் செய்த தவற உலகத்துக்கு விளம்பரப்படுத்தி அவன் தலையை கடைசியில் கொண்டு விட்டு விடுங்க. வீட்டுக்கு போன மாதிரி இவர் வீட்டுக்கு போயிட்டாரு. எல்லாரும் மாணவர்கள்லாம் போய் அந்த வாசல் நிக்கிறாங்க. ஆசிரியர் எங்க காணப்படும், சண்டை போட்டு சித்தனை கொண்டு விட்டு வருகிறார். அந்த அம்மாவுக்கு ஒண்ணும் புரியல. அப்படி கோயிலுக்கு இல்ல போயிருக்காரு. கோயிலுக்கு போனா கோயில்ல இருக்கிற சாமி நம்ம வேலையை பார்த்துடும்னு சில பேருக்கு நம்பிக்கை. கோயிலுக்கு போனா கோயில்ல இருக்கிற சாமி நம்ம வேலையை பார்த்து எப்பவும் பார்க்காது. முதிர்ந்த அன்பு இருக்குமானா எப்பவாவது ஒரு நேரம் தவறுகிற போது, எப்பவாவது ஒரு நேரம் தவறுகிற போது, எப்பவும் நாள் தோறும் கோயிலுக்கு போயிட்டு லேட்டா வருவேன் சொன்னாரு சாமி ஒத்துக்க மாட்டாரு. அப்படிப்பட்ட ஆசாமி இல்ல அந்த சாமி. என்னைக்காவது நம்ம அறியாமல் நாம் நம்முடைய கடமையை தவறுகிற போது அந்த கடமையை செய்வதற்கு அந்த காவலன் வருவார். காத்தாழ்பவர் காவல் இகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டுகொள் என்று நீத்தாய கயம் புக நோக்கிட நிலை கொள்ளும் துறை வந்து அறியேன். பெருமானே என்னை காப்பாற்றுன்னு என்னால போக முடியல. நேரத்துக்கு வழிபாட்டுல கொஞ்சம் நேரம் ஆயிட்டு தர போட்டு இருந்து பார்த்துட்டு போனேன், நான் உரிய நேரத்துல போலயே அந்த படமெடுப்பும் இருக்குமானா சாமி அங்க ஒரு நேரம் அந்த கதவு காவக்காரன் பூட்டிட்டு போயிருப்பான், பிள்ளைகள்லாம் வெளியே நிற்கும், நம்மளும் போயிட்டு இருந்துக்கலாம். யாரு மேலேயாலும் கொஞ்சம் தூக்கி போட்டுருவாரு. ஆனா நாள்தோறும் நினைச்சா அது நடக்காது. நாள்தோறும் வினாடிதோறும் அந்த காலங்களை அவன் கால அதீதம் நான் ஆட்டுப்படல, காலத்துக்குள்ள கட்டுப்பட்டவனாங்க இருக்கிறான். அதனால தான் அவனுக்கு 6 கால பூசை வச்சாங்க. காலம் கடந்த ஒரு பொருளுக்கு காலத்துல ஏன் வழிபட்டாங்கன்னா நாம காலத்துல போய் நம்ம இஷ்டத்துக்கு கோயிலுக்கு போக கூடாது. நான் வர்ற நேரம் வரைக்கும் கடவுள் தரணும் சொல்லக்கூடாது. காலத்துக்கு கட்டுப்பட்டவனாக அவனை நாம் ஏன் வைக்கிறோம்? நாம காலத்துக்குள்ளே இடத்துக்குள்ளே ஏவலுக்குள்ளே கட்டுப்பட்டவர்கள் என்ற உணர்வு நமக்கு இருக்கவன் வழிபாடு செய்கிறவர்கள். அந்த நிலையில சாமி கோயிலுக்கு முன்பதான் நடந்தது. இந்த அவங்களை சொல்றாங்க இப்படி புரட்சி கூறிய நாவு நெஞ்சு பார்த்த கண்ணு தொட்ட கையெல்லாம் வச்சிங்க. அவன் நடந்தத சொல்ற அம்மா சாமி நினைச்சு நான் நொந்தேன், உங்கள்ட்ட கூட சொல்லல. உடனே மனுவை அழைச்சிட்டு போய் பெருமானை வணங்கி பரதேசி காவலராய் உயிரே பெருமானே, என் பொருட்டாக இப்படி ஒரு பெரிய காரியத்தை வல்லாமல் செய்த வல்லவரே என்று வணங்கி இருந்தார்கள். இப்படி ஆதாரணம் செய்தவர் அவனுக்கும் தண்டனை மூலமாக அருள் செய்தார்கள். தண்டனையும் ஒரு அருள், மரப்பெருங்கருணைந்தர். அறத்துக்கும் கருணை உண்டு, மரத்துக்கும் மரக்கருணைந்தர். மன்மதனை இடித்தார், காலனை மிதித்தார், அடாரணம் செய்தவர்கள் அவர்களுக்கும் கருணை செய்தான் பெருமான். அதன் மூலமாக அவர்கள் தவறு செய்யாதவர்களாக ஆக்க வேண்டும் என்ற தண்டத்தின் மூலமாக அவர்களை மீண்டும் உருவாக்கம் செய்த பெருமான் அதனால அடாரணம் செய்தார்க்கு அருள் செய்தார். அதுபோல சமணர்கள் ஏவினார்கள் நாசத்தை மிக தீடிக்கொண்டு வந்தது. பெருமான் இடத்துல போய் இந்த பாண்டியன் வேண்டினான், உனக்கு என்னுடைய அருள் வளர்த்தினாலே நாகத்தை நான் ஐய வேண்டும். தன்னுடைய முயற்சி கொஞ்சம் கொஞ்சமா சாமியினுடைய அருளினாலும் நம்ம முயற்சி கொஞ்சம் வேணும் இல்லவா. வில் வளைத்து அந்த அம்பை பிறை கனை எய்து அந்த பாம்பை துண்டித்தான். அது விழுந்து இறந்த இடம் தான் நாகமலை பல்கலைக்கழகத்துக்கு பார்த்தீங்களா. அது இறந்து போட்டு சில பேருக்கு செத்து போவான், செத்து போன பிறகு கெடுதல் பண்ணுவான். செத்தும் கெடுத்தான், செத்தும் கொடுத்தான் சீதக்காரி, செத்தும் கெடுத்த செட்டு பேருக்கான். ஒரு கணக்கு பிள்ளை இருந்தாவன், அவன் என்ன பண்ணான், அடாது செய்து கொண்டான் உலகத்தாரு. ஒரு மணி நேரம் வஞ்சம் வச்சு அவன் ரொம்ப படி தீர்த்து கொண்டான். அப்போ இறுதி காலத்துல அவனை கூட்டு வர சொன்னான். எவனுக்கு துன்பம் செஞ்சான்னு கொண்டு அப்பா, நான் இவன் வாழ்நாள் கூட அவனுக்கு துன்பம் செஞ்சு விட்டேன், அதனால ஒரு காரியம் செய்யணும், காலில் அவன் விழுந்து கேட்டுக்கிறேன், நான் இறந்த பிறகு நான் செய்த தவறுக்கு தண்டனையாக என்ன பண்ணும்னா பாடையில வச்சு கொண்டு போக கூடாது, காலில் கையில கட்டி இழுத்துட்டு போகணும். ஐயோ அதெல்லாம் பெரியவங்க தப்பு, இல்ல இல்ல நீ செய்ய சட்டை வாங்கிட்டான். போன உடனே உறவுகளை கூப்பிட்டான், இவன் இந்த மாதிரி செஞ்சிருக்கேன், இவனை விடக்கூடாது, இவன் மேல வழக்கு போட்டு இவன் ஜெயில தள்ளினான். செத்து போன பிறகும் பிறருக்கு கெடுதல் விளைக்க வேண்டும் என்ற சிந்தையோடு செத்து போகிறவர்கள் ரொம்ப பெருக்காரு. அது மாதிரி இந்த பாம்பும் நஞ்சு கட்டி இந்த மதுரை மாநகரத்தை ஆலகாலம் உள்ள நிலையிலே கருமையாக சில காரிலிருந்து வர்ற புகை மூச்சு விடாம பண்ணி விட்டு பாருங்க. அந்த மாதிரி சாமி அப்போ காப்பாற்றுவதற்காக மறுபடியும் தன்னுடைய பிறைக்கண்ணர்கள் என்ன அமிர்தத்தை விட்டார். இப்படி நாகம் என்ற

0: இனி பார்த்தாங்க சமணர்கள் இந்த வகையிலே இவர்களை மதர்கள் அழிக்க முடியாது என்று பசுவை கொல்ல மாட்டார்கள் என்று நினைந்து ஒரு மாய பசுவை எழுதிவிட்டார்கள். அது வந்து உலகத்தாரை எல்லாம் மிரட்டின போது சாமி அண்டி நின்றான். உடனே இடபதேவரை பார்த்து, நீ போ, அருமையான ஒரு காளையாக போய் அதை மயக்கி வசியம் செய்து அந்த வீரியம் இழக்க செய்து மலையாக விழச் செய்தது பசுமலை. இந்த அற்புதமான அருள் விளையாடலை ஆடி காட்டியதுனால நீயும் இங்கே ஒரு பருப்பொருளாக இருந்து சொன்னால் ரிடபமலை என்று சொல்லக்கூடிய ரிஷவாதிரி என்று சொல்லக்கூடிய அழகர் மலை. அங்க ராமன் வந்தான் சீதையை தேடிட்டு. அப்ப அகத்தியர் ராமர் வந்தார் என்று சொல்லி அது நூற்றுக்கணக்கில் செல்ல முடியாது. அங்க போய் ராமனுக்கு இதன் சொன்னார், இந்த சொக்கலிங்க பெருமானுடைய பெருமைகள் எல்லாம் சொன்னார். பெருமான் வந்து வழிபாடு பண்ணார். ராமன் சாமியனுடைய கருத்து முடியும் வண்ணம் முன்னே எல்லாம் யாரா இருந்தாலும் கருத்து முடியறதுக்கு கருத்தனை பொருத்துதல் கருத்து. நீ இப்படி போ, கேடு வந்தன் செய், வெற்றி பெல், அங்க ராமேசமன் நிறுவு என்றெல்லாம் சொல்லி ராமனுக்கும் அருள் செய்தார் சொக்கலிங்க பெருமான். அவரும் அதை செய்து மீண்டும் வெற்றி பெற்று சீதையோடு அயோத்தி போகிற போது இங்க வந்து வழிபாடு செய்த அப்பதான் செய்திகளை நம்ம தரத்தோடையும் நினைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒரு பாங்கு, பெரியவங்க பக்கத்துக்கு கொண்டு வந்தாங்கன்னா நம்ம ஊருக்கு நம்ம கூப்பிடுவாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல பாங்க பரஞ்சோதிமன் சொன்னார். அந்த மாய பசு பசுமலை, இடபதேவர் இடவாத்திரியன் சொல்லக்கூடிய அழகர் மலை, அங்க நூபுரகங்கை இருக்கிறது, அங்க சென்று வழிபடலாம். இனி நீ காட்டிட்ட சுந்தர சாமந்தன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு சேனாதிபதி, அவன் பக்கத்தில் இந்த கானூர்ங்கிற ஊரு, அந்த ஊரை சேர்ந்தவர்கள் அந்த மரவீரர்லாம் இன்றைக்கு இருக்கிறார்கள். அவன் சிறந்த சிவபக்தன். அரசன் சொன்னான், இந்த சேதிராயன் ஒரு வேடம் இருக்கிறான், எப்பவும் ஒழுங்கான படை வைத்திருக்கிற அரசர்களினாலே நாட்டுக்கு சும்மா வராது, ஒழுங்கில்லாத படையில் இருப்பாருங்க இந்த வேடர்கள் மாதிரி, கொரில்லா படைன்னு தீவிரவாதிகள் அவங்க மாதிரி தான். எந்த நேரத்தில் என்ன படி செய்யறாருன்னு மரபு வழியாக சண்டை போடாம இஷ்டத்துக்கு சண்டை போடுறான் பாருங்க, அவனால ஆபத்து ஜாஸ்தி. ஆனால அந்த சேதுராயன் அந்த வேடன் நம்முடைய நாட்டை தொல்லை கொடுக்கிறான் சொன்ன போது படைகளை எல்லாம் தயார் பண்ணார் சுந்தர சாமந்தன். சேனாதிபதியால வேணுங்கிற பணத்தை எடுத்துக்கொண்டு அது எடுக்கிற போத சாமி என் கருத்து முடியணும், எடுக்கு பணத்தை தொடுகிற போத என் கருத்து முடியணும், என்ன நான் இதெல்லாம் அடியார்களுக்காகணும், தேவையில்லாம படைகளுக்கு ஆக்கக்கூடாது. இப்ப அதான் சொல்றான், நம்முடைய பெரிய போர் செலவுகளை மக்களுக்கு பயன்படுத்தலாம் முடியல, நம்மால இக்கட்டு தர்ம சங்கடம் பேரு. அந்த மாதிரி அவனுக்கு சுந்தர சாமந்தன் நினைத்தான், நினைப்பின் வழியே செயல் செஞ்சுட்டான், நினைத்து ஆராய்ந்து முடிவெடுக்கல, சாமியிட ஒப்படைத்தான் செஞ்சுட்டான். இதுதான் சிவனடியாருடைய தன்மை. சாமி இடத்துல ஒண்ணு சொல்லிவிட்டு உங்க செய்ய ஆரம்பிச்சுடுவாங்க, அதனுடைய பின்விளைவுகள் அவங்களுக்கு தெரியாது. உலகியல் அது மாறுபாடாக இருக்கும். அருளாளர்களாக இருக்கிற பெருமக்கள் பெருமானத்தை ஒரு வேண்டுகோளை வச்ச உடனே அது உடனே கிடைச்சிருச்சு, அருள்பாடு கிடைச்சிட்டு நம்பிடுறாங்க. நம்பின உடனே அந்த செயல் திட்டத்தை செய்ய ஆரம்பிச்சுடுறாங்க. பிறகு அது உலகத்தாருக்கு திருப்பி திருப்பிக்கிற நிலையில ஆக்கிடும். அத சொன்னார், என்ன எப்படி என்ன சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறார் மாணிக்கார் சார். சிரிக்கும்படியா பண்ணார். அரிக்கும் பிரமர்க்கும் அல்லாத தேவர் செரிக்கும்படித்து நின்ற சிவம் நம்மை வந்து உருக்கும் பணி கொள்ளும் என்பது கேட்டு உலகமெல்லாம் சிரிக்கும் கிரம்பாடி எல்லேனம் கொட்டாமோ. சிலருடைய அடியாளருடைய வாழ்க்கையில உலகத்தாரெல்லாம் சிரிப்பாங்க. இப்படியெல்லாம் இருக்கான பித்துக்கள் பேர் என்ன தயா காட்டாங்க. நம்ம முன்னாடி பாக்குறவங்க ரொம்ப சொல்லுவாங்க, பின்னாடி என்ன தையா அவன் அப்படின்னு. ஆமாமா, இந்த மாதிரியான நிலையில் எல்லாருக்கும் இருந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த சுந்தர சாமந்தனுக்கும் வந்தது. அவன் அடியாரர்களுக்கு எல்லாம் கொடுப்பான். அங்க வந்தாருடைய கொலைச்சர் நாயனார் பத்தி சொல்லுகிற போது சொல்வார், கணங்களாய் வரீனும் தமியதாய் வரீனும். கூட்டம் கூட்டமா வந்தாலும் சரி, தனி அடியாரா வந்தாலும் சரி, கணங்களாய் வரீனும் தமியதாய் வரீனும் அடியவர் தங்களை கண்டார் குணங்கொடு பணியும் குலச்சிறை குலாவும் கோபுரம் சூழ்மணி கோயில் கோபுரம் சூழ்மணி கோயில் ஞான சம்பந்தர் அனுபவம். அந்த மாதிரி சுந்தர சாமந்தன் அடியாளர்களுக்கு எல்லாம் கொடுத்தான். சாமிக்கு அபாரமான ஆபரணங்கள்லாம் செஞ்சான். எப்படி இருந்த ஆபரணங்கள், ஒவ்வொரு ஆபரணத்தை பாத்தீங்கன்னா கோவில்ல இந்த நகைகள போய் பார்க்கணும். சாமிக்கு எப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு அற்புதமான கிரீடங்கள், பாகுவலயங்கள், பதக்கங்கள், மதானிகள், கால் அணிகள், காதணிகள், இதெல்லாம் பார்த்தா பெரியவங்க என்னெல்லாம் டிரெஸ் கொண்டு வந்து கொஞ்சிருக்கிறாங்க பொக்கிஷத்தை. ஏ, நம்மால அதை வைக்க முடியாது என்று ஆண்டவனுக்கு அர்ப்பணி. மண்டபங்கள் ஆயிரக்கான மண்டபம். நம்முடைய விஸ்வநாத நாயக்கருடைய மந்திரியாக இருக்கக்கூடிய அந்த முதலியார் கண்ட ஆயிரக்கால மண்டபத்துக்கு போய் பாரு, ஒரு மண்டபம் நம்ம செய்ய முடியுமா? இதெல்லாம் செய்யணும். சுந்தர சாமன் பொய்வாளையெல்லாம் கணக்கில் எழுதிடுறான், இத்தனை பேருக்கு இவ்வளவு பணம் அவ்வளவு பணம், பொய்வாளை விட்டு நீங்க எல்லாம் வாங்கினீங்க. இது தெரிஞ்சு போச்சு மன்னனுக்கு. என்னப்பா நாளைக்கு எல்லாரும் இங்க கொண்டா நிறுத்தணும், உடனே ஆட்களை எல்லாம் படைவீரர் எல்லாம் கொண்டா நிறுத்தணும். உடனே என்ன பண்ணுவா? நேரம் சாமி கிட்ட போய் சொன்னா சாமி நான் என்ன பண்ணுவேன்? நீ கவலைப்படாத போட்டாரு, அவர் தான் இருக்கிறாரு. மறுநாள் பார்த்தா அங்கம் வலிங்கம் கலிங்கம் எல்லா நாட்டுல படை அடிகள்லாம் வந்து நிற்கிறது, எல்லாம் சாமி ஏற்பாடு, ஒத்தை சேவகராக வந்து நிற்கிறார். சும்மா மகிழ்ச்சி சுந்தர சாமி அரசன் கொடுக்காம இவன் இந்த நாட்டுக்காரன் இந்த நாட்டுக்காரன் இது என்ன வாயில வந்து எல்லாம் சொல்லித்தான். சும்மா மகிழ்ச்சி அடைஞ்சு இந்த ஒற்றை சேவர் யாருன்னா சாமி, அவர் தான் தலைவர், படை திரட்டி வந்தவர், அவருக்கு மரியாதை பண்ணார். ரொம்ப மகிழ்ச்சி. அந்த நேரம் பார்த்து மிக வேகமா ஒருத்தன் ஓடி வந்தான், அந்த செய்தியாயும் இறந்து போட்டான். பகை வேலைக்கு போச்சு, படை தேவையில்லை, நான் இதை இங்க வச்சுக்கிட்டு இருக்க முடியாது, எல்லாம் திருப்பி அனுப்பு, எல்லாம் சோறு போடுறது யாரு? எல்லைகளுடைய படையை நிறுத்தினா என்ன ஆகும் செலவு? இந்த அனுபவங்கள் எல்லாம் அரசன் தெரிஞ்சுன்னா போட்டான். இப்படி சுந்தர சாமந்தன் பொருட்டாக ஒவ்வொரு மெய்யாக தொட்டு காட்டினார், தம்முடைய மெய்யையும் காட்டினார். தம்முடைய மெய்ய காண முடியாத அரிபெருமானியரெல்லாம் காண முடியாத அந்த உண்மையை அடியார் உள்ளத்துக்குள் அன்பு மீதாக குடியா கொண்ட கோலம், அன்பு மீதுற குடியா கொண்ட கோலத்தை எல்லாரும் காண முடியாத பாண்டிய முன்னணி வந்து காட்டினார், மீ காட்டிட்டப்படல். இப்படி அற்புதமான வரலாறுகள். அது போல வளையல் விட்ட திருவிளையாடல் தார்காவன் முடி ஒத்தினிகளுக்காக இங்க வணிகர்களை பிறக்க செய்து அவர்களுக்கு அந்த வளையல் விட்ட திருவிழா அந்த கேள்வி பதிலாம் படிச்சு நீங்க அனுபவிக்கணும். இந்த திருவிளையாட புராணத்தினுடைய சொற்பொழிவை கேட்டவையினால ஒரு திருவிளையாட புராணம் உடையினுடையோ அல்லது மூல நூலோ வாங்கி வச்சு ஓய்வு இருக்கிறவர்கள் படிக்க, அப்படி படிக்க படிக்கிற போது இடர்பாடு இருந்தா பக்கத்துல யாரும் ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் இருந்தாருன்னா பேராசிரியர் இருந்தா அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வேணுங்கிற பொருளை கொடுத்து கேட்கணும். திருவிழா கேட்கிற இதெல்லாம் சொல்ற எப்படி கேட்கிற முறையினர் கொஞ்சம் தொழுது வணங்கி கேட்டு அவர்களுக்கு வேணுங்கிற பொருள் கொடுத்தா அவங்களும் வயசான காலத்தில் திருப்பி வருவதால் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பெறுவார்கள். இதெல்லாம் கேட்டுக்கொள்ளணும். அந்த பெண்களிட பேசுகிற பேச்சு, சாமி அவரும் பேசுகிற பேச்சு எல்லாம் ரொம்ப அற்புதமா. இலக்கிய நேயத்துல கந்தரம் தாருன்னா கந்தரத்திலே இருக்கு, தருவரு சங்கு இருக்கான வளையல்னா கந்தரத்துல இருக்கு, கழுத்துல இருக்கு சங்கு. இப்படி எல்லாம் மேதலை எட்டாரும்னா அது உம்முடைய இடையில இருக்கின்றார். இப்படி அழகாக பல அற்புதமான வினாக்களுக்கு விடை தருகிறவர்கள் அந்த வணிக பெண்களுக்கு. தார்காவனத்து முனி பத்தினிகள் மதுரையிலே வந்து சாபனிக்கம் வருகிறார்கள். அப்படின்னா அவங்க செஞ்ச தவற உணரலாங்க, உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய தவற உணராமல் புவனியில் போய் நாம் உய்ய கொள்ளுகிற ஆறு என்று காட்டுவதற்காக தேவர்கள் இங்கே வருவது போல முனிவர்கள் இங்கே முனி பத்தினிகளும் வந்து சாப நீக்கம் பெற்றார்கள். உயர்ந்தவர்களாக இருந்தாலும் தளத்திலே வந்தாத்தான் நம்முடைய தவறுகளுக்கு விளக்கம் உண்டாகும், தவறுகளை உணர்ந்து நாம் திருந்த முடியும் என்பதற்காக நல்ல தலங்களிலே நல்ல சிந்தனைகள் நம்மை உருக்கும் பணிகொள்ளும் என்பது கேட்டு அந்த உருக்குகிற உணர்வு இருக்கிறதே அந்த உணர்வை தந்த ஆட்கொண்டான். அப்படி 32வது திருவிளையாடல் விளையாடு. அது போல விடை இளைச்சரை காஞ்சிபுரம் மன்னனோடு மாறு கொண்டு படையெடுத்து வருகிற போது அன்பு கொண்டு வருகிற போது அவனுக்காக கதவை திறந்து விட்டு சித்தரா போய் சாமி வந்து அவனுக்கு அழைச்சிட்டு போய் தாரே கைடா இருந்து பாருங்க கோயிலுக்கு எப்படி அழைச்சிட்டு போறதுங்கிறத அழைச்சிட்டு வந்து சிவபெருமான் வடக்கு வாசல் வழியாக வைகை வெள்ளத்தை தடுத்து உள்ளே வந்து பெருமான வழிபாடு எப்படி முறையாக செய்யறது தானே தன்னை வழிபாடு செய்வதற்கு காட்டி கொண்டு விட்டுட்டான். இது தெரிஞ்சு இந்த பாண்டிய என்ன பண்ணா, இப்படி யாரோ ரிஷபமுத்திரை இட்டு விட்டார்களே என்று கருதுகிறார். அப்பதான் தான் வந்ததுக்கு அடையாளம், மீனமுத்திரையை மாற்றி ரிஷபமுத்திரையை குறித்து விட்டான். அப்போ அந்த சோழனை நட்பாக கொள்ளுகிறார். அப்போ அந்த அவனுடைய தன்னுடைய மகனுக்கு அவனுடைய மகளை கல்யாணம் பண்ணணும் நினைக்கிறான். இவன் மண்ணா இவனுடைய தம்பி போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். உலகத்துல முந்துவார்கள் சில பேர், அண்ணனுக்கு பொண்ணை கொடுக்கறேன்னு வச்சிருந்தா காஞ்சி சோழ இவன் என்ன பண்ணான்னா தம்பி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த நாட்டை பெற வேண்டும் அப்படின்னு மாப்பிள்ள நாடாயிடுச்சுன்னா சௌசுந்தர பெருமான வந்து நம்ம இடையிலாறு வழிபாடு செய்யலாம்ல அப்படின்னு நினைச்சான். திபேத்து நம்ம பக்கம் ஆயிடுச்சுன்னா கைலாசத்துக்கு நாம எப்போ வேணாலும் விசாவா நாம போறோம்னு நினைக்கிற மாதிரி அதுபாட்டுல இருந்துட்டு போட்டுமே விசா வாங்கி போனோம் விண்ணப்பம் போட்டு போனா என்ன அண்ணன் போறது எல்லாம் நமக்கு ஆகணும்னு நினைக்கிறாங்க. அந்த உறவு முறையில ஆசை முறையில பாண்டியனோடு போர் எடுத்து வருகிற போது சாமி போய் அற்பமான படை உடையவன் இந்த பக்தன் பாண்டியன் சாமி சொன்ன நீ கவலைப்படாத போ படையெடுத்து போனார். ஊக்கம் கொடுக்க சின்ன படையா இருந்தாலும் ஊக்கத்தோட போனார். கடுமையான கோடைக்காலம் அங்க என்ன பண்ணார் சாமி, ஒரு கண்டியில தண்ணீர் சேவகனா வர்றார். தண்ணீர் வழங்குகிறவனா சொல்லி என்ன அன்பு பாருங்க. அதான் சொல்வாரு, பேரின்ப பெருமான் வந்து வழங்குகின்றாய்க்கு உன் அருளார உதத்தை வாரிக்கொண்டு விக்கினேன், விழுங்கினேன், வினையே வினையின்மையினால் விக்கினேன். தழங்கரும் தேனன்ன தண்ணீர் பருக தந்து உய்யக்கொள்ளாய். சாமி அந்த திருவாசகர் மீட்பை செய்கிறாருங்க. ஒரு கட்டியில வச்சுக்கிட்டு லட்சம் பேர் வந்தா லட்சம் பேருக்கு கோடா கல்யாணம் பண்றதுக்கு ஒரு முதல போட்டு நூறு பேர் ஒரே நேரத்தில் கல்யாணம் பண்ண பின்னாடி வசதியெல்லாம் நிக்க வேண்டாங்க. கையை நீட்டுனா தண்ணி வந்து தரக்கெல்லாம் வேண்டாம், கையை நீட்டுனா வரணும். அந்த மாதிரி டெக்னிக்கெல்லாம் சாமி ஒரு வெண்டியில நூறு ஆயிரம் லட்சம்னு வச்சு எல்லாருக்கும் தண்ணீர் கொடுத்தார். ஜெயம்பர வைத்து நன்னீர் சேவகனாகி அங்க தண்ணீர் பந்தல் அமைத்து ஜெயம்பர வைத்தார் பாண்டியனை. வெற்றி வெற்றி வெற்றி என்று இப்படி 35 திருவிளையாடல் 35வது திருவிளையாடல் வரைக்கும் ஒரு மூச்சல் முடித்து விட்டோம். என்று கேட்டவங்க அனைவருக்கு நன்றி கூறி வான்மியில் வளநாடு வெய்தம் அறிவிடம் துரக்க மன்னன் போர்முறை அழுதுங்க குறைவிலாடு உயிரில் வாழ்க நான்மரகரங்கள் உங்க நட்டமும் வெளியுமல்க மேன்மையோடு செய்வதில் விளங்குக உலகெல்லாம் நமம் பார்வதி பதையே என்னாடுடைய சிவனே போற்றி ஆடகமதுரை அரசே போற்றி.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: இந்த பிரபஞ்சத்தை இறைவன் உற்பத்தி செய்ய வேண்டும் என்று நினைத்தான், இச்சித்தான். பரபிரம்மமாக எது இருந்ததோ சிவ ஏவ கேவலகா சிவங்கரஹா என்று அது ஒன்று மாத்திரமே இருந்தது. எது? ஆத்மாவா இதமேக ஏவாக்ர ஆசீன், நான்யத் கிஞ்சனமிஷத்து, வேறு எதுவுமே கிடையாது. ஆத்மா அதாவது பரமாத்மா மட்டும்தான் இருந்தது. ஆத்மாவா இதமேக ஏவாக்ர ஆசீன், நான்யத் கிஞ்சனமிஷத்து. அது என்ன செய்ததா? ச ஈக்ஷத லோகான்னு ஸ்ருஜா இது ச இமான் லோகான ஸ்ருஜதா. ஐத்திரேய உபநிஷத்துல சொல்லும் பொழுது அது இந்த உலகங்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று நினைத்தது, ஆதலினாலே இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்தது. இத முதல்ல சொல்லும் பொழுது ஆதிசங்கரன் அது ஒரு ஸ்பந்திதும் அபி என்று பாடுவார். சிவசக்தியாயுக்தோ எதிபவதி சக்த பிரபவத்தும் நச்சே தேவம் தேவோ நகலு குஜல ஸ்பந்திதும் அபி என்று சொல்லுவார். பரமேஸ்வரனாக பர சிவமாக இருந்த அந்த பரம்பொருள் வேற எதுவுமே கிடையாது. சிவ ஏத கேவலகா, வேற எதுவுமே கிடையாது. அவன் மட்டுமே இருந்தான். சிவங்கரகா, சிவத்தை எல்லாவற்றுக்கும் மங்களங்களை செய்யக்கூடியவனாக சிவபெருமான் மட்டுமே. அது வந்து பரம பரசிவம் என்று சொல்வார்கள். பரமசிவம் இல்ல, பரசிவம் என்று சொல்வார்கள். கொஞ்சம் நிதானித்து கேட்க வேண்டும். நம்ம அடுத்தது ரொம்ப ரசிகமான விஷயங்களுக்கு சொல்லுகிறோம். முதல் ஆரம்பத்தில் கொஞ்சம் நிதானித்து கேட்டுக்கொள்ளுங்கள், பின்னாடி நம்ம அப்படியே கதை கதையா போயிட்டு இருக்கலாம். இந்த ஆத்மா பரமாத்மா மட்டும்தான் இருந்தது, வேற எதுவுமே கிடையாது. அந்த பரமாத்மா எதனிடத்திலிருந்து இந்த ஆகாசம் எல்லாம் உண்டாகினதோ அது பலவாக பிரிந்து விரிந்தது, அப்படி வளர வேண்டும் என்று சங்கல்பம் செய்தது என்று இந்த வேதம் சொல்லுகிறது. சோகாமயத பகுஷ்யாம் பிரஜாயே ஏதி ச தபோ தப்யத ச தபஸ் தத்வா இதம் சர்வமஸ்ருஜதா. தைத்திரி உபனிஷத் சொல்லும். இந்த உபனிஷத்துக்குள் சொல்லும் பொழுது ஒரே பரம்பொருள், ஒன்று பரம்பொருள், அந்த பரம்பொருளாக இருந்தது, அந்த பரம்பொருள் உலகமாக பலவாக ஒன்றாக இருந்தது, பலவாக ஆக வேண்டும் என்று விரும்பிற்று. இந்த விருப்பத்தை தான் ஆதிசங்கர சொல்லும் பொழுது இது காஷ்மீர சைவத்தில் வரக்கூடிய இந்த சாக்தம் சைவம் எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்றாக வரும். காஷ்மீர சைவத்தில் சொல்லும் பொழுது அதுவும் சாக்தத்தில் காஷ்மீர சாக்தம் சைவத்தில் சொல்லும் பொழுது ஸ்பந்தனம் அந்த அசைவு இருக்கிறது அதுதான் சக்தி. அந்த அசைவு என்ற சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன உள்ள சலனம் ஏற்பட்டதுல ஆசை அல்லது சலனம், நம்ம ஒன்னா இருக்கிறது பலவா ஆக வேண்டும் என்று எந்த பரம்பொருள் நினைத்ததோ அந்த சலனம் உள்ளே இருந்தது பலவாக ஆக வேண்டும் என்ற நினைத்த நினைப்பு இருக்கிறது இல்லையா, அந்த நினைப்பு தான் பராசக்தி அம்பிகை. பரசிவமாக இருந்தது அம்பிகையாக அந்த நினைப்பு ஆசையாக வருகிறது. ஆசையாக வந்து அது பலவிதமான உலகங்களாக இந்த பிரபஞ்சமாக வருகிறது. பகுஷ்யாம் பிரஜாயே ஏதி ச தபோ தப்யத ச தபஸ்தப்துவ இதம் சர்வம ஸ்ருஜதஹ. அதே நம்ம முதல்லயே பார்த்த மைத்திரி உபநிஷத் சொல்லும் பொழுது ச ஈக்ஷத லோகான்னு ஸ்ருஜா இதி ச இமான் லோகான ஸ்ருஜதஹ. இந்த உலகமாக இந்த பிரபஞ்சமாக ஆக வேண்டும் என்று நினைத்து இந்த பிரபஞ்சமாக விரிந்தது. ஒன்று அது, இரண்டானது அது பலவானது. அது பலவாக ஆகும் பொழுது முதல்ல ஆகாசமாக ஆகாசாத் வாயுகு வாயோர் அக்னி, அக்னிக்கு அப்புறமாக ஆபஹா என்று சொல்லக்கூடிய தண்ணீர், தண்ணீரே இருந்து நிலம், நிலத்திலே இருந்து ஔஷதேகா ஔஷதி என்று சொல்லக்கூடிய இந்த தாவரங்கள், தாவரங்களிலே இருந்து உயிரினங்கள். இதுதான் வேதங்கள் சொல்லக்கூடிய முறை. ஒன்று பரம்பொருள், ஒன்று இரண்டானது, இரண்டு பலவிதமான பொருள்களாக மாறிற்று. அதில் ஆகாயம் தோன்றியது, ஆகாயத்திலே இருந்து காற்று, காற்றிலே இருந்து நெருப்பு, நெருப்பிலே இருந்து நீர், நீரிலே இருந்து பூமி, பூமியிலே இருந்து ஔஷதி, ஔஷதிகளிலே இருந்து இந்த உயிரினங்கள் எல்லாம் தோன்றியது என்று இந்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டியை வேதங்கள் சொல்லும். இப்படி சொல்லக்கூடிய கருத்தை ஒரு உருவகமாக சொல்லும் பொழுதுதான் நமக்கு மனதிலே படும். எப்படி? இறைவன் பரமேஸ்வரன் ஒன்றாக இருந்தான். அந்த பரமேஸ்வரனிடத்திலே இருந்து தீப்பொறியாக இறைவன் பலவிதமாக பறந்து விரிந்தது. அந்த தீப்பொறி ஆகாயத்திலே சேர்ந்தது, இறைவன் அழைத்த உடனேயே வந்தது. அதை இறைவன் கொடுத்தான் வாயுவினிடத்திலேயும் அக்னியினிடத்திலேயும் கொடுத்தான். அவை கங்கை கரையிலே அவற்றை அந்த தீப்பொறிகளை இட்டார்கள் அந்த ரெண்டு பேரும். அது நாணல் காடாக இருக்கப்பட்ட சரவணத்திலே கொண்டு போய் சேர்ந்தது. சரவண பொய்கைக்கு அங்கே ஒரு மணல் திட்டு, அதான் சரவணம், சரவண தர்ப சுத்தி இருக்கக்கூடிய வனம், ஒரு காடு, அங்கே கொண்டு போய் ஒரு திட்டுல போட்டது. பரமேஸ்வரன் பரம்பொருள் ஒன்று, அவனிடத்திலே இருக்கக்கூடிய அம்பிகை அந்த சக்தி இருக்கிறது இல்லையா, அந்த சக்தி தான் முருகப்பெருமானாக வருகிறது. அம்பிகை வேற கிடையாது, முருகன் வேற கிடையாது. அதனாலதான் இங்கே கந்தபுராணத்துல சொல்லும் பொழுது, ஸ்காந்தத்துல சொல்லும் பொழுது ரெண்டும் ஒண்ணுதான். தமிழ்ல கந்தபுராணம், சமஸ்கிருதத்துல ஸ்காந்தம். நான் அப்பப்ப இந்த ரெண்டு வார்த்தையும் உபயோகப்படுத்தினா சில சமயங்கள்ல மட்டும்தான் சிறப்பா சொல்ல முடியும். ஸ்கந்தபுராணத்துல இப்படி கச்சியப்பர் பாடினா, ஸ்காந்தத்துல வியாசர் சொன்னார் அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்லிடுவேன். அதனால குழப்பிக்க வேண்டாம். ஒன்றாக இருக்கப்பட்ட அந்த பரமேஸ்வரன் பலவிதமான தன்மைகளிலே பிரபஞ்சத்தை எல்லாம் மூடும்படியாக தனக்கு உள்ளே இருந்து தொல்லை திருமுகம் ஆறும் கொண்டான் என்று ஆறு முகங்களின் வாயிலாக ஒளிப்புழம்பை கொடுத்தான். தேஜோமயமான ரூபமாக வந்தது. ஞானத்திற்கு தேஜஸை சொல்வார்கள். இப்போ அந்த சமயத்தில் பார்வதி பக்கத்தில் இல்லைங்கிறது கதை. என்ன கருத்து? அம்பிகை தனியாக இருக்க முடியாது. ஏன்னா பிரபஞ்சத்துல ஒன்றே ஒன்றுதான், அது பரமாத்மா பரமேஸ்வரன். அவன் மட்டும்தான் சிவையேவ கேவலகா, வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப எதுவுமே கிடையாது. அவன் ஒருத்தன் தான், அது அவன் ஒருத்தன் தான் இருக்கிறான், வேற ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே இல்லாத பொழுது அவன் நினைத்தான், ஆசைப்படுகிறான். ஆசைப்பட்ட பொழுது அம்பிகைங்கிற பக்கத்துல இருக்க முடியாது. வந்தது அவனுடைய ஞானத்திலே இருந்து அனந்த தேஜஸாக ஒரு தேஜஸ் வெளியிலே வருது. அனந்த சக்திமான், அலுப்த சக்திமான், சர்வஸ்வதந்திரனாக இருக்கப்பட்ட பரமேஸ்வரனிடத்திலே இருந்து ஆறு முகங்களின் மூலமாக ஆறு தேஜஸ் வந்ததுங்கிறது கதை. இப்ப இது இன்னொரு இடத்துலையும் பொருத்தி பார்க்கணும். பரமேஸ்வரன் உபதேசம் செய்த பொழுது, பரமேஸ்வரனுக்கு முருகப்பெருமான் உபதேசம் செய்த பொழுது அம்பிகை பக்கத்துல இல்லை. ஏன்? அம்பிகை எல்லா தேவாதி தேவர்களையும் கூட்டி கொண்ட போன பரமேஸ்வரனுக்கு, நந்திவாகனருடராக போனவருக்கு பார்வதியை கூட்டின்னு போக முடியாதா? அங்க என்ன இடம் இல்லையா சார், பஸ் ஃபுல்லா ஆயிடுச்சு இல்ல ட்ரெயின் ஃபுல்லா ஆயிடுச்சு, இதுக்கு மேல இடம் கிடையாது, சீட் இல்லையான்னு சொல்ல முடியுமா? பார்வதி பரமேஸ்வரன் நந்திவாகனத்தில் போகும்போது அவளுக்கு என்ன சீட் இல்லையா என்ன? ரெண்டு பேரும் ஒருத்தர் தானே. இப்போ ரெண்டு பேரும் ஒன்றாக இருக்கும் பொழுது, இது இப்ப இருக்கக்கூடிய கருத்து கிடையாது. பரமேஸ்வரன் அர்த்தநாரீஸ்வர கோலத்துல இருக்கிறது 2000-2500 வருஷங்களுக்கு முன்பாகவே 500 இந்த நூல்களிலே எல்லாம் அந்த வாலியை பாகத்து ஒருவன் என்று சொல்லும்படியாக அவன் ஒன்றாக இருக்கிறான். இதை மாணிக்க வாசகர் தொன்மை திருக்கோலம் என்று சொல்லுவார். அந்த தோடும் குழையும் அணிந்து கொண்டிருக்கக்கூடியவனாக இறைவன் அர்த்தநாரீஸ்வர கோலத்துல ரெண்டும் ஒன்றாக இருக்கக்கூடிய கோலம். இது மாதிரி ஒரு அருமையான தத்துவம் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. சக்தி வேற கிடையாது, சிவம் வேற கிடையாது, ஆண் வேற கிடையாது, பெண் வேற கிடையாது. நான் ஆணு தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆணுக்குள்ளே பெண்மை உண்டு, பெண்மைக்குள்ளே ஆண்மை உண்டு. இந்த ரெண்டும் ஒன்றாக இருக்கக்கூடியது வேற எதுவுமே கிடையாது. பிரபஞ்சத்தில் இதுதான் இருந்தது. ஆண் அல்லன், பெண் அல்லன், அல்லாஹ் அலியும் அல்லன் என்று சொல்லும்படியாக அழ்வார் வாழ்வார். அது மாதிரி எதுவுமே கிடையாது. இதுக்கு ஆண் பெண் ஒரு உருவற்ற தன்மையிலே சரீரி என்றே அசரீரி என்றே என்று வாழ்வார். உருவன்று உளதன்று இலதன்று என்று சொல்லும்படியா உருவன்று அருவன்று உளதன்று இலதன்று மறுவன்று மலரன்று மணி என்று ஒடி என்று அருணகிரிநாதர் பாடுவதைப் போலவே இப்படி எந்த விதமான தன்மையும் இல்லாத வெறும் சிவமாக, வெறும் சிவமாக இருந்தது. தன்னுடைய ஞானப்படம்பாக சத்து சித்து ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்றிலே சத்தான உண்மையான தன்மை, அந்த சித்தாக இருக்கக்கூடிய தன்னுடைய ஞானம் வெளியிலே ஆனந்த சுரூபமாக வெளியிலே வருகிறது. இதுதான் ஞானப்பிழம்பு. இங்கே அம்பிகை பரமேஸ்வரன் முருகப்பெருமானிடத்திலே சென்ற பொழுது, முருகப்பெருமான் உபதேசம் செய்யும் பொழுது அம்பிகை பக்கத்திலே இல்லை. ஏன்? முருகப்பெருமான் தான் அம்பிகை. ஏன் அம்பிகையை உபதேசம் பண்ண முடியாதா? நான் பண்ண முடியாது. அம்பிகை குருமண்டல ரூபிணி, அவளே குரு ரூபிணியாக இருக்கின்றாள் என்று லலிதா சாஸ்திரநாமம் சொல்லும். அவதான் குரு ரூபிணி, குரு மண்டல ரூபிணியாகவும் இருக்கின்றாள் என்று அம்பிகையை சொல்வார்கள். ஆனால் இதை சொல்லும் பொழுது அவதான் எல்லாரும் எடுத்த உடனே யார் எடுக்கிறார்? மாணிக்கபுவனாம் உபலாலயந்தீம் மதாலசாம் மஞ்சுள வாக்விலாசாம் மகேந்திர நீல திதி கோமலாங்கி மதங்க கன்யாம் மனசாஸ்மராமி சதுர்புஜே சந்திரகலாவதம் சே குச்சோர்ணத்தே குங்கும ராகஜோனே புன்றேத்து வாசாங்குஜ புஷ்பபாணகஸ்தே நமஸ்தே ஜெகதேக மாதா மாதா மரகதிஷ்யாமா மாதங்கி மதசாலினி குரியாத் கடாட்சம் கல்யாணி கதம்ப வனவாசினி என்று ஜெய மாதங்க தனகே ஜெய நீலோத்பலத்துதே ஜெய சங்கீத ரசிகே ஜெய லீலா சுகப்பிரிய என்று எடுத்த உடனே அம்பிகையை பார்த்த உடனே காளிதாசன் வாக்கில இருந்து வந்தது இதுதான். ஷாவளா தண்டகம் கடைசியில் சொல்லும் பொழுது சர்வதந்திர இருக்கின்றான். இறைவன் பார்க்கிறார். அதத்தான் மாணிக்க வாசகர் சொல்லும் பொழுது இவன் ஏன் கல்யாணம் பண்ணிட்டான் திருச்சாளல்ல கேட்பார். இவன் ஏன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க முடியாதா? இவன் ஏன் கல்யாணம் பண்ணிட்டான்னா இந்த சாஸ்திரங்கள் மறை வேதம் எது விதித்திருக்கிறதோ அதை நடத்தி காட்டுவதற்காக இவன் திருமணம் செய்து கொண்டான் என்று திருச்சாளல்ல ஒரு பாடலாக சொல்லுவார். இவன் திருமணம் செய்து கொண்டான்னா என்ன அர்த்தம்? நம்முடைய சாதாரணமான இந்த பந்தத்தில் வரக்கூடிய தேக சம்பந்தமான திருமணம் கிடையாது, நமக்கெல்லாம் காட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இருந்த சம்பந்தம் என்று பார்வதி கல்யாணத்தை பத்தி மாணிக்க வாசகர் பாடுவார். இப்போ அம்பிகை என்பவள் மனைவி என்கின்ற தன்மையிலே இரண்டாவதாக வந்துவிட்ட பொழுது மனைவிக்கு கணவன் தான் முதல் குருவாக இருக்கிறான். இருக்கும் பொழுது மனைவி கணவனுக்கு குருவாக இருக்க முடியாது, சாஸ்திர விரோதமாகும். எக்ஸப்ஷனை பத்தி நான் சொல்லவே இல்லை. ரொம்ப பேர் உனக்கு ஒன்றும் தெரியாது எப்படி பசங்க சொல்லுவாங்களா பொண்டாட்டி அப்படி சொல்லுவோம், உங்களை கட்டிக்கிட்டு உங்களுக்கு என்னதான் தெரியும். இவங்களை பற்றி நான் சொல்லலை, ஒரு எக்ஸப்ஷனல் சரித்திரம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். என்ன? அந்த பெண்ணை கூட்டி கொண்டு வருகின்றார்கள். இங்கிருந்து பூம்புகார்லிருந்து கூட்டி கொண்டு மதுரைக்கு வருகின்றார்கள். மதுரையிலே தெரிஞ்ச வீட்டிலே அந்த பொண்ணை உட்காத்தி வச்சு உறவினர்களெல்லாம் தந்தையும் தாயும் மற்ற உறவினர்களெல்லாம் இவளுடைய கணவனை அழைத்து வருவதற்காக செல்லுகின்றார்கள். ஏன்? இவளை விட்டுவிட்டு கணவன் வெளிநாட்டுக்கு திரவியம் தேடுவதற்காக வியாபார நிறுத்தமாக போனவன் திரும்பி ஊருக்கே வரலே, மதுரையில செட்டிலாகி இன்னொரு கல்யாணம் பண்ணி குழந்தையும் இருக்கின்றது என்று கேள்விப்பட்டார்கள். என்னடா அது, சின்ன பெண்ணாக இருக்கப்பட்ட முதல் மனைவியை விட்டுட்டு இரண்டாவது மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறாயே, நியாயமான கணவனை கொண்டு வந்து கூட்டி கொண்டு வருகின்றார்கள். வந்தவன் என்ன பண்ணா, தன்னுடைய குழந்தை சின்ன பெண் குழந்தை இருக்கிறது, தன்னுடைய மனைவி இருக்கிறாள், சுற்றுமுட்டும் உறவினர்கள் இருக்கின்றார்கள், எதை பத்தியும் நினைக்கல, சைகை காமிச்சா மனைவியும் மகளோடும் சேர்ந்து தன்னுடைய முதல் மனைவியினுடைய காலிலே விழுகின்றான். எல்லாரும் அப்படியே ஆடி போயிட்டாங்க. என்னடா அது, நீ போய் வெளிநாட்டுல போய் என்னென்னமோ கத்துட்டு வரோம், நம்ம உருப்படி இல்லாத விஷயத்தான் கத்துட்டு வருவோம் வெளியில போனா, நம்ம நல்ல விஷயமே நம்ம எதுவும் தெரியாது. பாரத நாடு பட்டம் பெறும் நாடு, நீர் அதன் புதல்வர், இன் நினைவு அகற்றாது என்று பாரதி பாடுவார். ஞானத்திலே பரமோனத்திலே உயர் கானத்திலே அன்னதானத்திலே மனத்திலே அப்படி இருக்கப்பட்ட உயர்ந்த நாடுன்னா நமக்கு இங்க இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு வெளியில இருக்கிறதெல்லாம் பட்டு அந்த பூனை வந்து புளிய பார்த்து சூடு போட்டதுன்னா வெளிநாட்டுக்காரெல்லாம் நம்ம பார்த்து யோகா கத்துக்குவான், மந்திரம் கத்துக்குவான், நம்ம அவனை பார்த்து உருப்படி இல்லாத விஷயமா கத்துட்டு வருவோம். இப்ப அதே போலத்தான் நீ வெளியில போன உருப்படி இல்லாத விஷயம் எந்த நாட்டுல உனக்கு பொண்டாட்டிக்கார் லெவலில் நமஸ்காரம் பண்ணும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள் என்று எல்லாரும் நிந்திக்கிறார்கள். அவன் சொன்னான், இவர் என் மனைவி அல்லர், என்னுடைய தெய்வம், என்னுடைய மகளுக்கு தெய்வத்தினுடைய பெயரை வைத்திருக்கின்றேன், என்ன பேரு புனிதவதியார் என்று இவருடைய பெயரை வைத்திருக்கின்றேன். இப்ப உங்களுக்கு தெரியாது என்ன சரித்திரம்னு, காரைக்காலிலே புனிதவதி என்று பிறந்த காரைக்கால் அம்மையார் இருக்கிறாரே, இறைவன் அருளாலே அவருக்கு மாங்கனி கிடைத்த பொழுது அது வரைக்கும் கணவன் கணவன் என்று நினைத்துக் கொண்டிருந்தான். எப்போ மாங்கனி அவரிடத்துல அருள் அமுத பெருங்கனி மாங்கனி வந்ததோ, ஆஹா இவர் வெறும் மனைவி கிடையாது இறைவனுடைய அருள் பெற்றவர் என்று அஞ்சி அகன்று அகன்றானா, அவன் போய் சம்பாதிக்க போறேங்கிற மாதிரி விட்டுட்டு போயிட்டான். இது எக்ஸெப்ஷன் கேஸ். மனைவி காலிலே இவர்தான் என்னுடைய தெய்வம் என்று விழுவது இருக்கிறதே, இதெல்லாம் எக்ஸெப்ஷன். ஆனா சாஸ்திர விரோதமாகும் மனைவியானவள் அவருக்கு உபதேசிக்கின்றாள் என்றாள். ராமதாசருக்கு, துளசிதாசருக்கு இது மாதிரி பல பேர், துளசிதாசருக்கு அவருடைய மனைவியின் காரணத்தினாலதான் திசை திரும்பினார், பல பேர் திரும்பி இருக்கலாம். ஆனா சாஸ்திரம், பொதுவான சாஸ்திரம் சொல்லும் பொழுது மனைவி கணவனுக்கு குருவாக முடியாது, உபதேசம் பண்ண முடியாது. இப்ப இங்க சிவபெருமானத்தை நடத்தி காமிக்க முடியுமோ? முடியாது. ஆனால் மனைவி எவள் அசைவாக, எவள் இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கமாக சக்தி என்று சொல்லப்பட்டவளாக இருக்கிறாளோ அவள்தான் இங்க முருகப்பெருமானாக தோன்றியிருக்கிறாள். முருகன் வேறு கிடையாது, சக்தி வேறு கிடையாது, முருகன் வேறு கிடையாது, சிவன் வேறு கிடையாது, சிவன் தான் சக்தி, சிவன் தான் முருகப்பெருமான், இந்த மூன்றும் ஒரு முக்கூடு. இந்த முருகப்பெருமானுடைய யந்திரத்துல பாத்தீங்கன்னா தெரியும், அறுகோண முக்கோணம், மேலே கூர்மை இருக்கக்கூடிய ஒரு முக்கோணம், கீழே கூர்மை இருக்கக்கூடிய இன்னொரு முக்கோணம், இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கும். இக பர சௌபாகியம் அருள்வாயே என்று பாடுவார் அருணகிரிநாதர். இகத்தை நோக்கியதாக கீழே இருக்கக்கூடிய மூன்று முக்கோணங்கள், மேலே இருக்கக்கூடிய முக்கோணமானது பர சௌபாகியத்தை தரக்கூடியது. இக பர சௌபாகியத்தை முருகப்பெருமான் மட்டுமே கொடுப்பான் என்று சொல்லக்கூடியதுதான் இந்த ஆறு கோணங்களுடைய அந்த ஷட்கோணமாக இருக்கப்பட்ட யந்திரம் இருக்கிறது, இரண்டு முக்கோணங்களை கொண்டிருக்கும். இந்த மூன்று, அதாவது ரெண்டு ரெண்டா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, சிவன் பார்வதி முருகப்பெருமான் இந்த முக்கூட்டு, இந்த மூன்று பேர், மூன்று பேருமே ஒன்றுதான், வேற கிடையாதுங்கிறது முக்கியமான விஷயம். எவன் சிவனாக இருந்தானோ அவன் ஆசைப்பட்ட பொழுது அவனுடைய ஆசை சக்தியானது, இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி என்று பராசக்தியாக ஆகி வந்தது. இது சித்தாந்தங்கள், நம்ம மதங்கள் எல்லாம் சொல்லக்கூடியது. இங்க கந்தபுராணத்துல பார்க்கும் பொழுதும் சக்தி அருகிலே இல்லாத பொழுது சிவபெருமானத்திலே இருந்து முருகப்பெருமான் தோன்றுகின்றான். ஆக முருகப்பெருமான், சக்தி, சிவன், இந்த மூன்று பேரும் ஒன்றுதான் இந்த கதையில சொல்லக்கூடியது. சாஸ்திர ரீதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக முருகன் தன்னுடைய தந்தைக்கு சொன்னதை போல, அப்படின்னா தந்தைக்கு சொல்லலாமா அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். தந்தை தானே முதல்ல குருவாக இருக்கிறார்னா, இதுல இன்னொரு அழகும் பார்க்கலாம். சாஸ்திர ரீதியா ஒருத்தர் சன்னியாசி ஆகிறாருன்னு வச்சுக்கலாம், சந்நியாசி ஆனவர் தன்னுடைய தாயை வணங்க வேண்டும், ஆனால் அந்த சந்நியாசியை தகப்பன் வணங்குவான். அப்படின்னா தகப்பனுக்கு மகன் குருவாக முடியும், தகப்பனுக்கு மகன் குருவாக முடியும். இன்னொரு இடத்துலயும் நம்ம பார்க்கலாம், யாரானார், சின்ன குழந்தை குளிக்கிறதுக்காக குளத்துல இறங்கினர், குளத்துல இறங்கினவர் எப்பேற்பட்டவர், சிவபாத ஹிருதயர்னு சொல்லப்பட்டாலும் கூட இந்த சம்சாரம் ஆகின்ற குளத்திலே சுற்றி கொண்டிருக்கக்கூடியவர். ஆனால் இதை தாண்டினவர், இவருக்கு உலக சம்பந்தம் உண்டு, அவருடைய அப்பாவுக்கு பிள்ளைக்கு வெறும் ஞானம்தான் சம்பந்தமாக இருந்தது. எது ஞான சம்பந்தராக இறைவனுடைய சம்பந்தம் மட்டும்தான் இருந்தது. அம்மையே அப்பான் அவர் பாடும் பொழுது, அவர் இறைவனை அழைத்த பொழுது நம்மெல்லாம் நம்ம அப்பா அம்மாவை கூப்பிடுவோம், அவர் அவனை பாடினார், அம்மையே அப்பா என்று, அம்மா அப்பா என்று அவனை சொல்லும் பொழுது எவன் தாயுமானவனாக இருக்கிறானோ அவனே வந்து பாலை கொடுத்தானா, இவர் ஞான சம்பந்தரானார், ஊன சம்பந்தம் உடையவர், ஞான சம்பந்தனானார், ஊன சம்பந்தமான உடல் மட்டுமே சம்பந்தமாக உடையவர், இறைவனுடைய அருளாலே ஞானத்தை சம்பந்தம் உடையவராக, தொடர்பு உடையவராக ஆனார். அவனுடைய தந்தையோ வெறும் இன்னும் ஊனசம்பந்தராக இருக்கிறார். இவர் ஞான சம்பந்தரானார். அவருடைய தந்தை ஊனசம்பந்தனானார். வந்து காட்டார், உனக்கு யார் பொருட்கொடுத்தா என்று சொல்லும் பொழுது, பெம்மான் இவனே என்று உபதேசம் மாதிரி, இவன் தானே எனக்கு கொடுத்தான் என்று தோளுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காலுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங் கவர் கழுவன். இதை ஒரு அழகு பார்க்கலாம். சிவாஜி ரொம்ப அழகா சொல்லுவார். சிவபெருமானுக்கு சொல்லும் பொழுது சிவபெருமானுக்கு என்ன வடிவம்? தோடும் குடையும் இருக்கக்கூடிய வடிவம். நான் என்னுடைய சப்ஜெக்ட் கொஞ்சம் தள்ளி போகிறேன், ஏன்னா எடுத்தாச்சு, அதை விடுறதுக்கு மனசு வரல. தோடுங்கிறது சக்தியினுடைய பாகத்திலே இருக்கக்கூடியது. பால் யார் கொடுத்தா? உமையம்மை கொடுத்தாள். ஆனா இவர் பாடக்கூடியது யாரு? உள்ளன் கவர்கள்வன் பீருடைய பெருமான் என்று சொல்லும்படியாக இங்கே இருக்கக்கூடியவன் பெம்மான் இவன் அன்றே என்று ஆணை பாடுகிறார். பால் கொடுத்தது அம்பிகை. அந்த அம்பிகையை முதல்ல நிறுத்தி வச்சு தோடு ஆக இருக்கக்கூடிய இடப்பாகத்தை முதலிலே கொண்டு வைத்து தோடுடைய செவியன், ஏன் செவியல்னு சொல்லல, ஏன் பெண்பால் அல்ல, வந்தது சிவபெருமான். எப்படி வந்தான்? அர்த்தநாரீஸ்வர கோலத்துல வந்தான். தோடுடைய செவியன் விடையேறி ஆனா பால் கொடுத்த பொழுது உமை பால் கொடுக்கிறாள். பால் கொடுத்தது உமை, ஞானப்பாலை கொடுத்தது உமை, வந்த வடிவம் எது? தோடுடைய செவியன். எப்படி வந்தான்? விடையேறி. எப்படி இருந்தான்? தூவன் மதிசூடி காலுடைய சுடலை பொடி பூசி. இதுக்குதான் முதல்ல சொன்ன நீரணி பவழக்குன்றம் சத்துவ குணமே முழுவதுமாக இருந்தவன். ஞானம் என்பது சத்துவ குணத்தினுடைய வடிவம். அதனால்தான் ஞானத்திற்கு வெண்மையை சொல்லுவார்கள். வெண்மையாக இருக்கக்கூடிய சரஸ்வதி ஞானத்தை கொடுக்கக்கூடியவள் என்று சொல்லுவார். அதே போலத்தான் வெண்மை சத்துவ வடிவமானது. இவன் தோளுடைய செவியன் விடையேறி தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர்கள் வன் தஸ்கரானாம் பதையே என்று சொல்லும்படியாக என்னுடைய உள்ளத்தை எல்லாம் கவர்ந்து கொண்ட சிவபெருமான் என்று சொல்லுவாரே, அவர் இவருக்கு குருவானார். எப்படி? இவர் தன்னுடைய குழந்தையை தோளிலே வைத்துக் கொண்டு சிவபாதகதேர் ஒவ்வொரு தலமாக செல்ல ஆரம்பிக்கின்றார். சொல்லிக் கொடுத்தது யாரு? தன்னுடைய தந்தைக்கு சிவன் இவன் என்று கண்ணால் யானும் தேரினன் காண்க என்று மாணிக்கவாசகர் பாடுவாரு. அது மாதிரி கண்ணால் யானும் கண்டேன் காண்க, அருள்நனி சுரக்கும் அமுதே காண்க, சிவன் என யானும் தேரினன் காண்க என்று மாணிக்கவாசகர் சொல்ல. ரெண்டு இடத்துல நான் எடுத்துக்கொள்கிறேன். கண்ணால் யானும் கண்டேன் காண்க, சிவனென யாரும் தேரினன் காண்க, அவன் யாரு? குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க, பரமானந்த பழங்கடல் அதுவே கருமா முகிலிர் தேன்றி என்று பாடும்படியாக மாணிக்கவாசகர் அப்படியே இந்த சரித்திரத்தை எடுத்துக்கொண்டாரோ என்று சொல்லும்படியாக யாரு? தோடுடைய செவியன் குவளை கண்ணி கூரன். அவளும் தானே உடனே காண்க விடையேறி தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளன் கவர் கழிவன் இருக்கின்றானே, சிவன் என யாரும் தேரினன் காண்க, பெம்மான் இவன் அன்றே, சிவன் என யாரும் தேரினன் காண்க என்று இவன் தான் அவன் என்று தெய்வத்தை சுட்டி காட்டக்கூடியவன் குருவை தவிர வேற யாரா இருக்க முடியும்? நமக்கு தெய்வத்தை காட்டக்கூடியது யாரா இருக்க முடியும்? குரு தான் இருக்க முடியும். குரு காட்டுகின்றார். அதனால தான் இன்னொரு சிறப்பு உண்டு. முதல் குருவாக எடுத்த உடனே நான்கு சைவ சமயாச்சாரியர்கள் யாரை சொல்லும்? சம்பந்தரை முதலிலே சொல்லுகின்றோம். வயசாலே மிகச்சிறந்தவர் திருநாவுக்கரச பெருமான். சின்ன குழந்தை 16 வயதிலேயே சிவனோடு சேர்ந்தவர் ஞான சம்பந்தமூர்த்தி. ஆனா குருவானவர் எல்லாருக்கும் திருநீற்று பதிகத்தை திருநீறு கொடுத்து அவனுடைய மந்திரத்தையும் கொடுத்து இவன்தான் அவன் என்று இறைவனை காட்டி கொடுத்தாரே அந்த குரு. அதனாலதான் பல இடங்கள்ல அருணகிரிநாத பெருமான் முருகப்பெருமானையே அவராக சொல்லுவார். ஞான சம்பந்தராகவே பல பாடல்கள்ல தன்னுடைய திருப்புகள்ல பாடுவார். அப்படி குருவாக இருந்த மிகச்சிறந்த குருவாக எவன் குருவரனாக வந்தானோ இறைவனை காட்டி கொடுக்கக்கூடியவன் குரு ஞான சம்பந்தர். குரு தன்னுடைய தந்தைக்கு இறைவனை காட்டி கொடுத்தார். தந்தைக்கு ஆக முடியும், குருவாக ஆக முடியும், இது சாஸ்திர சம்மதம் உண்டு. ஆனால் மனைவி ஆக முடியாது. இப்ப தன்னுடைய குழந்தையாக இருக்கப்பட்ட முருகப்பெருமான் தன்னுடைய தந்தைக்கு உபதேசம் செய்தான், இது சாஸ்திர சம்மதமாக உண்டு. இருக்கட்டும், நான் இந்த விஷயத்துக்காக எடுத்துக்கல. இப்போ பரம்பொருளாக இருந்தது பிரபஞ்சமாக மாறியது அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவமாக இருந்தது முருகனாக மாறியது. இந்த பிரபஞ்சம் எல்லாம் முருகனுடைய வடிவம். இந்த பிரபஞ்சம் எல்லாம் முருகப்பெருமானுடைய வடிவம். இந்த தேஜோமயமாக இருக்கப்பட்டது இந்த சாந்தோக்கிய உபநிஷத்து இது என்னன்னு சொல்லும். ததக்ஷத பகுஷ்யாம் பிரஜாயே கேதி தத் தேஜோஸ்ருஜதா என்று சொல்லும்படியாக அது ஒளியை சிருஷ்டித்தது. அப்படியே கந்தபுராணத்துக்கு அப்படியே வந்து கொண்டிருக்கும். ஒளியை சிருஷ்டித்தது என்று சொல்லும்படியாக அந்த ஒளிதான் முருகப்பெருமான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பிரபஞ்சமே முருகப்பெருமானுடைய ரூபம், விஸ்வரூபம். இந்த முருகப்பெருமான் பிரபஞ்ச வடிவமாக இருக்கின்றான், அதுதான் விஸ்வரூபம் என்று சொல்லுகின்றோம். தேவர்களுக்கு தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டிய பொழுது பல இடங்களில் காட்டுகின்றான் முருகப்பெருமான். இங்கு முதன் முதலாக தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டும் பொழுது இந்த பிரபஞ்சமே அவனுடைய வடிவிலே இருக்கின்றது என்று தேவர்கள் எல்லாம் கண்டார்கள், விழுந்து வணங்கினார்கள் என்று முதல்ல நம்ம இந்த சரித்திரத்தை பார்த்திருக்கிறோம். இப்படி பிரபஞ்சமாக இந்த உலகமே தன்னுடைய வடிவாக, பிரபஞ்சமே தன்னுடைய வடிவாக இருக்கக்கூடிய ஒரு பரம்பொருளை நம்ம எப்படி அடைவது, எப்படி துதிப்பது? துதிக்கிறது விட்டுருங்க, எப்படி அடைவது? எல்லாம் அவன்தான். அந்த அறிவு கூட நமக்கு போகாதுங்களே, அந்த அறிவு கூட நம்முடைய தலையில ஏறாதே. நான் பார்க்கக்கூடிய இந்த பூவும் அவன், இந்த இறைவனுடைய படம் அவன், மேலே இருக்கக்கூடிய சூரியன் அவன், நான் அமர்ந்திருக்கக்கூடிய பூமி அவன், நான் என்னுடைய எனக்கு உள்ளே சென்று கொண்டிருக்கக்கூடிய பிராணசக்தி அவன், எனக்கு உள்ளே இருக்கக்கூடியவன் அவன், எனக்கு வெளியே இருக்கக்கூடியவன் அவன், எல்லாமே அவனாக இருக்கிறான்னு இருக்கக்கூடிய ஞானம் நமக்கு வருமா? அடைவது எப்படி? ஒரு பெரிய கேள்வி வரும். இறைவனை அடைய வேண்டும். இறைவன் இப்படி எல்லாமாக இருக்கிறான், அவன் தான் ஒன்று பரம்பொருள் நாம் அதன் மக்கள் உலகம் இன்பக் கேணி என்று சொல்லும்படியாக அவனாக அவன் தான் நம்ம எல்லாமாக ஆகியிருக்கிறான் என்று புரிந்து கொள்ள வேண்டும், அனுபவத்திலே கொண்டு வர வேண்டும். எப்படி கொண்டு வர்றது? கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியும். எப்படி கொண்டு வர்றது? நம்முடைய முன்னோர்களெல்லாம் இதுக்காகத்தான் ரொம்ப அருமையான ஒரு வழி சொல்லி கொடுத்தார்கள், ரொம்ப அருமையான ஒரு வழி சொல்லிக் கொடுத்தார்கள். இறைவனை அடைவதுங்கிறது பெரிய கோல். இப்ப நான் என்ன பண்ணும், பிஹெச்டி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கோல். இல்ல நான் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறணுங்கிறது என்னுடைய கோல். நான் சின்ன குழந்தை, நான் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறணும். நான் சின்ன குழந்தைக்கு எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறுன்னு இப்ப ஏற்றி விட்டா ஏறிடுமா? பக்கத்தில் கூட போக முடியாது, செத்தே போயிடும். ஏன்? அதனுடைய குளிர், அதனுடைய தன்மை, இது நடக்க முடியாத தன்மை, இதனால முடியாது. நாமெல்லாம் குழந்தைகளுக்கும் கேவலமாக கீழே இருக்கக்கூடியவர்கள். நம்ம குழந்தையினுடைய பிராயம் மட்டுமே கிடையாது, குழந்தையினுடைய மனத்தளவு கூட நம்ம இடத்துல கிடையாது. இப்போ எவரெஸ்ட் சிகரம் மாதிரி, கைலாச சிகரம் மாதிரி, இந்த கைலாசத்துல பரிக்கிரமான்னு சொல்லிட்டு கைலாசகிரியை பார்ப்பதற்காக செல்லுவார்கள். அது சைனா போய் போகலாம், அது போ அதெல்லாம் விஷயம் தெரிந்தவர்கள், நீங்க உங்களுக்கே தெரிந்திருக்கும். இந்த கைலாசகிரிக்கு கைலயங்கிரிக்கு யாத்திரை போவார்கள் எல்லாரும். நான் கைலாசகிரிக்கு யாத்திரை போகணும், நான் சின்ன குழந்தை, நான் எப்படி, என்னுடைய முடிவு அதுதான், எனக்கே தெரியாது அங்கேதான் போகணும்னு. இப்ப நான் அது போக வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? அப்படி போவதற்கு என்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் அப்படி போகணும்னு சொன்னா என்னை தயார்படுத்திக் கொள்ளணும். எனக்கு உடல் உறுதியாக இருக்க வேண்டும். ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்கும் மேலே போகும் பொழுது, அதுக்கு தகுந்தபடி எனக்கு உபகரணங்கள் இருக்கணும், குளிரை பாதுகாத்துக் கொள்ளும்படியான தன்மை இருக்கணும், எனக்கு அதுக்கு தகுந்த ஒரு பக்குவம், ஒரு வயசு இருக்கணும். 5 வயசு குழந்தை கொண்டு போய் நீ அங்க போய் கைலாசகிரிக்கு நடந்து போயிட்டு வரனா போகுமா? நடக்காத காரியம். நம்ம என்ன செய்ய வேண்டும்? இதுக்கு நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு நாம் தகுதி உடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த தகுதியை நமக்கு எப்படி கொடுக்கிறது? முதல்ல எனக்கு அது வேணும்னே தெரியல, எனக்கு கைலாசகிரிக்கு போகணும்னே எனக்கு தெரியல. நான் உதாரணத்துக்காக சொல்லி கொண்டு வருகிறேன், எனக்கு கைலாசகிரிக்கு போகணும்னே எனக்கு தெரியல. அடுத்ததானே என்னை தயார்படுத்திக் கொள்ள. அதனால தான் ரிஷிகளும் முனிவர்களும் நம்முடைய முன்னோர்களெல்லாம் என்ன செய்தார்கள்னா, ரொம்ப எளிமையான வழி சொல்லி கொடுத்தார்கள். முதல்ல என்ன, கைலாசகிரின்னு ஒண்ணு இருக்கிறது. கைலாசம்னே முதல்ல எனக்கு தெரியலையே, கைலாசம்னு சொல்லும் பொழுதுதான் என்ன ஆகும், ஓ அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். முதல்ல அது என்ன, ஒரு முதல்ல அவன் காதல விழணும், ஒரு பேரு இப்படித்தான், கைலாசம். கைலாசம்னா என்ன? கைலயங்கிரி எங்க இருக்கிறது, எப்படி இருக்கிறது, எப்படி போறது, நான் எப்படி தயார் பண்ணி கொள்வது? சரிங்களா, ரொம்ப எளிமையா ஒரு உதாரணத்துக்கு வரலாம். நான் இங்கிருந்து காய்கறி வாங்க போகணும், மார்க்கெட் போகணும், எனக்கு முதல்ல எங்கே போகணும்னு தெரியணுமா? மார்க்கெட்டு எந்த மார்க்கெட்டுன்னு தெரியணுமா? நம்ம துணிக்கடையில் போய் நின்றுட்டு காய்கறி கொடுனா கொடுப்போனோம்? நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், இங்கே யோசிச்சு பாருங்க. துணிக்கடையில் போய் நின்று எனக்கு 1/2 கிலோ கத்திரிக்காய் கொடு, 1/2 கிலோ வெண்டிக்காய் கொடுன்னா அவன் சிரிப்பான், ஐயோ பாவம் எங்கேயோ இருக்க வேண்டிய ஆள் இங்கே வந்துட்டாரு, எப்பா நல்லா இடமா பார்த்து ஆஸ்பத்திரி பார்த்து சேர்த்துருவோம் சொல்லுவானா இல்லையா? இப்போ முதல்ல எங்கே போகணுமோ அந்த பேராவது எனக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? எங்கே போகணுங்கிற இடம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? எந்த பேருன்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அந்த இடத்துக்கு போகிறோம், இந்த இடத்துக்கு போனா இது கிடைக்கும், என்னென்ன வாங்கணும், இதெல்லாம் எனக்கு தெரியணும். தெரிய வேண்டும் என்றால் முதல்ல ஒரு பெயர், ஒரு பெயர். சரி, இது ஒரு தன்மை, இது அப்படியே மனசுல வச்சுங்க. இன்னொரு பக்கமாங்க, பரம்பொருள் எல்லாமாக இருக்கிறது, எல்லாமே பரம்பொருள், எல்லாமே பரம்பொருள், ஒண்ணு எல்லாமே பரம்பொருள், எதுவுமே இது வித்தியாசமே கிடையாது. நான் என்னன்னு சொல்றது இங்க இருக்கு, இந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு முன்னாடி ஒரு தூண் இருக்கு, தூணுக்கு பேரே இல்லைன்னு வச்சுக்கலாம், தூணுக்கு பேரே கிடையாது. நான் என்னன்னு சொல்றது, முன்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்கு, அது ஏதோ ஒண்ணு என்ன, அதுக்கு என்ன ஒரு பேருன்னு ஒண்ணு இருக்கிறது இல்லையா, ஒரு பேருன்னு ஒண்ணு சொல்லுகிறோம், உருவம் என்று ஒன்று இருக்கிறது, அதற்கு பெயர் என்று சொல்லுகிறோம், இதுக்கு தான் நாம ரூப குணங்கள் என்று சொல்லுவார்கள். இப்போ ஒரு உருவம் இருக்கிறது, நான் உருவத்தை பார்ப்பதற்கு முன்பாக எனக்கு பெயர் சொல்லப்படுகிறது, எப்படி இருக்கிறது சொல்லும் பொழுது, நான் சின்ன குழந்தை, மாடுனா எப்படி இருக்கும் தெரியாது, மாடுனா நாலு காலோட இருக்கும், நாய்க்கு நாலு காலு, குதிரைக்கு நாலு காலு, நாளுக்கா நாலு கால் இருக்கிறதெல்லாம் மாடுன்னு சொல்ல முடியுமா, அதுக்கு சொல்ல வேண்டும் முதல்ல மாடு, முதல்ல மாடுங்கிற பேர் அதுக்கு தெரியணும். சரி, மாடுன்னு தெரிஞ்சு அது எப்படி இருக்கும், ரூபம் ரெண்டாவது, அடுத்தது முதல்ல நாமம். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதனுடைய நாமம் நமக்கு தெரிய வேண்டும், அதாவது அதனுடைய பெயர் தெரிய வேண்டும், சரிங்களா. இப்ப முதல்ல ஒரு குழந்தைக்கு மாடுன்னு ஒரு பேர் தெரியணும், பசுமாடு அப்படின்னு தெரியணும், கரெக்டுங்களா. சரி, பசுமாடுன்னு தெரிஞ்ச பிறகு அது எப்படி இருக்கணும்னு சொல்லணும், பசுமாடு பசுமாடு பசுமாடு, பசுமாடுனா என்ன, பசுமாடு எப்படி இருக்கும் சொல்லணும், ஒரு வால் இருக்கும், கொம்பு இருக்கலாம், நாலு கால் இருக்கும், இப்படிலாம் சொல்றோம், சரிங்களா, சொல்லியாச்சு. இது வந்து ரூபம். இப்ப ரூபம் சொன்ன பிறகு இது வந்து முழுமை அடையல, முழுமை அடையல. யோசிச்சு பாருங்க, ஏன் இந்த குழந்தை அடுத்த நாள் உட்கார்ந்து இருந்தது, அந்த குழந்தை பார்த்தது உடனே அப்பாப்பா இங்க வேணும் என்ன, இந்த வேற மாடு போகுது பசுமாடு போகுதுன்னு பார்த்தா குதிரை போயிட்டு இருந்தது, இல்லப்பா இது குதிரை, நீ தானே என்ன சொன்ன, வால் இருக்கும் நாலு கால் இருக்கும், அடுத்தது ஒரு நாய் போச்சு, அப்பாப்பா பாரு இது பசுமாடு, இல்லடா அது நாய். இப்போ குழந்தைக்கு நாமத்தை சொன்னோம், ஒரு பெயரை சொன்னோம்,
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
3: ஓம் சிவாய நம. சைவம்.ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு, வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. ஸ்ரீ சிவ மகாபுராணம் இரண்டாவதான ருத்ர சம்ஹிதை, அதிலே முதலாவதான சிருஷ்டி கண்டம், அத்தியாயம் 9. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரத மகரிஷியே, ஸ்ரீமன் நாராயணன் துதித்ததை கேட்டு மனம் மகிழ்ந்த கருணைக்கடலான மகேஸ்வரன் உமையம்மையோடு அங்கு உடனே காட்சியளித்தார். அப்பொழுது 5 திருமுகங்களும் முகத்திற்கு 3 திருக்கண்களும் கொண்டு தலையில் இளம்பிறை அணிந்த விரிந்த சடைமுடையுடன் திருமேனி முழுவதும் திருநீர் பூசி வெளுத்த நிலையில் 10 திருக்கரங்களுடன் உடல் முழுவதும் திரு ஆபரணங்கள் அணிந்து திருநெற்றியில் திருநீர் முப்புரியாக இலங்க கருணை ஒளியும் அகன்ற திருக்கண்களுடன் அழகே வடிவெடுத்து வந்ததோ என்னுமாறு உமாதேவியாரோடு அங்கு நேரில் காட்சியளித்த பரசிவத்தை கண்ணாரக் கண்ட நானும் ஸ்ரீமன் நாராயணனும் அன்பொழுகும் துதிகளால் துதிக்கலானோம். அப்பொழுது மனம் மகிழ்ந்த கருணைக்கடலான சிவபெருமான் ஸ்ரீமன் நாராயணருக்கு மூச்சுக்காற்று ரூபமாக 4 வேதங்களையும் உபதேசித்து பின் மிகவும் ரகசியமான சிவ தத்துவ ஞானத்தை அளித்தார். கருணைக்கு எளிவந்த, அதாவது கருணைக்கு எளிதிற் கிடைக்கும் அவ்விறைவன் எனக்கும் அந்த சிவபரம்பொருளின் அறிவை அளித்தார். வேதங்களை பெற்று பிறக்கரிய பெரும்பேறு பெற்ற சிவன் நாராயணன் என்னோடு கூட இருகை கூப்பி இறைவனை வணங்கி சிவபூஜை சிவத்தியானம் பற்றிய விதிமுறைகளையும் மற்றும் உள்ள அறிவுரைகளையும் கூறுமாறு வேண்டினார். பிரம்மதேவர் கூறுகிறார், இதை செவியுற்று மனம் மகிழ்ந்த கருணைக்கடலான சிவபெருமான் அன்புடன் கூறத் தொடங்கினார். சிவபெருமான் கூறுகிறார், தேவசிரேஷ்டர்களே, தங்கள் இருவரது பக்தி கண்டு மிகவும் மகிழ்ச்சியுற்றேன். மகாதேவனான என்னை பார்த்ததின் பயமெதற்கு, அதை உதறித் தள்ளுங்கள். இப்பொழுது என்னை எந்த சுரூபத்தில் பார்த்தீர்களோ அதே சுரூபத்தை சிந்தித்து வந்தித்து பூஜை புரியுங்கள். நீங்களோ பலம் மிக்கவர்கள், என் சுரூபமான பிரகிருதியிலிருந்து தோன்றியவர்கள், எனது வலது இடது புறங்களிலிருந்து தோன்றியவர்கள், உலகங்களெல்லாம் பிதாமகர் என்றழைக்கும் இந்த பிரம்மதேவர் எனது வலதுபுறத்திலிருந்து தோன்றியவர். பரமனான இந்த ஸ்ரீமன் நாராயணன் என்னுடைய இடதுபுறத்திலிருந்து தோன்றியவர். நான் உங்களிடம் மிகவும் மகிழ்ச்சி கொண்டுள்ளேன். நீங்கள் விரும்பிய வரத்தை தருவேனாக. எனது அருளால் உங்களுக்கு உறுதியான சிறந்த பக்தி உண்டாகட்டும். பிரம்மதேவரே, எனது கட்டளைக்கு இணங்க நீங்கள் உலகை படைப்பீராக. விஷ்ணுவே, நீங்கள் இவ்வுலகை காத்து வருவீராக. எங்களிடம் இவ்வாறு கூறிய சிவபெருமான் பின்னர் சிவபூஜை முறைகளை விளக்கினார். இங்கனம் பூசிப்பதால் பூசை புரிபவன் பலவாறான உயர்ந்த பலன்களை பெறுகிறான். இவ்விதம் சிவபெருமான் கூறியதை கேட்ட ஸ்ரீஹரி என்னோடு சேர்ந்து மகேசனை இரு கை கூப்பி வணங்கி கூறலானார். பகவான் ஸ்ரீ விஷ்ணு கூறுகிறார், இறைவா, எங்கள் மீது தங்கள் இதயத்தில் அன்பு பெருகியிருப்பது நிச்சயமானால் எங்களுக்கு வரம் அருள்வது அவசியம்தான் என்று நீங்கள் நினைத்தால் தங்களிடம் எங்களுக்கு அசைக்க இயலாத உறுதியான பக்தி இருக்க வரமருளுங்கள். பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவர்களே, ஸ்ரீமன் நாராயணது வேண்டு ஸ்ரீமன் நாராயணனது வேண்டுதலை கேட்ட பரமசிவன் தலைவணங்கி இருகை கூப்பி நிற்கும் அவரிடம் மேலும் கூறனானார். ஸ்ரீமன் நாராயணனது வேண்டுதலை கேட்ட பரமசிவன் தலை வணங்கி இரு கை கூப்பி நிற்கும் அவரிடம் மேலும் கூறனானார். மகேசன் கூறுகிறார், படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் முச்செயல்களையும் செய்பவன் நான். நானே நிர்குணனும் சகுணனும் சச்சித்தானந்த சுரூபனான பரபிரம்மமான பரம்பொருளும் விகாரம் அற்றவனும் நானே. விஷ்ணுவே, படைத்தல் காத்தல் அழித்தல் என்கிற முத்தொழில்கள் மற்றும் முக்குணங்களின் வேறுபாட்டினால் நானே பிரம்மதேவன் விஷ்ணு ருத்ரன் என்னும் பெயர் கொண்டு மும்மூர்த்திகளாக விளங்குகிறேன். ஹரியே, உண்மையில் நான் நிஷ்கலஸ்வரூபன், வேறுபாடற்றவன். விஷ்ணுவே, நான் அவதரிக்க வேண்டி நீயும் பிரம்மாவும் செய்த பிரார்த்தனையை கட்டாயம் நிறைவேற்றுகிறேன். பக்தர்களிடம் நான் என்றுமே அன்புடையவன் என்றோ? பிரம்மதேவரே, இம்மாதிரியேயான எனது உயர்ந்த சுரூபம் உனது திருமேனியிலிருந்து ருத்ரன் என்னும் திருப்பெயருடன் தோன்றும். அவ்வாறு தோன்றும் அந்த ருத்ரனது திறன் என்னினும் குறைந்ததாகாது. நானேதான் அந்த ருத்ரனும். பூஜையின் விதிமுறைகளிலும் எனக்கும் அந்த ருத்ரனுக்கும் எவ்வித வேறுபாடும் இல்லை. நீர் முதலியவற்றுடன் ஜோதிக்கு தொடர்பு ஏற்பட்டாலும் அது மாறுதல் அடையாதது போல் நிர்குணஸ்வரூபனான பரமனான எனக்கு வேறு எதனுடைய தொடர்பு நிகழ்ந்தாலும் அதனால் தலை ஏற்படாது. அது எனது சிவஸ்வரூபம். ருத்ரன் தோன்றினாலும் ருத்ரனும் சிவனான என்னை ஒத்தவனே. முனிவரே, எங்கள் இருவரிலும் வேறுபாடு நினைக்க கூடாது. உண்மையில் ஒரே திருமேனியே. இவ்வுலகில் செயல்படுவதற்காக இரண்டு திருமேனியாக பிரிந்துள்ளது. ஆகவே சிவன் ருத்ரன் என்று பிரித்து காணக்கூடாது. உண்மையில் காண்பனவெல்லாம் சிவஸ்வரூபமே என்பது எனது எண்ணம். நான், நீ, பிரம்மா, இனி தோன்றப்போகும் ருத்ரன் ஆக அனைவரும் ஒரே சுரூபம்தான். இதில் வேற்றுமை இல்லை. வேறுபாடு நினைத்தால் நிச்சயம் தலைதான். இருப்பினும் எனது இந்த சிவஸ்வரூபம்தான் பழமையானது. இதுவே எப்பொழுதும் எல்லா சுரூபங்களுக்கும் மூல காரணம். இதுவே சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மமாகும். மூலீபூதம் சதோக்தம் ச சத்திய ஞானம் அனந்தகம். இதை நன்கறிந்து கொண்டு எனது உண்மை சுரூபத்தை மனதில் தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். இதை நன்கறிந்து கொண்டு எனது உண்மை சுரூபத்தை மனதில் தியானித்து கண்டுகொண்டிருக்க வேண்டும். பிரம்மதேவரே, இப்பொழுது உங்களுக்கு ஒரு ரகசியமான செய்தியை கூறுகிறேன். நீங்கள் இருவரும் பிரகிருதியிலிருந்து தோன்றியவர்கள். ருத்ரன் அவ்வாறல்ல. நானே பிரம்மதேவரது புருவ நடுவில் இருந்து தோன்றப்போகிறேன். குணங்களில் இருந்து தோன்றியவன் என்றும் கூறுகிறார்கள். அதாவது சிவன் தாமசகுண பிரகிருதி என்று. உண்மையில் அந்த சுரூபத்தில் அகங்காரமே வர்ணிக்கப்படுகிறது. அந்த அகங்காரத்தை தாமசம் என்று மட்டும் கொள்ளாமல் வைகாரிகம் அதாவது சாத்விகம் என்றும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் சத்துவ குணத்தவர்களான தேவர்கள் வைகாரிகமான அகங்காரத்தின் படைப்பே. தாமசம் சாத்விகம் முதலிய வேறுபாடுகள் பெயரளவில் தானே அன்றி உண்மையில் இல்லை. உண்மையில் ஹரணான சிவனை தாமசன் என்று கூற முடியாது. ஆகவே பிரம்மதேவரே, நீங்கள் படைப்பவர் ஆகவும் ஸ்ரீஹரி பரிபாலிப்பவராகவும் என் அம்சத்தில் தோன்றக்கூடிய ருத்ரன் அழிப்பவராகவும் ஆகட்டும். உமை என்னும் திருப்பெயரில் விளங்கும் பரமேஸ்வரியான பிரகிருதியின் சக்தி பூதையான வாக்தேவி அதாவது சரஸ்வதி பிரம்மதேவருக்கு மனைவி ஆகட்டும். பிரகிருதி தேவியிலிருந்து பிரியும் இரண்டாவது சக்தி லக்ஷ்மி திருமகள் என்ற பெயருடன் ஸ்ரீமன் நாராயணனின் மனைவியாவாள். பின் காளி என்னும் பெயரில் மூன்றாவதாக தோன்றும் சக்தி என் அம்சமான ருத்ரனை அடையட்டும். அவர்கள் செயல் நிறைவுற ஜோதிர்மயமாக தோன்றுவார்கள். பரம மங்களத்தை நல்கும் பராசக்திகளை பற்றி இதுவரை கூறினேன். அவர்களது செயல்கள் முறையே படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகும். தேவசிரேஷ்டரே, இவர்கள் அனைவரும் என் காதலியான பிரகிருதி தேவியின் அம்சங்களே. ஹரியே, தாங்கள் திருமகளை துணை கொண்டு அனைத்தையும் காத்து வருவீராக. பிரம்மதேவரே, பிரகிருதியின் அம்சமான சரஸ்வதியோடு எனது கட்டளைப்படி மனதினால் படைப்பை தொடங்குவீராக. நான் எனது அன்புருவான உமையின் அம்சமான காளியை துணையாக கொண்டு ருத்ர ரூபனாக பிரளயமான உயர்ந்த காரியத்தை செய்கிறேன். நான்கு வர்ணத்தைச் சேர்ந்த மக்களை கொண்ட உலகத்தை அந்த அந்த ஆசிரமங்களின் பற்பலவான செயல்களின் மூலம் படைத்தல், காத்தல் முதலியவற்றை செய்து நிவீர் இன்பமடைக. ஹரியே, ஞானம் விஞ்ஞானம் அதாவது இறையறிவு உலகறிவு, இறையறிவு உலகியல் அறிவு கொண்ட அனைத்து உலகிற்கும் நன்மையே விரும்புபவர்கள் தாங்கள். ஆகவே எனது ஆணையை ஏற்று உலகினருக்கு முக்தி அருள்பவராக தாங்கள் இருக்க வேண்டும். என்னை தரிசித்து பெறும் பயன் உங்களை தரிசிப்பதனாலும் கிட்டும். உங்களை தரிசித்தால் என்னை தரிசித்ததான பலன் கிட்டும். இதுவே உண்மை, இதில் ஐயமேதுமில்லை. எனது இதயத்தில் ஸ்ரீமன் நாராயணனும் அவரது இதயத்தில் நானும் இருக்கிறோம். எங்களில் வேறுபாடு காணாதவனே எனக்கு மிகவும் உயர்ந்தவன், உகந்தவன். அவனே என் மனம் அறிந்தவன். மமைவ ஹிருதயே விஷ்ணுர், விஷ்ணோஷ்ய ஹிருதயே ஹகம், உபயோர் அந்தரம் யோவை ந ஜானாதி மதோ மம. ஸ்ரீஹரி எனது இடதுபுற திருமேனியிலிருந்து தோன்றியவர். பிரம்மதேவர் வலதுபுற திருமேனியில் தோன்றியவர். மகாப்பிரளயத்தை செய்யக்கூடிய ருத்ரன் எனது இதயத்தில் தோன்றியவன். நானே ராஜசம், சாத்விகம், தாமசம் என்னும் முக்குணங்கள் வாயிலாக படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் முத்தொழில்களை செய்யும் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்னும் மூர்த்திகளாக தோன்றுகிறவன். சிவபரம்பரோ இக்குணங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டவர். அவர் பிரகிருதி புருஷர்களை காட்டிலும் உயர்ந்தவர், ஒப்பற்றவர், நித்யர், எல்லை கடந்தவர் அதாவது அனந்தர், பரிபூர்ணர், நிரஞ்சனர், பரபிரம்ம பரமாத்மா. மூவுலகங்களையும் காத்தருளும் ஸ்ரீமன் நாராயணன் உள்ளே தமோ குணமும் வெளியில் சத்துவகுணமும் கொண்டவர். மூவுலகங்களையும் அழித்துழைக்கும் ருத்ரதேவன் உள்ளே சத்துவகுணமும் வெளியில் தமோ குணமும் கொண்டவர். மூவுலகங்களையும் படைக்கும் பிரம்மதேவர் உள்ளும் புறமும் ரஜோகுணமே கொண்டவர். இவ்வாறு பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்னும் மூர்த்திகளிடமும் குணத்தின் தாக்கம் உண்டு. ஆனால் சிவபெருமானோ இக்குணங்களையெல்லாம் கடந்தவர். விஷ்ணுவே, நீர் எமது கட்டளையை ஏற்று படைக்கும் கடவுளாமன பிரம்மதேவரை மகிழ்ச்சியோடு காத்து வாருங்கள். இதனால் மூவுலகங்களும் தங்களை கொண்டாடட்டும். அத்தியாயம் 10. பரமேஸ்வரன் கூறுகிறார், உயர்ந்த விரதங்களை கை கொண்ட ஸ்ரீஹரியே, ஸ்ரீ விஷ்ணுவே, என்னுடைய மற்றொரு கட்டளையையும் கேளுங்கள். அதை ஏற்று நடத்துவதால் நீங்கள் அனைத்து உலகங்களிலும் கொண்டாடப்படுவீர்கள். அனைவரும் தங்களை பூஜிப்பார்கள். பிரம்மாவினால் படைக்கப்பட்ட உலகங்களில் உள்ள மக்களில் எவனாவது துன்பம் அடைவானேயாகில் அவனது துன்பத்தை உடனே நீக்க வேண்டி நீங்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும். கடினமான காரியங்களை சாதிப்பதில் நானும் உங்களுக்கு உதவியாக இருப்பேன். உங்களால் வெற்றி கொள்ள முடியாதவாறு இருக்கும் பெரும் பகைவர்களையும் நானே கொன்றொழிப்பேன். ஸ்ரீஹரியே, நீங்கள் இவ்வுலகில் பல பல அவதாரங்களை செய்து உங்களுடைய புகழை பரப்புங்கள். அனைவரையும் கடைத்தேறச் செய்யுங்கள். நீங்கள் ஸ்ரீ ருத்ரனை நினையுங்கள், அவர் உங்களையே நினைத்திருப்பார். உங்கள் இருவரில் வேறுபாடே இல்லை. ருத்ரத்யேயோ பவாம்ஸ்சைவ பவத்யேயோ ஹரஸ்ததா யுவையோர் அந்தரம் நைவ தவ ருத்ரஸ்ய கிஞ்சன. எவன் ஸ்ரீ ருத்ரனது பக்தனாக இருந்து தங்களை நிந்திக்கிறானோ அவனது புண்ணியங்கள் அனைத்தும் அந்நொடியிலேயே சாம்பலாகிவிடும். புருஷோத்தமனே, ஸ்ரீ விஷ்ணுவே, உங்களிடம் பகை பாராட்டுவதால் அவன் நரகத்தில் வீழ்வது திண்ணம். ருத்ர பக்தோ நரோயஸ்து தவ நிந்தம் கரிஷ்யதி தஸ்ய புண்ணியம் ச நிகிலம் த்ருதம் பஸ்ம பவிஷ்யதி நரகே நரகே பதனம் தஸ்ய த்வத்வேஷாத் புருஷோத்தம மதாக்ஞயா பவேத் விஷ்ணோ சத்யம் சத்யம் நசம்சேகா. தாங்கள் இவ்வுலகில் முக்கியமாக மனிதர்களுக்கு போகத்தையும் மோட்சத்தையும் அருளுங்கள். பக்தர்களால் எப்பொழுதும் உள்ளத்தில் கொண்டு பூஜிக்கப்படுபவராகவும் அனைத்து ஜீவராசிகளையும் அடக்கி ஆழ்பவராகவும் அருள் புரிபவராகவும் இருங்கள். இவ்வாறு கூறிய சிவபெருமான் பிரம்மதேவனான எனது கரத்தை பிடித்து ஸ்ரீ விஷ்ணுவின் கரத்தில் ஒப்படைத்து அவரிடம், சங்கடமான சமயங்களில் நீங்கள் இவருக்கு உதவி செய்ய வேண்டும். அனைத்திற்கும் தலைவராக இருந்து போகத்தையும் மோட்சத்தையும் அளிக்க வேண்டும். அனைவரின் விருப்பங்களையும் நிறைவேற்றி தர வேண்டும். அதனால் உயர்ந்து விளங்குவீர்களாக. உங்களை சரணம் பற்றியவன் நிச்சயம் என்னையும் சரணம் பற்றியவனே. நம்ம வேறுபாடு காண்பவன் நரகத்தில் விழுவது திண்ணம். துவாம் யஸ் சமாஸ்ரிதோ நூனம் மாமேவ ச சமாஸ்ரிதா அந்தரம் யஸ் ஜானாதி நிறையே பததி த்ருவம். பிரம்மதேவர் கூறுகிறார், தேவரிஷியே, சிவபெருமான் கூறியதை கேட்ட அனைத்தையும் தன்வயத்தில் கொண்டவரான ஸ்ரீமன் நாராயணன் என்னோடு சேர்ந்து ஸ்ரீ விஸ்வநாதரை வணங்கி தழுதழுத்த குரலில் கூறலானார். ஸ்ரீ விஷ்ணு கூறுகிறார், கருணைக்கடலே, உலக நாயகரே, நான் சொல்வதை கேளுங்கள். நான் தங்கள் கட்டளைப்படியே அனைத்தையும் செய்வேன். என்னிடம் பக்தி கொண்டு தங்களை நிந்திப்பவனுக்கு தாங்கள் நிச்சயம் நரகத்தில் வாசத்தை தர வேண்டும். இறைவனே, தங்கள் அடியவனே எனக்கு மிகவும் பிரியமானவன். இதன் உண்மையை தெரிந்து கொண்டவனுக்கு முக்தி ஒன்றும் கிட்டா பொருள் இல்லை. மம பக்தஸ்ய யஸ் ஸ்வாமின் தவ நிந்தாம் கரிஷ்யதி தஸ்யவை நிறைய வாசம் பிரயச்ச நியதம் த்ருவம் தொர் பக்தோ யோ பவேத் ஸ்வாமின் மம பிரியதரோஹி சகா ஏவம் வையோ விஜானாதி தஸ்ய முக்திர்ன துர்லபா. பகவான் ஸ்ரீ ஹரி கூறியதை கேட்டு துன்பம் களைபவரான சிவபெருமான் அவர் கூறியதை அப்படியே ஆமோதித்து பின் பலவாறான தர்மங்களை பற்றி உபதேசித்தார். எங்களுக்கு அருள் புரிவான் வேண்டி எங்களுக்கு பல பல வரங்களையும் அளித்தார். பின் பக்தர்க்கு இரியவான சிவபெருமான் கண்களாலேயே எங்களுக்கு அருள் புரிந்துவிட்டு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கவே மறைந்து அருளினார். அது முதற்கொண்டு சிவலிங்க பூஜை தொடங்கியது.

0: லிங்கத்திற்கு முன் ஒருவன் செய்யும் செயலின் புண்ணிய பயலனை பற்றி விளக்கம் தரும் திறன் என் பக்கம் இல்லை.
1: ஸ்ரீ சிவமகா புராணம் இரண்டாவதான ருத்ர சம்ஹிதை, அதிலே முதல் கண்டமான சிருஷ்டி கண்டம் அத்தியாயம் 11. சௌனகர் முதலிய ரிஷிகள் கேட்கிறார்கள், வியாசமுனிவரின் சிறந்த சீடரே, பெரியோரே, தங்களுக்கு எங்கள் வணக்கம். பரம பாவனமான சிவபெருமானது அருமையான திருக்கதைகளை தாங்கள் இதுவரை கூறினீர்கள். கருணை வடிவே, பிரம்மதேவரும் நாரதரும் பேசிக்கொண்டதை தொடர்ந்து சிவனது பூஜை முறைகளை விளக்க வேண்டுகிறோம். அதனாலன்றோ சிவபெருமான் மகிழ்ச்சி கொள்கிறார். அந்தணர்கள், க்ஷத்ரியர்கள், வைசியர்கள், வேளாளர்கள் என எல்லோரும் சிவனை பூஜிக்கின்றனரே, அதை எப்படி செய்ய வேண்டும்? நீங்கள் வியாசருடைய திருவாய் மொழியாக கேட்டவாறே எங்களுக்கு கூற வேண்டும். அனைத்து நலன்களையும் அருள்வதும் வேதங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுமான சிவபூஜை பற்றிய முனிவர்களின் வேண்டுகோளை கேட்ட சூத புராணிகர் அவர்களது கேள்விக்கேற்றவாறே அனைத்து விஷயங்களையும் மகிழ்ச்சியோடு கூறலானார். சூதர் கூறுகிறார், முனிவர்களே, நீங்கள் கேட்ட உயர்ந்த விஷயம் மிகவும் ரகசியமானது. என் புத்திக்கு எட்டியவரை நான் கேட்டதை அப்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்று நீங்கள் கேட்பது போலத்தான் முன்பொரு சமயம் வியாச முனிவர் சனத்குமாரரிடம் கேட்டார். அதை உபமன்யு முனிவரும் கேட்டார். சிவபூஜை பற்றி வியாச முனிவர் தாம் கேட்டதை உலக நன்மை கருதி எனக்கு கற்றுத்தந்தார். இதை பற்றித்தான் ஸ்ரீ கிருஷ்ண பகவானும் உபமன்யு முனிவரிடம் கேட்டு தெரிந்தார். இது பற்றி பிரம்மதேவர் நாரதருக்கு கூறியவாறே நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்வேன். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, சிவலிங்க பூஜையின் விதிமுறை பற்றி முதலில் சுருக்கமாக கூறுகிறேன். முன்பொரு சமயம் நான் உனக்கு கூறியது போலவே சிவபெருமானது அழகு மற்றும் தூய்மை நிறைந்த தொன்று தொட்டு வரும் லிங்காகாரமான சுரூபத்தை உயர்ந்த பக்தியோடு பூஜிக்க வேண்டும். அதனால் விரும்பியதெல்லாம் பெறலாம். ஏழ்மை, நோய், துன்பம், பகைவர்களால் நேரும் தொல்லைகள், இந்நான்கு விதமான துன்பங்களும் அதாவது பாவங்களும் சிவபூஜை செய்ய தொடங்கும் முன்பு வரைதான் இருக்கும். சிவபூஜை தொடங்கியதும் அனைத்து துன்பங்களும் விலகி அனைத்து நலன்களும் தேடி வரும். பின்பு உரிய காலத்தில் சிவ உபாசகனுக்கு முக்தியும் கிட்டும். மானிட உடல் பெற்றவர் ஒவ்வொருவரும், அதிலும் நன்மக்கள், நல் இன்பம் வேண்டுவோர் அனைத்து செயல்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றித் தரும் சிவபூஜையை கட்டாயம் செய்தே தீர வேண்டும். அந்தணர்கள், க்ஷத்ரியர்கள், வைசியர்கள், வேளாளர்கள் ஆகிய அனைவரும் விருப்பங்கள் அனைத்தும் முழுமையாக நிறைவேற சிவபூஜையை முறைப்படி செய்ய வேண்டும். விடிபோரையில் பிரம்ம முகூர்த்தத்தில் குருவையும் சிவனையும் கங்கை முதலிய புண்ணிய தீர்த்தங்களையும் ஸ்ரீமன் நாராயணனான ஸ்ரீஹரியையும் நினைத்துக் கொண்டே தியானம் செய்தவாறு கண் விழிக்க வேண்டும். மேலும் சிவனான என்னையும் தேவர்களையும் முனிவர்களையும் நினைத்து துதித்து சிவபெருமானான எனது திருநாமமான திரு ஐந்தெழுத்தை ஓதியவாறே படுக்கையை விட்டு எழ வேண்டும். பின் வீட்டின் தென்புறம் தனித்ததொரு இடத்திற்கு சென்று மலஜலம் கடிக்க வேண்டும். பின்பு சுத்தம் செய்தும் கொள்ளும் முறையை நான் கேட்டுத் தெரிந்தவாறு இப்பொழுது உனக்கு கூறுகிறேன். ஒருமைப்பட்ட மனதுடன் கேட்டுக்கொள். அந்தணன் தன் குதத்தை ஆசனவாகி சுத்தி செய்து கொள்ள சுத்தமமான மண்ணெடுத்து 5 முறை நன்கு கழுவிக்கொள்ள வேண்டும். க்ஷத்ரியர்கள் 4 முறையும், வைசியர்கள் 3 முறையும், வேளாளர்கள் 2 முறையும் மண்ணெடுத்து ஆசனவாகி கழுவிக்கொள்ள வேண்டும். பின் ஆண்குறியிலும் மண்டடவை சுத்தி செய்து கொள்ள வேண்டும். பின் இடது தோளில் 10 முறையும், இரு கைகளிலும் 7 முறையும் மண்பூசி தேய்த்து அலம்பிக் கொள்ள வேண்டும். அதே போல் இரு கால்களிலும் மும்முறை மண் கொண்டு தேய்த்து அலம்பிக் கொள்ள வேண்டும். பின்பு மறுபடியும் இரு கைகளையும் சுத்தி செய்து கொள்ள வேண்டும். பெண்களும் 4வது வருணத்தவர் போல் 2 முறை மண் கொண்டு அலம்பிக் கொள்ள வேண்டும். மறுபடியும் முன்போல் மண்படுத்து கை கால்களை சுத்தி செய்து கொள்ள வேண்டும். அதன் பின் தங்கள் வர்ணங்களுக்கு ஏற்ப பல் துலக்கிக் கொள்ள வேண்டும். அந்தணன் 12 அங்குல நீளமுள்ள பற்குச்சியினால் பல் துலக்கிக் கொள்ள வேண்டும். சத்ரியர்கள் 11 அங்குலம், வைசியர்கள் 10 அங்குலம், வேளாளர்கள் 9 அங்குலம் நீளமுள்ள பற்குச்சியினால் பல் துலக்கிக் கொள்ள வேண்டும். மனுநீதி நெருப்படி காலத்திற்கேற்ப பற்குச்சியை ஏற்கலாம். அன்பனே, சட்டி, பிரதமை, அமாவாசை, நவமி, விரத தினங்கள், சூரியன் மலையும் மாலை வேளை, ஞாயிற்றுக்கிழமை, சிராத்த தினம் ஆகிய தினங்களில் பற்குச்சி கொண்டு பல் துலக்குவது கூடாது. பல் துலக்கிய பின்பு நீர்நிலை சென்று முறைப்படி நீராட வேண்டும். விசேஷமான காலங்களில் அகமர்ஷணம், பவமானம் போன்ற மந்திரங்களை சொல்லிக் கொண்டேதான் நீராட வேண்டும். நீராடிய பிறகு நல்ல வெளுத்த உலர்ந்த ஆடையை அணிந்து ஆச்சமனம் செய்ய வேண்டும். அழகிய அமைதியான தனித்ததொரு இடத்தில் அமர்ந்து முறைப்படி காலை சந்தியாவந்தனத்தை செய்ய வேண்டும். சந்தியாவந்தனம் செய்தவின் பூஜை செய்ய தொடங்க வேண்டும். ஒருநிலைப்பட்ட மனதோடு பூஜைக்கான பொருட்களை திரட்டி கொண்டு பூஜை அறைக்கு சென்று அழகான ஓர் இருக்கையில் அமர வேண்டும். முதலில் பூஜைக்கான நியாசங்களை
0: அந்தந்த அங்கங்களை அதற்கான மந்திரங்களை

0: கூறி தொட்டுக் கொள்ளுதலை முறைப்படி செய்து சிவ பூஜையை செய்ய வேண்டும். சிவ பூஜை தொடங்கும் முன் மகாகணபதி, துவாரபாலகர்கள் மற்றும் திக்பாலகர்களுக்கும் முறைப்படி பூஜை செய்து அதன் பின் பூஜிக்கப்படும் இறைவனுக்கு தனித்ததொரு ஆசனம் அமைக்க வேண்டும். அல்லது 8 தடங்கள் கொண்ட கமலத்தை வரைந்து அதில் பகவானை எழுந்தருள பண்ண வேண்டும். பூஜை பொருட்களை அருகிலேயே வைத்துக் கொள்ள வேண்டும். மும்முறை ஆசமனம் செய்து கைகளை நீர் தொட்டு துடைத்துக் கொண்டு 3 முறை பிராணாயாமம் செய்ய வேண்டும். பிராணாயாமத்தின் மத்தியில், அதாவது காற்றை உள்ளே அடக்கிக் கொண்டிருக்கும் கும்பகத்தின் போது முக்கண்ணரான சிவபெருமானை இவ்வாறு தியானிக்க வேண்டும். 5 திருமுகங்கள், 10 திருக்கரங்கள், ஒளிரும் படிக நிறம் திருமேனி முழுவதும் திரு ஆபரணங்கள், புலித்தோல் ஆடை என்று தியானிக்கும் பொழுது தனக்கும் இதே திருமேனி, அதாவது சாரூபியம் வேண்டுமென வேண்ட வேண்டும். இவ்வாறு தியானிப்பதால் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் தீயினில் தூசாகும். சிவ சாரூபியம் நமக்கு கிடைத்த எண்ணத்தில் இருந்து கொண்டே பூஜை புரிய வேண்டும். பூதசுத்தி, சரீர சுத்திக்கான மந்திரங்களை செய்துவிட்டு பின் மூல மந்திரத்திற்கான நியாசங்களை செய்ய வேண்டும். அல்லது ஓம் என்னும் பிரணவத்தாலும் அங்கநியாச கரநியாசங்களை செய்து கொள்ளலாம். முதலில் ஓம் அத்யஸ்ரீ பகவதா பரமேஸ்வரஸ்யா என்ற சங்கல்பம் செய்து கொண்டு பின் பூஜையை தொடங்குக. இறைவனுக்கு பாத்தியம், அர்க்கியம், ஆச்சமனீயம் அளிப்பதற்காக தனித்தனியே பாத்திரத்தை தயாராக வைத்திருக்க வேண்டும். உண்மை தெரிந்தவர்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கலசங்களை வைப்பார்கள். அவற்றில் தருப்பையினாலான கூச்சங்களை வைத்து மந்திரம் கூறி கலச நீரை சுத்தி செய்து பின் அதே தருப்பை கூச்சத்தினால் அந்நீரை எடுத்து பூஜை பொருள்கள் அனைத்தையும் புரோட்சித்து சுத்தமாக்க வேண்டும். பின் அந்த கலசங்களில் குளிர்ந்த நீரை நிரப்பி அதில் வெட்டிவேர், சந்தன முதலியவற்றை பாத்தியத்திற்கான பாத்திரத்திலும், ஜாதி மல்லிகை பூ, மிளகு, பச்சை கற்பூரம், ஆலமரத்து வேர், தாமரை மொட்டு முதலியனவற்றை பொடி செய்து ஆஜமனிய பாத்திரத்திலும், ஏலப்பொடி, சந்தன முதலியவற்றை மற்ற பாத்திரங்களிலும் போட வேண்டும். பரமசிவனது இரு புறங்களிலும் நந்தியம் பெருமானை பூஜிக்க வேண்டும். சந்தனம், தூபம் மற்றும் ஏகஹாரதி தீபம், அலங்கார தீபம், ரிஷப தீபம், காயத்ரி தீபம், நட்சத்திர தீபம், கும்ப தீபம் என பல்வேறு தீபங்களை ஏற்றி பூஜை செய்ய வேண்டும். முதலில் லிங்க சுத்தி செய்து மந்திரங்களுக்கு முன் ஓம் எனும் பிரணவத்தையும் முடிவில் நமஹா என்பதையும் சேர்த்து மந்திரங்களை சொல்லிக் கொண்டே பகவானுக்கு உச்சிதமான ஆசனத்தை அளிக்க வேண்டும். பிரணவ மந்திரத்தை சொல்லிக் கொண்டே ஸ்வஸ்திகாசமான பத்மாசனத்தை தியானிக்க வேண்டும். அந்த பத்மாசனத்தில் கிழக்கில் உள்ள தளமே அழிவற்ற செல்வமான அணிமா, தெற்கு தளம் லகிமா, மேற்கு தளம் மகிமா, வடக்கு தளம் பிராப்தி, அக்னி மூலை தளம் அதாவது தென்கிழக்கு பிராகாமியம், தென்மேற்கு நிருதி மூலை தளம் ஈசித்துவம், வடமேற்கு வாயு மூலை தளம் வசித்துவம், வடகிழக்கு மூலை அதாவது ஈசான்ய மூலையில் உள்ள தளம் சர்வஜ்ஞத்துவம், நடுவில் உள்ள கருணிகையே சோமன், சோமனுக்கு கீழே சூரியன், அதன் கீழே அக்னி, அக்னிக்கும் கீழே தர்மம் முதலியன. இவ்வாறு கற்பனை செய்து கொண்டு பின்பு நாற்றிசைகளிலும் அவ்யக்தம், மகத்தத்துவம், அகங்காரம் மற்றும் அதனது விகாரங்கள் அதாவது வேறுபாடுகள் ஆகியனவற்றை நினைத்துக் கொள்க. சோமனின் முடிவில் சத்துவம், ராஜசம், தாமசம் என்னும் முக்குணங்களை நினைக்கவும். இதன் பின் ஓம் சத்யோஜாதம் பிரபத்யாமி சத்யோஜாதாய் வை நமோ நமஹ, பவே பவே நாதி பவே பவசியமாம் பவோத்பாவய பவோத்பவாய நமஹ என்னும் மந்திரத்தால் பகவானை ஆவாகனம் செய்ய வேண்டும். பின்பு வாமதேவாய நமோ, ஜேஷ்டாய நம, ஸ்ரேஷ்டாய நமோ, ருத்ராய நம, காலாய நம, கலவிகர்ணாய நமோ, பலவிகர்ணாய நமோ, பலாய நமோ, பல பிரமதனாய நமோ, சர்வபூத தமனாய நமோ, மனோன்மனாய நமஹ என்கிற மந்திரம் கூறி பகவானுக்கு ஆசனமளித்து அதில் அவரை எழுந்துள்ள பண்ண வேண்டும். தத் புருஷாய வித்மகே மகா தேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயா ஆது என்னும் ருத்ர காயத்ரியால் பகவான் சாநித்தியம் அதாவது நேரில் எழுந்தருள் அடைந்ததாக கருதி அகோரே அகோரே ஏப்யோ தகோரே ஏப்யோ கோர கோர தரேப்யக சர்வே ஏப்ய சர்வ சர்வே ஏப்யோ நமஸ்தே ருத்ர ரூபேப்யக என்கிற மந்திரத்தினால் பகவானை அங்கேயே இருக்குமாறு தடுத்து நிறுத்தி ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வ பூதானாம் பிரம்மாதிபதிர் பிரம்மணோதிபதிர் பிரம்மா சிவோமே அஸ்து சதாசிவோம் என்கிற மந்திரம் கூறி பூஜிக்க தொடங்குக. பாத்தியம் ஆச்சமனியம் அளித்து அர்க்கியமும் அளிக்க வேண்டும். பின்பு வாசனை சந்தன ஜலத்தால் முறைப்படி அபிஷேகம் செய்ய வேண்டும். அதன் பின் பஞ்சகவ்யத்தை அதாவது பசுஞ்சாணம், கோமயம், கோமயம் என்பது பசுமூத்திரம், பசுனை, பசும்பால், பசுந்தயிர் ஆகிய ஐந்தையும் அதாவது பஞ்சகவ்யத்தை அதற்குரிய மந்திரங்களை கூறி ஒன்று கூட்டி பிரணவத்தால் அதை அபிமந்திரித்து பின் அதை கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்க. அதன் பின் பால், தயிர், தேன், கரும்புச்சாறு, நெய் ஆகியவற்றால் தனித்தனியே அபிஷேகம் செய்து பின் பிரணவமான ஓங்காரத்தை ஓதிக்கொண்டே மற்ற தூய்மையான வெண்ணெய், பலரசங்கள், சர்க்கரை, பஞ்சாமிர்தம் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்ய வேண்டும். வேண்டுவார் வேண்டுவன அருளும் ஏழை பங்காள நல்லவா சிவபெருமான் நல்ல வெள்ளை துணியால் வெடிகட்டப்பட்ட தூய்மையான நீரை மந்திரம் சொல்லி தூயதான பாத்திரத்தில் நிரப்பிக் கொள்ள வேண்டும். பகவானுக்கு சந்தனம் சமர்ப்பிக்கும் வரை இந்த பாத்திரத்தை நகர்த்தி வைக்க கூடாது. பின்பு பகவானை உயர்ந்த துணியால் துடைத்துவிட்டு மகிழ்ச்சியோடு அட்சதை கொண்டு பூஜிக்க வேண்டும். பகவான் மேல் சந்தனமிட்டு தர்பயிலான குர்ச்சத்தை வைத்து நாயுருவி, திருநூற்பத்தி, கற்பூரவல்லி, மல்லிகை, சண்பகம், ரோஜா, வெள்ளையரளி, பாட்டலி புஷ்பம், தாமரை, அல்லி முதலிய பல வகையான புஷ்பங்களை சாற்ற வேண்டும். பகவானது திருமுடியில் தாராபாத்திரத்திலிருந்து சொட்டு சொட்டாக தண்ணீர் விழுந்து கொண்டிருக்குமாறு பகவானுக்கு மேல் ஒரு தாராபாத்திரத்தை தொங்கவிட்டு அதில் எப்பொழுதும் நீர் நிரம்பி இருக்குமாறு செய்ய வேண்டும். தாராபாத்திரம், சங்க பாத்திரம், கவ்யஸ்ருங்கம் அதாவது பசுமாட்டின் கொம்பு போன்ற பலவிதமான பாத்திரங்களினாலும் அபிஷேகம் செய்யலாம். அனைத்து நன்மைகளையும் அளிப்பது மந்திரம். ஆகவே மந்திரம் சொல்லித்தான் திருமந்திரம் செய்ய வேண்டும். நாரதா, அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொள்ள சிவபூஜை பற்றிய மந்திரங்களை சுருக்கமாக கூறுகிறேன், கவனமாக கேட்டுக்கொள். பவமான மந்திரங்கள், வாங்மே என்கிற மந்திரங்கள், ஸ்ரீருத்ரம் நமகம் சமகம், நீலருத்ர மந்திரம், அழகான புருஷ சூக்தம், ஸ்ரீ சூக்தம், அதர்வ சீரஷம், ஆனோபத்ரா முதலிய சாந்தி மந்திரங்கள், சௌர மந்திரம், அருணப்பிரசனம், தேவவிரத சாமா, அபித்வா முதலிய ரதந்திர சாமா, மிருத்யுஞ்சய சூக்தம், மிருத்யுஞ்சய மந்திரம், திரு ஐந்தெழுத்தான பஞ்சாட்சரம் ஆகிய மந்திரங்கள் சொல்லி பூஜிக்கலாம். ஆயிரம் அல்லது நூறு துளைகள் கொண்ட தாம்பாளத்தால் அபிஷேகம் செய்க. வேத மந்திரங்களையோ பகவானின் திருநாமங்களையோ சொல்லிக் கொண்டுதான் பூஜை புரிய வேண்டும். இவ்வாறு அபிஷேகம் செய்தவன் சந்தனமிட்டு புஷ்பங்களை சாற்ற வேண்டும். பிரணவம் ஓதிய வண்ணம் பகவானுக்கு தாம்பூலம் அடிக்க வேண்டும். சிவபூஜையை சிவலிங்கத்தின் மேற்புறமே பிரணவம் ஓதிக்கொண்டு செய்ய வேண்டும். அவர் தூய படிகம் போன்றவர், நிஷ்கலஸ்வரூபர், அழிவற்றவர், அனைத்து உலகிற்கும் நிமித்த உபாதான சககாரி காரணங்கள் இவரே. அனைத்து உலகாகவும் இருப்பவர். பிரம்மா, ருத்ரன், இந்திரன், விஷ்ணு முதலிய தேவதேவர்களுக்கும் காண கிடைக்காதவர். வேதமறிந்த அறிஞர்கள் வேதாந்தமான உபரிடனங்களில் மனத்திற்கும் சொல்லிற்கும் எட்டாதவர் இவர் என்று கூறப்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள். முதலும் முடிவும் நடுவும் அற்றவர், நோய்களுக்கு மருந்தானவர், சிவ தத்துவம் என போற்றப்படுபவர், சிவலிங்க சுரூபமாக விளங்குபவர். பிரணவ மந்திரம் கூறி பூஜை புரிந்து தூபம், தீபம், நைவேத்தியம், தாம்பூலம் சமர்ப்பித்து கற்பூர தீபாராதனை காட்டி முறைப்படி பூஜை செய்து பலவிதமான தோத்திரங்களையும் மந்திரங்களையும் சொல்லி துதித்து வணங்க வேண்டும். அதன் பின் அர்க்கியமளித்து திருவடிகளில் புஷ்பம் சமர்ப்பித்து எட்டு அங்கங்களும் நிலத்தில் தோய வீழ்ந்து வணங்க வேண்டும். இரு கைகளிலும் புஷ்பமேந்தி நின்று கொண்டு அஜ்ஞானாத்யதிபா ஞான ஜப பூஜாதிகம் மயா கிருதம் ததஸ்து சபலம் கிருபையா தவ சங்கர. சங்கரா, அனைத்து நலன்களையும் அமைதியையும் அளிக்கும் சிவபெருமானே, நான் இதுவரை செய்முறை அறிந்தோ அறியாமலோ செய்த ஜபம், பூஜை முதலிய நற்செயல்கள் தங்கள் திருவருளால் பயன் உடையதாக ஆகட்டும் என்று வேண்டி கைகளில் உள்ள புஷ்பத்தை இறைவன் திருவடிகளில் சமர்ப்பிக்க வேண்டும். அதன்பின் ஓம் ஸ்வஸ்தின இந்திரோ விருத்தஸ்வாஹ ஸ்வஸ்தின பூஷா விஸ்வவேதாஹ ஸ்வஸ்தி நஸ்தாக்ஷோ அரிஷ்டநேமிஹி ஸ்வஸ்தி நோ ப்ரஹஸ்பதிர் ததாது என்று ஸ்வஸ்தி வசன மந்திரம் கூறி வேண்ட வேண்டும். பின் காலே வர்ஷது பர்ஜன்யஹ ப்ரதிமே சச்சிசாலினி தேசோயம் க்ஷோபர இத ப்ராஹ்மணாஸ் சந்து நிர்பயாஹ சர்வே ச சுகின சுகினஹ சந்து சர்வே சந்து நிராமயாஹ சர்வே சச்சுகின சந்து சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பச்யந்து மா கச்சித் துக்க பாக் பவேத். அனைவரும் இன்று இன்புற்றிருக்க வேண்டும். அனைவரும் நோய் நொடியின்றி இருக்க வேண்டும். அனைவரும் நல்லதையே காணட்டும். எவரும் துன்பம் அடையாது இருக்க வேண்டும் என்று அனைவருக்கும் நல்லாசிகளை வழங்குமாறு இறைவனை வேண்ட வேண்டும். அனைவரும் இன்புற்றிருக்க வேண்டும். அனைவரும் நோய் நொடியின்றி இருக்க வேண்டும். அனைவரும் நல்லதையே காணட்டும். எவரும் துன்பம் அடையாது இருக்க வேண்டும் என்று அனைவருக்கும் நல்லாசிகளை வழங்குமாறு இறைவனை வேண்ட வேண்டும். அதன்பின் ஓம் ஆபோஹிட்டாமயோபவகஸ்தானபூர்ஜே ததாதன முதலிய மூன்று மந்திரங்களை கூறி இறைவன் மேல் நீரை தெளிக்க வேண்டும். அதன்பின் இறைவனை சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்து நாம் செய்த பூஜையில் குற்றம் குறைகள் இருந்தால் அவற்றை மன்னிக்குமாறு இறைவனிடம் வேண்ட வேண்டும். அபராத சகஸ்ராணி கிரியந்தேகன் நிசம்மயா தானி சர்வாணி மேதேவ க்ஷமஸ்வ பரமேஸ்வராம் தலிய ஸ்லோகங்களை கூறி வேண்டிக் கொண்ட பின் யாந்து தேவகணா சர்வே பூஜா மாதாய மாமகீம் அபீஷ்ட பல தானாய புனராகமனாயச்ச என்ற ஸ்லோகத்தை கூறி இறைவனை அவருடைய இடத்துக்கு ஏகுமாறு வேண்டுக. ஏனெனில் மறுபடியும் நாம் பூஜை செய்யும் போது அவர் திரும்ப வர வேண்டும் அல்லவா. இதன் பின் கீழ்வரும் மந்திரத்தை கூறி திரும்பவும் வணங்க வேண்டும். ஓம் அத்யா தேவா உதிதா சூர்யஸ்ய நிரம்மச விப்ருதா நிரவத்யாத் தன்னோ மித்ரோ மித்ரோ வருணோ மாமஹந்தா மதிதி சிந்து பிரதிபி உதத்யோஹு என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி திரும்பவும் வணங்க வேண்டும். முடிவாக ஒரே மனதோடு இறைவனையே எண்ணிய வண்ணம் கீழ்வருமாறு பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். சிவே பக்திஹி சிவே பக்திஹி சிவே பக்திர் பவே பவே அன்யதா சரணம் நாஸ்தி த்வமேவ சரணம் மம தஸ்மாத் காருண்யபாவேன ரக்ஷ ரக்ஷ மகேஸ்வரா. சிவே பக்தி சிவே பக்திஹி சிவே பக்திர் பவே பவே அன்யதா சரணம் நாஸ்தி த்வமேவ சரணம் மம தஸ்மாத் காருண்யபாவேன ரக்ஷ ரக்ஷ மகேஸ்வரா. நான் எப்பிறவி பெற்றாலும் அவ்வனைத்து பிறவிகளிலும் சிவனிடம் பக்தி இருக்க வேண்டும். சிவனிடம் பக்தி வளர வேண்டும். சிவனிடமே பக்தி நிலைத்து நிற்க வேண்டும். எனக்கு வேறொரு புகலிடம் இல்லை. நீ மட்டுமே எனக்கு புகலிடம். ஆகவே மகேஸ்வரா கருணை கொண்டு என்னை காத்துருள வேண்டும். ஐயா காத்துருள வேண்டும். நான் எப்பிறவி பெற்றாலும் அவ்வனைத்து பிறவிகளிலும் சிவனிடம் பக்தி இருக்க வேண்டும். சிவனிடம் பக்தி வளர வேண்டும். சிவனிடமே பக்தி நிலைத்து நிற்க வேண்டும். எனக்கு வேறொரு புகலிடம் இல்லை. நீ மட்டுமே எனக்கு புகலிடம். ஆகவே மகேஸ்வரா கருணை கொண்டு என்னை காத்துருள வேண்டும். ஐயா காத்துருள வேண்டும். இவ்வாறு நான் தழுதெடுக்க வேண்டி இறைஞ்சி அனைத்து நலன்களையும் வாரி வழங்கும் தேவதேவனான பரமசிவத்தை வணங்கி பூஜிக்க வேண்டும். அதன்பின் பரிவாரங்களோடு கூடிய இறைவனை வழிபட்டு வணங்கி மன நிறைவோடு நமது அன்றாட வேலைகளை கவனிக்க வேண்டும். இவ்வாறு தினமும் பக்தியோடு பூஜிப்பவனுக்கு அவனது அனைத்து காரியங்களின் ஒவ்வொரு நிலையிலும் நலமே கிடைக்கும், வெற்றி கிட்டும், சிறந்த பேச்சாளனாக திகழ்வான், விருப்பங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும், நோய் நொடிகள் துன்பங்கள் சோகங்கள் பிறரால் நமக்கு நேரும் மனத்தாங்கல்கள் செய்வினைகள் வஞ்சனையான தீய எண்ணங்கள் நஞ்சு முதலிய உருவத்தில் நமக்கு ஏற்படும் தீங்கு முதலிய அனைத்து துன்பங்களையும் சிவபெருமான் நீக்கி அருள்வார். நலன்களை வாரி வழங்கும் தனிப்பெரும் கருணை கொண்டவர் என்றோ அவர். சிவபெருமானை பூஜிப்பதால் அனைத்து நலன்களும் கிட்டுவதோடு வளர்பிறை நிலவை போன்று நற்குணங்கள் அனைத்தும் மேன்மேலும் வளரும். சிவபெருமானை பூஜிப்பதால் அனைத்து நலன்களும் கிட்டுவதோடு வளர்பிறை நிலவை போன்று நற்குணங்கள் அனைத்தும் மென்மேலும் வளரும். நாரத முனிவரே, சிவபூஜையின் வழிமுறைகள் அனைத்தையும் இதுவரை கூறினேன். இனிமேலும் கேட்க துடிப்பவர்களுக்காக நீங்கள் எதை பற்றி கேட்க விரும்புகிறீர்கள்?
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சைவ எல்லப்ப நாவலர் அருடைய அருணாச்சல புராணம் பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: ஸ்ரீ அருணாச்சல புராணம் சைவ இல்லப்ப நாவலர் ஆனைமுகன் துதி. மிக்க வேதவியாசர் விளம்பிய இக்கதைக்கியை விண்ணருள் செய்திட முக்கண் வெற்பினை மும்மத வாரியை கைகளிற்றினை கைதொழுதேத்துவாம். நட்டேசர் துதி. முதிருஞ்சுவை மதுரம் பெற மொழியும் தமிழ் விரகன் புகழ் பதிகம் புனை பவநம்பினர் பவபஞ்சன நமலன் கதிர் உதிரும்படி பகிரண்டமும் உடையும்படி இலகும்படி அதிரும்படி நடனம் புரி அதிருங்கழல் அதிருங்கழல். தலப்பெருமை. இரவிகள் சந்திரர் பைரவர் விஞ்சையர் இமயவர் என்றிசையோர் உரகர் அருந்தவர் முனிவரர் வங்கையர் உவன நெடுங்கொடியோர் பரவி நெருங்கலில் உலகம் நிறைந்தவர் பணியும் இடம் கிடையாது அரகர என்பது கடலில் முழங்கியதருணை வளம்பதியே இளமுலை மங்கையர் முகமும் நெருங்கிய இருகுழையும் பகலே ஒளிரொரு சந்திரன் உடனிரு செங்கதிர் உதயமெனும் தனியூர் தலைய விழுந்தொடை மகபதி தன்பதி தனபதி தன்பதியாம் அழகை வளம்பதி தனிலும் வளம்பதி அருணை வளம்பதியே கால எதிர்த்திட மார்பில் உதைத்தவர் காமன் ஒரு புடியா ஆலமிடற்றினர் மாலை மதிக்குறை ஆடரவப்பணியார் நாலு முகத்தவன் ஞாலமளிப்பவன் ஆடும் அதற்கரியார் சூலமெடுப்பவர் மேவு திருப்பதி சோணகிரிப்பதியே. பரசிவ துதி. உறவொடு பகையரும் ஒரு முதல் அவனவன் இறுதி எல்லுலகருள் இறையவன் அவனவன் மறைமுடி வினில் நடம் வளர்பவன் எவனவன் அறிவினில் அறிபவன் அடியினை தொழுதனம். அருணாச்சலேஸ்வரர் துதி. மணிகொண்ட நெடுங்கடலில் விழிவளரும் திருமாலும் மறையினானும் பணிகொண்ட பாதலத்தும் பூதலத்தும் இதலத்தும் பரிந்து தேட அணிகொண்ட விரமாண்ட கோளகை பொன்கோளகையாய் அழகு காட்ட கனி கொண்ட ஒருவரையாம் ஒருவரையாம் மகளாது கருத்துள் சேர்ப்பாம் ஒருமானை கரத்தினில் வைத்தொருமானை சிரத்தினில் வைத்துலகம் ஏழும் தருமான இடத்தினில் வைத்தருவானை பவள நெடும் சைலம் போல வருமானை முகத்தானை அளித்தானை பொருமானை மகிழ ஏறும் பெருமானை அருணகிரி பெம்மானை அடிபணிந்து பிறவி தீர்ப்பாம். உண்ணாமுலை அம்மை துதி. காருழுகும் குழலாளை கருணை வழிந்தொழுகும் இருகடை கண்ணாளை மூரல் இள நில ஒழுக புழுகொழுக அழகொழுகும் முகத்தினாளை வாருழுகும் தனத்தாளை வடிவொழுகித் தெரியாத மருங்குலாளை சீரொழுகும் பதத்தாளை அருணை உண்ணாமுலையாளை சிந்தை சேர்ப்பாம். யானை திரை கொண்ட விநாயகர் துதி. மதம் மூன்றும் மாறாக வரும் களிற்று முகத்தானை மனத்திலே தன் பதமூன்றும் மருந்தவர்க்கு பதம் மூன்றும் கடந்த பதம் பாலிப்பானை விதம் மூன்று புறங்கடிந்தால் அளித்தருளும் ஒரு முதலை வேரோடே சஞ்சிதமூன்று பிறப்பொழிக்கும் ஆனை திரை கொண்டவனை சிந்தை சேர்ப்பாம். சிவசுப்பிரமணியர் துதி. கொந்தாரும் மலச்சோலை அருணை நெடுங்கோபுரத்தில் குமரவேளை வந்தாரை வாழ்விக்க வடவீதி தனில் உறையும் மயிலினானை கந்தாரும் கடக்களிற்று மகவர்க்கு தருநிழலும் கனகநாடும் தந்தானை அலர்கடப்பம் தாரானை பணிபவர்த்தால் தலைமேல் கொள்வாம். மூவர் துதி. வாது கொண்ட பரசமய கோளரியை அடிவணங்கிவன் கல் தூணால் தீது கொண்ட கருங்கடலை கடந்த செழும் தமிழ்கடலின் திருத்தாள் போற்றி. காது கொண்ட விழிப்பறவை திருமனை கெம்பெருமானை கால்கள் நோவ தூது கொண்ட சுந்தரனை தம்பிரான் தோழனையாம் துதி செய்வோமே. திருவாத ஊரடிகள் துதி. அத்தனார் தெருந்துரைவு கரிய வினை கடல் கடந்து புத்தனார் மதங்கடிந்து புனிதமாகிய ஜீவன் முத்தனார் மாணிக்க வாசகனார் முக்திக்கு வித்தனார் வாதவூர் வித்தகனார் தாழ்வோற்றி. திருத்தொண்டர் துதி. மனையாளை அறக்களித்து மனங்களித்த இயற்பகையார் மலர்த்தாள் போற்றி. தனையாளும் பெருமானுக்கு எச்சிலிடும் கண்ணப்பரு சரணம் போற்றி. வினையாளர் அறியாத திருநீல கண்டரடி விரும்பி போற்றி. இணையாளும் இளையாந்தன் குடிமாறர் இணையடியை இறைஞ்சுவோமே. ஐயடிகள் காடவர் கோன் ஈரடியை வணங்கி மகவரு தெம்மார்க்கு நெய்யடிசில் உடன்படைத்தார் திருவடியை தொழுது திருநீற்று சோழன் மெய்யடியை புகழ்ந்து தெய்வ உலா சொன்ன சேரனடி விரும்பி ஏத்தி பொய்யடிமை இல்லாத புலவர் முதல் அனைவரையும் போற்றுவோமே. நந்திதேவர் துர்கை கௌதமர் சண்டேஸ்வரர் துதி. நந்தி திருவடியிறஞ்சி விந்தையடி புகழ்ந்து மறை நான்கிற்கைந்தாய் வந்தருளும் கோதமனார் மலரடியன் முடிக்கு முடி மாலையாக்கி தந்தை இருபதஞ்சிதைத்து சிதையாத பதத்திருந்த தண்டிதாளை சிந்தை மிசை குடியிருத்தி அருணகிரி நினைப்பவர்தால் சென்னி சேர்ப்பாம். அவையடக்கம். தேறுகின்ற பலகலையும் தெளிந்த சுவை இரு நான்கும் திகழும் பாடல் கூறுகின்ற புலவர் முனே தமியேனும் சில புகழ் சொல் குறித்தவாறு வீறுகின்ற மறைவிரிஞ்சன் ஏறி வரும் மனத்தின் முன்னும் விரிஞ்சன் தாதை ஏறுகின்ற கருடன் முன்னும் உருமசகம் பறவை கொடுத்திடுதல் போலும் நீரிருக்குதெனப் பழித்து விடுவரோ அது பாலின் நிகழும் ஆனால் நார் இருக்குதெனக் கழித்து விடுவரோ அது மலரின் அண்ணும் ஆனால் ஆறிருக்கும் சடைமுடியார் விடமிருக்கும் திருமிடற்றார் அருணைநாதர் பேரிருக்கும் தகைமையினால் எனதுரையை இகழுவரோ பெருமையோரே. அழகு தர கனிந்த நச்சு மரம் பழையதெனினும் அதில் அமுதுண்டாமோ விளைவு தரு சுவை கரும்பு புதியதுவே எனினும் அதில் இரதம் போமோ இழிவுறு பாடலும் உயர்வு தங்கிய செய்யுளும் அவை போல் இருக்குமாகில் பழமையென நலந்தருமோ புதுமையென இகழ்படுமோ பயன் கொள்வோர்க்கே. தினையளவும் தமிழ்மிடியற்றதிமதுரம் பிறந்த கல்வி திறமையோரும் இணையும் இயல் சுவையறியா மூடர் பொரு அறிவின் முன்னே நிற்கலாமோ வினையடரும் குவளை விழி அனிச்ச மலர் அணைய திருமேனீமானார் புனைவில் மதன் மலர்கணையை பொறுப்பதல்லால் அமரி நம்பு பொறுத்திடாரே. நூல் வரலாறு. கருத்துருக இறைவன் நந்தி கருள் புரிய நந்தியும் மார்க்கண்டர் கோத விருத்தி மறை வியாதமுனை கவனுரைக்க சூதனுக்கு வியாதன் சொல்ல பொருத்தமன இருடியற்கு அருட்சூதன் மொழிந்த சிவபுராணங்கோடி உருத்திர சங்கிதை உரைத்து அருணகிரி வளத்தினையான் உரைக்கல்லுற்றேன். அருணை நகர் வளமையும் ஆலய நகந்தை விட அழல் வெற்பானவாறும் புருவில் மகம் அழித்ததுவும் அரணுமையை மணர்ந்ததும் கண் புதைத்தவாறும் வறுமகிடம் தொலைத்ததுவும் இரவியிடம் கலந்ததுவும் வைரப்பூணாம் இருவினையை அகற்றியதும் மற்றுமுல சரிதையலாம் இயம்புவேனே. அங்கிகுலம் ஒங்க வரும் வல்லாள பூவன் தன்னறிய தொண்டும் துங்கமிகும் தீர்த்தமுடன் திருமலையை வலம்புரியும் சுடரோன் பேரும் பொங்கு பிரதத்தனொழு வினை தீர்த்தவாறு புலகாதியாவும் இங்கிதம் சேர் வடகலையில் இருந்ததனை தென்கலையால் எம்பல்லுற்றேன். திருநகரச் சருக்கம். நந்திகேஸ்வரர். துங்கமழு உழைபிரம்பு கரிகை அகலாத கையான் துகிர்குன்றூடே திங்களுமிழ் நிலவனைய வெண்பொடியான் சடைமுடியான் செறிமுக்கண்ணான் பொங்கு திரு அரையகல புலித்தோலான் புயம் நாளான் புரிமுன்னூலான் கங்கை மதி தபசடையான் திருவானை செலுத்தி வெள்ளி கைலை காப்பான் கொய்வனஜமலர் நிறத்தான்மை வளரும் திருமிடற்றான் குலவெள்ளேற்றான் சைவமெனும் பயிர் தழைக்க கருணை மழை பொழிமேகம் தன்னை ஒப்பான் ஐவரையும் அகத்தடக்கும் சிலாதரற்கு புறத்துலவும் ஆவி போல்வான் தெய்வமெலாம் தொழச்சி வந்த மலர்ப்பதத்தான் நந்தியனும் திருநாமத்தான். கைலாயமலை ஈசன் அணி நதிமதியும் திருவுருவம் திருவுருவில் இசைந்த நீரும் தேசு என விளங்கும் ஒரு கைலாய சிலம்புளத சிலம்பின் மீதே வாசவனே முதலிமையோர் நெருங்குதலால் மகுடமுடு மகுடம் தாக்கி ஓசையுடன் கனகமணி பொடி உதிர்ந்து கனகமலை குவமையாகும். மண்டபத்தின் எழில் இந்திர நீலச்சிலையால் இசைந்த கடந்தெரியாமல் எழுதி சேர்த்து மந்தரமாம் என பயிரத் துண்ணிறுத்தி மாணிக்க மதலை கூட்டி செந்துயிரால் போதிகையும் மரகதத்தால் உத்திரமும் செரித்து மீதே சந்திரகாந்த தகடு பரப்பிய மண்டபமுளத சைலம் மீதே. நந்திகேஸ்வரர் அமர்ந்திருந்த கோலம் இருமருங்கும் தரளமணி இழைத்த அரியாசனத்தில் இருந்து நீல பருமணியால் இழைத்த பெரு பாதவீடிகையில் மலர்ப்பதத்தை ஊன்றி மறுவு பெருங்கைலையின் மீதிருந்து முயலகன் முதுகில் பலத்தால் ஊன்றி அருமறையை முனிவரர்க்கும் முறைக்கும் இறை என இருந்தார் அந்த வேளை. நந்திகேஸ்வரரை சூழ்ந்திருந்தோர் குச்சனுரோ மஜன் குமுதன் குமுதாக்கன் சகடாயன் கும்பஜாத்தன் வச்சர் வைசம் பாயனன் கணாஜிமுனி ஒலிக்காலன் வாமதேவன் நஜ்ஜனகன் சனற்குமரன் பாதராயணன் மதங்கன் நடனத்தாளை அர்ச்சனை செய் அனந்தமுனி முதல் அனந்தமுனி வரதம் அழுகில் சூழ. மார்க்கண்டர் முக்திக்கு உபாயம் வினவல் மன்னிய மார்க்கண்ட முனி உடனெழுந்து பணிந்து உயிர்கள் மழைவின் போலே இந்நிலத்தில் பிறப்பதுவும் இறப்பதுவும் இருவினையும் எமக்கு தோன்ற சொன்ன ஒரு தனி முதலே முக்தி பெறும் பரிசமக்கு சொல்வா என்றான். அன்ன உரை செவிப்புகளும் நந்தி அருள் சுரந்து முனிக்கு அருள்வதானான். வினையகற்றும் நதிகள் கம்பை நதி கும்ப நதி காவிரி கோதாவரியே கண்ணவேணி பம்பை நதி வேகவதி வேதவதி சரையு நதி பரமாம் கங்கை செம்பு நதி பொன்முகரி யமுனை நதி நருமதை மேல் செப்பும் சோனை அம்புவியின் மிக உல அங்காடினர்தம் வினையகற்றும் அதுவல்லாமல். காசித்தலம் காசி எனும் ஒரு தலமிக் கைலையினும் சிறப்புளது கங்கை நீத்தம் வீசுதிரை கொழுந்தோடி பரகதிக்கு வேரோட்டும் வியந்து மூழ்கின் மாசினுடல் அதிலிருந்தால் மரமேனும் விலங்கேனும் மனிதரேனும் ஈசனருள் உபதேசம் செவிப்புகளால் இறைவன் என இருக்கலாமே. திருவாரூர் போகி ஒரு புற்றிடங்கொண்டிருப்பது கண்டிடுதலால் புனிதர் போற்றும் யோகி ஒரு புற்றிடங்கொண்டிருந்த தலம் கண்டதுண்டோ உரைப்ப கேளும் நாகமிசை நடித்தவர்க்கு உயிர் வேண்டி திருத்தபம் செய் நளின கோயில் சேகுமன தவறான மறுவாரூர் தனையெரித்தார் திருவாரூரே. சிதம்பரம் தக்க விராட்புருடன் மனத்தலமெனுமோர் தலமுளத தலத்தின் மீதே முக்கணனார் நடிப்பறவர் மூர்த்தியில் ஆயிரத்தில் ஒரு மூர்த்திதானே இக்கையில இடத்துறைவது என் நிலத்தின் பெருமை நம்மால் இசைக்கலாமோ அக்கனக சபை கண்டார் அரி அயன் காணாத முக்தி அடைகுவாரே. விருத்தாச்சலம் தாங்காழி அவன் சிவனை வழிபடும் முதுவரை அந்த தலத்தை பார்க்கில் ஓங்கார வடிவதிலே உயிரிழந்தால் உடல் அழியாது ஒளிகேடாது விங்காது நெகிழாது பிற உயிரால் வருந்தாது வெடித்திடாது திங்கான மனம் கிருமி பிறவாது கிடக்கும் வளச்செவி மேலாக. திருக்கேதாரம் பொய்மகிட முகனை வென்ற அம்மையிடம் மகளாத புனித மூர்த்தி, செம்மையிடம் என்றிருந்த கருமகிட முகமாக செரிகேதாரம், இம்மையிடர் மறுமையிடர் ஞானம் இல்லா சிறுமையிடர் எல்லாம் தீர்க்கும், மும்மையிடம் பெருமுலகு கெளிதாக தனியிருந்த முக்தி போலும். மல்லிகார்ஜுனம். இருப்பனத்தன் பருப்பதத்தில் பிரமராம்பிகையுடனின்றிரண்டு போதும், விருப்பனத்தன் பணிந்திமையோர் உலகு முதல் அனைத்துலகும் விதித்தான் மற்றை, திருப்பதிக்கே இருப்பவனும் தேவர்களும் சராசரமாய் ஜெனித்த ஊரில் இருப்பதற்கு முயல்வர் என்றால் எத்தலமும் அத்தலத்து கிணையதாமோ. திருக்காலத்தி. விருப்படியா சொரிந்தவரு கலருடனே விழியிடந்த வேடர் காலில் செருப்படியும் உகந்த பிரான் காலத்தி நகரம் என்னும் தெய்வ பூமி, பருப்பதமாகியும் விளங்கும் தன்னரா கொழிக்கு மலப்பதுமையோடும் மறுப்படியும் துழாய் மார்பன் வடமலை மேல் இருந்து கண்டு வணங்கமாதோ. ஸ்ரீ காஞ்சிபுரம். தேக்கு நாள் இருது செய்யும் புகழ்ந்த தொண்டே நாடினும் ஓர் தெய்வ நாட்டில் நோக்கினார் வினயகற்றும் உருதலமுண்டதன் பெயரை நுவலக்கேளும், வாக்கு நாயகி கணவன் படைத்த புவி தழைக்க அறம் வளர்த்தென்னாலும் காக்கு நாயகியுடனே கம்பநாயகர் உரையும் கச்சி மூதூர். ஸ்ரீ விரிஞ்சிபுரம். பழுதரவே எழுகடலும் எழுகிரியும் எழுதலமும் படைத்த வேத கிழவனரியா முடியை ஒருபாலன் அறிந்தவது இழத்த கேளும், அழகு தரு நடம்புரியும் இறைவருக்கு அம்பிகை பூஜை அயனார் பூஜை, விழைவு தரும் அரிபூஜை கரண் பூஜை புரிந்த திருவிரிஞ்சை மூதூர். சோழ நாட்டு தலங்கள். பொய்யாது

0: யாரும் மிடற்ற திரிசிர மலையும் மாணிக்க மலையும் தோன்றும் மெய்யாக அவற்றினது பெருமையெல்லாம் விரித்துரைக்கும் வேதம் தானே. மதுரை ராமேஸ்வரம். பருவளையார் பறிக்கும் வைகை நதிக்கரையின் மதுரை 64 திருவிளையாட்டிறைவனியற்றிய தலமாம் அதன் பெருமை செப்பலாமோம். கருவிளையாட்டகற்றும் இராமேஸ்வரம் தென்கடல் கரையில் காணும் அங்கே செருவிளையாட்டி ராகவனார் இராவணனை தொலைத்த வழி தீர்த்திட்டாரே. அத்தலங்களின் பெருமை. அத்தகைய தலங்கள் தம்மில் பிறக்க உடல் இறக்க விழியமயக்காண சுத்த வெளி தனில் ஆடும் சுடரொளிக்கு மனங்களிக்க தூய் நீராட்ட வித்தமதை எடுத்திரைத்து சிவாலயமும் விரிபொழிலும் மிக உண்டாக்க உத்தமமாகிய பரம கதி உளதென்றுரைக்க முனி உரைப்பதானான். நதியாட தலங்காண யாவர்க்கும் இயலாதே. இந்நிகராம் நதிதோறும் தலந்தோறும் இப்படியே இயற்ற என்றால் முன்னிய சீரமரருக்கும் சித்தருக்கும் முனிவருக்கும் முடிவூராது. மின்னிகரும் சிறு வாழ்க்கை மனிதர் நமக்கெளிதாமோ மேவீனானும் அந்நியமாம் பிற உயிர்க்கும் மரத்தினுக்கும் கிடையாதே அமலா என்றான். அனைவருக்கும் முக்தி தரும் தலம் ஆடும் அந்த நதிதோறும் இனிதெனுமத்தலந்தோறும் அனந்த காலம் தேடுகின்ற பயனுதவும் சிவஞானம் வருந்தாமல் சிறிது போதில் நாடுகின்ற உறுப்பிலர்க்கும் அறிவிலர்க்கும் புலையருக்கும் நரகாழ்வார்க்கும் ஓடுகின்ற விலங்கினுக்கும் மற்றவைக்கும் தருமூறொன்றுரைப்பாய் என்றான். அருணகிரி என்றதும் பரவசம். இப்படியே நமனை வென்ற பெருந்தவனும் இருந்தவரும் இயம்பி ஏத்தி கைப்பதுமம் மலர் கொடுதல் கால்பதுமம் திண்டுதலும் கருணையாகி அப்படியே முக்தி தரும் முருதலம் உண்டுரைக்குதுமென்ற அமைத்தான் பின்னை மைப்படியும் கண்டத்தான் அருணகிரி நினைந்து பரவசத்தன்னானான். ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரரை நினைத்து அங்கங்குளிர்தல். அங்கமெல்லாம் மயிர் பொடிப்பு நடுநடுங்கி விழி இரண்டு மருவி பாய செங்கையினை மலர் குவிய மொழிதளர நெடும்போது தெளிவில்லாமல் கங்கையணி சடையானே அருணகிரி பெருமானே கனற்கண்ணானே எங்களையாள் உடையானே எனத் துதித்து விழித்ததன் பின் இசைப்பதானான். முக்திதலம் சத்தியமதா மொழிவன் முக்தி தருமூறது தனக்குரிய நாம மிக உண்டு அத்தனையும் நான் மொழிய எத்தனை வல்லேன் அதிலோர் அற்ப அளவே புகழுவேன். சித்தி உதவும் கௌரி தேஜு நகர் என்று பெயர் தென்னருணை என்று பெயர் சீர் வைத்த சிவலோக நகர் என்று பெயர் நீடு சதுர்வாயு நகர் என்று பெயரே. ஏழு தலங்களும் அதற்கு ஈடாக சத்தபுரியே முதல் எடுத்த தலம் யாவும் ஒரு தட்டும் ஒரு தட்டதனிலே அத்தலமும் இட்டது நிறுக்க அவைகட்கதிகமான ஒளிரந்த நகரம் முக்தி நகர் என்று பெயர் ஞான நகர் என்று பெயர் முந்திய தலேஸ்வரமெனும் சுத்த நகர் என்று பெயர் தென்கையில என்று பெயர் சோனகிரி என்று பெயரே. தேவநகரம் அருணாச்சலம் வாதம் மிகு கால அழல் ஊழி அல்ல ஏழு புயல் வாதை புரியாத நகரம் சீத முதல் ஆன பிணி தீமை இடையூறு பசி சேரரிது ஆன நகரம் மாதவர்கள் மாதவர்கள் பூஜை புரி மாநகரம் மாதவர்கள் நாபிமலராம் போதிலுரை வேதியர் 90 பெயரோட அருவர் பூஜை புரி தேவ நகரம். ஞானத்தலத்தில் மலை ஒன்றுள்ளது ஒன்றுளது பூமிதனில் இன்று புதிதன்றுலகும் உம்பரும் உயர்ந்த வெளியும் என்றுள்ளதன்னாள் உளது வேதமுடி மீதினில் இருப்பதகலாமல் அதிலோர் குன்றுதலில்லாத ஒரு வெற்புளது புண்டரிக கோளகையும் ஊடுருவியே நின்றுளது தெந்திசையில் என்று மழியாது நெடுநீருலகு வாழ்வு பெறவே. மலையே லிங்கம் ஆரிடம் இராக்கதம் அசுரம் தேவதம் தாருடை இம்மானிடம் சுயம்பு என்று நாம் பேரிடும் மிலிங்கமே பிறங்கும் இங்கனும் ஏருடை பருப்பதம் மிலிங்கமாவது. யுகந்தோறும் வடிவமாறும் என்றது செங்கனல் முதல் யுகம் திரேதை மாமணி பொங்கிய துவாபரம் பொலிந்த பொன்னிறம் தங்கிய கலியுகம் தன்னிலே சிலை அங்கமாம் மதன் பெயர் அருணபூதரம். யுகமுடிவில் பெருமழையும் அடங்கும் என்றது. கருவிய அம்முக கடை சொரியும் காரினம் உருவமேழு அன்றி ஒவ்வொன்று கோடியாய் பருவமாயிரம் துளி பனையில் பெய்யினும் அருவியாயடங்கும் அச்சலம் ஈதினில். அருணாச்சலத்திற்கு சமானம் ஏதுமில்லை. அரிய என் அளவிடாத அனந்த காலமாய் திரிதரின் அதற்கிணை செப்பலாகுமோ சுரநதி பரவதில் சுனையின் நீர்வுண இரவிதன் புறவி மேல் ஏறி செல்லுமேன். கார்த்திகை தீபம் பூமாதேவியின் மகுடமணியை ஒக்கும். வெண்மை சேர் புயலதன் அடியில் மேவுதல் எண்மகிழ் கையிலை மீதிருப்பதுக்குமால் தன்மை சேர் கார்த்திகை விளக்கு சாற்றுதல் மண்மகள் மகுடமாமணியில் தோன்றுமே. இமயத்தின் மகிழ்ச்சி அன்றுமால் திசைமுகன் அளவிடா முதல் மன்ற சேர்ந்திடுமலை வடிவு கொள்கையால் நன்று நம் மருகனும் நாமும் ஓர்குலம் என்றுளம் மகிழ்ந்ததே இமயபூதரம். சூரிய சந்திரனின் கிரிவலம் பன்னிரு திங்களும் பரிதியானதும் மன்னிய மதியமும் பலமதாய்வரும் அந்நிலை உரைக்க என் அறிவு போதுமோ உன்னிய ஆசையால் உரைக்கலுற்றனன். எந்திக்கு அதிபதிகளின் தோத்திரம் அர்க்கமா மலையுளதடுத்த கீர்த்திசை நற்கனாயிரத்தவன் நன்னி வாழ்த்துவன் தெற்கிலே உளது புத்தேளிர் மாமலை பொற்கையந்தகன் தினம் புகழ்ந்து போற்றுவான் மேல் திசை தண்டமா விலங்கல் உண்டதில் செயல் திசை வருணன் முன் செங்கை குப்புவன் தோற்றிடும் வடதிசை சூலமால் வரை போற்றிய அழகையான் பொருந்தி வாழ்த்துவான் மற்ற நாள் வரைகளில் வாயு தீயவன் நெற்றி சேர் விழியவன் நிறுதி ஒற்றுவன் சுற்றுள மலைதோறும் சுரரும் சித்தரும் உற்ற சீர் பசுக்களும் உறைந்து போற்றுவார். ஸ்ரீ பார்வதி தேவி இடப்பாகம் பெற்றது. தன்னையே நிகருமத்தலத்திலே புவிக்கு அன்னை மாதவம் புரிந்து அதிகமாகவே என்னையாள் உடையவன் இடங்கலந்தனள் பின்னையும் அதின் நலம் பேசலாகுமோ. திருமாலும் பிரம்மனும் ஆணவம் நீங்கினது. தன்னிகர் மந்திரம் புவனம் தத்துவம் வண்ணமாய் விளங்கும் அவ்வரையை மாலயன் அன்னமும் ஏனமும் ஆகி நாடினார் இன்னமும் அளவிடாதிடும்பை நீங்கினார். அருணாச்சல கிரிவல மகிமை மருவிய பெரும்புகழ் வஜ்ஜிரங்கதன் அருணையை பலம் புரிந்து அமலன்னாயினான் கருவிய கலாதரன் காந்திசாலி என்று இருவரும் பரகதி எய்தினாரதில். அருணையை தொழுது வலம் வந்து முக்தி பெற்றோர் ஆதியாம் இவர்கள் தொடங்கி இன்றளவுக்கு அநேகருண்டருணையை நினைத்தும் காதலால் உரைத்தும் கேட்டும் உண்கண்டும் கால்களால் வலம் செய்தும் அதிலே நீதியாயிருந்தும் நெறியினால் நடந்தும் நெடுங்கயம் படிந்தரம் பொருந்தும் ஜோதிதாள் தொழுதும் பணிவிடை செய்தும் துளக்கிலா முக்தி பெற்றிருந்தார். இடகலை திங்களை சுழிமுனை அப்பதி தமிழ்நாட்டுளதிடை பெண்ணை ஆறு செய்யாறு பிங்கலையாம் செப்பிய கமலை நதி சுழி முனையாம் செய்ததொன்றாயிரம் பலமாம் 33 கோடி தேவர்களும் முனிவரும் தவம் செய்வார் அதற்கோர் ஒப்பு வேறில்லை இம்பர் நாட்டிடத்தும் மும்பர் நாட்டிடத்தும் என்றுரைத்தான். அருணைத்தலம் மற்றுள்ள தலத்திலும் அதிகம் அற்றமில் அவன் சொல்லருணையின் சிறப்பால் அகமகிழ்ந்துருகிய முனிவன் மற்றுள்ள தளத்தில் அதிகமென்றுரைத்த வாய்மையை மனங்கொளாதுரைப்பான் சிற்றறிவுடையே நாதலால் ஒரு சொல் தெளிந்திலேன் எனச் சொன்னான் அதனை முற்றுளம் உணர்ந்தான் மொழியென மொழிந்தான் முனிவனும் அவர்க்கிவை மொழிவான். அருணையே ஏன் அதிகம் என்றது? தில்லையை காண காசியில் இறக்க சிறக்குமார் ஊர்தனில் விறக்க எல்லையில் பெருமை அருணையை நினைக்க எய்தலாம் முக்தி என்று உரைத்தீர். ஒல்லையில் நாலு தலங்களும் தம்மில் ஒக்குமென்று உரைத்திடாதடிகள் அல்லி சூழருணை அதிகமென்று உரைத்தது அருளென அருள் செய்வான் அவனும். பிறத்தல் இறத்தல் காணல் எண்ணியபடி இயலா இறந்திடும் தொழிலும் பிறந்திடும் தொழிலும் எண்ணிய படியவை முடிய பறந்திடும் அவைக்கும் சிலவிலங்கினுக்கும் பாதவம் முதலவோர் உயிர்க்கும் நிறைந்த புன்னீச்சர் அந்தகர்தமக்கும் நிறுத்த மண்டபம் தொழ நேராது அறந்திகள் பயனால் சில சிலர் கெளிதாம் மல்லவர் கரியதாம் அதுவே. வேறுபட்ட பலரும் இணைக்க முக்தி தருவது குண்டகர் பதிதர் கோழகர் புலையர் கொலையினர் உறுப்பினில் குறைந்தோர் கண்டகர் நெடுந்தூரத்தினில் இருப்போர் கருணசேர் அருணபூதரத்தை எண்டக உருகால் நினைத்திட முக்தி வரரால் விலங்கு புல் மரங்கள் உண்டகம் முதலா இனவும் முன் காண முளைத்திட முக்தியே பெருமாள். அருணாச்சலமே சிவலோகம் சிலையலாம் இலிங்கம் அது சிவலோகம் தேவர் பாதவங்கள் பாதவங்கள் அலை உலாம் புனல்கள் ஜடை உலாம் கங்கை அருந்தும் அமரருண்ணமுதாம் உலவியே வருதல் புவிபலம் வருதல் உரைத்த சொல் சுருதியாம் உரங்கள் மலைவரு சமாதி ஆகுமத்தலத்தை மானுமோ மற்றொரு தலமே. தேவர்கள் மனிதராய் பிறந்து அருணாச்சலத்தை தொழுதல் முத்தழல் புரிந்தோர் நான்மறை தெளிந்தோர் ஐவகை வேள்வியும் முடித்தோர் எத்தவம் புரிந்தோர் எவ்வரம் செய்தோர் என்பகை யோகியர் எனினும் அத்தலம் நினையாத அவர்கிளை முக்தி அதலால் அமரர்வான் இருந்தும் சுத்தமானிடராய் பிறந்ததை நினைத்தும் துளக்கிலா முக்தி பெற்றிருப்பார். பொருவிலா சுவர்க்கத் தமிழ்தம் உண்டிருப்போர் போகபூமியை தனி புறப்போர் அருணைமா நகரில் கிருமியாய் பிறப்பது அதிகமென்ற ஆதரம் கொள்வார். மறுவுமப்பதியில் பிறப்பது நூறு மகம் புரிந்தவர்களால் கிடையா திருவருள் படைத்தார் கெளிதலால் மற்ற தேவர் முன் யாவர்க்கும் அரிதே. அருணாச்சலம் தலம்யாவிலும் அதிகம் வெற்றிரும் இடத்தில் செம்பில் வெண்கலத்தில் வெள்ளியில் வெள்ளிய பொன்னில் குற்றமொன்றில்லா குயிற்றிய மணிபோல் குலவிய சிவனிருந்திடுவன் மற்றைய தலத்தில் அருணையின்றுரைக்கும் வளம்பரிதனில் எழுந்தருள்வன் பொந்த கட்டிடத்து மணியென உரைத்தான் புனிதனாகிய அருள் நந்தி கண்ணினால் விளங்கும் திருமுகம் முகத்தால் கரிய கண் விளங்கும் அவ்விரண்டின் பண்ணினால் விளங்கும் உடலெலாம் அவைபோல் பரமனா விளங்கும் அவ்வருணை அண்ணல்தான் விளங்கும் அருணைமா நகரால் அமலனோடு அருணைமா நகரால் எண்ணிலா பதிகள் எவைகளும் விளங்கும் எவற்றினும் சிறந்ததென்றிசைத்தான். அருணாச்சலத்தில் பரமன் பூஜை மிக முக்கியம் என்றது. வீசலர் இலைமை குளிர்ந்திடும் கொடியின் வேரில் நீர் சொருந்திடின் அதுபோல் பூஜனை அருணை நகரிலே சிறிதும் புறையற நடக்குமே ஆகில் காசியே முதலே தலமெலாம் பூஜை கணம் பெற நடந்ததாம் நிலையேல் ஈசர் வாழந்த தலமெலாம் பூஜை இயற்றியன் இயற்றிடாதிருந்தென். அருணாச்சலத்தின் மேன்மையில் ஐயப்பாடு கூடாது என்றது. நிலந்தொழும் அருணாச்சலந்தனில் இருந்து நெஞ்சினில் ஐயமாய்ப் பிரிந்தோர் தலந்தனை விரும்பி நடந்தவர் முன் செய்தவங்களும் அறங்களும் தவறாம் குலந்தனில் உதித்தோர் ஆயினும் புலையர் உணத்தவர் ஆயினும் கொடியர் உழந்தவர் உயிரோடு இருக்கினும் அதற்கோ உவமை சொன்னவர்க்கும் ஈதுக்கும். அருள் நந்தியின் கழிப்பு என்றுதான் அருணை சிறப்பெலாம் முனிவர்க்கேதுவோடு எடுத்து நிதியம்பி கன்றும் ஆண்மழுவும் சுரிகையும் தரித்த கடவுள் நன்கிருந்தனன் அவனை சென்று சென்றிறஞ்சி நெக்கு நெக்குருகி சென்னி மேல் செங்கை வேறொட்டி என்றும் ஆனந்த பெருங்கடல் இடைப்பு குணர்ச்சியாய் முனிவனி துரைப்பான்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
3: 108 உபநிஷத்தம். அந்த 108 உபநிஷத்துல 10 உபநிஷத்தம் இவங்க எடுத்திருக்கான் பிரமாணமா. ஈச கேனா கட பிரச்சனை முண்டக மாண்டுக்கிய தைத்திரே இதரேய சாந்தோக்கிய பிரகதாரண உபநிஷம். மற்றவர் 10 உபநிஷத்துக்கும் உரையளிக்கார் அவ வழியில. ராமானுஜர் 10 அதே 10 உபநிஷத்துக்கும் அவர் வழியில் இருக்கார். சங்கரர் அதே 10 உபநிஷத்துக்கும் அவர் வழியில் உரையளிக்கார். சைவத்துக்கு உங்க நீலரெண்டர் இருக்காரையா? ஆங்காங்க பாஷன் இருக்காரு, அது குதிக்கிறியே. எங்க அக்கா 3 பேரும் 10 இருக்கா இருக்காரு, நீர் அழிக்காராங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா உனக்கு? நீங்க இந்த 10 உபநிஷத்தை தான் பிரமாணமா எடுத்திருக்கிய. 108 உபநிஷம் இருக்கு, இந்த 10 போகம் எவ்வளவு? 98 தானே. 98 உபநிஷத்துல இவனுக்கு சரியா இவனுக்கு பொருத்தமா இருக்க மாத்தம்தான் எடுப்பான். பொருத்தம்னா டக்குன்னு விட்டுவான், எடுக்க மாட்டான். இந்த 3 பேரும் அப்படிதான். இவன் சொன்னதை அவன் ஏற்க மாட்டான், அவன் சொன்னதை இவன் ஏற்க மாட்டான். அதுதான் எங்களுக்கு 108 உபநிஷமே பிரமாணம். சைவத்துக்கு 108 உபநிஷமும் எங்களுக்கு பிரமாணம் தான். அதனால நாங்க ஒரே என்ன பச்சை அடிக்கிற சென்ற அதனால எங்களுக்கு இங்க ஆட்கள் எழுதல. இந்த உபநிஷம் இது வேண்டாம்னாத்தான் நாங்க ஒரே எழுதணும். 108 எங்களுக்கும் பிரமாணம். இதுல ஒரு சிக்கல் பெண்ணா வந்திருக்குன்னா, 108 உபநிஷத்தை எப்போ 100 வருஷத்துக்குள்ள தான் போட்டிருக்கான், அதுக்கு ஒரு உத்தரவும் போடல, திருப்பி போடல. ராமகிருஷ்ணம் வரதுக்காக போட்டிருக்கான். 108 உபநிஷத்து வாங்கி பார்த்தா பாதி கட்டாயிடுச்சு, அநேக வாக்கியங்கள் இல்லை. அவனுக்கு உதைக்கிற மாதிரி இருக்கிற வாக்கியத்தை தான் கட் பண்ணிட்டான். செய்யலாமா இது? தர்மமா முறையா? நூலை போட்டானா நூல் பூராம் போடணும். உன குறைக்கிறதுக்கு நீ யார் அதிகாரம்? உனக்கு இது வேண்டாம், இந்த வரி வேண்டாம், அந்த வரி வேணும்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன அதிகாரம்? அப்படி அணை உபநிஷத்துல அநேக வரிகளை கட் பண்ணு போட்டான். கட் கட் கட்டா இருக்கு. இப்ப படிக்கும் போதுதான் இங்க பார்த்தேன், ஒரு போன மாசம் தான் படிச்சு பார்த்தா, ஓஹோ இவ்வளவு வரி விட்டுருக்கான. பழைய படிப்பும் இதுன்னு பார்த்தா அவ்வளவு உற்சாகம். இது யார் கேட்கறது, யார் சொல்றது, அதுக்கு ஆள். ஆக இப்படி சொன்ன இந்த அண்ட பகிரண்டங்கள் தான் வராது. அண்ட பகிரண்டம் அனைத்தும் அகத்தடக்கி நம்ம எம்மருமா இவ்வளவு அடக்கி வச்சிருக்காரு. இந்த அண்டத்துக்கு போற எத்தனையோ அண்டம், ஆயிரக்கணக்கான அண்டங்கள் இருக்கு. ஒவ்வொரு பகுதியை ஒவ்வொருத்தர் சிருஷ்டி சம்ஹாரம் பண்ணுவார், சம்ஹாரம் பண்ணுவார். இது அத்தனையும் ஒரு நாட்டில் அவர் சம்ஹாரம் பண்ணுவார். அவர் தான் அவர் சர்வ சம்ஹாரக்காரனையே முதலாக உடைத்தி உலகம் சிவஞான போது. இப்ப நம்ம சிவஞான சுவாமி குரு பூஜை வந்தது. சிவஞான சுவாமி குரு பூஜை வந்து ஆயினை திறந்து அவர் பிறந்த இடம், படித்த இடம், வாழ்ந்த இடம், முக்தி பெற்ற இடங்கள்ல 5 இடத்துலயும் குருவே நடந்தது. இந்த வருடம் அடியேனை மடத்துக்கே கூப்பிட்டு சிவஞான சுவாமியை பற்றி பேசணும். தலைப்பு கடினமான தலைப்பு கொடுத்தாங்க, மாபாடியத்தில் சித்தியார். மாபாஷ்யத்துல சித்தியார் எல்லாம் எங்க கையாண்டிருக்கார், எப்படி கையாண்டிருக்கார், மற்றவங்க எல்லாம் எப்படி பேசினாங்களோ எனக்கு தெரியாது. இதுக்கு விஷயம் தயார் பண்ணக்க 4 நாள் ஆச்சு எனக்கு. கிட்டத்தட்ட 129 இடத்துல சித்தியார பயன்படுத்தியிருக்கார் மாபாடியத்துல. 2 யுத்தத்துல 24 சித்தியார், அப்புறம் 6 யுத்தத்துல. நாங்க இவ்வளவுத்தையும் சொல்ல முடியாது. நியாயப்படி சித்தியார் எங்க அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறாரோ அந்த சுத்தம் 2 யுத்தத்தை பத்தி பேசணும். இன்னைக்கு முடியாது அந்த கதை, அதனால நான் முதல் சூத்திரத்தை பற்றியே சொல்றேன்னு சொன்ன. அதே சித்தியார் எப்படிலாம் பயன்படுத்தினார், அதுதான் முதல் சூத்திரம். சர்வசம்ஹாரக்காரனையே முதலாக உடைத்தி உலகம் வைகண்டாருடைய வாக்கு. அவ்வளவு அவர் சம்ஹாரம், அவரைத்தான் உங்களை அடக்கி வச்சிருக்கேன். அதான் அண்ட பகிரண்டம் அனைத்தும் அகத்தடக்கி கொண்டு நிறைந்து ஓங்கிய பேரின்பக் குறைகடலே தொண்டெல்லாம் உண்ணத்தை விட்டா சுபை அமிர்தே. சிவருமானுக்கு அமிர்தம் ஒரு பேர் உண்டு அவனுக்கு. ஏன்னா எல்லோருக்கும் ஒரு அமிர்தத்தை கொடுப்பதனால அவனுக்கு அமிர்தம் என்று ஸ்ரீரத்திரை சொல்லப்படுகின்ற அத்தனை நாமாக்கம் அமிர்தமயமே என்று சொல்லப்பட்ட அவருடைய நாமாக்கலாம். தன் தலை சூழ் கட்சி தலைவா அடிபோற்றி மாறா அறக்கடவுள் மான அடியேனயம் ஏராதித்தாங்க அருள் சுரந்தயம்மானே. மாறா அறக்கடவுள் மான அதால் தர்மம் ரிஷவ தர்ம தேவதற்கு அறுபது அடியேனையும் ஏதாகத்தான் ரிஷவமாக இரு தாங்கினார் அல்லவா, அப்போ எனக்கு அரிசுரந்தாயே அப்படிப்பட்ட சீராடு உமை கழிப்ப ஏபியா கொண்டு எனினின் ஊராட வைத்த உனக்குன்றே அடி போற்றி. இதுல மாவிஷ்ணு பத்து அவதாரம் எடுத்தார். ஒவ்வொரு அவதாரத்தின் முடிவிலும் நம்முடைய சிவருமான் போய் அவரை ஆட்கொள்ளுவார். அதாவது அது ஒரு யுகத்துல என்னாச்சு, இந்த பூமிய பூரா கடலுக்குள்ள வச்சுக்கொண்டு வச்சுட்டான் உத்தாசனம். மகாவிஷ்ணு கூர்மமா வராகமா போய் அந்த பூமி எடுத்து மேல கொண்டு வந்தார். அதான் அது வராக கல்பம்னு அந்த கல்பத்தை நடனால அதுக்கு வராக கல்பம். அப்புறம் மச்சாவதாரம் மீனுடைய எலும்பை எடுத்துட்டார். ஓ ஆமை கூர்மாவதாரம் ஆமை ஓலை எடுத்து மேல போட்டுக்கிட்டார். நரசிம்மாவதாரம் சிங்கத்தினுடைய தோலை உரித்து போட்டுக்கிட்டார். இப்படி சீராடு உமை கழிப்ப தேவியா கொண்டு எனனின் கூறாழ வைத்த குணக்குன்றே அடிபோச்சு. திக்காடையாடி அணியோடு தீவினையே அக்கோடு கண்ணோடு உரியன் பணிந்தானே இக்காய் மழுமுதலாம் வான் படையோடு எந்தனையும் தக்கோர்வுகள் கணையார் கொண்டாய் சரண் போற்றி. அவனுக்கு திசை ஆடை எம்பெருமானுக்கு, அதோடு அக்கோடு கண்ணோடு உரி கண் படித்தாய் இக்காய் மழு முதலாம் வான் படையோடு எந்தனையும் மான் மழு தாண்டி என்னையும் கொண்டாய். அதுல தக்கோர் புகழ் கணையாக கொண்டாய்னான் திருவர சம்ஹாரத்துல மகாவிஷ்ணு இல்லாதிருக்க. அது அவர் என்ன நடந்தது தெரியுமா, திருவர சம்ஹாரம் பண்ணணும் நோடி பண்ணியாச்சு எம்பெருமான் ஏப்பா திருவரம் எல்லாம் ரெடியாங்கன்னு அவ்வளவு தூரம் ரெடியாயாச்சு. ஒரு வச்சனும் ஒன் சக்கரமானா ஒருத்தன் வில்லானா அவன் அம்பானா ஒவ்வொருத்தரும் ஒரு விழா ஆயிட்டார். மகாவிஷ்ணு வில்ல ஆகி கண்டிட்டார். நாம விட்டுத்தான் சாப்பிட்றான் இவர் ஒருத்தர் நாம தாங்குறதுனாலதான் இந்த தேர தாங்குறதுனாலதான் இவர் அடிக்க போறார். இனி ஒவ்வொருத்தரும் நினைச்சிட்டு செய்யிருக்காங்க. சோரம் அவ்வளவு வரையும் பார்த்தார். அப்படியா காலை வச்சா சிரிச்சே அடிச்சுட்டா ஒரு பய வேண்டாம் போறேன். ஒருத்தர் என்னாலதான் இருந்தாலும் நினைச்சிட்டு கேல ஒரு பய எனக்கு தேவையில்லை சிரிச்சு ஒரு ஆயுதம் கையில எடுக்கல சிரிச்சே அடிச்சு விட்டார். அப்படி என்ன கணையாக அப்ப வைத்துக் கொண்டாயே அவனை அடிபோல் மெய்யடியார் சாற்றும் விரை மலர் போல் அம்பிரா பொய்யடியேன் ஊன் விழியும் கொண்டரடும் பொன்னடியாய். மெய்யடியார்கள்லாம் சாத்திர மலர் போல அன்பிலால நான் வச்ச ஒரு கண் இருக்க அதே நீ எடுத்துக்கொண்டாயே செய்யானே நன்றி கணத்தவர்கோல் சேயேனம் எய்தி அருட்கூற்றின் இயமுழக்கம் பேரழித்தாய். நடராஜ நடனமானது மிருதங்க வாய்த்தார்.

கடந்தார் விஷத்தை வந்துட்டு விஷம் தானே என்னாச்சு பறந்துட்டான் அவ்வளவு பேர் ஒரு பேர் இல்ல ஏடி காரணம் இந்த காரணம் வச்சுனாங்க அப்படி விஷம் வந்தோடனே அதை எடுத்து அந்த அடக்கலத்தை தொண்டைக்குள்ள வச்சுக்கிட்டார். ஆலன் அழக்கர் எழுமன்னால் அழைக்கலாம் என்று ஐயோ நான் ஓடுவான் எல்லாரும் எங்களுக்கு உயிரழைத்த சீராளா காலமே காலம் கடந்த பெருங்கரணை கூலமே ஆனந்த குன்றே அடிபோற்றி காலமன் அவனான் காலத்தை கடந்தவன் அவன்தான் அவன் இப்படியாக அவரை சோத்திரம் என்றார். என்ன பல பன்னி இறந்து அயரும் பொண்ணு கீழமேல் அருள் பொங்கியொழு நின்ன சடையோன் விட மீது வரை அன்னத்தொடு காட்சி அழித்தனா. இப்படித்தான பலவிதமாக அந்த லட்சுமி நாயகன் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணும் போது அவர் காட்சி கொடுக்கிறார் எம்பெருமான். கண்டாம் இரு கண் கழி கூற மகிழ் கொண்டான் பரியோன் கொழிலின் தெள்ளமுரம் உண்டான் ஓடினன் ஆடினால் பண்பாரை மாது மணரோ. எம்பெருமான பார்த்தார் கண்டான் இரண்டு கண்ணும் கண் குடிகளை பார்த்தான் கொண்டான் பரியோன் கொழுத்தெள்ளமுரம் உண்டான் ஓடினன் ஆடினன் வன் தாமரை மாறு மலானரோ. தாமரை இருக்கா லட்சுமி அவனுடைய மணாளன். அது கண்டு உமைபால் அருள் நோக்குடவி எப்படிலாம் ஆடன பாடன பார்த்தார் எம்பெருமானான். எப்படி ஒரு கண் பார்த்தாரான் விது ஒன்று கொலன் சடை விண்ணவனோர் முதிரம் குருமூரல் முகத்தரை மதுசூதரன் கேட்டு வரன் தருமேகம். அந்த அம்பாள் ஒருவரும் அதாவது அனுக்கிரகம் சுவாமிதான் பண்ணணும், ஆனா தானா செய்ய முடியாது, அம்பாள் சாங்ஷன் பண்ணணும் தன்னுடைய கடைக்கண்ணால அது ஆம்பா கொடு ஆகப்பட இவர் கொடுக்கணும், இவரா செய்ய கொடுத்துட முடியாது. இது ஒரு விஷயம். நெல்லைப்புறவுல கும்பாபிஷேகம் நடந்தது. கும்பாபிஷேகத்துக்கு முதல் நாள் திருவாரூரை தர்மபுரம் காஞ்சி சுவாமிகள் எல்லாரும் ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு என்ன இதை என்ன கேட்டேன். தர்மோட பண்டார் சொன்னிட்டு ஒரு பய வாதாட்ட முடியாது, வாதாட்ட முடியாது. எவன் பச்சாம் பலிக்காரு கரை கடைஞ்சு எடுத்தவர், எப்பேற்பட்டவனே அவன் கடைஞ்சு எடுத்துருவார். அவர் எப்படி போயிட்டு எங்க ஊர்ல சுவாமி நல்லையப்பருடைய உற்சவ மூர்த்தி வச்சிருந்தேன் பார்த்து உற்சவ மூர்த்தியில உடையவள் சொல்லல அப்படி லேசா திரும்பி இருக்கு நேரம் இருக்கார் சுவாமி. அதுக்கப்புறம் அம்பாள் கார் தொடரேன் அப்படி லேசா திரும்பிதான் இருக்கு. தஞ்சாவூர் ஜில்லால அப்படி இல்லை நேரம் இருக்கும். அப்புறம் கேட்டாரு அம்பாளை பார்த்து என்ன இப்படி இருக்கு ஆனால் அவளுடைய ஆஜீன வித்வான் ஆகம வித்வான் பக்கத்து இருந்தார். ஏங்கவா நீ ஏன் இப்படி இருக்கு ஞான தெரியாது அன்றா நிக்கார பாரு நான் தள்ளி நின்றுட்டேன் அவரை கூப்பிட்டு கேளுங்க வாங்க. அதாவது அம்பாளுடைய தஞ்சாவூர் கல்ச்சர் பல்லவன் கல்ச்சர் பாண்டி நாட்டு கல்ச்சர் ஒன்று இருக்கு. தஞ்சாவூர் கல்ச்சர் எப்படின்னா நேரம் இருக்கும் எல்லாம். பல்லவர் கல்ச்சர் எப்படி இருக்கும் முகத்தை எப்படி பயிச்சிருவான் அம்பாள் தீர்க்கமா இருக்காது. தஞ்சாவூர் உள்ள உற்சவ மூர்த்தி எல்லாம் பாருங்க அம்பாள கூர்மையா இருக்காது எல்லாம் ஏதோ அப்படி பயிச்சிருவான். பல்லவர் காலத்து கல்ச்சர் எப்படி இருக்குன்னா இடுப்புக்கு மேல பெருசா வச்சிருவான் இடுப்பு கூட குறைஞ்சிவோம் அந்த உணவு அமையாரு. எங்க பாண்டி நாட்டு கல்ச்சர் தான் கரெக்டா இருக்கும் பாருங்க முகம் தீட்சணியமா இருக்கு உச்சிலிருந்து உள்ள வரை ஒண்ணு போல அப்படி வாய்ப்பு இருக்கு. ஓஹோ ஸ்ரீ சிவாச்சாரியாரு கல்ச்சர்லாம் பத்தி பேர் தெரியல என்ன. அப்புறம் இந்த அம்பாள் ஏன் இப்படி திரும்பி இருக்கீன்னாரு எங்க ஊர்ல எல்லாம் அப்படி இல்லையே ஆனாரு.

0: நான் சொன்னேன், இதுக்கு வந்து ஆகம திருடம் புராணம் வேண்டாம், பிரமாணம் தேட வேண்டாம். கண்ணால் கண்டால் கான் நின்றேளோ, அதாவது அம்பாள் வந்து இருக்கார், சுவாமி அம்பாள் அடி ஒரு கலை கண்ணால பாக்குறார், கொடுலாம் கொடுப்பார். அதுக்காக அது திரும்பி இருக்கார், கடைக்கண்ணால பார்த்து அம்பாள் வந்து சுவாமி மேல பாரு இருக்கும், மலதுகை பாரு இருக்கும், பார்க்கா சுவாமியுடைய இடதுகள் அம்பாள் மேல இருக்கும், அப்படிதான் அமைச்சிருக்கான். அவர் பார்ப்பார், அவர் ஒரு கடைக்கண்ணால சொல்லுவார், ஆ கொடுன்னு சொல்லுவார், இவரும் கடைக்கண்ணால கேட்பார், கொடுத்தலாமா, அதுதான் அப்படி. ஓஹோ, உங்க ஜில்லால அப்படியோ, கடல் நன்னிண்ட கண்டனை கண்டால் காணுங்களும். இந்த ஊர் சிவாச்சாரியா திருவுரை எல்லாம் சொல்றாரு, எங்க ஊர் சிவாச்சாரியா சொல்ல மாட்டாருயா, அவரு கொண்டு தெரியாரு. எதை சொல்ல வந்த, அது கண்டு உமைவால் அருள் சிறு நோக்கி அருள் நோக்குதவி விது ஒன்று ஒலஞ்சடைவின் அவனோர் சந்திரனை சூடிய தடையில் சூடியவன் முதிரும் குறுமூரல் முகத்தளவன் மதுசூதனன் கேட்டு வரன் தருமேகன். மதுசூதனன் கேட்கிறான், விஷ்ணுவுக்கு மதுசூதனன் ஏன் பெயர் வந்தது, மது என்ற ஒரு அரக்கனாமரன் வென்றான், அதனால அவனுக்கு மது மதுசூதனன் பெயர் வந்தது. நரர் வானவசம் நாரண நீ பெருவான் வலி பெற்றுளை எம் அருளால் பொறு போரியுள்ளம் மினுவென்றினை புனை வரம் எம்மிழை உன் திருமாதவனே. கதாப்பா நீ இல்ல பய நீ தோத்திரம் நல்லா நல்லா இருக்கு, உனக்கு என்ன வரம் எனக்கு கேளு. என அங்கு அருள் செய்தாலும் இந்திரைகோன், இந்திரைகோன்னா நாராயணன் தான், லட்சுமி நாயகன். மரம் ஒன்ற வணங்கி வணங்கிகள கீழே விழுந்து விழுந்து எழுந்துட்டான். உனதம் புயம் உன பாதாம் உயத்த அடியே கனகம் கரு பத்தி அழித்தருள்வாய், உன்னுடைய திருவடியில பக்தி எனக்கு முதல் கொடு, அதுதான் கேட்கணும். முதல்ல கேட்கறது வந்து என்ன, சுவாமிகிட்ட நமக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு, அது வேற விஷயம். அவர்கிட்ட முதல்ல உன்னுடைய திருவடியில என் அன்பு எப்போதும் இருக்கும். நான் சொல்லிட்டு இருக்கேன், ஒவ்வொரு வீட்லயும் வயோதிகள் படுற கஷ்டத்தெல்லாம் பார்க்கும் போது அம்மா சுவாமி பிரியாதமா வச்சிருக்கு, படுற கஷ்டம் இன்றைய இளைஞர்கள் இளைஞர்கள் கவனிக்க மாட்டேங்கிற அது வேற விஷயம். பல விதத்துல கஷ்டப்படுறாங்க, இப்படியா வச்சிருக்கா நாம, இதேபடி நம்ம வச்சிருக்கணும் கடைசி வரலாம், எனக்கு பயம் வந்துட்டு. அதனால என்னுடைய சுவாமிகிட்ட நான் ஒரே வரன்னா இப்ப கேட்கறேன், எப்பா எனக்கு ஒன்றும் போறோம், நீ தந்ததெல்லாம் போறோம், எனக்கு இன்னும் ஒரு குறையும் இல்லை. ஒன்னு அனாயாசேன மரணம் வீணா தைத்தேன ஜீவனம் தேகிமே கிருபையா சம்போ தொய்வத்தி மகன்ற. இந்த மூணு போறோம், எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், அனாயாசேன வரணும். இப்பதானே பார்த்தேன், இப்பதானே நான் பார்த்தேன் சொல்லணும். அனாயாசேனம் வினா தைத்தேன, இனிமே ஒத்தண்ட போய் நான் தேகின்னு நிற்க கூடாது, வேண்டாலாம் பேசுவான். இவ்வளவு வயசுக்கு பிறகு ஒத்தண்ட போய் நான் தேகின்னு என்னன்னா என்னெல்லாம் பேசுவான்னு தெரியுமா, என்னான்னு தான் தெரியும். அது ஒற்றாத அனாயாசேமனம் வினா தைத்திய தேகிமே கிருபயாசம்போ தொழில் பக்தி மஜந்தனர், உன்னிடத்துல பக்தி சஞ்சலமே முறப்படாது. இந்த மூணு கொடுத்த எனக்கு போறீங்க, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். அப்படி இருக்கு நிலைமை. அதத்தான் இங்க மனம் கொண்ட வணங்கி வணங்கி எழுந்து உனதான் பாதாம் உயர்த்து அடியே கனகம் பெரு பத்தி அழித்தருள்வ பரதா பர தாமரையோடு மச்சுலகம் பரதாதரல் வெட்ட மனத்தினான் வரதா வரதா ஈடு வழங்குதீனி வரதாயன ஓதி வழுத்தினதா தாமரையோடு மச்சுலகம் வர மனத்தினனாகி தாமரையனாத பூஜை பண்ணி மழுத்தின வரதா வரதான என்ன கூப்பிட்ட, அதனால இனியும் உனக்கு பேரே வரதராஜன் பேசிட்டார். நீ என்ன வரதா வரதான நீ கூப்பிட்டதுனால உனக்கு பெயர் வரதராஜன். நின் ஆசை நிரம்ப மரங்களெல்லாம் இன்மே கொள நல்கினம் நீ கேட்டதான் குடுத்தாச்சு வச்சுக்கோங்க. ஏரிடை மா மன்னா பலகால் பரதா என நீ சொன்னாய் எமை அன்பு தழும் வரவே பாசத்துளமோய் அதை மாறை அணிந்தவனே. இனி நீ வரதராஜ பெயரால் பொதிவாய் இனிமே உனக்கு வரதராஜன் இந்த பெயருடன் நீ யமதாள் யமதாள் பூசித்தனை குண்டரிகங்களினார் குண்டரிகம் தாமரையினால பேசித் பதுமாக்கணன் என பெறுவாய் அதனால் பத்மாட்சன் இந்த பெயரும் உனக்கு கிடைக்கும். என்றருள் புரிந்த வள்ளல் இணையடி வணங்கி மாயோன் வென்றி வெள்விடையாய் இன்னும் விண்ணப்பம் ஒன்று கேட்டி. எல்லாம் தான் ஒரே ஒரு நூறு ஆப்ளிகேஷன் ஒன்னே ஒன்னு இருக்கு. என்னப்பான நின் திருப்பாத பூசை நித்தலும் அடியேன் நாட்ட நன்றும் இவ்வத்தியேவர் பணி நயந்தொடைய தந்தே. அதனால நித்தமும் அடியன் பூதையர் வாய்ப்பு வேணா இங்க யானையும் பணி செய்திருக்கியா இந்த சூதைக்கு. அதனால இங்க இருக்கிற மலைக்கும் அத்திமலை என்ன பெயர் சொல்லணும். என்னிடை அன்பு சாத பூண்டதால் இதன் பெயர் தன்னால் உன் நிகர் அடியேன் வாழும் உயர்வரை குடிமே உங்கள் மண்ணு சீர் உலகின் அத்திகிரிய நவளங்கள் வேண்டும் கண்ணலம் சிறைவேல் ககம் கணன் விழிப்புதவ வல்லோய். மன்மதனை எரிச்ச கண்ணலம் சிலைவேல் அகம் கண விழியால மன்மதன் எரித்தனே அது இந்த மலைக்கு அஸ்திகிரி என்ற பெயர். புண்ணிய தீர்த்த பொய்கை புனல் படிந்து இங்குளார் செய் புண்ணியம் ஒன்று கோடி மடங்குற புரிந்து வச்சு. இந்த கஷேத்திரத்துல வந்து யார் ஒரு புண்ணியம் செய்கிறாரோ அதுக்கு கோடி மடங்கு பலன் கொடுக்கணும். புண்ணிய கோடி வைப்பின் உயிர்க்கெலாம் கருணை ஊற்று புண்ணிய கோடினார லிங்கத்து பொதிகனாலும். அதனால நான் பூஜை பண்ண சுவாமிக்கு புண்ணிய கோடீஸ்வரர் ஆன பெயர் வேணும். அடியனேன் தன் தாறு என்றும் நின் எதிர் அமர்ந்து போற்ற கடிகடு கற்பக தன் தார் கடவுள் முனிவர் யாருக்கும் முடிவர் வரங்கள் நல்கி முழுதரில் சுரந்து வாடி கொடியவன் சீற்றத்து பெற்றுகிற் பருகும் தோழே. நான் இங்கிருந்து பூஜை மாறி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும். அன்னவே என்று வேண்ட அவருக்கு அவை அருளி மாவட்டம் சரி எல்லாரும் உனக்கு கொடுத்தாச்சு. எங்கோன் புண்ணிய கோடினால் நீங்க அந்த புண்ணிய அந்த சுவாமி அந்த லிங்கத்துக்குள்ள ஐக்கியமாயிட்டார். அன்னாள் கண்ணுதற் பறனை மாயன் காரு கொண்டு தாங்கும் வண்ணையால் மேகமாக இருந்து அது தாங்கினாலே. அதனால அந்த கற்பத்துக்கு மேகவாகன பெயர் கொண்டன்றே. இந்த கற்பம் மேகவாகன கற்பம் இந்த கற்பத்துக்கு பெயர் ஏற்பட்டது என்று சொல்லி இந்த புண்ணிய கோடிகளத்தை முடிக்கின்றார். அடுத்து மிக அருமையான படலம் பலமுறி விநாயகர் படலம். அதில் நிறைய விஷயங்கள்லாம் வருது. அந்த வாரம் வன்புறந்து கேட்டு பயன்படும்படி அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மரத்துல காக்கா எப்படி வந்து உட்காரு தெரியுமா? ஒண்ணு ஒன்னா தான் வந்து உட்காரு, ஒண்ணு போல வந்து உட்காராரு. ஏப்பா இத்தனை காக்கா எப்படி வந்ததுன்னா சொல்றியா? ஒரு கல்லை விட்டு அத்தனையும் வரது. அப்படி வரக்கூடாது. 6 மணின்னா 5:55 எல்லாரும் ரெடியா இருக்கு. அப்படி இருந்தா தான் எனக்கு சரி. நீ 6 அடுத்த வாரம் 6:30 அவரே 6:30 தான் வருவாரு. நாம 6:30 போவோமே. நான் பார்ப்பேன் அவங்களே 6:30 தான் வராங்க. நம்ம 6:35 போவோமேனு நான் வருவேன். அடுத்த வாரம் அவரே 6:40 தான் வர்றார். நம்ம 6:50 போவோமே. இப்ப கடையில 8 மணிக்கு அன்னைக்கு தான் எல்லாரும் வருவாங்க. 8 மணி அப்படிங்கிறாரு. அஞ்சு ஐம்பத்தஞ்சு எல்லாரும் ரெடியா இருந்தா தான் எனக்கு ஒரு உற்சாகம் வந்தது சொல்லியமா இருக்கும். ஆனால் எல்லோரும் நேரப்படி வந்திருந்து என்னுடைய சுற்றுலையும் செய்முடுக்கும்படி கேட்டுக்கொள்வரும். நம பார்வதி ஆறிலே கடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்கை கூறு செய் தனிவேல் வாழ்க, பொக்குடம் வாழ்க செய்த ஏரிய மண்ணை வாழ்க, யானை கண் அடங்கு வாழ்க, மாறிலாவள் வாழ்க, வாழ்க சீரடியாரே. வான்மகில் வளாடு பெய்க, மலிவளன் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, புரைவிழாதுகள் வாழ்க. நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்ய நீதி விளங்குக உலகம் அல்வா. மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம். அரகணம் அப்பார்மதே.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். திருப்பெருந்துறை இறைவன் தீட்சை வழங்குதல் தொடர்ச்சி. வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: தேவா தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித் சபேசா சிவ சிதம்பரம் நம சிவகாம்யை ஜெகதம்பிகே திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குர் பொழுது அரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேரத் துழும்பு கண்ணீருண் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெரும் கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மழைவாரத் துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெறும் சிவபோகக் கொழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கிச் செம்மான் திருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவூரடிகள் அடியினைகள் போற்றி. பேசும் பொருளுக்கிலக்கிதமாம் பெச்சிறந்த மாசில் மணியின் மணிவார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடியன் மனத்தே வைத்து திருச்சிற்றம்பலம். பெரியவர்களே, நம்முடைய குருநாதரை எம்பெருமான் ஆத்மநாத சுவாமி திருப்பெருந்துறையில் குருந்த மரத்தின் நிழலிலே வைத்து திருவடி சூட்டி ஆட்கொண்டார். திருவடி சுட்டுவது நம்ம தொடர்ந்து பார்க்கப் போகிறோம். அருட்கண்ணால் நோக்கினார், அன்போடு அழைத்தார், வண்ணப் பணித்தார் வா என்றார் என்று நம்ம திருக்கோத்தும்பில பார்க்கிறோம். வண்ணப் பணித்தன்னை வா என்ற வான் கருணை, மிக உயர்ந்த கருணை. அன்போடு நீ அஞ்ச வேண்டாம், உன் எண்ணத்தை முடித்து தருகின்றேன், இனி உனக்கு துன்பமில்லை, இன்பமே என்னால் என்ற கேரண்டி. அவ்வாறு அருளோடு அன்பொழுக பெருமான் அழைத்து உறவு முறை பாராட்டி அருட்கண் நோக்கம் செய்து மந்திர தீட்சை அளித்து பிறகு திருவடி சுட்டுகின்றான். அந்த திருவடியினை எவ்வாறு நம்முடைய குருநாதர் கொண்டாடினார் என்று வருகின்றது. அப்ப அருட்கண்ணால் நோக்குகின்ற நயன தீட்சைக்கும் திருவடி சுட்டுகின்ற அந்த ஸ்பரிச தீட்சைக்கும் இடைப்பட்ட நிலையிலே இருப்பது இந்த மந்திர தீட்சை என்று பார்க்கின்றோம். மந்திர தீட்சை அவசியம் வேண்டும் என்பதையும் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். சோறு போன்றது மந்திர தீட்சை. குருநாதன் அருகில் இல்லாத பொழுது குருநாதனாக இருந்து நம்மை காப்பது மந்திரம். அதனால்தான் மந்திரம் என்ற சொல்லுக்கு வடமொழியிலே என்ன பொருள், மனநாத் திராயத்தே இது மந்திரகா. நினைப்பவனை காக்கின்ற காரணத்தினாலே மந்திரம் என்று பெயர். நினைப்பவனை காக்கின்றது என்ற பொருள், அந்த சொல்லுக்கு பொருள் என்ன? தன்னை நினைப்பவனை காக்கின்ற செயல் செய்வது மந்திரம் என்று பார்க்கின்றோம். மந்திரத்தை நினைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். அந்த மந்திரம் நம்முடைய குருநாதருக்கு உபதேசிக்கப்பட்ட மந்திரம் யாது என்பதை ஒரு நம்ம பார்த்தோம், புரட்சிகரமான கருத்தை பார்த்தோம். புரட்சிகரமான கருத்துன்னா உண்மைக்கு புறம்பானதுன்னு அர்த்தம் கிடையாது. இதுவரையிலும் யாரும் அதை பற்றி அறிந்திருந்தாலும் துணியவில்லை என்பது பொருள். புரட்சிக்கு என்ன வேண்டும்? துணிவு வேண்டும். ஆனால் பெரியோர்கள் இப்படி இருக்குமோ என்று யூகித்திருக்கிறார்கள். நம்முடைய குருநாதருக்கு உபதேசிக்கப்பட்டது ஓங்காரம், தனித்த பிரணவம். தனித்த பிரணவத்தை யாருக்கும் உபதேசிக்க மாட்டார்கள். இல்லறத்தார்களுக்கு, துறவிகளுக்கு மட்டும்தான் உபதேசிப்பார்கள். நெருப்பை கையிலே கொடுப்பதை போல சூடான பாத்திரத்தை கையில கொடுக்கலாம், இடுக்கி வச்சு பிடிக்கலாம், நெருப்பை கையில கொடுக்க முடியுமா? அதுபோல மற்ற மந்திரத்தோடு ஓங்காரத்தை இணைத்து கொடுக்கலாம், ஓங்காரத்தை தனியே கொடுக்க முடியாது. சூடு ஏறிய பாத்திரத்தை கிடுக்கி பிடிச்சு எடுக்கலாம், ஆனா நெருப்பை கையில கொடுக்க கூடாது. அது நெருப்பை யாருக்கு கொடுக்கலாம்னா பற்றற்ற துறவிக்கு தான் கொடுக்கலாம். கடவுளே துறவு கொடுத்த காரணத்தினாலே நம்முடைய குருநாதரை விட உயர்ந்த துறவிகள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. திருவாதிரிகள் தான் துறவியர் தலைவர். அப்படி பார்க்கும் பொழுது அவருக்கு பின்னால் பட்டினத்தறிகள் என்று பார்க்கிறோம். ஓங்காரம்தான் கொடுக்கப்பட்டது என்பதற்கு சில காரணங்கள் கூறின, இன்னும் பல காரணங்கள் உண்டு. திருப்பெருந்துறை புராணம் என்று ஒரு புராணம் இருக்கின்றது. நம்முடைய குருநாதருடைய திருக்கதை பல புராணங்களிலே சொல்லப்படுகின்றது, வெவ்வேறு விதமாக பார்க்கிறோம். அதிகமாக மக்கள் படிப்பது எதனின்னு கேட்டால், நாம் இப்பொழுது பார்க்கின்ற கடவுள் மாமுனிவர் அருளிய திருவாதவுரடிகள் புராணம் என்று நம்ம குருநாதருடைய புராணம் என்று அவருக்காகவே பாடப்பட்டது. முழுக்க முழுக்க அவருடைய கதை தான் இதில் வரும், இந்த திருவாதவுரடிகள் புராணம். அடுத்தது சொக்கநாத பெருமானுடைய 64 திருவிளையாடல்களிலே 4 திருவிளையாடல்கள் நம்முடைய குருநாதரை குறித்த திருவிளையாடல்கள். வாதவுரடிகளுக்கு உபதேசித்தருளியது, நரி பரியாக்கியது, பரி நரியாக்கியது என்ற அந்த திருவிளையாடல்கள்லாம் பார்க்கிறோம். பிட்டுக்கு மண் சுமந்தது, இந்த 4 திருவிளையாடல்களிலும் நம்முடைய குருநாதருடைய கதை அடங்கி விடுகின்றது என்று பார்க்கின்றோம். அப்ப அந்த திருவிளையாடல் புராணங்களை கொண்டும் திருவாரூர் புராணத்தை கொண்டும் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய குருநாதருக்கு ஓங்காரம் தான் உபதேசிக்கப்பட்டது என்ற கருத்து வெளிப்படையாக இல்லை. அதுலேயும் நுணுகி பார்த்தால் அதற்கான சஜஷன் இருக்கு, ஆனா வெளிப்படையாக இல்லை. இந்த சஜஷன் ரொம்ப கிளியரா எங்க இருக்குன்னு கேட்டா திருப்பெருந்துறை புராணத்துல இருக்கு. திருப்பெருந்துறை புராணத்தை தான் அடியேன் மிகவும் உறுதியாக நம்புகின்றேன் குருநாதருடைய திருக்கதைக்கு அடிப்படையும் சொல்லி. ஏன் அப்படி நம்புகின்றேன்னு கேட்டா, திருவாசகத்துல திருப்பெருந்துறை புராண செய்திகள் காணப்படுகின்றன. அது வந்து மேலெழுந்தவரையா திருவாசகம் படிக்கிற காரணத்தினால திருப்பெருந்துறை புராணத்தை படிக்காமல் திருவாசகத்திற்கு உரை வரைந்தவர்கள் அந்த கருத்துக்கள் அவர்களுக்கு விளங்காத காரணத்தினாலே செம்மையாக உரை வரையவில்லை. இப்பொழுது திருவாசகத்துல ஒரு இடம் வருகின்றது. நந்தம் பாடியில் நான்முறையோனாய் அந்தமில் ஆரியனாய் அமர்ந்தருளியும் அப்படின்னு வருது. இதற்கு என்ன உரை வைத்திருக்காங்க? நந்தம்பாடி என்ற ஒரு ஊர், அது எங்கு இருக்கின்றது என்பது மாற்று கருத்துக்கள் உண்டு. தெளிய முடியவில்லை, துணிய முடியவில்லை. அகுது ஒரு சிவத்தலமாக இருக்க வேண்டும், அங்கு பெருமான் எழுந்தருளினான். இப்படிதான் உரை எழுதியிருப்பாங்க. எந்த உரையை பார்த்தாலும் நந்தம்பாடியில் நான்முறையோனாய், நான்முறையோனாய் பெருமான் விளங்கினான், 4 வேதங்களிலே வல்லவனாக விளங்கினான். அந்தமில் ஆரியனாய் அமர்ந்தருளியும், எல்லையில்லாத பெருமை கொண்ட ஆரியன் என்பது ஆசிரியனை குறிக்கின்ற சொல். இப்படி உரை எழுதியிருப்பாங்க. அதற்கு அடியேன் ஒரு உரை சொல்கின்றேன், அதை பாருங்க. நந்தம் பாடி, எந்த இதுவரையிலும் வெளிவந்த எந்த திருவாசக உரையிலும் இல்லாத கருத்தை இந்த 2 அடிகளுக்கு சொல்றேன், பொருத்தமா இருக்கான்னு பாருங்க. பாடி என்பது படை வீடு. பாடின்னு ஒரு ஊர் இருக்கு சென்னையில. பல்லவ மன்னன், வடதேசத்திலிருந்து வருகின்ற மன்னர்கள் படையெடுக்கும் பொழுது அவர்களுடைய படையெடுப்பை முறியடிப்பதற்காக தான் படை வீரர்களோடு தங்கிய பாசறைக்கு பாடி என்று பெயர். பழைய தமிழ நிகழ்ச்சிகள் எடுத்து பார்த்தீங்கன்னா பாடி என்பது படை வீரர்கள் தங்குகின்ற இடம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பாடி என்றால் ஆர்மி கேம்ப் இருக்கிற இடம் பாடி. திருவலிதாயம் என்ற தலத்திற்கு தற்காலத்திலே பாடி என்று பெயர். ஏன் பாடி என்று பெயர்? அதுக்கு உண்மையில திருவலிதாயம் தான் பேரு. தேவார காலத்துல திருவலிதாயம்னு பேரு. நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு பிற்காலத்திலே ஒரு மன்னன் அங்கு படை வீரர்களோடு தங்கின காரணத்தினாலே பாடி என்ற பெயர் வந்துவிட்டது. போரிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அங்கு வெற்றி நங்கையாகின்ற அந்த துர்கையை வழிபட்டான், உருவத்தை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டான். அந்த அம்பாளுக்கு படை வீட்டு அம்மன் பேர். படை வீடு என்றால் என்ன? பாசறை, ஆர்மி கேம்ப், படை வீடு. படைஞர்கள் தங்குகின்ற இடம் படை வீடு. படவட்டம்மன், படவட்டம்மன் சொல்லுவாங்க, மறிவு வழங்கும். படை வீட்டு அம்மன், படை வீட்டு அம்மன் ஸ்டாப் தான் பாடிங்கிற பஸ் ஸ்டாப். அந்த படை வீட்டு அம்மன் ஸ்டாப்ல இறங்கினா 8 மாதிரி நம்ம திருவள்ளிதாயம் கோயிலுக்கு போகலாம் சந்து வழியா. சென்னையில கல்வெட்டுலாம் இருக்கு. எந்த மன்னன் படைகளோடு தங்கினாங்கிறது கல்வெட்டு இருக்கு, திருக்கோயிலே இருக்கு கல்வெட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆகவே பாடி என்பது ஒரு மன்னன் தன் படை வீரர்களோடு தங்குகின்ற பாசறைக்கு பாடின் பேர். இங்கு நந்தம் பாடி என்கிறார். நமக்காக பெருமான் படையோடு தங்கிய இடம், நமக்காக போரிட்ட இடம். பெருமான் நம்முடைய மலப்பகையோடு போரிட்டான். நமக்கு மூன்று பகைஞர்கள் இருக்கிறார்கள், ஆணவம், கண்மம், மாய என்ற மலம். அந்த மூன்று மலப்பகையோடு பெருமானே போரிட்டு நம்மை விடுவிக்கின்றான். நம்முடைய பகைவரோடு நாம் போரிட்டு வெற்றி பெற முடியாது. நம்முடைய பகைவரோடு நமக்கு துணை செய்கின்ற, தோன்றா துணையாக இருக்கின்ற கடவுள் போரிட்டால்தான் நமக்கு வெற்றி கிட்டும். நம்முடைய மலப்பகையோடு கடவுள் குருநாதனாக வந்து போரிட்டால்தான் நமக்கு வெற்றி. நாம் நேரடியாக போரிட்டால் இறந்து போவோம், நம்மால் இது ஜெயிக்க முடியாது. அப்ப நந்தம்பாடு என்பது நமக்காக கடவுள் படை வீரர்களோடு தங்கிய இடம். அந்த படை வீரர்கள் யாரு? பெருமான் 999 அடியார்களோடு வந்தார்னு சொல்றாரு இல்லையா புராணத்துல, அந்த 999 பேர் தான் படை வீரர்கள். நம்ம குருநாதர் சேர்த்தா 1000 பேர் ஆவாங்க. பெருமான் ஒரு சைன்யத்தோடு வந்திருக்கிறார், அடியார் கூட்டத்தோடு வந்திருக்கிறார். அவ்வாறு அவர் நம்முடைய மலப்பகையோடு போரிடுவதற்காக வந்து எழுந்தருளிய கேம்ப் என்பது என்னன்னு கேட்டா திருப்பெருந்துறை. இப்ப நந்தம்பாடி என்ற ஒரு தலம் இருக்கின்றது, அது தமிழ்நாட்டில் இருக்கின்றதா வெளிநாட்டில் இருக்கின்றதா என்று தேடி பார்க்க வேண்டும்ங்கிற உரை சரி கிடையாது. நந்தம்பாடி என்பது திருப்பெருந்துறை. என்ன காரணம்? நம்ம குருநாதர் சொந்தம் கொண்டாடுறார், நமக்கு உரிய ஊர் திருப்பெருந்துறையை மட்டும்தான் தன்னுடைய ஊர் என்று கூறிக்கொள்கின்றார் குருநாதர். எந்த ஊருக்கும் எங்கள் என்ற அடைமொழியை திருவாசத்தில் பார்க்க முடியாது, தில்லைக்கு கூட பார்க்க முடியாது. பெருமானோட 2.5 கலந்தார். அந்த தில்லையை நந்தம் ஊர் என்று சொந்தம் கொண்டாடல. ஆனால் பெருமான் ஆட்கொண்ட இடத்தை தன்னுடைய ஊரா சொல்றார். இன்பான் மொழிக்கிள்ளாய் எங்கள் பெருந்துரைக்கோன் முன்பால் முழங்கும் முரசியம்பாய், ஏறார் இளங்கிளியே எங்கள் பெருந்துரைக்கோன். வருதா? மாய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணி மதித்திடா வகை நல்கினான், வேய தோழுமை பங்கன் எங்கள் திருப்பெருந்துரை மேவினான். இந்த மூன்று இடத்தை தவிர நீங்கெல்லாம் நிறைய திருவாசகம் முற்றுதல் பண்ணிருக்கீங்க. திரும்ப ஒரு தடவை முற்றுதல் பண்ணும் போது இந்த எண்ணத்தோட பண்ணுங்க. எங்கள்ங்கிற சொல் இந்த மூன்று இடத்தை தவிர வேற எங்கேயா வந்ததுன்னா எனக்கு சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். இந்த மூன்று இடத்துல தான் வருது. இந்த மூன்று இடத்துலயும் திருப்புரந்துரைக்கு தான் அடைமொழியா வருது. அப்ப குருநாதருடைய ஊர் எது? பிறந்த ஊர் நமக்கு ஊர் கிடையாது, புகுந்த ஊர் தாங்க நமக்கெல்லாம் ஊரு. பெண்களாகிய நமக்கு சாஸ்வதம் எது? கல்யாணம் ஆனப்புறம் அந்த பெண் என்ன சொல்லுவாங்க? எங்க வீடுன்னு யாரும் என்ன எந்த வீட்டை சொல்லுவாங்க? பெற்ற தாய் தந்தையத்திய போய் எங்க வீட்டுக்கு வரவே மாட்டேங்கிறீங்க, அவர் ரொம்ப கோபமா இருக்கிறார் சொல்லுவாங்களா இல்லையா? இத்தனை நாள் பிறந்து வளர்ந்து விளையாடின இடம் அது, அது நம்ம ஊருக்கு வீடு கிடையாது. கல்யாணமே கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஆனா அவரை காட்டுற அன்பை யாரும் காட்ட முடியாது. கணவனார் காட்டுற அன்பை இன்னொருத்தர் காட்ட முடியுமா? அவர் நல்லா வச்சிருக்காருல்ல, அதனால அந்த வீடு என்ன ஆகுது? எங்கள் வீடு ஆகுது. அம்மா அப்பாட்ட என்ன சொல்றாங்க? எங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அப்பொழுது குருநாதனால் ஆட்கொள்ளப்படுகின்ற நிலை இருக்கின்றதே, அது பெண்ணுக்கு திருமணமாவதை போன்ற உயர்ந்த நிலை. ஒரு பெண்ணா பிறந்தவங்களுக்கு திருமணம் என்பது உயர்ந்த பதவி, பொசிஷன். அதுபோல ஒரு உயிருக்கு குருநாதனால் தீட்சை பெறுவது என்பது அதான் இந்த பிறவி எடுத்த பயன். அதனால அந்த புகுந்த வீட்டை தன்னுடைய வீடு என்று பாவிக்கிறார் எங்கள் பெருந்துரை. அப்ப நந்தம்பாடி என்பதும் எங்கள் பெருந்துரை தானே, அதுல சந்தேகம் இல்லையே. சொந்தம் கொண்டாடுகின்ற காரணத்தினால தில்லையோ வேற எந்த ஊரையுமோ குருநாதர் சொந்தம் கொண்டாடல, அதுக்கெல்லாம் பாசிங் ரெஃபரன்ஸ் தான். ஆனால் திருப்பெருந்துரையை எங்கள் ஊர் என்று சொந்தம் கொண்டாடுறார். எப்படி ஒரு மருமகள் தன் கணவன் வீட்டை தன் வீடு என்று சொந்தம் கொண்டாடுவதை போல கொண்டாடுகின்றார். அப்பொழுது அவ்வாறு சொந்தம் கொண்டாடப்பட்ட காரணத்தினாலேயே நந்தம்பாடி என்பது திருப்பெருந்துறை தான், சந்தேகம் இல்லை. அங்கு பெருமான் நான்மறையோனாய் இருந்தான்னு சொல்றார். நான்மறையோன் என்றால் நான்கு மறைகளிலே வல்ல, மறை கற்பிக்கின்ற ஆசிரியன், ஓதுவிக்கின்ற ஆசிரியன், வேதம் சொல்லித்தர வாத்தியாரா இருந்தார் அப்படின்னு திருப்பெருந்துறை புராணம் சொல்லுது. அந்த திருப்பெருந்துறை புராணத்தை அறியாத காரணத்தினாலே இந்த திருவாசகத்துக்கு ஒழுங்காக உரை வரையப்படவில்லை. அந்த திருப்பெருந்துறை புராணத்தை படிச்சோம்னா அங்கு இறைவன் தன்னை பூசிக்கின்ற 300 அந்தணர்கள் நம்பியார்கள்னு பேர். அந்த 300 அந்தணர்களும் ரொம்ப சிரமப்பட்டாங்க வாழ்க்கைக்கு, வாழ்க்கையில சிரம, ஏழ்மையில சிரமப்பட்டாங்க. அதன் காரணமாக கல்வியை துறந்தார்கள். இன்னைக்குமே கையில காசு பார்க்கணும்னா படிக்கிற நேரத்துல ஏதாவது வேலை செய்யலாம்னு தோணும். படிக்கிற நேரத்துல சாமி கோயில இருந்து மணி அடிச்சா ஒரு அர்ச்சனை பண்ணா ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் வரும், ஏன் படிக்கணும்னு தோணிடும். ஆகவே அவர்கள் கல்வியை இழந்தார்கள், கடவுளுக்கு அருகிலே தொண்டு செய்தார்கள். ஆனால் அந்தனருக்கு உரிய கல்வி என்ன? அருமறை ஆரங்கம் யாருக்கு? அருங்கலம். அந்தனருக்கு அருங்கலம், அருமறை ஆரங்கம். அறுமறை ஆரங்கத்தை அவர்கள் இழந்தார்கள். சாமி பார்த்தாரு, நமக்கு பூஜை பண்றதுனால படிக்காத அறிவிலிகளா போயிட்டார்கள், நாமே இவர்களுக்கு கல்வியை போதிக்க வேண்டும், நமக்கு அந்த கடமை இருக்கு என்று நினைத்து ஆன்மநாத பெருமான் ஒரு அந்தணனாக வந்தார். வந்து சொன்னாரு, நான் அந்த காசி கங்கையிலேருந்து வரேன், நான்கு வேதங்களிலும் வல்லவன், நீங்கள் வேத கல்வியை மறந்து இருக்கிறீர்கள், உங்களுக்கெல்லாம் நான் ஃப்ரீயா வேதம் சொல்லித்தரேன், எனக்கு நீங்க காசு தர வேண்டாம், ஏன்னா ஒரு குரு தட்சிணை தரணும், எங்கள்கிட்ட காசு இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்க, எனக்கு காசே தர வேண்டாம், நீங்க 300 பேர் இருக்கீங்க, ஒரு நாளைக்கு ஒத்தர் வீட்டுல நான் உணவு எடுத்துக்கிறேன், எனக்கு ஒரு நாளைக்கு ஒருவேளை சோறு போட்டா போறோம், நான் வயசானவன், ஒரு வேளைக்கு மேல எனக்கு சோறு வேண்டாம், மதிய உணவு மட்டும் கொடுத்தா போறோம், காலையில டிஃபன் காஃபி வேணாம், சாயங்காலம் டீ பிஸ்கட் வேண்டாம், ராத்திரியில இடியாப்பம் பால் வேண்டாம், மதியானம் சோறு போட்டா போறோம். அந்த சோறு கூட பச்சரிசி சோறாத்தான் இருக்கணுங்கிறது இல்ல, புழுங்கரிசி சோறா இருக்கலாம், புதிய கறிகாய்களை கொண்டு நீங்க சமைச்சு எனக்கு தொடுகுறி போடணுங்கிறது இல்ல, வத்தல் போட்டு வைப்பாங்க பழங்காலத்துல, வத்தல் எதுக்காக போடுறதுன்னா கொத்தவரங்காய் சீப்பா இருக்கும் போது வாங்கிடுவாங்க, பாருக்காய் சீப்பா இருக்கும் போது வாங்கிடுவாங்க, சுண்டைக்காய் சீப்பா இருக்கும் போது வாங்கிடுவாங்க. என்றைக்குமே நம்ம பெரியவர்கள் வாழ்ந்தவரையும் நம்ம வாழணும். இன்னைக்கு கையில காசு எல்லார்டையும் நிறைய இருக்குங்கிறதுனால அந்த உயர்ந்த கோட்பாடை கைவிடக்கூடாது. வெங்காயம் 100 ரூபாய் விற்குதுன்னா அதை வாங்கி சாப்பிடக்கூடாது, அவ்வளவுதான், வெங்காயம் சாப்பிட்டாதான் உடம்பு வளருமா, அது 20 ரூபாய்க்கு வரட்டும் அப்புறம் வாங்கிப்போம், அதனாலலாம் நம்ம ஒன்றும் ஆயிட மாட்டோம். பழங்காலத்துல எங்க அப்பா தாத்தா எல்லாம், உங்க அப்பா தாத்தாவும் அப்படித்தான், எல்லாருமே ஒரு காலத்துல ஏழையா தானே இருந்தோம், நாடே ஏழையா இருந்தது. அந்த காலத்துல ஊருக்கு 2 பணக்காரங்க தான் இருப்பாங்க, ஊர்ல ஒத்தர் வீட்டுலதான் லேண்ட்லைன் போன் இருக்கும், தெருக்கோடியில நம்ம இருப்போம், ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, அரை மணி நேரம் கழிச்சு உங்க மாமா போன் பண்ணேன்னு இருக்காரு, எங்க வீட்டுக்கு போன் வரும்னு சொல்லுவாங்க, நாம அவங்க வீட்டுல போய் 10 நிமிஷமா உட்காந்துருப்போம் போன் பக்கத்துல, அந்த போன் நமக்காக வரும் இல்லையா. இப்ப நமக்கு ஆளுக்கு 4 போன் இருக்கு, ஆனால் அவர்கள் கடைபிடித்ததை கடைபிடிக்க வேண்டும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கறி ஒரு காய்கறி வந்து அதிக விலை வித்ததுன்னா வாங்க மாட்டாங்க, கொள்கையே அதான், வாங்க கூடாது, அது மலிவாகும் போது வாங்குவோம், அதே சீப்பாகும், கத்திரிக்காய்க்கு வெண்டைக்காய்க்கு இவ்வளவு விலை கொடுக்கறதா, அந்த கழுதை விலை குறைஞ்சப்பறம் வாங்குறேன்னு வரப்பா இல்லையா, கையில காசு இருந்தாலும் வாங்க மாட்டாங்க. என்னன்னா சாமி சொல்றாரு, காசு கொடுத்து அதிகமா வாங்காத, அதுக்கு அவ்வளவு காசு கொடுக்க கூடாது, அது குறைஞ்சப்பறம் வாங்கிப்போம். அப்ப இந்த கொத்தவரங்காய் எல்லாம் ஃப்ரீயா வாங்கிருக்கேனா, 5 ரூபாய்க்கு கறிக்காய் வாங்கிட்டா கொத்தவரங்காய் இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாமே ஃப்ரீ தான், எடுத்துட்டு போம்பாங்க, எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம், கொத்தவரங்காய் காசு கொடுத்தே வாங்கினது இல்ல தஞ்சாவூர்ல படிக்கும் போது, இப்ப கொத்தவரங்காய் என்ன விலை இருக்குது பாருங்க, அந்த அது சீப்பா இருக்கும் போது வாங்கி வெத்தல் போட்டுருவாங்க. இப்ப மழை பெய்து கறிகாய் வராம இருக்கலாம், கறிகாய் எல்லாம் விலை அதிகமாகி வராம இருக்கலாம், அந்த நேரத்துல வீட்டுல இருக்கிற சுண்ட வெத்தல் குழம்பாக ஆகும், அந்த கொத்தவரங்காய் வெத்தல் தொடுகறியா ஆகும், அந்த கொத்தவரங்காய் வெறுந்த நல்ல நெல்ல கடலை நெல்ல வறுத்துட்டா நெய் மனம் மணக்கும், நெய் விடாமலேயே சுண்ட வெத்தல் குழம்பாகும், கொத்தரங்காய் வெத்தல் குழம்பாகாது, ஆனா அது என்ன ஆகும், தொடுகறியா ஆகும். அதே மாதிரி இந்த கத்திரிக்காயில கூட வெத்தல் உண்டு, தும்மட்டிக்காய் வெத்தல் உண்டு, அப்படிலாம் வெத்தல் இருக்கு. அதே மாதிரி நீங்க பார்க்கா வெத்த குழம்பு எனக்கு போட்டா போதும், என்ன காரணம்னா டின்னுல இருக்கும், அது ஒரு 5 ரூபாய் கொண்டு போய் கொடுத்து தொடுகறி வாங்க வேண்டாம், புழுங்கலரிசி சோறு அந்த பார்க்கா வெத்த குழம்பு அது மட்டும் எனக்கு போட்டா போறோம், கையில காசு தர வேண்டாம், ஒருவேளை சோறு போட்டா போறோம், உங்க எல்லாருக்கும் நான் வேதம் சொல்லி தரேன்னு கடவுளே வந்தார் அந்த ஊருக்குன்னு புராணம் சொல்லுது. அதையே திருவாசகம் சொல்லக்கூடாது, நந்தம்பாடியில் திருப்பெருந்துறையில் நான்மறையோனாய் வேதம் கற்பிக்கின்ற ஆசிரியனாக அந்தமில் ஆரியன், ஆரியன் தான் ஆசிரியன் தான், அந்தமில் ஆரியன் என்பது எல்லையில்லாத புகழ் கொண்ட ஆசிரியன் சொல்றாங்க. அங்கு காலம் என்ற ஒரு சொல், சொல் எச்சம்னு பேரு, இது டெலிகிராபிக் லாங்குவேஜ்ல பாட்டு ஓடுது, தேவையான சொற்களை பெய்து கொள்ள வேண்டும். அந்தமில் ஆரியன் என்றால் பொதுவாகவே நம்ம எத்தனை நாள் படிப்போம், நீங்க எத்தனை நாள் படிப்பீங்க, எங்கிட்ட திருவாதிரைகள் புராணம் முடிகிற வரையும் நீங்க படிப்பீங்க, அதுக்கப்புறம் ஒரு கேப் விழுவோம். சாமி என்ன பண்ணாரு, அவர்களிலேயே ஒருவனாக ஆகிட்டார், எல்லையில்லாத காலம் அவர்களுக்கு வேதம் கற்பித்துக் கொண்டிருந்தார். அன்பு காரணமாக அவங்களுக்கும் சாமியை விடுறதுக்கு மனசு இல்ல, சாமிக்கும் அடியார்களை விடுறதுக்கு மனசு இல்ல. அப்ப பெருந்துறையில் என்றும் பிரியான்னு வருது திருவாசகத்துல, பெருமான் பெருந்துறைக்கு வருவானே தவிர பிரிய மாட்டான், அவ்வளவு அட்டாச்சு. அந்தமில் காலம் ஆரியனாய் அமர்ந்தருளியும் அப்படின்னு அந்த அர்த்தத்தை பார்த்தோம்னா திருப்பெருந்துறை புராண கருத்து திருவாசகம் சொல்லுது. இது ஓரிடம் இல்ல, பல இடங்களிலே திருப்பெருந்துறை புராண கருத்து திருவாசகத்துல வருது. அப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய குருநாதருடைய கதையை திருப்பெருந்துறை புராணத்தை ஒட்டியே அமைக்க வேண்டும் என்று அடியனுக்கு தோன்றியது. திருவிளையாடற புராணத்தை ஒட்டி அமைக்கக்கூடாது. இதை எதை ஒட்டி அமைக்க வேண்டும், திருப்பெருந்துறை புராணத்தை ஒட்டி தான் நம்முடைய குருநாதருடைய திருக்கதையை அமைக்க வேண்டும். இதற்கு இன்னொரு வலிமையான காரணம் என்னன்னா, திருவாசகம் என்ன சொல்லுது, என்னை காப்பதற்காக என் குருநாதன், நான் மதுரையிலே சிறைப்பட்டிருந்த பொழுது திருப்பெருந்திலிருந்து அந்த நரிகளை பறிகளாக்கி கொண்டு வந்தான் தெளிவா சொல்லுது திருவாசகம். ஆனா திருவள்ளுவர் அப்படி சொல்லலையே, அப்படி சொல்லலையே. இது இது வந்து ஒரு வேலிடான முரண். இதை வந்து நம்ம வந்து கண்ணை மூடிட்டு போக முடியாது. ஏன்னா பிட்டுக்கு மண் சுமந்தது யார்? திருவாசகம் என்ன சொல்லுது அதுதானே மேலான உண்மை. பிட்டுக்கு மண் சுமந்த அந்த திருவிளையாடல் யாருக்காக பெருமான் செய்தார்? வந்திக்காக செய்தது போல தோன்றும். பெருமானே தன் திருவாயினால் சொல்றார், வந்திக்காக இதை நான் செய்ய வேண்டியதில்லை, பிட்டுக்கு மண் சுமந்தது வந்திக்காக இருந்தாலும் பிரம்படிப்பட்டது இவனுக்காக அசரீரியா சொல்லிட்டார். வந்தியை காப்பதற்கு பெருமான் பிரம்படிப்பட தேவையில்லையே, பிட்டுக்கு மண் சுமந்தால் போதுமே, ஒழுங்கே வேலை செஞ்சாலே வந்தியுடைய பிரச்சனை தீர்ந்துருமே. வந்திக்கு என்ன பிரச்சனை? வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் இல்லை என்பது தானே பிரச்சனை. பெருமான் ஒழுங்கார ஒரு வேலைக்காரனா நடந்துகிட்டாருன்னா வந்தியுடைய திண்டாட்டம் சரியா இருக்கும், கொண்டாட்டமாக ஆகியிருக்கும், வந்திக்கு ஒரு சிரமம் இருக்காதே. ஆனால் பெருமான் என்ன பண்ணாரு, வந்திக்கு வேலைக்காரனா வந்து வந்தி வயிறு கலங்குற மாதிரி பண்ணினாரு, அடி வாங்கினார். அந்த அடி வாங்கின உடனே அடிச்சவன் முதுகிலேயே அடி விழுந்தது, அடிச்சவனுக்கு ஐயம் வந்தது, நாம இவனை அடிச்சோமா நம்மையே அடிச்சுக்கிட்டோமான்னு. பார்த்தவங்களாம் சொல்றாங்க, மன்னா உன்னை யாரோ அடிச்சிருக்காங்க, உன்னுடைய பொன்னார் மேனியில அந்த தழும்பு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப பெருமான் மறைந்து அசரீரியா சொல்றாரு, நான் பிட்டுக்கு மண் சுமந்ததும் பிரம்படிப்பட்டதும் திருவாதவுரனுக்காக. அப்ப பிட்டுக்கு மண் சுமந்தது யார் என்று கேட்கும் பொழுது திருவாசன் சொல்லுது, திருப்பெருந்துறை பெருமான் தான் பிட்டுக்கு மண் சுமந்தான் அப்படின்னு சொல்லுது. திருவிழாப்புறம் அப்படி சொல்லலையே, பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துறை பெரும் பித்தனே. இப்ப திருவாசகத்து திருவாசத்தோடு ஒப்ப வைத்து பார்க்கும் பொழுது திருவிழா புராணம் பிரமாணமாகாது. திருவாசகம் தான் மேலான பிரமாணம். பிரமாணம்னா ப்ரூஃப். ஒரு கோர்ட்ல நியாயவாதி ரெண்டு பேரும் வந்து எவிடன்ஸ் தராங்க, இவருடைய எவிடன்ஸ் தான் நம்ப தகுந்தது, இவருடைய எவிடன்ஸ் கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிடணும்ன்றவர். இதை உப்பு போடாமலே சாப்பிடலாம், உள்ள போகுது, அது உள்ள போனோம்னா உப்பு போட்டுக்கணும். டு பி டேக்கன் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட்னா நம்புவதற்கு கடினம்னு அர்த்தம். உப்பு போட்டு சாப்பிடணும்னா அப்படியே சாப்பிட முடியாதுன்னு அர்த்தம், நம்புவதற்கு கடினம். அது மட்டும் இல்ல, திருப்பெருந்துறை பெருமான் மதுரை எவ்வளவு பெரிய ஊர், இன்று இல்ல அன்றே பெரிய ஊர் மதுரை தான். இந்தியாவிலேயே மதுரையை போன்ற ஒரு அழகான ஊர், மக்கள் அதிகமாக வசித்த ஊர், நாகரிகம் தழைத்த ஊர், அன்றும் கிடையாது இன்றும் கிடையாது. எத்தனை லட்சம் மக்கள் வாழ்ந்திருப்பாங்க, அதுல தகுதியால் மேம்பட்ட மீனவனுக்கு கூட வந்தது கடவுள்னு தெரியல. அப்படி அவ்வளவு பெரிய ஊர்ல எல்லாரையும் பெருமான் ஏமாத்தினார். என்னை தவிர ஆட்கொண்ட காரணத்தினாலே பெருமான் என்ன பண்ணார், எனக்கு மட்டும் தன்னை உணர்த்தினார், ஏனோர் எல்லாரும் மயங்கினார்கள் அப்படிங்கிறத சொல்றார். சொல்லும் பொழுது, நரியை குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துறையாய். யார பார்த்து சொல்றார்? திருப்பெருந்துறை பெருமானை பார்த்து சொல்றார். மதுரையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் வந்தது யாருன்னு தெரியல, ஒரு குதிரை வீரன் வந்திருக்கிறான்னு நினைச்சாங்களே தவிர, உலகத்தை படைத்து காத்து அழிக்கின்ற கடவுள் வந்திருக்கிறான், வேதமே குதிரையா வந்திருக்கின்றது, வேத நாயகன் அதன் மீது எழுந்தொழி வருகின்றான் தன் அடியானை காப்பதற்காக அப்படிங்கிறது அடிபட்ட அடியவனுக்கு மட்டும்தான் தெரியும், மத்த யாருக்கும் தெரியாது. ஈண்டிய மாயா இருள்கட எப்பொருளும் விளங்க தூண்டிய ஜோதியை மீனவனும் சொல்ல வல்ல நல்லன். மீனவனும் என்ற உண்மை சிறப்பு உண்மை. ஹரிமர்த பாண்டியனுக்கு தவம் அதிகம், புண்ணியம் அதிகம், அவனாலேயே கண்டுபிடிக்க முடியல. அப்படின்னா அர்த்தம், வாசப்படியில நிக்கிறாரு, வீட்டுக்குள்ள வரலன்னு அர்த்தம். வாசப்படியில நிக்கிறாரு, காலிங் பில்ல கை வச்சிருக்கிறாரு, ஆனா கரண்ட் போயிருக்கு, காலிங் பில்ல அழுத்தினால உள்ள கேட்கல, கதவை திறக்காதனால வீட்டுக்குள்ள வரல. ஆனா அவர் தகுதியில மேம்பட்டவர், மத்தவங்களா ரோட்ல நிக்கிறாங்க, இவர் வாசப்படியில நிக்கிறார். மீனவரும் சொல்ல வல்ல நல்லன். வீட்டுக்குள்ள இருக்கிறது யாரு? நம்ம குருநாதன் மட்டும்தான் என்று பார்க்கின்றோம். அப்ப மதுரையில் இருக்கின்ற அத்துணைய மக்களையும் ஏமாற்றியது யார்? பெருந்துறை பெருமான். பிச்சதேற்றும் பெருந்துறையாய், பிட்டுக்கு மண் சுமந்தது யார்? பெருந்துறை பெருமான். நரியை குதிரையாக்கியது யார்? நரியை குதிரையை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்த பெருந்துறையாய் என்று போகுது பெருந்துறை பெருமான். சரி, அந்த பெருந்துறை பெருமானை கண்டு மதுரை இருக்கின்ற மக்கள் எல்லாம் அவனுடைய மேனி அழகிலே பெண்கள் எல்லாம் மயங்கினார்கள் சொல்றார். அங்கடன் எங்கள் அமரர் பெம்மான் அடியார்க்கு அமுதன், அவனி வந்த எங்கள் பிரான். இந்த திருவார்த்தையில கடைசி பாட்டு பாருங்க, திருவாசகம் வச்சிருக்கீங்களா? அங்கடன் எங்கள் அமரர் பெம்மான் அடியார்க்கு அமுதன், அவனி வந்த எங்கள் பிரான், இரும் பாசம் தீர இகபரமாயதோர் இன்பமெய்த சங்கம் கவர்ந்து வன் சாத்தினோடும் சதுரன் பெருந்துறை ஆளி அன்று மங்கையர் மல்கும் மதுரை சேர்ந்த வகையறிவார் எம் பிரான் ஆவாரு. இப்ப மதுரைக்கு குதிரையில வந்த ஆளு மதுரையிலேருந்து வரல, திருப்பெருந்துறையிலேருந்து வந்தார். திருப்பெருந்துறைக்கும் மதுரைக்கும் என்ன டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியும், கார்ல போனா 3 மணி நேரம் ஆகுது. அப்ப சாமி திருப்பெருந்தூர்லேருந்தா மதுரைக்கு வந்தாருங்கிறது உறுதியா ஓரிடத்தில் இல்ல, பல இடங்களிலே திருவாசன் சொல்லுது. ஆனால் இவ்வளவு தெளிவா சொல்லப்பட்டாலும் தனக்கு இந்த கருத்துக்கள் இந்த புராணத்துக்கு உதவாது என்ற காரணத்தினால எந்த திருவள்ளுவர் புராணமும் இதை சொல்லல. சொல்லாததுக்கு என்ன காரணம்? இந்த கருத்துக்கள் நாம் எடுத்துக்கொண்ட புராணத்திற்கு உதவ மாட்டா என்பதுதான் காரணம், வேற ஒரு காரணமும் கிடையாது. நான் சொல்லுது புரியுறதா? ஆகவே நம்ம குருநாதனுடைய திருக்கதையை நாம் திருப்பெருந்துறை புராணத்தை அடிப்படையாக கொண்டுதான் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது நம்ம குருநாதருக்கு உபதேசிக்கப்பட்ட மந்திரம் இன்னவா தான் இருக்கணும்னு அடியனுக்கு இறைவன் உணர்த்தினான். எப்படி உணர்த்தினான்னா, இந்த நூல் திருப்பெருந்துறை பத்தி பல நூல்கள் வந்திருக்கின்றன. ஆனால் இது ஒரு வித்தியாசமான நூல். வடமொழியிலே திருப்பெருந்துறைக்கு ஒரு புராணம் இருக்கு. அந்த புராணத்திலே திருப்பெருந்துறை பெருமானை பற்றிய பல துதிகள், அருமையான தோத்திரங்கள் இருக்கின்றன. அதிலே ஒரு துதி வாதவுரடிகள் பாடிய துதி என்றே இருக்கு. நம்ம குருநாதர் பாடிய துதியா இருக்குதே அப்படிங்கிறத முதல்ல என்ன பண்ணினேன், அது இன்னும் பிரிண்ட்லயே வரல. அது திருப்பெருந்துறையில பெருமானுடைய இரண்டு பிரம்மோற்சவத்திலையும் ஒரு தெலுங்கு குடும்பம், தெலுங்குகள், தெலுங்கு பேசுறவங்க, பாகவதர்னு சொல்லுவாங்க. அந்த அதுல வயதானவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பண்டிதர் பெருமானுடைய 10 நாள் உற்சவத்திலையும் அந்த வாதவுரடிகளுடைய புராணத்தை சொல்லுவாங்க. வடமொழி புராணத்தை அடிப்படையாக கொண்டு தமிழ்ல சொல்லுவாங்க. அந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு வராங்க. இப்ப அந்த கைங்கரி நின்று போச்சு. ஏன்னா அந்த குடும்பத்தில் பிறக்கிறவங்க எல்லாம் டாக்டர் இன்ஜினியர் ஆயிட்டாங்க. அதனால அந்த கைங்கரி நின்று போச்சு. அதுல கடைசியா புராணம் சொன்ன அந்த வயோதிகர் அவர் வீட்டுக்கு போய் இந்த திருப்பெருந்துறை வடமொழி புராணம் அவர்கிட்ட கையெழுத்து பிரதியா இருக்கு, அதை தயவு செய்து கொடுங்கன்னு சொல்லி அவர் கொடுக்க மாட்டேன்ட்டார். அவங்க வீட்லயே இருந்து எங்க வீட்டில தான் சாப்பிடணும், அவங்க வீட்லயே சாப்பிட்டு அவர் சொன்னதெல்லாம் கேட்டு அது ஒரு முழுக்க படிச்சு நமக்கு தேவையான அந்த பாடல்கள் எல்லாம் எழுதி கொண்டேன். என்னன்னா அதுல வாதவுரடிகளே பெருமானுக்கு வடமொழியிலே பாடிய பாடல் இருக்குதே, அது வாதவுரடிகள் வடமொழியிலே பாடினால் அவர் தென்மொழியிலே பாடிய திருவாசகம் போல அதுல இருக்குதா என்று பார்ப்பதற்காக அதை பார்த்தேன். அப்புறம் அதுல பிரமன் இறைவனை துதித்தது, திருமால் துதித்தது, உருத்திர துதித்தது, இவங்கெல்லாம் நம்முடைய ஆத்மநாத சுவாமியினுடைய சீடர்கள். தேவதேவன்மை சேவகன், தென்பெருந்துறை நாயகன், மூவராலும் அரியோனா முதலாய ஆனந்தமூர்த்தியான், மூவருக்கு முதல்வன், மூவரும் அவனுக்கு சிஷ்ய பிள்ளைங்க அப்படிங்கிற கருத்து வருது. மூவருக்கும் பெருமான் தீட்சை அளித்ததாக திருப்பெருந்துறை புராணம் சொல்லுது. பிரமனை படைத்து அவனுக்கு காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணினார், திருமாலை படைத்து அவருக்கு ஓங்காரத்தை முன்னிட்ட ஐந்தருத்து உபதேசம் பண்ணினார். அதுக்கு சிவ ஷடக்ஷரம்னு பேரு. அந்த மந்திரத்தை நம்ம குருநாதர் சொல்றார், போற்றியோம் நம சிவாய புயங்கனே மயங்குகின்றேன், போற்றியோம் நம சிவாய புகனிடம் பிரிதொன்றில்லை, போற்றியோம் நம சிவாய புறமனை போக்கல் கண்டாய், போற்றியோம் நம சிவாய ஜெய ஜெய போற்றி போற்றி. இந்த ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை தான் திருமாலுக்கு உபதேசம் பண்ணினாருன்னு அந்த புராணத்துல வருது. சிவாய நம என்ற மந்திரம் உருத்திரனுக்கு உபதேசம் பண்ணப்பட்டதா அந்த மந்திரத்துல வருது. இப்ப இதெல்லாம் வந்துருச்சு, எங்க வந்துருச்சு, திருவாசத்துல வந்துருச்சு. தனக்கு முன் உலகத்தை படைத்து காத்து அழிக்கின்ற மூவர்களுக்கு இறைவன் உபதேசித்த மந்திரம் மூன்றுமே வந்திருக்கு. காயத்ரி மந்திரம் எங்க தெரியுமா வந்திருக்குது சொல்றேன். காயத்ரி மந்திரத்தை நேரடியா சொல்ல முடியாது என்ற காரணத்தினால அந்த மந்திர பொருளை சொல்றார். வாரா வழியருளி வந்தனுக்கு மாறின்றி ஆரா அமுதாய் அமைந்தன்றே சீரார் திருத்தன் பெருந்துரையான் என் சிந்தை மேய ஒருத்தன் பெருக்கும் ஒளி, என் சிந்தை மேய ஒருத்தன் ஒளி பெருக்கும் என்பதுதான் காயத்ரி மந்திரத்துடைய பொருள். பெருமான் நம் அறிவிலே இருந்து கொண்டு உயிர் இறைவனை அறிவதற்கு தேவையான ஒளியினை பெருக்கிக் கொண்டே இருக்கின்றான், தன்னை என்னை நினைக்க தருகின்றான். உயிரிலே உறைந்து பெருமான் என்ன பண்றார், என்னை மறந்து விடாதே, என்னை பார், நெஞ்சம் புகுந்து நினைவிக்கின்றான் என்று பார்க்கின்றான். அதான் காயத்ரி மந்திரத்தின் பொருள். அந்த பொருளை சொல்வதனால அதை நான் தமிழ் காயத்ரின்னு வச்சுப்பேன். காயத்ரி மந்திரத்தினுடைய தமிழ் வேதத்தினுடைய தமிழ் வேத வடிவம், வாரா வழியருளி வந்தனுக்கு மாறின்றி ஆரா அமுதாய மைந்தன்றே சீரார் திருத்தன் பெருந்துரையான் என் சிந்தை மேய ஒருத்தன் பெருக்கும் ஒளி. அப்ப தனக்கு உபதேசித்த மந்திரம் வரணுமே. இப்ப இந்த திருப்பெருந்துறை பெருமானுக்கு இருக்க பெருமான புராணம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அதை கொஞ்சம் ரீகேபிச்சுலேட் பண்றேன். பெருமான் ஆதியில பிரம்மனை படைத்து பிரம்மன் வழிபாடு பண்றார். அந்த பிரம்மதேவருடைய உலகத்தை படைக்க வேண்டும்ங்கிறது பெருமான் என்ன பண்றாரு, பிரம்மதேவனுக்கு ஒரு ருத்ரஹோமத்தினால ரௌக்ஷாயனர் என்ற ஒரு சிறுவன் பிரம்மனுக்கு குமாரனாக தோன்றும்படியாக அருள் பண்றார். 7 வயது சிறுவனாக அக்னிலிருந்து வெளியில வரார். ரௌக்ஷாயனர் பேரு அவருக்கு. அக்னியிலிருந்து வெளியில வந்ததுனால அக்னி வேசர் என்று இன்னொரு பெயர் உண்டு. இது புராண காலத்துல உலகம் எல்லாம் என்றைக்கோ ஒரு முறை படைக்கப்பட்ட போது, உலகம் பல முறை படைக்கப்பட்டிருக்கின்றது, அதுல ஒரு முறை பண்டு படைக்கப்பட்ட போது நிகழ்ந்த நிகழ்ச்சி இது. நம்முடைய குருநாதர் ஒரு 1200 வருடங்களுக்குள்ள தோன்றினவர், மூவருக்கும் பின்னால் வந்தவர். நம்முடைய குருநாதரை இறைவன் அதே திருப்புறத்தில் வைத்து ஆட்கொண்ட பொழுது எந்த ரௌக்ஷாயனர் ஆதியில் தன்னை வழிபட்டாரோ அந்த ரவுக்ஷான் என்ற கைலாசத்திலிருந்து 999 சீடர்கள் அவர் முதன்மையான சீடர். அவரை அழைச்சுக்கிட்டு இங்க வந்திருக்கிறார். என்ன காரணம்னா, பெருமான் தன்னுடைய பழையாடியார்களை பிரிய மாட்டார். அதனால நம்ம குருநாதருக்கு திருவடி சுட்டுவதற்காக திருப்பெருந்திருக்கு எழுந்துள்ள பொழுது தன்னுடைய அணுக்க தொண்டர்களாகின்ற ரவுக்ஷாயனர் உள்ளிட்டோரை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். அது எப்படி தெரியுதுன்னா, அந்த திருப்பெருந்துறை புராணத்துல இருக்குது. அங்கு வழிபடுகின்ற அந்த குருந்த மூலம்ங்கிற வழிபாட்டு மூர்த்தத்துல நின்ற கோலத்துல ரவுக்ஷாயனர் இருக்கிறார். பெருமானுடைய திருவடியை தாங்கியபடி அமர்ந்த கோலத்துல நம்ம குருநாதர் இருக்கிறார். அபிஷேகம் பண்ணும் போது வஸ்திரத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணும்போது நீங்க பாக்கலாம். நீங்க அடுத்த முறை திருப்பெருந்துறை பார்க்கும்போது மனசுல வச்சுட்டு பார்க்கணும். நின்ற கோலத்துல இருப்பவர் நம்முடைய குருநாதர் இல்ல, அவர் நம்முடைய குருநாதரை ஆட்கொள்ள வேண்டும் என்று சிபாரிசு செய்தவர் ரவுக்ஷாயனர். இப்ப பிரம்மன் என்ன பண்ணினாரு, ரவுக்ஷாயனருக்கு பூஜையை கொடுக்க போறார். பூஜை கொடுக்கும் போது இந்த பெருமானுக்கு அர்ச்சனை செய்வதற்கென்று 128 நாமாக்களினாலே ஒரு அர்ச்சனையை படைத்து தருகின்றார். யாரு, நம்ம எல்லாம் படைத்த பிரம்மன் ரவுக்ஷாயனருக்கு ஆத்மநாத சுவாமி பூஜை பண்றதுக்காக ஒரு மந்திரத்தை கொடுக்கிறார். அதற்கு மந்திர ராஜம் என்று பெயர். அதாவது மந்திரங்களிலேயே தலையாயது. அது 128 அர்ச்சனை பெருமானுடைய திருவடி போற்றி திருவடி போற்றின்னு வருது. ஓங்கார கம்யாய நமகா, ஓங்கார வாச்சியாய நமகன். அது எப்படி அமைச்சிருக்கிறார் பிரம்மதேவர்னா, ஓங்காரத்திற்கு 20 போற்றி, அப்புறம் ந என்ற எழுத்திலே ஆரம்பிப்பதாக 20 போற்றி, ம என்ற எழுத்திலே ஆரம்பிப்பதாக 20 போற்றி, சி என்ற எழுத்திலே ஆரம்பிப்பதாக 20 போற்றி, வா என்ற எழுத்திலே ஆரம்பிப்பதாக 20 போற்றி, ஏ என்ற எழுத்திலே ஆரம்பிப்பதாக 20 போற்றி. அப்ப மொத்தம் எத்தனை போற்றியாச்சு, 120 போற்றியாச்சு. அப்புறம் அஷ்டபுஷ்பமாக 8 போற்றி, அப்ப 128. ஆத்மனே நமகா, அந்தராத்மனே நமகா, பரமாத்மனே நமகா, ஆதி கைலாசநாதாய நமகா, விப்ரநாதாய நமகா, சப்தநாதாய நமகா, தீர்த்தநாதாய நமகா, பிருகத்தீர்த்த க்ஷேத்ரநாதாய நமகா. இது அஷ்டபுஷ்பம். இந்த 8 போற்றி சேர்த்து ஓங்காரத்திலே ஆரம்பிக்கின்ற 20 போற்றி, இந்த ஓங்காரத்திலே ஆரம்பிக்கின்ற 20 போற்றிகளுக்கும் ஏனைய 5 எழுத்துக்களிலே ஆரம்பிக்கின்ற போற்றிகளுக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்டா, ஓங்காரத்திலே இருக்கின்ற 20 போற்றிகளும் ஓங்காரத்தை பற்றிய போற்றிகள். ஓங்காரம் என்பது இறைவனுடைய உருவம். எதை போலன்னு கேட்டா, இந்த கஷாயத்தை நான் குடிக்கணும். நான் இவர்கிட்ட சொல்றேன், நான் உங்களை கஷாயம் கேட்டேனா டம்ளர் கேட்டேனா, ஏன் ரெண்டையும் சேர்த்து குடுக்கறீங்க சிவா? நான் உங்களை கஷாயம் தானே கேட்டேன், கேட்டதை மட்டும் தான் நீங்க செய்யணும். நீங்க கேட்காத ஏன் செய்றீங்க, கஷாயத்தை மட்டும் கொடுத்தா போதுமே, எதுக்காக இந்த டம்ளர் குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா நீங்க என்ன நினைப்பீங்க, நம்ம ஐயா கொஞ்ச நேரம் முன்னாடி நல்லா தானே இருந்தார், ஐயோ பாவம் இவருக்கு என்னமோ ஆயிடுச்சு. கஷாயம் டம்ளர் இல்லாம எப்படி கிரகிக்கிறது, டம்ளர் இல்லாம கஷாயத்தை கிரகிக்க முடியுமா? அத போல சொல்லும் பொருளும், பொருளை கிரகிக்கணும்னா சொல் வேண்டும். சொல்லுதான் அம்பாள், பாகம் பிரியாள், பிரிக்க முடியாது. அம்பாளை பிரிக்க முடியுமா, பாகம் பிரிக்க முடியுமா, பாகம் பிரியாள். வாக்கே நோக்கிய மங்கை, நோக்கிய என்பது ஓம உருபு. தமிழிலே தமிழ் மொழியுடைய வளப்பம் என்னன்னு கேட்டா, மற்ற மொழிகளிலே கற்பனை கூட பண்ண முடியாத சொற்களை எல்லாம் தமிழிலே ஓம உருபா பயன்படுத்திருக்காங்க. நோக்கியனா பார்த்தன் அர்த்தம், நோக்கியனா பார்த்தன் அர்த்தம் கிடையாது, போன்றன் அர்த்தம். இங்க வாக்கே நோக்கிய மங்கைனா வாக்கினை போன்ற மங்கை. மணாளம் யாரு, அது முற்று உருவகமா சொல்லல, முற்று உவமை இல்லது, பொருளே நோக்கிய மணாளன். சொல்லாக இருப்பவள் சக்தி, அதன் பொருளாக இருப்பவன் கடவுள். அப்ப சொல்லை சொல்லிவிட்டால் பொருள் உணரப்படும், பொருள் தனித்து உணரப்படாது. இப்ப கஷாயத்தை தனியா கொடுக்க முடியாது, டம்ளர்ல தான் கொடுக்கணும். அதே போல ஓங்காரம், ஓங்காரத்தை சொல்லும் பொழுது நடராஜ சரசனாமம் என்ன சொல்லுதுன்னா, பிரம்ம புச்சம் என்று சொல்லுது. பிரம்ம புச்சம் என்றால், பிரம்மம் என்றால் கடவுள், புச்சம் என்றால் வால், கடவுளுக்கு வால். வாலை பிடிச்சுக்கிட்டா கடவுளை பிடிச்சுக்கலாம்.
4: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கீதவாணி நிகழ்ச்சியிலே தொடர்ந்து உலகம் முழுவதும் நேயர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற உங்களுடைய அன்பு டாக்டர் லம்போதரன் அவர்கள். சைவத்தை பற்றியும் சைவத்தினுடைய பெருமைகள் என்பதை விட சைவத்தினுடைய வாழ்க்கை முறை பற்றியும் எங்களுக்கு கற்றுத்தருகின்ற இந்த விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் நிகழ்ச்சியிலே இன்றும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம் நடா ராஜ்குமார் அவர்களே, வணக்கம் கீதவாணினியர்களே. மீண்டும் குருவரலும் திருவரலும் கைகூட உங்களை இந்த மெஞ்ஞானமும் மெஞ்ஞானம் நிகழ்ச்சியிலே இன்று சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன்.
0: அதாவது இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே வந்து எத்தனையோ கேள்விகளை டாக்டர் எப்பொழுது வருவார் வருவார் என்று வானொலி மூலமாக கேட்ட அந்த நேயர்களுக்கும் நாங்கள் உங்கள் ஆர்வத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு உலகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சிகளை கேட்கின்ற எல்லா நேயர்களுக்கும் இந்த நேரத்திலே வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த ஒலிபரப்பிலே இப்பொழுது மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் நிகழ்ச்சி உலகம் முழுவதும் ஒலியேறுகிற இந்த வேளையிலே உங்கள் சார்பிலே நாங்கள் சில கேள்விகளை எங்கள் டாக்டர் லம்போதரன் அவர்களிடம் கேட்டு அதற்கான விடைகளை பெற்று வருகின்றோம். முதல்ல இன்றைக்கும் நேயர்கள் பலர் எம்மிடம் கேட்டிருக்கின்ற பல கேள்விகளை அவ்வப்போது கேட்டதற்கான விடைகளை நாங்கள் தெரிந்து கொள்ள விளைகின்றோம். முதலாவதாக பல நேயர்கள் ஏராளமான கேள்விகளை திறந்தோறும் எங்களுக்கு தொலைபேசி ஒலிப்பதிவு மூலமாகவும் ஃபேக்ஸ் மூலமாகவும் நேரடியாகவும் நீங்கள் கேட்டு வருகின்றீர்கள். இப்படி கேட்டு வருகின்ற போது ஒவ்வொரு கேள்விக்கும் நாங்கள் தெளிவான விளக்கங்களை தருவதற்காக சில கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு பல நாட்கள் பல வாரங்கள் கூட பல மாதங்கள் கூட எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே பொறுத்திருந்து இந்த கேள்விகளுக்கு பதில்களை பெற்றுக் கொள்ளுகின்ற உங்களுக்கும் இதில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
2: அது இந்த பழம் வந்து சுவாமிக்கு போச்சு என்றால் அது மரத்துக்கு எவ்வளவு புண்ணியமா. சில மரங்கள் இந்த பூச திரவியமாக வரும், சில மரங்கள் கோயில் நிழல் மரமாக இருக்கும், சில மரங்கள் தல விருட்சமாயிருக்கும். அப்ப இதெல்லாம் மேலான சிவபுண்ணியங்கள். அப்ப இந்த நல்வினை பயனும் சிவபுண்ணிய பலனும் வந்தா சிவபலம் மனுஷரா பிறக்காமலே அவர் நேரடியா முத்தி பெற்றிடும். மனுஷரா வந்துதான் பரவணும் ஒன்றும் இல்ல. ஆதாரம் என்னென்று கேட்டால் 16 நூற்றாண்டுல இருந்தார் உமாபதி சிவம், சிதம்பரத்தில் இருந்தவர், எங்களுடைய சித்தாந்த அட்டகத்தை எழுதினவர். அந்த உமாபதி சிவம் வந்து தன்னுடைய காலத்தை பற்றி அவருடைய இதை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார், அவருடைய காலத்திலே ஒரு முள்ளி செடி இருந்தது, தோன் புஷ். அந்த தோன் புஷுக்கு அவர் முத்தி கொடுத்தார், முள்ளி செடிக்கு அவர் முத்தி கொடுத்தார். இது பலரும் காண செய்தார்.
3: 16
2: அவருடைய காலம் வருகின்றது, அவருடைய 16 அவருடைய 14 நூற்றாண்டு வருகிறது, 14 நூற்றாண்டு வருகிறது. அவருடைய சங்கற்ப நிராகரணம் என்ற நூலிலே அவர் தன்னுடைய காலத்தை பற்றி அவர் சொல்லி இருக்கின்றார். அந்த காலத்தை பற்றி அவர் சொல்லுகின்ற பொழுது என்னுடைய கால அவர் சங்கற்ப நிராகரணம் எழுதின காலத்தை சொல்லுகின்றார். அதிலே அப்ப எழுதின காலம் சொல்லுகின்ற பொழுது எப்பொழுது அது எழுதப்பட்டது என்ற விபரமத்தை அங்கே காணுகின்றோம். அப்ப அந்த அந்த சங்கற்ப நிராகரணம் எழுதின காலத்தில் எடுத்துக்கொண்டால் அது வந்து 1372 ஆனி மாசம் ஆணி உத்தர திருவிழாவில 6 நாள்ல அது நடக்கு. அதே அவரே தன்னுடைய வார்த்தையால சொல்லி இருக்கின்றார், என்ன இடத்துல என்ன நாள்ல இதை நாங்கள் செய்கின்றோம் என்ற விபரத்தை அவர் அங்கே தருகின்றார். அப்ப அந்த விபரத்தை வைத்துக் கொண்டு பார்த்தால் அவருடைய காலம் 14 நூற்றாண்டு. 14 நூற்றாண்டுல எல்லாரும் அறிய முள்ளி செடிக்கு, அதுக்கும் அபிஷேக நீர் போய் புனிதமாயிருந்த ஒரு முள்ளி செடிக்கு அவர் முத்தி தந்திருக்கின்றார். அந்த விபரத்தை நாங்கள் அங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இந்த முள்ளிச்செடிக்கு முத்தி கொடுத்த கதையை ரமண மகரிஷி உறுதிப்படுத்தி
3: இருக்கின்றார்.
2: அவருடைய இடத்துல லக்ஷ்மி என்ற பசுவுக்கு முத்தி அடைந்தது என்று சொல்லி அவர் அங்கே அதுக்கு பதிகமும் எழுதி இருக்கின்றார். அப்ப அந்த அவருடைய லக்ஷ்மி என்ற பசு அவரிடம் இருந்து வந்தது. அப்ப அவரிடம் வளர்ந்த அந்த பசு முத்தி அடைந்ததை பற்றி அவர் ஒரு பதிகம் எழுதி இருக்கின்றார். அப்ப அவரை கேட்ட பொழுது இது சாத்தியமா என்று அவரை கேட்ட பொழுது ஏன் சாத்தியம் இல்லை, முள்ளிச்செடிக்கு உமாபதி சிவம் முத்தி கொடுத்தாரே என்று அவர் சொல்லி இருக்கின்றார். அப்ப இந்த மரபு எங்களுக்கெல்லாம் கனகாலமாக இருக்கின்ற மரபு, அவனுடைய தாவரங்கள் விலங்குகளுக்கு ஊரறிவில்லதால முத்தி இல்லை என்றெல்லாம் நாங்கள் தேவையில்லை. அவர் சொல்லுவார்கள், சிவ தர்மோத்தர ஆகமத்தில் ஒரு பாடல் இருக்குது, அர்ச்சனைக்கு உபயோகங்கள் ஆகிய தருக்கள், சிவபூஷைக்கு உபயோகப்படுகிற தருக்கள் என்றா மரங்கள், ஆதி கற்புரு சிவலோகத்தை கலப்பதே திண்ணம், இந்த சிவலோகத்தை போய் சேர்றது நிச்சயம் என்று சொல்லி சிவதர்மோத்தர ஆகம பாடல் சொல்லுகின்றது. ஆனபடினாலே இந்த மறுபிறப்பு என்பது உண்மை. தாவர விலங்குகள் இருந்தாலும் அவர்களுக்கு அவரவர்களுக்கு உட்பட்ட அறிவுக்கு ஏற்ப அங்கே கர்மா உண்டு, அதற்குரிய பலன்களும் உண்டு என்பதை சொல்லுகின்றோம். திருநாவுக்கரசர் திருவாரத்திலே சிலந்தி வழிபட்டு கூச்சங்கனா பிறந்த கதையை சொல்லியிருக்கின்றார். சிலந்தியும் ஆனைக்காவல் திருவானைக்கா திருச்சியிலே இருக்கின்ற தலம் போனவர்கள் தரிசிக்க வேண்டும். பஞ்சபூத தலங்களிலே நீருக்குரிய தலம் இது. இன்றைக்கும் கர்ப்ப கிரகத்திலே நீர் ஊறிக்கொண்டே இருக்கும். பஞ்சபூத தலங்களில் நீருக்குரிய தலம் திருவானைக்கா திருச்சியிலே இருக்கின்றது. இந்த திருவானைக்காவிலே ஒரு சிலந்தி வழிபட்டது. சிலந்தியும் ஆனைக்காவில் திருநிழற் பந்தர் செய்து உழந்து அவன் இறந்த போதே, சிலந்தி இறந்த போது கோச்செங்கனானுமாக கோச்செங்கன் என்ற மன்னனாக புறக்க வைத்தார். கலந்த நீர் காவிரி சூழல் சோழ நாட்டு சோழர் தங்கள் குழந்தனில் பிறப்பித்துட்டார். காவிரி சூழல் என்ற சோழ நாட்டு மன்னர் குலத்திலே அவரை பிறப்பிக்கின்றார் இறைவன். இந்த கோச்செங்கனார்தான் பெரும்பாலும் ஒரு நாயனாராக வருகின்றார். எங்களை 63 நாயன்மார்கள் உள்ளவர், 70 மாட கோயில்களை எழுப்பினவர். இது கோச்செங்கனார். இப்ப சிலந்திக்கு அந்த பேர் கிடைத்தது. அதே மாதிரியாக எலி ஒன்று இருந்தது இல்லையா, அது வந்து திருமறைக்காட்டுல எலி வந்து நெய் குடிக்க போனது விளக்கில, அதுல போக போக மூக்கு சுடுவது திரும்பி ஓடுது. அப்ப அது வந்து அடுத்த பிறப்பில மாவெளி சக்கரவர்த்தியாக பிறந்தது. அதை சொல்லுகின்றார், நிறை மறை காடு தண்ணில் திருமறைக்காடு வேதாரண்யம். இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து கோயில்கள்லையும் ஒரு ஒரு கோயில்களா இலங்கையர்களுடைய பராமரிப்பிலே இருக்கின்றது வேதாரண்யம். திருமறை நிறைமறை காடு தண்ணில் மீண்டெறி தீபம் தன்னை கரை நிறத்து எலி, கருப்பு நிறத்து எலி தன் மூக்கு சுட்டுட கிணன்று தூண்ட, மூக்கு சுடப்பிடிப்பு அவர் எலி குடிக்க போக அந்த திரி தூண்டுப்படுகிறது. என்ன கொடுத்தார் இறைவன், நிறை கடல் மண்ணும் விண்ணும் அகன்ற வான் உலகம் எல்லாம் குறைவர கொடுப்பர் போலும். இந்த விண்ணுலகம் மண்ணுலகம் எல்லாம் ஆளுகின்ற சக்கரவர்த்தி பதவி மாவழி சக்கரவர்த்தியாக பிறப்பித்தார். அதான் அவருடைய பிறப்பு. அப்ப இந்த இது மட்டுமில்ல, எத்தனையோ விலங்குகள், குதிரை, சிலந்தி, கழுகு, உடும்பு, குரங்கு, நரி, ஈ, எறும்பு, சிதல், மதுவண்டு, அலவன், கரி, அரி, ஆ, மஞ்சை, எழுகினம், புறா, ஆந்தை, ததியங்காமை, முயல், கோம்பி, தத்தை, கேளல், அரிச்சிப்ப, விதியும் விளக்கும் கடந்தார்க்கு விதியால் ஒன்றை விதிப்பாரா. இது ஞானப்பிரகாசர், கமல ஞானப்பிரகாசர் வாரிய புஷ்ப விதியிலே இருக்கு. சிதல் என்றா கரையான், கரையானுக்கு முத்தி. அலவன் என்றா நண்டு, நண்டுக்கு முத்தி. மஞ்சை என்றா மயில், மயிலுக்கு முத்தி. எழுகினம் என்றது அன்னம், அன்னத்துக்கு முத்தி. ததி என்கின்றது கரடி, கரடிக்கு முத்தி. கோம்பு என்றது பச்சோந்தி, ஓனான், அதுக்கு முத்தி. கேளல் என்றது பன்றிக்கு முத்தி. திருவண்ணாமலை திருந்து தேவன் குடியிலே எல்லாம் இறைவன் வந்து குதிரை வழிபட்டு முத்தி பெற்றது. திருக்கழுக்குன்றத்திலே கழுகு, சம்பாதி, சடாயு, கம்பு, குந்தன், மாகுந்தன், பிரசண்டன் முதலிய கழுகுகள் எல்லாம் வழிபட்டன. சமீப காலம் வரைக்கும், 2000 வரைக்கும் திருக்கழுக்குன்றத்துக்கு ரெண்டு கழுகு வந்து சுத்தி கொண்டு போகும். மத்தியான பூசைக்கு
3: குறிக்கப்பட்ட நேரத்தில் வந்து அவர்கள் பிரசாதம் உண்டு கொண்டு போகும்.
2: சம்பந்தர் காலத்திலிருந்தே நடக்குது, சம்பந்தரே பாடி இருக்கின்றார்.
3: அதன்படி இப்ப வருவது இல்லையே.
2: அந்த அந்த காலம் முடியும் வரைக்கும் வழிபடுகின்றன. அது கழுகுகளுக்குரிய தலம், எல்லா கழுகுகளும் வராது. முன்னரும் வழிபட்டிருக்கின்ற ஜடாயு வழிபட்ட தலம், கம்பு வழிபட்ட தலம், குந்தன், மாகுந்தன் வழிபட்ட தலம், பிரசண்டன், இதெல்லாம் கழுகுகள். திருமாகரல் என்ற தலத்திலே வந்து அங்க வந்து உடும்பு, மாகரண்டா உடும்பு, உடும்பு வழிபட்ட தலம். உடும்பு சிவலிங்கத்தை தழுவி கொண்டிருக்கின்றது. இன்றைக்கும் பார்க்கலாம் அந்த உடும்பு பூஜையில. இறைவனுக்கு பெயரே மாகரல் ஈஸ்வரர். குரங்கனில் முட்டம் என்ற ஒரு தலம் இருக்கு, பாடல்பட்ட தலம். குரங்கு, அணில், காகம் மூன்றும் செய்து வழிபட்டு முத்தி அடைந்தது. இதே மாதிரியாக வடகுரங்காடுதுறை, தென்குரங்காடுதுறை, குரங்கு தளி என்ற தலங்கள் இருக்கு. அங்கெல்லாம் இறைவனை குரங்குகள் வாலீஸ்வரர், சுக்ரீஸ்வரர், ஹனுமனீஸ்வரர் என்று அந்தந்த வாலி வழிபட்ட தலம், சுக்ரன் வழிபட்ட தலம், ஹனுமான் வழிபட்ட தலங்கள் இருக்கின்றன. மயிலாடுதுறையிலே நந்தி பூசித்து முத்தி பெற்றது. ஈங்கே மலையிலே ஈ பூசித்து முத்தி பெற்றது. எறும்புயூர் என்று இருக்கிறது, எறும்புகள் பூசித்து சிவகதி பெற்றதெல்லாம். திருந்து தேவன் குடியில நண்டு, இறைவனுக்கு பேர் கர்க்கடகேஸ்வரர், கடகவண்டா நண்டு. ஆமாத்தூர்ல விருந்து மனிதர் முன் வண்டு முடிவா வண்டு வடிவிலே வந்து இறைவனை வழிபட்டார். திருவானக்காவில முன்னி ஜான வழிபட்டது. அதே மாதிரியா பெண் திருப்பெண்ணாகடத்திலையும் ஜான வழிபட்டது. காலஸ்தியிலேயும் ஜான வழிபட்டது, சிலந்தி வழிபட்டது, பாம்பு வழிபட்டது. அந்த சிற்பத்திலே இருக்கின்றது. திருவாவூரை திருப்பெண்ணாகரத்தில் பசு வழிபட்டது. மயிலாடுதுறையில மயிலாப்பூரையில மயில், இறைவனுக்கு பெயர் மயிலேஸ்வரர். திருக்கழுக்குன்றத்தில் பன்றியும் வழிபட்டிருக்குது. அதே மாதிரியாக திருவாரூர்ல கரையான், சேலத்தில கிளிகள், திருக்கலம்பத்தில குயில், இறைவனுடைய பெயர் கோகிலேஸ்வரர், கோகிலமண்டா குயில், சக்கரப்பள்ளியில சக்கரவாக பரவல வழிபட்டது, இறைவனுடைய பெயர் சக்கரவாகேஸ்வரர். இப்படி நிறைய புறா வழிபட்டதெல்லாம், இவருக்கு பெயர் பனங்காட்டூர்ல இருக்கு, புறாவூர்ல இருக்கு, பட்சீஸ்வரர் என்ற பெயர். இப்படி நிறைய தலங்களிலே எத்தனையோ ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நாலறிவு, ஐயறிவு உயிர்கள் எல்லாம் இறைவனை வழிபட்டு முத்தி பெற்றிருக்கின்றன. சிவபிரான் சிவபெருமான் நாரைக்கு முத்தி கொடுத்தபடலும் திருவிழா புராணத்தில் இருக்கின்றது, கனிக்குருவிக்கு உபதேசித்த வரலமும் திருவிழா புராணத்தில் இருக்கின்றது, பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுத்த வரலாறும் திருவிழா புராணத்தில் இருக்கின்றது. அதனால எல்லா உயிர்களுக்கும் இறைவனை அடைகிற பேரு உண்டு. ஆனால் மனித புறவிக்கு இறைவனை அடைகின்ற ஒன்றுதான் நோக்கம். The very purpose and goal of the human birth is to reach the Godhead.

0: வணக்கம்
1: சிவகுமார்.
2: இந்த கேள்வி என்று சொன்னால், இப்ப நான் இந்து சமயத்தவருக்கு எனக்கும் கொஞ்சம் வசனங்கள் தெரியும் சமயத்துல, அதே மாதிரிதான் வேறு சமயத்தவர்களுக்கும் அதுக்கும் தெரியும், புத்தம் புத்தம் கரைச்சி கொடுத்துருப்பினா. ஆனா என்னன்னா, நாங்க ஒரு வசனம் கூட பின்பற்றல, சும்மா நாங்கள் கலைக்கிறமே தவிர ஒரு வசனம் கூட பின்பற்றல. நாங்க பின்பற்றாட்டி என்ன நடக்கும்னு சொன்னா, ஒவ்வொரு சமயத்திலயும் நரகம்னு தான் இருக்கு. அப்ப நாங்க நரகத்துக்கு போறதுக்கு ரெடி பண்றோமே தவிர சொர்க்கத்துக்கு போக ரெடி பண்றோம் இல்ல. அப்ப அதுக்கு என்ன காரணம், என்ன மாய அங்க தடுத்து நிறுத்துறது?
0: நன்றி நன்றி சிவகுமார்.
1: கேட்பது என்று கேட்டால், எல்லா சமயங்களிலேயும் உண்மைகள் இருக்கின்றன, புத்தகங்கள் இருக்கின்றன. புத்தகங்களை கரைத்து குடித்து விட்டு வந்து என்ன கக்கி கொட்டுகின்ற பல பேர் இருக்கின்றார்கள். என்ன மாதிரி
0: நினைக்கிறேன்,
1: ஒருவரும் பின்பற்றுவதில்லை. பின்பற்றாவிட்டால் என்ன நடக்கும், நரகம் வரும் என்று சொல்லுகிறார்கள். நரகம் அது என்ன மாதிரி என்று கேட்கின்றேன்.
0: சரி,
1: பின்பற்றுவதை பற்றி சொன்னோம். இப்ப பின்பற்றாவிட்டால் என்ன நடக்கும், நரகத்தை பற்றி
0: கேட்கின்ற
1: சொல்லுவார்கள். மூன்று விதமாக பிரிக்கின்ற, நான்கு விதமாக பிரிக்கின்றார்கள். இந்த நான்கு விதமாக பிரிக்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற கேட்டால், ஒன்று வந்து இந்த பாவம் வந்து கொண்டிருக்கின்றது. பாவம் என்றால் விதிக்கப்பட்டதை விலக்கப்பட்டதை செய்தல் பாவம். ஒன்று செய்யப்படாது என்று சொல்லி இருக்குது, அதை செய்தால் அது பாவம். இரண்டாவது பழி. பழி என்றால் விதிக்கப்பட்டதை செய்யாது விடுதல் பழி. பெற்றோரை பாதுகாக்க வேண்டும் என்று இருக்குது, அதை செய்யாட்டி என்ன சொல்றோம், பழியோ பழியப்பான்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் பழி. இதே மாதிரியாக பாவம் சொல்லியாச்சு, பழி சொல்லியாச்சு. இந்த பாவம் பழி மாறி பாதகம் ஒன்று இருக்கு. பாதகம் என்றால் இந்த பாவம் பழியை விட மேல
0: கொஞ்சம் ஒருபடி மேல
1: கூட. அடுத்தது மா பாதகம்.
0: இப்ப
1: நாலு படிநிலைகள்ல இருக்கு, இதை ஒப்பிடலாம். இப்ப என்னன்னு கேட்டால், இந்த சட்டம் இருக்குன்றது தானே, எல்லா நாட்டு சட்டங்களும் சட்டம் எல்லா நாட்டுல இது என்னண்டா இருக்குது. சட்டம் எழுதி வைக்காட்டிலும் நடைமுறை ஒன்று இருக்குது,
0: ஒழுங்கு முறையில பின்பற்றதுக்கு.
1: அதுல முதலாவது சொல்லுவார்கள் அன்லோஃபுல், அன்லோஃபுல் சட்டத்துக்கு புறம்பானது, சட்டத்துக்கு புறம்பானது. இப்ப உதாரணமாக நான் ஒரு கூட்டம் வைக்கிறேன், ஒரு கட்டிடத்துல இதுல 50 பேர் தான் இருக்கலாம், இல்ல இந்த கோயில்ல 75 பேர் தான் இருக்கலாம், ஒரு 100 பேர் கூடிடணும் என்றால் தட் இஸ் அன்லோஃபுல், அது ஒரு மைனர் ஆஃபென்ஸ். அப்ப என்ன நடக்கும், ஒரு வார்னிங் வரும், சிட்டிட்ட இருந்து ஒரு வார்னிங் வரும், ஒரு நோட்டீஸ் வரும், we have to correct it. அது ஒன்று. ரெண்டாவது வந்து இல்லீகல். இல்லீகல் என்று சொன்னால், இதுல ஸ்டெப்ஸ் என்ன, நிப்பாட்டையில காரோடு வாகனம் ஓடிக்கொண்டு போறேன், அல்லது கேர்லெஸ் டிரைவிங், அது இன்னொருத்தருக்கு ஹார்ம்ஃபுல்லா கூட்டு வர கூடும் இல்லையா, அது அதை விட கொஞ்சம் பாரதமான குற்றம். அங்க இலீகல்ல என்ன செய்வோம், தண்டம், ஃபைன் கட்டுவீங்க. மூன்றாவது கிரிமினல். கிரிமினல் என்றால் நீங்கள் இன்னொருவருடைய சொத்துக்களை அபகரித்தல், பழங்களை அபகரித்தல், மற்றது இன்னொருவருக்கு உயிருக்கு உடமைக்கு ஊறு விளைத்தல், அதுகள் தான் கிரிமினல். கிரிமினல் என்றால் என்ன, உங்களுக்கு நோட்டீஸ் வராது, உங்களுக்கு தண்ட ஃபைன் வராது, நேர் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளுக்கு வச்சிருவாங்க, அது நிரூபிக்கப்பட்டால் நீங்கள் ஜெயில இருப்பீங்க. இதுதான் சட்டம். இது இலங்கையிலும் சரி, இந்தியாவிலும் சரி, கனடாவும் சரி, அமெரிக்காவும் சரி, சட்டங்கள் வேறுபட்டாலும் இந்த மூன்று லெவல்ல தான் இருக்கு. அப்ப அன்லோஃபுல், இல்லீகல், கிரிமினல். இதே மாதிரிதான் பாவம், பழி, பாதகம், மா பாதகம். இந்த பாவமும் பழியும் இந்த மைனர் ஆஃபென்சஸ் சொல்றது, இதை இங்கே இங்கேயே திருப்பி திருப்பி பிறந்து பிறந்து புல்லாகி பூடாகி மனுஷராக திருப்பி பிறந்து பிறந்து அதுகளில் வர்ற கஷ்ட நஷ்டத்தால கழிக்கலாம். இந்த உலகிலேயே மீண்டும் பிறந்து இறப்பதனூடாக கழிக்கப்படுவது. நாங்க வர்ற கஷ்டங்கள் இருக்குத்தானே, ஒரு பகுதி கஷ்டங்கள் இங்கேயே நாங்க செய்த பாவத்துக்கு கழிக்கிற கழிப்பு தானே, அது அந்த ஆஃபென்சஸ் அதுக்குள்ள வரும். இந்த பாதகம் என்று சொன்னால், இட் இஸ் பனிஷபிள் பை த ஹெல் இஸ் பனிஷ்மெண்ட், அதுக்கு இங்க பனிஷ்மெண்ட் பத்தாது.
0: அப்ப சிறைக்கு போக
1: வேண்டியதாக, ஜெயிலுக்கு போற தண்டம் வந்துடுது இல்லையா, அப்ப அங்க போக வேணும். அப்ப அங்க போகணும் என்றால் அதுக்குரிய நரக தண்டனைக்குரிய குற்றம் தான் இந்த பாதகம். ஆனால் இந்த பாவம், பழி, பாதகம் மூண்டுக்கும் ஒருவர் மனம் திருந்தி வருந்தி மன்னிப்பு கேட்டு பிராயச்சித்தங்கள் செய்தால் இதிலிருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. பாவத்துக்கும் உண்டு, பழிக்கும் உண்டு, பாதகத்துக்கும் உண்டு. அதாவது பிராயச்சித்தம்
3: உண்டு.

0: ஆனால் இந்த பிராய சித்தமே இல்லாத ஒன்று இருக்குது, நரகத்துல தான் அதுக்கு தண்டனை. அது சொல்றது மாபாதகம். என்ன மாபாதகம் என்று சில பேர் கேப்பினம், மாபாதகம் என்றா என்னென்று கேப்பினம், மாபாதகம் என்றா பிராய சித்தமே இல்லை, அதான் மாபாதகம். அதுக்கு சொல்ல புறநானூர்ல தான் இதுக்கு விளக்கம் இருக்கு. விளக்குறது அதெல்லாம் சரி வராது, அது மற்றவைக்கு பிரச்சனைகளா வாழ்றதுக்கு தான் அது. சில சொல்றதுல நாங்க மற்றவைக்கு பிரச்சனைகளா வாழணும், அதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் தர்மா, உலக தர்மம், வேள்வி தர்மா, அதுக்குத்தான் சட்டம் இருக்குது. அது பிழைச்சால் சட்டம் வந்து கதவை தட்டும். ரெண்டாவது லெவல்ல மற்றவைக்கு உபகாரம் செய்து வாழணும் என்று ரெண்டாவது நிலை இருக்கிறது. சில சொல்ற மற்றவைக்கு பிரயோஜனமா இருக்கணும் உண்டு, சோசியல் சர்வீஸ் மற்றவைய முன்னுக்கு வச்சு செய்யற தர்மா, அதிலேயும் கூட இறைவனை பார்க்க அடைய முடியாது. அது மேலான நல்ல வாழ்க்கை இந்த உலகத்திலையும் புண்ணியங்களை தந்து அடுத்த உலகத்திலையும் தரும். ஆனால் கடைசியாக இறை தர்மம், கோட்லி தர்மா, சிவபுண்ணியங்களால் தான் இறையை அடைய முடியும். அந்த இறை தர்மங்கள் தான் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சைவம் சொல்லுது. அதைத்தான் பக்தி யோகம், கர்ம யோகம், ஞான யோகம் என்று கீதை சொல்லுது. இந்த வழியில போறதுக்கு முயற்சி செய்ய வேணும். சரியை கிரியை சரியை உடம்பாலும் செய்யறது உண்டு, முயற்சி செய்துதான் செய்ய வேணும். கிரியை உடம்பாலும் மனசாலும் செய்யறவரை உண்டு, முயற்சி செய்துதான் செய்ய வேணும். யோகம் மனசால செய்யறவரை உண்டு, முயற்சி செய்துதான் செய்ய வேணும். ஞானத்துல நாலு படி, கேட்டல், சிந்தித்தல். நீங்க பானவில கேட்கிறீங்கள், இன்னொரு படிக்கிறீங்கள், அதையெல்லாம் படித்ததை திருப்பி சிந்திக்கிறீர்கள், இதுக்கும் முயற்சியாலதான் செய்ய வேணும். இவ்வளவு படிமுறைக்கும் அவ ஓன் செல்ஃப் எஃபர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட், முயற்சி. இதுக்கு அப்பால வந்து இவ்வளவும் செய்து கொண்டு வர இந்த ஆன்மா வந்து மறைப்பு, அவர் சிவகுமார் கேட்டார் என்ன மறைச்சிருக்கண்டு, ஆணவ மலமாகிய மறைப்பின் மயக்கத்தில் இருக்கிற ஆன்மா இப்படி ஸ்டியரிங் வீல் நடுவில் இப்படி திரும்பி வர மாதிரி அப்படியே சென்டருக்கு வரும். இந்த சென்டருக்கு வந்தா மற்ற பக்கம் அருட்சக்தி இருக்குது, மறைப்பு சக்தி தான் இந்த ஆணவத்தில் எழுத்து வைத்திருக்கிறது. அந்த அருட்சக்தி அப்படியே ஒரு பக்கமாக இழுத்து சடன் கஷ் ஆஃப் சல்விக் போட்டன்சி ஆஃப் தி சிவா, சத்திய நிபாதம் என்று சொல்லுவார்கள் கிறிஸ்தவர்கள், இதை சொல்லுவார்கள் பரிசுத்தாவி இறங்குதல் என்று. அது வர சடன் டேர்ன் வரும் உங்களோட லைஃப்ல, அது வந்து அவன் தான் தருவது. ஞானத்தில கடைசி நிலையில இருக்கிற தெளிவும் தெளிதலம், நிஷ்டை கூடுதல், இறைவனோட ஒன்றித்தலம், அது செல்ஃப் எஃபர்ட்டால அடைய முடியாது. அது இறைவன் கொடுக்க வேணும். அவன் உணர்த்த நாம் உணர்வது, அவன் அமிழ்த்த நாம் அமிழ்ந்து அனுபவிப்பது, அவன் அறிவிக்க நாம் அறிவது, அந்த பகுதி தெளிதலும் நிஷ்ட கூடலும் அது இறைவன் தன்னுடைய அருட்சக்தியால தருவது. அதைத்தான் நாங்கள் அவனருளாலே அவன்தால் வணங்கி, அப்பதான் அவனருளாலே அருள் என்றா சக்தி, அந்த சக்தி வந்து அருட்சக்தியாலே அவனுடைய தாளை அடைகின்றோம். அது வரைக்கும் செல்ஃப் எஃபர்ட் தேவை. ஆகவே எங்களுடைய முயற்சி ஒன்றும் புதுசா இல்லை, எங்களுடைய அம்மா அப்பா பாட்டா முப்பாட்டன் கொப்பாட்டன் சொல்லி வந்த அதே இதுதான். தொண்டு, இறை தொண்டு, இறையை மையமாக வைத்து செயற்படுதல். வீட்டிலே இருந்தால் இறைவனுக்கு பெரிய அறை, நாங்கள் இறைவனுக்கு கொடுத்தாரே பெரிய அறை. விளைச்சல் வந்தால் முதல் விளைச்சல் நெல் இறைவனுக்கு. அப்படி இறைவனை முதன்மையாக வச்சு செயற்படுகின்ற வாழ்க்கையாலே நாங்கள் இதற்கு தயார்படுத்தி கொண்டு போக வேண்டும். அது எங்களோட கையில தான் இருக்குது, அது விதி பயன் அல்ல.
1: உண்மையிலே டாக்டர், நீங்கள் சொல்லும் பொழுது அந்த இறை சக்தி அருட்சக்தியாக மாறிய ஒருவருடைய நேர்முக வர்ணனை நாங்கள் இங்கே பார்த்தோம் சென்ற ஆண்டு. அவரை பற்றி நான் அடிக்கடி அந்த அவர்களுடைய அந்த நியூஸ் லெட்டரில் பார்க்கிறேன். இப்பொழுது அவர் அந்த சந்நியாசத்திற்கான அந்த பயிற்சி நிலை முடிந்து சுவாமிகளிடம் சன்னியாசியாக அவர் ஒரு பூரண நிலைமை
0: இளைஞர்,
1: இளைஞர்
0: அமெரிக்க இளைஞர், இன்வெஸ்ட்மெண்ட் இதுல செய்தவர் ரிகார்டோ
1: ஒரிஜினல்
0: பெயர், மயூரன் சொக்கன் என்ற பெயர் ஏற்பட்டது. அவருக்கு சடுதியாக இது கிடைத்தது,
1: டிரைவ் பண்ணி கொண்டு கேட்க
0: வந்தது சடன் கஷ் ஆஃப் சல்வி.
1: இப்படி எல்லாம் நடக்குதோன்னு கேட்கறதுக்கு அங்க இடம் இல்லை,
0: இடம் இல்லை.
1: இடக்கிட எங்களுக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறான் இறைவன், அதை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்.
0: ஆனா சில பேர் என்று கேட்டால் அவன் அருளாலே அவந்தால் வணங்கி பிழையாக வணங்கிக் கொண்டு நாங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. சரியை, கிரியை, யோகம், ஞானத்தில் இருக்கிற கேட்டல், சிந்தித்தல் எங்களுடைய ஓன் செல்ஃப் எஃபர்ட். அதற்கு அன்பால் இருக்கிற தெளிதலின் நிட்ட கூடலும் இறை அருளால வருவது. அது தண்டபாடுல இறை அருளால் நடக்கும். நிச்சயம் எல்லாத்துக்கும் சரியை, கிரியை, யோகமும், ஞானத்தில் இருக்கிற கேட்டலும், சிந்தித்தலும் எங்களுடைய செல்ஃப் எஃபர்ட்டாலும் நாங்கள் செய்ய வேண்டும்.
1: உண்மையிலே டாக்டர், இங்கே இன்னொரு நேர் இருக்கிறார், மிகவும் சிறப்பான கேள்விகளோடு இங்கே நேர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். கேட்கும் பொழுது உங்களுக்கு மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. வணக்கம். வணக்கம், நீங்கள் இணைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம், வணக்கம், நீங்கள் இணைப்பில் இருக்கிறீர்கள். அவர்கள் நான் நினைக்கிறேன் நெடுநேரமாக நின்று கலைத்து விட்டார்கள் போல. இந்த நிலைமையிலே உண்மையிலே நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஒரு புத்துணர்ச்சியை நாங்கள் பெறுகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. அதே நேரத்தில் எங்களுக்கு என்ன மூன்று மூன்று நிமிடங்கள் தான் இருக்கின்றன டாக்டர். இங்க இன்னொரு தடவை கேட்கலாம் போல் இருக்கிறது. வணக்கம்.
2: வணக்கம்.
1: சொல்லுங்க.
2: எனக்கு ஐந்தழுத்து சிவமந்திரம் நமசிவாய, ஆனா சிவபுராணம் படிக்க தொடங்க அது நமச்சிவாய என்று இச்சன்னா வருது. அது மாதிரி சொட்டுநவேவியன் படிக்கையும் கடைசியில நமச்சிவாய வேண்டு வருது. அப்ப நாங்க எப்படி அதை படிக்க வேணும்?
0: முதலாவது மந்திரம் என்று சொல்லுகின்ற பொழுது குருமுகமாக பெற்றுக் கொள்ளும் போதுதான் அதற்கு மந்திரம் என்று பெயர். நிறைமொழி மாந்தர் ஆணையின் கிளந்த மறைமொழி தானே மந்திரம் என்ப. இது தொல்காப்பி. நிறைமொழி மாந்தர், நிறைவான வார்த்தையுடைய மாந்தர் குருவைத்தான் சொல்லுது. ஆணையின் கிளந்த, ஆணை என்பது சக்தி, ஆணை என்பது சக்தி. சிவஞானவதன் இரண்டாம் சூத்திரத்திலேயும் வருகிறது ஆணையின் என்று சொல்லு. எங்க சிவஞானவதன் இரண்டாம் சூத்திரத்துல வருகிறது. அப்ப ஆணை என்பது சக்தி. அப்ப அந்த சக்தியோடு பவரோட வர்றது மறைமொழி. மறைமொழி என்பது வேதத்தில் இருக்கிற மந்திரம், மந்திரம் என்ப. இப்ப குருவிடமிருந்து வர வேணும், சக்தி பதிஞ்சிருக்க வேண்டும், வேதத்திலேக்கு ஒப்பானதா இருக்க வேண்டும், அப்பதான் அது மந்திரம். அப்ப எங்களுக்கு என்ன மந்திரம் என்றால், நீங்கள் இதுக்குரிய ஒரு குருவை நாடி, குருவை நாடி அவரிடம் கேட்டு இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், அப்பதான் அது மந்திரமாக வரும். ஐந்தெழுத்து மந்திரமாக வரும். இங்கே இருக்கிற வரசித்தி விநாயகர் ஆலயத்திலே வருடாந்தம் தீட்சை கொடுக்கின்றது நடைபெறுகின்றது. அவரை தொடர்பு கொண்டால் அவர்கள் அதற்குரிய தியதிகள் வரும்பொழுது உங்களுக்கு அறிவிப்பார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் போய் அதை குருமுகமாக அதை பெற்றுக் கொள்ளுங்கள். இதற்காக குரு ஒன்று எல்லாடவும் ஓடியாடி ஓட தேவையில்லை. நித்தியமாக சந்தியாவந்தனம் செய்து தன்னுடைய சிவபூஜையை செய்கின்ற ஒரு குருவானவரிடமிருந்து அதை பெற்றுக்கொள்வது. இப்படி பெற்றுக்கொள்கின்ற பொழுது குருவானவர் தருகின்ற பொழுது அதுக்கு பவர் இருக்குது. அது குருவனுடைய குரு எத்தனையோ லட்சம் தவிர அதை உருவேற்றி இருப்பார். அவருடைய குரு எத்தனையோ லட்சோப லட்சம் தவிர உருவேற்றி இருப்பார். அவருடைய பரமகுரு இன்னும் லட்சோப லட்சம் கூறுவார். இப்படியாக கோடான கோடி தடவைகள் இப்படி உருவேற்றப்பட்ட இந்த மந்திரத்தை நீங்கள் உங்கள் குடும்பமாக பெறுகின்ற பொழுது இட் இஸ் எம்பவர்ட் ஸ்பிரிச்சுவலி சார்ஜ்ட் சிலபல்ஸ். ஒவ்வொரு எழுத்துக்குமே அதுக்கு பவர் இருக்குது. நம சிவாய என்பதுக்கு அஞ்சு எழுத்துக்கு ஒரு பவர் இருக்குது. சிவாய நமக்கு ஒரு பவர் இருக்குது. சிவாய சிவவுக்கு ஒரு பவர் இருக்குது. சிவாய சிவாய வசிக்கு ஒரு பவர் இருக்குது. சிவாயவுக்கு ஒரு பவர் இருக்குது. சிவாவுக்கு ஒரு பவர் இருக்கு. சி என்ற ஒரு எழுத்துக்கே பவர் இருக்கு. நாயோட்டு மந்திரம் சி சி சி என்று சொன்னால் நாயோட்டு மந்திரம் அது இருக்கு. ஒவ்வொரு எழுத்துக்குமே அது வெரி பவர்ஃபுல். உங்களுக்கு குரு தந்த மாதிரி நீங்கள் சொல்லிக் கொண்டு வர வேண்டும். அதுதான் மந்திரம். அடுத்தது அப்படி என்றால் அது வரைக்கும் என்ன செய்யறது? அதை நாமமாக சொல்லலாம். நாமமாக சொல்லும் பொழுது ஒவ்வொரு எழுத்துக்கும் அந்த பவர் கிடையாது, மந்திரத்துக்குள்ள பவர் கிடையாது. ஆனா மந்திர ஜபம் அல்ல, நாம ஜபத்துக்குள்ள பவர் கிடைக்கும். நாதன் நாமம் நமச்சிவாயவே, நக்கன் நாமம் நமச்சிவாயவே என்றுதான் பாடுகின்றார்கள். இந்த நமச்சிவாய வந்து யாரும் சொல்லலாம். நமசிவாய வந்து அதற்காகத்தால் அவர் நமச்சிவாய என்று பாடியிருக்கின்றார். இச்சன்னா இருக்கின்றது. இது அவருடைய நாமம். இதை நாம ஜபமாக நின்றும் இருந்தும் கிடந்தும் ஜபித்துக் கொண்டு வரலாம்.
3: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
4: கரலக்ன முருகக் கரீந்திரபங்கோ கனசாப்தோல விகண்டனுஸ்தஜந்து கிரிஷோ விசதக்ருதஸ்ததேதக் குஹரே பஞ்சமுகோஸ்தி மே குதோ பீஹி. சந்தஸ்ஸா கிஜிகன்விதே த்விஜவரைஹி சம்சேவிதே சாஸ்வதே சௌக்யாபாதி நிகேத பேதினி சுதா சாரை பலைர்தீபிதே சேதப்பட்சிகாமணே தியஜ வ்ருதா சஞ்சாரமன்யைரலம் நித்யம் சங்கர பாத பத்மயுகளி நிடே விஹாரம் குரு. அகிர்ணே நகராஜிகந்தி விபைஹி உத்யத்சுதாச வைபவைஹி ஆதீதே ஆதௌதே விஜ பத்மராகலலிதே ஹம்சவ்ரஜைராஸ்ரிதே நித்யம் பவித வதுகண பக்தி வதுகணைச்சராசி ஸ்வேச்சா விஹாரம் குரு. ஸ்தித்வா மானச ராஜஹம்ச கிரிஜா நாதங்கிரி சௌதந்தரே. சிவானந்தர் ஹரி பிரகரணம். பக்திபாவத்தை சொல்லக்கூடியதான ஆத்ம தத்துவ பிரகாசகமாக இருக்கக்கூடியதான பிரகரணம். பகவானுடைய பக்தியும் சொல்றார், அதே சமயத்துல வேதாந்த சாஸ்திர ரகசியமான விஷயங்களையும் சொல்லிட்டு இருக்கார். அதுல பிஷாஸ்மாத்பவதே பிஷோதேதி சூரியா அப்படின்னு பரமாத்மாவை கண்டு உலகமெல்லாம் நடுங்கிறது. ஏன் அவர் அவ்வளவு பயத்தை உண்டு பண்றாரவா? இல்ல, அவரிடத்துல இருக்கக்கூடியதான ஒரு கௌரவ புத்தி. அதோட மட்டும் எல்லாமே அவரிடத்துல தான் மனுஷியாளுக்க கிடைக்கிறது, தேவதைகளுக்கு கிடைக்கிறது. சகல சக்தி சமூகம் அவர், அந்த சக்தி அவரிடத்திலிருந்து இவ பெற்று இருப்பதனால் அவருக்கு அவரிடத்துல ஒரு கௌரவம். அந்த சக்தி நம்மகிட்ட போயிடுதுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு. அப்படி அந்த பரமாத்மா என் இதயத்தில் இருப்பாரேயானால் இனிமேல நமக்கு எது பயம்? உலகத்தில் இருக்கிற எல்லோரும் யார் யாரை கண்டு நடுங்கிறாளோ அப்படிப்பட்டதான ஒரு பரமாத்மா நமக்குள்ள இருப்பாரேயானால் நமக்கு பயமேது அப்படிங்கிற. ஏன்னா ஒரு காட்டுக்குள்ள சிம்மம் இருந்தால் அது மற்ற பிராணிகள் எல்லாம் என்ன பண்ணணும், சௌக்கியமா இருக்கும், யாரும் வரமாட்டார். அதே மாதிரி சிம்மம் மாதிரி இருக்கக்கூடியதான பரமாத்மா பரமேஸ்வரன். இந்த பரமேஸ்வரனுக்கும் சிம்மத்துக்கும் எப்படி ஒப்பிடுறார்? சிம்மமானது ஒரு மானை அடிச்சிருக்கு, அந்த மானை ஓடி போகாம அதை கையில பிடிச்சுருக்கு. அதே போலயே இந்த பரமேஸ்வரன் எனக்கூடியதான ஒரு சிம்மம் பஞ்சாஸ்தியம் என்ன பண்ணியிருக்கு, தன் கையிலேயே ஒரு மானை வச்சுருக்கு. இங்க இந்த மான் என்ன, இது மனசுங்கிற மான். இது இந்த மனசு ஓடிண்டே இருக்கு இங்கேயும் அங்கேயும், அது ஓடாம ஒரு இடத்துல நிக்க வச்சிருக்க. ஆகையால் இப்படி கரலக்ன மிருகா கரீந்திர பங்கா அந்த யானை இருக்க, யானைய கொல்றது நிஜமான சிம்மம். இந்த காட்டில் இருக்க சிம்மம் யானைய கொல்றது, ஆனா இந்த சிம்மம் பஞ்சாசியம் பரமேஸ்வர சிம்மம் கஜாசுரனை கொன்னு இருக்க, கொன்னு அவருடைய ஒரு சரீரம் இருக்க, அந்த மேல் தோல் இருக்க, அது வஸ்திரமா போட்டு இருக்கார். கரீந்திர பங்கா கனசார்தூல விகண்ட நோஸ்த ஜந்து கனசார்தூல விகண்ட, புலிகளை கொன்னிருக்க காட்டில் இருக்கிற சிம்மம், வியாக்ராசுரனை கொன்னிருக்கார் பரமேஸ்வரன். ஆகையால் கனசார்தூல விகண்ட நோஸ்த ஜந்து, இப்படி துஷ்ட ஜனங்கள் எதெது இருக்குமையானால் என் மனசில் இருக்கக்கூடியதான கொடூரமான எண்ணங்கள் எதெது இருக்குமோ, குரோதம் லோபம் மதம் மாத்சரியம் இப்படிப்பட்டதான எல்லாவற்றையும் அழிச்சு விட்டார் அவர் இருக்கிறதுனாலேயே. பரமேஸ்வரன் இதுக்காக புதுசா ஒன்றும் பண்ண வேண்டாம், அவர் இருக்கிறதுனாலேயே குணங்கள்லாம் துர்குணங்கள்லாம் போயிடுத்து. அஸ்த ஜந்து கிரிஷோ விஷதக்ரதேதக்குஹரே பஞ்சமுகஸ்தி, ஹே கிரிஷா பரமேஸ்வரா, தேதக்குஹரே என்னுடைய இதயம் எனக்கூடியதான ஒரு குகையில, இந்த குகைக்குள்ள யார் இருக்கார்? பஞ்சமுகஸ்திமே குதோபிஹி, இந்த பஞ்சமுகம் சத்யோஜாதன் வாமதேவன் இப்படின்னு இருக்கக்கூடுகிறார். ஐந்து முகங்கள் இந்த பரமேஸ்வரனுக்கு இருக்கு. இந்த ஐந்து முகத்தோட இருக்கக்கூடியதான இந்த பரமேஸ்வரர் பார்த்தீங்களா, இவர் இருக்கும் பொழுது நாம் ஏன் பயப்படணும் அப்படின்னு விசேஷமாக சொல்றார். இந்த பரமேஸ்வரனுக்கு ஐந்து முகங்கள் அப்படின்னு விசேஷமாக சொல்லப்பட்டிருக்க. இந்த ஐந்து முகங்களை பத்தி விசேஷமாக அங்கங்க வேத பாகத்துல சொல்லிருக்கு. இதுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, நாலு திக்குலையும் நாலு முகம், ஊர்த முகம் ஒண்ணு. இந்த நாலு திக்குலையும் இருக்கக்கூடியதான நாலு முகங்கள் நாலு வேதங்களை காட்டுற. அந்த மேல இருக்கக்கூடியதான ஒரு முகம் இருக்கு பாருங்க, ஐந்து, அது தந்திரங்களை காட்டுறதுன்னு சில பேர் சொல்ற. இல்ல, இந்த வேத சாரமான வேதாந்தங்களை காட்டுறதுன்னு சொல்ற. இந்த ஐந்து முகங்களும் பஞ்சாட்சரமாக இருக்கு. பஞ்சாட்சரமானது வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடியதான மந்திரம். காயத்ரி எப்படி வேதத்தில் சொல்லியிருக்கோ ஸ்பஷ்டமாக, அதே விதமாகவே பஞ்சாட்சரம் சொல்லியிருக்கு. வேற எந்த மந்திரமும் வேதம் நேராக சொல்லலை. மற்ற மந்திரங்கள்லையும் வேதம் என்ன சொல்றது மறைச்சு சொல்லியிருக்கு, அது உத்தாரம் நாம் எடுத்துக்கணும். ஆனால் இந்த பஞ்சாட்சர மந்திரத்தையும் அல்லது காயத்ரி மந்திரத்தையும் ரெண்டு மட்டும் நேரம் அப்படியே சொல்லிடுது. ஏன் அப்படியே சொன்னதுனால என்ன ஒரு விசேஷம் இதில் அப்படின்னா, எல்லோருக்கும் இதில் அதிகாரம் உண்டு. காயத்ரி மந்திரம் எப்படி திரைவர்ணிகளுக்கு அதிகாரமோ, அதுபோல் இந்த பஞ்சாட்சர மந்திரம் புமான்களும் ஸ்திரீகளும் அந்தனர்களும் மற்றவர்களும் எல்லோரும் பண்ணலாம். ஏ, அவ்வளவு வசதியான ஒரு மந்திரம். அவ்வளவு வசத்தின்னு மட்டும் இல்ல, எல்லோருக்கும் சகல சாதாரணமாக இருக்கக்கூடியதான ஒரு மந்திரம். இப்ப உங்க இடத்துல முந்திரி பருப்பும் இருக்கு சமையல் கட்டுல, உப்பும் இருக்கு. முந்திரி பருப்பு இல்லாத போனா சமைக்கலாம், நீங்க ஒன்னும் ப்ராப்ளம் வராது. அதனால என்ன போச்சு, ஆனா அது விலை ஜாஸ்தி, அதை பத்தி சொல்லல. அது விலை ஜாஸ்தி தான், வசத்தி தான், அது சுவையை கொடுக்கறது, அதெல்லாம் ரைட்டா இருக்கு. ஒரு நாளைக்கு வாங்கறது மறந்து போயிட்டே இருக்குன்னா என்ன, அது இல்லாமலே அட்ஜஸ்ட் பண்ணுவேன். ஆனா உப்பு இல்லாம நீங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? உப்பு இல்லாம தொகையல் பண்ண முடியுமா? சாம்பார் பண்ண முடியுமா? ரசம் பண்ண முடியுமா? எது வேணும்னாலும் உப்பு வேணும், எது வசத்தின்னார். இது ரொம்ப விலை குறைச்சல் சார்னர், அது மாதிரி சொல்லப்படாது. இந்த பஞ்சாட்சரம் எல்லோராலையும் பூஜிக்கப்பட்டாலும் பகவானுடைய பரம கருணையினால. அவர் என்ன சொன்னார், ஏதோ சில பேராலதான் முடியும், சில அதிகாரங்கள் இருந்தா தான் அதை பண்ண முடியும் எனக்கூடியதான எண்ணம் இருக்குமே, ஆனால் மற்றவர்களால் அதை அனுசந்தானம் பண்ண முடியாது. ஆனா என்ன, எப்படிப்பட்டவாளா இருந்தா அவளுக்கு பஞ்சாட்சர மந்திரத்தை கொடுத்துருக்கா. இந்த பஞ்சாட்சர மந்திரமானது அதை அனுஷ்டானம் பண்ணினா அவளுக்கு புக்தி முக்தி பிரதாயினி. இந்த லோகத்துல இருக்கக்கூடியதார புக்தியும் கிடைக்கும், லோகத்துல முக்தியும் கிடைக்கும். முக்தி எப்படி, ஞானத்தை கொடுக்கிறார் அவர். ஞானம் மகேஸ்வராதிச்சே மோட்சம் இச்சே ஜனார்தனா, அந்த ஞானத்தை கொடுப்பார். ஞானமானது சிவஞானமானது உங்களுக்கு எப்படி கொடுக்க, முதல்ல பக்தியை கொடுப்பார். பக்தியை வந்து வளர்ந்ததுமே ஒரு சதாச்சாரியன் உங்களுக்கு கிடைப்பார். அவர் முகமாக வேதாந்தத்தை கேட்டுக்கொண்டே இருப்பேள். இந்த வேதாந்தமானது உங்களை அறியாமலேயே உங்க மனசுல ஒரு நாளைக்கு வேலை செய்ய தொடங்கும். அது நமக்கு என்ன கேட்டுட்டே இருக்குமே, நேர் கேட்டுட்டே இருக்கேள். விசாரையன் நாமரடம் நலபேத சேது ஜன்மாந்தரே லபே தெய்வ பிரதிபந்தி. நிச்சயமாக பிரதிபந்தம் போனதுமே வர்த்தமான பிரதிபந்தம், பூத பிரதிபந்தம், பவிஷ்ய பிரதிபந்தம். நமக்கு பிரதிபந்தங்கள் மூணு விதமாக இருக்கா. என்னைக்கோ நடந்த ஒரு இன்சிடென்ட் இருக்கே, அந்த இன்சிடென்ட்டும் நமக்கு இன்னைக்கு வேதாந்தம் புரியாம பண்ணிட்டு இருக்கு. இப்பொழுது இருக்கக்கூடியதான கவலைகள் நமக்கு வேதாந்தத்தில் மனசை ஒட்டாமல் அதில் ஈடுபடாமல் தடுக்கு. நாளைக்கு வரக்கூடியதான ஒரு ப்ராப்ளம் இருக்கே, அதுவும் இன்னைக்கு நமக்கு ஒரு விதமாக மனசை தடுக்கும். அப்படி இல்லாமலேயே எல்லா பிரதிபந்தங்களையும் நீக்கி அந்த பரமேஸ்வரன் என்ன பண்ணுவார், உங்களுக்கு ஆத்ம தத்துவம் புரியும்படி பண்ணுவார். ஆகையால் அஞ்சு முகங்களும் மகா சிவாய அப்படின்னு இப்படிப்பட்டதான இந்த அஞ்சு எழுத்தோடு இருக்கக்கூடியதான பரம மந்திரத்தை காட்டுறதுக்காக தான் சத்யோஜாரம், வாமதேவம், அகோரம், ஈசாரம் அப்படிங்கிற ஒரு முகங்களை சொல்லப்பட்டதா. அந்தந்த ஒவ்வொரு முகத்துக்கு தனித்தனியாக மந்திரங்கள்லாம் உண்டு. சத்யோஜாத்தம் பிரபத்யாமே சத்யோஜாத்தாய வய நமோ நமஹ அப்படின்னு வேதங்கள்ல விசேஷமாக மந்திரங்கள் உண்டு. ஆனா இத்தனை மந்திரங்களும் எதை சொல்றது உங்களுக்கு, இந்த மந்திரமானது பரமசிவாய எனக்கூடியதான பரமேஸ்வரனுடைய பஞ்சாட்சர மந்திரம். பஞ்சாட்சரம் பாவன உச்சரந்த பதிம் பசு நாம் ஹிருதி பாவயந்தா. அந்த பசுபதி இருக்காரே அவருடைய என்ன, நாமக்கள்லாம் பசுக்களா இருக்கும். ஆணவ மலம், காய்க மலம், கார்மிக மலம், எத்தனையோ மலங்கள் இந்த இதயத்துக்குள்ள சில ஆயிரக்கணக்கான பறவைகளோட சேர்ந்து இருக்க. என்ன கர்மா எந்த ஜன்மாவில பண்ணினோமோ தெரியல, அதனுடைய விளைவு துன்பம் வரும்பொழுது தான் நமக்கு தெரியுது. ஆனா விவகாரம் என்ன, கவலையே படாதுங்க, அந்த பரமேஸ்வர மந்திரத்தை தியானம் பண்ணுங்க, இவைகள்லாம் தானா போயிடும். அந்த சிவான்னு சொன்னாலே மங்களம்னு அர்த்தம், மங்களான ச மங்களம் தெய்வதம் தேவதானாம் ச அப்படின்னு பரம மங்களங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில ஆரம்பிக்கிற காரணத்தினால்தான் உங்களுடைய மனசுல அந்த சிவபக்தியானது ஏற்பட்டிருக்கு. ஆகையால் இதை சொல்றதுக்காகத்தான் பஞ்சாஸ்யம்னு பேர் அவருக்கு. விஸ்வ சிம்மத்துக்கு பஞ்சாஸ்யம்னா என்ன அர்த்தம், விரிந்ததான வாய் உள்ளதான ஜந்துன்னு அர்த்தம். இங்க பரமேஸ்வரனுக்கு பஞ்சாஸ்யம்னா அஞ்சு முகங்கள் இருக்குன்னு அர்த்தம். இந்த அஞ்சு முகங்களும் நாலு வேதங்கள் என்ன, தந்திரங்கள் என்ன, அல்லது வேதங்களுடைய சரமபாகமான வேதாந்தங்கள் என்ன, அத்தனையும் உங்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக கொடுத்து வச்சுருக்காரு. யார் யாருக்கு எந்தெந்த நிலையில எப்படி எது பண்ணினா சுகமா இருக்க முடியுமோ அத்தனை கர்மாக்களையும் அத்தனையும் சொல்லி க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதார பரம மகானா இருக்கார் பரமேஸ்வரன். ஆகையால் அவருடைய ஸ்வரூபம் இப்படி பார்த்தோம். அதற்கு பிறகு அந்த பகவானுடைய திருவடிகள்லயே அந்த கூட்டிலேயே என் மனசு இருக்கட்டுமேன்னு பிரார்த்திக்கிறார். அடுத்ததாக மனச இப்ப விசேஷமாக மனச ஒரு பட்சியா சொல்றார். மனச பலவிதமாக சொல்லியிருக்கார். நாம எதை ஞாபகம் வச்சுக்கணும், நம் மனசத்தான் நம்ம அடக்கணும். மீது எது இருந்தாலும் சரி, முக்கியமாக மனுஷனுடைய செயல் என்ன, இந்த மனசை அடக்கினானையானால், மனசை பரமேஸ்வருடைய திருவடிகளில் சேர்த்து வச்சலையானால், இனிமேல இவனுடைய வாழ்க்கையில இவன் பண்ண வேண்டியது முடிஞ்சது. என்ன, அந்த மனசானது எப்ப ஒன்னா போயிடுதோ அப்பொழுது ஆத்ம தத்துவம் தானா புரியுது. திருஷ்டியத்தே அக்ரியா புத்தியா சூக்மயா சூக்ம தர்சிபே அப்படின்னு அந்த வேதாந்தங்கள் தானா தேடி உங்களை வரும். நீங்க அலைஞ்சுண்டு போக வேண்டாம். அந்த ஊருக்கு போனேன், இந்த ஊருக்கு போனேன், அங்கே உத்தியோகத்தை பண்ணினேன் படினேன், ரைட்டு. ஆனால் பகவான் கொண்டு வந்து அந்த கரெக்டாக அந்த இடத்துல சேர்த்துனார். நாம் நினைக்கலாம் அவளுக்கு வசதி இருக்குது சார், எனக்கு வசதி இல்லைன்னார். உங்களுக்கு வசதி இருக்கு இல்லைங்கிறது கவலை இல்லை, அந்த பகவானுக்கு தெரியும். எங்கே கொண்டு வந்து சேர்க்கணுமோ எப்படி பண்ணணுமோ அதை பார்த்து உங்களை ஆட்கொள்வார். ஏன்னா அவருக்கு தான் நிறைய விஷயங்கள் தெரியும். உங்களுக்கு சில இடம் தான், எந்த காலத்தில் என்ன எங்கே நடக்கிறது இவ்வளோ தான் உங்களுக்கு தெரியும். அவர் எப்படின்னு எப்படி உங்கள் அங்கே கொண்டு வந்து சேர்த்து வைக்கிறது, அவர் எப்படி உங்கள் காதில் விழுந்து அது உங்களுக்கு எப்படி புரியும், அதனால உங்கள் மனசுக்கு எப்படி ஒரு சாந்தி ஏற்படும். மனசு கொந்தளிச்சுட்டே இருக்கு, அந்த கொந்தளிக்கக்கூடியதான மனசுக்கு ஒரு சாந்தி வேணும். அந்த சாந்தியும் கொடுத்து ஆத்ம தத்துவத்தையும் பிரகாசிக்கும்படி பண்ணுவார். ஆகையால் அந்த பரமேஸ்வரனிடத்துல என் மனசுங்கிற ஒரு பட்சி, என் மனப்பட்சியே வேற எங்கேயும் அலையாதேங்கிறார். எப்படி சந்தாக்கிஜன்விதே பிஜவரை சம்சே விதே சஸ்விதே சௌக்கியாபாதினி கேதபேதினி சுதாசாரை பலை தீபிதே சேதப்பட்டு ஜிகாமணே தியஜ விருதா சஞ்சார மன்னேரலம் நித்யம் சங்கர பாத பத்மயுகலி நீடே விஹாரம் குரு. இந்த உலகம் எனக்குது ஒரு மரமாக வச்சுருக்கார். மரத்துக்குள்ளத்தானே ஒரு சின்னதான ஒரு இடம் இருக்கும், ஒரு பொந்து இருக்கும், ஒரு கூடு இருக்கும், ஒரு பட்சி வைக்கக்கூடியதான ஒரு கூடு இருக்கும். அந்த பட்சியினுடைய இடம் அது கூடானது எங்கே, ஒரு மரத்தில் கட்டி வச்சிருக்கோம். அந்த மரம் எப்படி இருக்கு, ஒரு மரம்னா அதுல கிளைகள் இருக்கணும். அந்த கிளைகள் மட்டும் இருந்தா பார்த்தா அந்த கடைசியில மேல ஒரு கிளை இருக்கணும். நிறைய பட்சிகள்லாம் அந்த மரத்துல இப்படி அப்படி சுத்தி கொண்டே இருக்கணும். அதான் மரம்னா. மரம்னா நம்ம மதராசில் இருக்கக்கூடியதான மரம், அந்த மரமே கிடையாது. கிராமத்துக்கு போகணும் நீங்க, அந்த மரங்களுக்குள்ள எத்தனை பட்சிகள், ஆயிரக்கணக்கான பட்சிகள் பாருங்க. அது வந்து அதை பண்ணக்கூடியதான சப்தத்தை கேட்டு இருந்தாலே ரைட். இப்போ வரிசையாக என்ன ஆயிடுதுன்னு, இந்த குருவி இருந்தது பார்த்தீங்களா, கொஞ்ச நாளுக்கு முன்னால் பார்த்துட்டு இருந்தோம், ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால். இப்போ எங்கேயுமே குருவி கிடையாது, பார்த்துக்கிறோம் கவனிச்சுக்கிறோம், குருவியே கிடையாது. ஏங்க குருவி எல்லாம் எங்கே போயிடுது அப்படின்னு கேட்டேன். இந்த டிவி டவர் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, செல்ஃபோன் டவர், அதனால அதுக்கு பிடிக்கலையா. ஏன்னா அதுக்கு யார் செல்போன் வாங்கி தந்தா போல இல்லை. அது என்ன, அதில் இருக்கக்கூடியதான அந்த கிரணங்கள் அதுக்கு அஃபெக்ட் பண்ணுறது, ஆகையால் எல்லாம் விட்டு போயிடுது. ஆகையால் குருவிகளே மெட்ராஸில் பார்க்க முடியும். முன்னாலாம் வீட்டுக்குள்ளேயே நம்ம உட்கார்ந்த பக்கத்தில் வந்து உட்காரோம். கிராமாந்தரில் நம்ம என்ன, நெல் கதிர் வந்ததுமே முதல்ல அந்த கதிரை கொண்டு வந்து வீட்டில் கட்டி வைப்பான். குருவிகள்லாம் அதை வந்து கொத்தி சாப்பிட்டு போகும். முதல்ல அது சாப்பிட்ட மிச்சம் தான் மீதி பேருக்கு, பகவானுக்கே அது சாப்பிட்ட மிச்சம். எப்படி வச்சுன்றதா பாருங்க, கிராமத்தில் ஜனங்களுக்கு மனுஷியால் அந்த என்விரான்மெண்ட் பரிசரங்களை காப்பாத்துறது, இது பூத யஜ்யம் மாதிரி. இது ஒரு யஜ்யம். நம்ம வந்து எந்த பட்சியும் வரப்படாது, இந்த பல்லியும் இந்த மாதத்துக்குள்ள வரப்படாதுன்னு நினைச்சிருக்கோம். பழைய நாள் அப்படி இல்லை. இன்னும் வீட்டுக்கு முன்னால் என்ன பண்ணுவார், அங்கே வரிசையாக முக்கோடமாக ஓட்டைகள்லாம் வச்சுருப்பான். என்ன சுவாமியினர் அங்கெல்லாம் அது வந்து உட்காரணுமா, அந்த குருவிகள்லாம் வந்து உட்காரணுமா, அப்படி பண்ணி வச்சுட்டு இருந்தேன் நல்லதுன்னு. அதே போலயே லோகத்துல இந்த மரம்னு சொன்னா மரத்துல நரஜ்விஜவரைத்தம் சேவிதே, பட்டுகள் பல பட்டுகள் வந்து அந்த மரத்துல இங்கேயும் அங்கேயும் சுத்தி கொண்டே இருக்குமா. சந்தாகி சிகன்விதே த்விஜவரைத்தம் சேவிதே சாஸ்வதே. இந்த மரமும் ரொம்ப நாளா இருக்கக்கூடியதான மரம், அப்ப வந்து அப்ப போற மரம் இல்ல, நல்ல மரம். சௌக்கியாபாதினி, இந்த மரம் என்ன பண்றதுன்னு, எல்லோருக்கும் சௌக்கியத்தை கொடுக்கறது. எப்படிப்பட்டதான மரம், சௌக்கியாபாதினி மரம்னு சொன்னாலே ஜனங்களுக்கு எல்லோருக்கும் சௌக்கியத்தை கொடுக்கும், பலத்தை கொடுக்கும், நிழலை கொடுக்கும், நல்ல வாசனையை கொடுக்கும். கிராமத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராத்திரையும் ஒரு மாமரம் இருக்கும், தெருவில் அங்கங்கே புளிய மரம் இருக்கும், அது அப்படியே அவ வச்சுட்டுருந்தா. இந்த மாமரம் இருந்தது ஏனால் மாவிலையிலேருந்து ஆரம்பித்து மாவடுவிலேருந்து மாங்காய் என்ன, மாம்பழம் என்ன, நல்ல காற்று என்ன, இத்தனையும் கொடுக்கும். அப்படி இந்த பெரிய மரம் இருக்க சௌக்கியாபாதினி ஜனங்களுக்கு சௌக்கியத்தை கொடுப்பா. அந்த மரமானது. அதோட மட்டும் இல்ல, கேத பேதினி துன்பத்தை அகற்றக்கூடியது, சுகத்தை கொடுக்கறது ஒண்ணு துன்பத்தை போக்கும். சில மரங்கள்லாம் ஆத்துல இருந்த வேப்ப மரம் இருந்ததுன்னு இந்த காத்து பட்டாலே வியாதி வராது. வேப்ப மரத்து காத்து இருக்க பார்த்தால அது என்ன பண்ண, உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவரை கொடுக்கறது, வியாதிகளை கிட்ட விடாம பண்றது. மாமரத்தினால தோரணம் கட்டி வச்சுள்ளால் கெட்ட எண்ணம் இருக்கிறவா உள்ள வரவே மாட்டா. ஆனால் தான் அப்பப்போ தோரணம், இப்பெல்லாம் பிளாஸ்டிக் மாங்கம்மா இல்லை வேண்டிச்சுன்னு இருக்கா, எது வேணுமோ அதை கெடுத்து பண்ணணும் நமக்கு. மா விலையினால தோரணம் போட்டுருப்பா, அந்த தோரணங்கள் வச்சுட்டு இருந்தா நல்லதுன்னு சொல்லுவா விவகாரம். இப்படி இந்த மரங்கள்லாம் என்ன பண்றதுன்னா மனுஷனுக்கு கேதத்தை போக்குறது, துன்பத்தை நீக்கிறது. சுகத்தை கொடுக்கறது ஒண்ணு, துன்பத்தை போக்குறது. கேத பேதினி சுதாதாரை பலையர் தீப்பியதே, என்ன பலம், அமிர்தம் இருக்கா போல அவ்வளவு அழகான ஒரு பலம். மாம்பழமாகட்டும் வாழைப்பழையாட்டும், வாழை பாருங்க, அதுலயும் வாழையிலேயே அமிர்த பாணிங்கிற சர்க்கரை கேளிங்கிற அதுக்கு பேரே அப்படி வச்சிருக்கான், அவ்வளவு அழகா இருக்கும். மலை வாழைப்பழங்கிறான், இன்னொருத்தன் பேயம்பழம் தான் இருக்கட்டும். ஆனா விவகாரம் என்ன, அந்த பழங்கள்னா அமிர்தமான ஒரு ரசத்தை கொடுக்கும். எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அந்த பழத்தை சாப்பிட்டா அதுல இருக்கக்கூடியதான ஒரு சத்து அது வேற. மற்ற பதார்த்தங்கள்னால பருப்புகள்னாலையும் அதை வந்து இதுவும் பண்ணும் அதுவும் பண்ணும், ஆனால் பழமானது எப்பொழுதும் மனுஷனுக்கு நல்லதையே பண்ணும். அப்படி அமிர்த பெருக்கு இருக்கக்கூடியதான அமிர்த ரசத்தோட கலந்ததான பழத்தை கொடுக்கறதா மரம். சுதாசாரே பலே தீபிதே சேதப்பட்சி சிகாமணே தேஜ விரதா சஞ்சாரம் அந்நிரலம், இங்கே எங்கேயும் சஞ்சாரம் பண்ணாமல். இந்த பட்சிகள்னா அது இந்த மரத்துல இருந்து ஓடி இன்னொரு மரத்துக்கு போறோம், அங்கிருந்து இன்னொருத்துல போகும், இப்படியும் சுத்தி கொண்டு இருக்க. ஆனா என்ன சொல்ற, இந்த மரத்திலயே இருங்க, அங்கேயும் இங்கேயும் சுத்த வேண்டாம், இங்கே இருங்க. சஞ்சாரமன்யலம் நித்யம் சங்கர பாத பத்மயுகளி நிடே விஹாரங்குரு, அழகான இந்த ஒரு கூடு இருக்க உங்களுக்கு, நீங்க கட்டின்னு இருக்கல அந்த கூடுல நீங்க இருங்க அப்படின்னு இந்த பட்சிக்கு அட்ரஸ் பண்றா போல இந்த ஸ்லோகம். இப்ப முதல்ல என்ன பண்ணினா, ஒரு பட்சி இருக்கு, அந்த பட்சிய அழகான மரம், அந்த மரத்துல நிறைய கிளைகள் இருக்கு, மேல் நோக்கி ஒரு கிளை இருக்கு, நிறைய பட்சிகள்லாம் அங்க இருக்கு, அதை சேவிச்சுட்டு இருக்கு அந்த மரத்தை. அந்த மரமும் சாஸ்வதமாக இருந்து கொண்டிருக்கு. மரமானது ஜனங்களுக்கு சௌக்கியத்தை கொடுக்கறது, துன்பங்களை நீக்கிறது, அமிர்த ரசமான தவிட்டாத பழங்களை கொடுத்து கொண்டே இருக்க. இப்படிப்பட்டதான அழகான மரத்தை விட்டு வேற எங்கெங்கேயோ மற்ற மரங்கள்லாம் சுத்தரையில சுத்தாம இங்கேயே ஒரு கூடை கட்டிண்டு இங்கேயே இருந்துருங்களேன் அப்படின்னு ஒரு பட்சிய சொல்றது இது வரைக்கும் நன்னா இருக்கு. ஆனா என்ன சொல்றேன்னா, இந்த பட்சி வேற ஏதோ ஒரு பட்சி இல்லை சுவாமி, உங்க மனசுங்கிற ஒரு பட்சி. மனசுங்கிற ஒரு பட்சி இருக்க, இந்த பட்சியானது மனசுங்கிற பட்சிய நீ இங்கே இங்கே அலையாது, உமக்கு இந்த மரத்தை கொடுக்கறேன். இந்த மரத்துல இருங்க, அது என்ன மரம், மரத்துனா என்ன, மாமரமா வேப்ப மரமா புளிய மரமா வேற என்ன மரம், இல்ல நான் ஒரு அழகான மரத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் அதுல இருங்க. என்ன சுவாமி, சந்தா கிசு கண்வித்தே, இந்த மரத்துக்கு கிளைகள் இருக்கு, என்ன கிளைகள் தெரியுமோ, நான் வேத சாகைகள் தான் கிளைகள். பரமேஸ்வரன் எங்க மரல எங்க இருக்கார், இந்த மரத்தில் இருக்கார், வேதங்கள் எனக்கூடியதான மரத்தில். அவருக்கு ஏன் சுவாமி அந்த மரத்தில் இஷ்டம்னர், ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி, எல்லா வித்தியைகளுக்கும் அவர்னா அதிபதி. லோகத்தில் இருக்கக்கூடியதான வித்யைகள் எத்தனையோ இருக்கு, பராவித்யா அபராவித்யா, அது இல்லாமல் நாம இஷ்டமா சயின்ஸு ஆர்ட்டு அது இது சொல்லிட்டு இருக்கோம். முன்னால இருந்த படிப்பு இப்ப இந்த படிப்பை எல்லாம் வெவ்வேறையா போயிடுதுன்னு, பயோமெட்ரிக்ஸ் பயோ டெக்னாலஜிங்கிறான், ஒண்ணுமே புரியல. அப்பெல்லாம் என்ன நாலு ஹிஸ்டரின்னா சோசியல் ஸ்டடிஸ்னா அவ்வளவுதான் இருந்தது. அப்ப சயின்ஸ்னா இப்ப சயின்ஸ்லயே என்ன கோர்ஸ் அவன் இஷ்டமா சொல்றான், கம்ப்யூட்டர்னா அது மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன்ல எங்க இந்த டெக்னாலஜி வந்து டெக்னாலஜிங்கிறதுக்கு இன்ஃபர்மேஷனுக்கு என்ன சம்பந்தம்? டெக்னாலஜினா என்ன அர்த்தம் நான் தெரியாதுன்ட்டான் பாட்டு. ஆனால் பிடெக் பாஸ் பண்ணிட்டான். டெக்னாலஜினா என்ன? இன்ஜினியரிங்கும் டெக்னாலஜிக்கும் என்னடா வித்தியாசம்னு கேட்டேன். கிடையாது பண்ணிட்டான். அப்போ ஏன் ரெண்டு பேர் வச்சிருக்கேன்னு? அந்த காலேஜ் எப்படி, இந்த காலேஜ் எப்படி, இவ்வளோதான் விவகாரம். என்ன விவகாரம் தெரிய மாட்டேங்கிறது. என்னமோ பண்ணிட்டு இருக்க, போயிட்டு இருக்க, ஆனால் உத்தியோகத்தில் இருக்க, நிறைய நிறைய சம்பாதிக்கிற, வாழ்க்கையும் போயிட்டு இருக்கு. ஆனால் விவகாரம் என்ன விஷயமே சின்ன சின்ன விஷயங்கள் தெரியல. எத்தனை படிப்புகள், எத்தனை பிரான்ச் அவன் பாட்டுக்கு இருந்துருக்கா? பழைய நாளில் வேணாம் ஒன்றும் கிடையாது. இன்ஜினியரிங்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லைன்னா சிவில் இன்ஜினியரிங், ரெண்டு தான் தெரியும். விவகாரம் என்ன அது அப்படி அவ்வளோதான். இப்ப என்னடா இது, இன்ஜினியரிங்களும் 20 வச்சுட்டு இருக்கான், ஒன்றும் புரியல. என்ன விவகாரம், ஏதோ பண்ணிட்டு இருக்கா. ஆனா இந்த வித்தியைகள்லாம் எங்கிருந்து உண்டாச்சுன்னு பார்க்கலாம். அத்தனை வித்தியைகளுக்கும் மூலமா இருக்கக்கூடியது வேதங்கள். வித ஞானே, அறிவை உண்டு பண்ணக்கூடியது வேதங்கள்னு சொன்னா அப்படியே இஷாத்வார்த்தேத்வார் நொட்டு பண்றதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. வேதமானது சப்த ராசியை நோட்டு பண்றா. ஆனா அதற்கு பிறகு அதற்குள்ள அர்த்தத்தை கவனிச்சோமையானால், அந்த வேதங்களுக்குள்ள எத்தனை அர்த்தம் இருக்கு, என்னென்ன விஷயங்களை சொல்றதுன்னு கவனிச்சோமையானால் நமக்கு எல்லாமும் தெரியும். அத்தனை விஷயங்கள் ஜியாலஜியிலிருந்து இருக்கு வேதங்கள். நம்ம சொல்றோமே தவிர அதுக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கணும். வேத மந்திரங்களுக்கு அர்த்தம் என்ன, அது மேலோடு இருக்கக்கூடியதான அர்த்தம் ஒண்ணு, அதுக்கு ரகசியமாக உள்ளூர் இருக்கக்கூடியதான அர்த்தம் ஒண்ணு. அத்தனை அர்த்தங்களும் அனுபவிச்ச மகர்ஷிகள்லாம் வெறும் கையில பாதரசத்தை வச்சுட்டான். பாதரசத்தை வச்சுட்டு அவ என்னமோ பண்ணினா சார், அதுல இருந்து என்ன தங்கம் உண்டாச்சுன்னு. பாதரசத்திலிருந்து தங்கம் எப்படி வந்தாச்சு? உங்க ஆத்துல பாதரசத்தை வச்சு ஒரு சிவலிங்கம் பண்ணி வச்சுட்டு இருக்க. கேட்ட ரசலிங்கம், பாதான்னு விட்டான். பாத ரசலிங்கம் அது, பாதாங்க ரசலிங்கம்ங்கிறான். எதற்காக இந்த பாதரசத்தை ரொம்ப விசேஷமா வச்சுட்டு இருந்தா பழைய நாள்ல? எல்லாராத்திலும் இந்த பாதரசலிங்கம் விசேஷமா இருந்திருக்கும். கடைசியில கேட்டா இந்த பாதரசத்துக்கும் தங்கத்துக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறான். அதனுடைய எலக்ட்ரானும் இதனுடைய எலக்ட்ரானு பார்த்தா அதை கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கு, கொஞ்சம் மாத்தினா இதை பண்ணி விடலாங்கிறான். விவகாரம் என்னடாச்சினர், பழைய நாள்ல இந்த ரச தத்துவ ஞானம் மாத்தின வாழ்க்கெல்லாம் என்ன வித்தியாசம் இருக்குன்னு, இதுல இருந்து ஏதோ பண்ணிட்டு இருந்தா அவ யோகிகள். அதோட மட்டும் இல்ல, சிவனடியார்னு சொல்லிட்டு இருந்தாவா. அவ இங்க நம்ம மாதிரி பக்கத்திலேயே இருக்க மாட்டா, எங்கேயோ காட்டுல உட்கார்ந்துட்டு இருப்பா, எங்கோ ஒரு மூலையில என்னமோ பண்ணிட்டு இருக்கா. ஆனா விவகாரம் என்ன, எல்லோரும் பாதரசத்தை வச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தா. தங்கத்தை பண்ணி என்ன பண்ணினான், அவ அனுபவிக்கிறதே இல்லை, யாருக்கோ கொடுப்பா பக்தாளுக்கு. இப்படி பண்ணினதான விவகாரங்கள். ஆகையால் எல்லா வித்யைகளுக்கும் மூலமா இருக்கக்கூடியதான வித்யையானது இந்த வேத வித்யை. சப்ரம்ம வித்யாம் சர்வ வித்யா பிரதிஷ்டா மதர்வாய ஜேஷ்டபுத்ராய பிரா. எல்லா வித்தியைகளுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது, எல்லா வித்தியையும் எதோட முடியறதோ அந்த வித்யை. இப்ப நீங்க பார்க்கக்கூடியதான வித்யை எதுவும் முடிகிறா போல இல்லையே. என்ன உங்க ஆசைகளுக்கு முடிவே இல்லையே. டெலிபோனை பார்த்தோம், அதுக்கு போல கையில ஒரு டெலிபோன் வச்சுட்டு இருக்கான், செல்போனுங்கிறான், இப்ப அதுல போட்டோ வேற எடுக்கிறான், அதுக்கப்புறம் இன்டர்நெட்டுங்கிறான், டவுன்லோடுங்கிறான். இது டெலிஃபோனா, இது வாங்கினால இது என்ன பண்ணிட்டு இருக்கு, எதுக்காக வச்சுட்டு இருக்க? நீங்க போற இடத்துக்கெல்லாம் பேசுறதுக்காக டெலிஃபோன் வாங்கி வச்சுருக்கு, அதுல கேமரா இருக்கு, அது இன்டர்நெட் இருக்கு, என்ன எல்லாமே இங்க வரணும். இப்ப கடைசியில் இப்ப புதுசா டெலிஃபோன் கண்டுபிடிச்சிருக்கா, என்கிட்ட உங்க மோதிரம் சைஸ்ல மோதிரம் கல் இருக்கு பத்தில, அது மாதிரி அது ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கானா. விவகாரம் என்னடா, அந்த மோதிரத்தில் இருக்கக்கூடியதான அம்சத்தை வச்சு என்ன, அது ஏன் கண்டுபிடிச்சுன்னு கேட்டேன். அந்த சயின்டிஸ்ட் சொல்றாரு, செல்போன் அங்கெங்கே வச்சு மறந்து போறான் சார், இது மோதிரத்துக்குள்ள மறக்க முடியாதோ இல்லையோ. எந்த அளவுக்கு அவ பண்ணியிருக்கா பாருங்க, இந்த விஞ்ஞானமானது எந்த அளவுக்கு விருத்தியா இருக்க. ஆனா இத்தனையும் இந்த விஞ்ஞானத்தை கொடுத்தது இந்த மனிதனுக்கு, இது அறியும்படியான ஒரு அறிவை கொடுத்துருக்க. அந்த அறிவானது பகவான் கொடுக்க, அதை நாம் நமக்கு எப்படி வேணுமோ அப்படி உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கோம். இந்த அறிவுக்கு மூலமா இருக்கக்கூடியது வேதங்கள். வேதத்தை நோட்டு பண்ணி அதை பண்ணின மகான்கள், உங்க தாத்தா நோட்டு பண்ணிருக்க, அதனால என்ன, உங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் உங்க பையன் வரைக்கும், ஏன்னா 3 ஜெனரேஷன் வருமா. அதனால விவகாரம் என்ன, இந்த புத்தியில எல்லாத்தையும் பிரிச்சு அறியக்கூடியதான ஒரு தன்மை நமக்கு வந்திருக்கு. ஆனா நாம் அதை டெவலப் பண்ணல பாருங்க. நம்ம பேரன் கதை என்னமோ தெரியாது, அதை போன பார்த்துப்போம் என்ன. அந்த அளவுக்கு அந்த யுக்தாயுக்த விவேகம் அந்த வேத ஞானத்தினால வந்திருக்கு. ஆகையால் சொல்ற சந்தசாகினி வேதஸ்து, வேதம் எனக்கூடியதான கிளைகளுடன் கூடிய மரம், சாதாரண மரம் என்று கருதாதையும். இந்த மரத்துக்கு ஒரு விசேஷம் இருக்கு, வேதங்களே இருக்கு கிளைகளாக இருக்கு. சரி, இந்த வேதங்கள் எப்படி இருக்கு? வேதங்கள்ல ரெண்டு பாகம் சொல்றாங்க, எது கர்மகாண்டம்னு ஒரு பாகம், ஞான காண்டம்னு ஒரு பாகம். இந்த கர்மகாண்டம் என்ன இருக்குன்னு 1000 பக்கம் இருக்கு, ஞான காண்டம் என்ன 4 பக்கம் இருக்கு. என்ன சுவாமின்னர்? ஆமா, ஏன்னா மனுஷனுக்கு ஆசைகள் ஜாஸ்தி. சில பேர் கிராமம் வேணுங்கிறான், சில பேர் பணம் வேணுங்கிறான், சில பேர் புகழ் வேணுங்கிறான், சில பேர் பையன் வேணுங்கிறான், சில பேர் வேற ஏதோ வேணுங்கிறான். ரொம்ப பேர் உங்க ஆத்துல என்ன இல்லையோ அது எனக்கு வேணுங்கிறான். அது ஒரு விவகாரம் லோகத்துல. என்ன சுவாமியார் எல்லாம் எங்க அதுல ஒரிஜினலா இருக்கணும் அப்படிங்கிறான். இவனுடைய ஆசைகள் வளர வளர இந்த ஆசைகளை சரி பண்றதுக்கு பல யாகங்கள் சொல்லியிருக்கு. சோ கர்மகாண்டம் பருத்ததுக்கு காரணம் என்ன? அது பெருத்ததுக்கு காரணம் இத்தனை ஆசைகள் ஜாஸ்தி ஆச்சு மனுஷன். அவாவாளுக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கு வேண்டியதான சாதனம், கிராம காமோ இதேதா, சித்திரையா இதேதா, பசுகாமஹா, பிரம்மவர்த்த காமஹா, இப்படி நினைச்சுட்டு யார் யாரு எதாவது கேட்கிறானோ அவனவனுக்கு அந்தந்த ஆசைக்கு தகுந்ததான கர்மாக்களை கொடுத்துருக்கு. ஆகையால் கர்ம காண்டம் என்னாச்சு? உங்க ஆசைகள் பல, ஆகையால் கர்மாக்கள் பல, கர்மாக்கள் அதிகமானதுமே புஸ்தகம் பெருசாயிடுது. சரி, ஆனா இந்த கர்மாக்கள்லாம் என்ன சார் பண்ணிட்டுனர்? மனுஷனை இங்கேயும் அங்கேயும் அலைய வச்சு, இவன் ஆசையினால அது வேணும் இது வேணும்னு அலைஞ்சான் அடைஞ்சான், பிறகு அவனுக்கு அதுல வைராக்கியம் வந்துடுது. ஏண்டனர் இன்னொரு பொருள் வந்ததுமே பழைய பொருள வைராக்கியம். விஸ்தாரமாக இருந்தது சார் கிராமத்துல, 3 வீடு ஒவ்வொருத்தர் ஆத்திலையும். உள்ள போய் பார்த்தால் மாமி எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கணும், அவ்வளவு ரகசியமா இருந்தது. காலம்பிரந்து 3 தொடச்சு அதெல்லாம் பெருக்கி தொடச்சு போடுறதுக்கே அந்த அம்மாவுக்கு 1 ஆச்சு. வாக்கிங்க்கு போக வேண்டாம். இன்னைக்கு என்னாச்சுன்னா எல்லாமும் சமையல் கட்டல, எல்லாம் சுவிட்சு போட்டா எல்லாம் உண்டாச்சு, எல்லாமே காரியம் நடக்கிறது. டாக்டர் என்ன சொல்றார்? தினந்தோறும் 1 போயிட்டு வாங்கணும். இது வம்பு தானே. இப்ப விவகாரம் என்னாச்சு? இப்படி ஆயிடுத்து நமக்கு. அந்த வீடெல்லாம் நம்ம பார்த்தோம், நமக்கு அது பிடிக்கல. என்ன, காத்து நிறைய இருந்தது, விசாலமாக வெளிச்சம் இருந்தது, இருந்தாலும் நமக்கு பிடிக்கல. என்ன பண்ணினோம்னர்? மாடர்னா இருக்கணும். உடைச்சோம் இடிச்சோம் அந்த இடத்துல, என்ன பண்ணினோம்னர்? ஃபிளாட்டா கட்டிவிட்டான். இப்ப என்னன்னர்? முதல்ல வாங்குறப்ப ஒரு மாதிரி, வாங்கி 2 அனுப்புறம் போறல வீடு. வாங்குறப்ப இவ்வளவுதான் காசு, நம்ம இவ்வளவுதான் இருக்க முடியும் நினைச்சோம். வாங்கி 2 ஆனதுமே என்ன ஆச்சுனர்? பெரிய வீடு வாங்கி இருக்கலாமே, இன்னொரு ரூம் இருந்தா நன்னா இருக்குமே, அதுக்கு கார் பார்க்கிங்க்கு இடம் இல்லையே, இருந்தாலும் 2 இருக்கே நம்ம பார்க்கிங்க்கு இடம் இல்லையே. இங்க இருந்து ஆரம்பிச்சோம், அன்னிலிருந்து முன்னால இருந்த சந்தோஷமும் போயிடுது. பொருள் வச்சுட்டு இருக்கான், சந்தோஷம் இல்லை. சோ மாறிக்கொண்டே இருக்கு. இவனுக்கு என்னாச்சு? கடைசியில் ஒரு தீர்மானத்துக்கு வந்தா, விஷயங்கள்னால மனுஷனுக்கு ஆனந்தம் வருவதில்லை. மறுபடியும் மறுபடியும் உத்தியோகத்துல சேர்ந்ததுல இருந்து அவன் வாழ்நாள் முழுக்க தவணை கட்டிட்டே இருக்கான். முதல்ல ரெஃப்ரிஜரேட்டர் வாங்கினா, அப்புறம் டிவி வாங்கினா, அதுக்காகிட்ட கரெக்டா அது எப்ப முடியறதோ வாரண்டி பீரியட், 3 வாரண்டின்னர். 36 கெட்டு போச்சு.
5: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் Shaivam.org.
6: ஓம் நமஸ்சிவாய்.

0: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் சகனாவவது சகனவுனக்து சகவீரியங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வேதாந்த சாரம். எழுதினவர் பேரு சுவாமி சதானந்தர், சதானந்த யோகீந்திரர் சதானந்தர். இவருடைய வாழ்க்கையை பத்தி ஒன்றும் பெரிய விசாரம் தெரியல, யாரும் பண்ணல இதுக்கு முன்னாடி. கதை, வாழ்க்கை கதை என்னன்னு தெரியல. தெரிஞ்சாலும் ஒன்றும் பெருசா முக்கியமா இருக்க போறதுல நமக்கு. நமக்கு வாழ்க்கை கதை எதுக்கு முக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா, சாதுக்களுடைய வாழ்க்கை கதை நம்மளுடைய பரம்பரையிலே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, அவங்களுடைய வாழ்க்கை கதைக்கு முக்கியத்துவம் யாரும் கொடுக்காத காரணம், ஜெகத்தை மித்தியான்னு சொல்லிட்டு அந்த ஜெகத்துல நான் இப்படி வளர்ந்தேன் அப்படி பிறந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றதுல நியாயம் இல்ல அப்படிங்கறது தான் ஒரு காரணம், முக்கியமான காரணம் அதுல. இன்னொன்னு, அப்படி சரி அப்படி அந்த வாழ்க்கை கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, சச்சரித்திரம் அப்படின்னுட்டு சாதுக்களுடைய கதைகளை எதுக்கு நம்ம வந்து படிக்கணும், எதுக்கு எழுதுறாங்க அதை எதுக்கு படிக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நல்ல அம்சங்களை எடுத்துக்கிறதுக்கு. அவங்க இந்த மாதிரி அந்த மாதிரி போனாங்க அப்படிங்கறதெல்லாம் இருந்துட்டாலும் கூட, அவங்களுடைய வாழ்க்கையில திருப்பு முனையா இருந்த அந்த வைராகியத்தோட அம்சம், அவங்களுடைய வைராகியத்தினுடைய பெருமை, அவங்களுடைய வேகத்தினுடைய பெருமை, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில அந்த வைராகியத்தை, இருக்கிற வைராகியத்தை ஊது வளர்க்கறதுக்கு அப்படின்ட்டு, அதுக்குத்தான் அவங்களுடைய வாழ்க்கையானது நமக்கு முக்கியமா இருக்கும். ஏன்னா அவங்க இந்த உபதேசம் பண்ணினாங்க, அந்த உபதேசம் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த உபதேசத்துல உள்ள முக்கியத்துவம் நம்ம மகத்துவம் வந்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த உபதேசத்துல மகத்துவம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம சாஸ்திரம் படிக்கிறோம். அது சாஸ்திரம் படிக்காதவங்களுக்கு அந்த மாதிரியான அந்த உபதேசங்கள்லாம் ஏதோ ஒரு வாழ்க்கையில ஒரு ஒரு இடத்துல, ஏன்னா இந்த மாதிரி உபதேசங்கள், இந்த மாதிரி இருக்கிற புஸ்தகங்கள் எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, படிக்கிறவங்களை பாத்தீங்கன்னா, படிச்சு பாத்தீங்கன்னு சொல்லி சொல்ல வேண்டாம், படிக்கிறவங்களை பாத்தீங்கன்னா, முதல்ல அவங்களை எடுத்துப்போம். அவங்க இந்த உபதேசங்களை உபதேசத்துக்காக படிக்கிறது இல்ல, அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கு. புக் கிரிக்கெட் விளையாடுவோம் ஸ்கூல்ல எல்லாம், இப்படி எடுத்து பார்த்தா ஆட் நம்பர் எந்த பக்கம் இருக்கோ அது வந்து ஸ்கோர், 2, 4, 6 அப்படின்ட்டு ஜீரோ வரும், அவுட். சோ அந்த மாதிரி ஈவன் நம்பர் வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த ஈவன் நம்பர் தான் ஸ்கோரா வச்சுப்பாங்க. 2, 4, 6 ஸ்கோர், 8 ஸ்கோர் இல்லாது 0 அவுட். இதுதான் புக் கிரிக்கெட்டோட நியமம். அந்த மாதிரி புக் கிரிக்கெட் விளையாடுவாங்க இவங்க. திறந்து பாப்பாங்க, பார்த்தா அங்க சாமி என்ன பேசியிருக்காரு அப்படி கண்ணை மூடின்னு தொடர்றது வந்து, அந்த பதில் தனக்கு சாதகமா இருந்ததுன்னா, இது எனக்கு தான் சொன்னாரு அப்படின்ட்டு இப்படி ஏத்துக்கிறவங்களா தான் இருக்காங்களே தவிர, அந்த வாழ்க்கையுடைய அந்த அந்த உபதேசத்தை முக்கியமா முழுசா கடைபிடிக்கிறதா ஒருத்தரும் இல்ல. ஒண்ணு. ரெண்டாவது, சரி அப்படியே இருந்தாலும் அந்த அவசியம், அந்த உபதேசமானது நமக்கு முக்கியமா இருக்காது அப்படிங்கறதுக்கு காரணம், இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அதெல்லாம் கிரமமா இல்லாததா இருக்கு. இந்த உபதேசங்கள், எழுதப்பட்ட உபதேசங்கள் எல்லாம், அவங்க பேசினது இவங்க பேசினதுன்னு எழுதப்பட்ட உபதேசங்கள் எல்லாம் ஒரு முறைப்படுத்தப்பட்டதா வகைப்படுத்தப்பட்டதா இல்லாம இருக்கு. முன்னுக்கு பின் முரணா இருக்குன்னு சொல்ல வேண்டாம், முன்னுக்கு பின் முரணா இருக்கிற மாதிரி இருக்கு. முன்னுக்கு பின் முரணா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டாம், முன்னுக்கு பின் முரணா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, முதல்ல ஒரு உச்சகோடி சாது வந்திருப்பான், ஒரு உச்சகோடி சாதகன் வந்திருப்பான். அந்த சாதகனுக்கு ஏத்த மாதிரியான உபதேசத்தை கொடுத்திருப்பாங்க. ஒரு 10 தள்ளி போனா ஒரு அதம சாதகன் வந்திருப்பான், அவனுக்கு உபதேசம் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு 10 மத்திய ரக சாதகன் வந்திருக்கான், அவனுக்கு ஒரு உபதேசம். இப்போ நம்ம உத்தம கோடி சாதகன் நினைச்சுன்னு நம்மள நாமளே முதல்ல அந்த உத்தமமான வேதாந்த கருத்துக்கள்ல நிலைப்பட்டு இருப்போம். கொஞ்ச தூரம் போன உடனே இதுதான் அப்படின்னு இப்போ கன்ஃபியூஷன் வந்துடும், எது சரி எது தப்பு அப்படின்னுட்டு. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே வகையான மருந்தை கொடுக்க முடியாது, அவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரியான மருந்து தான் கொடுக்க முடியும், அவங்க சரீரத்துக்கு ஏத்த மாதிரியான மருந்து தான் கொடுக்கணும். இது அலோபதி மருந்து இல்ல, இந்த வியாதிக்கு இந்த மருந்து அப்படின்னு கொடுக்கறதுக்கு ஆயுர்வேதம் மாதிரி, ஆயுர்வேதத்துக்கு அவங்களுடைய பிரக்ரியாவை, அவங்களுடைய சரீரத்தோட கான்ஸ்டிடியூவன்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அந்த மாதிரி அந்த அடிப்படை பிரக்ரியா, அவங்களுடைய பிரகிருத்தியை அனுசரிச்சு மருந்து கொடுப்பாங்க. மருந்து மூலியமாகவே பிரகிருத்தியை மாத்தவும் முடியும் அப்படிங்கிறாங்க ஆயுர்வேதக்காரங்க. இப்ப அந்த மாதிரியான மருந்து வகை மாதிரி இது, அவங்கவுங்களுடைய தகுதி அடிப்படையிலேயே நான் உபதேச விதி, ஞான உபதேச விதி அப்படின்னு சாஸ்திரத்தை சொல்லும் போது, இல்ல சாஸ்திரத்துல நீங்க வந்து எந்த எந்த சாஸ்திர கிரந்தத்தை எடுத்து படிக்கும் போதும், ச குருமேவாபிஹச்சேத் ஸ்ரோத்ரியம் பனம் நஷ்டம்னு சொல்லி சொல்லும் பொழுது, அவன் குருவை போய் அடைகிறான். அவன் குருவைத்தான் அடைய வேண்டும், அவன் தான் குருவை அடைய வேண்டும் சொல்லப்பட்ட முறையில அவன் குருவை போய் அடையறான். அடைஞ்சவன் குரு என்ன சொல்றாரு, அங்க சனத்குமாரோடையும் நாரதரோடையும் சம்பாதத்தை எடுத்து படுத்து படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அங்க நாரதர் போய் சொல்றாரு, உங்களை மாதிரி ரிஷிகள் முனிகள் கிட்ட நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த பரம்பரோட தெரிஞ்சா சோகம் தரத்தி ஆத்மவித்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இந்த ஆத்மவித்து எந்த ஆத்மாய் உணர்ந்தவரோ, அந்த பரம்பரலை உணர்ந்தவரோ, அவரு சம்சார சாகரத்தை இந்த சோகத்தை துக்கத்தை கடந்து போறாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால எனக்கு அதை நீங்க உபதேசி என்னை இந்த சோகத்திலிருந்து பாரம் தாரைத்து, இந்த சோகத்திலிருந்து என்னை அந்த பக்கம் கடத்தி விட்டுடுங்கோ அப்படின்னு கேக்குறாரு. அப்ப கேட்ட உடனே என்ன உபதேசம் பண்ணணும், சரிப்பா வா உட்காரு, ஒரு ஆள் மாட்டிட்டியா வா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உபதேசம் நேரடியா ஆரம்பிக்கல. அவர் சனத்குமார் சொல்ற, சரிப்பா நீ என்ன உபதேசம், நீ என்ன படிச்சிருக்க, உனக்கு என்ன தெரியும், ஏன்னா உபதேசம் எங்கேந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டா உபதேசம் சிஷ்யனுக்கு எங்கேந்து தெரியுமோ அங்கேந்து ஆரம்பிக்கணும். அதனால அந்த உபதேசத்தை அவர் முறைய காமிக்கிறதுக்காக நீ என்ன படிச்சிருக்க, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நான் இந்த வேதம் படிச்சிருக்கேன், அந்த வேதம் படிச்சிருக்கேன், 64 கதையை எல்லா கலையும் சொல்றாரு அவரு. இன்னைக்கு இது மாத்திரம் தான் தெரியாதுன்னு சரி அங்கேருந்து நான் உனக்கு கத்துக் கொடுக்குறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு கத்துக் கொடுக்குறாரு உபதேசத்தை. சோ இந்த பிரக்ரியா, இந்த முறையானது, இந்த கிரமமானது, இந்த மாதிரியான கேள்வி பதில் கிரந்தங்கள்ல நமக்கு பார்க்க முடியாது. அது அந்த கேள்வி பதில சொல்றவங்க ஞானிகளா இருக்கும் பட்சத்தில், ஏன்னா அதையும் கூட நம்ம வந்து தீர்மானம் பண்ண முடியாது. அவங்க ஞானிகளா இருக்கும் பட்சத்தில் இப்ப அவங்க கொடுக்கற பதிலானது முரண்பாடா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. சாஸ்திரம் படிச்சிருந்த பட்சத்தில் அது முரண்பாடா இருக்குன்ற அவசியம் இல்ல. ஒன்னொன்னு பட்சத்தில் தான், இது வந்து காம்ப்ரமைஸ் தியரி. நம்மளது இந்த ஆட்சிக்கு பதில் அந்த ஆட்சி தேவல, அந்த ஆட்சிக்கு பதில் இந்த ஆட்சி தேவல, இப்படித்தான் எல்லாமே காம்ப்ரமைஸ் தியரியில தான் ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரி இங்கேயும் காம்ப்ரமைஸ் தியரிய கொண்டு வந்துரும். மத்த எல்லா இடத்துலயும் இந்த காம்ப்ரமைஸ் தியரியானது இந்த பரவாயில்ல, ஒரு பட்சம் அவ்வளவுதானே, இது பரவாயில்ல, இவ்வளவு பரவாயில்லையே, அவ்வளவு பரவாயில்லையேன்னு இந்த ஏத்துக்கிற கூடிய நிலை வந்து மத்த எல்லா இடத்தையும் இருந்தாலும் ஒத்துக்கலாமா இருக்கும், ஆனா இந்த இடத்துல அது முடியவே முடியாது. இதுக்கு அது தேவலாம், அதுக்கு இது தேவலாங்கிற முறை இங்க சரிபட்டு வராது. அதனால சாஸ்திரத்துல பிரவிற்த்தி பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய சித்தாந்தம். இப்ப சாஸ்திரத்துல பிரவிற்த்தி செஞ்சாச்சு நம்ம. இந்த சாஸ்திரத்துல பிரவிற்த்தி செய்யும் போது இந்த முன்னுக்கு பின் முரணான இந்த நிலை வந்து படிக்கிறவங்களுடைய கரக்கிரம பிராப்தி நமக்கு ரெண்டு பேருக்கும் அது சரிபட்டு வராது, இது வந்து நியாயமானது இல்ல அப்படின்னு சொல்லியாச்சு. சாஸ்திரத்தை பிரவர்த்தி செய்வோம். சாஸ்திரத்துல பிரவர்த்தி செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்னத்த படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இங்க ஒரு முறை சொல்லியிருக்கு. இங்க இந்த கிரந்தங்கள் எல்லாம் இந்த மாதிரி முறையில படிக்கணும் அப்படின்னுட்டு, அந்த மாதிரி முறையில படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா சாங்கியம் படிச்சுட்டு அப்புறம் யோகம் படிச்சுட்டு அதுக்கு பேசிக்கலி அதுக்கு ஆதாரமா எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற வியாக்கரணத்தை படிக்கணும். வியாக்கரணத்துல விசாரமானது திடப்படும் அப்படிங்கறதுனால, அது மாத்திரம் இல்ல படிக்கிற விஷயம் எல்லாம் சமஸ்கிருதத்துல இருக்கு அப்படிங்கறதுனால அந்த விசார தாரைய அந்த கிரமத்தை அந்த முறைய நம்ம புத்தியில நிலைப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த ஏதோ சொன்னாங்க அப்படின்னு இல்லாம இதுதான் சொன்னாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அது உதவியா இருக்கும். மாத்திரம் இல்ல இன்னொருத்தருடைய உதவி நாம நாடி போயிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிற காரணமும் இருக்குதுல. அப்போ சாங்கியம், யோகம், அதுக்கப்புறம் நியாய வைசேஷிகம், அது தர்க்கமா படிப்போம். அதுக்கப்புறம் பூர்வமீமாம்சா, உத்தரமீமாம்சா, இதுதான் கிரமம் படிக்கிறதுக்கு. சாங்கியம் எதுக்கு படிக்கணும் அப்படின்னா பூர்வமீமாம்சைய ஒரு பூர்வ பட்சத்தோடைய, பூர்வபக்ஷம்னா எதிர்பதம், எதிர்வாதி, அந்த எதிர்வாதியோட சித்தாந்தத்தை, இந்த மாதிரியான கிரமத்துல இருக்கிறவங்க தான் பொதுவா எதிர்வாதிகள். அன்னைக்கு அந்த மாதிரி சாங்கியர்கள், யோகிகள், அந்த மாதிரி அதையே வாழ்க்கையா கடைபிடிச்சவங்க இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. இன்னைக்கு வரைக்கும் இவங்களையெல்லாம் வாழ வச்சுட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டா சாங்கியவாதிகள் அப்படின்னு ஒரு வாதியும் இல்ல, யோகிகள் அப்படிங்கிற ஒரு வாதியும் இல்ல, இவங்களையெல்லாம் வாழ வச்சுட்டு இருக்கிறது வேதாந்திகள் மாத்திரம்தான். வேதாந்தத்துக்கு பூர்வபக்ஷமான கிரந்தமா இதெல்லாம் வச்சிருக்கோம் நம்ம, இதெல்லாம் வச்சிருக்கோம்னா இதை வாழ வச்சுட்டு இருக்கோம் நம்ம. இதுக்கு கடைபிடிச்சு ஒரு பட்சம் வரைக்கும், ஒரு காலம் வரைக்கும் இந்த வாதிகள் இருந்திருக்காங்க. இப்போ இதுதான் கரெக்ட் அப்படின்னு பிடிச்சிட்டு நிக்கிறதுக்கு யாருமே இல்ல. ஒரு குமாரில பட்டர் இருந்தாரு, ஒரு மண்டன மிஸ்ரர் இருந்தாரு, அவங்க எல்லாம் வந்து எங்களுடைய சித்தாந்தம் கர்ம காண்டம் தான் சரி அப்படின்னு அந்த மாதிரி பிடிச்சிட்டு நின்று இருந்தாங்க. அந்த மாதிரி இந்த காலத்துல வேற யாருமே இல்ல, வேதாந்தத்தை தவிர, வேதாந்திகளை தவிர. அதனால அந்த கிரந்தங்கள் எல்லாம் எதுக்கு படிக்கணும் அப்போ? அப்படி அந்த மாதிரி ஒருத்தரும் இல்ல, அவங்களே கடைபிடிக்கல, நம்ம எதுக்கு அதை கடைபிடிக்கணும், நம்ம கடைபிடிக்கிறதுக்கு படிக்கல. இந்த மாதிரி ஒரு சித்தாந்தம் இருந்திருக்கு, இந்த சித்தாந்தத்துல இந்த மாதிரியான நல்ல குணங்கள் எல்லாம் இருக்கு, இதுதான் இவங்களுடைய பிரச்சனை, இதனாலதான் இவங்களுடைய மோட்சமான தடைபட்டு போச்சு அப்படின்னு காமிக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம மோட்சத்தை போயிட்டு இருக்கும்போது, மோட்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது, சாதனையை செஞ்சுட்டு இருக்கும்போது சாதனையில எந்த மாதிரியான சிக்கல்கள் வரும், ஏன்னா இது என்னது, விசாராத்மகமான பாதை. அதாதோ பிரம்ம ஜிக்யாசா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முதல் சூத்திரமே. அதாதோ பிரம்ம ஜிக்யாசா பிரம்மசூத்திரத்துல, அதோ பிரம்ம ஜிக்யாசா அத அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா,
2: அவன் ஆனந்தர்யார்த்தம் இப்படிப்பட்ட ஆனந்தர்யார்த்தம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த விசாரம் பெருசா என்ன அர்த்தம் எடுக்கணும் அப்படின்ட்டு ஆனந்தர்யார்த்தம் எடுக்கணுமா இல்ல வேற எந்த ஆனந்தர்யம்னா இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எதுக்கப்புறம் அப்படின்னா வேதத்தை படிச்ச பின்னாடி அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் அர்த்தம் எடுக்கப்படாது. ஏன்னா வேதம் படிக்கிறதுக்கு முன்னாடியும் கூட ஒருத்தனுக்கு வைராக்கியமானது வரலாம், அந்த வைராக்கியம் முதலிய குணங்கள் வந்தவனுக்கு இந்த கிரந்தத்துல பிரவிற்த்தி உண்டு, அவன் ஈடுபட முடியும், அவனுக்கு தகுதி வருது அப்படிங்கறதுனால அந்த வைராக்கியம் முதலிய சாதன சதுர்த்தியம் சொல்லப்படுற பார்ப்போம். அந்த சாதன சதுர்த்தியம் சொல்லப்படுற அவனுக்கு இந்த ஆத்த பிரம்ம ஜிக்யாசா. அடுத்தது அவன் செய்ய வேண்டியது பிரம்ம ஜிக்யாசா அப்படிங்கிற. பிரம்ம ஜிக்யாசானா என்ன? பிரம்ம அப்படின்னு சொல்லி சொன்னா நான். இன்னிலிருந்து வேதாந்தம் நம்ம படிக்கிற முடிக்கிற வரைக்கும் பிரம்மன்னு சொல்லி சொன்னா நான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பிரம்மன்னு சொல்லி சொன்னா அது ஏதோ ஒரு ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி ஒரு குகைக்குள்ள ஒரு கிளி ஒரு கூண்டுக்குள்ள இருக்கிற ஒரு கிளிக்குள்ள இருக்கிற ஜீவன் அப்படின்னு நினைச்ச கூடாது. பிரம்மன் அப்படிங்கிறது நான், எங்கேயோ போய் அடைய வேண்டியது இல்ல, ஏதோ போய் பிடிக்க வேண்டியது இல்ல. அப்படிப்பட்ட அந்த நான் அதுதான் பிரம்மம். அந்த பிரம்மத்தை அந்த நான குறித்து ஜிக்யாசா அப்படிங்கிறது. ஜிக்யாசானா சமஸ்கிருதத்துல ஞாத்தும் இச்சா ஜிக்யாசா. சமஸ்கிருதத்துல அதுக்கு விருத்தி, அதுக்கு விக்கிரகம், விளக்கம், விரிவாக்கம், ஞாத்தும் இச்சா. ஞாத்தும் இச்சா அப்படிங்கிறது ஜிக்யாசா அப்படிங்கிற பதமா மாறுது. ஜிக்யாசாவானது அவனுக்கு உண்டாகணும். ஞாத்தும் இச்சா, ஞாத்தும்னா அறிய, இச்சானா ஆசை. ஞாத்தும் இச்சா ஜிக்யாசா, அவனுக்கு அறிய ஆசை வரணும் அப்படிங்கிறது. இனி அடுத்து பிரம்மத்தை அறிய ஆசை. இல்லாததை அடைய ஆசை உண்டாக முடியும், இருக்கிறத அடையறதுக்கு ஆசை உண்டாக முடியாது அப்படின்ட்டு அந்த இடத்துல ஆசை அப்படிங்கறதுக்கு என்ன அர்த்தம்? விசாரம் அப்படிங்கிறது தாத்பரியம் அப்படின்னு அதனுடைய சாரமா எடுத்து விடுறாங்க. விசாரம் தான் பிரம்மத்தை குறித்து விசாரத்தில் ஆசை அப்படின்ட்டு. அப்போ அந்த பிரம்மத்தை குறித்து விசாரம் செய்யறதுக்கு ஆசைப்படணும். இவர் பிரம்ம ஜிக்யாசா. அப்போ அந்த பிரம்ம ஜிக்யாசாவுக்கு இந்த விசாரத்துக்கு விசாரம் அப்படிங்கறதுக்கு ஆதாரமா அதை சொல்லணும். விசாரத்துக்கு விசாரத்துல பல நிலைகள் இருக்கு. ஒரு விசாரம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னா தடவி பார்த்துட்டு ஒருத்தன் என்ன சொன்னா இது யானைங்கிறது வாலு அப்படின்னா, யானைங்கிறது காலு தூணு மாதிரி இருக்கு காலு. இப்ப அவன் ஒன்னு ஒண்ணு சொன்னான், அதெல்லாம் தப்பா, யானைங்கிறதுக்கு அவன் கொடுத்த விளக்கம் தப்பா? சரியில்லை, தப்புன்னு சொல்ல முடியாது, ஆனா சரின்னு சொல்ல முடியாது. அது சரியில்லை, தப்பும் இல்லாது. ஏன்? யானைக்கான முழுமையான லட்சணம் இல்லது, அங்க லட்சணமானது பொருந்தல. ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொன்னா மானாதீனா மேய சித்தி மானசித்திச்ச லட்சணாத் அப்படின்னு தர்க்கசாஸ்திரம் சொல்றது. மேயமான பிரமேயமான பேயம்னு சொல்லி சொன்னா பிரமேயம், பிரமேயம்னு சொல்லி சொன்னா அறியும் விஷயம், அறிபடு விஷயம். அந்த அறிபடு விஷயமானது மான அதீனா, மானத்திற்கு அதீனமா இருக்கிறது, கட்டுப்பட்டதா இருக்கிறது. மானம்னா பிரமாணம், பிர உபசர்க்கத்தை சேர்த்துருங்க. மா எல்லாத்திலயும் மேய பிரமேயம் பிர உபசர்க்கம், மானம் பிரமாணம், அப்போ உபசர்க்கம் பிரா சேர்த்துருங்க. பிரமாணம், அந்த பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டதா இருக்கு. பிரமேய விஷயம், பார்க்கப்படும் விஷயம் எல்லாம் பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டதா இருக்கு. பிரமாணம்னா என்ன? பிரமாணம்னா சரியான ஞானத்தை அடையும் கருவி, மீன்ஸ் ஆஃப் ரைட் நாலேஜ், சரியான ஞானத்தை அடையும் கருவி. அப்போ அந்த சரியான ஞானத்தை அடையும் கருவி மூலியமாக அவன் அந்த அந்த விஷயத்தை அடைகிறான், அறிகிறான். இது கட்டுப்பட்டதா தான் இருக்கு விஷய ஞானமானது. இந்த பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டதா தான் இருக்கு விஷய ஞானமானது. அந்த பிரமாணமும் இது சரியான பிரமாணமா இல்லையா அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்? அந்த பிரமாணம் என்ன அப்படின்னு எப்படி தெரியும் எனக்கு? அந்த பிரமாணமானது லட்சணைக்கு கட்டுப்பட்டது. லட்சணா அப்படின்னு சொல்லி சொன்னா குறிப்பு, குறிப்புக்கு கட்டுப்பட்டது. இலக்கணம் அப்படிம்போம் தமிழ்ல, இலக்கணை அப்படிம்பாங்க, இது இலக்கணம் அப்படிம்போம். அந்த இலக்கணத்துக்கு அந்த இலக்கிய அந்த குறிப்புக்கு கட்டுப்பட்டது லட்சணம் அப்படிங்கிறது. அப்போ லட்சணம் பிரமாணம் பிரமேயம் அதுதான் முறை. ஃபர்ஸ்ட் லட்சணம் தயாரா இருக்கணும் எந்த பிரமாணத்துக்கோ, அந்த பிரமாணம் மூலியமாக பிரமேய விஷயத்தை அடையணும் அப்படிங்கிறது. அப்போ இவங்க இந்த விசாரம் பண்ணிட்டு இருக்கும் போது சாங்கியர்கள் எல்லாமே இந்த இந்த விசாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் அந்த பிரம்மத்தை அடையறதுக்கு தான், பிரம்மத்தை இதுதான் அப்படின்னு நின்றுடுறாங்க. அவங்க அவங்களுடைய முழுமையான முயற்சியானது முழுமை அடையறது இல்ல. அவங்களுடைய முயற்சியானது முழுமையா இருக்கு, அவங்க அந்த ஞானத்தை அடையறதுக்கு தான் முழுமையா ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுடைய தர்ம அதர்மத்துக்கு காரணமா, புண்ணியா புண்ணிய காரணம், புண்ணியம் அப்புண்ணியம்னு பாபம், புண்ணிய பாபத்துக்கு காரணமா அவங்களுடைய விசார சக்தி இல்லாம இருக்கிறதுனாலயோ இந்த தடையானது இருக்கிறதுனால அவங்களால முழுமையான ஞானத்தை அடைய முடியறது இல்ல. அவங்களுடைய முழுமையான முயற்சியை கொடுத்தும் கூட முழுமையான ஞானத்தை அடைய முடியறதில்ல. அதனால இந்த பாகமானது, இந்த சாஸ்திரமானது இந்த இடத்துல இந்த மாதிரியான பிரச்சனையுடையதுன்னு தெரிஞ்சுட்டோம்னா அந்த பிரச்சனையில நாம ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அந்த மாதிரியான விளக்கறதுக்குத்தான், அந்த மாதிரி அதை நீக்கிறதுக்குத்தான் அந்த சாஸ்திரத்தை நம்ம படிக்கிறோம். அப்ப அது பிரமாணம் இல்லாத சாஸ்திரமா, அப்பிரமாண சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி அதை சொல்ல முடியாது. அதுவும் பிரமாண சாஸ்திரம், அந்த சாஸ்திரங்களும் பிரமாணம். பிரமாணம்னு சொல்லி சொன்னா சரியான ஞானத்தை அடையும் கருவி, அதுவும் சரியான ஞானத்தை அடையும் கருவி. இப்பத்தான் அதை தப்புன்னு சொல்லிங்க, அப்ப சரியான ஞானத்தை அடையும் கருவி எப்படியா வளர்க்க முடியும் அப்படின்னு கேட்டா, சரியான ஞானத்தை அடையும் கருவி ஆனா எதற்கு, எந்த ஞானத்தை அடையறதுக்கு, விஷயம் என்ன, விஷயமானது நான் அப்படின்னா அதுக்கு இல்ல. விஷயமானது சிருஷ்டி, சிருஷ்டிய பிரக்ரியாவை பத்தி விசாரம் பண்ணும்போது சாங்கியர்களுடைய அந்த அடிப்படையை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிப்போம் வேதாந்திகள், நமக்கு ஒரு பிரச்சனையும் இருக்குது. பிரகிருதி, பிரகிருத்திலேருந்து பஞ்சபூதம், பஞ்சபூத பிரகிருத்திலிருந்து அகங்காரம், அகங்காரத்திலேருந்து தன்மாத்திரை, தன்மாத்திரையிலிருந்து பூதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்திரியங்கள் பூதங்கள்னு ஒரு சிருஷ்டி கிரமத்தை சொல்லுவான். அந்த கிரமத்தை நம்ம அப்படியே ஏத்துட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு யோகிகள் சாதனை முறையை பத்தி விசாரம் பண்றான். யோகச்சித்த விருத்தி நிரோதா அப்படிங்கிறாங்க. அந்த சித்த விருத்தி நிரோதா, என்ன அலைகளை கட்டுப்படுத்துறது தான் யோகம் அப்படிங்கிறாங்க. அந்த என்ன அலைகளை கட்டு

0: முடியாது. அந்த அனுமானத்துல ஹேத்து காரணமானது முக்கியம். காரணம் தான் ஒரு விஷயத்துல நம்ம வந்து பிரவர்த்தி பண்றதுக்கோ நிவர்த்தி பண்றதுக்கோ அடிப்படையா இருக்கு. ஒரு விஷயத்துல ஈடுபடுறதுக்கோ ஈடுபடாம இருக்கிறதுக்கோ அடிப்படையா இருக்கு. அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த முறையானது, அந்த தர்க்க முறையானது நமக்கு உதவியா இருக்கு. காரணம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, காரணம் அல்லாததையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு, இது காரணம் இல்ல, இதுக்கு இது காரணம் இல்ல அப்படின்னு எப்படி தெரிஞ்சு முடியும்? ஹேத்துவா சொல்றது மாத்திரம் இல்லாம ஹேத்வா பாசத்தையும் சொல்றது. இதெல்லாம் காரணத்தை போன்று தோற்றமளிப்பது அப்படிங்கிறாங்க. காரணம் இல்ல, இதெல்லாம் காரணம் போல தோற்றமளிப்பது. அந்த மாதிரி பல வகையான காரணங்கள் உலகத்துல கொடுத்துருக்கோம். நம்ம கொடுக்கற சாக்கு போக்கு எல்லாமே அந்த மாதிரி காரணம் தான். நம்ம உலகத்துல உபயம் என்ற பல காரணங்கள், முக்கியமா எல்லா பல காரணங்கள், எல்லா காரணம் கொடுக்கற காரணம் எல்லாமே பொதுவா அந்த ஹேத்வாபாச வகையில வர்றதுதான். அப்போ அந்த முறையை எப்படி விசாரம் பண்றது, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு தர்க்க சாஸ்திரமானது உதவியா இருக்கு.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நமஹ. Shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: திரு சிற்றம்பலம் செப்பார் முலைவங்கள் தென்னன் பெருந்துரையான் தப்பாமேதாழடைந்தார் நெஞ்சிருக்கும் தன்மையினான் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்து அப்பார் சடையப்பன் ஆனந்த வார்களே ஒப்பாக ஒப்புவித்து உள்ளிருக்கும் உள்ளானை அப்பாலைக்கு அப்பாலை பாடுதும் கண்ணமானாய் அப்பாலைக்கு அப்பாலை பாடுதும் கண்ணமானாய் அரகண பார்வதி சிவனேச்சலே. இன்னைக்கு ஆலய வழிபாடு என்கின்ற ஒரு தலைப்பின் கீழே சில செய்திகளை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். போன வகுப்பிலேயே இந்த ஆலய வழிபாடு என்பதை நான் தொடங்கினோம். ஆலய வழிபாடு என்பதற்கு ஆகமத்திலே பரார்த்த பூஜை என்றுதான் அதற்கு பெயர். ஆன்மார்த்தம் பரார்த்தம், அதாவது சிவ தீட்சை பெற்றுக்கொண்டு சிவபெருமானை சிவலிங்க திருமேனியிலே ஆவாகனம் செய்து நாம் செய்வது ஆன்மார்த்த பூஜை. ஆன்மார்த்தம் என்றால் ஆன்மாவின் பொருட்டு, பரார்த்தம் என்றால் பொது நன்மைக்காக. ஆலயங்கள் அவ்வாறு பொது நன்மைக்காக நாம் செய்யப்படுகிறோம். அது ஆலயத்திலே இருக்கக்கூடிய ஆவாகன முறை வேறு, ஆன்மார்த்தத்தில் இருக்கக்கூடிய ஆவாகன முறை வேறு. ஆகவே அந்த வகையிலே இந்த ஆலயத்திலே நாம் எப்படி வழிபட வேண்டும் என்ற ஒரு நெறிமுறையை நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள். எல்லாமே சைவத்தினுடைய ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால் எல்லாவற்றையும் மிக தெளிவாக வரையறுத்திருக்கிறார்கள். அதே போலதான் தமிழனுடைய ஒழுக்கம் பண்பாடும் ஒரு வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே எல்லா சிவாலயங்களிலுமே துவார பாலகர்கள், பாலகர் அந்த சிவாலயங்களிலே அந்த பதத்துக்கு ஒரு பெயர். சண்டி என்பது ஒரு பதம். அந்த சண்டி என்ற பதத்திலே முருகனுக்கு வேற ஒரு சண்டி இருக்கிறார், அம்பாளுக்கு வேற சண்டி, விநாயகருக்கு வேற சண்டி, சூரியனுக்கு வேற சண்டி, அப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது சண்டி. அதுபோல இந்த பதத்துக்கு என்ன பேர்னு கேட்டா இண்டி முண்டி. அவர்கள் அந்த வரலாறு அற்புதமாக எங்கே வருகிறது என்று கேட்டால், நான் அன்றைக்கே ஒன்றை சொன்னேன், பல செய்திகளையும் அதாவது சாத்திரம் தோத்திரம் புராணங்கள் இந்த மூன்றையும் கார்லேட் பண்ணிட்டே வரணும், அப்பதான் அந்த சைவத்தினுடைய உண்மையான கொள்கை என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். அந்த

0: அன்னைக்கு ஒரு செய்தியை சொன்னேன், மகாஸ்காந்தம் என்று சொல்லக்கூடிய, அதனாலதான் கந்தபுராணத்துக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு வந்தது. என்ன, ஏன் நாவல பெருமானவர்கள் கந்தபுராண பாராயணத்தை தொடங்கி வைத்தார்கள் இலங்கையிலே? தமிழ்நாட்டை விட மிக சிறப்பாக நடந்தது கந்தபுராணம். கந்தபுராணத்துக்கு ஒரு சிறப்பு என்னவென்றால், திருமுறையிலே வரக்கூடிய செய்திகளுக்கெல்லாம் விளக்கமாக, அதுலேயும் கந்தபுராணத்தில் எது முக்கியம், தட்சகாண்டம். கிட்டத்தட்ட 2200 பாடல்கள் தட்சகாண்டம் தான். அந்த தட்சகாண்டத்திலே தான் திருமுறையிலே வரக்கூடிய செய்திகளுடைய முழு விளக்கம் நமக்கு கிடைக்கும். ஏன் நஞ்சை உண்டார்? அந்த தட்சகாண்டத்திலே தட்சனுக்கு மட்டும் தண்டனை கொடுக்காமல் ஏன் தேவர்களுக்கு தண்டனை கொடுத்தார்? இப்படியெல்லாம் சில வினாக்களை தொடுக்கும் பொழுது திருமுறையில் பதில் இருக்கார். அந்த மாதிரி கேள்விகளை கேட்டால், அதாவது எல்லாமே நமக்கு வேணும் ஏன் அப்படின்னு கேட்டால், இப்ப விநாயகர் சதுர்த்தி ஏன் கொண்டாடணும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால், விநாயகர் புராணத்துக்கு போகாமல் எப்படி பதில் சொல்ல முடியும்? அதே போல சிவராத்திரி, இந்த சிவராத்திரி என்பது சிவ நிசி அப்படின்னு சொல்றார் கதை புராணத்தில். அடிமுடி தேடிய படலம், அதுலதான் சிவராத்திரியினுடைய தாற்பயம் என்னன்னு வருகிறது. அது கிட்டத்தட்ட 18,000 ஸ்லோகத்தினால சொல்லப்பட்ட லிங்க புராணம். எப்பயுமே தமிழ் புராணங்கள் எல்லாம் தமிழ் மொழியிலே வடமொழியிலே எல்லாம் விரிவு எக்ஸ்டென்சிவ். 18,000 ஸ்லோகங்கள் இருக்கு லிங்க புராணத்தில். அந்த 18,000 ஸ்லோகங்களையும் சுருக்கி 99 பாடல்கள்னால கச்சியப்ப சிவாச்சாரியார் அடிமுடி தேடிய படலம் அப்படின்னு கொடுத்தார். அந்த கான்செப்ட் இருக்கே, அந்த சிவபுராணத்தினுடைய அந்த சிவராத்திரியினுடைய கான்செப்ட் என்னங்கிறதா அப்பர் சுவாமிகள் லிங்க புராண திருக்குறுந்தொகை. அந்த லிங்க புராணத்திலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம், அதை குறுந்தொகை யாப்பிலே அப்பர் சுவாமிகள் மிக அருமையாக, அதெல்லாம் யாப்பு பற்றி வந்த பெயர், அதாவது திருமுறைகளில் பண் பற்றி வந்த பெயர்கள் வேற இருக்கு, யாப்பு பற்றி வந்தது வேற இருக்கு, காரணம் பற்றி வந்தது இருக்கு. யாழ்மொழி பதிகம் என்பது காரணம் பற்றி வந்தது, திருக்குறுந்தொகை திருத்தாண்டகம் எல்லாம் யாப்பு பற்றி வந்தது, அப்புறம் பண் வேற யாப்பு வேற. அப்படிலாம் பெரியவர்கள் நிறைய, அதெல்லாம் நம்ம நான் ஒன்றும் கண்டுபிடிச்சது இல்லை, எல்லாம் பெரியவர்கள் எழுதியிருக்கிறார்கள், நமக்கு என்ன தெரிகிறது. அப்படி அந்த மகாஸ்காந்தத்திலே வரக்கூடிய 6 காண்டங்கள், 6 சம்ஹிதைகள், மொத்தம் வந்து வியாச மகாமுனிவர் தொகுத்தது 81,800 ஸ்லோகங்கள் மகாஸ்காந்தம். அது பேர் மகாஸ்காந்தம், அவர் தொகுத்தவர் தான். புராணங்களை வந்து ஏன் சைவம் வைக்கிற, புராணங்கள் வேதம் வியாசர் சொன்னதுன்னு சொல்லிடக்கூடாது. வியாசருடைய ரோல் என்ன, வியாசனா தொகுத்ததுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். இது ஒன்லி கம்பைலர். ஆனா வேதங்கள் யார் சொல்லப்பட்டது, சிவபெருமான் தான், வேத நாயகன் அவன் தான். பிரம்மா என்ன செய்யறாரு, அந்த வேதத்தை தினந்தோறும் ஒரே பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் பிரம்மா. அதனால அவருக்கு வேதான் ஒரு வே, பிரம்மா விட்டு வேதான் ஒரு வே. அப்ப ஒவ்வொருத்தருடைய ரோலை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல இந்த புராணங்களை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார், நாதனார் அருள் வெறு நந்தி தந்திட. கந்த புராணம் புராணங்கள்னா என்னன்னு சொல்ற, என்ன அருமையான விளக்கம். நாதனார் அருள் வெறு நந்தி தந்திட, கோதிலாது உணர் சனக்குமரன் கூறிட, வாதராயண முனி வகுப்ப ஓர்ந்து உணர் சூதன் ஓதியது மூவாறு தொல்கதை. புராணங்களை பற்றி கச்சியப்ப சிவாச்சாரியார் காட்டுவார். அருள் பெரு நந்தி தந்திட, புராணங்களை தந்தவர் அதிகார நந்தி தான். அதை குற்றமில்லாமல் உணர்ந்தவன் சனக்குமார முனிவன், கோதிலாது உணர் சனக்குமரன் கூறிட. இப்ப நான் பேசுறேன், நான் பேசுறத நீங்க நோட்ஸ் எடுக்கிறீங்க இல்லையா, அதே போல அந்த சனக்குமார முனிவர் சொல்லுகிறார், வியாச முனிவர் நோட்ஸ் எடுக்கிறார். அவ்வளவு அப்ப நீங்க எடுத்த நோட்ஸ் உங்க கருத்து இல்லையா, கோதிலாது உணர்வு சனற்குமரன் கூறிட வாதராயண முனி வகுப்ப ஓர்ந்து உணர்வு சூதன் ஓதியது மூவாறு தொல்கதை. ஆனா சூதன் தான் என்ன பண்றாரு, அந்த புராணங்களுடைய உண்மையான தாத்பரியம். அந்த அப்ப என்ன தெரியுது என்று கேட்டால், புராணங்களை வகுத்தவர் தான் வியாசர். புராணங்களே இப்ப நான் நீங்க சொன்னேன் நாயன்மார்கள் என்றால் அதை தொகுத்து சொன்னவர் சுந்தரர், வகுத்து சொன்னவர் நம்பி ஆண்டார் நம்பிகள், விரித்து சொன்னவர் சேக்கிறார்னு சொல்லணும். அதே போலதான், அதே போலதான் பிராணங்களை சொன்னவர் அதிகார நந்தி, அதை குற்றமில்லாது உணர்ந்தவர் சனத்குமார முனிவர், அதை வகுத்தவர் வியாசர், அதனுடைய உண்மை தாற்பரியத்தை விளக்கினவர் சூத மகாமுனிவர். அதனாலதான் ஞானசம்பந்த பெருமான் என்ன சொன்னார், சூதன் ஒளி மாலை என்றே கலிக்கோவை சொல்லே.
1: முனிவர் கூட்டம்
0: அந்த சூத மகாமுனிவர் முனிவர்கள் மத்தியிலே நைமிசாரண்ய வனத்திலே அந்த முனிவர்கள் பக்குவமுடைய முனிவர்கள். எப்பொழுதுமே ஒரு செய்தியை கேட்பது சொல்லுபவன் அது பக்தான்னு சொல்லுவாங்க, கேட்பவன் சுரோக்தா. இந்த பக்தாவுடைய ஸ்டாண்டர்ட் கூட கூட சுரோக்தாவுடைய ஸ்டாண்டர்டும் கூடிட்டே வரணும். அப்படிதானே அதை வேடிக்கையா சொல்றேன், சில விஷயத்தை உலக உதரம் புரியும். இப்ப யூஎஸ்ல இருந்து ஒரு பெரிய டாக்டர் வர்றார், அவர் எங்க பேசுவார், ஒன்லி இன் மெடிக்கல் அசோசியேஷன். அவருடைய பேச்சை புரிஞ்சுக்கணும்னா மினிமம் எம்பிபிஎஸ் இருந்தாதான் புரியும், நமக்கு புரியுமா? அப்ப ஒவ்வொன்றையும் சொல்லணும்னா அந்த கலையை பற்றி ஒரு அடிப்படை அறிவு இருக்கிறவனுக்கு தான் சொல்ல முடியும். ஆகவேதான் நைமிசாரண்ய வனத்திலே அந்த சந்தேகம் என்பது எந்த நிலையிலையும் வரும், படிக்க படிக்க சந்தேகம் அதிகமாயிட்டே இருக்கும், தெளிவும் வரும், தெளிவும் வரும், சந்தேகமும் வரும். அவர்களுக்கெல்லாம் நைமிசாரண்ய வனத்திலே அந்த சூத மகாமுனிவர் உபதேச முறையிலே சொன்னார். அதான் உபதேசம். உபதேசம்னா என்ன அர்த்தம், நுணுக்கமான விஷயத்தை சொல்றதும் உபதேசம். நேரேஷன் வேற, நேரேஷன் சொல்லிக்கிட்டே போறது, உபதேசம்னா அதுக்கு அர்த்தம் வேற. இந்த உபதேசம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு ஆங்கில பதம் சொன்ன, உபதேசம். எப்பயுமே ஒரு மொழியில இன்னொரு மொழிக்கு போகும்போது என்னங்கிறது தான், இன்டாக்ட்ரினேஷன், இன்டாக்ட்ரினேஷன் உபதேசம். மந்திர தந்திரத்தோடு உபதேச சொல்லான மூன்றாம் எல்லாம் டெபென்ஷன் சித்தியாருக்கு தான் வரணும். மந்திரம், தந்திரம், உபதேசம், இந்த மூன்றின் வாயிலாகவும் வேதாகமங்களை கேட்க வேண்டும். இப்ப மந்திரம்னா என்ன, தந்திரம்னா என்ன, உபதேசம்னா என்ன, இந்த மூணுக்கு சேர்த்தா சைவம் என்ன சொல்லும், உரை அளவை அல்லது ஆகம பிரமாணம். ஆகம பிரமாணம், அந்த ஆகம பிரமாணத்தை தான் தமிழ் என்ன சொல்லும், உரை அளவை. பிரத்யட்ச பிரமாணம் காட்சி அளவை, அனுமான பிரமாணம் கருதல் அளவை, ஆகம பிரமாணம் உரை அளவை. சித்தியார் சொல்ற உரை அளவைன்னு என்னன்னு, மாண்ட உரை தந்திர மந்திரத்தோடு உபதேச சொல்லன மூன்றாம் அளவையில். தர்க்க சாஸ்திரத்தை சார கொடுக்கிற அளவையில் என்ன, பூரா தர்க்க சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அப்படியே இந்த சாரத்தை கொடுக்கிறேன். சித்தியார மட்டும்தான் அளவையில், மற்ற நூல்கள் இல்லை. அந்த வகையிலே அந்த வியாச மகா முனிவர் செய்த அந்த ஒரு பெரிய சிறப்பு, அதுல ஒரு பகுதியை எடுத்துக்கொண்ட சங்கர சம்ஹிதை. சம்ஹிதா என்பது தமிழ்ல சம்ஹிதை. அந்த சங்கர சம்ஹிதையை மட்டும்தான் யார் பண்ணார், கச்சியப்ப சிவாச்சாரியார். கச்சியப்ப சிவாச்சாரியார் 10345 பாடல்கள்ல அதுலேயும் என்ன விட்டாரு, உபதேச காண்டத்தை விட்டுறாரு. சம்ஹிதைங்கிறது ஒரு பெரும் பிரிவு, காண்டம் என்பது ஒரு சிறு பிரிவு. மகாஸ்காந்தம் 6 சம்ஹிதை, அந்த 6 சம்ஹிதையில ஒரு சம்ஹிதைனா சங்கர சம்ஹிதை. அந்த சங்கர சம்ஹிதை 7 காண்டங்களை உடையது. அந்த 7 காண்டங்களிலே 6 காண்டத்தை தமிழிலே கொடுத்தவர் தான் தந்த புராணம். 7வது காண்டமாகிய உபதேச காண்டம் இருக்கே அதை சொன்னவர் யார் என்றால், அவருடைய நேர் மாணாக்கராகிய கோனேரியப்பனாவலர். கச்சியப்ப சிவாச்சாரியோட டைரக்ட் ஸ்டூடெண்ட் அவர் தான் கோனேரியப்பனாவலர். அந்த கோனேரியப்பனாவலர் உபதேச காண்டத்தில் சொல்றேன், அதுலதான் சூரியனுடைய பூர்வ ஜென்மெல்லாம் வரும். அப்படி அந்த தெளிவு. அதனால அது ஏன் கதை புராணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க கேட்டீங்கன்னா, திருமுறைகளிலே வரக்கூடிய அந்த புராண கதைகளுக்கெல்லாம் உண்மையான தாற்பயம் கந்த புராணத்துல தான் வருது. ஆனா அதுலேயும் ஒரு ஒமிஷன் வந்ததுன்னு கேட்டா, அந்த சனற்குமார சங்கீதம் என்று சொல்லக்கூடிய இன்னொரு சங்கீதம் இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்த சங்கீதம், அந்த சங்கீதையில வர்றதை இவர் சொல்லல. அதனால என்ன பண்ணார் நம்முடைய சிவஞான சுவாமிகள், அதுல வரக்கூடிய செய்திகளை ஒரு புராணமா தமிழ்ல சொன்னார். என்ன தெரியுதுன்னு கேட்டா, கேட்பாங்க என்ன சார் எல்லாம் வடமொழிக்கு தான் போகணுமான்னு கேட்கிறாங்க. ஒரு விஷயத்தை நீங்க சிந்திக்கணும், நம்முடைய தத்துவ ஞானம் மட்டும் வடமொழியில இல்லை, எல்லாமே வடமொழி தானே. சிற்ப சாஸ்திரம் எதுல இருக்கு, ஜோதிட சாஸ்திரம் எதுல இருக்கு, வாஸ்து எதுல இருக்கு, கார்பெண்ட்ரி எதுல இருக்கு, டான்ஸ் எதுல இருக்கு, எல்லாமே
1: பாத்தீங்கன்னா
0: இருக்கு. தமிழ்நூல்கள் வந்து அவரு அவர் சொல்ல நானே ராமாயணம் பாடினு சொல்லாமே, அந்த மூணு பேர் ராமாயணம் பாடி இருக்கிறாங்க, அதுல வான்மீகியை மையமாக வைத்துக் கொண்டு நான் பேசுகிறேன். அப்படித்தானே சொல்றாங்க எல்லாரும், கச்சியப்ப சிவாச்சாரியும் அப்படிதான் சொல்றாங்க. என்ன அந்த காலத்தில் என்ன கேட்டா, அது வந்து அது ஒரு மொழி என்று கருதாமல் நான் சொன்னேன், மொழிக்கு அப்பாற்பட்ட. இன்னும் சொல்ல போனா அந்த காலத்துல பண்டிதர், அப்புறம் வித்வான், இப்ப புலவர், அப்படி கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் முதல்ல அவங்களுக்கு கொடுத்த பட்டம் பண்டிதர் தான். ரெண்டாவது பண்டிதர் நல்லா இல்லையேன்னு வித்வான்னு கொடுத்தாங்க, இப்ப புலவர்னு கொடுத்தாங்க. இப்ப பண்டிதர் வித்வான் என்று அந்த காலத்துல வச்சவங்களுக்கு எப்படி வச்சாங்க, சான்ஸ்கிரிட் கம்பல்சரி, ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தான் வந்து தமிழ், செகண்ட் லாங்குவேஜ் சம்ஸ்கிருதத்தில் ஒரு மினிமம் மார்க் எடுத்தாதான் உங்களுக்கு வித்வான் பட்டமே கொடுத்தாங்க. ஏன்னா தமிழுக்கும் இந்த வடமொழிக்கு உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது கட்டாயமா தெரியணும். தமிழின் உயர்வு தெரிவதற்கு சம்ஸ்கிருதம் தெரியணும், சம்ஸ்கிருதத்தின் உயர்வு தெரிவதற்கு தமிழ் தெரியணும். ரெண்டு ஒண்ணுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரி அண்ட் சப்ளிமெண்ட்ரி. ஏன்னு கேட்டா அந்த ரெண்டையுமே, இங்க ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன், முக்கியமான ரகசியம், சில பேர் எப்படி எடுத்துக்கொள்றாங்களோ தெரியல. தமிழ் மொழிக்கு நாம் ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றால், நம்முடைய தாய்மொழி தமிழ் என்பதற்காக அல்ல, சைவர்களை நான் சொல்றேன், மற்றவங்களுக்கு சொல்ல, நாம் தமிழ் மொழியை உயிராக மூச்சாக நினைக்கிறோம். அதுபோல மற்றவர்களும் அரசியல்வாதிகளும் நாங்களும் எங்களுக்கு தமிழ் தான் உயிர்ங்கிறார். ஆனால் ரெண்டு பேரும் ஏன் அதை முக்கியத்துவம் கொடுக்கிறாங்கன்னா, அரசியல்வாதிகள் முக்கியத்துவம் கொடுக்கிறது ஓட்டு வாங்கறதுக்கு தான், அதுக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ஆனால் இங்கே தமிழ், நம்ம சைவர்கள் தமிழுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றால், நாம் தமிழனாக பிறந்திருக்கிறோம் என்பதற்காக அல்ல, இந்த தமிழ் மொழியினுடைய இலக்கணத்தை செய்தவன் நம்முடைய வழிபடு கடவுள், அதற்காக தான் முக்கியத்துவம். சைவ சமயத்தின் கொள்கையின்படி ஒரு கேள்வி கேட்டா என்ன பேர் சொல்றீங்க, போன ஜென்மத்தில் நீங்க தமிழனா இருந்தீங்களா, அடுத்த ஜென்மம் நம்ம உடன்படுறோம் சைவத்துல வந்து, அடுத்த ஜென்மத்தில் நம்ம யாராவது சொல்ல முடியுமா, சைவன் வந்த பிறகு நான் பூர்வ ஜென்மத்தை ஒத்துக்க மாட்டேன் சொல்ல முடியுமா, அடுத்த பிறப்பு எனக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா, அப்ப சைவனே இல்லையே நீங்க. இப்ப போன ஜென்மத்தில் தமிழனா இருந்தீங்களா நீங்க, அடுத்த ஜென்மத்தில் தமிழனா பிறக்க போறீங்களா, வாட் இஸ் தி கேரண்டி? அப்போ பிறவிதோறும் என்ன ஆகுது, நம்முடைய தேசம் மாறும், நமக்கு வருகின்ற மனைவி மாறுவாள், நமக்கு வருகின்ற பிள்ளைகள் மாறும். அந்த கான்செப்ட் நீங்க ஒரு கொள்கையை சொல்ல போனா சமய கழகத்துக்கு விரோதம் இல்லாமல் இருக்கணும் இல்லையா. ஆனா அப்படி இருந்தும் தமிழுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்றால், இந்த தமிழ் மொழிக்கும் வடமொழிக்கும் மட்டும்தான் சிவபெருமானே நம்முடைய வடமொழி, நம்முடைய சிவபெருமானே அதற்கு இலக்கணம் செய்தார். அதனாலதான் தமிழுக்கு சைவர் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நாட் பிகாஸ் வி ஆர் பார்ன் அஸ் தமிழ்ஸ். அதனால வடமொழியை பாணினிக்கு வகுத்தருடி, அதற்கிணையா தொடர்புடைய தென்மொழியை உலகமெலாம் தொழுதேத்தும் குடமுனிக்கு வலியுறுத்தார் கொல்லேற்று பகரனில் கடல் வரைப்பின் இதன் பெருமை யாவரே கணித்தறிவார். இருமொழிக்கும் கண்ணுதலார் முதற்பிறவர் இயல் வாய்ப்ப, இருமொழியும் நெறிப்படுத்தார் முனிவேந்தர், இசைபரப்பும் இருமொழியும் ஆண்டவரே தழியினார் என்றார். இவ் இருமொழியும் நிகர் என்னும் இதற்கையும் உளவேயோ. எப்படி சொல்லுங்க, காஞ்சிபுராணம், காஞ்சி புராணத்துல அகத்தியமா முனிவருக்கு சொல்லுகிற விளக்கிற, வடமொழியை பாணினிக்கு வகுத்தருளி, வடமொழியினுடைய அந்த நுட்பங்களை பாணினி மகா முனிவருக்கு வெளிப்படுத்தினார். வடமொழியை பாணினிக்கு வகுத்தருளி, அதற்கு இணையா தொடர்புடைய தென்மொழியை உலகமெல்லாம் தொழுதேற்றும் குடமுனிக்கு வலியுறுத்தார். கொல்லேற்று பாகரனில் கடல் வரைப்பில் இதன் பெருமை யாவரே கணித்தறிவார். அதனால என்ன பண்ணாங்க, இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப சமய சாஸ்திரத்தை விட்டுருங்க. இப்ப கோயில் எப்படி கட்டணும், தமிழ்ல எங்க நூல் இருக்கு, ஜோதிட சாஸ்திரம், வராகமிக்கிறத விட்டுட்டு ஜோதிட சாஸ்திரம் உண்டா? வராகமிக்கிறது தான் ஜோதிடத்துக்கு அத்தாரிட்டி. அவர் செய்த ஏழு நூல்களுமே எங்க இருக்கு, சான்ஸ்கிரிட்ல தானே இருக்கு. நீங்க அங்க கூட கேட்டேன், ஜோதிடன் என்பது என்னையா தமிழ் கேட்டா யாருக்கா தெரியுமா? ஜோதிடன் வடமொழிவாதி, ஜோதிடனுக்கு தமிழ் என்ன? கணியன், கணியன் பூங்குந்தனார், கணியன் ஜோதிடன் அர்த்தம், சொற்கள் இருக்கு. ஆகினால்தான் அது வந்து ரெண்டு வேற வேற பர்பஸுக்கு பண்ணார். அவருடைய நோக்கம் வந்து தமிழ் மொழியினுடைய, அதோட என்னன்னு கேட்டா அது இன்னொன்னு நான் விளக்கிறேன். ஐயா உடனே சண்டைக்கு வந்துடுவார், இன்னொரு நாள் வளர்க்கறது தெரிய போறீங்க. ஏன்னா இல்ல, ஆனா இன்னைக்கு
1: வாசிப்பாரு.
0: இப்போ ஒரு அருமையான வரலாறு, அந்த உரையாசிரியர்களுக்கும் கணியன் என்பது அந்த இன்னொரு சேக்கலார் சொல்றார். சேக்கலார் என்ன சொல்றாரு தெரியுமா? சேக்கலார் சொல்றார், காலம் உணர் பழையார். இத கோச்சங்கள் சொல்ல வரலாற்றுல வருது, சேக்கலார் சொல்றார். ஆனா அது மூணு வார்த்தை ஆயிருது இல்ல, காலம் உணர் பழையார். திருமுறைகள் போறா பாத்தீங்கன்னா எங்கயாவது பல இடங்கள் என்ன வருது, திரிபுரத்தை எரித்தார். ஆனா அந்த திரிபுரத்தை ஏன் எரித்தார்னு எங்கேயாவது வருதான் திருமுறையில? திரிபுர சம்மாரம் தான் ரொம்ப முக்கியம். இன்னும் சொல்ல போனா அந்த திரிபுர சம்மாரத்தை நினைவுறுத்துவதுதான் தேரோட்டம். தேரோட்டத்தினுடைய கான்செப்டே என்ன, எத்தனையோ தேர் ஓடிட்டு இருக்க ஊர்ல. தேரோட்டம் என்பது எதை காட்டுகிறது என்றால் திரிபுர சம்மாரத்தை தான் நினைவுறுத்துகிறது தேரோட்டம். அதனால தேர்ல சிவபெருமான் வரும்போது வில்லோட தான் இருக்கணும்னு வச்சாங்க. அப்படிதான் அங்கெல்லாம் அப்படிதான் அலங்காரம் பண்ணுவோம். தேரோட்டத்துல சிவபெருமான் விஷ்ணுமூர்த்தி வருவார், பாண்டாள் வருவார். ஆண்டாள் தேர் தான் பெரிய தேர் தமிழ்நாட்டில், அது வைணவ தாற்பயம் வேற, நமக்கு வந்து திரிபுர சம்மாரம் தான். ஆனா நாம் சொல்லியிருந்த தாற்பயத்தை தான் புலவர்கள் எல்லாம், ஏன்னா இந்த இதை வந்து நான் வந்து இலக்கியங்கள் எப்படி வருதுங்கன்னு சொல்ல போறேன். இந்த இடத்துல சங்க இலக்கியங்களும் சைவ புராணங்களும் மாறுபடவே இல்லை, அதான் பெரிய ஆச்சரியம். சில இடங்களில் புலவர்கள் மாறுபடுகிறார்கள், ஆனா இந்த இடத்துல மாறுபடவே இல்லை. அதெல்லாம் நம்ம வேற போறேன், இதை பத்தி இன்னைக்கு பேசலாம் நிறைய செய்திகள். அப்பொழுது அது வந்து அந்த முழு விளக்கம் எங்க வருதுன்னு கேட்டா சனற்குமார சமீதியில வருது. அந்த சனற்குமார சமீதியில வரக்கூடிய செய்தியை தான் சிவஞான முனிவர் காஞ்சி புராணம் என்று பாடி அதுல ஒரு படலம் வருது, பேரு முப்புராரி கோட்டப்படலம். முப்புராரி கோட்டப்படலம்னு பேரு. அந்த முப்புராரி கோட்டப்படலத்துலதான் தேவாரத்தில் வரக்கூடிய அந்த செய்திக்கு விளக்கம் கொடுக்குறேன். அதனால என்ன தெரிகிறது என்றால், புராணங்களை விட்டுவிட்டு தேவாரத்திற்கு நான் வந்து விளக்கம் சொல்லவே முடியாது. உதாரணம் ஒண்ணு கேட்கிறேன், சிவபெருமான் நஞ்சை உண்டார், நஞ்சை உண்டும் சாவாது இருந்தார். ரைட் ரைட், நஞ்சை உண்டும் சாவாது இருந்தார், அது அவையாரே சொன்னதாக ஒரு இல்லையா? இப்போ அப்படிப்பட்ட ஆற்றலுடைய சிவபெருமான் அந்த விஷம் போகும்போது அந்த கழுத்து கருப்பானது, அதை மட்டும் அவரால் மாத்திக்க முடியாதா? சென்னையில வந்து அப்பலோல மாத்திருக்கலாமே அவரு. இன்னைக்கு ஒரு டாக்டர் மாத்திடுறானே, உங்க நிறத்தையே மாத்தி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றானே, இங்க பெரிய பெரிய செல்வந்தர்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி உடம்பையே உருவத்தையே மாத்திடுறாங்க. அப்படி ஒரு மனிதனே செய்யும் பொழுது சிவபெருமான் வந்து ஏன் சார் கண்ட அப்ப அப்ப என்ன தெரியும், சிவபெருமான் விஷம் வந்து சிவபெருமானை பாதித்திருக்கிறது அல்லவா, பாதிக்கலாம் ஏன் கண்ட மட்டும் கருப்பாது, இதுக்கெல்லாம் பதில் இருக்கு அந்த புராணத்துல. இருக்கட்டும், தங்குது, கழுத்து கருப்பாச்சுனால என்ன அர்த்தம், அப்ப ஏதோ வகையில ஒரு அஃபெக்ட், உயிர் போகல ஆனா காயம்பட்டிருக்கு. அது தேவர்கள் வேண்டுகோளுக்காக தான் கருப்பாக வைத்துக் கொண்டார். அவர் சொன்னார்கள், உம்மை பார்க்கும் போது நாங்கள் செய்த தவறு எங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டும், ஆகவே கண்டத்தை கருப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று நேர் விருப்பத்துக்காக தான் வச்சுட்டு, அவரால் மாற்ற முடியலன்னு இல்ல. இதெல்லாம் வருது புராணங்கள்ல.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு, தலைப்பு காரைக்கால் அம்மையார் புராணம். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: வரும் இவள் நம்மை பேணும் அம்மை. பேணுதல் என்ன? போற்றி பாராட்டுதல். அது எப்படி தெரிஞ்சது? அம்மா பல பதிகம் பாடினா. இன்னொரு அர்த்தம் பேணுதல்னா ஊட்டி காத்தல், அதுவும் அம்மா பண்ணா. எல்லா அடியாருக்கும் திருமொழி ரெண்டு விதமா பேடியிருக்கா, ஊட்டி காத்தது போட்டி பாராட்டி ரெண்டுமே செஞ்சிருக்கா. யாரு நம்ம வீட்டு அம்மா தான் இப்படி செய்யறாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டு அம்மா என்ன பண்றா? மற்ற பெருமிதே இன்னொன்னு இலக்கம் சொல்ல பாருங்க, எற்பினி ஆக்கேன்னு அம்மா சொன்னா உமா பார்வதி அதை சாமி அழகுபடுத்துறார். பெருமை சேர் வடிவம் வார்த்தையில கவனிக்கணும். காரைக்கால் அம்மாவுடைய வடிவம் பெருமிதேர் வடிவம். வேண்டி பெற்றனர் அவளா கேட்டுதான் கொடுத்த என்று பின்றே அருகு வந்த அணையனூர் கிட்ட வந்துட்டா. கிட்ட வந்த உடனேதான் கூப்பிடணும். தொலைவில் ஒரு அடியா வீட்டுக்கு வராங்கன்னா முக மலர்ச்சி அவங்களை பார்க்கணும், அடி சிரிச்சுதான் பார்க்கணும். அப்ப கூப்பிடக்கூடாது, ஏன் காதல விழாது. கிட்ட வந்தோடனே நன்றுமது நல்வரவு நங்கள் தமிழ் கிட்ட வந்தோம். எந்த வினாம் புரிதவத்தோர் இவ்விடத்தை எழுந்தருள. இந்த தூரக்கே மலர்ச்சி தெரியும், முகம் நீங்க சிரிச்சு இருந்தீங்கன்னா கண்கள் அந்த ஒளி தெரியும். சில கடுப்பர்வம் அவ்வாறு தெரியும், ஐயோ நம்ம வர்றது அவர் விரும்பலையா. அங்க அம்மையே இந்த அருள் செய்ய அப்பா, அவர் அம்மா இவர் அப்பாங்கிறது இதேதான் பிள்ளையான அரசுகளும். அப்பறே என்ன அவர் அடியேன்னு புரட்சி பண்றாங்க, செய்யறதுல புரட்சியா இருக்குது. எவ்வளவு எவ்வளவு தாழ முடியுமோ அவ்வளவு அவ்வளவு தாழறாங்க. பணிவுதான் அவங்கள்ட்ட இருக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, அன்பர்கள் நல்ல வரவேற்க பழகணும். அடியார் மூலம் ஒரு ஒரே ஒரு உண்மை மட்டும் சொல்லிடுறேன், நீங்க திருவேடத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தீங்கன்னா நீங்க ஞானம் அடைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். நல்ல நெறி எய்துவது ஒரு காலம் தன் அன்பரை கண்டு இன்புறுதல் உய்யும் நெறி சிறிதே உண்டாக்கி போர்த்தி பகருடைய ஞான சாஸ்திரம் சொல்லு. நல்ல நெறி வந்தா அடியாரை பார்த்தா மகிழ்ச்சி ஏற்படும். அடியாரை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படலைன்னா என்ன அர்த்தம்? அவர் கேக்குற வரம் கொடுக்கணும் அல்லவா. அம்மா தலையால் நடந்து வந்திருக்காள். சங்கவன் குறையினாரும் தாமதீர் நோக்கி நம்பார் இங்கு வேண்டுவதன் என்ன, வேண்டுவது என்ன என்ன இறைஞ்சி ரெண்டு இறைஞ்சிதான் கேட்கணும். சாமி ஆச்சாரியத்து பணிஞ்சு கேட்கணும். ரொம்ப அற்புதமான பாட்டு, சைவத்தினுடைய முடிமணிய திகழும் பாட்டு, அத்தனை வரங்களையும் உள்ளடக்கிய பாட்டு. இதை விட செறிவாக கேட்க முடியுமா தெரியாது. காரைக்கால் அம்மா கேட்டதாக நமது காருண்ய கடவுள் சீக்கிரார் கேட்கிறார். அவர் தானே வாக்கு, சாமியுடைய வாக்கு, சீக்கிரார் பெருமாள் வாக்கு தானே. அவர் பெரிய நுண்பான் விழைபுலத்தவர், அவராலதான் முடியும். இரவாத இன்ப அன்பு அன்புன்னு கேட்கல பாருங்க, ரெண்டு அடை தந்தார். இன்பத்தை கொடுக்கிற அன்பு, முடிவில்லாத அன்பு. முடிவில்லாதங்கிறத இரவாத என்ன, இன்பம். சில பேர் ஏன் இந்த இன்பம்னு சொல்றாங்கன்னா, சில பேர் செய்வான் அழுத்துக்கிட்டு செய்வான் என்ன மாதிரி ஆகும். அப்ப அடியார் எப்படி இருக்கணும்? இன்பமா செய்யும். அன்பை எப்படி காட்டணும்? அந்த அன்பும் மாறக்கூடாது, இரவாம இருக்கும். ஒரு நாள் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு மறுநாள் செய்ய வரக்கூடாது. மறுநாளும் செய்யணும், மூணாவது நாள் செய்யணும், 10 வருஷம் செய்யணும், 20 வருஷம் செய்யணும். அதுக்கு முடிவு உண்டா? அதுதான் இரவாகும். அந்த மாதிரி செய்யற அடியார் யார்? பின் வேண்டுகின்ற பிறவாமை வேண்டும். இது ரொம்ப முக்கியம். இந்த வரம் பிறந்த அத்தனை கேடுகளும் பிறப்புல தான் வரும். அவளை வாழ்க்கை, அவளை வாழ்க்கைக்கு காரணம் என்ன? அதனால பிறவாமை. ஆனா கண்மத்தினுடைய கணக்கீடு உயிரினுடைய அறிவுக்கு அறிய வாராது. என்ன மாதிரி பாவம் பண்ணிக்கணும் தெரியாது. பிறப்பு வருமா வராது நம்ம சொல்ல முடியாது, சாமி தான் சொல்ல முடியும். ஆகவே சொல்ற மீண்டும் பிறப்பு உண்டு. கண்ம சேடம்னு சொல்லுவாங்க, வினையினுடைய பாக்கி, வினை எச்சம். அது எப்படிங்கன்னு தெரியாதனால நாமவே பிறப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா பொதுவா சிவனடியார் பிறப்பு இல்லைன்னு சொல்லலாம். அது பிரமாணம் சொல்லிடுறேன். திருவாசகத்துல திருவம்மானை இப்பிறவி ஆட்கொண்டு இனி பிறவாமே காத்து சொல்றாரு அடிகள். பிறவி ஆட்கொண்டு ஒரு பிறவியில சிவனடியார் ஆயிட்டா இனி பிறவாம காக்கப்படுவோம் என்று அங்கு காட்டப்படுகிறது பிரமாணம். உன்னை என்றும் மறவாமை வேண்டும். அப்படி ஒருவேளை பிறப்பு இருந்தா அதுதான் திருமூலர் சொல்ல, மறப்பின்றி உன்னை வழிபடும் வண்ணம் அறப்பெற வேண்டும் அமரர் பெருமானே. மறப்போடு இவ்வழி மன்னி நின்றார் சிறப்போடு கூடிய திருந்த முன் ஏந்தி மறப்பின்றி உன்னை வழிபடு. எல்லாருமே கேட்கணும். அந்த வரம் கேட்கறது ரொம்ப அவசியம். சாமிட்ட கே அறவா சொல்ல இன்னும் வேண்டும். நான் மகிழ்ந்து பாடு. பாட எப்படி பாடணும்? சில பேர் கடுப்பா கொண்டு பாடும். அவனுக்கு பேரே கடுவும் பூனைன்னு வச்சிருக்கேன். கடுவும் மூலம் காரமே அது மாதிரி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும்? இன்பமா. அதுவும் கூடாது. பாட்டு ஒலியும் சில பேர் பாடமா கை தட்டல போடுவான் சவுண்டு பாட்டெல்லாம் அடைவோம். நம்ம துஞ்சல் போடுற போட்டா அது அடுத்தடுத்து யோசிப்போம். இப்ப போற அந்த மாதிரி ஆளும் உண்டு. அவன் பாட முடியாது, என்ன பண்ணுவான்? சத்தம் போடுவான். எங்க இருந்தா அந்த முரசை கைக்கு வருமோ தெரியாது. நீ பாட இன்னும் வேண்டும். நான் மகிழ்ந்து பாடு எல்லாம் கேக்குறாங்க. நுட்பமா இருக்காங்க. அம்மா பாடணும், மகிழ்ந்து பாடணும். அதோ அது இருக்கிற இடம் கேட்டுக்கிறாங்க. அறவா தர்ம சொருமி அரக்கன் எனத்தகும் அடிகளே. நீ ஆடும் போது அவர் ஆடிக்கிட்டே தான் இருப்பார். நான் அடியின் கீழ், அடியின் கீழ் இருந்து நான் பாடணும். பா இத்தனை சாமி கொடுக்குறாரியா, வரங்களை பாருங்க. அன்பு வேணும், இன்ப அன்பு வேணும், இரவாத அன்பு வேணும், பிறவாமை வேணும், பிறப்பு இருந்தா மறவாமை வேணும், மகிழ வேணும், பாட வேணும், அடியின் கீழ் இருக்க வேணும். 8 ஷரத்தை உள்ளடக்கி 8 அம்சம் உள்ள வரம் கேக்குறார். அத்தனையும் சாமி கொடுக்குறார். அவர் அட்டமூர்த்தி அல்லவா, இட்டமான இருக்கிறார். அட்டமூர்த்தியாகி நட்டமாடும் பெருமான் காரைக்காலமாவுக்கு இட்டமா வரங்களை தர்றார். எப்படி தர்றார்? கூடுமாதர் கொடுத்து சாமிகிட்ட போய் இல்லைங்கிற பேச்சே வராது. அவர் ஒரு வள்ளல் குலவு தெந்தி செயல் என்றும் இங்க கூட ஒரு நுட்பம் ஒரு பெரியவர் சொன்னார். இந்த பெரியவர் மாரின்னு பேரு, சைவத்தில் துறைபோக கற்ற பெரியார், சுவாதியோடைய கணவர்னு பேரு. அவர் ஒரு பெரியவர் மாறி சொன்னார், சாமியே ஆலங்காடுக்கு வர சொன்னார்னா அம்மா திருவடி கீழே இருக்கா, மத்த சாமின்னா திருவடி கீழே இருக்கும், அங்க அம்மா உட்காரும் போது இட நெருக்கடி ஏற்படும், அதனால அம்மாவுக்கு நல்ல காத்து வாங்கிட்டு ஆனந்தமா இருக்கணும். சாமி திருவடி மேல தூக்கினார். இது கண்டுபிடிக்கிறது எவ்வளவு அறிவு வேணும். நீடுவாழ் பழனம் உது. பழனம் என்பது ஊரினுடைய பெயர், கோவிலுடைய பெயர். வடவாரண்யஸ்வரர் ஆலயம், அது ஆலங்காட்டு அர்த்தம். அவர் பேர் ஆலங்காட்டு அப்பர்னே பேர். நிலவி ஆலங்காட்டில் ஆடு மா நடமும் நீ கண்டு. அப்ப நடனம் வந்துருச்சு பத்தியா, ஆடும் போதுங்கிறது வந்துருத்தாவாத்த ஆடு மானடம் கண்டு அங்க மகிழ்ந்த நேரம் ஆனந்தம் சேர்ந்து கரெக்டா. அந்த ஆனந்தத்தை இன்பம் அன்பு இரவாத இன்பம் அன்பு சொல்லலாம் இல்லையா. அப்ப அந்த ஆனந்தங்கிற ஒரு வார்த்தையில மகிழ்ந்துங்கிற பொருளும் வந்துருது, இரவாத இன்பம் அன்புங்கிற பொருளும் வந்துருது. பாடணும்னால மகிழ்ந்து பாடின்னு எப்போதும் பாடுவார். கேட்டதெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டேன். யாரு சுவாமியோ உங்க பூமியோ என்றானா? பரபுவார் பற்றான் தான். இப்ப யாருக்கு பற்றா இருப்பான்? அப்பரிசு அருளப்பெற்ற அம்மையும் செம்மை வேத மெய்ப்பொருள் ஆனாதமை விடுகொண்டு வணங்கி போந்து செப்பரும் பெருமை அன்பால் திகழ் திரு ஆலங்காடாம் கற்பதி தலையினாலே. இங்கே தலையினால் அதனாலதான் பின்னால வந்த திருஞான சம்பந்த சுவாமிகள் இந்த ஊருக்குள்ளே போக அஞ்சுறாங்க. இம்மையிலே புவி உள்ளோர் யாரும் காண ஏழுலகம் போற்றி சிப்பை அம்மையாலும் அம்மை திரு தலையாலே நடந்து போற்றும் அம்மையப்பர் திருவாலங்காடாம் என்று தம்மையுடையவர் மூதூர் மிதிக்கஞ்சி சம்பேவர் சிகாமணியார் சாரச் சென்று செம்மநெறி விழுவாத பதியின் மாடோர் செடும்பதியை நன்றிரவு பள்ளி சேர்ந்தார்னு அந்த ஊருக்கு போய் சாமி கிட்ட உள்ள கோயிலுக்குள்ள போல எல்லாம் கவனிச்சுக்கோங்க. அழகாலம்மா தலையால நடந்த இடங்கிறதுக்காக திருவாலங்காடு உள்ள நுழையாம பழையனூர்ங்கிறது ஊரோட பெயர், அங்க இருந்து திருஞான சம்பந்த தங்குறாங்க. இப்ப கனவுல போய் சாமி நீ என்ன பாடு அப்படின்னு கேட்டுக்கிற பாட்டு மட்டும் கேக்குறாங்க, கோயிலுக்கு வான்னு சொல்லல. எனக்கு அழகாலம்மா தலையால நடந்த இடத்த பிள்ளையார் மதிக்கிறார், அந்த மரியாதையை சாமி அங்கீகரிக்கிறார். நீ உள்ள வர வேண்டாம், இங்கே இருந்து பாடு. அப்ப பாடுறார் துஞ்சவரும் தொழுவி.

0: ஒரு நுட்பம் சொல்லினேன். தில்லையில வியாக்கரபாதர் பதஞ்சலி பத்தி உங்களுக்கு தெரியும். தில்லைக்கு வர சாமி வர காரணம் அவங்கதான் வியாக்கரபாதர் பதஞ்சலி. அவங்க முற்பிறப்புல கும்பிட்ட கோயில் அலங்காடு. அத என்ன சொல்ல வேணா தில்லைய விட பழமையான தலம் எது? அந்த முஞ்சிகேசிங்கிற முனிவர் பேர்ல வியாக்கரபாதரும் கார்கோடன்கிற பேர்ல பதஞ்சலியும் வழிபட்ட ஸ்தலம் திருவாலங்கை. அதாவது வியாக்கரபாதரும் பதஞ்சலியும் முற்பிறப்புல முஞ்சிகேசி முனிவராகவும் கார்கோடன்கிற பாம்பாகவும் வழிபட்ட இடம் எது? மூவர் பாடிய தலம், ரொம்ப விசேஷமான தலம், தீர்த்த சிறப்புடையது. அதாவது பாடுவர் சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார் தாமே, திருவாலங்காடுவரையும் செல்வர் தாமே, கோத்திரம் சாத்திரம் ஆனார் தாமே. தன் தேவாரம் சொல்லும் அப்பரடிகள் ஒரு திருநேரிசையும் ஒரு திருத்தாண்டகமும் பிள்ளையார் தக்கராகும் நம்பிகள் பழமஞ்சிரப்பன் ஆக நான்கு பதிகம் பெற்ற திருத்தலம், ரொம்ப சிறப்புடைய திருத்தலம். அன்பர்கள் வாய்ப்பிருக்குமே ஆனால் போய் பார்த்துட்டு வரோம். காஞ்சிபுரத்திலேருந்தே போயிடலாம். காஞ்சிபுரத்திலேருந்து நரக்கோரம் போற வழியில கொஞ்சம் திரும்பி திருவள்ளூர் பக்கம் வரும். அந்த மாதிரி விசாரிச்சுன்னு போனோம். சென்னை போய் போறதை விட இதான் ஈஸி. திருப்பாசூர் இருக்கும். அதுக்கு பார்த்தா ரெண்டு ஆச்சாரியமூர்த்தி ரெண்டு பேர் பாண்ட தலம், பிள்ளையாரும் அரசுகளும், அதுவும் பார்க்கலாம். ரொம்ப அற்புதமான ஸ்தலங்கள். அதெல்லாம் பாக்குறதுக்கு அது பாடுற பிள்ளையார் பாடுற சிந்தை பாசூர் தேவாரம் காந்தாரம்பன் அப்பரடிகள் திருத்தாண்டகம் அந்த இடத்துக்கு இப்ப அம்மா போறாங்க. ஆலங்காடுதலில் அண்டமுடன் மிந்தாடுகின்ற கோலம் காண்பொழுது கொங்கை திறங்கு என்னெடுத்து தங்கு மூலம் காண்பறியதமே மூத்தரர் பதிகம். அதான் கொங்கை திறங்கி அந்த பதிகம் அங்க பாடுறாங்க. எங்க? திருவாலங்காட்டு. அப்புறம் இன்னொரு பதிகம், ஞானம் காதலித்து போட்டு நடம்போட்டி நின்னும் நாளில் மட்டவில் கொன்னைநாதம் திருக்கூத்து முன்மணங்கும் மித்தமிகு பெருங்காதல் எழுந்துங்க வியப்பெய்தி எட்டு இலவம் ஈகை என எடுத்து திருப்பதிகம் கொட்ட முழவும் குழகநாடும் என பாடினார். அதாவது முழவும் கொட்ட குழகநாடும்னு நம்ம வார்த்தை படுத்திக்கணும் வாசகமா. கொட்ட முழவும் முழவும் கொட்ட முழவும் கொட்ட யார் ஆடுவா? குழகநாடு. மடுத்த புனல் வேணியினார் கருது நிறைவா போது அம்மை என மதுர மொழி. சாமி வாக்கில் இப்படி வர்றது எவ்வளவு பெரிய பேரு. சாமி யார் அப்படி சொல்லுவார்? ரொம்ப பெரிய விஷயம் அல்லவா? அதே மாதிரி சாமிக்கு மகனா வந்தவர் திருஞான சம்பந்தரும் சண்டேச பிள்ளையார். அவங்க மகன் ரெண்டு ரெண்டு பிள்ளைங்க, சேஞ்சலூர் பிள்ளையார் விநாயகர் மாதிரி, திருஞான சம்பந்த பிள்ளையார் முருகர் மாதிரி. சேஞ்சலூர் பிள்ளையார் ஒரு இடத்துல இருந்து கணபதி மாதிரி பலம் வந்து மாங்கனியை பெற்றார். திருஞான சம்பந்த பெருமான் முருகர் போல எல்லா இடத்துக்கும் போய் பதிகம் பாடி அருளை பெற்றார். அது ரெண்டு பெருமக்களும் மூத்த பிள்ளையர் இளைய பிள்ளையர் மாதிரி இருக்காங்க. குலவிய தாண்டவத்தில் அவர் எடுத்தருளும் சேவடிக்கு என்றும் இருக்கின்றார். அதை எப்போதும் அவர் சொன்னார் இல்லையா சாமி, அதை என்றும் இவர் சொல்றார். அடுத்த பெரும் சீர்வரவல் கரகல மாட்டே சொல்ல ஆறளவு ஐனது அம்மா உன் புகழ சொல்ல யாரால அம்மா முடியும் அப்படிங்கிறார் ஆசிரியர். பிடிக்கிறார் சரிதத்தை. அடுத்த சரிதம் அப்பூதியார். மடுத்த புனல் வேணியினார் அம்மை என மதுர மொழி கொடுத்தருள பெற்றாரை குலவிய தாண்டவத்தில் அவர் எடுத்தருளும் சேவடிக்கு என்று உயிருக்கின்றாரை அடுத்த பெரும் சீர்வளவல் ஆறளவு ஆகினதம்மா ஆதியோடு அந்தமில்லான் அருள் நடமாடும் போது கீதமும் பாடும் அம்மை கிளர் ஒளி மலர்த்தாள் போற்றி போற்றி வணங்கிட்ட. அடுத்த சைதம் சீதநீர் வயல் சூழ் திங்களூரில் அப்பூதியாரா போத மாமுனிவர் போத மாமுனிவர். ஞானம் வேற போதம் வேற. ஞானம் என்பது கல்வியால வரும், போதம் என்பது அனுபவத்தால் வரும். போதம் அனுபவம் உள்ள குழந்தை செத்து மீட்டவர் அல்லவா அப்பூதியாரால் போத மாமுனிவர் செய்த திருத்தொண்டு புகழல் உற்றே காலமா. சரிதத்தை கேட்க தமது மூலட்டானத்திலிருந்து எழுந்துருளி வெளியே வந்த ஞான முதல்வியார் அன்னை பறையையும் அத்தனையும் வணங்குவோம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த ஏழாம் திருமுறை திருத்தொண்டத் தொகை.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை தொழற்பாலதே என்னும் திருக்குறுந்தொகை. திருச்சிற்றம்பலம்.

ஓம் சிவாய நமஹ. சைவம் தாதி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது ஹைதராபாத் பி சிவா அவர்களின் இசை தமிழ் மாலை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது எந்திரான் திரு நாவுக்கரசர் அருளிய பதிகம் எல்லாம் சிவனன. தலம் அதிவே வீரத்தாமி. திருமுறை ஆறாம் திருமுறை. திரு தாண்டவன். ஓம் சிவாயினம்.

திருப்புகளூர் உயிர்கள் இறைவன் திருவடியை புகழாக அடைந்த ஊர், எனவே திருப்புகளூர் ஆயிற்று என்பது வரலாறு. இத்திருத்தலத்திற்கு புன்னாகவனம், சரண்யபுரம், ரக்தாரண்யம் என்பன வேறு பெயர்கள். அக்னி, பாரத்வாஜர் முதலியோர் பூஜித்த பதி. பாணாசுரன் தோண்டிய அகழியே நாற்புறமும் தீர்த்தமாக உள்ளது. இத்திருத்தலத்திருந்த முருகநாயனார் திருமடத்தில் திருஞான சம்பந்த மூர்த்திகள், திருநாவுக்கரசு சுவாமிகள் கூடியிருந்த செய்தி சேக்கிழார் திருவாக்கால் அறியலாம். மேலும் இவர்களுடன் சிறுத்தொண்ட நாயனார், திரு நீலநக்க நாயனார், திரு நீலகண்ட யாழ்ப்பாணர் போன்றோரும் இருந்து உடன் உறவில் பயன்துய்த்த பாங்கு நலம் எண்ணி எண்ணி பார்த்து இன்புறத்தக்க நிகழ்வு அல்லவா? அப்பர் பெருமான் சித்திரை சதயமாம் திருநாளில் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் எனப் புகன்று நன்னறிய சிவானந்த ஞான வடிவுற்ற வைபவம் கண்டு தரிசிக்க வேண்டிய கவினார் காட்சியாகும். திருப்புகழூர் பெருமான் கருவறையெடுத்து இடப்பாகத்தில் திருப்புகழூர் வர்தமானீஸ்வரர் எழுந்தருளியுள்ளார். எதிரில் முருகநாயனார் திருமேனி உள்ளது. நலச்சக்கரவர்த்திக்கு இங்கு சனியின் அனுகிரகம் கிடைத்து திருநள்ளாரில் விடுதலையாயிற்று என்பது புராணம். இறைவர் கோணப்பிரான் வானாசுரன் பெயர்த்தெடுக்க ஒண்ணாது போகவே சுவாமி பெயருக்கு ஏற்ப சற்று வடக்கு நோக்கி சாய்ந்து உள்ளார். இத்திருத்தலத்து அம்பிகையை கருந்தார் குழலி சூளிகாம்பாள் என்று அழைப்பர். வர்தமானேஸ்வரர் ஆலய அம்பிகை மனோன்மணி ஆவாள். திருத்தல மரம் புன்னை தனி மேடையில் உள்ளது. தீர்த்தம் அக்னி தீர்த்தம், மூவர் தேவாரமும் பெற்ற திருத்தலம். சந்திரசேகரமூர்த்தி இத்திருத்தல விசேடமூர்த்தியாக போற்றப் பெறுகிறார். அக்னிமூர்த்திக்கு இரண்டு முகங்கள், ஏழு கரங்கள், மூன்று திருவடிகள், நான்கு கொம்புகள், ஏழு ஜுவாலைகள் உள்ளன. மூஹாசுர சம்ஹாரமூர்த்தி சிறப்பான மூர்த்தமாகும். திருநாவுக்கரசரை குளிச்செழுந்த நாயனார் என்றும், முருகநாயனார் மடத்தை நம்பி நாயனார் திருமடம் என்றும், திருநீலகண்ட யாழ்ப்பாணரை யாழ்மூரி நாயனார், தருமபுரத்து நாயனார் என்றும் கல்வெட்டு வாசகங்களில் குறிப்பிடப் பெற்றுள்ளமை அறிய வேண்டிய ஒன்று. பங்குனி உத்திர பயன்தரு விழாவிற்கு பறவை கொடைக்கு பொன் வேண்டுமே என்று நினைத்த சிந்தையராய் செங்கற்கள் சிலவற்றை தமது தலைக்கு அணையாக கோலி புகழூர் திருமதிர்புரத்தை சார்ந்து சற்றே கண்ணயர்வார் ஆயினர். சுந்தரர் பெருமான் விழித்தெழுந்து கண்ணுற்ற பொழுதில் செங்கற்கள் யாவும் பொற்கட்டிகளாய் இருந்தன. இறைவர் திரம்பியந்து கோயிலுட்புகுந்து கரமலர்களை உச்சிமேற்குவித்து குறிப்பில் அடங்கா பேருணர்வு மண்டு காதலுற பேரன்பு வாய்க்கப் பெற்றவராக விளங்கிய நம்பிகள் பண்தங்கு இசையில் தம்மையே புகழ்ந்து என்று பாடித் துதித்தனர். மதுரமொழி மாலை என்று சிறப்பிக்கப் பெறும் இத்திருப்பதிகத்தில் பொய்மையாளரை பாடாது புகழூர் பெருமானை பாடுங்கள் என்று புலவோர்க்கு அறிவுறுத்துதல் காணலாம். உண்ண உணவு, உடுக்க உடை மற்றும் செல்வங்கள் பெற ஓத வேண்டிய திருப்பதிகம் தம்மையே புகழ்ந்து எனத் தொடங்கும் பாடல் பன் கொல்லி.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ओम शिवाय नमः। சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
3: நடுநாட்டு தலமாக விளங்கக்கூடிய திருச்சோபுரம் என்ற திருத்தலத்தை இன்றைய சிவாலய தரிசனமாக நாம் மேற்கொள்கிறோம். இத்தலம் கடலூரில் இருந்து தெற்கில் சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. சிதம்பரம் செல்லும் சாலையில் ஆலப்பாக்கம் என்ற ஊரிலிருந்து கிழக்கில் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் தியாகவல்லி என்ற பெயருடன் இந்த தலம் விளங்குகிறது. இது ஒரு கடற்கரை தலம். ஒரு காலத்தில் இத்தலம் மணலினால் மூடப்பட்டிருந்தது. சுமார் 150 வருடங்களுக்கு முன் தல யாத்திரையாக வந்த 2 தம்பிரான்கள் இந்த திருத்தலத்தை கண்டுபிடித்து திருப்பணி செய்வித்தார்கள். ஆதலால் இந்த தலத்துக்கு தம்பிரான் கண்ட தலம் என்று கூட ஒரு பெயர் உண்டு. இவ்வூரை சுற்றிலும் உயர்ந்த மணல் குன்றுகள் இருக்கின்றபடியால் அவ்வாறு நேர்ந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இது அகத்திய பெருமான் பூஜித்த சிவஸ்தலம். மேற்கு பார்த்த சன்னதி தியாகவல்லி என்ற ஒரு அரசகுமாரி பூஜித்த திருத்தலம். அவளுடைய உருவமும் திரிபுவன சக்கரவர்த்தியினுடைய உருவமும் பிரகாரத்தில் உள்ளதை காணலாம். மூலவர் சுயம்புலிங்கமாக அருட்காட்சி வழங்குகின்றார். சோபுரநாதர் என்றும் அம்பிகை சோபுரநாயகி என்றும் வழங்கப்படுகின்றனர். ஸ்தலவிருட்சம் கொன்றை மரம். தீர்த்தம் சோபுர தீர்த்தம். உள்பிரகாரத்தை வளமாக வரும்பொழுது விநாயகப் பெருமானையும் முருகப்பெருமானையும் லக்ஷ்மியையும் வீரட்டேஸ்வரர் கண்ணப்பர் நவகிரகங்கள் ஆடல்வல்லான் லிங்கோத்பவர் ஆகிய மூர்த்தங்களையும் தரிசிக்கின்றோம். இந்த திருத்தலம் தென்ஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரால் பாடப்பெற்றது. பங்குனி உத்திரத்தில் விழா கோலம் கொள்ளும் திருத்தலம் இது. இந்த தலத்தின் மீது ஞானசம்பந்த பெருமானருடைய திருப்பதிகத்தில் இறைவனுடைய செயல்களையெல்லாம் வியந்த வண்ணம் பாடும் முகமாக அமைந்துள்ளது. நீ யானையை உரித்தவனாயிற்றே, அது எவ்வாறு சாத்தியமாயிற்று? மங்கை பாகம் வைத்து உகந்தாயே, அந்த மாண்பை என்னவென்று சொல்லுவது? மழு கையில் ஏந்தி மாவீரனாக திகழ்கின்றாயே, கங்கையை தாங்கியது என்னை? அரக்கர்கள் அழியுமாறு முப்புறங்களையெல்லாம் அழித்து வானவர்களாகிய தேவர்களை காத்தது என்னை? வெள்ளை ஏற்றை பாய ஏறுகின்றாயே, புலித்தோலையும் உடுத்த அருட்காட்சி வழங்கக்கூடிய வள்ளலே, தூய வெள்ளை நீற்றினானே, நீ ஒவ்வொரு இல்லந்தோறும் சென்று பிக்ஷைக்காக இவ்வாறு செல்வது என்னை? வெல் நெடுங்கொண்ணியோடு ஒன்றாக நிற்பவனே, ஊழிதோர் ஊழியம் நீ விளங்குகின்றாய், கொன்றை மதியம் ஆகியவற்றை நீ சிரத்தின் மேல் வைத்திருக்கக்கூடிய காரணம் என்ன? காலன் தன்னை உதைத்த காரணமாகி இருக்கும் செயலை வைக்காமல் என்ன செய்வது? குற்றமில்லாத நீ, உண்மையே வடிவாகிய நீ, என்றெல்லாம் உன்னுடைய அடியார்கள் பணிவார்கள். கற்ற கேள்வியும் நீ, ஞானமும் நீ, இப்படி எல்லாமாகி நிற்கும் செயலை என்ன என்று சொல்வது? ஆமை ஓட்டினை பூண்டிருக்கிறாய், அறவும் பூண்டிருக்கிறாய், அயனுடைய வெண்தலையில் பலியேற்று ஊர்தோறும் செல்கின்றாய். இவற்றை கொள்கையாக கொண்டவனே, உன்னுடைய செயலை எவ்வாறு வியப்பது? உனது இருப்பிடமாகிய கைலை மலையை அசைப்பேன் என்று ஆணவத்தோடு வந்த இலங்கை மன்னனை எழில் விரலால் ஊன்றிய செயலை என்ன என்பது? தேவர்களும் அசுரர்களும் மால் வரை கொண்டு வாசுகியை நானாகவும் கொண்டு கடையும் பொழுது எழுந்த விஷம் நஞ்சை நீ உண்டு உகந்த காரணம் என்னை? மண்ணை உண்ட மாலும் மலர்மேல் இருக்கக்கூடிய அயனும் தொடர்ந்து இன்னமும் காணமாட்டா சோபுரம் மேயவனே? புத்தர்களும் சமணர்களும் பொய்யே உரைத்து உன்னை போற்றாது விலகி நிற்க பக்தர்களுக்கு அருள் செய்தவனே, மத்த யானையின் உருவியை போர்த்து வளர்ச்சடை மேல் துத்தி நாகம் சூடிய பெருமானே என்றெல்லாம் பெருமானுடைய அருட்செயல்களை வைக்கின்றார் ஞானசம்பந்த பெருமான். அப்படிப்பட்ட திருப்பதியத்தை கோலமிக்க மாலை என்று அவரே குறிப்பிடுகின்றார். இந்த பதியத்தை பாராயணம் செய்பவர்கள் கூடுவர் வானுலகே என்பது திருக்கடைக்காப்பில் அவர் அருளி செய்துள்ள ஒரு அருளுரை. வெங்கணுடிவை போர்த்து விளங்கும் மொழி மங்கை பாகம் வைத்து உகங்க

அனல் உள்ளழுந்த தொடை நெகிழ்ந்த வெம்சிலையாய் சோபுரம் மேயவனே, சோபுரம் மேயவனே. தீயராய வல்லரக்கர் செந்தழலுள்ளழுந்த சாயையெய்து வானவரைத் தான்

பாய் புலித்தோல் உடுத்த தூய வெள்ளை நீற்றினானே சோபுரம் மேயவனேயே. பல்லில் ஓடு கையில் ஏந்தி பல்கடையும்

நெடும் கண்ணியோடும் தொல்லை ஊழியாகி நின்றாய் சோபுரம் மேயவனே. குற்றம் இன்மை உண்மை நீ என்று உன்னடியார் பணிவார்.

வாழறவும் பூண்டு அயன் வெண் தலையில் துற்றலான கொள்கையானே சோபுரம் மேயவனே. புத்தரோடு புன் சமணர் பொய் உரையே உரைத்து

0: சோலை மிக்க தன் வயல் சூழ் சோபுரம் மேயவனை சீலமிக்க தொல் புகழார் சிறபுறக்கோ நலத்தால் ஞானம் மிக்க தன் தமிழான் ஞான சம்பந்தன் சொன்ன கோலமிக்க மாலை வல்லார் கூடு வருவான் உலகே ஏம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் உயிர்கள் உய்வடையும் பொருட்டு நம் பெருமான் செய்யும் ஐந்தொழில்கள் மற்றும் அடிமுடி தேடிய கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
3: திருச்சிட்டம்பலம் கொஞ்சா, இப்ப ஆட்சி கதை வந்துட்டேன். ஆட்சி கதை நேரம். சரி, இன்னைக்கு கதை என்ன தெரியுமா? இதுல சாமி என்ன வேலை பாக்குறாரு, சாமி என்னெல்லாம் செய்ய முடியும், இதெல்லாம் வந்து இன்னைக்கு கதையில பார்க்க போறோம். இன்னைக்கு கதையில கதை மாத்திரம் இல்ல, கூடையே ஒரு கருத்தும் இருக்குது, பெரிய ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு கருத்து இருக்குது. அதனால இன்னைக்கு கதைய ரொம்ப கவனமா கேட்கணும், சரியா? சரி, நம்ம எல்லாம் என்ன பண்றோம், தினமும் காலையில இருந்துக்கிறோம், படிக்கிறோம், பள்ளிக்கூடத்துக்கு போறோம், அம்மா கிச்சன்ல வேலை செய்யறாங்க, ஆபீஸ் போறாங்க, அப்பா வெளியில போய் வேலை செஞ்சுட்டு வராங்க, அப்புறம் ஆபீஸ் போறாங்க, இப்படி எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? சாப்பிடுறோம், தூங்குறோம், படிக்கிறோம், விளையாடுறோம், எதுவோ செய்யறோம். இதெல்லாம் நம்ம செய்யற வேலைகள். இது மாதிரி சாமியும் வேலை செய்யறாரு. சாமி எத்தனை வேலை செய்யறாரு? 5 வேலை செய்யறாரு. அது என்ன 5 வேலை? 1 படைத்தல். எழுதி வச்சுக்கோங்க, பாட்டி சொல்றதெல்லாம் எழுதிக்கணும். படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல். வார்த்தையில எழுதிக்கிட்டீங்களா? சரி, இப்ப இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாமா? படைத்தல் அப்படின்னா என்னன்னா, ஒரு உயிருக்கு சாமி இந்த உடம்பை படைச்சு அந்த உடம்புக்குள்ள அந்த உயிரை போட்டு நம்மளை ஒரு பிறவிக்கு அனுப்பி விடுறாரு இல்லையா? அப்போ அந்த உடம்பை படைக்கணும் இல்லையா, அந்த தொழிலுக்கு பேரு படைத்தல். இந்த தொழில் படைத்தல் தொழிலுக்கு ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இருக்காரு. அது யாரு? பிரம்மா. இந்த பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? பிரம்மாக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. படைத்தல் தொழிலுக்கு பிரம்மா, சரியா? இப்ப காத்தல். காத்தல்னா என்ன அப்படின்னா, ஒரு உயிர் ஒரு உடம்புக்குள்ள எவ்வளவு காலம் இருக்கணுமோ அவ்வளவு காலம் வரைக்கு மட்டும் அந்த உயிரை அந்த உடம்புக்குள் பாதுகாத்து வைப்பது காத்தல். கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கா? இதை திரும்ப திரும்ப கேட்டு உங்க அம்மா அப்பாட்டையும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும், சரியா? ஒரு ஒரு உயிர் ஒரு உடம்புக்குள்ள எவ்வளவு காலம் இருக்கணுமோ அவ்வளவு காலம் வரைக்கும் மட்டும் பாதுகாத்து வைக்கிறது தான் காத்தல் தொழில். இந்த ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் யாரு இருக்கு? திருமால், சரியா? விஷ்ணு. அடுத்து ஒடுக்குதல். ஒடுக்குதல்னா என்னன்னா, ஒரு உயிர் எப்போ ஒரு உடம்பை விட்டு போகணுமோ அப்போ சரியா அந்த உயிரையும் உடம்பையும் பிரிச்சு எடுத்துட்டு போறதுல ஒடுக்குதல் டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட் யாரு? உருத்திரன், சரியா? எல்லாரும் அதை வந்து சிவன் சிவன் சொல்லிடுவாங்க, அது இல்லை, அது நிஜம் இல்லை, சரியா? ஒடுக்குதல் தொழில்ங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட் யாரு? உருத்திரன். அடுத்து மறைத்தல் தொழில். அது என்ன மறைத்தல் தொழில் அப்படின்னு பார்த்தா, இப்ப நம்ம ஒரு கடைக்கு போறோம், ட்ரெஸ் வாங்க போறோம் இல்லையா? ட்ரெஸ் வாங்க போகும்போது என்ன பண்றோம், ஒரு ட்ரெஸ் பார்த்தோம்னா இந்த ட்ரெஸ் அழகா இருக்கே இந்த குழந்தைக்கு இதை வாங்கலாம் அப்படின்னு நினைச்சு அதை வாங்கிட்டு வந்துடுறோம். வந்து பார்த்தாதான் தெரியுது அந்த ட்ரெஸ் அந்த குழந்தைக்கு பத்தல. அப்ப என்னாச்சு, நம்ம கண்ணுல பார்த்து தானே வாங்கணும், இந்த குழந்தைக்கு இந்த ட்ரெஸ் சரியா இருக்கும்னு நினைச்சு தானே வாங்கணும், ஆனா பத்தல. இப்ப என்னாச்சு, சாமி உண்மைய நம்ம கண்ணுல இருந்து மறைச்சிட்டாரு, மறைச்சிட்டு அந்த ட்ரெஸ்ஸை நம்மள வாங்க வச்சுட்டாரு. ஏன், இந்த தொழிலுக்கு பேரு மறைத்தல். இது வெறும் ட்ரெஸ் வாங்குறதுல மாத்திரம் இல்ல, வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள்ல இப்படித்தான் நம்ம ஒண்ணு நினைக்க போய் அது இன்னொன்னா வந்து முடிஞ்சிடும். இதெல்லாமே சாமி நம்ம கண்ணுல இருந்து மறைக்கணும். இந்த மறைத்தல் அவர் செய்யறதுனால நம்ம ஒரு ஒரு உயிரும் ஒரு லெசன் கத்துக்கிறோம். ஒரு ஒரு மறைத்தல்லையும் ஒரு லெசன் இருக்குது, சரியா? அதனால மறைத்தல் தொழில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உயிர் நல்லா ஆகுறதுக்கு சரியான பாதையில போறதுக்கு மறைத்தல் தொழில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா? இந்த மறைத்தல் தொழிலுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட் யாரு, மகேஸ்வரன், சரியா? அடுத்து அஞ்சாவது தொழில் என்ன, அருளல். அது என்ன அருளல், பிளஸ்ஸிங். சாமி எல்லா நேரமும் நமக்கு பிளஸ் பண்ணிட்டே தானே இருக்காரு, அவரைய செய்யற எல்லாமே பிளஸ்ஸிங் தான். அவர் செய்யற படைத்தலும் பிளஸ்ஸிங் தான், காத்தலும் பிளஸ்ஸிங் தான், ஒடுக்குதலும் பிளஸ்ஸிங் தான், மறைத்தலும் பிளஸ்ஸிங் தான், அருளலும் பிளஸ்ஸிங் தான். அஞ்சுமே அவர் செய்யற எல்லாமே பிளஸ்ஸிங் தான், சரியா? இந்த அஞ்சு அஞ்சு டிபார்ட்மெண்ட் போல வச்சிருக்காரு. இந்த அருளல் டிபார்ட்மெண்ட்டுக்கு யாரு ஹெட்டு, சதாசிவர், சரியா? இப்ப அந்த அஞ்சு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் யாருன்னு சொல்லுவோமா, படைத்தலுக்கு பிரம்மா, காத்தலுக்கு திருமால், ஒடுக்குதலுக்கு உருத்திரன், மறைத்தலுக்கு மகேஸ்வரன், அருளலுக்கு சதாசிவர். இந்த அஞ்சு பேரும் அஞ்சு ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்டா இருக்காங்க. இவங்க யாருக்கு அடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, காலேஜுக்கு பிரின்சிபல் மாதிரி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் பிரின்சிபல் இருப்பாங்க. இந்த காலேஜ்லாம் இந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்லாம் யார் கடையில் ஒர்க் பண்ணுவாங்க, பிரின்சிபல் கடையில் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா? அந்த பிரின்சிபல் யாரு, அதுதான் சிவபெருமான், சரியா? இந்த சிவபெருமான் மற்ற எல்லாரையும் விட பெரியவர், த சுப்ரீம், சரியா? இப்போ இந்த கருத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கதைக்கு போகலாம். இந்த கதையில என்னன்னா, இந்த படைத்தலுக்கு ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், காத்தலுக்கு ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சொன்னோம் இல்லையா, இந்த பிரம்மாவும் திருமாலும் ஒரு தடவை நான் தான் பெரியவன் நான் தான் பெரியவன் சண்டை பிடிக்க ஆரம்பிச்சாங்க, சரியா? பிரம்மா சொன்னாரு, நான் படிக்கிறதுனாலதான் எல்லாமே நடக்குது, அதனால நான் தான் பெரியவன் அப்படிங்கிற. திருமால் சொல்றாரு, நான் காக்குறதுனாலதான் உலகமே இயங்குது, அதனால நான் தான் பெரியவன் அப்படிங்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் நான் தான் பெரியவன் நான் தான் பெரியவன் போட்டி போடுறாங்க ரெண்டு பேரும். சரி சரி வா, நம்ம ரெண்டு பேரும் சிவபெருமான் கிட்டே போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட போய், சாமி எங்க எங்க ரெண்டு பேருக்கு ஒரு போட்டி, இந்த போட்டிக்கான பதில் நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்பாங்க. அப்ப சிவபெருமான் சொல்வாரு, ஓ இதுதான் உங்க போட்டியா, சரி சரி இப்போ நான் சொல்றேன். இந்த சிவபெருமான் தான் என்ன பண்ணாரு, தன்னுடைய முடியையும் அடியையும் யார் போய் பார்த்துட்டு வராங்களோ அவங்கதான் வின்னர் அப்படின்னு சொல்லிடுவார். அதென்ன முடி, அடி, அடினா சாமியுடைய திருப்பாதம், முடினா சாமியுடைய முடி தலை, சரியா? தலைமுடி, தலைமுடியுடைய உச்சி. இதை போய் யார் பார்த்துட்டு வராங்களோ அவங்க தான் வின்னர்னு சொல்லிடுவாரு. அப்போ சாமி என்ன பண்ணிடுவாரு, அப்படியே ஒரு பூமிக்கு வானத்துக்குமா நீளமா உயரமா நின்றுவாரு. பிரம்மா என்ன பண்ணுவாரு, ஒரு அன்னப்பறவையா மாறி மேலே பறந்து பறந்து பறந்து பறந்து பறந்து போய் சாமியுடைய முடியுடைய உச்சியை பார்த்தணும்னு போயிட்டே இருப்பாரு. சாமினா நீண்டு போயிடுவார். விஷ்ணு என்ன பண்ணுவாரு, பன்றி அவதாரம் எடுத்து பூமியை குறைஞ்சி குறைஞ்சி குறைஞ்சி குறைஞ்சி உள்ள போய் போய் போய் போய் சாமியுடைய திருவடியை பார்த்தணும்னு போவார். போவாரு போவாரு போவாரு போயிட்டே இருப்பாரு. சாமியோட திருவடியை காணவே காணும், அங்க பிரம்மா பறந்து மேல போயிட்டே இருக்காரு போயிட்டே இருக்காரு, சாமியோட திருமுடியை காணவே காணும், கண்ணே பிடிக்க முடியல, சரியா? ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணனே தெரியல. அப்போ விஷ்ணு என்ன பண்ணுவாரு, சாமி என்னால முடியல சாமி, உங்க திருவடியை பார்க்க முடியல சாமின்னு வந்து தன்னோட தோல்வியோ ஒத்துக்குவார். ஆனா பிரம்மா என்ன பண்ணுவாரு, அங்க மேல பறந்து போயிட்டே இருந்தார் இல்லையா, அப்போ சாமியுடைய திருமுடியில இருந்து ஒரு தாளம்பூ எப்பயோ கீழே விழுந்த தாளம்பூ மெதுவா வந்துட்டே இருக்கும் பூமியை நோக்கி, ஏதாவது ஒண்ணு மேல மேல இருந்து கீழே போட்டு அப்படியே கீழே வரும் இல்லையா, அப்படி அந்த தாளம்பூ எப்ப இருந்தோ கீழே வந்துட்டு இருக்கும். அந்த தாளம்பூட்டு சொல்லுவாரு, நான் உன்னைய அவரோட திருமுடியில இருந்து தான் எடுத்தேன்னு நீ சொல்லணும், போய் சொல்லணும் சரியா அப்படின்னு சொன்னோடனே தாளம்பூ சரி சரி அப்படிங்கும். தாழம்பும் பிரம்மாவும் பேசி வச்சு பொய் சொல்லிட்டு சாமிக்கு வந்து உங்க திருமுடியை நான் பார்த்துட்டேன் பாருங்க, உங்க திருமுடியிலும் தாழம்பூ எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க அப்படின்னு காமிச்சிருவாரு. அப்ப சாமிக்கு தெரியாதா என்ன, நம்ம பண்ற எல்லாத்தையும் சாமிக்கு பார்த்தனக்காரு. அவர் சொல்வாரு, நீ பொய் சொன்னதுனால உனக்கும் இனி பூலோகத்துல கோயிலும் கிடையாது வழிபாடும் கிடையாது. இந்த தாழம்பூ பொய் சொன்னதுனால இனி சிவபூசையில தாழம்பூ கிடையாது, நான் தாழம்பூவை ஏத்துக்க மாட்டேன் இனிமே அப்படின்னு சொல்லிடுவாரு. சரியா, விஷ்ணு உண்மையை ஒத்துக்கிட்டாரு இல்லையா, அதனால விஷ்ணுக்கு வந்து வழிபாடு உண்டு உலகத்துல. அதனால பெருமாள் வழிபாடு உண்டு, விஷ்ணு வழிபாடு உண்டு, பிரம்மாவுக்கு பாரு கோயிலே இருக்காரு. ஏன்னா அவர் பொய் சொன்னார். அதுல என்ன தெரியுது, சாமிக்கு பொய் சொன்னா பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் போக நான் தான் பெரியவன் போட்டி போட்டுட்டு நம்ம அறிவால இறைவனை காண முடியும் நம்ம நினைச்சோம்னா நம்ம சூப்பரா ஃபெயிலியர் ஆயிடுவோம், அட்ட ஃபெயிலியர். சரியா, அதனால அப்படி நினைக்கவே கூடாது. எது நடந்தாலும் சாமி நம்மளை செய்ய வச்சாருன்னு நினைக்கணும், சாமி நமக்கு காமிச்சு கொடுத்தாருன்னு நினைக்கணுமே தவிர நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் படிச்சுட்டேன், நான் வின் பண்ணிட்டேன்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. இது ஞாபகம் வச்சுப்பீங்களா? சரி, இந்த அடிமுடி தேடிய இடம் எது, இந்த வரலாறு நடந்த இடம் எது தெரியுமா? நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஊர் தான் திருவண்ணாமலை. சரியா, அங்க திருவண்ணாமலையில ஒரு பெரிய மலை இருக்கு இல்லையா, அந்த மலை வந்து சாமி இப்படிய பெரிய காலம் ஆஃப் ஃபயரா நின்னாரு இல்லையா, பூமிக்கும் வானத்துக்குமா ஒரு காலம் ஆஃப் ஃபயர் போல நின்றுட்டாரு. அந்த நின்னது அந்த ஃபயர் காலம் தான் அப்படியே குளிர்ந்து குளிர்ந்து மலையாயிடுச்சு, அதுதான் இன்னைக்கு இருக்கிற திருவண்ணாமலை. அதனால திருவண்ணாமலை போனா அந்த மலையே சிவம், அந்த பெருமான். அதனாலதான் கிரிவலம் வந்து மலையிலே வணங்குறாங்க இல்லையா, ஏன்னா அந்த மலையே சிவம். அதனால இப்ப என்ன தெரிஞ்சுட்டோம், நல்ல பிள்ளைகளா இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, அப்புறம் நான் தான் பெரியவன் போட்டி போட்டு ஃபெயிலியர் ஆகக்கூடாது. சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி நாளை பார்க்கலாமா, திருச்சி கம்பளம்.
4: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: காலத்தியப்பருக்கு ஊனமுதை திருந்த அமைத்து இறைவனை திருமஞ்சனம் ஆட்ட எண்ணி தமது தூய வாயினில் பொன்முகலி திருநதியின் தூய நீரினை கொண்டு பரித்த திருப்பள்ளித்தாமங்களை தமது தலையிலே செருகிக் கொண்டவராய் குடுமித்தேவரை நோக்கி அன்போடு விரைந்து வருகின்றார் திண்ணனார். இடம் திருக்காலத்தி குடுமித்தேவர் திருக்கோயில். குடுமித்தேவரைக் கண்ட திண்ணனார், இறைவன் மிகவும் பசியால் இளைத்து விட்டனரோ என்று வருந்துகின்றார். சிவனார் மேலிருந்த நிர்மால்யத்தை தமது அழகிய செருப்பினாலே விலக்கி தம் புனித வாயில் இருந்த திருமஞ்சன நீரை விளைந்த அன்பினை உமிழ்வாரைப் போல விமலனார் திருமுடியின் மேல் விட்டார். தலைமிசை கொண்டு வந்த திருப்பள்ளித்தாமத்தை காலத்தியப்பரை வணங்கி அவர்தம் திருமுடியின் மேல் சாத்தி தான் அன்போடு கொண்டு வந்த ஊனமுதை ஏற்று அருளுமாறு வேண்டுகின்றார்.
5: நாயனீரே, கொழுப்பினை உடைய தசைகளையெல்லாம் தெரிந்து அறிந்தெடுத்து கோலினில் கோத்து நெருப்பினில் பதம் பொருந்த காய்ச்சி பின் பள்ளினால் அதுக்கி நாவினால் இனிய சுவையை ஆராய்ந்து பார்த்து படைத்தை இறைச்சி சாலை இனிது நாயனீரே அமுது செய்து அருணும்.
1: இன்னவாறு இனிய மொழிகளைச் சொல்லி அமுதூட்டிய திண்ணனார் இரவு வரவும் கொடிய விலங்குகளால் குடிமித்தேவருக்கு ஆபத்து நேரிடும் என்று அஞ்சி உண்மையினின்றும் வேறுபடாத செம்மையாகிய அன்பினை மனத்துள் தாங்கி திருக்கையிலே வில்லையும் தாங்கி இறைவரின் அருகே கரிய மலைபோல் நீங்காது நின்றனர்.
6: உலகையெல்லாம் காக்கின்ற பரம்பொருளாகிய அந்த பரம்பொருளின் மீது இந்த தின்னனாருக்கு இருந்த அன்பின் காரணமாக உலகம் எல்லாம் காவல் உண்ட அந்த பெருமானுக்கு அசையாது

0: மிக்க ஒளிவீசும் பெரிய சோதி மரங்களாலும், மந்திகள் கற்பொந்துகளில் வைத்த முத்துமணிகளின் ஒளிகளாலும், ஐம்புலன்களையும் அடக்கிய அருமுனிவர்களின் அரிய பெருஞ்சோதியாலும், எந்தையா திருக்காலத்தி மலையில் இரவு என்று ஒன்று இல்லையாகும்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
0: கருங்கடல் என நின்ற கண்துயிலாத வீரர் திண்ணனார் அருணன் தோன்றியவுடன் திருக்காலத்தி அப்பரின் திரு அமுதிற்காக வேட்டைக்குச் சென்றனர். அப்போது உயிர்கள் உய்வதன் பொருட்டு சிவபெருமான் தாமே தம்மை வழிபட்டு வழிபடும் முறைகளை அருளிச் செய்த அன்பினை வெளிப்படுத்தும் சிறப்புமிக்க சிவாகமங்களின் விதிப்படி குய்த மலர்களும் நரும் புனலும் முதலான பூசை பொருட்களைக் கொண்டு காலத்தினாதரை நியதியாய் வழிபாடு செய்து வரும் தவமுடைய சிவகோச்சரியார் என்ற ஆதிசைவ முனிவர் அணைந்தனர். ஆசாரம் மிக்கவராக இறைவனை அன்பினால் வழிபடும் சிவகோசரியார் காலத்தியார் முன்னிருந்த இறைச்சியையும் எலும்பையும் கண்டு தூரத்தே தாண்டி ஓடினர், பதைபதைக்கின்றனர்.
2: சிவசிவா, ஓ கெட்டேன், யார் இந்த அனுசரத்தை செய்தது? இதனை யாருக்கும் அஞ்சாத வேடவர்களே செய்திருக்க வேண்டும். தேவதேவா, ஈசனே, உமது திருமுன்பு இவ் அனுசரத்தை செய்து போவதா? இவ்வண்ணம் அனுசம் வந்து புகுவதற்கு தேவரே திருவள்ளம் செய்வதா? உரிய காலத்தில் தேவருக்கு பூசனை செய்ய வேண்டுமே. முதலில் இதனை சுத்தம் செய்துவிட்டு பொன்முகலில் ஆற்றில் மீண்டும் பொன்னாடி வருவேன்.

0: செம்பொருளாக இருந்து உலகத்து உயிர்களின் அழுக்கை எல்லாம் நீக்குகின்ற பரம்பொருளாக விளங்குகின்ற சிவபெருமானின் திருமுன்னர் இவ்விறைச்சிகளைக் கண்டு பதைக்கின்ற சிவகோசரியார் காலத்தியார் முன்னிருந்த இறைச்சி மற்றும் எலும்புகளுடன் கிடந்த அடிச்சுவடுகளையும் திரு அலகினால் சுத்தம் செய்து தூய்மையாக பொன்முகலி ஆற்றில் மீண்டும் நீராடி முன்னே அனுசிதத்தால் ஏற்பட்ட பழுது தீர பவித்திரமாகிய செயல்களை செய்து ஆகம விதியின்படி சிவபூசனை செய்து திரு காலத்தி முதல்வனார் கழல் பணிந்தார்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

மனிதர்கள் செய்ய வேண்டிய அவசியமான காரியங்களை பற்றி இப்பொழுது விரிவுரை நிகழ உள்ளது. மனிதர்கள் என்று சொன்னால் அசுத்தமாயினாலே இந்த உடம்பை பண்ணி தந்திருக்கிறான். அசுத்தமாய் என்று சொன்னால் முழுவதும் அசுத்தம் தான். அது தத்துவங்கள் 36 குற்றமுடையதே. 36

0: அந்த தத்துவங்களுமே குற்றமுடையது. அதனாலே அவன் என்னமா இருக்கான்னா, தத்துவங்களை கடந்து இருக்கிறான். தத்துவங்களை கடந்து இருப்பதனாலே அவனுக்கு குற்றம் இல்லை. தத்துவங்களுக்குள்ளே கட்டுப்பட்டு இருப்பதனாலே நமக்கு நாம செய்த ஒரு புண்ணிய பாவத்துக்கு தகுந்தவாறு நமக்கு சரீரத்தை கொடுக்கிறான். புண்ணிய பாவங்களுக்கு தக்கவாறு சரீரம், சுத்தமாயிலே சரீரம், சுத்தா சுத்தமாயிலே சரீரம், அசுத்தமாயிலே சரீரம். அதை சுந்தரமுர் சுவாமிகள் அழுக்கு மெய்கொடுவும் திருவடி அடைந்தேன் என்று பாடுகிறார். அதனாலே அசுத்த தத்துவமாயிருக்கிற பிருதி முதலாக புருள தத்துவ ஈராக உள்ள 24 தத்துவமும் ஆன்ம தத்துவம். இந்த ஆன்ம தத்துவம் 24 அசுத்தம். அதுக்கு மேல இருக்கிற வித்யா தத்துவ ஏழும் சுத்தா சுத்தம். அதுக்கு மேல இருக்கிற சிவதத்துவம் அஞ்சும் சுத்தம். சுத்தம் அது அஞ்சும். அதுலதான் அவர் வங்கி தங்கி இருந்து அருள் பண்ணுகிறாராம். அது கீழே இருக்கிற சுத்தா சுத்தம் அந்த சுத்த தத்துவ வித்யா தத்துவத்தை சுத்தா சுத்த தத்துவத்தை இயக்க, சுத்தா சுத்த தத்துவம் இந்த அசுத்த தத்துவத்தை இயக்குவது. அப்படிப்பட்ட அசுத்த தத்துவமாயிருக்க பிருதிவி அப்பூதேயு வாயு ஆகாயம் வாக்கு பாதம் பாணி பாயு ரூபத்தம் மெய்வாய்கண் மூக்கு செவி அது ஞானேந்திரியம் மனம் புத்தி சித்த அகங்காரம் சத்தம் பரிசோர் ரூப ரசகந்தம் ஆக 24. இந்த 24 அசுத்த தத்துவம் பிருதிவி அப்பூத்தேயு வாயு ஆகாயம் சத்தம் பரிசோர் ரூப ரசகந்தம் மெய்வாய் கண் மூக்கு செவி வாக்கு பாதம் பாணி பாயிரு 24 மனம் புத்தி சித்த அகங்காரம் ஆக 24. இந்த 24 அசுத்தம். இதெல்லாம் தத்துவங்கள். மெய் வாய் கண் மூக்கு செவி எல்லாம் தத்துவங்கள் சொல்றது. அதனால இந்த அசுத்த தத்துவங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு உதவியாகவும் இருக்கிறது, உபத்திரமாகவும் இருக்க. அதை சரி பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தா உதவியா தெரியும். அந்த தத்துவங்களை எல்லாம் சரி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே எல்லாமே அப்படித்தானே. இப்ப வீடு நமக்கு உதவியா இருக்குது. அது குப்பை கூட முதலான மற்ற இதுகள்லாம் இருந்தா அது உபத்திரம். சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தா அது உதவியா இருக்கு. அதே போலதான் இந்த வீட்டையும் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வீட்டையும் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கூட்டையும் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சுத்தம் பண்ணலன்னா அசுத்தம் விளங்குதா. இது மற்ற பிராணிகளுக்கு இல்லை. அதுதான் ஒரு ஆச்சரியம். யானை குதிரை ஆடு மாடு நாய் கோழி முதலான எந்த பிராணிகளும் இந்த வேலையெல்லாம் இல்லை. உடம்பை சுத்தம் பண்ணிக்கிற வேலை கிடையாது. அது பாட்டு சுத்தமாவே இருக்கு, சுத்தமாவே இருக்கு. நமக்கு இந்த 6வது அறிவை கொடுத்திருக்கிற அம்பார், அதனால நான் இப்படித்தாம கொடுப்பேன், அந்த அறிவை வச்சு சுத்தம் பண்ணிக்கிட்டு இருறா அப்படின்ட்டு. அதனால காலையிலே மலசல விசர்க்கத்திலிருந்து மற்ற புற சுத்தி முதலானது அத்தனையும் நீரினாலே அமையும். அதுக்கு விதிகள் சொல்றாரு நிறைய. அது அந்த விதிப்படி எல்லாருமே நடக்க இயலாது. எல்லாருமே அந்த மாதிரி நடக்க இயலாது. ஆகவே அப்படி அந்த உடம்பை செய்கின்ற சுத்திக்கு புற சுத்தின்னு பேரு. புறந்தூய்மை நீரானவையும் அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும். அப்படி நீரினாலே புறச்சுத்திகளை முறையாக செய்வது. அதற்கு மேல தந்த சுத்தின்னு சொல்றாரு. தந்த சுத்தின்னு சொல்றாரு. அந்த தந்த சுத்திங்கிறது எப்படிப்பட்டது என்று கேட்டால், தந்தத்தை சுத்தி பண்ணுவது, பல் விளக்குதல். அது பல் விளக்குதல் இப்ப ரொம்ப நாகரிகம் குறைஞ்சு போச்சு, அநாகரிகமா போச்சு. பல் விளக்க புகுந்தால் எந்த இடத்துல சுத்தம் பண்றதுக்கு தீர்த்தம் இருக்கிறதோ அந்த இடத்துல நின்று பக்கத்துல நின்று பல்ல துளக்கி விட்டு வாயை கொப்பிளித்து சுத்தம் பண்ணிக்க வேணும். அது கிழக்கு முகமாக நின்று பல் துளக்க வேணும் என்பது விதி. அது தந்த காஷ்டத்தினாலே பல் துளக்குவது முன்ன காலங்கள்லாம். தந்த காஷ்டம்னா வந்து ஆளும் வேலும் பல்லு குருதி அந்த மாதிரி ஆலம் வேல் கருவேலம் குச்சி அதுக்கு மேல வேப்பம் குச்சி இதுல சொல்றாருன்னா பல. அதெல்லாம் நமக்கு ஒத்து வராதது. அதெல்லாம் இப்ப எல்லாம் பிரஸ்ஸா போச்சு, எல்லாம் பிரஷரா போச்சு. அதனாலே அதெல்லாம் ஒத்து வராம இருக்கும். அகையினாலே முடிந்தவரையும் தந்த சுத்தி எப்படி என்று கேட்டால், ஒரே இடத்துல நின்று அந்த இடத்துலயே பல்ல துளைக்கு சுத்தம் பண்ணி கொள்ளணும். வெகு பேர் விளக்கிட்டு போய்கிட்டே இருக்கிட்டு இருப்பான், வாயில வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பான், வாயில வச்சுக்கிட்டே போய்கிட்டே வந்துகிட்டு இருப்பான். பார்த்தா அசுத்தமா இருக்கும். பெண்கள் எல்லாம் கூட என்ன பண்றான்னா பேசிக்கிட்டே விலகிக்கிட்டே அந்த நிறைய இதெல்லாம் வெளியிருக்காங்க, பயங்கரமா இருக்கும், பார்க்க சகிக்க முடியாம இருக்கும். அதோட அதான் பேச்சுகள் வார்த்தைகள், தண்ணி குடிக்கிறது எல்லா வேலையும் பண்றாங்க. இப்படி எல்லாம் இல்லாம செய்வர்களாக இருப்பவர்கள் நாம என்ன எல்லாவற்றிலும் நமக்கு செய்வோம், எல்லாவற்றிலும் செய்வமா இருக்கணும். அதனால பல் துளக்குது என்றால் ஒரு இடத்துல நின்று கிழக்கு முகமாக நின்று பல் துளக்கி விட்டு அதால சுத்தம் பண்ணி கொள்ள வேண்டியது. தந்த சுத்தி அது நிறைய சொல்றாரு. அந்த இதெல்லாம் நமக்கு செயலுக்கு ஊத்து வராது, நம்ம செயல்பாட்டுக்கு ஊத்து வராது. ஆமா, குச்சி எல்லாம் நிறைய சொல்றாரு. அதெல்லாம் நம்மளே படிக்கலாமே தவிர அந்த மாதிரி நடக்க முடியாது. அதனால இப்ப எந்த இதுல பல் விளக்கி உங்களுக்கு பழக்கமா இருக்கோ அதுல விளக்கிக்க வேண்டியதான். பல்லுக்கு கெடுதல் வராம விளக்குதா? அதனால எதுல பல் துளைக்கு பழக்கமாக இருக்கிறதோ அதுல, ஆனா அதிகபட்சம் உவர்ப்பு உள்ளதாக இருக்கணும், துவர்ப்பு உள்ளதாக இருக்கணும். அப்படி உள்ள பொடிகளால பல் துளைக்கி கொள்வது நல்லது. இந்த பிரச்சனை எல்லாம் அவ்வளவு விசேஷமா தெரியல, அதெல்லாம் அவ்வளவு இதா தெரியல, இது நமக்கு தெரியல. அதான் உலகத்துல அதிகமா புழங்குது, என்னமோ மை மாதிரி எடுக்கிறேன், போட்டு அதுல பல்லு சுத்தமாகாது. அதிகம் அது ஒரு மாதிரின்னு வச்சுக்க, அதை போட்டு அப்புறம் தேய்க்கணும், இந்த பிரசம் போட்டு தேய்க்கணும் இருக்கு. அதனால அதிகபட்சம் தந்த காஷ்டத்தினால விளக்குவது நல்லது. வேம்பு, கருவேலங்குச்சி, ஆலமிடுது, இவைகளால நல்லது. இதுல பல இது சொல்றாரு. அதெல்லாம் வந்து அதிகபட்சம் நமக்கு இயலாம இருக்கும். ஆகவே அப்படி தந்த காஷ்டத்தையும் காலையில அந்த மலசல சுத்தி இவைகளை எல்லாம் வந்து நாகரிகமாக செய்து கொள்ள வேண்டியது. அப்படி அதை சொல்லி முடிச்சுக்கிறேன், அவ்வளவுதான். அதற்கு மேல ஸ்நானம் பண்ணும் முறைமை இரண்டு திருக்குறளால் உணர்த்துகின்றார். ஸ்நானம் பண்ணும் முறைமை இரண்டு திருக்குறளால் உணர்த்துகின்றார். ஸ்நானம் என்பது அவசியமானது, ஸ்நானம் என்பது அவசியமான, அது சுகாதாரத்துக்கு நல்லது. அதற்கு மேல வழிபாட்டுக்கு புறந்தூய்மை, தூயாராய் ஐயுத்தி செய்து அகம்புறம் இரண்டின் நேயராய் என்பது திருவிளையாட புராணம். அதனாலே புறத்தை சுத்தி செய்வது ஸ்நானம். அந்த ஸ்நானத்துக்காக 20 பாட்டும் திருவம்பாவை பாடியிருக்கிறார். எங்கள் பிராட்டியும் எங்கோனும் ஒன்று சேர்ந்த பொங்கும் முடிவில் புகப்பாய்ந்து வாய்ந்தனம் சங்கஞ்சலம்ப சிலம்பும் கலந்தார்ப்ப குங்கைகள் உங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூங்குணல் வாய்ந்து ஆடையலூர் எம்பாவாய் என்பது அது வந்து ஸ்நானத்தை குறிப்பது. அது ஸ்நானத்தை குறிப்பது என்று சொன்னால் வந்து புறந்தூய்மை அகந்தூய்மை, புறந்தூய்மை அகந்தூய்மை இரண்டுக்கும் உதவுவதாக இருப்பது. ஸ்நானம் இடு புறந்தூய்மை எதற்காக செய்கிறோம் என்றால் அகந்தூய்மை செய்வதற்காக புறந்தூய்மை செய்வது, அகந்தூய்மை செய்வதற்காக புறந்தூய்மை. பெரும்புலர் காலை மூழ்கி, அது பெரும்புலர் காலை மூழ்கி புறந்தூய்மை, அப்புறம் அகந்தூய்மை, புறந்தூய்மை அகந்தூய்மைக்காக புறந்தூய்மை செய்தல். அது இல்லாவிட்டாலும் கூட எல்லாருமே வந்து ஸ்நானம் பண்ணுவது முக்கியம். வழிபாடு உள்ளவனும் சரி இல்லாதவர்களும் ஸ்நானம் அவசியமாக. கூழானாலும் குளித்து குடி என்பது பழமொழி, கூழானாலும் குளித்து குடி என்பது பழமொழி. எனக்கு குளிக்காம சாப்பிட்டாலே அது சாப்பிட மாதிரி இருக்காது. அதனால அதை பத்தி ஸ்நானத்தை சொல்றாரு. ஒப்பரே நாயினுக்கங்கு ஊனுடலின் மண் பூசி முப்பொழுதும் மூழ்கார் முயன்று, முப்பொழுதும் தசை உருந்திய சரீரத்திலே நவதுவாரத்தினும் புறப்படுவன மலமாதலால் அறம்பாவென் அருங்கையற்றார் கட்டி புலந்தோல் போர்த்தங்கு புழுவழுக்கு மூடி மலஞ்சோறு ஒன்பது வாயில் குடிலை. 9 வாயிலையும் மலை ஒழுகுதில்ல, மலஞ்சோறு 9 வாயில் குடிலை மலங்கப்பலம் என்று வஞ்சனை செய்ய அருமையான சரீரம். ஆகையினாலே முய்ப்பால் நரம்பு கயிறாக மூளை என்பது தோல் போர்த்த குப்பாயம் விடைந்தெலும் பூத்தை மக்களுக்கு ஊரல் வீரிலில் நடக்கும் திருவாசன். அதனால சீவா இருந்து ஈ முய்த்து அழுக்குடு தெரியும் சிறு முடியும் என்றெல்லாம் திருவாசகத்துல ஆசைப்பத்துல சொல்லுகிறார். ஆகையினாலே இப்படிப்பட்ட சரீரத்தை ஸ்நானம் பண்ணும் போது மண் பூசி குளிக்க வேணுங்கிறார். பார்த்தா அதுக்கு பதிலாக சோப்பு போட்டுக்கிறோம் சேமண்ணுக்கு பதிலாக. ஆனாலும் இந்த வில்வத்தினுடைய அடிமண்ணை எடுத்து அதை ஒரு டப்பாவில் வச்சுட்டு குளிக்கும் போது கொஞ்சம் பூசி குளிச்சுட்டா அந்த கடமை சரியா போயிடும். அது வந்து மலை அருகு அப்படி மண் பூசியை சுத்தி பண்ணவில்லை ஆனால் அவர்கள் நாய்க்கு ஒப்பாவார்கள். மண் பூசி ஸ்நானம் பண்ணாதவர்கள் நாயினுக்கு ஒப்பாவார்கள் அப்படிங்கிறாரு. மலை அருகு ஆற்றங்கரை புண்ணிய பூமி பிரம்ம விருட்சத்தின் அடி, பிரம்ம விருட்சம்னா அரசமரம், தருப்பையினடி முதலிய சுத்தஸ்தானத்திலே எட்டங்குல அளவின் கீழே அசரமந்திரத்தினால கருகத்துக் கொண்ட மூர்த்தியே ஸ்நானம் முதலியவற்றிற்கு உரியது. இந்த மாதிரி இடங்கள்ல எட்டங்குலத்துக்கு கீழே உள்ள மண்ணை எடுத்து பத்திரம் பண்ணி வச்சுக்க வேண்டியது. குளிக்கும் போது கல்லு அதிகம் இல்லாம பார்த்து செழிச்சு வச்சுக்க வேண்டியது. கொஞ்சம் அப்படி உடம்புல பூசி குளிச்சுக்க வேண்டியது. இது சாஸ்திர விதி. மற்ற நூலொழி சொல்லுது, நிசிதனில் நீராடற்க, அதாவது இரவிலே வாரண ஸ்நானம் பண்ணாது ஒழிக. இரவிலே ஸ்நானம் பண்ணக்கூடாது. இரவிலே ஸ்நானம் பண்ண வேண்டிய அவசியமாக இருந்தால் பண்ண வேணும். இதை விட இல்லையானால் பண்ண வேண்டியது இல்லை. இரவுன்னா ஆறுல இருந்து காலையில ஆறு வரலாம். இரவுன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல விடியற் காலங்கிறது நாலு மணி வரையில. இரவு நாலு மணிக்கு மேலதான் ஸ்நானம் பண்ணலாமே. நாலு மணி வரலாம் தான், ஐம்பத்தஞ்சு நாளையே. அதனால இரவிலே ஸ்நானம் பண்ணாது ஒழிக. சந்திரகரகணவரின் ஸ்நானம் பண்ணுதலுமா, ஆனால் அந்த இரவில் சந்திரகரணம் வந்தா அந்த கரகணம் முடிந்த பிறகு ஸ்நானம் பண்ண வேணும். அதற்கு மேல யஜ்யம் ஆசப்பிறப்பு மகப்பேறு என்பவற்றிலும் ராத்திரி ஸ்நானம் ஜெயப்பால் இருந்து அறிக. அதனால ராத்திரியில குளிக்க வேண்டிய சில சமயங்களும் வரும். அவசியமா குளிச்சுட்டா அது செய்யணும்னா அப்படித்தான் செய்யணும். ஆக இரவில் வந்து ஸ்நானம் பண்ணக்கூடாது. அவசியமா பண்ண வேணும்னா பண்ணணும். இரவிலே நீரெடுக்கும் முறைமை மூன்று திருக்குறளால் உணர்த்துகின்றார். பகலெடுத்த நீர் நிசையிர் பானாதிக்காகும் பகலடாத அற்குறைப்பாம் பாங்கு. பகலில் எடுத்த நீரை இரவிலே பானம் பண்ணுதல் பாகம் பண்ணுதல் செபூசமுதியவிற்கு குறித்தாகும். அதனால தீர்த்தத்தை பகலிலே எடுத்து கொடுத்து வைத்து எடுத்துக்கொள்ள வேணும். இரவிலே எடுத்த நீர் ஆகாது. அதனால பகலில் எடுத்து வைத்துக் கொண்ட நீர் தான் ராத்திரியிலே பருகுவதற்கு சிவபூசைக்கு மற்ற பாகம் பண்ணுதல் சமையலுக்கு எல்லாமே பகலில் எடுத்த ஒரு நீர் தான் வந்து உரிமை. பகலில் எடாதவருக்கு உபாயம் சொல்லுவான். அப்படி பகலில் எடுக்க நேரம் இல்லைன்னு வச்சுக்கோ, சாயங்காலம் வரல ஆறு மணிக்கு தான் ஆபீஸ் இருந்து வந்தோம்னா என்ன பண்றது அப்படின்னா அதுக்கு சொல்றாரு, காட்டி புனன் முன் கடலின் நீர் கொள் செம்பொன் காட்டியும் கொள் பொன்னுமிலா கால். அதாவது இரவிலே சலசமீபத்திலே விளக்கை காட்டி அவ்வொளியின் சன்னதியிலே நீர் எடு. விளக்கை காட்டிட்டு நீர் எடுக்கலாம். விளக்கு இல்லையாயில் பொன்னை காட்டிடு. தங்கத்தை சங்கிலி அப்படி காட்டி விட்டு இருந்துட்டு அவர் நீர் எடுத்துக்க வேண்டியது. காட்டி விட்டு
1: நதியில தண்ணி எடுத்ததுனால.
0: ஆமா ஆமா. பொன்னு மிளாக்கால் என்பது மேல் விருந்து இருக்கிறோட சேர்த்து பொருள் உரைக்கப்படும். பொன்னும் இல்லையாயின் பதினோரு மந்திரங்களையும் வாயினாலே உச்சரித்து மூன்று தரம் பிராணாயம் பண்ணி இரவிலே சலம் எடுக்கலாம். அது நமக்கு ரொம்ப இலகுவா பெறும். பதினோரு மந்திரங்களை உச்சரித்து பிராணாயாமம் பண்ணிக்கொண்டு நீர் எடுக்கலாம். பிராணாயாமம் என்பது ஆயாமம் என தலை குறைந்து நின்றது. பிராணவாயுக்களை தடுத்தலே பிராணாயாமம். பிராணவாயுக்களை தடுத்தலே பிராணாயாமம். தடுத்தல் ஆயாமம் தடுத்தல். அது ரேசகம் பூரகம் கும்பகம் என மூன்று பகுதியை உடைத்து அவற்றுள் ரேசகமாவது அகத்துள்ள அசுத்த வாயுவை புறத்தே கழித்தல். ரேசகம் இழுத்து உள்ளே நிறுத்தி கழிக்கிறமா உள்ள இருக்கிற வாயு வெளியில விடுறோம். கழித்தல் பூரகமாவது புறத்துள்ள சுத்த வாயுவினாலே எந்த மட்டும் சரீரத்தை நிறைத்துக் கொள்ளுதல். கும்பகமாவது கழித்தலையும் உட்கொள்ளலையும் ஒழித்து உள்ளே உள்ள வாயுவை தடுத்து நிறுத்தல். இது பிராணாயாமம். அதைத்தான் செய்யறோம் பிராணாயாமத்துல. இந்த முறையில் கொளா நீர் ரத்தமீசனுக்கு அந்தனருக்கும் ஆகாதது. இந்த முறையில் கொளா நீர் ரத்தம் இரவிலே நதியும் நதி பாய்ந்த குளம் முதலியவும் உருத்தராசுரனுடைய ரத்தமாம் என்று சிவாகமம் சொல்லுகையினால். இரவிலே நதியும் நதி பாய்ந்த குளம் முதலியனவும் குளம் முதலியன மற்றைய தீர்த்த நிலைகளும் சரி முதலியனவும் விருத்தராசுரனுடைய ரத்தமாம் என்று சிவாகமம் சொல்லுகையினால் அது ஈசனுக்கும் அந்தனருக்கும் ஆகாது. ஆகையால் அது சிவருமானுக்கும் பிராமணருக்கும் ஆகாது. எனவே இந்த விதிப்படி எடுக்கும் ஜலம் ரத்தம் ஆகாது, சுசிவிரதம் என்பதாயிற்று. விருத்தராசுரனுடைய ரத்தமாயிருத்தல் பொழுது அடங்குதல் தொடங்கி விடிய ஐந்தே கால் நாளிய வரைக்கும் இருந்தது. விடிய ஐந்தே கால் நாள்னா ஐம்பத்தி நாலே முக்கால் நாளி, ஐம்பத்தி மூணே முக்கால் நாளிய, அதாவது மூன்றரை மணி வரையிலும். விடியற் காலம் மூன்றரை மணி வரையிலும் ஆறு மணியிலிருந்து விருத்தராசுரனுடைய ரத்தமாக இருக்குமா அந்த தீர்த்தம் அப்படின்னு சொல்லி. அது அவசியத்தின் அவசியத்தும் அவசியமா இருந்தா தவிர்க்க முடியாது. ஸ்நானம் செய்தற்கு அஞ்சிய வழிபடும் குற்றம் உணர்த்துகின்றார். குளிக்கிறதுக்கு பல பேர் பூசுவார்கள் அல்லவா, குளிக்கிறதுக்கு பூசுற ஆளு இருக்குது. அதனால அந்த ஆளுகளுக்கு சொல்றாரு, போர்க்கஞ்சும் பூபதி போல், போர்க்கஞ்சும் பூபதி போல் கீழ்ப்புகுவரே குளிர்ந்த நிற்கஞ்சும் மாதவரும். அது எப்படி கேட்டா, யுத்தம் செய்வதற்கு அஞ்சுகின்ற அரசனை போல. யுத்தம் செய்வதற்கு அரசன் அஞ்சப்படாது, யுத்தம் செய்வதற்கு ராஜா பயப்பட்டு இருந்தார்னா என்ன ஆகும் நாடு. அரசனை போல சீதள தலத்தினாலே ஸ்நானம் பண்ணுவதற்கு அஞ்சுகின்ற பெருந்தவத்தினரும் நரகத்திலே விழுந்து உருகுவார்கள். அதனாலே சீதள தலத்திலே குளிக்க பயப்படக்கூடாது. சீத புனலாடி சீற்றம்பலம்பு ஆடி, அருமையான பாட்டியம். சீத புனலாடி அப்புறம் என்ன பண்றது, சீற்றம்பலம் குளிச்சு போட்டு டிஃபன் சாப்பிடாது. குளிச்சு விட்டு என்ன பண்ணுன்னு சித்தம்பலத்தை பாடு, சீத புனலாடி சித்தம்பலம் பாடு. இது உருவாக்கியம் பத்தாத. சீத புனலாடுதல் புறச்சுத்தி, சித்தம்பலம் பாடுதல் அகச்சுத்தி. சீத புனலாடுதல் புறச்சுத்தி, சித்தம்பலம் பாடுதல் அகச்சுத்தம். அழகியார் பாடாரோ நம் சிவனை. அதனாலே சீதள சலம் சிலர்னா குளிர்ந்த நீரிலே குளிக்க பயப்படக்கூடாதுங்கிறது. அது சரீரத்தை அனுசரித்து வைத்துக் கொள்ள வேண்டியதா. சரீரத்துக்கு ஒரு உபத்திரவம் காய்ச்சல் முதலியனா இருந்தா அப்படி சைவமே சொல்லியிருக்குன்னு காய்ச்சலோட போய் சேர்த்து பச்சைன்னு குளிக்க கூடாது வணங்குற. அதனால எல்லாமே சரீரத்தையும் அனுசரிச்சுக்கணும். என்ன நூல்களை படிக்கிறோம் என்றால் சமயோசித புத்தி, சமயோசித புத்தி, சரீர தர்மம், இருக்கின்ற சூழல் நிலைகள் எல்லாவற்றையும் அனுசரித்துக் கொள்ளவும், எல்லாவற்றையும் அனுசரித்துக் கொள்ளவும். ஆகையினாலே அப்படி சீதள நீரிலே குளிக்க அஞ்சக்கூடாது என்று பேசுகிறார். வியாதியாளர் ஸ்நானம் பண்ணும் முறைமை இரண்டு திருக்குறளால் உணர்த்துகின்றார். ஐயா சீதள நீரில் குடிக்க சொல்லிட்டீங்களே, உடம்பு சௌரியம் இல்லாதவன் எப்படி சீதள நீரில் குடிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா, அதுக்கு ஒரு வழி சொல்றேங்கிறார். அது எப்படி வழின்னு கேட்டா, பொன்னினை வெந்நீர் அதனீர் போட்டு அதனின் மூழ்க உடல் இன்னலுடையார் பிணிகள் நெய்ந்து, பிணிகளை சரீரத்திலே வியாதிகள் பொருந்த பெற்று அதனால துன்பத்தை அனுபவிக்கின்றவர்கள் உட்டணசலத்திலே பொண்ணை போட்டு அதிலே ஸ்நானம் பண்ண கிடவார்கள். அதில் உஷ்ணசலமாக இருக்கிற வெந்நீரிலே தங்கத்தை போட்டு அந்த நீரினால ஸ்நானம் பண்ணுவார்களாக சுடுதீர். ஏகாதச மந்திரத்தை மந்திரிக்க, மந்திரிக்க ஏகாதச மந்திரந்தனை பின் சந்தியினை செய்க தவறாது. அதன் பின் பதினோரு மந்திரங்களையும் உச்சரித்து பின் சந்தியாவந்தனத்தை தவறாது பண்ண கிடவார்கள். அப்படி ஸ்நானம் பண்ணிவிட்டு சந்தியாவந்தனமாகிய அனுஷ்டானத்தை தவறாது பண்ண வேணும். ஒரு காலத்தும் சந்தியாவந்தனம் விடலாகாததால் தவறாது என்றார்கள். அனுஷ்டானத்துக்கு சந்தியாவந்தனம் விடப்படாது. சமயி ஒரு வேளையும், சமயி விசேடம் பெற்றவன் இரு வேளையும், நிர்வாண தீர்க்கக்காரன் மூன்று வேளையும், ஆச்சாரியன் நான்கு வேளையும் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லுங்க. ஆகையினாலே ஒரு காலத்தை அனுஷ்டானத்தை விடப்படாதுங்கிறார். அதுக்கு மேல எழுதுறாரு நாவலரு, ஒரு காலத்தும் சந்தியாவந்தனம் விடல் ஆகாததால் ஆகாததால் தவறாது என்றார். அதனாலே தவறாது செய்யணும். சந்தியாவந்தன் அனுஷ்டானம் பூசைய தவறாது செய்யணும். ஸ்நானம் செய்தற்கு அஞ்சல் ஆகாது என்பதை மேலும் வற்புறுத்துகின்றார். ஸ்நானம் செய்தற்கு அஞ்சல் ஆகாது என்பதை மேலும் வற்புறுத்துகின்றார். ஆதலினார் சீதத்துக்கு அஞ்சாது நீராடன் மாதவர்க்கு என்றும் வரம். அதனால் இப்படி வியாதியாளருக்கு மாத்திரமே உட்டணசல ஸ்நானம் விதிக்கையால் விதிக்கையால் எக்காலத்தும் குளிர் கஞ்சாமல் நீராடுதலே பெருந்தவத்தினருக்கு சிறந்ததா. அது குளிக்கும் போது குளிரா தெரியப்பா, முள்ள முழுகும் போது முடிக்கிட்டா குளிரெல்லாம் ஓடிக்கிறோம், முடிக்கிட்டா குளிரெல்லாம் ஓடி போய் குளிச்சா எப்படி கங்கையில குளிச்சா சரி. ஈரந்து ஓட்டு முறைமை உணர்த்துகின்றார். ஈரந்து ஓட்டு முறைமை உணர்த்துகின்றார். குளிச்சுட்டு துவட்டுறது எல்லாம் சைவத்துல உன்னோட வந்து மந்திர விதி இல்லாம முறை இல்லாம எதுவும் கிடையாது. எல்லாம் மந்திரத்தோடு கூடிய முறையோடு கூடிய செயல்களாக இருக்கும். தீட்சை பெற்று விட்டான் பெறாதவனுக்கு அது மிருகமும் அது ஒண்ணுதான். அது இஷ்டம் போல குளிக்கும், இஷ்டம் போல சாப்பிடுங்க, இஷ்டம் போல இருக்கும். இதுக்கு அதுக்கு வித்தியாசமே கிடையாது. இது பிராணிகளுக்கு அவனுக்கு வித்தியாசமே கிடையாது. எந்த சடங்கும் கிடையாது, மந்திரம் கிடையாது, முறை கிடையாது. எப்படி வேணாலும் சாப்பிடுவான், எந்த நேரம் வேணாலும் சாப்பிடுவான், குளிக்காமையும் சாப்பிடுவான், எது வேணாலும் பண்ணுவான், முறையே கிடையாது. இதுக்கு வந்துட்டா இந்த முறையெல்லாம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். சைவ தீட்சையை பெற்று விட்டால் சைவ ஆசாரங்களை தெரிந்து கொள்ளும். இதுக்கு சைவாச்சாரம்னு வேறு. அவன் பழையபடியே எப்படி வேணாலும் இருக்கலாம்னு இருக்க முடியாது, இருக்கப்படாது. இருந்தா இவன் பெற்ற தீட்சையினாலே பலன் இல்லை. வழங்குதா, இப்ப காலையில எல்லாரும் என்ன பண்றாங்க, காப்பி குடிக்க, காப்பி குடிச்சுட்டு பல்லு விளக்குறாங்க. இல்ல பல்ல விளக்கிட்டு காப்பி குடிச்சா அதுக்குள்ள பசி வந்து மயக்கம் வந்து ஆஸ்பத்திரிக்கா போயிருவேன். அதான் ஐயா விளக்கிக்கிட்டு பெட்டுலயே உட்காந்து குடி, பெட்டு காப்பி தான். பல்ல விளக்கிக்க, பெட்டுல உட்காந்துக்க, குடி நீ வேற சேருக்கு வெளியிடத்துல வர வேண்டாம், அது பெட்டுக்கு அப்படின்னு வச்சுக்கோ. அநியாயமா வேணும்னு பல்லு விளக்காம குடிக்கிறேன். என்ன சொல்றது, அதுக்கு மேல வேண்டாம். அதனால ஈரம் தோற்றுவதற்கு முறைமை உணர்த்துகின்றார். குளிச்ச உடனே மாற்றுக மெய் நீர், மாற்றுக மெய், மெய்ன உடம்பு நீர் உலர்ந்த வஸ்திரத்தின், உலர்ந்த வஸ்திரத்தினாலே உடம்பை ஈரத்தை மாற்றிக்கொள்ளவன், உலர்ந்த வஸ்திரத்தினாலே, காய்ந்த வஸ்திரத்தினாலே, முதல் நாளே அந்த வஸ்திரத்தை துவைத்து போட்டு விடுவோமா, அந்த வஸ்திரத்தினாலே தூட்டி கொள்வது. மாற்றுதல் என்றும் வடு, ஈரத்துயிலால் வஸ்திரத்து, ஈரத்துயிலால் மாற்றுதல் என்றும் வடு. சரீரத்தில் உள்ள ஈரத்தை துவைத்துலர்ந்த வஸ்திரத்தினாலே துவட்ட கடவர். ஈரவஸ்திரத்தினாலே தோட்டுதல் எப்போதும் குற்றமா, ஈரவஸ்திரத்தினாலே தோட்டம். சில வேளைகளை ஈரத்தினாலே தோட்டு முடியாக இருக்கும். அந்த நேரத்துக்கு சில வெளியில போயிருந்தோம், அந்த நேரத்துக்கு வேற வஸ்திரம் துவைத்த வஸ்திரம் இல்லை, அந்த வஸ்திரத்தை தண்ணியில் நினைச்சு புளிஞ்சு விட்டு அதே தோட்டி முடியா இருக்கும், இருக்கும் இல்ல. ஆனா ஈரத்துணியில தோட்டக்கூடாது. ஈரத்துகில் நாயின் நாவுக்கு இணை, ஈரத்துயிலானது நாயினுடைய நாவுக்கு இணை, உடல் ஈரத்தை மாற்றும் இடத்து. அதனால ஈரத்துணியினால தோட்டக்கூடாது. அப்படி தோட்டினா அது நாயினுடைய நாவுக்கு சமானங்கிறார். ஈரவஸ்திரம் தரித்துக் கொண்டு சந்தியாவந்தனம் செவ்வசி முதலிய கர்மம் செய்துன்னு குற்றமா. வெகு பேர் ஈர வேட்டியோட சாமி கும்பிடணும் நல்லதுன்னு சொல்றாரு இல்லையா, ஈர வேட்டியோடவே, ஒத்த வேட்டியோட வேலையில துண்டை கட்டிக்கிற அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஈரம்னா சுத்தமா அவன் நினைக்கிறது. ஈரவஸ்திரம் தரித்துக் கொண்டு சந்தியாவந்தனம் செவ்வசி முதலிய கர்மம் செய்யணும், இக்குற்றங்கள் மீளவும் ஸ்நானம் பண்ணில் நீங்கும் என்பதையும். அப்படி பண்ணிட்டு மறுபடியும் குளிக்கணும். ஈர துயில் உடுத்து செய் கரும நிற்பலமே, நித்திய கரும நெறியின்னு ஒரு நூல் சொல்லுதான். ஈர துயில் உடுத்து செய் கரும நிற்பலமே, பலன் இல்லையா. வாரியின் மூழ்கி சுசியாவர், மறுபடி குளித்தால் அவர்கள் சுத்தமாவார்கள். ஈர துணியோடு அனுஷ்டானம் பூஜை முதலீடு செய்தால் சுத்தம் இல்லை, பலன் இல்லை, மறுபடியும் குளிக்கணுமா. காய்ந்ததோர் கோபணம் கை கொண்டு தரித்திடுக, காய்ந்த கலிங்கத்தனையுமே என்னும் திருக்குறளால் உணர்க. நைத்திகனும் சன்னியாசியும் முற்றும் யாசகராய் வேறு வஸ்திரம் இல்லாதிருக்கில், வேறு வஸ்திரம் இல்லாமல் இருக்கில், நைத்திகனும் பிரம்மச்சாரியும் சன்னியாசியும் ஈர வஸ்திரத்துக்கு சூரிய குரூர மந்திரத்தினாலே உலர்ந்ததாக அபிமந்திரி, சூரிய மந்திரத்தினாலே ஈர துணியவே உலர்ந்ததாக பாவித்து, சூரிய மூல மந்திரம் இருக்குது அல்லவா, அந்த மூல மந்திரத்தை சொல்லி சூரியனிடம் காட்டி பஞ்சாச்சரத்தினாலே புரோச்சித்து, கவசத்தினாலே தலையில் போட்டு, மகரமுத்திரை மகாமுத்திரையும் தேன்முத்திரையும் காட்டி, அத்திரத்தினாலே தலையையும் இருதயத்தினாலே மற்ற அங்கங்களையும் துவட்டி குற்றமில்லை என்று. இவ்வளவு சிரமத்துக்கு உலர்ந்த வஸ்திரத்தை தோட்டிட்டா காபில ஸ்நானம் இது என்பது உணர்த்துகின்றார். காபில ஸ்நானம்னு ஒரு ஸ்நானம், அது எப்படின்னு கேட்டா, காபிலமா தானம் தலை தொடங்கி கால அளவும் இரவு ஈரவுடை ஆற்றுவட்டி நீ வியாதியினாலே ஸ்நானம் பண்ண மாட்டாதார், ஈர வஸ்திரத்தினாலே தலை தொடங்கி கால் வரைக்கும் துவட்டில், அது காபில ஸ்நானம் என்று சொல்லப்படும். அதனாலே உடம்பு அசௌக்கியமா இருக்கிறவர்கள் ஈர வஸ்திரத்தினாலே உடம்பு துவட்டி கொண்டா அதுக்கு காபில ஸ்நானம்னு பேர். அப்படி துவட்டி கொண்டு பூஜை பண்ணலாம். உடம்பு கொஞ்சம் கத கதப்பா இருக்கு, உடம்பு சரியில்லைன்னா நீ தண்ணீர்ல குளிச்சா தொந்தரவா இருக்கும்னா குளிக்காதே. ஈர துணியினால துவட்டி இப்ப இது ஒரு வஸ்திரம் தரிக்கலாக காலங்கள் உணர்த்துகின்றார். இப்போ ஒத்த வேச்சியை கட்டிக்கிட்டே எல்லா வேலையும் பண்றாரு இல்லையா. அன்னைக்கு ஒரு ஆள் பார்த்து இடுப்புல துண்டும் பத்தல, அதை கட்டிக்கிட்டு பத்திய பொறுத்திக்கிட்டே இல்லை, ஒரு துண்டு இடுப்புல கட்டிக்க, ஈர துண்ட ஆளு பெரிய ஆளு சந்தியாவந்தனம் செய்யும் போதும் நீராடும் போதும், நீராடும் போது இரண்டு வஸ்திரம், நீராடும் போது இரண்டு வஸ்திரம், வஸ்திரத்தை கட்டிக்கொண்டு அது மாதிரி துண்டை இடுப்புல கட்டிக்கொண்டு வஸ்திரத்தை ஸ்நானம் பண்ணி, ஒரு வஸ்திரமாக இருந்தால் அதை மடித்து கட்டிக்கொள்வது, மடித்து கட்டிக்கொண்டா ரிட்டை ஆபிடுது அல்லவா, அப்படியும் செய்யலாம். ஆயினும் ஒரு துண்டு இடுப்புல கட்டிக்கொள்வது நல்லது. ஸ்நானம் பண்ணி நீராடும் போதும் சந்தியாவந்தனம் செய்யும் போதும் செவ்வு செய்யும் போதும் ஒரு வஸ்திரம் தரிக்கலாகாது என்று அறிவு. அவசியமாக இரண்டு வஸ்திரம். எனவே இரண்டு வஸ்திரம் தரித்தல் வேண்டும் என்றாயிற்று. முடிந்த பொருளோடு ஒன்ற பவையின் மொழியாததனை முட்டிந்து முடித்தல் என்னும் போஷணம் பண்ணும் போதும் யோகம் புரியும் போதும் இரண்டு வஸ்திரமே தரித்தல் வேண்டும் என கொள்கிறோம். சாப்பிடும் போது ரெண்டு வஸ்திரம் இருக்கணுமா? சாப்பிடும் போதும் இரண்டு வஸ்திரம் இருக்கணுமா? வஸ்திரம் ரெண்டும் சுத்தமாய் கிளியாதனவாய் வெள்ளியரவாய் உலர்ந்தனவாய் இருக்க வேண்டும். நக்னனாயும் கௌவீர மாத்திரமுடையனாயும் ஒரு கர்மம் செய்யலாம். கௌவீர மாத்திரத்தோடும் கர்மம் செய்யலாம். ஆக இரண்டு வஸ்திரம் தரிக்கணும், வேற ஒண்ணும் சொல்ல வேண்டியது. இரண்டு வஸ்திரம் இருக்கணும். கூர்மாதனம் செய்யும் முறைமை நான்கு திருக்குறளால் உணர்த்துகின்றார். ஆதனம் ஸ்நானம் முதலானது முடிந்த பிறகு இருக்கை, அதை வந்து என்ன சொல்றாரு? ஆதனம் உட்கார்ந்து உண்டு பூஜை பண்ணுகின்ற ஆதனம். இருப்பை கருங்காலி வில்வாதியினார் செய்க தருப்பணம் ஊர்கூர் மாதனம். இருப்பை இருப்பைன்னு ஒரு வகை மரம் இருக்கு. இருப்பை இருப்பைன்னு இருக்கு, இருப்பையாகவும் இருக்கலாம். அது கருங்காலி வில்வ முதலிய மரங்களினாலே கூர்மாதனத்தை கண்ணாடி போல செய்ய கடவுள். கூர்மாதனம் என்று சொன்னால் வந்து ஆமை போன்ற, பார்த்திருக்கிறீங்களா? அத பார்த்திருக்கீங்களா? ஆமை போல ஒடிவு இருக்கும், முகம் ஆமை போல இருக்கும். ஏன் வெட்டு முள்ளம் தான் வஸ்திரம்னா, ரெட்டை வேஷ்டி தான் அதிகபட்சம். அதுதான் முக்கிய காலங்களிலே பூஷா காலங்களிலாம் இரட்டை வஸ்திரம் தான் தெரியும். உன்னதம் நாலங்குலம், உன்னதம் நாலங்குலம் என்று உணர்ந்திடுக. பன்னிரண்டு என்றே விரி வைப்பார். அவ்வாசனத்துக்கு உயரம் நாலங்குலம் என்று அறியும். இந்த ஆசனம் நாலங்குலம் உயரமாகும். விரிவை பன்னிரண்டு பார், விசாலம் பன்னிரண்டு அங்குலம் என்று அறியும். விசாலம் பன்னிரண்டு அங்குலம், விசாலம்னா அகலம். முகமும் பதினான்கு முட்டி அளவிற்சி அகமதனுக்கு குக்குடி போலாக்கு. அவ்வாசனத்தின் முகத்தையும் கால்கள் நான்கையும் ஒவ்வொன்று முட்டியாக பிடித்தால் எவ்வளவு உண்டோ எவ்வளவு உண்டு அவ்வளவுனதாக செய்யும். முட்டி முட்டியாக பிடித்தால் எவ்வளவு உண்டோ அவ்வளவுனதாக செய்யும். இது முட்டின்னு வேறு, இந்த அளவாக கால் அடி செய். அதனுக்கு அதனுக்குள்ளே குழி போல தோண்டு. அது குழி போல தோண்டுன்னா அந்த அடியில ஒரு பள்ளம் கொடுக்கறது. அந்த ஆசனத்துக்கு அடியில லேசா பள்ளம் கொடுக்கறது. கூர்மாதனை நீங்க பாத்துருக்கலாம், சில இடங்கள் நீங்க பாத்தியே பெரியவன. முன்னாடி ஆமை மாதிரி முகம் இருக்கும், இப்படி இப்படி வட்டமா இருக்கும். ஆமை இருக்குல்லவா, ஆமையதான் கூர்மம். கூர்மம் என்றால் ஆமை. சொல்லப்பட்ட முட்டிகளவாக செய்யப்படும் ஐந்து உறுப்புகளுக்கும் சுற்றுப்பெருமை ஏழங்குலமா. இதற்குரிய அங்குலம் மானாங்குலம் என்றது. இது மேல அனுட்டானத்துக்கு திக்கு நயமா இரண்டு திருக்குறளால் நடத்துகின்றார். இப்படி ஆதனம் வந்து உங்களுக்கு நீளம் இரண்டு பங்கு, இருபத்தி நாலு அங்குலம், இருபத்தி நாலு அங்குலம், பன்னெண்டு அங்குலம் அகலம், முட்டி நாலங்குலம் உயரம். போய் ஆசனா வந்து இன்னும் வேறையும் சொல்றாரு. அதனால ஆசனா வந்து அதிகபட்சம் வந்து பலாப்பலகை, பலாப்பலகை தேக்கு, அப்புறம் மாம்பலகை, இவைகளிலே ஆசனம் அமைத்துக் கொள்வது நல்லது. பலாப்பலக விஷயம் அதற்கு மேல தற்பய விரித்துக் கொள்வது, தற்பாசனம் தற்பய அந்த அளவுக்கு ஆசனமாக பின்னி அது மேல உட்கார்ந்து செய்வது. அதுக்கு மேல தூய வஸ்திரத்தை விரித்துக் கொள்வது, வெண்மையான வஸ்திரத்தை விரித்துக் கொள்வது. அது இந்த ஆசனத்தினாலே எந்த விதமான தொந்தரவு இருக்கப்படாது, உட்கார்ந்து இருக்கணும். சாவு சௌரியமா இருக்கணும், தாராளமா இருக்கணும், அழுந்தல் இருக்கப்படாது, உறுத்தல் இருக்கப்படாது. அந்த மாதிரி
2: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு காரைக்கால் அம்மையார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: வேதங்கள் முடிந்த விரா மெய்த்தொண்டர் நிலை கண்டு
5: வந்தார்.
4: நான் அடியாய் பசி தீர்ப்பேன் என நன்னி பாதங்கள் விளக்க நீர் முன்னளித்து பரிகலம் வைத்து ஏதந்தீர் நல்விருந்தா இன்னடிசில் ஊட்டுவா சிவபெருமானுடைய அடியாரை காண்பது அவசியம் மிக அரிது. அவர் இல்லத்திற்கு எழுந்திருவ அதனும் அரிது. அவருக்கு உணவு படைப்பதும் அந்த நேரம் ஒத்துக்கொள்வதும் அரிதுன்னு அரிது. அதனால இறைவனுடைய அடியார் உண்டால் மூன்று உலகங்களும் உண்டதுக்கு சமம். பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மூன்று தேவர்களும் உண்டதுக்கு சமமா. தண்டது தண்டரு சிந்தை தபோதனர் உண்டது மூன்று புவனமும் உண்டது. அதனால மூன்று புவனங்களும் உண்டதுக்கு சமம். அத்தன் அயன்மால் அருந்திய வண்ணமா அவருக்கு வந்த அடியாருக்கு உபசாரம் பண்ணி பாத பூஜை பண்ணி நல்ல தண்ணீர் எடுத்துக்கொண்டு பாதத்தை விளக்கி அர்ச்சனை பண்ணி நல்ல ஆசனத்தில் அமர வைத்து உணவு ஊட்டுவதற்கு முயற்சி செய்தார். அப்ப வந்து சமையல் ஆகல. வழக்கமா 12:30 தான் சமையல் ஆகும். இப்ப 11:30 சாப்பாடு மட்டும்தான் தயாரா இருந்தது. இன்னும் காய்கறிகள் குழம்பு ரசம் இதெல்லாம் தயார் ஆகல. உடனே கணவனார் கொடுத்த 2 மாங்கனி இருந்ததுனால ஒன்றை அறிந்து இவருக்கு படைக்கலாம் என்று சொல்லி முயற்சி. கரியமுதங்கு உதவாதே. கரியமுதுன்னா காய்கறிகள். கரியமுதங்கு உதவாதே திருவமுது கைகூட. சேக்கிலார் வந்து உணவை அடியார்களுக்கு ஊட்டுகின்ற உணவை சொல்லும் போது அமுது அமுதுன்னு சேர்த்துக்குவார். ஏன்னா அதுதானே இறந்த உயிரை எடுக்கக்கூடியது அமுதம். பூம்பாவை இறந்து போனால் சாம்பலா கிடந்தார். எலும்பும் சாம்பலுமா இருந்த குடத்துல ஞானசம்பந்தர் என்ன செய்தார்? மாகேஸ்வர பூஜையினுடைய பெருமையை சொல்லிதான் எழுப்பினார். மண்ணினை பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னதாகமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் உண்மையாங்கில் உலகர் முன் வருகன உரைப்பார். அடியார்களுக்கு அமுது செய்விக்கின்ற நிகழ்ச்சியும் திருவிழாக்களை காண்பதுமே உண்மையாக இருந்தால் இந்த உலகத்திலே பிறந்தவருடைய பயன் இந்த இரண்டுமே இருப்பது உண்மையாக இருந்தால் இந்த எலும்பும் சாம்பலும் பெண்ணாக எழட்டும் இல்லையானா சாம்பலாக கிடக்கும் அப்படின்னு பாடினார்.

கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் மர்ந்தான் குட்டிட்ட பண்பில் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டித்தல் காணாதே ஒரியோ கும்பாவாய். அடியார்களுக்கு சமைத்து அறுத்துகின்ற அந்த மாகேஸ்வர பூஜையை காணாமல் போய்விட்டாயே கும்பாயா கும்பாவாய் என்று பாடினார். மாகேஸ்வர பூஜை சொன்ன உடனே எலும்பு பெண்ணாக இருந்தது. இறந்த உயிர்களை எடுப்பிக்கின்ற ஆற்றல் இந்த மாகேஸ்வர பூஜைக்கு உண்டு. தினந்தோறும் மாகேஸ்வர பூஜை செய்பவர்களுக்கு அகால மரணம் வராது, வியாதிகள் வராது. அதனால அதுக்கு அமுது அமுதுன்னு சேர்க்கிறார். எல்லா இடத்துலையும் சொல்லுவார் அமுது. கரி அமுதம் உதவாது திருவமுது கைகூட வெறி மலர் மேல் திருவனையார். மகாலட்சுமியை போல அழகுடையவள், வெறி மலர் மேல் திருவனையார் விடையவன் அடியாரே பெறலறிய விருந்தானால் ரிஷப வாகனத்திலே ஆரோகணிக்கின்ற சிவபெருமானுடைய அடியார்களே பெருதற்கரிய விருந்தாக இருக்குமானால் இதைவிட வேறு என்ன பேர் இருக்கும், வேறு என்ன பேர் இருக்கும் கிடையாது என்று சொல்லி வெறிமலர் மேல் திருவனையார் விடையவன்றன் அடியாரே பெறலறிய விருந்தானார் பேர் இதன் மேல் இல்லை என அறிவினராய் அவர் அமுது செய்வதனுக்கு ஆதரிப்பார். இல்லாதன் வைக்க என தம்பக்க நூனிருந்த நல்ல நறு மாங்கனிகள் இரண்டில் ஒன்றை கொண்டு வல்லிறைந்து வந்தனைந்து படைத்து மன மகிழ்ச்சியினால் அல்லல் தீர்ப்பவர் அடியார் தமதை அமுது செய்வித்தார். அந்த சாப்பாட்டுல கொஞ்சம் தயிர கலந்து உணவு கொடுத்து அதோடு மாங்கனிகளை பக்குவமா அறிந்து வைத்தார். சோழெல்லாம் நீக்கிட்டு சாப்பிடுறமா. பெரியவர் வயதானவர் சாப்பிட்டுட்டு அம்மா உணவு ரொம்ப நல்லா இருந்தது, உங்களுக்கு சர்வ மங்களமும் உண்டாகுங்க என்று சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு பொறுத்தார். மூப்புரும தளர்வாலும் முதிர்ந்து முடுகிய வேட்கை தீப்பசியின் நிலையாலும் அயர்ந்தடைந்த திருத்தொண்டர் வாய்ப்புறுமின் சுவை அடித்தில் மாங்கனியோடு இனிது அருந்தி பூப்பையில் மின் குழல் மடவார் செயல் வந்து போயினார். அவர் போய்விட்டார். அதன் பிறகு 12 மணி ஆச்சு. கணவனார் வந்தார். இன்னடிசில் கரிகளுடன் எய்து முறை இட்டதற்பின் மன்னிய சீர் கணவன்தான் மனையிடை முன் வைப்பித்த நன்மதுர மாங்கனியில் இருந்ததனை நறுங்கூந்தல் அன்னவனை யார்தானும் கொண்டு வந்து கலத்தளித்தார். உச்சி வேளையில வீட்டுக்கார் சாப்பிடும் போது சாப்பாடெல்லாம் தயாராச்சு, எல்லா உணவுகளும் பதார்த்தங்கள் ரெடிய மாங்கனிகளை கொண்டு வந்து வச்சு. ஒரு மாங்கனி அவருக்கு படைத்தா ஒரு மாங்கனி இருந்தது, அதை கொண்டு வந்து அதை எடுத்து சாப்பிட்டவன், இந்த மாங்கனி ரொம்ப சுவையா இருக்குது, இன்னொரு மாங்கனியும் கொண்டு வாங்க, இரண்டு கொடுத்தேன் ஒன்று இருக்குது இன்னொன்றையும் கொண்டு வா அப்படின்னு சாப்பிடும். பரவாயில்ல நான் சாப்பிட்டது, நீ அதை சாப்பிடுன்னு சொன்ன என்ன, அதையும் கொண்டு வாங்கினா. அங்க போன உடனே கேட்ட உடனே அம்மையார் கொஞ்சம் திகைத்தார். வீட்டுக்காருடைய அனுமதி இல்லாம தர்மத்தை செய்யறது கூட கணவனுடைய அனுமதி பெற்று தான் செய்யணும், அப்பதான் முழு பலன். அதனால அடியாருக்கு படைச்சிட்டேன்னு சொல்லக்கூடிய நிலைமை இல்லை அந்த இடத்துல. அவர் கொஞ்சம் பக்குவம் குறைந்தவர். அதனால பூஜைக்குள்ள போய் தொழுதார். சிவபெருமான நோக்கி வணங்கினார். அம்மருங்கு அருங்கணி கங்கு என் செய்வார் மெய் மறந்து நினைந்து கவிடத்துதவும் இடையவர் தான் தம்மனங்குண்டு உணர்தலுமே அவர் அருளால் தாழ் குழலா
கைமரங்கு வந்திருந்தது அதிமதுர கனி ஒன்று. பெருமானே, இப்பொழுது நான் என்ன செய்வேன்? இப்பொழுது நான் மாங்கனை கொடுத்தாக வேண்டும், தேவரீர் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று தொழுது அழுது உருகினான். உடனே இறைவனுடைய அருளினாலே ஒரு மாங்கனி அவனுடைய கைக்கு கிடைத்தது. அதை கொண்டு போய் உடனடியாக கணவனுக்கு வைத்தார், பரிமாறினாள். அதை சாப்பிட்டு பார்த்தவன், முன்ன இருந்த கனியை விட இது ரொம்ப சுவை மிக்கதாக இருக்கிறது. புனிதா, இந்த கனி எங்க பெற்ற? புனிதா ஒரு கனிதா, இன்னொரு கனிதான். உற்ற சுவை அமுதினும் ஏற்பட்டதாய் உள்ளது. அமுதத்தை விட சிறந்ததாக இருக்கிறது இந்த கனி. முற்றது மாங்கனி என்று நான் இவ்வளவு காலத்துல எத்தனையோ மாம்பழங்கள் சாப்பிட்டிருக்கேன், இது மாதிரி சாப்பிட்டதே கிடையாது. இது மாங்கனியா இருக்குமான்னு எனக்கு சந்தேகமா இருக்குதுன்னா, முற்றது மாங்கனி என்று மூவுலகில் பெறக்கரிதார். மூன்று உலகத்திலும் இது போன்ற கனி கிடைப்பது ஆச்சரியம். கிடைக்குமா இது மாதிரி கனி? கிடைக்கும். பெற்றது வேறு எங்கிருந்து பெய்வடையார் தமை கேட்டார். புனிதா, இந்த கனி எங்கிருந்து பெற்றாய் என்று கேட்டார். அவ்வூரை கேட்டலம் மடவார் அருளுடையார் அடித்தருளும் செவ்விய பேர் அருள் விளம்பும் திறமன்று என்று திறம் என்று உரை செய்தார். இந்த கனியை சிவபெருமானுடைய அருளாலே பெற்றேன். தாங்கள் கொடுத்த இரண்டு கனிகளில் அடியாருக்கு ஒன்று படைத்து விட்டேன். இப்பொழுது தாங்கள் கேட்கவும் சிவபெருமானை வேண்டி பெற்றேன், இறைவன் கொடுத்த கனி என்று சொன்னார். சொன்ன உடனே ரொம்ப ஆச்சரியம் அடைந்தான், திகைத்தான். செய்தபடி சொல்லுவதே கடன் எனும் சீலத்தார் மைதழையும் கண்ட தேவடிகள் மனத்துற வணங்கி எய்தவரும் கனி அடித்தார் யார் என்னும் கணவனுக்கு மொய்தரு பூங்குழல் மடவார் புகுந்தபடி தனை முடிந்தார். ஈசன் அருள் கேட்ட இல்லிறைவன் அது தெளியான் கணவனுக்கு நம்பிக்கை வரல. சாமி வந்து மாம்பழம் கேட்டாலாம் அவர் உடனே கொடுத்தாராம் உள்ளூர், நம்பிக்கை வராது இல்லையா? அதனால நீ சொல்வதிலே நம்பிக்கை இல்லை. சிவபெருமானாவது கனி தருவதாக. வாசமலர் திரு அணையார் தமை நோக்கி மற்றதுதான் தேசுடைய தடைப்பெருமான் திருவருளே இன்னமும் ஓர் ஆசில் கனி அவனருளால் அழைத்து அடிப்பாய் என முடிந்தான். நீ சொல்லுவது உண்மையானால் மீண்டும் ஒரு கனி கேட்டு கொண்டு வா பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் பிடிவாதம் முடிச்ச வீட்டுக்காரன் திரும்பவும் ஒரு கனி கேட்டான். அப்பவும் அவர் சொன்னதை மறுக்காம இறைவனை போய் மீண்டும் வணங்கினார். வாழ்ந்ததன்று மனைவியார் பணியணிவார் தமைப்பரவி ஈங்கு இது அடித்தருளீரேன் என்னுரை பொய்யான். பெருமானே, முன்னே கொடுத்தது பெரிதல்ல, இப்பொழுது கனி கொடுக்கவில்லையானால் நான் சொன்ன வார்த்தை பொய்த்து விடும். அதனாலே இப்பொழுது தாங்கள் அவசியம் எனக்கு கனி தந்தருள வேணும் என்று வேண்டினால் மீண்டும் ஒரு கனி கிடைத்தது. வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய். அந்த அளவுக்கு அந்த அம்மையார்ட்ட தமம் இருந்தது. கேட்ட உடனே சிவபெருமான், நம்மளும் போய் கண சிவபெருமான்கிட்ட வேண்டணும், கேட்கணும், உடனே கொடுக்கணும். இப்படி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னும் நிறையவே கொஞ்சம் பொறுத்து கொடுக்குறாரு நமக்கு, அல்லது வேறு வகையில கொடுக்கிறார். நேரா சிவபெருமான் வந்து கொடுப்பாரா நமக்கு? அந்த அளவுக்கு பக்குவமா இருக்கு. அதனால பக்குவம் உள்ள ஆன்மாக்களுக்கு நேரடியா கொடுக்கிறார், பக்குவம் குறைந்த ஆன்மாக்களுக்கு வேறொரு மூலமா கொடுக்கிறார், பல வகையில கொடுக்கிறார். இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாம் அவன் தானே கொடுக்கிறான். அதனால அங்க கேட்ட உடனே அடுத்த கனியும் கிடைத்தது. மாங்கனி ஒன்று அருளால் வந்து எய்தரு மற்றதனை ஆங்கவன் கை கொடுத்தருமே அதிசயித்து வாங்கினான். கனி கிடைத்தது, உடனே கணவன் கையில கொண்டு வந்து பணிந்து கொடுத்தாள். அதை வாங்கினான், பார்த்த உடனே கனி மறைஞ்சு போச்சு. ரொம்ப வியந்தான் பயந்தான்.
இந்த நிகழ்ச்சியை கண்டு ரொம்ப வியந்து போனான், பயந்து போனான். வணிகனன் தன் கை புக்க மாங்கனி பின்னை காணான். தனி வரும் பயமே கொள்ள உள்ளம் தடுமாறி அணிகுடல் அவரை வேறோர் அணங்கென கருதி நீங்கும் துணிவு கொண்டு எவர்க்கும் சொன்னான். இந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே உள்ளத்தில் நடுக்க எரியது. இவள் சாதாரண மானுட பெண் கிடையாது, தெய்வ பெண்ணாக இருக்கும் போல என்று உள்ளத்திலே எண்ணி பயந்தார். கனியை கொடுத்தான், கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை, கைக்கு எட்டுச்சு வாய்க்கு எட்டது. அப்பர் சுவாமிகள் சொல்றார், அன்பர்களே இங்க வாங்க, நான் ஒரு கனி தருகிறேன், இந்த கனியை உங்களால சாப்பிட முடியுமான்னு கேட்கிறாரு. நல்ல ஒரு கனி தருகிறேன், இதை உங்களால சாப்பிட முடியுமான்னு கேட்கிறார். என்னையா கனி சாப்பிடாதவ இருப்பானா உலகத்துல? டாக்டர்லாம் நல்லதுன்னு சொல்றாங்கல்ல, பழங்கள் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. கடையில முட்டா என்ன வாங்கி சாப்பிடாம நல்ல கனிகள், வாழைப்பழம். நம்ம ஊர்ல நிறைய முக்கனிகளும் கிடைக்கக்கூடிய ஊரை. அதனால அந்த கனி ஞானக்கனி. அப்பர் சொல்லு, மனிதர்கள் இங்கே வம்மொன்று சொல்லுகிறேன், கனி தந்தால் கனி உண்ணவும் அல்லிதே. என்ன கனி? புனிதன் பொற்கடல் ஈசன் எனும் கனி, இனிது சாலவும் ஏசக்கவர்கே. இது ரொம்ப சுவை உடையது, சித்திப்பாக இருக்கும், சாப்பிட்டா பிறவி நோய் நீங்கும், ஆணவம் கண்மம் மாய் என்கின்ற மும்மரங்களும் இல்லாமல் போகும். ஆனா நீங்க சாப்பிடணும். இது எளிமையா சொல்றார் அப்பர் சுவாமி. மனிதர்கள் இங்கே வம்முன்று சொல்லுங்கேன், கனி தந்தால் கனி உண்ணவும் வல்லிரே, புனிதன் பொற்கடல் ஈசன் எனும் கனி, இனிது சாலவும் ஏதற்றவர்கே. திருவுடல் அந்த கனியை தின்று பார்த்தார். நான் அந்த கனியை தின்று பார்த்தேன், ரொம்ப திட்டி பார்த்ததுன்னு சொல்றார். ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு கனி, ஒன்று கண்டீர் உலகுக்கு உயிராவது. என்ன பழம் தெரியும்? நன்று கண்டேன் நமச்சிவாய பழம், தின்று கண்டேற்கு இது தித்தித்தவாறு. நமச்சிவாயம் என்கின்ற கனியை நான் சாப்பிட்டேன், ரொம்ப தித்திப்பா இருக்கு. உலகத்துக்கெல்லாம் ஒரே கனி, யார் வேணாலும் அருந்தலாம். அப்படிப்பட்டது. இப்ப முதல்ல கொடுத்த கனி சுமாரான சிவபெருமான்கிட்ட பெற்ற கனி, இரண்டாவது கொடுத்த கனி பூரண ஞானம் என்கின்ற கனி. அதை பக்குவம் உள்ளவர்கள் தான் அருந்த முடியுமே தவிர எல்லாரும் சாப்பிட முடியாது. அம்மையார் கொடுத்த உடனே அந்த கனி இவருக்கு சாப்பிட முடியுது. ரெண்டாவது கொடுத்த கனியை சாப்பிட்டிருந்தான்னா அப்பவே அவனும் ஒரு நாயன் மாறவும், அதனால அந்த சாப்பிடக்கூடிய வாய்ப்பு அதிசயித்து ஆச்சரியப்பட்டு இந்த பெண்ணோடு நாம் வாழ்வது சரி இருக்காது. தெய்வ பெண்ணை வணங்க வேண்டிய பெண்ணோடு நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது நல்லதல்ல என்று சொல்லி உள்ளத்திலே திட்டமிட்டு யார்த்தையும் சொல்லாம புனிதா சாயந்தரமா சமையல் நல்லபடியா பண்ணி வை, அந்த உருளைக்கிழங்க பொரியல் பண்ணு, கீரையை பொறிச்சு வச்சிரு, நான் வந்து ஒரு நண்பரை பார்க்கணும் போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லி பார்த்தான். சொல்லிட்டு போனவன் தான் வரவே இல்லை. நாலு நாள் ஆச்சு, பத்து நாள் ஆச்சு, ஆறு மாசம் ஆச்சு, ஆள் வரவே இல்லை. தந்தையார்ட்ட இந்த விஷயம் போனது. உங்க அப்பா நான்கு திசைகளிலும் ஆட்களை விட்டு தேடினோம். கடல் மிசை வங்கம் ஓட்டி கருதிய தேயந்தண்ணில் அடைவுறச் சென்று சேர்ந்தங்க அளவில் பல் பழங்கள் முற்றி இடை சில நாட்கள் நீங்க மீண்டு அக்களத்தில் ஏறி படர்புணர் கண்ணி நாட்டோர் பற்றினம் அறிந்து சேர்ந்தார். ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆச்சு. ரெண்டு வருஷத்துக்கு பிறகு மதுரை பக்கம் போயிட்டான், அங்க குடியேறிவிட்டான். அங்க குடியேறின உடனே அங்க தங்கியிருந்து சில காலம் இருக்கிறான். விஷயத்தை கேள்விப்பட்டு
தனதத்தனும் இந்த புனிதவதி யாரும் போறாங்க. அப்பாவும் மகளும் மதுரைக்கு கணவன் இருக்கின்ற இடத்தை தேடி போறாங்க. அப்படி தண்ணில் ஏறி அழகில் வன் பொருள்களாக்கும் உப்பில்மா நிதியம் எல்லாம் ஒருவழி பெருக வைத்து மெய்ப்புகள் விலங்கு ஆகூர் விரும்பவோர் வணிகன் பெற்ற செப்பரும் கண்ணீரனை திருமலி வதிவை செய்தான். அங்க போய் அவர்கள் அஞ்சி நீத்த ஒரு பெரு மனைவியாரை தொடர்வர நினைந்து தெய்வ தொழுகுடம் என்றே கொண்டு கடன்மைத்தவர்தம் நாமம் காதல் செய் மகவை இட்டான். அவனுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்ததான். அந்த பெண் குழந்தைக்கு புனிதவதினே பேர் வச்சுட்டான். இந்த அம்மையாருடைய பேரை வச்சான். வந்தவர் அணைந்த மாற்றம் கேட்டலும் வணிகண்டானும் சிந்தையில் அச்சம் எழுதி செடுமணம் பின்பு செய்த பைந்தொடி தனையும் கொண்டு பயந்தமன் மகவினோடு முந்துறச் செல்வேன் என்று முயல்குடல் அவர்வால் வந்தான். தானும் அம்மனைவியோடும் தளர்நடை மகவினோடும் மாநிலம் பிணை போல் நின்ற மனைவியார் அடியில் தாழ்ந்தே யான் உமது அருளால் வாழ்ந்தேன், தெய்வமே தங்களுடைய அருளினாலே நான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். யான் உமது அருளால் வாழ்ந்தேன், இவ்விழவின் இளம் குளவி தானும் பான்மையான் உமது நாமம் என்று முன் பணிந்து விழுந்தான். உங்களுடைய திருநாமத்தை தான் இந்த மகளுக்கு சூட்டியிருக்கிறேன் கும்பிட்டதுமா என்று சொல்லி மீண்டும் வணங்க வைத்தார். கணவனார் வணங்க கண்ட காமர்வும் கொடியனாரும் அனைவரும் சுற்றத்தார்வர் அச்சமோடு ஒதுங்கி நிற்ப உணர்வுறு கிளைஞர் வெள்ளி மின் சிறு மனைவி தன்னை மணமளி தாரினாய் நீ வணங்குவது என்கொள் என்றான். என்ன உங்க சம்சாரத்தை போய் நீங்க வணங்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க இருக்கிறவங்கெல்லாம். அப்படி சொன்ன உடனே அப்படின்னா சொல்லாதீர்கள், இவள் தெய்வ பெண், நம்முடைய குலத்துக்கு எல்லாம் இவள் குல தெய்வம், எல்லாரும் வணங்குங்கள் வந்து வணங்குங்கள் என்று சொல்லி நடந்த நிகழ்ச்சியை சொன்னான். முன்பு நடந்த நிகழ்ச்சியை எல்லாருக்கும் அறிவித்தான். எல்லாரும் வணங்கினார்கள். அவங்கெல்லாம் ஒரு மாதிரியா பார்த்தாங்க. அப்பொழுது முன்னை உணர்வு வந்தது, ஞானம் வந்தது. காரைக்காலம் புனிதவதியாருக்கு பழைய நினைவு வந்தது. உலகத்தில் இருக்கின்ற பற்று, ஏற்கனவே பற்று இல்லாதவள், இப்பொழுது சுத்தமான பற்று, சிவஞானம் வந்துவிட்டது. ஆன அப்பொழுது மந்துள் ஆடுவார் அருளினாலே

0: வானமும் மண்ணும் எல்லாம் வணங்கு பேய் வடிவம் ஆனா. சிவபெருமானை எண்ணினால் பெருமானே நான் இந்த உலகத்திலே வாழ்ந்தது போதும், இப்பொழுது நான் உன்னுடைய சிவகணத்திலே இருக்கின்ற அந்த சிவகண பேய் வடிவம் தர எண்ணுகிறேன் என்று எண்ணினால் உடம்பை உத்தறினால் தசைகளெல்லாம் உதிர்ந்து விட்டன, எலும்பு கூடாக நின்றார், பேய் வடிவமாக மாறினாள். பேய்னா சாதாரண பேய் சுத்திட்டு வானமும் மண்ணு வணங்கு பேய் வடிவமானாள். தேவர்களும் பூதலத்தோறும் வணங்குகின்ற அந்த பேய் அது வந்து அளவில்லாத பக்தி உடையது. சிவகணங்கள்ல ஒன்று சிவபெருமான அந்த பேய்களோடு கூடிதான் நடனம் ஆடுகிறார். பேய்னா அச்சம் தருவது என்று இவருடைய பக்தியை கண்டு வினைகள் அஞ்சுமா, அதனால அந்த பேர் ஊனுடை வனப்பை எல்லாம் உதறி எற்புடம்பேயாக வானமும் மண்ணும் எல்லாம் வணங்கு பேய் வடிவம் ஆனாரே. மலர் மலை பொழிந்ததெங்கும் வான துந்துபியின் நாதம். தேவர்கள் எல்லாம் மலர் மாலை மலர் சிந்தினார்கள், மலர் மலை பொழிந்தார்கள், துந்துபிகள் ஆர்த்தன, எல்லாரும் அரகர அரகர என்று முனிவர்கள் வானத்திலிருந்து போற்றி வணங்கினார்கள் அம்மையாருடைய பக்தியை கண்டு. உணவினர் கணங்கள் எல்லாம் உணலையிட்டன, ஏற்கனவே இருந்த சிவகணங்கள் எல்லாம் உணலையிட்டன, சப்தம் ஆரவாரி. முன்னின்ற தொலைவில் பல் சுற்றத்தாரும் தொழுது அங்கி அகன்று போயினர், பார்த்தவர்கள் எல்லாம் பயந்து ஓடினார்கள். உண்மையிலேயே இறையருள் பெற்ற மெய்யடியார் இவள் என்று எல்லாரும் வணங்கி ஒதுங்கினார்கள், பயந்தார்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

கலந்து கட்டியா இருக்கு. எள்ளையும் அக்ஷயத்தையும் நம்ம ஆவணியாவட்டத்தில் காண்டேஷன் தர்ப்பணத்துக்கு எள்ளை தனியாக அக்ஷய தனியாக வச்சுக்க மாட்டான், ரெண்டையும் கலந்துருவாங்க. அது ஜாரியில் போடு விடு, காமும் காண்டேஷன் தர்ப்பியாமி அக்னிங்கா எல்லையும் அக்ஷயத்தையும் கலந்து விடுறது. இந்த சுக்லகிருஷ்ணன் சுக்லகிருஷ்ணே கதி ஹேதே ஜெகத சாஸ் அங்கேயும் சுக்லகதி கிருஷ்ணகதி பிளாக் அண்ட் ஒயிட் எங்கே போயிருப்பார். தூம மார்க்கம் அர்ச்சிர் மார்க்கம். அப்போ இந்த கிருஷ்ணயுர்வேதம் மாற்றி மாற்றி அடிக்கும், போட்டு கரெக்டாக அடிக்கும். அடிக்கும் போதோ கேட்டான், இது அங்கே அஸ்மின் தாரோ இது ஏகவச்சனம் அவிவக்ஷிதம் குதஹா மயா உச்சது ஏகஸ்மின் தாரோ அனேன உக்தே தூமே உற்பன்னே அனந்தரம் தஸ்மின்னேவ தாரோ வதச்சிய தஸ் சௌலபியம் அஸ்தி. இப்போ நான் என்ன சொன்னேங்கிறத சொல்லிவிடுறேன். இப்போ அங்கே என்ன பண்ணால் டெஸ்ட் பண்ணு வந்து அனுப்பி வச்சிருந்த ரெண்டு பையங்களும் இந்த மந்திரத்தை நான் நீ ஜபிப்போம். அங்கே ரெண்டு ஈர விறகு கட்டை இருக்கு, பச்சையாக கொட்டி போட்டிருக்கான். அப்போ தான் தாருன்னாக்கா ஆர்திர தாருன்னு வச்சுக்கணும், ரெண்டு வெட்டி போட்டிருக்கங்க. இவன் ஜபிச்சான், ஆரம்பிச்சு சொல்லே வரான், பஞ்சாயம் முடிஞ்சுது, லேஷாக புக வருது. இப்படி வருது, தூமம் அஜனயது சஹா தூமம் அஜனயது. இன்னொரு பையன் என்ன பண்ணா அதே மந்திரத்தை ஜபிச்சான், அக்னியை உண்டு பண்ணா ஒரு கட்டையிலேன்னு இருக்கு, ஒரு கட்டையில உண்டு பண்ணா இது ஒத்துக்க முடியாது, ஏன்னா தூமம் வந்தப்புறம் புக வந்தப்புறம் நெருப்பு வருது சொல்லவும். அதுக்காக தான் ஏகவச்சனம் அவிவக்ஷிதம் அனையோர் தாருவோ. ரெண்டு கட்டை கிடக்குங்க, ஒரு கட்டையில பார்த்து இவன் அதை தொட்டுன்னு சொன்னான், புக வந்தது. அடுத்த பையன் பரிச்சேபன் சொன்ன உடனே குப்புன்னு அக்னி பிடிச்சி கொடுத்து, இவன் என்ன பண்ணா நல்ல பையனா இருக்கிறதுனால அசையப்படாம, அரே எத் சமாவத் வித்வ, நானும் நீயும் சமாவத்து சமானமேவ வித்வ அறிஞ்சிருக்கோம், ரெண்டு பேரும் ஒரே மாதிரித்தான பஞ்சாயத்து சொன்னோம், ரெண்டு பேரும் ஒரே மாதிரித்தான படித்தோம், ஒரே மாதிரித்தான சொரம் சொன்னோம், ஒரே மாதிரித்தான வாத்தியார் சொல்லிக் கொடுத்தார், நான் சொன்னேன் புகையிறது நீ சொன்ன எரியிறது என்ன, இது எரியிறதுங்கிறது ரொம்ப தப்பு வேற இடத்துல, புகைஞ்சதுன்னா ஓடி போல. இருந்தாலும் இந்த இடத்துல டெஸ்டில் தப்பாக இருக்கேன். கதாத்வம் அக்னிமஜி ஜனோ நாகமிதி. இந்த வேதத்தில் கதா கதான்னு வர இடத்துல ஸ்டோரின்னு அர்த்தம் இல்லை, கதம்ங்கிற அர்த்தத்தில் கதா. இது சூத்திரங்கள் கதா, கதானா கதம், ஹவு நான் சொன்னேன் புகை தான் வந்தது நீ சொன்னே எப்படி அக்னி வந்ததுன்னா, அவன் சொன்னா வாத்தியார் சொல்லும் பொழுது கவனமாக இருந்து இந்த மந்திரங்களில் என்னென்ன சூக்ஷம் இருக்குங்கிற அர்த்தத்தை கவனித்து தியானத்தோடு நான் சொன்னேன், நீ வெறுன பாராயணம் பண்ணேன்ட்டான். என்ன சாமி தேனீனா மேவாகம் வர்ணம், வர்ணம்னா ரகசியம்னு அர்த்தங்க. சாமிதேனி மந்திரங்களில் உள்ள ரகசியமான விஷயம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அதை தியானம் பண்ணிட்டே சொன்னேன். இதனால தான் தியானத்தோடு காயத்ரி ஜபம் பண்ணால் அது பலனே வேறு. நாம் ஒரு நிமிஷம் ஓடிகிட்டே இருக்குது, ஓடுறது மட்டும் இல்லை, அதுவும் காயத்ரி ஜபத்தை இன்னைக்கு பார்த்தேன்னா கையில் ஒன்று வச்சுக்கிறான் அமுத்தின்டே இருக்கான். இங்கே 10 காயத்ரி தான் இருக்கா, அதில் 200 ஆயிடுத்த நம்பர் டக் டக் டக் டக் டக். இதுக்கு நடுப்புற 4-5 செல்ஃபோன், என்னடா காயத்ரி ஜபம் ஆச்சா, 1.5 மணி நேரம் உட்காந்து வந்து 1000 வருஷத்துக்கு ஒரு நாள்லேயே திண்டாடுறது. மகான்கள் எல்லாம் காவேரி கரையில் உட்காந்து பண்ணினா. இதை பற்றி இன்றைக்கு ஒரு புஸ்தகம் கொண்டிருக்காரு, வேற எங்காவது சைக்கிள் படல்னு இது பிரசக்தமாக சொல்லிவிடும். மகாபிரிவா சைக்கிள் படல் தமிழ் பாஷா நஜ்ஞா இது. திசக்ரிகாயாக ஏவம் பத்தாம் கரணார்த்தம் சாதனம் தத்திர கிமுச்சதே. நாமெல்லாம் இன்றைக்கி ரொம்ப சௌக்கியமாக இருக்கோம், எல்லாம் நல்லா இருக்கோம்னு நினச்சினா நீங்கள் எதுவும் நிம்மதியாக இருந்துடாங்க. நம்ம தலைமுறையில் மகாமகா பிதாமகா பிரபிதாமகா எல்லாம் பண்ண ஜபத்தினுடைய பலமாகவும் ஓடின்ருக்கு. சைக்கிளை சுற்றி விட்டு அதுவும் இந்த பெங்களூரில் பாதி இடம் பண்ணலாம், போயிட்டே இருக்கச்சோ வண்டி போயிட்டே இருக்கும், சர்த்தம் போயிட்டே இருக்கு, நீ காலை ரெண்டையும் சிவனேனு வச்சுருந்தேன்னா அங்கே போய் முட்டிடுவேங்கிற அதுக்கு அருமையாக இருக்காரு. எல்லாரும் வாங்கி இங்கே கொண்டுருக்காரு. இதை வந்து பாலப்பிரிவா கொடுத்தனுச்சு எல்லாருக்கும் சொல்லுங்க. அதில் ஒன்று ரெண்டாம் நாள் படிக்கணும் என்ன கொடுத்து அமைச்சிருக்கான். அரசாங்கத்தில் அநேக பரீட்சைகள் வைத்திருக்கிறார்கள், அந்த பரீட்சைகளில் பிராமணர்கள் அநேகமாக முதன்மையாக தேர்கிறார்கள். யோக்கிய எல்லாம் வெளியில் சொல்லப்படாத சில விஷயங்கள், யோக்கியத்தையை அனுசரித்து சிலரை கலாசாலைகளில் சேர்த்துக் கொள்வோம் என்று அரசாங்கத்தில் சில காலம் அங்கீகரித்திருந்த பொழுதும் அந்த யோக்கியதா அம்சத்தில் பிராமண சிறுவர்களை அநேகமாக முன்வந்தனர். இப்படி பயின்றா இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டான். இன்றைக்கு 3 தலைமுறைகளுக்கு முன்னிருந்த அந்தன பெரியோர்கள் தாங்கள் கிருதார்த்தர்களாக வேண்டியதற்கு எவ்வளவு பிரம்ம தேஜஸ் வேண்டுமோ அதைவிட அதிகமாகவே தம் புனித வாழ்க்கை என்னும் சைக்கிளை தீவிரமாக பெடல் செய்து விட்டிருக்கிறார்கள். இன்று நாம் ஒரு அனுஷ்டானமும் செய்யாமல்

அவர்கள் பெயர் என்னும் கைப்பிடியை மாத்திரம் பிடித்துக் கொண்டிருப்பதால் பாஸ் செய்கிறோம் அப்படின்னு பல விஷயம் சொல்கிறார். அது ஓடின்னு இருக்குங்கிறதுங்க நீங்க வந்து சுத்தி வைக்கணும். பானகம் வச்சிருக்கான்னா எல்லாரும் குடிச்சுன்னே இருந்தாலும் டம்ளர் காலி ஆகிடும், வேற பானகம் கொண்டு விட்டுருக்காங்க. வாதாசனாக ரிஷயா, இந்த ரிஷிகள் எல்லாம் காத்த மட்டும் சாப்பிட்டு விட்டு அவ்வளோ பட்டு கிடந்திருந்தாலும் வாத ரசனான்னு வேதத்தில் இந்த இடத்துல வருடங்கள்லாம் வாத அசனம், அசனம்னா ஃபுட்டு, வாத்தன்னா காத்து, நாமும் தான் காத்துன்னா வாத்தையே அசனம், அங்கெல்லாம் சாவதாரணம் இல்லையா. அபக்ஷாக வாயுபக்ஷா இத்தியாதி வந்து ஜலத்தை சாப்பிட்டு இருக்கான்னா நாமும் தான் ஜலம் குடிக்கிறோம், இளநீராக குடிச்சுட்டுருக்கான், ஜலத்தை மட்டும் சாப்பிடணும். வாயுபக்ஷம்னா என்னென்னா வாயு மட்டும் இல்லை, வாயு மட்டும் சாப்பிட்டுருக்கணும். சார் இவர் பழம் மட்டும் சாப்பிட்டுருக்காரு இன்றைக்கி என்ன, ஏன்னா முன்னாடியே டின்னர் முடிஞ்சு போச்சு, அங்கே பஃபே போயிட்டு வந்துட்டாருங்கண்ணா. பஃபேயில் 77 ஐட்டத்தை நொறுக்கிவிட்டு இங்கே வந்து மலப்பழம் நாள் உள்ள தள்ளுறான். இவன் வந்து பலபக்ஷம்னு பேரில் பலாகாரம் இல்லை, பல மட்டும் ஆகாரத்தில் நிறுத்தணும். நம்ம ஒன்று மட்டும் நிறுத்துற வழக்கமே இல்லை, எல்லாம் 88-77 ஐட்டம், தோசையில 88ங்கிறான் ஃப்ராடு. அதனால வாத்தரசனாகாரிஷயா கேதவஹான்னு சில பேர், அருணாசகான்னு சில பேர், அதனாலதான் அருணகேதுகம்னு பேரு. இதுல பலவிதமான விஷயங்கள் இருக்கு, சயின்டிபிக்கா நன்மோன்னு இருக்கு. நான் 5-15 கட்டாயம் ஒரு ஆரம்பிக்க வச்சுடுறேன், அப்புறம் பாக்கி பேசிக்கலாம். அவர் என்ன பண்றார், இந்த வாத்தரசனாகாரிஷய சிரமணா, அவள்லாம் சிரமணாள்னு பேரு, ரொம்ப சிரமப்பட்டு பார்த்துருக்கா மயால் லௌகிக பாஷையா வச்சு, சிரமப்பட்டு வந்தவாளுக்கு சிரமணாள்னு பேர். சிரமம் சோற்று ஆகதாக சிரமணாக, இது விஷ்ணுமூர்த்தி சாஸ்திரம் நிருக்தம். இதா அவ ரெண்டு பேரும் இதை கண்டுபிடிச்சு பண்ணினா, அது பண்ணது இருக்கட்டும், இது பண்ணிட்டு இருக்கச்சு. இதுல பல விதமான கேள்வி பதில்கள் இருக்கு. இப்போ எல்லா சிட்டிஸ்லயும் வண்டிகள்லாம் ஜாஸ்தியா போயிடுச்சு, ரோட்ல பெரிய 4 போடுறான், மேலே ஒரு இது போடுறான், மெட்ரோ ஒன்று போடுறான், குறுக்கு நடுக்க 5-6 ரோடு போடுறான். இருந்தாலும் நமக்கு வண்டி ரொம்ப ஜாஸ்தியாக போய் ஸ்பீடு ஜாஸ்தியாக போய் ஒன்றோட ஒன்று மோதருது, ஆக்சிடென்ட் மோதுறதும் இல்லையா, மோதுறதும் இல்லையா, எல்லாம் இல்லையா. மெட்ராஸ்லேருந்து காஞ்சிபுரம் போகிறதுக்குள்ளே 4 எல்லாம் க்ளோஸ், ஒரு நாளும் ஒன்று உண்டு. இது என்னத்தினாலே இது ஸ்பீடு ஜாஸ்தியாக போச்சு, இதுக்கு பவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அது வேகமாக தேவையாக இருக்குது, ஆனால் இவன் அவனும் மோதுறான், அதுக்கு ஏதோ தத்திங்கிறான், அது வேறு விஷயம், அது விஷயம் இருக்கட்டும். அப்போ இப்போ ஒரு கேள்வி கேட்கறா பாருங்க, இந்த சூரிய நமஸ்கார பிரச்சனத்துல தியாவா பிருத்திவி சஹா, இல்ல இல்ல அது இல்லை,

கேள்வி. ஒரு பெரிய செமினார், அதில் சயின்டிஸ்ட் எல்லாம் வந்திருக்கா. சயின்டிஸ்ட்ங்கிறதுக்கு சம்ஸ்கிருத வார்த்தை ரிஷின்னு பேர். ரிஷின்னா தாடி வச்சிருந்து ஷேவ் பண்ண தெரியாத ஆளுங்கிறான். ரிஷ தர்ஷனே, நியூட்டன் லா கண்டுபிடிச்சான்னா அவன் போட்ட படம் தான் பந்து கீழே விழுந்தான். பந்தோ கல்லோ மேலே போட்டு விழுது. இவன் காமனா ஒரு லா கண்டுபிடிச்சா அவன் சயின்டிஸ்ட்ங்கிறான். இவன் என்னத்தை கண்டுபிடிச்சாங்கிறான், என்னத்தை கண்டுபிடிச்சான்னா கண்டுபிடிச்சான், என்னத்தை புதுசாக கொண்டுதான்னு கேட்குறேன்னா. அதனால தான் ஆல் ஆர் சயின்டிஃபிக்கில் வரக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் டிஸ்கவரியே உள்ள இன்வென்ஷன் கிடையாதுன்னு ஒரு தீரி இருக்கு. இன்வென்ட் பண்ணுற கிடையாது, ரீடிஸ்கவர். அதில் இருக்கிறத இவர் கண்டுபிடிச்சி லா பண்ணார். வியாக்கரணத்தையே எடுத்துங்க, இருக்கிற பாஷைக்கு தான் லட்சணம் எழுதினார் மகானவர். அவர் சொன்னதுனால இது வந்தது. கங்கா பிளஸ் உதகம்னா ஆத்குணஹா இது சூத்திரேன கங்கோதகம் இது ரூபம்னா. அதுக்கு முன்னாடி என்ன ரூபம் இருந்தது? அனேனைவ ரூபம் வந்ததா? ரூபம் வந்தது இவர் சொன்னார். இவர் சொன்ன வியாக்கரணத்துக்கு அத்தாரிட்டி இவர் ஒன்று, மகாபலேஸ்வர பட்டர் ஒன்று, ரெண்டு பேரும் சூர்யா சந்திரன் மாதிரி பெங்களூர்ல இருக்கா. நிஜமா சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், ரொம்ப பெருமையா உள்ள விஷயம். இந்த வியாகரணத்துக்கு சாந்தோக்கிய உபனிஷத்துல வேதத்துல என்ன பேர் கொடுத்துருக்கு தெரியுமா உங்களுக்கு? என்ன ஏன்னா இவர் அப்புறம் இல்லைன்னு அதை சொல்லிவிடணும். இந்த நாரதர் என்ன பண்ணார், ஊர்லாம் சுற்றினார், விமானம் இல்லாமலே போவார். அவருக்குன்னு காலெலாம் செலவு கிடையாது, புரியுறதா இல்லையா? தேவலோகத்தை நினச்சா இங்கே வந்துடுவார். என்ன பிரம்மச்சாரி வேற, ரொம்ப ஃப்ரீ. பெரிய இடத்து பிள்ளை, பிரம்மாவனுடைய பிள்ளை, அங்கங்கே போயிட்டு இருக்கார். ராம் ராம் ராம் ராம் ராம் தான் நாம சங்கீர்த்தனத்தினால ஓடுறாருங்க தான், ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கட்டும். அவர் வாசிக்காத புஸ்தகம் கிடையாது, வாசிக்காத சயின்ஸு கிடையாது, தெரியாத ஜோசியம் கிடையாது. இவ்வளையும் கத்துன்னு விட்டு செத்த ஏதோ படுத்துண்டா நிம்மதியா இல்லை சாருங்கிறார் அவர். சோகம் பகவ சோச்சாமி தம்மா பகவான் சோகஸ்ய பாரம் தாரையது இது பகவந்தம் சனத்குமாரம் உபசசாதா. எனக்கு ஏதோ மனசுல ஒரு கிரீவன்ஸ் இருக்கே சார், எல்லாருக்கும் இருக்குன்னா. பிரைம் மினிஸ்டருக்கு இல்லையான்னு தூங்கவே முடியாது அவரால், ராஷ்டிரபதிக்கு இல்லையான்னு இருந்தும் சார். என்ன லௌகிக வசதி இருந்தாலும் நம்ம மனசுல நிம்மதியா இருக்கேன்னா அங்க ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்கு. உங்களுக்கு இருக்கிறது நாரதருக்கே இருந்தது. அவர் என்ன சொல்றார், தரது சோகம் ஆத்ம விருதி சுதம் ஹேவமே பகவத் ரிஷேபியா. பெரியவாள்லாம் சொல்றா ஆத்ம ஞானியா இருந்தாலும் ஒரு சோகம் கிடையாது, நிம்மதியா இருக்கலாம்னு சொல்றா. நம்ம பெரியவாள்லாம் இருக்காளோ இல்லையோ, எனக்கு எனக்கு அது சொல்ல தெரியும்டா. உங்க அப்பாட்ட கேட்கறதானே, அப்பாட்ட படிக்கிறது ரொம்ப குறைச்சல். அதுக்காக இந்த ஊருக்கு வந்துட்டாரு, என்ன செல்லம் ஜாஸ்தியா. பிரம்மாவே கேட்டிருக்கலாமோ இல்லையா, இந்த பிரஜாபதிட்டு தானே போனானு எல்லாரும். இந்திரன் விரோச்சனம் மயா ஏவம் கல்பனா கிரியத்தேன். இந்த வீட்டில் புள்ள அப்பா சொல்லி படிக்க மாட்டேன், ஏன்னா இவனுக்கு இந்த பெருமை தெரியாது. இது அந்த காலத்துலேருந்து உள்ளதான ஒரு ப்ராப்ளம். அவர் நேரு சுத்தின்னு வந்து சனத்குமார்கிட்ட வந்தார், கேட்டார் உமக்கு என்ன வேணும் தெரியும்னா. ஏன் என்ன தெரியும்னா, என்ன தெரிஞ்சிருக்கோ அது மாதிரி பாடுங்க. ஒன்றுமே தெரியாத வந்தான்னா, எழுத்தே தெரியாதுன்னா அவனுக்கு போய் வாகரசாதம் கொடுத்து ஆரம்பிக்கலாமோ? ஈன்னு ஆரம்பிக்கணும். அதனால இவர் என்ன பண்ணான்னா, ஒரு லிஸ்ட்டு கொடுத்தார். கொடுத்த உடனே சனத்குமார் இருக்கு நடுக்கமாக போச்சு. உமக்கு என்ன தெரியும்? ரிக்வேதம் பகவோத்யேமி யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வாங்கிரசம் இதிஹாசம் புராணம் வாகோ வாக்கியம் வேதானாம் வேதம். அங்கே வந்துடுச்சு, இவர் வந்துட்டாருங்க. வேதத்தையும் படித்தார், வேதங்களுக்கெல்லாம் வேதத்தை படித்தார்னார். என்ன சார்னார், ஆதிசங்கர் அர்த்தம் எழுதுறார், வேதானாம் வேதா வியாக்கரணம்னு எழுதியிருக்கார். நான் இவர் ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்காக சொல்லலை. பட்டபுத்திர வியாக்கரணம் ஸ்வஜன ஸ்வஜனோ மாபு இல்லையா, சக்ருத் சக்ருத்து. அந்த கிராமரோட வேதானாம் வேதம்னு ஏன் சொன்னார்? வேத சப்த ரூபமா இருக்கிற வேதத்துக்கு என்ன பதத்தை எப்படி பிரிச்சா என்ன அர்த்தம் வருங்கிற பிரகிருதி பிரத்திய விவேகத்தை கொடுக்கறது வியாக்கரணம். அது இல்லாம சொன்னா என்ன பிரயோஜனம்? நான் ஏன் சொல்றேன்னா, சில பேர் பஜகோவிந்தத்தை வச்சுன்னு வியாக்கரணத்தை கிண்டல் பண்றான். நகை நகை ரக்ஷதி டுக்கரிங்கரணி, அது ஸ்மிருதி வாக்கியம், அங்க அர்த்தம் வேற. நீ பிரகிருதி பிரத்திய விவேகத்தோடு நில்லாமல் சப்தாதீதமான பிரம்மத்துக்கு போங்கிறதுக்காக சொன்னது. அதனால என்ன, பிரம்ம இது பிரதமா ஏகவச்சனே நவக்தவியம் அத்வைத சித்தாந்தே குதா சூ இது பிரத்தியே சதி காரகமாகச்சது. பிரதமச காரகத்துவம் நாஸ்தி உச்சது, கர்த்தகாரகத்துவம் தத்து நபதி பிரம்மணி தஸ்மாக பிராதிபதிகார்த்த மாத்திர பரத்துவம் கண்டார்த்தத்துவம் பாணினி ரத்தசகல தர்க்க சமயஜா வஷ்டி வச்சசோ ரணதரி. இது எங்க எங்க ரெண்டு பேருக்கு மட்டும் பிரகிருதி என்ன அர்த்தம் சொல்றதோ அதே பிரத்தியும் சொல்லுவான்னா பிராதிபதிகார்த்த மாத்திரே பிரதமா தஸ்மாத் பிரம்மன்னு சொல்லணும்.
ஆனா பிரயோகம் பண்ண அவர் அடிக்க வருவார். கேவலா பிரகிருதி பிரயோக்தவியான் அபிப்பிரத்யா அஸ்தீதி லகாரஹா சாதுத்வார்த்தம் பிரயோஜதே திபா அர்த்தம் நாஸ்தி. அதே சித்தம். எதுக்கு எவ்வளவு தூரம் சொல்றேன்னா, வேதானாம் வேதம்னு கொண்டாடப்பட்டதான ஒரு இது, அதையும் தெரிஞ்சிருக்கேன்னார். பின்ன ஏங்கன வருத்தப்படுறீர்னா, அதான் எனக்கு தெரியலன்னார். எதை தெரிஞ்சாக்க வாஸ்தவமா தெரிஞ்சதாகமோ அந்த ஆத்மஸ்வரூபத்தை நான் சொல்றேன்னு ஒரு உபதேசம் பண்றான்னு வச்சுங்க. எதுக்காக அவ்வளவு தூரம் சொன்னேன், அவ்வளவு தூரம் சமாச்சாரம். இங்க அனவர்ணே இமே பூமி யஞ்சா சௌச்சரோதசி கிக்கிஸ்வி தத்ராந்தரா பூதம் ஏனேமே உதிர்தே உபேனு. ரிஷிங்கிறதுக்கு அவ்வளவு தூரம் போச்சு. என்ன ரொம்ப பெரிய கேள்வி பண்றான், ரிஷி என்ன தாடி வச்சிருந்தவெல்லாம் ரிஷிங்கிறாங்க? உண்மை சொல்லலைங்கண்ணா போய் இங்க எனக்கு தட்டுக்கிட்ட வந்து அது இல்லை. அந்த நேத்துக்கு ஒரு விட்டு சொன்னேன், வியாசர் ரொம்ப வயசானவர் சிரஞ்சீவி, அவருக்கு தாடி வெளிப்பாத்தானே இருக்கணும். இந்த படத்துல பாருங்க எங்க இருக்க யுவா வியாசா. அப்போ என்ன வருது, அனவர்ணேயுமே பூமி. பூமின்னு சொன்னா பூமி, பூமின்னா தேவா பிருத்திவின்னு ரெண்டும், எல்லா பிளானட்ஸும். இந்த பிளானட்ஸ் எல்லாம் நீங்க கண்டுபிடிக்கிறது முன்னாடி வரலாறு சுத்தின்றே இருக்குங்கிறான். அதாவது வேகமா சுத்துறது, பூமி சுத்துறது, எல்லா பிளானட்ஸும் சுத்துறது, அந்தந்த கிரகங்கள் சுத்துறது, நட்சத்திரங்கள் சுத்துறது, அதாவது அந்த ஆர்பிட்ல சுத்துறது. இப்போ ரோட்ல பல வண்டி வேகமா போச்சுன்னா மோதினா என்ன ஆறுது தெரியுது. இது கொஞ்சம் அசைஞ்சு ஏதாவது மோதாம எப்படி இருக்குன்னு கேட்கணும். இந்த பிளானட்ஸ் எல்லாம் கரெக்டா இயங்குறதே கிக்கஸ்வித் அத்ர அந்தரா பூதம் அந்தரா. இது ரெண்டுக்கு நடுப்புற மோதாம யார் தடுத்து நிக்கிறா, யாரால தடுத்து நிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்றா பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து. அங்க என்ன பண்ண, வத்சர்னு ஒரு சயின்டிஸ்ட் பேரு கூட சொல்லியிருக்கு, டேட்டு பேரெல்லாம் இருக்கு, இதெல்லாம் ஃப்ராடுங்கிறான். இது வேதனா, வேதனான டிஸ்கவரின்னு அர்த்தம், தலைவேதனை இல்ல, வேதனம் வேதனாங்கிறதுக்கு இந்த இடத்துல டிஸ்கவரின்னு அர்த்தம். வத்சாங்கிற சயின்டிஸ்ட் பல் சொல்றார், விஷ்ணுனா விதிர்தே பூமி, எங்கும் நிறைந்ததான ஒரு பரமாத்ம ஸ்வரூபம் அதை அப்படி தாங்கிட்டு இருக்கு தன்னுடைய ஸ்பெஷல் எனர்ஜினால. இது வந்து வேதம், அதனால தாங்கப்பட்டிருக்குன்னு சொன்னார். இதே வேதத்தை நம்ம சஹஸ்ரநாமத்தில் பலஸ்ருதியில் வியாசர் சொல்றார், என்ன சொல்றார்?

0: இது சம்மித்தேல வானம்னா கூட இப்ப இருக்கு, இன்னைக்கு நீங்க கேள்வி கேட்ட இடத்துல இருக்கு. தாதாரா தியா தஸ்மை தேவாய ஹவிஷா
1: விதேமாடி.
0: மும்மனா மந்திரத்துல பிருத்திவி தியோவெல்லாம் யார் தாங்கிட்டு இருக்காரோ, கஸ்மை தேவாய கஸ்மை இத்தியத்திர ஏகார லோபேன கஸ்மை இது இது விஷ்ணு சாஸ்திரா பாஷ்யம் அதி ரமணியம். ஏகாரோ லுப்தா ஏகஸ்மை தேவாய ஏகார லோபேன கஸ்மை இது இது விஷ்ணு சாஸ்திரா பாஷ்யே பாஷகாரே லிக்கியது. குத்ராபி நாஸ்தி அந்நியத்ர கஷப்தா பிரஜாபதி வாசகா சர்வநாமத்வே காயா இது வக்தவிய கஸ்மை இது சாந்தசம் ஏதத் வியாக்கியானம் திஷ்டது. ஏகார லோபேன சாகா ஏவமே மயா கிஞ்சித் உக்தம் அஸ்தி தனம் நாமே சாகார லோபேன தனம் தத் சாதனம் சர்வம் சாத்தியம் தர்மார்த்த காமாக மோட்சபரியந்தம் சாத்தியம் தனேன இதம் து சாதனம் அத்யத்வே சாதனம் தனம் சாத்தியம் ஜாத்தம் மகதே அனர்த்தாய். தனம்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி சா சேர்த்துக்கணும். சாதனம்னா டிவைஸ் அர்த்தம். பணம் என்பது எல்லாவற்றையும் அடைவதற்கு சுக சாதனம். இப்ப அதுதான் கோல் ஆயிடுத்து. பசங்கள்லாம் சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, ஆத்துக்கார சுத்துரார் முண்டாட்டு சுத்துரா பணத்தை சுவிட்சர்லாந்து பேங்க்ல சேர்த்துருக்கான். எதுக்குடான்னா செத்து போன அப்புறம் யார் எடுத்துக்க போறான்னு தெரியாது. இல்லைன்னா 2G போட்டு மாட்டின் முழிக்கும், எல்லாருக்குமே பிரிச்சு குடும்பம். சாதனம் சாத்தியமாச்சுன்னா பெரிய ப்ராப்ளம். அதனால என்னுடைய கண்டுபிடிப்பு இதை நான் நிச்சயமா சொல்லுவேன். தனசப்தா சாகார லோபேன ஏகஸ்மைன்னு சொல்ல வேண்டிய இடத்துல கஸ்மை சொன்னது ஏவம்மையா ஆலோச்சதே அத்தியத்வே மகான் சிரமஹா அஸ்தி யுஜ்யதே மகான் சந்தோஷம் அத்திய மாம கோட்டிஷோ ராஜ்யம் லப்தம் பவத்தியே சேத் மகதே அனர்த்தாய அனுபவாம. சிங்கேரி மதத்தில் ஒருத்தர் சொன்னா ஒருத்தரோட ஒருத்தர் கொடுக்க கேட்கணும். இப்போ அவர் சொல்றார் அனவரன் இதை யார் அங்க சொல்லு தேவசந்திரார்க்க நட்சத்திரா எல்லா நட்சத்திரங்களும் அதுகளும் இதுகளும் அப்படி இயங்கின்றிருக்கு யாருப்பா தாங்கிறான். இங்க விஷ்ணுதான் இருக்கு, அங்க வாசுதேவன் ரெண்டு ஒண்ணு தானே வாசுதேவ செவீரியேன விதிர்தானி மகாத்மனா. அது மட்டும் இல்ல ஆட்கள்லாம் சசுரா சுரகந்தர்வம் சயக்ஷோரக ராட்சசம் ஜெகத் வசே வர்த்ததே தம் கிருஷ்ணஸ்ய தஸ்ய வசே வர்த்ததே சராச்சரம். அப்போ என்ன கேள்வி இதுக்கு அந்தண்ட கேட்டாவும் என்ன சார் நீங்க சொல்லுங்க நம்ப முடியுமா? ரெண்டு குழந்தைகள் பேரம் பேத்தி சண்டை போட்டுனா தாத்தாவும் பாட்டியும் பிடிச்சாலே பிடிச்சி இழுக்க முடியல. இந்த பிளானட்ஸ் எல்லாம் சுத்தறதான் விஷ்ணு பிடிச்சு தாங்கிறாரா? விஷ்ணுக்கு என்னங்கன்னா அவ்வளவு பலம்னு கேட்டான். கின் தத் விஷ்ணோர் பலமாஹு மேல கேட்கிறான். கேட்க தெரிஞ்சது இந்த காலத்துல பழைய காலத்துல கேட்க தெரியாது மண்டுங்கிறான். என்ன என்ன ஃப்ராடு, எத்தனை கேள்வி எத்தனை கொஸ்டினர். குவேதம பிரண்ணி விசதே குவாயக்னு சம்பத் சர்வமிதா குவாஹ குவேயன் தேவராத்திரி குவமா சாரத வஸ்ருதா. இந்த மாதிரி கேள்வி கேட்டே போறான். கொஸ்டினர் 15 கேள்வி கிக்யசிதாசி எல்லா சமாச்சாரமும் இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்? அப்போ கேட்டான் கிந்தத் விஷ்ணோர் பலமாகு. இங்கே இங்க பின்னாடி பார்த்தே வாதாத் விஷ்ணோர் பலமாகு வாத ஹிரண்ய கர்ப்பாத்து இது தாத்திர வியாக்கியா. மம தூ இதம் தூ தத்ர நிர்தாரணே பஞ்சமி வாதாதபி விஷ்ணோஹோ பலம் அதிகமாகு ஹனுமாதபி பலவத்தர ஹனுமதோபி பலவான் இத்தியுக்தோ. இதானியம் வாத்தஸ்ய கீதிசம் பலம் புயல் காத்துக்கு எவ்வளவு பலம் பாருங்க. மட்ராஸில் கிளம்பினா இந்த ஊரில் மழை பெய்யும், லேசா கிளம்புறதுங்கிறான். இந்த காத்துக்கு உள்ள பலத்தை உங்களால் நமஸ்தே வாயோ துவமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி துவமேவ பிரத்யக்ஷம். அப்போ வாத்தகாங்கிறது யாரு? இந்த காற்றுங்கிறது யாரு தெரியுமோ? இந்த நாராயணருடைய பேரன். ஆத்மன ஆகாசம்பூத ஆகாஷாத் வாயு. இப்போ ஒன்னு சொல்றேன் கேளுங்க நிரூபணமா. பேரனை விட தாத்தாவுக்கு பலம் ஜாஸ்தின்னு இங்க இருக்கிற எல்லா தாத்தாவும் ஒத்துக்கிறேன். ஏன்னா இதுகளுக்கு எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியல. விருத்தாக ஏவ பலவத்தரா. அதனால பேரனை விட தாத்தாவுக்கு நான் உனக்கும் பயப்பட மாட்டேன், உங்க ஒப்பனுக்கும் பயப்பட மாட்டேன்னு சொல்லுவா. அப்பெல்லாம் தாத்தனுக்கும் பயப்பட மாட்டேன். என்ன தாத்தா பலசாலின்னு ஆயிடுத்தோ இல்லையா? சோ இந்த புயல் காத்துக்கு இந்த பலம் இருந்ததுன்னா, மலையை பெரட்டுற பலம் இருந்ததுன்னா, இவருடைய பலத்தை தடுக்கிற பலம் அவருக்கு இருக்கு. அது கேன உபநிஷத்துல இருக்கு. திருணமபின சலைத்தும் பிரபு ராசித் வாதாதபி இது பஞ்சமி அத்திர அபாதானேன நிர்தாரணை. எனக்கு வாதாத் விஷ்ணோர் பலமாகு அப்படின்னு சொல்லி சொல்றார். இது மட்டும் இல்ல, என்னவோ கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சாங்க இப்போதான் கண்டுபிடிச்சாங்க தண்டர் போல்ட்டு மின்னல் அடிக்கிறதோ இதை கண்டுபிடிச்சானோ ஒருத்தர் வா

சயின்டிஸ்ட் பேர்ல கூட எழுதிருக்கு சார். இதை புரிஞ்சுக்காம நம்ம சூரியன் சொல்லிட்டு இருக்கோம். எல்லாம் இங்க இருக்கு, இங்கே எடுத்து போய் அவன் பாட்டில போட்டு ஏதோ சிறப்புன்னு கொடுத்து அனுப்புறான். இங்கேருந்து எடுத்துன்னு போன துளசி அது என்ன பண்றார். இதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, நாங்க அந்த சயின்ஸ்ல இறங்கல, இருந்தாலும் இறங்கினதுல டிமெரிட்ஸ் இல்லாத என்ன உண்டோ அதை நாங்க பார்த்துட்டு இருக்கோம். இங்க பார்த்தா எதுக்கு சொல்ல வரேன், ரௌஹினர்னு ஒருத்தர், வாசிஷ்டா வசிஷ்ட கோத்திரத்தில் வந்த ஒரு ஆள். இவங்க ரெண்டு பேரும் உள்ள உட்காந்துருக்குச்சு. இவாத்து ரூம்க்குள்ள கிடுகிடு கிடுகிடுன்னு சத்தம் கேட்டு முதல் முதல்ல கேட்கும். கோந்தரிக்ஷே கோந்தரிக்ஷே பண்ணாதீங்கன்னா பேசாமல் இருக்கோன்னு அர்த்தம் வைதிகத்தில், வைதிக பரிபாஷாயா தத்திர கோந்தரிக்ஷே மாஸ்துன்னா சத்தம் போடாமல் இருக்கோன்னு அர்த்தம். கோந்தரிக்ஷே சப்தம் கரோ தீதி, யார் நாங்கள் சத்தம் போடுறான், சைலன்ஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையா, யார் சத்தம் போடுறான்னு கண்டுபிடிச்சான். ஒன்றும் தெரியல வாளுக்கு, கிருன்னு வெளியில் வந்தா மீமாகும் சாஞ்சக்கரே மீமாகும் சாஞ்சக்கரேன்னு சர்ச் பண்ணான்னு அர்த்தம். சர்ச் பண்ண அப்புறம் தான் ரீசர்ச் வரும், இல்லையா, முதல்ல சர்ச்சிங் அப்புறம் ரீசர்ச்சிங். இந்த ரீசர்ச்சில் தான் இப்பெல்லாம் போயிட்டு இருக்கு, சர்ச் முதல்ல ஆயிடுச்சு. அதனால வாசிட்டரும் ரோகிணரும் மீமாம்சம் பண்ணா ரிசர்ச் பண்ணா என்ன வந்தான்னு வாசல் வந்து பார்த்தா, அடே தஸ்ய ஈஷா பவதி, அவா ரிசர்ச் பண்ணி என்னையா சொன்னார், தஸ்ய அவ ரெண்டு பேருடைய சமுதாயத்தினுடைய ஏஷா பக்ஷமான இருக்கு பவதி வாஸ்ரேவ வித்யுதிதி. அந்த வித்யுத் மின்னல் மேகங்கள் இடிக்கும் பொழுதும் ஒரு மாடு கத்துறா மாதிரி பா அப்படின்னு ஒரு சத்தம் வருது போல மின்னல் இடி தண்டர் போல் இருக்குன்னு கண்டுபிடிச்சாலும், இதை பெருசா கண்டுபிடிச்சான்னு பெரிய சமாச்சாரம். அது மட்டும் இல்ல, சூரியன் எத்தனை பேர்னு கேட்டான், ஒரு சூரியன் இல்லை, நூத்துக்கணக்கான சூரிய மண்டலங்கள் இருக்கலான்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்கான். அங்க எட்டு பேர் பேரை சொல்லி ஏழு காமனா தெரியும்னு சொல்லி, எட்டாவது தெரிஞ்சவருக்கு கஷ்யபர்னு பேர் சொல்லி, அதுக்கப்புறம் 100,000 சூரியன் இருக்குங்கிறத சொன்னதோடு முடிக்க போறேன் வியாக்கரண சூரியருடைய உபன்யாசம். அப்புறம் ஆரோகோ பிராஜ படர

కశ్యపోష్టమ స మహామేరున్నజహాది. ఎట్టు పేరుకు పేరు చొల్లిరు, ఒవ్వొత్తరుడే పేరు చొల్లిరు వేదం. ఆరోగ భ్రాజ పటర పతంగ, இந்த எட்டு பேருடைய ஸ்தானத்தில் நாம் போய் புண்ணியத்தினால சௌக்கியமா இருக்கணும்னு பின்னாடி இருக்கு. ஆரோக்கியஸ்தானே ஸ்வதேஜசாபானி, பிராஜஸ்யஸ்தானே ஸ்வதேஜசாபானி, படரஸ்யஸ்தானே ஸ்வதேஜசாபானி, பதங்கஸ்யஸ்தானே ஸ்வதேஜசாபா. ஸ்வதேஜசா ஏன் பட்டம் தெரியுமோ இல்லையோ, சில பேர் ரெண்டு மூணு நிறைய செலவு பண்ணே இருப்பான், ஏண்டான்னு அவன் கடன் கொடுத்துருக்காங்கன்னா ஊரா விட்டு பணத்தை நம்ம கையும் பண்ண முடியாது. ஸ்வதேஜசாபானி ராமன் சொல்றார். இதனுடைய விளக்க ராமாயணத்தில் ஆரண்ய காண்டே இந்த சரபங்காசிரமத்துக்கு போனார். இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் குழந்தைகள்லாம். அப்பா சொத்துல இவன் வாழப்படாது. சர்வகோ சுவாலம்பன் ஸ்வதேஜசாபானிக்கு வியாக்கியானம் பார்த்தாங்க. என்ன அது, ராமர் சரபங்காசிரமத்துக்கு போனார், சர்வங்கர முனிவர் எக்கச்சக்கமாக தபஸ் பண்ணி இந்திரலோகத்திலே இந்த நேர இன்விடேஷன் இந்திரனே வந்து ஏறுங்கன்னா முடியாது, இங்கே ராமனை பார்க்கணும்ட்டார். சரி தான், ராமனை பார்த்தார். ராமரை பார்த்து அவருக்கு உபச்சாரங்கள்லாம் பண்ணார். ராமா நீ காட்டில் இருக்க, என்கிட்ட சர்ப்ளஸ்ஸாக நிறைய இருக்கு, என்ன இருக்குன்னா பணம் இல்லை புண்ணியம் இருக்கு, நான் அதெல்லாம் உனக்கு கொடுத்துட்றேன், நீ சின்ன பையனாக இருக்கேன்னார். அவர் சொன்னார், ஸ்வயமே வாஹரிஷ்யாமி புண்ணியலோகான் இமான் பிரபோ. இந்த புண்ணியலோகங்கள்லாம் நீர் கொடுத்து நான் என்னங்க வாங்கிக்கிறது இல்லை, புரிய இல்லையா? நாம் நோட்ஸ் கொடுத்து பையங்கள்லாம் ஒப்பிச்சுட்டு கோல்டு மெடல் வாங்குற மாதிரி, இங்கேருந்து வாமிட் பண்ணுறான், இங்கேருந்து கோல்டு மெடல் வாங்கி வரான், என்ன வாத்தியார் கொண்டு தெரியாதுங்கிறான். எல்லாம் ரெண்டாங்கிட்டான் டேப் இருக்காய். ஒவ்வொரு சூரியனுடைய ஸ்தானத்திலையும் நாம் பண்ணுற தபஸ்னால ஸ்வதேஜசாபானி இது எவ்வளவோ இடத்துல இருக்கு. ஐ மே ஷைன் ஆஸ் அரோகா பிராஜா பட்டரா பதங்கா வித் மை எஃபர்ட்ஸ், வித் மை பெனன்ஸ், வித் மை அனுஷ்டான். அது அந்த ஆரோகா பிராஜா பட்டரா சொல்லி ஏழு பேரை சொல்லி, ஏழு தான் இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க, எட்டு ஒன்று இருக்கு, அது எங்களுக்கு தெரியல, ஏன்னா மேருமலையே சுற்றின்னு இருக்காது, இந்த ஊரில் கண்ணப்படாதது. சில கிரகணம் நம்ம ஊரில் கண்ணப்படாதுங்க, கண்ணப்படுங்கிறான் இல்லையா, சூரியனே கண்ணப்படலை, அப்புறம் தான் கிரகணம் கண்ணப்பட போகிறது அப்படின்னு சொல்லி அவர் யாருடான்னா நான் பார்த்தேன்ட்டு வருவார். கஷ்யபோஷ்டமா கஷ்யப பஷ்யகோ பவதி, அவர் தான் பார்த்தாரா அதை. இது ஒரு நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அது மட்டும் நிறுத்தலைங்க, மேலே போயிட்டு வருவார். ஏ

0: இது வரைக்கும் மந்திரம் இதிங்கிறது என்று அர்த்தம். எண்ணத்தினால ஏதையைவ ஆவர்த்தான், ஒவ்வொரு நாள்ல ஒவ்வொரு விதமான சூரிய கிரணங்களுடையதான உஷ்ண தாரதமியம் இருக்கு, அதனுடைய ரிசல்ட் தாரதமியம் இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்த்தா வெவ்வேறு சூரியன்கள் இருக்கலாம், அநேகமா 1000 இருக்கலாம் அப்படின்னு சொன்ன ரிஷிக்கு என்ன பேர் தெரியுமா? வைஷம்பாயனர்னு பேர். அப்படி வரும் சங்கீதத்திலே, அப்படித்தான் அங்க நிறுத்தி இங்க இழுப்பான், இழுத்தா தான் சரியா வரும் இல்லையா? அங்க ஹிரண்யலிங்கா யனமஹாங்கணும், யனமஹான்னா அந்த சொர இருக்கும், ஹிரண்யலிங்கா என்ன அப்படி நின்று விடும். அது அது நிகாதம் வேற, உதாத்த ஸ்வரித பரசு சன்னதரகா வேற இருக்கு. அதனால சுவர்ணா யனமஹ சுவர்ணலிங்கா, யனமஹான்னா என்னன்னு அது ஏதோ சம்ஸ்கிருத பதம்னு விட்டான். ஆத்மா ஆத்மா யனமஹ ஆத்மலிங்கா யனமஹ பரமா யனமஹ பரமாய நமஹ பரமாயன்னு பிரச்சயமா இருக்கிறது. நமகாங்கிற உதாத்தத்தை பார்த்தோன்னே கீழே இறங்கும், இறங்கினா பரமாயணமாக அப்படி யார். இப்போ இது மாதிரி அந்தந்த சமாச்சாரங்களில் ஸ்வரத்தை வைஷம்பாயிராங்கிற சயின்டிஸ்ட் சேஸ் ப்ரொக்ளைம்ஸ், என்ன ப்ரொக்ளைம் பண்றார், ஐயா ஆயிரக்கணக்கான சூரியன் இருக்குங்கிறார். இதெல்லாம் என்ன சார், இதெல்லாம் இதெல்லாம் ததக்குங்கிறது வேற விஷயம். அதனால இன்றைய தினம் நமக்கு 12வது வருஷம் தாவகாரிக நூதன வத்சரகம், அபிநந்தனத்தில் அந்த சூரியன்கள் எல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள், இதில் இருக்கக்கூடிய அவநம்பிக்கைகள் எல்லாம் போக்கி நல்லபடியாக இந்த வருஷம் மட்டுமில்லை வர வருஷங்களும் நன்னா இருக்கணுங்கிறதாக இப்போ பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அடுத்தபடியாக அவளுடைய உபன்யாசம் இன்றைய தினம் பஞ்சே ஹாலுக்கு ஆரம்பித்து 1 ஹவர் உண்டோ, அது வரைக்கும் அவள்தான் எல்லாரும் கேட்டு அற்புதமான விஷயங்கள்லாம் ரொம்ப நாளாக சொல்லக்கூடியதில் ஒரு கிரேட்டஸ்டில் பல பேரில் இவர் ஒருத்தர். அதனால் நான் ரொம்ப நாளாக அனுபவிச்சிருக்கேன், எனக்கு பெரிய பாக்கியம். பாக்கி நம்முடைய உபன்யாசம் கீத ஒரு அத்தியாயம் ஆனதுக்கு அப்புறம் 6:45 to 8:30 மறுபடியும் செகண்ட் செஷன். நம பார்வதி பதே அத்தனை உபசம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு சிவாலய வழிபாட்டு முறையும் அதன் தத்துவங்களும். வழங்குபவர் திரு ஸ்ரீதர் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அஷ்டமி, சதுர்தசி, பஞ்சதசி, திருஆதிரை போன்றதான நாள்களில் செய்யக்கூடியதான பிரதட்சிணத்திற்கு பயன் யாது என்பதை பார்க்கலாம். அடுத்தபடியாக திதி விசேஷம், நட்சத்திர விசேஷம் போன்றதான விஷயங்களை காண்போமாக. அஷ்டம்யாம் சதுர்தஷ்யாம் பஞ்சதஷ்யாம் த்ரிஜன்மணி. அஷ்டம்யாம் அஷ்டமி திதி, சிவனாருக்கு அஷ்டமி, சதுர்தசி, பஞ்சதசி போன்றதான திதிகள். அஷ்டமி அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் அடுத்து இருக்கக்கூடியதான 8வது நாள், அதற்கு அஷ்டமி என்று பெயர். அடுத்தது சதுர்தசி, வளர்ப்பிறைக்கும் தேய்பிறைக்கும் அடுத்து இருக்கக்கூடியதான 14வது நாள். விசேஷமாக அமாவாசைக்கு முந்தி இருக்கக்கூடியதான ஒரு நாள். இதனை நாள்காட்டியில் பார்த்தீர்கள் என்றால் மாச சிவராத்திரி என்று குறித்திருக்கும். அந்த சதுர்தசி திதியிலோ, இந்த சதுர்தசி என்பது மாதா மாதம் வரக்கூடியதான அமாவாசைக்கு முந்தின நாள் மாச சிவராத்திரி என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். அன்றைய தினமும் சிவராத்திரியில் எந்த அளவுக்கு பக்தி ஸ்ரத்தையுடன் சிவனை பூஜிப்போமோ அன்றைய திதியிலும் சிவனாரை பூஜிக்கலாம், அதுவும் மிகுந்த பயனை கொடுக்கும். மாசி மாதம் வரக்கூடியதான சிவராத்திரி மகா சிவராத்திரி என்று பெயரிடப்படும். எனவே மாச சிவராத்திரியிலோ அல்லது வளர்ப்பிறை பௌர்ணமிக்கு முந்திய நாளிலோ அல்லது மற்ற சுபதினங்களிலோ சிவனாரை பூஜிக்கலாம். சதுர்தஷ்யாம் பஞ்சதஷ்யாம் பதினைந்தாவது நாள், அதாவது அமாவாசை அல்லது பௌர்ணமி. த்ரிஜன்மணி, ஒருவருடையதான ஜன்ம நட்சத்திரம், அனுஜன்ம நட்சத்திரம், த்ரிஜன்ம நட்சத்திரம் என்றெல்லாம் சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. அதன்படி அந்த ஜன்ம அனுஜன்ம த்ரிஜன்ம நட்சத்திரங்களிலோ அடுத்தபடியாக ஆர்திராயாம் திருஆதிரை, சிவனாருக்கு மிக மிக உகந்த நட்சத்திரமாக கருதப்படுவது திருஆதிரை என்று சொல்லக்கூடியதான திருவாதிரை நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் கூடிய சுபதினத்திலோ சிவனாரை பிரதட்சிணம் செய்யலாம். அர்க்கவாரே ஞாயிற்றுக்கிழமை, மிக மிக மிக எளிமையான ஒன்று. அனைவரும் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை எனக்கு அலுவலக பணி இருக்கிறது என்றெல்லாம் கூறிக்கொள்வார்கள். நமது இந்து மதமும் முழுமுதல் கடவுளான சிவனாரை ஞாயிற்றுக்கிழமையில் பிரதட்சிணம் செய்தல் உசிதம் என்று கூறுகிறது. எனவே எவரேனும் இந்து மதத்தில் அனுதினமும் கோவிலுக்கு வர வேண்டும் போன்ற நியமங்கள்லாம் இருக்கின்றது என்றால் அது அல்ல. இந்து மதத்திலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவனாரை தரிசனம் செய்யலாம் என ஆணித்தனமாக நாம் அடித்து கூறலாம். ஆர்திராயாம் அர்க்கவாரேச்ச கரணே விஷ்ட சம்யகே, விஷ்ட என்று பெயர் கொண்டதான ஒரு கரணம். திதி வார நட்சத்திர லக்ன கரணம் என்றால் ஜோதிஷ சாஸ்திரத்தில் கூறுவது உண்டு. அதில் விஷ்ட என்ற பெயர் கொண்டதான ஒரு கரணம் கூடியதான சுபதினத்தில். அடுத்தபடியாக அயனே உத்தராயண தட்சிணாயன புண்ணிய காலத்திலோ, விஷுவே விஷு புண்ணிய காலத்திலோ, ஐப்பசி மாத முதல் நாளும் சித்திரை மாத பிறப்பும் ஐப்பசி மாத பிறப்பும் விஷு என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. சைவ சமய நெறி என்பதான நூலில் இதற்கான குறள் காணப்பெறுகிறது. இருவிடுவுக்கு முன்பின் எவ்வெட்டாம் கண்ணல் கருதுக இக்காலங்களில், இதன் பொருள் சித்திரை மாத பிறப்பு சித்திரை விஷு என்றும், ஐப்பசி மாத பிறப்பு ஐப்பசி விஷு என்றும், இவற்றில் மாதப்பிறப்பிற்கு முன் எட்டு நாழிகையும் பின் எட்டு நாழிகையும் புண்ணிய காலங்களாகும். இதனை நித்திய கர்ம நெறி என்ற புஸ்தகத்தில் 223 பக்கத்தில் 127 குறள் பாவாக காணப்படுகின்றது. எனவே இந்த விஷு காலங்களில் கிரகணே சந்திர சூரியயோகோ, சூரியன் மற்றும் சந்திரனுடையதான கிரகண காலங்களிலோ, சங்கிரமே மாத பிறப்பிலோ, ச உற்சவே செய்வ உற்சவ காலங்களிலும் திருவிழா காலங்களிலும், துத்வா கிருத்வா பிரதட்சிணம், இறைவனை துதி செய்து பிரதட்சிணம் செய்தல் வேண்டும். பிரணமேத்ய சிவம் பக்தியா சர்வான் காமான் அவாப்ய சகா லபேட் சதகுணம் புண்ணியம் கேவலம் நாத்திர சம்சயா ஏவ முக்தேஷு காலேஷு பக்தி ஸ்ரத்தா சமன்விதா. மேற்கூறியதான நாள் விசேஷங்களிலோ, திதி விசேஷங்களிலோ, வார விசேஷங்களிலோ, நட்சத்திர விசேஷங்களிலோ அல்லது கரண விசேஷங்களிலோ, உபராகம் போன்றதான கிரகண சமயங்களிலோ எவன் ஒருவன் சிவனாரை பிரதட்சிணம் செய்கிறானோ அவன் அனைத்து விதமான விருப்பங்களையும் அடைந்தவனாக இருப்பான். மேலும் அவன் பல மடங்கு புண்ணியத்தை பெற்றவனாக இருப்பான். லபேட் சதகுணம் புண்ணியம், 100 புண்ணியம் அதனை பெற்றவனாக இருப்பான். அதில் ஐயம் என்பது கடுகளவும் கிடையாது. ஏவ முக்தேஷு காலேஷு பக்தி ஸ்ரத்தா சமன்விதா. ஆனால் மேற்கூறியதான காலங்களில் பக்தியுடனும் மிகுந்த ஈடுபாடுடனும் பிரதட்சிணம் செய்தல் வேண்டும் என்பதை மட்டுமே மனதில் கொள்ளுதல் வேண்டும். அடுத்தபடியாக முன்பு கூறியதை போல சூரியோதயம் சமாரப்ய யாவதஸ்தம் ரவேர்பவேத்து தாவத் பிரதட்சிணம் கிருத்வா சர்வான் காமான் அவாப்னுயாத். சூரியோதயம் தொடங்கி சூரிய அஸ்தமனம் வரை எவன் ஒருவன் பிரதட்சிணம் செய்கிறானோ அவன் அனைத்து விதமான விருப்பங்களையும் அடைவான் என்பதாக மேற்கூறிய செய்யுள் நமக்கு விளக்குகிறது. அத அகோராத்திரகம் வாபி காலேஷ்வேதேஷு யோ நரஹ பிரதட்சிணம் பிரகுர்வீத்த சஹா அத்தியந்த பலமஸ்னுதே. எவன் ஒருவன் இரவு பகல் பாராமல் யாண்டும் சிவனை வளம் வந்து வணங்குகிறானோ அவன் மிகச் சிறந்ததான ஒரு பலனை அடைவான். அதாவது, எனது தேகம் முழுவதும் இறைவனுக்கே அர்ப்பணித்து விட்டேன் என்பதான ஒரு மனோபாவனையில் உடம்பில் இருக்கக்கூடியதான இன்னல்கள் எதனையும் பொருட்படுத்தாமல் எவன் ஒருவன் பிரதட்சிணம் செய்கிறானோ அவன் அளவற்றதான பலனை அடைவான் என்பது மேற்கூறிய செய்யுள். தூரமார்க்காத் சமாகம்ய பலாஷா ரஹிதோபியா கிருத்வா பிரதட்சிணீகிருத்ய பிரணமே சிவமவ்யயம் தஸ்ய மார்க்காத் சமுத்பூதா யாகதிஷ்சாபி கேசவ பிரதட்சிணம் பலம் ரீணாம் ததாத்யேவன சம்சயா. சிவனாரானவர் சாக்ஷாத் நாராயணரிடம் கூறுவதை போல் இந்த செய்யுளானது அமைந்துள்ளது. இது யாதெனில், ஹே கேசவனே, எவன் ஒருவன் வெகு தூரத்திலிருந்து வந்து எந்தவித பதனும் எதிர்பாராமல் எக்குறைவற்றவரான சிவபெருமானை வளம் வந்து வணங்குவானே எனில் அவனுக்கு வருகின்ற வழியில் தீங்குகள் இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கி பிரதட்சிணத்தின் முழுமையான பலனை அவன் சிவனிடத்திலிருந்து பெறுவான் என்பதில் ஐயமேதும் இல்லை. சிவனாரை பிரதட்சிணம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே அனைத்து விதமான இன்னல்களையும் போக்கடிக்க வல்லவராக சிவபெருமான் திகழ்வார். பிரவாசி பதிகிருத்வாது சிவலிங்க பிரதட்சிணம் நமஸ்கிருத்வாது பூர்வோக்தம் பலம் பஞ்சகுணம் பவேத். பிரயாணம் செல்கின்றவன் போகும் வழியில், அதாவது மார்க்கத்தில் இருக்கும் சிவபெருமானை நமஸ்காரம் செய்தால் அவன் முன்கூறியதான பலனை விட 5 மடங்கு அதிகமான பயனை பெறுவான். இன்றும் நமது தமிழகத்தில் பல இல்லத்தில் இந்த பழக்கம் காணப்படுகின்றது. அவர்கள் வெளியூருக்கு கிளம்புவதற்கு முன்பு அவ்வாலயத்தினுடையதான கோபுரத்தை பார்த்துவிட்டு கிளம்புவார்கள். குறிப்பாக பூஜை செய்யக்கூடியதான அர்ச்சக சுவாமிகளின் இல்லத்திற்கு அருகாமையிலேயே திருக்கோயில் இருக்குமே எனில் அவர்கள் வெளியூருக்கு கிளம்புகிறார்கள் என்றால் அந்த கோபுர தரிசனத்தை செய்துவிட்டே கிளம்புவார்கள். சாமான்யமான பக்தர்கள் திருக்கோவிலுக்கு அருகாமையில் இருப்பாரே எனில் அவர்கள் அச்செயலை செய்யலாம். பெரும்பாலும் அர்ச்சகர்கள் ஆலயத்திற்கு அருகாமையிலேயே இருப்பதினால் அவர்களது இல்லத்தில் இந்த பழக்கம் இருக்கும். அவ்வாறு அவர்கள் செய்துவிட்டு கிளம்புவதினால் பல மடங்கு பயனை அதிகமாக நற்பயனை அதிகமாக பெறுவார்கள் என்பதில் ஐயமேதும் இல்லை. அடுத்தபடியாக திருவிழா காலங்களிலும் ஸ்ரீபலி என்று சொல்லக்கூடியதான ஆலயத்தில் பலியிடுதல் என்பதான ஒரு வைபவம் நடக்கும். அச்சமயத்தில் பலியிடுதல் என்றால் ஏதோ மிருகங்களை பலியிடுதல் என்று நினைத்தல் கூடாது. அன்றாட பூஜையில் ஓர் அங்கம், அதற்கு திரவியங்கள் ஆகம சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளபடி ஆலயத்தில் தயார் செய்து வைத்திருப்பார்கள். அந்த சமயத்தில் இறைவனுடன் சேர்ந்து பிரதட்சிணம் செய்தல் அனைத்து விதமான நற்பயன்களையும் கொடுக்கும் என்கிறது. உற்சவே பலி காலே தூ யக்கரோதி பிரதட்சிணம் பதே பதேஸ்வமேதஸ்ய பலமாப்னோதி மாணவாஹா. உற்சவே உற்சவ காலங்களிலும் பலி காலே தூ பலி இடக்கூடியதான சமயத்திலும், அன்றாட பூஜையில் பலி என்பது ஒரு நிகழ்வு, அந்த பலி போடக்கூடியதான சமயத்திலும் எவன் ஒருவன் பிரதட்சிணம் செய்கிறாரோ அந்த பலியிடக்கூடியதான பூஜையில் ஸ்ரீபலி நாயகர் என்று சொல்லக்கூடியதான ஒரு உலாத்திருமேனியுடையதான ஆலய வளமானது நடைபெறும். இவை அந்தந்த திருக்கோவிலின் பழக்கத்திற்கு அனுசரித்தார் போல் இருக்கும். அந்த சமயத்தில் எவன் ஒருவன் பிரதட்சிணம் செய்கிறானோ அவன் சகா அஸ்வமேத யாகசிய பலம் ஆப்னோதி. அந்த மனிதனானவன் அஸ்வமேத யாகம் செய்தால் யாதொரு பயன் கிட்டுமோ அந்த பயனை அவன் அடைவான் என்பதில் ஐயமேதும் இல்லை. பிரதட்சிணஸ்தானம், பிரதட்சிணம் எந்தெந்த இடத்தில் யார் யார் செய்தல் வேண்டும் என்பதை பற்றி மிகச் சுருக்கமாக ஸ்ரீமான் அப்பைய தீட்சிதருடையதான சிவார்ச்சனா சந்திரிகையில் கூறப்பட்டுள்ளது. அது கர்ப்பகிருகத்தில் அர்ச்சகர் மட்டும் பிரதட்சிணம் செய்யலாம், அதற்கு அடுத்த அடுத்த இடத்தில் தீட்சை பெற்றவர்கள், சாமானிய மனிதர்கள், மற்ற அனைவரும் பிரதட்சிணம் செய்யலாம் என்பதான குறிப்பு காணப்படுகிறது. அவை அனைத்திற்கும் மேலாக எவன் ஒருவன் அந்த ஊரினுடையதான எல்லையில் இருந்து பிரதட்சிணம் செய்கிறானோ அவன் எண்ணற்றதான பயனை அடைவான். இதனை மனதில் கொண்டுதான் அந்த ஊரையே வளம் வருதல், அதாவது மாடவீதியை வளம் வருதல் போன்றதான வைபவங்கள் எல்லாம் இன்றும் பல சிவஸ்தலங்களில் நடைபெறக்கூடியதை நாம் பார்க்கிறோம். கர்ப்பகிருகே பிரதட்சிணம் அர்ச்சகஸ்யேவ, அந்தர்மண்டலே பிரதட்சிணம் தீக்ஷிதானாமேவ, அந்தர்ஹாராதிஷு சர்வேஷாம் தத்ர அந்தர்ஹார பிரதட்சிணம் ஏககுணம், மத்தியஹாரே த்ரிகுணம், மரியாதாயாம் சதுர்குணம், மகாமரியாதாயாம் பஞ்சகுணம், க்ஷேத்ராவதௌ ஷட்குணம். இந்த அந்தர்ஹாரம், மத்தியஹாரம் போன்றவைகள் அனைத்தும் ஆலயத்தில் இருக்கக்கூடியதான ஒரு ஒரு பிராகாரங்களுக்கு பெயர். பஞ்ச பிராகாரம் என்றால் ஐந்து பிராகாரங்களை கொண்டதான ஆலயமாக இருந்தால் அதற்கு இந்த பெயர்கள் அனைத்தும் வரும். ஆனால் அனைத்து விதமான ஆலயங்களுக்கும் க்ஷேத்ராவதி, அவதி என்றால் எல்லை என்று அர்த்தம். க்ஷேத்ரம் என்றால் அந்த ஊரினுடையதான எல்லை, அதாவது அந்த ஊரின் எல்லையில் பிரதட்சிணம் செய்வானே எனில் அது ஆறு மடங்கு அதிகமான பயனை கொடுக்கும். இதனை கருத்தில் கொண்டுதான் முன்பு கூறியதை போல அந்த ரத வீதியில் பிரதட்சிணம் செய்தல், மலை வீதியில் பிரதட்சிணம் செய்தல் என்பதான பழக்கம் எல்லாம் இருந்திருக்கக்கூடும் என்பதை நம்மால் உணர முடிகிறது. பிரதட்சிணங்களின் எண்ணிக்கை மற்றும் பயன் மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு. இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் ஆகமங்கள், புராணங்கள், ஸ்மிருதி நூல்கள், ஆத்மார்த்த பூஜா பத்ததி என்றதான நூல் போன்றவைகள் மிக முக்கியமாக பல கருத்துக்களை கூறுகின்றது. அதனை நாம் கவனிப்போமாக. ஏகவிம்சதி சங்க்யாதம் உத்தமந்து பிரதக்ஷிணம் ஏகஹஸ்த நமஸ்காரம் ஹந்தி புண்ணியம் புராதனம் சதம் சஹஸ்ரமயுதம் நியுதம் பிரயுதந்து வா கோட்டிம் வா காரயேத்யஸ்து சித்யர்த்தந்து பிரதக்ஷிணம். 21 முறை பிரதட்சிணம் செய்தல் உத்தமம் எனப்படும். ஒரு கையால் நமஸ்காரம் செய்தல், நாம் இன்று பல தருணங்களில் பல நபர்களை பார்த்தால் ஒரு கையால் நமஸ்காரம் செய்கிறோம், அது இறைவனுக்கு செய்தல் கூடாது என்பதான பிரமாணம் நமக்கு இங்கே காணப்படுகின்றது. ஏக ஹஸ்த நமஸ்காரம் ஹந்தி புண்ணியம் புராதனம், ஒரே ஒரு கையால் மட்டும் செய்யக்கூடியதான நமஸ்காரம், இறைவனுக்கு செய்யக்கூடியதான நமஸ்காரம் முன்பு செய்ததான புண்ணியங்கள் அனைத்தையும் அழித்துவிடும். அடுத்தபடியாக 100, 1000, 10,000 என்ற எண்ணிக்கைகளில் தொடங்கி கோடி முறை வரை பிரதட்சிணம் செய்தல் அனைத்து விதமான காரிய சித்திகளையும் அளிக்கும் என்பதாக சுவாயம்புவம் என்ற ஆகமத்தில் கூறப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக லிங்கத்தினை சப்தவிதம், 7 விதங்களாக பிரிப்பார்கள். ஸ்வயம்பூ, தெய்விகம் என்பெல்லாம் பிரிப்பார்கள். அதன் அடிப்படையில் எந்தெந்த லிங்கத்தினை பிரதட்சிணம் செய்தால் யாது பயன் என்பதாக கூறப்பட்டுள்ளது. மானுஷஸ்ய துலிங்கஸ்ய பலமுக்தம் பிரதட்சிணம் நமஸ்காரேண தஸ்மாத் வை த்ரிகுணஞ்சார்ஷிகோ பவேத். த்ரிகுணம் தெய்விகே லிங்கே ஃபலம் கணேஸ்வரே ச தத். சதுர்குணம் சமுத்திஷ்டம் ஃபலம் பஞ்சகுணம் பவேத். ஸ்வயம் பூதஸ்ய லிங்கஸ்ய ததா சம்ஸ்பர்ஷனே சனைஹி என்பதாக கூறப்பட்டுள்ளது. மேற்கூறியதான பிரதட்சிணங்கள் அனைத்தும் முன்பு கூறினோம் அல்லவா, க்ஷேத்ரா அவதிகிருதம், அது அனைத்தும் மானுஷலிங்கத்திற்கு கூறப்பட்டுள்ளது. அதனை காட்டிலும் அடுத்து அடுத்து வரக்கூடியதான லிங்கங்களுக்கு அதன் பிரதட்சிண பயனானது அதிகப்படியாக இருந்து கொண்டே இருக்கும். மேற்கூறிய பிரதட்சிண பலன்கள் அனைத்தும் மானுஷம் என்று சொல்லக்கூடியதான மனிதர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட சிவலிங்கத்தை பிரதட்சிணம் செய்வதால் ஏற்படக்கூடியதான பலன்கள். இந்த பிரதட்சிணை முறைகளை கொண்டு ஆர்ஷம் என்று சொல்லக்கூடிய ரிஷிகளால் பூஜிக்கப்பட்ட லிங்கத்தை பிரதட்சிணம் செய்தால் பலன் இருமடங்காகவும், அதாவது மாடுடலிங்கத்திற்கு ஒரு ஆறு மடங்கு என்றால் ரிஷிகளால் பூஜிக்கப்பட்டதான லிங்கத்தின் இருக்கக்கூடியதான திருக்கோவிலின் எல்லைகளில் பிரதட்சிணம் செய்தால் 12 மடங்கு பலனை கொடுக்கும் என்பதாக நாம் கற்பிக்க வேண்டும். பலன்கள் இருமடங்காகவும், தெய்வீகம் என்று சொல்லக்கூடியதான தேவியால் பூஜை செய்யப்பட்டதான லிங்கம், உதாரணத்திற்கு திருமயிலை கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடியதான சிவனாரை பிரதட்சிணம் செய்தால் 3 மடங்கு பலன் கிடைக்கும் என்றும், அதன் அடுத்தபடியாக கணேஸ்வரம் என்று சொல்லக்கூடியதான கணங்களால் பூஜிக்கப்பட்ட லிங்கத்தை பூஜனை செய்தால் 4 மடங்காகவும், ஈற்றாக ஸ்வயம்பூ என்று சொல்லக்கூடியதான தானாக தோன்றியதான லிங்கத்தை பிரதட்சிணம் செய்தால் 5 மடங்காகவும் பலன்கள் கிடைக்கும் என சாஸ்திர நூல்கள் சொல்கின்றன. நானா தேவதா பிரதட்சிண சங்கியா, எந்தெந்த தெய்வங்களை எத்தனை எத்தனை முறை பிரதட்சிணம் செய்தல் வேண்டும் என்பதை ஸ்மிருதி சங்கிரகம் என்ற நூலானது நமக்கு முதல் படியாக கூறுகின்றது. அது யாதெனில், ஏகம் விநாயகே குர்யாத்து த்வே சூர்யே த்ரீணி சங்கரே சத்வாரி தேவ்யாஹ விஷ்ணோஸ்ச சப்தாஸ்வத்த பிரதட்சிணம். ஏகம் விநாயகே குர்யாத், விநாயகரை ஒருமுறை பிரதட்சிணம் செய்தல் வேண்டும். த்வே சூர்யே, சூரிய பகவானை தனியாக கோவில் இருக்குமே எனில் 2 முறை பிரதட்சிணம் செய்தல் வேண்டும். த்ரீணி சங்கரே, சிவனாரை 3 முறை பிரதட்சிணம் செய்தல் வேண்டும். சத்வாரி தேவியாக விஷ்ணோஸ்ச, அம்பாலையும் தேவியையும் விஷ்ணுவையும் 4 முறை வளம் வருதல் வேண்டும். சப்தாஸ்வத்த பிரதட்சிணம், அஸ்வத்தம் என்று சொல்லக்கூடியதான அரச மரத்தினை 7 முறை பிரதட்சிணம் செய்தல் வேண்டும் என்பது ஸ்மிருதி சங்கிரகம் என்ற நூலின் வாயிலாக நாம் அறியலாம். இதற்கு அடுத்தபடியாக அம்சுமான் என்ற ஆகமத்தில், ஏகம் விநாயகே குர்யாது த்ரீணி வை சங்கரஸ்ய தூம் துரியம் பிரதட்சிணம் புரோக்தம் சக்தீனாம் ச சமாசரேத்து விஷ்ணோஸ்சைவ து சத்வாரி பத்ரகாள்யஷ்டமேவ ச ஷட்சங்க்யம் ஷண்முகே சைவ த்வயம் சூர்யே பிரதட்சிணம் சாஸ்துஸ்ச பஞ்சமம் பஞ்சசங்க்யம் ச க்ஷேத்ரபாலே ததைவ ச துர்காயாஸ்ச அஷ்டசங்க்யம் ச சக்திபீடே ததைவ ச என்று கூறப்பட்டுள்ளது. இதன் பொழிப்புரையை சற்று விரைவாக காண்போமாக. விநாயகரை 1 முறையும், சிவபெருமானை 3 முறையும், சக்தியை 4 முறையும், விஷ்ணுவை 4 முறையும், பத்ரகாளியை 8 முறையும், ஷண்முகரை 6 முறையும், சூரியனை 2 முறையும், சாஸ்தாவை 5 முறையும், க்ஷேத்ரபாலகர் என்று சொல்லக்கூடியதான பைரவரை 5 முறையும், துர்கையை தனியாக சந்நிதி இருக்குமே எனில் 8 முறையும் பிரதட்சிணம் செய்தல் வேண்டும். மேலும் ரௌரவம் என்ற ஆகமமானது பிரதக்ஷிணம் என்பதை பற்றி மிகவும் விரிவாக கூறியுள்ளது. அதன் அர்த்தத்தினை மட்டும் இச்சமயத்தில் நாம் சிந்திப்போமாக. ஒருமுறை பிரதக்ஷிணம் செய்தல் மூதாதையர்களுக்கு உகந்ததாகும். இரண்டு முறை ஐயப்பனுக்கும், விநாயகருக்கு மூன்று முறையும், சூரியனுக்கு நான்கு முறையும், சிவபெருமானுக்கு ஐந்து முறையும், முருகப்பெருமானுக்கு ஆறு முறையும், திருமாலுக்கு ஏழு முறையும் பிரதக்ஷிணம் செய்தல் வேண்டும். எட்டு முறை பிரதக்ஷிணம் செய்தால் ருத்ரலோகத்தை அடையலாம். இவை அனைத்தும் அந்த முக்தியில் இருக்கக்கூடியதான தாரதமியங்கள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஒன்பது முறை பிரதக்ஷிணம் சதாசிவரின் நிலையை அடையலாம். பத்து முறை பிரதக்ஷிணம் செய்தல் சாலோகம் என்று சொல்லக்கூடியதான சிவனார் வீற்றிருக்கக்கூடியதான கைலாயத்தை அடையலாம். வலதுபுறம் மற்றும் இடதுபுறமாக செய்தல் என்று சொல்லக்கூடியதான பிரதக்ஷிணம், இதனை சோமசூத்திரம் என்று சொல்வார்கள். அவகாசம் இருக்குமே எனில் அதை பற்றி சிந்திக்கலாம். சிவபெருமானுக்கு உகந்ததாகும். அங்க பிரதக்ஷிணம் செய்தல் இறைவனோடு ஒன்றர கலந்திருக்கும் பேரானந்தத்தை கொடுக்கும். மிக முக்கியமான விஷயம் அங்க பிரதக்ஷிணம். நமது சைவத்தில் மிக சிறப்பாக கூறப்பட்டுள்ளது. அது பேரானந்தம் என்று சொல்லக்கூடியது முதல் நாளே நாம் பார்த்தோம். அழியாத ஆனந்தம் என்றால் முக்தி என்பதை கொடுக்கக்கூடியது என்ற ஒரு கருத்தினை நாம் பார்த்தோம். அடுத்தபடியாக நிகமஞான தேசிகர் என்று சொல்லக்கூடியதான பதினாறாவது நூற்றாண்டில் வாழ்ந்ததான ஒரு சைவ ஆசிரிய பெருமகனார். இவர் தனது ஆத்மார்த்த பூஜா பத்ததி என்பதான ஒரு நூலில் மிகச் சிறப்பாக பிரதக்ஷிணங்களை பற்றி கூறியுள்ளார். அவைகள் பின்வருமாறு. மூன்று முதல் எண்ணிக்கைகளில் ஆரம்பித்து 101 முறை வரை இறைவனை பிரதக்ஷிணம் செய்யலாம். அவைகளின் பயன் யாது? நேரத்தின் அருமை கருதி சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை சொல்லாமல் அதன் தமிழ் அர்த்தத்தை மட்டும் இச்சமயத்தில் சிந்திக்கலாம். 3, 51, 101 என்ற எண்ணிக்கையில் சிவபெருமானை பிரதக்ஷிணம் செய்யலாம். 3, 5, 7 ஆகிய எண்ணிக்கைகளில் பிரதக்ஷிணம் செய்தல் முறையே ஆயுள், பொருள் மற்றும் புகழை வளர்க்கும். 9 முறை செய்யக்கூடியதான பிரதக்ஷிணமானது செல்வ அபிவிருத்தியையும், 11 முறை செய்யக்கூடியதான பிரதக்ஷிணம் தானிய அபிவிருத்தியையும் கொடுக்கும். 13 முறை பிரதக்ஷிணம் செய்தல் சௌபாகியம் என்று சொல்லக்கூடியதான அனைத்து நன்மைகளையும், 15 முறை செய்யக்கூடிய பிரதக்ஷிணம் வெற்றியையும், 17 முறை செய்யக்கூடியதான பிரதக்ஷிணம் வசியத்திற்காகவும் செய்தல் வேண்டும். 19 முறை செய்யக்கூடியதான பிரதக்ஷிணம் எதிரிகளை வீழ்த்தவும். எதிரிகள் என்றால் புறத்தே இருக்கக்கூடியதான எதிரிகள் என யாரும் நினைத்தல் வேண்டாம். நம் அகத்தே இருக்கக்கூடியதான காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் என்ற இவை ஆறுதான் மிக முக்கியமாக இருக்கக்கூடியதான எதிரிகள். காமம், ஆசை, குரோதம், கோபம், களவு என்பதென்றால் அவைகள்தான் எதிரிகள். இவைகள் அனைத்தும் அழிந்துவிட்டாலே நமக்கு புறத்தே எந்த ஒரு எதிரிகளும் இருக்க மாட்டார்கள். எனவே சிவபெருமான் எதிரிகளை அழிப்பார் என்றால் நம் மனதில் இருக்கக்கூடியதான தீய எண்ணங்களை அவர் அழிப்பார் என்ற எண்ணம் நம்மிடமே இருத்தல் வேண்டும். 21 முறை செய்யக்கூடியதான பிரதக்ஷிணம் ஆரோக்கியத்தை தரும். 23 முறை செய்யக்கூடியதான பிரதக்ஷிணம் நோய்களை போக்கும். நற்கல்வியை விரும்புபவர் மிக முக்கியமானது. மாணவர்கள் சிவனாரை 25 முறை பிரதக்ஷிணம் செய்தல் வேண்டும். முக்தியை விரும்புபவர் 27 முறை பிரதக்ஷிணம் செய்தல் வேண்டும். போகங்களை அடைய 29 முறையும், 31 முறை நற்புத்தியை அடையவும், 33 முறை நல்ல சந்ததிகள் தழைக்கவும், 35 முறை அனைத்து விருப்பத்தினை அடையவும், 37 முறை அனைத்து செழுமையை நல்கும், 39 முறை பசுமாட்டினை தானம் செய்த பலனையும், 41 முறை தங்கத்தை தானம் செய்த பலனையும் கொடுக்கும். கோடி பசுக்களை தானம் செய்த பலனானது 43 முறை பிரதட்சிணத்தின் மூலமாக அடையலாம். 45 முறை பிரதட்சிணத்தின் மூலம் பூமிதானம் செய்த பலனை அடையலாம். 47 முறை செய்யக்கூடியதான பிரதட்சிணங்கள் தீயவைகளின் அழிவையும் 49 முறை அனைத்திலும் வெற்றியை கொடுக்கும். இந்த பேரிடர் காலங்களில் சிவனாரை 47 முறை பிரதட்சிணம் செய்யலாம் என்பது நமக்கு இதன் மூலம் புலப்படுகிறது. 51 முறை செய்யக்கூடிய பிரதட்சிணமானது கன்னியாதானத்தின் பலனை கொடுக்கும். அனைவருக்கும் தானத்தில் அனைத்திலும் மிக மிக சிறந்த தானமாக கருதப்படுவது கன்னியாதானம் என்பது அந்த கன்னியாதானத்தின் பலனையே கொடுக்கக்கூடியது சிவனாரை 51 முறை செய்யக்கூடியதான பிரதட்சிணம். 53 முறை செய்யக்கூடிய பிரதட்சிணமானது விஷ்ணு லோகத்தில் இருக்கும் தன்மையை அடையும். 55 முறை செய்யக்கூடிய பிரதட்சிணமானது வெற்றியையும் 57 முறை செய்யக்கூடிய பிரதட்சிணம் சூரியலோகத்தில் இருக்கும் தன்மையையும் கொடுக்கும். 59 முறை சந்திரலோகத்தில் இருக்கும் தன்மையையும் 61 முறை பிரம்மலோகத்தில் இருக்கும் தன்மையையும் கொடுக்கும். 63 வரை எண்ணிக்கைகளில் செய்யக்கூடிய பிரதட்சிணமானது பசுவினை கொன்ற பாவத்தினையும் 65 முதல் எண்ணிக்கைகளில் செய்யக்கூடிய பிரதட்சிணம் அந்தணனை கொன்ற பாவத்தினையும் போக்கும். 67 முறை செய்த பிரதட்சிணம் அரசர்களை கொன்ற பாவத்தினையும் 71 முறை செய்த பிரதட்சிணம் அனைத்து பாவங்களையும் போக்கடிக்கும். 73 எண்ணிக்கைகளில் செய்யக்கூடிய பிரதட்சிணம் அனைத்து உலகத்திலும் போற்றப்படும். 75 முறை செய்யக்கூடிய பிரதட்சிணம் மூலமாக யானையினை தானம் செய்த பலனை அடையலாம். 77 முறை செய்யும் பிரதட்சிணம் எள் தானத்தின் பயனையும் எள் தானம் ஆயுள் அபிவிருத்தியின் பொருட்டு செய்யக்கூடிய ஒரு தானம். அதை அந்த பலனை சிவனாரை 77 முறை தான பிரதட்சிணம் செய்தாலே அடையலாம். 79 முறை குதிரை தானத்தின் பலனையும் 81 முறை அஸ்வமேத யாகத்தின் பலனையும் 83 முறை செய்யும் பிரதட்சிணம் இராஜசூய யாகத்தின் பலனையும் 85 முறை செய்யும் பிரதட்சிணம் அனைத்து யாகத்தின் பலனையும் 89 முறை செய்யக்கூடியதான பிரதட்சிணம் அனைத்து தானத்தின் பலனையும் அடையலாம். 85 அனைத்து யாகம், 89 அனைத்து தானத்தின் பலனையும் அடையலாம். 91 முறை செய்யக்கூடிய பிரதட்சிணம் ஸ்வர்கலோகத்தில் இருக்கும் தன்மையையும் 93 முறை செய்யக்கூடிய பிரதட்சிணம் ருத்ரலோகத்தில் இருக்கும் தன்மையையும் 95 முறை செய்யக்கூடிய பிரதட்சிணம் முக்தியில் முதல் நிலையான சாலோகம் என்பதையும் 97 முறை செய்யக்கூடியதான பிரதட்சிணம் முக்தியில் இரண்டாம் நிலையான சாமீப்யம் என்ற நிலையையும் 99 முறை செய்யக்கூடியதான பிரதட்சிணம் முக்தியில் மூன்றாவது நிலையான சாரூப்யம் என்பதையும் 101 முறை செய்யக்கூடிய பிரதட்சிணமானது முக்தியில் மிக மிக மிக உயர்ந்த நிலையான சாயுஜ்யம் என்பதான நிலையினையும் கொடுக்கும் என்பதை 16வது நூற்றாண்டை சேர்ந்ததான நிகமஞான தேசிகர் என்பவர் தனது ஆத்மார்த்த பூஜா பத்ததி என்பதான நூலில் மிக மிக விரிவாக கூறியுள்ளார். எனவே மானுடராகிய நாம் அனைவரும் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையில் உற்று நோக்கினோமே என்றால் பசுக்களாகிய உயிர்கள் தனது பந்தங்களிலிருந்து பாசங்களிலிருந்து விடுபட்டு பதியாகிய சிவனாரை அடைதல் என்பதே மிக உயர்ந்ததான ஒரு குறிக்கோளை கொண்டது. அப்பேற்பட்டதான குறிக்கோளை

0: யும் அவன் அவனுடையதான ஆயுள் காலம் முழுதல் செய்தே தீர வேண்டும் என்பதான கொள்கையினை உடையது மிகச் சிறந்ததான உயர்ந்ததான சைவ சித்தாந்தம் அல்லது சித்தாந்த சைவம், வைதிக சித்தாந்த சைவம் என்றெல்லாம் சொல்லக்கூடியதான நமது மதம். இதன் அடிப்படையில் எல்லாம் வல்ல பலம் பரம்பொருள். நாம் வாழ்க்கையில் மங்களம் அடைய வேண்டும் என்றால் மங்களமாக இருக்கக்கூடியதை தொழுதல் வேண்டும். சிவம் என்றாலே அதற்கு மங்களம் என்று பொருள். சிவம், சங்கரம், ஸ்வம், ஸ்ரேயசம் என்றால் அவை அனைத்தும் மங்களங்களை குறிக்கக்கூடியதான சொல். எனவே மங்களத்தினை கொடுக்கக்கூடியவராக சாக்ஷாத் சிவபெருமான் இருக்கிறார். அப்பேற்பட்டதான சிவபெருமானை பாடல் பெற்ற ஸ்தலங்கள், வைப்பு ஸ்தலங்கள், அபிமான ஸ்தலங்கள் என்றெல்லாம் பலவாறாக நமது புண்ணிய பூமியில் நாம் சிவனாரை காண்கிறோம். அப்பேற்பட்டதான சிவனாருடையதான தரிசனத்தை பெற்று வாழ்க்கையில் அழியாத இன்பமான முக்தியினை நாம் அனைவரும் பெறுதல் என்பதை இச்சமயத்தில் பார்வதி சமேத பரமேஸ்வரருடையதான திருக்கழல்களில் எனது பிரார்த்தனையாக வைக்கிறேன். இச்சமயத்தில் எனது ஞானத்தினை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த சைவம்.org என்ற அமைப்பினருக்கும் ஆன்மீக மெய்யன்பர்களுக்கும் சிவனடியார்களுக்கும் சைவ பெருந்தகைகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இதி சம் ஸ்வஸ்தி பிரஜாப்யஃ பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மஹிம் மஹீஷாஹ கோப்ராமணேப்ய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வான்முகில் வழாது பெய்க மணில் வளம் சுரக்க மன்னன் கோல்முறை அரசு செய்க குறைவிழாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இதிஷம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: இப்ப நூற்பாவுக்குள்ள போ. காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அறன்கழல் செலுமி. அயரா அன்பின் அறன்கழல் செலுமி. ஆக இறைவன் நமக்கு செய்கின்ற உதவியை இரண்டாக சொல்லுகிறார். இரண்டு வகையான உதவிகளை இறைவன் நமக்கு செய்கிறான். ஒன்று காட்டும் உதவி, காட்டும் உபகாரம், காட்டும் உதவி, காணும் உதவி. காட்டும் உதவி என்பது, காட்டும் உதவி என்பது இறைவன் நாம் ஐந்தாம் நூற்பாவிலே படித்ததுதான். ஐந்தாவது நூற்பாவிலே படித்தோமே, ஐந்தாவது நூற்பா உணர்த்தும் முறை கூறுவது. உணர்த்தும் முறை, நானே கேள்வி கேட்டு நானே விடை சொல்லிடணும். உணர்த்தும் முறை என்ன? இறைவன் ஆன்மாக்களுக்கு பின்னிருந்து அறிவிக்கின்றான். இறைவன் அறிவிக்கின்றான். இறைவன் அறிவித்தால் தானே உயிர்கள் அறியும். எனவே தானே அறிய மாட்டாத உயிர்களுக்கு இறைவன்தான் உடனிருந்து எப்பொழுதும் அறிவித்துக் கொண்டு இருக்கிறான். ஆக இறைவனுடைய அறிவித்தல் அந்த உதவிதான் காட்டும் உதவி. காணும் உதவி என்பது அவ்வாறு இறைவன் அறிவித்தால் மட்டும் போதாது. இறைவன் அறிவித்தால் மட்டுமே உயிர்கள் அறிந்துவிட மாட்டான். அறிவித்ததோடு நில்லாமல் இறைவன் தானும் உடனிருந்து அறிய வேண்டும். ஆன்மா எதை அறிகிறதோ அதை இறைவனும்

0: உடனிருந்து அறிய வேண்டும். இறைவன் அறிந்தாலன்றி உயிர்கள் தாமாக அறிய மாட்டார். இறைவன் அறிவிக்கவும் வேண்டும், அதே நேரத்தில் அதை அறியவும் வேண்டும். எனவே இறைவன் அறிவிக்கின்றான், உடனிருந்து அறியவும் செய்கின்றான். இந்த காட்டும் உதவி நமக்கு விளங்குகிறது இல்லையா? காட்டும் உதவி ஓரளவு நமக்கு விளங்குது. இந்த காணும் உதவி, அவனும் உடனிருந்து அறிகிறான் என்றால் அதைத்தான் நம்மால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் ஏன் அறிய வேண்டும் உடனிருந்து? அறிவித்தால் போதாதா என்றுதான் நமக்கு நினைக்க தோன்றுகிறது. இறைவன் ஏன் அறிய வேண்டும்? அதற்கு ஒரு உதாரணம், ஓமை மூலம்தான் இந்த கருத்தை விளக்க முடியும். இப்ப ஓர் அறையில, இருட்டு அறையில நுழைந்தால் பொருள் ஒன்றும் புலப்படவில்லை. அப்பொழுது ஒரு கை விளக்கை ஏற்றி எடுத்து வந்தால் அந்த விளக்கு ஒளி கண்ணிலே படுகிற போது அந்த கண்ணொளியானது காணுகிற தன்மையை பெறுகிறது. விளக்கு ஒளி கண்ணோடு சேருகிற போது, கண்ணோடு பொருந்துகிற போது கண்ணானது காணுகிற ஆற்றலை பெறுகிறது. சரி, அந்த விளக்கு ஒளி காண வேண்டிய பொருளிலும் சென்று படாமல் இருந்தால், அதாவது காண வேண்டிய பொருள் இருளிலே இருந்தால், இந்த கண் ஒளி பெற்றாலும் விளக்கொளியை பெற்றாலும் காண முடியுமா பொருளை? கண்ணுக்கு காணும் தன்மை வந்துவிட்டது, ஆனால் பொருள் இருளிலே இருக்கிறது. எனவே காட்டும், இதுதான் காட்டும் உதவி. எனவே காட்டும் உதவி மட்டும் செய்தால் போதாது. அப்படியானால் அந்த பொருளை காண வேண்டுமென்றால் விளக்கு ஒளி கண்ணோடு பொருந்தி கண்ணுக்கு காட்டியதோடு நில்லாமல் அந்த விளக்குளி எங்கே செல்ல வேண்டும்? அறிய வேண்டிய பொருளிலும் சென்று கலந்து பொருந்த வேண்டும். கண்ணோடு பொருந்தினால் மட்டும் போதாது, காண வேண்டிய பொருளிலும் பொருந்த வேண்டும். அதுபோல இறைவன் ஆன்மாவோடு பொருந்தி அறிவித்ததோடு நில்லாமல் எதை அறிய வேண்டுமோ அந்த பொருளையும் உடன் சென்று அறிய வேண்டும், அந்த விளக்கொளி போல. ஆக இந்த காட்டும் உதவி நாம் ஐந்தாம் நூற்பாவிலே பார்த்தோம். காணும் உதவியை இந்த பதினோராம் நூற்பாவிலே தான் சொல்லுகிறார் மெய்கண்டார். காணும் உதவி பதினோராம் நூற்பா கூறுகிறது. எனவே நாம் அறிகின்றவற்றையெல்லாம் இறைவனும் உடனிருந்து அறிந்து கொண்டுதான் இருக்கிறான். நாம் அறிகின்ற நல்லன தீயன எல்லாவற்றையும் இறைவனும் அறிகிறான். ஆனால் நாம் அறிவதற்கும் இறைவன் அறிவதற்கும் என்ன வேறுபாடு? ஆமா, நாம் அந்த நல்லன தீயனவற்றை அறிந்து அவற்றாலே ஆமா பாதிக்கப்படுகிறோம், அவற்றிலே அழுந்துகிறோம். ஆனால் இறைவன் எதை அறிந்தாலும் அதிலே அழுந்த மாட்டான், அதை சாரமாட்டான். இதைத்தான் திருவாசகத்திலே செய்யானை, திரு அம்மானையில செய்யானை வெண்ணீர் அணிந்தானை சேர்ந்து அறியா கையானை எங்கும் செறிந்தானை என்று ஒரு பகுதி வருகிறது. செய்யானை வெண்ணீர் அணிந்தானை சேர்ந்து அறியா கையானை எங்கும் செறிந்தானை. சேர்ந்து அறியா கையானைன்னு என்ன அர்த்தம்? சேர்ந்து அறியா கையானைன்னு சிவபெருமானை சொல்லுகிறார். சேர்ந்து அறியா கையான்கிறாரு. சிவபெருமான் யாரையும் கும்பிட மாட்டான்ங்கிற பொருளா? அப்படி நினைக்கவாவது மனசு வருதா நமக்கு? அப்படி சொல்லலாமா இறைவன் யாரையும்? எனவே சேர்ந்தறியா கையான் என்பதற்கு அது பொருள் அல்ல. அடுத்த வகுப்புல அது நடத்துவோம். அதுக்கு அடுத்த தொடர் என்ன இருக்கு? சேர்ந்தறியா கையானை சேர்ந்தறியா கையானை, அடுத்த தொடர் எங்கும் செறிந்தானை, அதை முதலிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்கும் செறிந்தானை, எல்லா இடங்களிலும் இறைவன் பொருந்தி நின்று அறிகின்றான், எல்லாவற்றையும் அறிகிறான். எங்கும் செறிந்தானை, எங்கும் செறிந்தானை, எவ்விடத்திலும் பொருந்தி எல்லாவற்றையும் அறிகின்றவனை. அப்படி எல்லாவற்றோடும் பொருந்தி நின்றாலும் அந்த பொருள்களுடைய தன்மையை இவன் அடையமாட்டான். அதைத்தான் முன்னாலே சேர்ந்து அறியா கையானை, அந்த பொருள்களுடைய இயல்பு தன்னை சேர்ந்தறியாத கையானைன, கை என்றால் ஒழுக்கம் தன்மை, தன்மை அத்தகைய தன்மை உடையவனை சேர்ந்தறியா அந்த பொருள்களினுடைய தன்மையை பொருந்தி அறியாதவன். எல்லா பொருள்களையும் அறிந்தாலும் அந்த பொருள்களுடைய தன்மை அவனை சேராது. சேர்ந்தறியா கையானை, கை என்ற சொல் அத்தகைய தன்மை உடையவனை, ஒழுக்கம் உடையவனை. திருவாசகத்துல கூட அந்த திருச்சதகத்துல மெய்தான் அரும்பி என்ற பாட்டுல கடைசி வரி என்ன, கைதான் நெகிழவிடேன் உடையா என்னை கண்டுகொள்ளேன்னு வருது. அந்த கைதான் அந்த ஒழுக்கத்தை கைவிட மாட்டேன், கை என்ற சொல்லுக்கு ஒழுக்கம் என்று அப்படி பொருள் கொள்ள வேண்டும். எனவே இறைவன் உயிர்களுக்காக எல்லாவற்றையும் அறிகின்றான், ஆனால் அவற்றின் தன்மைகளை அவன் சாரமாட்டான். எனவே இந்த இரண்டு விதமான உதவிகளிலே காணும் உதவியை இந்த பதினோராம் நூற்பாவிலே கூறுகிறார். பொதுவாக நம்முடைய திருமுறைகளிலே காட்டும் உதவியை பல இடங்களிலே கூறியிருக்கிறார்கள். காட்டும் உதவி பல இடங்களிலே பரவலாக கூறப்பட்டிருக்கிறது, காணும் உதவி ஒரு சில இடங்களிலே தான் கூறப்படுகிறது. இப்போது நூற்பாவை பார்க்கலாம். நூற்பாவிலே நான் இந்த காணும் உதவியை விளக்குவதற்கு என்ன ஓமை சொன்னேன், விளக்கோழி, விளக்கோழி என்ற ஓமையை வைத்து விளக்கினேன். விளக்கோழியானது கண்ணிலே பொருந்தி கண்ணுக்கு காட்டியதோடு நில்லாமல் எந்த பொருளை அந்த கண் காண வேண்டுமோ அந்த பொருளிலேயும் பொருந்துகிறது அந்த விளக்கோழி. அதுபோல இறைவன் ஆன்மாக்களுக்கு அறிவித்தலை செய்வதோடு, அறிவிப்பதோடு அந்த ஆன்மா அறிய வேண்டிய பொருளையும் உடன் சென்று அறிகிறான் என்ற உவமை. ஆனால் மெய்கண்டார் வேறொரு உவமை சொல்லுகிறார். மெய்கண்டார் சொல்லுகிற உவமை கண்ணுக்கு காட்டுவது எது, கண்ணுக்கு பொருள்களை காட்டுவது எது, ஆன்மா உடனிருந்தால்தான் கண் உடனிருந்து காட்ட வேண்டும். கண் காண்பதற்கு ஆன்மா உடனிருந்து காட்ட வேண்டும். ஆன்மா காட்டவில்லை என்றால் கண் விழித்திருந்தாலும் பொருளை காணாது. இந்த அன்றைக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன் அல்லவா, வீதியிலே நடந்து செல்லுகிற போது எதிரே நமக்கு வேண்டியவர் ஒருவர் வருகிறார். ஆனால் அந்த நேரத்திலே நம்முடைய சிந்தனை வேறு இடத்திலே சென்றிருந்தால், அதாவது ஆன்மா அந்த நேரத்திலே கண்ணுக்கு காட்டவில்லை என்றால் கண் திறந்திருந்தாலும் எதிரே வருகின்றவருடைய உருவம் தெரியாது. இது எதை காட்டுகிறது என்றால் ஆன்மா உடனிருந்து காட்ட வேண்டும், அப்பொழுதுதான் கண் எதையும் காண முடியும். அவ்வாறு ஆன்மாவானது கண்ணுக்கு காட்டியதோடு நில்லாமல் தானும் அந்த கண்ணோடு சென்று அந்த பொருளை அறிகிறது, ஆன்மாவும் உடன் சென்று அறிகிறது. இந்த ஐம்பொறிகளிலே கண் சிறந்தது என்று ஒரு நாள் கூறினேன் அல்ல வகுப்பிலே, ஐம்பொறிகளிலே கண் சிறந்தது என்று. எதனாலே? ஆமா, கண்ணானது சென்று பொருளை பற்றுகிறது, மற்ற பொறிகள் எல்லாம் நின்ற இடத்திலே நின்று தன்னிடம் வந்தால் அறியும், ஆனால் கண் மட்டும் அறிய வேண்டிய பொருள்கள் இருக்கிற இடத்திலே சென்று அறியும். அதுதான் கண்ணினுடைய சிறப்பு. கண் சென்று அறியும், ஏனைய பொறிகள் நின்று அறியும். எனவே கண் அப்படி சென்று அறிகிற போது ஆன்மாவும் உடன் சென்று அறிகிறது என்ற ஓமையை இங்கே அமைத்திருக்கிறார். காணும் கண்ணுக்கு, காணும் கண்ணுக்கு, அதாவது காணும் தன்மை உடைய கண்ணுக்கு அடுத்த என்ன சொல்லியிருக்கிறது, காட்டும் உளம்போல் என்று இருக்கிறதல்லவா, அங்கே சொற்களை கொஞ்சம் மாற்ற வேண்டும். காணும் கண்ணுக்கு காட்டி காணும் உளம்போல் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். காட்டி காணும் உளம்போல், காணும் கண்ணுக்கு காட்டி காணும் உளம்போல். அந்த கண்ணுக்கு காட்டி பொருள்களை காட்டி தானும் காணுகின்ற உளம்போல். உளம் என்றால் ஆன்மா, உள்ளம் என்ற சொல் ஆன்மாவை குறிக்கும். காட்டி காணும் உளம்போல், இது உவமை. அடுத்து அடுத்து கருத்து, அடுத்து காண உள்ளத்தை கண்டு காட்டலின், அங்கேயே மாற்றிக்கொள்ள வேண்டும். காண உள்ளத்திற்கு, உள்ளத்திற்கு அடுத்து என்ன இருக்கு, கண்டு காட்டலின், அதையும் மாற்ற வேண்டும். காட்டி காண்டலின், கண்டு காட்டலின் என்று இருக்கிறது, அதை காட்டி காண்டலின். காண உள்ளத்திற்கு காட்டி காண்டலின், காணும்படியாக உள்ளத்திற்குனா ஆன்மாவுக்கு, ஆன்மாவிற்கு இறைவன், இறைவன் ஆன்மாவிற்கு காட்டி பொருள்களை காட்டுவதோடு காட்டி காண்டலின், தானும் உடன் சென்று காண்பதனால் அறிவதனால். காண உள்ளத்திற்கு காட்டி காண்டலின். எனவே முதல் இரண்டு அடிகளை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். எனவே மறுபடியும் சொல்லுகிறேன், காணும் கண்ணுக்கு காட்டி காணும் உளம்போல், காண உள்ளத்திற்கு ஆன்மா, ஆன்மாங்கிற சொல்ல சேர்த்துக் கொள்ளலாம், காண உள்ளத்திற்கு ஆன்மா காட்டி காண்டலின். ஆக இப்படி மாற்றினால்தான் பொருள் விளங்குகிறது. அடுத்து கடைசியிலே, எனவே இந்த இரண்டு அடிகளிலே இறைவன் செய்கின்ற காணும் உதவி சொல்லப்பட்டது. இறைவன் ஆன்மாக்களுக்கு செய்கிற காணும் உதவி காட்டி காண்டலின். இப்படிப்பட்ட உதவியை இறைவன் செய்யாவிட்டால் ஆன்மா எதையும் அறிய முடியாது. இறைவன் அறிவித்ததோடு நில்லாமல் தானும் உடனிருந்து அறிவதனால்தான் ஆன்மாக்கள் அறிவு பெறுகின்றன. இந்த இப்படிப்பட்ட கைமாறு கருதாத இறைவன் செய்கின்ற உதவியை மறவாமல் நினைக்கின்றார்கள் அருளாளர்கள். ஆக மறவாமை என்று திருமுறைகளிலே பல இடங்களிலே பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் காரைக்கலம்மையார் வேண்டுகிறார். மறக்குமாறில்லாத என்னை மையல் செய்து, மறக்குமாறி இல்லாத என்னை, யாரு சொல்றது, ஞானசம்பந்தருடைய வாக்கு. மறக்குமாறிலாத என்னை மையல் செய்து மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய். ஆக பெருமானே, நான் உன்னை என்றும் மறவாத நிலையிலே இருந்தேன், அப்படிப்பட்ட என்னையும் பிறக்குமாறு வைத்துவிட்டாயே என்கிறார். பெரிய புராணத்துல வாயிலார் நாயனார் புராணத்துல ஒரு அருமையான பாட்டு, வாயிலார் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், அந்த அக வழிபாடு. மறவாமையான் அமைத்த மனக்கோயிலுள் இருத்தி, அவருடைய மனம் எப்படிப்பட்டதான், மறவாமையான் அமைத்த மனமாம், மனக்கோயிலாம். மறவாமையான் அமைத்த மனக்கோயிலுள் இருத்தி உறவாதிதனை உணரும் ஒளிவிளக்கு சுடரேற்றி இரவாத ஆனந்தம் எனும் திரு மஞ்சனமாட்டி அறவாணர்க்கு அன்பு என்னும் அமுது அமைத்து அரிச்சனை புரிவார். எனவே அப்படிப்பட்ட வரவாமையான் அமைத்த மனக்கோயிலாம், அதிலே ஏற்றிய ஒளி விளக்கு சுடர் ஏதான், ஒளி சுடர் விளக்கு எது, அதில் ஏற்றிய விளக்கு எது, எந்த விளக்கை ஏற்றுகிறார்? மறவாமையான் அமைத்த மனக்கோயிலுள் பெருமானை இருத்தி, மனக்கோயில் உள்ளே இருத்தி உறவாதி தனை உணரும் ஒளி விளக்கு சுடருங்கிறாரு. என்ன பொருள்? உறவு. உறவு என்ன உறவு? அத்துவித உறவு. ஆமா, அத்துவித உறவு. நாளைக்கு நான் போயிருவேன், அவ்வளவுதான் நமக்கு உறவு. இந்த உறவை மறக்க கூடாது, அத்துவித உறவு. அதுதான் அதை உணர்வு, அதுதான் ஞானம். இறைவனுடைய அத்துவித உறவை எப்போதும் மறவாதிருப்பதுதான் ஞானம், வேறு என்ன? எனவே உறவாதி தனை உணரும், அதுதான் ஞானமாகிய விளக்கு. உறவாதி தனை உணரும் ஒளி விளக்கு சுடரேற்று அந்த வழிபாட்டிலே பொங்குகிற ஆனந்தம் இருக்கிறதே, அந்த ஆனந்தம் அதுதான் பெருமானுக்கு திருமஞ்சன நீர். ஆனந்தம் என்ற திருமுழுக்காட்டி அன்புதான் நைவேத்தியம், நிவேதனம் அன்பு என்று பாடிய பாட்டு. இப்படி பல இடங்களிலே மறவாமை எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரன் தாள் மறவாமை பொருள். எனவே மறவாமைதான் அருளாளருக்கு உரிய சிறப்பு. நமக்கும் அவர்களுக்கும் அதுதான் வேறுபாடு, மறவாமை. அதைத்தான் இந்த 11வது நூற்பா வலியுறுத்துகிறது. இறைவன் நமக்கு செய்கின்ற உதவியை மறக்கலாமா? என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு. இது இங்கேயும் பொருந்தும், உலகியலுக்கு மட்டுமல்ல, அருளிலே அருளியலிலும் இறைவன் செய்கின்ற அந்த நன்றியை மறவாது போற்ற வேண்டும். அதைத்தான் கடைசி வரியில அயரா அன்பின் அயராமையென மறவாதிருத்த, அயராமையின மறவாமை. அயரா மறவாமல், அயரா அன்பின். அப்படி இறைவனை மறவாது இருப்பதனாலே உண்டாவது எது? அவன் மீது பேரன்பு. மறவாமையினால் உண்டாவது ஆறாத அன்பு. மறவாமையால் உண்டாவது அன்பு, அதான் அயரா அன்பு. அயராமையால் உண்டாகின்ற அன்பு. எனவே அன்பு எப்படி உண்டாகும் என்றால், இறைவன் செய்கின்ற உதவியை மறவாமல் நினைக்க நினைக்க அந்த அன்பு மிகும், மேலொங்கும் மீதூறும். அதான் அயரா அன்பின். அவ்வாறு அன்பு மிக மிக என்ன உண்டாக, அன்பினால் அறன்கழல் செலுமே, அன்பினால் அறன்கழல் செலுமே. அறன்கழல் செல்லுதல் என்றால் அவனிடத்திலே அழுந்தி நிற்றல். அறன்கழல் செலுமே என்றால் அந்த ஆன்மா அந்த சிவபெருமானிடத்திலே, சிவபெருமானது திருவடியிலே அழுந்தி நிற்கும். அந்த நிலைக்கு பேர் தான் நிட்டை. அந்த நிலைக்கு பெயர் தான் நிட்டை. இறைவனிடத்தில் அழுந்தி நிற்கின்ற நிலைதான் நிட்டை நிலை எனப்படுகிறது. நிட்டை என்ற சொல்லுக்கு நிலைத்து நிற்றல் என்பது பொருள். நிலைத்து நிற்றல், அதாவது ஆன்மாவினுடைய அறிவு வேறு எதையும் அறியாது இறைவனையே அறிந்து நிற்றல். இறைவன் ஒருவனையே அறிந்து அவனிடத்திலே அழுந்தி நிற்பதுதான் நிட்டை. எனவே அந்த நிலையில தன்னை பற்றிய நினைவு இருக்காது, உலகத்தை பற்றிய நினைவு இருக்காது. இறைவன் ஒருவனையே அறிந்து நிற்கிற நிலை. நிட்டை, நிட்டை என்பது காரியம். அதற்கு காரணம் எது? நிட்டை கூடுதல் காரியம். அந்த காரியத்திற்கு எது காரணம்? அன்பு. நிட்டைக்கு காரணம் அன்பு. அந்த அன்பிற்கு காரணம் அயராமை. அயராமை காரணம். இப்படி ஒன்றுக்கு ஒன்று இவை காரண காரிய முறையிலே அமைந்திருக்கின்றன. அயராமை என்பது காரணம், அதனாலே உண்டாகிற காரியம் அன்பு. பிறகு அன்பு என்பது காரணம், அதனாலே உண்டாகிற காரியம் நிட்டை கூடுதல். எனவே 10வது நூற்பாவிலே ஆன்மா திருவருளோடு ஒற்றுமைப்பட்டு நின்றது. இங்கே 11வது நூற்பாவிலே ஆன்மாவானது அந்த திருவருளின் உதவியினால் சிவத்திலே அழுந்தி நிற்கின்ற நிட்டை கூறப்படுகிறது. எனவே முந்தன 10வது நூற்பா அருள்நிலை. 10வது நூற்பா அருள்நிலை எனப்படும். 11வது நூற்பா ஆனந்த நிலை. அருள்நிலையை கடந்து ஆனந்த நிலை. இதை, இந்த நிலையை பட்டினத்தார் எப்படி சொல்லுகிறார்? தாயுடன் சென்று தாதையை கூடி, தாயுடன் சென்று முதலிலே அருளோடு பொருந்தி அவளுடைய உதவியினால் தந்தையை அடைந்து, தாயுடன் கூடி தாதையை அடைந்து பின் தாயை மறந்து அருளையும் மறந்து, தாயை மறந்து எய்யும் அதே நிட்டை என்றான் கச்சி ஏகம்பனி. இப்படி தாயாகிய திருவருளோடு சென்று தந்தையாகிய சிவத்தைச் சேர்ந்து பிறகு அந்த தாயையும் மறந்து தந்தையோடு கூடி நிற்கிற நிலைதான் நிட்டை என்று விளக்கம் தருகிறார். எனவே இது இந்த உடம்போடு கூடியிருக்கிற போதே, இந்த உலகத்தில் வாழுகிற போதே இறை இன்பத்தை அனுபவிக்கிற நிலை. அவர்களுக்கு பெயர்தான் ஜீவன் முத்தர், அணைந்தோர் என்றெல்லாம் திருவருள் பயனிலே படித்தீர்கள். உலகத்தில் வாழும் போதே, இவ்வுடம்போடு கூடியிருக்கிற போதே எல்லாவற்றையும் மறந்து, எல்லாவற்றையும் இழந்து சிவபெருமானாகிய தலைவனோடு கூடி இன்புறுகிற நிலை. எனவே அந்த பேரின்ப நிலையை இங்கேயே பெறலாம், இப்போதே பெறலாம், தயாராக இருந்தால். அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். எனவே இதுதான் பரமுத்தி, மேலான முத்தி. பரமுத்தியை இப்பொழுதே பெறலாம். இது ஜீவன் முத்தி எனப்படும். இது ஜீவன் முத்தி. உடம்போடு கூடியிருக்கிற போது அடைகிறன ஜீவன் முத்தி, உடம்பு நீங்கிய பின் அடைவதுதான் பரமுத்தி. உடம்பு நீங்கிய பிறகு அந்த பேரின்பத்திலே மீண்டும் பிறவாத நிலையில எப்போதும் அவனோடு கூடி அந்த ஆனந்தத்திலே திளைத்திருக்கிற நிலை பரமுத்தி. பரமுத்திக்கும் ஜீவன் முத்திக்கும் என்ன வேறுபாடு? என்ன வேறுபாடு என்றால், அங்கே உடம்பு இல்லை, இங்கே உடம்பு. உடம்பு என்று வந்துவிட்டால் என்ன? உடம்பினாலே ஆமா அந்த ஆனந்தத்திற்கு இடையூறு வரும், அந்த ஆனந்த இடையீடுபடும், மீண்டும் உலக நினைவு வர வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு உபாய நிட்டை என்ற பெயர். மீண்டும் உலகிற்கு வருவது உபாய நிட்டை என்பார்கள். உபாய நிட்டை, உண்மை நிட்டை. எனவே இந்த 11வது நுற்பா சிவப்பேறு எனப்படுகிற முடிந்த பயனை நமக்கு விளக்கி காட்டியது. அடுத்து முடித்து விடலாமா? பன்னிரெண்டாம் நொறுப்பா நாளைக்கும் உண்டு. நீங்கள் பன்னிரெண்டாவது நொறுப்பா இப்ப கடைசியாக சொன்ன அணைந்தோருடைய தன்மையை கூறுவதே பன்னிரெண்டாம் நொறுப்பா, அணைந்தோருடைய தன்மை. அப்படி இந்த உலகத்தில் வாழுகிற போதே இறைவனை சார்ந்த அந்த அடியவர்கள் இந்த உலகத்திலே வாழுகிற காலத்திலே எப்படி வாழ்வார்கள் என்ற நிலையை சொல்லுவதுதான் பன்னிரெண்டாம் நொறுப்பா. அப்படி வாழ்ந்தவர்கள் தான் யாரு? இந்த உலகத்திலேயே ஜீவன்முத்தராக வாழ்ந்தவர்கள் தான் நம்முடைய நாயன்மார்கள். நாயன்மார்கள் எல்லாம் ஜீவன்முத்தர்கள். எனவே அந்த பெரிய புராணம் பன்னிரெண்டாம் திருமுறை, அதை நினைத்துக் கொண்டுதான் இந்த பன்னிரெண்டாவது நுறுப்பாவை மெய்கண்டார் அமைத்திருக்கிறார். நாயன்மார்களுடைய வரலாற்றை நினைந்து அதனுடைய கருத்தை இந்த பன்னிரெண்டாம் நுறுப்பாவாக வடித்திருக்கிறார். என்ன தொடக்கம்? செம்மலர் நோன் தாள் சேரல் ஒட்டா அம்மலம். இன்னும் அந்த மலை விடவில்லை பாருங்கள். பன்னிரெண்டாம் நூற்பா இங்கேயும் விடவில்லை மலை வாசனை. அம்மலம் களி அன்பரோடு மறி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமே. ஆக இந்த பன்னிரெண்டாம் நூற்பாவினுடைய விளக்கத்தை நாளைக்கு வைத்துக் கொள்வோம்.
1: Om Namah Shivaya.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: பிறகு அந்த நாலு வகை மார்க்கங்களை சொல்லி இருக்கிறார். அந்த சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்குக்கும் வேறு பெயர்கள் என்ன? சரியைக்கு இன்னொரு பெயர் தாசமார்க்கம், தாசமார்க்கம். கிரியை புத்திரமார்க்கம், யோகம் சகமார்க்கம், ஞானம் சன்மார்க்கம். இப்ப தாசமார்க்கம் என்றால் தமிழில் என்ன சொல்லுவார்கள்? தொண்டு நெறி. தாசமார்க்கம் என்பது தொண்டு நெறி, அதுதான் சரியை. சரியை என்பது தொண்டு நெறி. கிரியை என்பது மகன்மை நெறி, மகன்மை நெறி. யோகம் என்பது தோழமை நெறி, தோழமை நெறி. சன்மார்க்கம் என்பது தமிழிலே நன்னெறி, நன்னெறி. இந்த நாலு வகையான நெறிகளின் பயன் என்ன? தாசமார்க்கமாகிய தொண்டு நெறியிலே நின்றவர்கள் என்ன பயனை அடைகிறார்கள்? அவர்கள் சிவனுடைய உலகிலே சென்று அங்குள்ள இன்பத்தை நுகர்கிறார்கள். சிவன் உலகிலே சென்று இன்பத்தை நுகர்தல், அதற்கு சாலோகம் என்ற பெயர். அங்கே சா உலகம்தான், உலகம் என்பது சிவன் உலகம். அங்கே இருக்கின்ற நிலை ச உலகம், சாலோகம். பிறகு அங்கே அனுபவித்து அடுத்து எங்கே வருடியும் வந்து பிறக்க வேண்டும். இது இடைநிலை பயன். இது இந்த சாலோகம் என்பது இடையில வந்த ஒரு பயன். முடிவான பயன் என்ன? அந்த ஞானத்திற்கு வழியாக அமைகிறது. ஞானம் பெறுவதற்கு படி வழி, அதுதான் முக்கியமான பயன். பிறகு இரண்டாவது, அந்த புத்திர மார்க்கம் மகன்மை நெறி, அதனுடைய பயன் அந்த சிவனுடைய உலகத்திலே இறைவனுக்கு பக்கத்திலே அணுக்கத் தொண்டராக இருக்கிற நிலை பெறுவார். சிவன் உலகத்தில் இறைவனுக்கு அருகிலே இருக்கின்ற உரிமை, அது சாமீபம். பிறகு இது அடுத்து மூன்றாவது, தோழமை நெறி எனப்படுகிற என்னது? தோழமை நெறி சகமார்க்கம், சகமார்க்கம். சகமார்க்கத்திலே நிற்பவர்கள் பெறுகிற இடைநிலை பயன், இடைநிலை பயன் இறைவனுடைய உருவத்தை இவர்களும் பெறுவார். இறைவனுடைய உருவத்தை பெறுதல் சாரூபம். நான்காவதாகிய சன்மார்க்கமாகிய நன்னெறியிலே நின்றவர்கள் அடையக்கூடிய பயன் சாயுச்சியம், அது முடிவான பயன். இது பரமுத்தி, பரமுத்தி, முடிவான முத்தி. ஏனைய மூன்று பேரும் அங்கே பயனை துய்த்து மீண்டும் நில உலகிக்கு வந்து ஞானாசிரியனால் ஞானத்தை பெற்று வீடு பெற்று அடைந்தார். இந்த நாளுக்கும் நம்முடைய நால்வரை சொல்லுவார்கள் எடுத்துக்காட்டாக. இப்ப திருநாவுக்கரசரை தொண்டு நெறிக்கும், ஞானசம்பந்த பெருமானை கிரியைக்கும் அதாவது மகன்மை நெறிக்கும், சுந்தரரை யோக நெறியாகிய அந்த சகமார்க்கத்திற்கும், மாணிக்க வாசகரை நன்னெறியாகிய ஞான நெறிக்கும் சொல்லுவார்கள் எடுத்துக்காட்டாக. ஆனால் இது எந்த அளவுக்கு பொருந்தும்? நாவுக்கரசர் அந்த கீழ் நிலையில இருந்தவரா? அதாவது தங்களுடைய பாடல்களிலே நாவுக்கரசர் அந்த தொண்டு நெறியை பற்றி மிகுதியாக பாடியிருக்கிறார். நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா என்றெல்லாம் பாடுகிறார் இல்லையா? அதே போல ஞானசம்பந்த பெருமான் அந்த கிரியையின் நெறிகளை பாடல்களிலே விளக்கியிருக்கிறார். நம்ம சுந்தரமு சுவாமிகள் யோகா, அவர் அந்த சிற்றின்பத்தையே யோக முறையிலே பேரின்பமாக அனுபவித்திருக்கிறார். மாணிக்க வாசக பெருமான் அவர் அந்த நாயகராகி பாவம்லாம் சொல்லுவார்கள், அதெல்லாம் சைவத்திற்கு கிடையாது. நாயகராகி பாவம் என்பது வைணவத்துக்கு மட்டும்தான் உரியதை தவிர சைவத்திற்கு அதெல்லாம் கிடையாது. அதாவது தன்னை பெண்ணாகவும் எது மாணிக்க வாசகர் தன்னை பெண்ணாகவும் இறைவனை தலைவனாகவும் வைத்து பாடுகிற முறை வைணவத்தில் தான் சிறப்பாக உரியது. சைவத்தில் ஆன்மா என்பது பெண் அல்ல, வைணவத்திலே உயிர்கள் எல்லாம் பெண்கள். வைணவ கோட்பாட்டின்படி எல்லா ஆன்மாக்களும் பெண்ணியல்பு உடையவர்கள். இறைவன் ஒருவன்தான் புருடோத்தம், அவன் ஒருவன்தான் தலைவன் என்று அங்கே வைத்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் கருத்துப்படி ஆன்மா பெண்ணியல்பு உடையது, எனவே தங்களை தலைவியாக வைத்துக் கொண்டு பாடியிருக்கிறார். நமக்கு அந்த கொள்கை கிடையாது. எல்லா உயிர்களிடத்தில் எந்த வேறுபாடும் கிடையாது. எனவே திருவருள் பயனில இதை மறுத்திருக்கிறார், திருவருள் பயனில இந்த கருத்து. எனவே தலைவன் தலைவி என்ற அந்த நாயக நாயகி பாவம் சைவத்திற்கு கிடையாது. அப்படியா, தன்னை நாயகி நாயகின்னு சொல்றாரா? எந்த பாட்டில அவர் தலைவன் தான் சொல்லுகிறான். ஒரு தலைவன் தன்னுடைய மனநிலையை உணர்வை வெளிப்படுத்துகிறான். எல்லா பாட்டு அப்படித்தான் அமைந்திருக்கிறது. திருக்கோவையார்ல இன்னாருடைய கூற்றுன்னு தானே வருது. இப்ப ஞானசம்பந்த பெருமான் அந்த கிளியை பார்த்து தூது விடுகிறார் இல்லையா, என்ன சிறையாரும் மடக்கிளியே இங்கே வா என்றெல்லாம் பாடுகிறார். கேட்டால் அது படர்க்கைதானே. அதாவது இப்ப சங்ககால புலவர்கள், சங்க காலத்துல புலவர்கள் ஒரு தலைவியை கற்பனை செய்து அவளுடைய கூற்றாக பாடுகிறார், அவளை ஒரு பாத்திரமாக வைத்து பாடியிருக்கிறார். அதே போல நம்முடைய அருளாளர்களும் இந்த தலைவியினுடைய கூற்றாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அவ்வளவு, தங்களை பெண்ணாக தங்களை தலைவியாக வைத்துக் கொண்டு பாடவில்லை. ஒரு தலைவியை கற்பனை செய்து கொண்டு அந்த தலைவியினுடைய நிலையிலே வைத்து பாடியிருக்கிறார், சங்ககால புலவர்களைப் போல. எனவே இப்படிப்பட்ட நேரம் ஆயிற்று. இந்த ஒரே ஒரு பாட்டோடு முடித்துக் கொள்வோம். 280 கேட்டல், 280 சூரியகாந்த கல்லினிடத்தே. சூரியகாந்த கல், இந்த சூரியனுடைய ஒளிபட்ட மாத்திரத்துல அந்த கல்லிலே நெருப்பு தோன்றும். சூரியன் தோன்றாத போது அதன் இடத்திலே நெருப்பு தோன்றுமா? அதுபோல ஞானாசிரியர் தோன்றுகிற போதுதான் இந்த மாணவனுடைய ஆன்மாவில அறிவில ஞானம் உதிக்கும். நெருப்பு தோன்றுவது போல சூரிய காந்த கல்லினிடத்தே செய்ய சுடர் தோன்றியிட, செய்ய சுடர் சூரியன், சூரியன் தோன்றியிட சோதி தோன்றுமாவோ, நெருப்பு தோன்றுவதைப் போல ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற. ஆரியனாம் மேலானவனாகிய ஞானாசிரியர் வந்து அருளால் தோன்ற. அடிஞானம், அடிஞானம் சிவஞானம் ஆன்மாவில் தோன்றும். அப்படி தோன்ற தூரியனாம் சிவன் தோன்றும் தானும் தோன்றும் தொல்லுலகமெல்லாம் தன் உள்ளே தோன்றும். அதாவது முப்பொருள் இயல்புகளும் அந்த ஆன்மாவினிடத்திலே தோன்றும். அதாவது தூரியனாம் சிவன் தோன்றும் என்றால் சிவபெருமானுடைய இயல்பு அந்த மாணவனுக்கு விளங்கி தோன்றும். சிவனை தோன்றும் என்ற அர்த்தம் அல்ல, சிவன் தோன்றும் என்றால் சிவனுடைய இயல்பு புலப்படும். சிவம் தோன்றும் தானும் தோன்றும் இங்கே தன்னுடைய அது ஆன்மாவினுடைய இயல்பும் தோன்றும், தன்னுடைய இயல்பும் தெரியும். தொல்லுலகமெல்லாம் தன் உள்ளே தோன்றும். இந்த உலகத்தினுடைய இயல்பு பாசத்தினுடைய இயல்பும் அவர்களுக்கு விளங்கித் தோன்றும். நேரியனாய் பரியனுமாய் உயிர்க்குயிராய் எங்கும் நின்ற நிலையெல்லாம் முன் நிகழ்ந்து தோன்றும். எனவே இது கேட்டல் என்ற இந்த நிகழ்ச்சியினாலே, ஞான உபதேசத்தை கேட்டலினாலே முப்பொருளினுடைய இயல்பும் அந்த மாணவனிடத்திலே நிர்விகற்பமாக தோன்றும். நிர்விகற்பமாக தோன்றும். நிர்விகற்பமாக என்ன அர்த்தம்? பொதுவாக தோன்றுகிற முதல் நிலை கேட்டல். அடுத்து சிந்தித்தலிலே அந்த முப்பொருள் இயல்புகளும் எப்படி தோன்றும்? சிந்திக்க சிந்திக்க இரண்டாவது நிலை ஐயமாக தோன்றும். பொதுவாக தோன்றி பிறகு ஐயமாக தோன்றி மூன்றாவது தெளிதல் என்ற நிலையிலேதான் முப்பொருள் இயல்புகளும் தெளிவாக விளக்கமாக தோன்றும். பிறகு நிட்டை கூடுகிற நிலையிலேதான் அந்த ஆன்மா பாசச்சார்வை உதறி விடுத்து அந்த சிவச்சார்வை அடைகின்ற, சிவத்திலே அழுந்துகின்ற நெட்டை நிலை அது நான்காவது. எந்த ஒரு பொருளையும் நாம் உடனே விளங்கிக் கொள்ள முடியாது. ஒரு பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் அதை அறிவதிலே பல படிநிலைகள் இருக்கின்றன. சிறிது சிறிதாகத்தான் ஆன்மா அறிய முடியும். எந்த பொருளாக இருந்தாலும் சரி, எடுத்த உடனேயே முழுமையாக அறிய முடியாது. சிறிது சிறிதாக படிப்படியாகத்தான் அறிந்து கடைசியிலே அந்த பொருளை முழுமையாக அறியும். இது ஆன்மாவினுடைய இயல்பு, படிமுறையிலே அறிதல், சிறிது சிறிதாக அறிதல். அந்த முறையிலே உலக பொருள்களை நாம் நான்கு படிநிலைகளிலே வைத்து அறிகிறோம் என்று படித்திருக்கிறோம். என்னென்ன படிமுறைகள்? முதலிலே பொதுவாக அறிதல், அதற்கு என்ன பேரு? நிர்விகற்பமாக அறிதல், பொதுவாக அறிதல். அதற்கு துணை செய்கிற கருவி எது? ஐம்பொறிகள். ஐம்பொறிகள் அதற்கு உதவி செய்கின்றன. பிறகு இரண்டாவதாக பொதுவாக அறிந்த பின்னர் இரண்டாவதாக ஐயமாக அறிதல், ஐயமாக அறிதல். அதற்கு உதவுகிற கருவி எது? மனம். மனம் ஐயமாக அறிதல், அது மனத்தினுடைய துணையினாலே. மூன்றாவதாக தெளிவாக அறிதல், தெளிவாக அறிதல். அதற்கு உதவுகிற கருவி எது? புத்தி. புத்தி என்ற கருவி தெளிவாக அறிய உதவுகிறது. பிறகு நான்காவது படிநிலை அனுபவமாக அறிதல், அனுபவித்து அறிதல், அழுந்தி அறிதல். அனுபவமாக அறிதல் தான் கடைசி நான்காவது படிநிலை, அனுபவமாக. அவ்வாறு அறிவது எது? ஆன்மா. அது என்ன காட்சி? தன்வேதனை காட்சி, தன்வேதனை காட்சி. அதற்கும் கருவிகள் உண்டு. தன்வேதனை காட்சி ஆன்மா அடைவதற்கும் கருவிகள் இருக்கின்றன, அவற்றை சொல்லவில்லை. அவற்றுக்கும் கருவிகள் உண்டு. அதாவது அந்த வித்யா தத்துவத்திலே கலை வித்தை அராகம் என்று பார்த்தோமே, அந்த கருவிகள் இங்கே தன்வேதனை காட்சியிலே துணை செய்யும். எனவே எந்த இடத்திலும் ஆன்மாவுக்கு கருவி இல்லாமல் அறிவு நிகழாது. எந்த இடத்திலும் கருவி வேண்டும். அந்த முறையிலே இந்த சிவஞான சித்தியாரை இப்போது நீங்கள் முதன்முறையாக கேட்கிற போது என்ன விளக்கம் உண்டாகிறது? பொதுவாகத்தான் அறிந்து கொள்ள முடியும், அது உங்க இயல்பு. உங்கள் மேல குற்றம் கிடையாது. பொதுவாக அறிந்து இதுவே போதும் என்ற அந்த அளவில் இல்லாமல் மேற்கொண்டு இதை கேட்டலினாலே கேட்டல் பொதுவாக அறிதல், பிறகு சிந்தித்தல் இரண்டாவது நிலை. சிந்தித்தல் சிந்தித்தல் தான் அப்போதுதான் ஐயமாக அந்த பொருள் ஐயமாக நமக்கு தோன்றும். இதுவா பொருள், இது சரியான பொருளா அது சரியான பொருளா என்ற சிந்தனை உங்களுக்கு உண்டாகும் சிந்திக்கிற போதுதான். அப்படி சிந்திக்க சிந்திக்கத்தான் மூன்றாவதாக தெளிவு நமக்கு வரும். அந்த பொருள் நூல் பொருள் தெளிவாக நமக்கு விளங்கும். தெளிவு வந்த பின்னர் தான் அனுபவமாக அந்த பொருள் நமக்கு வாய்க்கும் அனுபவம். அந்த அனுபவம் என்பது அந்த பொருளோடு நாம் ஆன்மாவினுடைய அறிவு ஒன்றுபட வேண்டும். ஆன்மா அறிவு அறியப்படுகிற பொருளோடு ஒன்றுபட்டால்தான் அனுபவம் கிடைக்கும். ஒன்றுபடாமல் விலகி இருந்தால் அது முதல் மூன்று, பொதுவாக அறிதல், ஐயமாக அறிதல், தெளிவாக அறிதல். அனுபவமாக அறிய வேண்டுமானால் அந்த பொருளோடு ஒன்றுபட வேண்டும். அதுபோல இந்த உண்மை இறைவனை அறிவதற்கும் பொருந்தும். உலகப் பொருளை அறிவதற்கும் இந்த நான்கு படிநிலைகள் உண்டு, அதே போல இறைவனை அறிவதிலும் இந்த நான்கு படிநிலைகள் உண்டு. எனவே இறைவனை அறிவதுதான் எது? ஞானம். ஞானம் பெறுதல் என்பது இறைவனை அறிதல், அதுதான் ஞானம். ஞானம் என்பது இறைவனை பற்றிய அறிவு. எனவே அந்த ஞானத்திலே, ஞானத்தை பெறுவதிலே பல படிநிலைகள் உண்டு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஞானத்திலேயும் பல படிநிலைகள் இருக்கின்றன. அந்த எட்டாம் நூற்பா சூத்திரத்திலே பார்த்தபடி ஞானாசிரியர் அந்த முப்பொருளை பற்றிய உண்மைகளை மாணாக்கனுக்கு உணர்த்துகிறார், ஞானத்தை தருகிறார். அந்த உபதேசத்தினாலே ஆன்மா பாசமாகிய அந்த தலைகளினுடைய இயல்புகளை கேட்டு அறிகிறது முதலிலே. அதேபோல பசுவாகிய தன்னுடைய இயல்பை ஞானாசிரியர் முகமாக கேட்டு அறிகிறது. அதுபோல பதியாகிய இறைவனுடைய இயல்பையும் ஞானாசிரியர் உணர்த்த கேட்டு அறிகிறது. இது கேட்டல் ஞானம். இந்த மூன்று பொருளை பற்றியும் முதலில் கேட்டு அறிதல், கேட்டல் ஞானம். அந்த பாசமாகிய பொருள்கள் என்பவை ஆணவம் கண்மம் மாயை. இவற்றை பற்றி கேட்டு அறிவதிலே மூன்று படிநிலைகள் இருக்கின்றன. அதாவது பாசத்தை பற்றி அறிந்து கொள்வதிலே மூன்று படிநிலைகள். என்ன படிநிலைகள்? அந்த பாசத்தை பற்றி முதலிலே பொதுவாக அறிதல் என்பது ஒரு படி, அடுத்தபடி ஐயமாக அறிதல் இரண்டாவது படிநிலை, பிறகு பாசத்தை தெளிவாக அறிந்து கொள்ளுதல் மூன்றாவது படிநிலை. அப்படி தெளிவாக அறியும் போதுதான் இந்த பாசங்களாகிய தலை இவை எனக்கு வேறானவை என்ற உண்மை உள்ளவாறு விளங்கும். அந்த முதலாவது படிநிலையை தத்துவ ரூபம் என்று சொல்லுவார்கள். தத்துவம் என்பவையவை அந்த 36 தத்துவங்கள், அதாவது உலகம் உடம்பு முதலியவை, அவைதான் தத்துவங்கள். நமக்கு தெரிகின்ற உலகம் உடம்பு இவைதான் தத்துவம், 36 தத்துவம். இவற்றை சாத்திர நூல்கள் சொல்லுகின்றன விரிவாக. உண்மை விளக்கம், சிவஞான சித்தியார், சிவப்பிரகாசம் போன்ற நூல்கள் இந்த தத்துவங்களை பற்றிய செய்திகளை விரிவாக சொல்லுகின்றன. எனவே ஆசிரியர் முகமாக இந்த தத்துவங்களை பற்றி முதலிலே பொதுவாக தெரிந்து கொள்ளுதல், இந்த தத்துவங்கள் ஒவ்வொன்றும் என்ன வேலை செய்கின்றன, எந்த வகையிலே நம்மோடு தொடர்பு கொள்ளுகின்றன என்பதை முதலிலே பொதுவாக நூல்களிலே சொல்லியுள்ளபடி தெரிந்து கொள்வது தத்துவ ரூபம். பிறகு அவ்வாறு தெரிந்து கொண்டால் அடுத்த படிநிலை சிந்தித்தல், முதலிலே கேட்டல், அடுத்து சிந்திக்கின்ற காலத்திலே இந்த தத்துவங்களை பற்றி சிந்திக்க வேண்டும். பலகாலம், ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல, பலகாலம் சிந்திக்க சிந்திக்கத்தான் இந்த உடம்பு உலகம் என்ற தத்துவங்கள் எல்லாம் உண்மையிலே ஜடப்பொருள்கள். இப்போது நாம் இவற்றோடு ஒன்றாக அல்லவா கூடியிருக்கிறோம், இவையே நாம இருக்கிறோமே. எனவே இவையெல்லாம் வேறு, இவை ஜடப்பொருள்கள், அறிவற்றவை என்ற உண்மை சிந்திக்கிற காலத்திலேதான் உண்டாகும். அது இரண்டாவது படிநிலை, தத்துவ தரிசனம். தத்துவ தரிசனம், தரிசனம் என்றால் என்ன பொருள்? காட்சி, காட்சி, காணுதல். தத்துவங்கள் ஜடப்பொருள் என்று காணுதல், தத்துவ தரிசனம். பிறகு மூன்றாவது படிநிலை, சிந்தித்த பிறகு உண்டாகிற தெளிவு நிலையிலே இந்த தத்துவங்களாகிய உடம்பு உலகம் இவற்றின் மீது வைத்த பற்றை அறவே விட்டு நீங்கும் அந்த ஆன்மா, அது மூன்றாவது படிநிலை, தத்துவ சுத்தி என்ற பெயர். சுத்தி என்றால் நீங்குதல், சுத்தி என்றால் நீங்குதல். ஆக உடம்பு வேறு என்ற தெளிவு வந்துவிட்டால் அவர்கள் உடல் பற்றற்று இருப்பார்கள். உடம்புக்கு என்ன நோய் வந்தாலும் என்ன துன்பம் வந்தாலும் அவர்கள் தாமரை இலை தண்ணீர் போல ஒட்டாமல் இருப்பார், உடம்போடு ஒட்டாமல் இருப்பார், எந்த துன்பமும் அவர்களை பாதிக்காது. நமக்கு ஒரு சின்ன கல்லு முள்ளு குத்தினாலும் கூட என்ன கூச்சல் போடுகிறோம். ஆனால் அந்த ஞான நிலை வந்துவிட்டால் கை கால போனாலும் கூட அவர்கள் அந்த துன்பத்தை உணர மாட்டார். உடல் வேறு, நான் வேறு. ஆக இந்த நிலை நாம் நினைத்து பார்க்க முடியாது. அந்த பக்குவ நிலையிலே நாலாம் சத்தினிபாதம், அதிதீவிர சத்தினிபாதத்திலே, அந்த தீவிரமான சத்தினிபாதத்திலே நிற்கின்ற மாணாக்கனாதலாலே அவன் அப்பொழுதே இந்த உடம்பை வேறாக கண்டு நீங்கிவிடு. அடிப்படையிலே அந்த பக்குவம் வர வேண்டும், அதற்கு பிறகுதான் எல்லாம். முதலிலே பக்குவத்தை பெற வேண்டும். எனவே தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி என்றால் இந்த மாயா காரியங்களாகிய உலகமும் உடம்பும் ஜடம், அறிவற்றவை, நானல்ல என்று அவற்றின் மீது வைத்த பற்றுதலை விடுதல். இது இந்த மூன்றும் எதனுடைய படிநிலைகள்? பாசத்தை பற்றிய அறிவிலே உள்ள மூன்று படிநிலைகள், பாசத்தை பற்றிய அறிவு, பாசத்தை பற்றிய ஞானம், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், பாசத்தை பற்றிய மூன்று ஞானம்.
1: ஓம் நமசிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு ஏற்பகை நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அதுக்கு ஒரு வடிவம் வேணும்னா இந்த அம்மா தான், இந்த அம்மா. அதுக்கு ஒரு நீ சொல்லால படிச்ச, அது ஒரு வடிவம் கொள்ளணும்னா இந்த அம்மா தான். கற்பில் மேம்படு. சரி, சார் நல்லதுதான், 30 வருஷம் ஆயிப்போச்சு, ஒரு 4 வருஷமா ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கச்ச கச்ச. காதலியாரை அது வேணும்ல, ஒவ்வொரு எழுத்து முக்கியம், ஒவ்வொரு எழுத்து முக்கியம். தம்மனை வாழ்க்கை கல்யாணத்தை காட்டணும், அப்புறம் 35 ஆண்டு அப்படி லேசா பல நிகழ்ச்சிகளை காட்டணும். இதெல்லாம் எங்கிட்ட சொல்லி காட்டணும், இவன் எங்க காட்ட போறான், இதெல்லாம் காட்ட மாட்டான், காட்டினா அப்படி காட்டணும். சேர்க்கிறாரு அப்படி மனசுல வைத்து காட்டணும். தம்மனை வாழ்க்கை யாரு, கற்பில் மேம்படு. எப்படிப்பட்டவங்க, காதலியாரை. எல்லாருக்கும் கணவர்க்கும் எது ஒன்றாகணும், நெஞ்சு ஒன்றாகவே, அதான் காதல். நெஞ்சு ஒன்றாதல் தான் காதல். அப்படிப்பட்ட காதலியாரை கொஞ்சம் எனக்கு கேள்வி அப்படின்னா என்னங்க, எல்லாம் சார்தான் 4 பேர் அறிய கல்யாணம் பண்ணிக்கலையாமில்ல, ஏதோ இவங்க திருவண்ணாமலை போயிச்சாட்டு அதுவும் திருவண்ணாமலை வந்ததுங்க அப்படி வந்ததுன்னார். மக்கு பயல 7 நாள் கல்யாணம் விடா, விதி மனக்கூல மடந்தை, விதி மனக்கூல மடந்தை. அந்த ஒரு சீல், ஏன்னா நீங்க என்னதான் இருந்தாலும் கூட அப்படி இல்லைன்னு அதுக்கு ஒரு ஒரு தாழ்வு உண்டு, தாழ்வு உண்டு. ரொம்ப நீ இப்ப சொன்னதெல்லாம் உண்மையாவே, அந்த பெண் வேற யாரையும் விரும்பாம, இவரையும் யாரையும் விரும்பாம, திருவண்ணாமலை பார்த்து 2 பேர் வந்திருந்து அப்படியே கண்ட விட யாராவது ஒரு கசக ஒரு என்ன சார்தான் சார் எல்லாம் சரி 4 பேர் அறிய இது போயிச்சு அது வந்து அப்படி வந்துட்டு, இது ஒரு இழுக்கு. அந்த இழுக்கும் வாராதென்பார் விதி மன கூல மடந்தை. அதனால 7 நாள் கல்யாணம், அப்ப ஒரு நாள் ரத்தில வருவார், ஒரு நாள் குதிரையில வருவார், ஒரு நாள் யானையில வருவார், அடாடாடா மாப்பிள்ள வர்றது பொண்ணு இருக்கிறது அமோம. திருமண மண்டபத்தில் நடந்ததுன்னா நீங்க வாடகை கொடுத்துட்டு 3 நாள் சாயந்தரம் 3 மறுநாள் 11 மணிக்கெல்லாம் காலி பண்ணிட்டு வரணும், அவங்கவுங்க வீட்டில் நடந்த காலம். அப்படி கேள்வி இல்லவா, திருமணம் என்பது அவர்கள் இல்லத்தில் நடந்ததாக கேள்வி. எல்லாம் திருமணம் பண்ணுவோம் போச்சு, அதனாலதான் 7 நாள் நடத்த முடிஞ்சது கல்யாணம் பண்ணலாம். நீங்க எடுக்க முடியுமா, இப்ப நடத்த முடியுமா, முடியாது. அது மட்டுமல்ல பரஸ்பரம் இருந்தது, ஒரு வீட்டில் கல்யாணம்னா தெருவே தெருவே எல்லாம் சேர்ந்து வந்துடும்.

பந்தலுக்கு என்ன ஆச்சு, தானே இவன் போய் நிற்பானே. அப்படி எல்லாம் பரஸ்பரம் இருந்ததாக கேள்வி கேள்வி, யாதும் ஊரே யாவரும் கேளு, மொழி மட்டும் இருக்கிறது, உணர்ச்சி போய்விட்டது. தமிழனுடைய அறிவு சிந்தனை எங்கேயோ இருக்குது, ஆனால் நம்ம எங்கேயோ மாறி வந்துட்டுமே. இறைவன் தான் காக்கணும். அதனால விதி மனக்குல மடந்தை இவ்வளவு வேண்டியிருக்கு. அதனால கது மேனச்சென்று தம்முடைய தொண்டின் பெருமை தம் மனை வாழ்க்கை கற்பில் மேம்படு காதலியாரை விதி மனக்குல மடந்தை இவ்வளவு அடைமொழியும் தேவை. இவ்வளவு தேவை. இதுக்காக நம்ம பாரமாடத்துனுங்கிறது சொற்பொழிவு இப்படிலாம் பேச முடியாது சாமி. ஒரு காலத்துல இருந்தது இதே ஏற்பையார் கொடுத்தீங்கன்னா கூட என்ன 20 நிமிஷம் கொடுப்போம், அதுலயே தான் போகுது. எப்படி அதனால பொதுவா தமிழகம் இப்ப ரொம்ப அருமையாகவே ஐயா பாடமாவே இருக்கு. பரவாயில்ல, நேரம் ஈரோடுல 10 10 பதிகம் நடத்திட்டு இருந்தோம். 10 பதிகம் ஒரு நாளைக்கு இங்க முற்றோதல், இவர் வர்றது திருவண்ணூர் பக்கத்துல 25 பதிகம் நடத்துறோம் ஒரு நாளைக்கு முற்றோதல். அங்க 10 பதிகம் நடத்திருந்தோம் ஈரோடுல. போனதுன்னு சொன்னாங்க, ஐயா 10 பதிகம்னா நீங்க அடிக்கடி கிடையாரத்தை பாக்குறீங்கய்யா, 5 பதிகம் போதியா ஒரு மாசத்துக்கு. இப்படியே சொல்லிட்டாங்க, ஓதாமூர்த்தி ஒரு பதிகத்தை பாடணும் அந்த அந்த பண்ணல, முதல் பாடலும் அந்த திருக்கடைக்காப்பும் அந்த பண்ணல இருக்கணும், நடுப்புற சுத்தாங்கமா பாடணும், பாடி முடிச்ச பிறகு விளக்கம் சொல்லலாம். அப்படி சொன்னா காலையில 9 தொடங்கிடுறோம், மத்தியானம் 1:30 முடிக்கிறோம், 5 பதிகம் போதும் போதும். ஐயா இப்படி சொன்னா நீங்க 25 பதிகம் சொன்னாலே 7.5 ஆகும் திருமணம் முற்றுவது, நான் பார்த்துட்டேன் இல்ல. நீங்க இந்த 5 பதிகம் 10 பதினா எந்த காதல வேண்டாம், ஆயுள் இருக்கிற வரைக்கும் திரு ஈரோடு ஒரு நாள் எங்களை விட்டுருங்க. இப்படி வந்துட்டு சரி அவ்வளோ, அந்த பெரிய ஒண்ணுதான் செய்ய முடியும், அதுல என்ன இருக்கும், அப்படி என்னைக்கு நடத்துறது என்னைக்கு முடிக்கிறது, அதையே நீங்க கவலைப்படுறீங்க, முடிக்கிறத பத்தி கவலைப்படுவோம். ஆனா நல்ல அழகா தமிழகம், திருச்சி அங்கே லால்குடி ஈரோடு கோவை ஆரஸ்புரம் நம்ம இங்க இருக்கவே இருக்குது, எல்லாமே அருமையா இருக்கு, அழகா சிவம். அதனால விதி மனக்குல மடந்தை இன்று உனையும் மைத்தவர்க்கு நான் கொடுத்தனம் என்ன. அப்பா இது அவருடைய பணி முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. இனிமேதான் அந்த அம்மாவை நாம் உடைத்து பார்க்கணும். பெருமைக்கும் ஏனை சிறுமிக்கும் தத்தம் கருவுமே கட்டளைக்கள் என்றார் திருவள்ளுவர். இப்ப அந்த அம்மா என்ன ஆகணும், இது ஆனா இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஒரு நெருக்கடி நேர்ந்தது என்பது எந்த பெண்ணுக்குமே என்ன இருந்திருக்கு. அதனால என்ன அந்தமா பண்றாங்க, மது மலர் கூடல் மனைவியார் கலங்கி. அப்பா கலங்கி என்ன கலக்கமோ, இதுக்கு ஒரே மேம் போக சொன்ன கலங்கி கலங்கி, இதுதான் இருக்கவே இருக்கு இருக்கவே இருக்குது. இதுக்கு நீ உர வேணுமா தாத்தா கலங்கி. இதுகாரம் நடத்திய மனை வாழ்க்கையில இவருக்கு வேண்டியதெல்லாம் செய்ய என்றது, இனி அந்த பணியை செய்ய முடியாதென்று கலங்கி இவர் ஒரு குறிக்கோள் வைத்திருக்கிறார். யாதும் ஒன்றும் என்பக்கள் உண்டாயின் அது அடியவர் உடைமை என்று சொன்னார். அதுக்கு மறுதலையாயிருந்தால் தவறாயிற்று. கலங்கி இந்த மீட்டவர் இந்த மாதிரி ஒன்றை வேண்டும் என்று கேட்கிறார். இவருக்கு வாழ்க்கையில என்ன நடந்ததோ என்னமோ பாவம். கலங்கி இப்படி போகணும் போகணும், கலங்கி கலங்கி இதுதான் இருக்கவே இருக்கு. தலைவனோட இங்க தனமான சேர்வர்கள் என்னமோ கொஞ்சம் அதெல்லாம் நம்ம இவர்கிட்ட ஊவேசாமானவர், ஊவேசாட்ட பயின்றவர் இல்லை, நம்ம தனமான சேரிகளுடைய ஆசிரியர் தான் அவர் வந்து படித்தவர். ஏதோ அவங்க எல்லாம் தந்த பிச்சை ஒன்று ரெண்டு, இப்படி வேற ஒன்றும் இல்லை. அது போல டிவி கோபாலையர் தொல்காப்பியம் எடுத்தார், சிங்கம் மாதிரி எடுத்தார். தொல்காப்பியம்னா இங்க தொல்காப்பியம்னா இங்க நன்னூல் பிரயோகம் வந்து இலக்கண கொத்து இலக்கண சூத்திர விருத்தி, அப்புறம் இப்ப இளம்பூர்ண கூட நச்சினாரு கூட சேனாவரையர் கூட பேராசிரியர் கூட ஆடாடாடா எப்படி இருக்கும், அப்படி இருக்குமே அப்படி இருக்குமே. அவர்கள் தந்த பிச்சைகள் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அவங்க பேரிலே நாங்கெல்லாம் பெற முடியும். அவர் அதான் சொல்லல, ஒரு ஒரு காலமும் ஒரு உரை சொல்லி பழக்கமே இல்லை. தண்டமான சீர்வர் மீனாட்சி பிள்ளை தமிழ் தான் நடத்தினார், ஒரு காலமும் ஒரே சொல்ல மாட்டார், ஆனா ஒரே அப்படியே அழகா விளங்கும். அதான் அங்க இருக்கிறது, இந்த வினாவும் விடயமா சொல்லி சொல்லியே அந்த சொல்லி அந்த இலக்கிய சொல்லி சொல்லுவார். என்னமோ அவங்கள எந்த எம்எட்டு எந்த பிஎட் படிச்சாங்க, ஒரு எட்டும் இல்லை ஒரு எட்டும் இல்லை. ஆனால் இந்த எட்டுக்கெல்லாம் லட்சம் அல்ல கோடி அல்ல மேலே வரத்தில். அதனால கலங்கி மனம் தெளிந்த பின் ஆனாலும் எண்ணி துணிய கருமம் இல்லவா, முதல்ல எண்ணணும் என்ன

ஒரு துணிவு கோரணும். சூழ்ச்சி, முடிவு, துணிவெய்தல், அத்துணிவு, தாட்சியுள் தங்குதல், தீது. திருவள்ளுவர் எந்த ஒரு காரியத்தையும் முதல்ல ஆராயணும். ஆராய்ஞ்சிக்கிட்டே இருந்துடக்கூடாது. முடிவு, சூழ்ச்சி, முடிவு, முடிவு பண்ணணும். முடிந்த பிறகு துணிஞ்சு செய்யணும். துணிவு அப்படி செய்ய தொடங்கும் போது நீங்க கொஞ்சம் காலம் தாழ்த்தீங்கன்னா அந்த காரியம் உருப்படாது. சூழ்ச்சி, முடிவு, துணிவெய்தல், அத்துணிவு, தாட்சியுள் தங்குதல், தீது. நீங்க அதை பார்த்த தெரியும். எப்பாவது நீங்க ஒண்ணு மேல ஒயிட் வாஷ் பண்றதுக்கு, சித்திரை மாசம் இது பொங்கலுக்கு பண்றது, அந்த பீரோ அது கடந்துட்டு போகுது. போ ஒரு ஒரு வாரம் கழிச்சு பாத்துக்கலாம். நாளா ஆகி போச்சு. இப்ப ஒரு ஒயிட் வாஷ் பண்றதுனாலே 10,000 ரூபாவது. சிவ சிவ, இந்த 10,000 ஒரு காலத்துல இருந்ததுன்னு சொன்னா ஒரு மன வாங்கி கட்டி குடிச்ச கட்டிடுவான். இப்ப வெறும் சுண்ணாம்படிக்க சீக்குவல் டு 10,000. அப்படி பார்த்துட்டு இந்த ரெண்டு பேரும் இருக்கட்டுப்பா பரவாயில்ல, இனி இதெல்லாம் உனக்கு நாளாச்சு, வந்து அடுத்தரம் பார்த்துக்கலாம். சரி, அந்த அடுத்தரம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் தான். அது அடிக்கவே மாட்டோம். தங்கின வேலை தங்கியே போடும். இதை நம்ம இல்லறத்துல பார்க்கணும். சூட்டோட சூட்டா செஞ்சிருந்தா செஞ்சிருக்குமே தவிர இல்லைன்னு போச்சு. திருவள்ளுவன் சூழ்ச்சி, முடிவு, துணிவெய்தல், அத்துணிவு, தாட்சியுள் தங்குதல், தீது. அப்படி ஒத்தி போட்டுறாரா முடிச்சுறாங்க. அவர் மாதிரி இனி ஒரு நீதி நூல் ஆசிரியர் இனி தேவையும் இல்லை. நமக்கு தேவையில்லை. என்ன அவர் சொல்லலை, மேம் புதுசாக சொல்ல போறான் நமக்கு வந்து ஒன்றும் கிடையாது. அழகா சொல்லிட்டு. ஆகவே தெளிந்து மனம் தெளிந்த பின் மற்றது முடிவார். வாய் திறக்கிறாங்க இப்பதான். இதுவரைக்கும் உள்ளம் சொல்லப்பட்டது, இனி வாயிலிருந்து வருகிற வெளிச்சொற்களை எடுக்கிறார் அல்லவா. இன்று நீர் எனக்கு அருள் செய்தது இதுவேல். பெருமானி, நீங்கள் உங்களுடைய ஆணை இப்படி இருக்குமானால் உயிர்கொரு நாத அங்கே கற்பின் மேம்படு காதலியாரை என்றாரே, இவர் மட்டும் அனுபவிச்சிருந்தது இது உருப்படாதாச்சு. இது எப்பவுமே இப்படித்தான் பண்ணும். ஏதாவது ரெண்டு கட்டானா பண்ணும்னு சொல்லி சொன்னான் இல்ல. என் உயிர்கொரு நாத, என் உடலுக்கு மட்டும் நீ நாதன் அல்ல, உயிருக்கும் நாதன்.

0: இந்த யாவதும் மாற்றா உள்ள வாழ்க்கையேன் சிலம்பு, இல்லாட்கும் கணவர்க்கும் நெஞ்சு ஒன்று ஆகாவழி. திருக்குறள் பெருமையில் உரை. நீர் உரைத்தது ஒன்றை யான் செய்யும் அத்துணை எல்லால் உரிமை வேறுடதோ. நீங்க சொன்னதை நான் மாற்றி எதுக்கு செஞ்சது என்று சொல்லி என்ன செய்கிறாள்? தன் தனி பெரும் கணவரை வணங்க. இனி ஒரு முறை இந்த கணவனை வணங்க முடியாது. தன் தனி பெரும் கணவரை வணங்க. இதுக்கு ஒரே வேணும், தன்னுடைய தனி தனியான பெரும் பெரிய கணவரை கணவரைனா வேணும். வேண்டாமே சுவாமி, அழகா இருக்குது. தன் தனி பெரும் கணவரை வணங்க. இது யார் உள்ளத்தை காட்டியது? அம்மா உள்ளத்தை. இவர் உள்ளத்தை காட்டுது உடனே. தாமும் எதிர் வணங்க. ஏன், எப்பொழுது அந்த அடியவர் கொடுத்து விட்டோமோ, கொடுத்த பிறகு அடியவரும் அடியவருடைய பத்தினியும் அப்படி ஆயிடணும். தாம் எதிர் வணங்க. இது இவருடைய உள்ளம். இறைவன் காட்சியும் இயற்பகையும் மாட்சியும்னு பேசினாரே, இங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கணும். அப்படி உட்கார்ந்துருப்பார், உட்கார்ந்துருக்கணும். நானே உட்கார, அவர் உட்கார இருப்பார். மிகப்பெரியவராச்சு, வரதஞ்ச பிள்ளைன்னு பேர். அப்படிலாம் இருந்த சேக்கலா பெரியபுராணத்தை அலங்கரித்த காலத்துல இந்த அலங்கோலமா எதேன்னு ஒண்ணு ரெண்டு சொன்னா நமக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு எல்லாம் போறது கஷ்டமா இருக்கிற காரணம் அந்த மரபு நிலையும் கொஞ்சம் கூட குறையக்கூடாது, பக்தி நிலைமையும் குறையக்கூடாது. ஆமா, என்று தன் தனி பெரும் கணவரை வணங்க தாழ்ந்து தொண்டனார் தாம் எதிர் வணங்க. இவரும் அந்த அம்மையை வணங்க சென்று மாதவன் சேவடி பணிந்து. உடனே அந்த அடியவரை அந்த அம்மா பணிந்து, பெண் பெண்தானே, திகைத்து நின்றனள் திருவினும் பெரியாள், திகைத்து நின்றனள். இந்த இதை காட்டணும்னு சொன்னா இந்த பெண்மையின்னா என்னங்கிறத முழுமையா தெரிஞ்சவன் தான் இதை ஒளிய வழியில காட்டலாம். அச்சமும் நானும் மடனும் முந்துருத்தல் நிச்சமும் பெண்பார்க்குரிய என்ப தொல்காப்பியம். அவங்களுக்கு இயல்பிலேயே ஒரு அச்சம், இயல்பிலேயே ஒரு வெக்கம் இருக்கும். இயல்பிலேயே தான் தினமும் பழகிற கணவனுக்கு தண்ணி கொண்டு வரையா அப்படின்னு சொன்னா கூட, தண்ணி கொண்டு வரும்போது இங்க கீழே வைக்கும்போது கொஞ்சம் இப்படி கையை இப்படி இப்படி இப்படி இருக்கும், அப்படி இருக்கும்னு சொல்றாங்க. அதான் அதுக்கு பேர் அச்சமும் நாணம். எத்தனை வயசு வரைக்கும்னாரு, நிச்சமும் தொல்காப்பியம் சுவாமி, அச்சமும் நானும் மடனும் முன் துருத்தல் நிச்சமும் பெண்பார்க்கு உரிய என்ற தொல்காப்பியம் இல்லை, இந்த மண் இல்லை, இந்த மண் இல்லை. அதனால அந்த திகைத்து நின்றனல் திருவினும் பெரியாள், அவ்வளவுதான். ரொம்ப நம்ம நேரம் ஆயிடுதுல்லவா. உடனே இவர் என்ன கேட்டார்? பெருமானி, இனி நான் என்ன செய்யணும்னு கேட்டார். ஒண்ணும் இல்லை, இங்க நீங்க கொடுத்துட்டீங்க, ஊரல்ல தாண்ட வரைக்கும் நீங்க துணையா வாங்கன்னு. ஏன்னா ஊர்க்காரங்க, இப்ப ஊர்க்காரங்களுடைய கட்டுக்கோப்பு அப்படிதான் கிராமம் இருந்தது. நீங்க ஒரு கிராமம் எப்படி இருந்து சொன்னா, ஏதேன்னு ஒண்ணு இந்த மாதிரி ஏதே நடந்துருதுன்னு சொன்னா ஊர்க்காரங்க தன்னுடைய வீட்டில் நடந்த மாதிரி நினைச்சுக்குவாங்க. அப்படி இருந்த காலம், ஒரு காலம் கிராமங்கள்ல ஏதேன்னு ஒன்று கூட நடக்காமல் அப்படி கட்டுக்கோப்பு தன்னை தன்னிறைவாக இருந்த காலம். அதனால இவர் என்ன பண்ணார்னா, நான் இப்பொழுது நீ கொடுத்துட்டப்பா, நான் இந்த அம்மாவை அழைச்சிட்டு போறதுக்கு எனக்கு இந்த ஊரல்ல கிடக்கிற வரைக்கும் நீ துணை வரணும்னு சொன்ன. இதுல இருந்து என்ன தெரியுது, கிராம கட்டுக்கோப்புன்னு தெரிகிறது. இப்படிலாம் நம்ம என்னன்னா தான் பெரிய பிராணம் பெரிய சமுதாயத்துக்கு என்ன தருது அப்படின்னா இதெல்லாம் தருது. உடனே இவருக்கு என்ன பெரிய வருத்தம், என்ன இந்த அடியவர் இது மாதிரி சொன்ன பிறகுல நம்ம செய்யணும், இதை நம்ம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு கேட்டா, பெருமானே இதோ இதே கொடுத்துட்டேன், அடியே நான் கூட வர்றேன் சுவாமி, இந்த எல்ல கிடக்கிற வரைக்கும் என்று நான் அல்லவா சொல்லியிருக்கணும். அவர் சொன்ன பிறகு அல்லவா அப்படி. சரி, இப்பொழுது போகிறார் அவர் முன்னே, அடுத்து மனையாள் முன்னே இவர் பின்னே போகிறார். போனா ஊர் விடுமா, ஊர் விடுமா? ஏ என்னடா என்னமோ அந்த வந்தாரு முன்னால போற ஒரு ஆளு, நம்ம ஊர் ஆள் இல்லடா, நெத்தியில திருநீர்ல இருக்குது. ஆ, இது மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க, நம்ம இயற்பைய மனைவிடா. ஆமா, பின்னாடி போறா அந்த பொண்ணு, பின்னால போறா இவ, அட இவர் இருந்தாலும் போறாருப்பா. ஏ என்னடா போறாரு பேசிட்டீங்க, எடுங்கடா வாங்கருவா, நல்லா ரெண்டு பக்கம் நல்லா சூழ்ந்துட்டு இதெல்லாம் ஒளியும் ஒளியில காட்டலாம். அந்த அந்த கிராமம் பேச்சா பேசி அப்படி எல்லாம் வந்து வந்தால் இப்ப என்ன பண்ணும், இங்க ஒரு நாடகம் இங்க ஒரு நடக்குது. என்ன நாடகம்னா, இவர் வந்து பயப்படுற மாதிரி இதெல்லாம் வாங்கிருவா அங்கிருவா குச்சி குச்சி எல்லாம் எடுத்துட்டு வர்றா. அதை கண்டு இவர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுறாரு. அப்ப இந்த பெண் என்ன சொல்றாருன்னா, பெண் என்ன சொல்றாருன்னா, சுவாமி அஞ்ச வேண்டாம், இயற்பகை வெல்லும், கவலையே பட வேணாம், இயற்பகை வெல்லும். கணவன் பெயர் சொன்னதாக கேள்வி மூன்றடங்கள், மூன்றடங்கள் சொல்லி தொலைக்கணும். இதெல்லாம் தெரியாம என்ன பண்றது? ஆட்டனத்தியை காணீரோ என நாட்டின் நாட்டின் ஊரின் ஊரின், அதாவது கரிகால் மகள் ஆதிமந்தின்னு பேரு, ஆட்டனத்தியன் கூட காதல் கொண்டாள். அந்த காதல் கொண்டவள வந்து எங்கேயோ கடல்ல குளிச்சுட்டு இருக்கும் போது கொஞ்சம் அலை அடிச்சுட்டு போச்சு. போன உடனே இந்த அம்மா, அந்த மனைவி என்ன, அம்மா என் கணவன் ஆட்டனத்தியை பாத்தீங்களான்னு கேட்கிறா. கணவன் பெயர் சொன்னவள் முதல் முதல் கரிகாலன் மகள், சங்கலிக்கத்தில் இது சங்கலிக்கம். நாட்டின் நாட்டின் ஊரின் ஊரின் கடல் கொண்டன புனல் ஒளி தண்டன. கடல்ல போனி குளிச்சாங்க போது போயிட்டாங்களோ, அல்லது ஆத்துல போயிட்டாங்களோ, அம்மா நீங்க பாத்தீங்களாமா அவங்க பேர் ஆட்டனத்திமா ஆட்டனத்திமா என்று சொன்னவள் ஒரு பெண் முதல் முதல் இன்னைக்கு இருக்கிற இலக்கியங்கள்ல. இரண்டாம் அவள் கண்ணகி. யாருமானி அப்படின்னா, சரி கோவலன் மனை நின்பால் கொலை கலப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என் பெயரே தூக்கறிஞ்சவர். இரண்டாவது. மூன்றாவது, இயற்பகை வெல்லும் அநேகமா. இது தவிர இல்லைன்னு நினைக்கிறேன், இருந்த சொல்லுங்க, அதுக்காக ஒண்ணு தப்பு இல்ல. நம் தமிழ் இலக்கியங்களில் கணவன் பெயர் சொன்ன காரிகையார் இதெல்லாம் தான் நம்ம இலக்கிய இதழ் இருந்துன்னு சொன்ன போடணும். கணவன் தன்ன பெயர் சொன்ன காரிகையார் யாவர், விடை வந்து அங்கேயே போடக்கூடாது, 25 பக்கம் பார்க்க போட்டு போடணும். அப்படி இலக்கிய நடமுடியான ஒரு தாள் இல்லையே இல்லையே. எனவே மூன்றாம் அவள் சொன்னாள். அப்ப முதல் எப்ப சொன்ன, கணவன் பிரிந்து எங்கு சென்றாரோ என்று தெரியாத அவள நிலையில் சொன்னாள். இரண்டாவது பெண் கணவன் இறந்த பிறகையே சொன்னாள். மூன்றாம் அவள் கணவன் தன்னை துறந்த பிறகு சொன்னாள். அப்ப இறத்தலும் துரத்தலும் நிகழ்ந்த பிறகுதான் கணவன் பெயர் சொல்லப்பட்டதே தவிர உடனாக இருக்கின்ற பொழுது சொல்லப்படவில்லை. அதுக்காகத்தான் நாங்க இலக்கணி தான், இறந்த பிறகும் துறந்த பிறகும் சொல்லப்பட்டதாக வரலாறு இருக்கிறதே தவிர இருவரும் ஒருங்கு வாழுகின்ற பொழுது சொல்லப்படும். சொன்னா என்ன போச்சு, அதுதான் இருக்கவே இருக்குது. நான் ஒன்றும் போயிடல அல்லவா, போகல. ஆமா சரி, இப்போ சென்சர் எடுக்க வந்தாங்க வீட்டில், நீ உங்க அம்மா தான் இருக்கிறாங்க, உங்க கணவன் பேர் என்ன பண்ணி இல்லைன்னா சொல்ல முடியும், சொல்ல. ஒரு காலத்துல இருந்தது தெரியுமில்ல, நம்ம வைசரன் கோயிலுக்கு ஆனதாண்டபுரத்துல டிக்கெட் எடுத்தாங்கன்னா அடுத்த ஸ்டேஷன் தான் வைசரன் கோயில், ஆனதாண்டபுரத்துக்கு அடுத்த ஸ்டேஷன். டிக்கெட் எடுத்தாங்கன்னா பெண்கள் என்ன பண்ணுவாங்களா, கார்த்திகைக்கு அந்த ஆனதாண்டபுரத்துக்கு அடுத்த ஸ்டேஷனுக்கு டிக்கெட் கொடுங்க. ஏன்னா வைத்தியநாதன் பேர் கணவனுக்கு, அதனால வைத்தியநாதன் கணவன் பேர் இருந்ததுன்னு சொன்னா டிக்கெட் கேட்கும் போது கூட என்ன சொல்லுவாங்கன்னு கேட்கணும், இந்த ஆனதாண்டபுரத்துக்கு அடுத்த ஸ்டேஷனுக்கு பாருங்க அதுக்கு டிக்கெட் கொடுங்க. அப்ப இருந்தாலும் ஸ்டேஷன் மாஸ்டர் தான் அதெல்லாம் தெரியாது, இவன் பேர் சொல்லுவேன் தெரியாது அப்படிங்கிறது இல்லை. இவன் சொல்லுவான், அப்போ இருக்கிற இப்ப சொல்லுவான் அல்லவா, அவன் அந்த பண்றது அப்படியாமா ஆனதாண்டபுரம் அப்படி எடுத்து. எனவே இயற்பகை வெல்லும், இயற்பகை வெல்லும் என்று சொன்னார். சரி, அப்படி கொஞ்சம் போனார். இதோ இப்பொழுது பூம்புகார் நகரம் மீண்டும் வருக, வணக்கம், எல்லை முடியுது, எல்லை முடியுது. திருச்சாய்க்காடு போயிட்டாங்க, அது கும்புகார் எல்லை முடிஞ்சு போச்சு. இவர் சொன்னது என்ன, எல்லை கிடக்கிற வரைக்கும். அப்ப என்ன தெரியும் கேட்டா, அது ஒரு கட்டுக்கோப்பு, இந்த ஊர்ல இருக்கிறவங்க இந்த ஊர் எல்லை வரைக்கும் இவன் காத்துக்கிட்டா அடுத்த ஊருக்காரன் அடுத்த ஊருக்காரன் ஏத்துக்குவான். அப்ப எதையில என்ன பண்ணாரு, வந்தாங்க எல்லாம் சொன்னாங்க, இது பண்ணாங்க, இவர் எல்லாத்தையும் எடுத்து அதெல்லாம் அது சொன்ன அந்த இயற்பகை எல்லாம் எடுத்து அவரை எல்லாம் அழித்து விட்டாரலாம். யார் அந்த போருக்கு வந்தார்கள் அவர்கள் எல்லாம் அழித்தார்கள். அது நிறைய ஒரு 10 பாட்டுலாம் இருக்கு. இப்பொழுது ஏதோ பூம்புகார் நகரத்தினுடைய எல்லை, நகர எல்லை நிறைவு பெறுகிற இடம். அதில் மீண்டும் வருக வணக்கம்னு வந்துட்டு வந்தாச்சு. இப்போ மூவரும் இருக்கிறார். அப்புறம் உடனே இவர் என்ன அப்படி நிற்கிறார், ஏன்னா நகர எல்லை வருக வானாரு வந்துட்டோம், இனி என்ன படிக்கிறாரோ செய்யணுங்கிறது தவிர அதுக்காக வேற இல்லை. என்ன அப்போ என்ன சொல்கிறார், ரொம்ப அருமையான பெண் நடுப்பிறகுலாம் சிலதெல்லாம் விட்டுட்டேன், என்ன பண்ணுறது நேரம் ஆகுதே என்று கருதி, அதனால நடுப்புற ஓலம்லாம் கூட சொல்றார், அதை நான் விட்டுட்டேன். என்ன பண்றது, அவசரம்னா அப்படிதான் படுது. இவர் என்ன செய்யறார், நீ வந்து போகலாம்னு சொல்ற, நீ போகலாம் என்று சொல்ற. யார அந்த இயற்பகையார், இந்த போகலாம்னு சொன்ன உடனே இங்கதான் எடுக்கணும், இங்க ஒளி ஒளி எடுக்கணும், இந்த இடத்துலதான் முக்கியமான இடங்கள். போகலாம்னு சொன்னேன் அந்த அந்த நிமிஷமே அப்படி திரும்பிட்டார், திரும்பி போயிட்டு வச்சுக்கான. வருமா மனம், மனம் வருமா, சாதாரண ஒரு பேனா நமக்கு 10 எழுதிட்டு ஒரு தொலைஞ்சு போனா கூட என்ன பாடுபடுது சார், 10 சார், 10 என்னென்னமோ எழுதிச்சு சார், நல்ல பேனாங்க, ராசி பேனான்னு உயிரை விடுறோமா, கற்பின் இங்க இங்க பிடிக்கணும் எப்படி, கற்பின் மேம்பாடு காதலியாரை விதிமுனக்குல மடந்தை என்றெல்லாம் இருந்த அந்த பெண் இப்ப போகும்போது போகலாம்னு சொன்னேன் அப்படியே பெருமான் ஒரு வார்த்தை சொல்றான், என்ன சொல்றார்? ரொம்ப அருமையான வார்த்தை. பொய்தவன் உள்ளமில்லான் பார்க்கிலன் போனான். அந்த வார்த்தை ரொம்ப அருமையான, அந்த மகிழ்ச்சியான அந்த வார்த்தை தான் நமக்கு இருப்பதுல மிக அருமையான வார்த்தை. யாரு சொல்றார்? பார்க்கிலன் போனான். அட, ஒரு தரமாவது சரி, இனிமே இந்த மனைவியை நம்ம எங்க மனைவின்னு சொல்லக்கூடாது, இந்த பெண்ணை எங்க பார்க்க போறோம், என்னமோ நம்மோட வாழ்ந்தா இருந்தா இத்தனை நாள் இருந்தா சரி, எந்த எண்ணமெல்லாம் வந்திருந்தால் அடியராகார், அடியராக அல்லது பொய்தரும் உள்ளம் இல்லான். எப்படி படிக்கணும்? பார்க்கிலன் போனான். இது யாரு கைப்பேசுகிற இடம்? மனுஷன் இல்லை, கொண்ட இறைவனே கைப்பேசுகிற இடம். ஒரு ஒரு செகண்ட் பார்த்துட்டு கூட போகலையே, அவ்வளவுதான். மேலே அருமையாக ஆணையத்தில் ஏறி தானும் தன் கையலுமாய் பெருமான் காட்சி கொடுக்க, இந்நிலையே நீங்கள் வருக, இங்க இதெல்லாம் இடைவெளி இல்லவே இல்லை, கூடவே வருகிறார். இப்ப நகரில் வருகிறது, நீ போலான்னார், போலான்னு சொன்னா திரும்புறார். உடனே பார்க்கிலும் போனான், தோடுடைய செவியன் விடையேறியோர் அப்படி வந்துட்டு, ஒரு ஆள் உள்ள நுழைய முடியாதுங்க. அந்த காட்சி கொடுத்து கணவன் முடியுமாக இருவரையுமே செல்வர் சிவபுரத்தின் உள்ளார், சிவன் அடிக்கீழ் உள்ளார், பல்லோரும் ஏத்த பணிந்து உள்ளார். இப்படி ஒரு அருமையான வரலாறு தான் நாம் இந்திய நாளிலே ரத்திரிகளிலே எல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்து நினைக்கிறோம். அதனால் தான் இவரை இதுவரை கேட்ட செய்திகளின் சாரம் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன். இதுவரை கேட்ட செய்திகளின் சாரம் இல்லையே என்னால் எந்த ஒன்றையும் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் என்று சுந்தர பெருமான் ரொம்ப அருமையாக தொடக்கி வைத்தார் இந்த வரலாற்று. அல்லவா, இந்த அருமையான நிகழ்ச்சி எல்லாம் நாம் நினைப்பதற்கு ஏதுவாக பெருமானுடைய திருவருள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை வேண்டும்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: இன்றைய சைவ சித்தாந்த ஞான சாஸ்திர சிந்தனையிலே ஸ்ரீ உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள திருவருட்பயணிலே 7 அதிகாரமாகிய உயிர் விளக்கம் என்ற அதிகாரத்திலே நம்முடைய சிந்தனை இருந்து வருகின்றது. அதனை இன்று தொடர்ந்து செய்வதற்கு குருவருள் பாலித்துள்ளது. இன்றைய சிந்தனையாக விளங்கக்கூடிய 7 அதிகாரம் உயிர் விளக்கம் என்ற இந்த அதிகாரத்திலே சிவத்தோடு ஒன்றுபட்டு ஏகனாகி நிற்கின்ற ஆன்மா தன் செயலெல்லாம் சிவன் செயலே என்ற தெளிவுணர்ச்சி கொள்வதனாலே அவ்வாறு அந்த ஆன்மா ஏகனாகி இறைவனில் நிற்பதனாலே அந்த ஆன்மாவிற்கு மலப்பற்று முற்றிலும் நீங்கி அதற்குரிய உண்மையான வியாபகத்தன்மை வெளிப்படுகின்றது. அவ்வாறு மலை இருள் நீங்குவதுதான் உயிர் விளக்கம் பெறுதல். விளக்கம் என்றாலே இருள் நீங்கினால்தான் விளக்கம். அதனாலே மலை இருள் நீங்கியது, அதனாலே ஆன்மா சுத்தமடைகின்றது. ஆன்மா சுத்தமடைந்து அந்த ஆன்மா தன்னுடைய வியாபகத்தன்மையை பெறுகின்றது. ஆயினும் அது திருவருளில் அடங்கியே இருக்கின்றது. ஏனென்றால் மலம் நீங்கிய பிறகும் சிவபெருமான் தன் திருவருளாலே அறிவித்தால்தான் அந்த உயிர் அறியும், அதில் மாற்றமே கிடையாது. பெத்த நிலையிலே பிறவி எடுத்து வாழ்ந்து வருகின்ற நிலையிலே திருவருள் உணர்த்தினால்தான் உயிர் உணரும். அதுபோல மலை இருள் முற்றிலும் நீங்கி முத்தி அடைந்த பிறகும் கூட சிவபெருமான் திருவருள் உணர்த்தினால்தான் ஆன்மா உணரும். எனவே உணர்த்த உணரும் என்பது ஆன்மாவிற்கே உரிய பண்பு. அந்த பண்பு முத்தி அடைந்தாலும் மாறாது, இயற்கை என்பது மாறாது. அப்ப பெத்த நிலைக்கும் முத்தி நிலைக்கும் என்ன வேறுபாடு? பெத்த நிலையிலே திருவருள் சிவத்தை உணர்த்தினாலும் பெத்தான்மா உணராது. ஆகதான் ஆகையினால்தான் திருவருள் பெத்தான்மாக்களுக்கு சிவத்தை உணர்த்தாமல் அந்த ஆன்மாக்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவிலே உலகத்தையே தான் உணர்த்தி வருகின்றது. ஆனால் புத்தி நிலையிலே ஆன்மா மலையிருளில் இருந்து நீங்கியதனாலே சிவபெருமான் தன்னை உணர்த்தினால் அந்த ஆன்மா உணரும். ஆகையினாலே அதுதான் அந்த பெத்தத்துக்கும் முத்திக்கும் வேற்றுமையை உடைய, மற்றபடி ஆன்மா உணர்த்த உணரும் இயல்பினது என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஆகையினாலே அத்தகைய ஆன்மா ஏகனாகி இறைவனி நிற்கின்ற அந்த ஆன்மா தன்னுடைய வியாபகத்தன்மையை பெற்று முத்து இன்பத்தை அனுபவிப்பதற்கு தகுதியாகின்றது. ஆகவே ஆன்மா தன்னுடைய வியாபகத்தன்மையை பெற்று விளங்குதலாகிய அந்த செய்தியை விளக்குகின்ற அந்த உயிர் விளக்கம், அப்படிப்பட்ட ஆன்மா முத்து இன்பத்தை அனுபவிக்கும் ஆகையினாலே அடுத்த அதிகாரத்திலே இன்புறு நிலை என்று முத்தி அனுபவத்தை விளக்குகின்றார். இந்த உயிர் விளக்கத்திலே முதற்குரலிலே சென்ற அதிகாரத்திலே சொன்னபடி, ஓராதே ஒன்றையும் முற்று உண்ணாதே, நீ முந்தி பாராதே, பார்த்ததனை பார் என்று அருளி செய்தார்களே, அதன்படி ஆன்மா தன்னறிவால் அறிகின்றோம் என்ற உணர்ச்சியோடு உலகத்து பொருள்களை எல்லாம் பெத்த நிலையிலே அறிந்து வந்தது. அருளோடு கூடியிருக்கின்ற இந்த முத்தி நிலையிலே அந்த தன்னால் அறிகின்றோம் என்ற அந்த உணர்ச்சி இருக்கக்கூடாது. ஏனென்றால் அருளை உணரும் தகுதி இல்லாமையினாலே பெத்த நிலையிலே உயிர் தானாக அறிகின்றோம் என்று கருதியிருக்கலாம். ஆனால் முத்தி நிலையிலே அருள் அனுபவம் உயிருக்கு கிடைத்து விடுகின்றபடினாலே அந்த நிலையிலும் தன்னால் அறிகின்றோம் என்று கருதக்கூடிய எண்ணத்தை கைவிட்டு அருளால் தான் நாம் அறிகின்றோம், அருளின்றி நமக்கு அறிவு விளங்குதல் இல்லை என்ற தெளிவுணர்ச்சியோடு அந்த அருளிலே அடங்கி அருள்மயமாய் நின்று நியாயமாகிய சிவத்தை தரிசிக்க வேண்டும் என்று உபதேசிக்கின்றார். அதான் நீ முந்தி பாராதே சொன்னால், நான் என்ன அறிவால் அறிகின்றேன் என்ற உணர்ச்சியோடு நீ சிவத்தை அறியாதே, அவன் அருளால் அவனை அறிகின்றோம் என்ற உணர்ச்சியோடு அறிவாயாக. அருளிலே அருள் என்பது சிவபெருமானுடைய அறிவு, சிவஞானம். அந்த சிவஞானத்திலே உனது ஆன்ம ஞானம் அடங்கப்பெற்று சிவத்தை தரிசிப்பாயாக என்று சொன்னார். அப்படி தரிசித்து அந்த சிவத்தோடு ஒற்றித்து நில் என்று அடுத்த குரட்பாவிலே கூறினார். அந்த ஞான ஒளிக்குள்ளே நீ ஒளிந்து கொள், நீ ஒரு தனித்த முதலாக, நாம் ஒரு தனித்த முதலாக இருக்கின்றோம் என்ற உணர்ச்சியையும் கைவிட்டு சிவத்திலே அடங்கி நில், ஒற்றித்து நில் என்று சொன்னார். அருளை தாரகமாக கொண்டு சிவத்தை தரிசிக்க வேண்டும், அப்புறம் அந்த சிவத்தோடு ஒற்றித்துவிட வேண்டும். ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு என்றால், அவன் அருளாலே அவனை அறிகின்றேன், என் அறிவால் அறியவில்லை, அவன் அருளாலே அறிகின்றேன் என்றுதான் அந்த ஆன்மா கருதுகின்றது. அந்த கருத்தும் அந்த கருத்தையும் கடந்துவிட வேண்டும். அறியப்படும் பொருள் சிவம், அறிகின்ற பொருள் ஆன்மா, எனக்கு துணை செய்யும் பொருள் திருவருள் என்ற அந்த பேத உணர்ச்சியும் அகன்று, அதாவது இன்னொரு கோணத்திலே சொல்ல வேண்டும் என்றால், ஆன்மா சிவத்தை மட்டுமே கருதி நிற்க வேண்டும், அதுதான் ஏகனாக நின்ற தான் ஒரு பொருள் இருக்கின்றோம் என்ற எண்ணத்தையும் விட்டுவிடுதல். ஆன்மாவினுடைய இயற்கை என்னவென்றால், ஒரு பொருளை அறியும் பொழுது அந்த ஒரு பொருளைத்தான் அறியும். அது எப்பவுமே அப்படிதான், முத்தி நிலையிலும் இல்லை பெத்த நிலையில் எடுத்துக்கொண்டாலும். பெத்த நிலையிலே பொறிகளின் துணை கொண்டு விடயங்களை ஆன்மா அறிந்து வருகின்றது. இப்போ பெத்த நிலையிலே ஆன்மா கண் என்ற பொறியின் துணை கொண்டு ஒரு உருவத்தை காண்கின்றது என்றால், அந்த சமயத்தில் செவியை கொண்டு கேட்டலோ மூக்கை கொண்டு முகர்தலோ ஏனைய அறிதல் நிகழ்ச்சிகள் நடைபெற, காணும் பொழுது காண மட்டும்தான் செய்யும், கேட்க முடியாது. கேட்டதென்றால் கேட்டலே தான் செய்ய முடியும். தொலைக்காட்சியெல்லாம் பார்த்து காண்கின்றோம், கேட்கவும் செய்கின்றோம் என்றால் என்று சொன்னால் அது விரைவாக அடுத்தடுத்து நிகழ்கின்றது. ஆகவே ஏதாவது ஒன்றைத்தான் ஆன்மா அறிய முடியும். சென்ற விடத்தால் செலவிடாது தீதுரியை நன்றின்பால் விப்பது அறிவு என்று திருக்குறள் சொல்லும் பொழுது அதற்கு உரையாசிரியர் பரிமையழகர் எழுதுவார், சென்ற இடம் என்றால் மனம் செல்லக்கூடிய புலன்கள், அந்த புலன்கள் ஐந்து இருக்கின்றன. சுவை ஒளி ஊறு ஓசை மனம் என்று புலன்கள் ஐந்து இருக்கின்றன. அப்ப சென்ற இடங்களால் அப்படின்னு பன்மையில் சொல்லியிருக்கவன், ஏன்னா ஐந்து புலன்கள் இருப்பதனாலே, புலன்கள் பன்மையாக இருப்பதனாலே அந்த புலன்களை இடம்னு சொல்லும்போது இடங்கள்னு பன்மையில சொல்லியிருக்கணும், சென்ற இடங்களால் செலவிடாது. ஆனா இடங்களால் பன்மையில சொல்லாம ஐந்து புலன்கள் இருந்தும் இடத்தால் ஒருமையில சொன்னாரே என்றால், புலன்கள் ஐந்து இருந்தாலும் ஒரு புலனை அறியும் போது இன்னொரு புலனை ஆன்மா அறிவது இல்லை, ஆகையினாலே இடத்தால் என்று ஒருமையார் கூறினார் என்று அருமையாக எழுதுவார். ஆகையினாலே பெத்த நிலையானாலும் சரி முத்தி நிலையானாலும் சரி ஒரு பொருளை அறியும் பொழுது அந்த ஒரு பொருளைத்தான் ஆன்மாவால் அறிய முடியும். அப்ப இன்னொன்றையும் அது அறிய முற்பட்டது என்றால் அதற்கு தெளிவான அறிவு அங்கே நிகழாது. அப்ப ஆன்மா தன்னையும் அறிந்து சிவத்தையும் அறியும் என்றால் அதான் அறிகின்றவன் தான் அறியப்படும் பொருள் சிவம் என்ற அந்த நிலை. அந்த நிலையில வந்து ஆன்மா அறிபவன் என்ற முறையிலே தன்னையும் அறிந்து நிற்கின்றது, அறியப்படும் பொருள் என்ற முறையிலே சிவத்தையும் அறிந்து நிற்கின்றது. நீ உன்னை பற்றிய எண்ணத்தையே விட்டுவிடு, சிவத்திலேயே உன்னுடைய சிந்தையை முழுக்க வைத்துவிடு என்று சொல்லுகின்றார்கள். அதுதான் ஏகனாகி நிற்ற. மற்றபடி இடப்பயிற்சி இல்லை, சிவத்தை பிரிந்து ஆன்மா இருப்பதாகவும் பிறகு சிவத்தோடு கலப்பதாகவும் அப்படி அர்த்தம் என்று. அதனால் கடலோடு போய் நீர் போய் கலப்பது மாதிரி சொல்வது எதற்குன்னா திருப்பி மீட்சி இல்லை என்பதை உணர்த்துவதற்கு தான். முதல்ல ஆற்று நீர் கடலில் விட்டு பிரிந்திருந்தது, அப்புறம் அது ஆற்று நீர் வந்து ஓடோடி சென்று கடலிலே கலக்கின்றது என்று முற்றிலுமாக அதை போல அந்த ஓமையை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. கடலை சேர்ந்த ஆற்று நீர் அதனை விட்டு பிரியாது என்பதற்காகத்தான். அது மாதிரி சிவபெருமானை அடைந்து விட்ட அந்த முத்தினை அடைந்து விட்டான் மீள அந்த சிவச்சாரு நின்று நீங்காது என்பதை, அந்த மீட்சி இல்லை என்பதை காட்டுவதற்காகத்தான் முன்னிறை நீர் சிறைமுறைய முடுகி ஓடி முன்னீர் சேர்ந்து அந்நீராய் பின் நீங்கா முறை போல் என்று அந்த கடல் நீரோடு ஆற்று நீர் கலத்தல் ஓமையாக கூறப்பட்டது. மற்றபடி ஆன்மா சிவம், சிவம் எப்போதுமே தன் வியாபகத்தன்மை குன்றாமல் குறைவிலா நிறைவாக இருக்கக்கூடிய சர்வ வியாபக பொருள் சிவம். ஆன்மாவும் அருளை சார்ந்து மலத்தை நீக்கிக் கொண்டபடியினாலே அதனுடைய உண்மை வியாபகத்தை ஆன்மா முத்தி நிலையிலே பெறுகின்றது. அப்படி ஆன்மாவும் சிவம் அப்படி வியாபக பொருளாக இருக்கின்ற பட்சத்திலே போக்குவரவு புரிதல் என்பது அங்கே இருக்க முடியாது. ஏன்னா ஆன்மா முழுக்க சிவம் கலந்திருக்கின்றது. ஆன்மா சிவத்தை விட்டு பிரிந்து வேறெங்கோ இருந்தால் அல்லவா அது திருப்பி சிவத்தை வந்து சேர்ந்து ஏகனாக நிற்கும் சொல்ல முடியும். ஆகவே ஏகனாக நிற்றல்னா அறிவு, அறிவு நிலையில வச்சுதான் சொல்கின்றார். அந்த அறிவு சிந்தனை செய்கின்றதே அந்த ஆன்மா அறிவு, அது எதை மட்டுமே சிந்திக்க வேண்டும், சிவத்தை மட்டுமே சிந்திக்க வேண்டும். அதாவது தான் ஒரு பொருளாக இருந்து கொண்டு சிவத்தை சிந்திக்கின்றோம் என்ற உணர்ச்சியும் நீத்து அதான் தன்னை விடுத்து, அதான் நான் கெட்ட வாபாடின்னு சொல்றதுன்னா அதான் தான் கெடுதல். என்ன ஆன்மா என்ன அழிந்தா போகின்றது கெடுதல் சொல்வதற்கு இல்லை. நம்முடைய அருளாளர்கள் எந்த கருத்திலே சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் அது சாத்திர கண் கொண்டு பார்த்தால் தான் தெரியும். நான் கெட்ட வாபாடி செல்லேனம் கொட்டோமோ ஊன்கட்டு உயிர்கட்டு ஒவ்வொன்னா சொன்னாங்க. தத்துவ சுத்தியெல்லாம் அடைந்து விடுதல் தான் ஊன்கெடுதல் உயிர்கெடுதல். உயிர்கெடுதல் அடுத்த உயிர் என்பதை பிராணவாயுன்னு கொள்ளலாம். பிராணவாயு போன்ற தாத்துவங்கள் இருந்து நீங்குதல், தத்துவங்கள் இருந்து நீங்குதல், உள்ளமும் போய் அப்படிங்கும் போது அந்த மனதால் எழக்கூடியது பாசஞானம், பசுஞானம். பசுஞானத்தை மனம்னு சொல்லுவாங்க, உள்ளம்னு சொல்லுவாங்க. அந்த பசுஞானமும் கெட்டு அப்புறம் நான் கெட்டுங்கும் போது அதான் அறிபவனாக நான் இருக்கின்றேன், அறியப்படும் பொருளாக சிவம் இருக்கின்றது, அவன் அருளின் துணை கொண்டு அந்த சிவத்தை அறிகின்றேன், அருளின் துணை கொண்டு அறிகின்றேன் அப்படின்னு சொன்னாலும் அறிகின்றவனாக நான் இருக்கின்றேன் என்ற கருத்தும் அங்கே நீங்க வேண்டும். சிந்தனை சிவத்தில் மட்டுமே இருக்க வேண்டும். தன்னை பற்றி கூட அங்கே ஆன்மா சிந்திக்காமல் சிவத்தையே சிந்திக்கின்றது. இப்படி ஆன்மா தன்னை இதான் ஆன்மா தன்னை இழத்தல் சொல்வதுதான். இப்படி தன்னை இழந்து விடுவதனாலே தான் கெடுவதனாலே ஆன்மாவிற்கு பெரிய லாபம் தான். அதுதான் ஆன்மா லாபம்னு சொன்னாங்க. ரொம்ப நமக்கு ஆச்சரியமா இருக்கு. தன்னை இழந்து விடுதல் ஆன்மாவுக்கு பெரிய லாபம் தான். அப்படி தன்னை இழந்தாதான் சிவம் கிடைக்கும். அதான் மணிவாசன் சொன்னபோது தந்தது உன் தன்னைன்னு சொன்னாங்க. எப்போ தாரா தந்தது உன் தன்னை, சிவபெருமானே நீ எனக்கு என்ன பொருளை தந்தாய் என்றால் உன்னையே தந்து விட்டாய். அப்ப தந்தது உன் தன்னைன்னு பார்க்கும்போது நமக்கு என்ன விளங்குது, சிவபெருமான் மாணிக்க வாசகருக்கு தம்மையே தந்து விட்டார், அனுபவ பொருளாக தம்மையே தந்து விட்டார். எப்ப தாரா அடுத்த வார்த்தையை பார்க்கணும், கொண்டது எந்த அன்னை, என்னை கொண்டுதான் உன்னை தாரா. ஆகவே கொண்டது எந்த அன்னை, அதான் அங்க வந்து என்னை கொண்டு நீ என்னை நீ ஏற்றுக்கொண்டு உன்னை தருகின்றாய் என்று சொல்லும் பொழுது என்னை கொண்டு உன்னை தருகின்றாய் என்றால், அந்த என்னை கொண்டு என்பதிலே, கொண்டது எந்த எண்ணெய் என்பதிலே, நான் வந்து நான் என்ற உணர்வை, நான் ஒரு பொருள் இருக்கின்றேன் என்ற உணர்வு, நம்ம மாதிரி நான்கிற உணர்வுனா நம்ம நான் என்னை விட்டு ஆள் கிடையாது, அந்த உணர்வை இருந்து நீங்கிக் கொள்ள வேண்டும்னு நாம் அதிலிருந்து நீங்குவதற்கே போராடி வருகின்றோம். ஆனால் முத்திய நிலையுள்ள ஆன்மா வந்து அதிலெல்லாம் கடந்ததுதான், அதுக்கு செருக்கு கிடையாது. அவன் அருளால் தான் அவனை அறிகின்றேன் என்ற தெளிவு வந்துவிட்டது. என் அறிவால் அறிகின்றேன் அது கருதல, திருவருளால் தான் சிவத்தை அறிகின்றேன் அப்படின்னு தான் அதில் இருக்கு. அது மிகச்சிறந்த நிலைதான். ஆனாலும் திருவருளால் நான் ஒரு பொருளாக இருந்து சிவத்தை அறிகின்றேன் என்று, அறிபவனாக நான் இருக்கின்றேன் என்ற அந்த தன்னை பற்றிய எண்ணத்தையே விட்டுவிடுதல் தான் மிக மேலான துறவு அதுதான். அப்ப அதான் தன்னையே துரத்தல், தன்னையே இழத்தல் என்றெல்லாம் சொல்வது, நான் கெட்ட வாபாடின்னு சொல்வதெல்லாம் அதுதான். இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் நாம் இந்த பொருளை கொள்ள வேண்டும். அப்பர் சுவாமியிடம் சொல்லு, முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொன்றாக அவள் இழந்து தன்னையும் இழந்தாள் என்ற கருத்திலே சொல்வார்களே, எல்லாம் தான் ஒரு பொருள் இருக்கின்றோம் என்ற எண்ணத்தையே விட்டுவிட்டு சிவத்திலேயே அந்த அறிவானது அழுந்தி எழுத்த, அப்படிப்பட்ட ஒரு நிலை அதான் ஏகனாக நின்ற. அப்படி நிற்பதற்கு யாரும் சொல்ல வேண்டாம், சிவ தரிசனம் செய்கின்ற ஆன்மாவுக்கு யாரும் வலியுறுத்த வேண்டாம். ஏன்னா பிறவி துன்பம் அதற்கு நன்றாக தெரியும், சிவ பேரின்பம் அதன் மீது அதற்கு மிகவும் ஆர்வம் இருக்கும். ஆகையினாலே வெயிலிலே வருந்திய அந்த வருத்தம் அறிந்தவன் நிழலை நெருங்கிவிட்ட பிறகு அவனுக்கு அந்த நிழலை சேருன்னு யாரும் அவன் சொல்ல வேண்டியதில்லை. அதுபோல பிறவி துன்பத்தை நன்கு உணர்ந்து அந்த பக்குவான்மா சிவபுண்ணியங்களை ஏற்றி இந்த சிவம்தான் வேணும், இந்த சிவமே எனக்கு வேண்டும் வேண்டும்ங்கிற கருத்தோட தான் பல பிறவிகள் அது சிவபுண்ணியங்களையே செய்தது. மற்ற உலக பெயர்கள் எல்லாம் உதறி தள்ளி நாயன்மார்கள் நின்றார்களே, எது வந்தாலும் சிவபுண்ணியத்துக்கு தடையாக இருந்தால் எதுவானாலும் சரி, சங்கநிதி பத்மநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாள தருவாரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போமல்லோ நின்றார்களே, சிவச்சாரியினர் அல்லாதவர்களுடைய சார்பு அது எவ்வளவு உலகியல் பயன்களை தந்தாலும் அது தேவையில்லை, எல்லாத்தையும் உணவு உதறிவிட்டு சிவபுண்ணியமே கதின்னு சிவபுண்ணியங்களை ஏற்றி நின்றார்களே, எதற்காக ஏற்றி நின்றார்கள் என்றால் இந்த சிவத்தை பெறுவதற்காக தானே. அந்த சிவம் இப்போது அவன் அருளாலே அந்த சிவமானது தன்னை காட்டி நிற்கின்றது, தரிசனம் தந்து நிற்கின்றது. அந்த சிவமே தரிசனம் கிடைத்த பிறகு அந்த சிவத்தோடு ஒற்றித்து கலப்பதற்கு, ஒன்றாக கலப்பதற்கு இந்த ஆன்மாவுக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா இந்த சிவம் வேண்டும் வேண்டும் என்றுதான் இது பல பிறவிகளிலே சிவபுண்ணியங்களை செய்தது, இப்போது அந்த சிவமே தரிசனம் தருகின்றது, எனவே இது சிவத்தோடு ஒன்றாக கலந்து நிற்கிறோம். அப்போது அந்த சிவமானது அதற்கு எப்படிப்பட்ட இனிய அனுபவ பொருளாக, இன்ப பொருளாக விளங்கும் என்று சொன்னால், பிறவிகளிலே இருந்தவரை சிவம் எப்படி விளங்கியது அந்த ஆன்மாவுக்கு, இது ஆன்மா வினையை செய்கின்றது. எப்பவும் பிறவியில் இருக்கும்போது யான் எனதுங்கிற உணர்வோடு இருந்து கொண்டு அது நல்வினை தீவினைகளை எல்லாம் செய்கின்றது. அப்ப சிவம் எந்த நிலையிலே விளங்குகின்றது அந்த ஆன்மாவுக்கு, செய்த வினைக்கு வினையினுடைய வன்மையை அறிந்து அந்த வினையினுடைய வன்மைக்கு தகுந்த அளவு சரியா துல்லியமா பலனை அளந்து கொடுக்கணும். கடையில் போனா எவ்வளவு விலை கொடுக்கமோ அந்த அளவுக்கு பொருள் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு தொடர்பு தான் சிவத்துக்கும் நமக்கும். ஏன்னா நமக்கு தான் சிவத்து மேல ஒரு அன்புன்னு இல்லையே, நமக்கு அன்பு உலக பொருள்கள் மேல. அப்போ இறைவன் இருப்பதை ஆனா ஒத்துக்கொள்கின்றோம், ஆனா அந்த உலக போகங்களை பெறுவதற்கு என்ற அளவிலே இறைவழிபாடை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதனை நாம் நேர்த்திக்கடனாக கொண்டு அதனை அடைய வேண்டும், இதனை அடைய வேண்டும், அதற்கு நீ துணை செய்ய வேண்டும் என்ற அளவில் மட்டுமே சிவ வழிபாடு செய்தோம் என்றால், அப்ப சிவபெருமான் என்ன நமக்கு தருகின்றார், நாம் செய்த புண்ணியத்திற்கு தகுந்த அளவு அந்த பலனை தருகின்றார், நடந்து கொடுக்கின்றார். அதே சமயத்தில் தீவினை செய்தால் அதன் பலன் நாம விரும்பாவிட்டாலும் நமக்கு ஊட்டி விடுகின்றார் இல்லையா. அப்போ நாம் அவர் ரொம்ப கண்டிப்பான ஒரு தலைவனாகத்தான் நாம் அந்த சிவபெருமானை அறிந்து வந்தோம். சில சமயம் நாம் சிலவற்றை எதிர்பார்ப்பதில்லை, ஆனாலும் சிவபெருமான் நாம் எதிர்பாராத அனுபவங்களை எல்லாம் நமக்கு தந்தும் விடுகின்றார். அப்போல்லாம் நமக்கு வந்து அந்த சிவபெருமானிடத்திலோ அருளிடத்திலோ நமக்கு அவ்வளவு இனிமை இல்லை, என்ன இறைவன் இப்படியெல்லாம் பண்றாரு, திருவருள் இப்படியெல்லாம் எங்கெல்லாமோ தள்ளுகின்றதே படுத்துகின்றதே என்று என்னை போன்றவர்கள் பக்குவம் இல்லாமல் சொல்லி வருகின்றார். அப்போ அந்த பெத்த காலத்திலே திருவருள் இனிமை தராமல் இந்த ஆன்மாவுக்கு இருந்தது. ஆனா அந்த முத்தி காலத்திலே அதே திருவருள் தானும் மிகுந்த இனிய பொருளாக பேரின்பம் தரும் பொருளாக விளங்குகின்றது. அப்ப திருவருள் வந்து இப்படி இரண்டு நிலைகளை மேற்கொள்கின்றதா சொன்னால் அதைத்தான் ஓமை மூலமாக விளக்குகின்றார். இந்த செய்தியே சொல்லவில்லை, ஓமையிலே வைத்து முடித்து விடுகின்றார். என்ன, சித்திக்கும் பால் தானும் கைக்கும். பாலுடைய இயல்பு என்ன, பால் சித்திப்பும், அதான் அதனுடைய இயல்பு. ஆனா அந்த பால் எப்படி இருக்கின்றது, கைத்து இருக்கின்றது. சித்திக்கும் பால் கைத்து விடுகின்றது. அதற்கு காரணம் என்னவென்றால் அது பாலினுடைய குற்றம் என்று. பாலிலே எந்த திரிவும் இல்லை, நாவிலே உள்ள பித்தம். இவனுக்கு நாவிலே பித்தம் ஏறியிருப்பதனாலே சித்திக்கின்ற பால் இவனுக்கு கைப்பாக உள்ளது. அந்த நாவானது பித்தத்தினின்றும் நீங்கி திருந்தி விட்டது என்று சொன்னால் அப்போ அந்த பாலினுடைய உண்மையான சித்திப்பை அந்த நாக்கு உணரும். அது மாதிரி அருளுடைய இயல்பு எப்பவுமே இனிமை தருவதுதான், பேரின்பம் தருவதுதான். ஆனால் ஆன்ம அறிவு அந்த அருள் அனுபவத்தை பெறக்கூடிய தகுதியிலே இல்லாமல் அந்த நாக்கு பித்தத்திலே இருந்தது போல இந்த ஆன்ம அறிவு மலச்சார்பிலே இருந்தது, ஆணவ மலச்சார்பிலே இருந்தது. ஆகையினாலே ஆணவ மலச்சார்புற்று கிடந்ததனாலே அந்த ஆன்ம அறிவு திருவருடைய இனிமையை உணராமல் இருந்தது. பெத்த நிலையிலே திருவருளை வேண்டாமல் அது உலகத்தையே வேண்டி நின்றது. அப்போ ஏன் அந்த அருள் வந்து அதுக்கு இனிக்கல அப்படின்னா, சுவாமி என்ன கருதுகின்றார், உலகச் சார்பு தீயது என்று நாம் உணர வேண்டும். உணர்ந்து அந்த உலகச் சார்பை விடுத்து இந்த ஆன்மா சிவச்சார்பை வேண்டி நிற்க வேண்டும் அப்படின்னு சுவாமி எதிர்பார்க்க. ஆனா நாம என்ன எதிர்பார்க்கோம், உலக சார்பு மிக சிறப்பாக நமக்கு வேண்டும், உலகத்தில் உள்ள இன்பங்கள் எல்லாம் வேண்டும், துன்பம் எதுவும் வேண்டாம். இன்பமும் துன்பமும் சேர்ந்துதான் உலகம் இருக்கின்றது. அதற்காக துன்பமும் இருக்கு என்பதற்காக நான் உலகம் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். எனக்கு உலக சார்பு வேண்டும், அதில் உள்ள இன்பம் மட்டும் வேண்டும், துன்பம் வேண்டாம் என்ற அளவிலே நான் நினைக்கின்றேன். ஆனால் சிவபெருமான் நினைக்கின்றார் என்றால், இந்த ஆன்மா உலக சார்பை நாடாமல் தன்னை நாடி நிற்க வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார். அப்ப சிவசங்கல்பம் ஒரு மாதிரி இருக்கின்றது, என்னுடைய விருப்பம் வேறு மாதிரி இருக்கு. ஆனா யாரு விருப்பம் வந்து மேலோங்கும், என்ன இந்த உலக பிறவியே தந்தவர் சிவபெருமான், என்னை உலகத்திற்கு தந்தவன் அப்படி நினைக்கும் போது அவன் அருளாலே இந்த உலகத்தில் வந்துகிட்டு நான் அதற்கு மாறாக நினைத்தேன் என்றால் அப்போ என்னுடைய எண்ணம் எவ்வாறு கைகூடும். அதனாலதான் வந்து நமக்கு அந்த மாதிரியான இறை அனுபவத்திலே இறைவன் என்ன நமக்கு ஏற்றார் போல காரியங்களை செய்வதில்லையே என்று நாம் கருதுகின்றோம். ஏன்னா அவனுடைய எண்ணம் தான் உயர்ந்த எண்ணம், நேரிய எண்ணம். அந்த எண்ணத்தின் வழி நான் நின்றால் அது எனக்கு நன்மை. சிவசங்கல்பத்துக்கு மாறாக நான் வந்து இந்த உலகத்தையே வந்து நான் வந்து அனுபவ பொருள், சிவம் வந்து என்ன உயிர்களாகிய உனக்கு நான் தான் அனுபவ பொருள், நீ சித்து பொருள், நானும் சித்து பொருள், ஓரினம். எனவே உயிராகிய உனக்கு நான் தான் அனுபவ பொருள், இதை நீ உணர்வதற்காக வேண்டி இந்த பிறவியை உனக்கு கொடுத்திருக்கின்றேன். உயிராகிய உனக்கு நான் தான் அனுபவ பொருள், நீ என்னைத்தான் அனுபவிக்க வேண்டும். ஆனால் சிவமாகிய என்னை அனுபவிப்பதற்கு உனக்கு இன்னும் தகுதி வரவில்லை, அந்த தகுதியை வளர்த்துக் கொள்வதற்காக இந்த பிறவியை உனக்கு கொடுத்திருக்கின்றேன். சிவானுபவமாகிய அந்த முத்தி இன்பமாகிய தகுதியை நீ வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உனக்கு இந்த பிறவியை தந்திருக்கின்றேன். எப்படி வளர்த்துக் கொள்ள வேண்டும், வழிபாட்டின் மூலமாக வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஆகவே நீ நம்மை வழிபட்டு நீ முத்தி இன்பத்திற்கு தகுதி பெறுவாயாக என்ற கருத்திலே உனக்கு பிறவியை தந்திருக்கின்றேன் என்று சிவபெருமான் கருதுகின்றான். ஆனால் நாமோ இந்த உலகம்தான் அனுபவ பொருள், சிவம் அனுபவ பொருள் அப்படிங்கிற சிந்தனையே இல்லை. இந்த உலகம்தான் அனுபவ பொருள், இந்த உலக அனுபவத்தை அறவழியிலாயினும் சரி அல்லது அறத்தை கடந்தனாயும் சரி எப்படியாவது இந்த உலக அனுபவத்தில் நாம இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது அப்ப சிவபெருமான் அந்த இந்த எண்ணம் தவறு என்பதை எனக்கு உணர்த்துகின்றான், அதனாலதான் மரக்கருணையே செலுத்துகின்றான். அதுதான் அது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். என்னவென்றால், சில சமயம் யாருக்கும் தெரியாமல் ஒரு ஆன்மா ஒரு தவறை செய்கின்றது, சிவபெருமானும் விட்டுட்டார் அப்படின்னா தன்னுடைய மரக்கருணையை அந்த ஆன்மாவிடம் காட்டிவிட வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்னா அது கருத்து. எத்தனையோ பேர் எவ்வளவோ தவறுகள் செய்யறாங்க ஐயா, ஆனா இன்னும் இறைவன் கண்டிக்க வாசிக்கிறார் உடனே உடனே அப்படின்னு கேட்கிறோம் சிலர் வந்து இல்லையா. அப்ப என்னன்னா அந்த மரக்கருணையை அவர் காட்ட வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார். என்ன சித்தாந்த நோக்க நம்ம பார்க்க வேண்டும், உலகியல் நோக்கில பார்த்துட்டு இருந்தா அது வளர்ச்சி என்று. யாருக்குமே தெரிய வேண்டாம், ஒருத்தரும் தெரிய வேண்டாம், ஒருத்தருக்கும் தெரியாம நான் ஒரு தப்பு செஞ்சுட்டு மகிழ்ந்துகிடுதேன், எல்லாரும் ஏமாளி ஆக்கிட்டப்பார் அப்படின்னு நான் மகிழ்ந்துகிடுறேன். ஆனால் அந்த வினை, அந்த தவறான வினை என்ன ஆனது? புத்தி தத்துவத்திலே அது பாவம் என்ற பெயரிலே சஞ்சிதமாக கிடக்கின்றது. அது எங்க போயிட்டது? அழிஞ்சா போயிட்டது? இல்ல, அது புத்தி தத்துவத்திலே கிடக்கின்றது. கிடந்து அது உரிய காலம் கூட்டி வைக்கும் பொழுது அது பிராரத்த துன்பமாக வந்துவிடும் அல்லவா. ஆக நூல்களை படிக்கும் பொழுது இந்த உணர்ச்சி தோன்றினாலும் எப்பொழுதும் கூடவே இருக்கின்ற அந்த ஆணவ மறைப்பானது இவற்றை இந்த உணர்ச்சியெல்லாம் மேலோங்க விடாமல், சித்தாந்த உணர்ச்சியை மேலோங்க விடாமல் கீழான விடயங்களிலேயே தள்ளுகின்றது. அதனால தான் அந்த ஆணவ மனசக்தியை அதோ நியாமக சக்தின்னு சொன்னார்கள், கீழேயே தள்ளும். அப்ப கீழே தள்ள தள்ள அந்த மலச்சக்தியின் காரணமாக இந்த ஆன்மா வினைகளை செய்து அந்த வினைகளின் பலனை உணர்ந்து ஏன் துன்பத்தை கொடுக்கின்றார் பாவத்துக்கு, அந்த துன்ப அனுபவம் தான் ஒருவனை திருத்துகின்றது. அதான் எவ்வளவு நூல்களை கற்றாலும் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும்னு சொன்ன மாதிரி அந்த வினைக்கீடாக விளங்கக்கூடிய அறிவே விளங்கிக் கொண்டு அதன் மூலமாக வேண்டாத நெறியிலே நெறியெல்லாம் நெறியிலே சென்று வந்தான் என்றால், அப்ப ஏன் தண்டம்னு ஒன்னு வச்சிருக்கின்றார் என்றால், எதனாலும் நெறிக்கு வராத ஆன்மா அதனாலே நெறிக்கு வந்துவிடும். அதான் நெறியிலிருந்து தப்பியவருக்கு நெறிஞ்சியை வைத்தான்னு கூட திருமந்திரம் சொல்லும் அந்த கருத்தை. அப்ப பாருங்க, எப்படியாவது நீ நெறிக்கு வந்துரு. அதான் நெறிய வந்து தப்புனா அங்க நெறிஞ்சு குத்தும்னா, அப்ப அந்த நெறிஞ்சு குத்து அந்த சுண்பம் கொடுக்க முடியாம என்ன செய்வான்? திருப்பி நெறிக்கு வருவான். எப்படியாவது நெறிக்கு வர வேண்டும், எப்படியாவது முத்தி பேரின்பத்தை இந்த ஆன்மா பெற்றுவிட வேண்டும், அதுக்கு எது எதெல்லாம் தடையோ அந்த தடையெல்லாம் நீக்க வேண்டும் என்ற பரங்கருணையோடு தான் இறைவன் செயற்பட்டு நம்முடைய நெறியெல்லாம் நெறிக்கெல்லாம் நம்மை வன்மையாக தண்டித்து இந்த அருளானது நமக்கு இன்பத்தை தராமல் துன்பத்தை தருவது போல் விளங்கியது. ஆனால் ஏன் அந்த துன்பத்தை தந்தது என்றால், உலகமே நமக்கு சார்பு என்ற கருத்திலிருந்து நாம் நீங்கினால்தான் சிவச்சார்பை நோக்கி செல்ல முடியும். ஆகவே அந்த உலகச்சார்பு உலகப்பற்றை நீக்குவதற்காகத்தான் நாம் பிறவியிலே வாழ்ந்தது காரும் அந்த அருள் நமக்கு கைப்பது போல் தோன்றுகின்றது. ஆனால் இப்பொழுதுதான் தெரிகின்றது, எதற்காக அருளானது என்னை பேதித்து வளர்த்து எடுத்தது, எதற்காக அடித்தடித்து என்னை வந்து இப்படி நெறிக்கு உய்வித்தது என்றால், எப்படியாவது அந்த தீய நெறியை விட்டு நன்னெறியிலே ஞான நெறியிலே வந்து சேர வேண்டும் என்ற கருணையினால்தான். அந்த கருணையோடு இந்த அருளானது தன்னுடைய அந்த ஆன்மா தகுதி பெற்று விட்டதனாலே நோயோடு இருந்தவரை உணவையே ஊட்டாமல் மிகுந்த கண்டிப்போடு, கசப்பான மருந்தாக இருந்தாலும் அந்த மருந்தை கண்டிப்போடு கொடுத்து வந்த தாய் போல இருந்த அந்த அருளானது நோய் நீங்கிவிட்டபடியினாலே அன்பை வெளிப்படுத்தி இனிய உணவை ஊட்டுவது போல ஆணவ நோய் நீங்கிய முத்தான்மாவுக்கு சிவமாகிய அமுதத்தை ஊட்டி அந்த அருளானது தன்னுடைய உண்மையான இனிமையை அந்த ஆன்மாவுக்கு தருகின்றது என்ற கருத்தை இந்த இரண்டாவது குரட்பாவிலே வைத்திருந்தார். சித்திக்கும் பால்தானும் கைக்கும் திருந்திடும் நா பித்தத்தின் தான் தவிர்ந்தபின் என்று அமைத்திருக்கின்றார். திருந்திடும் நா பித்தத்தில் தான் தவிர்ந்தபின் கைக்கும், பால்தானும் சித்திக்கும் அதனை தானும் அறியும் என்றெல்லாம் சொற்களை கூட்டி உரைப்பர். இதனை நிரல் நிறையாக வைத்தே உரைக்கலாம். தித்திக்கும் பால்தானும் கைக்கும், நா பித்தத்தின், நா என்பது நாக்கு, நாக்கு பித்தத்தில் உள்ள போது தித்திக்கும் பால்தானும் கைக்கும், இயல்பாக தித்திப்பை உடைய பால்தானும் கைக்கும். எப்பம் கைக்கும்? நா பித்தத்தில் உள்ள போது கைக்கும். தான் பித்தத்தில் தவிர்ந்த பின், அந்த நாக்கானது பித்தத்திலிருந்து நீங்கிய பின் திருந்திடும், அந்த நாக்கு திருந்தி அது பாலினுடைய உண்மையான சுவையை அறியும் என்று பிரிதுமொழிதர் அணியிலே வைத்து சித்தாந்த பொருளை நாம் அறிவித்து உணர்ந்து கொள்ளும்படி அருமையாக வைத்துள்ளார். குரல் வெண்பாவிற்கே அந்த பிரிதிமொழிதல் அணி மிகச் சிறப்பானது. பல குரட்பாக்களை வள்ளுவப்பெருமான் அமைத்து உலகியல் கருத்துக்களை விளக்குவது போல இங்கே மெஞ்ஞான கருத்தை அவ்வாறு விளக்குகின்ற அந்த சீலம் நாம் உணர்ந்து போற்றத்தக்கதாக விளங்குகின்றது. அடுத்த குரட்பாவிலே சொல்கின்றார், உயிர் விளக்கம் என்ற அதிகார பெயர். அப்ப உயிரானது தன்னுடைய வியாபகத்தை அது பெறுகின்றது. பிறவி எடுத்து வாழ்கின்ற நிலையிலே சூக்கும உடலிலும் தூள உடலையும் பெற்று அணுத்தன்மை பெற்று கிடந்து மாயாகாரிய உலகத்தை எல்லாம் மிகப்பெரிய பொருள் என்று போல கருதி வந்தது. ஆனால் முத்தி நிலையிலே 36 தத்துவங்களையும் கடந்து தத்துவ சுத்தி அடைந்து அருளை சார்ந்து சிவத்தை தரிசித்து சிவத்தோடு ஏகனாகிவிட்ட அந்த நிலையிலே அந்த ஆன்மாவானது அந்த எடுத்துக்கொண்ட அந்த உடல் இருக்கின்றதே, அந்த உடல் எப்போது நீங்கும் என்றால் பிராரத்தவினை நீங்கும் அளவும் உடல் நீங்காது. ஒரு பிறவி எடுத்திருக்கோம்னா இந்த பிறவியை வந்து என்னென்ன வினைகளை எல்லாம் அனுபவிப்பதற்காகத்தான் இந்த பிறவி அப்படின்னு வரையறுக்கப்பட்டது. எல்லாமே பேரிழவு துன்பமோடு பிணிமூப்பு சாக்காடு, பேரிழவு இன்பமோடு பிணிமூப்பு சாக்காடு என்னும் ஆறும் முன் கருவுட்பட்டதுன்னு சொன்னார். ஆகவே ஒரு பிறவியில என்னென்ன வினை அனுபவங்கள்னு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. உடல் வாயிலாகத்தான் அந்த அனுபவம் உயிரை வந்து அடைகின்றது. ஆனால் இங்க உயிர் சிவபெருமானோடு ஏகனாகி நிற்பதனாலே அந்த சிவன் முத்தர்களுக்கு உடல் அளவிலே பிராரத்தம் வந்து உடல் ஊழாய் கழிந்துவிடும் என்பார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே அந்த பிராரத்த அனுபவம், அதாவது இந்த பிராரத்த சார்பு இருக்கும் வரை அந்த உடல் இருக்கும் ஆகையினாலே உடல் அளவிலே அந்த பிராரத்தம் வந்துட்டு போகும், உயிரை ஒன்னும் அது பாதிக்காது. உயிர் சிவத்தோடு ஏகனாக நிற்கின்றது, உயிர் அந்த பிராரத்தத்தால ஒண்ணு செய்ய முடியாது, உடல் அளவிலே அந்த பிராரத்தம் வந்து போகும். அப்படிப்பட்ட நிலையிலே அந்த உடல் இருப்பதனாலே இந்த முத்திய அனுபவமானது இப்போது பெற்றிருந்தாலும் உடலை சார்ந்து பிறவியிலே உழன்ற அனுபவம் தான் அந்த ஆன்மாவுக்கு மிகுதி. அப்ப பண்டை பயிற்சி வயத்தினாலே ஒரோ வழி சிவச்சார்பிலே பிறழ்ந்து அதான் ஆசையுடன் அங்கும் இங்கும் ஆகிய அலமருவோர்.
3: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம்மையா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 11.
1: தைசத அகங்காரம், வைகாரி அகங்காரம், பூதாதி அகங்காரம் ஆகிய மூன்றும் அகங்காரத்தின் கூறுகள் என்பது நாம் அறிந்தது. ஆதலின் அவை தாத்துவியங்களாம். அது பற்றியே அவை தத்துவங்களோடு வைத்து எண்ணப்பெறவில்லை. பல்வேறு வகையான உடம்புகளும் அவ்வுடம்புகளின் புறத்தும் அகத்தும் உள்ள உறுப்புகளும் தத்துவங்களின் காரியங்களாகும்.
2: இந்த இடத்துல நீங்கள் ஒன்று விளங்கிக் கொள்ளுங்கள். சும்மா ஒரு ஒரு கற்பனையிலே கட்டி எழுப்பப்பட்ட ஒரு கோட்டை அல்ல இந்த நம்முடைய 36 தத்துவம் என்பது. எவ்வளவு இப்ப நாங்கள் முதல் தரமாக படிக்கிறோம், சாத்வீகத்தை தத்துவத்தை முதல் தரமாக படிக்கிறோம், எங்களுக்கே ஓரளவு புரிகிற மாதிரி இருக்கிறது. இதை ஊறி திளைத்தவர்கள் தான் இதை பிரிக்கிறார். இவை தத்துவங்கள், இவற்றினுடைய கூறுகள், இவற்றினுடைய விளைவுகள், தாத்வீகங்கள் என்று பிரிக்கிறார்கள். இப்ப நாங்கள் அதை மட்டும் விளங்க வேண்டும். பிறகு அந்த கூறுகள், அதனுடைய பிரிவுகள் என்ன செய்கின்றது என்பதை விளங்கப்படுத்துவார். இப்போ நாங்கள் முதல் என்ன செய்கிறோம் என்றால் அகங்காரத்தினுடைய மூன்று கூறுகள், அது அகங்காரத்தினுடைய பிரிவாக இருக்கிறபடியால் அது தத்துவம் அல்ல, தாத்விகம். அப்ப மூன்று தாத்விகத்தை 60 மூன்று படித்து விட்டோம்.
1: அவை தத்துவங்களோடு வைத்து எண்ணப்பெறவில்லை. பல்வேறு வகையான உடம்புகளும் அவ்வுடம்புகளின் புறத்தும் அகத்தும் உள்ள உறுப்புகளும் தத்துவங்களின் காரியங்களாகும். ஆதலால் அவை தாத்துவிகங்கள் எனப்படும். உடம்பாக
2: என்னென்ன சொல்லுங்க? பல்வேறு வகையான
1: உடம்புகளும் அவ்வுடம்புகளின் புறத்தும் அகத்தும் உள்ள உறுப்புகளும் தத்துவங்களின் காரியங்களாகும். ஆதலால் அவை தாத்விகங்கள் எனப்படும்.
2: உடம்பு காரியம், தத்துவ காரியமும் தத்துவ பிரிவும் தான் தத்துவிகம் என்போம். அதைத்தான் அவர் சொல்லிக் கொண்டு போகிறார்.
1: உடம்பாக அமையும் தாத்விகங்கள் 60 ஆகும். பின்வரும் அட்டவணையில் அவற்றை காணலாம். 49 பக்கம். அட்டவணையை படிச்சிருங்க. அப்படியா? தாத்விகம் 60. பிருத்திவியின் கூறு 5.
2: நிலத்தினுடைய கூறாக உடம்பிலே என்னென்ன பகுதி இருக்கிறது என்று சொல்லுகிறார். நிலம் என்பது தத்துவம். அந்த தத்துவ கூறாக உடம்பிலே இருக்கிற விஷயங்களை வகுக்கிறார்கள். அப்படித்தான் இன்னைக்கு சொல்ல போற எல்லாம் சொல்ல போகிறார்கள். நிலத்தினுடைய கூறாக உடம்பிலே இருப்பது
1: பிருத்திவியின் கூறு 5. எலும்பு, தசை, மயிர், தோல், நரம்பு. அப்புவின் கூறு அதாவது நீர் 5. சிறுநீர், ரத்தம், சிலேத்துமம், வியர்வை, சுக்கிலம் அல்லது சோனிதம்.
2: இந்த சிலேத்துமம் என்பது என்ன? சளி. அப்படியா?
1: சளி.
2: சுக்கிலம் என்பது விந்து. நீரினுடைய விளைவாக இருக்கக்கூடிய உடம்பின் கூறுகள். அது உங்களுக்கு ஓரளவு புரியும். முதல் சொன்னவை திண்மம் சார்ந்தவை, எலும்பு தசை போன்றவையில திண்மத்தன்மை கொண்டவை, அவை நிலத்தின் தன்மை. அடுத்தது நீரின் தன்மை, திரவத்தன்மை கொண்ட 5 சொல்லுகிறார்கள். இது அந்த நீரினுடைய தன்மையாக உடம்பிலே இருக்கிற பகுதிகள்.
1: தேயுவின் கூறு அதாவது அக்னியின் கூறு 5. இருதயத்தில் வெப்பம், பசித்தி, கண்ணில் வெப்பம், உடம்பில் வெப்பம், கபால வெப்பம்.
2: இந்த 5 நெருப்பினுடைய கூறு. எவ்வளவு தூரம் அவர்கள் சிந்தித்திருக்கிறார்கள் அறிவியல் துறை சார்ந்து. இதுல இருந்து மேலே போனால் நாங்கள் இன்னும் எவ்வளவோ தூரம் போகலாம். இது இதுக்குள்ள இவர் இந்த பின்னே சொன்ன இந்த 5 ஒரு வெப்பத்தன்மை உண்டு. கபால வெப்பம், வெப்பம், இதெல்லாம் ஒரு ஒரு பகுதியில இருக்கக்கூடிய வெப்பங்கள். வயிற்றிலே இருக்கிற வெப்பம் தான் நம்மை சமிக்க பண்ணுகிறது என்று முன்பு நான் சொல்லியிருக்கிறேன். உத்ராக்கினி என்று அதற்கு பெயர்.
1: வாயுவின் கூறு அதாவது காற்று 10, உதானன், பிராணன், அபானன், சமானன், வியானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன் என்னும் வாயுக்கள்.
2: 10 வாயுக்கள் தான் எங்கள் உடம்பை இயக்க துணை செய்கின்றன. பெரிய பெரிய வானங்கள் எல்லாம் என்னமோ சொல்லுகிறார்கள், என்ன கேஸ் சிஸ்டம் என்று, அதனுடைய பிரேக், அதனுடைய இது, அதிர்வு அதிர்வு இல்லாமல் போடுவது, எல்லாத்துக்கும் காத்தை வைத்துக்கொண்டு செய்யறது போல இறைவன் நம்முடைய உடம்பை 10 காத்துகளினாலே தான் இயக்குகிறான். இதுல சில காற்றுகள் எங்களுக்கு அந்த பெயர்கள் பரிச்சயம் இல்லை. முந்தியும் படித்திருக்கிறோம் தசவாயு என்று படித்திருக்கிறோம். இங்கே அந்த பெயர்கள் 10 தரப்பட்டிருக்கின்றன. பரிச்சயமானவை என்னவென்று கேட்டால் பிராணன். பிராணன் என்ற வாயுவினுடைய வேலை ஆன்மாவை உடம்பு முழுவதுமாக கொண்டு செல்வது. அது இப்ப அதாவது அன்றைக்கு சொன்னேன், கையிலே அடிபட்டாலும் நோகிறது, காலில் அடிபட்டாலும் நோகிறது, நோவை உணர்கிறது ஆன்மா. அப்ப ஆன்மா எங்கே தங்கி இருக்கிறது உடம்பிலே என்று கேள்வி வரும். உடம்பு பூராகவும் இருக்கிறது. உடம்பு பூராகவும் ஆன்மா இருப்பதற்கு துணை செய்கிற காற்றுக்கு பெயர் பிராணன். அது அதனாலே பிராணன் என்ற சொல்லே நம்முடைய ஆன்மாவை குறிப்பதாக கொண்டு அவருக்கு பிராணன் போய்விட்டது என்று சொல்லுகிறோம். பிராணன் என்பது காற்று போவதில்லை, உயிர் போவதுதான். ஆன்மா அந்த உடம்பை விட்டு கழுவதற்குத்தான் பிராணன் போவது என்று உண்மையிலே பெயர். அதை தாங்கி கொண்டிருக்கிற காற்று என்றபடியால் அந்த காற்றுக்கும் பிராண ஆன்மா என்கிற பெயர் நம் பரிச்சயத்திலே வந்துவிட்டது. அந்த காற்றினுடைய வேலை உயிரை உடம்பு முழுவதும் கொண்டு செல்வது. இது ஒரு அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அது மாதிரி உதானன், அபானன் ஓரளவு கழிப்பட்டிருக்கோம். உதானன் என்ற வாயு கீழிருக்கிற விஷயத்தை மேலே தள்ளுவது, அதுதான் உதான வாயு. சில விஷயங்கள் உடம்பிலே கீழிருந்து மேல் தள்ளப்படும், சில விஷயங்கள் மேலிருந்து கீழ் தள்ள வேண்டும். இப்போ மலம், சலம் இவையெல்லாம் கீழே தள்ளப்பட வேண்டும். இதற்கு பயன்படுகிற வாயுவுக்கு அபானன் என்று பெயர். அதுபோல நாங்கள் அவான் முந்தி பழைய காலத்திலே கிராமங்கள்லயே இந்த கேஸ் என்று சொல்றோமே வாயு போறதே, அந்த காலத்திலே அவான வாயு போறது என்று பெரியவர்கள் சாதாரணமாக அந்த சொல்லையே பயன்படுத்துவார். அபானன் என்பது கீழே தள்ளப்படுகிற, ஒரு குழந்தை வயிற்றிலே இருக்கிற பொழுது அது வெளியிலே வர வேணுமானால் ஏதாவது ஒன்று கீழே தள்ள வேண்டும். அப்படி தள்ளுகிற வாயுவுக்கு அபானன் என்று பெயர். அது மாதிரி மேலே தள்ளுகிற வாயுவுக்கு உதானன் என்று பெயர். சிலது கீழே தள்ளப்படும். இப்போ சில எங்களுக்கு இப்போ கேஸ்ட்ரிக் ட்ரபிள்ன்றது பெரும்பான்மை எல்லாருக்கும் உயிரேற்ற ட்ரபிளா போய்விட்டது. அதுக்கு பல காரணம் டென்ஷன் முதலிய விட்டு சொல்லுகிறார்கள். அது என்னவென்றால் இப்போ உணவு உண்டால் அதை கீழே தள்ளுகிற காற்று தள்ள வேண்டும். சில நேரத்தில் மேலே தள்ளுகிற காற்றுக்குள்ளே அம்பிட்டு விட்டால் அது சமித்து கீழே தள்ள வேண்டுவதற்கு பதிலாக சமித்து மேலே வரும். இதைத்தான் அபானன் உதானன் வாயுவினுடைய அந்த விளைவுகளினுடைய மாறுதலை. அது என்னென்றால் அது பாவம், அது நமக்கு ஒன்றும் துரோகம் நினைக்காது. நாம நம்ம உடம்புக்கு எடுத்துக்கொண்டு அதுகளை குழப்பமாக்கி விடுவோம். ஆனா அது கீழே தள்ள வேண்டியது மேலே தள்ளும், மேலே தள்ள வேண்டியது கீழே தள்ளும். இந்த குழப்பங்களை இதெல்லாம் மருத்துவத்துக்கு துணை செய்கிற சிந்தனைகள். இதை அடிப்படையில் புரிந்து கொள்ளுங்கள். மற்றைய காத்துகள் என்ன என்ன வேலை செய்கின்றன என்று எழுதியிருக்கிறார் நம்முடைய எங்களுடைய அச்சுவேலி குமாரசாமி குருக்கள் என்று. எங்களுடைய ஊரிலே, எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் அச்சுவேலி என்று ஒரு ஊர் இருக்கிறது. அந்த அச்சுவேலியிலே குமாரசாமி குருக்கள் என்று ஒரு பெரியவர் வாழ்ந்தார். ஆகமங்கள் முதலியவற்றிலே ரொம்ப அறிவுள்ளவர். இன்றைக்கும் பிள்ளையார்பட்டி போன்ற இடங்களிலே இருக்கக்கூடிய குருகுலங்களிலே, அந்தணர்களுக்கான குரங்களிலே, குருகுலங்களிலே அவருடைய நூல்களில்தான் பாடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப தெளிவாக ஆகமங்களை தேர்ந்தெடுத்து விஷயங்களை தமிழிலே சொல்லி இருக்கிறார். அவர் மகோற்சவ விளக்கம் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். எப்படி கோயில்களில் இந்த மகோற்சவங்களுக்கான விளக்கம், அந்த நூலிலே இந்த 10 வாயுவும் செய்கிற வேலைகளை பிரித்து பிரித்து எழுதியிருக்க, என்ன வாயு என்ன செய்வ, கண் சிமிட்டுவதற்கு ஒரு வாயு காரணம் என்பாங்க. அது வேணுமானால் அடுத்த வகுப்பில் புத்தகத்தை எடுத்து வைத்து இந்த 10 வாயுவும் என்ன செய்கிறது என்று அசு காட்டுகிறது.
1: ஆகாயத்தின் கூறு 10. அத்தி, அலம்புடை, இடை, பிங்களை,

0: பத்து வகையான நாடி இருக்கிறது, அது பத்து இயக்கங்களை செய்கிறது என்று சொல்கிறார்கள். இப்போதைக்கு இந்த அளவிலே படிப்போம், மேலே மேலே நூல்களே விளக்கம் செய்யும், அல்லது நான் விளங்கினால் உங்களுக்கு சொல்வேன், நீங்கள் விளங்கினாலும் சொல்லலாம். ஐயப்பாடான செய்திகள் சொல்லப்படக்கூடாது, இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் என்பதெல்லாம் அது இப்போ நவீன கல்வியிலே தான் அது தெளிவு வந்த பிறகுதான் அதை பற்றி பேச வேண்டும். இப்போதைக்கு எங்களுக்கு இது போதும், அதாவது நாடி வகை பத்து, வாயு வகை பத்து, அதைத்தான் நாங்கள் இப்ப படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகாய பூதத்தினுடைய விளைவுகள் என்கிறார்கள். அதனாலேதான் இந்த நாடி விஷயத்தையும் விளங்க கஷ்டமா இருக்கிறதுக்கு காரணம் என்னவென்று கேட்டால், ஆகாய பூதம் எப்படி ரொம்ப சூக்மமா இருக்கிறதோ, இந்த நாடியை விளங்குகிற விஷயமும் அவ்வளவு சூக்மமாக இருக்கிறது என்பதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்க.
1: ஞானேந்திரியங்களின் விடயங்கள் ஐந்து: சப்தம், பரிசம், ரூபம், ரசம், கந்தம்.
0: பாருங்க, ஞானேந்திரியங்கள் எங்களுக்கு தெரியும், அதற்கும் இதுதான் பெயர். இல்ல இல்ல, ஞானேந்திரியங்களுக்கு உறுப்புகள், அந்த உறுப்புகளினுடைய செயற்பாடாக இருக்கிற விஷயங்கள் இந்த ஐந்தையும் சொல்கிறார். சுவை, ஒளி, உருவாசை, நாற்றம். மூக்கு, செவி என்கின்ற அந்த ஞானேந்திரியங்களுடைய செயற்பாடு, ஆகவே அதுவும் தாத்விகத்திலே தான் சேர்க்கப்படுகிறது.
1: கண்ணேந்திரியங்களின் விடயங்கள் ஐந்து: வசனம், கமனம், தானம். அதாவது வசனம் பேச்சு, கமனம் நடை, தானம் கொடை, விசர்க்கம் போக்கு, ஆனந்தம் இன்பம்.
0: இந்த ஐந்தும் கண்ணேந்திரியங்களுடைய உபகாரமாக நமக்கு கிடைப்பவை.
1: அகங்காரத்தின் கூறு மூன்று: தைசதம், வைகாரிகம், பூதாதி.
0: நாங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முதல் படித்தது அந்த மூன்று மூன்று அகங்கார கூறுகள்.
1: குற்றம் ஐந்து: காமம், குரோதம், உலோபம், மோகம், மதம், மாச்சரியம், குரோதத்துள் அடங்கும். ஐந்துதான் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம்.
0: சரி,
1: குணத்தின் கூறு மூன்று: சாத்விகம், ராஜதம், தாமதம். வாக்கு நான்கு: சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி.
0: நம்முடைய பேச்சு என்று சொல்கிற வாக்கு இருக்கிறதே, அது நான்கு கூறுகளாக பிரியும். அதெல்லாம் விளக்கமாக முன்பும் படித்திருக்கிறோம், இனியும் படிக்க போகிறோம். ஆகவே அது நாலு வித வகையான வாக்கு உண்டு. இவ்வளவற்றையும் கூட்ட அறுபது வரும், இவ்வளவத்தையும் கூட்ட அறுபதுகளும் கூட்டி காட்டியிருக்கார். இந்த அறுபதுக்கும் தாத்விகங்கள் என்று பெயர். தத்துவங்களினுடைய வெளிப்பாடாக, காரியங்களாகவும் நிலைக்களமாகவும் இருக்கிற விஷயங்கள் என்ற அளவிலே அதை தாத்விகம் என்று சொல்லுகிறோம்.
1: பிரகிருதி தன் முக்குணங்களால் மயக்குதல். இவ்வாறு பிரகிருதி மாயை இருபத்தி நான்கு தத்துவங்களாக விரிந்து ஆன்மாக்களோடு பொருந்தி உலக நுகர்ச்சியை தருகிறது. காரணத்தில் உள்ளது காரியத்திலும் இருக்கும் என பார்த்தோம். முதற் காரணமாகிய பிரகிருதி முக்குண வடிவானது. ஆகவே அதன் காரியமாக தோன்றும் தனு, கரண, புவன போகங்களும் முக்குணமயமாயிருக்கும்.
0: இது விளங்குதுங்களா? அதாவது பிரகிருதி தத்துவமாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை, ஆனால் அந்த மாயை, அதுல இருந்துதான் மற்ற எல்லாமே தனுகரண புவன போகங்கள் எல்லாமே பிறக்கின்றன. இது அடிப்படையிலே நாம் விளங்க வேண்டியது. தனுகரண புவன போகங்களை தருவதாகிய பிரகிருதி மாயையிலே முக்குணம் உண்டு. எப்படி உண்டு என்று படித்தோம். அவை வெளிப்படாமல் நிற்கும், மயில் முட்டத்தில் முட்டையில் நிறம் போல வெளிப்படாமல் நிற்கும். அடுத்ததாகிய குணதத்துவம் அல்லது சித்தத்திலே வெளிப்பட்டு சமமாகி நிற்கும். அதுக்கு பிறகு புத்தி தத்துவத்திலே சாத்விகம் கூடும். அப்படி ஒவ்வொன்று கூடுவதும் அடுத்தடுத்த தத்துவங்களிலே நிகழ்வு. ஆகவே மூன்று நிலை: பிரகிருதியிலே வெளிப்படாமல் நிற்பது, உள்ளே இருக்கும் மன வெளிப்படாது, அதுதான் அந்த அரும்பும் வாசனையும் சொல்வார்கள். பிறகு குணதத்துவத்திலே வெளிப்படாமல் நிற்கிற வழி சமப்பட்டு நிற்கும், வெளிப்படும் ஆனால் சமப்பட்டு நிற்கும், எல்லாம் சமமாக நிற்கும். அதுக்குள்ளதான் ஒன்று கூடி ஒன்று குறைகிற நிலைமை வரும். இதை புரிந்து கொள்ள
1: முதற்காரணமாகிய பிரகிருதி முக்குண வடிவானது.

0: அதன் காரியமாக தோன்றும் தனு கரண புவன போகங்களும் முக்குணமாயிருக்கும். இவற்றை பொருந்துகிற ஆன்மாக்களும் முக்குண பயப்பட்டு இன்ப துன்ப மயக்க உணர்வுகளை அடையும். பிரகிருதி தனது முக்குண வேறுபாட்டான் உயிர்களது உள்ளத்தை பலவாறு மயங்க செய்யும். இவ்வகையில் பிரகிருதி மயக்கும் தன்மையுடைய ஒரு பெண்மகளை போன்றது. அவள் தன் ஆடை அணிகடன்களாலும் குணங்களாலும் ஆடவனை மயக்குவது போல, பிரகிருதி தன் காரியமாகிய முக்குணங்களால் ஆன்மாக்களை மயக்குகிறது என்று சொல்லப்படுகிறது.
1: எளிமையா சொல்லுகிறார்கள், பெண் விடுதலைக்காரர்கள் உடனே கோவித்து கொடி பிடிக்க போகிறார்கள். என்ன என்றால், அதை ஒரு அந்த பிரகிருதி மாயை மோகினி என்று அதற்கு பெயர் நாங்கள் முன்னே படித்தோம். மயக்குவது ஏனென்றால் முக்குணங்களும் அதிலே இருந்துதான் தோன்றுகின்றன. அதுக்கு மேற்பட்ட தத்துவங்களுக்குள்ளே முக்குணம் இல்லை, இதிலே இருந்தால் முக்குணம் தோன்றுகிறது. முக்குணத்தை உட்படுத்தி வைத்திருக்கிற காரணத்தினால் பிரகிருதி மாயையிலிருந்து தோன்றுகிற தனுகரண போன போகங்கள் எல்லாவற்றிலும் முக்குண கலப்பு உண்டு. நாங்கள் எங்களுடைய உடம்பு, எங்களுடைய கருவி, நாங்கள் வாழுகிற நிலம், நாங்கள் அனுபவிக்கிற இன்ப துன்பம் எல்லாம் முக்குணத்தினுடைய விளைவு. ஆகவே இந்த முக்குணங்களை கொண்டு அவையெல்லாம் முக்குணங்களை கொண்டிருப்பதற்கு காரணம் மூலமாகிய பிரகிருதி முக்குணத்தை கொண்டிருப்பது. அப்போ மூலமாகிய பிரகிருதி முக்குணத்தை தனக்குள்ளே வைத்து இந்த விஷயங்கள் ஊடாக நம்மை மயக்குகிறபடியால் அதற்கு மோகினி என்று பெயர்.
0: மேற்கூறிய தத்துவம் 24 ஆன்மாக்களுக்கு போக சாதனமும் போக்கியமுமாய் அமைகின்றன. ஆதலின் அவை போக்கிய காண்டம் என்று சொல்லப்படும் போக்கியம், அதாவது நுகரப்படுவது, காண்டம் தொகுதி.
1: போகமாகவும் இருக்கும், போக்கியமாகவும் இருக்கும், அனுபவமாகவும் இருக்கும். அனுபவத்தினுடைய அனுபவம் தருகின்ற விஷயங்களாகவும் இருக்கும். அதுதான் போக போக்கிய சொன்னது. இதை போக்கிய காண்டம் என்று சொல்வார்களாம். இதுதான் சொன்ன அந்த அந்த அந்த கலை சொற்கள், போகம் போக்கியம், போகம் போக்கியம். இதை குறித்து அகராதியில சரியா பொருள் பார்த்து படிக்க வேண்டியது உங்கள் கடமை. வாத்தியாருக்கு வேலை குதிரையை கொண்டு போய் குளத்தடியில நிப்பாட்டுவதுதான். குதிரையினுடைய வேலை அதை குடிப்பது.
0: ஆன்மத்தான்
1: வாத்தியார் என்று சொல்லவில்லை, நான் உங்களோட ஒரு ஆளா தான் படிக்கிறேன். எங்களுடைய தேடலுக்கும் கொஞ்சம் இடம் இருக்கிறது என்று சொல்றேன்.
0: ஆன்ம தத்துவம் பெயர் காரணம். இத்தத்துவங்கள் 24 ஆன்ம தத்துவம் எனப்படுகின்றன. இப்பெயருக்கான காரணம் அறிதற்குரியது. ஆணவம், கண்மம், மாயை என்னும் மும்மலங்களாலும் கட்டுண்ட ஆன்மாக்கள் சகலர் எனப்படுவர். சகலராகிய ஆன்மாக்களுக்கு தலைவர் ஸ்ரீகண்டருத்ரர். அவரே இறைவனது ஆணை வழி
1: எல்லாம் நிறைய நிறைய கலைச்சொற்கள் எங்களுக்கு அனுபவமாகிறது. அதிலே ஒன்று சகலர் என்ற வார்த்தை. ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களும் உள்ளவர்கள் என்று எழுதுவதை விட அவர்கள் அந்த மூன்று மலங்களும் உள்ளவர்களுக்கு ஒரு பெயர் கொடுத்திருந்தால் சுருக்கமாக எழுதலாம். விஞ்ஞானத்திலேயும் எழுதுகிறீர்கள், சில சொற்களுக்கு விளக்கத்தோடு எழுதுவதென்றால் நீண்ட வசனங்கள் எழுதப்படும். அதற்கு ஒரு பெயர் கொடுத்து விட்டால் அந்த பெயர் இதுதான் என்று விளங்கிவிட்டால் வசனங்களை சுருக்கலாம். சுருக்கமாக படிப்பதற்கான முறைதான். அப்படித்தானே அறிவியல் துறையிலே கலை சொற்கள் பிறந்தன. அப்படித்தான் இங்கே சகலர் என்றால் யார் என்று கேட்டால் ஆன்மாக்களுக்குள்ளே மூன்று வகை சகலர், பிரளாய கலர், விஞ்ஞான கலர் என்று மூன்று பகுதியினர். சகலர் யார் என்று கேட்டால் மும்மலங்களும் உடையவர்கள், ஆணவம் இருக்கும், கண்மவம் இருக்கும், மாயை இருக்கும். என்ன தெளிவாக சொல்வதால் எங்களை போன்றவர்கள் மும்மலங்களுக்கு பாதிக்கப்பட்டவர்கள். அடுத்தவர் பிரளாயகளர், பிரளய காலத்திலே முத்தி அடைகிறவர்கள் என்று அவர்களுக்கு விளக்கம் சொல்வார்கள். அது பிரளாயகளர் என்பது ரெண்டாவது, அவர்களுக்கு இரண்டு மலங்கள் தான் இருக்கும். அடுத்தது கடைசியாக இருக்கக்கூடியவர்களுக்கு விஞ்ஞான கலர் என்று பெயர். அவர்களுக்கு ஒரு மலம் தான் இருக்கும். ஆன்மாக்களுக்குள்ளே இப்படி பிரிவுகள் உண்டு என்கிறார்கள். அதைத்தான் இப்ப இந்த பந்தியிலே வாசிக்கிறோம்.
0: ஆணவம், கண்மம், மாயை என்னும் மும்மலங்களாலும் கட்டுண்ட ஆன்மாக்கள் சகலர் எனப்படுவர். சகலராகிய ஆன்மாக்களுக்கு தலைவர் ஸ்ரீகண்டருத்ரர். அவரே இறைவனது ஆணை வழி நின்று பிரகிருதி முதல் நிலம் ஈராக உள்ள தத்துவங்களை தோற்றி ஒடுக்குபவர் ஆவார்.
1: ஒரு குரூப்பை இயக்குவதற்கு இறைவன் தன் சக்தியை பதிப்பித்து சில பேரை பிரித்து அந்த வேலைக்கு விடுகிறான். இப்போ ஒரு ஒரு கிராமத்தை பாதுகாத்து கொடுக்கிற பொறுப்பு, அந்த கிராமம் என்ன என்ன சொல்வீங்க, அந்த கிராமத்தை பாதுகாக்கிற பொறுப்பு
2: கிராம நிர்வாக
1: நிர்வாகின்ற ஒருவர் இருப்பார் அல்லவா. அவர் அவர் எப்படி நிர்வகிக்கிறார் என்று கேட்டால், நாட்டினுடைய பிரதமர் தன்னுடைய சக்தியை செயலாளருக்கு கொடுத்து, அதன் மூலமாக ஒரு மாநிலத்துக்கு கொடுத்து, மாநிலத்திலே இருக்கக்கூடிய பிரதமருக்கு தலைவருக்கு கொடுத்து, பிறகு அவருக்குடைய செயலாளருக்கு கொடுத்து, அப்படி அப்படி இந்த ஆற்றல் பிரிந்து பிரிந்து வந்து அங்கே அந்த அந்த வேலையை பார்த்ததுக்கு ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுக்கப்படும். அப்படித்தான் இறைவனும் இந்த ஆன்மாக்களுடைய இந்த நாங்கள் சொல்லுகிற நிர்வாகம் எல்லாம் இறை நிர்வாகத்திலே இருந்து பயின்ற விஷயங்கள் தான். ஒன்றும் நாம புதுசா பண்ணினது இல்லை. அவன் என்ன செய்கிறான் என்றால், மும்மலங்கள் உள்ள ஆன்மாக்கள் என்று ஒரு பகுதியில் இருக்கிறார்கள், அவர்களை நிர்வகித்து அவர்களை வழிநடத்து அவர்களை கொண்டு போக வேண்டும். அந்த அதை ஒரு என்ன செய்வான் என்றால், இறைவன் ஆன்மாக்களுக்குள்ளே தத்துவப்பட்ட ஒரு ஆன்மாவிலே தன்னுடைய சக்தியை பதிப்பான். அப்படி சக்தியை பதிக்கிற பொழுது அந்த ஆன்மா இறைத்தன்மை பெறும், இறைத்தன்மை பிறந்து ஐந்தொழில் செய்கிற ஆற்றலை பெறும். அப்படி அது நேரடியாக இறைவன் செய்வதில்லை, ஒரு ஆன்மாவுக்கு அந்த சக்தியை தன்னுடைய ஆற்றலை பதித்து இறைவன் கொடுப்பான். இந்த மும்மலங்கள் உடையவர்களை அப்படி மேலே கொண்டு வருகிற பொறுப்பு ஒரு ஆன்மாவுக்கு இறைவனுடைய அருளாலே கொடுக்கப்படும். அவர் கடவுளாக கருதப்படுவார். அவருக்கு ஸ்ரீகண்டருத்திரர் என்று பெயர். அதுபோல மேலே பிரளாய கலருக்கு வருகிற பொழுது அனந்த தேவர் என்று ஒருவர் பெயர். இதெல்லாம் இடப்பட்ட விஷயங்களில் எவ்வளவு தெளிவா பெயர் கொண்டு சொல்லுகிறார். கீழே இருக்கிறவருக்கு காப்பாத்துறவருக்கு ஸ்ரீகண்டருத்திரர், மேலே இருக்கிறவருக்கு அனந்த தேவர், அதுக்கு மேலே இருக்கிறவருக்கு நேரா அவனை பொருள் கொள்வான். அப்போ அதை படித்துக் கொள்ற பொழுது நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும், இந்த அமைப்பிலே மூவருக்குமான மும்மலங்களும் உள்ளவர்களை மேலே கொண்டு வருகிற பொறுப்பு ஸ்ரீகண்டருத்திரிடம் உடையது. அதை வாசிக்கிறார்.
0: அவரே இறைவனது ஆணை வழி நின்று பிரகிருதி முதல் நிலம் ஈராக உள்ள தத்துவங்களை தோற்றி ஒடுக்குபவர் ஆவார். ஆன்ம தத்துவம் என்பதில் உள்ள ஆன்மா என்ற சொல் சகலராகிய ஆன்மாக்களை முதலில் குறித்து, பின்னர் அவர்களுக்கு தலைவராகிய ஸ்ரீகண்டருத்திரரை குறித்தது. அவரால் செயற்படுத்தப்படுதலின் அத்தத்துவங்கள் ஆன்ம தத்துவம் என பெயர் பெற்றன.
1: புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது இந்த பெயர், இந்த தத்துவங்களுக்கு என்ன ஆன்ம தத்துவம் என்று வந்தது என்றால், ஒன்று மும்மலங்களை கொண்டதாகி ஆன்மாக்கள் செயல்படுகிற பகுதிகள், பிறகு அந்த ஆன்மாக்களுக்கு செயல்படுவதாகிய இறை சக்தி பெற்ற ஒரு ஆன்மாவினுடைய செயல்பாட்டிலே இயங்குகிற பகுதிகள் என்றபடியால் இந்த தத்துவங்களுக்கு ஆன்ம தத்துவம் என்று பெயர் வந்தது என்பது இது நூலாசிரியருடைய கருத்து.
0: ஆன்ம தத்துவம் என்பதில் உள்ள ஆன்மா என்ற சொல் சகலராகிய ஆன்மாக்களை முதலில் குறித்து, பின்னர் அவர்களுக்கு தலைவராகிய ஸ்ரீகண்டருத்திரரை குறித்தது. அவரால் செயற்படுத்தப்படுதலின் அத்தத்துவங்கள் ஆன்ம தத்துவம் என பெயர் பெற்றன. இது மரபாக சொல்லி வரும் விளக்கம். இவ்வாறன்றி சகலராகிய ஆன்மாக்களுக்கு சிறப்பாக உரியனவாய் நிற்றல் பற்றி இத்தத்துவங்கள் ஆன்ம தத்துவம் எனப்பட்டன என்று கூறுதலும் அமையும்.
1: புரியுதானே உங்களுக்கு? இந்த தத்துவங்கள் சகல ஆன்மாக்களுக்கு துணை செய்து நிற்கிறபடியால் இந்த தத்துவங்களை ஆன்ம தத்துவம் என்று சொன்னார்கள் என்று சொல்லுகிறார்.
0: இதுகாரும் நாம் விரிவாக அறிந்த செய்திகளை பின்வருமாறு தொகுத்து கூறலாம். உலகுக்கு முதற் காரணம் மாயை. அது சுத்த மாயை அசுத்த மாயை என இரு பகுதியாய் நிற்கும். அசுத்த மாயையிலிருந்து தோன்றும் காரியமே பிரகிருதி மாயை. நாம் வாழும் உலகுக்கும் நமது உடம்புக்கும் நேரே காரணமாயிருப்பது இப்பிரகிருதி மாயையே ஆகும். பிரகிருதியிலிருந்து முதலில் அந்தக்கரணங்களும், பின்னர் ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும், அவற்றின் பின்னர் தன்மாத்திரைகளும், அவற்றிலிருந்து ஐம்பூதங்களும் தோன்றும். பூதங்களின் பரிணாமமே இவ்வுலகம்.
1: ஒரு விஷயத்திலே தெளிவு கூட கூட கூட அதை சொல்லுகிற தன்மையிலே சுருக்கம் உண்டாகிறது. நாங்கள் பல விஷயங்களை நிறைய பேசுகிறோம் என்றால் என்ன அர்த்தம் என்றால், தெளிவுண்டாகவில்லை என்று அர்த்தம். நூலாசிரியர் இதை ரொம்ப படித்து எழுதினபடியால் பாருங்க, நாங்கள் இவ்வளவு நேரமும் சொன்ன அவ்வளவுத்தையும் ஒரு பந்தியிலே சொல்லியிருக்கேன். இதைத்தான் நாங்கள் இந்த முன்னே சொல்லுகிற சுருக்க முறை படிக்கிற பொழுது பின்பற்ற வேண்டியது இதுதான். அதாவது ஒரு விஷயம் தெளிவாக தெளிவாக தெளிவாக, அதனாலதான் சிவபெருமானுக்கு ரொம்ப தெளிவாகி விட்டது, கேட்கிற இவர்களுக்கும் ரொம்ப தெளிவான வார்த்தையே இல்லாமல் விளங்கி போச்சு. என்றால் நாங்கள் நியாயத்தின்படி தெளிவாக தெளிவாக தெளிவாக சுருங்கும் என்றால் ரொம்ப தெளிவு வந்துட்டால் வார்த்தையே இல்லாமல் போய்விடும். அந்த நிலையிலே அந்த நிலை நோக்கி நாம் நகர வேண்டும். ஒரு பந்தியிலே இதுவரை படித்ததை அவர் சொல்லிவிட்டார். இப்படி நீங்களும் படிக்க பழகுங்கள். இப்போ என்ன எனக்கு என்ன ஒரு ஆசை நம்பிக்கை என்றால், ஒரு பத்து சித்தாந்த ஆசிரியர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அதை எப்படி நான் எப்படி நினைக்கிறேன் என்றால், பாடம் அல்ல சித்தாந்தம், அனுபவம் தான் சித்தாந்தம். உங்களிலே ஒருவருக்கு இறை அனுபவம் ஏற்பட்டு உங்களிடம் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அது ஒரு பேராக நான் கருதுவேன். அது நீங்கள் நினைக்கலாம் இது ஒரு தன்னடக்கத்துக்கு சொல்லுகிற விஷயம் என்று, அப்படி இல்லை என்பதற்கு சான்று இந்த சந்தானாச்சாரியர்களுடைய வாழ்வே அப்படி இருந்திருக்கிறது. தந்தையினுடைய குரு பிள்ளையிடம் பாடம் கேட்டிருக்கிறார். தந்தையினுடைய குரு என்பது அருணந்தி சிவாச்சாரியாருடைய மாணவன் தான் மெய்கண்ட தேவருடைய அப்பா. மெய்கண்ட தேவர் என்று அந்த முதல் குரு இருக்கிறாரே, அவருடைய அப்பா அருணந்தி சிவாச்சாரியோடைய சிஷ்யன். பாடம் கேட்க மன்றத்துல இந்த பிள்ளையும் தெரியாம கூட்டிக் கொண்டு போய் அது பெரிய ஞானத்தோடு இதை உணர்த்துகிற பொழுது அவர் வந்து இவருக்கு சீடனாக மாறிவிட்டார். தந்தையினுடைய குரு பிள்ளைக்கு மாணவனாக மாறினார் என்றால் என்ன என்று கேட்டால், பாடத்துல கெட்டிக்காரர் அவரையே எடுத்துட்டார், இவர் சி எடுத்தாரா என்றால் அதுவும் இல்லை. அந்த அனுபவத்தை உள்வாங்குகிற ஆன்ம பக்குவம் பெற்றவுடனே ஆறு என்றாலும் அதை போய் பெற வேண்டியதுதான். அந்த நிலையிலே உங்களிலே யாராவது ஒருவர் உயர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அப்படி இல்லை கடவுள் எனக்குத்தான் அதை தருவாரா என்றால் அதுவும் சந்தோஷம்தான். அப்படி ஒரு நிலையை முயற்சிப்போம். யாராவது ஒருவர் ஆன்ம விடுதலை பெற்றால் பக்குவம் படிப்பதனுடைய பயன் அதுவாகத்தான் இருக்கும். சந்தோஷம். இன்றைய வகுப்பை இந்த லெவலே நிறுத்துவோம்.
3: உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.
4: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
5: திருச்சி திருமலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போத மாபாடியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகமையா அவர்கள், திருச்சி திருமலம்.
6: நாம சிவஞானங்கண்ணாக கொண்டு ஆன்மா யாரு சிவம் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அப்படி வந்த காரணத்தால் என்ன செய்யறோம்? அதனால என்ன நடக்கு? அது தெரிஞ்சனால என்ன பயன்? என்ன பயன்? மயர்வு அறுதல். மயர்வு அறுதல், மயக்கம். மயக்கம், மயக்கம் நீங்குது, தெளிவுன்னு அர்த்தம். மயக்கம் நீங்கிட்டான தெளிவு பிறக்கிறது. மயர்வு அறுதல், மயர் வர, எனவே மயக்கமும் நீங்குகிறது. விளங்குதா? இப்போ தெளிவு ஏறுகிறது. எனவே இந்த உடம்பை கொண்டு, ஏன்னா இந்த உடம்பை வச்சு எப்படி ஆன்மாவை பார்க்கறது, ஜீவான்மாவை பார்க்கறது, பரமான்மாவை பார்க்கறது, எப்படி பார்க்கறது? புஸ்தகத்தை துணை கொண்டு ஆராயணுங்கிறோம், நூலை கொண்டு எப்படி ஆராயிறது? அதான் மூணாம் நூற்பாவில் வருது இல்லையா. மூணாம் நூற்பாவில் இந்த உடம்பை வச்சு தான் இல்லையா, மெய்யின் வழியது உயிர் தோன்றும் நிலையே, சூத்திரமே அதானே சொல்கிறாரு இல்லையா? அப்படிதானே ஐயா, தொல்காப்பியமே அப்படிதானே சொல்லுது. ஆ, எனவே உடம்பை வச்சு தான் உயிர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கிடுதோம். அப்படிதானே, உயிர் இல்லையே இருக்கா இல்லையான்னு பார்த்தா இருக்கான்னு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்போ என்ன செய்கிறோம்? போயிட்டானா இருக்கானான்னு பாரு அப்படின்னா என்ன செய்யும்? உடம்பை தான் ஆராய்ச்சி பண்ணுதான். விளங்குதா? அதை வச்சுதானே. எனவே இந்த உடம்பை கொண்டு, இந்த உடம்பு இருக்கிறது, இந்த உடம்பு சடம், அதுல எத்தனையோ செயல்கள், வெவ்வேறு விதமான செயல்கள் நடக்கிறது. எனவே அதுல உள்ள இருந்து அதை இயக்குகின்ற ஒரு அறிவுடைய பொருள் இருக்கணும் அப்படித்தானே கருதுறோம். அந்த ஆனா அந்த உடம்புல கொண்டு அப்படி நடக்கிறதுனால உடம்புதோறும் வெவ்வேறு விதமான உணர்வுகள் நிகழ்கின்றன. ஒருத்தன் சந்தோஷமா இருந்தா இன்னொருத்தன் அழுதுட்டு இருக்கான் இருக்கானா இல்லையா? ஒருத்தன் தெளிவா இருந்தா ஒருத்தன் ஒண்ணுமே மயக்கம், பெருமயக்கத்துல இருக்கான். இப்படி வெவ்வேறு விதமான உணர்வுகள் நடக்கிறதுனால என்ன அர்த்தம்? உடம்புதோறும் வெவ்வேறு விதமான ஆன்மாக்கள் இருக்கின்றன. ஒரே ஆன்மா எல்லா உடம்புலையும் இல்ல என்பது பெறப்படுகிறது. விளங்குதா? இதெல்லாம் ஆன்மாவை பற்றி செய்தானே, எதை வச்சு அறிகிறோம்? உடம்பை வச்சு. உடம்பை ஏதுவாக கொண்டு ஆராய்ச்சி எதுல இருந்து தொடங்குது? உடம்புல இருந்து தொடங்குது. விளங்குதா? சரி, இப்போ இதை வச்சு கடவுளை எப்படி பார்க்க? சரிதான், இந்த உடம்பு நம்ம கொடுத்துருக்கான். இந்த உடம்பு வேலை செய்யுதுன்னா அது உள்ள இருந்து ஒருத்தன் ஆடிக்கிட்டு இருக்கான்னு தெரியுது. ஆனா இவன் சொன்னபடி ஒன்றும் கேட்க மாட்டேக்க. சாப்பிட்டு வந்தா பாடம் பாடியம் பாடியம்னா அது பாட்டு கணக்கு இருக்கு, அப்படியே தூக்கம் தான் வருது. சாஞ்சு உட்காராமே நிறைய பேர் ரொம்ப உஷாரா அப்படி இருக்காங்க. ஏன்னா சாஞ்சா ஒரே அடியா சாஞ்சுதாங்க. விளங்குதா? பாருங்க நிறைய பேரை ஆளுல பார்த்தீங்கன்னா காலையில இருந்த மாதிரி இல்லை. இப்போ எல்லாம் இப்படி, ஏன்னா அந்த பேனையும் போட்டு விட்டு கீழே உட்கார வச்சாச்சுன்னா எப்படி இருக்கு? பாடம் நடத்த நடத்த நல்லா கிருகிருன்னு இருக்கு சார். எனவே பாத்தீங்கன்னா நாம இந்த உடம்பு நமக்கு இறைவன் கொடுத்திருந்தாலும் இந்த உடம்பு நம்ம கண்ட்ரோல்ல இல்லை, நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. இந்த சத்தத்தை கேட்க கூடாதுன்னா அப்பதான் அது ரொம்ப கேட்கு காது. இந்த நாத்தம் மோசமா இருக்குது, முகராதேன்னா மூக்கு முகராம இருக்கா? ஒன்னும் சொன்னோடி கேட்க மாட்டான். விளங்குதா? அப்போ இந்த உடம்பு உடம்புக்கு கர்த்தாவாக நாம இருந்தாலும் நம்முடைய கண்ட்ரோல் அது இல்லை. அது 10:2 முதல் பாட்டு என்னது? நாமல்ல இந்திரியம் நம் வழியில் அல்ல, வழி நாம் அல்ல, நாமும் அரணுடைமை. ஆம் எண்ணில் எத்தனை என்றும் இறைவனியாருக்கு இல்லை வினை, முச்சை வினையும் தருவான் முன் சொல்றானா இல்லையா? எனவே இந்த கருவிகள் நம்மகிட்ட இருந்தாலும் நம்ம கண்ட்ரோல்ல ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம கண்ட்ரோல்ல இல்லைன்னா வேற எவனும் ஒரு சூத்திரதாரி இருக்கான், அவன் ஆட்டுதபடி தான் அது ஆடுது, நாம சும்மா பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் கயிறை. விளங்குதா? சின்ன பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி எழுதுவாங்க, அது தான் எழுதுதான் நினைக்கும். எழுதுனது யாரு? அவங்க பெற்றோர். பிடிச்சி அது மாதிரி நாம செயல்படுதாம நம்ம ஒருத்தர் வந்து என்ன செய்யறான், ஆடிக்கிட்டு இருக்கான். நாம பொம்மை மாதிரி ஆடிதோம் இல்லையா? ஆனா நாமே ஆடுவதாக நினைத்து கொண்டு, அப்போ அவன் நினைச்சபடி தான் இது செயல்படுதை விட நம்ம நினைச்சபடி இது ஒன்றும் செயல்படல என்று இறைவனுடைய இருப்பை எது கொண்டு அறிகிறோம்? இந்த உடம்ப வச்சு அறிகிறோமா இல்லையா? எனவே ரெண்டையும் அறிவதற்கு இது ஏதுவாக இருக்கிறது. விளங்குதா? அதே மாதிரிதான் இந்த இது வந்து நமக்கு இந்த ஞான நூல் ஆராய்ச்சி செய்து அதனால இந்த ஆணவ மலம் தேஞ்சிட்டா நாம நாம யாரு, இறைவன் யாரு என்பதை அனுபவமாக காண்போம் இல்லையா? அப்போ ஜீவான்மாவை பரமான்மாவை பற்றி அறிவதுனா ஆன்ம தரிசனம் சிவ தரிசனம், ஆன்ம தரிசனம் சிவ தரிசனம். ஆன்ம தரிசனம்னா என்னது? உங்களை பார்த்திருக்கீளா? உங்க பேர் என்னையா? ஆனந்தராஜன். எப்போ? ஆனந்த ஆனந்தன். ஆனந்தரையா உங்களை பார்த்திருக்கீங்களா? நீங்க உங்களை பார்த்திருக்கீளா இல்லையா? பார்த்தேன், பார்க்கல பார்க்கல. ஏன்னா நாம பார்ப்பதெல்லாம் இந்த உடம்பை உடம்ப, ஆனா இந்த உயிரை நாம பார்க்கறது முடியாது. அப்போ ஆன்மாவை தரிசனம் பண்றதுனா என்னது? ஆன்மாவை தரிசனம் பண்றதுனா, தரிசனம்னா காட்சி தானே, ஆன்மாவை பார்க்கறதுனா என்னது? ஆன்ம தரிசனமாவது. ஆன்ம தரிசனம்னா என்னன்னா நமக்குன்னு சுதந்திரமான அறிவில்லை, நமக்குன்னு சுதந்திரமான தொழில் இல்லை, செயல் இல்லை, அறிவில்லை, எல்லாம் பெருமான் நமக்கு ஒன்றும் இல்லை, நம்ம வெறும் டம்மி, நம்ம வெறும் இதை உணர்ந்து கொள்வதுதான் தரிசனம். இதை உணர்ந்து கொள்வதுதான், இதை உணர்ந்தாதான் பெருமான்கிட்ட அடங்குவான். அதை உணராத வரைக்கும் என்ன சொல்லுவான்? நான் நான் என்ற முனைப்பு தான் இருக்கும். விளங்குதா? எனவே அதுதான் நம்மை உணர்தல். தம்மை உணர்தல்னா என்னது? நமக்கு அறிவையும் செயலையும் விளக்கி கொண்டிருப்பவன் இறைவன் என்பதை உணர்வதுதான் தரிசனம். விளக்குதா? சிவதரிசனம், சிவதரிசனம் என்பது அவனுடைய உபகாரத்தை உணர்வது. ஆக இந்த இரண்டையும் நாம் எப்படி பார்க்க முடியும்? சிவஞானம் கிடைச்சாதான் பார்க்கலாம். ஆன்மாவை தரிசனம் பண்ணுறதுன்னா இந்த கருவியை கொண்டு பார்க்க முடியாது. அது நமக்கு பின்னால் சூத்திரங்களில் வருது. அதனால் இந்த இதை ரெண்டையும் உணர்ந்ததுனால நாம் நாம்னு சொல்லக்கூடிய அந்த தற்போதமும் போயிடுது. வாசனை மலை வாசனையும் போகிறது. முதல்ல தீர்ந்தது எது? மலம். இப்போ கடைசியில் போகிறது வாசனை. சரி, மலம் போகிறதுன்னா நம்ம பார்த்துருக்கோம், ஆணவம் கண்மம் மாயைன்னு சொல்கிறோம், இதெல்லாம் போகுது. வாசனைன்னா என்னது? எல்லாரும் சொல்கிறாங்க மலை வாசனை போகுது, மலம் போகுது, வாசனை போகுதுன்னு. எல்லாம் மோந்து மோந்தால் பார்க்க முடியும். ஆணவம் எப்படி வாசமாக எப்படி இருக்கும், கண்மம் எப்படி இருக்கும்னு யாருக்கா தெரியுமா? பெரிய வாசனை வாசனைங்க. என்னையா? பெருங்காய டப்பா மாதிரி சரிதான், அது வாசனை தானே. காயம் வாசனை தானே. இங்க வாசனை என்பது என்ன? அந்த சொல்லால் குறிக்கப்படுவது என்ன? வாசனையாவது பற்று. பொருள் போனாலும் பொருள் பற்று போகாமை. பொருள் போயிடும், ஆனா என்ன போகாது? பற்று போகாது, அதுவும் போகணும். ஓ, உங்ககிட்ட ஒரு அருமையான பேனா இருக்குன்னு இங்கே பக்கத்துக்காரரு எழுது வாங்குறதுக்காக எழுதுறாரு, வாங்குறாரு எழுதுறதுக்காக வாங்குறாரு. ஐயோ, வாங்கிட்டாரே, இது திருப்பி தருவாரோ மாட்டாரோ அப்படின்னு நினைக்கிறாள் இல்லையா? பொருள் போனாலும் உங்களுக்கு அங்கே பற்று போகலை, அந்த பற்றும் போகணும். விளங்குதா? அப்போதான் நீங்கன்னா அர்த்தம் இல்லையா? அதனால தான் வறுமைன்னா என்ன சொல்லுது இலக்கணம், என்ன சொல்லுது வறுமைனா என்னது? ஐயா, வறுமைனா தெரியாதா? வறுமைனா ஏழ்மை இல்லை. பொருள் இல்லாமை வறுமை அல்ல. பொருள் இல்லாமை வறுமையாவது அனுபவிக்கப்படாத பற்றுள்ளமைங்கிறார். அதாவது வறுமைனா என்னன்னா பொருள் இல்லை ஆனா பற்று ரொம்ப இருந்தா அது பேர் தான் வறுமை. பொருளும் இல்லை பற்றும் இல்லைன்னா நிறைவுங்கிறாரு. பொருளும் இல்லை பற்றும் இல்லைன்னா அதுக்கு என்ன பேரு? நிறைவு. பொருள் இல்லை ஆனா ரொம்ப ஆசை இருக்குன்னு அது பேர் தான் வறுமை. விளங்குதா? அப்படி நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதனால இந்த பொருள் அந்த ஆணவம் என்பது நீங்கினாலும் என்ன நீங்காது? பற்று, அதுவும் நீங்கணும். அதான் மயர்வு வாசனைங்கிறது. அதுவும் நீங்கினாதான் முழுதான் நீங்கினதா அர்த்தம். எனவே அதுவும் நீங்கினவே தெளிவு கிடைக்கிறது. பொருள் இல்லை அப்படின்னா இப்போ துறவிகள் இருக்காங்க, அதான் துறவு. பொருளை துறக்கிறது மட்டுமில்ல, அதனுடைய பற்றையும் துறந்தாதான் துறவு இல்லையா? இப்போ வந்து நிறைய கடன் வாங்கிக்கிட்டுது சாமியாரா பேர் தான், அவெல்லாம் துறவியா இல்லையா? அதான் பிச்சை எடுக்க போட்ட வேஷங்கள் எல்லாம் துறவல்ல என்பார். பிச்சை எடுக்க போட்ட வேஷங்கள் எல்லாம் துறவல்ல இல்லையா? பெருமான் மீது வைத்த பற்று காரணமாக உலகப்பற்றி துறப்போதான் துறவு. பெருமான் மீது பற்று, உலகம் ரெண்டு இருக்கு. இவன் மீது உள்ள பற்று காரணமா இந்த பற்றை விட்டா அதுதான் துறவு இல்லையா? அப்புறம் வீட்டு பெண்டாட்டிக்கு பயந்து, புள்ளேடுக்கு பயந்து, கடனுக்கு பயந்து, அதெல்லாம் துறந்தான் அது துறவு அல்ல. எனவே இங்கே இந்த ஞான நூல் ஆராய்ச்சி பண்ணதுனால கண்ணிருள் தீர்ந்துன்னு சொன்னமல்ல, அது எப்படி தீருதுங்கிறத வரிசையா காட்டுகிறார். விளங்குதா? முதல்ல நாடுறோம், நாடின காரணத்தினால தீர்கிறது, தீர்ந்த காரணத்தினால சிவஞானம் காண அனுபவமாக காண்கிறோம், அனுபவம் காணதுனால மயக்கமும் போயிடுகிறது, நீங்குகிறது. விளங்குதா என்ற செய்தியை இங்க சொல்கிறார். அப்போ இங்க இந்த சிவஞான போத நூல் ஆராய்ச்சி நமக்கு என்னெல்லாம் தருகிறது? ஆன்மா, ஜீவான்மா, பரமான்மாவை பற்றிய ஆராய்ச்சி அறிவை தருகிறது, அனுபவ அறிவையும் தருகிறது. அப்போ நமக்கு அந்த தெளிவை தந்து, தெளிவு தான் ஞானம், அந்த ஞானம் தான் நமக்கு வீடு பேருக்கு தருவது. அப்போ ரெண்டையுமே அது தருகிறது என்று சொல்கிறார். விளங்குதா? அப்போ இப்படி சொல்லிட்டு அடுத்தாப்புல என்ன சொல்றாருன்னா, இந்த ஆசிரியர் எப்படிப்பட்டவர் இது நூலு, ஆசிரியர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அங்க நந்தி முனிகணத்து அழித்த, நந்தி முனிகணத்து அழித்த, இதெல்லாம் நடப்பதற்காக, இந்த நாளும் நடப்பதற்காக நந்தியம்பெருமான், நந்தியம்பெருமான் எந்த நந்தி, இங்க நந்தி என்பது அந்த ஏழு வகை நந்தியில எதை குறிக்கிறதுன்னு சொன்னா அபர பரமேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அதிகார நந்தியை குறிக்கிறது, அதிகார நந்தி. எனவே இந்த நந்தி, நந்தியம்பெருமான் நம்முடைய முதல் குரு நந்தியம்பெருமான், முனிகணத்து அழித்த முனிகணங்கள், அவங்க யாரு, கணங்கள் 12 கணங்கள்ல முனிவர்கள் இருக்காங்களா இல்லையா, அந்த முனிவர்கள் யாருன்னா ஜனகாதி முனிவர்கள், சனகர், சனத்குமாரர், சனந்தனர், சனாதனர் என்று சொல்லக்கூடிய இந்த 4 பேர்கள். இந்த முனிகணம் அவங்க யாரு, கற்ற கேள்வி வல்லார்கள், கற்ற கேள்வி வல்லார்கள், வேத ஆகமங்களை எல்லாம் நந்தியம்பெருமானிடத்திலே உபதேசமே கேட்ட ஞானிகள். எனவே அந்த நந்தி முனிகணத்தை அவர் அளிக்க, நந்தி இவங்களுக்கு சொல்ல, அது எங்க வந்து சேர்ந்திருக்கே, மெய்கண்டாருக்கு, அது சத்தியஞான தரிசினிக்கு வந்து, சத்தியஞான தரிசினிலிருந்து பரஞ்சோதிக்கு வந்து, இவருக்கு வந்து சேர்ந்திருக்கு. அப்படி நந்தி முனிகணத்தை அழித்த உயர் சிவஞான போதம், சிவஞான போதம்னு சொல்லல, என்ன சொல்றாரு, உயர் ஒரு அடை கொடுக்கிறாரு, உயர் சிவஞான போதம். ஏன் அப்படி சொல்றாரு உயர்னு, என்ன சிறப்பு, மற்றது சிறப்பு இல்லையா, அப்புறம் ஏன் இதுக்கு மாத்திரம், அதாவது இங்க உயர் என்றதாவது ஏனைய சரியை கிரியை யோகத்தை பற்றி சொல்கின்ற நூல்களின் மேலான ஞானத்தை பற்றி சொல்கின்ற நூலானமையான் அது உயர் என்று விசேடித்தார். விளங்குதா, சரியை பத்தி கிரியை பத்தி யோகத்தை பத்தி சொல்லக்கூடிய நூல்கள் இருக்கா இல்லையா, அதெல்லாம் என்னது, எல்லாம் என்னது, அது பத்ததி, அது என்னது, பத்ததிகள். எனவே இந்த பத்ததிகள், 18 பத்ததிகளின் மேலான, 18 பத்ததிகளின் மேலான ஞானத்தை பற்றி சொல்கின்ற நூலானமையால் உயர் சிவஞான போதம் என்றார். ஏன் ஞானம், ஞானம் அதை உயர்த்தி சொல்றாரு, எதனால, எதனால சொல்றாரு, எதுனாலன்னா இந்த ஞானம்தான் வீடு பெற்றுக்கு நேர்வாயில், வீடு பெற்றுக்கு நேர்வாயில் எது, ஞானம். ஞானம் கிடைத்தாலன்றி என்ன கிடையாது, முக்தி கிடைக்காது. ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொட ஆகலாம், விளங்குதா. எனவே அந்த வீடு பேர் அடைவதற்கு ஞானம்தான் வாசல், அது இல்லாம வேற எந்த வழியிலையும் போக முடியாது. அதனால இந்த ஞானத்தை பற்றி சொல்கின்ற இதுக்கு உயர் என்ற அடை கொடுத்து சொன்னார். உயர் சிவஞான போதம் உரைத்தோன், எப்படி உரைத்தார் அவரே, நாம முதலே பார்த்தோமே, அவர் கேட்டத நமக்கு எப்படி தந்தாரு, எப்படி சொன்னார்னு பார்த்தோமா இல்லையா, முதல்ல உரை, உரை வகைகளெல்லாம் பார்த்தோமா இல்லையா, இவர் எப்படி சொன்னாரு, அந்த அவர் கேட்ட அந்த சூத்திரத்தோடு கூட வாத்திக பொழிப்போடு, ஏது திருட்டாந்தத்தால் இன்றுன்னு கடைசி பாட்டில் சொல்வார், அதெல்லாம் சேர்த்து கருணையோடு நமக்கு அதை செய்திருக்கிறார். அதான் உரைத்தோன், உயர் சிவஞான போதும் உரைத்தோன். அவையாறு பெண்ணை புனல் சூழ் வெண்ணை ஸ்வேதவனன், அந்த செய்தவ ஆசிரியர் யாரு, பெண்ணை புனல் சூழ், பெண்ணையாறு சூழ்ந்திருக்கின்ற வெண்ணை, வெண்ணைன்னு அண்ண திருவெண்ணை நல்லூர், இவர் திருவெண்ணை நல்லூர்ல பிறந்தாரு, பெண்ணாகடம் பிறையா இதை சொல்லிட்டு இருக்காரு, மாமா ஊர்னா சொல்லலாமா, உங்க ஊர் எதுன்னு கேட்டா மாமா ஊரை சொல்வீடா, அதாவது ஒருவர் பிறப்பதிலும் ஞானம் பிறத்திலே பிறப்பாம், பிறந்த பயன் எங்க கிடைக்கும் அதான் இல்லையா, அப்போ அவர் அவருக்கு ஞானம் விளைந்த இடம் எது, அதனால சொல்றாரு, விளங்குதா, அவங்க ஞானத்துக்கு தான் அங்க முக்கியம். அதனால இங்க அந்த வெண்ணெய் நல்லூர் சொல்றாரு, வெண்ணெய் ஸ்வேதவனன், ஏன் ரெண்டு பேரையும் சொல்றாரு? மெய்கண்டார்னு சொல்றாரு, சுவேதவன்னு சொல்றாரு. இதை இங்க மட்டும் சொல்லலை. உண்மை விளக்கத்துல அந்த 45வது பாட்டு என்னது? 54வது பாட்டு. 54வது பாட்டு என்ன? வாழ்ந்தேன் அருட்கடலே. பெருமானை பார்த்து சொல்றாரு குருவை, அருட்கடலேங்கிறாரு. குருவை எப்படி சொல்றாரு? அருட்கடலே என்று மெய்கண்டாரை பார்த்து சொல்றார். வாழ்ந்தேன் அருட்கடலே, வற்றா பவக்கடலில் வீழ்ந்து அலையாமல் மேதினியில் மேதினியில் சூழ்ந்து விடா வெண்ணெய் ஸ்வேதவன மெய்கண்ட நாதனே. வெண்ணெய் ஸ்வேதவன மெய்கண்ட நாதனே உண்மை தவப்பயனே உற்று அப்படின்னு சொல்றாரா இல்லையா? எனவே அது காப்புச்சிகளை சேர்த்தா, சேர்க்காம சொன்னா 53, சேர்த்து சொன்னா. அதனால இந்த ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, மெய்கண்டார் என்றார் மெய்யை கண்ட ஞானிகளுக்குரியது. மெய்யினா இது சிவம், சிவத்தை கண்டவரெல்லாம் மெய்கண்டவர் தான். ஆனா இங்க அந்த ஞானிகளை குறியாது, யார குறிக்கணும்? மெய்கண்டார் என்ற அவரை குறிக்கணுமா இல்லையா? அதனால ரெண்டையும் சேர்த்து சொல்றாரு, சுவேதவன பெருளாள் என்ற சுவேதவன மெய்கண். அதனால பெண்ணை புனல் சூழ் வெண்ணெய் சுவேதவனன் என்ற அந்த இயற்பெயரை சொல்லி, பொய் கண்டு அகன்ற மெய் கண்ட தேவன். பொய் கண்டு அகன்ற, இதுக்கு ரெண்டு விதமா பொருள் சொல்றார். பொய் கண்டு, பொய் எது? உலகமெல்லாம் பொய் தான், அதை கண்டு அகன்ற அதன் சார்பிலிருந்து நீங்கிய மெய் கண்ட சிவத்தை கண்ட மெய்ப்பொருளை கண்ட தெய்வத்தன்மை பொருந்தியவன். இன்னொன்று என்னன்னா, இந்த வேதத்தில் சொன்ன அத்துவிதம் என்ற அந்த வாக்கியத்துக்கு மெய்ப்பொருளை கண்ட எது, யார் சொன்னதெல்லாம் பொய் என்று கண்டு அதுக்கு உண்மை பொருளை கண்ட, எனவே பொய்கண்டார் காணாத, பொய்கண்டார் காணாத எது? அங்க சங்கரரு, ராமானுஜரு, மாத்துவாச்சாரியார் எல்லாத்தையும் அதுல சேர்த்துட்டாரு. காணாத புனிதம் எனும் அத்துவித மெய்கண்ட நாதந்தாள் சேர்நாள் என்னாளோன்னு சொல்றாரா இல்லையா? எனவே அதையும் குறிக்கும். விளங்குதா? எனவே பொய் கண்டு அகன்ற, அத முதல்ல சொன்னாரு இதுல உண்மை விளக்கத்துல, பொய் காட்டி பொய்யகற்றி, பொய்யை காட்ட வல்லவர் அவர், பொய்யை வீட்ட வல்லவர், காட்டவும் வீட்டமும் வல்லமை உடையவர் யாரு? மெய்கண்ட தேவர். விளங்குதா? எனவே பொய்கண்டு அகன்ற மெய்கண்ட தேவன் அவரை என்று இங்க ஆசிரியருடைய சிறப்பு சொல்லிச்சாரு. அது மட்டுமா ஐயா? அது மட்டுமா சிறப்பு? இன்னும் சிறப்ப பாருங்க அப்படிங்காரு. என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, பவனனி வன்பகை கடந்த தவர். எதை கடந்தவங்க? பவம். பவம் என்னது? பிறவி இல்லையா? பிறவி, பிறவி. இது நமக்கு, நமக்கு பகை. இது நமக்கு, இந்த பிறவி நமக்கு ஏன் பகைங்கிறாரு? பகைன்னா என்ன? நமக்கு ஆகாததெல்லாம் பகைதானா? நமக்கு தான், நம்ம தவிர மற்ற எல்லாம் பகைதான். பகைன்னா என்னது? பகையாவது. அது இந்த பகைன்ற சொல்லுக்கு பகுதி எதுன்னா, பகு, பகு பகுதி. பகு என்பது பகுதி. எது நம்மை நம்முடைய இயல்பிலிருந்து வேறுபடுத்துகிறதோ அதெல்லாம் பகைதான். எது நம்முடைய இயல்பிலிருந்து திரிய செய்கிறதோ அதெல்லாம் பகை. நம்முடைய இயல்பு இது, பெருமான் திருவடியில் ஆனந்தமா இருக்கணும், அதான் இயல்பு. அதிலிருந்து திரிய செய்கிறதெல்லாம் பகைதானே. விளங்குதா? எனவே பிறவி நமக்கு இயல்பன்று, பிறவி நமக்கு இயல்பன்று. அப்போ நமக்கு வீட்டில் இருக்கிறது தான் இயல்பை தவிர மருத்துவமனையில் இருக்கிறது இயல்பல்ல. அதனால பகையினர், பகை இல்லையா? பவம் அது எப்படிப்பட்டது? ஏன்னா அத பவம்னு ஏன் சொன்னாரு? கடலா சொன்னாரியா? பிறவிய கடலா சொல்றாரு. ஏன் கடக்கப்படுவதாயினும் கரை தெரியாதது பற்றி, கரை தெரியாதது பற்றி கடல் என்றார். எனவே அது பவம், அது கடல் போன்றது, அது பகை. நமக்கு இயல்பல்ல பகை. எப்பேற்பட்ட பகை? வன்பகை, வலிய பகை, வன்பகை. ஏன் வன்பகை என்றார்? பகை இந்த பிறவியில இருந்து நீங்கிறதுக்கு அருமை பற்றி. அதே சில பிறவியில இருந்து நீங்கிற முடியுமா? முடியாத. அதனால அதை வலிய பகை என்றார், வன்பகை. எவ்வளவு வலிய பகை? நனிவன் பகை. நனி பாருங்க, எல்லாம் இந்த பிறவிக்கு கொடுக்காட ஒன்னா ரெண்டா, இவ்வளவு சொன்னு நமக்கு விளங்க மாட்டேங்குது. நமக்கு என்ன, பெரியவங்களே சொல்றாங்க. பட்டணத்தார் என்ன சொல்றாரு? இழைக்குமாரிலே நாயேன், இத்தனை பிறவி வந்தாலும் எனக்கு இந்த பிறவியில சலிப்பு தட்ட மாட்டுக்கு ஐயாங்கிறார். விளங்குதா? எனவே இந்த பிறவி நமக்கு பகை, வலிய பகை, மிகப்பெரிய வலிகை, வலிமையுடைய பகைங்கிறார், நனிவன் பகை. எனவே இப்பேற்பட்ட இந்த பகை எது பிறவின்னு சொன்னவரு, இதை கடந்தவர். அப்படின்னா இதை கடந்துட்டோம்னா எப்பேற்பட்ட ஆளா இருப்பான்? சப்சே பலகில்ல இல்லையா? இதே கடந்துட்டோம்னா பெரிய திறமைசாலி தானே. எனவே இதை கடந்தவன் யாரு? ஞானிகள். கடந்தவன் யாரு? ஞானிகள். கடந்துட்டாங்க. எதனால கடந்தாங்க? தவத்தினால், தவத்தினால் கடந்தவர். விளங்குதா? எனவே தவறனர் இல்லையா? எனவே பவ நனி வன் பகை கடந்த தவர். எனவே அந்த தவத்தின் காரணமாக, தவத்தை ஏதுவாக கொண்டு இதையெல்லாம் கடந்தாங்க. அவங்கதான் பெருவிய கடந்து போயாச்சே. எதை கடந்தாச்சு? துன்பம் பிறவி, அதை கடந்தாச்சு. எங்க போயாச்சு? இன்பக்கரை ஏதியாச்சு. கடலை கடந்தாச்சுன்னா, துன்பக்கடலை கடந்தாச்சுன்னா எங்க ஏறியாச்சு? இன்பக்கரையில. இன்பம் என்பது கரை, அதுல ஏறியாச்சு. ஏறியாச்சுல பிறவு என்ன? அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? தூக்கணுமா? உங்களை தூக்கிறதுக்கு வரணும் கீழோ. அப்போ வன்பகை கடந்த தவர், இப்பேற்பட்ட தபசீலர்கள், ஞானிகள், பிறவியை கடந்த ஞானிகள், அவங்க என்ன செய்கிறாங்களாம்? இந்த மெய்கண்டாருடைய திருவடியை சூடிக்கிடுதாங்களாம் அப்படின்னு அந்த ஆசிரியருடைய பெருமையை உச்சிக்கு கொண்டு போயிட்டார். விளங்குதா? எனவே இந்த பிறவியை கடந்த ஞானிகளே அவருடைய அவருடைய திருவடியை சூடிக்கொள்ளக்கூடிய தலைமைப்பாடு உடையவர். யார் இந்த மெய்கண்டார் என்கிறார். ஏன் சூடிக்கிடுதாங்க? சூட வேண்டிய அவசியம் என்ன? மெய்கண்டாருடைய திருவடியை சூட வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா அந்த பிறவியை கடந்தவர் மீளவும் தடுமாறி பிறவியில அந்த ஆத்துக்குள்ள, கடலுக்குள்ள விழாம இருப்பதுக்கு. விளங்குதான்? அதற்காகவும் ஏற்கனவே பெற்ற அந்த இன்பத்தினுடைய அளவு பெருகுதல் பொருட்டும் இவர் தலையில இவருடைய திருவடியை வச்சுக்கிட்டா என்ன செய்தான்? ஏற்கனவே கிடைக்க இன்பத்தை அது மிகுதிப்படுத்துகிறது. எனவே இந்த இரண்டு காரணங்கள் பற்றி அவரும் சூடுவர். அப்பேற்பட்ட தலைமைப்பாடு உடையவர் யாரு? இந்த மெய்கண்டார் என்று இதை சொல்கிறார். இதுக்கு அது போக இதுக்கு நிறைய செய்திகள் இருக்கு. நமக்கு இந்த அளவில் நாம் போக வேண்டிய இடம் வேறல்ல. அதனால் சுருக்கமாக பார்த்துட்டு போ. இந்த சொல் அமைப்பு இதெல்லாம் பற்றி நிறைய விளக்கம் இருக்கு. அதெல்லாம் பார்த்தா இந்த பத்து நாளும் இந்த ஒன்று தான் பார்க்க முடியும். அதனால நாம சிறப்பு பாயிரத்தை மட்டும் தனியா பார்க்கும்போது விரிவாக பார்க்கலாம் என்று சொல்லி, இப்போ இந்த சிறப்பு பாயிரத்துல இந்த நூலினுடைய தன்மையை சொல்கிறார். பெருமை எப்படிப்பட்டதுன்னா, அந்த சூரியனை போல நமக்கு நம்முடைய அகையிருளை நீக்கி ஆன்மா சீவான்மா பரமான்மாவை பற்றிய பொது அறிவை தருகிறது, அப்புறம் அனுபவ அறிவையும் தருகிறது என்று சொன்னார். இப்படிப்பட்ட இந்த நூலை தந்த அந்த மெய்கண்டவர், மெய்கண்ட தேவநாயனார், அவருடைய அவருடைய சிறப்பு எப்படிப்பட்டதுன்னா, பிறவியை கடந்த ஞானிகளும் தன்னுடைய சிரசின் மேல இவருடைய திருவடிகளை சூடிக்கொள்ளக்கூடிய தலைமைப்பாடு உடையவர் என்று சொன்னார். விளங்குதா? விளங்கிச்சா? விளங்கிச்சுன்னா அடுத்த போகல தொடர்ந்து சிந்திப்போம்.
7: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு கொடிக்கவி, பாடல் ஒன்று. தொடர்ச்சி வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திரோகம் என சொல்லக்கூடியது சக்தி, அருள். அந்த அருளாகிய சக்தி சிவாயனமா என்று இருக்கிறதே வா என்று சொல்லக்கூடிய இரண்டாவது எழுத்து தான். நாலாவது எழுத்து ஆகிய நாவாக மாறி வாவும் நாவும் ஒண்ணுதான். வா அருள் சக்தி. நான் என்ன சொல்லக்கூடியது, உயிர்கள் பரிபக்குவத்திற்காக மாயையை அமுத்து கண்மத்தை புசிக்க செய்வது, அந்த செயலை அந்த அருள் சக்தி செய்கிறது. இப்படி கண்மத்திலும் மாயையிலும் தொடர்பு கொடுத்துகின்ற அந்த நேரத்தில் அந்த சக்தியானவள் திரோதான சக்தி என அழைக்கப்படுகிறார். அப்படி அழைக்கப்பட்ட பின்பு, இது மாயையை அமுத்துக்கொண்டு கண்மத்தை புசித்த பின்பு, இந்த உயிர் பக்குவப்பட்ட பின்பு, இந்த உயிரை சக்தியானது சிவத்தோடு கொண்டு போய் சேர்க்கிறது. அப்படி சிவத்தோடு கொண்டு போய் சேர்த்த பின்பு இந்த சக்தியானது தன்னை காட்டாது பின்னோக்கி செல்லும். அப்பொழுது உயிரும் சிவமும் மட்டும் இருக்கும். அப்பொழுது இந்த உயிரானது யான் எனது என்பதை அற்று சிவமயமாகி ஷீ என்பதை மட்டுமே அங்கே இருக்கும். ஷீ என்பது மட்டும்தான் அங்கே என்ன செய்திருக்கும், எஞ்சி இருக்கும். இந்த ஒரு தத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே இது எப்படி வருகிறது என்பதை, இந்த கொடியை வைத்து நாம் இது பார்க்கின்ற பொழுது இது நன்றாக நமக்கு தெரிய வரும். இது கொடிக்கவியிலே வைத்து எப்படி பேசப்படுகிறது என்றால், சிவாலயத்திலே திருவிழாவின் தொடக்கத்திலே கொடியேற்றப்படுகிறது. இந்த கொடியேற்றத்தின் போது இந்த கொடிக்கவி பாடப்படுகிறது. இந்த கொடியேற்றம் என்ன தத்துவத்தை உணர்த்துகிறது என்றால், இதை கவனமாக கேட்டால்தான் இந்த கொடிக்கவியினுடைய சாஸ்திரங்களுடைய ஒரு பயன் தெரியும். கொடிமரம் சிவம். கொடிமரத்திலே அங்கே ஏற்ற இருக்கின்ற திரைச்சீலையிலே இருக்கின்ற இடமம் உயிர். திரைச்சீலை திரோதான சக்தி, மறையுள். அந்த திரைச்சீலையின் கீழே தர்ப்பக்கயிறு கீழே தொங்கப்பட்டிருப்பார்கள், கீழே வாலை கட்டி தொங்கப்பட்டிருப்பார்கள். அது பாஷம், நம்மை கீழ் நோக்கி தள்ளக்கூடிய பாஷம். அந்த கொடிக்கயிரினை ஒரு வெள்ளை நூல் கயிறிலே மேலே ஏற்றி அந்த இடமமாகிய உயிர் இருக்கின்ற அந்த திரைச்சீலையினை கொடிமரத்தோடு சேர்த்து கட்டுவார்கள். இதனுடைய தாத்பரியம் என்னவென்று சொன்னால், இடமமாகிய அந்த உயிரானது திரைச்சீலையாகிய மலையுருளிலே அமிழ்ந்து கிடக்கிறது. அதை தர்ப்பையாகிய பாசம் கீழ் நோக்கி இருக்கிறது. அப்பொழுது நம்முடைய அருள் என சொல்லக்கூடிய வெள்ளை கயிறு, அருள் என சொல்லக்கூடிய வெள்ளை கயிறு அந்த இடமமாகிய அந்த திரைச்சீலை இருக்கு, திரைச்சீலையை உயரே எழுப்பி அந்த இடமமாகிய அந்த உயிரினை கொடிமரமாகிய சிவத்தோடு பிணிக்கிறது. எனவே இந்த கொடியேற்றத்தினுடைய தத்துவம், ஆன்மா மலையிருளில் அழிந்து கிடக்க பாசத்தால் கீழ் நோக்கி தள்ளப்படுகிறது, அல்லானது உயர்த்தி சிவத்தோடு சென்று அருள் உயிரை பிடிக்கிறது. இதுதான் இந்த கொடியேற்றத்தினுடைய அருமையான ஒரு தத்துவம். இந்த கொடியேற்றத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு உண்மை என சொன்னார், எப்பொழுதுமே ஒரு கொடி என்றால் மன்னர்களுக்கு உரியது. இங்கே ஆலயத்திலே கொடியேற்றப்படுவது எதையே என்று சொன்னால், நமக்கல்ல எல்லா உயிர்களுக்கும் ராஜாதி ராஜன் சிவம். உயிர்களாகிய நாம் அனைவரும் அவனது அடிமைகள், உயிர்கள். எனவே ஒரு நாட்டினுடைய வெற்றி கொடி அங்கே ஏற்றப்படுகிறது. எனவே சைவ சமயம்தான் அனைவர்களுக்கும் உரியது. நம்மை ஆளுகின்ற ஒரே ஒரு அரசன் சிவபெருமான் ஒருவனே. ஆகையினாலே தான் நம்மை ஒரு உயர்ந்த சிம்மாசனத்தில் ஆளுகின்ற ஒரே ஒரு அரசன் சிவம் என்பதை பொருள்படத்தான் தாய்மான சுவாமிகள் ராஜாங்கம் அமர்ந்த வைதிக சைவம் அழகு இது அந்தோ என்று அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். இப்படி அங்கே இருக்கின்ற பொழுது நம்முடைய இந்த கொடியேற்றத்தின் போது இந்த திருப்பாடல்களிலே என்னென்ன வகையிலே அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கணும். இந்த கொடிக்கவியிலே வரக்கூடிய ஒவ்வொரு பாட்டும் ஒரு பாடலுக்கு ஒன்று தொடர்பு இல்லாமல் தனித்தனி செய்திகளாக சொல்லப்படுகிறது. தனித்தனியாக வரும் ஒரு பாடல் ஒன்று தொடர்பு இல்லாமல் தனித்தனியாக இருக்கிறது. இதிலே வருகின்ற பொழுது, அதாவது ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் கொடி என்று வரும். அந்த கொடி என்பதற்கு பின்பே நாம் கட்டினேன் கட்டினேன் என்ற வார்த்தையை வருவித்துக் கொள்ளுதல் வேண்டும். நான்கு திருப்பாடல்கள் மட்டுமே உள்ளது. ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம் என்று சொல்லக்கூடிய முதல் பாடல், பொருளாம் பொருளேது என்று தொடங்கக்கூடிய இரண்டாவது வெண்பாள், வாக்காலும் மிக்க மனத்தாலும் என்று தொடங்கக்கூடியது மூன்றாவது வெண்பாள், அஞ்செழுத்தும் எட்டெழுத்தும் என்று தொடங்கக்கூடியது நான்காவது பாட்டு. இந்த பாட்டை எல்லாம் ஏன் சொல்லுகிறீர்கள் என்று உங்கள் மனதிலே ஒரு சிந்தனை எழக்கூடும். இந்த நான்கு பாடல்தான் கொடிக்கவி என்று கூறியதற்கு காரணம், இந்த நான்கு பாடல்களே சில ஆராய்ச்சியாளர்கள் ஒரு பாடலை நீக்கிவிட்டு வேறொரு நூலிலே இருக்கின்ற ஒரு பாடலை இங்கே பொருத்தி நம்மை அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். அது எந்த பாடல் என சொன்னால், நம்முடைய இந்த கொடிப்பாடலே ஒரு பாடலை எடுத்தோ அல்லது ஐந்து பாடலோ ஆக்கி இதுவும் கொடிப்பாட்டு என்று வேறு நூலிலே இருக்கின்ற ஒரு பாடலை பொருத்தி காட்டுகிறார்கள். அந்த பாட்டு எது என்று சொன்னால், அதாவது துகளது போதத்தில் ஸ்ரீகாழி சித்தம்பர நாடிகள் நூறாவது திருப்பாடலாக ஒரு நூல் பயனை சொல்றார். அந்த மலமறுத்து இங்கு ஆன்மாவை காட்டி அதற்கு அந்த அறிவை அறிவித்து ஆங்கு இந்த அறிவை மாறாமல் மாற்றி மறுவு சிவப்பேர் என்றும் கூறாமல் கூற கொடி. அந்த பாடல்கள் கொடி என்று முடிகிறது. எனவே இதுவும் கொடி பாட்டு என்று சொல்கிறார்கள். ஆனால் நம்முடைய சைவ திருமடங்கள் வெளியிட்டிருக்கின்ற நூலின்படி அந்த பாடல் தோழர் போதத்தில் உள்ள பாடல்தான். நமக்கு ஒழிக்கும் இருளுக்கும் பொருளாம் பொருளையது வாக்காரமிக்க மனத்தாலும் அஞ்செழுத்தும் எட்டெழுத்தும் என்று தொடங்குகின்ற இந்த நான்கு பாடல் தான் கொடிக்கவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இந்த கொடிக்கவியை வைத்து இறை மையமாக வைத்து இந்த சாஸ்திர நூல் ஏன் எழுந்தது என்ற சிந்தனையை தெரிந்து கொள்ளும். ஏன் இந்த கொடி ஏற்று வந்த இந்த இதிலே ஏன் இதை தத்துவமாக வைத்து சொன்னார். திருவம்பாவை சொல்லுகின்ற பொழுது மணிமாசக பெருந்தகை அந்த காலையே எழுந்து நீராட செல்லுகின்ற பெண்கள் மேல் ஏன் ஏற்றி இந்த திருவம்பாவை கூறினார் என்பதற்கு ஒரு விளக்கம் இருக்கிறது. இதே போல உமாபதி சிவாச்சாரியா தன்னுடைய ஞான செய்திகளை ஏன் இந்த கொடியேற்ற செய்திகளை வைத்து கூறினார் என்று பார்க்கலாம். அதாவது இது நம்முடைய தமிழ் இலக்கிய மரபு. தமிழ் இலக்கிய மரபு என்னவென்று சொன்னால், பழைய காலத்திலே நல்ல புலமை பெற்ற புலவர்கள் தன்னோடு தருக்குவாதம் செய்வதற்கு யாரேனும் உடலாயின் அவர்களை நான் வெல்வேன் என்று உணர்த்தும்படியாக என்னுடன் வாதிட தயாரா என்று அழைப்பதை போல தன்னுடைய இருப்பிடத்தின் மேலே கொடி கட்டி வைத்திருப்பார்கள். யாராவது என்னிடம் ஜெயிக்க முடியுமா, என்னுடன் வாதிட தயாராக என்று அங்கே வாதுக்கு அழைப்பதை போல கொடி கட்டி வைத்திருக்கிறார்கள். இது பட்டினப்பாறையிலே இந்த செய்தி வருகிறது. பல் கேள்வித்துறை போகிய கொல்லானை நல்லாசிரியர் உரம்பொழுந்து எடுத்த உருகெழு கொடியும். இதற்கு நச்சினார்க்கினியர் உரை எழுதுகிறார். பலவாகிய கேட்டல் தொழிலை உடைய நூல்களை முற்றும் கற்ற ஆக்கினை உடைய நல்லாசிரியர் வாது செய்ய கருதி கட்டின அச்சம் பொருந்திய கொடிகள் அங்கு இருந்தது என சொல்லி காட்டுகிறார். எனவே நானே வல்லமை பொருந்தியவன், என்னுடைய கருத்தே மேலானது என்று அங்கே புலவர்கள் வாதிடுவதைப் போல நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் சைவ சமயமே சமயம், சைவ சமயம்தான் இங்கு கூறப்படுகிற சித்தாந்தம் தான் முடிந்த முடிவு என்று உலகோருக்கு காட்டுவதற்காக கொடியை காட்டுகிறார். ஆக நானே வல்லமை உடையவன் என்று புலவன் அங்கே கொடி காட்டுவதைப் போல சைவ சமயமே மேலான சமயம், இதுதான் முடிந்த முடிவு என்று சில கருத்து வேறுபாடு கொண்டிருக்கின்ற புறச்சமயம் புறப்புறச்சமயம் புறச்சமயம் அகப்புறச்சமயம் அகச்சமயவிகளுக்கு சில கருத்துக்களை தவறு என்று சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் சைவ சமயமே சமயம் என்று உணர்த்துவதற்காகத்தான் இந்த வெற்றி கொடியினை ஏற்றி காட்டுவதை போன்று இந்த இலக்கிய அந்த நீதியிலே இந்த சாஸ்திரங்களை அமைத்திருக்கின்றார். இதிலே ஏறு, இந்த ஏறு என்பது மிடுக்கு உடையது, சைவத்தினுடைய ஒரு உண்மையான தன்மை. ஏறு என்பது ஒரு மிடுக்கு உடையது. இந்த ஏறு என சொல்லக்கூடியது எப்படிப்பட்டது என சொன்னால், மற்ற எல்லா உயிர்களை காட்டிலும் இந்த ஏறு என சொல்லக்கூடியது மிகுந்த மிடுக்கமும் கம்பீர நடையும் உடையது, என்றைக்கும் இளமையை உடையது. இது சைவத்தினுடைய உண்மையை காட்டுவதற்காகவே ஏற்றினை காட்டுவது. ஒருவனுடைய பெருமையை உயர்த்தி காட்டுகின்ற பொழுது அவனை ஏறு என்றே உயர்த்தி சொல்வர். திருக்குறளை எடுத்துக்கொண்டால், படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறு உடையான் அரசருள் ஏறு. எனவே நம்முடைய சைவ சமயம் எல்லா சமயத்திலும் மேலானது என்று காட்டுவதற்காகத்தான் இங்கே இடமக்குடி. திருக்குறளிலே இன்னொரு இடத்திலே, புகழ் புரிந்த இல்லோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோர் பீடு நடை. எனவே சைவ சமயம் சொல்லுகின்ற பொழுது அது பீடு நடையுடைய ஏறு போன்றது என்று அங்கே சொல்லி காட்டுகிறார். இதே இதை சொல்லுகின்ற பொழுது இது வெற்றிப்பாடு உடையது என்பதை காட்டுவதற்காக மாதவ சிவஞான சுவாமிகள் காஞ்சி புராணத்திலே அகத்தியர் அட்டகம் என்று சொல்லக்கூடிய எட்டு தோத்திர பாடல் என்று சொல்லி காட்டுகிறார். ஆனேறு உயர்த்தருளி அன்பினார் புறம் மெய்த செவருமான் தானே வெற்றிப்பாடு உடையவர் என்பதை காட்டுவதற்காக இடபக்கொடியை தூக்கி பிடித்துக் கொண்டு அங்கே திரிபுரத்தை தன்னுடைய புன்சிரிப்பாரே தகனம் செய்தாராம். ஆனேறு உயர்த்தருளி அன்பினார் ஊரெய்த போனே உன்னை குலதெய்வமாம் பேற்றார் யானே பெருஞ்செல்வன் யானே பெருஞ்செல்வன் யானே பெருஞ்செல்வன் எல்லா உலகினுமே. இடபக்குடிய உயர்த்தி இருக்கின்ற வெற்றிப்பாடை உடைய அந்த சிவபெருமானே என குலதெய்வமாயிருக்கின்ற காரணத்தினாலே உலகிலே நான் தான் பெருஞ்செல்வன் என்று மிகுந்த களிப்போடு மாதவ சிவஞான சுவாமிகள் துதித்து காட்டுகிறார். இதில் வரக்கூடிய முதல் திருப்பாட்டு கொடிக்கவியில் வரக்கூடிய அருமையான ஒரு பாடல். சவிசித்தாந்த கருத்து இருந்தாலும் நாம் எளிமையான முறையிலே அதற்கு பொருள் கொள்ளுவோம். முதல் திருப்பாட்டு, ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம் ஒன்று மேலின் ஒன்று ஒளிக்கும்

உரிக்கும் உயிர் அருள் கூடும்படி கொடி கட்டினனே. இந்த அருமையான இந்த திருப்பாடலுக்கு முதல்ல பதவுரையை சொல்லிக் கொண்டு அதற்கு மேல் சிறு விளக்கத்தை பார்ப்போம். நம்முடைய சைவத்தின் கண்ணே சில சொற்கள் பரிபாசைகள் போல நமக்கு பயன்படும். எப்படி என சொன்னால், ஒளி என்ற சொல்லானது நம்முடைய சைவத்திலே சிவஞானத்திற்கும், இருள் என்று சொல்லக்கூடியது ஆணவமரத்திற்கும் காட்டும். சைவ சமயத்திலே மொழி அறிவு வேறு, சமய அறிவு வேறு. இப்பொழுது உதாரணமாக எடுத்துக்கொண்டால், கண் என்று சொன்னால் நாம் எல்லோருமே நம் முகத்திலே இருக்கின்ற கண்ணை நினைப்போம். ஆனால் சைவ சித்தாந்தத்திலே கண் என்ற சொல் உயிரை காட்டும், காற்று என்ற சொல் உயிரை அங்கே குறிக்கும் என சில நேரங்களிலே சில சொல் எதை குறிக்கிறது என்பதை கவனமாக கொள்ளுதல் வேண்டும். இந்த கண் என்பதற்கு ஒரு உயிரை குறிக்கும் என்பதற்கு நாம் சிந்திக்க இருக்கிற கொடிக்கவிலே பின்னாலே வருகிறது. அங்கே கண் என்றுதான் இருக்கும், ஆனால் அது உயிரை குறிக்கும். அது எப்படி என்பதை அந்த திருப்பாடல் வருகின்ற பொழுது சொல்லுகிறேன். எனவே நம்முடைய சித்தாந்த ரீதியிலே ஒளி என்று சொல்லக்கூடியது சிவத்தை காட்டக்கூடிய சிவஞானம். இருளுக்கும் ஆணவமலத்திற்கும் ஒன்றே இடம், ஆன்ம வர்க்கமாகிய ஒன்று மட்டுமே தங்குமிடமாகும். நம்முடைய ஆன்மாவில் எதனை இருக்கிறது? ஆணவமலம் இருக்கிறது. ஆணவமலம் தங்கி இருக்கிற அந்த உயிரில்தான் சிவஞானம் உதித்து சிவத்தை காணுகிறது. அப்போ ரெண்டு எதிர்பொருள்கள் ஒரே இடத்தில் இருக்கிறது. அதான் ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், ஒன்று மேலிடின் ஒன்று ஒளிக்கும். சிவஞானம் ஆணவமலம் ஆகிய இரண்டு ஒன்று மேலிட்ட காலத்தில் மற்றொன்று மறைந்துவிடும். எனினும் இருள் அடராது. அதாவது உயிரிலே ஆணவமலமும் சிவஞானமும் இருந்தாலும் ஆணவமலம் சிவத்தை சிவஞானத்தை பந்திக்காது.

அந்த பலத்தினுடைய தாக்கத்தில் இருக்கத்தான் செய்யும். அருள் கூடும்படி, இந்த அருள் கூடும்படி என்பதுதான் முக்கியமான ஒரு பகுதி. அருள் என்பது தீட்சையை குறிக்கிறது. தீட்சா கிரமத்தினாலே மலநீக்கம் பெற்று திருவருளை பெறும்படி கொடிகட்டினேன், நான் இந்த கொடியினை கட்டுகிறேன் என்று இங்கே சொல்லி காட்டுகிறார். இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சம் விளக்கத்தை பார்ப்போம். ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். ஒரு இடத்திலே இரண்டு வேறுபட்ட எதிர்பட்ட பொருள்கள் எல்லாம் இருக்க இயலாது. எதெல்லாம் இருக்கிறது? தட்பம் வெப்பம் இருக்கிறது. ஒன்று நீர் தட்பமாக இருக்கும், இல்லை என்றால் வெப்பமாக இருக்கும். ஒரு இடத்துல ஒன்று இருள் இருக்கும் அல்லது ஒளி இருக்கும். ஆனால் ஆன்மாவில் மட்டும் ஒரு இடத்திலே இரண்டுமே தங்கி இருக்கிறது. ஆக இதை சொல்லுகின்ற பொழுது ஒளிக்கும் இருளுக்கும் இரண்டே இடம் என சொல்லுகின்ற பொழுது ஆன்மாவிடத்து அங்கே சிவஞானமும் இருக்கிறது, ஆனால் வந்தித்திருக்கின்ற அங்கே ஆனோமலம் என்றும் ஒன்று இருக்கிறது. இந்த சிவஞானம் என சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது, இதுதான் சிவத்தை காட்டும். இது என்ன பொருள் என சொன்னால், உயிரானது என்று உள்ளதோ அன்றே சிவம் உண்டு. என்று நீ அன்று நான், தாய்மார சுவாமிகள் என்று நீ அன்று நான். எனவே உயிரென ஒன்று இருக்கின்ற பொழுது அந்த உயிரோடு ஏந்து சிவம் இருக்கிறார். இது பின்னே வருகின்ற பாட்டிலும் வரும். ஆனால் அதே நேரத்திலே உயிர் என்று உண்டோ அன்றே செம்பிருந்த போதே அதிலே கழிவும் அனாதியாக இருப்பதை போல ஆணவ மலமும் இருக்கிறது. ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஆணவ மலமானது இந்த உயிரோடு பந்தித்திருக்கிறது, சிவமும் உயிரோடு இருக்கிறது. ஆனால் இந்த ஆணவர பந்தத்தினாலே உயிர்தான் சிவத்தை காண முடியாதபடி திரை போட்டு மறைத்து இருக்கின்றது. எனவே இந்த சிவமானது உயிரை விட்டு ஒருபோதும் நீங்குவது இல்லை. கேவலத்திலும் சுவாமி கூட இருக்கிறார், சகலத்திலும் உயிரோடு இருக்கிறார், சுத்தத்திலும் இருக்கிறார், முத்தி நிலையிலும் இருக்கிறார். ஆகினாலே ஒன்று ஒரே இடத்தில் இரு பொருள்கள் இருக்கிறது. இதிலே இன்னொரு செய்தியும் சொல்லப்படுகிறது. நான் சொல்லக்கூடியது கொஞ்சம் கிரகிக்கிற சிரமப்படும், ஆனால் தெரிந்து கொள்ளணும். நமக்கு புறத்தே காணுகின்ற கண் போல உள்ளே ஞானேந்திரியமாக கண் ஒன்று இருக்கிறது. அந்த ஞானேந்திரியமாக கண்ணிலேயும் ஒளியும் இருக்கிறது, இருளும் இருக்கிறது. இது ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு பகுதி. எப்படி என சொன்னால், நம்ம இயக்கிக் கொண்டிருப்பது அகங்காரம் மூன்று, சாத்விக அகங்காரம், ராசத அகங்காரம், தாமச அகங்காரம். இந்த அகங்காரம் மூன்றிலே இருக்கின்ற பொழுதும் ஒரு அகங்காரம் மேலோங்கி இருக்கின்ற போதும் மற்ற இரண்டு அகங்காரம் அடங்கி இருக்கும். அதான் ரொம்ப முக்கியமானது. அப்படி அடங்கி இருக்கின்ற பொழுது சாத்விக அகங்காரம் மேலிடும்போது சத்துவ குணம் மேலிட்டிருக்கும். இந்த சத்துவ குணம் மேலிட்டு இருக்கின்ற அந்த நேரத்திலே, சாத்விக குணம் அடங்கி இருக்கின்ற அந்த நேரத்தில் இந்த கண்ணாகிய ஞானேந்திரம் இருளாக இருக்கும். இதே போன்று தாமச அகங்காரத்தில் இருக்கின்ற பொழுது, தாமச குணம் மேலிட்டு இருக்கின்ற பொழுது அங்கே இருளாக இருள் மாறி அங்கே ஒளியாக கண் திகழ்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஒளியானது இருக்கின்ற பொழுது கண்ணுக்கு விளக்கம் செய்யும், இருள் வந்தித்து இருக்கின்ற பொழுது மறைப்பையும் செய்யும். எனவே நம்முடைய ஞானேந்திரியத்திலும் அப்படி இருக்கின்றது. உயிரிலும் அங்கே இருபொருள் இருப்பதை போல ஞானேந்திரியமாகிய கண்ணிலும் இருபொருள் இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற பொழுது ஒன்று மேலிடின் ஒன்று ஒழிக்கும். அதான் ரொம்ப முக்கியம். சிவனை நம் உயிரை பதித்திருக்கின்ற பொழுது அங்கே சிவமும் இருக்கிறார், ஆனமலும் இருக்கிறது. ஒரு இடத்திலே இரண்டு பொருள் இருக்கிறது. உதாரணமாக வானம் என்று ஒன்று இருக்கிறது. வானமாகிய அந்த இரண்டு பொருளிலே பகலும் உண்டு இரவும் உண்டு. ஆக ஒரு இடத்துல இங்க ரெண்டு பொருள் இருக்கிறது. இன்னொரு இடத்திலே பகலிலும் இரவும் உண்டு. பகலில் இரவு இருக்கிறது. எந்த இடத்துல? மரத்தடியில் இருட்டாக இருக்கிறது, ஒரு கட்டடத்திற்குள் இருட்டாக இருக்கிறது, குகைக்குள் இருட்டாக இருக்கிறது. இரவிலும் ஒளி உண்டு. கார்காலத்திலே மின்னல் வருகின்ற பொழுது ஒளி பிறக்கிறது. எனவே இந்த இடத்திற்கு பகலிலே அந்த ஒளி மேலிடுகின்ற பொழுது இருள் மடங்கி இருக்கிறது. இருள் அங்கே மிகுந்திருக்கின்ற பொழுது ஒளி தன்னை காட்டாது மடங்கி

0: இருக்கும். இதை சொல்லுகின்ற பொழுது, இதைத்தான் சொல்லுகின்ற பொழுது, சிவம் மேலிடுகின்ற பொழுது ஆணவ மனம் வலிகளும், ஒன்று மேலிடும் ஒன்று கிடக்கும். சிவம் மேலிட்ட பொழுது ஆணவ மனம் என்ன செய்த பொழுது அது வலி இழந்து விடும். எப்படி? அங்கு சூரிய ஒளி முன்னே அங்கே இருள் தன்னுடைய செயலை காட்டாது போல, ஆணவ மனம் மேலிட்டுகின்ற பொழுது சிவம் தன்னை காட்டாதிருக்கும். ஆனா பந்திக்காது, சிவம் தன்னை மறைந்து கொள்கிறார். ஆணவரத்தின் மேலிட்டால் சிவம் மறைந்து விடும் சொல்லிட்டு போச்சு, சித்தாந்தம் போச்சு. என சிவத்தை பந்திக்காது. அந்த ஆணவரம் மேலிடுகின்ற பொழுது சிவம் தன்னை காட்டுவது இல்லை. ஆக இந்த ஒன்று மேலிடின் ஒன்று ஒளிக்கும், இருள் அடராது. இருள் அடராது என்றால் ஒளி சிவம், இருள் மலம், கண் என்று சொல்லக்கூடியது உயிர். எனவே இந்த இடத்திலே சிவம் என சொல்லக்கூடியது எப்படிப்பட்டது என்றால் நிலை பெற்ற ஞானத்தை உடையது. அதற்கு விளக்கம் கிடைக்க சிவத்திற்கு எந்த கருவியும் தேவையில்லை. சிவத்திடம் இருக்கின்ற ஞானம் சூக்குமம். ஆகையினாலே அந்த சிவத்தை என்ன செய்வதில்லை, ஆணவ மலம் பந்திப்பது இல்லை. ஞாயிறு கதிர் எழ எழ இருள் செயலற்று போகிறதோ அதே போல இருள் தன்னுடைய வலிமையை கெடுத்து விடுகிறது. இதே போல சிவத்தின் முன்பாக அந்த ஆணவ மலம் அங்கே தொழிற்படுவது இல்லை என்று சொல்லப்படுகிறது. இதற்கு உதாரணம் நம்முடைய சைவ சமய நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய சமயத்திலே கடல் என்ற சொல், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தமிழில் சில சொற்கள் சித்தாந்த பரிபாஷையில் மாறும். கடல் என்பது ஆகாயத்தை குறிக்கும். அந்த கடலிலே இருக்கின்ற நீரிலே உப்பு கலந்திருக்கிறது. உப்பு என்பது நீரைத்தான் பந்திக்குமே அன்றி அந்த உப்பு கலந்த நீருக்கு இடம் கொடுத்து தன்பால் அடக்கி இருக்கின்ற வானத்தை பந்திக்காது. இதே போலத்தான் என உப்பு நீரை மட்டும் பந்தித்து வானத்தை பந்தியாததை போல ஆனமரம் உயிரைத்தான் பந்திக்கும், சிவத்தை பந்திக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர்க்கு உயிராய் உள்தெளிக்கும் அறிவு திகழ்ந்துள்ளதேனும் திரிமலத்தே குடிக்கும். இந்த ஆன்மாவானது ஞான விளக்கம் பெற்றாலும் கூட அதற்கு மரவாசனை வந்து தாக்கும். எப்பொழுதுமே ஒன்று சொல்லுவார்கள், இந்த கடனை வந்து முழுசா தீக்கணும். 2000 ரூபாய் கொடுக்கறதுக்கு 1500 ரூபாய் கொடுத்து 500 ரூபாய் தள்ளுன்ட்டு போயிடுவான். ஆனா அவன் தள்ளுபடி பண்ணாம அந்த 500 ரூபாய்க்கு வட்டி போட்டு, வட்டிக்கு குட்டி போட்டு, குட்டிக்கு வட்டி போட்டு, வட்டி குட்டி போட்டு, நாளைக்கு அது 1000 கணக்கில் வந்துடும். எனவே கடனையும் பாம்பையும் தீயையும் முழுதாக அழிக்கணும். அழிந்தாதான் அது ஒழியும். பாம்பையும் அரைவரையும் அடிச்சிட்டு போனா அது காற்று குடித்து உயிர் பெற்று வரும். தீயை நன்றாக அணைக்காவிட்டால் காற்று பட்டு மீளமும் பரவிவிடும். இதே போல ஆணவமரம் எப்படிப்பட்டது என சொன்னால் அது அழியாது. என்ன செய்திருக்கும்? ஆணவமரம் நித்திய பொருள். அது நித்திய பொருளாக இருக்கின்ற காரணத்தை ஆன்மாவை பந்தித்துக் கொண்டேதான் இருக்கும். அப்படி ஆன்மாவை பந்தித்துக் கொண்டே இருக்கின்ற பொழுது இந்த ஆன்மாவானது தொன்றுவெட்டி ஆணவமரம் பந்தமுடைய காரணத்தினாலே பெருங்காய டப்பாவில் இருந்து பெருங்காயத்தை எடுத்தாலும் அந்த வாசனை இருந்து கொண்டிருப்பதை போல ஆணவமரம் வரி கட்டாலும் அந்த ஆணவமரத்தினுடைய வாசனை உயிரை தாக்கும். இது இன்னும் எதை போல என சொன்னால், இது இன்னும் நம்முடைய நூல்களிலே இந்த வேம்பு தின்ற புழு என்று சொல்வார்கள். வேம்பு மரத்திலே இருந்த புழுவினை எடுத்து கரும்பிலே விட்டாலும் அது வேம்பு மரத்தை தான் நினைத்துக் கொண்டிருக்கும். எனவே இந்த உயிரினை ஆணவ மரமான வாசனை தாக்கிக் கொண்டே இருக்கும். அந்த உயிருக்கு அருள் கூடும்படி, இந்த அருள் கூடும்படி என்பதற்கு தீட்சா கிரமத்தினாலே மனநீக்கம் பெற்று திருவருளை பொருந்தும்படி. எப்பவுமே அருள் என்று சொல்லி தீட்சை செய்து என்ற பொருளை நாம் சேர்த்துக் கொள்ளணும். இது எங்கே சொல்லப்படுகிறது என்றால் சிவபிரகாசத்திலே இறுதியிலே நூல் உபதேசிக்கும் முறையை சொல்லுகின்ற பொழுது திருவருள் கொடுத்தும்பார். திருவருள் கொடுத்து என்பது தீட்சை செய்து இந்த நீலை நூலை உபதேசம் செய். எனவே அருள் கூடும்படி. எனவே ஒரு ஞானாசிரியன் மூலமாக தீட்சையை பெற்று, எனவே தொன்றுதொட்டே பந்தித்திருக்கின்ற ஆணவமரத்தின் வயப்பட்டிருக்கின்ற உயிருக்கு குருவினால்தான் அங்கே விமோச்சனம் கிடைக்கும் என்று குருவினது பெருமை இங்கே பேசப்பட்டு விட்டது. ஆகையினாலே அருள் கூடும்படி கொடி கட்டினனே. கொடி கட்டினேனே என்பது திருக்கோவிரவாசரில் கொடி கட்டினேன் என்று பின்பாடலிலே வருகின்ற சொற்களை வலியுறுத்திக் கொள்ளலாம். ஆக இந்த திருப்பாடலிலே நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என சொன்னால், பண்டுதொற்றே சிவமானது உயிரோடு அங்கே சேர்ந்தே இருக்கிறான். சிவம் சேர்ந்திருக்கின்ற உயிரிலே ஆணவ மரமும் சேர்ந்தே இருக்கிறது. இதை ஏன் சொல்லுகிறார் என சொன்னால், வீர செய்வர்கள் என்றிருக்கிறார்கள், அவர்கள் ஆணவ மரத்தை உடன்பட மாட்டார்கள். எனவே ஆணவ மரம் என ஒன்று உண்டு என்பதை காட்டுவதற்கும், அதனுடைய வாசனாமலம் தாக்கிக் கொண்டே இருக்கும் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் அந்த வீர செய்வர்களுடைய கருத்துக்கு ஒரு மறுப்பு சொல்லி நம்மை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த ஆணவ மரத்தினுடைய தன்மையை சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த உயிரோடு பந்தித்து இருக்கின்றது, அங்கே சிவமும் இருக்கிறது, ஆணவ மரமும் இருக்கிறது. இது ஆணவ மரத்தால் பந்திக்கப்பட்ட காரணத்தினாலே தான் உயிருக்கு பசு என்று ஒரு வார்த்தை வருகிறது. சித்தாந்த சாஸ்திரத்திலே உயிர்களை குறிக்கின்ற ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் இருக்கிறது. உயிரையே பசு என சொல்லுகிறோம். பச் என்ற வடமொழியில வந்தது, பந்திக்கப்பட்டது, கட்டப்பட்டது. இதற்கு தெளிவாக எளிதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என சொன்னால், நம் இல்லத்திலே இருக்கின்ற பசுவானது எப்பொழுதுமே கட்டப்பட்டிருக்கும், அதற்கு சுதந்திரம் இல்லை. இதே போல உயிரானது ஆணவ மரத்தால் பந்தப்பட்டிருக்கிறதுனாலே பசு என்று பெயர். அந்த மரமானது, ஆணவ மரமானது உயிரை மட்டும் பந்திக்கும், சிவத்தை பந்திக்காது. இந்த உயிரானது தான் பக்குவப்பட்டு மேலோங்கிய காலத்திலும் கூட அது வேம்பு தின்ற புழு போல இந்த உயிரினை அந்த மரம் பந்தித்துக் கொண்டே இருக்கும், மரவாசனை தாக்கிக் கொண்டே இருக்கும். இப்படி அந்த வலிமை உடைய அந்த மலவாதனை தீர வேண்டும் என சொன்னால், குரு மூலம் தீட்சை பெற்று அருளோடு உயிர் கூடுதல் வேண்டும். எனவே எல்லா உயிர்களும் மலவாதனை தீர்ந்து குரு மூலம் தீட்சை பெற்று அருளோடு கூடும்படியாக நான் கொடி கட்டுகிறேன் என்று அங்கே சொல்லப்படுகிறது. எனவே இந்த திருவிழாவினது நோக்கமானது இந்த உயிர்களெல்லாம் சிவத்தை சென்று அடைகின்ற முறைமையை உணர்த்துவதற்காகத்தான் அங்கே கொடியேற்றம் என்று ஒன்று வைக்கப்படுகிறது என கூறிக்கொண்டு இந்த அருமையான ஒரு சிந்தனையை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற shaivam.org அந்த அமைப்பாளர்களுக்கும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்து, நாளையிலே 6 மணி அளவிலே இரண்டாவதாக வருகின்ற அந்த வெண்பாவிற்கு நாம் பொருளை காண்போம். திருவருள் கூட்டி வைப்பதாக நன்றி, வணக்கம். திருச்சித்தம்பரம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: நம்முடைய அருள்திரு அம்பலவான தேசிகர் அவர்கள் அருள் செய்த ரசகாரியத்தை தொடர்ந்து சிந்திப்பதற்கு ஒருவர்கள் கூட்டி வைத்துள்ளனர். சைவ சமய சாத்திரங்களை இரு வகையாக விஞ்ஞான மாபாடியம் பாகுபடுத்துகின்றது. பொது நூல்கள், உண்மை நூல்கள் என்று இரண்டு வகையான சைவசித்தாந்த சாஸ்திரங்கள் எடுத்துக்காட்டுகளும் மாபாடியத்திலே தரப்பட்டுள்ளன. ஞானாமிர்தம் போன்ற நூல்கள் பொது நூல்கள். திருவுந்தியார், திருக்கலைச்சுப்படியார் போன்ற நூல்கள் உண்மை நூல்கள். சிவஞான போதம், சிவஞான சித்தியார், சிவப்பிரகாசம் ஆகிய நூல்கள் பொதுவும் உண்மையுமா என்று இவ்வாறு மாபாடியம் தெரிவிக்கிறது. அதே சமயத்தில் பொது என்றால் என்ன பொருள், உண்மை என்றால் என்ன பொருள் என்பதையும் மாபாடியம் செம்மையாக நமக்கு விளக்கி வருகிறது. பொது என்பது உயிருக்குரிய செத்த நிலையை குறிக்கும், கட்டு நிலை என்பார். உண்மை என்பது முத்திய நிலையை குறிக்கும். ஆகவே பெத்த நிலையை பற்றியே விளக்கிச் சொல்லக்கூடிய சாத்திரங்கள் பொது நூல்கள் என்றும், முத்தி நிலையை பற்றிய செய்திகளையே விளக்கிச் சொல்லக்கூடிய நூல்கள் உண்மை நூல்கள் என்றும், பெத்தம் முத்தி இரண்டையுமே விளக்கிச் சொல்ந்த நூல்கள் பொதுவும் உண்மையுமா. சிவஞான போதம், சிவஞான சித்தியார், சிவப்பிரகாசம் ஆகிய நூல்களை பார்த்தோம் என்றால் பொது அதிகாரம், உண்மை அதிகாரம் என்ற இரண்டு பிரிவுகள். அதிலே பொது அதிகாரத்திலே 6 சூத்திரங்கள் சிவஞான போதத்திலும் சித்தியாரிலே, உண்மை அதிகாரத்திலே 6 சூத்திரங்கள். அந்த முதல் 6 சூத்திரங்கள் பெத்த நிலை பற்றி விளக்குவன, அடுத்த 6 சூத்திரங்கள் முத்தி நிலை பற்றி விளக்குவன தெளிவாக பகுத்து வைத்துள்ளார்கள். ஆகவே அந்த நூல்கள் பெத்தம் முத்தி என்னும் இரண்டையும் பேசுகின்றன. எனவே அவை பொதுவும் உண்மையுமா. திருவுந்தியார், திருக்கடிச்சுப்படியார் ஆகிய சாத்திரங்களை பார்த்தோம் என்றால் அங்கு முத்தி நிலை பற்றிய செய்திகள் தான். ஆகவே அவை உண்மை நூல்கள். ஞானாமிர்தம் போன்ற சாத்திரங்களை பார்த்தோம் என்றால் அவை பெத்தநிலை பற்றி தான் விளக்கிச் சொல்லும். ஆகையினாலே அந்த வகை கொண்டு அந்த வகையிலே நாம் இந்த தசகாரிய நூலை பார்க்கும் பொழுது இது முத்தி நிலையை பற்றி மட்டுமே சொல்லக்கூடிய நூல், உண்மை நூல். இங்கே பெத்தத்தை பற்றிய செய்திகள் இருக்க மாட்டோம். அந்த முத்தியிலும் கூட அந்த முத்தி நிலையினை 10 படிநிலைகளாக பகுத்துக் கொண்டு அந்த 10 படிநிலைகளை மட்டுமே குறிப்பாக விளக்கிச் சொல்லக்கூடிய நூலாகும். அந்த 10 படிநிலைகளுக்கும் தேவையான செய்திகளை, அவற்றை புரிந்து கொள்வதற்கு நமக்கு இயல்புடைய செய்திகளை மட்டும் சேர்த்து சொல்லி, மற்றபடி அந்த முத்தி படிநிலைகளாகிய அந்த 10 காரியங்களை மட்டுமே விளக்கமாக சொல்லக்கூடிய நூலாக நம்முடைய 3வது பட்டத்து அம்பலவாண தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்த இந்த நூல் வந்திருந்தது. அந்த வகையிலே நாம் இந்த நூலை பார்க்கும் பொழுது முத்தி நிலைக்குரிய அந்த தசகாரியங்களை மட்டுமே சொல்லக்கூடிய நூல் ஆகையினாலே ஏற்கனவே மெய்கண்ட சாத்திரங்களிலே சிறிதளவு பயிற்சி உடையவர்கள், அதாவது தசகாரியம் என்ற ஒரு கருத்து சைவ சித்தாந்தத்திலே இருக்கின்றது என்பதை அறிந்திருக்க வேண்டியது அவசியமா. அந்த தசகாரியங்கள் தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம் என்பது என்பன முதலாக சொல்வார்கள். அந்த பெயர்களை மாத்திரமாவது அறிந்து வைத்திருப்பவர்களுக்கு அவை அவை என்னதான், அவை தத்துவ ரூபம் என்ன, தத்துவ தரிசனம் என்ன என்று ஆர்வம் இருக்கும். ஆகவே அந்த பெயர்களை மாத்திரம் அறிந்து வைத்திருப்பவர்கள் அல்லது அவற்றுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்காமல் எங்கு கிடைக்கும் என்ற ஒரு தாகத்தோடு இருப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த நூல்கள் மிகவும் துணை செய்கின்றன. நம்முடைய ஆதீனத்து பண்டார சாஸ்திரங்களாகிய இந்த தசகாரியங்களை நாம் பார்த்தாலன்றி தசகாரியங்களை பற்றி நாம் விளக்கி இதுதான் தசகாரியம் என்று சொல்வதற்கு நம்மால் இயலாது. ஏனென்றால் மெய்கண்ட சாஸ்திரங்களுள் ஒன்றாகிய உண்மை நெறி விளக்கமும் தசகாரியத்தை மட்டுமே சொல்லக்கூடிய நூல்தான், அது ஒன்றும் அகியமில்லை. ஆனால் 6 பாடல்கள், இந்த 6 பாடல்களிலே மிகவும் சுருக்கமாக தெளிவாக தசகாரியங்களை பேசுகின்றது உண்மை நெறி விளக்கம். ஆகவே அந்த ஒரு நூலை மட்டும் வைத்துக் கொண்டு நாம் உணர்வது மிக மிக அரிது. நம்முடைய பண்டார சாஸ்திரமாகிய தசகாரியத்தில்தான் இந்த தசகாரியத்திற்கு தோற்றுவாயாக சொல்லத்தக்க செய்திகளை எல்லாம் கூறி அவற்றை நன்கு விளக்கமாகவும் கூறி முடிவான சிவபோகம் என்ற அந்த 10வது காரியத்தை கூட எவ்வளவு விளக்கி சொல்ல முடியுமோ ஒரு நூலிலே அந்த அளவிற்கு விளக்கி சொல்லியிருக்கின்றார்கள். ஆக இயல்புடைய செய்திகளை எல்லாம் சொல்லும் பொழுது பாசஞானம், பசுஞானம், சிவஞானம் ஆகிய அந்த செய்திகளை எல்லாம் இதுதான் பாசஞானம், இதுதான் பசுஞானம், இதுதான் சிவஞானம் என்று சொல்வது எல்லோருக்கும் எளிதன்று. சைவ சித்தாந்தம் கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கே அத்துணை எளிதன்று. மிகவும் சிந்தித்து மிக விளக்கமாக பலபட கூறி கேட்போரை மயங்க வைக்கக்கூடிய நிலையினரையெல்லாம் பார்க்கின்றோம். ஆனால் சைவ சித்தாந்த ஆசிரியர்கள் மெய்கண்ட சாஸ்திரங்களை படிப்பதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் நம்முடைய பண்டார சாஸ்திரங்களையும் அவர்கள் கற்று வருவார்களே. ஆனால் இந்த தசகாரியத்தை அவர்கள் பார்க்கும் பொழுது இதுதான் பாசஞானம், இதுதான் பசுஞானம், இதுதான் சிவஞானம் என்று தெளிய வரையறுத்து கூறுகின்ற அந்த இயல்பினை அவர்கள் காண்பார்கள். அவர்களுக்கும் பாசஞானம், பசுஞானம், பரிஞானம் ஆகியவற்றை விளக்கிச் சொல்வது எளிதாக இருக்கும். மேலும் சத்தியநிபாதம் என்றால் என்ன, இருவினை ஒப்பு என்றால் என்ன போன்ற அந்த விளக்கங்களை எல்லாம் நம்முடைய பண்டார சாஸ்திரமாகிய இந்த தசகாரியம்தான் தெளிவாக நமக்கு வரையறுத்து சொல்கின்றது. ஆகவே நாம் மெய்கண்ட சாஸ்திரங்களை படித்த அளவிலே இப்படியெல்லாம் இருக்கின்றன, இருவினை ஒப்பு என்று இருக்கின்றது, மலபரிவாகம் இருக்கின்றது, சத்தியநிபாதம், தசகாரியங்களாகிய தத்துவ ரூப தரிசனம், தத்துவ சுத்தி போன்றவை, அப்புறம் அந்த பாசஞானம், பசுஞானம், பரிஞானம் இருக்கின்றன. அவை என்ன என்று ஒவ்வொன்றையும் கேட்டால் இதுதான் பாசஞானம், இதுதான் பசுஞானம் என்பது முதலாக திட்டவட்டமாக வரையறுத்துச் சொல்லக்கூடிய ஒரு தெளிவு உணர்ச்சி எப்பொழுது நமக்கு வாய்க்கும் என்றால் நம்முடைய அருள் திரு அம்பலவாண தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் நம் பொருட்டு மிக கருணையோடு அருள் செய்துள்ளார்களே. அதைத்தான் அது எது மெய்கண்ட சாஸ்திரங்களை படிப்பவர்களுக்கு அவர்களுக்கு எந்த இடத்துல எல்லாம் ஐயம் இருக்கும், எந்தெந்த கருத்துக்களை எல்லாம் திட்டவட்டமா விளக்கி சொல்ல முடியாது, வார்த்தைகளாக மாத்திரம் தெரிந்து கொண்டு விளக்கம் தெரியாம எந்தெந்த பகுதிகளெல்லாம் மாணாக்கர்கள் இடர்படுவார்கள். கருணையுள்ள ஆசிரியனுடைய கடமை என்ன, எந்தெந்த இடத்திலெல்லாம் மாணவன் இடர்படுவானோ அந்த இடத்திலெல்லாம் அவனுடைய இடர்பாடை நீக்கணும். அதை எவ்வளவு செம்மையாக நம்முடைய 3வது பட்டத்து குருமூர்த்திகள் நம்முடைய அருள் திறத்தினாலே அருளி செய்துள்ளார்கள் என்பதை பார்த்து வருகின்றோம். சென்ற சிந்தனையிலே பாசஞானத்தை எவ்வாறு அவர்கள் வரையறுத்தார்கள், பசுஞானத்தை எவ்வாறு வரையறுத்தார்கள் ஆகியவற்றை பார்த்தோம். சிறிதே அவற்றை நினைவுபடுத்திக் கொள்ளலாம். பாசஞானம் என்பதை எவ்வாறு சொன்னார்கள் என்று சொன்னால், பிறவியிலேயே ஒருவன் குருடன், அவன் எதையும் பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட பிறவி குருடனுக்கு ஒரு ஊன்றுகோல் கிடைத்தால் அவன் அந்த ஊன்றுகோலின் வழியே நடப்பான். அதுபோல எப்போதுமே தன்னுடைய அறிவு ஆணவ வளத்தாலே மறைக்கப்பட்டு கிடப்பது ஆன்மா. பிறவி குருடன் அவன் கண்ண என்ன இருக்கு, என்ன கோளாறு, அந்த விழிப்படலமானது அவன் கண்ணை அப்படியே காண விடாமல் மறைச்சிருக்க, அதனாலதானே குருடன். ஆகவே காணந்தன்மையுடைய கண்ணை அந்த படலமானது அப்படி முழுமையாக மறைத்து விட்டது. அது மாதிரி ஆன்மாவுக்கு அறியந்தன்மை உண்டு, அறிவு உண்டு. அந்த அறிவை முழுமையாக அந்த கண்ணை படலம் மறைச்ச மாதிரி இந்த ஆன்மாவின் அறிவை அப்படி முழுமையாக ஆணவ மலம் மறைத்துக் கொண்டது. எனவே படலத்தால் தடுக்கப்பட்டு பார்வையிழந்து தவிக்கின்ற கண்ணை போல இந்த ஆணவ மலத்தாலே அறிவு தடுக்கப்பட்டு, அங்க உதாரணத்துல பார்வை தடுக்கப்படுது, பொருளை வந்து அறிவு தடுக்கப்படுது, ஆன்மாவின் அறிவு ஆணவமலத்தால் முழுமையாக தடுக்கப்பட்டு அப்படி பிறவி குருடன் போல அறியாமையிலே இருக்கின்றது நான். அது நல்லா நாம ஞாபகம், பிறவி குருடனுக்காக அந்த பார்வை தான் அவனுக்கு தடைப்பட்டிருக்கு, மற்றபடி செவிப்புலனால் கேட்பதற்கோ வாயால் சுவைப்பதற்கோ தடை இல்லை. ஆனால் அறிவே தடுக்கப்பட்டது என்றால் எந்த விதமான உணர்ச்சியும் இருக்கிறார். ஆனா அறிவு இல்லையா ஆன்மாவுக்கு, நல்லா இருக்கு, ஆனால் அது ஆணவ மலம் அப்படியே மூடி மறைத்து விட்டது. அந்த ஆன்மாவுக்கு எம்பெருமான் திருவருளாலே கேட்க கூட தெரியாத ஆன்மாவுக்கு எம்பெருமானா கரணையா என்ன பண்ணார், தனுகரணாதிகளை கொடுத்தார், உடல் கருவிகள் உலகம் இவற்றையெல்லாம் கொடுத்து சிற்றறிவை விளக்கினார். அது எதை மாதிரினா அந்த பிறவி குருடனுக்கு ஊன்றுகோல் கொடுத்தது மாதிரி. அந்த பிறவி குருடன் என்ன பண்ணுவா, அந்த ஊன்றுகோல் வழியிலேயே தடுமாறி தடுமாறி போற மாதிரி இவனும் இந்த ஆணவ மல சக்தி அந்த அந்த குருட்டுத்தன்மைய கொஞ்சம் வந்து அந்த குருட்டுத்தன்மையிலிருந்து ஓரளவுக்கு அந்த ஊன்றுகோல் அவனை காப்பாற்றும். இந்த ஊன்றுகோல் இல்லாம குருடன் நடந்தானா ரொம்ப சங்கடம், அவனுக்கு நிராதரவு ஒண்ணுமே தெரியாது, ரொம்ப துன்பப்படுவான், எங்கேயாவது விழுந்து கிடப்பான். ஆனாலும் அந்த ஊன்றுகோல் அவனுக்கு முழுமையா துணை செய்தானா இல்ல, ஏதோ கொஞ்சம் அவன் தடுமாறி குழுமான வரைக்கும் தடுமாறி விடாத அளவுக்கு ஓரளவுக்கு துணை செய்து, அந்த மாதிரி இந்த ஆணவ மலத்தாலே மறைப்புண்டு கிடக்கின்ற ஆன்மாவுக்கு சிறிதே சிற்றறிவு விளங்கத்தக்க வகையிலே இந்த ஊன்றுகோல் போல இந்த தத்துவங்கள் துணை செய்கின்றன. அந்த தத்துவங்களின் வாயிலாக இந்த ஆன்மாவுக்கு விளங்குகின்ற அறிவு தான் பாச ஞானம் என்று பாச ஞானத்தை எவ்வளவு சிறப்பாக வரையறுத்தினார், உதாரணம் கூறி வரையறுத்தினார், அதுதான் அந்த சிறப்பு. மேலும் ஊன்றுகோல் இருக்கேன், அதை ஒரு இடத்துல உணவு அந்த இடம் வந்து சமதளமா இருக்கலாம், ஆனா அது பக்கத்தில் உள்ள இடம் பள்ளமா மேடாம் தெரியாது, அந்த ஒரு இடத்துல ஊனத வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான், இந்த நிலம் இப்படிதான் நினைச்சு முயற்சி பண்ணுவான், முழுமையா அவன் முன்னால உள்ள நிலப்பரப்ப ஊன்றுகோலின் கொண்டு அறிய முடியாது. அத மாதிரிதான் இந்த உடலை கொண்டு அறியுது அறிவு இருக்க, இது வந்து நிலையில்லாத ஒரு உலகத்தை வந்து நிலையானதாக காட்டி மயக்கின்றது. ஆகவே மேடு எது பள்ளம் எது என்பதை தெரியாமல் அங்கே கோலை கொண்டு நடக்கின்ற குருடன் தடுமாறுவது போல உடலை கொண்டு அறிகின்ற இந்த ஆன்மா நிலையானது எது நிலையற்றது எது என்பதை உணர முடியாமல் தடுமாறுகின்றது. இத்தகைய ஞானம் தான் பாச ஞானம் என்றார்கள். ஆக அதிலே சிறந்த நயம் சொன்னார்கள் பார்த்தோம், அந்த சகலாவத்தையில கூட உடலோடு இவ்வாறு சேர்ந்து ஆன்மா வாழ்கின்ற அந்த சகலாவத்தையில் கூட அறிவு நிகழ்ந்தாலும் அது வந்து செம்மையான அறிவா நிகழ, கீழான அறிவா நிகழும், ஆன்மாவை கீழ்நறிக்கு தள்ளக்கூடிய விபரீத அறிவாகத்தான் நிகழும். எதையெல்லாம் விடணுமோ அதையெல்லாம் ஆன்மா வந்து விரும்புது, எதையெல்லாம் மேற்கொள்ளணுமோ அதை மேற்கொள்ளதில் ஆன்மாவுக்கு ஊக்கம் இல்லை. அப்போ இந்த சகலாவத்தையிலும் ஆணவ மலத்தினுடைய அந்த விபரீதத்தன்மையை, விபரீதத்தன்மை உனக்கு தோணுது அப்படின்னாலே அது காரணம் என் அறிவை மறைத்திருக்கின்ற அந்த ஆணவ மலம், அது என்ன முழுமையாவா கட்டிட்டு இல்ல, முழுமையா கட்டிட்டு அது முக்கிய நிலையாச்சு, ஏதோ இந்த உடல் தத்துவங்களாலே மிகச் சிறிதளவுதான் அதன் சக்தி கட்டிருக்கு, கை விளக்கின் துணை கொண்டு ஓரளவு தானே இருட்டை வந்து இருளை வந்து நீக்க முடியும் அந்த மாதிரி. ஆகையினாலே அப்படி எஞ்சி இருக்கின்ற அந்த மலச்சக்தி தான் விபரீத உணர்வை தருகின்றது. ஆகவே கேவலாவத்தையை பார்த்தால் முழுக்க ஆணவ மலத்தின் ஆதிக்கம் தான், அம்மாவுக்கு அறிவே விளங்கல. சகலாவத்தையில மட்டும் என்ன விசேஷமா நடக்குது, ஒண்ணும் கிடையாது, கொஞ்சம் சிற்றறிவு ஆன்மாவுக்கு விளங்கினாலும் அந்த அறிவு நிலையில்லாதவற்றை நிலையானதாக கண்டு மயங்கக்கூடிய அறிவாகத்தான் உள்ளது. பற்று வைக்கக்கூடாத உலகத்திலே பற்று வைக்க தூண்டுகின்ற அறிவாகத்தான் விளங்குகிறது. எத்தனை எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் ஆன்மாவுக்கு எளிதாக பக்குவம் வருகின்றதா, அப்ப அந்த விபரீத உணர்ச்சி தானே மேலோங்கி மீள மீள இந்த பிறவியில விளங்குகிறது ஆன்மா. அப்ப இந்த சகலாவத்தையிலும் ஆணவ மலத்தின் ஆதிக்கம் தானே மேலோங்கி இருக்கிறது. கேவலாவத்தையிலும் ஆதிக்கம் ஆணவ மலத்தின் ஆதிக்கம் தான், முழுக்க ஆணவ மலத்தின் ஆதிக்கம் தான். சகலாவத்தையில கொஞ்சம் அறிவு விளங்கினாலும் இங்கும் ஆணவ மல ஆதிக்கமே மேலோங்கி விளங்குகிறது. எனவே சகலாவத்தையும் கேவலாவத்தையும் சொல்லிடலாம் என்று மிக அருமையாக மிக நயமாக சொல்கின்றார்கள். இதன் மூலம் பாச ஞானம் எல்லாம் ஒரு ஞானமாகுமா, உடலை கொண்டு அறிகின்ற அறிவு எல்லாம் ஒரு அறிவாகுமா, கேவலாவத்தைக்கும் இதுக்கும் ஒன்றும் பெரிதாக வேற்றுமை இல்லை என்று சொல்லி சிவஞானம் பெறுவதே செம்மையான நெறி என்று சொல்லி நமக்கு அறிவுறுத்திருந்தார்களே, அந்த உபதேசத்தைத்தான் வீடு இணை நாம் எதுவும் சொல்ல முடியாது. அவ்வளவு சிறப்பாக கூறியுள்ளார்கள். அடுத்தார் கூட நாம் பார்த்தோம் என்றால் பசுஞானம் என்பது என்ன? பசுஞானம் என்பது முக்தி நிலை அடையக்கூடிய ஒரு தருணம் தான். அந்த நேரத்துல ஒரு தெருக்கு வருது, அது ரொம்ப வந்து நம்ம நினைச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப சங்கடமானதா இருக்கும். ஆனா அதுல இருந்து குருமூர்த்திகள் காப்பாத்திடுறாங்க. குருமூர்த்திகள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய உபகாரம் அதுதான். அந்த முக்தி அடைகிற தருணத்திலையும் அந்த 10 படிநிலைகள் பார்க்க இருக்கின்றோம் ஒவ்வொன்றாங்க. அதுல ஒரு 3 படிநிலைகளை கடந்து 4வது படிநிலைக்கு இந்த ஆன்மா போகும்போது அப்பந்தான் அவனுக்கு என்ன வந்துருது, நான் பிரம்மங்கிற ஒரு உணர்ச்சி வரும்னு உறுதி இல்லை. ரொம்ப தீவிரதர சத்தினிபாதம் உடையவர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் அது வராது. மடமடன அவங்க 10 காரியங்களுக்கும் 10வது காரியம் சிவபோகத்தில் சேருவாங்க. இணையான திருவடியின் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் புறந்துடைந்து அவர்கள்லாம் தீவிரதரமான சத்தினிபாதம். அப்படி இல்லாம படிநிலையே வரக்கூடிய ஆன்மாக்களுக்கு வந்து அந்த 3 காரியங்கள், தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, 3 காரியங்களும் தாண்டி 4வது காரியம் ஆன்ம ரூபம்னு ஒரு இடம் வரும்போது அப்பந்தான் இந்த பசு ஞானம், அகபிரம்ம ஞானம், நான் பிரம்மங்கிற எண்ணம் வருது. ஏன்னா அவன் தத்துவங்களை பார்க்கிறான், அதுல உள்ள 224 ரூணங்களையும் அண்ட கோடிகளையும் பார்க்கின்றான், தன்னையும் பார்க்கின்றான். ஆகா, இத்தனை கோடி அண்டங்களை விட நான் எவ்வளவு பெரியவனாக இருக்கின்றேன். ஆன்மாவாகிய நான் வியாபகம், ஆன்மாவாகிய நான் சித்துப்பொருள் என்று தன்னை மதித்து அவன் நிற்கின்றானே, அதுதான் பசு ஞானம். வாங்க, பசு என்பது என்ன என்றால் பசுத்துவம் உடையது பசு. அப்ப பசுத்துவம்னா என்ன? அடுத்த கேள்வி. ஆணவ மலத்துக்கு இன்னொரு பேர் தான் பசுத்துவம், பேர ஒன்று. ஆணவ மலத்துக்கு பல பெயர்கள் சொல்றாங்க நூல் நூல்கள்ல. சிவஞான மாவாடியம் பார்த்தீர்கள் என்றால் சிவஞான மாவாடியத்திலே 4வது சூத்திரத்திலே ஒரு உதாரணம் இருப்பாங்க. அது எப்படி தொடங்குதுன்னு கேட்டா மாயா தனுவிளக்கா அப்படின்னு தொடங்குது. சிவஞான போதம் 4வது சூத்திரத்துல மாயா தனுவிளக்கா அப்படின்னு ஒரு வெண்பாடு. அந்த உதாரண வெண்பாவுக்கு உரை சொல்லிட்டு அதுக்கப்புறம் விளக்கமா சொல்லுவாங்க சுவாமி, சிவஞான சுவாமி சொல்லுவாங்க. ஆணவமலத்தினுடைய வேறு பெயர்கள் எல்லாம் அப்படியே அடுக்குவாங்க. ஆகமங்களை சொன்னது நம்ம இன்னைக்கு ஆகமங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். செந்தமர் உலகிற்கு மாதவ சிவஞான சுவாமிகள் செய்த தொண்டு இருக்கின்றதே ஈடு நீர் சொல்லி. ஆணவமலத்துக்கு என்னெல்லாம் பெயர்கள் ஆகமம் சொல்லுது அப்படியே காட்டுவாங்க. அதுல ஒரு பெயர் பசுத்துவம். ஆகவே பசுத்துவம் வேற ஒண்ணும் இல்ல, ஆணவ மலத்துக்கு இன்னொரு பேர். ஆகவே அந்த பசுத்துவம் இந்த ஆன்மாவுக்கு இன்னும் நீங்கல. இது தத்துவ சுத்தியெல்லாம் அடைஞ்சும் பசுத்துவம் நீங்கல, நம்ம அந்த ஆணவ மல வாசனை நீங்கல. அதனாலதான் தன்ன பிரம்மம் தான், தன்னை சிவபெருமானுக்கு அடிமைன்னு முற்றிலும் முழுமையா எப்போ தன்னை சிவபெருமானுக்கு அடிமைன்னு இந்த ஆன்மா உணருதோ அப்பந்தான் அதுக்கு ஆணவ மலம் முற்றிலும் நீங்கியாச்சுன்னு அர்த்தம். இது தன்ன பிரம்மம் நினைச்சா அப்ப இந்த மல வாசனை இன்னும் அதுல தொத்திக்கிட்டு தான் இருக்கு ஆன்மா. ஆகவே அது அந்த அந்த ஆன்மாவின் அறிவை நம்ம சாத்திரங்கள் மதிக்கல, அது பசு ஞானம் தான். நீ பாசத்தை விட்டு நீங்கிருக்கலாம், அதாவது பாச கருவிகளாகிய 36 தத்துவங்களையும் நீ கடந்து அதில் உள்ள 224 புவனங்களையும் அண்டங்களையும் எல்லாவற்றையும் நீ கடந்து மேல போயிருக்கலாம். ஆனா சிவபெருமான் திருவடி அடைஞ்சாதான் உன்னுடைய ஞானம் முழுமையாகும். அதை அடைவதற்கு முன்பு எடைப்பட்ட ஒரு நிலையில இருந்துகிட்டு நான் பிரம்மம் சொல்றேன், இது பசு ஞானம் தான் போ அப்படின்னு. ஆகவே அடுத்து இந்த பசுஞானத்துக்கும் மேலானது என்ன? சிவஞானம். அதை சொல்கின்றார்கள். ஒத்திடும் மலமகற்றி உயிரினை அணைத்து தம்பால் வைத்திட இச்சா ஞான செய்தியை வைத்து ஞான பித்திட மலங்களெல்லாம் பெயர்ந்திட பின்னமற்று சத்துடன் இச்சை மேவி தரிப்பது சிவஞானம்தான். சிவஞானம் என்பது என்ன? பாசஞானம் சொல்லிவிட்டார்கள். பிறவிக்குருடன் ஊன்றுகோளின் துணை கொண்டு அவன் நடப்பது போல அறிவு தடைப்பட்ட ஆணவனத்தால் அறிவு தடைப்பட்ட ஆன்மா பாசக்கருவின் துணை கொண்டு அந்த ஆன்மா பெறுகின்ற அந்த சித்தறிவு தான் பாச ஞானம் என்று தெளிவாக கூறிவிட்டார். பசுஞானம் என்பது அந்த பாசக்கருவிகளை கடந்து அந்த பாசக்கருவிகளை கடந்து முத்தி அடையக்கூடிய நிலையிலே வளர்ந்து வரும்போது ஒரு இடைப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு தன்னை பிரமமாக கருதுதல் பசுஞானம். அந்த பசுஞானம் தான் நிம்மல நனவு என்றும் சொல்லியிருக்கிறார்கள். எந்த நூலையும் நாம் அப்படி வெளிப்படையா பார்க்க முடியாது. முத்தி நிலையை அடைய வந்து 10 காரியங்களாகவும் சொல்வார்கள், தத்த காரியம்னு 5 நின்மல அவத்தைகளாகவும் சொல்வார்கள். நின்மல நனவு, நின்மல கனவு, நின்மல உறக்கம், நின்மல பெயருறக்கம், நின்மல உயிர்ப்படங்கள். அதுல நனவ சாக்கிரம்னு சொல்வார்கள். அந்த நின்மல சாக்கிரம் என்பது என்னவென்றால் இந்த பசுஞானம் தான் என்று மிக தெளிவாக நம்முடைய தத்த காரியம் தெரிவிக்கும். இப்போது சிவஞானம் என்பது என்ன என்று கேட்டால் ஆன்மாவினுடைய ஆணவ மலத்தை அகற்றி அந்த ஆன்மாவை சிவத்தோடு சேர்த்து ஆன்மாவினுடைய இச்சை ஞானம் கிரியை எல்லாம் வேற எங்கையும் செல்லாம ஆன்மாவுடைய இச்சையும் சிவத்திலேயுமே பொருந்த வேண்டும், ஆன்மாவின் ஞானமும் சிவத்திடமே பொருந்த வேண்டும், கிரியையும் சிவத்திடமே பொருந்த வேண்டும் என்பது போல் அந்த ஆன்மாவை சிவத்திற்கு பித்து கொள்ளுமாறு செய்து, சிவத்திடம் பித்து கொள்ளுமாறு செய்து அந்த ஆன்மாவுக்கு நிலையான பெரும்போகத்தை, இறப்பு இறப்பிலே கிடந்து தடுமாறாமல் அந்த ஆன்மாவுக்கு நிலையான பெரும்போகத்தை வழங்குவது எதுவோ அதுவே சிவஞானம் என்று சொன்னார். சிவஞானம்னா என்ன என்பதை அந்த சிவஞானம் செய்கின்ற செயலை வைத்து சொன்னார். இப்படி ஒரு செயலை செய்கின்றதே அதுதான் சிவஞானம் என்று சொன்னார். இவ்வளவு அருமையாக சொல்லினார். முதல்ல என்ன செய்து, முத்திக்கு தடையாக இருப்பது ஆணவ மலம், அந்த ஆணவ மலத்தை அகற்றுகிறது சிவஞானம். இந்த பசுஞானத்துல கூட அந்த வாசனையா இருக்க அந்த ஆணவ மலம் தன்னை பிரமம்னு சிவபெருமான் அருளால் அல்லவா இந்த தத்துவங்களை நான் கடந்து வந்தேன், ஆகவே அவன் அருளுக்கா நான் அடிமை என்று உணர்வதற்கு பதிலாக இடையில வந்த ஒரு மயக்கம் சடுதியில் வருமான சாமியை எழுதுவான் மாவாடி. சடுதி எப்படி வந்ததுனே தெரியாது, திடீர்னு ஒருவரை கொண்டு போய் ஒரு பெரிய பதவியில வச்சா மயக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, வராவிட்டால் ரொம்ப சிறப்பு, ஆனா வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. அது மாதிரி இந்த முத்தி இந்த தத்துவங்கள் எல்லாம் கடந்தும் ஆன்மாவுக்கு அறிவு விளங்கும் போது அது யாரால விளங்குது, திருவருளால விளங்குது. அதை மறந்தாச்சு, திருவருளை மறந்தாச்சு, தன்னையும் தத்துவங்களை மட்டுமே ஒப்பிட்டு பார்த்து நாம் மேலும் நினைக்கிறோம். அப்போ அந்த இடம் அந்த பசுஞானம் இருக்க அங்கேயும் அந்த மல வாசனை தானே காரணமா இருக்கிறது. அந்த மல வாசனையையும் அகற்றி ஒத்திடும் மலம் அகற்றின்னு சொன்னாங்க. ஒத்திடும் என்பதுல பெரிய விஷயம் இருக்க, நம்ம சுவாமிகள் அம்பலவான தேசிய சுவாமிகள் இந்த ஒத்து விளங்குதல் ஒத்திடும் ஒத்தல் என்ற சொல்லை அடிக்கடி பயன்படுத்துவார்கள். மிக நுட்பமான கருத்தை அந்த சொல்லிலே வைப்பார்கள். அவர்களுக்கு மிக மிக அவர்கள் அங்காங்கு மிக மிக நுட்பமான ஒரு கருத்திலே அவர்களால் பயன்படுத்தக்கூடிய சொற்பொழு ஒன்று இந்த ஒத்திடல் ஒத்து என்ற சொல். அவருடைய சாத்திரங்களை படிப்பவர்கள் ஆணவமலத்தை சொல்லும் போது ஒத்திடும் மலம்னு சொல்வார்கள். ஏன்னா உயிர் உயிருடைய வியாபகம் முழுக்க ஆணவமலமும் ஒத்து விளங்கி அந்த உயிர் அறிவை அப்படியே முழுக்க மறைக்கும். ஒரு ஒரு உயிரை ஒரு இடத்துல உயிரோட அறிவை ரொம்ப மறைக்குது, இன்னொரு இடத்துல உயிர் அறிவை குறைய மறைக்குதுன்னு. உயிர் வியாபக பொருள், உயிர் வியாபகம் முழுக்க ஆணவமலம் இருந்துருக்கிறது. ஒரு வெள்ளை துணியை எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு, இதெல்லாம் வந்து அரிய செய்தி. ஆகவே கண்ணுக்கு புலப்படுகின்ற ஒரு விஷயத்தை உதாரணமாக காட்டி சொல்வோம். வெள்ளை வெள்ளேன்னு ஒரு துணி இருக்கு, அதுல வந்து அழுக்கு படிந்திருக்கிறது. அந்த ஒரு இடத்துல கூட அதனுடைய வெண்மை நிறமானது வெளிப்பட்டு விடாமல் அப்படி அது முழுக்க அந்த அழுக்கு வந்து மூடி இருந்ததுன்னு வைக்கும். அப்ப அந்த சட்டையின் வியாபகம் முழுக்க அந்த அழுக்கும் வியாபித்து ஒரு இடத்துல கொஞ்சம் அந்த அழுக்கு இருக்கு, ஒரு இடத்துல அதிகமா இருக்குன்னு சொல்ல முடியாதபடி அந்த சட்டையுடைய தூய்மை முழுக்க அந்த அழுக்கினால் மறைக்கப்பட்டு கிடப்பது போல உயிருடைய வியாபக பொருளாகிய உயிர் உயிரின் அறிவு முழுமையாக இந்த ஆணவமலத்தினாலே மறைக்கப்பட்டிருக்கிறது. எனவே உயிரின் வியாபகம் முழுவதும் ஒத்து விளங்கி அறிவை தடை செய்யும் மலம், ஆகவே ஒத்திடும் மலம் என்று சொன்னார். ஒத்திடும் மலமாகிய அந்த ஆணவமலத்தை அகற்றி உயிரினை அணைத்து சம்பால் வைத்திட, உயிரினை வந்து அந்த ஆணவமலத்திலிருந்து மீட்டு சம்பால் சிவத்தின் பால் அணைத்து வைத்திட, அப்ப சிவத்திடமே அந்த ஆன்மா நினைச்சு விளங்கணும்னா அந்த ஆன்மா வேறொன்றை அறியக்கூடாது, சிவத்தையே அறியணும். அந்த ஆன்மா வேறொன்றை விரும்பக்கூடாது, சிவத்தையே விரும்பணும். அந்த ஆன்மாவுடைய செயல்பாடும் வேற எந்த பொருளையும் நடக்கக்கூடாது, ஆன்மாவுடைய செயல்பாடும் சிவத்திடமே நிகழும் இல்லையா. அதான் ஆன்மாவுடைய விருப்பம்னா இச்சை. ஆகவே ஆன்மா வேறொன்றை விரும்பக்கூடாது, அதன் இச்சை சிவத்திடமே இருக்கணும். அது வேற எதையும் இச்சை கொள்ளக்கூடாது. ஆன்மாவுடைய ஞானம் வேற எதையும் அறியக்கூடாது, சிவத்தையும் அறியணும். ஆன்மாவுடைய கிரியையும் சிவத்தின் பாலே செல்ல வேண்டும். அப்போ சிவபெருமான் எப்படிப்பட்ட உபகாரத்தை உனக்கு செய்கின்றான், இன்னைக்கு இந்த முத்தி நிலையில இல்ல அவன் எப்போதுமே செய்கின்றான், அதை காணும் உபகாரம்னு சொல்வார்கள். அது பின்னாலதான் நமக்கு பின்னால சொல்வார்கள். நம்முடைய தட்சிணாமூர்த்தி தேசிக சுவாமிகள் அந்த காணும் உபகாரத்தை மிகச்சிறப்பாக நமக்கு சொல்ல இருக்கின்றார். இந்த இடத்துல ஒரு செய்தியை கூறத்தான் போலித்தான் ஆகும். இந்த காணும் உபகாரம் என்ற கருத்து இருக்கின்றதே, இது நம்முடைய திருவாவளவு ஆதீனத்து அருளாளர்களை தவிர வேறு எவர்களின் எவர் எந்த ஆச்சாரிய துணை கொண்டும் நாம் காணும் உபகாரத்தை அறிந்து கொள்ள முடியாது. நாம் மெய்கண்ட சாத்திரங்களுக்கு பிற ஆச்சாரியர்கள் எழுதிய உரைகளை பார்த்தோம் என்றால் பதினோராம் சூத்திரத்திலே காணும் உபகாரம் வருகின்றது. வேறு எந்த உரையாசிரியர் உரையிலும் காணும் உபகாரம் என்பது கூறப்படவே இல்லை. மாதவ சிவஞான யோகிகளுடைய உரையில் மட்டுமே காணும் உபகாரம் என்பது தெளிவாக கூறப்பட்டுள்ளது. மற்றவர்கள்லாம் அந்த இடத்துல காட்டு உபகாரத்தை தான் சொல்றாங்க. காட்டு உபகாரத்தை போய் பதினோராம் சூத்திரத்துக்கு சொன்னா அது கூறியது கூறல் என்னும் குற்றம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா காட்டு உபகாரம் அஞ்சாம் சூத்திரத்திலே சொல்லியாச்சு. ஒரு ஏற்கனவே ஒரு இடத்துல சொன்னதை மீளவும் சொன்னா கூறியது கூறல், ஸ்தான உபகாரம் பதினோராம் யுத்தத்தில் வருகிறது. மாதவ சிவஞான சுவாமியுடைய உரை மட்டுமே காட்டுகிறது. எப்படி அது காட்ட முடிந்தது எண்ணி பார்க்க வேண்டும். அவர்கள் எந்த குரு பரம்பரையிலே அருவுபதேசம் பெற்றார்கள்? வேறு வேலப்பிரதேச அவர்களிடம் அவர்கள் அருவுபதேசம் பெற்றார்கள். அவர்கள் யார்? நம்முடைய ஆதினத்து குரு பரம்பரையிலே வந்தவர்கள். நம்முடைய ஆதீன குரு முதல்வர் அருள் திரு நமச்சிவாய மூர்த்திகளுடைய நேரடி மாணாக்கராகிய அருள் திரு தட்சிணாமூர்த்தி தேசிகர் நம்முடைய தசகாரியத்திலே காணு உபகாரத்தை விளக்கியுள்ளார். அந்த குரு பரம்பரையிலே அந்த ஞான செய்தியை மாதவ சிவஞான சுவாமிகள் பெற்றவர்கள். ஆகையினாலே அதை பதினோராம் சூத்திரத்துக்கு உரை கூறும் போது அதற்கு ஏற்றபடி அவர்கள் கூறினார்கள். நம்முடைய பண்டார சாத்திரங்கள் இல்லாவிட்டால் நமக்கு அப்படிப்பட்ட மாபாடியம் கிடைத்திருக்குமா? நான் சிந்திக்கிறேன். பண்டார சாத்திரனுடைய தலைமை பாட்டினை எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு தருணத்திலே நாம் இருக்கின்றோம். சித்தாந்தத்திலே தெளிவு, பிடிப்பு, உறுதிப்பாடு பண்டார சாத்திரங்களை மிகண்ட சாத்திரங்களை கற்பதோடு மட்டுமல்லாமல் பண்டார சாத்திரங்களை கற்கும்பொழுதுதான் அந்த உறுதிப்பாடு நமக்கு நன்கு புலப்படும். ஆகவே சிவஞானம் என்ன செய்கின்றது? ஆன்ம வியாபகம் முழுக்க ஒத்து விளங்கும் ஆணவ மனத்தை அகற்றி அந்த ஆன்மாவை அணைத்து தன்பால் வை நிலையாக அந்த ஆன்மா இருக்கும் பொருட்டு இந்த ஆன்ம அறிவு வேறு விடயங்களில் செல்லவிடாமல் தன்னிடமே நிலை பெறுமாறும், அதன் இச்சை வேறெங்கும் செல்லவிடாமல் தன்னிடமே நிலை பெறுமாறும், அந்த ஆன்மாவின் கிரியையும் வேறெங்கும் செல்லாமல் தன்னிடமே நிலை பெறுமாறும் வைத்து ஞான பித்திட அந்த ஆன்மாவிற்கு ஞான பித்து, அதாவது சிவத்திடம் பித்து கொள்ள வைத்து, அதான் மணிவாசக பெருமான் அந்த அனுபவத்தை பெற்றவர்கள். அவர்கள் திருவாக்கில் அறியலாம், பெரும்பெருமான் என் பிறவியை வேறறுத்து பெரும் பிச்சு தரும் பெருமான் என்றார் சொன்னார்களே அடைக்கல பத்திரை சொன்னார்கள். அடைக்கல பத்திரை மூன்றாவது மனதில். ஆகவே அந்த ஆணவ மனம் நகன்று உண்மையான ஞானம் ஆன்மாவுக்கு விளங்கும் போது சிவபெருமான் எப்படிப்பட்ட கருணையாளன் என்பதை உணரும் போது அவன் மீது அந்த ஆன்மா பித்துக் கொள்கிறது. அப்படி சிவத்திடம் பித்துக் கொள்ள வைப்பது பின்னமற்று வேற்றுமையற்று சிவத்தோடு சிவத்தை போலவே சத்தாக அந்த ஆன்மாவை சிவத்திடம் அன்பு விளங்கும்படியாக இச்சை மேகும்படியாக வைப்பது சிவஞானமாகும் என்று சிவஞானத்தை சொன்னவர்கள். இந்த சிவஞானத்தை எப்பொழுது ஆன்மா பெறும் என்று சொன்னால் சத்தினிபாதமுற்ற நிலையை அந்த ஆன்மா அடையலாம். அந்த சத்தினிபாதனாக அந்த ஆன்மா விளங்கினால் அந்த ஆன்மாவுக்கு சிவஞானம் சித்திக்கும். சரி, ஆன்மா சத்தினிபாதமுற்ற ஆன்மாவா விளங்கியாச்சு, அதுக்கு சிவஞானம் எப்படி சித்திக்கும்? எப்படி சித்திக்கும் என்றால் சிவபெருமானே குருவாக எழுந்தருளி வந்து அந்த சிவஞானத்தை உணர்த்துவார். ஆகவே அந்த அப்போதுதான் அந்த ஆன்மாவுக்கு சிவஞானம் சித்திக்கும். அந்த செய்திகளை சொல்ல இருக்கின்றார்கள். ஆகவே இந்த பாசஞானம், பசுஞானம், சிவஞானம் என்று சொன்னார்களே, இந்த மூன்றிலே தசகாரியங்கள் பத்தும் அடங்கும். அதுக்காகத்தான் இந்த மூன்றையும் முதலே சொன்னார்கள். அடுத்தார்போல் இந்த சிவஞானத்தை பெறுவதற்கு ஆன்மா எப்போது தகுதியாகும் என்று சொன்னால், இந்த ஆன்மா சத்தினிபாதம் அடைந்தால் இது சிவஞானத்தை பெறுவதற்கு தகுதியாகும். எப்போ சத்தினிபாதம் அடையும் அதையும் சேர்த்தே சொல்கின்றார்கள். சிவ வழிபாட்டை செய்யும். அப்ப எல்லாத்துக்கும் அடிப்படை என்னது? சிவான், சிவ வழிபாடு தான், சிவாலய வழிபாடு, சிவ பூசை, பரார்த்த பூசையை கலந்து கொண்டு அங்கு வழிபடுதல், ஆலயத்தில் வழிபடுதல், ஆன்மார்த்த பூசையை ஏற்றுதல், அந்த பயிற்சியினாலே அக வழிபாடு, யோக நெறியாகிய அக வழிபாடு, அது சைவ நூல்களிலே சொல்லப்பட்டுள்ளபடி யோகத்தை பயில வேண்டும். யோக நெறி பலராலும் பேசப்படுகிறது. சைவ நூல்களிலே திருமந்திரம் போன்ற சிறிய நூல்களை கற்று முறையான உபதேசத்தினாலே கற்று, அதற்காகத்தான் எப்பொழுதுமே சிலர் என்று கேட்டிருந்தால் யோகத்திற்கு சைவ சமயிகள் வந்து சைவ சமய ஆசிரியர்கள் போதுமான அளவுக்கு யோகத்தை பரப்பாததனால்தான் இன்று பல்வேறு யோக நிறுவனங்கள் முளைத்துவிட்டன சொல்றாங்க. அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஏனென்றால் நம்முடைய ஆதினத்திலே எப்பொழுதுமே யோக சிவயோக நூலாகிய திருமந்திரத்தை மீண்டும் மீண்டும் வெளியிட்டு சிவயோகத்தினுடைய பெருமையினை உணர செய்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்வதற்காக அவற்றை சைவ ஆசிரியர்மார்கள் கற்று அவற்றை முறையாக பரப்பி வர வேண்டும். அந்த கடமையினை சைவ ஆசிரியர்மார்கள் செய்து வருவார்கள் என்றால் சிவயோக நெறியானது மேலோங்கும் என்பதிலே ஐயமே. சரி, எப்பொழுது ஆன்மாவுக்கு சத்தினிபாதம் ஏற்படும் அதை சொல்கின்றார்கள். சிவ வழிபாடுதான். சிவ வழிபாடு என்றால் என்ன என்பதை இத்துணை சிறப்பாக எவரும் சொன்னது? அவ்வளவு சிறப்பாக சொல்கின்றார்கள் நம்முடைய அம்பலவானதே. எப்படி சொல்கின்றார்கள்? திருந்திய கருணையாலே திருவுரு மூன்றதாகி, திருந்திய கருணையாலே திருவுரு மூன்றதாகி இருந்திடும் ஈசர் நோக்கும் இயைந்திடும் உயிர்கள் நோக்கும் தெரிந்த புண்ணியமும் சற்றும் தெரிந்திடாதனவும் ஒத்து விரிந்திட அறிவு மேலாய் விளங்கின் நற்பாதமானே. நற்பாதம்னா சத்தினிபாதம். அறிவு மேலாய் விளங்கின் நற்பாதமானே, நல்ல சத்தினிபாதமானே, இதுதான் சத்திரிபாதம்னு வரையறுத்து சொல்றாங்க. முதல்ல எது ஒத்து விளங்கணுமா சத்திரிபாதத்துக்கு? ஈசன் நோக்கும் உயிர்கள் நோக்கும் ஒத்து விளங்கணும். இவ்வளவு அரிய கருத்து. நமக்கு துன்பத்துக்கு காரணமே அதுதான் இல்லையா? குழந்தைகள் எப்ப வந்து வீட்டில் இருக்கிறது சங்கடம் நினைக்கும்? பெற்றோர்கள் தாய் தகப்ப வந்து தான் குழந்தை நல்லா வர்றதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு வருவாங்க. அப்ப குழந்தைகள் என்ன உணரணும்? நம்முடைய தாய் தகப்ப நம்முடைய முன்னேற்றத்துக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் செய்து வருகின்றார்கள். ஆகவே அவர்களுடைய எண்ணம் போல நாம் இருந்தால் நாம முன்னேறலாம் சொல்லி அந்த எண்ணத்தோடு பெற்றோருடைய எண்ணத்தோடு குழந்தையும் ஒத்து இருந்தால் அது அந்த குழந்தை முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். பெற்றோருடைய எண்ணத்துக்கு குழந்தை ஒத்து இல்லன்னு வச்சுக்கோங்க, ஆனா பெற்றோர்கள் விடுவாங்களா?
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: ஒற்றுமை சேர்வது மெய்யினையே, ஒற்றுமை அம்மா உடம்புல சாமியுடைய உடம்புல சேர்ந்து ஒற்றுமை சேர்வது மெய்யினையே. அம்மாவும் அப்பாவும் சேர்ந்திருக்கிறாங்க இடப்பாரி வரப்பாரியா, அதை பார்த்தா உணர்வது நின்னருள் மெய்யினையே. அத்தனாதி சொன்னா இருக்கக்கூடிய சாமியை பார்த்தா, மாரியலும் பாகனா இருக்கிறனால் பார்த்தா, உமையொரு பாகனா இருக்கிறனால் பார்த்தா, நீ அருள் மெய்யை உணர்க. உணர்வது நின்னருள் மெய்யினையே. ஆணும் பெண்ணுமாக வாழ்கிற வாழ்க்கை தான் கைலாச காட்சி. அந்த உண்மையை தெரிந்து கொள்ளுங்க. தெரிந்த பிறகு ஆணும் பெண்ணுமாக வாழ்கிற வாழ்க்கையில அளவு மீறி இருக்கக்கூடாது. கற்றவர் காய்வது. இந்த வாழ்க்கையிலிருந்து உணர்ந்த உணர்வினாலே பெறக்கூடிய மெய்யறிவினாலே நீ சிலவற்றை ஒதுக்கிவிடணும். கற்ற

கற்றவர் காய்வது காமனிகள். இந்த பய அதை இழந்துட்டான். அதனால கள்ளு குடிச்சாத்தான்யா மயக்கம் தள்ளாட வைக்கும், காமம் நினைச்சாலே கெட்டுடுமையா. வள்ளுவர் கருத்தெல்லாம் சொல்றாரு. அந்த பாட்டெல்லாம் விளக்கம் சொல்ல முடியாது, ஏன்னா கொஞ்சம் நிறைய நேரம் இல்ல. ஆகவே அப்படி செஞ்சா தாயையும் அழைத்துக் கொண்டு குரலையும் எடுத்துக்கொண்டு வேறு இடத்துல போய் போகிறான். கொலை பழி பத்தி விட்டது. எந்த உயிரை நீங்க கொன்றாலும் அதனுடைய உயிர் துடிப்பு உங்களை துடிக்க வைக்கும். ஆனால் தான் கொல்லா விரதமே இந்த குவலையத்தில் இருக்கணும். எந்த உயிருக்கும் அது சிறியது பெரியது என்றெல்லாம் பார்க்காதீங்க. எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாதீர்கள். உன்னை வெற்றிடுவேன்னு வாய்னால சொல்லாதீங்க, அவனை வெற்றிடணும் மனசுல நினைக்காதீங்க, செயல் செய்தாதீங்க. அதனால வள்ளுவர் மிகச்சிறந்த நிலையில அதை வச்சார். அபிசொரிந்து ஆயிரம் வேட்டையில் ஒன்று உயிர் செய்து உண்ணாமை நன்றினார். கொல்லான் புலால் மறுத்தான எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் சொன்னார். சைவ வாழ்க்கையில மிகச்சிறந்த வாழ்க்கை கொல்லுதலும் புலால் உண்ணுதலும் இல்லாத ஒரு வாழ்க்கை என்று பெரியவர் கற்பித்தார். அதுக்கு பேர் சைவம் பிடிக்கிறது பேர். அதுக்கு பேர் சைவம் பிடிக்கிறது. எந்த வயசுலேயும் சைவம் பிடிக்கலாம். முடிஞ்ச காலத்துல உங்களால முடிஞ்ச போது சைவம் பிடிங்க. அதுக்காக உடனே இன்னைக்கே நாளைக்கே திருவிழா கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது, வரைய இருக்க முடியாது. வாழ்வியல் பங்குகளை வர வர கண்டு ஆய்மனமே நம்ம இடத்துல வந்து பொருந்தி பொருந்தி வர வர வர வர நமக்கு ஆராய்ச்சி பண்ணும். ஆகவே அந்த நிலையில அழைத்து கொண்டு போகிற போது அங்க வேடவை வந்தாங்க. செல்வமும் அடிச்சு பண்ணா அழகான பெண்ணு அடிச்சுட்டு போயிட்டான். இப்ப தனியா நிக்கிறான். அப்போ தனியா இருக்கிற பிள்ளைக்கு துணையா இருக்கணும்னு அவங்க அப்பா வந்து பிரம்மக தோஷியா வந்தான். அப்புறம் இந்த பெத்த பாசம் இருக்கு பாருங்க. ஒரு தாய் அடிச்சுட்டான் புள்ள, அவன் அந்த வேகத்துல போகும்போது கீழே விழுந்து துடித்துக் கொண்டிருக்கிறான். அப்ப அவன் அடித்த வேகத்துல போய் தடுக்கி விழுந்தான். இந்த துடிக்கிற உயிர்ல ஒட்டி இருக்க உடம்புல இருக்கக்கூடிய இருதயம் துடிக்குது. என் பிள்ளை தடிக்க வந்துட்டானே என்று அடித்த மகனை நினைக்கல, சொல்ல தடித்த ஒரு மகனை என்று அப்ப நம்முடைய ராமலிங்க சாமிகள் சொல்வார். ஆகவே இந்த பாசம் இருக்க, புத்திர பாசம் இருக்க, அது எவ்வளவுதான் காலால எட்டி உதச்சா கூட பிள்ளைகள் மேல நம்முடைய உயிர் பாசங்களை வைக்கிறோம். அதை உணர்கிறவர்களா இல்ல, நாமும் உணர்ந்தவர்களா இல்ல, சின்ன வயசுல இருக்கிறவர்கள் ஒரு பிள்ளைகளை குற்றம் சொல்லக்கூடாது. நாமும் கூட நாம இளமையா இருக்கிற போது பெற்றோர்கள் என்ன ஈடுபாடு வச்சோம்னு எனக்கு தெரியல, என்ன அடியனை பொறுத்தவரைக்கும். ஆகவே அந்த தந்தை வந்து பத்தி நின்னா ஐயோ ஐயோன்னு வந்தான். வந்து ஐயோ என்று சொல்ல சில இடங்கள்ல உபயோகிக்கணும், சில இடங்கள்ல உபயோகக்கூடாது. ஐயோ ஐயோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவர் அப்ப சாமி ஐயோ ஐயோ ஐயோ என்று சொல்ல சில இடங்கள் தான் சொல்ல. அப்ப சாமிகள் பெருமானுடைய திருக்கருணை எப்படி இருக்கு, அந்த மாதிரி திருக்கருணை இருந்த இடங்கள்ல ஒன்று இது. இந்த மாபாதகம் கீர்த்தன் வந்தான், எங்கெங்கயோ அழைஞ்சிட்டு வந்தான். சாமியும் அம்பாளும் இவங்களுக்காக வேடுவனும் வேடு வெட்டியா வந்து முந்தில நிக்கிறாங்க. சொக்கட்டான் விளையாடி சாமி ஒருத்தனுக்காக வருவாரணும். ஒவ்வொரு உயிர்கள் தோறும் அவர்கள் இருக்கிற இடங்கள் தோறும் போகிறார் பெருமாள், எழுந்தருள்கிறான். ஏன்னா அந்த உயிர்களுடைய குற்றங்களை கோலாட்டி குணம் கொண்டு வாழ்விக்கிற வாழ்வியல் இறைவன் ஆதரினால அவன் வந்து சொக்கட்டமாக தாபாரங்க ஒருத்தன் வர்றான் பாரு, இறங்கி போய் வர்றான் பாரு, எந்த இடம்னு தெரியாம வர்றான் பாரு. ஆமா பாரு என்ன என்ன என்ன நடந்த விஷயத்த சொன்னார். என்ன விஷயம்னா இப்படி தப்பு பண்ணிட்டான், தந்தைய கொண்டு விட்டான், தாய்க்கு படி செஞ்சு விட்டான், இப்ப இறங்கி வருகிறான். இவனெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கலாமா சாமி கேட்டார். அங்க அம்மா அம்மாவை ஏன் பார்க்க சொன்னாருன்னா அம்மா பார்வைப்பட்டா தான் இவர் அருள் செய்ய முடியும். இப்ப உங்களோட வீட்டுல அங்க இருந்து வந்து நம்ம ஹால்ல உட்காந்து வச்சுங்க, உள்ள இருந்து நம்ம இட்டு வந்து அப்படி சொல்லும்னா காப்பி வச்சிருக்கேன் கொண்டு போங்கன்னு அர்த்தம். நாம இங்க இருந்து காப்பி கொண்டு வான்னு சொன்னோம்னா அவ்வளவு பொருத்தமா இருக்காது. ஆகவே அந்த குறிப்பு அவங்க காட்டுவாங்க. அவங்க பார்வை வந்த விருந்தினர் மேல படுமானா நாம உபச்சாரம் பண்ணலாம், படலைன்னா நம்ம உபச்சாரம் பண்ணாம வாய் உபச்சாரம் பண்ணி ஆகா எங்கோட்டி எல்லாம் காப்பி விளாங்க சொல்லி அனுப்பிச்சிடலாம் வெளியே. ஆகவே சாதாரணமாக உலகிலே வந்த உறவினர்களையும் நண்பர்களையும் நாம் உபசரிக்கிறது கூட அவங்க குறிப்பு, அவங்க பார்வை, அவங்க மேல படணும், அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும். இந்த அறிமுகப்படுத்துற வேலை தான் திருவருடைய வீழ்ச்சின்னு பேர் இருக்கு. அந்த நிலையில அந்த தத்தினிவாதம் வந்த நிலை அந்த பாதகம் செய்தவனுக்கும் கூட இருவனை ஒப்புவது பாருங்க. அந்த உயிர்களுடைய நிலைகள்ல செயல்களை வச்சு நம்ம முடி பண்ணிடக்கூடாது. அந்த பல பிறவிகள்ல செய்தது ஒரு அடியில ராவணன் வந்து எத்தனையோ பண்ணான், கடைசி ஒரு பாதகத்துல பெறுவானுங்க. அந்த மாதிரி இங்க அம்மா பார்க்க சொன்னாரு. பார்த்த உடனே இது இருக்கலாமா இருக்குங்க. அப்ப சொன்னாரு
இவனை காப்பதுதானே காப்பாடு. இவனை காப்பாத்த, அதாவது நல்ல உடம்பு நல்ல ஸ்ட்ரென்தா இருக்கு, அவனை போய் டாக்டர் காப்பாத்தினா காப்பாத்தினாரா? ஒரு உறுப்பும் சரியில்லை, எல்லாம் நஞ்சு போய் கிடக்குது, பிஞ்சு போய் கிடக்குது, அதை தூக்கி வச்சு எந்த உட்காந்துட்டே போட அப்படின்னு சொன்னா அவன் தான் டாக்டரு, அவன் தான் மருத்துவன். சாமி சொன்னார், இவனை காப்பாத்துவதல்லவா காப்பாத்து. அங்க இருந்து வந்தான் சாமி, தப்பு பண்ணிட்டேன், நம்முடைய குற்றத்தை வாய் விட்டு சொல்லிட்டாலே நம்முடைய பாவங்கள் குறையுது. எல்லாத்தையும் சொல்ல முடியாது, நம்மளை வந்து பேப்பர்ல போடுறான், வாக்கு மூலம் கொடுத்து விட்டார் சுந்தரராமன், இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாரு. மறுநாள் நல்லது சொன்னா யாரும் பேப்பர்ல போட மாட்டான், கெட்டது சொன்னா உடனே போட்டுருவோம், உடனே எனக்கு ஆபத்து. ஆனா எங்க போய் சொல்லலாம்? பெருமானுடைய சிந்தனையில வழிபாட்டுல சாமி, இன்னைக்கு உரையிலில் வந்த பாவம் இது, உணர்வில வந்த பாவம் இது, செயலில வந்த பாவம் இத்தனை எத்தனையோ நான் தப்புகள்லாம் பண்ணிருக்கேன் சாமி, இந்த தப்பெல்லாம் இல்லாம என்ன மீளவும் அந்த திருத்தி பணிவள்ளவனும் சாமின்னு கண்ணீர் விட்டு வழிபாடு செய்தால் நம்மளை திருத்துவான், உருவாக்குவான், உயர்த்துவான். அந்த மாதிரி இந்த பெருமான் முன்னிலையிலிருந்து வேடம் என்று கருதாமல் வந்தனே ஞாபகத்துக்கு, அதாவது தங்களை ஒட்டார இடத்துல சொல்லணும், உயர்ந்தார் இடத்துல சொல்லணும், இவனுடைய அந்த பாவ சுமை இருக்கிறது பாருங்க, அது வந்து வேடன் என்று பார்க்காமல் அவனிடத்துல ஒப்பிக்கிறான். சாமியும் நீ செஞ்சதுக்கு எங்க போனாலும் நடக்காதுடா. ஆனா ஒண்ணு நீ என்ன செய்யணும் தெரியுமா? அதிகாலையில எழுந்திருக்கணும். ஒழுக்கம் எப்படி வரும்னா, உடம்பின் பால் பட்டு வருவது. உயிர் ஒழுக்கம் என்பது உடல் ஒழுக்கத்தினாலே வருவது. பல பேர் நான் சொல்றேன், நான் உயிர்ல ஒழுக்கம், எனக்கு உடம்பு பத்தி கட்டுப்பாடு இல்லைன்னா அதனால அழிந்து போகலாம். அதிகாலையில் எந்திரிக்கணும், எந்திரிச்சோம்னா அருகம்புல் எங்க இருக்குன்னு பார்த்து பசுக்களுக்கு கொடு. அதுக்கப்புறம் புறத்தீட்டி திட்டத்துல போய் காலை உச்சி மாலை மூன்று நேரம் குளிக்கணும், இல்ல இரண்டு நேரமா குளிக்கணும், தண்ணி இல்லையே சார் அது வேற விஷயம். இப்ப புறந்தொட்டி தீர்த்தத்துல அந்த அபிஷேகம் வந்து விழுந்துட்டு பாருங்க, அந்த அபிஷேக தீட்டுக்கு பேர் புறத்தொட்டி தீர்த்தம். உள்ளே இருக்கிற தொட்டியில போய் தீராகக்கூடாது, வெளியில ஒன்று இருக்கு, அந்த புறத்தொட்டி தீர்த்தல் நீராடி ஒருவேளை பிச்சை எடுத்து சாப்பிடணும். இந்த பிச்சை எடுக்கிற போதுதான் மானாபிமானம் விட்டு தானாகி நின்றவருக்கு தேனாகி வந்திருப்பார் பெருமாள். இந்த மானம் என்னால முடியும்னா ரொம்ப பேர் மானம் பெற்று, மானம் எந்த வயசு வரைக்கும் மானத்தை பாக்குறது? 90-95 வயசுக்கு பேரனுக்கு பேரம் வந்தாச்சு, அவங்க கிட்ட போய் மானம் பாத்துக்கிட்டு என்ன ஆகுது? ஒரு அளவுக்கு மேல எல்லாம் இழந்து போகிறதுதான். 20-30-60 ஆண்டுகள் கடந்த பிறகு கொஞ்சம் விட்டுடணும் எல்லாத்தையும். அங்க நீ வந்து உருள்வலம் செய்க. இந்த உருள்வலம் இருக்கு பாருங்க, அதுக்கு என்ன, இந்த உருண்டு வர்றது இருக்காங்களே உருள்வலம், இந்த தேர் ஓட்டுறதுக்கு சமானம். தேரு வீதி சுற்றி வந்து பாருங்க, அதே சாமி ஒரு தேரை படைச்சிருக்கலாம். இந்த தேர், இந்த உடம்பாகிய தேர், இந்த உடம்பாகிய தேர்ல இறைவனாகிய பெருமானை எழுந்துடலை பண்ணி அவன் வளம் வருகிற அந்த வீதிகளில் வந்தா உருள் வளம், அருள் வளம். உருள் வலம் வந்தால் அருள் வளம் நமக்கு, அருள் வலிமை நமக்கு கிடைக்கும். அதுக்கு பேரு நம்ம பரிப்பு செம்மல் மெய்யப்பனார், மெய்யப்பனாருடைய தகப்பனார் குங்கிலியம் செட்டியார் அவர், அவர் சிதம்பரத்துடைய வீதிகளில் அந்த உருள் வளம் வந்தவர். அந்த பேருன்னு சொல்லுவார், ஒரு பேரு அப்பசாமிகள் உருள்வலம் வந்திருக்கிறார். அங்க பிரதட்சணம், அங்க பிரதட்சணம் உருண்டு வருவது. திருப்பதியில போனீங்கன்னா அங்க பிரதட்சணம் பண்ணாங்க, சில சில நேரங்கள்ல மதுரை கோயில்ல அங்க பிரதட்சணம் பண்றாங்க. ஏன்னா யார் என்ன கவனிக்கிறாங்கிறதெல்லாம் இல்லாம வருகிற நிலை, அந்த உயர்ந்த அனுபவ நிலையில வருகிற போது அப்படி கைத்தாங்கலா வருவார். அந்த உருள்வலம் வருகிறதுன்னு சொன்னா பெருமானே எங்க உடம்புல எழுந்து வருகிறார். அது நடமாடும் கோயில், நடக்கிற கோயில், உருள்கிற கோயில் இது. தேர் நடக்கிற கோயில் இல்ல, தேர் வந்து உருள். அந்த காலம் நடக்க தெரிஞ்சவன் தான் விரைவா போகிறதுக்கு இந்த உருள், இந்த உருள்கிற அந்த சக்கரத்தை கண்டவன் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. மற்ற நாடுகள் எல்லாம் உருள்கிற சக்கரங்கள் தெரியாது, நம்ம நாட்டுல உருள்கிறான். இந்த உடம்பையே உருட்டி உருட்டி உருட்டி விட்டு வரும். அந்த உருள் வளம் செய்கிறார், அப்படி 108 முறை செய் அப்படின்னு சாமி அந்த வழி காட்டினார். சாமியே வந்து இவனுக்கு வழிகாட்டுறதுனா அவன் என்ன புண்ணியம் பண்ணிருக்கான்னு பாருங்க. மாணிக்க வாசகருக்கு அந்தனாக வந்து காட்டினான்னா இந்த காட்டாத வந்து இங்க வேடனாக வந்து காட்டு. அப்படியே பின்பற்றினா அப்ப சொன்னா என்ன இப்படி எல்லாம் எனக்கு யோசனை சொல்லி புரிஞ்சு சொல்லி அப்படின்னா இதெல்லாம் இவனைதான் காக்கணும் அப்படின்னு சொன்னார். படுபழி 5 பாதகம் செய்த பாதகத்தோட கொண்டு எங்கு விடுவகை இன்றி வேறு கழகனும் இன்றி வீயா கடவனை காப்பதன்றோ காப்பு கருணை மூட்டி முன்னருள் விளையாட்டு. அப்ப அம்மா சொன்னாங்க, உன் விளையாட்டுக்கு நான் என்ன சொல்ல முடியும், நீ விளையாடுற விளையாடு, அதான் அருள் விளையாடு. அடாதன செய்தார்க்கும் செய்த அருள். அதே மாதிரி அங்கம் வெட்டியது ஒன்று. இவனுக்கு தம்பி ஒன்ன சித்தன்னு பேர், நல்ல பேரெல்லாம் வச்சிருக்காங்க சித்தன்.
எந்த தொழிலையும் ஆற்றல் மிகு பயிற்சிகளை எல்லாம் சிந்தை ஒன்றி கற்று வல்லவர்களாக ஆவார்கள். அந்த வல்லமை நாளாகிய நல்லவையே அவர்கள் செய்ய மாட்டார்கள். வல்லபம் பெறுவார்கள், நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள். நல்லவர்களாக சில பேர் இருப்பாங்க, வல்லவர்களாக இருக்க முடியாது. வல்லவர்களாக இருப்பார்கள், நல்லவர்களாக இருக்க முடியாது. புராண கதைகள் என்று நாம் இதை தெரிந்து கொள்ளணும். நல்லவனாக இருக்கணும், வல்லவனாக இருக்கணும். இந்த சித்தன் வந்து மதுரையிலே ஒரு வாணாசிரியன், வெளிநாட்டிலிருந்து வந்தவன், முதியவன், குடும்பத்தோட வந்து கணவன் மனைவி பிள்ளை இல்ல, கணவன் மனைவி வந்து பொழப்புக்காக ஒரு வித்தை கூடம், வாழ் பயிற்சி கூடம் வைத்தான். சிலம்ப கூடம்னு சொல்லுவாங்க, வாழ் பயிற்சி கூடம் வைத்தான். அதுல மன்னவருடைய பிள்ளைகள் எல்லாம் வந்து பயிற்சி பெற்றார்கள். பெனாடுடைய பெருங்கோ கிழார்களுடைய மக்கள் எல்லாம் வந்து பயிற்சி பெற்றார்கள். அதுல ஒரு வாழ் பயிற்சி வேண்டும் என்ற வீரன் ஒருவன் வந்து பார்த்தான். அதுல எல்லாருமே அவன் சிறந்தவனா இருந்தான். அவன் தான் சித்தன், ரொம்ப தேர்ச்சி பெற்றுட்டான். ஆசிரியர் ஒன்றுன்னு சொன்னா ஆயிரம் ஆயிட்டான். அதான் அவர் கோஷ்டியை சேர்த்தான். இதாங்க ஞானிகளுக்கும் சரி, அரசியலும் சரி, அதிகாரத்திலும் சரி, வியாபாரத்திலும் சரி, என்னன்னா தனியா பிரிஞ்சு போறதுங்கிறது இயல்பு. உலகத்துல சேர்வதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சேர்ந்து இருக்கை ஆயிற்று. இந்த சேர்ந்து இருக்கிற நிலையிலிருந்து இவன் ஆசிரியர் மாணவன் அவர் காலம் வரைக்கும் அப்ப நினைச்சான், எதிர்க்கு கீரைக்கடைக்கு எதிர்க்கடை போடுறதுன்னு நினைத்தான். நல்லதுக்கும் போடுறது உண்டு, நல்ல விஷயங்களுக்கும் போடுறான். இவன் என்ன நினைக்கிறான், இந்த ஆசிரியரை விட நாம வல்லவன், இவனை விட ஆற்றல் உடையவன், ஆகவே நாம ஒரு உடனே ஒரு பயிற்சி கொடுத்து அமைத்தான். அங்க மாணவர்கள் எல்லாம் இழுத்து இழுத்து சேர்த்தான். சேர்த்த பிறகு அவரை பத்தி குறைவு சொல்ல ஆரம்பித்தான். என்ன நினைச்சா, நாம ஒருத்தனா இருந்தா இந்த இரண்டு பேருக்கு வருகிற சம்பாதிச்சிட்டு நாமே பெறலாம்னு நினைச்சான் அந்த பேராட்ட. அதுக்காக என்ன பண்ணணும், இவனை மூட விட்டு கிளம்பிடணும். இவனை வெளியூர்ல இருந்து வந்தவன், நம்ம உள்ளூருக்கான உழைக்க வந்தவன விரட்டுறது எளிமே என்ன நினைத்து என்ன செய்யலாம், வீட்டுக்கு போனான். அந்த அம்மா கற்புடைய அம்மா, இடம் உண்டா, இடம் உண்டான்னு கேட்டான். அந்த அம்மா ஒன்னும் பேசாம இருந்துட்டாங்க. ஒரு நாள் செம்மலர் போன்ற கையை பற்றி அடாறு செய்தான். உடனே அம்மா தள்ளி விட்டு கருவை தாம போட்டு கணவன் சொல்லல, கணவன் சொல்லாம இங்க இறைவன் இடத்துல உயிருக்கு உயிரா இருக்கிற இறைவன் இடத்துல வேண்டுகிறார். அதான் எப்பவுமே சொல்லத்தக்க இடத்துல சிலரை சொல்லி சண்டை வந்து முந்தா நாள் பேப்பர் பாத்தீங்கன்னா, ஒரு தகராறு பண்ணான்னு சொல்லி கணவன் இடத்துல சொன்ன உடனே அவன் இரு பொருள் சொன்னா ரெண்டு பேருமே அங்க தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டாலும் பார்க்கிறோம். எங்க சொல்ல வேணுமோ அங்க விண்ணப்பம் போடணும். அம்மா விண்ணப்பம் போட்டா என்ன, அறங்கடை நின்றாருள்ளும் ஆத்தவும் கடையனாகி. இவன் பொறுமைக்கு தோண்ட தோண்ட தாங்குகிற நிலம் போல உடையவன் இந்த வாழாசிரியன். இவனா கேவலமானவன், அறங்கடை நின்றார் புறங்கடை பிறங்கடை நின்ற பேதை இவன் ஆதலினாலே வள்ளுவருடைய கருத்துக்களை தான் எடுத்து மிக அழகா சொல்கிறார். அறங்கடை நின்றாருள்ளும் ஆத்தவும் கடையனாகி புறங்கடை நின்றான் செய்த புலைமை புலைத்தன்மை. இத போய் அம்மா சொல்ல, உயிர்கள் தோறும் நிறைந்த நான் மாடக்கூடல் நிமலனை நினைந்து நொந்தாள், தெய்வத்தை நினைச்சு நொந்தாள். இப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கு வந்தது. நோவு யாருக்கு தெரியணுமோ அங்க சொன்ன சுவாமி மறுநாள் இந்த வாணாசிரியன் போல அவன் வீட்டுக்கு போன சித்தம் விட்டுக்கிட்டே கருவத்துட்டாரு. நீ ஒண்ணு நீ இருக்கணும், அதுல நான் இருக்கணும். நாளைக்கு காலையில் இந்த இடத்துக்கு வந்துடு, ரெண்டு பேரும் வாழ் போர் செய்வோம். யார் அதுல மீதி இருக்கிறாள் அவர் வாழட்டும், மற்றவங்க போட்டு வந்தார். பெருமான் அந்த வாழாசிரியன் போல இருக்கி கட்டி அந்த வர்ணனையெல்லாம் வரைஞ்சது அழகா சொல்றார். வந்து பொறுக்கிறார்கள். பல 24 நேரம் சண்டை நடக்கலாம். அப்ப சித்தன் எவ்வளவு பெரிய ஆற்றல் உடைய பாருங்க, ஆற்றல் உடைய அவ்வளவு நேரம் விட்டு வைக்கிறாரு சாமி. ஏன்னா நிறைய நேரம் தகராறு பண்ணாதான் கூட்டம் கூடும். 5 நிமிஷத்துல ஒருத்தர் காடு காடு வைக்க மாதிரி தகராறு பண்ணிட்டா உலகத்துக்கு தெரியாது. பேப்பர்கார வரமாட்டான், டிவி காரன் கேமரா பிடிக்க வரமாட்டான். ரொம்ப நேரம் கலாட்டா நடந்தா தான் படம் எல்லாம் பிடிக்க முடியும். அதனால சாமி 24 சண்டை போடுறாராம். எல்லாரும் வந்து பாக்குறாங்க, நம்ம வாணாசிரியனும் அவருடைய வாணவனும் சண்டை போடுறாங்கன்னு மாணவர்கள்லாம் வந்து பாக்குறாங்க, ஊராரெல்லாம் வந்து பாக்குறாங்க. கடைசியில் சொன்னா இந்த குரத்தியை குறித்த நாவு முதல்ல நாக்க விட்டினாரு. இதுதானே இடம் தான் கேட்டு நாக்கு நாக்க இழுத்த வச்சு நிவரன் பண்றாரு அவரு. அந்த நாக்க குறைச்ச வச்சு இருக்கிற மாதிரி வாழ் வீசி இந்த நாக்க துவிக்கிறார். பார்த்த கண்ணு, நினைத்த நெஞ்சு, தொட்ட தோல் கரங்கள் எல்லாம் ஒவ்வொரு அங்கத்தை வெட்டி வெட்டி வெட்டி இந்த இவன் செய்த தவற உலகத்துக்கு விளம்பரப்படுத்தி அவன் தலையை கடைசியில் கொண்டு விட்டு வீட்டுக்கு போற மாதிரி இவர் வீட்டுக்கு போயிட்டாரு. எல்லாரும் மாணவர்கள் எல்லாம் போய் அந்த வாசல்ல நிக்கிறாங்க.
ஆசிரியர் எங்க காணப்படும் சண்டை போட்டு சித்தனை கொண்டு விட்டு வருகிறார். அந்த அம்மாவுக்கு ஒண்ணும் புரியல, அவர் கோயிலுக்கு இல்ல போயிருக்காரு. கோயிலுக்கு போனா கோயில்ல இருக்கிற சாமி நம்ம வேலையை பார்த்துடும்னு சில பேருக்கு நம்பிக்கை. கோயிலுக்கு போனா கோயில்ல இருக்கிற சாமி நம்ம வேலையை பார்த்து எப்பவும் பார்க்காது. முதிர்ந்த அன்பு இருக்குமானா எப்பவாவது நேரம் தவறுகிற போது, எப்பவும் நாள் தோறும் கோயிலுக்கு போயிட்டு லேட்டா வருவேன் சொன்னாரு சாமி ஒத்துக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஆசாமி இல்ல அந்த சாமி. என்னைக்காவது நம்ம அறியாமல் நாம் நம்முடைய கடமையை தவறுகிற போது அந்த கடமையை செய்வதற்கு அந்த காவலன் வருவார். காத்தாழ்பவர் காவல் திகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டுகொள் என்று நீத்தாய கயம் புக நோக்கிட நிலை கொள்ளும் துறை வந்து அறியேன். பெருமானே என்ன காப்பாற்றுன்னு என்னால போக முடியல, நேரத்துக்கு வழிபாட்டுல கொஞ்சம் நேரம் ஆயிட்டு தர போட்டு இருந்து பார்த்துட்டு போனேன், நான் உரிய நேரத்துல போலயே அந்த படபடப்பும் இருக்குமானா சாமி அங்க ஒரு நேரம் அந்த கதவு காவக்காரன் பூட்டிட்டு போயிருப்பான், பிள்ளைகள்லாம் வெளியே நிற்கும், நம்மளும் போயிட்டு இருந்துக்கலாம். யாரு மேலேயாலும் கொஞ்சம் தூக்கி போட்டுருவாரு. ஆனா நாள்தோறும் நினைச்சா அது நடக்காது. நாள்தோறும் வினாடிதோறும் அந்த காலங்களை அவன் கால அதீதம் ஆட்டுப்படல, காலத்துக்குள்ள கட்டுப்பட்டவனாங்க இருக்கிறான். அதனாலதான் அவனுக்கு ஆறு காலம் பூசை வச்சாங்க. காலம் கடந்த ஒரு பொருளுக்கு காலத்துல ஏன் வழிபட்டாங்கன்னா நாம காலத்துல போய் நம்மை சென்று கோயிலுக்கு போக கூடாது. நான் வர்ற நேரம் வரைக்கும் கதவை திறந்து சொல்லக்கூடாது. காலத்துக்கு கட்டுப்பட்டவனாக அவனை நாம் ஏன் வைக்கிறோம்? நாம காலத்துக்குள்ளே இடத்துக்குள்ளே ஏவலுக்குள்ளே கட்டுப்பட்டவர்கள் என்ற உடனே நமக்கு வழிபாடு செய்கிறவர்கள்.

காலனை மிதித்தார். அடாலனை செய்தவர் அவர்களுக்கும் கருணை செய்தான் பெருமான். அதன் மூலமாக அவர்கள் தவறு செய்யாதவர்களாக ஆக்க வேண்டும் என்ற தண்டத்தின் மூலமாக அவர்களை மீண்டும் உருவாக்கம் செய்த பெருமான் அதனால அடாலனை செய்தார்க்கு வழி செய்தார். அதுபோல சமணர்கள் ஏவினார்கள் நாசத்தை மிக தீடிக்கொண்டு வந்தது. பெருமான் இடத்துல போய் இந்த பாண்டியன் வேண்டினான், என்னுடைய அருள் வளர்த்தினாலே நாகத்தை நான் எய்ய வேண்டும். தன்னுடைய முயற்சி கொஞ்சம் கொஞ்சமா சாமியினுடைய அருளினாலும் நம்ம முயற்சி கொஞ்சம் வேணும் இல்லவா. வில் வளைத்து அந்த அம்பை பிறை கனை எய்து அந்த பாம்பை துண்டித்தான். அது விழுந்து இறந்த இடம் தான் நாகமலை பல்கலைக்கழகத்துக்கு பார்த்தீங்களா. அது இறந்து போட்டு சில பேருக்கு செத்து போவான், செத்து போன பிறகு கெடுதல் பண்ணுவான். செத்தும் கெடுத்தான், செத்தும் கொடுத்தான் சீதக்காரி, செத்தும் கெடுக்கிற செத்து பேருக்கான். ஒரு கணக்கு பிள்ளை இருந்தாவே அவன் என்ன பண்ணா அடாது செய்து கொண்டுவான் உலகத்தாரு. ஒரு ஒரு நேரம் வஞ்சம் வச்சு அவன் ரொம்ப படி தீர்த்து கொண்டான். அப்புறம் இறுதி காலத்துல அவனை கூட்டு வர சொன்னான். எவனுக்கு துன்பம் செஞ்சான்னு கூட்டுனேன். அப்பா நான் இவன் வாழ்நாள் கூட அவனுக்கு துன்பம் செஞ்சு விட்டேன், அதனால ஒரு காரியம் செய்யணும், காலில் அவன் விழுந்து கேட்டுக்கிறேன், நான் இறந்த பிறகு நான் செய்த தவறுக்கு தண்டனையாக என்ன பண்ணும்னா ஆடையில வச்சு கூட்டு போக கூடாது, காலில் கையில கட்டி இழுத்துட்டு போகணும். ஐயோ அதெல்லாம் பெரியவங்க தப்புங்க. இல்ல இல்ல நீ செய்யறது சட்டம் சட்டம் வாங்கிட்டான். போனவுடனே உறவுகளை கூப்பிட்டான், இவன் இந்த மாதிரி செஞ்சிருக்கேன், இவனை விடக்கூடாது, இவன் மேல வழக்கு போட்டு இவன் ஜெயில தள்ளினான். செத்து போன பிறகும் பிறகு கெடுதல் விளைக்க வேண்டும் என்ற சிந்தையோடு செத்து போகிறவர்கள் ரொம்ப பெருந்தாரு. அது மாதிரி இந்த பாம்பும் நஞ்சு கட்டி இந்த மதுரை மாநகரத்தை ஆலகாலம் உள்ள நிலையிலே கருமையாக சில காரில இருந்து வர்ற புகை மூச்சு விடாம பண்ணி கொண்டு பாருங்க. அந்த மாதிரி சாமி அப்போ காப்பாற்றுவதற்காக மறுபடியும் தன்னுடைய பிறைக்கண்ணர்கள் என்ன அமிர்தத்தை விட்டார். இப்படி நாகம் இயந்த திருவிளையாடல் இனி பார்த்தாங்க சமணர்கள் இந்த வகையில் இவர்களை மதுரை அழிக்க முடியாது என்று பசுவை கொல்ல மாட்டார்கள் என்று நினைந்து ஒரு மாய பசுவை ஏவிவிட்டார்கள். அது வந்து உலகத்தாரை எல்லாம் மிரட்டின போது சாமி அஞ்சி நின்றான். உடனே இடபதேவரை பார்த்து நீ போ, அருமையான ஒரு காளையாக போய் அதை மயக்கி வசியம் செய்து அந்த வீரியம் இழக்க செய்து மலையாக விழச் செய்தது பசுமலை. இந்த அற்புதமான அருள் விளையாடலை ஆடி காட்டியதுனால நீயும் இங்கே ஒரு பருப்பொருளாக இருந்து சொன்னால் ரிடபமலை என்று சொல்லக்கூடிய ரிஷவாதிரி என்று சொல்லக்கூடிய அழகர் மலை. அங்க ராமன் வந்தான் சீதையை தேடிவிட்டு. அப்ப அகத்தியர் ராமர் வந்தார் என்று சொல்லி சிலபதியாவது அங்க போய் ராமனுக்கு இதன் சொன்னார். இந்த சொக்கலிங்க பெருமானுடைய பெருமைகள் எல்லாம் சொன்னார். பெருமான் வந்து வழிபாடு பண்ணார். ஆமே சாமியனுடைய கருத்து முடியும் வண்ணம் முன்னே எல்லாம் யாரா இருந்தாலும் கருத்து முடியறதுக்கு கருத்தனை பொருத்துதல் கருத்து. நீ இப்படி போ, கேடு வந்தன செய், வெற்றி பெல், அங்க ராமேசமன் நிறுவு என்றெல்லாம் சொல்லி ராமனுக்கும் அருள் செய்தார் சக்கலிங்க பெருமான். அவரும் அதை செய்து மீண்டும் வெற்றி பெற்று சீதையோடு அயோத்தி போகிற போது இங்க வந்து வழிபாடு செய்த அப்பதான் செய்திகளை நம்ம தரத்தோடையும் இணைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒரு பாங்கு. பெரியவங்க பக்கத்து கூட்டு வந்தாங்கன்னா நம்ம ஊருக்கு நம்ம கூப்பிடுவாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல பாங்க பதஞ்சோதுன்னு சொன்னார். அந்த மாய பசு பசுமலை, இடமதேவர் இடவாத்திரின்னு சொல்லக்கூடிய அழகர் மலை, அங்க நூபுரகங்கை இருக்கிறது, அங்க சென்று வழிபடலாம். இனி நீ காட்டிட்ட சுந்தர சாமந்தன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு சேனாதிபதி, அவன் பக்கத்தில் இருந்த கானூர்ங்கிற ஊரு, அந்த ஊரை சேர்ந்தவர்கள் அந்த மரவீரர்லாம் இன்றைக்கு இருக்கிறார்கள். அவன் சிறந்த சிவபக்தன். அரசன் சொன்னான் இந்த சேதிராயன் ஒரு வேடம் இருக்கிறான், எப்பவும் ஒழுங்கான படை வைத்திருக்கிற அரசர்களினாலே நாட்டுக்கு சும்மா வராது, ஒழுங்கில்லாத படையில் இருப்பாருங்க இந்த வேடர்கள் மாதிரி, கொரில்லா படைன்னு தீவிரவாதிகள் அவங்க மாதிரி தான். என்ன நேரத்தில் என்ன படி செய்யறாருன்னு மரபு வழியாக சண்டை போடாம இஷ்டத்துக்கு சண்டை போடுறான் பாருங்க, அவனால ஆபத்து ஜாஸ்தி. ஆனால அந்த சேதுராயன் அந்த வேடன் நம்முடைய நாட்டை தொல்லை கொடுக்கிறான் சொன்ன போது படைகளை எல்லாம் தயார் பண்ணார். சுந்தர சாமந்தன் ஜனாதிபதியால வேணுங்கிற பணத்தை எடுத்துக்கொண்டு அது எடுக்கிற போத சாமி என் கருத்து முடியணும், எடுக்க பணத்தை தொடுகிற போத என் கருத்து முடியணும், என்ன இதெல்லாம் அடியார்களுக்காகணும், தேவையில்லாம படைகளுக்கு ஆக்கக்கூடாது. இப்ப என்ன சொல்றோம், நம்முடைய பெரிய போர் செலவுகளை மக்களுக்கு பயன்படுத்தலாம், முடியல நம்ம அதை இக்கட்டு தர்ம சங்கடம் பேரு. அந்த மாதிரி அவனுக்கு சுந்தரசாமன் நினைத்தான், நினைப்பின் வழியே செயல் செஞ்சுட்டான், நினைத்து ஆராய்ந்து முடிவெடுக்கல, சாமி கிட்ட ஒப்படைத்தான் செஞ்சுட்டான். இதுதான் சிவனடியாருடைய தன்மை. சாமி இடத்துல ஒன்னு சொல்லிவிட்டு இவங்க செய்ய ஆரம்பிச்சுருவாங்க, அதனுடைய பின்விளைவுகள் அவங்களுக்கு தெரியாது, உலகியல்ல அது மாறுபாடாக இருக்கும். அருளாளர்களாக இருக்கிற பெருமக்கள் பெருமானத்தை ஒரு வேண்டுகோளை வச்ச உடனே அது உடனே கிடைச்சிருச்சு, அருளிப்பாடு கிடைச்சிருச்சு நம்பிடுறாங்க. நம்பின உடனே அந்த செயல் திட்டத்தை செய்ய ஆரம்பிச்சுடுறாங்க. பிறகு அது உலகத்தாருக்கு திருப்பி திருப்பிக்கிற நிலையில ஆக்கிவிடும். அத சொன்னார், என்ன எப்படி என்ன சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறார் மாணிக்கவாசகர். சிரிக்கும்படியா பண்ணாரு,

0: அமைக்கும் பிறமர்க்கும் அல்லாத தேவர் செரிக்கும் வழித்து நின்ற சிவம் நம்மை வந்து உருக்கும் பணிகொள்ளும் என்பது கேட்டு உலகமெல்லாம் சிரிக்கும் கிரம்பாடி எல்லேனம் கொட்டாமோ சிலருடைய அடியாளருடைய வாழ்க்கையில உலகத்தாரெல்லாம் சிரிப்பாங்க. இப்படியெல்லாம் இருக்கான பித்துக்கள் பேர் என்ன தயா காட்டாங்க. நம்ம முன்னாடி பாக்குறவங்க ரொம்ப சொல்லுவாங்க பின்னாடி என்ன தயா வழி அப்படின்னு. ஆமாமா, இந்த மாதிரியான நிலையில் எல்லாருக்கும் இருந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த சுந்தர சாமந்தனுக்கும் வந்தது. அவன் அடியாரர்களுக்கு எல்லாம் கொடுப்பான். அங்க பங்கருடைய கொலைச்சர் நாயனார் பத்தி சொல்லுகிற போது சொல்வார், கணங்களாய் வரீனும் தமியதாய் வரீனும். கூட்டம் கூட்டமா வந்தாலும் சரி, தனி அடியாரா வந்தாலும் சரி, கணங்களாய் வரீனும் தமியதாய் வரீனும் அடியவர் தங்களை கண்டார் குணங்கொடு பணியும் குலச்சிறை குலாவும் கோபுரம் சூழ்மணி கோயில் கோபுரம் சூழ்மணி கோயில் ஞான சம்பந்தர் அனுபவம். அந்த மாதிரி சுந்தர சாமன் அடியாளர்களுக்கு எல்லாம் கொடுத்தான். சாமிக்கு அவரம் அபாரமான ஆபரணங்கள்லாம் செஞ்சான். எப்படி இருந்த ஆபரணங்கள், ஒவ்வொரு ஆபரணத்தை பாத்தீங்கன்னா கோவில்ல இந்த நகைகள போய் பார்க்கணும். சாமிக்கு எப்படியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, எவ்வளவு அற்புதமான கிரீடங்கள், பாகுவலயங்கள், பதக்கங்கள், மதானிகள், கால் அணிகள், காதணிகள், இதெல்லாம் பார்த்தா பெரியவங்க என்னெல்லாம் டிரெஸ் கொண்டு வந்து கொஞ்சிருக்கிறாங்க பொக்கிஷத்தை. ஏ நம்மால அதை வைக்க முடியாது என்று ஆண்டவன் கற்பனை. மண்டபங்கள் ஆயிரக்கால மண்டபம், நம்முடைய விஸ்வநாத நாயக்கருடைய மந்திரியாக இருக்கக்கூடிய அந்த முதலியார் கண்ட ஆயிரக்கால மண்டபத்துக்கு போய் பாரு, ஒரு மண்டபம் நம்ம செய்ய முடியுமா? இதெல்லாம் செய்யணும் சுந்தர சாமன்ன. ஒரு பொய்வாலை எழுதலாம், கணக்கில் எழுதிடலாம், இத்தனை பேருக்கு இவ்வளவு பணம் அவ்வளவு பணம், பொய்வாலை விட்டு நீங்க எல்லாம் வாங்கினீங்கன்னு. இது தெரிஞ்சு போச்சு மன்னனுக்கு, என்னப்பா நாளைக்கு எல்லாரும் இங்க கொண்டா நிறுத்தணும், உடனே ஆட்களை எல்லாம் படைவீரர்கள் எல்லாம் கொண்டா நிறுத்தணும். உடனே என்ன பண்ணுவா, நேரம் சாமி கிட்ட போய் சொன்னா சாமி நான் என்ன பண்ணுவேன், நீ கவலைப்படாத போட்டாரு, அவர் தான் இருக்கிறாரு. மறுநாள் பார்த்தா அங்கம் வலிங்கம் கலிங்கம் எல்லா நாட்டுல படை அடிகள்லாம் வந்து நிற்கிறது, எல்லாம் சாமி ஏற்பாடு, ஒத்தை சேவகராக வந்து நிற்கிறார். சும்மா மகிழ்ச்சி சுந்தர சாமி அர்த்தம் கொடுக்காம இவன் இந்த நாட்டுக்காரன் அந்த நாட்டுக்காரன் இது என்ன வாயில வந்ததெல்லாம் சொல்லித்தான். சும்மா மகிழ்ச்சி அடைஞ்சு இந்த ஒத்தை சேவர் யாருன்னா சாமி, அவர் தான் தலைவர், படை திரட்டி வந்தவர், அவருக்கு மரியாதை பண்ணார், ரொம்ப மகிழ்ச்சி. அந்த நேரம் பார்த்து மிக வேகமா ஒருத்தன் ஓடி வந்தான், அந்த செய்தியாயம் இறந்து போட்டான், பகை வேலைக்கு போச்சு. படை தேவையில்லை, இதை இங்க வச்சுக்கிட்டு இருக்க முடியாது, எல்லாம் திருப்பி அனுப்பு, எல்லாம் சோறு போடுறது யாரு, எல்லைகளோட படையை நிறுத்தினா என்ன ஆகும் செலவு, இந்த அனுபவங்கள் எல்லாம் அரசன் தெரிஞ்சுன்னா போட்டான். இப்படி சுந்தர சாமந்தன் பொருட்டாக ஒவ்வொரு மெய்யாக தொட்டு காட்டினார், தம்முடைய மெய்யையும் காட்டினார். தம்முடைய மெய்ய காண முடியாத அரிபெருமானியரெல்லாம் காண முடியாத அந்த உண்மையை அடியார் உள்ளத்துக்குள் அன்பு மீதாக குடியா கொண்ட கோலம், அன்பு மீதுற குடியா கொண்ட கோலத்தை எல்லாரும் காண முடியாத பாண்டிய முன்னணி வந்து காட்டினார், மீ காட்டிட்டப்படல். இப்படி அற்புதமான வரலாறுகள். அது போல வளையல் விட்ட திருவிளையாடல் தார்காவன் முடி ஒத்துணிகளுக்காக இங்க வணிகர்களை பிறக்க செய்து அவர்களுக்கு அந்த வளையல் விட்ட திருவிழா அந்த கேள்வி பதிலாம் படிச்சு நீங்க அனுபவிக்கணும். இந்த திருவிளையாண்ட புராணத்தினுடைய சொற்பொழிவை கேட்டவையினால ஒரு திருவிளையாண்ட புராணம் உடையினுடையோ அல்லது மூல நூலோ வாங்கி வச்சு ஓய்வு இருக்கிறவர்கள் படிச்சு, அப்படி படிக்க படிக்கிற போது இடர்பாடு இருந்தா பக்கத்துல யாரும் ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் இருந்தாருன்னா பேராசிரியர் இருந்தா அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வேணுங்கிற பொருளை கொடுத்து கேட்கணும். திருவிழா புராணம் கேட்கிற இதெல்லாம் சொல்றாரு, எப்படி கேட்கிற முறையினர் கொஞ்சம் தொழுது வணங்கி கேட்டு அவர்களுக்கு வேணுங்கிற பொருள் கொடுத்தா அவங்களும் வயசான காலத்தில் திருப்பி வருவதால் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பெறுவார்கள். இதெல்லாம் கேட்டுக்கொள்ளணும். அந்த பெண்களிட பேசுகிற பேச்சு, சாமி அவரும் பேசுகிற பேச்சு எல்லாம் ரொம்ப அற்புதமா. இலக்கிய நேயத்துல கந்தரம் தாருன்னா கந்தரத்துல இருக்கு, தருவது சங்கு இருக்கான வளையல்னா கந்தரத்துல இருக்கு, கழுத்துல இருக்கு சங்கு. இப்படி எல்லாம் மேதலை எட்டாரும்னா அது உம்முடைய இடையில இருக்கின்றார். இப்படி அழகாக பல அற்புதமான வினாக்களுக்கு விடை தருகிறவர்கள் அந்த வணிக பெண்களுக்கு. தார்காவனத்து முனி பத்தினிகள் மதுரையிலே வந்து சாபனிக்கம் வருகிறார்கள். அப்படின்னா அவங்க செஞ்ச தவற உணரலாங்க, உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய தவற உணராமல் புவனியில் போய் நாம் உய்ய கொள்ளுகிற ஆறு என்று காட்டுவதற்காக தேவர்கள் இங்கே வருவது போல முனிவர்கள் இங்கே முனி பத்தினிகளும் வந்து சாப நீக்கம் பெற்றார்கள். அவர் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் தளத்திலே வந்தாத்தான் நம்முடைய தவறுகளுக்கு விளக்கம் உண்டாகும், தவறுகளை உணர்ந்து நாம் திருந்த முடியும் என்பதற்காக நல்ல தலங்களிலே நல்ல சிந்தனைகள் நம்மை உருக்கும் பணிகொள்ளும் என்பது கேட்டு அந்த உருக்குகளை உணர்வு இருக்கிறதே, அந்த உணர்வை தந்து அவர்கள் யார் கொண்டான்? அப்படி 32வது திருவிளையாடல் விளையாடிவிட்டது. அதுபோல விடை இளைச்சரை காஞ்சிபுரம் மன்னனோடு மாறு கொண்டு படையெடுத்து வருகிற போது, அன்பு கொண்டு வருகிற போது அவனுக்காக கதவை திறந்து விட்டு சித்தரா போய் சாமி வந்து அவனுக்கு அழைச்சிட்டு போய் தாரே கைடா இருந்து கோயிலுக்கு எப்படி அழைச்சிட்டு போறதுங்கிறத அழைச்சிட்டு வந்து சிவபெருமான் வடக்கு வாசல் வழியாக வைகை வெள்ளத்தை தடுத்து உள்ளே வந்து பெருமான வழிபாடு எப்படி முறையாக செய்து தானே தன்னை வழிபாடு செய்வதற்கு காட்டி கொண்டு விட்டுட்டான். இது தெரிஞ்சு இந்த பாண்டிய என்ன பண்ணா, இப்படி யாரோ ரிஷபமுத்திரை இட்டு விட்டார்களே என்று கருதுகிறார். அப்பதான் தான் வந்ததுக்கு அடையாளம், மீனமுத்திரையை மாற்றி ரிஷபமுத்திரையை குறித்து விட்டான். அப்போ அந்த சோழனை நட்பாக கொள்கிறார். அப்போ அந்த தன்னுடைய மகனுக்கு அவனுடைய மகளை கல்யாணம் பண்ணும் நினைக்கிறான். மண்ணா இவனுடைய தம்பி போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். உலகத்துல முந்துவார்கள் சில பேர், அண்ணனுக்கு பொண்ணை கொடுக்கறேன்னு வச்சிருந்தா காஞ்சி சோழ, இவன் என்ன பண்ணான்னா தம்பி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த நாட்டை பெற வேண்டும் அப்படின்னு மாப்பிள்ள நாடாயிடுச்சுன்னா சௌசுந்தர பெருமான வந்து நம்ம இடையிலாறு வழிபாடு செய்யலாம்ல அப்படின்னு நினைச்சான். திபேத்து நம்ம பக்கம் ஆயிடுச்சுன்னா கைலாசத்துக்கு நாம எப்போ வேணாலும் விசாவா நாம போறோம் நினைக்கிற மாதிரி அதுபாட்டு இருந்துட்டு போட்டுமே விசா வாங்கி போனோம், விண்ணப்பம் போட்டு போனா என்ன அண்ணன் போறது எல்லாம் நமக்கு ஆகணும்னு நினைக்கிறாங்க. அந்த உறவு முறையில ஆசை முறையில பாண்டியனோடு போர் எடுத்து வருகிற போது சாமி போய் அற்பமான படை உடையவன் இந்த பக்தன் பாண்டியன், ராமச்சந்திர சொன்னபோது நீ கவலைப்படாத போ படையெடுத்து போனார், ஊக்கம் கொடுக்க சின்ன படையா இருந்தாலும் ஊக்கத்தோட போனார். கடுமையான கோடைக்காலம், அங்க என்ன பண்ணார் சாமி, ஒரு கண்டியில தண்ணீர் சேவகனா வர்றார், தண்ணீர் வழங்குகிறவனா சரி, என்ன அன்பு பாருங்க. அதான் சொல்வாரு, பேரிந்த பெருமான் வந்து வழங்குகின்றாய்க்கு உன் அருளார உதத்தை வாரிக்கொண்டு விக்கினேன், விழுங்கினேன் வினையே வினையின்மையினால் விக்கினேன், தழங்கரும் தேன தண்ணீர் பருக தந்து உய்யக்கொள்ளாய். சாமி அந்த திருவாசகர் மீட்பை செய்கிறாருங்க, ஒரு கட்டியில வச்சுக்கிட்டு லட்சம் பேர் வந்தா லட்சம் பேருக்கு கோடா கையாளம் பண்றதுக்கு போ, ஒரு முதல போட்டு 100 பேர் ஒரே நேரத்தில் கையாளம் பண்ண, பின்னாடி வசதியில நிக்க வேண்டாங்க, கையை நீட்டுனா தண்ணி வந்து தரக்கெல்லாம் வேண்டாம், கையை நீட்டுனா வந்து அந்த மாதிரி டெக்னிக் எல்லாம் சாமி ஒரு வெண்டியில 100, 1000, 1,000 வச்சு எல்லாருக்கும் தண்ணீர் கொடுத்தார். ஜெயம்பர வைத்து நன்னீர் சேவகனாகி அங்க தண்ணீர் பந்தல் அமைத்து ஜெயம்பர வைத்தார் பாண்டியனை, வெற்றி வெற்றி வெற்றி என்று. இப்படி 35 திருவிளையாடல், 35வது திருவிளையாடல் வரைக்கும் ஒரு மூச்சல் முடித்து விட்டோம். என்று கேட்டவங்க அனைவருக்கு நன்றி கூறி, வான்மியில் வளநாடு வெய்தம் அறிவிடம் துரக்க மன்னன் போர்முறை அழுதுங்க, குறைவிலாடு உயிரில் வாழ்க நான்மறையரங்கள் உங்க நட்டமும் வெளிமல்க, மேன்மையோடு செய்வதில் விளங்குக உலகெல்லாம் நமம் பார்வதி பதையே, என்னாடுடைய சிவனே போற்றி, நாடகமதுரை அரசே போற்றி.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: இந்த பிரபஞ்சத்தை இறைவன் உற்பத்தி செய்ய வேண்டும் என்று நினைத்தான், இச்சித்தான். பரபிரம்மமாக எது இருந்ததோ சிவ ஏவ கேவலகா சிவங்கரஹா என்று அது ஒன்று மாத்திரமே இருந்தது. எது? ஆத்மாவா இதமேக ஏவாக்ர ஆசீன், நான்யத் கிஞ்சனமிஷத்து, வேறு எதுவுமே கிடையாது. ஆத்மா அதாவது பரமாத்மா மட்டும்தான் இருந்தது. ஆத்மாவா இதமேக ஏவாக்ர ஆசீன், நான்யத் கிஞ்சனமிஷத்து. அது என்ன செய்ததா, ச ஈக்ஷத லோகான்னு ஸ்ருஜா இது ச இமான் லோகான ஸ்ருஜதா. ஐத்திரேய உபநிஷத்துல சொல்லும் பொழுது அது இந்த உலகங்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று நினைத்தது, ஆதலினாலே இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்தது. இத முதல்ல சொல்லும் பொழுது ஆதிசங்கரன் அது ஒரு ஸ்பந்தித்தும் அபி என்று பாடுவார். சிவசக்தியாயுக்தோ யதிபவதி சக்த பிரபவத்தும் நச்சேதேவம் தேவோ நகலு குஜல ஸ்பந்தித்தும் அபி என்று சொல்லுவார். பரமேஸ்வரனாக பர சிவமாக இருந்த அந்த பரம்பொருள் வேற எதுவுமே கிடையாது. சிவ ஏத கேவலங்கா, வேற எதுவுமே கிடையாது, அவன் மட்டுமே இருந்தான். சிவங்கரகா, சிவத்தை எல்லாவற்றுக்கும் மங்களங்களை செய்யக்கூடியவனாக சிவபெருமான் மட்டுமே. அது வந்து பரம பரசிவம் என்று சொல்வார்கள், பரமசிவம் இல்ல பரசிவம் என்று சொல்வார்கள். கொஞ்சம் நிதானித்து கேட்க வேண்டும். அடுத்தது ரொம்ப ரசிகமான விஷயங்களுக்கு சொல்லுகிறோம். முதல் ஆரம்பத்தில் கொஞ்சம் நிதானித்து கேட்டுக்கொள்ளுங்கள், பின்னாடி நம்ம அப்படியே கதை கதையா போயிட்டு இருக்கலாம். இந்த ஆத்மா பரமாத்மா மட்டும்தான் இருந்தது, வேற எதுவுமே கிடையாது. அந்த பரமாத்மா எதனிடத்திலிருந்து இந்த ஆகாசம் எல்லாம் உண்டாகினதோ அது பலவாக பிரிந்து விரிந்தது, அப்படி வளர வேண்டும் என்று சங்கல்பம் செய்தது என்று இந்த வேதம் சொல்லுகிறது. சோகாமயத பகுஷ்யாம் பிரஜாயே ஏதி ச தபோ தப்யத ச தபஸ் தத்வா இதம் சர்வமஸ்ருஜதா. தைத்திரி உபனிஷத் சொல்லும். இந்த உபனிஷத்துக்குள் சொல்லும் பொழுது ஒரே பரம்பொருள், ஒன்று பரம்பொருள், அந்த பரம்பொருளாக இருந்தது, அந்த பரம்பொருள் உலகமாக பலவாக ஒன்றாக இருந்தது, பலவாக ஆக வேண்டும் என்று விரும்பிற்று. இந்த விருப்பத்தை தான் ஆதிசங்கர சொல்லும் பொழுது, இது காஷ்மீர சைவத்தில் வரக்கூடிய இந்த சாக்தம் சைவம் எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்றாக வரும். காஷ்மீர சைவத்தில் சொல்லும் பொழுது, அதுவும் சாக்தத்தில் காஷ்மீர சாக்தம் சைவத்தில் சொல்லும் பொழுது, ஸ்பந்தனம் அந்த அசைவு இருக்கிறது அதுதான் சக்தி. அந்த அசைவு என்ற சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன உள்ள சலனம் ஏற்பட்டது இல்லையா, ஆசை அல்லது சலனம், நம்ம ஒன்னா இருக்கிறது பலவா ஆக வேண்டும் என்று எந்த பரம்பொருள் நினைத்ததோ, அந்த சலனம் உள்ளே இருந்தது பலவாக ஆக வேண்டும் என்ற நினைத்த நினைப்பு இருக்கிறது இல்லையா, அந்த நினைப்பு தான் பராசக்தி அம்பிகை. பரசிவமாக இருந்தது அம்பிகையாக அந்த நினைப்பு ஆசையாக வருகிறது. ஆசையாக வந்து அது பலவிதமான உலகங்களாக இந்த பிரபஞ்சமாக வருகிறது. பகுஷ்யாம் பிரஜாயே ஏதி ச தபோ தப்யத ச தபஸ் தத்வா இதம் சர்வம சுருஜதா. அதே நம்ம முதல்ல பார்த்த மைத்திரி உபனிஷத் சொல்லும் பொழுது, ச ஈக்ஷத லோகான்னு சுருஜா இதி ச இமான் லோகான சுருஜதா. இந்த உலகமாக இந்த பிரபஞ்சமாக ஆக வேண்டும் என்று நினைத்து இந்த பிரபஞ்சமாக விரிந்தது ஒன்று, அது இரண்டானது, அது பலவானது. அது பலவாக ஆகும் பொழுது முதல்ல ஆகாசமாக, ஆகாசாத் வாயுகு வாயோர் அக்னி, அக்னிக்கு அப்புறமாக ஆபஹா என்று சொல்லக்கூடிய தண்ணீர், தண்ணீரே இருந்து நிலம், நிலத்திலே இருந்து ஔஷதேகா ஔஷதி என்று சொல்லக்கூடிய இந்த தாவரங்கள், தாவரங்களிலே இருந்து உயிரினங்கள், இதுதான் வேதங்கள் சொல்லக்கூடிய முறை. ஒன்று பரம்பொருள், ஒன்று இரண்டானது, இரண்டு பலவிதமான பொருள்களாக மாறிற்று, அதில் ஆகாயம் தோன்றியது, ஆகாயத்திலே இருந்து காற்று, காற்றிலே இருந்து நெருப்பு, நெருப்பிலே இருந்து நீர், நீரிலே இருந்து பூமி, பூமியிலே இருந்து ஔஷதி, ஔஷதிகளிலே இருந்து இந்த உயிரினங்கள் எல்லாம் தோன்றியது என்று இந்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டியை வேதங்கள் சொல்லும். இப்படி சொல்லக்கூடிய கருத்தை ஒரு உருவகமாக சொல்லும் பொழுதுதான் நமக்கு மனதிலே படும். எப்படி? இறைவன் பரமேஸ்வரன் ஒன்றாக இருந்தான், அந்த பரமேஸ்வரனிடத்திலே இருந்து தீப்பொறியாக இறைவன் பலவிதமாக பறந்து விரிந்தது, அந்த தீப்பொறி ஆகாயத்திலே சேர்ந்தது, இறைவன் அழைத்த உடனேயே வந்தது, அதை இறைவன் கொடுத்தான் வாயுவினிடத்திலேயும் அக்னியினிடத்திலேயும் கொடுத்தான், அவை கங்கை கரையிலே அவற்றை அந்த தீப்பொறிகளை இட்டார்கள் அந்த ரெண்டு பேரும். அது நாணல் காடாக இருக்கப்பட்ட சரவணத்திலே கொண்டு போய் சேர்ந்தது, சரவண பொய்கைக்கு. அங்கே ஒரு மணல் திட்டு, அதான் சரவணம், சரவண தர்ப சுத்தி இருக்கக்கூடிய வனம், ஒரு காடு, அங்கே கொண்டு போய் ஒரு திட்டுல போட்டது. பரமேஸ்வரன் பரம்பொருள் ஒன்று, அவனிடத்திலே இருக்கக்கூடிய அம்பிகை அந்த சக்தி இருக்கிறதுல, அந்த சக்தி தான் முருகப்பெருமானாக வருகிறது. அம்பிகை வேற கிடையாது, முருகன் வேற கிடையாது. அதனாலதான் இங்கே கந்தபுராணத்துல சொல்லும் பொழுது, ஸ்காந்தத்துல சொல்லும் பொழுது, ரெண்டும் ஒண்ணுதான், தமிழ்ல கந்தபுராணம், சமஸ்கிருதத்துல ஸ்காந்தம். நான் அப்பப்ப இந்த ரெண்டு வார்த்தையும் உபயோகப்படுத்தினா, ஆனா சில சமயங்கள்ல மட்டும்தான் சிறப்பா சொல்ல முடியும். ஸ்கந்தபுராணத்துல இப்படி கச்சியப்பர் பாடினா, ஸ்காந்தத்துல வியாசர் சொன்னார் அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்லிடுவேன், அதனால குழப்பிக்க வேண்டாம். ஒன்றாக இருக்கப்பட்ட அந்த பரமேஸ்வரன் பலவிதமான தன்மைகளிலே பிரபஞ்சத்தை எல்லாம் மூடும்படியாக தனக்கு உள்ளே இருந்து தொல்லை திருமுகம் ஆறும் கொண்டான் என்று ஆறு முகங்களின் வாயிலாக ஒளி புழம்பை கொடுத்தான். தேஜோமயமான ரூபமாக வந்தது. ஞானத்திற்கு தேஜஸை சொல்வார்கள். இப்போ அந்த சமயத்தில் பார்வதி பக்கத்தில் இல்லைங்கிறது கதை. என்ன கருத்து? அம்பிகை தனியாக இருக்க முடியாது. ஏன்னா பிரபஞ்சத்துல ஒன்றே ஒன்றுதான், அது பரமாத்மா பரமேஸ்வரன். அவன் மட்டும்தான் சிவையேவ கேவலா, வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப எதுவுமே கிடையாது. அவன் ஒருத்தன் தான், அது அவன் ஒருத்தன் தான் இருக்கிறான், வேற ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே இல்லாத பொழுது அவன் நினைத்தான், ஆசைப்படுகிறான். ஆசைப்பட்ட பொழுது அம்பிகைங்கிறவ பக்கத்துல இருக்க முடியாது. வந்தது அவனுடைய ஞானத்திலே இருந்து அனந்த தேஜஸாக ஒரு தேஜஸ் வெளியிலே வருது. அனந்த சக்திமான், அலுப்த சக்திமான், சர்வஸ்வதந்திரனாக இருக்கப்பட்ட பரமேஸ்வரனிடத்திலே இருந்து ஆறு முகங்களின் மூலமாக ஆறு தேஜஸ் வந்ததுங்கிறது கதை. இப்ப இது இன்னொரு இடத்துலையும் பொருத்தி பார்க்கணும். பரமேஸ்வரன் உபதேசம் செய்த பொழுது, பரமேஸ்வரனுக்கு முருகப்பெருமான் உபதேசம் செய்த பொழுது அம்பிகை பக்கத்துல இல்லை. ஏன்? அம்பிகை எல்லா தேவாதி தேவர்களையும் கூட்டி கொண்ட போன பரமேஸ்வரனுக்கு, நந்திவாகனருடராக போனவருக்கு பார்வதியை கூட்டின்னு போக முடியாதா? அங்க என்ன இடம் இல்லையா சார்? பஸ் ஃபுல்லா ஆயிடுச்சு, இல்ல ட்ரெயின் ஃபுல்லா ஆயிடுச்சு, இதுக்கு மேல இடம் கிடையாது, சீட்டு இல்லையான்னு சொல்ல முடியுமா? பார்வதி பரமேஸ்வரன் நந்திவாகனத்தில் போகும்போது அவளுக்கு என்ன சீட்டு இல்லையா என்ன? ரெண்டு பேரும் ஒருத்தர் தானே. இப்போ ரெண்டு பேரும் ஒன்றாக இருக்கும் பொழுது, இது இப்ப இருக்கக்கூடிய கருத்து கிடையாது. பரமேஸ்வரன் அர்த்தநாரீஸ்வர கோலத்துல இருக்கிறது 2500 வருஷங்களுக்கு முன்பாகவே 500 இந்த நூல்களிலே எல்லாம் அந்த வாலிலை பாகத்து ஒருவன் என்று சொல்லும்படியாக அவன் ஒன்றாக இருக்கிறான். இதை மாணிக்க வாசகர் தொன்மை திருக்கோலம் என்று சொல்லுவார். அந்த தோடும் குழையும் அணிந்து கொண்டிருக்கக்கூடியவனாக இறைவன் அர்த்தநாரீஸ்வர கோலத்துல ரெண்டும் ஒன்றாக இருக்கக்கூடிய குலம். இது மாதிரி ஒரு அருமையான தத்துவம் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. சக்தி வேற கிடையாது, சிவம் வேற கிடையாது, ஆண் வேற கிடையாது, பெண் வேற கிடையாது. நான் ஆணு தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆணுக்குள்ளே பெண்மை உண்டு, பெண்மைக்குள்ளே ஆண்மை உண்டு. இந்த ரெண்டும் ஒன்றாக இருக்கக்கூடியது வேற எதுவுமே கிடையாது பிரபஞ்சத்துல. இதுதான் இருந்தது. ஆண் அல்லன், பெண் அல்லன், அல்லா அலிமல்லன் என்று சொல்லும்படியாக அழ்வார் வாழ்வார். அது மாதிரி எதுவுமே கிடையாது. இதுக்கு ஆண் பெண் ஒரு உருவற்ற தன்மையிலே சரீரி என்றே அசரீரி என்றே என்று வாழ்வார். உருவன்று உளதன்று இலதன்று என்று சொல்லும்படியா, உருவன்று அருவன்று உளதன்று இலதன்று மறுவன்று மலரன்று மணி என்று ஒடி என்று அருணகிரிநாதர் பாடுவதைப் போலவே, இப்படி எந்த விதமான தன்மையும் இல்லாத வெறும் சிவமாக, வெறும் சிவமாக இருந்தது. தன்னுடைய ஞானப்படம்பாக சத்து சித்து ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்றிலே சத்தான உண்மையான தன்மை, அந்த சித்தாக இருக்கக்கூடிய தன்னுடைய ஞானம் வெளியிலே ஆனந்த சுரூபமாக வெளியிலே வருகிறது. இதுதான் ஞானப்பிழம்பு. இங்கே அம்பிகை பரமேஸ்வரன் முருகப்பெருமானிடத்திலே சென்ற பொழுது, முருகப்பெருமான் உபதேசம் செய்யும் பொழுது அம்பிகை பக்கத்திலே இல்லை. ஏன்? முருகப்பெருமான் தான் அம்பிகை. ஏன் அம்பிகையை உபதேசம் பண்ண முடியாதா? நான் பண்ண முடியாது. அம்பிகை குருமண்டல ரூபிணி, அவளே குரு ரூபிணியாக இருக்கின்றாள் என்று லலிதா சாஸ்திரநாமம் சொல்லும். அவதான் குரு ரூபிணி, குரு மண்டல ரூபிணியாகவும் இருக்கின்றாள் என்று அம்பிகையை சொல்வார்கள். ஆனால் இதை சொல்லும் பொழுது அவதான் எல்லாம் எடுத்த உடனே யார் எடுக்கிறார்? மாணிக்கபுவனா உபலாலயந்தி மதாலசாம் மஞ்சுள வாக்விலாசாம் மகேந்திர நீல திதி கோமலாங்கி மதங்க கன்யா மனசாஸ்மராமி சதுர்புஜே சந்திரகலாவதம் சே குச்சோர்ணத்தே குங்கும ராகஜோனே புன்றேத்து வாசாங்குஜ புஷ்பபாணகஸ்தே நமஸ்தே ஜெகதேக மாதகா மாதா மரகதிஷ்யாமா மாதங்கி மதசாலினி குல்யாத் கடாட்சம் கல்யாணி கதம்ப வனவாசினி என்று ஜெய மாதங்க தனகே ஜெய நீலோத்பலத்துதே ஜெய சங்கீத ரசிகே ஜெய லீலா சுகப்பிரிய என்று எடுத்த உடனே அம்பிகையை பார்த்த உடனே காளிதாசன் வாக்கில இருந்து வந்தது இதுதான். சியாமளா தண்டகம் கடைசியில் சொல்லும் பொழுது சர்வதந்திர கவனிக்க மாட்டோம். இறைவன் பார்க்கிறார். அதத்தான் மாணிக்க வாசகர் சொல்லும் பொழுது இவன் ஏன் கல்யாணம் பண்ணிட்டான் திருச்சாளல்ல கேட்பார். இவன் ஏன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க முடியாதா? இவன் ஏன் கல்யாணம் பண்ணிட்டான்னா, இந்த சாஸ்திரங்கள் மறை வேதம் எது விதித்திருக்கிறதோ அதை நடத்தி காட்டுவதற்காக இவன் திருமணம் செய்து கொண்டான் என்று திருச்சாளல்ல ஒரு பாடலாக சொல்லுவார். இவன் திருமணம் செய்து கொண்டான்னா என்ன அர்த்தம்? நம்முடைய சாதாரணமான இந்த பந்தத்தில் வரக்கூடிய தேக சம்பந்தமான திருமணம் கிடையாது, நமக்கெல்லாம் காட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இருந்த சம்பந்தம் என்று பார்வதி கல்யாணத்தை பத்தி மாணிக்க வாசகர் பாடுவார். இப்போ அம்பிகை என்பவள் மனைவி என்கின்ற தன்மையிலே இரண்டாவதாக வந்துவிட்ட பொழுது, மனைவிக்கு கணவன் தான் முதல் குருவாக இருக்கிறான். இருக்கும் பொழுது மனைவி கணவனுக்கு குருவாக இருக்க முடியாது, சாஸ்திர விரோதமாகும். எக்ஸப்ஷனை பத்தி நான் சொல்லவே இல்லை. ரொம்ப பேர் உனக்கு ஒன்றும் தெரியாது எப்படி பசங்க சொல்லுவாங்களா பொண்டாட்டி அப்படி சொல்லுவாங்க, உங்களை கட்டிக்கிட்டு உங்களுக்கு என்னதான் தெரியும், இவங்கள பத்தி நான் சொல்லல, ஒரு எக்ஸெப்ஷனல் சரித்திரம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். என்ன, அந்த பெண்ணை கூட்டி கொண்டு வருகின்றார்கள். இங்கிருந்து பூம்புகார்ல இருந்து கூட்டிக் கொண்டு மதுரைக்கு வருகின்றார்கள். மதுரையிலே தெரிஞ்ச வீட்டிலே அந்த பொண்ணை உட்காத்தி வச்சு உறவினர்கள் எல்லாம், தந்தையும் தாயும் மற்ற உறவினர்கள் எல்லாம் இவளுடைய கணவனை அழைத்து வருவதற்காக செல்லுகின்றார்கள். ஏன், இவளை விட்டுவிட்டு கணவன் வெளிநாட்டுக்கு திரவியம் தேடுவதற்காக வியாபார நிமித்தமாக போனவன் திரும்பி ஊருக்கே வரலே, மதுரையில செட்டில் ஆகி இன்னொரு கல்யாணம் பண்ணி குழந்தையும் இருக்கின்றது என்று கேள்விப்பட்டார்கள். என்னடா அது, சின்ன பெண்ணாக இருக்கப்பட்ட முதல் மனைவியை விட்டுட்டு இரண்டாவது மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறாயே, நியாயமான கணவனை கொண்டு வந்து கூட்டி கொண்டு வருகின்றார்கள். வந்தவன் என்ன பண்ணா, தன்னுடைய குழந்தை சின்ன பெண் குழந்தை இருக்கிறது, தன்னுடைய மனைவி இருக்கிறாள், சுற்றுமுட்டும் உறவினர்கள் இருக்கின்றார்கள், எதை பத்தியும் நினைக்கல, சைகை காமிச்சா மனைவியும் மகளோடும் சேர்ந்து தன்னுடைய முதல் மனைவியினுடைய காலிலே விழுகின்றான். எல்லாரும் அப்படியே ஆடி போயிட்டாங்க. என்னடா அது, நீ போய் வெளிநாட்டுல போய் என்னென்னமோ கத்துட்டு வரோம், நம்ம உருப்படி இல்லாத விஷயத்தான் கத்துட்டு வருவோம் வெளியில போனா, நம்ம நல்ல விஷயமே நம்ம எதுவும் தெரியாது. பாரத நாடு பட்டம் பெறும் நாடு, நீர் அதன் புதல்வர், இன் நினைவு அகற்றாது என்று பாரதி பாடுவார். ஞானத்திலே பரமோனத்திலே உயர் கானத்திலே அன்னதானத்திலே மனத்திலே அப்படி இருக்கப்பட்ட உயர்ந்த நாடுன்னா, நமக்கு இங்க இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு வெளியில இருக்கிறதா பட்டு, அந்த பூனை வந்து புளிய பார்த்து சூடு போட்டதுன்னா, வெளிநாட்டுக்காரெல்லாம் நம்ம பார்த்து யோகா கத்துக்குவான், மந்திரம் கத்துக்குவான், நம்ம அவனை பார்த்து உருப்படி இல்லாத விஷயமா கத்துட்டு வருவோம். இப்ப அதே போலத்தான், நீ வெளியில போன உருப்படி இல்லாத விஷயம் இதான், எந்த நாட்டுல உனக்கு பொண்டாட்டி காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள் என்று எல்லாரும் நிந்திக்கிறார்கள். அவன் சொன்னா, இவர் என் மனைவி அல்லர், என்னுடைய தெய்வம், என்னுடைய மகளுக்கு தெய்வத்தினுடைய பெயரை வைத்திருக்கின்றேன். என்ன பேரு, புனிதவதியார் என்று இவருடைய பெயரை வைத்திருக்கின்றேன். இப்ப உங்களுக்கு தெரியாது என்ன சரித்திரம்னு, காரைக்காலிலே புனிதவதி என்று பிறந்த காரைக்கால் அம்மையார் இருக்கிறாரே, இறைவன் அருளாலே அவருக்கு மாங்கனி கிடைத்த பொழுது அதுவரைக்கும் கணவன் கணவன் என்று நினைத்துக் கொண்டிருந்தான். எப்போ மாங்கனி அவரிடத்துல அருள் அமுத பெருங்கனி மாங்கனி வந்ததோ, ஆஹா இவர் வெறும் மனைவி கிடையாது, இறைவனுடைய அருள் பெற்றவர் என்று அஞ்சி அகன்று அகன்றானா, அவன் போய் சம்பாதிக்க போறேங்கிற மாதிரி விட்டுட்டு போயிட்டான். இது எக்ஸெப்ஷன் கேஸ். மனைவி காலிலே இவர்தான் என்னுடைய தெய்வம் என்று விழுவது இருக்கிறதே, இதெல்லாம் எக்ஸெப்ஷன். ஆனா சாஸ்திர விரோதமாகும் மனைவியானவள் அவருக்கு உபதேசிக்கின்றாள் என்றாள். ராமதாசருக்கு, துளசிதாசருக்கு இது மாதிரி பல பேர், துளசிதாசருக்கு அவருடைய மனைவியின் காரணத்தினாலதான் திசை திரும்பினார், பல பேர் திரும்பி இருக்கலாம். ஆனா சாஸ்திரம், பொதுவான சாஸ்திரம் சொல்லும் பொழுது மனைவி கணவனுக்கு குருவாக முடியாது, உபதேசம் பண்ண முடியாது. இப்ப இங்க சிவபெருமானத்தை நடத்தி காமிக்க முடியுமோ, முடியாது. ஆனால் மனைவி எவள் அசைவாக, எவள் இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கமாக சக்தி என்று சொல்லப்பட்டவளாக இருக்கிறாளோ, அவள்தான் இங்க முருகப்பெருமானாக தோன்றியிருக்கிறாள். முருகன் வேறு கிடையாது, சக்தி வேறு கிடையாது, முருகன் வேறு கிடையாது, சிவன் வேறு கிடையாது, சிவன் தான் சக்தி, சிவன் தான் முருகப்பெருமான், இந்த மூன்றும் ஒரு முக்கூடு. இந்த முருகப்பெருமானுடைய யந்திரத்துல பாத்தீங்கன்னா தெரியும், அறுகோண முக்கோணம், மேலே கூர்மை இருக்கக்கூடிய ஒரு முக்கோணம், கீழே கூர்மை இருக்கக்கூடிய இன்னொரு முக்கோணம், இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கும். இக பர சௌபாகியம் அருள்வாயே என்று பாடுவார் அருணகிரிநாதர். இகத்தை நோக்கியதாக கீழே இருக்கக்கூடிய மூன்று முக்கோணங்கள், மேலே இருக்கக்கூடிய முக்கோணமானது பர சௌபாகியத்தை தரக்கூடியது. இக பர சௌபாகியத்தை முருகப்பெருமான் மட்டுமே கொடுப்பான் என்று சொல்லக்கூடியதுதான் இந்த ஆறு கோணங்களுடைய அந்த ஷட்கோணமாக இருக்கப்பட்ட யந்திரம் இருக்கிறது, இரண்டு முக்கோணங்களை கொண்டிருக்கும். இந்த மூன்று, அதாவது ரெண்டு ரெண்டா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, சிவன் பார்வதி முருகப்பெருமான் இந்த முக்கூட்டு, இந்த மூன்று பேர், மூன்று பேருமே ஒன்றுதான், வேற கிடையாதுங்கிறது தான் முக்கியமான விஷயம். எவன் சிவனாக இருந்தானோ அவன் ஆசைப்பட்ட பொழுது அவனுடைய ஆசை சக்தியானது, இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி என்று பராசக்தியாக ஆகி வந்தது. இது சித்தாந்தங்கள், நம்ம மதங்கள் எல்லாம் சொல்லக்கூடியது. இங்க கந்தபுராணத்துல பார்க்கும் பொழுதும் சக்தி அருகிலே இல்லாத பொழுது சிவபெருமானத்திலே இருந்து முருகப்பெருமான் தோன்றுகின்றான். ஆக முருகப்பெருமான், சக்தி, சிவன், இந்த மூன்று பேரும் ஒன்றுதான் இந்த கதையில சொல்லக்கூடியது. சாஸ்திர ரீதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக முருகன் தன்னுடைய தந்தைக்கு சொன்னதை போல, அப்படின்னா தந்தைக்கு சொல்லலாமா அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். தந்தை தானே முதல்ல குருவாக இருக்கிறார்னா, இதுல இன்னொரு அழகும் பார்க்கலாம். சாஸ்திர ரீதியா ஒருத்தர் சன்னியாசி ஆகிறாருன்னு வச்சுக்கலாம், சந்நியாசி ஆனவர் தன்னுடைய தாயை வணங்க வேண்டும், ஆனால் அந்த சந்நியாசியை தகப்பன் வணங்குவான். அப்படின்னா தகப்பனுக்கு மகன் குருவாக முடியும், தகப்பனுக்கு மகன் குருவாக முடியும். இன்னொரு இடத்துலயும் நம்ம பார்க்கலாம், யாரானார், சின்ன குழந்தை குளிக்கிறதுக்காக குளத்துல இறங்கினார். குளத்துல இறங்கினவர் எப்பேற்பட்டவர், சிவபாத ஹிருதயர்னு சொல்லப்பட்டாலும் கூட இந்த சம்சாரம் ஆகின்ற குளத்திலே சுற்றி கொண்டிருக்கக்கூடியவர். ஆனால் இதை தாண்டினவர், இவருக்கு உலக சம்பந்தம் உண்டு. அவருடைய அப்பாவுக்கு பிள்ளைக்கு வெறும் ஞானம்தான் சம்பந்தமாக இருந்தது. எது ஞான சம்பந்தராக இறைவனுடைய சம்பந்தம் மட்டும்தான் இருந்தது. அம்மையே அப்பான் அவர் பாடும் பொழுது, அவர் இறைவனை அழைத்த பொழுது, நம்ம எல்லாம் நம்ம அப்பா அம்மாவை கூப்பிடுவோம், அவர் அவனை பாடினார். அம்மையே அப்பா என்று, அம்மா அப்பா என்று அவனை சொல்லும் பொழுது, எவன் தாயுமானவனாக இருக்கிறானோ அவனே வந்து பாலை கொடுத்தானா, இவர் ஞான சம்பந்தரானார். ஊன சம்பந்தம் உடையவர் ஞான சம்பந்தனானார். ஊன சம்பந்தமான உடல் மட்டுமே சம்பந்தமாக உடையவர் இறைவனுடைய அருளாலே ஞானத்தை சம்பந்தம் உடையவராக தொடர்பு உடையவராக ஆனார். அவருடைய தந்தையோ வெறும் இன்னும் ஊன சம்பந்தராக இருக்கிறார். இவர் ஞான சம்பந்தனானார், அவருடைய தந்தை ஊன சம்பந்தனானார். வந்து காட்டார், உனக்கு யார் பொருட்கொடுத்தா என்று சொல்லும் பொழுது, பெம்மான் இவன் என்றே என்று உபதேசம் மாதிரி, இவன் தானே எனக்கு கொடுத்தான் என்று தோளுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காலுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங் கவர் கழ்வன். இதை ஒரு அழகு பார்க்கலாம். சிவாஜி ரொம்ப அழகா சொல்லுவார். சிவபெருமானுக்கு சொல்லும் பொழுது சிவபெருமானுக்கு என்ன வடிவம், தோடும் குடையும் இருக்கக்கூடிய வடிவம். நான் என்னுடைய சப்ஜெக்ட் கொஞ்சம் தள்ளி போகிறேன், ஏன்னா எடுத்தாச்சு, அதை விடுறதுக்கு மனசு வரல. தோடுங்கிறது சக்தியினுடைய பாகத்திலே இருக்கக்கூடியது. பால் யார் கொடுத்தா, உமையம்மை கொடுத்தாள். ஆனா இவர் பாடக்கூடியது யாரு, உள்ளன் கவர்கள்வன் பீருடைய பெருமான் என்று சொல்லும்படியாக இங்கே இருக்கக்கூடியவன் பெம்மான் இவன் அன்றே என்று ஆணை பாடுகிறார். பால் கொடுத்தது அம்பிகை. அந்த அம்பிகையை முதல்ல நிறுத்தி வச்சு தோடு ஆக இருக்கக்கூடிய இடப்பாகத்தை முதலிலே கொண்டு வைத்து தோடுடைய செவியன், ஏன் செவியல்னு சொல்லல, ஏன் பெண்பால் அல்ல, வந்தது சிவபெருமான். எப்படி வந்தான், அர்த்தநாரீஸ்வர கோலத்துல வந்தான், தோடுடைய செவியன் விடையேறி. ஆனா பால் கொடுத்த பொழுது உமை பால் கொடுக்கிறாள். பால் கொடுத்தது உமை, ஞானப்பாலை கொடுத்தது உமை, வந்த வடிவம் எது, தோடுடைய செவியன். எப்படி வந்தான், விடையேறி. எப்படி இருந்தான், தூவன் மதிசூடி காலுடைய சுடலை பொடி பூசி. இதுக்குதான் முதல்லே சொன்னேன், நீதனி பவழக்குன்றம் சத்துவ குணமே முழுவதுமாக இருந்தவன். ஞானம் என்பது சத்துவ குணத்தினுடைய வடிவம். அதனால்தான் ஞானத்திற்கு வெண்மையை சொல்லுவார்கள். வெண்மையாக இருக்கக்கூடிய சரஸ்வதி ஞானத்தை கொடுக்கக்கூடியவள் என்று சொல்லுவார். அதே போலத்தான் வெண்மை சத்துவ வடிவமானது இவன் தோளுடைய செவியன் விடையேறி தூமன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர்கள்வன் தஸ்கராணாம் பதையே என்று சொல்லும்படியாக என்னுடைய உள்ளத்தை எல்லாம் கவர்ந்து கொண்ட சிவபெருமான் என்று சொல்லுவாரே, அவர் இவருக்கு குருவானார். எப்படி இவர் தன்னுடைய குழந்தையை தோளிலே வைத்துக் கொண்டு சிவபாதகர் ஒவ்வொரு தளமாக செல்ல ஆரம்பிக்கின்றார். சொல்லிக் கொடுத்தது யாரு, தன்னுடைய தந்தைக்கு சிவன் இவன் என்று கண்ணால் யானும் தேரினன் காண்க என்று மணிக்கவாசகர் பாடுவாரு. அது மாதிரி கண்ணால் யானும் கண்டேன் காண்க, அருள் நனி சுரக்கும் அமுதே காண்க, சிவன் என யானும் தேரினன் காண்க என்று மணிக்கவாசகர் சொல்ல. இடத்துல நான் எடுத்துக்கொள்கிறேன், கண்ணால் யானும் கண்டேன் காண்க, சிவனென யாரும் தேரினன் காண்க, அவன் யாரு குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க, பரமானந்த பழங்கடல் அதுவே கருமா முகிலிர் தேன்றி என்று பாடும்படியாக மாணிக்கவாசகர் அபியந்த சரித்திரத்தை எடுத்துக்கொண்டாரோ என்று சொல்லும்படியாக, யாரு தோடுடைய செவியன் குவளை கண்ணி கூறன், அவளும் தானே உடனே காண்க, விடையேறி தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளன் கவர் கழிவன் இருக்கின்றானே, சிவன் என யாரும் தேரினன் காண்க, பெம்மான் இவன் அன்றே, சிவன் என யாரும் தேரினன் காண்க என்று, இவன் தான் அவன் என்று தெய்வத்தை சுட்டி காட்டக்கூடியவன் குருவை தவிர வேற யாரா இருக்க முடியும், நமக்கு தெய்வத்தை காட்டக்கூடியது யாரா இருக்க முடியும், குரு தான் இருக்க முடியும், குரு காட்டுகின்றார். அதனால தான் இன்னொரு சிறப்பு உண்டு, முதல் குருவாக எடுத்த உடனே நான்கு சைவ சமயாச்சாரியர்கள் யாரை சொல்லும், சம்பந்தரை முதலிலே சொல்லுகின்றோம். வயசாலே மிகச்சிறந்தவர் திருநாவுக்கரச பெருமான், சின்ன குழந்தை 16 வயதிலேயே சிவனோடு சேர்ந்தவர் ஞான சம்பந்தமூர்த்தி. ஆனா குருவானவர் எல்லாருக்கும் திருநீற்று பதிகத்தை திருநீர் கொடுத்து அவனுடைய மந்திரத்தையும் கொடுத்து இவன்தான் அவன் என்று இறைவனை காட்டி கொடுத்தாரே அந்த குரு. அதனாலதான் பல இடங்கள்ல அருணகிரிநாத பெருமான் முருகப்பெருமானையே அவராக சொல்லுவார். ஞான சம்பந்தராகவே பல பாடல்கள்ல தன்னுடைய திருக்குறள்ல பாடுவார். அப்படி குருவாக இருந்த மிகச்சிறந்த குருவாக எவன் குருவரனாக வந்தானோ இறைவனை காட்டி கொடுக்கக்கூடியவன் குரு ஞான சம்பந்தர் குரு. தன்னுடைய தந்தைக்கு இறைவனை காட்டி கொடுத்தார். தந்தைக்கு ஆக முடியும், குருவாக ஆக முடியும், இது சாஸ்திர சம்மதம் உண்டு. ஆனால் மனைவி ஆக முடியாது. இப்ப தன்னுடைய குழந்தையாக இருக்கப்பட்ட முருகப்பெருமான் தன்னுடைய தந்தைக்கு உபதேசம் செய்தான், இது சாஸ்திர சம்மதமாக உண்டு. இருக்கட்டும், நான் இந்த விஷயத்துக்காக எடுத்துக்கல. இப்போ பரம்பொருளாக இருந்தது பிரபஞ்சமாக மாறியது அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவமாக இருந்தது முருகனாக மாறியது. இந்த பிரபஞ்சம் எல்லாம் முருகனுடைய வடிவம், இந்த பிரபஞ்சம் எல்லாம் முருகப்பெருமானுடைய வடிவம். இந்த தேஜோமயமாக இருக்கப்பட்டது, இந்த சாந்தோக்கிய உபநிஷத்து இது என்னன்னு சொல்லும், பிரஜாயேகேதி தத் தேஜோஸ்ருஜதா என்று சொல்லும்படியாக அது ஒளியை சிருஷ்டித்தது. அப்படியே கந்தபுராணத்துக்கு அப்படியே வந்து கொண்டிருக்கும். ஒளியை சிருஷ்டித்தது என்று சொல்லும்படியாக அந்த ஒளிதான் முருகப்பெருமான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பிரபஞ்சமே முருகப்பெருமானுடைய ரூபம், விஸ்வரூபம். இந்த முருகப்பெருமான் பிரபஞ்ச வடிவமாக இருக்கின்றான், அதுதான் விஸ்வரூபம் என்று சொல்லுகின்றோம். தேவர்களுக்கு தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டிய பொழுது பல இடங்களில் காட்டுகின்றான் முருகப்பெருமான். இங்கு முதன் முதலாக தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டும் பொழுது இந்த பிரபஞ்சமே அவனுடைய வடிவிலே இருக்கின்றது என்று தேவர்கள் எல்லாம் கண்டார்கள், விழுந்து வணங்கினார்கள் என்று முதல்ல நம்ம இந்த சரித்திரத்தை பார்த்திருக்கிறோம். இப்படி பிரபஞ்சமாக இந்த உலகமே தன்னுடைய வடிவாக, பிரபஞ்சமே தன்னுடைய வடிவாக இருக்கக்கூடிய ஒரு பரம்பொருளை நம்ம எப்படி அடைவது, எப்படி துதிப்பது? துதிக்கிறது விட்டுருங்க, எப்படி அடைவது? எல்லாம் அவன்தான். அந்த அறிவு கூட நமக்கு போகாதுங்களே, அந்த அறிவு கூட நம்முடைய தலையில ஏறாதே. நான் பார்க்கக்கூடிய இந்த பூவும் அவன், இந்த இறைவனுடைய படம் அவன், மேலே இருக்கக்கூடிய சூரியன் அவன், நான் அமர்ந்திருக்கக்கூடிய பூமி அவன், நான் என்னுடைய எனக்கு உள்ளே சென்று கொண்டிருக்கக்கூடிய பிராணசக்தி அவன், எனக்கு உள்ளே இருக்கக்கூடியவன் அவன், எனக்கு வெளியே இருக்கக்கூடியவன் அவன், எல்லாமே அவனாக இருக்கிறான்னு இருக்கக்கூடிய ஞானம் நமக்கு வருமா? அடைவது எப்படி? ஒரு பெரிய கேள்வி வரும். இறைவனை அடைய வேண்டும். இறைவன் இப்படி எல்லாமாக இருக்கிறான், அவன் தான் ஒன்று பரம்பொருள் நாம் அதன் மக்கள் உலகம் இன்ப கேணி என்று சொல்லும்படியாக அவனாக அவன் தான் நம்ம எல்லாமாக ஆகியிருக்கிறான் என்று புரிந்து கொள்ள வேண்டும், அனுபவத்திலே கொண்டு வர வேண்டும். எப்படி கொண்டு வர்றது? கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியும். எப்படி கொண்டு வர்றது? நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இதுக்காகத்தான் ரொம்ப அருமையான ஒரு வழி சொல்லி கொடுத்தார்கள், ரொம்ப அருமையான ஒரு வழி சொல்லி கொடுத்தார்கள். இறைவனை அடைவதுங்கிறது பெரிய கோல். இப்ப நான் என்ன பண்ணும், பிஹெச்டி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கோல். இல்ல நான் எவரெஸ்ட் சிகரத்துல ஏறணுங்கிறது என்னுடைய கோல். நான் சின்ன குழந்தை, நான் எவரெஸ்ட் சிகரத்துல ஏறணும். சின்ன குழந்தைக்கு எவரெஸ்ட் சீக்கிரத்தில் ஏறுன்னு பேத்தி விட்டா ஏறிடுமா? பக்கத்தில் கூட போக முடியாது, செத்தே போயிடும். ஏன்? அதனுடைய குளிர், அதனுடைய தன்மை, இது நடக்க முடியாத தன்மை, இதனால முடியாது. நாமெல்லாம் குழந்தைகளுக்கும் கேவலமாக கீழே இருக்கக்கூடியவர்கள். நம்ம குழந்தையினுடைய பிராயம் மட்டுமே கிடையாது, குழந்தையினுடைய மனத்தளவு கூட நம்ம இடத்துல கிடையாது. இப்போ எவரெஸ்ட் சிகரம் மாதிரி, கைலாச சிகரம் மாதிரி, இந்த கைலாசத்துல பரிக்கிரமான்னு சொல்லிட்டு கைலாசகிரியை பார்ப்பதற்காக செல்லுவார்கள். அது சைனா போய் போகலாம், அது போ, அதெல்லாம் விஷயம் தெரிந்தவர்கள், நீங்க உங்களுக்கே தெரிந்திருக்கும். இந்த கைலாசகிரிக்கு கைலயங்கிரிக்கு யாத்திரை போவார்கள் எல்லாரும். நான் கைலாசகிரிக்கு யாத்திரை போகணும், நான் சின்ன குழந்தை, நான் எப்படி, என்னுடைய முடிவு அதுதான், எனக்கே தெரியாது அங்கேதான் போகணும்னு. இப்ப நான் அது போக வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? அப்படி போவதற்கு என்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். நான் அப்படி போகணும்னு சொன்னா என்னை தயார்படுத்தி கொள்ளணும், எனக்கு உடல் உறுதியாக இருக்க வேண்டும், ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்கும் மேல போகும் பொழுது, அதுக்கு தகுந்தபடி எனக்கு உபகரணங்கள் இருக்கணும், குளிரை பாதுகாத்துக் கொள்ளும்படியான தன்மை இருக்கணும், எனக்கு அதுக்கு தகுந்த ஒரு பக்குவம், ஒரு வயசு இருக்கணும். 5 வயசு குழந்தை கொண்டு போய் நீ அங்க போய் கைலாசகிரிக்கு நடந்து போயிட்டு வரனா போகுமா? நடக்காத காரியம். நம்ம என்ன செய்ய வேண்டும்? இதுக்கு நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு நாம் தகுதி உடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த தகுதியை நமக்கு எப்படி கொடுக்கறது? முதல்ல எனக்கு அது வேணும்னே தெரியல, எனக்கு கைலாசகிரிக்கு போகணும்னே எனக்கு தெரியல. நான் உதாரணத்துக்காக சொல்லி கொண்டு வருகிறேன், எனக்கு கைலாசகிரிக்கு போகணும்னே எனக்கு தெரியல. அடுத்ததானே என்னை தயார்படுத்திக் கொள்ள. அதனாலதான் ரிஷிகளும் முனிவர்களும் நம்முடைய முன்னோர்களெல்லாம் என்ன செய்தார்கள்னா ரொம்ப எளிமையான வழி சொல்லி கொடுத்தார்கள். முதல்ல என்ன, கைலாசகிரின்னு ஒண்ணு இருக்கிறது. கைலாசம்னே முதல்ல எனக்கு தெரியலையே, கைலாசம்னு சொல்லும் பொழுதுதான் என்ன ஆகும், ஓ அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். முதல்ல அது என்ன, ஒரு முதல்ல அவன் காதல விழணும், ஒரு பேரு இப்படித்தான் கைலாசம். கைலாசம்னா என்ன, கைலயங்கிரி எங்க இருக்கிறது, எப்படி இருக்கிறது, எப்படி போறது, நான் எப்படி தயார் பண்ணி கொள்வது, சரிங்களா? ரொம்ப எளிமையா ஒரு உதாரணத்துக்கு வரலாம். நான் இங்கிருந்து காய்கறி வாங்க போகணும், மார்க்கெட் போகணும், எனக்கு முதல்ல எங்க போகணும்னு தெரியணுமா, மார்க்கெட் எந்த மார்க்கெட்னு தெரியணுமா? நம்ம துணிக்கடையில போய் நின்று காய்கறி கொடுனா கொடுப்பானோ அவன்? ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், இங்க யோசிச்சு பாருங்க. துணிக்கடையில போய் நின்று எனக்கு 1/2 கிலோ கத்திரிக்காய் கொடு, 1/2 கிலோ வெண்டிக்காய் கொடுன்னா அவன் சிரிப்பான், ஐயோ பாவம் எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளு இங்க வந்துட்டாரு, எப்பா நல்லா இடமா பார்த்து ஆஸ்பத்திரி பார்த்து சேர்த்துருவோம் சொல்லுவானா இல்லையா? இப்போ முதல்ல எங்க போகணுமோ அந்த பேராவது எனக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, எங்க போகணுங்கிற இடம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, எந்த பேருமே தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, அந்த இடத்துக்கு போகிறோம், இந்த இடத்துக்கு போனா இது கிடைக்கும், என்னென்ன வாங்கணும், இதெல்லாம் எனக்கு தெரியணும். தெரிய வேண்டும் என்றால் முதல்ல ஒரு பெயர், ஒரு பெயர், சரி இது ஒரு தன்மை, இது அப்படியே மனசுல வச்சுங்க. இன்னொரு பக்கமாங்க, பரம்பொருள் எல்லாமாக இருக்கிறது, எல்லாமே பரம்பொருள், எல்லாமே பரம்பொருள், ஒண்ணு எல்லாமே பரம்பொருள், எதுவுமே இது வித்தியாசமே கிடையாது. நான் என்னன்னு சொல்றது, இங்க இருக்கு இந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம், எனக்கு முன்னாடி ஒரு தூண் இருக்கு, தூணுக்கு பேரே இல்லைன்னு வச்சுக்கலாம், தூணுக்கு பேரே கிடையாது. நான் என்னன்னு சொல்றது, முன்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்கு, அது ஏதோ ஒண்ணு என்ன, அதுக்கு என்ன ஒரு பேருன்னு ஒண்ணு இருக்கிறது இல்லையா, ஒரு பேருன்னு ஒண்ணு சொல்லுகிறோம், உருவம் என்று ஒன்று இருக்கிறது, அதற்கு பெயர் என்று சொல்லுகிறோம், இதுக்கு தான் நாம ரூப குணங்கள் என்று சொல்லுவார்கள். இப்போ ஒரு உருவம் இருக்கிறது, நான் உருவத்தை பார்ப்பதற்கு முன்பாக எனக்கு பெயர் சொல்லப்படுகிறது, எப்படி இருக்கிறது சொல்லும் பொழுது, நான் என்ன சின்ன குழந்தை, மாடுனா எப்படி இருக்கும் தெரியாது, மாடுனா 4 காலோட இருக்கும், நாய்க்கு 4 காலு, குதிரைக்கும் 4 காலு, 4 கால் இருக்கிறதெல்லாம் மாடுன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு சொல்ல வேண்டும், முதல்ல மாடு, முதல்ல மாடுங்கிற பேரு அதுக்கு தெரியணும். சரி, மாடுன்னு தெரிஞ்சு அது எப்படி இருக்கும், ரூபம் ரெண்டாவது. அடுத்தது முதல்ல நாமம், ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதனுடைய நாமம் நமக்கு தெரிய வேண்டும், அதாவது அதனுடைய பெயர் தெரிய வேண்டும், சரிங்களா? இப்ப முதல்ல ஒரு குழந்தைக்கு மாடுன்னு ஒரு பேரு தெரியணும், பசுமாடு அப்படின்னு தெரியணும், கரெக்டுங்களா? சரி, பசுமாடுன்னு தெரிஞ்ச பிறகு அது எப்படி இருக்கணும்னு சொல்லணும், பசுமாடு பசுமாடு பசுமாடு, பசுமாடுனா என்ன, பசுமாடு எப்படி இருக்கும் சொல்லணும், ஒரு வால் இருக்கும், கொம்பு இருக்கலாம், 4 கால் இருக்கும், இப்படிலாம் சொல்றோம், சரிங்களா? சொல்லியாச்சு, இது வந்து ரூபம். இப்ப ரூபம் சொன்ன பிறகு இது வந்து முழுமை அடையல, முழுமை அடையல, யோசிச்சு பாருங்க. ஏன், இந்த குழந்தை அடுத்த நாள் உட்கார்ந்து இருந்தது, அந்த குழந்தை பார்த்தது உடனே அப்பாப்பா இங்க வேணும் என்ன, இந்த வேற மாடு போகுது பசுமாடு போகுதுன்னு பார்த்தா குதிரை போயிட்டு இருந்தது, இல்லப்பா இது குதிரை, ஏய் நீ தானே என்ன சொன்ன, வால் இருக்கும் 4 கால் இருக்கும், அடுத்தது ஒரு நாய் போச்சு, அப்பாப்பா பாரு இது பசுமாடு, இல்லடா அது நாய். இப்போ குழந்தைக்கு நாமத்தை சொன்னோம், ஒரு பெயரை சொன்னோம்,
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
3: ஓம் சிவாய நம. shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு, வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. ஸ்ரீ சிவ மகாபுராணம் 2வதான ருத்ர சம்ஹிதை, அதிலே 1வதான சிருஷ்டி கண்டம், 9. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரத மகரிஷியே, ஸ்ரீமன் நாராயணன் துதித்ததை கேட்டு மனம் மகிழ்ந்த கருணைக்கடலான மகேஸ்வரன் உமையம்மையோடு அங்கு உடனே காட்சியளித்தார். அப்பொழுது 5 திருமுகங்களும் முகத்திற்கு 3 திருக்கண்களும் கொண்டு தலையில் இளம்பிறை அணிந்த விரிந்த சடைமுடையுடன் திருமேனி முழுவதும் திருநீர் பூசி வெளுத்த நிலையில் 10 திருக்கரங்களுடன் உடல் முழுவதும் திரு ஆபரணங்கள் அணிந்து திருநெற்றியில் திருநீர் முப்புரியாக இலங்க கருணை ஒளியும் அகன்ற திருக்கண்களுடன் அழகே வடிவெடுத்து வந்ததோ என்னுமாறு உமாதேவியாரோடு அங்கு நேரில் காட்சியளித்த பரசிவத்தை கண்ணாரக் கண்ட நானும் ஸ்ரீமன் நாராயணனும் அன்பொழுகும் துதிகளால் துதிக்கலானோம். அப்பொழுது மனம் மகிழ்ந்த கருணைக் கடலான சிவபெருமான் ஸ்ரீமன் நாராயணருக்கு மூச்சுக்காற்று ரூபமாக நாள் வேதங்களையும் உபதேசித்து பின் மிகவும் ரகசியமான சிவ தத்துவ ஞானத்தை அளித்தார். கருணைக்கு எளிவந்த அதாவது கருணைக்கு எளிதில் கிடைக்கும் அவ்விறைவன் எனக்கும் அந்த சிவபரம்பொருளின் அறிவை அளித்தார். வேதங்களை பெற்று பிறக்கரிய பெரும்பேறு பெற்ற ஸ்ரீமன் நாராயணன் என்னோடு கூட இருகை கூப்பி இறைவனை வணங்கி சிவபூஜை சிவத்தியானம் பற்றிய விதிமுறைகளையும் மற்றும் உள்ள அறிவுரைகளையும் கூறுமாறு வேண்டினார். பிரம்மதேவர் கூறுகிறார், இதை செவியுற்று மனம் மகிழ்ந்த கருணைக்கடலான சிவபெருமான் அன்புடன் கூறத் தொடங்கினார். சிவபெருமான் கூறுகிறார், தேவசிரேஷ்டர்களே, தங்கள் இருவரது பக்தி கண்டு மிகவும் மகிழ்ச்சியுற்றேன். மகாதேவனான என்னை பார்த்ததின் பயமெதற்கு? அதை உதறித்தள்ளுங்கள். இப்பொழுது என்னை எந்த சுரூபத்தில் பார்த்தீர்களோ அதே சுரூபத்தை சிந்தித்து வந்தித்து பூஜை புரியுங்கள். நீங்களோ பலம் மிக்கவர்கள், என் சுரூபமான பிரகிருதியிலிருந்து தோன்றியவர்கள், எனது வலது இடது புறங்களிலிருந்து தோன்றியவர்கள். உலகங்களெல்லாம் பிதாமகர் என்றழைக்கும் இந்த பிரம்மதேவர் எனது வலது புறத்திலிருந்து தோன்றியவர். பரமனான இந்த ஸ்ரீமன் நாராயணன் என்னுடைய இடது புறத்திலிருந்து தோன்றியவர். நான் உங்களிடம் மிகவும் மகிழ்ச்சி கொண்டுள்ளேன். நீங்கள் விரும்பிய வரத்தை தருவேனாக. எனது அருளால் உங்களுக்கு உறுதியான சிறந்த பக்தி உண்டாகட்டும். பிரம்மதேவரே, எனது கட்டளைக்கு இணங்க நீங்கள் உலகை படைப்பீராக. விஷ்ணுவே, நீங்கள் இவ்வுலகை காத்து வருவீராக. எங்களிடம் இவ்வாறு கூறிய சிவபெருமான் பின்னர் சிவபூஜை முறைகளை விளக்கினார். இங்கனம் பூசிப்பதால் பூசை புரிபவன் பலவாறான உயர்ந்த பலன்களை பெறுகிறான். இவ்விதம் சிவபெருமான் கூறியதை கேட்ட ஸ்ரீஹரி என்னோடு சேர்ந்து மகேசனை இரு கை கூப்பி வணங்கி கூறலானார். பகவான் ஸ்ரீ விஷ்ணு கூறுகிறார், இறைவா, எங்கள் மீது தங்கள் இதயத்தில் அன்பு பெருகியிருப்பது நிச்சயமானால் எங்களுக்கு வரம் அருள்வது அவசியம்தான் என்று நீங்கள் நினைத்தால் தங்களிடம் எங்களுக்கு அசைக்க இயலாத உறுதியான பக்தி இருக்க வரமருளுங்கள். பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவர்களே, ஸ்ரீமன் நாராயணனது வேண்டுதலை கேட்ட பரமசிவன் தலைவணங்கி இருகை கூப்பி நிற்கும் அவரிடம் மேலும் கூறனானார். ஸ்ரீமன் நாராயணனது வேண்டுதலை கேட்ட பரமசிவன் தலை வணங்கி இரு கை கூப்பி நிற்கும் அவரிடம் மேலும் கூறனானார். மகேசன் கூறுகிறார், படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் முச்செயல்களையும் செய்பவன் நான். நானே நிர்குணனும் சகுணனும் சச்சித்தானந்த சுரூபனான பரபிரம்மமான பரம்பொருளும் விகாரம் அற்றவனும் நானே. விஷ்ணுவே, படைத்தல் காத்தல் அழித்தல் என்கிற முத்தொழில்கள் மற்றும் முக்குணங்களின் வேறுபாட்டினால் நானே பிரம்மதேவன் விஷ்ணு ருத்ரன் என்னும் பெயர் கொண்டு மும்மூர்த்திகளாக விளங்குகிறேன். ஹரியே, உண்மையில் நான் நிஷ்கலஸ்வரூபன், வேறுபாடற்றவன். விஷ்ணுவே, நான் அவதரிக்க வேண்டி நீயும் பிரம்மாவும் செய்த பிரார்த்தனையை கட்டாயம் நிறைவேற்றுகிறேன். பக்தர்களிடம் நான் என்றுமே அன்புடையவன் என்றோ? பிரம்மதேவரே, இம்மாதிரியேயான எனது உயர்ந்த சுரூபம் உனது திருமேனியிலிருந்து ருத்ரன் என்னும் திருப்பெயருடன் தோன்றும். அவ்வாறு தோன்றும் அந்த ருத்ரனது திறன் என்னினும் குறைந்ததாகாது. நானேதான் அந்த ருத்ரனும். பூஜையின் விதிமுறைகளிலும் எனக்கும் அந்த ருத்ரனுக்கும் எவ்வித வேறுபாடும் இல்லை. நீர் முதலியவற்றுடன் ஜோதிக்கு தொடர்பு ஏற்பட்டாலும் அது மாறுதல் அடையாதது போல் நிர்குணஸ்வரூபனான பரமனான எனக்கு வேறு எதனுடைய தொடர்பு நிகழ்ந்தாலும் அதனால் தலை ஏற்படாது. அது எனது சிவஸ்வரூபம். ருத்ரன் தோன்றினாலும் ருத்ரனும் சிவனான என்னை ஒத்தவனே. முனிவரே, எங்கள் இருவரிலும் வேறுபாடு நினைக்க கூடாது. உண்மையில் ஒரே திருமேனியே. இவ்வுலகில் செயல்படுவதற்காக இரண்டு திருமேனியாக பிரிந்துள்ளது. ஆகவே சிவன் ருத்ரன் என்று பிரித்து காணக்கூடாது. உண்மையில் காண்பனவெல்லாம் சிவஸ்வரூபமே என்பது எனது எண்ணம். நான், நீ, பிரம்மா, இனி தோன்றப்போகும் ருத்ரன் ஆக அனைவரும் ஒரே சுரூபம்தான். இதில் வேற்றுமை இல்லை. வேறுபாடு நினைத்தால் நிச்சயம் தலைதான். இருப்பினும் எனது இந்த சிவஸ்வரூபம்தான் பழமையானது. இதுவே எப்பொழுதும் எல்லா சுரூபங்களுக்கும் மூல காரணம். இதுவே சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மமாகும். மூலீபூதம் சதோக்தம் ச சத்திய ஞானம் அனந்தகம். இதை நன்கறிந்து கொண்டு எனது உண்மை சுரூபத்தை மனதில் தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். இதை நன்கறிந்து கொண்டு எனது உண்மை சுரூபத்தை மனதில் தியானித்து கண்டுகொண்டிருக்க வேண்டும். பிரம்மதேவரே, இப்பொழுது உங்களுக்கு ஒரு ரகசியமான செய்தியை கூறுகிறேன். நீங்கள் இருவரும் பிரகிருதியிலிருந்து தோன்றியவர்கள். ருத்ரன் அவ்வாறல்ல. நானே பிரம்மதேவரது புருவ நடுவில் இருந்து தோன்றப்போகிறேன். குணங்களில் இருந்து தோன்றியவன் என்றும் கூறுகிறார்கள். அதாவது சிவன் தாமசகுண பிரகிருதி என்று. உண்மையில் அந்த சுரூபத்தில் அகங்காரமே வர்ணிக்கப்படுகிறது. அந்த அகங்காரத்தை தாமசம் என்று மட்டும் கொள்ளாமல் வைகாரிகம் அதாவது சாத்விகம் என்றும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் சத்துவ குணத்தவர்களான தேவர்கள் வைகாரிகமான அகங்காரத்தின் படைப்பே. தாமசம் சாத்விகம் முதலிய வேறுபாடுகள் பெயரளவில் தானே அன்றி உண்மையில் இல்லை. உண்மையில் ஹரணான சிவனை தாமசன் என்று கூற முடியாது. ஆகவே பிரம்மதேவரே, நீங்கள் படைப்பவர் ஆகவும் ஸ்ரீஹரி பரிபாலிப்பவராகவும் என் அம்சத்தில் தோன்றக்கூடிய ருத்ரன் அழிப்பவராகவும் ஆகட்டும். உமை என்னும் திருப்பெயரில் விளங்கும் பரமேஸ்வரியான பிரகிருதியின் சக்தி போயே பூதையான வாக்தேவி அதாவது சரஸ்வதி பிரம்மதேவருக்கு மனைவி ஆகட்டும். பிரகிருதி தேவியிலிருந்து பிரியும் இரண்டாவது சக்தி லக்ஷ்மி திருமகள் என்ற பெயருடன் ஸ்ரீமன் நாராயணனின் மனைவியாவாள். பின் காளி என்னும் பெயரில் மூன்றாவதாக தோன்றும் சக்தி என் அம்சமான ருத்ரனை அடையட்டும். அவர்கள் செயல் நிறைவுற ஜோதிர்மயமாக தோன்றுவார்கள். பரம மங்களத்தை நல்கும் பராசக்திகளை பற்றி இதுவரை கூறினேன். அவர்களது செயல்கள் முறையே படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகும். தேவசிரேஷ்டரே, இவர்கள் அனைவரும் என் காதலியான பிரகிருதி தேவியின் அம்சங்களே. ஹரியே, தாங்கள் திருமகளை துணை கொண்டு அனைத்தையும் காத்து வருவீராக. பிரம்மதேவரே, பிரகிருதியின் அம்சமான சரஸ்வதியோடு எனது கட்டளைப்படி மனதினால் படைப்பை தொடங்குவீராக. நான் எனது அன்புருவான உமையின் அம்சமான காளியை துணையாக கொண்டு ருத்ர ரூபனாக பிரளயமான உயர்ந்த காரியத்தை செய்கிறேன். நான்கு வர்ணத்தைச் சேர்ந்த மக்களை கொண்ட உலகத்தை அந்த அந்த ஆசிரமங்களின் பற்பலமான செயல்களின் மூலம் படைத்தல் காத்தல் முதலியவற்றை செய்து நிவீர் இன்பமடைக. ஹரியே, ஞானம் விஞ்ஞானம் அதாவது இறையறிவு உலகறிவு இறையறிவு உலகியல் அறிவு கொண்ட அனைத்து உலகிற்கும் நன்மையே விரும்புபவர்கள் தாங்கள். ஆகவே எனது ஆணையை ஏற்று உலகினருக்கு முக்தி அருள்பவராக தாங்கள் இருக்க வேண்டும். என்னை தரிசித்து பெறும் பயன் உங்களை தரிசிப்பதனாலும் கிட்டும். உங்களை தரிசித்தால் என்னை தரிசித்ததான பலன் கிட்டும். இதுவே உண்மை. இதில் ஐயமேதுமில்லை. எனது இதயத்தில் ஸ்ரீமன் நாராயணனும் அவரது இதயத்தில் நானும் இருக்கிறோம். எங்களில் வேறுபாடு காணாதவனே எனக்கு மிகவும் உயர்ந்தவன் உகந்தவன். அவனே என் மனம் அறிந்தவன். மமைவ ஹிருதயே விஷ்ணுர் விஷ்ணோஷ்ய ஹிருதயே ஹகம் உபயோர் அந்தரம் யோவை ந ஜானாதி மதோ மம. ஸ்ரீஹரி எனது இடதுபுற திருமேனியிலிருந்து தோன்றியவர். பிரம்மதேவர் வலதுபுற திருமேனியில் தோன்றியவர். மகாப்பிரளயத்தை செய்யக்கூடிய ருத்ரன் எனது இதயத்தில் தோன்றியவன். நானே ராஜசம் சாத்விகம் தாமசம் என்னும் முக்குணங்கள் வாயிலாக படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் முத்தொழில்களை செய்யும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்னும் மூர்த்திகளாக தோன்றுகிறவன். சிவபரம்பரோ இக்குணங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டவர். அவர் பிரகிருதி புருஷர்களை காட்டிலும் உயர்ந்தவர், ஒப்பற்றவர், நித்யர், எல்லை கடந்தவர் அதாவது அனந்தர், பரிபூர்ணர், நிரஞ்சனர், பரபிரம்ம பரமாத்மா. மூவுலகங்களையும் காத்தருளும் ஸ்ரீமன் நாராயணன் உள்ளே தமோ குணமும் வெளியில் சத்துவகுணமும் கொண்டவர். மூவுலகங்களையும் அழித்துழைக்கும் ருத்ரதேவன் உள்ளே சத்துவகுணமும் வெளியில் தமோ குணமும் கொண்டவர். மூவுலகங்களையும் படைக்கும் பிரம்மதேவர் உள்ளும் புறமும் ரஜோகுணமே கொண்டவர். இவ்வாறு பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்னும் மூர்த்திகளிடமும் குணத்தின் தாக்கம் உண்டு. ஆனால் சிவபெருமானோ இக்குணங்களையெல்லாம் கடந்தவர். விஷ்ணுவே, நீர் எமது கட்டளையை ஏற்று படைக்கும் கடவுளாமன பிரம்மதேவரை மகிழ்ச்சியோடு காத்து வாருங்கள். இதனால் மூவுலகங்களும் தங்களை கொண்டாடட்டும். அத்தியாயம் 10. பரமேஸ்வரன் கூறுகிறார், உயர்ந்த விரதங்களை கை கொண்ட ஸ்ரீஹரியே, ஸ்ரீ விஷ்ணுவே, என்னுடைய மற்றொரு கட்டளையையும் கேளுங்கள். அதை ஏற்று நடத்துவதால் நீங்கள் அனைத்து உலகங்களிலும் கொண்டாடப்படுவீர்கள். அனைவரும் தங்களை பூஜிப்பார்கள். பிரம்மாவினால் படைக்கப்பட்ட உலகங்களில் உள்ள மக்களில் எவனாவது துன்பம் அடைவானேயாகில் அவனது துன்பத்தை உடனே நீக்க வேண்டி நீங்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும். கடினமான காரியங்களை சாதிப்பதில் நானும் உங்களுக்கு உதவியாக இருப்பேன். உங்களால் வெற்றி கொள்ள முடியாதவாறு இருக்கும் பெரும் பகைவர்களையும் நானே கொன்றொழிப்பேன். ஸ்ரீஹரியே, நீங்கள் இவ்வுலகில் பல பல அவதாரங்களை செய்து உங்களுடைய புகழை பரப்புங்கள். அனைவரையும் கடைத்தேறச் செய்யுங்கள். நீங்கள் ஸ்ரீ ருத்ரனை நினையுங்கள். அவர் உங்களையே நினைத்திருப்பார். உங்கள் இருவரில் வேறுபாடே இல்லை. ருத்ரத்யேயோ பவாம்ஸ்சைவ பவத்யேயோ ஹரஸ்ததா யுவையோர் அந்தரம் நைவ தவ ருத்ரஸ்ய கிஞ்சன. எவன் ஸ்ரீ ருத்ரனது பக்தனாக இருந்து தங்களை நிந்திக்கிறானோ அவனது புண்ணியங்கள் அனைத்தும் அந்நொடியிலேயே சாம்பலாகிவிடும். புருஷோத்தமனே, ஸ்ரீ விஷ்ணுவே, உங்களிடம் பகை பாராட்டுவதால் அவன் நரகத்தில் வீழ்வது திண்ணம். ருத்ர பக்தோ நரோயஸ்து தவ நிந்தாம் கரிஷ்யதி தஸ்ய புண்ணியம் ச நிகிலம் ధృతం భస్మ భవిష్యతి నరకే నరకే పతనం తస్య త్వద్భేషాత్ పురుషోత్తమ మదాజ్ఞయా భవేత్ విష్ణో సత్యం సత్యం నసంశయః. தாங்கள் இவ்வுலகில் முக்கியமாக மனிதர்களுக்கு போகத்தையும் மோட்சத்தையும் அருளுங்கள். பக்தர்களால் எப்பொழுதும் உள்ளத்தில் கொண்டு பூஜிக்கப்படுபவராகவும் அனைத்து ஜீவராசிகளையும் அடக்கி ஆழ்பவராகவும் அருள் புரிபவராகவும் இருங்கள். இவ்வாறு கூறிய சிவபெருமான் பிரம்மதேவனான எனது கரத்தை பிடித்து ஸ்ரீ விட்டுமின் கரத்தில் ஒப்படைத்து அவரிடம், சங்கடமான சமயங்களில் நீங்கள் இவருக்கு உதவி செய்ய வேண்டும். அனைத்திற்கும் தலைவராக இருந்து போகத்தையும் மோட்சத்தையும் அளிக்க வேண்டும். அனைவரின் விருப்பங்களையும் நிறைவேற்றித் தர வேண்டும். அதனால் உயர்ந்து விளங்குவீர்களாக. உங்களை சரணம் பற்றியவன் நிச்சயம் என்னையும் சரணம் பற்றியவனே. நம்ம வேறுபாடு காண்பவன் நரகத்தில் விழுவது திண்ணம். துவாம் யஸ் சமாஸ்ரிதோ நூனம் மாமேவ ச சமாஸ்ரிதா அந்தரம் யஸ்ச ஜானாதி நிறையே பததி த்ருவம். பிரம்மதேவர் கூறுகிறார், தேவரிஷியே, சிவபெருமான் கூறியதை கேட்ட அனைத்தையும் தன்வயத்தில் கொண்டவரான ஸ்ரீமன் நாராயணன் என்னோடு சேர்ந்து ஸ்ரீ விஸ்வநாதரை வணங்கி தழுதழுத்த குரலில் கூறலானார். ஸ்ரீ விஷ்ணு கூறுகிறார், கருணைக்கடலே, உலக நாயகரே, நான் சொல்வதை கேளுங்கள். நான் தங்கள் கட்டளைப்படியே அனைத்தையும் செய்வேன். என்னிடம் பக்தி கொண்டு தங்களை நிந்திப்பவனுக்கு தாங்கள் நிச்சயம் நரகத்தில் வாசத்தை தர வேண்டும். இறைவனே, தங்கள் அடியவனே எனக்கு மிகவும் பிரியமானவன். இதன் உண்மையை தெரிந்து கொண்டவனுக்கு முக்தி ஒன்றும் கிட்டா பொருள் இல்லை. மம பக்தஸ்ச எஸ் சுவாமின் தவ நிந்தாம் கரிஷ்யதி தஸ்யவை நிறையே வாசம் பிரயச்ச நியதம் த்ருவம் துர்பக்தோ யோ பவேத் சுவாமின் மம பிரியதரோஹி சகா ஏவம் வையோ விஜானாதி தஸ்ய முக்திர்ன துர்லபா. பகவான் ஸ்ரீ ஹரி கூறியதை கேட்டு துன்பம் களைபவரான சிவபெருமான் அவர் கூறியதை அப்படியே ஆமோதித்து பின் பலவாறான தர்மங்களை பற்றி உபதேசித்தார். எங்களுக்கு அருள் புரிவான் வேண்டி எங்களுக்கு பல பல வரங்களையும் அளித்தார். பின் பக்தர்க்கு இரியவான சிவபெருமான் கண்களாலேயே எங்களுக்கு அருள் புரிந்துவிட்டு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கவே மறைந்து அருளினார். அது முதற்கொண்டு சிவலிங்க பூஜை தொடங்கியது. சிவலிங்கத்தில் பிரதிஷ்டையாகியுள்ள சிவபெருமான் இகபர சுகங்களை தருபவர் அல்லவா? சிவலிங்கத்தின் அடிப்பீடம் அம்பிகையின் சுரூபம். மேலுள்ள லிங்கம் சிவபெருமான். அனைத்துலகங்களும் அதில் லயமாவதால் அதை லிங்கம் என்று அழைக்கின்றனர். முனிவரே, சிவலிங்கத்தை பற்றிய இவ்வத்தியாயத்தை சிவலிங்கத்தின் முன் படிப்பவன் 6 மாதங்களில் சிவரூபியாகிறான் என்பதில் சந்தேகமே வேண்டாம். சிவலிங்கத்திற்கு முன் ஒருவன் செய்யும் செயலின் புண்ணிய பயலனை பற்றி விளக்கம் தரும் திறன் என் பக்கல் இல்லை. ஸ்ரீ சிவமகா புராணம் 2வதான ருத்ர சம்ஹிதை, அதிலே முதல் கண்டமான சிருஷ்டி கண்டம் 11. சௌனகர் முதலிய ரிஷிகள் கேட்கிறார்கள், வியாசமுனிவரின் சிறந்த சீடரே, பெரியோரே, தங்களுக்கு எங்கள் வணக்கம். பரம பாவனமான சிவபெருமானது அருமையான திருக்கதைகளை தாங்கள் இதுவரை கூறினீர்கள். கருணை வடிவே, பிரம்மதேவரும் நாரதரும் பேசிக்கொண்டதை தொடர்ந்து சிவனது பூஜை முறைகளை விளக்க வேண்டுகிறோம். அதனாலன்றோ சிவபெருமான் மகிழ்ச்சி கொள்கிறார். அந்தணர்கள், க்ஷத்ரியர்கள், வைசியர்கள், வேளாளர்கள் என எல்லோரும் சிவனை பூஜிக்கின்றனரே, அதை எப்படி செய்ய வேண்டும்? நீங்கள் வியாசருடைய திருவாய் மொழியாக கேட்டவாறே எங்களுக்கு கூற வேண்டும். அனைத்து நலன்களையும் அருள்வதும் வேதங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுமான சிவபூஜை பற்றிய முனிவர்களின் வேண்டுகோளை கேட்ட சூத புராணிகர் அவர்களது கேள்விக்கேற்றவாறே அனைத்து விஷயங்களையும் மகிழ்ச்சியோடு கூறலானார். சூதர் கூறுகிறார், முனிவர்களே, நீங்கள் கேட்ட உயர்ந்த விஷயம் மிகவும் ரகசியமானது. என் புத்திக்கு எட்டியவரை நான் கேட்டதை அப்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்று நீங்கள் கேட்பது போலத்தான் முன்பொரு சமயம் வியாச முனிவர் சனத்குமாரரிடம் கேட்டார். அதை உபமன்யு முனிவரும் கேட்டார். சிவபூஜை பற்றி வியாச முனிவர் தாம் கேட்டதை உலக நன்மை கருதி எனக்கு கற்றுத்தந்தார். இதை பற்றித்தான் ஸ்ரீ கிருஷ்ண பகவானும் உபமன்யு முனிவரிடம் கேட்டு தெரிந்தார். இது பற்றி பிரம்மதேவர் நாரதருக்கு கூறியவாறே நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்வேன். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, சிவலிங்க பூஜையின் விதிமுறை பற்றி முதலில் சுருக்கமாக கூறுகிறேன். முன்பொரு சமயம் நான் உனக்கு கூறியது போலவே சிவபெருமானது அழகு மற்றும் தூய்மை நிறைந்த தொன்று தொட்டு வரும் லிங்காகாரமான சுரூபத்தை உயர்ந்த பக்தியோடு பூஜிக்க வேண்டும். அதனால் விரும்பியதெல்லாம் பெறலாம். ஏழ்மை, நோய், துன்பம், பகைவர்களால் நேரும் தொல்லைகள், இந்நான்கு விதமான துன்பங்களும் அதாவது பாவங்களும் சிவபூஜை செய்ய தொடங்கும் முன்பு வரைதான் இருக்கும். சிவபூஜை தொடங்கியதும் அனைத்து துன்பங்களும் விலகி அனைத்து நலன்களும் தேடி வரும். பின்பு உரிய காலத்தில் சிவ உபாசகனுக்கு முக்தியும் கிட்டும். மானிட உடல் பெற்றவர் ஒவ்வொருவரும், அதிலும் நன்மக்கள், நல் இன்பம் வேண்டுவோர் அனைத்து செயல்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி தரும் சிவபூஜையை கட்டாயம் செய்தே தீர வேண்டும். அந்தணர்கள், க்ஷத்ரியர்கள், வைசியர்கள், வேளாளர்கள் ஆகிய அனைவரும் விருப்பங்கள்

அந்தணன் தன் குதத்தை ஆசனமாகி சுத்தி செய்து கொள்ள சுத்தமமான மண்ணெடுத்து 5 முறை நன்கு கழுவிக்கொள்ள வேண்டும். சத்திரியர்கள் 4 முறையும் வைசியர்கள் 3 முறையும் வேளாளர்கள் 2 முறையும் மண்ணெடுத்து ஆசனமாகி கழுவிக்கொள்ள வேண்டும். பின் ஆண்குறியிலும் மண் தடவி சுத்தி செய்து கொள்ள வேண்டும். பின் இடது தோளில் 10 முறையும் இரு கைகளிலும் 7 முறையும் மண்பூசி தேய்த்து அலம்பிக் கொள்ள வேண்டும். அதே போல் இரு கால்களிலும் மும்முறை மண் கொண்டு தேய்த்து அலம்பிக் கொள்ள வேண்டும். பின்பு மறுபடியும் இரு கைகளையும் சுத்தி செய்து கொள்ள வேண்டும். பெண்களும் 4வது மரணத்தவர் போல் 2 முறை மண் கொண்டு அலம்பிக் கொள்ள வேண்டும். மறுபடியும் முன்போல் மண்படுத்து கைகால்களை சுத்தி செய்து கொள்ள வேண்டும். அதன் பின் தங்கள் வர்ணங்களுக்கு ஏற்ப பல் துலக்கிக் கொள்ள வேண்டும். அந்தணன் 12 அங்குல நீளமுள்ள பற்குச்சியினால் பல் துலக்கிக் கொள்ள வேண்டும். சத்திரியர்கள் 11 அங்குலம் வைசியர்கள் 10 அங்குலம் வேளாளர்கள் 9 அங்குலம் நீளமுள்ள பற்குச்சியினால் பல் துலக்கிக் கொள்ள வேண்டும். மனுநீதி நெருப்படி காலத்திற்கேற்ப பற்குச்சியை ஏற்கலாம். அன்பனே, சட்டி, பிரதமை, அமாவாசை, நவமி, விரத தினங்கள், சூரியன் மலையும் மாலை வேளை, ஞாயிற்றுக்கிழமை, சிராத்த தினம் ஆகிய தினங்களில் பற்குச்சி கொண்டு பல் துலக்குவது கூடாது. பல் துலக்கிய பின்பு நீர்நிலை சென்று முறைப்படி நீராட வேண்டும். விசேஷமான காலங்களில் அகமர்ஷணம், பவமானம் போன்ற மந்திரங்களை சொல்லிக் கொண்டேதான் நீராட வேண்டும். நீராடிய பிறகு நல்ல வெளுத்த உலர்ந்த ஆடையை அணிந்து ஆச்சமனம் செய்ய வேண்டும். அழகிய அமைதியான தனித்ததொரு இடத்தில் அமர்ந்து முறைப்படி காலை சந்தியாவந்தனத்தை செய்ய வேண்டும். சந்தியாவந்தனம் செய்தவின் பூஜை செய்ய தொடங்க வேண்டும். ஒருநிலைப்பட்ட மனதோடு பூஜைக்கான பொருட்களை திரட்டி கொண்டு பூஜை அறைக்கு சென்று அழகான ஓர் இருக்கையில் அமர வேண்டும். முதலில் பூஜைக்கான நியாசங்களை, அந்தந்த அங்கங்களை, அதற்கான மந்திரங்களை கூறி தொட்டுக் கொள்ளுதலை முறைப்படி செய்து சிவ பூஜையை செய்ய வேண்டும். சிவ பூஜை தொடங்கும் முன் மகாகணபதி, துவாரபாலகர்கள் மற்றும் திக்பாலகர்களுக்கு முறைப்படி பூஜை செய்து அதன்பின் பூஜிக்கப்படும் இறைவனுக்கு தனித்ததொரு ஆசனம் அமைக்க வேண்டும். அல்லது 8 தடங்கள் கொண்ட கமலத்தை வரைந்து அதில் பகவானை எழுந்தருள பண்ண வேண்டும். பூஜை பொருட்களை அருகிலேயே வைத்துக் கொள்ள வேண்டும். மும்முறை ஆசமனம் செய்து கைகளை நீர் தொட்டு துடைத்துக் கொண்டு 3 முறை பிராணாயாமம் செய்ய வேண்டும். பிராணாயாமத்தின் மத்தியில், அதாவது காற்றை உள்ளே அடக்கிக் கொண்டிருக்கும் கும்பகத்தின் போது முக்கண்ணரான சிவபெருமானை இவ்வாறு தியானிக்க வேண்டும். 5 திருமுகங்கள், 10 திருக்கரங்கள், ஒளிரும் படிகநிறம், திருமேனி முழுவதும் திருஆபரணங்கள், புலித்தோல் ஆடை என்று தியானிக்கும் பொழுது தனக்கும் இதே திருமேனி, அதாவது சாரூபியம் வேண்டுமென வேண்ட வேண்டும். இவ்வாறு தியானிப்பதால் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் தீயினில் தூசாகும். சிவ சாரூபியம் நமக்கு கிடைத்த எண்ணத்தில் இருந்து கொண்டே பூஜை புரிய வேண்டும். பூதசுத்தி, சரீர சுத்திக்கான மந்திரங்களை செய்துவிட்டு பின் மூலமந்திரத்திற்கான நியாசங்களை செய்ய வேண்டும். அல்லது ஓம் என்னும் பிரணவத்தாலும் அங்கநியாச கரநியாசங்களை செய்து கொள்ளலாம். முதலில் ஓம் அத்யஸ்ரீ பகவதா பரமேஸ்வரஸ்யா என்ற சங்கல்பம் செய்து கொண்டு பின் பூஜையை தொடங்குக. இறைவனுக்கு பாத்தியம், அர்க்கியம், ஆச்சமனீயம் அளிப்பதற்காக தனித்தனிய பாத்திரத்தை தயாராக வைத்திருக்க வேண்டும். உண்மை தெரிந்தவர்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கலசங்களை வைப்பார்கள். அவற்றில் தருப்பையினாலான கூச்சங்களை வைத்து மந்திரம் கூறி கலச நீரை சுத்தி செய்து பின் அதே தருப்பை கூச்சத்தினால் அந்நீரை எடுத்து பூஜை பொருள்கள் அனைத்தையும் புரோட்சித்து சுத்தமாக்க வேண்டும். பின் அந்த கலசங்களில் குளிர்ந்த நீரை நிரப்பி அதில் வெட்டிவேர், சந்தன முதலியவற்றை பாத்தியத்திற்கான பாத்திரத்திலும், ஜாதி மல்லிகை பூ, மிளகு, பச்சை கற்பூரம், ஆலமரத்து வேர், தாமரை மொட்டு முதலியனவற்றை பொடி செய்து ஆஜமனிய பாத்திரத்திலும், ஏலப்பொடி, சந்தன முதலியவற்றை மற்ற பாத்திரங்களிலும் போட வேண்டும். பரமசிவனது இருபுறங்களிலும் நந்தியம்பெருமானை பூஜிக்க வேண்டும். சந்தனம், தூபம் மற்றும் ஏகஹாரதி தீபம், அலங்கார தீபம், ரிஷப தீபம், காயத்ரி தீபம், நட்சத்திர தீபம், கும்ப தீபம் என பல்வேறு தீபங்களை ஏற்றி பூஜை செய்ய வேண்டும். முதலில் லிங்க சுத்தி செய்து மந்திரங்களுக்கு முன் ஓம் எனும் பிரணவத்தையும் முடிவில் நமஹா என்பதையும் சேர்த்து மந்திரங்களை சொல்லிக் கொண்டே பகவானுக்கு உச்சிதமான ஆசனத்தை அணிக்க வேண்டும். பிரணவ மந்திரத்தை சொல்லிக் கொண்டே ஸ்வஸ்திகாசமான பத்மாசனத்தை தியானிக்க வேண்டும். அந்த பத்மாசனத்தில் கிழக்கில் உள்ள தளமே அழிவற்ற செல்வமான அணிமா, தெற்கு தளம் லகிமா, மேற்கு தளம் மகிமா, வடக்கு தளம் பிராப்தி, அக்னி மூலை தளம் அதாவது தென்கிழக்கு பிராகாமியம், தென்மேற்கு நிருதி மூலை தளம் ஈசித்துவம், வடமேற்கு வாயு மூலை தளம் வசித்துவம், வடகிழக்கு மூலை அதாவது ஈசான்ய மூலையில் உள்ள தளம் சர்வஜ்ஞத்வம், நடுவில் உள்ள கருணிகையே சோமன், சோமனுக்கு கீழே சூரியன், அதன் கீழே அக்னி, அக்னிக்கும் கீழே தர்மம் முதலியன. இவ்வாறு கற்பனை செய்து கொண்டு பின்பு நாற்றிசைகளிலும் அவ்யக்தம், மகத்தத்துவம், அகங்காரம் மற்றும் அதனது விகாரங்கள்

0: அதாவது வேறுபாடுகள் ஆகியனவற்றை நினைத்துக் கொள்க. சோமனின் முடிவில் சத்துவம் ராஜசம் தாமசம் என்னும் முக்குணங்களை நினைக்கவும். இதன் பின் ஓம் சத்யோஜாதம் பிரபத்யாமி சத்யோஜாதாய் வை நமோ நமஹ பவே பவே நாதி பவே பவசியமாம் பவோத்பாவய பவோத்பவாய நமஹ என்னும் மந்திரத்தால் பகவானை ஆவாகனம் செய்ய வேண்டும். பின்பு வாமதேவாய நமோ ஜேஷ்டாய நம சிரேஷ்டாய நமோ ருத்ராய நம காலாய நம கலவிகர்ணாய நமோ பலவிகர்ணாய நமோ பலாய நமோ பல பிரமதனாய நமோ சர்வபூத தமனாய நமோ மனோன்மனாய நமஹ என்கிற மந்திரம் கூறி பகவானுக்கு ஆசனம் அளித்து அதில் அவரை எழுந்துருளப் பண்ண வேண்டும். தத் புருஷாய வித்மகே மகா தேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத் என்னும் ருத்ர காயத்ரியால் பகவான் சாநித்தியம் அதாவது நேரில் எழுந்தருள் அடைந்ததாக கருதி அகோரே அகோரே ஏப்யோ தகோரே ஏப்யோ கோர கோர தரேப்யக சர்வே ஏப்ய சர்வ சர்வே ஏப்யோ நமஸ்தே ருத்ர ரூபேப்யக என்கிற மந்திரத்தினால் பகவானை அங்கேயே இருக்குமாறு தடுத்து நிறுத்தி ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வ பூதானாம் பிரம்மாதிபதிர் பிரம்மணோதிபதிர் பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவோம் என்கிற மந்திரம் கூறி பூஜிக்கத் தொடங்குக. பாத்தியம் ஆச்சமனியம் அளித்து அர்க்யமும் அளிக்க வேண்டும். பின்பு வாசனை சந்தன ஜலத்தால் முறைப்படி அபிஷேகம் செய்ய வேண்டும். அதன் பின் பஞ்சகவ்யத்தை அதாவது பசுஞ்சாணம் கோமயம் கோமயம் என்பது பசுமூத்திரம் பசனை பசும்பால் பசுந்தயிர் ஆகிய ஐந்தையும் அதாவது பஞ்சகவ்யத்தை அதற்குரிய மந்திரங்களை கூறி ஒன்று கூட்டி பிரணவத்தால் அதை அபிமந்திரித்து பின் அதை கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்க. அதன் பின் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு நெய் ஆகியவற்றால் தனித்தனியே அபிஷேகம் செய்து பின் பிரணவமான ஓங்காரத்தை ஓதிக்கொண்டே மற்ற தூய்மையான வெண்ணெய் பலரசங்கள் சர்க்கரை பஞ்சாமிர்தம் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்ய வேண்டும். வேண்டுவார் வேண்டுவன அருளும் ஏழை பங்காள நல்லவா சிவபெருமான் நல்ல வெள்ளை துணியால் வெடிகட்டப்பட்ட தூய்மையான நீரை மந்திரம் சொல்லி தூயதான பாத்திரத்தில் நிரப்பிக் கொள்ள வேண்டும். பகவானுக்கு சந்தனம் சமர்ப்பிக்கும் வரை இந்த பாத்திரத்தை நகர்த்தி வைக்க கூடாது. பின்பு பகவானை உயர்ந்த துணியால் துடைத்துவிட்டு மகிழ்ச்சியோடு அட்சதை கொண்டு பூஜிக்க வேண்டும். பகவான் மேல் சந்தனமிட்டு தர்பயிலான குர்ச்சத்தை வைத்து நாயுருவி திருநூற்பத்தி கற்பூரவல்லி மல்லிகை சண்பகம் ரோஜா வெள்ளையரளி பாட்டலி புஷ்பம் தாமரை அல்லி முதலிய பல வகையான புஷ்பங்களை சாற்ற வேண்டும். பகவானது திருமுடியில் தாராபாத்திரத்திலிருந்து சொட்டு சொட்டாக தண்ணீர் விழுந்து கொண்டிருக்குமாறு பகவானுக்கு மேல் ஒரு தாராபாத்திரத்தை தொங்கவிட்டு அதில் எப்பொழுதும் நீர் நிரம்பி இருக்குமாறு செய்ய வேண்டும். தாராபாத்திரம் சங்க பாத்திரம் கவ்யஸ்ருங்கம் அதாவது பசுமாட்டின் கொம்பு போன்ற பலவிதமான பாத்திரங்களினாலும் அபிஷேகம் செய்யலாம். அனைத்து நன்மைகளையும் அளிப்பது மந்திரம். ஆகவே மந்திரம் சொல்லித்தான் திருமந்திரம் செய்ய வேண்டும். நாரதா, அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொள்ள சிவபூஜை பற்றிய மந்திரங்களை சுருக்கமாக கூறுகிறேன், கவனமாக கேட்டுக்கொள். பவமான மந்திரங்கள் வாங்மே என்கிற மந்திரங்கள், ஸ்ரீருத்ரம் அதாவது நமகம் சமகம், நீலருத்ர மந்திரம், அழகான புருஷ சூக்தம், ஸ்ரீ சூக்தம், அதர்வ சீரஷம், ஆனோபத்ரா முதலிய சாந்தி மந்திரங்கள், சௌர மந்திரம், அருணப்பிரஷ்னம், தேவவிரத சாமா, அபித்வா முதலிய ரதந்திர சாமா, மிருத்யுஞ்சய சூக்தம், மிருத்யுஞ்சய மந்திரம், திரு ஐந்தெழுத்தான பஞ்சாட்சரம் ஆகிய மந்திரங்கள் சொல்லி பூஜிக்கலாம். ஆயிரம் அல்லது நூறு துளைகள் கொண்ட தாம்பாளத்தால் அபிஷேகம் செய்க. வேத மந்திரங்களையோ பகவானின் திருநாமங்களையோ சொல்லிக் கொண்டுதான் பூஜை புரிய வேண்டும். இவ்வாறு அபிஷேகம் செய்தவன் சந்தனமிட்டு புஷ்பங்களை சாற்ற வேண்டும். பிரணவம் ஓதிய வண்ணம் பகவானுக்கு தாம்பூலம் அடிக்க வேண்டும். சிவபூஜையை சிவலிங்கத்தின் மேற்புறமே பிரணவம் ஓதிக்கொண்டு செய்ய வேண்டும். அவர் தூய படிகம் போன்றவர், நிஷ்கலஸ்வரூபர், அழிவற்றவர், அனைத்து உலகிற்கும் நிமித்த உபாதான சககாரி காரணங்கள் இவரே, அனைத்து உலகாகவும் இருப்பவர். பிரம்மா ருத்ரன் இந்திரன் விஷ்ணு முதலிய தேவதேவர்களுக்கும் காண கிடைக்காதவர். வேதமறிந்த அறிஞர்கள் வேதாந்தமான உபரிடனங்களில் மனத்திற்கும் சொல்லிற்கும் எட்டாதவர் இவர் என்று கூறப்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள். முதலும் முடிவும் நடுவும் அற்றவர், நோய்களுக்கு மருந்தானவர், சிவ தத்துவம் என போற்றப்படுபவர், சிவலிங்க சுரூபமாக விளங்குபவர். பிரணவ மந்திரம் கூறி பூஜை புரிந்து தூபம் தீபம் நைவேத்தியம் தாம்பூலம் சமர்ப்பித்து கற்பூர தீபாராதனை காட்டி முறைப்படி பூஜை செய்து பலவிதமான தோத்திரங்களையும் மந்திரங்களையும் சொல்லி துதித்து வணங்க வேண்டும். அதன் பின் அர்க்யம் அளித்து திருவடிகளில் புஷ்பம் சமர்ப்பித்து எட்டு அங்கங்களும் நிலத்தில் தோய வீழ்ந்து வணங்க வேண்டும். இரு கைகளிலும் புஷ்பமேந்தி நின்று கொண்டு அஜ்ஞானாத்யதிபா ஞான ஜப பூஜாதிகம் மயா கிருதம் ததஸ்து சஃபலம் கிருபையா தவ சங்கர. சங்கரா, அனைத்து நலன்களையும் அமைதியையும் அளிக்கும் சிவபெருமானே, நான் இதுவரை செய்முறை அறிந்தோ அறியாமலோ செய்த ஜபம் பூஜை முதலிய நற்செயல்கள் தங்கள் திருவருளால் பயன் உடையதாக ஆகட்டும் என்று வேண்டி கைகளில் உள்ள புஷ்பத்தை இறைவன் திருவடிகளில் சமர்ப்பிக்க வேண்டும். அதன்பின் ஓம் ஸ்வஸ்தின இந்திரோ விருத்தஸ்வாஹ ஸ்வஸ்தின பூஷா விஸ்வவேதாஹ ஸ்வஸ்தினஸ்தாக்ஷோ அரிஷ்டநேமிஹி ஸ்வஸ்தினோ ப்ரஹஸ்பதிர் ததாது என்று ஸ்வஸ்தி வசன மந்திரம் கூறி வேண்ட வேண்டும். பின் காலே வர்ஷது வர்ஜன்யஹ பிரதிமேசிசாலினி தேசோயம் க்ஷோபர இத பிராமணா சந்து நிர்பயாஹ சர்வே ச சுகின சுகினஹ சந்து சர்வே சந்து நிராமயாஹ சர்வே சச்சுகின சந்து சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பச்சந்து மா கச்சித் துக்க பாக் பவேத். அனைவரும் இன்று இன்புற்றிருக்க வேண்டும். அனைவரும் நோய் நொடியின்றி இருக்க வேண்டும். அனைவரும் நல்லதையே காணட்டும். எவரும் துன்பம் அடையாது இருக்க வேண்டும் என்று அனைவருக்கும் நல்லாசிகளை வழங்குமாறு இறைவனை வேண்ட வேண்டும். அனைவரும் இன்புற்றிருக்க வேண்டும். அனைவரும் நோய் நொடியின்றி இருக்க வேண்டும். அனைவரும் நல்லதையே காணட்டும். எவரும் துன்பம் அடையாது இருக்க வேண்டும் என்று அனைவருக்கும் நல்லாசிகளை வழங்குமாறு இறைவனை வேண்ட வேண்டும். அதன்பின் ஓம் ஆபோஹிட்டாமயோ பவகஸ்தான பூர்ஜே ததாதன முதலிய மூன்று மந்திரங்களை கூறி இறைவன் மேல் நீரை தெளிக்க வேண்டும். அதன்பின் இறைவனை சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்து நாம் செய்த பூஜையில் குற்றம் குறைகள் இருந்தால் அவற்றை மன்னிக்குமாறு இறைவனிடம் வேண்ட வேண்டும். அபராத சகஸ்ராணி கிரியந்தேகன் நிசம்மயா தானி சர்வாணி மே தேவ க்ஷமஸ்வ பரமேஸ்வராம் முதலிய ஸ்லோகங்களை கூறி வேண்டிக் கொண்ட பின் யாந்து தேவகணா சர்வே பூஜா மாதாய மாமகீம் அபீஷ்ட பல தானாய புனராகமனாய ச என்ற ஸ்லோகத்தை கூறி இறைவனை அவருடைய இடத்துக்கு ஏகுமாறு வேண்டுக. ஏனெனில் மறுபடியும் நாம் பூஜை செய்யும் போது அவர் திரும்ப வர வேண்டும் அல்லவா. இதன் பின் கீழ்வரும் மந்திரத்தை கூறி திரும்பவும் வணங்க வேண்டும். ஓம் அத்யா தேவா உதிதா சூர்யஸ்ய நிரம்மச விப்ருதா நிரவத்யாத் தன்னோ மித்ரோ மித்ரோ வருணோ மாமஹந்தா மதிதி சிந்து பிரதிவி உதத்யோஹ என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி திரும்பவும் வணங்க வேண்டும். முடிவாக ஒரே மனதோடு இறைவனையே எண்ணிய வண்ணம் கீழ்வருமாறு பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். சிவே பக்திஹி சிவே பக்திஹி சிவே பக்திர் பவே பவே அன்யதா சரணம் நாஸ்தி த்வமேவ சரணம் மம தஸ்மாத் காருண்யபாவேன ரக்ஷ ரக்ஷ மகேஸ்வரா. சிவே பக்தி சிவே பக்திஹி சிவே பக்திர் பவே பவே அன்யதா சரணம் நாஸ்தி த்வமேவ சரணம் மம தஸ்மாத் காருண்யபாவேன ரக்ஷ ரக்ஷ மகேஸ்வரா. நான் எப்பிறவி பெற்றாலும் அவ்வனைத்து பிறவிகளிலும் சிவனிடம் பக்தி இருக்க வேண்டும். சிவனிடம் பக்தி வளர வேண்டும். சிவனிடமே பக்தி நிலைத்து நிற்க வேண்டும். எனக்கு வேறொரு புகலிடம் இல்லை. நீ மட்டுமே எனக்கு புகலிடம். ஆகவே மகேஸ்வரா, கருணை கொண்டு என்னை காத்தருள வேண்டும். ஐயா, காத்தருள வேண்டும். நான் எப்பிறவி பெற்றாலும் அவ்வனைத்து பிறவிகளிலும் சிவனிடம் பக்தி இருக்க வேண்டும். சிவனிடம் பக்தி வளர வேண்டும். சிவனிடமே பக்தி நிலைத்து நிற்க வேண்டும். எனக்கு வேறொரு புகலிடம் இல்லை. நீ மட்டுமே எனக்கு புகலிடம். ஆகவே மகேஸ்வரா, கருணை கொண்டு என்னை காத்துருள வேண்டும். ஐயா, காத்துருள வேண்டும். இவ்வாறு நான் தழுதெடுக்க வேண்டி இறைஞ்சி அனைத்து நலன்களையும் வாரி வழங்கும் தேவதேவனான பரமசிவத்தை வணங்கி பூஜிக்க வேண்டும். அதன்பின் பரிவாரங்களோடு கூடிய இறைவனை வழிபட்டு வணங்கி மன நிறைவோடு நமது அன்றாட வேலைகளை கவனிக்க வேண்டும். இவ்வாறு தினமும் பக்தியோடு பூஜிப்பவனுக்கு அவனது அனைத்து காரியங்களின் ஒவ்வொரு நிலையிலும் நலமே கிடைக்கும், வெற்றி கிட்டும். சிறந்த பேச்சாளனாக திகழ்வான். விருப்பங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். நோய் நொடிகள், துன்பங்கள், சோகங்கள், பிறரால் நமக்கு நேரும் மனத்தாங்கல்கள், செய்வினைகள், வஞ்சனையான தீய எண்ணங்கள், நஞ்சு முதலிய உருவத்தில் நமக்கு ஏற்படும் தீங்கு முதலிய அனைத்து துன்பங்களையும் சிவபெருமான் நீக்கி அருள்வார். நலன்களை வாரி வழங்கும் தனிப்பெரும் கருணை கொண்டவர் என்றோ அவர். சிவபெருமானை பூஜிப்பதால் அனைத்து நலன்களும் கிட்டுவதோடு வளர்பிறை நிலவை போன்று நற்குணங்கள் அனைத்தும் மேன்மேலும் வளரும். சிவபெருமானை பூஜிப்பதால் அனைத்து நலன்களும் கிட்டுவதோடு வளர்பிறை நிலவை போன்று நற்குணங்கள் அனைத்தும் மேன்மேலும் வளரும். நாரத முனிவரே, சிவபூஜையின் வழிமுறைகள் அனைத்தையும் இதுவரை கூறினேன். இனிமேலும் கேட்க துடிப்பவர்களுக்காக நீங்கள் எதை பற்றி கேட்க விரும்புகிறீர்கள்?
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சைவ எல்லப்ப நாவலர் அருடைய அருணாச்சல புராணம் பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: ஸ்ரீ அருணாச்சல புராணம் சைவ இல்லப்ப நாவலர் ஆனைமுகன் துதி. மிக்க வேதவியாசர் விளம்பிய இக்கதைக்கியை விண்ணருள் செய்திட முக்கண் வெற்பினை மும்மத வாரியை கைகளிற்றினை கைதொழுதேத்துவாம். நட்டேசர் துதி. முதிருஞ்சுவை மதுரம் பெற மொழியும் தமிழ் விரகன் புகழ் பதிகம் புனை பவநம்பினர் பவபஞ்சன நமலன் கதிர் உதிரும்படி பகிரண்டமும் உடையும்படி இலகும்படி அதிரும்படி நடனம் புரி அதிருங்கழல் அதிருங்கழல். தலப்பெருமை. இரவிகள் சந்திரர் வைரவர் விஞ்சையர் இமயவர் என்றிசையோர் உரகர் அருந்தவர் முனிவரர் வங்கையர் உவன நெடுங்கொடியோர் பரவி நெருங்கலில் உலகம் நிறைந்தவர் பணியும் இடம் கிடையாது அரகர என்பது கடலில் முழங்கியதருணை வளம்பதியே இளமுலை மங்கையர் முகமும் நெருங்கிய இருகுழையும் பகலே ஒளிரொரு சந்திரன் உடனிரு செங்கதிர் உதயமெனும் தனியூர் தலைய விழுந்தொடை மகபதி தன்பதி தனபதி தன்பதியாம் அழகை வளம்பதி தனிலும் வளம்பதி அருணை வளம்பதியே கால எதிர்த்திட மார்பில் உதைத்தவர் காமன் ஒரு புடியா ஆலமிடற்றினர் மாலை மதிக்குறை ஆடரவப்பணியார் நாலு முகத்தவன் ஞாலமளிப்பவன் ஆடும் அதற்கரியார் சூலமெடுப்பவர் மேவு திருப்பதி சோணகிரிப்பதியே. பரசிவ துதி. உறவொடு பகையரும் ஒரு முதல் அவனவன் இறுதி எல்லுலகருள் இறையவன் அவனவன் மறைமுடி வினில் நடம் வளர்பவன் எவனவன் அறிவினில் அறிபவன் நடியினைத் தொழுதனம். அருணாச்சலேஸ்வரர் துதி.

0: கொண்ட கோளகை பொன் கோளகையாய் அழகு காட்ட கனி கொண்ட ஒருவரையாம் ஒருவரையாம் மகளாது கருத்துள் சேர்ப்பாம். ஒருமானை கரத்தினில் வைத்தொருமானை சிரத்தினில் வைத்துலகம் ஏழும் தருமான இடத்தினில் வைத்தருவானை பவள நெடும் சைலம் போல வருமானை முகத்தானை அளித்தானை பொருமானை மகிழ ஏறும் பெருமானை அருணகிரி பெம்மானை அடிபணிந்து பிறவி தீர்ப்பாம். உண்ணாமுலை அம்மை துதி. காருழுகும் குழலாளை கருணை வழிந்தொழுகும் இருகடை கண்ணாளை மூரல் இள நில ஒழுக புழு ஒழுக அழகொழுகும் முகத்தினாளை வாருழுகும் தனத்தாளை வடிவொழுகி தெரியாத மருங்குலாளை சீரொழுகும் பதத்தாளை அருணை உண்ணாமுலையாளை சிந்தை சேர்ப்பாம். யானை திரை கொண்ட விநாயகர் துதி. மதம் ஒன்றும் மாறாக வரும் களிற்று முகத்தானை மனத்திலே தன் பதம் ஒன்றும் மருந்தவர்க்கு பதம் ஒன்றும் கடந்த பதம் பாலிப்பானை விதம் ஒன்று புறங்கடிந்தால் அளித்தருளும் ஒரு முதலை வேரோடே சஞ்சிதம் ஒன்று பிறப்பொழிக்கும் ஆனை திரை கொண்டவனை சிந்தை சேர்ப்பாம். சிவசுப்பிரமணியர் துதி. கொந்தாரும் மலச்சோலை அருணை நெடுங்கோபுரத்தில் குமரவேளை வந்தாரை வாழ்விக்க வடவீதி தனில் உறையும் மயிலினானை கந்தாரும் கடக்களிற்று மகவர்க்கு தருநிழலும் கனகநாடும் தந்தானை அலர்கடப்பம் தாரானை பணிபவர் தாழ் தலைமேல் கொள்வாம். மூவர் துதி. வாது கொண்ட பரசமய கோளரியை அடிவணங்கி வன் கல் தூணால் தீது கொண்ட கருங்கடலை கடந்த செழும் தமிழ்கடலின் திருத்தாள் போற்றி காது கொண்ட விழிப்பறவை திருமனை கெம்பெருமானை கால்கள் நோவ தூது கொண்ட சுந்தரனை தம்பிரான் தோழனையாம் துதி செய்வோமே. திருவாத ஊரடிகள் துதி. அத்தனார் தெருந்துரைவு கரிய வினை கடல் கடந்து புத்தனார் மதங்கடிந்து புனிதமாகிய ஜீவன் முத்தனார் மாணிக்க வாசகனார் முக்திக்கு வித்தனார் வாதவூர் வித்தகனார் தாழ்வோற்றி. திருத்தொண்டர் துதி. மனையாளை அறக்களித்து மனங்களித்த இயற்பகையார் மலர்த்தாள் போற்றி தனையாளும் பெருமானுக்கு எச்சிலிடும் கண்ணப்பரு சரணம் போற்றி வினையாளர் அறியாத திருநீல கண்டரடி விரும்பி போற்றி இணையாளும் இளையாந்தன் குடிமாறர் இணையடியை இறைஞ்சுவோமே. ஐயடிகள் காடவர் கோன் ஈரடியை வணங்கி மகவரு தெம்மார்க்கு நெய்யடிசில் உடன்படைத்தார் திருவடியை தொழுது திருநீற்று சோழன் மெய்யடியை புகழ்ந்து தெய்வ உலா சொன்ன சேரனடி விரும்பி ஏத்தி பொய்யடிமை இல்லாத புலவர் முதல் அனைவரையும் போற்றுவோமே. நந்திதேவர் துர்கை கௌதமர் சண்டேஸ்வரர் துதி. நந்தி திருவடியிறஞ்சி விந்தையடி புகழ்ந்து மறை நான்கிற்கைந்தாய் வந்தருளும் கோதமனார் மலரடியன் முடிக்கு முடி மாலையாக்கி தந்தை இரு பதஞ்சிதைத்து சிதையாத பதத்திருந்த தண்டிதாளை சிந்தை மிசை குடியிருத்தி அருணகிரி நினைப்பவர்தால் சென்னி சேர்ப்பாம். அவையடக்கம். தேறுகின்ற பல கலையும் தெளிந்த சுவை இரு நான்கும் திகழும் பாடல் கூறுகின்ற புலவர் முனே தமியேனும் சில புகழ் சொல் குறித்தவாறு வீறுகின்ற மறைவிரிஞ்சன் ஏறி வரும் மனத்தின் முன்னும் விரிஞ்சன் தாதை ஏறுகின்ற கருடன் முன்னும் உருமசகம் பறவை கொடுத்திடுதல் போலும் நீரிருக்குதென பழித்து விடுவரோ அது பாலின் நிகழும் ஆனால் நார் இருக்குதென கழித்து விடுவரோ அது மலரின் அண்ணும் ஆனால் ஆறிருக்கும் சடைமுடியார் விடமிருக்கும் திருமிடற்றார் அருணை நாதர் பேரிருக்கும் தகைமையினால் எனதுரையை இகழுவரோ பெருமையோரே. அழகு தர கனிந்த நச்சு மரம் பழையதெனினும் அதில் அமுதுண்டாமோ, விளைவு தரு சுவை கரும்பு புதியதுவே எனினும் அதில் இரதம் போமோ, இழிவுறு பாடலும் உயர்வு தங்கிய செய்யுளும் அவை போல் இருக்குமாகில் பழமையென நலந்தருமோ புதுமையென இகழ்படுமோ பயன் கொள்வோர்க்கே. தினையளவும் தமிழ் மிடியற்றதி மதுரம் பிறந்த கல்வி திறமையோரும் இணையும் இயல் சுவையறியா மூடர் பொரு அறிவின் முன்னே நிற்கலாமோ, வினையடரும் குவளை விழி அனிச்ச மலர் அணைய திருமேனீமானார் புனைவில் மதன் மலர்கணையை பொறுப்பதல்லால் அமரி நம்பு பொறுத்திடாரே. நூல் வரலாறு. கருத்துருக இறைவன் நந்தி கருள் புரிய நந்தியும் அற்கண்டர் கோத விருத்தி மறை வியாதமுனை கவனுரைக்க சூதனுக்கு வியாதன் சொல்ல பொருத்தமன இருடியற்கு அருட்சூதன் மொழிந்த சிவபுராணங்கோடி உருத்திர சங்கிதை உரைத்து அருணகிரி வளத்தினையான் உரைக்கல்லுற்றேன். அருணை நகர் வளமையும் ஆலய நகந்தை விட அழல் விற்பானவாறும் புருவில் மகம் அழித்ததுவும் அரணுமையை மணர்ந்ததும் கண் புதைத்தவாறும் வறுமகிடன் தொலைத்ததுவும் இரவியிடம் கலந்ததுவும் வைரப்பூணான் இருவினையை அகற்றியதும் மற்றுமுள சரிதையெல்லாம் இயம்புவேனே. அங்கிகுலம் ஒங்க வரும் வல்லாள பூவன் தன்னறிய தொண்டும் துங்கமிகும் தீர்த்தமுடன் திருமலையை வலம்புரியும் சுடரோன் பேரும் பொங்கு பிரதத்த நொழுவினை தீர்த்தவாறு புலகாதியாவும் இங்கிதம் சேர் வடகலையில் இருந்ததனைத் தென்கலையால் எம்பல்லுற்றேன். திருநகரச் சருக்கம். நந்திகேஸ்வரர் துங்கமழ் உழைபிரம்பு கரிகை அகலாத கையான் துகிர்குன்றூடே திங்களுமிழ் நிலவனைய வெண்பொடியான் சடைமுடியான் செரிமுக்கண்ணான் பொங்கு திரு அரையகலா புலித்தோலான் புயம் நாளான் புரிமுன்னூலான் கங்கை மதி தபசடையான் திருவானை செலுத்தி வெள்ளி கைலை காப்பான் கொய்வனஜமலர் நிறத்தான்மை வளரும் திருமிடற்றான் குலவெள்ளேற்றான் சைவமெனும் பயிர் தழைக்க கருணை மழை பொழிமேகம் தன்னை ஒப்பான் ஐவரையும் அகத்தடக்கும் சிலாதரர்க்கு புறத்துலவும் ஆவி போல்வான் தெய்வமெல தொழச்சி வந்த மலர்பதத்தான் நந்தியனும் திருநாமத்தான். கைலாயமலை. ஈசன் அணி நதிமதியும் திருவுருவம் திருவுருவில் இசைந்த நீரும் தேசுவென விளங்கும் ஒரு கைலாய சிலம்புளத சிலம்பின் மீதே வாசவனே முதலிமையோர் நெருங்குதலால் மகுடமொடு மகுடம் தாக்கி ஓசையுடன் கனகமணி பொடி உதிர்ந்து கனகமலை குவமையாகும். மண்டபத்தின் எழில். இந்திர நீலச்சிலையால் இசைந்த கடந்தெரியாமல் எழுதி சேர்த்து மந்தரமாம் என பயிரத் துண்ணிறுத்தி மாணிக்க மதலை கூட்டி செந்துயிரால் போதிகையும் மரகதத்தால் உத்திரமும் செரித்து மீதே சந்திரகாந்தத் தகடு பரப்பிய மண்டபமுளதச் சைலம் மீதே. நந்திகேஸ்வரர் அமர்ந்திருந்த கோலம். இருமருங்கும் தரளமணி இழைத்த அரியாசனத்திலிருந்து நீல பருமணியால் இழைத்த பெரு பாதவீடிகையில் மலர்பதத்தை ஊன்றி மறுவு பெருங்கைலையின் மீதிருந்து முயலகன் முதுகில் பலத்தால் ஊன்றி அருமறையை முனிவரர்க்கும் முறைக்கும் இறை என இருந்தார் அந்த வேளை. நந்திகேஸ்வரரை சூழ்ந்திருந்தோர். குச்சனுரோ மஜன் குமுதன் குமுதாக்கன் சகடாயன் கும்பஜாத்தன் பச்சர் வைசம் பாயனன் கணாஜிமுனி புலிக்காலன் வாமதேவன் நஜ்ஜனகன் சனற்குமரன் பாதராயணன் மதங்கன் நடனத்தாளை அர்ச்சனை செய் அனந்தமுனி முதல் அனந்தமுனி வரதம் அழுகில் சூழ. மார்க்கண்டர் முக்திக்கு உபாயம் வினவல். மன்னிய மார்க்கண்ட முனி உடனெழுந்து பணிந்து உயிர்கள் மழைவின் போலே இந்நிலத்தில் பிறப்பதுவும் இறப்பதுவும் இருவினையும் எமக்கு தோன்ற சொன்ன ஒரு தனி முதலே முக்தி பெறும் பரிசமக்குச் சொல்வா என்றான் அன்ன உரை செவிப்புகளும் நந்தி அருள் சுரந்து முனிக்கு அருள்வதானான். வினையகற்றும் நதிகள். கம்பை நதி, கும்ப நதி, காவிரி, கோதாவரி, ஏ கண்ணவேணி, பம்பை நதி, வேகவதி, வேதவதி, சரயு நதி, பரமாம் கங்கை, செம்பு நதி, பொன்முகரி, யமுனை நதி, நருமதை மேல் செப்பும் சோனை, அம்புவியின் மிக உல அங்காடி நர்தம் வினயகற்றும் அதுவல்லாமல். காசித்தலம். காசி எனும் முருதலமிக் கைலையினும் சிறப்புளது கங்கை நீத்தம் வீசுதிரை கொழுந்தோடி பரகதிக்கு வேரோட்டும் வியந்து மூழ்கின் மாசினுடல் அதிலிருந்தால் மரமேனும் விலங்கேனும் மனிதரேனும் ஈசனருள் உபதேசம் செபிப்புகளால் இறைவன் என இருக்கலாமே. திருவாரூர். போகி ஒரு புற்றிடங்கொண்டிருப்பது கண்டிடுதலால் புனிதர் போற்றும் யோகி ஒரு புற்றிடங்கொண்டிருந்த தலம் கண்டதுண்டோ உரைப்ப கேளும் நாகமிசை நடித்தவர்க்கு உயிர் வேண்டி திருத்தபம் செய் நளின கோயில் சேகுமன தவறான மறுவாரூர் தனையெரித்தார் திருவாரூரே. சிதம்பரம். தக்க விராட்புருடன் மனத்தலமெனுமோர் தலமுளதத்தலத்தின் மீதே முக்கணனார் நடிப்பறவர் மூர்த்தியில் ஆயிரத்தில் ஒரு மூர்த்திதானே. இக்கையில இடத்துறைவது என் நிலத்தின் பெருமை நம்மால் இசைக்கலாமோ அக்கனக சபை கண்டார் அரி அயன் காணாத முக்தி அடைகுவாரே. விருத்தாச்சலம். தாங்காழி அவன் சிவனை வழிபடும் முதுவரை அந்த தலத்தை பார்க்கில் ஓங்கார வடிவதிலே உயிரிழந்தால் உடல் அழியாது ஒளிகேடாது விங்காது நெகிழாது பிற உயிரால் வருந்தாது வெடித்திடாது திங்கான மனம் கிருமி பிறவாது கிடக்கும் வலச்செவி மேலாக. திருக்கேதாரம். பொய்மகிட முகனை வென்ற அம்மையிடம் மகளாத புனித மூர்த்தி செம்மையிடம் என்றிருந்த கருமகிட முகமாகச் செரிகேதாரம் இம்மையிடர் மறுமையிடர் ஞானமில்லா சிறுமையிடர் எல்லாம் தீர்க்கும் மும்மையிடம் பெருமுலகு கெளிதாகத் தனியிருந்த முக்தி போலும். மல்லிகார்ஜுனம். இருப்பனத்தன் பருப்பதத்தில் பிரமராம்பிகையுடனின்றிரண்டு போதும் விருப்பனத்தன் பணிந்திமையோர் உலகு முதல் அனைத்துலகும் விதித்தான் மற்றை திருப்பதிக்கே இருப்பவனும் தேவர்களும் சராசரமாய் ஜெனித்த ஊரில் இருப்பதற்கு முயல்வர் என்றால் எத்தலமும் அத்தலத்து கிணையதாமோ. திருக்காலத்தி. விருப்படியா சொரிந்தவரு கலருடனே விழியிடந்த வேடர் காலில் செருப்படிய முகந்த பிரான் காலத்தி நகரம் என்னும் தெய்வ பூமி பருப்பதமாகியும் விளங்கும் தன்னரா கொழிக்கு மலப்பதுமையோடும் மறுப்படியும் துழாய் மார்பன் வடமலை மேல் இருந்து கண்டு வணங்கமாதோ. ஸ்ரீ காஞ்சிபுரம். தேக்கு நாள் இறுதி செய்யும் புகழ்ந்த தொண்டே நாடினுமோர் தெய்வ நாட்டில் நோக்கினார் வினயகற்றும் முருதலமுண்டதன் பெயரை நுவலக் கேளும் வாக்கு நாயகி கணவன் படைத்த புவி தழைக்க அறம் வளர்த்தென்னாலும் காக்கு நாயகியுடனே கம்பநாயகர் உரையும் கச்சி மூதூர். ஸ்ரீ விரிஞ்சிபுரம். பழுதரவே எழுகடலும் எழுகிரியும் எழுதலமும் படைத்த வேத கிழவனறியா முடியை ஒருபாலன் அறிந்தவது இளத்தக் கேளும் அழகு தரு நடம்புரியும் இறைவருக்கு அம்பிகை பூஜை அயனார் பூஜை விழைவு தரும் அரிபூஜை கரண் பூஜை புரிந்த திருவிரிஞ்சை மூதூர். சோழ நாட்டு தலங்கள். பொய்யாது புனல் பெருகும் காவேரி நதிக்கரையில் பூந்தராயும் ஐயாரும் இடைமருதும் திருக்குடந்தை வளநகரும் ஆனைக்காவும் மையாரும் இடற்ற திரிசிரமலையும் மாணிக்க மலையும் தோன்றும் மெய்யாக அவற்றினது பெருமையெல்லாம் விரித்துரைக்கும் வேதம் தானே. மதுரை ராமேஸ்வரம். பருவளையார் பறிக்கும் வைகை நதிக்கரையின் மதுரை அறுபத்து நாலு திருவிளையாட்டிறைவனியற்றிய தலமாம் அதன் பெருமை செப்பலாமோம் கருவிளையாட்டகற்றுமிராமேஸ்வரம் தென்கடல் கரையில் காணும் அங்கே செருவிளையாட்டி ராகவனார் இராவணனை தொலைத்த வழி தீர்த்திட்டாரே. அத்தலங்களின் பெருமை. அத்தகைய தலங்கள் தம்மில் பிறக்க உடல் இறக்க விழியமயக்கான சுத்த வெளி தனில் ஆடும் சுடரொளிக்கு மனங்களிக்க துய் நீராட்ட வித்தமதை எடுத்திரைத்து சிவாலயமும் விரிபொழிலும் மிக உண்டாக்க உத்தமமாகிய பரம கதி உளதென்றுரைக்க முனி உரைப்பதானான். நதியாட தலங்காண யாவர்க்கும் இயலாதே. இந்நிகராம் நதிதோறும் தலந்தோறும் இப்படியே இயற்ற என்றால் முன்னிய சீரமரருக்கும் சித்தருக்கும் முனிவருக்கும் முடிவூராது. மின்னிகரும் சிறு வாழ்க்கை மனிதர் நமக்கெளிதாமோ மேவீனானும் அந்நியமாம் பிற உயிர்க்கும் மரத்தினுக்கும் கிடையாதே அமலா என்றான். அனைவருக்கும் முக்தி தரும் தலம் ஆடும் அந்த நதிதோறும் இனிதெனுமத்தலந்தோறும் அனந்த காலம் தேடுகின்ற பயனுதவும் சிவஞானம் வருந்தாமல் சிறிது போதில் நாடுகின்ற உறுப்பிலர்க்கும் அறிவிலர்க்கும் புலையருக்கும் நரகாழ்வார்க்கும் ஓடுகின்ற விலங்கினுக்கும் மற்றவைக்கும் தருமூறொன்றுரைப்பாய் என்றான். அருணகிரி என்றதும் பரவசம். இப்படியே நமனை வென்ற பெருந்தவனும் இருந்தவரும் இயம்பி ஏத்தி கைப்பதுமம் மலர் கொடுதல் கால்பதுமம் திண்டுதலும் கருணையாகி அப்படியே முக்தி தரும் முருதலமுண்டுரைக்குதுமென்ற அமைத்தான் பின்னை மைப்படியும் கண்டத்தான் அருணகிரி நினைந்து பரவசத்தன்னானான். ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரரை நினைத்து அங்கங்குளிர்தல் அங்கமெல்லாம் மயிர் பொடிப்பு நடுநடுங்கி விழி இரண்டு மருவி பாய செங்கையினை மலர் குவிய மொழிதளர நெடும்போது தெளிவில்லாமல் கங்கையணி சடையானே அருணகிரி பெருமானே கனற்கண்ணானே எங்களையாள் உடையானே எனத் துதித்து விழித்ததன் பின் இசைப்பதானான். முக்திதலம் சத்தியமதா மொழிவன் முக்தி தருமூறது தனக்குரிய நாம மிக உண்டு அத்தனையும் நான் மொழிய எத்தனை வல்லேன் அதிலோர் அற்ப அளவே புகழுவேன். சித்தி உதவும் கௌரி தேஜு நகர் என்று பெயர் தென்னருணை என்று பெயர் சீர் வைத்த சிவலோக நகர் என்று பெயர் நீடு சதுர்வாயு நகர் என்று பெயரே. ஏழு தலங்களும் அதற்கு ஈடாக சத்தபுரியே முதல் எடுத்த தலம் யாவும் ஒரு தட்டும் ஒரு தட்டதனிலே அத்தலமும் இட்டது நிறுக்க அவைகட்கதிகமான ஒளிரந்த நகரம் முக்தி நகர் என்று பெயர் ஞான நகர் என்று பெயர் முந்திய தலேஸ்வரமெனும் சுத்த நகர் என்று பெயர் தென்கையில என்று பெயர் சோனகிரி என்று பெயரே. தேவநகரம் அருணாச்சலம் வாதம் மிகு கால அழல் ஊழி அல்ல ஏழு புயல் வாதை புரியாத நகரம் சீத முதல் ஆன பிணி தீமை இடையூறு பசி சேரரிது ஆன நகரம் மாதவர்கள் மாதவர்கள் பூஜை புரி மாநகரம் மாதவர்கள் நாபி மலராம் போதில் உறைவேதிய தொண்ணூறு பெயரோடருவர் பூஜை புரி தேவ நகரம். ஞானத்தலத்தில் மலை ஒன்றுள்ளது ஒன்றுளது பூமிதனில் இன்று புதிதன்றுலகும் உம்பரம் உயர்ந்த வெளியும் என்றுள்ளதன்னாள் உளது வேதமுடி மீதினில் இருப்பதகலாமல் அதிலோர் குன்றுதலில்லாத ஒரு வெற்புளது புண்டரிக கோளகையும் ஊடுருவியே நின்றுளது தெந்திசையில் என்று மழியாது நெடுநீருலகு வாழ்வு பெறவே. மலையே லிங்கம் ஆரிடம் இராக்கதம் அசுரம் தேவதம் தாருடை இம்மானிடம் சுயம்பு என்று நாம் பேரிடும் மிலிங்கமே பிறங்கும் இங்கனும் ஏருடை பருப்பதம் மிலிங்கமாவது யுகந்தோறும் வடிவமாறும் என்றது. செங்கனல் முதல் யுகம் திரேதை மாமணி பொங்கிய துவாபரம் பொலிந்த பொன்னிறம் தங்கிய கலியுகம் தன்னிலே சிலை அங்கமாம் அதன் பெயர் அருணபூதரம். யுகமுடிவில் பெருமழையும் அடங்கும் என்றது. கருவிய அம்முகக்கடை சொரியும் காரினம் உருவமேழு அன்றி ஒவ்வொன்று கோடியாய் பருவமாயிரம் துளி பனையில் பெய்யினும் அருவியாயடங்கும் அச்சலம் மீதினில். அருணாச்சலத்திற்கு சமானம் ஏதுமில்லை. அரிய எண்ணளவிடாதனந்த காலமாய் திரிதறிநதற்கிணை செப்பலாகுமோ. சுரநதி பரவதில் சுனையின் ஈர்வுண இரவிதன் புறவி மேல் ஏறி செல்லுமேன். கார்த்திகை தீபம் பூமாதேவியின் மகுடமணியை ஒக்கும். வெண்மை சேர் புயலதன் அடியில் மேவுதல் எண்மகிழ் கையிலை மீதிருப்பதுக்குமால் தன்மை சேர் கார்த்திகை விளக்கு சாற்றுதல் மண்மகள் மகுடமாமணியில் தோன்றுமே. இமயத்தின் மகிழ்ச்சி அன்றுமால் திசைமுகன் அளவிடா முதல் மன்ற சேர்ந்திடுமலை வடிவு கொள்கையால் நன்று நம் மருகனும் நாமும் ஓர்குலம் என்றுளம் மகிழ்ந்ததே இமயபூதரம். சூரிய சந்திரனின் கிரிவலம் பன்னிரு திங்களும் பரிதியானதும் மன்னிய மதியமும் பலமதாய்வரும் அந்நிலை உரைக்க என் அறிவு போதுமோ உன்னிய ஆசையால் உரைக்கலுற்றனன். எந்திக்கு அதிபதிகளின் தோத்திரம் அர்க்கமாமலையுளதடுத்த கீர்த்திசை நற்கனாயிரத்தவன் நன்னி வாழ்த்துவன் தெற்கிலே உளது புத்தேளிர் மாமலை பொற்கையந்தகன் தினம் புகழ்ந்து போற்றுவான். மேல் திசை தண்டமா விலங்கல் உண்டதில் செயல் திசை வருணன் முன் செங்கை குப்புவன் தோற்றிடும் வடதிசை சூலமால் வரை போற்றிய அழகையான் பொருந்தி வாழ்த்துவான். மற்ற நாள் வரைகளில் வாயு தீயவன் நெற்றி சேர் விழியவன் நிறுதி ஒற்றுவன் சுற்றுள மலைதோறும் சுரரும் சித்தரும் உற்ற சீர் பசுக்களும் உறைந்து போற்றுவார். ஸ்ரீ பார்வதி தேவி இடப்பாகம் பெற்றது. தன்னையே நிகருமத்தலத்திலே புவிக்கு அன்னை மாதவம் புரிந்து அதிகமாகவே என்னையாள் உடையவன் இடங்கலந்தனள் பின்னையும் அதன் நலம் பேசலாகுமோ. திருமாலும் பிரம்மனும் ஆணவம் நீங்கினது. தன்னிகர் மந்திரம் புவனம் தத்துவம் வண்ணமாய் விளங்கும் அவ்வரையை மாலயன் அன்னமும் ஏனமும் ஆகி நாடினார் இன்னமும் அளவிடாதிடும்பை நீங்கினார். அருணாச்சல கிரிவல மகிமை மருவிய பெரும்புகழ் வஜ்ஜிரங்கதன் அருணையை பலம் புரிந்து அமலன்னாயினான். கருவிய கலாதரன் காந்திசாலி என்று இருவரும் பரகதி எய்தினாரதில். அருணையை தொழுது வலம் வந்து முக்தி பெற்றோர் ஆதியாம் இவர்கள் தொடங்கி இன்றளவுக்கு அநேகருண்டருணையை நினைத்தும் காதலால் உரைத்தும் கேட்டும் உண்கண்டும் கால்களால் வலம் செய்தும் அதிலே நீதியாயிருந்தும் நெறியினால் நடந்தும் நெடுங்கயம் படிந்தரம் புரிந்தும் ஜோதிதாள் தொழுதும் பணிவிடை செய்தும் துளக்கிலா முக்தி பெற்றிருந்தார். இடகலை திங்களை சுழிமுனை அப்பதி தமிழ்நாட்டுளதிடை பெண்ணை ஆறு செய்யாறு பிங்கலையாம் செப்பிய கமலை நதி சுழி முனையாம் செய்ததொன்றாயிரம் பலமாம் 33 கோடி தேவர்களும் முனிவரும் தவம் செய்வார் அதற்கோர் ஒப்பு வேறில்லை இம்பர் நாட்டிடத்தும் மும்பர் நாட்டிடத்தும் என்றுரைத்தான். அருணைத்தலம் மற்றுள்ள தலத்திலும் அதிகம் அற்றமில்லவன் சொல்லருணையின் சிறப்பால் அகமகிழ்ந்துருகிய முனிவன் மற்றுள்ள தளத்தில் அதிகமென்றுரைத்த வாய்மையை மனங்கொளாதுரைப்பான். சிற்றறிவுடையே நாதலால் ஒரு சொல் தெளிந்திலேன் எனச் சொன்னான் அதனை முற்றுளம் உணர்ந்தான் மொழியென மொழிந்தான் முனிவனும் அவர்க்கிவை மொழிவான். அருணையே ஏன் அதிகம் என்றது? தில்லையை காண காசியில் இறக்க சிறக்குமார் ஊர்தனில் விறக்க எல்லையில் பெருமை அருணையை நினைக்க எய்தலா முக்தி என்றுரைத்தீர். ஒல்லையில் 4 தலங்களும் தம்மில் ஒக்குமென்றுரைத்திடாதடிகேள் அல்லி சூழருணை அதிகமென்றுரைத்தது அருளென அருள் செய்வான் அவனும். பிறத்தல் இறத்தல் காணல் எண்ணியபடி இயலா இறந்திடும் தொழிலும் பிறந்திடும் தொழிலும் எண்ணிய படியவை முடியா பறந்திடும் அவைக்கும் சிலவிலங்கினுக்கும் பாதவம் முதலவோர் உயிர்க்கும் நிறைந்த புன்னீச்சர் அந்தகர்தமக்கும் நிறுத்த மண்டபம் தொழ நேராது அறந்திகள் பயனால் சில சிலர் கெளிதாம் மல்லவர் கரியதாம் அதுவே. வேறுபட்ட பலரும் இணைக்க முக்தி தருவது. குண்டகர் பதிதர் கோழகர் புலையர் கொலையினர் உறுப்பினில் குறைந்தோர் கண்டகர் நெடுந்தூரத்தினில் இருப்போர் கருணசேர் அருணபூதரத்தை எண்டக உருகால் நினைத்திட முக்தி வரரால் விலங்கு புல் மரங்கள் உண்டகம் முதலா இனவும் முன் காண முளைத்திட முக்தியே பெருமாள். அருணாச்சலமே சிவலோகம் சிலையலாம் இலிங்கம் அது சிவலோகம் தேவர் பாதவங்கள் பாதவங்கள் அலை உலாம் புனல்கள் ஜடை உலாம் கங்கை அருந்தும் அமரருண்ணமுதாம் உலவியே வருதல் புவிபலம் வருதல் உரைத்த சொல் சுருதியாம் உரங்கள் மலைவரு சமாதி ஆகுமத்தலத்தை மானுமோ மற்றொரு தலமே. தேவர்கள் மனிதராய் பிறந்து அருணாச்சலத்தை தொழுதல் முத்தழல் புரிந்தோர் நான்மறை தெளிந்தோர் ஐவகை வேள்வியும் முடித்தோர் எத்தவம் புரிந்தோர் எவ்வரம் செய்தோர் என்பகை யோகியர் எனினும் அத்தலம் நினையாத அவர்கிளை முக்தி அதலால் அமரர்வான் இருந்தும் சுத்தமானிடராய் பிறந்ததை நினைத்தும் துளக்கிலா முக்தி பெற்றிருப்பார் பொருவிலா சுவர்க்கத் தமிழ்தம் உண்டிருப்போர் போகபூமியை தனி புறப்போர் அருணைமா நகரில் கிருமியாய் பிறப்பது அதிகமென்ற ஆதரம் கொள்வார் மறுவுமப்பதியில் பிறப்பது நூறு மகம் புரிந்தவர்களால் கிடையா திருவருள் படைத்தார் கெளிதலால் மற்ற தேவர் முன் யாவர்க்கும் அரிதே. அருணாச்சலம் தலம்யாவிலும் அதிகம் வெற்றிரும் இடத்தில் செம்பில் வெண்கலத்தில் வெள்ளியில் வெள்ளிய பொன்னில் குற்றம் ஒன்றில்லா குயிற்றிய மணிபோல் குலவிய சிவனிருந்திடுவன் மற்றைய தலத்தில் அருணையின்றுரைக்கும் வளம்பரிதனில் எழுந்தருள்வன் பொந்த கட்டிடத்து மணியென உரைத்தான் புனிதனாகிய அருள் நந்தி கண்ணினால் விளங்கும் திருமுகம் முகத்தால் கரிய கண் விளங்கும் அவ்விரண்டின் பண்ணினால் விளங்கும் உடலெலாம் அவைபோல் பரமனா விளங்கும் அவ்வருணை அண்ணல்தான் விளங்கும் அருணைமா நகரால் அமலனோடு அருணைமா நகரால் எண்ணிலாப்பதிகள் எவைகளும் விளங்கும் எவற்றினும் சிறந்ததென்றிசைத்தான். அருணாச்சலத்தில் பரமன் பூஜை மிக முக்கியம் என்றது. வீசலர் இலைமை குளிர்ந்திடும் கொடியின் வேரில் நீர் சொருந்திடின் அதுபோல் பூஜனை அருணை நகரிலே சிறிதும் புறையற நடக்குமே ஆகில் காசியே முதலே தலமெலாம் பூஜை கணம் பெற நடந்ததாம் நிலையேல் ஈசர் வாழந்த தலமெலாம் பூஜை இயற்றியன் இயற்றிடாதிருந்தென். அருணாச்சலத்தின் மேன்மையில் ஐயப்பாடு கூடாது என்றது. நிலந்தொழும் அருணாச்சலந்தனில் இருந்து நெஞ்சினில் ஐயமாய்ப் பிரிந்தோர் தலந்தனை விரும்பி நடந்தவர் முன் செய்தவங்களும் வரங்களும் தவறாம் குலந்தனில் உதித்தோர் ஆயினும் புலையர் உணத்தவர் ஆயினும் கொடியர் உழந்தவர் உயிரோடு இருக்கினும் அதற்கோ உவமை சொன்னவர்க்கும் ஈதொக்கும். அருள் நந்தியின் கழிப்பு என்றுதான் அருணை சிறப்பெலாம் முனிவர்க்கு எதுவோடு எடுத்து நிதியம்பி கன்றும் ஆண்மழுவும் சுரிகையும் தரித்த கடவுள் நன்கிருந்தனன் அவனை சென்று சென்றிறஞ்சி நெக்கு நெக்குருகி சென்னி மேல் செங்கை வேறொட்டி என்றும் ஆனந்த பெருங்கடல் இடைப்பு குணர்ச்சியாய் முனிவனி துரைப்பான்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம் வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்.
3: 108 உபநிஷத்தம். அந்த 108 உபநிஷத்துல 10 உபநிஷத்து தான் இவங்க எடுத்திருக்காங்க பிரமாணமா. ஈச கேனா கடா பிரச்சன முண்டக மாண்டுக்கிய தைத்திரே இதரேய சாந்தோக்கிய பிரகதாரண உபநிஷம். மற்றவர் பத்து உபநிஷத்துக்கும் உரையளிக்கார் அவ வழியில. ராமானுஜர் பத்து அதே பத்து உபநிஷத்துக்கும் அவர் வழியில் இருக்கார். சங்கரர் அதே பத்து உபநிஷத்துக்கும் அவர் வழியில் அவர் இருக்கார். சைவத்துக்கு உங்க நீல ரெண்டர் இருக்காரையா? ஆங்காங்க பாஷன் இருக்கார். அது குதிக்கிறியே எங்க அக்கா மூணு பேரும் பத்து இருக்கா இருக்காரு நீர் அழிக்காராங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா உனக்கு? நீங்க இந்த பத்து உபநிஷத்தை தான் பிரமாணமா எடுத்திருக்கிய. நூத்தி எட்டு உபநிஷம் இருக்கு. இந்த பத்து போகம் எவ்வளவு? தொண்ணூத்தி எட்டு தானே. தொண்ணூத்தி எட்டு உபநிஷத்துல இவனுக்கு சரியா இவனுக்கு பொருத்தமா இருக்க மாத்தம்தான் எடுப்பான். பொருத்தம்னா டக்குன்னு விட்டுவான், எடுக்க மாட்டான். இந்த மூணு பேரும் அப்படிதான். இவன் சொன்னதை அவன் ஏற்க மாட்டான், அவன் சொன்னதை இவன் ஏற்க மாட்டான். அதுதான் எங்களுக்கு நூற்றி எட்டு உபநிஷமே பிரமாணம். சைவத்துக்கு நூற்றி எட்டு உபநிஷமும் எங்களுக்கு பிரமாணம் தான். அதனால நாங்கள் ஒரே இல்லைன்னு பச்சை அடிக்கிற சென்ற. அதனால எங்களுக்கு இங்கே ஆட்கள் எழுதல. இந்த உபநிஷம் இது வேண்டாம்னாத்தான் நாங்கள் ஒரே எழுதணும். நூற்றி எங்களுக்கும் பிரமாணம். இதுல ஒரு சிக்கல் பெண்ணா வந்துருக்குன்னா, நூத்தி எட்டு உபநிஷத்தை எப்போ நூறு வருஷத்துக்குள்ள தான் போட்டிருக்கான். அதுக்கு ஒரு உத்தரவும் போடல, திருப்பி போடல. ராமகிருஷ்ணம் வரதுக்காக போட்டிருக்கான் நூத்தி எட்டு உபநிஷத்து. வாங்கி பார்த்தா பாதி கட்டாயிடுச்சு. அநேக வாக்கியங்கள் இல்லை. அவனுக்கு உதைக்கிற மாதிரி இருக்கிற வாக்கியத்தை தான் கட் பண்ணிட்டான். செய்யலாமா இது? தர்மமா முறையா? நூலை போட்டானா நூல் பூராம் போடணும். உன குறைக்கிறதுக்கு நீ யார் அதிகாரம்? உனக்கு இது வேண்டாம், இந்த வரி வேண்டாம், அந்த வரி வேணும்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன அதிகாரம்? அப்படி அணை உபநிஷத்துல அநேக வரிகளை கட் பண்ணு போட்டான். கட் கட் கட்டா இருக்கு. இப்ப படிக்கும் போதுதான் இங்க பார்த்தேன். ஒரு போன மாசம் தான் படிச்சு பார்த்தா, ஓஹோ இவ்வளவு வரி விட்டுருக்காரன். பழைய படிப்பும் இதுன்னு பார்த்தா அவ்வளவு உற்சாகம் இருக்கு. இது யார் கேட்கறது, யார் சொல்றது, அதுக்கு ஆள். ஆக இப்படி சொன்ன இந்த அந்த பகிரண்டங்கள் தான் வராது. அந்த பகிரண்டம் அனைத்தும் அகத்தடக்கி நம்ம எம்மருமா இவ்வளவு அடக்கி வச்சிருக்காரு. இந்த அண்டத்துக்கு போற எத்தனையோ அண்டம், ஆயிரக்கணக்கான அண்டங்கள் இருக்கு. ஒவ்வொரு பகுதியை ஒவ்வொருத்தர் சிருஷ்டி சம்ஹாரம் பண்ணுவார், சம்ஹாரம் பண்ணுவார். இது அத்தனையும் ஒரு நாட்டில் அவர் சம்ஹாரம் பண்ணுவார். அவர் தான் அவர் சர்வ சம்ஹாரக்காரனையே முதலாக உடைத்தி உலகம் சிவஞான போது. இப்ப நம்ம சிவஞான சுவாமி குரு பூஜை வந்தது. சிவஞான சுவாமி குரு பூஜை வந்து ஆயினை திறந்து அவர் பிறந்த இடம், படித்த இடம், வாழ்ந்த இடம், முக்தி பெற்ற இடங்கள்ல அஞ்சு இடத்துலயும் குருவே நடந்தது. இந்த வருடம் அடியேனை மடத்துக்கே கூப்பிட்டு சிவஞான சுவாமியை பற்றி பேசணும். தலைப்பு கடினமான தலைப்பு கொடுத்தாங்க. மாபாடியத்தில் சித்தியார். மாபாஷ்யத்துல சித்தியார் எல்லாம் எங்க கையாண்டிருக்கார், எப்படி கையாண்டிருக்கார், மற்றவங்க எல்லாம் எப்படி பேசினாங்களோ எனக்கு தெரியாது. இதுக்கு விஷயம் தயார் பண்ணக்க நாலு நாள் ஆச்சு எனக்கு. கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ஒன்பது இடத்துல சித்தியார பயன்படுத்தியிருக்கார் மாபாடியத்துல. ரெண்டாம் யுத்தத்துல இருபத்தி நாலு சித்தியார், அப்புறம் ஆறாம் யுத்தத்துல. நாங்க இவ்வளத்தையும் சொல்ல முடியாது. நியாயப்படி சித்தியார் எங்க அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறாரோ அந்த சுத்தம் ரெண்டாம் யுத்தத்தை பத்தி பேசணும். இன்னைக்கு முடியாது அந்த கதை. அதனால நான் முதல் சூத்திரத்தை பற்றியே சொல்றேன்னு சொன்னேன். அதே சித்தியார் எப்படிலாம் பயன்படுத்தினார், அதுதான் முதல் சூத்திரம். சர்வசம்ஹாரக்காரனையே முதலாக உடைத்தி உலகம் வைகண்டாருடைய வாக்கு. அவ்வளோத்தையும் அவர் சம்ஹாரம், அவரைத்தான் உங்களை அடக்கி வச்சிருக்கேன். அதான் அண்ட பகிரண்டம் அனைத்தும் அகத்தடக்கி கொண்டு நிறைந்து ஓங்கிய பேரின்பக் குறைகடலே தொண்டெல்லாம் உண்ணத்தை விட்டா சுபை அமிர்தே. சிவருமானுக்கு அமிர்தம் ஒரு பேர் உண்டு அவனுக்கு. ஏன்னா எல்லோருக்கும் ஒரு அமிரத்தை கொடுப்பதனால அவனுக்கு அமரன் என்று ஸ்ரீரத்திரை சொல்லப்படுகிற அத்தனை நாமாக்கம் அமிர்தமயமே என்று சொல்லப்பட்ட அவருடைய நாமாக்கலாம். தன் தலை சூழ் கட்சி தலைவா அடிபோற்றி மாறா அறக்கடவுள் மான அடியேனயம் ஏராதித்தாங்க அருள் சுரந்தயம்மானே. மாறா அறக்கடவுள் மான அதால் தர்மம் ரிஷவ தர்ம தேவதற்கு அறுபது அடியேனையும் ஏதாகத்தான் ரிஷவமாக இரு தாங்கினார் அல்லவா, அப்போ எனக்கு அரிசுரந்தாயே அப்படிப்பட்ட சீராடு உமை கழிப்ப ஏபியா கொண்டு எனினின் ஊராட வைத்த உனக்குன்றே அடி போற்றி. இல்ல மாவிஷ்ணு பத்து அவதாரம் எடுத்தார். ஒவ்வொரு அவதாரத்தின் முடிவிலும் நம்முடைய சிவருமான் போய் அவரை ஆட்கொள்ளுவார். அதனால அது ஒரு யுகத்துல என்னாச்சு, இந்த பூமிய பூரா கடலுக்குள்ள வச்சுக்கொண்டு வச்சுட்டான் அவதாசனம். மகாவிஷ்ணு கூர்மமா வராகமா போய் அந்த பூமி எடுத்து மேல கொண்டு வந்தார். அதான் அது வராக கல்பம்னு அந்த கல்பத்தை நடனால அதுக்கு வராக கல்பம். அப்புறம் மச்சாவதாரம் மீனுடைய எலும்பை எடுத்துட்டார். ஓ ஆமை கூர்மாவதாரம் ஆமை ஓலை எடுத்து மேல போட்டுக்கிட்டார். நரசிம்மாவதாரம் சிங்கத்தினுடைய தோலை உரு போட்டுக்கிட்டார். இப்படி சீராடு உமை கழிப்ப தேவியா கொண்டு எனனின் கூறாழ வைத்த குணக்குன்றே அடிபோச்சு. திக்காடையாடி அணியோடு தீவினையே அக்கோடு கண்ணோடு உரியன் பணிந்தானே இக்காய் மழுமுதலாம் வான் படையோடு எந்தனையும் தக்கோர்வுகள் கணையார் கொண்டாய் சரண் போற்றி. அவனுக்கு தசை ஆடை எம்பெருமானுக்கு, அதோடு அக்கோடு கண்ணோடு உரி கண் படித்தாய் இக்காய் மழு முதலாம் வான் படையோடு எந்தனையும் மான் மழு தாண்டி என்னையும் கொண்டாய். அதுல தக்கோர் புகழ் கணையாக கொண்டாய்னா திருவர சம்ஹாரத்துல மகாவிஷ்ணு இல்லாதிருக்க. அது அவர் என்ன நடந்தது தெரியுமா, திருவர சம்ஹாரம் பண்ணணும் நோடி பண்ணியாச்சு எம்பெருமான் ஏப்பா திருவரம் எல்லாம் ரெடியாங்கன்னு அவ்வளவு தூரம் ரெடியாச்சு. ஒட்டு வச்சனும் ஒன் சக்கரமானா அவன் இல்லானா அவன் அம்பானா ஒவ்வொருத்தரும் ஒரு விழா ஆயிட்டார். மகாவிஷ்ணு வில்லாகி கண்டிட்டார். நாம விட்டுத்தான் சாப்பிட்றான் ஆனு இவர் ஒருத்தர் நாம தாங்குறதுனாலதான் இந்த தேர தாங்குறதுனாலதான் இவர் அடிக்க போறார். இன்னும் ஒவ்வொருத்தரும் நினைச்சிட்டு செய்யிட்டுக்காங்க. சோரம் அவ்வளவு வரையும் பார்த்தார். அப்படியா காலை வச்சா சிரிச்சே அரிச்சிட்டா ஒரு பய வேண்டாம் போறேன். ஒருத்தர் என்னாலதான் இருந்தாலும் நினைச்சிட்டு கேல ஒரு பய எனக்கு தேவையில்லை சிரிச்சு ஒரு ஆயுதம் கையில எடுக்கல சிரிச்சு அழுத்தி விட்டார். அப்படி என்ன கணையாக அப்ப வைத்துக் கொண்டாயே அவனை அடிபோது. மெய்யடியார் சாற்றும் விரை மலர் போல் அம்பிரா பொய்யடியேன் ஊன் விழியும் கொண்டரடும் பொன்னடியாய். மெய்யடியார்கள்லாம் சாத்திர மலர் போல அன்பிலால நான் வச்ச ஒரு கண் இருக்க அதே நீ எடுத்துக்கொண்டாயே. செய்யானே நன்றி கணத்தவருங்கோல் சேயேனம் எய்தி அருட்கூற்றின் இயமுழக்கம் பேரழித்தாய். நடராஜ நடனமானது மிருதங்க வாய்த்தார் சிவ விஷ்ணு நந்தி வாசிப்பார் அவருக்கு போல இவரும் வாய்த்தாராம் நானும் வாசிப்பேன்னு வாய்த்தாராம். அப்படி எனக்கு மிருதங்க வாசிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தியே. ஆழம் அழக்கரிடும் அன்னாள் அழைக்கலங்கன்று ஓலமிடும் எங்களுக்கு உயிரழித்த சீராளா. கடைஞ்சார் விஷத்தை வந்துட்டு விஷம் தானே என்னாச்சு பறந்துட்டான் அவ்வளவு பேரும். ஒரு பேர் இல்ல, வேட்டி காரணம் முந்த காரணம் வச்சுனாங்க. அப்படி விஷம் வந்தோடனே அதை எடுத்து அந்த அடக்கிறது தொண்டைக்குள்ள வச்சுக்கிட்டார். ஆலன் அழக்கர் எழுமன்னால் அழைக்கலாம் என்று ஐயோ நான் ஓடுவோம் எல்லாரும் எங்களுக்கு உயிரழைத்த சீராள காலமே காலம் கடந்த பெருங்கரணை கூலமே ஆனந்த குன்றே அடிபோச்சி. காலமும் அவரான் காலத்தை கடந்தவன் அவன்தான் அவன். இப்படியாக அவர் சோத்திரம் என்றார். என்ன பல பண்ணி இறந்து அயரும் பொண்ணு கீரை மேல் அருள் பொங்கியொழு நின்ன சடையோன் விட மீது வரை அன்னத்தொடு காட்சி அழித்தனா. இப்படித்தான பலவிதமாக அந்த லட்சுமி நாயகன் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணும் போது அவர் காட்சி கொடுக்கிறார் எம்பெருமான். கண்டாம் இரு கண் கழி கூற மகிழ் கொண்டான் பரியோன் கொழிதையின் தெள்ள முரம் உண்டான் ஓடின ஆடினமால் பண் தாமரை மாது மணரோ. எம்பெருமான பார்த்தார் கண்டான், இரண்டு கண்ணும் கண்குடிய பார்த்தான். கொண்டான் பரியோன் கொழுத்தெள்ள முரம் உண்டான் ஓடினன் ஆடினன் வன் தாமரை மாறு மலானரோ. தாமரை இருக்கா லட்சுமி அவனுடைய மணாளம். அது கண்டு உமைபால் அருள் நோக்குடவி எப்படிதான் ஆடலாம் பாடலாம் பார்த்தார் எம்பெருமானான். எம்பி அப்படி ஒரு கண் பார்த்தாராம். விது ஒன்று கொழன் சடை விண்ணவனோர் முதிரம் குருமூரல் முகத்தரை மதுசூதரன் கேட்டு வரன் தருமேகம். அந்த அம்பாள் ஒரு அதாவது அனுக்கிரகம் சுவாமி தான் பண்ணணும், ஆனா தானா செய்ய முடியாது, அம்பாள் சாங்ஷன் பண்ணணும் தன்னுடைய கலைக்கண்ணால் அது ஆம்பா கொடு.

எங்க ஊர்ல சுவாமி நல்லையப்பருடைய உற்சவ மூர்த்தி வச்சிருந்தேன், பார்த்தேன். உற்சவ மூர்த்தியில உடையவள் சொல்லல, அது லேச திரும்பி இருக்கு, நேர இருக்கார் சுவாமி. அதுக்கப்புறம் அம்பாள் கார் தொடரேன், அது லேச திரும்பிதான் இருக்கு. தஞ்சாவூர் ஜில்லால அப்படி இல்லை, நேரம் இருக்கும். அப்புறம் கேட்டாரு, அம்பாவை பத்தி என்ன இப்படி இருக்கு? ஆனால் அவளுடைய ஆஜீன வித்வான் ஆகம வித்வான் பக்கத்துண்டார், ஏங்கவா நீ ஏன் இப்படி இருக்கு? ஞான தெரியாது அன்றாடி கேரவர், நான் தள்ளி நின்றுட்டேன், அவரை கூப்பிட்டு கேளுங்க வாங்க. அதாவது அம்பாளுடைய தஞ்சாவூர் கல்ச்சர், பல்லவன் கல்ச்சர், பாண்டி நாட்டு கல்ச்சர் ஒன்று இருக்கு. தஞ்சாவூர் கல்ச்சர் அப்படின்னா நேரம் இருக்கும் எல்லாம். பல்லவர் கல்ச்சர் எப்படி இருக்கும், முகத்தை எப்படி பயிற்சிடுவான். அம்பாள் தீர்க்கமா இருக்காது. தஞ்சாவூர் உள்ள உற்சவ மூர்த்தி எல்லாம் பாருங்க, அம்பாள் கூர்மையா இருக்காது, எல்லாம் சொல்லியாவது அப்படி பயிற்சிடுவான். பல்லவர் காலத்து கல்ச்சர் எப்படி இருக்குன்னா, இடுப்புக்கு மேல பெருசா வச்சிருவான், இடுப்பு கூட குறைஞ்சிடும், அந்த உணவு அமையறாரு. எங்க பாண்டி நாட்டு கல்ச்சர் தான் கரெக்டா இருக்கும் பாருங்க, முக தீட்சணியமா இருக்கு, உச்சிலிருந்து உள்ள வரை ஒண்ணு போல அப்படி வாய்ப்பு இருக்கு. ஓஹோ, சிவாச்சாரி கல்ச்சர்லாம் பத்தி பேர் தெரியல என்ன? அப்புறம் இந்த அம்பாடைய இப்படி திரும்பி இருக்கின்னாரு, எங்க ஊர்ல எல்லாம் அப்படி இல்லையே. ஆனார் நான் சொன்னேன், இதுக்கு வேண்டாம் ஆகமத்திலாம் புராணம் வேண்டாம், பிரமாணம் தேட வேண்டாம். கண்ணால் கண்ணால் கான் மின்கேளோ, அதாவது அம்பாள் வந்து இருக்கார், சுவாமி அம்பாள் அப்படி ஒரு கலைக்கண்ணால பாக்குறார். அவர் கொடுலாம் கொடுப்பார், அதுக்காக அப்படி திரும்பி இருக்கார், கடைக்கண்ணால பார்த்து அம்பாள் வந்து சுவாமி மேல பாரு இருக்கும், மலதுகை பாரு இருக்கும், பார்க்கா சுவாமியுடைய இடதுகள் அம்பாள் மேல இருக்கும், அப்படிதான் அமைச்சிருக்கான். அவர் பார்ப்பார், அவர் ஒரு கடைக்கண்ணால சொல்லுவார், ஆ கொடுன்னு சொல்லுவார், இவரும் கடைக்கண்ணால கேட்பார், கொடுத்தலாமா? அதுதான் அப்படி வந்து. ஓஹோ, உங்க ஜில்லால அப்படியோ, கடல் நன்னிண்ட கண்டனை கண்டா இருக்கான் நீங்களும். சரி, இந்த ஊர் சிவாச்சாரியா திருமுறை எல்லாம் சொல்றாரு, எங்க ஊர் சிவாச்சாரியா சொல்ல மாட்டாருயா, அவரு கொண்டு செய்யாரு. எதை சொல்ல வந்த, அது கண்டு உமைபால் அருள் சிறு நோக்கி அருள் நோக்குதவி விது ஒன்று புலஞ்சடைவினவனோர் சந்திரனை சூடிய சடையில் சூடியவன் முதிரும் குறுமூரல் முகத்தலவன் மதுசூதனன் கேட்டு வரன் தருமேகன். மதுசூதனன் கேட்கிறான், விஷ்ணுவுக்கு மதுசூதனன் ஏன் பெயர் வந்தது? மது என்ற ஒரு அரக்கணாமரன் வென்றான், அதனால அவனுக்கு மது மதுசூதனன் பெயர் வந்தது. நரர் வானவசம் எனும் நாரண நீ பெருவான் பலி பெற்றுளை எம் அருளால் பொறு போரியுள்ளம் மினுவென்றினை புனை வரம் எம் இழை முன் திருமாதவனே. சதாப்பா நீ பயிர் நீ தோத்திரம் நல்லா நல்லா இருக்கு, உனக்கு என்ன வரும் எனக்கு கேளு. என அங்கு அருள் செய்தாலும் இந்திரைகோன், இந்திரைகோன்னா மாறனன் தான், லட்சுமி நாயகன். மரம் ஒன்ற வணங்கி வணங்கிகளான கீழே விழுந்து விழுந்து எழுந்தான். உனதம் புயம் உன பாதாம் உயத்து அடியே கனகம் கருபத்தி அழித்தருள்வா, உன்னுடைய திருவடியில பக்தி எனக்கு முதல் கொடு. அதுதான் கேட்கணும், முதல்ல கேட்கறது வந்து என்ன சுவாமிகிட்ட, நமக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு அது வேற விஷயம், அவருக்கு முதல்ல உன்னுடைய திருவடியில என் அன்பு எப்போதும் இருக்கு. நான் சொல்லிட்டு இருக்கேன், ஒவ்வொரு வீட்லயும் வயோதிகள் படுற கஷ்டத்தெல்லாம் பார்க்கும் போது அம்மா சுவாமி இப்படியாவது நம்ம வச்சிருக்கு, படுற கஷ்டம் இன்றைய இளைஞர்கள் இளைஞர்கள் கவனிக்க மாட்டேங்கிற அது வேற விஷயம், பல விதத்துல கஷ்டப்படுறாங்க. இப்படியா வச்சிருக்கா நாம, இதேபடி நாம வச்சிருக்கணும் கடைசி வரலாம், எனக்கு பயம் வந்துட்டு. அதனால என்னுடைய சுவாமிகிட்ட நான் ஒரே வரம் தான் இப்ப கேட்கறேன்,

0: எப்பா எனக்கு ஒன்றும் போகிறோம், நீ தந்ததெல்லாம் போகிறோம், எனக்கு நான் ஒரு குறையும் இல்லை. ஒன்னு அநாயாசேன மரணம் வீணா தைத்தேன ஜீவனம் தேகிமே கிருபையா சம்போ தொய்வத்திமா செஞ்சார். இந்த மூணு போகிறோம், எனக்கு ஒன்றுமே வேண்டாம், அநாயாசேன மரணம். இப்பத்தானே பார்த்தேன், இப்பத்தானே நான் பார்த்தேன் ஆன்னு சொல்லணும். அநாயாசேன வினா தைத்தேன ஜீவன், இனிமே ஒத்தண்ட போய் நான் தேகின்னு நிற்கக்கூடாது, வேண்டாலாம் பேசுவான். இவ்வளோ வயசுக்கு பிறகு ஒத்தண்ட போய் நான் தேகின்னு என்னன்னா என்னெல்லாம் பேசுவான்னு தெரியுமா, என்னன்னு தான் தெரியும். அநாயாசேமணம் வினா தைத்தியன் தேகிமே கிருபையா சம்போ தொழில் பக்தி மஜந்தனர். உன்னிடத்துல பக்தி சஞ்சலமே மறப்படாது. இந்த மூணு கொடுத்த எனக்கு போறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். அப்படி இருக்கு நிலைமை. அதத்தான் இங்க மனம் கொண்ட வணங்கி வணங்கி எழுந்து மூணுதான் பாதாம் உயர்த்து அடியேர் கனகம் பெரு பக்தி அழைத்தருள்வ பரதா பர தாமரையோடு மற்றுலகம் பரதாதரல் வெட்ட மனத்தினஞ்சான் வரதா வரதா ஈறு வழங்கு நீனி வரதாயன ஓதி வழுத்தினதா தாமரையோடு மற்றுலகம் வர மனத்தினராகி தாமரையனாக பூஜை பண்ணி மழுத்தின வரதா வரதான என்ன கூப்பிட்ட, அதனால இனியும் உனக்கு பேரே வரதராஜன் பேசிட்டார். நீ என்ன வரதா வரதான நீ கூப்பிட்டதுனால உனக்கு பேர் வரதராஜன். நின் ஆசை நிரம்ப வரங்களெல்லாம் இன்னே கொள நல்கினம் நீ கேட்டதான் கொடுத்தாச்சு வச்சுக்கோ. ஏரிழை மா மன்னா பலகால் பரதா என நீ சொன்னாய் எமை அன்பு தழும் வரவே பாசத்துளமோய் அதை மாறை அணிந்தவனே இனி நீ வரதராஜ பெயரால் பொதிவாய் இனிமே உனக்கு வரதராஜன் இந்த பெயரோட நீ யமதாள் யமதாள் பூசித்தனை புண்டரிகங்களினார் புண்டரிகம் தாமரையினால பூஜை பேசித் பதுமாக்கணன் என பெறுவாய் அதனால் பத்மாட்சன் இந்த பெயரும் உனக்கு கிடைக்கும். என்றருள் புரிந்த வள்ளல் இணையடி வணங்கி மாயோன் வென்றி வெளிவிடையாய் இன்னும் விண்ணப்பம் ஒன்று கேட்டி எல்லாம் ஒரே ஒரு நூறு ஆப்ளிகேஷன் ஒன்னே ஒன்னு இருக்கு. என்னப்பான நின் திருப்பாத பூசை நித்தலும் அடியேன் நாட்ட நன்றும் இவ்வத்தியேவர் பணி நயந்தொடி தந்தே. அதனால நித்தமும் அடியன் பூஜையில் வாய்ப்பு வேணா இங்க யானையும் பணி செய்திருக்கு இல்லையா இந்த பூஜைக்கு. அதனால இங்க இருக்கிற மலைக்கும் அத்திமலை என பெயர் சொல்லணும். என்னிடை அன்பு சாத பூண்டதால் இதன் பெயர் தன்னால் உன் நிகர் அடியேன் வாழும் உயர்வரை குடிமே உங்கள் மண்ணு சீர் உலகின் அத்திகிரிய நவளங்கள் வேண்டும் கண்ணலம் சிறைவேல் அகம் கணன் விழிப்புடவ வல்லோ. மன்மதனை எரிச்ச கண்ணலம் சிலைவேல் அகம் கணன் விழியால மன்மதன் எரித்தனே அது இந்த மலைக்கு அஸ்திகிரி என்ற பெயர் வரும். புண்ணிய தீர்த்த பொய்கை புனல் படிந்து இங்குளார் செய் புண்ணியம் ஒன்று கோடி மடங்குற புரிந்து வச்சு. இந்த கஷேத்திரத்துல வந்து யார் ஒரு புண்ணியம் செய்கிறாரோ அதுக்கு கோடி மடங்கு பலன் கொடுக்கணும். புண்ணிய கோடி வைப்பின் உயிர்க்கெலான் கருணை ஊற்று புண்ணிய கோடினார லிங்கத்து பொறிகனாலும். அதனால நான் பூஜை பண்ண சுவாமிக்கு புண்ணிய கோடீஸ்வரர் ஆன பெயர் வரணும். அடியனேன் தன் தாறு என்றும் நின் எதிர் அமர்ந்து போற்ற கடிகழு கற்பக தன் தார் கடவுள் முனிவர் யாருக்கும் முடிவர் வரங்கள் நல்கி முழுதரில் சுரந்து வாடி கொடியவன் சீற்றத்து பெற் ஊற்றுகிற்பருகும் தோழ நான் இங்கிருந்து பூஜை மாறி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும். அன்னவே என்று வேண்ட அவர்க்கு அவை அருளி மாவட்டம் சரி சாங்ஷன் எல்லாரும் உனக்கு கொடுத்தாச்சு. எங்கோன் புண்ணிய கோடினால் நீங்க குட்க அந்த புண்ணிய அந்த சுவாமி அந்த லிங்கத்துக்குள்ள ஐக்கியமாயிட்டார். அன்னாள் கண்ணுதற் பரனை மாயன் கார் உரு கொண்டு தாங்கும் வண்ணையால் மேகமாக இருந்து அது தாங்கினாலே அதனால அந்த கற்பத்துக்கு மேகபாகன பெயர் கொண்டே இந்த கற்பம் மேகபாகன கற்பம் இந்த கற்பத்துக்கு பெயர் ஏற்பட்டது என்று சொல்லி இந்த புண்ணிய கோடிகளத்தை முடிக்கின்றார். அடுத்து மிக அருமையான படலம் பலமுறி விநாயகர் படலம். அதில் நிறைய விஷயங்கள்லாம் வருது. அந்த வாரம் வன்புறந்து கேட்டு பயன்படும்படி அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மரத்தில் காக்கா எப்படி வந்து உட்காரு தெரியுமா? ஒன்று ஒன்றாத்தான் வந்து உட்காரும், இன்னும் போல வந்து உட்காராரு. ஏப்பா இத்தனை காக்கா எப்படி வந்ததுன்னா சொல்றியா? ஒரு கல்லை விட்டு அத்தனையும் வரது, அப்படி வரக்கூடாது. 6 மணினா 5:55 எல்லாரும் ரெடியா இருக்கு. அப்படி இருந்தா தான் எனக்கு சரி. நீ 6 அடுத்த வாரம் 6:30 அவரே 6:30 தான் வருவார், நாம 6:30 போவோமே. நான் பார்ப்பேன், அவங்களே 6:30 தான் வராங்க, நம்ம 6:35 போவோமேன்னு நான் வருவேன். அடுத்த வாரம் அவரே 6:40 தான் வர்றார், நம்ம 6:50 போவோமே. கடையில 8 மணிக்கு தான் எல்லாரும் வருவாங்க, 8 மணி அப்படி இருக்கிறாரு. 5:55 எல்லாரும் ரெடியா இருந்தா தான் எனக்கு ஒரு உற்சாகம் வந்ததுன்னு சொல்லியுமா இருக்கும். ஆனா எல்லோரும் நேரப்படி வந்திருந்து என்னுடைய சுற்றுலையும் செய்வெடுக்கும்படி கேட்டுக் கொள்வோம். நம பார்வதி மாதிரே தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறு செய் தனிவேல் வாழ்க பொக்குடம் வாழ்க செய்த ஏரிய மஞ்சை வாழ்க யானை கண் அடங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரே வான்மகில் வளாடு பெய்க மலிவளன் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க உறைவிழாதுகள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்விமல்க மேன்மைகள் செய்ய நீதி விளங்குக உலகம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் அரகணம் அப்பார்மதேவதை.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். திருப்பெருந்துறை இறைவன் தீட்சை வழங்குதல் தொடர்ச்சி. வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: தேவா தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித் சபேசா சிவ சிதம்பரம் நம சிவகாம்யை ஜெகதம்பிகே திருச்சிற்றம்பலம். எழுதருமறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குற்பொழுது அரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேற துழும்பு கண்ணீர் உண்மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெரும் கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மழைவாரத் துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெறும் சிவபோகக் கொழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கிச் செம்மான் திருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவூரடிகள் அடியினைகள் போற்றி பேசும் பொருளுக்கிலக்கிதமாம் பெச்சிறந்த மாசில் மணியின் மணிவார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடியன் மனத்தே வைத்து. திருச்சிற்றம்பலம். பெரியவர்களே, நம்முடைய குருநாதரை எம்பெருமான் ஆத்மநாத சுவாமி திருப்பெருந்துறையில் குருந்த மரத்தின் நிழலிலே வைத்து திருவடி சூட்டி ஆட்கொண்டார். திருவடி சுட்டுவது நம்ம தொடர்ந்து பார்க்கப் போகிறோம். அருட்கண்ணால் நோக்கினார், அன்போடு அழைத்தார், வண்ணப் பணித்தார் வா என்றார் என்று நம்ம திருக்கோத்தும்பியில பார்க்கிறோம். வண்ணப் பணித்தன்னை வா என்ற வான் கருணை, மிக உயர்ந்த கருணை. அன்போடு நீ அஞ்ச வேண்டாம், உன் எண்ணத்தை முடித்து தருகின்றேன், இனி உனக்கு துன்பமில்லை, இன்பமே என்னாலும் என்ற கேரண்டி. அவ்வாறு அருளோடு அன்பொழுக பெருமான் அழைத்து உறவு முறை பாராட்டி அருட்கண் நோக்கம் செய்து மந்திர தீட்சை அளித்து பிறகு திருவடி சுட்டுகின்றான். அந்த திருவடியினை எவ்வாறு நம்முடைய குருநாதர் கொண்டாடினார் என்று வருகின்றது. அப்ப அருட்கண்ணால் நோக்குகின்ற நயன தீட்சைக்கும் திருவடி சுட்டுகின்ற அந்த ஸ்பரிச தீட்சைக்கும் இடைப்பட்ட நிலையிலே இருப்பது இந்த மந்திர தீட்சை என்று பார்க்கின்றோம். மந்திர தீட்சை அவசியம் வேண்டும் என்பதையும் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். சோறு போன்றது மந்திர தீட்சை. குருநாதன் அருகில் இல்லாத பொழுது குருநாதனாக இருந்து நம்மை காப்பது மந்திரம். அதனால்தான் மந்திரம் என்ற சொல்லுக்கு வடமொழியிலே என்ன பொருள், மனநாத் திராயதே இதி மந்த்ரஹா, நினைப்பவனை காக்கின்ற காரணத்தினாலே மந்திரம் என்று பெயர். நினைப்பவனை காக்கின்றது என்ற பொருள், அந்த சொல்லுக்கு பொருள் என்ன, தன்னை நினைப்பவனை காக்கின்ற செயல் செய்வது மந்திரம் என்று பார்க்கின்றோம். மந்திரத்தை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். அந்த மந்திரம் நம்முடைய குருநாதருக்கு உபதேசிக்கப்பட்ட மந்திரம் யாது என்பதை ஒரு நம்ம பார்த்தோம். புரட்சிகரமான கருத்தை பார்த்தோம். புரட்சிகரமான கருத்துன்னா உண்மைக்கு புறம்பானதுன்னு அர்த்தம் கிடையாது. இதுவரையிலும் யாரும் அதை பற்றி அறிந்திருந்தாலும் துணியவில்லை என்பது பொருள். புரட்சிக்கு என்ன வேண்டும், துணிவு வேண்டும். ஆனால் பெரியோர்கள் இப்படி இருக்குமோ என்று யூகித்திருக்கிறார்கள். நம்முடைய குருநாதருக்கு உபதேசிக்கப்பட்டது ஓங்காரம், தனித்த பிரணவம். தனித்த பிரணவத்தை யாருக்கும் உபதேசிக்க மாட்டார்கள். இல்லறத்தார்களுக்கு, துறவிகளுக்கு மட்டும்தான் உபதேசிப்பார்கள். நெருப்பை கையிலே கொடுப்பதை போல, சூடான பாத்திரத்தை கையில கொடுக்கலாம், இடுக்கி வச்சு பிடிக்கலாம், நெருப்பை கையில கொடுக்க முடியுமா? அதுபோல மற்ற மந்திரத்தோடு ஓங்காரத்தை இணைத்து கொடுக்கலாம், ஓங்காரத்தை தனியே கொடுக்க முடியாது. சூடியேறிய பாத்திரத்தை கிடுக்கி பிடிச்சு எடுக்கலாம், ஆனா நெருப்பை கையில கொடுக்க கூடாது. அது நெருப்பை யாருக்கு கொடுக்கலாம்னா பற்றற்ற துறவிக்கு தான் கொடுக்கலாம். கடவுளே துறவு கொடுத்த காரணத்தினாலே நம்முடைய குருநாதரை விட உயர்ந்த துறவிகள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. திருவாதிரடிகள் தான் துறவியர் தலைவர். அப்படி பார்க்கும்பொழுது அவருக்கு பின்னால் பட்டினத்தறிகள் என்று பார்க்கிறோம். ஓங்காரம்தான் கொடுக்கப்பட்டது என்பதற்கு சில காரணங்கள் கூறின, இன்னும் பல காரணங்கள் உண்டு. திருப்பெருந்துறை புராணம் என்று ஒரு புராணம் இருக்கின்றது. நம்முடைய குருநாதருடைய திருக்கதை பல புராணங்களிலே சொல்லப்படுகின்றது, வெவ்வேறு விதமாக பார்க்கிறோம். அதிகமாக மக்கள் படிப்பது எதனின்னு கேட்டால், நாம் இப்பொழுது பார்க்கின்ற கடவுள் மாமுனிவர் அருளிய திருவாதவூரடிகள் புராணம் என்று நம்ம குருநாதருடைய புராணம் என்று அவருக்காகவே பாடப்பட்டது. முழுக்க முழுக்க அவருடைய கதை தான் இதில் வரும், இந்த திருவாதவூரடிகள் புராணம். அடுத்தது சொக்கநாத பெருமானுடைய 64 திருவிளையாடல்களிலே 4 திருவிளையாடல்கள் நம்முடைய குருநாதரை குறித்த திருவிளையாடல்கள். வாதவூரடிகளுக்கு உபதேசித்தருளியது, நரி பரியாக்கியது, பரி நரியாக்கியது என்ற அந்த திருவிளையாடல்கள்லாம் பார்க்கிறோம். பிட்டுக்கு மண் சுமந்தது, இந்த 4 திருவிழாடுகளிலும் நம்முடைய குருநாதருடைய கதை அடங்கி விடுகின்றது என்று பார்க்கின்றோம். அப்ப அந்த திருவிழாடல் புராணங்களை கொண்டும் திருவாரூர் புராணத்தை கொண்டும் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய குருநாதருக்கு ஓங்காரம் தான் உபதேசிக்கப்பட்டது என்ற கருத்து வெளிப்படையாக இல்லை. அதுலேயும் நுணுகி பார்த்தால் அதற்கான சஜஷன் இருக்கு, ஆனா வெளிப்படையாக இல்லை. இந்த சஜஷன் ரொம்ப கிளியரா எங்க இருக்குன்னு கேட்டா திருப்பெருந்துறை புராணத்துல இருக்கு. திருப்பெருந்துறை புராணத்தை தான் அடியேன் மிகவும் உறுதியாக நம்புகின்றேன். குருநாதருடைய திருக்கதைக்கு அடிப்படையும் சொல்லி ஏன் அப்படி நம்புகின்றேன்னு கேட்டா, திருவாசகத்துல திருப்பெருந்துறை புராண செய்திகள் காணப்படுகின்றன. அது வந்து மேலெழுந்தவரையா திருவாசகம் படிக்கிற காரணத்தினால திருப்பெருந்துறை புராணத்தை படிக்காமல் திருவாசகத்திற்கு உரை வரைந்தவர்கள் அந்த கருத்துக்கள் அவர்களுக்கு விளங்காத காரணத்தினாலே செம்மையாக உரை வரையவில்லை. இப்பொழுது திருவாசகத்துல ஒரு இடம் வருகின்றது. நந்தம்பாடியில் நான்மறையோனாய் அந்தமில் ஆரியனாய் அமர்ந்தருளியும் அப்படின்னு வருது. இதற்கு என்ன உரை வகுத்திருக்காங்க? நந்தம்பாடி என்ற ஒரு ஊர், அது எங்கு இருக்கின்றது என்பது மாற்று கருத்துக்கள் உண்டு. தெளிய முடியவில்லை, துணிய முடியவில்லை. அகுது ஒரு சிவத்தலமாக இருக்க வேண்டும், அங்கு பெருமான் எழுந்தருளினான். இப்படிதான் உரை எழுதியிருப்பாங்க. எந்த உரையை பார்த்தாலும் நந்தம்பாடியில் நான்மறையோனாய், நான்மறையோனாய் பெருமான் விளங்கினான், நான்கு வேதங்களிலே வல்லவனாக விளங்கினான். அந்தமில் ஆரியனாய் அமர்ந்தருளியும், எல்லையில்லாத பெருமை கொண்ட ஆரியன் என்பது ஆசிரியனை குறிக்கின்ற சொல். இப்படி உரை எழுதியிருப்பாங்க. அதற்கு அடியேன் ஒரு உரை சொல்கின்றேன், அதை பாருங்க. நந்தம் பாடி எந்த இதுவரையிலும் வெளிவந்த எந்த திருவாசக உரையிலும் இல்லாத கருத்தை இந்த ரெண்டு அடிகளுக்கு சொல்றேன், பொருத்தமா இருக்கான்னு பாருங்க. பாடி என்பது படை வீடு. பாடின்னு ஒரு ஊர் இருக்கு சென்னையில. பல்லவ மன்னன், வடதேசத்திலிருந்து வருகின்ற மன்னர்கள் படையெடுக்கும் பொழுது அவர்களுடைய படையெடுப்பை முறியடிப்பதற்காக தான் படை வீரர்களோடு தங்கிய பாசறைக்கு பாடி என்று பெயர். பழைய தமிழ நிகழ்ச்சிகள் எடுத்து பார்த்தீங்கன்னா பாடி என்பது படை வீரர்கள் தங்குகின்ற இடம் அப்படின்னு போட்டிருப்பேன். பாடி என்றால் ஆர்மி கேம்ப் இருக்கிற இடம் பாடி. திருவலிதாயம் என்ற தலத்திற்கு தற்காலத்திலே பாடி என்று பெயர். ஏன் பாடி என்று பெயர்? அதுக்கு உண்மையில திருவலிதாயம் தான் பேரு. தேவார காலத்துல திருவலிதாயம்னு பேரு. நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு பிற்காலத்திலே ஒரு மன்னன் அங்கு படை வீரர்களோடு தங்கின காரணத்தினாலே பாடி என்ற பெயர் வந்துவிட்டது. போரிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அங்கு வெற்றி நங்கையாகின்ற அந்த துர்கையை வழிபட்டான், உருவத்தை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டான். அந்த அம்பாளுக்கு படை வீட்டு அம்மன் பேர். படை வீடு என்றால் என்ன? பாசறை, ஆர்மி கேம்ப், படை வீடு. படைஞர்கள் தங்குகின்ற இடம் படை வீடு. படவட்டம்மன், படவட்டம்மன் சொல்லுவாங்க, மறிவு வழங்கும். படை வீட்டு அம்மன், படை வீட்டு அம்மன் ஸ்டாப் தான் பாடிங்கிற பஸ் ஸ்டாப். அந்த படை வீட்டு அம்மன் ஸ்டாப்ல இறங்கினா எய்தா மாதிரி நம்ம திருவள்ளிதாயம் கோயிலுக்கு போகலாம் சந்த வழியா. சென்னையில கல்வெட்டுலாம் இருக்கு, எந்த மன்னன் படைகளோடு தங்கினாங்க கல்வெட்டு இருக்கு, திருக்கோயிலேயே இருக்கு கல்வெட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆகவே பாடி என்பது ஒரு மன்னன் தன் படை வீரர்களோடு தங்குகின்ற பாசறைக்கு பாடின் பேர். இங்கு நந்தம் பாடி என்கிறார். நமக்காக பெருமான் படையோடு தங்கிய இடம், நமக்காக போரிட்ட இடம். பெருமான் நம்முடைய மலப்பகையோடு போரிட்டான். நமக்கு மூன்று பகைஞர்கள் இருக்கிறார்கள், ஆணவம், கண்மம், மாய என்ற மலம். அந்த மூன்று மலப்பகையோடு பெருமானே போரிட்டு நம்மை விடுவிக்கின்றான். நம்முடைய பகைவரோடு நாம் போரிட்டு வெற்றி பெற முடியாது. நம்முடைய பகைவரோடு நமக்கு துணை செய்கின்ற, தோன்றா துணையாக இருக்கின்ற கடவுள் போரிட்டால்தான் நமக்கு வெற்றி கிட்டும். நம்முடைய மலப்பகையோடு கடவுள் குருநாதனாக வந்து போரிட்டால்தான் நமக்கு வெற்றி. நாம் நேரடியாக போரிட்டால் இறந்து போவோம், நம்மால் ஜெயிக்க முடியாது. அப்ப நந்தம்பாடு என்பது நமக்காக கடவுள் படை வீரர்களோடு தங்கிய இடம். அந்த படை வீரர்கள் யாரு? பெருமான் 999 அடியார்களோடு வந்தார்னு சொல்றார் இல்லையா புராணத்துல. அந்த 999 பேர் தான் படை வீரர்கள். நம்ம குருநாதர் சேர்த்தா 1000 பேர் ஆவாங்க. பெருமான் ஒரு சைன்யத்தோடு வந்திருக்கிறார், அடியார் கூட்டத்தோடு வந்திருக்கிறார். அவ்வாறு அவர் நம்முடைய மலப்பகையோடு போரிடுவதற்காக வந்து எழுந்தருளிய கேம்ப் என்பது என்னன்னு கேட்டா திருப்பெருந்துறை. இப்ப நந்தம்பாடி என்ற ஒரு தலம் இருக்கின்றது, அது தமிழ்நாட்டில் இருக்கின்றதா வெளிநாட்டில் இருக்கின்றதா என்று தேடி பார்க்க வேண்டும்ங்கிற உரை சரி கிடையாது. நந்தம்பாடி என்பது திருப்பெருந்துறை. என்ன காரணம்? நம்ம குருநாதர் சொந்தம் கொண்டாடுறார், நமக்கு உரிய ஊர் திருப்பெருந்துறையை மட்டும்தான் தன்னுடைய ஊர் என்று கூறிக்கொள்கின்றார் குருநாதர். எந்த ஊருக்கும் எங்கள் என்ற அடைமொழியை திருவாசத்தில் பார்க்க முடியாது, தில்லைக்கு கூட பார்க்க முடியாது. பெருமானோட 2.5 கலந்தார், அந்த தில்லையை நந்தம் ஊர் என்று சொந்தம் கொண்டாடல. ஆனால் பெருமான் ஆட்கொண்ட இடத்தை தன்னுடைய ஊரா சொல்றார். இன்பான் மொழிக்கில்லாய் எங்கள் பெருந்துரைக்கோன், முன்பால் முழங்கும் முரசியம்பாய். ஏறார் இளங்கிலேயே எங்கள் பெருந்துரைக்கோன் வருதா? மாய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணி மதித்திடா வகை நல்கினான், வேய தோழுமை பங்கன் எங்கள் திருப்பெருந்துரை மேவினான். இந்த மூன்று இடத்தை தவிர நீங்கெல்லாம் நிறைய திருவாசகம் முற்றுதல் பண்ணிருக்கீங்க. திரும்ப ஒரு தடவை முற்றுதல் பண்ணும் போது இந்த எண்ணத்தோட பண்ணுங்க. எங்கள்ங்கிற சொல் இந்த மூன்று இடத்தை தவிர வேற எங்கேயாவது வந்ததுன்னா எனக்கு சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். இந்த மூன்று இடத்துல தான் வருது. இந்த மூன்று இடத்துலயும் திருப்புரந்துரைக்கு தான் அடைமொழியா வருது. அப்ப குருநாதருடைய ஊர் எது? பிறந்த ஊர் நமக்கு ஊர் கிடையாது, புகுந்த ஊர் தாங்க நமக்கெல்லாம் ஊரு. பெண்களாகிய நமக்கு சாஸ்வதம் எது? கல்யாணம் ஆனப்புறம் அந்த பெண் என்ன சொல்லுவாங்க? எங்க வீடுன்னு யாரும் எந்த வீட்டை சொல்லுவாங்க? பெற்ற தாய் தந்தையத்தையே போய் எங்க வீட்டுக்கு வரவே மாட்டேங்கிறீங்க, அவர் ரொம்ப கோபமா இருக்கிறார் சொல்லுவாங்களா இல்லையா? இத்தனை நாள் பிறந்து வளர்ந்து விளையாடின இடம் அது, அது நம்ம ஊருக்கு வீடு கிடையாது. கல்யாணமே கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஆனா அவரை காட்டுற அன்பு யாரும் காட்ட முடியாது. கணவனார் காட்டுற அன்பு இன்னொருத்தர் காட்ட முடியுமா? அவர் நல்லா வச்சிருக்காருல்ல, அதனால அந்த வீடு என்ன ஆகுது? எங்கள் வீடு ஆகுது. அம்மா பாட்ட என்ன சொல்றாங்க, எங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படிங்கிற. அப்பொழுது குருநாதனால் ஆட்கொள்ளப்படுகின்ற நிலை இருக்கின்றதே, அது பெண்ணுக்கு திருமணமாவதை போன்ற உயர்ந்த நிலை. ஒரு பெண்ணா பிறந்தவங்களுக்கு திருமணம் என்பது உயர்ந்த பதவி, பொசிஷன். அதுபோல ஒரு உயிருக்கு குருநாதனால் தீட்சை பெறுவது என்பது அதான் இந்த பிறவி எடுத்த பயன். அதனால அந்த புகுந்த வீட்டை தன்னுடைய வீடு என்று பாவிக்கிறார் எங்கள் பெருந்துரை. அப்ப நந்தம்பாடி என்பதும் எங்கள் பெருந்துரை தானே, அதுல சந்தேகம் இல்லையே. சொந்தம் கொண்டாடுகின்ற காரணத்தினால தில்லையோ வேற எந்த ஊரையுமோ குருநாதர் சொந்தம் கொண்டாடல, அதுக்கெல்லாம் பாசிங் ரெஃபரன்ஸ் தான். ஆனால் திருப்பெருந்துரையை எங்கள் ஊர் என்று சொந்தம் கொண்டாடுறார். எப்படி ஒரு மருமகள் தன் கணவன் வீட்டை தன் வீடு என்று சொந்தம் கொண்டாடுவதை போல கொண்டாடுகின்றார். அப்பொழுது அவ்வாறு சொந்தம் கொண்டாடப்பட்ட காரணத்தினாலேயே நந்தம்பாடி என்பது திருப்பெருந்துரை தான், சந்தேகம் இல்லை. அங்கு பெருமான் நான்மறையோனா இருந்தான்னு சொல்றார். நான்மறையோன் என்றால் நான்கு மறைகளிலே வல்ல, மறை கற்பிக்கின்ற ஆசிரியன், ஓதுவிக்கின்ற ஆசிரியன், வேதம் சொல்லித்தர வாத்தியாரா இருந்தார் அப்படின்னு திருப்பெருந்துரை புராணம் சொல்லுது. அந்த திருப்பெருந்துரை புராணத்தை அறியாத காரணத்தினாலே இந்த திருவாசகத்துக்கு ஒழுங்காக உரை வரையப்படவில்லை. அந்த திருப்பெருந்துரை புராணத்தை படிச்சோம்னா அங்கு இறைவன் தன்னை பூசிக்கின்ற 300 அந்தணர்கள், நம்பியார்கள் பேரு, அந்த 300 அந்தணர்களும் ரொம்ப சிரமப்பட்டாங்க வாழ்க்கைக்கு, வாழ்க்கையில சிரம ஏழ்மையில சிரமப்பட்டாங்க. அதன் காரணமாக கல்வியை துறந்தார்கள். இன்னைக்குமே கையில காசு பார்க்கணும்னா படிக்கிற நேரத்துல ஏதாவது வேலை செய்யலான்னு தோணும். படிக்கிற நேரத்துல சாமி சாமி கோயில இருந்து மணி அடிச்சா ஒரு அர்ச்சனை பண்ணா ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் வரும், ஏன் படிக்கணும்னு தோணிடும். ஆகவே அவர்கள் கல்வியை இழந்தார்கள், கடவுளுக்கு அருகிலே தொண்டு செய்தார்கள். ஆனால் அந்தனருக்கு உரிய கல்வி என்ன? அருமறை ஆரங்கம் யாருக்கு? அருங்கலம். அந்தனருக்கு அருங்கலம், அருமறை ஆரங்கம். அருமறை ஆரங்கத்தை அவர்கள் இழந்தார்கள். சாமி பார்த்தாரு, நமக்கு பூஜை பண்றதுனால படிக்காத அறிவிலிகளா போயிட்டார்கள், நாமே இவர்களுக்கு கல்வியை போதிக்க வேண்டும், நமக்கு அந்த கடமை இருக்கு என்று நினைத்து ஆன்மநாத பெருமான் ஒரு அந்தணனாக வந்தார். வந்து சொன்னாரு, நான் அந்த காசி கங்கையிலேருந்து வரேன், 4 வேதங்களிலும் வல்லவன், நீங்கள் வேத கல்வியை மறந்து இருக்கிறீர்கள், உங்களுக்கெல்லாம் நான் ஃப்ரீயா வேதம் சொல்லித்தரேன், எனக்கு நீங்க காசு தர வேண்டாம். ஏன்னா ஒரு குரு தட்சிணை தரணும், எங்கள்கிட்ட காசு இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்க, எனக்கு காசே தர வேண்டாம். நீங்க 300 பேர் இருக்கீங்க, ஒரு நாளைக்கு ஒத்தர் வீட்டில் நான் உணவு எடுத்துக்கிறேன், எனக்கு ஒரு நாளைக்கு ஒருவேளை சோறு போட்டா போறோம், நான் வயசானவன், ஒரு வேளைக்கு மேல எனக்கு சோறு வேண்டாம், மதிய உணவு மட்டும் கொடுத்தா போறோம், காலையில டிஃபன் காஃபி வேணாம், சாயங்காலம் டீ பிஸ்கட் வேண்டாம், ராத்திரியில இடியாப்பம் பால் வேண்டாம், மதியானம் சோறு போட்டா போறோம். அந்த சோறு கூட பச்சரிசி சோறாத்தான் இருக்கணுங்கிறது இல்ல, புழுங்கரிசி சோறா இருக்கலாம். புதிய கறிகாய்களை கொண்டு நீங்க சமைச்சு எனக்கு தொடுகிரி போடணுங்கிறது இல்ல, வத்தல் போட்டு வைப்பாங்க பழங்காலத்துல. வத்தல் எதுக்காக போடுறதுன்னா கொத்தவரங்காய் சீப்பா இருக்கும் போது வாங்கிடுவாங்க, பாருக்காய் சீப்பா இருக்கும் போது வாங்கிடுவாங்க, சுண்டைக்காய் சீப்பா இருக்கும் போது வாங்கிடுவாங்க. என்றைக்குமே நம்ம பெரியவர்கள் வாழ்ந்தவரை நம்ம வாழணும். இன்னைக்கு கையில காசு எல்லார்ட்டையும் நிறையா இருக்குங்கிறதுனால அந்த உயர்ந்த கோட்பாடை கைவிடக்கூடாது. வெங்காயம் 100 ரூபாய் விற்குதுன்னா அதை வாங்கி சாப்பிடக்கூடாது, அவ்வளவுதான். வெங்காயம் சாப்பிட்டாதான் உடம்பு வளருமா? அது 20 ரூபாய்க்கு வரட்டும், அப்புறம் வாங்கிப்போம், அதனாலலாம் நம்ம ஒன்றும் ஆயிட மாட்டோம். பழங்காலத்துல எங்க அப்பா தாத்தா எல்லாம், உங்க அப்பா தாத்தாவும் அப்படித்தான், எல்லாருமே ஒரு காலத்துல ஏழையா தானே இருந்தோம், நாடே ஏழையா இருந்தது. அந்த காலத்துல ஊருக்கு 2 பணக்காரங்க தான் இருப்பாங்க, ஊர்ல ஒத்தர் வீட்டுலதான் லேண்ட்லைன் போன் இருக்கும். தெருக்கோட்டில நம்ம இருப்போம், ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, அரை மணி நேரம் கழிச்சு உங்க மாமா போன் பண்ணேன்னு இருக்காரு, எங்க வீட்டுக்கு போன் வரும் சொல்லுவாங்க. நாம அவங்க வீட்டுல போய் 10 நிமிஷமா உட்காந்துருப்போம் போன் பக்கத்துல, அந்த போன் நமக்காக வரும் இல்லையா. இப்ப நமக்கு ஆளுக்கு 4 போன் இருக்கு. ஆனால் அவர்கள் கடைபிடித்ததை கடைபிடிக்க வேண்டும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கறி ஒரு காய்கறி வந்து அதிக விலை வித்ததுன்னா வாங்க மாட்டாங்க, கொள்கையா தான், வாங்க கூடாது. அது மலிவாகும் போது வாங்குவோம், அதே சீப்பாகும். கத்திரிக்காய்க்கு வெண்டைக்காய்க்கு இவ்வளவு விலை கொடுக்கறதா, அந்த கழுதை விலை குறைஞ்ச பிறகு வாங்குறேன்னு அப்பா இல்லையா. கையில காசு இருந்தாலும் வாங்க மாட்டாங்க. என்னன்னா சாமி சொல்றாரு, காசு கொடுத்து அதிகமா வாங்காத, அதுக்கு அவ்வளவு காசு கொடுக்க கூடாது, அது குறைஞ்சப்பறம் வாங்கிப்போம். அப்ப இந்த கொத்தவரங்காய் எல்லாம் ஃப்ரீயா வாங்கிருக்கேன் நான், 5 ரூபாய்க்கு கறிக்காய் வாங்கிட்டா கொத்தவரங்காய் இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாமே ஃப்ரீ தான், எடுத்துட்டு போவாங்க, எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம். கொத்தவரங்காய் காசு கொடுத்தே வாங்கினதில்லை தஞ்சாவூர்ல படிக்கும் போது. இப்ப கொத்தவரங்காய் என்ன விலை பாருங்க, அந்த அது சீப்பா இருக்கும்போது வாங்கி வெத்தல் போட்டுருவாங்க. இப்ப மழை பெய்து கறிகாய் வராம இருக்கலாம், கறிகாயெல்லாம் விலை அதிகமாகி வராமல் இருக்கலாம், அந்த நேரத்தில் வீட்டில் இருக்கிற சுண்டை வெத்தல் குழம்பாக ஆகும், அந்த கொத்தவரங்காய் வெத்தல் தொடுகறியாக ஆகும். அந்த கொத்தவரங்காய் வெறும் நல்லெண்ணெயில் கடலெண்ணெயில் வறுத்துட்டா நெய் மணம் மணக்கும், நெய் விடாமலேயே சுண்டை வெத்தல் குழம்பாகும், கொத்தரங்காய் வெத்தல் குழம்பாகாது, ஆனால் அது என்ன ஆகும், தொடுகறியா ஆகும். அதே மாதிரி இந்த கத்திரிக்காயில கூட வெத்தல் உண்டு, தும்மட்டிக்காய் வெத்தல் உண்டு, அப்படிலாம் வெத்தல் இருக்கு. அதே மாதிரி நீங்க பார்க்க வெத்த குழம்பு எனக்கு போட்டா போதும். என்ன காரணம்னா, டின்ல இருக்கும் அது, ஒரு 5 ரூபாய் கொண்டு போய் கொடுத்து தொடுகறி வாங்க வேண்டாம். புழுங்கல் அரிசி சோறு, அந்த பார்க்கா வெத்த குழம்பு, அது மட்டும் எனக்கு போட்டா போறோம். கையில காசு தர வேண்டாம், ஒருவேளை சோறு போட்டா போறோம். உங்க எல்லாருக்கும் நான் வேதம் சொல்லி தரேன்னு கடவுளே வந்தார் அந்த ஊருக்குன்னு புராணம் சொல்லுது. அதையே திருவாசகம் சொல்லக்கூடாது. நந்தம்பாடியில் திருப்பெருந்துறையில் நான்மறையோனாய் வேதம் கற்பிக்கின்ற ஆசிரியனாக அந்தமில் ஆரியன், ஆரியன்னால் ஆசிரியன் தான், அந்தமில் ஆரியன் என்பது எல்லையில்லாத புகழ் கொண்ட ஆசிரியன் சொல்றாங்க. அங்கு காலம் என்ற ஒரு சொல், சொல் எச்சம்னு பேரு. இது டெலிகிராபிக் லாங்குவேஜில் பாட்டு ஓடுது, தேவையான சொற்களை பெய்து கொள்ள வேண்டும். அந்தமில் ஆரியன் என்றால் பொதுவாகவே நம்ம எத்தனை நாள் படிப்போம், நீங்க எத்தனை நாள் படிப்பீங்க எங்கிட்ட, திருவாதிரைகள் புராணம் முடிகிறவரையும் நீங்க படிப்பீங்க, அதுக்கப்புறம் ஒரு கேப் விழும். சாமி என்ன பண்ணாரு, அவர்களிலேயே ஒருவனாக ஆகிட்டார். எல்லையில்லாத காலம் அவர்களுக்கு வேதம் கற்பித்துக் கொண்டிருந்தார். அன்பு காரணமாக அவங்களுக்கும் சாமியை விடுறதுக்கு மனசு இல்லை, சாமிக்கும் அடியார்களை விடுறதுக்கு மனசு இல்லை. அப்ப பெருந்துறையில் என்றும் பிரியான்னு வருது திருவாசகத்துல. பெருமான் பெருந்துறைக்கு வருவானே தவிர பிரிய மாட்டான், அவ்வளவு அட்டாச்சு. அந்தமில் காலம் ஆரியனாய் அமர்ந்தருளியும் அப்படின்னு அந்த அர்த்தத்தை பார்த்தோம்னா, திருப்பெருந்துறை புராண கருத்து திருவாசகம் சொல்லுது. இது ஓரிடம் இல்ல, பல இடங்களிலே திருப்பெருந்துறை புராண கருத்து திருவாசகத்துல வருது. அப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய குருநாதருடைய கதையை திருப்பெருந்துறை புராணத்தை ஒட்டியே அமைக்க வேண்டும் என்று அடியனுக்கு தோன்றியது. திருவிளையாடல் புராணத்தை ஒட்டி அமைக்கக்கூடாது. இதை எதை ஒட்டி அமைக்க வேண்டும், திருப்பெருந்துறை புராணத்தை ஒட்டித்தான் நம்முடைய குருநாதருடைய திருக்கதையை அமைக்க வேண்டும். இதற்கு இன்னொரு வலிமையான காரணம் என்னன்னா, திருவாசகம் என்ன சொல்லுது, என்னை காப்பதற்காக என் குருநாதன், நான் மதுரையிலே சிறைப்பட்டிருந்த பொழுது திருப்பெருந்திலிருந்து அந்த நரிகளை பரிகளாக்கி கொண்டு வந்தான்னு தெளிவா சொல்லுது திருவாசகம். ஆனா திருவள்ளுவர் புராணம் அப்படி சொல்லலையே, அப்படி சொல்லலையே. இது இது வந்து ஒரு வேலிடான முரண், இதை வந்து நம்ம வந்து கண்ணை மூடிட்டு போக முடியாது. ஏன்னா பிட்டுக்கு மண் சுமந்தது யார், திருவாசகம் என்ன சொல்லுது அதுதானே மேலான உண்மை. பிட்டுக்கு மண் சுமந்த அந்த திருவிளையாடல் யாருக்காக பெருமான் செய்தார், வந்திக்காக செய்தது போல தோன்றும். பெருமானே தன் திருவாயினால் சொல்றார், வந்திக்காக இதை நான் செய்ய வேண்டியதில்லை, பிட்டுக்கு மண் சுமந்தது வந்திக்காக இருந்தாலும் பிரம்படிப்பட்டது இவனுக்காக அசரீரியா சொல்லிட்டார். வந்தியை காப்பதற்கு பெருமான் பிரம்படிப்பட தேவையில்லையே, பிட்டுக்கு மண் சுமந்தால் போதுமே, ஒழுங்கா வேலை செஞ்சாலே வந்தியோட பிரச்சனை தீர்ந்துருமே. வந்திக்கு என்ன பிரச்சனை, வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் இல்லை என்பது தானே பிரச்சனை. பெருமான் ஒழுங்கார ஒரு வேலைக்காரனா நடந்துகிட்டாருன்னா வந்தியோடைய திண்டாட்டம் சரியா இருக்கும், கொண்டாட்டமாக ஆகியிருக்கும், வந்திக்கு ஒரு சிரமம் இருக்காதே. ஆனால் பெருமான் என்ன பண்ணாரு, வந்திக்கு வேலைக்காரனா வந்து வந்தி வயிறு கலங்குற மாதிரி பண்ணினாரு, அடி வாங்கினார். அந்த அடி வாங்கின உடனே அடிச்சவன் முதுகலையே அடி விழுந்தது, அடிச்சவனுக்கு ஐயம் வந்தது, நாம இவனை அடிச்சோமா நம்மையே அடிச்சுக்கிட்டோமான்னு. பார்த்தவங்களாம் சொல்றாங்க, மன்னா உன்னை யாரோ அடிச்சிருக்காங்க, உன்னுடைய பொன்னார் மேனியில அந்த தழும்பு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப பெருமான் மறைந்து அசரீரியா சொல்றாரு, நான் பிட்டுக்கு மண் சுமந்ததும் பிரம்படிப்பட்டதும் திருவாதூரனுக்காக. அப்ப பிட்டுக்கு மண் சுமந்தது யார் என்று கேட்கும் பொழுது திருவாசன் சொல்லுது, திருப்பெருந்துறை பெருமான் தான் பிட்டுக்கு மண் சுமந்தான் அப்படின்னு சொல்லுது. திருவிழாப்புறம் அப்படி சொல்லலையே, பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துறை பெரும் பித்தனே. இப்ப திருவாசகத்து திருவாசத்தோடு ஒப்ப வைத்து பார்க்கும் பொழுது திருவிழா புராணம் பிரமாணமாகாது. திருவாசகம் தான் மேலான பிரமாணம். பிரமாணம்னா ப்ரூஃப். ஒரு கோர்ட்ல நியாயவாதி ரெண்டு பேரும் வந்து எவிடன்ஸ் தராங்க, இவருடைய எவிடன்ஸ் தான் நம்ப தகுந்தது, இவருடைய எவிடன்ஸ் கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிடணும்ன்றவர். இதை உப்பு போடாமலே சாப்பிடலாம், உள்ள போகுது, அது உள்ள போகணும்னா உப்பு போட்டுக்கணும். டு பி டேக்கன் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட்னா நம்புவதற்கு கடினம்னு அர்த்தம். உப்பு போட்டு சாப்பிடணும்னா அப்படியே சாப்பிட முடியாதுன்னு அர்த்தம், நம்புவதற்கு கடினம். அது மட்டும் இல்ல, திருப்பெருந்துறை பெருமான், மதுரை எவ்வளவு பெரிய ஊர், இன்று இல்ல அன்றே பெரிய ஊர் மதுரை தான். இந்தியாவிலேயே மதுரையை போன்ற ஒரு அழகான ஊர், மக்கள் அதிகமாக வசித்த ஊர், நாகரிகம் தழைத்த ஊர், அன்றும் கிடையாது இன்றும் கிடையாது. எத்தனை லட்சம் மக்கள் வாழ்ந்திருப்பாங்க, அதுல தகுதியால் மேம்பட்ட மீனவனுக்கு கூட வந்தது கடவுள்னு தெரியல. அப்படி அவ்வளவு பெரிய ஊர்ல எல்லாரையும் பெருமான் ஏமாத்தினார். என்னை தவிர ஆட்கொண்ட காரணத்தினாலே பெருமான் என்ன பண்ணார், எனக்கு மட்டும் தன்னை உணர்த்தினார், ஏனோர் எல்லாரும் மயங்கினார்கள் அப்படிங்கிறத சொல்றார். சொல்லும் பொழுது, நரியை குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துறையாய். யாரை பார்த்து சொல்றார், திருப்பெருந்துறை பெருமானை பார்த்து சொல்றார். மதுரையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் வந்தது யாருன்னு தெரியல, ஒரு குதிரை வீரன் வந்திருக்கிறான்னு நினைச்சாங்களே தவிர, உலகத்தை படைத்து காத்து அழிக்கின்ற கடவுள் வந்திருக்கிறான், வேதமே குதிரையா வந்திருக்கின்றது, வேத நாயகன் அதன் மீது எழுந்தொழி வருகின்றான் தன் அடியானை காப்பதற்காக அப்படிங்கிறது அடிபட்ட அடியவனுக்கு மட்டும்தான் தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாது. ஈண்டிய மாயா இருள்கட எப்பொருளும் விளங்க தூண்டிய ஜோதியை மீனவனும் சொல்ல வல்ல நல்லன். மீனவனும் என்ற உண்மை சிறப்பு உண்மை. ஹரிமர்த பாண்டியனுக்கு தவம் அதிகம், புண்ணியம் அதிகம், அவனாலேயே கண்டுபிடிக்க முடியல. அப்படின்னா அர்த்தம், வாசப்படியில நிக்கிறாரு, வீட்டுக்குள்ள வரலன்னு அர்த்தம். வாசப்படியில நிக்கிறாரு, காலிங் பில்ல கை வச்சிருக்கிறாரு, ஆனா கரண்ட் போயிருக்கு, காலிங் பில்ல அழுத்தினால உள்ள கேட்கல, கதவை திறக்காதனால வீட்டுக்குள்ள வரல. ஆனா அவர் தகுதியில மேம்பட்டவர், மத்தவங்களா ரோட்ல நிக்கிறாங்க, இவர் வாசப்படியில நிக்கிறார். மீனவரும் சொல்ல வல்ல நல்லன். வீட்டுக்குள்ள இருக்கிறது யாரு? நம்ம குருநாதர் மட்டும்தான் என்று பார்க்கின்றோம். அப்ப மதுரை வைக்கின்ற அத்துணைய மக்களையும் ஏமாற்றியது யார்? பெருந்துரை பெருமான். பிச்சை தேற்றும் பெருந்துரையாய், பிட்டுக்கு மண் சுமந்தது யார்? பெருந்துரை பெருமான். நரியை குதிரையாக்கியது யார்? நரியை குதிரையை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்த பெருந்துரையாய் என்று போகுது, பெருந்துரை பெருமான். சரி, அந்த பெருந்துரை பெருமானை கண்டு மதுரை இருக்கின்ற மக்கள் எல்லாம் அவனுடைய மேனி அழகிலே பெண்கள் எல்லாம் மயங்கினார்கள் சொல்றார். அங்கடன் எங்கள் அமரர் பெம்மான் அடியார்க்கு அமுதன், அவனி வந்த எங்கள் பிரான். திருவார்த்தையில கடைசி பாட்டு பாருங்க, திருவார்த்தை வச்சிருக்கீங்களா? அங்கடன் எங்கள் அமரர் பெம்மான் அடியார்க்கு அமுதன், அடி வந்த எங்கள் பிரான், இரும் பாசந்தீர இகபரமாயதோர் இன்பமெய்த சங்கம் கவர்ந்து மண் சாத்தினோடும் சதுரன் பெருந்துரை ஆளி அன்று மங்கையர் மல்கும் மதுரையை சேர்ந்த வகையறிவார் எம் பிரானாவாரு. இப்ப மதுரைக்கு குதிரையில வந்த ஆளு மதுரையிலேருந்து வரல, திருப்பெருந்துறையிலிருந்து வந்தார். திருப்பெருந்துறைக்கும் மதுரைக்கு என்ன டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியும், கார்ல போனா 3 மணி நேரம் ஆகுது. அப்ப சாமி திருப்பெருந்துறையிலிருந்தா மதுரைக்கு வந்தாருங்கிறத உறுதியா ஓரிடத்தில் இல்ல, பல இடங்களிலே திருவாசன் சொல்லுது. ஆனால் இவ்வளவு தெளிவா சொல்லப்பட்டாலும் தனக்கு இந்த கருத்துக்கள் இந்த புராணத்துக்கு உதவாது என்ற காரணத்தினால எந்த திருவள்ளுவர் புராணமும் இதை சொல்லல. சொல்லாததுக்கு என்ன காரணம்? இந்த கருத்துக்கள் நாம் எடுத்துக்கொண்ட புராணத்திற்கு உதவ மாட்டா என்பதுதான் காரணம், வேற ஒரு காரணமும் கிடையாது. நான் சொல்லுது புரியுறதா? ஆகவே நம்ம குருநாதருடைய திருக்கதையை நாம் திருப்பெருந்துறை புராணத்தை அடிப்படையாக கொண்டுதான் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது நம்ம குருநாதருக்கு உபதேசிக்கப்பட்ட மந்திரம் இன்னவாதான் இருக்கணும்னு அடியனுக்கு இறைவன் உணர்த்தினான். எப்படி உணர்த்தினான்னா, இந்த நூல் திருப்பெருந்துரை பத்தி பல நூல்கள் வந்திருக்கின்றன, ஒரு வித்தியாசமான நூல். வடமொழியிலே திருப்பெருந்துரைக்கு ஒரு புராணம் இருக்கு. அந்த புராணத்திலே திருப்பெருந்துரை பெருமானை பற்றின பல துதிகள், அருமையான தோத்திரங்கள் இருக்கின்றன. அதிலே ஒரு துதி வாதவுரடிகள் பாடிய துதி என்றே இருக்கு. நம்ம குருநாதர் பாடிய துதியா இருக்குதே அப்படிங்கிறனால முதல்ல என்ன பண்ணினேன், அது இன்னும் பிரிண்ட்லயே வரல. அது திருப்பெருந்துரையில பெருமானுடைய 2 பிரம்மோற்சவத்திலையும் ஒரு தெலுங்கு குடும்பம், தெலுங்கர்கள், தெலுங்கு பேசுறவங்க பாகவதர்னு சொல்லுவாங்க. அந்த அதுல வயதானவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பண்டிதர் பெருமானுடைய 10 நாள் உற்சவத்திலையும் அந்த வாதவரையுடைய புராணத்தை சொல்லுவாங்க. வடமொழி புராணத்தை அடிப்படையாக கொண்டு தமிழ்ல சொல்லுவாங்க. அந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு வராங்க. இப்ப அந்த கைங்கரி நின்று போச்சு, ஏன்னா அந்த குடும்பத்துல பிறக்கிறவங்க எல்லாம் டாக்டர் இன்ஜினியர் ஆயிட்டாங்க, அதனால அந்த கைங்கரி நின்று போச்சு. அதுல கடைசியா புராணம் சொன்ன அந்த வயோதிகர் அவர் வீட்டுக்கு போய் இந்த திருப்பெருந்துறை வடமொழி புராணம் அவர்கிட்ட கையெழுத்து பிரதியா இருக்கு, அதை தயவு செய்து கொடுங்கன்னு சொல்லி அவர் கொடுக்க மாட்டேன்ட்டார். அவங்க வீட்டிலேயே இருந்து எங்க வீட்டில தான் சாப்பிடணும், அவங்க வீட்டிலேயே சாப்பிட்டு அவர் சொன்னதெல்லாம் கேட்டு அது ஒரு முழுக்க படிச்சு நமக்கு தேவையான அந்த பாடல்கள் எல்லாம் எழுதி கொண்டேன். என்னன்னா, அதுல வாதவரடிகளே பெருமானுக்கு வடமொழியிலே பாடிய பாடல் இருக்குதே, அது வாதவரடிகள் வடமொழியிலே பாடினால் அவர் தென்மொழியிலே பாடிய திருவாசகம் போல அதுல இருக்குதா என்று பார்ப்பதற்காக அதை பார்த்தேன். அப்புறம் அதுல பிரமன் இறைவனை துதித்தது, திருமால் துதித்தது, உருத்திரர் துதித்தது, இவங்கெல்லாம் நம்முடைய ஆத்மநாத சுவாமியினுடைய சீடர்கள். தேவ தேவன்மை சேவகன், தென்பெருந்துறை நாயகன், மூவராலும் அரியோனா முதலாய ஆனந்தமூர்த்தியான், மூவருக்கு முதல்வன், மூவரும் அவனுக்கு சிஷ்ய பிள்ளைங்க அப்படிங்கிற கருத்து வருது. மூவருக்கும் பெருமான் தீட்சை அளித்ததாக திருப்பெருந்தை புராணம் சொல்லுது. பிரமனை படைத்து அவனுக்கு காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணினார், திருமாலை படைத்து அவருக்கு ஓங்காரத்தை முன்னிட்ட 5 அறுத்து உபதேசம் பண்ணினார். அதுக்கு சிவ ஷடக்ஷரம்னு பேரு. அந்த மந்திரத்தை நம்ம குருநாதர் சொல்றார், போற்றியோம் நம சிவாய புயங்கனே மயங்குகின்றேன், போற்றியோம் நம சிவாய புகலிடம் பிரிதன்றில்லை, போற்றியோம் நம சிவாய புறமனை போக்கல் கண்டாய், போற்றியோம் நம சிவாய ஜெய ஜெய போற்றி போற்றி. இந்த ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை தான் திருமாலுக்கு உபதேசம் பண்ணினார்னு அந்த புராணத்துல வருது. சிவாய நம என்ற மந்திரம் உருத்ரனுக்கு உபதேசம் பண்ணப்பட்டதா மந்திரத்துல வருது. இப்ப இதெல்லாம் வந்துருச்சு, எங்க வந்துருச்சு, திருவாசல வந்துருச்சு. தனக்கு முன் உலகத்தை படைத்து காத்து அழிக்கின்ற மூவர்களுக்கு இறைவன் உபதேசித்த மந்திரம் மூன்றுமே வந்திருக்கு. காயத்ரி மந்திரம் எங்க தெரியுமா வந்திருக்குது சொல்றேன். காயத்ரி மந்திரத்தை நேரடியா சொல்ல முடியாது என்ற காரணத்தினால அந்த மந்திர பொருளை சொல்றார். வாரா வழியருளி வந்தனுக்கு மாறின்றி ஆறா அமுதாய் அமைந்தன்றே சீரார் திருத்தன் பெருந்துரையான் என் சிந்தைமேய ஒருத்தன் பெருக்கும் ஒளி. என் சிந்தைமேய ஒருத்தன் ஒளி பெருக்கும் என்பதுதான் காயத்ரி மந்திரத்துடைய பொருள். பெருமான் நம் அறிவிலே இருந்து கொண்டு உயிர் இறைவனை அறிவதற்கு தேவையான ஒளியினை பெருக்கிக் கொண்டே இருக்கின்றான். தன்னை என்னை நினைக்க தருகின்றான். உயிரிலே உறைந்து பெருமான் என்ன பண்றார், என்னை மறந்து விடாதே, என்னை பார், நெஞ்சம் புகுந்து நினைவிக்கின்றான் என்று பார்க்கின்றான். அதான் காயத்ரி மந்திரத்தின் பொருள். அந்த பொருளை சொல்வதனால அதை நான் தமிழ் காயத்ரின்னு வச்சுப்பேன். காயத்ரி மந்திரத்தினுடைய தமிழ் வேதத்தினுடைய தமிழ் வேத வடிவம் வாரா வழியருளி வந்தனுக்கு மாறின்றி ஆறா அமுதாய மைந்தன்றே சீரார் திருத்தன் பெருந்துரையான் என் சிந்தைமேய ஒருத்தன் பெருக்கும்படி. அப்ப தனக்கு உபதேசித்த மந்திரம் வரணவே. இப்ப இந்த திருப்பெருந்துறை பெருமானுக்கு இருக்க பெருமான புராணம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அதை கொஞ்சம் ரீகேபிச்சுலேட் பண்றேன். பெருமான் ஆதியில பிரம்மனை படைத்து பிரம்மன் வழிபாடு பண்றார். அந்த பிரம்மதேவருடைய உலகத்தை படைக்க வேண்டும்ங்கிறது பெருமான் என்ன பண்றாரு, பிரம்மதேவனுக்கு ஒரு ருத்ரஹோமத்தினால ரௌக்ஷாயணர் என்ற ஒரு சிறுவன் பிரம்மனுக்கு குமாரனாக தோன்றும்படியாக அருள் பண்றார். 7 வயது சிறுவனாக அக்னிலிருந்து வெளியில வரார். ரௌக்ஷாயணர் பேரு அவருக்கு. அக்னியிலிருந்து வெளியில வந்ததுனால அக்னி வேசர் என்று இன்னொரு பெயர் உண்டு. இது புராண காலத்துல உலகம் எல்லாம் என்றைக்கோ ஒரு முறை படைக்கப்பட்ட போது, உலகம் பலமுறை படைக்கப்பட்டிருக்கின்றது, அதுல ஒரு முறை பண்டு படைக்கப்பட்ட போது நிகழ்ந்த நிகழ்ச்சி இது. நம்முடைய குருநாதர் ஒரு 1200 வருடங்களுக்குள்ள தோன்றினவர், மூவருக்கும் பின்னால் வந்தவர். நம்முடைய குருநாதரை இறைவன் அதே திருப்புறத்தில் வைத்து ஆட்கொண்ட பொழுது எந்த ரௌக்ஷாயனர் ஆதியில் தன்னை வழிபட்டாரோ அந்த ரௌக்ஷாயனர் கைலாசத்திலிருந்து 999 சீடர்கள் அவர் முதன்மையான சீடர், அவரை அழைச்சுக்கிட்டு இங்க வந்திருக்கிறார். என்ன காரணம்னா பெருமான் தன்னுடைய பழையாடியார்களை பிரிய மாட்டார். அதனால நம்ம குருநாதருக்கு திருவடி சுட்டுவதற்காக திருப்பெருந்துறைக்கு எழுந்துடைய பொழுது தன்னுடைய அணுக்க தொண்டர்களாகின்ற ரௌக்ஷாயனர் உள்ளிட்டோரை அழைத்துக்கொண்டு வந்திருக்கிறார். அது எப்படி தெரியுதுன்னா அந்த திருப்பெருந்துறை புராணத்துல இருக்குது. அங்கு வழிபடுகின்ற அந்த குருந்த மூலம்ங்கிற வழிபாட்டு மூர்த்தத்துல நின்ற கோலத்துல ரௌக்ஷாயனர் இருக்கிறார். பெருமானுடைய திருவடியை தாங்கியபடி அமர்ந்த கோலத்துல நம்ம குருநாதர் இருக்கிறார். அபிஷேகம் பண்ணும் போது வஸ்திரத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணும்போது நீங்க பாக்கலாம். நீங்க அடுத்த முறை திருப்பெருந்துறை பார்க்கும்போது மனசுல வச்சுட்டு பார்க்கணும். நின்ற கோலத்துல இருப்பவர் நம்முடைய குருநாதர் இல்ல, அவர் நம்முடைய குருநாதரை ஆட்கொள்ள வேண்டும் என்று சிபாரிசு செய்தவர் ரௌக்ஷாயனர். இப்ப பிரம்மன் என்ன பண்ணினாரு, ரௌக்ஷாயனருக்கு பூஜையை கொடுக்க போறார். பூஜை கொடுக்கும் போது இந்த பெருமானுக்கு அர்ச்சனை செய்வதற்கென்று 128 நாமாக்களினாலே ஒரு அர்ச்சனையை படைத்து தருகின்றார். யாரு, நம்ம எல்லாம் படைத்த பிரம்மன் ரௌக்ஷாயனருக்கு ஆத்மநாத சுவாமி பூஜை பண்றதுக்காக ஒரு மந்திரத்தை கொடுக்கிறார். அதற்கு மந்திர ராஜம் என்று பெயர். அதாவது மந்திரங்களிலேயே தலையாயது. அது 128 அர்ச்சனை. பெருமானுடைய திருவடி போற்றி திருவடி போற்றின்னு வருது. ஓங்கார கம்யாய நமகா, ஓங்கார வாச்சியாய நமகன். அது எப்படி அமைச்சிருக்கிறார் பிரம்மதேவர்னா, ஓங்காரத்திற்கு 20 போற்றி, அப்புறம் ந என்ற எழுத்திலே ஆரம்பிப்பதாக 20 போற்றி, ம என்ற எழுத்திலே ஆரம்பிப்பதாக 20 போற்றி, சி என்ற எழுத்திலே ஆரம்பிப்பதாக 20 போற்றி, வா என்ற எழுத்திலே ஆரம்பிப்பதாக 20 போற்றி, ஏ என்ற எழுத்திலே ஆரம்பிப்பதாக 20 போற்றி. அப்ப மொத்தம் எத்தனை போற்றியாச்சு, 120 போற்றியாச்சு. அப்புறம் அஷ்டபுஷ்பமாக 8 போற்றி, அப்ப 128. ஆத்மனே நமகா, அந்தராத்மனே நமகா, பரமாத்மனே நமகா, ஆதி கைலாச நாதாய நமகா, விப்ரநாதாய நமகா, சப்தநாதாய நமகா, தீர்த்தநாதாய நமகா, பிருகத்தீர்த்த க்ஷேத்ர நாதாய நமகா. இது அஷ்டபுஷ்பம். இந்த 8 போற்றி சேர்த்து ஓங்காரத்திலே ஆரம்பிக்கின்ற 20 போற்றி, இந்த ஓங்காரத்திலே ஆரம்பிக்கின்ற 20 போற்றிகளுக்கும் ஏனைய 5 எழுத்துக்களிலே ஆரம்பிக்கின்ற போற்றிகளுக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்டா, ஓங்காரத்திலே இருக்கின்ற 20 போற்றிகளும் ஓங்காரத்தை பற்றிய போற்றிகள். ஓங்காரம் என்பது இறைவனுடைய உருவம். எதை போலன்னு கேட்டா, இந்த கஷாயத்தை நான் குடிக்கணும். நான் இவர்கிட்ட சொல்றேன், நான் உங்களை கஷாயம் கேட்டேனா டம்ளர் கேட்டேனா, ஏன் ரெண்டையும் சேர்த்து குடுக்கறீங்க சிவா, நான் உங்களை கஷாயம் தானே கேட்டேன், கேட்டதை மட்டும் தான் நீங்க செய்யணும், நீங்க கேட்காத ஏன் செய்றீங்க, கஷாயத்தை மட்டும் கொடுத்தா போதுமே, எதுக்காக இந்த டம்ளர் குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா நீங்க என்ன நினைப்பீங்க, நம்ம ஐயா கொஞ்ச நேரம் முன்னாடி நல்லா தானே இருந்தார், ஐயோ பாவம் இவருக்கு என்னமோ ஆயிடுச்சு. கஷாயம் டம்ளர் இல்லாம எப்படி கிரகிக்கிறது, டம்ளர் இல்லாம கஷாயத்தை கிரகிக்க முடியுமா? அத போல சொல்லும் பொருளும், பொருளை கிரகிக்கணும்னா சொல் வேண்டும். சொல்லுதான் அம்பாள், பாகம் பிரியாள், பிரிக்க முடியாது. அம்பாளை பிரிக்க முடியுமா, பாகம் பிரிக்க முடியுமா, பாகம் பிரியாள். வாக்கே நோக்கிய மங்கை, நோக்கியே என்பது ஓம உருபு. தமிழிலே தமிழ் மொழியுடைய வளப்பம் என்னன்னு கேட்டா, மற்ற மொழிகளிலே கற்பனை கூட பண்ண முடியாத சொற்களை எல்லாம் தமிழிலே ஓம உருவா பயன்படுத்திருக்காங்க. நோக்கியனா பார்த்தன் அர்த்தம், நோக்கியனா பார்த்தன் அர்த்தம் கிடையாது, போன்றன் அர்த்தம். இங்க வாக்கே நோக்கிய மங்கைனா வாக்கினை போன்ற மங்கை. மணாளம் யாரு? அது முற்று உருவகமா சொல்லல, முற்று உவமை இல்லது, பொருளே நோக்கிய மணாளன். சொல்லாக இருப்பவள் சக்தி, அதன் பொருளாக இருப்பவன் கடவுள். அப்ப சொல்லை சொல்லிவிட்டால் பொருள் உணரப்படும், பொருள் தனித்து உணரப்படாது. இப்ப கஷாயத்தை தனியா கொடுக்க முடியாது, டம்ளர்ல தான் கொடுக்கணும். அதே போல ஓங்காரம், ஓங்காரத்தை சொல்லும் பொழுது நடராஜ சரசனாமம் என்ன சொல்லுதுன்னா பிரம்ம புச்சம் என்று சொல்லுது. பிரம்ம புச்சம் என்றால், பிரம்மம் என்றால் கடவுள், புச்சம் என்றால் வால், கடவுளுக்கு வால், வாலை பிடிச்சுக்கிட்டா கடவுளை பிடிச்சுக்கலாம்.
4: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கீதவாணி நிகழ்ச்சியிலே தொடர்ந்து உலகம் முழுவதும் நேயர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற உங்களுடைய அன்பு டாக்டர் லம்போதரன் அவர்கள் சைவத்தை பற்றியும் சைவத்தினுடைய பெருமைகள் என்பதை விட சைவத்தினுடைய வாழ்க்கை முறை பற்றியும் எங்களுக்கு கற்றுத்தருகின்ற இந்த விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் நிகழ்ச்சியிலே இன்றும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம் நடா ராஜ்குமார் அவர்களே, வணக்கம் கீதவாணினியர்களே. மீண்டும் குருவரலும் திருவரலும் கைகூட உங்களை இந்த மெஞ்ஞானமும் மெஞ்ஞானம் நிகழ்ச்சியிலே இன்று சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன்.
0: அதாவது இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே வந்து எத்தனையோ கேள்விகளை டாக்டர் எப்பொழுது வருவார் வருவார் என்று வானொலி மூலமாக கேட்ட அந்த நேயர்களுக்கும் நாங்கள் உங்கள் ஆர்வத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு உலகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சிகளை கேட்கின்ற எல்லா நேயர்களுக்கும் இந்த நேரத்திலே வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த ஒலிபரப்பிலே இப்பொழுது மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் நிகழ்ச்சி உலகம் முழுவதும் ஒலியேறுகிற இந்த வேளையிலே உங்கள் சார்பிலே நாங்கள் சில கேள்விகளை எங்கள் டாக்டர் லம்போதரன் அவர்களிடம் கேட்டு அதற்கான விடைகளை பெற்று வருகின்றோம். முதல்ல இன்றைக்கும் நேயர்கள் பலர் எம்மிடம் கேட்டிருக்கின்ற பல கேள்விகளை அவ்வப்போது கேட்டதற்கான விடைகளை நாங்கள் தெரிந்து கொள்ள விளைகின்றோம். முதலாவதாக பல நேயர்கள் ஏராளமான கேள்விகளை திறந்தோறும் எங்களுக்கு தொலைபேசி ஒலிப்பதிவு மூலமாகவும் ஃபேக்ஸ் மூலமாகவும் நேரடியாகவும் நீங்கள் கேட்டு வருகின்றீர்கள். இப்படி கேட்டு வருகின்ற போது ஒவ்வொரு கேள்விக்கும் நாங்கள் தெளிவான விளக்கங்களை தருவதற்காக சில கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு பல நாட்கள் பல வாரங்கள் கூட பல மாதங்கள் கூட எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே பொறுத்திருந்து இந்த கேள்விகளுக்கு பதில்களை பெற்றுக் கொள்ளுகின்ற உங்களுக்கும் இதில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக்
2: கொள்கின்றோம். போச்சு என்றால் அது மரத்துக்கு எவ்வளவோ புண்ணியமா. சில மரங்கள் இந்த பூசத்திரவியமா வரும், சில மரங்கள் கோயில்ல நிழல் மரமாயிருக்கும், சில மரங்கள் தல விருட்சமாயிருக்கும். அப்ப இதெல்லாம் மேலான சிவபுண்ணியங்கள். அப்ப இந்த நல்வின பயனும் சிவபுண்ணிய பலனும் வந்தா சிலவளை மனுஷரா பிறக்காமலே அவர் நேரடியா முத்தி பெற்றிடும். மனுஷரா வந்துதான் பரவணும் ஒன்றும் ஆதாரம் என்ன என்று கேட்டால் 16ஆம் நூற்றாண்டுல இருந்தார் உமாபதி சிவம், சிதம்பரத்தில் இருந்தவர், எங்களுடைய சித்தாந்த அட்டகத்தை எழுதினவர். அந்த உமாபதி சிவம் வந்து தன்னுடைய காலத்தை பற்றி அவருடைய இதை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார், அவருடைய காலத்திலே ஒரு முள்ளி செடி இருந்தது, தோன் புஷ். அந்த தோன் புஷுக்கு அவர் முத்தி கொடுத்தார், முள்ளி செடிக்கு அவர் முத்தி கொடுத்தார். இது பலரும் காண செய்தார்.
3: 16ஆம் நூற்றாண்டு
2: அவருடைய காலம் வருகின்றது. அவருடைய 16 அல்ல, அவருடைய 14ஆம் நூற்றாண்டு வருகின்றது. 14ஆம் நூற்றாண்டு வருகிறது. அவருடைய சங்கற்ப நிராகரணம் என்ற நூலிலே அவர் தன்னுடைய காலத்தை பற்றி அவர் சொல்லி இருக்கின்றார். அந்த காலத்தை பற்றி அவர் சொல்லுகின்ற பொழுது என்னுடைய கால அவர் சங்கற்ப நிராகரணம் எழுதின காலத்தை சொல்லுகின்றார். அதிலே அப்ப எழுதின காலம் சொல்லுகின்ற பொழுது எப்பொழுது அது எழுதப்பட்டது என்ற விபரமத்தை அங்கே காணுகின்றோம். அப்ப அந்த சங்கற்ப நிராகரணம் எழுதின காலத்தில் அவர் எடுத்துக்கொண்டால் அது வந்து 1372ஆம் ஆண்டு ஆணி மாசம் ஆணி உத்தர திருவிழாவில 6ஆம் நாள்ல அது நடக்கு. அதே அவரே தன்னுடைய வார்த்தையால சொல்லி இருக்கின்றார், என்ன இடத்துல என்ன நாள்ல இதை நாங்கள் செய்கின்றோம் என்ற விபரத்தை அவர் அங்கே தருகின்றார். அப்ப அந்த விபரத்தை வைத்துக் கொண்டு பார்த்தால் அவருடைய காலம் 14ஆம் நூற்றாண்டு. 14ஆம் நூற்றாண்டுல எல்லாரும் அறியும் முள்ளி செடிக்கு, அதுக்கும் அபிஷேக நீர் போய் புனிதமாயிருந்த ஒரு முள்ளி செடிக்கு அவர் முத்தி தந்திருக்கின்றார். அந்த விபரத்தை நாங்கள் அங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இந்த முள்ளிச்செடிக்கு முத்தி கொடுத்த கதையை ரமண மகரிஷி உறுதிப்படுத்தி இருக்கின்றார்.
3: அதுக்கு பிறகு வந்தவர்
2: இப்ப
3: அண்மையில் இருந்தவர்,
2: அவருடைய இடத்துல லட்சுமி என்ற பசுவுக்கு முத்தி அடைந்தது என்று சொல்லி அவர் அங்கே அதுக்கு பதிகமும் எழுதி இருக்கின்றார். அப்ப அந்த அவருடைய லட்சுமி என்ற பசு அவரிடம் இருந்து வந்தது. அப்ப அவரிடம் வளர்ந்த அந்த பசு முத்தி அடைந்ததை பற்றி அவர் ஒரு பதிகம் எழுதி இருக்கின்றார். அப்ப அவரை கேட்ட பொழுது இது சாத்தியமா என்று அவரை கேட்ட பொழுது ஏன் சாத்தியம் இல்லை, முள்ளிச்செடிக்கு உமாபதி சிவம் முத்தி கொடுத்தாரே
3: என்று சொல்லி
2: என்று அவர் சொல்லி இருக்கின்றார். அப்ப இந்த மரபு எங்களுக்கெல்லாம் கனகாலமாக இருக்கின்ற மரபு, அவனுடைய தாவரங்கள் விலங்குகளுக்கு ஊரறிவில்லதால முத்தி இல்லை என்றெல்லாம் நாங்கள் தேவையில்லை. அவர் சொல்லுவார்கள், சிவ தர்மோத்தர ஆகமத்தில் ஒரு பாடல் இருக்குது, அர்ச்சனைக்கு உபயோகங்கள் ஆகிய தருக்கள், சிவபூஷைக்கு உபயோகப்படுகிற தருக்கள் என்றா மரங்கள், ஆதி கற்பூர சிவலோகத்தை கலப்பதே திண்ணம், இந்த சிவலோகத்தை போய் சேர்றது நிச்சயம் என்று சொல்லி சிவதர்மோத்தர ஆகம பாடல் சொல்லுகின்றது. ஆனபடியினாலே இந்த மறுபிறப்பு என்பது உண்மை. தாவர விலங்குகள் இருந்தாலும் அவர்களுக்கு அவரவர்களுக்கு உட்பட்ட அறிவுக்கு ஏற்ப அங்கே கர்மா உண்டு, அதற்குரிய பலன்களும் உண்டு என்பதை சொல்லுகின்றோம். திருநாவுக்கரசர் திருவாரத்திலே சிலந்தி வழிபட்டு கூச்சங்கனா பிறந்த கதையை சொல்லியிருக்கின்றார். சிலந்தியும் ஆனைக்காவல் திருவானைக்கா திருச்சியில் இருக்கின்ற தலம் போனவர்கள் தரிசிக்க வேண்டும். பஞ்சபூத தலங்களிலே நீருக்குரிய தலம் இது. இன்றைக்கும் கர்ப்ப கிரகத்திலே நீர் ஊறிக்கொண்டே இருக்கும். பஞ்சபூத தலங்களில் நீருக்குரிய தலம் திருவானைக்கா திருச்சியிலே இருக்கின்றது. இந்த திருவானைக்காவிலே ஒரு சிலந்தி வழிபட்டது. சிலந்தியும் ஆனைக்காவில் திருநிழற் பந்தர் செய்து உழந்து அவன் இறந்த போதே, சிலந்தி இறந்த போது கோச்செங்கனானுமாக கோச்செங்கன் என்ற மன்னனாக புறக்க வைத்தார். கலந்த நீர் காவிரி சூழல் சோழ நாட்டு சோழர் தங்கள் குழந்தனை பிறப்பித்துட்டார். காவிரி சூழல் என்ற சோழ நாட்டு மன்னர் குலத்திலே அவரை பிறப்பிக்கின்றார் இறைவன். இந்த கோச்செங்கனார் தான் தன்பாலே ஒரு நாயனாராக வருகின்றார். எங்களுடைய 63 நாயன்மார்கள் ஒருவர் 70 மாட கோயில்களை எழுப்பினவர் இது கோச்செங்கனார். இப்ப சிலந்திக்கு அந்த பேர் கிடைத்தது. அதே மாதிரியாக எலி ஒன்று இருந்தது இல்லையா, அது வந்து திருமறை காட்டுல எலி வந்து நெய் குடிக்க போனது விளக்கில, அதுல போக போக மூக்கு சுடுவது திரும்பி ஓடுது. அப்ப அது வந்து அடுத்த பரப்பில் மாவெளி சக்கரவர்த்தியாக பிறந்தது. அதை சொல்லுகின்றார், நிறை மறை காடு தண்ணில் திருமறை காடு வேதாரண்யம். இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து கோயில்கள்லையும் ஒரு ஒரு கோயில்கள்லாம் இலங்கையர்களுடைய பராமரிப்பிலே இருக்கின்றது வேதாரண்யம். திருமறை நிறைமறை காடு தன்னில் மீண்டெறி தீபம் தன்னை கரை நிறத்து எலி, கருப்பு நிறத்து எலி தன் மூக்கு சுட்டுட கிணன்று தூண்ட, மூக்கு சுடப்பிடிப்பு அவர் எலி குடிக்க போக அந்த திரி தூண்டுப்படுகிறது. என்ன கொடுத்தார் இறைவன், நிறை கடல் மண்ணும் விண்ணும் அகன்ற வான் உலகம் எல்லாம் குறைவர கொடுப்பர் போலும். இந்த விண்ணுலகம் மண்ணுலகம் எல்லாம் ஆளுகின்ற சக்கரவர்த்தி பதவி மாவழி சக்கரவர்த்தியாக பிறப்பித்தார். அதான் அவருடைய பிறப்பு. அப்ப இந்த இது மட்டுமில்ல, எத்தனையோ விலங்குகள், குதிரை, சிலந்தி, கழுகு, உடும்பு, குரங்கு, நரி, ஈ, எறும்பு, சிதல், மதுவண்டு, அலவன், கரி, அரி, ஆ, மஞ்சை, எழுகினம், புறா, ஆந்தை, ததியன் காமை, முயல், கோம்பி, தத்தை, கேளல், அரிச்சிப்ப, விதியும் விளக்கும் கடந்தார்க்கு விதியால் ஒன்றை விதிப்பார. இது ஞானப்பிரகாசர் கமல ஞானப்பிரகாசர் வாரிய புஷ்ப விதியிலே இருக்கு. சிதல் என்றா கரையான், கரையானுக்கு முத்தி. அலவன் என்றா நண்டு, நண்டுக்கு முத்தி. மஞ்சை என்றா மயில், மயிலுக்கு முத்தி. எழுகினம் என்றது அன்னம், அன்னத்துக்கு முத்தி. ததி என்றது கரடி, கரடிக்கு முத்தி. கோம்பு என்றது பச்சோந்தி, ஓனான், அதுக்கு முத்தி. கேளல் என்றது பன்றிக்கு முத்தி. திருவண்ணாமலை திருந்து தேவன் குடியிலே எல்லாம் இறைவன் வந்து குதிரை வழிபட்டு முத்தி பெற்றது. திருக்கழுக்குன்றத்திலே கழுகு, சம்பாதி, சடாயு, கம்பு, குந்தன், மாகுந்தன், பிரசண்டன் முதலிய கழுகுகள் எல்லாம் வழிபட்டன. சமீப காலம் வரைக்கும் 2000 ஆண்டு வரைக்கும் திருக்கழுக்குன்றத்துக்கு 2 கழுகு வந்து சுத்தி கொண்டு போகும். மத்தியான பூசைக்கு
3: குறிக்கப்பட்ட நேரத்தில் வந்து அவர்கள் பிரசாதம் உண்டு கொண்டு போகும்.
2: சம்பந்தர் காலத்திலிருந்தே நடக்குது, சம்பந்தரே பாடி இருக்கின்றார்.
3: அதன்படி இப்ப வருவது இல்லையே,
2: அந்த அந்த காலம் முடியும் வரைக்கும் வழிபடுகின்றன. அது கழுகுகளுக்குரிய தலம், எல்லா கழுகுகளும் வராது. முன்னரும் வழிபட்டிருக்கின்ற ஜடாயு வழிபட்ட தலம், கம்பு வழிபட்ட தலம், குந்தன், மாகுந்தன் வழிபட்ட தலம், பிரசண்டன், இதெல்லாம் கழுகுகள். திருமாகரல் என்ற தலத்தில் வந்து அங்க வந்து உடும்பு, மாகரல் என்றா உடும்பு, உடும்பு வழிபட்ட தலம். உடும்பு சிவலிங்கத்தை தழுவி கொண்டிருக்கின்றது. இன்றைக்கும் பார்க்கலாம் அந்த உடும்பு பூஜை. இறைவனுக்கு பெயரே மாகரல் ஈஸ்வரர். குரங்கனில் முட்டம் என்ற ஒரு தலம் இருக்கு, பாடல்பட்ட தலம். குரங்கு, அணில், காகம் மூன்றும் இது வழிபட்டு முத்தி அடைந்தது. இதே மாதிரியாக வடகுரங்காடுதுறை, தென்குரங்காடுதுறை, குரங்குத்தளி என்ற தலங்கள் இருக்கு. அங்கெல்லாம் இறைவனை குரங்குகள் வாலீஸ்வரர், சுக்ரீஸ்வரர், ஹனுமனீஸ்வரர் என்று அந்தந்த வாலி வழிபட்ட தலம், சுக்ரன் வழிபட்ட தலம், ஹனுமான் வழிபட்ட தலங்கள் இருக்கின்றன. மயிலாடுதுறையிலே நந்தி பூசித்து முத்தி பெற்றது. ஈங்கோய் மலையிலே ஈ பூசித்து முத்தி பெற்றது. எறும்பு ஒன்று இருக்கிறது, எறும்புகள் பூசித்து சிவகதி பெற்ற தலம். திருந்து தேவன் குடியில நண்டு, இறைவனுக்கு பேர் கர்க்கடகேஸ்வரர், கடகவண்டா நண்டு. ஆமாத்தூர்ல விருந்து மனிதர் முன் வண்டு முடிவா வண்டு வடிவிலே வந்து இறைவனை வழிபட்டார். திருவானக்காவில முந்தி ஜானை வழிபட்டது. அதே மாதிரியா பெண் திருப்பெண்ணாகடத்திலேயும் ஜானை வழிபட்டது. காலஸ்தியிலேயும் ஜானை வழிபட்டது, சிலந்தி வழிபட்டது, பாம்பு வழிபட்டது. அந்த சிற்பத்திலே இருக்கின்றது. திருவாவடுதுறை திருப்பெண்ணாகடத்துல பசு வழிபட்டது. மயிலாடுதுறையில மயிலாப்பூரையில மயில், இறைவனுக்கு பெயர் மயிலேஸ்வரர். திருக்கழுக்குன்றத்துல பன்றியும் வழிபட்டிருக்குது. அதே மாதிரியாக திருவாரூர்ல கரையான், சேலத்தில கிளிகள், திருக்கலம்பத்தில குயில், இறைவனுடைய பெயர் கோகிலேஸ்வரர், கோகிலமண்டா குயில், சக்கரப்பள்ளியில சக்கரவாக பரவல வழிபட்டது, இறைவனுடைய பெயர் சக்கரவாகேஸ்வரர். இப்படி நிறைய புறா வழிபட்டதலம், இவருக்கு பெயர் தனங்காட்டூர்ல இருக்கு, புறாவூர்ல இருக்கு, பட்சீஸ்வரர் என்று பெயர். இப்படி நிறைய தலங்களிலே எத்தனையோ ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நாலறிவு, ஐயறிவு உயிர்கள் எல்லாம் இறைவனை வழிபட்டு முத்தி பெற்றிருக்கின்றன. சிவபிரான் சிவபெருமான் நாரைக்கு முத்தி கொடுத்தபடலும் திருவிழா புராணத்தில் இருக்கின்றது, கறிக்குருவிக்கு உபதேசித்த வரலமும் திருவிழா புராணத்தில் இருக்கின்றது, பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுத்த வரலாறும் திருவிழா புராணத்தில் இருக்கின்றது. அதனால எல்லா உயிர்களுக்கும் இறைவனை அடைகிற பேரு உண்டு. ஆனால் மனித புறவிக்கு இறைவனை அடைகின்ற ஒன்றுதான் நோக்கம். The very purpose and goal of the human birth is to reach the Godhead. ஆன மற்ற பிறவிகளுக்கு அது நோக்கம் இல்லாட்டிலும் அங்கே they have the chance. அப்படி இல்லாதவர்கள் அந்தந்த பிறவிகளை வந்து பிறகு மனிதராக பிறந்து அதனூடாக இறைவனை அடைவதற்கு வாய்ப்பு உண்டு.
3: இங்க ஒரு நேயர் வந்திருக்கிறார் டாக்டர், அவரை கேட்போம் நினைக்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம். நான் சிவகுமார் அவர்களுக்கும் டாக்டர் லம்பவனுக்கும்
3: வணக்கம்.
2: வணக்கம் சிவகுமார்.
4: இந்த கேள்வி என்ன சொன்னால், இப்ப நான் இந்து சமயத்தில் இருக்கேன், அப்ப எனக்கும் கொஞ்சம் வசனங்கள் தெரியும் சமயத்துல. அதே மாதிரிதான் வேறு சமயத்தவர்களுக்கும் அவருக்கும் தெரியும், புத்தம் புத்தம் கரைச்சி குடிச்சிருப்பேன். ஆனா என்னன்னா, நாங்க ஒரு வசனம் கூட பின்பற்றல, சும்மா நாங்கள் கலைக்கிறோமே தவிர ஒரு வசனம் கூட பின்பற்றல. நாங்க பின்பற்றாட்டி என்ன நடக்கும்னு சொன்னா, ஒவ்வொரு சமயத்திலயும் நரகம்னு தான் இருக்கு. அப்ப நாங்கள் நரகத்துக்கு போறதுக்கு ரெடி பண்றோமே தவிர சொர்க்கத்துக்கு போக ரெடி பண்றோம் இல்ல. அப்ப அதுக்கு என்ன காரணம், என்ன மாய அங்க தடுத்து நிறுத்துறது?
3: நன்றிவா. நன்றி நன்றி சிவகுமார்.
2: கேட்பது என்று கேட்டால், எல்லா சமயங்களிலேயும் உண்மைகள் இருக்கின்றன, புத்தகங்கள் இருக்கின்றன. புத்தகங்களை கரைத்து குடித்து விட்டு வந்து என்ன கக்கி கொட்டுகின்ற பல பேர் இருக்கின்றார்கள். இந்த மாதிரி
3: நினைக்கிறேன்,
2: ஒருவரும் பின்பற்றுவதில்லை. பின்பற்றாவிட்டால் என்ன நடக்கும், நரகம் வரும் என்று சொல்லுகிறார்கள். நரகம் அது என்ன மாதிரி என்று கேட்கின்றேன்.
3: சரி,
2: பின்பற்றுவதை பற்றி சொன்னோம். இப்ப பின்பற்றாவிட்டால் என்ன நடக்கும், நரகத்தை பற்றி
3: கேட்கின்ற
2: சொல்லுவார்கள். அந்த மூன்று விதமான விதமாக பிரிக்கின்ற, நான்கு விதமாக பிரிக்கின்றார்கள். இந்த நான்கு விதமாக பிரிக்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்றேன் கேட்டால், ஒன்று வந்து இந்த பாவம் வந்து கொண்டிருக்கின்றது. பாவம் என்றால் விதிக்கப்பட்டதை, விளக்கப்பட்டதை செய்தல் பாவம். ஒன்று செய்யப்படாது என்று சொல்லி இருக்குது, அதை செய்தால் அது பாவம். இரண்டாவது பழி. பழி என்றால் விதிக்கப்பட்டதை செய்யாது விடுதல் பழி. பெற்றோரை பாதுகாக்க வேண்டும் என்று இருக்குது, அதை செய்யாட்டி என்ன சொல்றோம், பழியோ பழியப்பான்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் பழி. இதே மாதிரியாக பாவம் சொல்லியாச்சு, பழி சொல்லியாச்சு. இந்த பாவம் பழி மாறி பாதகம் ஒன்று இருக்கு. பாதகம் என்றால் இந்த பாவம் பழியை விட மேல
3: கொஞ்சம் ஒருபடி
2: கூட. அடுத்தது மா பாதகம் ஒன்று. இப்ப நாலு படிநிலைகள்ல இருக்கு, இதை ஒப்பிடலாம். இப்ப என்னன்னு கேட்டா, இந்த சட்டம் இருக்குன்றது தானே, எல்லா நாட்டு சட்டங்களும் சட்டம் எல்லா நாட்டுல இது நன்றா இருக்குது. சட்டம் எழுதி வைக்காட்டிலும் நடைமுறை ஒன்று இருக்குது,
3: ஒழுங்கு முறையில பின்பற்றுறதுக்கு.
2: அதுல முதலாவது சொல்லுவார்கள் அன்லோஃபுல், அன்லோஃபுல் சட்டத்துக்கு புறம்பானது, சட்டத்துக்கு புறம்பானது. இப்ப உதாரணமாக நான் ஒரு கூட்டம் வைக்கிறேன், ஒரு கட்டிடத்துல இதுல 50 பேர் தான் இருக்கலாம், இல்ல இந்த கோயில்ல 75 பேர் தான் இருக்கலாம், ஒரு 100 பேர் கூடி இன்னும் அன்லோஃபுல்.

0: மரணங்களை அபகரித்தல், மற்றது என்னவருக்கு உயிருக்கு உடமைக்கு ஊறு விளைத்தல், அதுகள் தான் கிரிமினல். கிரிமினல் என்றால் என்ன? உங்களுக்கு நோட்டீஸ் வராது, உங்களுக்கு தண்ட பைன் வராது, நேர் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளுக்கு வச்சிருவாங்க, அது நிரூபிக்கப்பட்டால் நீங்கள் ஜெயில இருப்பீங்க. இதுதான் சட்டம். இது இலங்கையிலும் சரி, இந்தியாவிலும் சரி, கனடாவும் சரி, அமெரிக்காவும் சரி, சட்டங்கள் வேறுபட்டாலும் இந்த மூன்று லெவல்ல தான் இருக்கு. அப்ப அன்லோஃபுல், இலீகல், கிரிமினல். இதே மாதிரித்தான் பாவம், பழி, பாதகம், மாபாதகம். இந்த பாபமும் பழியும் இந்த மைனர் ஆஃபென்சஸ் சொல்றது. இதே இங்கே இங்கேயே திருப்பி திருப்பி பிறந்து பிறந்து புல்லாகி பூடாகி மனுஷராக திருப்பி பிறந்து பிறந்து அதுகளில் வர்ற கஷ்ட நஷ்டத்தால கழிக்கலாம். இந்த உலகிலேயே மீண்டும் பிறந்து இறப்பதன் ஊடாக கழிக்கப்படுவது. நாங்க வர்ற கஷ்டங்கள் இருக்குத்தானே, ஒரு பகுதி கஷ்டங்கள் இங்கேயே நாங்க செய்த பாவத்துக்கு கழிக்கிற கழிப்பு தானே, அதுக்கு அந்த ஆஃபென்சஸ் அதுக்குள்ள வரும். இந்த பாதகம் என்று சொன்னால் இட் இஸ் பனிஷபிள் பை த ஹெல் இஸ் பனிஷ்மெண்ட். அதுக்கு இங்க பனிஷ்மெண்ட் பத்தாது.
1: அப்ப சிறைக்கு போக
0: வேண்டியாக, ஜெயிலுக்கு போற தண்டம் வந்துட்டது இல்லையா, அப்ப அங்க போக வேணும். அப்ப அங்க போகணும் என்றால் அதுக்குரிய நரக தண்டனைக்குரிய குற்றம் தான் இந்த பாதகம். ஆனால் இந்த பாவம், பழி, பாதகம் மூண்டுக்கும் ஒருவர் மனம் திருந்தி வருந்தி மன்னிப்பு கேட்டு பிராயச்சித்தங்கள் செய்தால் இதிலிருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. பாவத்துக்கும் உண்டு, பழிக்கும் உண்டு, பாதகத்துக்கும் உண்டு, அதாவது பிராயச்சித்தம் உண்டு. ஆனால் இந்த பிராயச்சித்தமே இல்லாத ஒன்று இருக்குது, நரகத்தில்தான் அதுக்கு தண்டனை. அது சொல்றது மாபாதகம். என்ன மாபாதகம் என்று சில பேர் கேப்பினம், மாபாதகம் என்றா என்னென்று கேப்பினம், மாபாதகம் என்றா பிராய சித்தமே இல்லை, அதான் மாபாதகம். அதுக்கு சொல்ல புறநானூர்ல தான் இதுக்கு விளக்கம் இருக்கு. பார்க்கறது அதெல்லாம் சரி வராது, அது மற்றவைக்கு பிரச்சனைகளா வாழ்றதுக்கு தான். அது சில சொல்றதில்ல, நாங்க மற்றவைக்கு பிரச்சனைகளா வாழணும், அதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் தர்மா, உலக தர்மம், வேல்டு தர்மா. அதுக்குத்தான் சட்டம் இருக்குது, அது பிழைச்சால் சட்டம் வந்து கதவை தட்டும். ரெண்டாவது லெவல்ல மற்றவைக்கு உபகாரம் செய்து வாழ வேணும் என்று ரெண்டாவது மண்ணில இருக்கிறது. சில மற்றவைக்கு பிரியோஷனமா இருக்கணும், சோசியல் சர்வீஸ், மற்றவையை முன்னுக்கு வச்சு செய்யற தர்மா, அதிலேயும் கூட இறைவனை பார்க்க அடைய முடியாது. அது மேலான நல்ல வாழ்க்கையை இந்த உலகத்திலையும் புண்ணியங்களை தந்து அடுத்த உலகத்திலையும் தரும். ஆனால் கடைசியாக இறை தர்மம், கோட்லி தர்மா, சிவ புண்ணியங்களால் தான் இறையை அடைய முடியும். அந்த இறை தர்மங்கள் தான் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சைவம் சொல்லுது. அதைத்தான் பக்தி யோகம், கர்ம யோகம், ஞான யோகம் என்று கீதை சொல்லுது. இந்த வழியில போறதுக்கு முயற்சி செய்ய வேணும். சரியை கிரியை, சரியை உடம்பாலு செய்வதுண்டு, முயற்சி செய்தான் செய்ய வேணும். கிரியை உடம்பாலும் மனசாலும் செய்கிறவர்களுண்டு, முயற்சி செய்தான் செய்ய வேணும். யோகம் மனசால செய்கிறவர்களுண்டு, முயற்சி செய்தான் செய்ய வேணும். ஞானத்துல நாலு படி, கேட்டல், சிந்தித்தல். நீங்கள் பானையில கேட்கிறீங்கள், இன்னொரு படிக்கிறீங்கள், அதையெல்லாம் படித்ததை திருப்பி சிந்திக்கிறீங்கள், இதுவும் முயற்சியால தான் செய்ய வேணும். இவ்வளவு படிமுறைக்கும் முயற்சி. இதுக்கு அப்பால வந்து இவ்வளவும் செய்து கொண்டு வர இந்த ஆன்மா வந்து மறைப்பு, அவர் சிவகுமார் கேட்டார் என்ன மறைச்சிருக்கண்டு, ஆணவ மலமாகிய மறைப்பின் மயக்கத்தில் இருக்கிற ஆன்மா இப்படி ஸ்டியரிங் வீல் நடுவில் இப்படி திரும்பி வர மாதிரி அப்படியே சென்டருக்கு வரும். இந்த சென்டருக்கு வந்தா மற்ற பக்கம் அருட்சக்தி இருக்குது, மறைப்பு சக்தி தான் இந்த ஆணவத்தில் எழுத்து வைக்கிறது. அந்த அருட்சக்தி அப்படியே ஒரு பக்கமாக இழுத்து சடன் கஷ் ஆஃப் சல்விக் போட்டன்சி ஆஃப் தி சிவா, சத்து நிபாதம் என்று சொல்லுவார்கள் கிறிஸ்தவர்கள், இதை சொல்லுவார்கள் பரிசுத்தாவி இறங்குதல் என்று. அது வர சடன் டேர்ன் வரும் உங்களோட லைஃப்ல, அது வந்து அவன் தான் தருவது. ஞானத்தில கடைசி நிலையில இருக்கிற தெளிவும் தெளிதலம், நிஷ்டை கூடல், இறைவனோட ஒன்றித்தலம், அது செல்ஃப் எஃபர்ட்டாலே அடைய முடியாது. அது இறைவன் கொடுக்க வேணும். அவன் உணர்த்த நாம் உணர்வது, அவன் அமிழ்த்த நாம் அமிழ்ந்து அனுபவிப்பது, அவன் அறிவிக்க நாம் அறிவது, அந்த பகுதி தெளிதலும் நிஷ்ட கூடலும் அது இறைவன் தன்னுடைய அருட்சக்தியால தருவது. அதைத்தான் நாங்கள் அவனருளாலே அவன்தால் வணங்கி, அப்பதான் அவனருளாலே அருள் என்றா சக்தி, அந்த சக்தி வந்து அருட்சக்தியாலே அவனுடைய தாளை அடைகின்றோம். அதுவரைக்கும் செல்ஃப் எஃபர்ட் தேவை. ஆகவே எங்களுடைய முயற்சி ஒன்றும் புதுசா இல்லை, எங்களுடைய அம்மா அப்பா பாட்டா முப்பாட்டும் கொப்பாட்டும் செய்து வந்த அதே இதுதான். தொண்டு, இறை தொண்டு, இறையை மையமாக வைத்து செயற்படுதல். வீட்டில் இருந்தால் இறைவர்களுக்கு பெரியறை, நாங்கள் இறைவனுக்கு கொடுத்தாரே பெரியறை. விளைச்சல் வந்தால் முதல் விளைச்சல் நெல் இறைவனுக்கு. அப்படி இறைவனை முதன்மையாக வச்சு செயற்படுகின்ற வாழ்க்கையாலே நாங்கள் இதற்கு தயார்படுத்தி கொண்டு போக வேண்டும். அது எங்கட கையில்.

0: சட்டன் இருக்குது, அது விதி பயன் அல்ல.
1: உண்மையில டாக்டர், நீங்கள் சொல்லும் பொழுது அந்த இறை சக்தி அருட்சக்தியாக மாறிய ஒருவருடைய நேர்முக வர்ணனை நாங்கள் இங்கே பார்த்தோம் சென்ற ஆண்டு. அவரை பற்றி நான் அடிக்கடி அந்த அவர்களுடைய அந்த நியூஸ் லெட்டரில் பார்க்கிறேன். இப்பொழுது அவர் அந்த சந்நியாசத்திற்கான அந்த பயிற்சி நிலை முடிந்து சுவாமிகளிடம் சன்னியாசியாக அவர் ஒரு பூரண நிலைமை
0: இளைஞர்
1: இளைஞர்
0: அமெரிக்க இளைஞர் இன்வெஸ்ட்மெண்ட் இதுல செய்தவர் ரிகார்டோ
1: ஒரிஜினல்
0: பெயர் மயூரன் சொக்கன் என்ற பெயர் ஏற்பட்டது. அவருக்கு சடுதியாக இது
1: கிடைத்தது.
0: சடன் கஷ் ஆஃப்
1: சல்விக் இப்படியெல்லாம் நடக்குதோன்னு கேட்கறதுக்கு அங்க இடம் இல்லை.
0: இடம் இல்லை.
1: இடைக்கிட எங்களுக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறான் இறைவன். அதை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்.
0: ஆனா சில பேர் என்று கேட்டால் அவன் அருளாலே அவந்தால் வணங்கி பிழையாக நடங்கிக் கொண்டு நாங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. சரியை ஹிரியை யோகம் ஞானத்தில் இருக்கிற கேட்டல் சிந்தித்தல் எங்களுடைய ஓன் செல்ஃப் எஃபர்ட். அதற்கு அன்பால் இருக்கிற தெளிதலின் நிட்ட கூடலும் இறை அருளால வருவது. அது தண்டபாடல இறை அருளால் நடக்கும். நிச்சயம் எல்லாத்துக்கும் சரிய ஹிரியை யோகமும் ஞானத்தில் இருக்கிற கேட்டலும் சிந்தித்தலும் எங்களுடைய செல்ஃப் எஃபர்ட்டாலும் நாங்கள் செய்ய வேண்டும்.
1: உண்மையிலேயே டாக்டர், இங்கே இன்னொரு நேர் இருக்கிறார். மிகவும் சிறப்பான கேள்விகளோடு இங்கே நேர்கள் வந்து கொண்டிருக்கிறார். கேட்கும் பொழுதும் எங்களுக்கு மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. வணக்கம். வணக்கம், நீங்கள் இணைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம். வணக்கம், நீங்கள் இணைப்பில் இருக்கிறீர்கள். அவர்கள் நான் நினைக்கிறேன் நெடுநேரமாக நின்று கலைத்து விட்டார்கள் போல. இந்த நிலைமையிலே உண்மையிலேயே நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஒரு புத்துணர்ச்சியை நாங்கள் பெறுகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. அதே நேரத்தில் எங்களுக்கு என்ன மூன்று நிமிடங்கள் தான் இருக்கின்றன டாக்டர். இங்க இன்னொரு தடவை கேட்கலாம் போல் இருக்கு. வணக்கம்.
2: வணக்கம்,
1: சொல்லுங்க.
2: எனக்கு ஐந்தழுத்து சிவமந்திரம் நமசிவாய. ஆனா சிவபுராணம் படிக்க தொடங்க அது நமச்சிவாய் இச்சன்னா வருது. அது மாதிரி சொட்டுநவேவியன் படிக்கையும் கடைசியில நமச்சிவாய வேண்டு வருது. அப்ப நாங்க எப்படி அதை படிக்க வரும்?
0: முதலாவது மந்திரம் என்று சொல்லுகின்ற பொழுது குருமுகமாக பெற்றுக் கொள்ளும் போதுதான் அதற்கு மந்திரம் என்ற பெயர். நிறைமொழி மாந்தர் ஆணையின் கிளந்த மறைமொழி தானே மந்திரம் என்ப. இது தொல்காப்பி. நிறைமொழி மாந்தர் நிறைவான வார்த்தையுடைய மாந்தர் குருவைத்தான் சொல்லுது. ஆணையின் கிளந்த ஆணை என்பது சக்தி. ஆணை என்பது சக்தி. சிவஞானவதன் இரண்டாம் சூத்திரத்திலேயும் வருகிறது. ஆணையின் என்ற சொல்லு எங்க சிவஞானபோதன் இரண்டாம் சூத்திரத்துல வருகிறது. அப்ப ஆணை என்பது சக்தி. அப்ப அந்த சக்தியோடு பவரோட வர்றது மறைமொழி. மறைமொழி என்பது வேதத்தில் இருக்கிற மந்திரம். மந்திரம் என்ப இப்ப குருவிடமிருந்து வர வேணும். சக்தி பதிஞ்சிருக்க வேண்டும். வேதத்திலேக்கு ஒப்பானதா இருக்க வேண்டும். அப்பதான் அது மந்திரம். அப்ப எங்களுக்கு என்ன மந்திரம் என்றால் நீங்கள் இதுக்குரிய ஒரு குருவை நாடி அவரிடம் கேட்டு இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் அது மந்திரமாக வரும். ஐந்தெழுத்து மந்திரமாக வரும். இங்கே இருக்கிற வரசித்தி விநாயகர் ஆலயத்திலே வருடாந்தம் தீட்சை கொடுக்கின்றது நடைபெறுகின்றது. அவரை தொடர்பு கொண்டால் அவர்கள் அதற்குரிய தியதிகள் வரும்பொழுது உங்களுக்கு அறிவிப்பார்கள். அந்த நேரத்திலே நீங்கள் போய் அதை குருமுகமாக அதை பெற்றுக்கொள்ளுங்கள். இதற்காக குரு ஒன்று எல்லாரும் ஓடியாடி ஓட தேவையில்லை. நித்தியமாக சந்தியா வந்தனம் செய்து தன்னுடைய சிவபூஜையை செய்கின்ற ஒரு குருவானவரிடமிருந்து அதை பெற்றுக்கொள்வது. இப்படி பெற்றுக்கொள்கின்ற பொழுது குருவானவர் தருகின்ற பொழுது அதுக்கு பவர் இருக்குது. அது குருவினுடைய குரு எத்தனையோ லட்சம் தலைவர் அதை உருவேற்றி இருப்பார். அவருடைய குரு எத்தனையோ லட்சோப லட்சம் தலைவர் உருவேற்றி இருப்பார். அவருடைய பரமகுரு இன்னும் லட்சோப லட்சம் கூட இப்படியாக கோடானு கோடி தடவைகள் இப்படி உருவேற்றப்பட்ட இந்த மந்திரத்தை நீங்கள் உங்கள் குடும்பமாக பெறுகின்ற பொழுது இட் இஸ் எம்பவர்ட் ஸ்பிரிச்சுவலி charged syllables. ஒவ்வொரு எழுத்துக்குமே அதுக்கு பவர் இருக்குது. நம சிவாய என்பதுக்கு அஞ்சு எழுத்துக்கு ஒரு பவர் இருக்குது. சிவாய நமவுக்கு ஒரு பவர் இருக்குது. சிவாய சிவவுக்கு ஒரு பவர் இருக்குது. சிவாய சிவாய வசிக்கு ஒரு பவர் இருக்குது. சிவாயவுக்கு ஒரு பவர் இருக்குது. சிவாவுக்கு ஒரு பவர் இருக்கு. சி என்ற ஒரு எழுத்துக்கே பவர் இருக்கு. நாயோட்டு மந்திரம் சீ சீ சீ என்று சொன்னால் நாயோட்டு மந்திரம் அது இருக்கு. ஒவ்வொரு எழுத்துக்குமே அது வெரி பவர்ஃபுல். உங்களுக்கு குரு தந்த மாதிரி நீங்கள் சொல்லிக் கொண்டு வர வேண்டும். அதுதான் மந்திரம். அடுத்தது அப்படி என்றால் அது வரைக்கும் என்ன செய்யறது? அதை நாமமாக சொல்லலாம். நாமமாக சொல்லும் பொழுது ஒவ்வொரு எழுத்துக்கும் அந்த பவர் கிடையாது. மந்திரத்துக்குள்ள பவர் கிடையாது. ஆனா மந்திர ஜபம் அல்ல, நாம ஜபத்துக்குள்ள பவர் கிடைக்கும். நாதன் நாமம் நமச்சிவாயவே, நக்கன் நாமம் நமச்சிவாயவே என்றுதான் பாடுகின்றார்கள். இந்த நமச்சிவாய வந்து யாரும் சொல்லலாம். நமசிவாயவன் அதற்காகத்தால் அவர் நமச்சிவாய என்று பாடியிருக்கின்றார். இச்சன்னா இருக்கின்றது, இது அவருடைய நாமம். இதை நாம ஜபமாக நின்றும் இருந்தும் கிடந்தும் ஜபித்துக் கொண்டு வரலாம்.
3: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
4: கரலக்ன முருகக் கரீந்திரபங்கோ கனசப்தோல விகண்டனுஸ்தஜந்து கிரிஷோ விசதக்ருதஸ்தேதக்குஹரே பஞ்சமுகோஸ்தி மே குதோ பீஹி. சந்தஸ்தா கிசிகன்விதே த்விஜவரைஹி சம்சேவிதே சாஸ்வதே சௌக்யாபாதினி கேதபேதினி சுதா சரைப்பலைர்தீபிதே தேதப்பட்சிகாமணே வ்ருதா சஞ்சாரமன்யைரலம் நித்யம் சங்கர பாத பத்மயுகளி நிடே விஹாரம் குரு. அகிர்ணே நகராஜிகந்தி விபைஹி உத்யத் சுதாச வைபவைஹி ஆதீதி ஆதௌதே விஜ பத்மராகலலிதே ஹம்சவ்ரஜைராஸ்ரிதே நித்யம் பவித வதுகண பக்தி வடேகுணைச்சராசி ஸ்வேச்சா விஹாரம் குரு. ஸ்தித்வா மானச ராஜஹம்ச கிரிஜா நாதங்கிரி சௌதந்தரே.
5: சிவானந்த லஹரி பிரகரணம். பக்திபாவத்தை சொல்லக்கூடியதான ஆத்ம தத்துவ பிரகாசகமாக இருக்கக்கூடியதான பிரகரணம். பகவானுடைய பக்தியும் சொல்றார், அதே சமயத்தில் வேதாந்த சாஸ்திர ரகசியமான விஷயங்களையும் சொல்லிட்டு இருக்கார். அதுல அப்படின்னு பரமாத்மாவை கண்டு உலகமெல்லாம் நடுங்கிறது ஏன், அவர் அவ்வளவு பயத்தை உண்டு பண்றாரவா? இல்ல, அவரிடத்துல இருக்கக்கூடியதான ஒரு கௌரவ புத்தி. அதோட மட்டும் எல்லாமே அவரிடத்துல தான் மனுஷாளுக்கு கிடைக்கிறது, தேவதைகளுக்கு கிடைக்கிறது. சகல சக்தி சமூகம் அவர், அந்த சக்தி அவரிடத்திலிருந்து இவ பெற்று இருப்பதனால் அவருக்கு அவரிடத்துல ஒரு கௌரவம். அந்த சக்தி நம்மகிட்ட போயிடுதுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு. அப்படி அந்த பரமாத்மா என் இதயத்தில் இருப்பாரேயானால் இனிமேல நமக்கு எது பயம்? உலகத்தில் இருக்கிற எல்லோரும் யாரை கண்டு நடுங்கிறாளோ அப்படிப்பட்டதான ஒரு பரமாத்மா நமக்குள்ள இருப்பாரேயானால் நமக்கு பயமேது அப்படிங்கிற. ஏன்னா ஒரு காட்டுக்குள்ள சிம்மம் இருந்தால் அது மற்ற பிராணிகள் எல்லாம் என்ன பண்ணணும், சௌக்கியமா இருக்கும், யாரும் வரமாட்டார். அதே மாதிரி சிம்மம் மாதிரி இருக்கக்கூடியதான பரமாத்மா பரமேஸ்வரன். இந்த பரமேஸ்வரனுக்கும் சிம்மத்துக்கும் எப்படி ஒப்பிடுறார்? சிம்மமானது ஒரு மானை அடிச்சிருக்கு, அந்த மானை ஓடி போகாம அதை கையில பிடிச்சுருக்கு. அதே போலயே இந்த பரமேஸ்வரன் எனக்கூடியதான ஒரு சிம்மம் பஞ்சாஸ்தியம் என்ன பண்ணியிருக்கு, தன் கையிலேயே ஒரு மானை வச்சுருக்கு. இங்க இந்த மான் என்ன, இது மனசுங்கிற மான். இது இந்த மனசு ஓடிண்டே இருக்கு இங்கேயும் அங்கேயும், அது ஓடாம ஒரு இடத்த நிக்க வச்சிருக்கார். ஆகையால் இப்படி கரலக்ன மிருகா கரீந்திர பங்கா அந்த யானை இருக்க, யானைய கொல்றது நிஜமான சிம்மம். இந்த காட்டில் இருக்க சிம்மம் யானைய கொல்றது, ஆனா இந்த சிம்மம் பஞ்சாசியம் பரமேஸ்வர சிம்மம் கஜாசுரனை கொன்னு இருக்க, கொன்னு அவருடைய ஒரு சரீரம் இருக்க, அந்த மேல் தோல் இருக்க, அது வஸ்திரமா போட்டு இருக்கார். கரீந்திர பங்கா கனசார்தூல விகண்ட நோஸ்த ஜந்து கனசார்தூல விகண்ட, புலிகளை கொன்னு இருக்க காட்டில் இருக்கிற சிம்மம், வியாக்ராசுரனை கொன்னு இருக்கார் பரமேஸ்வரன். ஆகையால் கனசார்தூல விகண்ட நோஸ்த ஜந்து, இப்படி துஷ்ட ஜனங்கள் எதெது இருக்குமையானால் என் மனசில் இருக்கக்கூடியதான கொடூரமான எண்ணங்கள் எதெது இருக்குமோ, குரோதம் லோபம் மதம் மாத்சரியம் இப்படிப்பட்டதான எல்லாவற்றையும் அழிச்சு விட்டார் அவர் இருக்கிறதுனாலேயே. பரமேஸ்வரன் இதுக்காக புதுசா ஒன்றும் பண்ண வேண்டாம், அவர் இருக்கிறதுனாலேயே குணங்கள்லாம் துர்க்குணங்கள்லாம் போயிடுத்து. அஸ்தஜந்து கிரிஷோ விஷதக்ரதேதக்குஹரே பஞ்சமுகஸ்தி, ஹே கிரிஷா பரமேஸ்வரா, சேதக்குஹரே என்னுடைய இதயம் எனக்கூடியதான ஒரு குஹையில இந்த குகைக்குள்ள யார் இருக்கார்? பஞ்சமுகஸ்திமே குதோபிஹி. இந்த பஞ்சமுக சத்யோஜாதன் வாமதேவன் இப்படின்னு இருக்க கொடுக்கிறார். ஐந்து முகங்கள் இந்த பரமேஸ்வரனுக்கு இருக்க, இந்த ஐந்து முகத்தோடு இருக்கக்கூடியதான் இந்த பரமேஸ்வரருக்கார் பார்த்தீங்களா, இவர் இருக்கும் பொழுது நாம் ஏன் பயப்படணும் அப்படின்னு விசேஷமாக சொல்றார். இந்த பரமேஸ்வரனுக்கு ஐந்து முகங்கள் அப்படின்னு விசேஷமாக சொல்லப்பட்டிருக்க. இந்த ஐந்து முகங்களை பற்றி விசேஷமாக அங்கங்க வேத பாகத்தில் சொல்லிருக்கு. இதுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, நாலு திக்குலையும் நாலு முகம், ஊர்த முகம் ஒன்று. இந்த நாலு திக்குலையும் இருக்கக்கூடியதான நாலு முகங்கள் நாலு வேதங்களை காட்டுறது. அந்த மேலே இருக்கக்கூடியதான ஒரு முகம் இருக்கு பாருங்க, ஐந்து, அது தந்திரங்களை காட்டுறதுன்னு சில பேர் சொல்றா, இல்லை இந்த வேத சாரமான வேதாந்தங்களை காட்டுறதுன்னு சொல்றா. இந்த ஐந்து முகங்களும் பஞ்சாட்சரமாக இருக்கு. பஞ்சாட்சரமானது வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடியதான மந்திரம். காயத்ரி எப்படி வேதத்தில் சொல்லியிருக்கோ ஸ்பஷ்டமாக, அதே விதமாகவே பஞ்சாட்சரம் சொல்லியிருக்கு. வேற எந்த மந்திரமும் வேதம் நேராக சொல்லலை. மற்ற மந்திரங்கள்லையும் வேதம் என்ன சொல்றது மறைச்சு சொல்லியிருக்கு, அது உத்தாரம் நாம் எடுத்துக்கணும். ஆனால் இந்த பஞ்சாட்சர மந்திரத்தையும் அல்லது காயத்ரி மந்திரத்தையும் ரெண்டு மட்டும் நேரம் அப்படியே சொல்லியிருக்கு. ஏன் அப்படியே சொன்னதுனால என்ன ஒரு விசேஷம் இதில் அப்படின்னா, எல்லோருக்கும் இதில் அதிகாரம் உண்டு. காயத்ரி மந்திரம் எப்படி திரைவர்ணிகாலுக்கு அதிகாரமோ, அதேபோல் இந்த பஞ்சாட்சர மந்திரம் புமான்களும் ஸ்திரீகளும் அந்தனர்களும் மற்றவர்களும் எல்லோரும் பண்ணலாம். ஏ அவ்வளோ வசத்தியான ஒரு மந்திரம். அவ்வளோ வசத்தின்னு மட்டுமில்லை, எல்லோருக்கும் சகல சாதாரணமாக இருக்கக்கூடியதான ஒரு மந்திரம். இப்போ உங்கள் காலத்தில் முந்திரி பருப்பும் இருக்கு சமையல் கட்டில், உப்பும் இருக்கு. முந்திரி பருப்பு இல்லாத போனால் சமைக்கலாம் நீங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் வராது. அதனால் என்ன போச்சு, ஆனால் அது விலை ஜாஸ்தி, அதை பற்றி சொல்லலை. அது விலை ஜாஸ்தி தான், வசத்தி தான், அது சுவையை கொடுக்கறது, அதெல்லாம் ரைட்டாக இருக்கு. ஒரு நாளைக்கு வாங்கிறது மறந்து போயிட்டே இருக்குன்னு என்ன ஆச்சு, அது இல்லாமலே அட்ஜஸ்ட் பண்ணுவேன். ஆனால் உப்பு இல்லாமல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? உப்பு இல்லாமல் தொகையல் பண்ண முடியுமா? சாம்பார் பண்ண முடியுமா? ரசம் பண்ண முடியுமா? எது வேணும்னாலும் உப்பு வேணும், எது வசத்தின்னார். இது ரொம்ப விலை குறைச்சல் சார்னர், அது மாதிரி சொல்லப்படாது. இந்த பஞ்சாட்சரம் எல்லோராலையும் பூஜிக்கப்பட்டாலும் பகவானுடைய பரம கருணையினால. அவர் என்ன சொன்னார், ஏதோ சில பேரால தான் முடியும், சில அதிகாரங்கள் இருந்தால் தான் அதை பண்ண முடியும் எனக்கூடியதான எண்ணம் இருக்குமே, ஆனால் மற்றவர்களால் அதை அனுசந்தானம் பண்ண முடியாது. ஆனால் என்ன, எப்படிப்பட்டவாளாக இருந்தால் அவளுக்கு பஞ்சாட்சர மந்திரத்தை கொடுத்துருக்கா, இந்த பஞ்சாட்சர மந்திரமானது அதை அனுஷ்டானம் பண்ணினா அவளுக்கு புக்தி முக்தி பிரதாயினி. இந்த லோகத்தில் காக்கூடியதார புக்தியும் கிடைக்கும், லோகத்தில் முக்தியும் கிடைக்கும். முக்தி எப்படி, ஞானத்தை கொடுக்கிறார் அவர். ஞானம் மகேஸ்வராதிச்சே மோட்சம் இச்சே ஜனார்தனா, அந்த ஞானத்தை கொடுப்பார். ஞானமானது சிவஞானமானது உங்களுக்கு எப்படி கொடுக்க, முதல்ல பக்தியை கொடுப்பார். பக்தியை வந்து வளர்ந்ததுமே ஒரு சதாச்சாரியன் உங்களுக்கு கிடைப்பார். அவர் முகமாக வேதாந்தத்தை கேட்டுக்கொண்டே இருப்பேள். இந்த வேதாந்தமானது உங்களை அறியாமலேயே உங்கள் மனசில் ஒரு நாளைக்கு வேலை செய்ய தொடங்கும். அது நமக்கு என்னமோ கேட்டுட்டே இருக்கும், என்ன கேட்டுட்டே இருக்கள். விசாரையன் நாமரடம் நலபேதேது ஜன்மாந்தரே லபே தெய்வ பிரதிபந்தி. நிச்சயமாக பிரதிபந்தம் போனதுமே வர்த்தமான பிரதிபந்தம், பூத பிரதிபந்தம், பவிஷ்ய பிரதிபந்தம். நமக்கு பிரதிபந்தங்கள் மூணு விதமாக இருக்கா. என்னைக்கோ நடந்த ஒரு இன்சிடென்ட் இருக்க, அந்த இன்சிடென்ட்டும் நமக்கு இன்னைக்கு வேதாந்தம் புரியாம பண்ணிட்டு இருக்கு. இப்பொழுது இருக்கக்கூடியதான கவலைகள் நமக்கு வேதாந்தத்தில் மனசை ஒட்டாமல் அதில் ஈடுபடாமல் தடுக்கு. நாளைக்கு வரக்கூடியதான ஒரு ப்ராப்ளம் இருக்க, அதுவும் இன்னைக்கு நமக்கு ஒரு விதமாக மனசை தடுக்கும். அப்படி இல்லாமலேயே எல்லா பிரதிபந்தங்களையும் நீக்கி அந்த பரமேஸ்வரன் என்ன பண்ணுவார், உங்களுக்கு ஆத்ம தத்துவம் புரியும்படி பண்ணுவார். ஆகையால் அஞ்சு முகங்களும் மகா சிவாய அப்படின்னு இப்படிப்பட்டதான இந்த அஞ்சு எழுத்தோடு இருக்கக்கூடியதான பரம மந்திரத்தை காட்டுறதுக்காக தான் சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் ஈசாரம் அப்படிங்கிற ஒரு முகங்களை சொல்லப்பட்டதான். அந்தந்த ஒவ்வொரு முகத்துக்கு தனித்தனியாக மந்திரங்கள்லாம் உண்டு. சத்யோஜாதம் பிரபத்யாமே சத்யோஜாதாய வை நமோ நமஹ அப்படின்னு வேதங்களில் விசேஷமாக மந்திரங்கள் உண்டு. ஆனால் இத்தனை மந்திரங்களும் எதை சொல்றது உங்களுக்கு, இந்த மந்திரமானது பரமசிவாய எனக்கூடியதான பரமேஸ்வரனுடைய பஞ்சாட்சர மந்திரம். பஞ்சாட்சரம் பாவன உச்சரந்த பதிம் பசு நாம் ஹிருதி பாவயந்த. அந்த பசுபதி இருக்காரே அவருடைய, ஏன்னா நமக்கெல்லாம் பசுக்களா இருக்கும், ஆணவ மலம், காய்க மலம், கார்மிக மலம், எத்தனையோ மலங்கள் இந்த இதயத்துக்குள்ள சில ஆயிரக்கணக்கான பறவைகளோட சேர்ந்து இருக்க. என்ன கர்மா எந்த ஜன்மாவில பண்ணினோமோ தெரியல, அதனுடைய விளைவு துன்பம் வரும்பொழுது தான் நமக்கு தெரியுது. ஆனா விவகாரம் என்ன, கவலையே படாதுங்க, அந்த பரமேஸ்வர மந்திரத்தை தியானம் பண்ணுங்க, இவைகள்லாம் தானா போயிடும். அந்த சிவான்னு சொன்னாலே மங்களம்னு அர்த்தம், மங்களான ச மங்களம் தெய்வதம் தேவதானாம் ச அப்படின்னு பரம மங்களங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில ஆரம்பிக்கிற காரணத்தினால்தான் உங்களுடைய மனசுல அந்த சிவ பக்தியானது ஏற்பட்டிருக்கு. ஆகையால் இதை சொல்றதுக்காகத்தான் பஞ்சாஸ்யம்னு பேர். அவர் விஸ்வ சிம்மத்துக்கு பஞ்சாஸ்யம்னா என்ன அர்த்தம், விரிந்ததான வாய் உள்ளதான ஜந்துன்னு அர்த்தம். இங்க பரமேஸ்வரனுக்கு பஞ்சாஸ்யம்னா அஞ்சு முகங்கள் இருக்குன்னு அர்த்தம். இந்த அஞ்சு முகங்களும் நாலு வேதங்கள் என்ன, தந்திரங்கள் என்ன, அல்லது வேதங்களுடைய சரமபகமான வேதாந்தங்கள் என்ன, அத்தனையும் உங்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக கொடுத்து வச்சுருக்காரு. யார் யாருக்கு எந்தெந்த நிலையில எப்படி எது பண்ணினா சுகமா இருக்க முடியுமோ அத்தனை கர்மாக்களையும் அத்தனையும் சொல்லி க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதார பரம மகானா இருக்கார் பரமேஸ்வரன். ஆகையால் அவருடைய ஸ்வரூபம் இப்படி பார்த்தோம். அதற்கு பிறகு அந்த பகவானுடைய திருவடிகள்லயே அந்த கூட்டிலேயே என் மனசு இருக்கட்டுமேனு பிரார்த்திக்கிறார். அடுத்ததாக மனச, இப்ப விசேஷமாக மனச ஒரு பட்சியா சொல்றார். மனச பலவிதமாக சொல்லியிருக்கார். நாம எதை ஞாபகம் வச்சுக்கணும், நம் மனசத்தான் நம்ம அடக்கணும். மீது எது இருந்தாலும் சரி, முக்கியமாக மனுஷனுடைய செயல் என்ன, இந்த மனசை அடக்கினானேயானால், மனசை பரமேஸ்வரனுடைய திருவடிகளில் சேர்த்து வச்சுடையானால், இனிமேல இவனுடைய வாழ்க்கையில இவன் பண்ண வேண்டியது முடிஞ்சதாச்சு. என்ன, அந்த மனசானது எப்ப உன்னா போயிடுதோ அப்பொழுது ஆத்ம தத்துவம் தானா புரியுது. திருஷ்யத்தே அக்ரியா புத்தியா சூக்மயா சூக்ம தர்சிபி அப்படின்னு அந்த வேதாந்தங்கள் தானா தேடி உங்களை வரும். நீங்க அலைஞ்சுண்டு போக வேண்டாம். அந்த ஊருக்கு போனேன், இந்த ஊருக்கு போனேன், அங்கே உத்தியோகத்தை பண்ணினேன் படினேன், ரைட்டு. ஆனால் பகவான் கொண்டு வந்து அந்த கரெக்டாக அந்த இடத்துல சேர்த்துவார். நாம் நினைக்கலாம் அவளுக்கு வசதி இருக்கு சார், எனக்கு வசதி இல்லைன்னார். உங்களுக்கு வசதி இருக்கு இல்லைங்கிறது கவலை இல்லை, அந்த பகவானுக்கு தெரியும். எங்கே கொண்டு வந்து சேர்க்கணுமோ எப்படி பண்ணணுமோ அதை பார்த்து உங்களை ஆட்கொள்வார். ஏன்னா அவருக்கு தான் நிறைய விஷயங்கள் தெரியும். உங்களுக்கு சில இடம் தான், எந்த காலத்துல என்ன எங்கே நடக்கிறது இவ்வளவு தான் உங்களுக்கு தெரியும். அவர் எப்படி உங்க அங்கே கொண்டு வந்து சேர்த்து வைக்கிறது, அவர் எப்படி உங்க காதல விழுந்து அது உங்களுக்கு எப்படி புரியும், அதனால உங்க மனசுக்கு எப்படி ஒரு சாந்தி ஏற்படும். மனசு கொந்தளிச்சுட்டே இருக்கு, அந்த கொந்தளிக்க கூடியதான மனசுக்கு ஒரு சாந்தி வேணும். அந்த சாந்தியும் கொடுத்து ஆத்ம தத்துவத்தையும் பிரகாசிக்கும்படி பண்ணுவார். ஆகையால் அந்த பரமேஸ்வரனிடத்துல என் மனசுங்கிற ஒரு பட்சி, என் மனப்பட்சியே வேற எங்கேயும் அலையாதேங்கிறார். எப்படி சந்தாக்கிஜன்விதேஜவரை சுதா தாரை பலை தீபிதே சேதப்பட்டு காமணே தியஜ விருதா சஞ்சார மன்னேரலம் நித்யம் சங்கர பாத பத்மயுகலி நீடே விஹாரம் குரு. இந்த உலகம் எனக்கு கொடுக்குது ஒரு மரமாக வச்சுருக்கார். மரத்துக்குள்ளத்தானே ஒரு சின்னதான ஒரு இடம் இருக்கும், ஒரு பொந்து இருக்கும், ஒரு கூடு இருக்கும், ஒரு பட்சி வைக்கக்கூடியதான ஒரு கூடு இருக்கும். அந்த பட்சியினுடைய இடம் அது கூடு ஆனது எங்கே, ஒரு மரத்துல கட்டி வச்சிருக்கும். அந்த மரம் எப்படி இருக்கு, ஒரு மரம்னா அதுல கிளைகள் இருக்கணும். அந்த கிளைகள் மட்டும் இருந்தால் பார்த்தா அந்த கடைசியில் மேலே ஒரு கிளை இருக்கணும். நிறைய பட்சிகள்லாம் அந்த மரத்தில் இப்படி அப்படி சுற்றி கொண்டே இருக்கணும். அதான் மரம்னா. மரம்னா நம்ம மதராசில் இருக்கக்கூடியதான மரம், அந்த மரமே கிடையாது. கிராமத்துக்கு போகணும் நீங்கள், அந்த மரங்களுக்குள்ள எத்தனை பட்சிகள், ஆயிரக்கணக்கான பட்சிகள் பாருங்க. அது வந்து அதை பண்ணக்கூடியதான சப்தத்தை கேட்டுட்டு இருந்தாலே ரைட். இப்போ வரிசையாக என்ன ஆகிடுதுன்னு, இந்த குருவி இருந்தது பார்த்தீங்களா, கொஞ்ச நாளுக்கு முன்னால பார்த்துட்டு இருந்தோம், ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால. இப்போ எங்கேயுமே குருவி கிடையாது, பார்த்துக்கிறோம் கவனிச்சுக்கிறோம், குருவியே கிடையாது. ஏங்க குருவி எல்லாம் எங்கே போயிடுது அப்படின்னு கேட்டேன். இந்த டிவி டவர் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, செல்போன் டவர், அதனால அதுக்கு பிடிக்கலையா. ஏன்னா அதுக்கு யார் செல்போன் வாங்கி தந்தா போல இல்லை, அது என்ன அதில் இருக்கக்கூடியதான அந்த கிரணங்கள் அதுக்கு அஃபெக்ட் பண்ணுறது, ஆகையால் எல்லாம் விட்டு போயிடுது. ஆகையால் குருவிகளே மெட்ராஸில் பார்க்க முடியும். முன்னாலாம் வீட்டுக்குள்ளேயே நம்ம உட்கார்ந்த பக்கத்தில் வந்து உட்காரோம். கிராமாந்தரில் நம்ம என்னன்னா, நெல் கதிர் வந்ததுமே முதல்ல அந்த கதிரை கொண்டு வந்து வீட்டில் கட்டி வைப்பான். குருவிகள்லாம் அதை வந்து கொத்தி சாப்பிட்டு போகும். முதல்ல அது சாப்பிட்ட மிச்சம் தான் மீதி பேருக்கு, பகவானுக்கே அது சாப்பிட்ட மிச்சம். எப்படி வச்சுன்றதா பாருவா, கிராமத்தில் ஜனங்களுக்கு மனுஷியால் அந்த என்விரான்மெண்ட் பரிசரங்களை காப்பாத்துறது, இது பூத யஜ்யம் மாதிரி இது ஒரு யஜ்யம். நம்ம வந்து எந்த பட்சியும் வரப்படாது, இந்த பல்லியும் இந்த மாதத்துக்குள்ள வரப்படாதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். பழைய நாள் அப்படி இல்லை. இன்னும் வீட்டுக்கு முன்னால் என்ன பண்ணுவான்னார், அங்கே வரிசையை முக்கோடமாக ஓட்டை எல்லாம் வச்சுருப்பான். என்ன சுவாமியார் அங்கெல்லாம் அது வந்து உட்காரணுமா, அந்த குருவிகள்லாம் வந்து உட்காரணுமா, அப்படி பண்ணி வச்சுட்டு இருந்தேன் நல்லதுன்னு. அதே போலயே லோகத்துல இந்த மரம்னு சொன்னா மரத்துல நரஜ்வரம் சேவிதே, பட்டுகள் பல பட்டுகள் வந்து அந்த மரத்துல இங்கேயும் அங்கேயும் சுத்தி கொண்டே இருக்குமா. சந்தாகி சிகன்விதே த்விஜவரைஸ்தம் சேவிதே சாஸ்வதே. இந்த மரமும் ரொம்ப நாளாக இருக்கக்கூடியதான மரம், அப்போ வந்து அப்போ போகிற மரம் இல்லை, நல்ல மரம். சௌக்கியாபாதினி, இந்த மரம் என்ன பண்ணுறதுன்னு எல்லோருக்கும் சௌக்கியத்தை கொடுக்கறது. எப்படிப்பட்டதான மரம் சௌக்கியாபாதினி மரம்னு சொன்னாலே ஜனங்களுக்கு எல்லோருக்கும் சௌக்கியத்தை கொடுக்கும், பழத்தை கொடுக்கும், நிழலை கொடுக்கும், நல்ல வாசனையை கொடுக்கும். கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராத்திரையும் ஒரு மாமரம் இருக்கும், தெருவில் அங்கங்கே புளிய மரம் இருக்கும், அது அப்படியே வச்சுட்டுருந்தேன். இந்த மாமரம் இருந்தது ஏன்னால் மாவிலையிலேருந்து ஆரம்பித்து மாவடுவிலேருந்து மாங்காய் என்ன மாம்பழம் என்ன நல்ல காற்று என்ன இத்தனையும் கொடுக்கும். அப்படி இந்த பெரிய மரம் இருக்க சௌக்கியாப்பா அது நீ ஜனங்களுக்கு சௌக்கியத்தை கொடுப்பேன் அந்த மரமானது. அதோடு மட்டும் இல்லை, கேத பேதினி துன்பத்தை அகற்றக்கூடியது, சுக்கத்தை கொடுக்கறது ஒன்று துன்பத்தை போக்கும். சில மரங்கள்லாம் ஆற்றுல இருந்தால் வேப்ப மரம் இருந்ததுன்னா இந்த காற்று பட்டாலே வியாதி வராது. வேப்ப மரத்து காற்று இருக்க பார்த்தா அது என்ன பண்ணும், உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவரை கொடுக்கறது, வியாதிகளை கிட்ட விடாமல் பண்ணுறது. மாமரத்தினால தோரணம் கட்டி வச்சுள்ளையானால் கட்ட எண்ணெய் இருக்கிறவா உள்ளே வரவே மாட்டான். ஆனால் தான் அப்பப்போ தோரணம், இப்போல்லாம் பிளாஸ்டிக் வாங்கம்மா இல்லை வேண்டிச்சுருக்கா, எது வேணுமோ அதை கெடுத்து பண்ணணும். நமக்கு மாவிலையினால தோரணம் போட்டுருப்பா, அந்த தோரணங்கள் வச்சுட்டு இருந்தா நல்லதுன்னு சொல்வா. விவகாரம் இப்படி இந்த மரங்கள்லாம் என்ன பண்றதுன்னா மனுஷியனுக்கு கேதத்தை போக்குறது, துன்பத்தை நீக்கிறது, சுகத்தை கொடுக்கறது ஒண்ணு துன்பத்தை போக்குறது. கேத பேதினி சுதாதாரை பலையர் தீப்பியதே, என்ன பலம், அமிர்தம் இருக்கா போல அவ்வளவு அழகான ஒரு பலம். மாம்பழமாகட்டும் வாழைப்பழையாட்டும், வாழை பாருங்க அதுலேயும் வாழையிலேயே அமிர்தபாணிங்கிற சர்க்கரை கேளிங்கிற அதுக்கு பேரே அப்படி வச்சுருக்கான், அவ்வளோ அழகாக இருக்கும். மலை வாழைப்பழங்கிறான், இன்னொருத்தன் பேயம்பழம் தான் இருக்கட்டும். ஆனால் விவகாரம் என்ன, அந்த பழங்கள்னா அமிர்தமான ஒரு ரசத்தை கொடுக்கும். எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அந்த பழத்தை சாப்பிட்டா அதில் இருக்கக்கூடியதான ஒரு சத்து அது வேற. மற்ற பதார்த்தங்கள்னால பருப்புகள்னாலையும் அதை வந்து இதுவும் பண்ணும் அதுவும் பண்ணும், ஆனால் பழமானது எப்பொழுதும் மனுஷனுக்கு நல்லதையே பண்ணும். அப்படி அமிர்த பேருக்கு இருக்கக்கூடியதான அமிர்த ரசத்தோட கலந்ததான பழத்தை கொடுக்கறதா மரம். சுதாசாரே பலே தீபிதே சேத பட்சி காமனே தியஜ விரதா சஞ்சாரம் அந்நிரலம், இங்கேயும் எங்கேயும் சஞ்சாரம் பண்ணாமல். இந்த பட்சிகள்னா அது இந்த மரத்திலேருந்து ஓடி இன்னொரு மரத்துக்கு போகும், அங்கேருந்து இன்னொரு இடத்துல போகும், இப்படியும் சுத்தி கொண்டிருக்கு. ஆனால் என்ன சொல்கிறார், இந்த மரத்திலேயே இருங்கோ, அங்கேயும் இங்கேயும் சுத்த வேண்டாம், இங்கேயே இருங்கோ. சேதப்பற்று கமணே தஜ விரதா சஞ்சாரமன்யிரலம் நித்யம் சங்கர பாத பத்மயுகலினிடே விஹாரங்குரு. அழகான இந்த ஒரு கூடு இருக்கே உங்களுக்கு, நீங்கள் கட்டின்னு இருக்கீங்களே அந்த கூடுல நீங்க இருங்க அப்படின்னு இந்த பட்சிக்கு அட்ரஸ் பண்றா போல இந்த ஸ்லோகம். இப்ப முதல்ல என்ன பண்ணினா, ஒரு பட்சி இருக்கு, அந்த பட்சிய அழகான மரம், அந்த மரத்துல நிறைய கிளைகள் இருக்கு, மேல் நோக்கி ஒரு கிளை இருக்கு, நிறைய பட்சிகள்லாம் அங்க இருக்கு, அதை சேவிச்சுட்டு இருக்கு அந்த மரத்தை. அந்த மரமும் சாஸ்வதமாக இருந்து கொண்டிருக்கு. மரமானது ஜனங்களுக்கு சௌக்கியத்தை கொடுக்கறது, துன்பங்களை நீக்கிறது, அமிர்த ரசமான தேவையில்லாத பழங்களை கொடுத்து கொண்டே இருக்க. இப்படிப்பட்டதான அழகான மரத்தை விட்டு வேற எங்கெங்கேயோ மற்ற மரங்கள்லாம் சுத்தரையில சுத்தாம இங்கேயே ஒரு கூடை கட்டிண்டு இங்கேயே இருந்துருங்களேன் அப்படின்னு ஒரு பட்சிய சொல்றது இது வரைக்கும் நல்லா இருக்கு. ஆனா என்ன சொல்றேன்னா, இந்த பட்சி வேற ஏதோ ஒரு பட்சி இல்ல சுவாமி, உங்க மனசுங்கிற ஒரு பட்சி. சேதப்பட்சிகாமணே, மனசுங்கிற ஒரு பட்சி இருக்கே, இந்த பட்சியானது ஏ மனசுங்கிற பட்சியே, நீ இங்கேயும் இங்கேயும் அலையாது. உமக்கு இந்த மரத்தை கொடுக்கறேன், இந்த மரத்துல இருங்க. அது என்ன மரம்? மரத்துனா என்ன, மாமரமா, வேப்ப மரமா, புளிய மரமா, வேற என்ன மரம்? இல்ல, நான் ஒரு அழகான மரத்தை கண்டுபிடிச்சிருக்கேன், அதுல இருங்க. என்ன சுவாமி? சந்தசாகிசிகன்விதே, இந்த மரத்துக்கு கிளைகள் இருக்கு. என்ன கிளைகள் தெரியுமோ, நான் வேத சாகைகள் தான் கிளைகள். பரமேஸ்வரன் எங்க மரல எங்க இருக்கார்? இந்த மரத்தில் இருக்கார். வேதங்கள் எனக்கூடியதான மரத்தில். அவருக்கு ஏன் சுவாமி அந்த மரத்தில் இஷ்டம்னர்? ஈசான சர்வ வித்யானாம், ஈஸ்வர சர்வபூதானாம், பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி, எல்லா வித்தியைகளுக்கும் அவர்னா அதிபதி. லோகத்தில் இருக்கக்கூடியதான வித்தியைகள் எத்தனையோ இருக்கு, பராவித்யா அபராவித்யா, அது இல்லாமல் நாம இஷ்டமா சயின்ஸு ஆர்ட்டு அது இது சொல்லிட்டு இருக்கோம். முன்னால இருந்த படிப்பு இப்ப இந்த படிப்பு எல்லாம் வெவ்வேறையா போயிடுதுன்னு, பயோமெட்ரிக்ஸ் பயோடெக்னாலஜிங்கிறான், ஒண்ணுமே புரியல. அப்பெல்லாம் ஏதோ நாலு ஹிஸ்டரின்னா சோசியல் ஸ்டடிஸ்னா அவ்வளவுதான் இருந்தது. அப்ப சயின்ஸ்னா இப்ப சயின்ஸ்லயே என்ன கோர்ஸ் அவன் இஷ்டமா சொல்றான். கம்ப்யூட்டர்னா அது மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன்ல எங்க இருந்து டெக்னாலஜி வந்து, டெக்னாலஜிங்கிறதுக்கு இன்ஃபர்மேஷனுக்கு என்ன சம்பந்தம்? டெக்னாலஜினா என்ன அர்த்தம் தெரியாதுன்ட்டான் பாட்டு. ஆனா பிடெக் பாஸ் பண்ணிட்டான். டெக்னாலஜின்னு என்ன, இன்ஜினியரிங்கும் டெக்னாலஜிக்கும் என்னடா வித்தியாசம்னு கேட்டேன், கிடையாது பண்ணிட்டான். அப்ப ஏன் ரெண்டு பேர் வச்சிருக்கேன், அந்த காலேஜ் எப்படி இந்த காலேஜ் எப்படி, இவ்வளவுதான் விவகாரம். என்ன விவகாரம் தெரிய மாட்டேங்கிறது. என்னமோ பண்ணிட்டு இருக்க போயிட்டு இருக்க, ஆனா உத்தியோகத்தில் இருக்க, நிறைய நிறைய சம்பாதிக்கிற, வாழ்க்கையும் போயிட்டு இருக்கு, ஆனா விவகாரம் என்ன விஷயமே சின்ன சின்ன விஷயங்கள் தெரியல. எத்தனை படிப்புகள், எத்தனை பிரான்ச் அவன் பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கா. பழைய நாள்ல இவெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்ஜினியரிங்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லைன்னா சிவில் இன்ஜினியரிங், ரெண்டு தான் தெரியும். விவகாரம் என்ன, அது அப்படி அவ்வளவுதான். இப்ப என்னடா இது, இன்ஜினியரிங்ல 20 வச்சுட்டு இருக்கான், ஒண்ணும் புரியல. என்ன விவகாரம், ஏதோ பண்ணிட்டு இருக்கா. ஆனா இந்த வித்தியைகள்லாம் எங்க இருந்து உண்டாச்சுன்னு பார்க்கலாம். அத்தனை வித்தியைகளுக்கும் மூலமா இருக்கக்கூடியது வேதங்கள். வித ஞானே, அறிவை உண்டு பண்ணக்கூடியது வேதங்கள்னு ஜன அப்படியே நோட்டு பண்றதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. வேதமானது சப்த ராசியை நோட்டு பண்ற, ஆனா அதற்கு பிறகு அதற்குள்ள அர்த்தத்தை கவனிச்சோமையானால், அந்த வேதங்களுக்குள்ள எத்தனை அர்த்தம் இருக்கு, என்னென்ன விஷயங்களை சொல்றதுன்னு கவனிச்சோமையானால் நமக்கு எல்லாமும் தெரியும். அத்தனை விஷயங்களும் ஜியாலஜியிலிருந்து இருக்கு வேதங்கள். நம்ம சொல்றோமே தவிர அதுக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கணும். வேத மந்திரங்களுக்கு அர்த்தம் என்ன, அது மேலோடு இருக்கக்கூடியதான அர்த்தம் ஒண்ணு, அதுக்கு ரகசியமாக உள்ளூர் இருக்கக்கூடியதான அர்த்தம் ஒண்ணு. அத்தனை அர்த்தங்களும் அனுபவிச்ச மகர்ஷிகள்லாம் வெறும் கையில பாதரசத்தை வச்சுட்டான். பாதரசத்தை வச்சுட்டு அவ என்னமோ பண்ணினா சார், அதுல இருந்து என்ன தங்கம் உண்டாச்சுன்னு. பாதரசத்துல இருந்து தங்கம் எப்படி உண்டாச்சு? உங்க ஆத்துல பாதரசத்தை வச்சு ஒரு சிவலிங்கம் பண்ணி வச்சுட்டு இருக்க, கேட்டா ரசலிங்கம், பாதான்னு விட்டான், பாத ரசலிங்கம் அது, பாதாங்க ரசலிங்கம். எதற்காக இந்த பாதரசத்தை ரொம்ப விசேஷமா வச்சுட்டு இருந்தா பழைய நாள்ல? இளராஜனும் இந்த பாதரசலிங்கம் விசேஷமா இருந்திருக்கும். கடைசியில கேட்டா இந்த பாதரசத்துக்கும் தங்கத்துக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறான். அதனுடைய எலக்ட்ரானும் இதனுடைய எலக்ட்ரான்னு பார்த்தா அதை கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கு, கொஞ்சம் மாத்தினா இதை பண்ணி விடலாங்கிறான். விவகாரம் என்னடா, பழைய நாள்ல இந்த ரச தத்துவ ஜானம் மாத்தின வாழ்க்கெல்லாம் என்ன வித்தியாசம் இருக்குன்னார். இதுல இருந்து ஏதோ பண்ணிட்டு இருந்தா அவ யோகிகள், அதோட மட்டும் இல்ல சிவனடியாருன்னு சொல்லிட்டு இருந்தாவா. அவ இங்க நம்ம மாதிரி பக்கத்திலேயே இருக்க மாட்டான், எங்கேயோ காட்டுல உட்கார்ந்துட்டு இருப்பா, எங்கேயோ ஒரு மூலையில என்னமோ பண்ணிட்டு இருக்கா. ஆனா விவகாரம் என்ன, எல்லோரும் பாதரசத்தை வச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தா. தங்கத்தை பண்ணி என்ன பண்ணினா, அவ அனுபவிக்கிறதே இல்லை, யாருக்கோ கொடுப்பா பக்தாளுக்கு. இப்படி பண்ணினதான விவகாரங்கள். ஆகையால் எல்லா வித்யைகளுக்கும் மூலமா இருக்கக்கூடியதான வித்யானது இந்த வேத வித்யை. சப்ரம்ம வித்யாம் சர்வ வித்யா பிரதிஷ்டா மதர்வாய ஜேஷ்ட புத்ராய பிரா. எல்லா வித்யைகளுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது, எல்லா வித்யையும் எதோட முடியறதோ அந்த வித்யை. இப்ப நீங்க பார்க்கக்கூடியதான வித்யை எதுவும் முடிகிறா போல இல்லையே, என்ன உங்க ஆசைகளுக்கு முடிவே இல்லையே. டெலிபோனை பார்த்தோம், அதுக்கு வர கையில் ஒரு டெலிஃபோன் வச்சுட்டுருக்கான், செல்ஃபோனுங்கிறான், இப்போ அதில் ஃபோட்டோ வேறு எடுக்கிறான், அதுக்கப்புறம் இன்டர்நெட்டுங்கிறான், டவுன்லோடுங்கிறான். இது டெலிஃபோனா, இது வாங்கினால இது என்ன பண்ணிகிட்ருக்கு, எதுக்காக வச்சுட்டுருக்க? நீங்கள் போகிற இடத்துக்கெல்லாம் பேசுகிறதுக்காக டெலிஃபோன் வாங்கி வச்சுருக்கேன், அதில் கேமரா இருக்கு, அது இன்டர்நெட் இருக்குது, என்ன எல்லாமே இங்கே வரணும். இப்போ கடைசியில் இப்போ புதுசாக டெலிஃபோன் கண்டுபிடிச்சிருக்கேன், என் கேட்ட உங்கள் மோதிரம் சைஸில், மோதிரத்தில் கல் இருக்குது பார்த்தல, அது மாதிரி அதை ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான. விவகாரம் என்னடா, அந்த மோதிரத்தில் இருக்கக்கூடியதான அம்சத்தை வச்சு என்ன அதையும் கண்டுபிடிச்சிடுன்னு கேட்டேன். உடனே அந்த சயின்டிஸ்ட் சொல்கிறார், செல்ஃபோன் அங்கங்கே வச்சு மறந்து போகிறான் சார், இது மோதிரத்துக்குள்ள மறக்க முடியாதோ இல்லையோ. எந்த அளவுக்கு அவள் பண்ணியிருக்கா பாருங்க, இந்த விஞ்ஞானமானது எந்த அளவுக்கு விருத்தியா இருக்கு. ஆனா இத்தனையும் இந்த விஞ்ஞானத்தை கொடுத்தது இந்த மனிதனுக்கு, இதை அறியும்படியான ஒரு அறிவை கொடுத்துருக்க. அந்த அறிவானது பகவான் கொடுக்க, அதை நாம் நமக்கு எப்படி வேணுமோ அப்படி உபயோகப்படுத்தி கொண்டிருக்கோம். இந்த அறிவுக்கு மூலமா இருக்கக்கூடியது வேதங்கள். வேதத்தை நோற்று பண்ணி அதை பண்ணின மகான்கள் உங்க தாத்தா நோற்று பண்ணியிருக்க. அதனால என்ன, உங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் உங்க பையன் வரைக்கும் ஏன்னா மூணு ஜெனரேஷன் வருமா. அதனால விவகாரம் என்னன்னா, இந்த புத்தியில எல்லாத்தையும் பிரிச்சு அறியக்கூடியதான ஒரு தன்மை நமக்கு வந்திருக்கு. ஆனா நாம் அதை டெவலப் பண்ணல பாருங்க. நம்ம பேரன் கதை என்னமோ தெரியாது, அதை போய் பார்த்துப்போம். என்ன அந்த அளவுக்கு அந்த யுக்தாயுக்த விவேகம் அந்த வேத ஞானத்தினால வந்திருக்கு. ஆகியால் சொல்ற சந்தசாகினி வேதம் எனக்கூடியதான கிளைகள் கூடின மரம், சாதாரண மரம் என்று கருதாதையும் இந்த மரத்துக்கு ஒரு விசேஷம் இருக்கு, வேதங்களே இருக்கு கிளைகளாக இருக்கு. சரி, இந்த வேதங்கள் எப்படி இருக்கு? வேதங்கள்ல ரெண்டு பாகம் சொல்ற, எது கர்மகாண்டம்னு ஒரு பாகம், ஞானகாண்டம்னு ஒரு பாகம். இந்த கர்மகாண்டம் என்ன இருக்குன்னா 1000 பக்கம் இருக்கு, ஞானகாண்டம் என்ன 4 பக்கம் இருக்கு. என்ன சுவாமின்னர், ஆமா ஏன்னா மனுஷனுக்கு ஆசைகள் ஜாஸ்தி. சில பேர் கிராமம் வேணுங்கிறான், சில பேர் பணம் வேணுங்கிறான், சில பேர் புகழ் வேணுங்கிறான், சில பேர் பையன் வேணுங்கிறான், சில பேர் வேற ஏதோ வேணுங்கிறான், ரொம்ப பேர் உங்க ஆத்துல என்ன இல்லையோ அது எனக்கு வேணுங்கிறான். அது ஒரு விவகாரம் லோகத்துல. என்ன சுவாமின்னர், எல்லாம் எங்க ஆத்துல ஒரிஜினலா இருக்கணும் அப்படிங்கிறான். இவனுடைய ஆசைகள் வளர வளர இந்த ஆசைகளை சரி பண்றதுக்கு பல யாகங்கள் சொல்லியிருக்கு. சோ கர்மகாண்டம் பருத்ததுக்கு காரணம் என்ன, அது பெருத்ததுக்கு காரணம் இத்தனை ஆசைகள் ஜாஸ்தி ஆச்சு மனுஷன். அவாவாளுக்கு என்னென்ன வேணுமோ அதற்கு வேண்டியதான சாதனம், கிராம காமோ இதேதா, சித்திரையா இதேதா, பசு காமஹா, பிரம்மவர்த்த காமஹா, இப்படின்னு நினைச்சுண்டு யார் யாரு எதாவது கேட்கிறானோ அவனவனுக்கு அந்தந்த ஆசைக்கு தகுந்ததான கர்மாக்களை கொடுத்துருக்கு. ஆகையால் கர்ம காண்டம் என்னாச்சும், உங்க ஆசைகள் பல, ஆகையால் கர்மாக்கள் பல, கர்மாக்கள் அதிகமானதுமே புஸ்தகம் பெருசாயிடுது. சரி, ஆனா இந்த கர்மாக்கள்லாம் என்ன சார் பண்ணிட்டுனர், மனுஷனை இங்கேயும் அங்கேயும் அலைய வச்சு, இவன் ஆசையினால அது வேணும் இது வேணும்னு அலைஞ்சா அடைஞ்சா பிறகு அவனுக்கு அதுல வைராக்கியம் வந்துடுது. ஏண்டனர், இன்னொரு பொருள் வந்ததுமே பழைய பொருள வைராக்கியம். விஸ்தாரமாக இருந்தது சார் கிராமத்துல, 3 கட்டு வீடு ஒவ்வொருத்த ராத்திலையும் உள்ள போய் பார்த்தால் மாமி எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கணும், அவ்வளவு ரகசியமா இருந்தது. காலம்பரை 3 கட்டையும் தொடச்சு அதெல்லாம் பெருக்கி தொடச்சு போடுறதுக்கே அந்த அம்மாவுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. வாக்கிங்க்கு போக வேண்டாம். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, எல்லாமும் சமையல் கட்டில எல்லாம் நமக்கு சுவிட்ச் போட்டா எல்லாம் உண்டாச்சு, எல்லாமும் காரியம் நடக்கிறது. டாக்டர் என்ன சொல்றார், தினந்தோறும் 1 ஹவர் போயிட்டு வாங்கணும். இது வம்பு தானே. இப்ப விவகாரம் என்னாச்சு, இப்படி ஆயிடுத்து நமக்கு. அந்த வீடெல்லாம் நம்ம பார்த்தோம், நமக்கு அது பிடிக்கல. என்ன, காத்து நிறைய இருந்தது, விசாலமாக வெளிச்சம் இருந்தது, இருந்தாலும் நமக்கு பிடிக்கல. என்ன பண்ணினோம்னர், மாடர்னா இருக்கணும். உடச்சோம் இடிச்சோம் அந்த இடத்துல, என்ன பண்ணினோம்னர், பிளாட்டா கட்டிவிட்டான். இப்ப என்னன்னர், முதல்ல வாங்குறப்ப ஒரு மாதிரி, வாங்கி 2 வருஷம் ஆனப்புறம் போறல வீடு. வாங்குறப்ப இவ்வளவுதான் காசு, நம்ம இவ்வளவுதான் இருக்க முடியும்னு நினைச்சோம். வாங்கி 2 வருஷம் ஆனதுமே என்ன ஆச்சுன்னர், பெரிய வீடு வாங்கி இருக்கலாமே, இன்னொரு ரூம் இருந்தா நன்னா இருக்குமே, அதுக்கு கார் பார்க்கிங்க்கு இடம் இல்லையே, இருந்தாலும் 2 கார் இருக்கே, நம்ம பார்க்கிங்க்கு இடம் இல்லையே. இங்க இருந்து ஆரம்பிச்சோம், அன்னையில இருந்து முன்னால இருந்த சந்தோஷமும் போயிடுது. பொருள் வச்சுட்டு இருக்கான், சந்தோஷம் இல்லை. சோ மாறிக்கொண்டே இருக்கு. இவனுக்கு என்னாச்சு, கடைசியில் ஒரு தீர்மானத்துக்கு வந்தா விஷயங்கள்னால மனுஷனுக்கு ஆனந்தம் வருவதில்லை. மறுபடியும் மறுபடியும் உத்தியோகத்துல சேர்ந்ததுல இருந்து அவன் வாழ்நாள் முழுக்க தவணை கட்டிட்டே இருக்கான். முதல்ல ரெஃப்ரிஜரேட்டர் வாங்கினா, அப்புறம் டிவி வாங்கினா, அதுக்காக கரெக்டா அது எப்ப முடியறதோ வாரண்டி பீரியட் 3 வருஷம் வாரண்டின்னு 36வது மாசம் கெட்டு போச்சு.
6: ஓம் நம சிவாய்.
7: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
6: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் சகனாவவது சகனக்து சக வீரியங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வேதாந்த சாரம். எழுதினவர் பேரு சுவாமி சதானந்தர், சதானந்த யோகீந்திரர் சதானந்தர். இவருடைய வாழ்க்கைய பத்தி ஒன்னும் பெரிய விசாரம் தெரியல, யாரும் பண்ணல இதுக்கு முன்னாடி. இவருடைய கதை, வாழ்க்கை கதை என்னன்னு தெரியல. தெரிஞ்சாலும் ஒன்றும் பெருசா முக்கியமா இருக்க போறதுல. நமக்கு வாழ்க்கை கதை எதுக்கு முக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா, சாதுக்களுடைய வாழ்க்கை கதை நம்மளுடைய பரம்பரையிலே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, அவங்களுடைய வாழ்க்கை கதைக்கு முக்கியத்துவம் யாரும் கொடுக்காத காரணம், ஜெகத்தை மித்தியான்னு சொல்லிட்டு அந்த ஜெகத்துல நான் இப்படி வளர்ந்தேன் அப்படி பிறந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றதுல நியாயம் இல்லை அப்படிங்கறது தான் ஒரு காரணம், முக்கியமான காரணம் அதுல. இன்னொன்னு, அப்படி சரி அப்படி அந்த வாழ்க்கை கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, சச்சரித்திரம் அப்படின்னுட்டு சாதுக்களுடைய கதைகளை எதுக்கு நம்ம வந்து படிக்கணும், எதுக்கு எழுதுறாங்க அதை எதுக்கு படிக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நல்ல அம்சங்களை எடுத்துக்கிறதுக்கு. அவங்க இந்த மாதிரி அந்த மாதிரி போனாங்க அப்படிங்கறதெல்லாம் இருந்துட்டாலும் கூட, அவங்களுடைய வாழ்க்கையில திருப்பு முனையா இருந்த அந்த வைராகியத்தோட அம்சம், அவங்களுடைய வைராகியத்தினுடைய பெருமை, அவங்களுடைய வேகத்தினுடைய பெருமை, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில அந்த வைராகியத்தை, இருக்கிற வைராகியத்தை ஊது வளர்க்கறதுக்கு அப்படின்ட்டு, அதுக்குத்தான் அவங்களுடைய வாழ்க்கையானது நமக்கு முக்கியமா இருக்கும். ஏன்னா அவங்க இந்த உபதேசம் பண்ணினாங்க, அந்த உபதேசம் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த உபதேசத்துல உள்ள முக்கியத்துவம் நம்ம மகத்துவம் வந்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த உபதேசத்துல மகத்துவம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம சாஸ்திரம் படிக்கிறோம். அது சாஸ்திரம் படிக்காதவங்களுக்கு அந்த மாதிரியான அந்த உபதேசங்கள்லாம் ஏதோ ஒரு வாழ்க்கையில ஒரு ஒரு இடத்துல, ஏன்னா அந்த மாதிரி உபதேசங்கள், இந்த மாதிரி இருக்கிற புஸ்தகங்கள் எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, படிக்கிறவங்களை பாத்தீங்கன்னா, படிச்சு பாத்தீங்கன்னு சொல்லி சொல்ல வேண்டாம், படிக்கிறவங்களை பாத்தீங்கன்னா, முதல்ல அவங்களை எடுத்துப்போம். அவங்க இந்த உபதேசங்களை உபதேசத்துக்காக படிக்கிறது இல்ல, அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கு. புக் கிரிக்கெட் விளையாடுவோம் ஸ்கூல்ல எல்லாம், இப்படி எடுத்து பார்த்தா ஆட் நம்பர் எந்த பக்கம் இருக்கோ அது வந்து ஸ்கோர், 2, 4, 6 அப்படின்ட்டு ஜீரோ வரும், அவுட். சோ அந்த மாதிரி ஈவன் நம்பர் வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த ஈவன் நம்பர் தான் ஸ்கோரா வச்சுப்பாங்க. 2, 4, 6 ஸ்கோர், 8 ஸ்கோர் இல்லாது 0 அவுட். இதுதான் புக் கிரிக்கெட்டோட நியமம். அந்த மாதிரி புக் கிரிக்கெட் விளையாடுவாங்க இவங்க. திறந்து பாப்பாங்க, பார்த்தா அங்க சாமி என்ன பேசியிருக்காரு அப்படி கண்ண மூடின்னு தொடர்றது வந்து, அந்த பதில் தனக்கு சாதகமா இருந்ததுன்னா, இது எனக்கு தான் சொன்னாரு அப்படின்ட்டு இப்படி ஏத்துக்கிறவங்களா தான் இருக்காங்களே தவிர, அந்த வாழ்க்கையுடைய அந்த அந்த உபதேசத்தை முக்கியமா முழுசா கடைபிடிக்கிறதா ஒருத்தரும் இல்ல. ஒண்ணு. ரெண்டாவது, சரி அப்படியே இருந்தாலும் அந்த அவசியம், அந்த உபதேசமானது நமக்கு முக்கியமா இருக்காது அப்படிங்கறதுக்கு காரணம், இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அதெல்லாம் கிரமமா இல்லாததா இருக்கு. இந்த உபதேசங்கள், எழுதப்பட்ட உபதேசங்கள் எல்லாம், அவங்க பேசினது இவங்க பேசினதுன்னு எழுதப்பட்ட உபதேசங்கள் எல்லாம் ஒரு முறைப்படுத்தப்பட்டதா வகைப்படுத்தப்பட்டதா இல்லாம இருக்கு. முன்னுக்கு பின் முரணா இருக்குன்னு சொல்ல வேண்டாம், முன்னுக்கு பின் முரணா இருக்கிற மாதிரி இருக்கு. முன்னுக்கு பின் முரணா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டாம், முன்னுக்கு பின் முரணா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, முதல்ல ஒரு உச்சகோடி சாது வந்திருப்பான், ஒரு உச்சகோடி சாதகன் வந்திருப்பான். அந்த சாதகனுக்கு ஏத்த மாதிரியான உபதேசத்தை கொடுத்திருப்பாங்க. ஒரு 10 தள்ளி போனா ஒரு அதம சாதகன் வந்திருப்பான், அவனுக்கு உபதேசம் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு 10 மத்திய ரக சாதகன் வந்திருக்கான், அவனுக்கு ஒரு உபதேசம். இப்போ நம்ம உத்தம கோடி சாதகன் நினைச்சுன்னு நம்மள நாமளே முதல்ல அந்த உத்தமமான வேதாந்த கருத்துக்கள்ல நிலைப்பட்டு இருப்போம். கொஞ்ச தூரம் போன உடனே இதுதான் அப்படின்னு இப்ப கன்ஃபியூஷன் வந்துடும், எது சரி எது தப்பு அப்படின்னு. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே வகையான மருந்தை கொடுக்க முடியாது, அவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரியான மருந்து தான் கொடுக்க முடியும், அவங்க சரீரத்துக்கு ஏத்த மாதிரியான மருந்து தான் கொடுக்கணும். இது அலோபதி மருந்து இல்ல, இந்த வியாதிக்கு இந்த மருந்து அப்படின்னு கொடுக்கறதுக்கு ஆயுர்வேதம் மாதிரி, ஆயுர்வேதத்துக்கு அவங்களுடைய பிரக்ரியாவை, அவங்களுடைய சரீரத்தோட கான்ஸ்டிடியூவன்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அந்த மாதிரி அந்த அடிப்படை பிரக்ரியா அவங்களுடைய பிரகிருத்தியை அனுசரிச்சு மருந்து கொடுப்பாங்க. மருந்து மூலியமாகவே பிரகிருத்தியை மாத்தவும் முடியும் அப்படிங்கிறாங்க ஆயுர்வேதக்காரங்க. இப்ப அந்த மாதிரியான மருந்து வகை மாதிரி இது, அவங்கவுங்களுடைய தகுதி அடிப்படையிலேயே நான் உபதேச விதி, ஞான உபதேச விதி அப்படின்னு சாஸ்திரத்தை சொல்லும் போது, இல்ல சாஸ்திரத்துல நீங்க வந்து எந்த எந்த சாஸ்திர கிரந்தத்தை எடுத்து படிக்கும் போதும், ச குருமேவாபிஹச்சேத் ஸ்ரோத்ரியம் பரம் நிஷ்டம்னு சொல்லி சொல்லும் பொழுது, அவன் குருவை போய் அடையறான்,
2: அவன் குருவைத்தான் அடைய வேண்டும், அவன் தான் குருவை அடைய வேண்டும் சொல்லப்பட்ட முறையில அவன் குருவை போய் அடையறான். அடைஞ்சவன் குரு என்ன சொல்றாரு, அங்க சனத்குமாரோடையும் நாரதரோடையும் சம்பாதத்தை எடுத்து படுத்து படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அங்க நாரதர் போய் சொல்றாரு, உங்களை மாதிரி ரிஷிகள் முனிகள் கிட்ட நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த பரம்பொருளை தெரிஞ்சா சோகம் தரத்தி ஆத்மவித்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அந்த ஆத்மவித்து எந்த ஆத்மாய் உணர்ந்தவரோ, அந்த பரம்பொருளை உணர்ந்தவரோ, அவரு சம்சார சாகரத்தை இந்த சோகத்தை துக்கத்தை கடந்து போறாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால எனக்கு அதை நீங்க உபதேசிச்சு என்னை இந்த சோகத்திலிருந்து பாரம் தாரைத்து, இந்த சோகத்திலிருந்து என்னை அந்த பக்கம் கடத்தி விட்டுடுங்கோ அப்படின்னு கேக்குறாரு. அப்ப கேட்ட உடனே என்ன உபதேசம் பண்ணணும், சரிப்பா வா உட்காரு, ஒரு ஆள் மாட்டிட்டியா வா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உபதேசம் நேரடியா ஆரம்பிக்கல. அவர் சனத்குமார் சொல்றாரு, சரிப்பா நீ என்ன உபதேசம், நீ என்ன படிச்சிருக்க, உனக்கு என்ன தெரியும், ஏன்னா உபதேசம் எங்கேந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டா உபதேசம் சிஷ்யனுக்கு எங்கேந்து தெரியுமோ அங்கேந்து ஆரம்பிக்கணும். அதனால அந்த உபதேசத்தை அவர் முறைய காமிக்கிறதுக்காக நீ என்ன படிச்சிருக்க, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நான் இந்த வேதம் படிச்சிருக்கேன், அந்த வேதம் படிச்சிருக்கேன், 64 கதையை எல்லா கலையும் சொல்றாரு அவரு. இன்னைக்கு இது மாத்திரம் தான் தெரியாதுன்னொன்னு, சரி அங்கேருந்து நான் உனக்கு கத்து கொடுக்குறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு கத்து கொடுக்குறாரு உபதேசத்தை. சோ இந்த பிரக்ரியா, இந்த முறையானது, இந்த கிரமமானது, இந்த மாதிரியான கேள்வி பதில் கிரந்தங்கள்ல நமக்கு பார்க்க முடியாது. அது அந்த கேள்வி பதில சொல்றவங்க ஞானிகளா இருக்கும் பட்சத்தில், ஏன்னா அதையும் கூட நம்ம வந்து தீர்மானம் பண்ண முடியாது. அவங்க ஞானிகளா இருக்கும் பட்சத்தில் இப்ப அவங்க கொடுக்கிற பதிலானது முரண்பாடா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. சாஸ்திரம் படிச்சிருந்த பட்சத்தில் அது முரண்பாடா இருக்கணுன்ற அவசியம் இல்ல. ஒன்னொன்னும் பட்சத்தில் தான், இது வந்து காம்ப்ரமைஸ் தியரி. நம்மளது இந்த ஆட்சிக்கு பதில் அந்த ஆட்சி தேவல, அந்த ஆட்சிக்கு பதில் இந்த ஆட்சி தேவல, இப்படித்தான் எல்லாமே காம்ப்ரமைஸ் தியரியில தான் ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரி இங்கேயும் காம்ப்ரமைஸ் தியரிய கொண்டு வந்துடும். மத்த எல்லா இடத்துலயும் இந்த காம்ப்ரமைஸ் தியரியானது இந்த பரவாயில்ல, ஒரு பட்சம் அவ்வளவுதானே, இது பரவாயில்ல, இவ்வளவு பரவாயில்லையே, அவ்வளவு பரவாயில்லையேன்னு இந்த ஏத்துக்கிற கூடிய நிலை வந்து மத்த எல்லா இடத்தையும் இருந்தாலும் ஒத்துக்கலாமா இருக்கும். ஆனா இந்த இடத்துல அது முடியவே முடியாது. இதுக்கு அது தேவலாம், அதுக்கு இது தேவலாங்கிற முறை இங்க சரிபட்டு வராது. அதனால சாஸ்திரத்துல பிரவிற்த்தி பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய சித்தாந்தம். சாஸ்திரத்துல பிரவிற்த்தி செஞ்சாச்சு நம்ம. இந்த சாஸ்திரத்துல பிரவிற்த்தி செய்யும் போது இந்த முன்னுக்கு பின் முரணான இந்த நிலை வந்து படிக்கிறவங்களுடைய கரக்கிரம பிராப்தி நமக்கு ரெண்டு பேருக்கும் அது சரிபட்டு வராது, இது வந்து நியாயமானது இல்ல அப்படின்னு சொல்லியாச்சு. சாஸ்திரத்தை பிரவர்த்தி செய்வோம். சாஸ்திரத்துல பிரவர்த்தி செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்னத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இங்க ஒரு முறை சொல்லி இருக்கு. இங்க இந்த கிரந்தங்கள் எல்லாம் இந்த மாதிரி முறையில படிக்கணும் அப்படின்னுட்டு, அந்த மாதிரி முறையில படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா சாங்கியம் படிச்சுட்டு அப்புறம் யோகம் படிச்சுட்டு அதுக்கு பேசிக்கலி அதுக்கு ஆதாரமா எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற வியாக்கரணத்தை படிக்கணும். வியாக்கரணத்துல விசாரமானது திடப்படும் அப்படிங்கறதுனால, அது மாத்திரம் இல்ல படிக்கிற விஷயம் எல்லாம் சமஸ்கிருதத்துல இருக்கு அப்படிங்கறதுனால அந்த விசார தாரைய, அந்த கிரமத்தை, அந்த முறைய நம்ம புத்தியில நிலைப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த ஏதோ சொன்னாங்க அப்படின்னு இல்லாம இதுதான் சொன்னாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அது உதவியா இருக்கும். மாத்திரம் இல்ல, இன்னொருத்தருடைய உதவி நாம நாடி போயிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிற காரணமும் இருக்குதுல. அப்போ சாங்கியம், யோகம், அதுக்கப்புறம் நியாய வைசேஷிகம், அது தர்க்கமா படிப்போம், அதுக்கப்புறம் பூர்வமீமாம்சா, உத்தரமீமாம்சா, இதுதான் கிரமம் படிக்கிறதுக்கு. சாங்கியம் எதுக்கு படிக்கணும் அப்படின்னா பூர்வமீமாம்சைய ஒரு பூர்வ பட்சத்தோடைய, பூர்வ பட்சம்னா எதிர்பதம், எதிர்வாதி, அந்த எதிர்வாதியோட சித்தாந்தத்தை, இந்த மாதிரியான கிரமத்துல இருக்கிறவங்க தான் பொதுவா எதிர்வாதிகள். அன்னைக்கு அந்த மாதிரி சாங்கியர்கள், யோகிகள், அந்த மாதிரி அதையே வாழ்க்கையா கடைபிடிச்சவங்க இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. இன்னைக்கு வரைக்கும் இவங்களை எல்லாம் வாழ வச்சுட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டா சாங்கியவாதிகள் அப்படின்னு ஒரு வாதியும் இல்ல, யோகிகள் அப்படிங்கிற ஒரு வாதியும் இல்ல, இவங்களை எல்லாம் வாழ வச்சுட்டு இருக்கிறது வேதாந்திகள் மாத்திரம்தான். வேதாந்தத்துக்கு பூர்வபக்ஷமான கிரந்தமா இதெல்லாம் வச்சிருக்கோம் நம்ம, இதெல்லாம் வச்சிருக்கோம்னா இதை வாழ வச்சுட்டு இருக்கோம் நம்ம. இதுக்கு கடைபிடிச்சு ஒரு பட்சம் வரைக்கும், ஒரு காலம் வரைக்கும் இந்த வாதிகள் இருந்திருக்காங்க. இப்போ இதுதான் கரெக்ட் அப்படின்னு பிடிச்சிட்டு நிக்கிறதுக்கு யாருமே இல்ல. ஒரு குமாரில பட்டர் இருந்தாரு, ஒரு மண்டன மிஷர் இருந்தாரு, அவங்க எல்லாம் வந்து எங்களுடைய சித்தாந்தம் கர்ம காண்டம் தான் சரி அப்படின்னு அந்த மாதிரி பிடிச்சிட்டு நின்று இருந்தாங்க. அந்த மாதிரி இந்த காலத்துல வேற யாருமே இல்ல, வேதாந்தத்தை தவிர, வேதாந்திகளை தவிர. அதனால அந்த கிரந்தங்கள் எல்லாம் எதுக்கு படிக்கணும் அப்போ, அப்படி அந்த மாதிரி ஒருத்தரும் இல்ல, அவங்களே கடைபிடிக்கல, நம்ம எதுக்கு அதை கடைபிடிக்கணும், நம்ம கடைபிடிக்கிறதுக்கு படிக்கல. இந்த மாதிரி ஒரு சித்தாந்தம் இருந்திருக்கு, இந்த சித்தாந்தத்துல இந்த மாதிரியான நல்ல குணங்கள் எல்லாம் இருக்கு, இதுதான் இவங்களுடைய பிரச்சனை, இதனாலதான் இவங்களுடைய மோட்சமான தடைபட்டு போச்சு அப்படின்னு காமிக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம மோட்சத்தை போயிட்டு இருக்கும் போது, மோட்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கும் போது, சாதனையை செஞ்சுட்டு இருக்கும் போது, சாதனையில எந்த மாதிரியான சிக்கல்கள் வரும், ஏன்னா இது என்னது, விசாராத்மகமான பாதை. அதாதோ பிரம்ம ஜிக்யாசா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முதல் சூத்திரமே. அதாதோ பிரம்ம ஜிக்யாசா பிரம்மசூத்திரத்துல, அதோ பிரம்ம ஜிக்யாசா அத அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, அவன் ஆனந்தர்யார்த்தம் இப்படிப்பட்ட ஆனந்தர்யார்த்தம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த விசாரம் பெருசா என்ன அர்த்தம் எடுக்கணும் அப்படின்ட்டு ஆனந்தர்யார்த்தம் எடுக்கணுமா இல்ல வேற எந்த ஆனந்தர்யம்னா இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எதுக்கப்புறம் அப்படின்னா வேதத்தை படிச்ச பின்னாடி அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் அர்த்தம் எடுக்கப்படாது. ஏன்னா வேதம் படிக்கிறதுக்கு முன்னாடியும் கூட ஒருத்தனுக்கு வைராக்கியமானது வரலாம், அந்த வைராக்கியம் முதலிய குணங்கள் வந்தவனுக்கு இந்த கிரந்தத்துல பிரவருத்தி உண்டு, அவன் ஈடுபட முடியும், அவனுக்கு தகுதி வருது அப்படிங்கறதுனால அந்த வைராக்கியம் முதலிய சாதன சதுர்த்தியம் சொல்லப்படுற பார்ப்போம். அந்த சாதன சதுர்த்தியம் சொல்லப்படுற அவனுக்கு இந்த அத பிரம்ம ஜிக்யாசா, அடுத்தது அவன் செய்ய வேண்டியது பிரம்ம ஜிக்யாசா அப்படிங்கிற. பிரம்ம ஜிக்யாசானா என்ன? பிரம்ம அப்படின்னு சொல்லி சொன்னா நான், இன்னிலிருந்து வேதாந்தம் நம்ம படிக்கிற முடிக்கிற வரைக்கும் பிரம்மன்னு சொல்லி சொன்னா நான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பிரம்மன்னு சொல்லி சொன்னா அது ஏதோ ஒரு ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி ஒரு குகைக்குள்ள ஒரு கிளி ஒரு கூண்டுக்குள்ள இருக்கிற ஒரு கிளிக்குள்ள இருக்கிற ஜீவன் அப்படின்னு நினைச்சுக்கூடாது. பிரம்மன் அப்படிங்கிறது நான், எங்கேயோ போய் அடைய வேண்டியதில்ல, ஏதோ போய் பிடிக்க வேண்டியதில்ல, அப்படிப்பட்ட அந்த நான் அதுதான் பிரம்மன். அந்த பிரம்மத்தை அந்த நான குறித்து ஜிக்யாசா அப்படிங்கிறது. ஜிக்யாசானா சமஸ்கிருதத்துல ஞாத்தும் இச்சா ஜிக்யாசா, சமஸ்கிருதத்துல அதுக்கு விருத்தி, அதுக்கு விக்கிரகம், விளக்கம், விரிவாக்கம், ஞாத்தும் இச்சா, ஞாத்தும் இச்சா அப்படிங்கிறது ஜிக்யாசா அப்படிங்கிற பதமா மாறுது. ஜிக்யாசாவானது அவனுக்கு உண்டாகணும். ஞாத்தும் இச்சா, ஞாத்தும்னா அறிய, இச்சானா ஆசை. ஞாத்தும் இச்சா ஜிக்யாசா, அவனுக்கு அறிய ஆசை வரணும் அப்படிங்கிறது. இனி அடுத்து பிரம்மத்தை அறிய ஆசை, இல்லாததை அடைய ஆசை உண்டாக முடியும், இருக்கிறத அடையறதுக்கு ஆசை உண்டாக முடியாது அப்படின்ட்டு அந்த இடத்துல ஆசை அப்படிங்கறதுக்கு என்ன அர்த்தம், விசாரம் அப்படிங்கிறது தாற்பயம் அப்படின்னு அதனுடைய சாரமா எடுத்து விடுறாங்க. விசாரம் தான் பிரம்மத்தை குறித்து விசாரத்தில் ஆசை அப்படின்ட்டு. அப்போ அந்த பிரம்மத்தை குறித்து விசாரம் செய்யறதுக்கு ஆசைப்படணும், இவர் பிரம்ம ஜிக்யாசா. அப்போ அந்த பிரம்ம ஜிக்யாசாவுக்கு இந்த விசாரத்துக்கு விசாரம் அப்படிங்கறதுக்கு ஆதாரமா அதை சொல்லணும். விசாரத்துக்கு விசாரத்துல பல நிலைகள் இருக்கு. ஒரு விசாரம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னா தடவி பார்த்துட்டு ஒருத்தன் என்ன சொன்னா, இது யானைங்கிறது வாலு அப்படின்னா, யானைங்கிறது காலு, தூணு மாதிரி இருக்கு காலு. இப்ப அவன் ஒன்னு ஒண்ணு சொன்னான், அதெல்லாம் தப்பா, யானைங்கிறதுக்கு அவன் கொடுத்த விளக்கம் தப்பா, சரியில்லை, தப்புன்னு சொல்ல முடியாது, ஆனா சரின்னு சொல்ல முடியாது, அது சரியில்லை தப்பும் இல்லாது. ஏன், யானைக்கான முழுமையான லட்சணம் இல்லாது, அங்க லட்சணமானது பொருந்தல. ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொன்னா மானாதீனா மேய சித்தி மானசித்திச்ச லட்சணாத் அப்படின்னு தர்க்கசாஸ்திரம் சொல்றது. மேயமான பிரமேயமான பேயம்னு சொல்லி சொன்னா பிரமேயம், பிரமேயம்னு சொல்லி சொன்னா அறியும் விஷயம், அறிபடு விஷயம். அந்த அறிபடு விஷயமானது மான அதீனா, மானத்திற்கு அதீனமா இருக்கிறது, கட்டுப்பட்டதா இருக்கிறது. மானம்னா பிரமாணம், உபசர்க்கத்தை சேர்த்துருங்க, மா எல்லாத்திலயும் மேய பிரமேயம் பிர உபசர்க்கம், மானம் பிரமாணம், அப்போ உபசர்க்கம் பிரா சேர்த்துருங்க, பிரமாணம். அந்த பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டதா இருக்கு. பிரமேய விஷயம், பார்க்கப்படும் விஷயம் எல்லாம் பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டதா இருக்கு. பிரமாணம்னா என்ன? பிரமாணம்னா சரியான ஞானத்தை அடையும் கருவி, மீன்ஸ் ஆஃப் ரைட் நாலேஜ், சரியான ஞானத்தை அடையும் கருவி. அப்போ அந்த சரியான ஞானத்தை அடையும் கருவி மூலியமாக அவன் அந்த சரி அந்த விஷயத்தை அடைகிறான், அறிகிறான். இது கட்டுப்பட்டதாதான் இருக்கு விஷய ஞானமானது, இந்த பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டதாதான் இருக்கு விஷய ஞானமானது. அந்த பிரமாணமும் இது சரியான பிரமாணமா இல்லையா அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்? அந்த பிரமாணம் என்ன அப்படின்னு எப்படி தெரியும் எனக்கு? அந்த பிரமாணமானது லட்சணைக்கு கட்டுப்பட்டது. லட்சணா அப்படின்னு சொல்லி சொன்னா குறிப்பு, குறிப்புக்கு கட்டுப்பட்டது. இலக்கணம் அப்படிம்போம் தமிழ்ல, இலக்கணை அப்படிம்பாங்க, இது இலக்கணம் அப்படிமோ. அந்த இலக்கணத்துக்கு அந்த இலக்கிய அந்த குறிப்புக்கு கட்டுப்பட்டது லட்சணம் அப்படிங்கிறது. அப்போ லட்சணம் பிரமாணம் பிரமேயம் அதுதான் முறை. ஃபர்ஸ்ட் லட்சணம் தயாரா இருக்கணும் எந்த பிரமாணத்துக்கோ, அந்த பிரமாணம் மூலியமாக பிரமேய விஷயத்தை அடையணும் அப்படிங்கிறது. அப்போ இவங்க இந்த விசாரம் பண்ணிட்டு இருக்கும் போது சாங்கியர்கள் எல்லாமே இந்த விசாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் அந்த பிரம்மத்தை அடையறதுக்கு தான், பிரம்மத்தை இதுதான் அப்படின்னு நின்றுடுறாங்க. அவங்க அவங்களுடைய முழுமையான முயற்சியானது முழுமை அடையறது இல்ல, அவங்களுடைய முயற்சியானது முழுமையா இருக்கு, அவங்க அந்த ஞானத்தை அடையறதுக்கு தான் முழுமையா ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுடைய தர்ம அதர்மத்துக்கு காரணமா, புண்ணியா புண்ணிய காரணம், புண்ணியம் அப்புண்ணியம்னா பாபம், புண்ணிய பாபத்துக்கு காரணமா அவங்களுடைய விசார சக்தி இல்லாம இருக்கிறதுனாலயோ இந்த தடையானது இருக்கிறதுனால அவங்களால முழுமையான ஞானத்தை அடைய முடியறதில்ல. அவங்களுடைய முழுமையான முயற்சியை கொடுத்தும் கூட முழுமையான ஞானத்தை அடைய முடியறதில்ல. அதனால இந்த இந்த இந்த இந்த பாகமானது இந்த சாஸ்திரமானது இந்த இடத்துல இந்த மாதிரியான பிரச்சனையுடையதுன்னு தெரிஞ்சுட்டோம்னா அந்த பிரச்சனையில நாம ஈடுபட வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி அந்த மாதிரியான விளக்கறதுக்குத்தான், அந்த மாதிரி அதை நீக்கிறதுக்குத்தான் அந்த சாஸ்திரத்தை நம்ம படிக்கிறோம். அப்ப அது பிரமாணம் இல்லாத சாஸ்திரமா அப்பிரமாண சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி அதை சொல்ல முடியாது. அதுவும் பிரமாண சாஸ்திரம், அந்த சாஸ்திரங்களும் பிரமாணம். பிரமாணம்னு சொல்லி சொன்னா சரியான ஞானத்தை அடையும் கருவி, அதுவும் சரியான ஞானத்தை அடையும் கருவி. இப்பத்தான் அதை தப்புன்னு சொல்லிங்க, அப்ப சரியான ஞானத்தை அடையும் கருவி எப்படியா வளர்க்க முடியும் அப்படின்னு கேட்டா, சரியான ஞானத்தை அடையும் கருவி ஆனா எதற்கு, எந்த ஞானத்தை அடையறதுக்கு, விஷயம் என்ன, விஷயமானது நான் அப்படின்னா அதுக்கு இல்ல. விஷயமானது சிருஷ்டி, சிருஷ்டிய பிரக்ரியாவை பத்தி விசாரம் பண்ணும்போது சாங்கியர்களுடைய அந்த அடிப்படையை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கோணும் வேதாந்திகள், நமக்கு ஒரு பிரச்சனையும் இருக்குது. பிரகிருதி, பிரகிருத்திலேருந்து பஞ்சபூதம், பஞ்சபூத பிரகிருத்திலிருந்து அகங்காரம், அகங்காரத்திலேருந்து தன்மாத்திரை, தன்மாத்திரையிலிருந்து பூதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்திரியங்கள் பூதங்கள்னு ஒரு சிருஷ்டி கிரமத்தை சொல்லுவான். அந்த கிரமத்தை நம்ம அப்படியே ஏத்துட்டுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு யோகிகள் சாதனை முறையை பத்தி விசாரம் பண்றான். யோகச்சித்த விருத்தி நிரோதா அப்படிங்கிறாங்க. அந்த சித்த விருத்தி நிரோதா, என்ன அலைகளை கட்டுப்படுத்துறது தான் யோகம் அப்படிங்கிறாங்க. அந்த என்ன அலைகளை கட்டுப்படுத்துறதோட முயற்சி முறை எப்படி இருக்கு அப்படிங்கறத அதுக்கு அது நமக்கு பிரமாணமா இருக்கு. அப்படி ஒவ்வொரு தர்க்க சாஸ்திரம் நம்முடைய புத்தி விகாசம் பண்றதுக்கு, விகாசம் ஆறதுக்கு, விசாரத்துடைய முறைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு, விசாரத்துல என்னென்ன பிரச்சனை இருக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, தர்க்கத்துல முக்கியமான பாகம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க என்ன சித்தாந்தத்தை ஒத்துக்கிறாங்கன்னு சொல்லி அவசியம் இல்ல. அவன் திரவியம் குணம் கர்மம்னு பல வகையான விஷயத்தெல்லாம் பிரசன்ட் பண்ணிட்டு அப்புறம் விசாரத்தை ஆரம்பிக்கிறான். ஹே தூ அப்படின்ட்டு எதுல, அனுமான பாகத்துல. அந்த அனுமான பாகம் முக்கியம் நமக்கு. ஏன்னா விசாரம்னு சொல்லி சொன்னா அனுமானம் இல்லாம விசாரம் இருக்க முடியாது. அனுமான பிரமாணம், அனுமான பிரமாணம் இல்லாம விசாரம் இருக்க முடியாது. அந்த அனுமானத்துல ஹேத்து காரணமானது முக்கியம். காரணம் தான் ஒரு விஷயத்துல நம்ம வந்து பிரவர்த்தி பண்றதுக்கோ நிவர்த்தி பண்றதுக்கோ அடிப்படையா இருக்கு. ஒரு விஷயத்துல ஈடுபடுறதுக்கோ ஈடுபடாம இருக்கிறதுக்கோ அடிப்படையா இருக்கு. அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, இது காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த முறையானது, அந்த தர்க்க முறையானது நமக்கு உதவியா இருக்கு. காரணம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா காரணம் அல்லாததையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு, இது காரணம் இல்ல, இதுக்கு இது காரணம் இல்ல அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஹேத்துவா சொல்றது மாத்திரம் இல்லாம ஹேத்வா பாசத்தையும் சொல்றது. இதெல்லாம் காரணத்தை போன்று தோற்றமளிப்பது அப்படிங்கிறாங்க. காரணம் இல்ல, இதெல்லாம் காரணம் போல தோற்றமளிப்பது. அந்த மாதிரி பல வகையான காரணங்கள் உலகத்துல கொடுத்துருக்கோம். நம்ம கொடுக்கற சாக்கு போக்கு எல்லாமே அந்த மாதிரி காரணம் தான். நம்ம உலகத்துல உபயம் பண்ற பல காரணங்கள், முக்கியமா எல்லா பல காரணங்கள், எல்லா காரணம் கொடுக்கற காரணம் எல்லாமே பொதுவா அந்த ஹேத்வாபாச வகையில வர்றதுதான். அப்போ அந்த முறையை எப்படி விசாரம் பண்றது, அது அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு தர்க்க சாஸ்திரமானது உதவியா இருக்கு.
3: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: ஓம் சிவாய நமஹ. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
5: திரு சிற்றம்பலம் செப்பார் முலைவங்கன் தென்னன் பெருந்துரையான் தப்பாமேதாழடைந்தார் நெஞ்சிருக்கும் தன்மையினார் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்து அப்பார் சடையப்பன் ஆனந்த வார்களே ஒப்பாக ஒப்புவித்து உள்ளிருக்கும் உள்ளானை அப்பாலைக்கு அப்பாலை பாடுதும் கண்ணமானாய் அப்பாலைக்கு அப்பாலை பாடுதும் கண்ணமானாய் அரகண பார்வதி பதை சிவனையை சொல்லுகிறேன்.

ஆன்மார்த்தம் என்னர்த்தம், ஆன்மாவின் பொருட்டு. பரார்த்தம் என்றால் பொது நன்மைக்காக. ஆலயங்கள் அவ்வாறு பொது நன்மைக்காக நாம் செய்யப்படுகிறோம். அது ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆவாகன முறை வேறு, ஆன்மார்த்தத்தில் இருக்கக்கூடிய ஆவாகன முறை வேறு. ஆகவே அந்த வகையிலே எனது ஆலயத்திலே நாம் எப்படி வழிபட வேண்டும் என்ற ஒரு நெறிமுறையை நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள். எல்லாமே சைவத்தினுடைய ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால் எல்லாவற்றையும் மிக தெளிவாக வரையறுத்திருக்கிறார்கள். அதே போலதான் தமிழனுடைய ஒழுக்கம் பண்பாடும் ஒரு வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே எல்லா சிவாலயங்களிலுமே துவார பாலகர்கள், பாலகர் அந்த சிவாலயங்களிலே அந்த பதத்துக்கு ஒரு பெயர். சண்டி என்பது ஒரு பதம். அந்த சண்டி என்ற பதத்திலே முருகனுக்கு வேற ஒரு சண்டி இருக்கிறார், அம்பாளுக்கு வேற சண்டி, விநாயகருக்கு வேற சண்டி, சூரியனுக்கு வேற சண்டி, அப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது சண்டி. அதுபோல இந்த பதத்துக்கு என்ன பேர்னு கேட்டா இண்டி முண்டி. அவர்கள் அந்த வரலாறு அற்புதமாக எங்கே வருகிறது என்று கேட்டால், நான் அன்றைக்கே ஒன்றை சொன்னேன், பல செய்திகளையும் அதாவது சாத்திரம் தோத்திரம் புராணங்கள் இந்த மூன்றையும் கார்லேட் பண்ணிட்டே வரணும், அப்பதான் அது சைவத்தினுடைய உண்மையான கொள்கை என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். அந்த வகையிலே அன்னைக்கு ஒரு செய்தியை சொன்னேன், மகாஸ்காந்தம் என்று சொல்லக்கூடிய, அதனாலதான் கந்த புராணத்துக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு வந்தது என்ன, ஏன் நாவல பெருமானவர்கள் கந்த புராண பாராயணத்தை தொடங்கி வைத்தார்கள் இலங்கையிலே, தமிழ்நாட்டை விட மிக சிறப்பாக நடந்தது கந்த புராணம். கந்த புராணத்துக்கு ஒரு சிறப்பு என்னவென்றால் திருமுறையிலே வரக்கூடிய செய்திகளுக்கெல்லாம் விளக்கமாக, அதுலேயும் கந்த புராணத்தில் எது முக்கியம், தட்சகாண்டம். கிட்டத்தட்ட 2200 பாடல்கள் தட்சகாண்டம் தான். அந்த தட்சகாண்டத்திலே தான் திருமுறையிலே வரக்கூடிய செய்திகளுடைய முழு விளக்கம் நமக்கு கிடைக்கும். ஏன் நஞ்சை உண்டார், அந்த தட்சகாண்டத்திலே தட்சனுக்கு மட்டும் தண்டனை கொடுக்காமல் ஏன் தேவர்களுக்கு தண்டனை கொடுத்தார், இப்படியெல்லாம் சில வினாக்களை தொடுக்கும் பொழுது திருமுறையில பதில் இருக்கார். அந்த மாதிரி கேள்விகளை கேட்டால், அதாவது எல்லாமே நமக்கு வேணும் ஏன் அப்படின்னு கேட்டால், இப்ப விநாயக சதுர்த்தி ஏன் கொண்டாடணும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா விநாயக புராணத்துக்கு போகாம எப்படி பதில் சொல்ல முடியும். அதே போல சிவராத்திரி, இந்த சிவராத்திரி என்பது சிவ நிசி அப்படின்னு சொல்றாரு கந்த புராணத்தில், அடிமுடி தேடிய படலம், அதுலதான் சிவராத்திரியினுடைய தாற்பயம் என்னன்னு வருகிறது. அது கிட்டத்தட்ட 18,000 ஸ்லோகத்தினால சொல்லப்பட்ட லிங்க புராணம். எப்பயுமே தமிழ் புராணங்கள் எல்லாம் தமிழ் மொழியிலே வடமொழியிலே எல்லாம் விரிவு எக்ஸ்டென்சிவ். 18,000 ஸ்லோகங்கள் இருக்கு லிங்க புராணத்தில். அந்த 18,000 ஸ்லோகங்களையும் சுருக்கி 99 பாடல்கள்னால கச்சியப்ப சிவாச்சாரியார் அடிமுடி தேடிய படலம் அப்படின்னு கொடுத்தார். அந்த கான்செப்ட் இருக்கே, அந்த சிவபுராணத்தினுடைய அந்த சிவராத்திரியினுடைய கான்செப்ட் என்னங்கிறதா அப்பர் சுவாமிகள் லிங்க புராண திருக்குறுந்தொகை. அந்த லிங்க புராணத்திலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம், அத குறுந்தொகை யாப்பிலே அப்பர் சுவாமிகள் மிக அருமையாக, அதெல்லாம் யாப்பு பற்றி வந்த பெயர், அதாவது திருமுறைகளில் பண்பற்றி வந்த பெயர்கள் வேற இருக்கு, யாப்பு பற்றி வந்தது வேற, காரணம் பற்றி வந்தது இருக்கு. யாழ்மொழி பதிகம் என்பது காரணம் பற்றி வந்தது, திருக்குறுந்தொகை திருத்தாண்டகம் எல்லாம் யாப்பு பற்றி வந்தது, அப்புறம் பண் வேற யாப்பு வேற. அப்படிலாம் பெரியவர்கள் நிறைய, அதெல்லாம் நம்ம நான் ஒன்றும் கண்டுபிடிச்சது இல்லை, எல்லாம் பெரியவர்கள் எழுதியிருக்கிறார்கள், நமக்கு என்ன தெரிகிறது. அப்படி அந்த மகாஸ்காந்தத்திலே வரக்கூடிய 6 காண்டங்கள், 6 சம்ஹிதைகள் மொத்தம் வந்து வியாச மகாமுனிவர் தொகுத்தது 81,800 ஸ்லோகங்கள் மகாஸ்காந்தம். அது பேர் மகாஸ்காந்தம், அவர் தொகுத்தவர் தான். புராணங்களை வந்து ஏன் சைவம் வைக்கிற, புராணங்கள் வேதம் வியாசர் சொன்னதுன்னு சொல்லிவிட்டார். வியாசருடைய ரோல் என்ன, வியாசனா தொகுத்தது.

0: இஸ் ஓன்லி எ கம்பைலர். ஆனா வேதங்கள் யார் சொல்லப்பட்டது? சிவபெருமான் தான், வேத நாயகன் அவன் தான். பிரம்மா என்ன செய்யறாரு? அந்த வேதத்தை தினந்தோறும் ஒரே பாராயணம் பண்ணிட்டே இருக்கிறார் பிரம்மா. அதனால அவருக்கு வேதான் ஒரு வே, பிரம்மாவுக்கு வேதான் ஒரு வே. அப்ப ஒவ்வொருத்தருடைய ரோலை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல இந்த புராணங்களை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார், நாதனார் அருள் வெறு நந்தி தந்திட. கந்த புராணம் புராணங்கள்னா என்னன்னு சொல்ற, என்ன அருமையான விளக்கம். நாதனார் அருள் வெறு நந்தி தந்திட, கோதிலாது உணர் சனக்குமரன் கூறிட, வாதராயண முனி வகுப்ப ஓர்ந்து உணர் சூதன் ஓதியது மூவாறு தொல்கதை. புராணங்களை பத்தி கத்தியப்ப சிவாச்சாரியர் நாதனார் அருள் பெரு நந்தி தந்திட, புராணங்களை தந்தவர் அதிகார நந்தி தான். அதை குற்றமில்லாமல் உணர்ந்தவன் சனக்குமார முனிவன். கோதிலாது உணர் சனக்குமரன் கூறிட. இப்ப நான் பேசுறேன், நான் பேசுறதை நீங்க நோட்ஸ் எடுக்கிறீங்க. அதே போல அந்த சனக்குமார முனிவர் சொல்லுகிறார், வியாச முனிவர் நோட்ஸ் எடுக்கிறார். அவர் அப்ப நீங்க எடுத்த நோட்ஸ் உங்க கருத்து இல்லையா? கோதிலாது உணர்வு சனக்குமரன் கூறிட, வாதராயண முனி வகுப்ப ஓர்ந்து உணர்வு சூதன் ஓதியது மூவாறு தொல்கதை. ஆனா சூதன் தான் என்ன பண்றாரு, அந்த புராணங்களுடைய உண்மையான தாத்பரியம். அந்த அப்ப என்ன தெரியுது என்று கேட்டால், புராணங்களை வகுத்தவர் தான் வியாசர். புராணங்கள் சொன்னேன் நாயன்மார்கள் என்றால், அதை தொகுத்து சொன்னவர் சுந்தரர், வகுத்து சொன்னவர் நம்பி ஆண்டார் நம்பிகள், விரித்து சொன்னவர் சேர்க்கிறார் தான் சொல்லணும். அதே போலதான், அதே போலதான் புராணங்களை சொன்னவர் அதிகார நந்தி, அதை குற்றமில்லாது உணர்ந்தவர் சனக்குமார முனிவர், அதை வகுத்தவர் வியாசர், அதனுடைய உண்மை தாற்பரியத்தை விளக்கினவர் சூத மகாமுனிவர். அதனாலதான் ஞானசம்பந்த பெருமான் என்ன சொன்னார், சூதன் ஒலி மாலை என்றே கலிக்கோவை சொல்லே.
1: சூத முனிவர் கூட்டம் மட்டும்
0: அந்த சூத மகாமுனிவர் முனிவர்கள் மத்தியிலே நைமிசாரண்ய வனத்திலே அந்த முனிவர்கள் பக்குவமுடைய முனிவர்கள். எப்பொழுதுமே ஒரு செய்தியை கேட்பது சொல்லுபவன் அது பக்தான்னு சொல்லுவாங்க, கேட்பவன் ஸ்ரோக்தா. இந்த பக்தாவுடைய ஸ்டாண்டர்ட் கூட கூட ஸ்ரோக்தாவுடைய ஸ்டாண்டர்டும் கூட்டிகிட்டே வரணும். அப்படிதானே அதை வேடிக்கையா சொல்றேன், சில விஷயத்தை உலக உதாரணம் புரியும். இப்ப யூஎஸ்ல இருந்து ஒரு பெரிய டாக்டர் வர்றார், அவர் எங்க பேசுவார், ஒன்லி இன் மெடிக்கல் அசோசியேஷன். அவருடைய பேச்சை புரிஞ்சுக்கணும்னா மினிமம் எம்பிபிஎஸ் இருந்தாதான் புரியும், நமக்கு புரியுமா? அப்ப ஒவ்வொன்றையும் சொல்லணும்னா அந்த கலையை பற்றி ஒரு அடிப்படை அறிவு இருக்கிறவங்களுக்கு தான் சொல்ல முடியும். ஆகவேதான் நைமிசாரண்ய வனத்திலே அந்த சந்தேகம் என்பது எந்த நிலையிலையும் வரும், படிக்க படிக்க சந்தேகம் அதிகமாயிட்டே இருக்கும், தெளிவும் வரும், தெளிவும் வரும், சந்தேகமும் வரும். அவர்களுக்கெல்லாம் நைமிசாரண்ய வனத்திலே அந்த சூத மகாமுனிவர் உபதேச முறையிலே சொன்னார். அதான் உபதேசம். உபதேசம்னா என்ன அர்த்தம்? நுணுக்கமான விஷயத்தை சொல்றதும் உபதேசம். நேரேஷன் வேற, நேரேஷன் சொல்லிக்கிட்டே போறது. உபதேசம்னா அதுக்கு அர்த்தம் வேற. இந்த உபதேசம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு ஆங்கில பதம் சொன்ன, உபதேசம். எப்பயுமே ஒரு மொழியில இன்னொரு மொழிக்கு போகும்போது என்னங்கிறது இன்டாக்டினேஷன், இன்டாக்டினேஷன் உபதேசம். மந்திர தந்திரத்தோடு உபதேச சொல்லான மூன்றாம் எல்லாம் டெபென்ஷன் சித்தியாருக்கு தான் வரணும். மந்திரம், தந்திரம், உபதேசம், இந்த மூன்றின் வாயிலாகவும் வேதாகமங்களை கேட்க வேண்டும். இப்ப மந்திரம்னா என்ன, தந்திரம்னா என்ன, உபதேசம்னா என்ன, இந்த மூணுக்கு சேர்த்தான் சைவம் என்ன சொல்லும், உரை அளவை அல்லது ஆகம பிரமாணம். ஆகம பிரமாணம், அந்த ஆகம பிரமாணத்தை தான் தமிழ் என்ன சொல்லும், உரை அளவை. பிரத்யட்ச பிரமாணம், காட்சி அளவை. அனுமான பிரமாணம் கருதல் அளவை, ஆகம பிரமாணம் உரையளவை. சித்தியார்ல சொல்ற உரையளவைன்னு என்னன்னாரு, மாண்ட உரை தந்திர மந்திரத்தோடு உபதேச சொல்லன மூன்றாம் அளவையில். தர்க்க சாஸ்திரத்தில் சார கொடுக்கிற அளவையில் என்ன, பூரா தர்க்க சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அப்படியே இந்த சாரத்தை கொடுக்கிறேன். சித்தியார்ல மட்டும்தான் அளவையில், மற்ற நூல்கள் இல்லை. அந்த வகையிலே அந்த வியாச மகா முனிவர் செய்த அந்த ஒரு பெரிய சிறப்பு, அதுல ஒரு பகுதியை எடுத்துக்கொண்ட சங்கர சம்ஹிதை. சம்ஹிதா என்பது தமிழ்ல சம்ஹிதை. அந்த சங்கர சம்ஹிதையை மட்டும்தான் யார் பண்ணார், கச்சியப்ப சிவாச்சாரியர். கச்சியப்ப சிவாச்சாரியார் 10345 பாடல்கள்ல அதுலேயும் என்ன விட்டாரு, உபதேச காண்டத்தை விட்டுறாரு. சம்ஹிதைங்கிறது ஒரு பெரும் பிரிவு, காண்டம் என்பது ஒரு சிறு பிரிவு. மகாஸ்காந்தம் 6 சம்ஹிதை. அந்த 6 சம்ஹிதையில ஒரு சம்ஹிதை தான் சங்கர சம்ஹிதை. அந்த சங்கர சம்ஹிதை 7 காண்டங்களை உடையது. அந்த 7 காண்டங்களிலே 6 காண்டத்தை தமிழிலே கொடுத்தவர் தான் கந்த புராணம். 7வது காண்டமாகிய உபதேச காண்டம் இருக்கே, அதை சொன்னவர் யார் என்றால், அவருடைய நேர் மாணாக்கராகிய கோனேரியப்பனாவலர். கச்சியப்ப சிவாச்சாரியோட டைரக்ட் ஸ்டூடெண்ட் அவர் தான் கோனேரியப்பனாவலர். அந்த கோனேரியப்பனாவலர் உபதேச காண்டத்தில் சொல்றேன், அதுலதான் சூரியனுடைய பூர்வ ஜென்மம் எல்லாம் வரும். அப்படி அந்த தெளிவு, அதனால ஏன் கதை புராணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க கேட்டீங்கன்னா, திருமுறைகளிலே வரக்கூடிய அந்த புராண கதைகளுக்கெல்லாம் உண்மையான தாற்பயம் கந்த புராணத்துல தான் வருது. ஆனா அதுலேயும் ஒரு ஒமிஷன் வந்தது என்னன்னு கேட்டா, அந்த சனற்குமார சங்கீதை என்று சொல்லக்கூடிய இன்னொரு சங்கீதை இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்த சங்கீதை, அந்த சங்கீதையில வர்றதை இவர் சொல்லல. அதனால என்ன பண்ணார், நம்முடைய சிவஞான சுவாமிகள் அதுல வரக்கூடிய செய்திகளை ஒரு புராணமா தமிழ்ல சொன்னார். என்ன தெரியுதுன்னு கேட்டா, கேட்பாங்க என்ன சார் எல்லாம் வடமொழிக்கு தான் போகணுமான்னு கேட்கிறான். ஒரு சில விஷயத்தை நீங்க சிந்திக்கணும், நம்முடைய தத்துவ ஞானம் மட்டும் வடமொழியில இல்ல, எல்லாமே வடமொழி தானே. சிற்ப சாஸ்திரம் எதுல இருக்கு, ஜோதிட சாஸ்திரம் எதுல இருக்கு, வாஸ்து எதுல இருக்கு, கார்பெண்ட்ரி எதுல இருக்கு, டான்ஸ் எதுல இருக்கு, எல்லாமே
2: பாத்தீங்கன்னா
0: தமிழ் நாட்டிய கம்பர் சொல்றாருங்களா, அப்படிதான் வரும் தமிழ் நூல்கள்ல வந்து. அவர் சொல்ல நானே ராமாயணம் பாடினேன் சொல்லாமே, அந்த 3 பேர் ராமாயணம் பாடியிருக்கிறாங்க, அதுல வான்மீகிய மையமாக வைத்துக் கொண்டு நான் பேசுகிறேன். அப்படித்தானே சொல்றாங்க எல்லாரும், கச்சியப்ப சிவாச்சாரியும் அப்படிதான் சொல்றேன். அதனால என்ன, அந்த காலத்துல என்ன கேட்டா, அது வந்து அது ஒரு மொழி என்று கருதாமல் நான் சொன்னேன், மொழிக்கு அப்பாற்பட்ட. இன்னும் சொல்ல போனா அந்த காலத்துல பண்டிதர், அப்புறம் வித்வான், இப்ப புலவர். அப்படி கொடுத்தாங்க தமிழ்நாட்டில் முதல்ல அவங்களுக்கு கொடுத்த பட்டம் பண்டிதர் தான். ரெண்டாவது பண்டிதர் நல்லா இல்லையேன்னு வித்வான்னு கொடுத்தாங்க, இப்ப புலவர்னு கொடுத்தாங்க. இப்ப பண்டிதர் வித்வான் என்று அந்த காலத்துல வச்சவங்களுக்கு எப்படி வச்சாங்க, சான்ஸ்கிரிட் கம்பல்சரி, ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தான் வந்து தமிழ், செகண்ட் லாங்குவேஜ் சம்ஸ்கிருதத்தில் ஒரு மினிமம் மார்க் எடுத்தாதான் உங்களுக்கு வித்வான் பட்டமே கொடுத்தாங்க. ஏன்னா தமிழுக்கும் இந்த வடமொழிக்குள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது கட்டாயமா தெரியணும். தமிழின் உயர்வு தெரிவதற்கு சம்ஸ்கிருதம் தெரியணும், சம்ஸ்கிருதத்தின் உயர்வு தெரிவதற்கு தமிழ் தெரியணும். ரெண்டு ஒண்ணுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரி அண்ட் சப்ளிமெண்ட்ரி. ஏன்னு கேட்டா, அந்த ரெண்டையுமே இங்க ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன், முக்கியமான ரகசியம், சில பேர் எப்படி எடுத்துக்கொள்றாங்களோ தெரியல. தமிழ் மொழிக்கு நாம் ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றால், நம்முடைய தாய்மொழி தமிழ் என்பதற்காக அல்ல, சைவர்களை நான் சொல்றேன், மற்றவங்களுக்கு சொல்ல, நாம் தமிழ் மொழியை உயிராக மூச்சாக நினைக்கிறோம். அதுபோல மற்றவர்களும் அரசியல்வாதிகளும் நாங்களும் எங்களுக்கு தமிழ் தான் உயிர்ங்கிறார். ஆனால் ரெண்டு பேரும் ஏன் அதை முக்கியத்துவம் கொடுக்கிறாங்கன்னா, அரசியல்வாதிகள் முக்கியத்துவம் கொடுக்கிறது ஓட்டு வாங்குறதுக்கு தான், அதுக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. ஆனால் இங்கே தமிழ் நம்ம சைவர்கள் தமிழுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றால், நாம் தமிழனாக பிறந்திருக்கிறோம் என்பதற்காக அல்ல. இந்த தமிழ் மொழியினுடைய இலக்கணத்தை செய்தவன் நம்முடைய வழிபடு கடவுள். அதற்காக தான் முக்கியத்துவம். சைவ சமயத்தின் கொள்கையின்படி ஒரு கேள்வி கேட்டா என்ன பேர் சொல்றீங்க? போன ஜென்மத்தில் நீங்க தமிழனா இருந்தீங்களா? அடுத்த ஜென்மம் நம்ம உடன்படுறோம். சைவத்துல வந்து அடுத்த ஜென்மத்தில் நம்மளும் யாரா சொல்ல முடியுமா? சைவன் வந்த பிறகு நான் பூர்வ ஜென்மத்தை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அடுத்த பிறப்பு எனக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்ப சைவனே இல்லையே நீங்க. இப்ப போன ஜென்மத்தில் தமிழனா இருந்தீங்களா நீங்க? அடுத்த ஜென்மத்தில் தமிழனா பிறக்க போறீங்களா? வாட் இஸ் தி கேரண்டி? அப்போ பிறவிதோறும் என்ன ஆகுது? நம்முடைய தேசம் மாறும், நமக்கு வருகின்ற மனைவி மாறுவாள், நமக்கு வருகின்ற பிள்ளைகள் மாறும். அந்த கான்செப்ட் நீங்க ஒரு கொள்கையை சொல்ல போனா சமய கழகத்துக்கு விரோதம் இல்லாமல் இருக்கணும் இல்லையா? ஆனா அப்படி இருந்தும் தமிழுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்றால், இந்த தமிழ் மொழிக்கும் வடமொழிக்கும் மட்டும்தான் சிவபெருமானே நம்முடைய நம்முடைய சிவபெருமானே அதற்கு இலக்கணம் செய்தார். அதனாலதான் தமிழுக்கு சைவர் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நாட் பிகாஸ் வி ஆர் பார்ன் அஸ் தமிழ்ஸ். அதனால வடமொழியை பாணினிக்கு வகுத்தருளி அதற்கிணையா தொடர்புடைய தென்மொழியை உலகமெலாம் தொழுதயத்தும் குடமுனிக்கு வலியுறுத்தார் கொல்லேற்று பகரனில் கடல் வரைப்பின் இதன் பெருமை யாவரே கணித்தறிவார். இருமொழிக்கும் கண்ணுதலார் முதற்பிறவர் இயல் வாய்ப்ப இருமொழியும் நெறிப்படுத்தார் முனிவேந்தர் இசை பரப்பும் இருமொழியும் ஆன்றவரே தழியினார் என்றார். இவ் இருமொழியும் நிகர் என்னும் இதற்கையம் உளவேயோ காஞ்சிபுராணம். காஞ்சிபுராணத்தில் அகத்தியமா முனிவருக்கு சொல்லுகிறார், விளக்கிற வடமொழியை பாணினிக்கு வகுத்தருளி, வடமொழியினுடைய அந்த நுட்பங்களை பாணினி மகா முனிவருக்கு வெளிப்படுத்தினார். வடமொழியை பாணினிக்கு வகுத்தருளி அதற்கு இணையா தொடர்புடைய தென்மொழியை உலகமெல்லாம் தொழுதேற்றும் குடமுனிக்கு வலியுறுத்தார் கொல்லேட்டு பாகரனில் கடல் வரைப்பில் இதன் பெருமை யாவரே கணித்தறிவார். அதனால என்ன பண்ணாங்க? இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப சமய சாஸ்திரத்தை விட்டுருங்க. இப்ப கோயில் எப்படி கட்டணும், தமிழ் எங்க நூல் இருக்கு, ஜோதிட சாஸ்திரம் வராகமிக்கிறதை விட்டுட்டு ஜோதிட சாஸ்திரம் உண்டா? வராகமிக்கிறதான் ஜோதிடத்துக்கு அத்தாரிட்டி. அவர் செய்த ஏழு நூல்களுமே எங்க இருக்கு? சான்ஸ்கிரிட்ல தானே இருக்கு. நீங்க அன்னி கூட கேட்டேன், ஜோதிடன் என்பதுக்கு என்னையா தமிழ் கேட்டா யாருக்கா தெரியுமா? ஜோதிடன் வடமொழிவாதி. ஜோதிடனுக்கு தமிழ் என்ன? கணியன். கணியன் பூங்குந்தனார். கணியன்கிறது ஜோதிடன் அர்த்தம். சொற்கள் இருக்கு, ஆகினால்தான் அது வந்து ரெண்டு வேற வேற பர்பஸுக்கு பண்ணார். அவருடைய நோக்கம் வந்து தமிழ் மொழியினுடைய, அதோட என்னன்னு கேட்டா அது இன்னொன்னு நான் விளக்குறேன். ஐயா உடனே சண்டைக்கு வந்துடுவார், இன்னொரு நாள் வளர்க்கறேன் நிறைய போறீங்க. ஏன்னா இல்ல, ஆனா இன்னைக்கு
3: வாசிப்பாரு.
0: இப்போ ஒரு அருமையான வரலாறு, அந்த உரையாசிரியர்களுக்கும் கணியன் என்பது அந்த இன்னொரு சேக்கலார் சொல்றார். சேக்கலார் என்ன சொல்றாரு தெரியுமா? சேக்கலார் சொல்றார், காலம் உணர் பழையார். இத கோச்சங்கர் சொல்லுடைய வரலாற்றுல வருது. சேக்கலார் சொல்றார், ஆனா அது மூணு வார்த்தை ஆயிருது இல்ல, காலம் உணர் பழையார். அவங்களுக்கு சொந்தமா இருக்க முடியாது. அவங்களுக்கு எப்பயும் ரூட் வந்து ஹீப்ரூல இருந்து வரணும் இல்லையா? கிறிஸ்டியன்ஸுக்கு ரூட் வந்து ஹீப்ரூ தானே. அப்போ என்ன பண்ணாருன்னா, இந்த திருமுறைகள் பூரா பாத்தீங்கன்னா எங்கேயாவது பல இடங்களில் என்ன வருது, திரிபுரத்தை எரித்தார். ஆனா அந்த திரிபுரத்தை ஏன் எரித்தார் எங்கேயாவது வருதான் திருமுறையில? திரிபுர சம்ஹாரம் தான் ரொம்ப முக்கியம். இன்னும் சொல்ல போனா அந்த திரிபுர சம்ஹாரத்தை நினைவுறுத்துவதுதான் தேரோட்டம். தேரோட்டத்தினுடைய கான்செப்டே என்ன? எத்தனையோ தேர் ஓடிட்டு இருக்க ஊர்ல. தேரோட்டம் என்பது எதை காட்டுகிறது என்றால், திரிபுர சம்ஹாரத்தை தான் நினைவுறுத்துகிறது தேரோட்டம். அதுதான் தேர்ல சிவபெருமார் வரும்போது வில்லோட தான் இருக்கணும்னு வச்சாங்க. அப்படிதான் அங்கேயெல்லாம் அப்படிதான் அலங்காரம் பண்ணுவாங்க. தேரோட்டத்தில் சிவபெருமான விஷ்ணுமூர்த்தி வருவார், பாண்டாள் வருவார், ஆண்டாள் தேர் தான் பெரிய தேர் தமிழ்நாட்டில். அது வைணவ தாற்பயம் வேற, நமக்கு வந்து திரிபுர சம்மாரம் தான். ஆனா நாம் சொல்லுகின்ற தாற்பயத்தை தான் புலவர்கள் எல்லாம், ஏன்னா இந்த இதை வந்து நான் வந்து இலக்கியங்கள் எப்படி வருதுங்கன்னு சொல்ல போறேன். இந்த இடத்துல சங்க இலக்கியங்களும் சைவ புராணங்களும் மாறுபடவே இல்லை, அதான் பெரிய ஆச்சரியம். சில இடங்களில் புலவர்கள் மாறுபடுகிறார்கள், ஆனா இந்த இடத்துல மாறுபடவே இல்லை. அதெல்லாம் நம்ம வேற போறோம், இதை பத்தி இன்னைக்கு பேசுவாங்க நிறைய செய்திகள். அப்பொழுது அது வந்து அந்த முழு விளக்கம் எங்க வருதுன்னு கேட்டா சனற்குமார சமிதியில வருது. அந்த சனற்குமார சமிதியில வரக்கூடிய செய்தியை தான் சிவஞான முனிவர் காஞ்சி புராணம் என்று பாடி அதுல ஒரு படலம் வருது, பேரு முப்புராரி கோட்டப்படலம். முப்புராரி கோட்டப்படலம்னு பேரு. அந்த முப்புராரி கோட்டப்படலத்துல தான் தேவாரத்தில் வரக்கூடிய அந்த செய்திக்கு விளக்கம் கொடுக்குறேன். அதனால என்ன தெரிகிறது என்றால், புராணங்களை விட்டுவிட்டு தேவாரத்திற்கு நான் வந்து விளக்கம் சொல்லவே முடியாது. உதாரணம் ஒண்ணு கேட்கிறேன், சிவபெருமான் நஞ்சை உண்டார், நஞ்சை உண்டும் சாவாதிருந்தார். ரைட், ரைட், நஞ்சை உண்டும் சாவாதிருந்தார். அது அவையாரே சொன்னதாக ஒரு இல்லையா? இப்போ அப்படிப்பட்ட ஆற்றலுடைய சிவபெருமான் அந்த விஷம் போகும்போது அந்த கழுத்து கருப்பானது, அதை மட்டும் அவரால் மாத்திக்க முடியாதா? சென்னையில வந்து அப்போலோல மாத்திருக்கலாமே அவரு. இன்னைக்கு ஒரு டாக்டர் மாத்திரானே, உங்க நிறத்தையே மாத்தி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றானே. இன்னைக்கு பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி உடம்பையே உருவத்தையே மாத்திடுறாங்க. அப்படி ஒரு மனிதனே செய்யும் பொழுது சிவபெருமான் வந்து ஏன் சார் கண்ட? அப்ப அப்ப என்ன தெரியும், சிவபெருமான் விஷத்தை விஷம் வந்து சிவபெருமானை பாதித்திருக்கிறது அல்லவா? பாதிக்கலாம், ஏன் கண்ட மட்டும் கருப்பாது? இதுக்கெல்லாம் பதில் இருக்கு கந்த புராணத்துல. இருக்கட்டும், தங்குது, கழுத்து கருப்பாச்சுனால என்ன அர்த்தம்? அப்ப ஏதோ வகையில ஒரு அஃபெக்ட், உயிர் போகல ஆனா காயம்பட்டிருக்கு. அது தேவர்கள் வேண்டுகோளுக்காக தான் கருப்பாக வைத்துக் கொண்டார். அவர் சொன்னார்கள், உம்மை பார்க்கும் போது நாங்கள் செய்த தவறு எங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டும், ஆகவே கண்டத்தை கருப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று நேர் விருப்பத்துக்காக தான் வச்சுட்டு. அவரால் மாத்த முடியலன்னு இல்ல, இதெல்லாம் வருது புராணங்கள்ல.
3: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
4: நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு, தலைப்பு காரைக்கால் அம்மையார் புராணம். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
5: வரும் இவள் நம்மை பேணும் அம்மை. பேணுதல் என்ன? போற்றி பாராட்டுதல். அது எப்படி தெரிஞ்சது? அம்மா பல பதிகம் பாடினா. இன்னொரு அர்த்தம் பேணுதல்னா ஊட்டி காத்தல், அதுவும் அம்மா பண்ணா. எல்லா அடியாருக்கும் திருவுரி ரெண்டு விதமா போயிருக்கா, ஊட்டி காத்தது போட்டி பாராட்டி ரெண்டுமே செஞ்சிருக்கா. யாரு? நம்ம வீட்டு அம்மா எல்லாம் இப்படி செய்யறா வேணும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டு அம்மா என்ன பண்றா? மற்ற பெருமிதேர் இன்னொன்னு இலக்கம் சொல்ல பாருங்க, எற்பின் யாக்கேன்னு அம்மா சொன்னாலும் உமா பார்வதி அதை சாமி அழகுபடுத்துற பெருமை சேர் வடிவம். வார்த்தையில கவனிக்கணும், காரைக்கால் அம்மாவுடைய வடிவம் பெருமிதேர் வடிவம். வேண்டி பெற்ற அவளா கேட்டுதான் கொடுத்த என்று பின்றை அருகு வந்த அணைய நோக்கி கிட்ட வந்துட்டா. கிட்ட வந்த உடனேதான் கூப்பிடணும். தொலைவில் ஒரு அடியார் வீட்டுக்கு வராங்கன்னா முக மலர்ச்சி அவங்கள பார்க்கணும், அடி சிரிச்சுதான் வாங்கணும். அப்ப கூப்பிட கூடாது, ஏன் காதல விழாது. கிட்ட வந்தோடனே நன்றுமது நல்வரவு நன்கள் தமும். கிட்ட வந்தோடனே எந்த வினாம் புரிதவத்தோர் இவ்விடத்தை எழுந்தோருல இந்த தூரக்கே மலர்ச்சி தெரியும். முகம் நீங்க சிரிச்சு இருந்தீங்கன்னா கண்கள் அந்த ஒளி தெரியும். சில கடுப்பார்வம் அவ்வாறுமே தெரியும், ஐயோ நம்ம வர்றத அவர் விரும்பலையா. அங்கன அம்மையே இந்த அருள் செய்ய. அப்பா அவர் அம்மா இவர் அப்பாங்கிறது இதேதான் பிள்ளையான அரசுகளும். அப்பறே என்ன அவர் அடியே புரட்சி பண்றாங்க சைவத்துல, புரட்சியா இருக்கு. எவ்வளவு எவ்வளவு தாழ முடியுமோ அவ்வளவு எவ்வளவு தாழறாங்க. பணிவுதான் உங்கள்ட்ட இருக்கு. இதுல எதுக்கு சொல்றேன்னா, அன்பர்கள் நல்ல வரவேற்க பழகணும். அடியார் முதல் ஒரு ஒரே ஒரு உண்மை மட்டும் சொல்லிடுறேன், நீங்க திருவேடத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தீங்கன்னா நீங்க ஞானம் அடைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். நல்ல நெறி எய்துவது ஒரு காலம், தன் அன்பரை கண்டு இன்புறுதல் உய்யும் நெறி சிறிதே உண்டாக்கி போர்த்தி பகருடைய ஞான சாஸ்திரம் சொல்லுது. நல்ல நெறி வந்தா அடியாரை பார்த்தா மகிழ்ச்சி ஏற்படும். அடியாரை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படலைன்னா என்ன அர்த்தம்? அப்ப அவர் கேக்குற வரம் கொடுக்கணும் அல்லவா? அம்மா தலையால நடந்து வந்திருக்காள். சங்கவன் குழையினாரும் தாமதிர் நோக்கி நம்பார் இங்கு வேண்டுவதன் என்ன, வேண்டுவது என்ன என்ன? இறைஞ்சி இல்லையா? இறைஞ்சிதான் கேட்கணும் சாமி. ஆச்சாரியத்து பணிஞ்சு கேட்கணும். ரொம்ப அற்புதமான பாட்டு, சைவத்தினுடைய முடிமணிய திகழும் பாட்டு, அத்தனை வரங்களையும் உள்ளடக்கிய பாட்டு. இதை விட சரிவா கேட்க முடியுமா தெரியாது. காரைக்கால் அம்மா கேட்டதாக நமது காருண்ய கடவுள் சீக்கிரார் கேட்கிறார். அவர் தானே வாக்கு, சாமியுடைய வாக்கு, சீக்கிரா பெருமாள் வாக்கு தானே. அவர் பெரிய நுண்பான் விழிபுலத்தவர், அவரால்தான் முடியும். இரவாத இன்ப அன்பு, அன்புன்னு கேட்கல பாருங்க, ரெண்டு அடை தந்தார். இன்பத்தை கொடுக்கிற அன்பு, முடிவில்லாத அன்பு. முடிவில்லாதங்கிறத இரவாத என்ன இன்பம்? சில பேர் ஏன் இந்த இன்ப அன்பு சொல்றாங்கன்னா, சில பேர் செய்வான் அழுத்துக்கிட்டு செய்வான் என்ன மாதிரி ஆகும். அப்ப அடியார் எப்படி இருக்கணும்? இன்பமா செய்யும் அன்பை எப்படி காட்டணும்? அந்த அன்பும் மாறக்கூடாது, இரவாம இருக்கும். ஒரு நாள் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு மறுநாள் செய்யாம இருக்கக்கூடாது. மறுநாளும் செய்யணும், மூணாவது நாள் செய்யணும், பத்து வருஷம் செய்யணும், இருபது வருஷம் செய்யணும், அதுக்குதான் முடிவு உண்டா? அதுதான் இரவாது. அந்த மாதிரி செய்யற அடியார் யார்? பின் வேண்டுகின்ற பிறவாமை வேண்டும். இது ரொம்ப முக்கியம். இந்த வரம் பிறந்த அத்தனை கேடுகளும் பிறப்புல தான் வரும். அவள வாழ்க்கை, அவள வாழ்க்கைக்கு காரணம் என்ன? பிறப்பு. அதனால பிறவாமை கேட்கிறேன். ஆனா கண்மத்தினுடைய கணக்கீடு உயிரினுடைய அறிவுக்கு அறிய வாராது. என்ன மாதிரி பாவம் பண்ணிக்கோ தெரியாது. பிறப்பு வருமா வராத நம்ம சொல்ல முடியாது, சாமி தான் சொல்ல முடியும். ஆகவே சொல்ற மீண்டும் பிறப்பு உண்டு. கண்ம சேடம்னு சொல்லுவாங்க, வினையினுடைய பாக்கி, வினை எச்சம். அது எப்படி தெரியாதனால நாமவே பிறப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா பொதுவா சிவனுடைய பிறப்பு இல்லைன்னு சொல்லலாம். அது பிரமாணம் சொல்லிடுறேன். திருவாசகத்துல திருவம்மான இப்பிறவி ஆட்கொண்டு இனி பிறவாமே காத்து சொல்றாரு. பிறவி ஆட்கொண்டு ஒரு பிறவில சிவனடியார் ஆயிட்டா இனி பிறவாம காக்கப்படுவோம் என்று அங்கு காட்டப்படுகிறது பிரமாணம். உன்னை என்னும் மறவாமை வேண்டும். அப்படி ஒருவேளை பிறப்பு இருந்தா அதுதான் திருமூலர் சொல்ற, மறப்பின்றி உன்னை வழிபடும் வண்ணம் அறப்பெற வேண்டும் அமரர் பெருமானே. மறப்போடு இவ்வழி மண்ணில் நின்றார் சிறப்போடு கூடிய திருந்த முன் ஏந்தி மறப்பின்றி உன்னை வழிபடு. எல்லாருமே கேட்கணும் அந்த வரம். கேட்கறது ரொம்ப அவசியம். சாமிட்ட கே அறவா சொல்ல இன்னும் வேண்டும். நான் மகிழ்ந்து பாடு. பாடு எப்படி பாடணும்? சில பேர் கடுப்பா கொண்டு பாடும். அவனுக்கு பேரே கடுவும் பூனைன்னு வச்சிருக்கோம். கடுவும் பூனை காரணம் அது மாதிரி இருக்க முடியாது. எப்படி இருக்கணும்? இன்பமா. ஆனா அதுவும் கூடாது. பாட்டு ஒலியும் சில பேர் பாடமாட்டா கை தட்டல போடுவான், சவுண்டு பாட்டெல்லாம் அடைக்கும். நம்ம துஞ்சா இப்ப போடுற போட்டோம், அது அடுத்த யோசிப்போம். இப்ப போற அந்த மாதிரி ஆளும் உண்டு. அவன் பாட முடியாது, என்ன பண்ணுவான்? சத்தம் போடுவான். எங்க இருந்தா அந்த முரசை கைக்கு வருமோ தெரியாது. இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடு. எல்லாம் கேட்கறாங்க, நுட்பமா இருக்காங்க. அம்மா பாடணும், மகிழ்ந்து பாடணும். அதோ அது இருக்கிற இடமும் கேட்டுக்கிறாங்க. அறவா தர்மஸ்வரூபி அரக்கன் எனத்தகும் அடிகளே, நீ ஆடும் போது அவர் ஆடிக்கிட்டேதான் இருப்பார். நான் உன் அடியின் கீழ், அடியின் கீழ் இருந்து நான் பாடணும். பா இத்தனை சாங்கி கொடுக்குறாரியா, வரங்களை பாருங்க. அன்பு வேணும், இன்ப அன்பு வேணும், இரவாத அன்பு வேணும், பிறவாமை வேணும், பிறப்பு இருந்தா மறவாமை வேணும், மகிழ வேணும், பாட வேணும், அடியின் கீழ் இருக்க வேணும். எட்டு ஷரத்தை உள்ளடக்கி, எட்டு அம்சம் உள்ள வரம் கேக்குறார். அத்தனையும் சாமி கொடுக்குறார். அவர் அட்டமூர்த்தி அல்லவா, இட்டமான இருக்கிறார். அட்டமூர்த்தியாகி நட்டமாடும் பெருமான் காரைக்காலமாவுக்கு இட்டமா வரங்களை தர்றார். எப்படி தர்றார்? கூடுமாதருள் கொடுத்து சாமிகிட்ட போய் இல்லைங்கிற பேச்சே வராது. அவர் ஒரு வள்ளல். குலவு தென் திசையில் என்றும் இங்க கூட ஒரு நுட்பம் ஒரு பெரியவர் சொன்னார்.